فأسر بأهلك بقطع من الليل واتبع أدبارهم ولا يلتفت منكم أحد

0: அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் இஸ்லாமிய நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் வானொலிகளில் தொடர்ந்தும் இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தோசி அவர்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாயி முஹம்மதுல் முர்சலீன் وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون.
0: صدق الله العليم. நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 6:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இப்பொழுது முதல் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்து கொள்ளலாம்.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். பொறுமை என்ற தலைப்பிலான இந்த மார்க்க சொற்பொழிவை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் டி முகமது ஹுசைன் மன்ஃபை அவர்கள்.
2: அவர்கள் கூறக்கூடிய இந்த செய்தியை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள். மஜ்தமா கௌமன் பைத்தம் மின் புயூதில்லாஹி, அல்லாஹுவின் ஏதாவது ஒரு இறையிலத்தில் ஒரு கூட்டம் ஒன்று கூடுகிறார்கள். யத்லூன கிதாப் அல்லாஹி வயதாரஸூன பைனஹும், அல்லாஹுவின் வேதத்தை ஓதுவதற்காகவும் அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தங்களுக்கு மத்தியில் கருத்து பரிமாற்றம் அறிந்து கொள்வதற்காக உலகத்தில் ஏதாவது ஒரு மஸ்ஜிதில் ஒரு கூட்டம் ஒன்று கூடும் என்றால் இல்லா நசலத் அலைஹி முஸ்ஸகீனா, அல்லாஹ் அந்த கூட்டத்தின் மீது தன்னுடைய சகீனத் அமைதியை அல்லாஹ் இறக்குகிறார். வஹஷ்யத்துஹும் ரஹ்மா, தனது ரஹ்மத்தை கொண்டு அல்லாஹ் அந்த கூட்டத்தை அரவணைத்துக் கொள்கிறான். வஹஃபத்துஹுமுல் மலாஇகா, தனது வானவர்களை கொண்டு அல்லாஹ் அந்த கூட்டத்தை பாதுகாக்குகிறான். வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தா, இவர்களை விடவும் சிறந்த படைப்பான வானவர்களிடத்தில் இவர்களை பற்றி அல்லாஹ் பெருமையாக நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அந்த அடிப்படையில் நன்கு சகோதரர்களே, இஸ்லாம் என்பது நாம் நினைத்து கொண்டிருப்பதை போன்று வெறும் வணக்க வழிபாடுகளை மட்டும் ஆர்வமூட்டக்கூடிய ஒரு சடவாதத்தினுடைய மார்க்கம் அல்ல. அல்லது இஸ்லாம் என்பது வரலாறுகளையும் வீரமான பண்புகளை மட்டும் சுமந்திருக்கக்கூடிய ஒரு கொள்கை மட்டும் அல்ல. அல்லது இஸ்லாம் என்பது உலகத்திற்கு கொள்கை ரீதியாக பிரகடனப்படுத்தக்கூடிய வெறும் சித்தாந்தம் மட்டுமல்ல. இஸ்லாம் இஸ்லாம் என்பது ஒரு மனிதனை உருவாக்குவதற்காக, ஒரு மனிதனுடைய சிந்தனையை சீர்படுத்துவதற்காக இந்த உலகத்திற்கு அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட ஒரு அருள்கொடை இஸ்லாம். நாம் இன்றைக்கு என்ன நினைக்கிறோம் என்றால் இஸ்லாம் அல்லாஹுனுடைய நேசம் எப்பொழுது எனக்கு கிடைக்கும், நாங்கள் தொழுதால் அல்லாஹுனுடைய நேசம் கிடைக்கும், நாங்கள் நோன்பு நோற்றால் அல்லாஹுனுடைய நேசம் கிடைக்கும், இது போன்று வெறும் இபாதத்துகளினுடைய விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்தினால், அல்லது இன்னும் சில சகோதரர்கள் நம் அல்லாஹுவிற்கு இணை வைக்கவில்லை, இணைதுணைகளை ஏற்படுத்தவில்லை, அப்படியானால் அல்லாஹ் எங்களை மன்னித்து விடுவான், எங்களுக்கு அல்லாஹ் சுவனத்தில் நுழைய வைத்து விடுவான், இதல்ல இஸ்லாம். உண்மையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நாளைக்கு நன்மைகளும் தீமைகளும் நெருக்கப்படக்கூடிய மீசான் என்று அல்லாஹ் ஒரு தராசை வைத்திருப்பான். குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் சொல்கிறார், ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்தி ராதியா, யாரினுடைய அந்த நன்மையினுடைய அந்த தட்டு கனமானதோ அவர்கள்தான் அல்லாஹுனுடைய பொருத்தத்தில் குறித்தான மக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், நாளைக்கு மறுமையில் நன்மைகளும் தீமைகளும் நெருக்கப்படக்கூடிய அந்த தராசில் மிகவும் கனமாக இருக்கக்கூடிய ஒரு இபாதத் என்ன தெரியுமா, ஹுஸ்னுல் குலுக், எம்மிடத்தில் இருக்கக்கூடிய நற்பண்புகள், எம்மிடத்தில் இருக்கக்கூடிய நல்லொழுக்கங்கள், நாம் தொழக்கூடிய தொழுகையை காட்டிலும், நாங்கள் நோக்கக்கூடிய நோன்பை காட்டிலும், நாங்கள் கொடுக்கக்கூடிய ஜகாத்தை காட்டிலும், நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜை காட்டிலும் அல்லாஹ்விடத்தில் மிகவும் பெருமதியானது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த பண்புகள். இந்த பண்பை சீர்படுத்துவதற்கு, நற்பண்பு மிக்க ஒரு கூட்டத்தை உருவாக்குவதற்குத்தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான். குர்ஆன் பதிவு செய்கிறது, இன்னா யா அய்யுஹன் நாஸு கத் ஜாஅத்துக்கும் மௌஇதத்துன் மின் ரப்பிக்கும் வஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் ஸுதூர், இந்த குர்ஆன் உங்களுக்கு இறக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உங்களினுடைய உள்ளங்களினுடைய நோய்களை அழித்து உங்களை நற்பண்புடையவனாக மாற்றுவதற்கு நாம் குர்ஆனை இறக்கி இருக்கிறோம். ஹுவல்லஸி பஅஸ ஃபில் உம்மியீன ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்தி வயுஅல்லிமுஹுமுல் கிதாப் வல் ஹிக்மா வயுஸக்கீஹிம். இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை நற்பண்புடையவராக மாற்றுவதற்காக நாம் அனுப்பி இருக்கிறோம். எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கிறது, இந்த உலகத்திலும் நாங்கள் வெற்றியாளராக இருக்கணும், நாளை மறு உலகத்திலும் நாங்கள் வெற்றியாளர்களாக மாறணும். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் தங்களினுடைய ஒழுக்கத்தை சீர்படுத்தினாரோ, தங்களினுடைய பண்புகளை யார் அழகுபடுத்தினாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் தங்களினுடைய ஆத்மா ஒழுக்கத்தினுடைய விஷயத்தில் கவனம் செலுத்தவில்லையோ அவர் தோற்றுவிட்டார். குர்ஆன் பதிவு செய்கிறார். ஆதலால் அன்பு சகோதரர்கள், இஸ்லாம் பல்வேறு ஒழுக்கங்களை இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த ஒழுக்கம் இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் நம்மை நேசிப்பார். நம்மிடத்தில் இபாதத் இருக்கிறது, நம்மிடத்தில் எல்லா விதமான நன்மைகளும் இருக்கிறது. ஆனால் அல்லாஹுவை நாளைக்கு நாங்கள் சந்திக்கும் பொழுது நற்பண்புடையவர்களாக நாங்கள் சந்திக்காவிட்டால், இல்ல மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், யாருக்கு அந்த சுவனம் அல்லாஹுவை அவர்கள் சந்திக்கும் பொழுது தங்களினுடைய ஆன்மாக்களின் நோய்களை சுத்தப்படுத்தி நற்பண்புடையவர்களாக யார் அல்லாஹுவை சந்திக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் அந்த சுவனங்களை வைத்திருக்கிறார். பல நற்பண்புகளை பற்றி நிச்சயமாக நாங்கள் அதிகம் பேச வேண்டும். நம்முடைய உறவுகளோடு நற்பண்புகளை தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் ஆசைப்பட வேண்டும். எம்மிடத்தில் இருக்கக்கூடிய நற்பண்புகள் எவை என்பதை முதலில் நாம் தனிமையாக உணர வேண்டும். எம்மிடத்தில் இல்லாத பண்புகள் எவை என்பதை முதலில் நாங்கள் எம்மோடி உரையாட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட நாட்களில் இஸ்லாம் இந்த உலகத்திற்கு கூறக்கூடிய அழகிய பண்புகளை தொடர்ச்சியாக நாம் காண இருக்கிறோம். எல்லா நற்பண்புகளிலும் முதன்மையானது இஸ்லாம் முதல் நற்பண்பாக இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தக்கூடியது அஸ்ஸபுர், பொறுமை. நம்ம அதிகம் கேள்விப்பட்டிருப்போம் பிறருக்கு உபதேசம் செய்யும் பொழுது, பாய் ரொம்ப கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், சபுராக இருங்கள். அதிகம் நம்முடைய வாழ்க்கையில் பொறுமையை பற்றி நாம் கேள்விப்பட்டு இருப்போம். ஆனால் பொறுமை என்றால் என்ன? அஸ்ஸபுரு சலாசத்து அன்வாஇ, பொறுமை என்பது மொத்தம் மூன்று வகைப்படும். அல் அவ்வல், முதல் பகுதி அல்லாஹுவை வணங்கக்கூடிய விஷயத்தில் நாங்கள் பொறுமையாக இருந்தோம். அல்லாஹ் என் மீது பல்வேறு கடமைகளை அல்லாஹ் விதித்திருக்கிறார். என் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு கட்டளைகளை அல்லாஹ் சுமத்தி இருக்கிறார். எத்தனை சகோதரர்கள் இரவு தொழுகை அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளில், ஒரு புறம் உலகத்தில் ஒரு பெரிய இடம், ஒரு பெரிய மக்கள் இரவு தொழுகை இல்லாமல் கண்ணீரோடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இனி ஒரு புறம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரவு தொழக்கூடிய ஒரு நல்ல சுதந்திரத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். இவர் எத்தனை சகோதரர்கள் இரவு தொழுகிறோம், தராவீது தொழுகிறோம், சாதாரணமாக கடந்து விட்டு செல்கிறோம். நாங்கள் எல்லாம் வீட்டில் தொழக்கூடிய மக்கள், அல்லாஹுவிற்கு தெரியும் இவர் எத்தனை நபர்கள் வீட்டில் தொழுகிறோம். இந்த உம்மத்தினுடைய ஃபத்வா என்ன தெரியுமா? இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் ஷாஃபிஈ, இஜ்மா உல் உம்மா, ஷேக்குல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், இந்த உம்மத்தில் தோன்றிய எல்லா மார்க்க அறிஞர்களும் ஏகோபித்து சொன்னது, ரமதானினுடைய மாதத்தில் பள்ளிவாசலில் இரவு தொழ வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் திருமிதி பதிவு செய்கிறார்கள், இமாம் இஷாவை நிறைவேற்றுகிறார். இஷாவிற்கு பிறகு இமாம் இரவு தொழுகை வைத்தால் அந்த இமாமோடி நின்று யார் இரவில் தொழுவார்களோ, ஒரு சிறிது நேரம், ஒரு அரை மணி நேரம் இமாம் தொழ வைப்பார்கள், அல்லது ஒரு முக்கால் மணி நேரம் இமாம் அவர்கள் தொழ வைப்பார்கள். யார் இமாம் அவர்கள் தொழுகை நடத்தும் பொழுது இமாம் அவர்களுக்கு பின்னால் இரவில் நின்று தொழுவாரோ, வானவர்கள் எப்படி எழுதுவார்களாம் தெரியுமா? இவர் இரவு தொழுதார் என்று எழுத மாட்டார்களா? இமாமிற்கு பின்னால் இவர் தராவீஹை தொழுததினால் இரவு முழுவதுமே நின்று கொண்டு தொழுதார் என்று வானவர்கள் எழுதுவார்களா? அப்ப பொறுமையினுடைய முதல் பகுதி என்ன தெரியுமா? அல்லாஹுவை வணங்கக்கூடிய விஷயத்தில் ஷைத்தான் ஒரு விதமான பலகீனத்தை ஏற்படுத்துவார். ஷைத்தானினுடைய முதல் பகுதி எப்படி இருக்கும் தெரியுமா? நச்சு கருத்துக்களை அழகிய முறையில் ஷைத்தான் நம்முடைய உள்ளத்தில் விதைப்பான். இரவு 4 மணிக்கு தொழுதால் எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? ஹுசைன், நீ 3 மணிக்கு எந்திரிச்சு அல்லாஹ்வ தொழுதால் எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? நம்ம எத்தனை நாள் 3 மணிக்கு எந்திரிச்சு தொழுதிருக்கிறோம்? நம்ம எத்தனை நபர்கள் 3 மணிக்கு எழுந்து 3/4 மணி நேரம் தொழுதிருப்போம்? ஷைத்தான் உங்களை இந்த இபாதத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு ஷைத்தான் செய்யக்கூடிய முதல் விஷயம் என்ன தெரியுமா? இபாதத்தில் ஒரு பொறுமையற்ற நிலையை ஏற்படுத்துவார். காலை فَصَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ قَبْلَ طُلُوعِ الشَّمْسِ وَقَبْلَ غُرُوبِهَا قُرْآن பதிவு செய்கிறார். எப்படி இப்ப நம்ம எல்லாம் தொழுதோம் அல்லவா ஃபஜ்ர் தொழுகை? இது போன்று அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய இனியொரு கடமை என்ன தெரியுமா? சூரியன் உதயமாகுவதற்கு முன்னால் அல்லாஹுவை துதிப்பதும், சூரியன் மறைவதற்கு முன்னால் அல்லாஹுவை துதிப்பதும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு மறுமையில் ரசூலுல்லாஹி பார்த்து கேட்டார், ஜாபிர் பின் அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு ஒரு பதிவு செய்கிறார் ஸஹீஹ் முஸ்லிம், நாளைக்கு மறுமையில் அல்லாஹுவின் தூதர், யா ரசூலுல்லாஹ், நாளைக்கு மறுமையில் நாங்கள் அல்லாஹுவை காண முடியுமா? அல்லாஹுவின் தூதரே, நாளைக்கு மறுமையில் எங்கள் ரப்பை நாங்கள் காண முடியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், 14வது சந்திரனை காண்பதற்கு நீங்கள் சிரமப்படுகிறீர்களா? இல்லை அல்லாஹுவின் தூதரே. அதுபோலத்தான் நாளைக்கு மறுமையில் உங்கள் ரப்பை நீங்கள் காண்பீர்கள். யாருக்கெல்லாம் ரப்பை காண வேண்டும் என்ற ஆசை இருக்குமோ, ஃபஸப்ஹ் பிஹம்தி ரப்பிக் கப்ல துலூஇ ஷம்ஸி வகப்ல உருபிஹா, சூரியன் உதயமாகுவதற்கு முன்னால் அல்லாஹுவை துதிக்கட்டும், சூரியன் மறைவதற்கு முன்னால் அல்லாஹுவை துதிக்கட்டும். ஷைத்தான் என்ன செய்வான் என்று சொன்னால், ஃபஜ்ர் தொழுக முடியும், என்ன செய்யலாம், நோன்பு வச்சிருக்கிறோம், ஓய்வு எடுக்க வேண்டும். ஆனால் உண்மையிலே போய் நாங்கள் ஓய்வு எடுப்போமா? வெளியில் போய் அத்தியோர்த்திட்ட பேசிகிட்டு இருப்போம். ஆனால் அதே நேரத்தில் ரசூலுல்லாஹினுடைய சுன்னா என்ன? ஃபர்து தொழுதால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுதால் அந்த இடத்திலேயே அமர்ந்திருப்பார்கள் சூரியன் உதயமாகக்கூடிய வரை. இப்போ நான் ஏன் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், தேவை இருக்கிறது, வேலை இருக்கிறது, தாராளமாக வெளியே செல்லலாம், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பொறுமையினுடைய முதல் பகுதி எதுவாக இருக்க வேண்டும் என்றால், இபாதத்துகளை அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய செயல்களை செய்யும் பொழுது அதில் பொறுமையாக இருப்பது, அதில் வரக்கூடிய அந்த சங்கடங்களை தாங்கிக் கொள்ளுதல், அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை பொறுத்து கொள்ளுதல், பொறுத்து கொண்டு இபாதத்து செய்தல், இது பொறுமையினுடைய முதல் பகுதி. அஸ்ஸானி, இரண்டாவதாக பொறுமை என்றால், அல்லாஹ் நமக்கு பல்வேறு தடைகளை அல்லாஹ் விதித்திருப்பார். மது அருந்த வேண்டாம், போதை வஸ்துக்கள் உபயோகப்படுத்த வேண்டாம், ஹலாலான பாதையில் உங்கள் சம்பாத்தியம் இருக்க வேண்டும், இவர்களைத்தான் காண வேண்டும், இவர்களோடித்தான் உரையாட வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு தடைகளை நமக்கு மத்தியில் அல்லாஹ் விதித்திருப்பான். இந்த தடைகளை பின்பற்றக்கூடிய விஷயத்தில் நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு நபித்தோழர், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ற முன்னக்கட்டி அந்த நபித்தோழருக்கு ஒரு காதலி இருந்தால், அனாக் அப்படின்னு ஒரு காதலி, ரொம்ப நேசித்தார்கள் ரெண்டு பேரும், ரொம்ப லைலா மஜ்னூன் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி ரொம்ப பெரிய காதலர்கள் ரெண்டு பேரும். அனாக் அவள் ஒரு பெண், மிக அழகாக இருப்பாள், இவர் மக்காவை சார்ந்தவர், ரெண்டு பேரும் ரொம்ப காதலி, ரொம்ப நேசம், ரெண்டு பேரும் தனிமையில் இருக்கிறது, அன்பை பரிமாறிக்கொள்ளுதல், காலத்தினுடைய ஓட்டம் இந்த நபித்தோழருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை அல்லாஹ் நசீபாக்கி விட்டான். இந்த நபித்தோழர் என்ன செய்கிறார் என்று சொன்னார், மக்காவிலிருந்து ஹிஜ்ரத்து செய்து மதீனாவிற்கு தஞ்சமடைகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தோழர்களில் ஒருவராக நபிக்கு கீழே ஒரு சாதாரண மனிதராக பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அல்லாஹுவின் தூதர் இந்த தோழரிடத்தில் ஒரு பொறுப்பை கொடுத்தார்கள், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தோழர்களை மக்காவாசிகள் கைது செய்து வைத்திருக்கிறார்கள், அந்த இடம் உங்களுக்கு தெரியும், அந்த இடத்தை சுட்டி காட்டுறாங்க, அங்கிருக்கக்கூடிய தோழர்களை போய் நீங்கள் விடுவித்து கொண்டு வர வேண்டும், உங்களினுடைய பொறுப்பு. அப்போ அந்த நபித்தோழர் என்ன செய்கிறாரு, பெரிய ஒரு பெரிய ஒரு பாக்கியம், அல்லாஹ்வின் தூதர் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சியோடி அவர் என்ன செய்கிறார், மாறு வேஷத்தில் மக்காவுக்கு போகிறார். இரவு நேரம் சூரியரை குறிக்கிறார், ஹாய் தயாரி குறிக்கிறார், அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு தோழர்களை கையில் காலில் சங்கிலி போட்டிருக்கிறாங்க, அதையெல்லாம் வெட்டி எடுத்து அவரை பாதுகாத்து வெளியே கொண்டு வரும் பொழுது ஒரு சப்தம் கேட்கு, ஹபீபி, என் நேசனே அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கு. இந்த குரலை எங்கேயோ கேட்டிருக்கிறோமே, கொஞ்சம் யோசிக்கிறார், நல்ல இருளா இருக்கு. அவர் திருப்பி பார்க்கிறாரு, அந்த இருள முகம் தெரியவில்லை, ஆனால் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறது, ஹபீபி, என் நேசமானவனே. அப்போ அவர் கேட்கிறார் அந்த நபித்தோழர், அந்த அனாக், நீ அனாக்கு தானே, நீ அனாக்கு தானே? ஆம், நான் அனாக்கு தான். பழைய ஞாபகங்கள் அந்த நபித்தோழருக்கு, அந்த அனாக்கிற்கு பழைய ஞாபகங்கள், எவ்வளவு ஒரு அழகான காதலன், எவ்வளவு ஒரு அழகான இருளினுடைய காலத்தில் மகிழ்ச்சியோடி கரங்கள் கோர்த்து வாழ்ந்த நாட்கள் அல்ல வந்த நாட்கள். இவன் அனாக்கு சொல்கிறாள், இன்றைய இரவு என்னோடு நீ தங்க வேண்டும். அவர் சொல்றார், அன முஸ்லிம், நான் ஒரு முஸ்லிம். அல்லாஹ் விபச்சாரத்தை என் மீது ஹராமாக்கி இருக்கிறார், எவ்வாறு என்னால் தங்க முடியும்? அவன் அனாக்கு சொல்றாள், நீ யாரானாலும் இருந்துக்கோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்றைய இரவு நீ என்னோடு தங்க வேண்டும். தங்க மறுத்தால் நான் சத்தம் போட்டு உங்களை காட்டி கொடுத்துருவேன். நபித்தோழர் சொல்கிறார் எது நடந்தாலும் சரி அல்லாஹ் விபச்சாரத்தை ஹராமாக்கி இருக்கிறார். ஒரு காலம் உன்னோடு நாங்கள் தவறு செய்ய மாட்டோம். சுவர் ஏறி குதிக்கிறாரு, அவர் கத்துறா, கால் உடைகிறது, காலில் கெட்ட போட்டு ரெண்டு பேரை தூக்கி போட்டு மதினாவுக்கு வந்து விடுகிறார். எல்லாம் முடிஞ்சு, ஆனால் அந்த காதலியினுடைய ஞாபகம் இருக்கிறது அல்லவா, உள்ளத்தை அரிச்சுக்கிட்டே இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார், யா ரசூலல்லா, அனாக்கை நான் திருமணம் முடித்துக் கொள்ளட்டுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வேண்டாம் போங்க. ஆனாலும் அந்த காதலியினுடைய ஞாபகம் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி வருகிறார், யா ரசூலல்லா, அனாக்கை நான் திருமணம் முடிக்கட்டுமா? இல்லை வேண்டாம், நீங்கள் போங்க, அனாக்கை திருமணம் முடிக்காதீங்க. மீண்டும் வந்து நிற்கிறார். சூரத்து நூர் உங்கள் வீடுகளுக்கு சென்றால் படித்து பாருங்கள். அஸ்ஸானியத்து வஸ்ஸானி என்ற இந்த வசனம் இந்த நபித்தோழருக்காகவே அல்லாஹ் இறக்கினான். அந்த வசனத்தினுடைய இறுதியில் அல்லாஹ் சொல்வான், ஹுர்ரிம ஸாலிக அலல் முஃமினீன், இறை நம்பிக்கை கொண்டவர்களின் மீது விபச்சாரியை திருமணம் முடிப்பதை அல்லாஹ் ஹராமாக ஆக்கி இருக்கிறான். நம்முடைய உணர்வுகள் சில நேரங்களில் அல்லாஹ் தடுத்த காரியத்தின் பக்கம் செல்ல விரும்பும். அல்லாஹ் ஒரு விஷயத்தை தடுத்திருப்பார். ஸஹீஹுல் புகாரி, ஒரு நபித்தோழர் திருமணம் முடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மனைவியோடு. நல்ல கேளுங்க, அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது இந்த நபித்தோழரை சந்திக்கிறதுக்கு ஒரு வயதான மூதாட்டி வருகிறார். வந்து சொல்றாரு, அந்த மூதாட்டி யார் என்று சொன்னால், இந்த நபித்தோழருக்கு பால் கொடுத்த பெண்மணி, பால் குடி அன்னை. எப்படி இருக்கிற மகனே, உங்களுக்கு நாங்கள் தான் பால் கொடுத்தோம், உமா நல்லா இருக்கிறேன், பால் குடி உமா இல்லை, வீட்டில் உட்காருங்கன்னு சொல்லி நல்ல விருந்து வைக்கிறார். அப்போ அந்த பால் குடி உமா கேட்குறாங்க, நீங்கள் திருமணம் முடிச்சிட்டீங்களா மகனே? ஆ, திருமணம் முடிச்சிட்டேன். எந்த கோத்திரத்தில் முடிச்சிங்க? இந்த கோத்திரத்தில் திருமணம் முடிச்சேன். எந்த பிள்ளைய முடிச்சிங்க? இந்த பிள்ளைய திருமணம் முடிச்சேன். அந்த பிள்ளைய வர சொல்லுங்க. பிள்ளைய வெளியே வர சொன்னாங்க. மனைவியே, அந்த பால் குடி அன்னை பார்த்தார்கள், உங்கள் பேர் என்ன, உங்கள் வாப்பா யாரு, உங்கள் உமா யாரு, எல்லாம் கேட்ட உடனே அந்த வயதான மூதாட்டி சொன்னால், பெண்ணே உனக்கும் நான் தான் பால் கொடுத்தேன். கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த நொடி வரை, இதற்கு ஒரு நொடிக்கு முன்னால் வரை கணவன் மனைவி, இப்பொழுது அல்லாஹ்வுடைய மார்க்கம் தலையிடுகிறது. இதற்கு பிறகு நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழக்கூடாது. காரணம், இதற்கு பிறகு நீங்கள் இரத்த சகோதரி. நபித்தோழரனுடைய கண்கள் கலங்க சொன்னார், என் அன்பு சகோதரியே, உன்னை நான் விடுதலை செய்கிறேன். இப்போ மார்க்கத்தை பின்பற்ற, அந்த அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய காரியங்களில் எங்களினுடைய ஆன்மாக்களை கட்டுப்படுத்தி நாங்கள் பொறுமையாக இருந்த அன்னிஸ், பொறுமையினுடைய கடைசி ஒரு பகுதி நாம் அதிகம் படித்திருக்கிறோம், அத்துன்யா இம்திஹானும் வபித்திலாகும், இந்த உலகம் என்பது ஒரு சோதனையினுடைய களம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யஸாலுல் முஃமினு வல் முஃமினா, இறை நம்பிக்கையுடைய ஆண் இறை நம்பிக்கையுடைய பெண்ணை அல்லாஹ் மரணிக்கக்கூடிய வரை சோதித்துக் கொண்டே இருப்பான். அல்லாஹ்வின் தூதர் கூறுகிறார். நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், ஒரு சோதனை வந்துட்டுல, ஐயோ அந்த சோதனையிலிருந்து நாங்கள் தப்பிச்சிட்டோம், இதுக்கு பிறகு நமக்கு சோதிக்க முடியாது என்று நாங்கள் நினைக்கிறோம். அதனால தான் அரபியில் இந்த உலகத்திற்கு பெயரே இது ஒரு தேர்வு களம். இந்த உலகமே ஒரு சோதனையினுடைய களம். மரணிக்கக்கூடிய வரை அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருப்பான். பிறந்ததிலிருந்து நம்மை கபரில் வைக்கக்கூடிய வரை சோதனை வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹுவை சந்திக்க கூடிய வரை உன்னிடத்தில் இறை நம்பிக்கை ஆழமாக இருந்தால் சோதனையை நீ எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நபித்தோழர் வருவார், யா ரசூலல்லாஹ், வல்லாஹி இன்னி உஹிப்புக ஃபில்லா, அல்லாஹ்வுக்காக நாங்கள் உங்களை அதிகம் நேசிக்கிறேன். ரசூலல்லாஹ் சொன்ன வார்த்தையை கொஞ்சம் கவனமாக கவனியுங்கள். அவரை பார்த்து சொல்லுவாங்க, ரொம்ப ஆர்வத்தில் சொல்லாதீங்க, இல்லை நபி, அல்லாஹ்வுக்காக நான் உங்களை நேசிக்கிறேன். கவனமாக பேசுங்கள், இல்லை நபி, அல்லாஹ்வுக்காக நான் உங்களை அதிகம் நேசிக்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இந்த வார்த்தை உண்மையாக இருந்தால்
3: மடையை உடைத்து விட்டால் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதை போன்றே உன் வாழ்க்கையில் அல்லாஹ் சோதனையை கொடுத்து கொண்டே இருப்பான். பொறுமையாக இருக்க வேண்டும்.
2: நாம் என்ன நினைக்கிறோம்? நாம் அதான தொழுகிறோம், நாம் அதான நோன்பு நோக்கிறோம், நாம் அதான ஹலால் ஹராம பேணுறோம். ஏன் அல்லாஹ் எங்களை போட்டு கண்ணீர் வடிக்க வைத்திருக்கிறான்? இதா ஹப்பல்லாஹ கவுமன் இபிதலாஹும். ஸஹீஹ் புகாரி. யாரை அல்லாஹ் நேசிப்பானோ அவர்களைத்தான் அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருப்பார். நண்பு சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் அல்லாஹுவின் தூதரை எப்படி அழைப்பார்கள் என்றால், ஹபீபுல்லாஹ், அல்லாஹுனுடைய காதலர், அல்லாஹுனுடைய காதலர், நேசர். அனா கராஉ பிபாபில் ஜன்னா. ஸஹீஹ் முஸ்லிம். நாளைக்கு நான் தான் மறுமையில் முதன்மையாக சுவனத்தை தட்டுவேன். நான் சுவனத்தை தட்டி திறந்தால்தான் எல்லோரும் சுவனம் முடியும். அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள். அந்த அல்லாஹுவின் தூதர், அதிகம் அல்லாஹுவின் தூதரை அல்லாஹ் நேசித்தார். அந்த நேசத்தினுடைய வெளிப்பாடு எப்படி இருந்தது தெரியுமா? ஒரு குழந்தைக்கு ஒரு பெரிய சோதனை என்னங்க, அந்த புள்ள பிறந்து வரும் பொழுது அந்த புள்ளை அந்த ரெண்டு கையில தாங்கக்கூடிய வாப்பா தகப்பன் இல்லாமல் இந்த உலகத்தில் பிறக்கிறது. ஒரு குழந்தைக்கு ஒரு பெரிய சோதனை. என்ன சோதனையா இருக்கும்? குழந்தை பெறும் பொழுது அந்த குழந்தைய வாப்பா தாங்காமல் அனாதையான ஒரு குழந்தையாக வேறு ஒருவர் தாங்குவது. அல்லாஹுவின் தூதர் 6 மாத கருவாக வயிற்றில் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாப்பா கபரில் அடக்கம் செய்யப்பட்டு விட்டார். உடன் பிறந்த சகோதரர்கள் என்று யாரும் கிடையாது. சரி, ரசூலுல்லாஹ் பிறந்துட்டாங்க. பிறந்த உடனே ஒரு குழந்தை, அந்த குழந்தை என்ற அந்த பருவத்தை தாண்டக்கூடிய வயது எதுவாக இருக்கும்? ஒரு சிறுவன், சிறுமி, ஒரு 6 வயது. அதனாலதான் அன்றைய காலத்தில் எல்லாம் 6 வயதுல ஸ்கூல்ல சேர்ப்பாங்க. காரணம் என்ன? அந்த குழந்தை என்ற பருவத்தை கடக்கக்கூடிய ஒரு வயது ஒரு 6 வயது தான். ரசூலுல்லாஹிற்கு 6 வயதாக இருக்கும் பொழுது அந்த பிஞ்சி கரத்தால் தன்னுடைய உம்மாவிற்கு கபரில் மண்ணை எள்ளி போட்டார்கள். அதுக்கு பிறகு ஒரு குழந்தைக்கு பெரிய உறவு என்று யார் இருக்கும்? பாட்டன், தாத்தா. ரசூலுல்லாஹினுடைய தாத்தா பாட்டன் அபு தாலிப், அப்துல் முத்தலிப். 2 வருஷம் தான் வாழுகிறார். நபியினுடைய 8வது வயதில் தன்னுடைய பாட்டனுக்கும் தன்னுடைய கையால் கபரில் மண்ணை எள்ளி போடுகிறார்கள். 8 வயதாக இருக்கும் பொழுது அந்த குழந்தையினுடைய நிலைமை என்ன தெரியுமா? அரவணைப்பதற்கு தாயும் இல்லை, முத்தமிடுவதற்கு தகப்பனும் இல்லை, நேசம் பாராட்டுவதற்கு பாட்டனும் இல்லை, உரிமை கொண்டாடுவதற்கு சகோதரர்களும் இல்லை. முழு அனாதையாக மக்காவினுடைய வீதியில் அந்த குழந்தை நடந்தது. அதற்கு பிறகு திருமணம். 7 குழந்தைகள், ருக்கையா, ஜைனப், ஃபாத்திமா, ருக்கையா, ஜைனப், உம்மு குல்சும், ஃபாத்திமா. 4 பெண் குழந்தைகள், காசிம், அப்துல்லா, இப்ராஹிம். 3 ஆண் குழந்தைகள். இந்த 7 குழந்தைகளில் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 குழந்தைகளுக்கு தன்னுடைய கையால் கபரின் மண்ணை எள்ளி போட்டார்கள். தன்னுடைய கையால் தான் 6 குழந்தைகளுக்கு கபரில் மண்ணை எள்ளி போட்டார்கள். ரசூலுல்லாஹ் மரணிக்கும் பொழுது ஒரே ஒரு குழந்தை, ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹ் மரணித்த 6வது மாதம் ரமதானினுடைய மாதத்தில் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களும் கபரில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவுள் இப்படி நடந்து போகும் பொழுது, ஸஹீஹ் முஸ்லிம், தம்ரத்தன் வாஹிதா, ஒரு பேரித்தம்பளம் கீழே கிடக்கும் மண்ணில். அந்த பேரித்தம்பளத்தை ரசூலுல்லாஹ் எடுத்து அப்படி தட்டுவாங்க. வாழ்க்கையில் என்னைக்காச்சும் இது மாதிரி எல்லாம் நாங்கள் சோதனை அனுபவித்திருக்கிறோம். சின்ன ஒரு சோதனை இல்லை, பெரிய சோதனையாக கூட இருக்கலாம். நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், அல்லாஹ் எங்களை கைவிட்டு விட்டான். வமின அன்னாஸி மைய அபுதுல்லாஹ அலா ஹர்ஃபின் ஃபைன அஸாபஹு கைரு நித்மா அன்னபி வைன அஸாபத்துஹு ஷர்ரா இன் கலப வஜ்ஹி ஹஸிர அத்-துன்யா வல் ஆகிரா ஸாலிக ஹுவல் குஸ்ரானுல் முபீன். மனிதர்கள் இப்படியும் சிலர் அல்லாஹ்வை வணங்குவார்கள், ஓரத்தில் நின்று வணங்குவான். அவனுக்கு இன்பத்தை கொடுத்தால் அல்லாஹுவை புகழுவான், அவனுக்கு சோதனையை கொடுத்தால் அல்லாஹுவை விட்டு முகத்தை திருப்புவான். உலகத்திலும் நஷ்டத்திற்குரியவன், நாளைக்கு மறுமையிலும் நஷ்டத்திற்குரியவன். அந்த பேரித்தம்பளத்தை ரசூலுல்லாஹ் எடுப்பார்கள். அனசே, இந்த பேரித்தம்பளத்தை வயிறு இப்பொழுது விரும்புகிறது. காரணம், பசித்து ரொம்ப ரொம்ப சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. இந்த குப்பையில் இருக்கக்கூடிய பழத்தை திங்கலான்னு நான் நினைக்கிறேன்.
3: என்றாலும் இது ஜக்காத்தினுடைய பலமாக இருக்குமோ என்று எனக்கு பயம் ஏற்படுகிறது என்பதாக அந்த பணத்தை தட்டி ஒரு இடத்துல வைத்து விட்டு அல்லாஹ்வின் தூதர் நடக்க ஆரம்பிப்பார்கள். இப்படி ஒரு வாழ்க்கையில் எங்கேயாச்சும் குப்பையில் கிடந்த ஒரு உணவை எடுத்து தட்டி இந்த உணவு எனக்கு தேவைப்படுகிறது என்று அல்லாஹ் ஒரு சூழலை நம்ம யாருக்காவது ஏற்படுத்தி இருக்கிறானா? அஷ்ரஃபுல் ஹல் படைப்புகளில் சிறந்தவர் ஹபீபுல்லா அல்லாஹ்வுடைய நேசர் இமாமுல் முவஹ்ஹிதீன் ஏகத்துவவாதிகளினுடைய தலைவர் இமாமுல் முத்தகீன் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களினுடைய முதன்மையானவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குப்பையில் இருக்கக்கூடிய பேரித்தம்பலத்தின் பக்கம் தேவையாகக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் சோதித்தார். இந்த மூணாவது சோதனை இருக்குல்ல, முடிவுக்கு நான் வந்து விடுகிறேன். இது ஒரு வித்தியாசமான ஒரு சோதனை. இந்த சோதனையை நாங்கள் பொறுத்து கொண்டால், இந்த சோதனையின் பொழுது கண்களில் இருந்து கண்ணீர் வழியும், தொண்டைகள் அடைத்து விடும், கஷ்டத்தில் ஒரு கட்டத்தில் நிற்பதற்கு இடுப்பு தண்டுகள் எல்லாம் உடைக்கப்பட்டு விடும், மக்கள் நம்மை புறக்கணிப்பார்கள், தூற்றுவார்கள், இழிவுபடுத்துவார்கள், ஏதோ ஒரு விதத்தில் அல்லாஹ் சோதிக்கும் பொழுது நாம் பொறுமை காத்து நாம் உறுதியாக நின்று விட்டால், என் அன்பு சகோதரர்களே, நிச்சயமாக அல்லாஹ் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படுத்துவார். சஹீஹுல் புகாரில ஒரு அழகான வரலாறு பதிவு செய்யப்படும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திப்பதற்கு ஒரு கருப்பு பெண்மணி வருவாள். அவப்படுது எப்போ பார்த்தாலும் ஆயிஷா ரலியல்லாஹு வருவாங்க. வந்து ஆயிஷா ரலியல்லாஹு உட்கார்ந்து ஹதீஸை படிக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு பக்கத்தில் அந்த பெண்ணுக்கு ஒரு கூடாரம் அமைத்து கொடுத்திருப்பார்கள் அல்லாஹ்வின் தூதர். ஆயிஷா ரலியல்லாஹு சந்திக்கிறது, ஹதீஸை கற்றுக்கொள்வது, மார்க்கத்தை கற்றுக்கொள்வது, இப்படி வர்றதும் போறதுமாக இருக்கும். எப்பொழுதெல்லாம் வருகிறாளோ அப்பொழுதெல்லாம் ஒரு கவிதை படிப்பார். யௌமல் விஷாஹி மின் ஆஜிபி ரப்பினா அலா இன்னஹு மின் பல்தத்தில் குஃப்ரி அஞ்சானி. எப்பெல்லாம் வராளோ அப்பெல்லாம் படிச்சுக்கிட்டே இருப்பார். ரொம்ப ஆச்சரியம், ஆயிஷா ரலியல்லாஹு ரொம்ப ஆச்சரியம். ஒரு நாள் அந்த பெண்ணிட்ட கேட்பாங்க, மூதா கிட்ட, நீங்கள் எப்போ வந்தாலும் சஹீஹுல் புகாரி, நீங்கள் எப்போ வந்தாலும் யௌமல் விஷாஹி மின் ஆஜிபி ரப்பினா அலா இன்னஹு மின் பல்தத்தில் குஃப்ரி அஞ்சானி படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே, இந்த கவிதையினுடைய பின்னணி என்ன? இந்த கவிதையினுடைய பின்னணி என்ன? அந்த பெண் சொல்வாள், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் என் அன்பு சகோதரனே, பல வாலிபர்கள் அமர்ந்திருக்கிறோம், எங்களை புறக்கணிக்கிறார்கள், எங்கள் திறமைகளை ஏற்றுக்கொள்வதில்லை, எங்களை யாரும் நம்புவதில்லை, எங்களை இழிவுபடுத்துகிறார்கள், எங்களை கேவலப்படுத்துகிறார்கள், நாங்கள் தான் சம்பாதிக்குகிறோம் உறவுகளுக்காக, உறவுகள் எங்கள் முதுகுக்கு பின்னால் எங்களை தூற்றுகிறார்கள், எங்களுக்கு கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு புறக்கணிப்பிற்கு பிறகும் அல்லாஹ் ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஏற்படுத்துவார். ஒவ்வொரு சோதனைக்கு பிறகும், ஒவ்வொரு கண்ணீருக்கு பிறகு, இப்போ மனிதர்களுக்கு என்று ஒரு இயற்கையான சில குணம் இருக்கும் அல்லவா, பறவைகளுக்கு என்று சில இயற்கையான குணம் இருக்கும் அல்லவா, சுன்னத் அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு என்று ஒரு குணம் உண்டு. ஒருவனை கண்ணீரால் அல்லாஹ் குறிப்பாட்டி விட்டால் அவன்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
4: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை glitch.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் glitch.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitch.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில் glitch.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitch.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0-843.
5: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார மாதிர முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள் உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றைய முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 7774 5965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
4: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்ன சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775 57 57 560.
6: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
3: செயின் வாங்கி போடுவோம்ல, ஆரம்ப காலத்தில் எப்படி ஜுவல்லர்ஸ் தயாரிப்பார்கள் என்றால், ஆபரணம் யார்த்த காசு இருக்கோ அந்த காசுக்கு தகுந்த ஆட்டு தோலில் என்ன செய்வாங்கன்னா, வைரமுத்துகளை, தங்க முத்துகளை, வைடூரிய முத்துகளை, மகரந்த முத்துகளை எல்லாம் பதிப்பார்கள். அந்த காசு வித்தியாசத்தில் அந்த குடும்பம் பெரிய பணக்கார குடும்பம். அப்போ அவங்க வீட்டில் ஒரு சின்ன பொம்பளை புள்ள பிறந்த உடனே ஆட்டு தோலில் வைரத்தினுடைய முத்துகளை பதித்து அந்த சின்ன புள்ள கழுத்தில் மாட்டி விட்டார்கள். அந்த பணத்தை காட்டுறதுக்கு ஒரு ஜுவல்லர்ஸ் பிள்ளைக்கு ஒரு அன்பளிப்பு. இந்த அடிமை பெண் இருந்தால் அல்லவா, இவ தான் இடுப்பில் தூக்கி வச்சுட்டு என்ன செய்யறது, பிள்ளைங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கறது, வர்றது, காலையில் தூக்கிட்டு போகிறது, அப்படி சுற்றி காட்டுறது. ஒரு நாள் காலை நேரத்தில் அந்த பிள்ளையை இடுப்பில் தூக்கி வைத்து கொண்டு அப்படியே வெளியே போயிட்டு உள்ள வீட்டுக்குள்ளே வரால் புள்ள கழுத்தில் இருந்த வைர மாலையை காணும். குடும்பத்துக்காரங்க எல்லாம் சுற்றிட்டாங்க. அந்த அடிமை பெண்ணை கேட்டாங்க, புள்ள கழுத்தில் மாலை எங்கே? என்ன தெரியும், எனக்கு தெரியாது. புள்ள கழுத்தில் மாலை இருந்துச்சா? இருந்துச்சு. இப்போ எங்கே? என்ன தெரியும், எனக்கு தெரியாது. உடனே நாம் என்ன சந்தேகப்படுவோம், நம்ம வீட்டில் ஒரு இடத்துல ஒரு காப்பை கலட்டி வச்சுருப்போம், காப்பை கலட்டி வச்சுருப்போம், பாத்ரூமில் குடிக்க போயிட்டு வந்து மறந்துருப்போம், நாம் எங்கேயோ வச்சுட்டு எங்கேயோ தேடிட்டு இருப்போம். ஒரு கட்டத்தில் கிடைக்கிறன்னு உடனே நம்ம முதல்ல யாரை சந்தேகப்படுவோம், நம்மளை விட தாழ்ந்து வீட்டுக்கு வேலைக்காரியாக இருக்கல்ல, வீட்டு வேலைக்காரி எங்கே வந்துட்டு போனான்னு கேட்போம். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அப்போ அந்த குடும்பம் சொல்கிறாங்க, புள்ள கழுத்தில் மாலை இருந்துச்சு, வைர மாலை இருந்துச்சு, இப்போ இல்லைல்ல. இல்லை அப்போ யார் எடுத்தால்? எனக்கு தெரியாது. இல்லை, நீ தான் எடுத்திருப்பாய். அந்த பெண் சொன்னால், எனக்கு என்ன யார் இருக்கிறாங்க, இந்த மாலை எடுத்து எந்த பிள்ளைக்கு நான் போட்டு அழகு பார்க்க போகிறேன், எந்த பிள்ளைக்கு நான் இந்த மாலையை சேமிக்க போறேன், எனக்கென்று யார் இருக்கிறார்கள்? இல்லை, நீ தான் எடுத்திருப்பாய். அல்லாஹ்வின் மீதானையாக நான் எடுக்கவில்லை. இல்லை, நீ தான் எடுத்திருப்பாய். என்ன செய்வது பாருங்க, என்கிட்ட இல்லையே, ஆடைக்குள் நுழைத்திருப்பாய் என்பதாக எல்லாரும் நிற்கிறார்கள். அந்த பெண்ணை அப்படி நிர்வாணப்படுத்தி விட்டார்கள். பெண்ணினுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது. அந்த இடத்தில் நின்று யோசிக்க வேண்டும். அந்த பெண் சொல்லக்கூடிய ஒரு அழகான வரலாறு, அப்படி நின்று கொண்டிருக்கும் பொழுது அவளினுடைய ஆடைகள் கலட்டப்படுகிறது. எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க, எங்கேயுமே மாலை இல்லை. திடீர்னு வானத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கழுகு பறந்து அப்படி தலைக்கு மேலே வந்து நிற்கி எல்லோரும் அந்த கழுகை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சிறிது நேரத்தில் அந்த கழுகினுடைய வாயில் ஒரு இறைச்சி துண்டை போன்று ஒன்று தொங்கிக் கொண்டிருக்கிறது. வாயை பிளக்கு கீழே விழுந்து விட்டது. எடுத்து பார்த்தால் அந்த குழந்தையினுடைய கழுத்தில் மாட்டப்பட்டிருந்த வைர மாலை. என்ன நடந்திருக்குன்னா, புள்ள கழுத்தில் இருந்த வைர மாலை எங்கோ ஒரு இடத்தில் அவிழ்ந்து விழுந்திருக்கிறது. கழுகு இது இறைச்சி துண்டு என்பதாக கொத்திவிட்டு சென்று விட்டது. பார்த்தால் அது இறைச்சி துண்டல்ல, அது ஆபரணத்தினுடைய துண்டு. எந்த இடத்தில் எடுத்ததோ அந்த இடத்திலேயே அல்லாஹ்வுடைய உதவியினால் ஒரு மனிதனினுடைய கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக அம்மை யுஜீபுல் முதுர்ரா இதா தஆ, கண்ணீரோடியால் அல்லாஹ்விடத்தில் கஷ்ட நேரத்தில் அல்லாஹுவே என்று குரல் எழுப்புவார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு பதில் கொடுப்பார் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த பெண்ணினுடைய கண்ணீரை துடைப்பதற்காக வானத்தில் இருந்த அல்லாஹ் எந்த கழுகு எடுத்ததோ அந்த இடத்திலேயே கொண்டு வந்து போட்டுவிட்டது. உடனே அந்த குடும்பத்துக்காரங்களுக்கு எல்லாம் பெரிய அவமானம் ஆயிற்று. இவ்வளோ ஒரு நல்ல பிள்ளையை நம்ம சந்தேகப்பட்டுட்டோமே. அப்போ அந்த பெண் ஆடை அணிந்து கொண்டு சொன்னால், இதற்கு பிறகு நான் உங்களோடு இருக்க மாட்டேன், எனக்கு உலகம் நீங்கள் தான் என்று நான் நினைத்தேன், உங்களை தவிர எனக்கு உலகம் யாரும் இல்லை, என்னை விடுதலை செய்த பொழுதும் கூட உங்கள் காலுக்கடியில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், அதற்கான நன்மையை நான் உணர்ந்து கொண்டேன், போதும் என்பதாக, எங்கோ சாகப் போகிறேன் என்பதாக அந்த நாட்டை விட்டு அந்த குடும்பத்தை விட்டு நான் வெளியே வந்தேன், மஸ்ஜிதுல் குபாவில் அல்லாஹுவின் தூதர் அல்லாஹுவின் பக்கம் அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த பெண்மணி காது கொடுத்து கேட்கிறாள். அந்த இடத்திலேயே நின்று இஸ்ராத்து நுழைந்து விட்டால் அதைத்தான் இப்பொழுது அந்த பெண்மணி கவிதையாக படிக்கிறாள். அந்த வைர மாலையினுடைய நாள் இருக்கிறதே, என்னை படைத்த ரப்பினுடைய ஆச்சரியத்தினுடைய ஒரு நாள். அலா உலகமே அறிந்து கொள்ளுங்கள், கண்ணீர் வடிப்பவர்களை அறிந்து கொள்ளுங்கள், சிரமத்தில் இருப்பவர்களை அறிந்து கொள்ளுங்கள். இன்னகுமின் பல்கத்தில் குஃப்ரி அஞ்சானி, அன்றைக்கு எனக்கு அந்த அவமானம் கிடைத்திருக்காவிட்டால், அன்றைக்கு என்னை அவர்கள் அவமானப்படுத்தி இருக்காவிட்டால் இந்த இஸ்லாம் எனக்கு கிடைத்திருக்காது. அவர்கள் என்னை அன்னைக்கு அவமானப்படுத்தினார்கள், அவர்களை விட்டு வெளியே வந்தேன், அல்லாஹ் எனக்கு இஸ்லாத்தை தந்தான். அன்றைக்கு அவர்கள் என்னை அவமானப்படுத்திருக்காவிட்டால் அவர்கள் என்னுடைய காலுக்கு கீழ் தான் நான் இருந்திருப்பேன், இஸ்லாம் எனக்கு கிடைத்திருக்காது. ஒவ்வொரு கண்ணீருக்கு பிறகும், ஒவ்வொரு அவமானத்திற்கு பிறகும், ஒவ்வொரு சோதனைக்கு பிறகும் அல்லாஹ் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வைத்திருக்கிறான் என்பதற்கு நான் உதாரணம் என்பதாக அந்த பெண் கவிதை படித்தார். உண்மையாதானே? அந்த பெண்ணை அவங்க சந்தேகப்படலன்னா அவன் என்ன செஞ்சிருக்க மாட்டா, வெளியே வந்திருக்கவும் மாட்டாள், இஸ்லாம் தெரிந்திருக்கவும் தெரியாது. வாழ்க்கையில் அப்படித்தான். சில சிரமங்கள் என்பது நம்மை உருவாக்குவதற்காக மூன்றாவது பொறுமை. வாழ்க்கையில் அல்லாஹ் இந்த உலகத்தில் சோதனையை கொடுத்து கொண்டே இருப்பான். எவ்வளவு கண்ணீர் இருந்தாலும் அந்த கண்ணீருக்கு மேலாக அல்லாஹ் ஒருவன் நமக்கு இருக்கிறான், நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வான் என்பதாக. அந்த சோதனைகளை நாங்கள் பொறுமை காப்போம் என்று சொன்னால் இன்னல்லாஹ யுஹிப்பு ஸாபிரீன். இந்த பொறுமையாளர்களைத்தான், மூன்று விதத்தில் பொறுமையாளர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹுவை வணங்கக்கூடிய விஷயத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும், அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய காரியங்களில் ஈடுபடாமல் பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் அல்லாஹுவின் நேசர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை சோதிப்பான், அந்த சோதனையில் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த மூன்று விதத்தில் நாம் பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் நம்மை நேசிக்கக்கூடியவனாக மாறிவிடுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பொறுமையாளர்களில் உள்ளவர்களாக உங்களையும் நம்மை உருவாக்கட்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் இன்னும் இஸ்லாம் சொல்லக்கூடிய அழகான பண்புகள் வளம் வரும். வாஹு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்
1: ஆலமீன். சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் டி முகமது ஹுசைன் மன்ஃபை அவர்கள். நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக
7: உங்கள் வியாபாரத்தை பெருக்கிட, உங்கள் நிறுவனங்களை நியாய விலையில் விளம்பரம் செய்திட மார்க்கெட்டிங் மேனேஜர் ஏஎல் அன்சார் 77 93 23 79 79 7
8: முஸ்லிம் வானொலி டாட் காம்.
1: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள்.
9: யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வந்து முஸ்லிமூன். يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارham ان الله كان عليكم رقيبا الا بهلم الا بل الله سبحانه وتعالى وكيه சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள் தாபீன்கள் தபி தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அருமைச்சவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா சூரத்துல் அன்ஆம் 54வது வசனத்திலே சொல்லி காட்டும் போது, வஇதா ஜாஅக்கல்லதீன யுஃமினூன பிஆயாதினா ஃபகுல் ஸலாமுன் அலைக்கும். நபியே, நம்முடைய வசனங்களை நம்பியவர்கள் உங்களிடம் வந்து நின்றால் நீங்கள் யூமினூன பிஆயாதினா, எங்களுடைய வசனங்களை நம்முடைய வசனங்களை நம்பியவர்கள் உம்மிடம் வந்தால் ஃபகுல் ஸலாமுன் அலைக்கும், அந்த மக்களுக்கு அல்லாஹ்வின் சாந்தியின் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டுமாக என்று கூறுங்கள் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான், கத்தப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, நிச்சயமாக உங்கள் இறைச்சகன் இரக்கம் காட்டுவதை தன் மீது கடமையாக்கி கொண்டான் என்று அந்த மக்களுக்கு சொல்லுங்கள். அன்னஹு மன் அமில மின்கும் சூஅ பி ஜஹாலத்தின், உங்களில் ஒருவர் யார் பாவமான காரியத்தை அறியாமையால் ஒரு தீமையை செய்து சும்மத்தாப மின்பாதிகி, அதுக்கு பிறகு அதை தொடர்ந்து தௌபா செய்து வாஸ்லஹ தன்னுடைய காரியத்தை அவர் சீர்திருத்திக் கொள்வாராக இருந்தால் ஃபஅன்னஹு கஃபூரு ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த சூரத்துல் அன்னாமினுடைய 54வது வசனத்தில் அல்லாஹு தஆலா அவனுடைய கருணையை பற்றி சொல்லி காட்டுறான். அப்போ நம்முடைய வசனங்களை ஈமம் கொண்டவர்கள் வந்தால் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லிட்டு கத்தப ரப்புக்கும் அலா நஃபிஹி ரஹ்மா, அல்லாஹ் அவன் மீது கருணை காட்டுவதை கடமையாக்கி விட்டான் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு என்ன செய்து சொல்லி காட்டுது. அதே மாதிரி அபூ ஹுரைரா அலி அல்லாஹு தாலான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீத், புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீத், லம்மா கபல்லாஹுல் ஹல்க கதப கிதாபன் ஃபஹுவ இந்தஹு ஃபௌக அவஷிஹி, அல்லாஹு தாலா படைப்பினங்களை எல்லாம் படைத்து விட்ட போது அவனுக்கு அருகிலே அரிஷின் மீது அல்லாஹு தாலா எழுதினான், இன்ன ரஹ்மதி சபகத் கதபி, நிச்சயமாக என்னுடைய கருணை என்பது என்னுடைய கோபத்தை மிஞ்சிவிட்டது என்று அல்லாஹாக்கு சுப்ஹானஹு தஆலா எழுதினான் அப்படிங்கிற செய்தி புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ உண்மையிலே நாங்கள் அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ்வுடைய தண்டனை, நரகம், அல்லாஹ்வுடைய பிடி ரொம்ப கடினமானது, இதையெல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதை விட அல்லாஹ்வுடைய கோபத்தை விட அல்லாஹ்வுடைய கருணை ரொம்ப அதிகமாக இருக்குது, அல்லாஹ்வுடைய இரக்கம் ரொம்ப கூடுதலாக இருக்குது, அல்லாஹ் கருணை காட்டியவனாக கருணை காட்டக்கூடியவனாக இருக்கிறான். இது அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்லி காட்டுறாங்க, நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் எழுதிட்டான் அல்லாஹ்வுடைய கோபத்தை விட இரக்கம் மிஞ்சி விட்டது என்று, அதை விட இது அதிகமாகிவிட்டது அப்படி என்று சொல்லி காட்டுறாங்க. நம்மளும் இயல்பாகவே என்ன செய்கிறோம்னு சொன்னால் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும் போது பிள்ளைகள்கிட்ட நம்ம அல்லாஹ்வோட கோபத்தை தான் முதல்ல நம்ம சொல்கிறோம். அல்லாஹ் அடிப்பான், அல்லாஹ் சுடுவான், அல்லாஹ் நெருப்பில் போடுவான், அல்லாஹ் தண்டிப்பான் என்று நம்ம ஒரு பிள்ளை ஒரு தவறு செய்யக்கொள்ள அல்லாஹ்வை வந்து தண்டிப்பான்னு சொல்கிறோம். தண்டிப்பான் தான், அப்படி தான் பிள்ளைகளுக்கு சொல்லணும். ஆனால் அதை விட அதிகமாக அல்லாஹ்வுடைய கருணையை பேச மறந்துட்டோம். நம்ம அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அல்லாஹ்க்கு மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் கிருபை செய்யக்கூடியவன், அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான், அல்லாஹ் அருள் செய்வான், இப்படி அல்லாஹ்வை பற்றிய கருணையை கூடுதலாக பேசி அல்லாஹோட கோபத்தை குறைவாக பேசணும். ஏன்னா அல்லாஹோட கருணை தான் இரக்கம் தான் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு வந்து நமக்கும் கூட அல்லாஹ்வை நெருங்கிறது, இபாதத் செய்கிறது ரொம்ப ஒரு விருப்பத்துக்குரியதாக இருக்கும். ஒரு சிலர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அல்லாஹோட இரக்கத்தை, அல்லாஹோட மன்னிப்பை, அல்லாஹோட கருணையை மட்டும் தொடர்ந்து பேசினா அவன் பாட்டுக்கு பாவம் செஞ்சுக்கிட்டு போய்த்திருவான், நல்லா மன்னிப்பான் தானே என்றுட்டு பாவம் செஞ்சுட்டு பெய்த்துருவான்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இந்த நினப்பு நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாதா, அல்லாஹ்வுக்கு அவனுடைய அருளை பற்றி பேசும்போது தெரியாதா? ஆனால் உண்மையிலே ஒரு பகுத்தறிவுள்ள ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய அருளை பற்றி பேசும்போது அவன் பாவம் செய்கிறதுக்கு ஒரு நாள் நினைக்க மாட்டான். இவ்வளவு கருணை காட்டக்கூடிய, இவ்வளவு இரக்கம் காட்டக்கூடிய அல்லாஹ்வுக்கிட்ட நாம சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளாமல் வேறு எங்கே போகிறதுன்ட்டு யோசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய தாரவனுக்கு துரோகம் செய்ய மனசு வராது. நம்ம ஒருத்தருக்கிட்ட வேலை செய்கிறோம், அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாரு, ஒரு நேரம் நம்ம ஒரு மணித்தியால் நம்ம போகலாட்டி கூட அதுக்கும் சம்பளம் பண்ணுறாரு, இடையில் லீவு, பொண்டாட்டி பிள்ளையில் சோமில்லை, இப்போ புள்ள கிடச்சிருக்கு, இதுக்கெல்லாம் எந்த ஒரு அலவன்ஸும் நமக்கு கிடையாது, அவர் கரெக்டாக சொன்னதை சொன்ன மாதிரி செய்கிறாரு அப்படி என்று சொன்னால் அவர்கிட்ட நம்ம விசுவாசமாக நடக்கிறத விட பேசினத்தை விட கூட தாரான், இருக்கிறத இன்னும் அள்ளித்தாரான், அதிகமான நமக்கு இன்னும் சலுகைகளை தாரான் அப்படி என்று சொன்னால் இவ்வளவு செய்கிறவனுக்கு எவ்வளவு கடமைப்படணுங்கிற மனசு தான் வரும். அப்போ யதார்த்தமாக அல்லாஹ்வுடைய கருணையின் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டும் போது என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஒரு ரஹ்மத்தி வசியத் குல்ல ஷெயின், என்னுடைய கருணை என்பது எல்லா விஷயங்களிலும் விசாலித்து விட்டது. நிச்சயமாக அதனை நான் இறையச்சம் உள்ளவர்களுக்கு, என்னை அஞ்சு நடக்கக்கூடியவர்களுக்கு நான் கடமையாக்கிவிட்டேன். மேலும் ஜக்காத்தை கொடுப்பவர்களுக்கு நான் அதனை கடமையாக்கிவிட்டேன். நிச்சயமாக அவர்கள் நம்முடைய அத்தாட்சிகளை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, அல் ஜன்னத்து அக்ரபு இலா அஹதிக்கும் மின் ஷிராக்கி நஅலிஹி, சொர்க்கம் என்பது உங்கள் ஒருவருக்கு தன்னுடைய செருப்பினுடைய பட்டியை விட பக்கத்தில் இருக்கிறது. ஒன்னார்வு மிசலதாலி, நரகமும் அது போன்றுதான் அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது புகாரியில முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறத மன்னிக்க மாட்டேங்கிறான், அது அல்லாததை அவன் நாடியோர்களுக்கு மன்னிப்பான் அப்படிங்கிறான். அப்போ அல்லாஹ் அவன் நாடியோர்களுக்கு மன்னிக்கிறான் என்பது ஏனைய பாவங்களை, இணை வைத்தல் அல்லாத மற்றைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு கருணையை சுட்டி காட்டக்கூடியதாகத்தான் என்ன செய்து இதில் இருக்குது. அதே மாதிரி அல்லாஹு தஆலா சூரா ஜுமர் 53வது வசனத்தில் அவன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் வந்து அவன் மன்னிக்கக்கூடியவனுங்கிறத சொல்கிறதுக்கு எடுக்கக்கூடிய அந்த முதல் வசனமே அல்லாட கருணையை அதுக்குள்ளே உள்ளடக்குது. ஏன்னா இன்றைக்கு இயல்பாகவே நம்ம எல்லாரும் பேசும்போது, எந்த மொழியில் நம்ம பேசினாலும், நம்ம பேசும்போது நல்லது ஒரு ஆள் செஞ்சிட்டாருன்னு சொன்னால் எப்படியாவது நம்மளோட சம்மந்தப்படுத்திக்குவோம். நல்லது செய்கிறவர் எப்படியாவது நம்மளோட சம்மந்தப்படுத்திக்குவோம். இப்போ இலங்கையை சேர்ந்த ஒருத்தர் ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாருண்டா, அவன் நம்ம ஊரும் கிடையாது, நம்ம மதமும் கிடையாது, நம்ம கண்டதும் கிடையாது, நம்ம என்ன சொல்லணும், எங்கள் நாட்டுக்காரன்றோம், நம்ம நாட்டுக்காரன்றோம். அப்படியே வந்து அது நம்ம ஊராக இருந்தால் அது எங்கள் ஊர் ஆள், எங்கட கிழக்கு மாகாணம், எங்கட வடக்கு மாகாணம் அப்படின்னு நேருவோம், செல்லிடுவோம். அப்படியே நம்ம மதமாக இருந்தால் எங்கள் ஆளுன்னு சொல்லிடுவோம், நம்ம எங்கள் முஸ்லீம் ஒரு ஆள் தான் அதை சாதிச்சிருக்கிறாங்கிறோம். உலகத்தில் எங்கேயாவது ஒருத்தன் செய்திருக்கிறான், அவன் முஸ்லீம்னா அது நம்முடைய முஸ்லீம் ஒரு ஆள் செஞ்சிருக்கிறாரன்றும். அப்போ நல்லது செய்யும்போது நம்மளோட சேர்த்து பேசுவோம், கெட்டது செய்யும்போது பெத்த பாப்பாவையே தள்ளி வச்சுருவோம். பாப்பா தவறு செஞ்சிட்டார் என்று சொன்னால் நம்ம உமா கிட்ட சொல்லுவோம், உன் புருஷனை வந்து வாயை கொஞ்சம் அடக்கி வைக்க சொல்லுன்றோம், உண்ட புருஷன்றுவோம். உலகிட்ட சொந்த சகோதரனை பார்த்து சொல்லுவோம், உங்கள் பாப்பா ரொம்ப துள்ளுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைஞ்சிருவோம், சொல்லிடுவோம். சொந்த வாப்பாவை உன வாப்பா வந்து என்ன செய்ய செல்லு, கொஞ்சம் அடக்கி வாசிக்க செல்லுன்றுவான். அவன் சகோதரனுக்கு தான் வாப்பா வாக்குவான், அவனுக்கு வாப்பா வாக்க மாட்டான், கோபம் வந்தோடனே. அப்போ சொந்த பிள்ளைய கூட கொண்டாட்டிக்கிட்டே செல்லுவோம், உன்னை புள்ளை படுத்துகிற பாடப்பாடு, உன்னை பிள்ளை என்ன வேலை செய்யலாம் பறன்றுவான். அப்போ மனசுக்கு விருப்பம் இல்லாத ஒரு வேலையை செஞ்சால் சொந்தத்தையே தள்ளி வைப்போம், நல்லது செஞ்சால் தள்ளி இருக்கிறதையே சொந்தமாக்கி கொள்வோம். இது இயல்பு. அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் ஈமான் கொண்டவர்களே என்று கூப்பிட்றான், இஸ்ரவேலர்களே பனு இஸ்ரவேலர்களே என்று கூப்பிட்றான், வேதம் கொடுக்கப்பட்டவர்களே என்று கூப்பிட்றான். இப்படி ஒவ்வொரு விஷயமாக இந்த மக்களையெல்லாம் அல்லாஹ் தஆலா கூப்பிட்டாலும் இந்த வசனத்தை பாருங்கள், அல்லாஹ் பாவிகளே என்று கூப்பிட்றான். அதை கூட தொடக்கத்தில் எப்படி சொல்கிறான்னு சொன்னால், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவம் செய்த என்னுடைய அடியார்களேங்கிறான். இப்போ யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயம் இது. பொதுவாக தவறு செஞ்ச நாமளே நம்மளோட சேர்த்துக்க மாட்டோம். அல்லாஹ் மற்றதை தனித்தனியாக சொன்னாலும் பாவம் செஞ்சவர்களே என்று சொல்லும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்ன, இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவம் செய்த என்னுடைய அடியார்களே அப்படி என்று கூப்பிட்டு, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா, அல்லாட கருணையில் நம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க, நிராசை அடைஞ்சிடாதீங்க. இன்னல்லாஹ யக்ஃபிரு அத்-துனூப ஜமீஆ, நிச்சயமா அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவன். இன்னஹு வல் கஃபூரு ரஹீம், நிச்சயமாக அல்லாஹு தஆலா மன்னிக்கக்கூடியவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான். ரஹீம்ங்கிறது இரக்கமுள்ளவன், அவன் மன்னிக்கக்கூடியவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு என்ன செய்து சொல்லி காட்டுது. அப்போ இந்த வசனத்தில் பாருங்க, எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அவனுடைய கருணையை எவ்வளவுக்கு மேம்படுத்தி சிறப்பாக சொல்லி காட்டுறாங்கிறத பாருங்க. அப்போ இது ஒரு முக்கியமான

பருவத்தின் முடிகள் எல்லாம் கொட்டுப்பட்ட ஒருவர் ஒரு பொல்லை ஊன்றி கொண்டு வருகிறார். பொல்லை ஊன்றிக்கிட்டு அப்படியே அந்த இடத்துக்கு வாரார். ஹத்தா காம பைன யதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறார். இன்னொரு ரிவாயத்தில் வருது, இதில் யார் முஹம்மது என்று கேட்டார். ரெண்டு யார் முஹம்மது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, அரஐத ரஜுலன் அமல துனூப குல்லஹா லம் யத்ருக் தாஜதன் வலா ஹாஜதன் இல்லா தஹா. அவர் என்ன சொல்கிறாருண்டா, ஒருத்தர் வந்து எல்லா பாவங்களும் செய்திருக்கிறார். அவர் எப்படி பாவம் செய்திருக்கிறார்னா, தேவைப்பட்ட பாவம், தேவையில்லாத பாவம், பெரிய பாவம், சின்ன பாவம் எல்லாம் செஞ்சுக்கிறார். அதாவது தாஜ்யத்தனண்டா ஒரு சின்ன பாவம், அது அவசியமே இல்லை, செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, போகும்போது அடிச்சுட்டு போகிறான், அவனுக்கு தேவையே இல்லாத ஒன்று. அப்போ ஒரு ஒரு சின்ன பாவத்தையும் செய்கிறான், பெரிய பாவத்தையும் செய்கிறான். லவ் குசிமத் ஹத்தியத்துஹு அலா அஹ்லில் அர்த், இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தலைக்கு கொஞ்சமாக அவன் ஒருத்தன் செஞ்ச பாவத்தை பிரித்து பிரித்து கொடுத்தால், அகலக்கத்துகும், எல்லாரையும் அந்த பாவம் நரகத்தில் போட்டுரும், அழிச்சு போட்டுரும். அவ்வளவு பாவத்தை ஒத்த ஆள் செஞ்சிருக்கிறான். அவருக்கு வந்து அலஹு மின் தௌபா, அவருக்கு வந்து இருக்கிறே மன்னிப்பு இருக்குதா அப்படின்னு நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்குறாங்க. அவனுக்கு மன்னிப்பு கொடுப்பான் அல்லாஹ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ படர்க்கையில் தான் கேள்வி கேட்குறாரு. ஒருத்தன் பாறான் வந்து வந்து சொல்கிறாரு, ஒரு ஆள் பாவம் செஞ்சிருக்குது, அவ்வளோ பாவம் செஞ்சிருக்குது, இந்த பாவத்தை எல்லாம் மன்னிப்பேனா அப்படி என்றால், இந்த கேள்வி எவ்வளோ பெரிய பாவம் என்றால், உலகத்தில் இருக்கிறாக்கள் எல்லாருக்கும் ஒரு ஆளை செஞ்ச பாவமே நரகத்து போகிறதுக்கு போதும், அவ்வளோ பாவத்தை செஞ்சுட்டான், இந்த ஆளை மன்னிப்பானா அல்லாஹ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் கேட்கும்போதே புரிஞ்சுக்கிறாங்க, தன்னை பற்றி தான் கேட்குறாரு. அப்போ வயது போய் அந்த கூ நின்று நரையெல்லாம் விழுந்து புருவ முடியெல்லாம் கொட்டி அந்த அளவுக்கு வயசு போன நேரம், கபுரை நெருங்குற நேரம், அந்த நேரத்தில் இவர் வந்து தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுமா, இவ்வளோ பாவம் செஞ்சால் எல்லாம் மன்னிப்பானாங்கிறாங்க. அப்போ பொதுவாக இன்றைக்கு நிறைய பாவம் செஞ்சுட்டு நம்மளை எங்கே எல்லாம் மன்னிக்க போகிறான்னு அதுலேயே தொடர்ந்து இருக்க பார்க்குறாங்க. நாம் செஞ்ச பாவத்துக்கு எப்படி நரகத்தனை போகிறோங்கிறாங்க. எல்லாம் மன்னிக்கக்கூடியவர், அப்போ அல்லாஹ் மன்னிப்பானா அப்படின்னு கேட்டதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, ஹல் அஸ்லம்த, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கிறையான்னு கேட்டாங்க. நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கிறையா அப்படின்றாங்க. உடனே அவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஅன்னக ரசூலுல்லாஹ், அவரத்தையே கலிமா சொன்னார், அல்லாஹ் தான் இறைவன் என்று நான் சாட்சி சொல்கிறேன், அவனை மட்டும்தான் வணங்கணும் என்று சாட்சி சொல்கிறேன், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன் அப்படி என்று சொன்னார். சென்னுடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஃஅலுல் கைராத் வதத்ருக்கு சையாத் ஃபயஜ்அலுஹுன்ன லக குல்லஹுன்ன கைராத் அன்றாங்க. இனிமேல் நீ நல்லதை மட்டும் செய், இனிமேல் நீ நல்ல நன்மைகளை மட்டும் செய், இனிமேல் பாவங்களை கைவிட்டு விடு, இதுக்கு முன்னால் நீ செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் உனக்கு நன்மையாக புரட்டி தருவான். போ, இவ்வளவு பாவத்தை செஞ்சேன்னு அவர் சொல்கிறார். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தலைக்கு கொஞ்சமாக பிரித்து போட்டாலும் எல்லோரும் நரகத்துக்கு போகிற பாவத்தை செஞ்சு விட்டு வந்திருக்க, அவர் கிடைக்கிறத பாருங்கள், நீ களிமா சொல்லிட்டே இல்லை, அல்லாஹ்வை நம்பிட்டே இல்லை, இனிமேல் நீ பாவத்தை செய்யாத விட்டுடு, நன்மையை மட்டும் செய், இன்னொன்று இதுக்கு முன்னே நீ செஞ்ச பாவம் அப்படியே அல்லாஹ் பிரட்டி நன்மையாக்கி விட்டான் அப்படின்னு அந்த ஆளுக்கு அப்படியே அதிர்ந்து போகுது, அப்படியே புல்லரிச்சு போகுது. அவர் திரும்ப கேட்குறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் செஞ்ச பாவம் எல்லாத்தையுமா மன்னிச்சிருவான், இல்ல சிறுசி பெருசி எல்லாத்தையுமா மன்னிப்பான் அப்படி என்று கேட்டோன்னே, அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டான் அப்படி என்று சொன்னது அந்த அமரம். அப்படியே திரும்பினார், திரும்பினார், பொல்ல ஊன்றினார், எங்களை கண்ணை விட்டு மறையும் வரைக்கும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கொண்டே அவர் போனார் அப்படி என்கிற அந்த செய்தியை நாங்கள் பார்க்குறோம். அன்புக்குரிய அருமை சகோதர்களே, இப்படி அல்லாஹுக்கு சுபஹானத்தால மன்னிப்பு கொடுக்கறது மட்டும் இல்லை, சூரத்துல் ஃபுர்கானில் 70வது வசனத்தில் இதை அழகாக சொல்லி காட்டுறான், அழகாக சிலேடையாக இதை சொல்லி காட்டுறான். என்ன சொல்லி காட்டுறான், இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹா, யார் தௌபா செய்து ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்கிறார்களோ, அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் நன்மையாக புரட்டி விடுகிறான்.

0: அவர் செஞ்ச பாவத்தை எல்லாம் நன்மையா புரட்டினதா அந்த ஹதீஸில் பார்த்தோம். அதை இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி சஹியான ஹதீஸ்ங்கறாங்க. இது அப்படியே அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றானே, சூரத்துல் ஃபுர்கான்ல 70வது வசனத்துல ஃபௌலாயிக யுபத்திலுல்லாஹு சய்யாதிஹிம் ஹசனாத். அப்ப ஒரு பாவத்தை செஞ்சு தௌபா செஞ்சிட்டோம்னு சொன்னால், ஈமான் கொண்டு நல்லமல் செஞ்சிட்டோம்னு சொன்னால், நேரத்தோடு செஞ்ச பாவத்தை எல்லாம் அல்லாஹ் நன்மையாக புரட்டி விடுகிறான் சொல்லிட்டு, وَكَانَ اللَّهُ غَفُورًا رَحِيمًا, நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆல மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான், இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான். அந்த ரெண்டையும் சேர்த்து சொல்றான், அல்லாஹ் மன்னிக்கிறவன், இரக்கம் காட்டுறவன் அப்படிங்கிறான். அவ்வளவு பெரிய அருளாளனாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆல என்ன செய்யறான், இருக்கிறான்ங்கிறத நாங்கள் என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. அதே மாதிரியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஹதீது வேற வேற வசனங்களை புகாரியில வருது, முஸ்லீம்ல வருது, முஸ்னத் அஹமதுல வருது, நிறைய ஹதீதுகள் அங்கே கிரந்தங்களில் வரக்கூடிய ஒரு ஹதீத். இப்போ நான் வாசிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லீமில் வரக்கூடியது, இதே மாதிரி ரிவாயத்து புகாரியிலும் வருது. இன்ன லில்லாஹி மியத்து ரஹ்மா, நிச்சயமாக அல்லாவுக்கு வந்து 100 மடங்கு கருணை உள்ளது, அதில் ஒன்றை மட்டும்தான் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் ஜின்கள் இந்த உலகத்தில் உள்ள மனிதன் ஜின்னு விலங்கு ஊர்வன பூச்சி புழு எல்லாத்துக்கும் ஒண்டத்தான் இறக்குறான், 100 மடங்கு அல்லாஹ்வுடைய இறக்கம், அதுல ஒண்ட மட்டும்தான் இது எல்லாத்துக்கும் இறக்கினான். அந்த ஒண்டை வச்சு தான் நீங்க எல்லாம் ஆளுக்கால் நேசம் காட்டுவதும் பாசம் காட்டுவதும். ஹத்தா தர்ஃபா அத்தாபா ஹாஃபிரஹா அலா வலதிய ஹஷியத்தன் துசிபா, ஒரு விலங்கு நடந்து கொண்டு போகும்போது எடுத்த காலை வச்சா தன்னுடைய கன்று நொந்து விடும் என்று தூக்கி பிடித்து கொண்டிருப்பதற்கும் அந்த ஒன்று தான் காரணம். ஃபைதா கான யௌமல் கியாமா அக்மலஹா அல்லாஹு பிஹாதிஹி ரஹ்மா, மறுமை நாள் வந்துவிட்டால் அல்லாஹ் இந்த ஒன்றையும் சேர்த்து 100ஆக அவனுடைய கருணையாக அதை பிரதிபலிக்க செய்வான். எந்த அளவுக்கு என்று தெரியுமா, நிச்சயமாக ஷைத்தான் மறுமையில் நினைப்பான், அல்லாட கருணை இன்றைக்கு நம்மளையும் காப்பாற்றும் என்று நினைச்சிருவான் ஷைத்தான். அந்த அளவுக்கு அல்லாஹ் மறுமை நாளில் இரக்கத்தை காட்டுவான், இறக்கமுள்ளவனாக இருப்பான் அப்படி என்று சொல்லி அல்லாஹ்வுட கருணைய இந்த இந்த ஹதீதுல நாங்கள் புகாரியில முஸ்லீமில் வரக்கூடிய இந்த ஹதீதுல.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள், 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு. இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம், இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 7 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
3: மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: அப்படியே வந்து அந்த பிள்ளையை எடுத்து நெஞ்சோட கட்டி பிடிச்சி அங்கே உட்கார்ந்து பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுத்தார்கள். இன்னொரு ரிவாயத்தில் வருது, தலையை திறந்த நிலையில் அந்த பெண் வந்தாங்க, தலையை மூடலை, தலையை திறந்துக்கிட்டு ஓடி வந்தாங்க. அதாவது பிள்ளை ஒன்று தொலைஞ்சி போச்சோன்னா அபாய் போகிறதுக்கெல்லாம் நமக்கு எண்ணம் பெறாது. உடுத்த உடுப்போட செருப்பும் போடாமல் ரோட்டில் ஓடிடுவா ஒரு தாய். அந்த பாசம் அப்படி இருக்கும். அந்த பாசத்தை அப்படி சொல்லும்போது என்ன சொல்லலாம், ஆனால் தலையை கூட மூடலை, ஓடி வந்துட்டாங்க. ஆக்களெல்லாம் இருக்கிறத பார்க்கல, அங்கேயே வச்சு உட்காந்து மடியில் வச்சுட்டாங்க. அந்த பிள்ளை அப்படியே மடியில் வச்சிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், தரவுன ஹாதிஹி தாரிஹத்தன் வலதஹா ஃபின்னார், இந்த பெண் தன்னுடைய பிள்ளையை நெருப்பில் தூக்கி வீசுவாளா அப்படின்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னார்கள்லா, இல்லையே, நாங்கள் தான் அவருடைய அன்பை பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லி அவளால் முடியவே முடியாது, இந்த பிள்ளைய நெருப்பில் அவளால் தூக்கி போட முடியாது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு அர்ஹமு பி இபாதிஹி மின் ஹாதிஹி பி வலதிஹா பி வலதிஹி வலதிஹா. சொன்னாங்க, அல்லாஹ் இந்த பெண் பிள்ளையில காட்டுற பாசத்தை விட ரொம்ப இரக்கம் உள்ளவன், அர்ஹமண்டா மிக மிக இரக்கம் உள்ளவன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஒரு ஆளை சும்மா அல்லாஹ் நரகத்தில் போட மாட்டான். ஒரு ஆள் நரகத்துக்கு போகிறான்னா அவன் எவ்வளோ பெரிய பாவியாக இருப்பான் சிந்திச்சு. இப்படிப்பட்ட ஒரு இரக்கம் உள்ள ஆளுக்கிட்டேயே ஒருத்தன் நழுவி நரகத்து போகிறான்னு சொன்னால் அவன் எவ்வளோ பெரிய பாவியாக இருப்பான். ஒரு ஆள் வந்து அதான் நபிகள் நான் சொல்லலாம், அந்த ஹதீதை வைத்து ஒருத்தர் கிதாபில் ஒரு விரிவுரையாக ஒரு சம்பவம் எழுதி சொல்கிறார். அவர் உதாரணமாக சொல்கிறார், அல்லாஹ் இந்த தாயை விட இரக்கம் உள்ளவர். நம்ம ஒரு ஒரு ஒரு இடத்துல பார்க்குறோம், ஒருத்தன் ரொம்ப மோசமாக இருக்கான், ஒரு உம்மாவை போட்டு அடிக்கிறான், உம்மாவை போட்டு அடித்து அவளை காயப்படுத்துகிறான், அவள் சொன்னதை எதையுமே கேட்குறான் இல்லை, வீட்டில் ரொம்ப துடினமாக இருக்கிறான், அந்த வீட்டை விட்டே ஓடி போகிறான். அந்த தாய் என்ன செய்வான், என் பிள்ளை என்ன செய்கிறானோ, சாப்பிட்டானோ, தூங்கினானோ, எங்கே போனானோ, இன்னும் நின்று செய்வானோ அப்படின்ட்டு அந்த பிள்ளைய அவள் தேடிக்கிட்டே இருப்பான். அடித்து போட்டு போயிட்டாங்கிறதுக்காக நாசமாக போகட்டும்ட்டு திட்டமாட்டான், எனக்கு அடித்து போட்டு போனாலும் அல்லாஹ் அவனுக்கு ஒரு ஆபத்தையும் கொடுத்துடாத, தெரியாமல் செஞ்சிட்டான்ட்டு அந்த பிள்ளைக்காக ஒரு தாய் துவா செய்வான். போனவன் எப்பயாவது ஒரு நாளைக்கு திரும்பி இந்த உம்மா கிட்ட வந்து உம்மா என்றால் இந்த தாய் விரட்டுவாளா சேர்த்தெடுப்பலாம். இவ்வளவு அநியாயம் செஞ்சுட்டு போய் உம்மாண்டு திரும்பி வந்தாலும் இந்த தாய் என்ன செய்வான்னு சொன்னால், ஓடி போய் கட்டிப்பிடிச்சி, மகனே என்னம்மா இருக்காய், நீ எங்கடா இவ்வளோ நாளாக இருந்தாய், நான் உன்னை எவ்வளோ தேடினேன் தெரியுமா, வா முதல் ஒரு வாய் சாப்பிடு, என்னவப்பா செய்கிறாய் நீ என்று அந்த பாசத்தை பொழிவா. அல்லாஹ் அந்த தாயை விட இரக்கம் உள்ளவன் என்றால் ஒரு மனிதன் பாவம் செய்து தௌபா செய்யும் போது கண்டிப்பாகலாம் சேர்த்து எடுத்து கொள்வான். இதைத்தான் அந்த ஹதீஸு விளங்கப்படுத்துங்கிறார். இதுக்கு வலி சேர்க்கிறதுக்காக இன்னொரு ஹதீஸை கொண்டு வராங்க வழங்கிட்ட, ஒரு தாயை விட அல்லாஹ் இரக்கம் உள்ளவன்ங்கிறதுல அவர் என்ன சொல்கிறாங்க, ஒரு தாயை விட்டு ஒருத்தன் சண்டித்தனம் காட்டி துண்டா காட்டி பாவம் செஞ்சு தாய்க்கு அடித்து போட்டு விட்டு போட்டு ஊட்டை விட்டு ஓடி எவ்வளோ காலம் பிறகு வந்தாலும் அந்த தாய் உடனே சேர்த்தெடுத்து, நீ என்னவாப்பா செஞ்ச எவ்வளோ நாளா, நீ சாப்பிட்டியா அப்படின்னு முதல் ஒரு வாய் சோறு கொடுப்பா, பழசை பற்றி கதைக்கவே மாட்டா, மன்னிச்சு விட்டுருவா. இதுதான் இந்த விஷயத்தில் நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்குது. இதை சொல்லிட்டு இதுக்கு வலு சேர்க்கிறதுக்காக வேண்டி இன்னொரு ஹதீதை என்ன செய்கிறாங்க, கொண்டு வராங்க. என்ன ஹதீது அப்படின்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் உள்ளவன் என்றால், ஒருத்தன் ஒரு பாலைவனத்தில் பயணம் போகிறான். பாலைவன பயணம்ங்கிறது எப்படிப்பட்டது என்றால், அந்த பாலைவனத்தில் இடையில் கிணறு இருக்கும், கடை இருக்கும், ஒரு ஆள் வெறும் ஒரு இப்போ நம்ம நம்மளோட ரோட்டில் ஒரு இடத்த பெட்ரோல் முடிஞ்சால் வார வாகனத்தை நிப்பாட்டி கொஞ்சம் பெட்ரோல் தாங்கலாம், கொஞ்சம் ரேடியேட்டருக்கு தண்ணி கேட்கலாம், கொஞ்சம் தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு போத்தல் தண்ணி கேட்கலாம். ஆனால் பாலைவனத்தில் இன்னொரு ஆள் வருமா, இல்லை, கண்ணு கட்டின தூரத்தில் வெறும் மணலாக தான் இருக்கும், போயிட்டே இருக்கணும். ஆனால் ஒட்டகம் தண்ணி எங்கிற ஒன்று இல்லாட்டி ஒரு ஆள் பாலைவனத்தில் போனால் எலும்பு கூட தான் மிஞ்சும், முடியாது, ஆனால் தாகம் வரும், அப்படியே விழுந்துருவார், புழுதி காற்று அடிக்கும், அப்படியே போய்த்துரும். இதுதான் பாலைவன பயணம்ங்கிற. ஒருத்தர் ஒட்டகத்தில் தனக்கு தேவையான உணவு தண்ணியை எடுத்துக்கிட்டு அவர் எவ்வளோ தூரம் போகணுமோ அவ்வளோ தூரத்துக்கு தேவையான தண்ணியை எடுத்துகிட்டு வர். அந்த தண்ணியை சிக்கனமாக தான் குடிப்பாங்க. ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகிறனா கூட தண்ணியை பயன்படுத்த மாட்டாங்க, கல்லை தான் பயன்படுத்துவாங்க. இதுதான் அந்த பாலைவன பயணங்கள் ஹதீதுகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போ ஒருத்தர் பாலைவனத்தில் போகிறாரு. பாலைவனத்தில் ஒரு சில இடங்களை நீங்கள் அரபு நாடுகளுக்கு போனவங்க பார்த்துருக்கலாம். இந்த சின்ன உயரத்தில் ஒரு குட்டி குட்டி சில மரங்கள் சில நேரம் மலைக்கு முளைச்சிருக்கு, மரம் அப்படியே போகும். இவர் போகிறாரு, ஒரு மரம் இருந்துச்சு. ஆனால் மரத்தில் நிழலை பாலைவனத்தில் பார்க்குறங்கிறது பெரிய ஒரு ஆச்சரியம். அந்த இடத்துல அப்படியே இறங்கி அந்த நிழலை கொஞ்சம் தூங்கிட்டார். கண்ணை விழிச்சு பார்க்குறாரு, ஒட்டகத்தை காணலை. அவ்வளோதான், ஒட்டகத்தை காணலைன்னா முடிஞ்சு போச்சு. வாழ்க்கையே நீ பொய்த்து எந்த திசையிலையும் நாம் என்ன செய்ய முடியாது, இனி போக முடியாது, இனி வந்து மவுத்து கண்ணுக்கு முன்னுக்கு தெரியுது. அப்படியே அவர் தாடி தவிச்சு தாகித்து அந்த இடத்துல அப்படியே மயக்கம் போட்டுட்டார். மயக்கம் போட்டு திரும்ப கண்ணை விழித்து பார்க்குறாரு, பக்கத்திலே ஒட்டகம் நிற்கிது, தண்ணியெல்லாம் அதோடையே இருக்குது. அப்போ அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டார். அந்த சந்தோஷ மிகைப்பினால் அவர் சொன்னார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொன்னாங்க, சந்தோஷ மிகைப்பால் அவர் சொன்னார், யா ரப் அந்த அபிதி அன ரப்பு கண்டுட்டார், மாற்றி சொல்லிட்டார், யா அல்லாஹ் நீ என்னுடைய அடியான், நான் உன்னுடைய ரட்சகன் என்று தவறுதலை சொல்லிட்டார். சந்தோஷம் கூடினா என்ன செய்வோம், சில நேரம் என்ன பேசுகிறோம்னு தெரியாமல் பேசி விட்டுருவோம். அந்தளவு சந்தோஷங்கிறத வழங்கப்படுத்துகிறாங்க ரசூலுல்லாஹி அல்லாவையும் அடியான்னு சொல்லிட்டு அவரும் ரப்புன்னு சொல்கிறாரு. அந்த அது என்ன சொல்கிறேன்னு அவருக்கு வழங்கலை. இப்படி சந்தோஷப்படுறாரா இல்லையா? இதை விட அல்லாஹ் இந்த அடியான் பாவம் செஞ்சுட்டு அல்லாவிடத்தில் தௌபா செய்து மீளும் போது சந்தோஷப்படுகிறான் என்று நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அந்த ஹதீதையும் இந்த ஹதீதையும் ஒரு பெண் வந்து தன்னுடைய பிள்ளைய அந்த பாசம் காட்டுற சந்தர்ப்பத்திலே கேட்குறாங்க, நெருப்பில் போடுவாளா? போட மாட்டாள் இல்லை. அப்போ ஒரு தாயை விட்டு விரண்டு போனவன் துரோகம் செஞ்சுட்டு போனாலும் திரும்பி வந்தால் சேர்த்தெடுப்பாளா இல்லையா? ஒரு பிள்ளை ஒரு பிள்ளைய அதை விட இறக்கமுள்ளவன் அல்லா. இந்த ஹதீஸை பாருங்க, தௌபா செஞ்சுட்டு திரும்பி வர்ற போது அல்லா ஏற்றுக்கொள்றானா இல்லையா? அப்போ என்ன பிரச்சனை நமக்கு? அல்லா மன்னிக்க காத்திருக்கிறான், கையை நிட்டுறான், என்னுடைய பாவம் செஞ்சு அடியானே என்று கூப்பிட்றான். நம்ம தௌபா செய்ய வேண்டியதானே, இதில் என்ன இருக்குது? நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்களை அல்லாவிடத்தில் கேட்டு அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்கத்தானே வேண்டும். அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யலாம், இந்த ஹதீதிலிருந்து நம்ம என்ன செய்யலாம், தெளிவாக புரிஞ்சு கொள்ளலாம். அல்லாஹ் அவ்வளவு இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். அது மட்டுமில்லை, அனஸர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னையறாங்க, ஒரு மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய ஒரு வாலிபனை சந்திக்க போகிறாங்க, துக்கம் விசாரிக்க போகிறாங்க. போனோன்னு அவருக்கு சக்கராத்துடைய நிலை தான். அவர்கிட்ட கேட்குறாங்க, கைஃப தஜுதுக்க, நிலைமை எப்படிப்பா இருக்குதுன்னு கேட்குறாங்க, உன்னுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ மரண படுக்கையில் இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட நீ வந்து என்ன மனநிலையில் இருக்கிற, உன் நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, வல்லாஹி யா ரசூலல்லாஹ் இன்னி அர்ஜுல்லாஹ் வ இன்னி அகாபுது நூபி, அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ்வின் தூதரே, அல்லாவை நான் நல்ல ஆதரவு வைக்கிறேன், நல்லா என்ன மன்னிப்பாக எனக்கு சொர்க்கம் தருவான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது, ஆனால் என்னுடைய பாவங்களை நினைக்கும் போது பயமாகவும் இருக்குது யார் ரசூலல்லாஹ் என்றார். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஜ்தமியானி ஃபி கல்பி அப்தின் ஃபி மித்லி ஹாதல் மௌத்தின் இல்லா அஅதாஹு அல்லாஹு மா யர்ஜு வ அமனஹு மிம்மா யகாஃப். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எந்த ஒரு அடியானிடத்தில் இந்த இரண்டு எண்ணமும் வருதோ, அல்லாஹ் மன்னிப்பாங்கிற நம்பிக்கையும் பாவத்தை நினைத்த ஒரு பயமும் இந்த ஒரு சூழ்நிலையில் யாருக்கு வருதோ, கண்டிப்பாக அல்லாஹ் அவருக்கு அவர் ஆதரவு வைத்த மாதிரி கருணையும் காட்டுவான், அவர் பயப்பட்ட மாதிரி மன்னிப்பும் கொடுப்பான். அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னைறாங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ அந்த அளவுக்கு அல்லாஹ் இரக்கமுள்ளவன். அல்லாஹ்வை நாங்கள் என்ன செய்யணும், இரக்கமுள்ளவன் அல்லாஹ், அவன் மன்னிக்கக்கூடியவன். ஆனால் பாவத்தை நினைச்சு பயமும் நமக்கு என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அவ்வளோ இரக்கமுள்ளவனாக அல்லாஹு தஆலா என்னான் இருக்கிறான் பாருங்க. அல்லாஹு தஆலா நமக்கு இந்த உலக வாழ்க்கையை எப்படி தந்திருக்கிறான் என்றால், நாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு, அது நமக்கு எப்படி என்று தெரியலை. ஒரு சிலருக்கு நீண்ட ஆயுசு, ஒருத்தருக்கு குறைந்த ஆயுசு. ஆனால் நமக்கு தரப்பட்ட காலம் நமக்கு மறுமைக்காக தயார் செய்யக்கூடிய காலம்தான். அதை அல்லாஹ் தஆலா போட்டு அந்த இருக்கிற காலமெல்லாம் நீங்கள் கஷ்டப்படணும் அப்படின்ற அல்லாஹ் சொல்லலை. இப்போ இப்போ ஒரு ஒரு போட்டி ஒரு போட்டி பரீட்சை நடக்குது, இல்லாட்டி ஒரு போட்டி நடக்குது, உங்களுக்கு 1 month டைம் இல்லாட்டி ஒரு வாரம் டைம், அதுக்குள்ளே நீங்கள் ரெடி ஆகணும்டா, தூக்கம் இல்லை அது இல்லை இதில் அப்படி ரெடி ஆகும், என்ன கஷ்டப்படுவோம், சாப்பாடு இல்லாமல் இருப்போம். அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை நமக்கு மறுமைக்கு தயாராக தந்தாலும் என்ன கஷ்டப்பட சொல்கிறேன்னா, கல்யாணம் பண்ணுங்கிறான், பொண்டாட்டிக்கு ஒரு வாய் சோறு தீட்டி விடுவது, அதுக்கு நன்மை தாரங்கிறான், பிள்ளை குட்டியோட இறக்கமாயிருங்கிறான், நல்ல சம்பாதி குடும்பத்துக்கு கொடு, நல்ல செலவு செய்யி அப்படிங்கிறான், அழகாக தூங்கு, இரவு விடிய விடிய நின்று தொலை எழும்பினவர நபியல் நான் சொல்லலா சொல்லுவாங்க, தூங்குப்பா, உண்ட கண்ணுக்கு செய்ய வேண்டிய ஹக்கரிக்கு செய்யி அப்படிங்கிறேன், நான் வேலைக்கெல்லாம் நோன்பு பிடிக்க போனேங்கிறேன், வா உடம்ப வருத்திக்காத, நோன்பை எல்லா நாளும் பிடிக்கக்கூடாது, நானும் உங்களை விட அல்லாஹ் பயந்தவன், நோன்பு பிடிக்கவும் செய்கிற நோன்பு இல்லாமலும் இருக்கிறேன், அப்படியெல்லாம் எல்லா நாளும் நோன்பு பிடிச்சி உடம்ப வாட்டிக்காத, நோன்பையும் பிடி நோன்பு இல்லாமலும் இருக்கிறாங்க. ஒருத்தர் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், நான் இப்படி என்ன செய்ய போகிறேன், பிரம்மச்சாரியாவை இருந்துட போகிறேன்ன்றாங்க, ரசூல்லா கூப்பிட்டு நான் அல்லாஹ் பயந்தவன், நானும் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், கல்யாணம் பண்ணுங்கன்றான், உங்களோட உடல் தேவையை நிறைவேற்றுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ எவ்வளவு ஒரு ஒரு சுகமான வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா தாரான், என்ன செய்ய சொல்கிறான், 5 நேரம் தொழுப்பா, 5 நேரம் தொழு, 5 நேரம் தொழு, மா வருஷத்தில் 1 மாதம் நோன்பு வை, வருஷத்தில் 1 மாதம் நோன்பு வை, உன்னுடைய பணத்துக்கு 2.5% சக்காத்தை கொடு, அவன் தந்தது தான் எல்லாமே, அப்போ நம்ம 2.5% சக்காத்து கொடுக்குறோம்டா, மிச்சம் எல்லாம் நமக்கு தானே, மற்ற 7.5 நமக்கு தானே, அப்போ நமக்கு எல்லாம் தாரான், உனக்கு வசதி வந்தால் ஹஜ்ஜு செஞ்சுட்டு போ. அதான் நபிகள் நான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் நிற்கிறாங்க, குதிரையில் ஒருத்தர் வாரார், அந்த குதிரையை விட்டு இறங்கலை, வந்த நேரார் வந்து, நான் சொர்க்கம் போகணுமெண்டா, என்ன செய்யணும், களிமா சொல்லணும், களிமா சொன்னாங்க, களிமா சொன்னால் என்ன கடமாண்டாங்க, 5 நேரம் தொழணும், ரமலா மாதம் நோன்பு வைக்கணும், உன்னுடைய பொருளாதாரத்துக்கு சக்காத்தை கொடுக்கணும், ஹஜ்ஜு செய்யணும் அப்படின்னாங்க. அவர் சொன்னார், நான் 5 நேரம் தொழுவேன், வேறு எந்த ஒரு தொழுகையும் நான் தொழ மாட்டேன், உபரியான சுண்ணத்தான தொழு ஒன்றும் தொழ மாட்டேன், ரமலா மாதம் மட்டும் நான் நோன்பு வைப்பேன், வேறு 1 நாள் நான் நோன்பு வைக்க மாட்டேன், 2.5% சக்காத்தை கணக்கு பார்த்து கொடுப்பேன், வேறு தர்மம் ஒன்றும் செய்ய மாட்டேன், ஹஜ்ஜி மட்டும் செய்வேன், சும்மா இல்லை நாங்கள் நான் இங்கே போக மாட்டேன் என்று சொன்னார். குதிரையை தரிப்பைத்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர் சொன்னதை செய்தால் அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார். அவ்வளவு அவ்வளவு அல்லாஹ்வுடைய அந்த கருணை விசாலித்து இருக்கிறார். அப்போ அதை விட அதிகமாக தொழுதா எவ்வளோ பெரிய நன்மைகள் இருக்குன்னு சிந்திச்சு பாருங்கள், அதை விட அதிகமாக செஞ்சால் எவ்வளவு நன்மைகள் இருக்கும். அல்லாஹ் அப்படி இரக்கம் உள்ளவனாக, அல்லாஹ் கருணை உள்ளவனாக இருக்கிறான். அது மட்டும் இல்லை, அல்லாஹ்ட கருணை எப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு நன்மை செய்ய நினைத்தால் ஒரு நன்மை எழுதப்பட்டுரும், நினைச்சதுக்கு நீங்கள் செய்யுங்க செய்யாமல் விடுங்க, நினைச்சதுக்கு ஒரு நன்மை எழுதியாச்சு, முடிஞ்சு கதை முடிஞ்சு. நீங்கள் நன்மை செய்யணும்னு நினைக்கிற நல்ல வசதி வந்தால் நான் நிறைய பேருக்கு கொடுப்பேங்கிறீங்க, வசதி வந்தால் நல்லா கொடுப்பேன் தர்மம் செய்வேன் நினைக்கிறீங்க, வசதி இல்லை நீங்கள் செஞ்சதாகவே நன்மை எழுதப்பட்டாச்சு. ஒரு நன்மை செய்து விட்டால் 10 மடங்குலேருந்து 700 மடங்கு வரை அவருக்கு நன்மை எழுதப்பட்டுரும். இப்போ ஆரம்பத்தில் நமக்கு 50 வக்து தொழுக தான் கடமையாக்கப்பட்டுச்சு மிஹ்ராஜில், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்து பலவீனமானவர்கள் என்று மூசா நபி சொல்ல கேட்டு திரும்ப திரும்ப போய் போய் போய் 5 ஆக்கிட்டாங்க. அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா, 5 தான் ஆனால் 50க்கு நன்மை இருக்குங்கிறாங்க, 5 தான் இந்த மக்களுக்கு தொழுக கடமை, நன்மை மட்டும் 50 வக்து தொழுக, அதாவது 1 to 10 times தான் நன்மையே ஆரம்பிக்குது, இந்த ஃபர்ஸ்ட் பேசிக்கே 10 times அதிகமாக்குறான் அல்லாஹ். அப்போ இந்த மனிதனுக்கு ஒரு நன்மை செய்ய நினைச்சா ஒரு நன்மை, செஞ்சா 10 to 700 times வரைக்கும் நன்மை, பாவம் செய்ய நினைத்தால் பாவம் எழுத மாட்டான் அல்லாஹ், பாவம் செய்ய நினைத்தால் பாவம் எழுத மாட்டான், இவன் திருந்துவான்ற மலக்குமார்களை காத்து கிரிக்க வைக்கிறான் அல்லாஹ். அப்படியே அந்த பாவத்தை செய்ய நினைச்சத ஏதோ ஒரு காரணத்தினால் செய்யாமல் விட்டால் அதுக்கு ஒரு நன்மை அல்லாஹ்வுத்தாலா எழுதுறான். ஏண்டா ஒரு வெக்கத்தில் ஒருத்தன் பாவம் செய்ய மாட்டால் நன்மை இருக்குது, ஏண்டா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் ஹயா ஷுஅபத்து மினல் ஈமான், வெக்கம் ஈமானின் ஒரு பகுதியான்ட்டாங்க. அப்போ வெக்கத்தில் ஒருத்தன் பாவம் செய்ய மாட்டாலும் அதுக்கு நன்மை இருக்குது, வழங்கிட்டா. அப்போ ஒரு பாவம் செய்கிற நினைச்சிட்டான் செய்யலை, நன்மை எழுதப்பட்ட பாவமே செஞ்சிட்டான்டா, ஒரே ஒரு பாவம் தான் எழுதப்படும். எப்படி அல்லாஹ் தஆலா தாராண்டவர், நன்மை செஞ்சாலே பத்துலேருந்து எழுநூறு, பாவம் செஞ்சால் ஒரே ஒரு பாவம். நினைச்சதுக்கு இப்போ நன்மை, பாவத்து நன்மையே, பாவத்தை நினைச்சதுக்கெல்லாம் கிடையாது, நினைச்சதுக்கெல்லாம் எழுதுறதில்ல. அப்போ ஒரு மனிதன்ற வாழ்க்கையில் சரியா அல்லாஹ் இப்போ நமக்கு காட்டுற அந்த கருணைப்படி பார்த்தா நன்மை தான் நிறைஞ்சிருக்கணும், பாவம் குறைஞ்சிருக்கணும். அதுக்குள்ள அல்லாஹ் இன்னொரு விஷயத்தை சொல்கிறான், ஒரு நன்மை செய்ய செய்ய ஒரு பாவம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. உளு செய்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் உளு செய்யும்போது கையை கழுவுறீங்க, இந்த கையை கழுவும் போது அதனால் வடிகிற தண்ணியோடு அல்லது அதன் கடைசி துளியோடு கையால் செஞ்ச பாவம் கழுவப்படுது. முகத்தை கழுவுறோம், கண்ணால் செஞ்ச பாவம் கழுவப்படுது. காலை கழுவுறீங்க, காலால் செஞ்ச பாவம் கழுவப்படுது. உளு செஞ்சுட்டு தொழுகைக்கு நடந்து போகிறீங்க, வீட்டில் உளு செஞ்சுட்டு போகிறீங்க, அல்லது பள்ளியில் உளு செஞ்சுட்டு தொழுகைக்கு நடக்கிறீங்க. நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு பாவம் அழியுது, ஒரு அந்தஸ்து உயருது. அப்போ நன்மை தான் அதிகம், கொஞ்சம்தான் பாவம், அந்த பாவமும் ஒரு நன்மை செய்யக்கூட அழிஞ்சிது. நீங்கள் தௌபா செய்யாமல் சிறு பாவங்கள் தொழுதுட்டு சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை, கடல் நுறைய அளவுக்கு உங்களுடைய சிறு பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிச்சிடறேங்கிறான், கடல் நுறைய அளவுக்கு. அப்போ அல்லாஹ் பாவத்தை எப்படி மன்னிக்கிறான்னு பாருங்க, எவ்வளோ சந்தர்ப்பங்களை அல்லாஹ் சொல்கிறான்னு பாருங்க. ஒரு தொழுகையை தொழுதுட்டு அடுத்த வகுத்து தொழுகையாக காத்திருக்கோம், மாதிரியை தொழுகிட்டு எஷா வரைக்கும் இப்போ உட்காந்துட்டு இருக்கிறோம். இதில் நம்ம அல்லாட மார்க்கத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கு வர நன்மை. அல்லாட அருள் இறங்குது, அல்லாட ஒரு அமைதி நமக்கு உள்ளத்தில் இறங்குது. மலக்குமார்கள் ரெக்கை விரிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த கூட்டத்தை பற்றி. அல்லாவிடத்தில் மலக்குமார்கள் பேசுவாங்க, உன்னுடைய பள்ளி வாசலில் ஒரு பள்ளியில், யா அல்லாஹ் உன்னுடைய அடியார்கள் ஒன்று கூடி உன்னுடைய மார்க்கத்தை பேசி உன்னுடைய குர்ஆன் வசனத்தை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் கேட்பான், தெரிந்துக்கிட்டே கேட்பான், அவங்க என்ன கண்டிக்கிறாங்களா இல்லை, கண்டிருந்தா எப்படி செய்வாங்க, காணாமலே இப்படி இருந்தா, கண்டிருந்தா எப்படி செய்வாங்கன்னு அல்லாஹ் பெருமையாக பேசுவான் அந்த மனுஷனை பற்றி மலக்குமார்கள்ட்ட. திரும்ப அல்லாஹ்வுத்தாலா கேட்பானா, அவங்க எதை வந்து கேட்குறாங்க, சொர்க்கத்தை கேட்குறாங்க, யா அல்லாஹ் சொர்க்கத்தை கண்டிருக்காங்களா இல்லை, கண்டா எப்படி கேட்பாங்க. அப்போ எதை பயப்படுறாங்க, நரகத்தை பயப்படுறாங்க, கண்டிருக்காங்களா இல்லையே, அப்போ கண்டா எப்படி பயப்படுவாங்க என்று சொல்லிட்டு அல்லாஹ்வுத்தாலா சொல்கிறான், அந்த அடியார்களுக்கு நான் நரகத்தை ஹராமாக்கி விட்டேன், அவருக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி விட்டேன், நீங்கள் சாட்சிகள் என்று அல்லாஹ்வுத்தாலா சொல்லணும் இந்த சபைக்கு. இது ஒன்று. அது மட்டும் இல்லை, ஒரு ஒக்து தொழுத தொழுதுட்டு அடுத்த ஒக்துக்கு சும்மா பயான் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா பள்ளியில் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் திக்ரு செய்யுங்க, குர்ஆன் ஓதுங்க, இல்லாட்டி சும்மா தூங்கிக்கிட்டு இருங்க. ஒரு தொழுகை முடித்து விட்டு அடுத்த தொழுகைக்காக நீங்கள் காத்து இருக்கும் காலமெல்லாம் ஒரு மலக்கை அல்லாஹ்வுத்தாலா நியமிச்சிட்டான் உங்களுக்காக, அவர்கள் மகபரத்துக்காக துவா கேட்டுக்கிட்டே இருப்பார்கள். சுபஹானல்லாஹ், மலக்குமார்கள் துவா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, இவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடியாலாம், இவருக்கு அருள் செஞ்சிடியாலான்னு மலக்குமார்கள் துவா கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அந்த சந்தர்ப்பம் இருக்கு. அப்போ அல்லாஹ்வுடைய அந்த கருணைங்கிறது இப்படி என்ன செய்யுது, இன்னும் நிறையவே அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு ஹதீதுகளை எடுத்தாலும் ஒவ்வொரு குர்ஆன் வசனத்தை எடுத்தாலும் அல்லாஹ் கருணை என்ன பாருங்கள். இந்த சில உலமாக்களுடைய சில தவறும் இருக்கின்றா, பயானில் நரகத்தை பற்றி சொல்லுவாங்க, தண்டனையை பற்றி சொல்லுவாங்க, அப்படியே பேசாமல் பேத்துருவாங்க. அதுலேயே கொஞ்சம் பேருக்கு என்ன செய்யும், பிரச்சனையாகி குழம்பிடும். ஆனால் உண்மையாக பாருங்கள், அல்லாஹ் குர்ஆனில் நரகத்தை பற்றி தண்டனையை பற்றி சொன்னால் கடைசியாக சொல்லுவான், தௌபா செய்து மீண்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருக்குது அப்படின்னு. அல்லாஹ் நரகத்தை பற்றி சொல்லிவிட்டு கடைசியாக என்ன செய்வான், தௌபா செய்து மீண்டவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு கொடுப்பான். இல்லை இல்லை தீன ஆமனு வாமிலு சாலிஹாத் அப்படியம்மா, தர நரகத்தை பற்றி சொல்லிவிட்டு இது அவர்களுக்குரிய தண்டனை, ஆனால் மூமின்களுக்கு சுவன தோட்டங்கள் உண்டு, அரியாசனங்களில் அமர்ந்திருப்பார்கள், அடியே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அவர்கள் ஃபீஹா மா தஷ்தஹி அம்புசிஹிம், அவர்களுடைய மனசு கேட்பதெல்லாம் அங்கு கிடைக்கும். அல்லாஹ் அதை சொல்வேன். அப்போ ஒரு ஒரு அல்லாட கருணையை சொல்ல மறந்துடக்கூடாது. ஒருத்தன் திருந்துறதுக்கு பாருங்க, அவர் வந்து அவ்வளோ பெரிய பாவம் செஞ்சவர்கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் இரக்கமுள்ளவன், நீ தௌபா செஞ்சா நீ இஸ்லாத்தை தருகிறியா, அல்லாஹ் மன்னிக்கிறேங்கிறான். அப்போ அந்த அல்லாட கருணைங்கிறது ஒரு மனிதனை தவறு செய்ய தூண்டாது. நம்ம தவறாக நினைக்கிறோம், இதை சிலதெல்லாம் இந்த ஹதீஸ் எல்லாம் சொல்லிடக்கூடாது, சொன்னால் அப்படியே விட்டுருவான். ஏன் அல்லாவும் சொல்லக்கூட ரசூலுல்லாவும் சொல்லக்கூட நம்ம என்ன நம்முடைய மூளையை மார்க்கத்துக்குள்ளே பயன்படுத்துறது, நம்ம என்ன செய்யணும், அதை சொல்கிற விதத்தில் சொல்லணும். இப்படிப்பட்ட இரட்சகனிடம் சொர்க்கம் பாங்க தெரியாது அவனுக்குன்னு கேட்கணும். இப்படிப்பட்ட இரட்சகனிடம் பாருங்கள், என்ன ரமலானை எதிர்நோக்கிக்கிட்டு இருக்கோம். இது எவ்வளோ பெரிய அல்லாவுடைய ஒரு கருணை. என்ன நம்ம எப்படி இருக்கிறோம், நான் அடுத்த வருஷம் நான் வந்துட்டு ரமலான் வந்துட்டு, இந்த ரமலானை பற்றி இவ்வளோ ஹதீதுகள். இதை வந்து ரமலான் மாதம் வந்து விட்டால் உல்கத் அபுவாபுன்னார், நரகத்தின் கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டு விடும். ஒஃபுத்திஹத் அபுவாபுல் ஜென்னா, சொர்க்கத்தின் கதவுகள் திறந்து விடப்படும் இல்லையா. அதே மாதிரி ஒகுல்கத்தி ஷயாத்தீன், ஷைத்தான் ஒசுஃபிதத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிலிடப்படுவார்கள் அப்படி என்று சொல்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, யார் இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு முந்தின பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும். தக்கத்தமின் தன்பி, எல்லா முந்தின எல்லாமே மன்னிக்கப்பட்டுரும். யார் இந்த ரமலான் மாதத்தில் நின்று வணங்குறாரோ அவருக்கு முந்தின பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுரும். எவ்வளோ பெரிய ஒரு கண்ணியத்தை இந்த மாதத்தில் கொடுக்குறான், அவ்வளோ பெரிய. அப்போ நமக்கு வருஷா வருஷம் ஒரு ஒரு ஒரு பாவத்தை கழுவி அல்லாவை நெருங்குற ஒரு கருணை அல்லாஹ் தால அப்படியே கையை நீட்டி தாரான். அதில் வந்து ஒரு இரவை சொல்கிறான், ஒரு இரவு லைலத்துல் கத்ர் கைரு மின் அல்ஃபி ஷஹர், ஆயிரம் மாதங்களை விட சிறந்த நாள் அந்த நாள். அந்த ஒரு நாள் நம்ம நின்று வணங்கினா, அந்த ஒரு நாள் நாங்கள் குர்வான் ஓதினா, அந்த ஒரு நாள் நாங்கள் தர்மம் செஞ்சா, ஆயிரம் மாதங்கள் அமல் செஞ்ச நன்மை கிடைச்சிடும், அதை விட கூட கிடைக்கும்டா. 83 வருஷம் அமல் செஞ்ச நன்மை கிடைக்கும், 83 வருஷம் உசிரோடு இருந்தாலும் 83 வருஷம் அமல் செய்ய மாட்டோம் நம்ம. அதில் நமக்கு சிறுபிராயம் கழியும், நோய்க்கு கழியும், பாயில் கிடந்தது கழியும், தூக்கத்து கழியும், சாப்பிட்டது கழியும், அடுத்தாக்களோட பேசிக்கிட்டு இருந்தது கழியும், தொழில் ஓடினது கழியும், கடைசியில் 83 வருஷம் உசுரோடி இருந்தால் கூட நாம் அமல் செஞ்சதை கூட்டி கழித்து பார்த்தா 1 வருஷமும் இருக்காது. ஆனால் ஒரே ஒரு இரவு அமல் செஞ்சால் 83 வருடம் அமல் செஞ்ச நன்மை கிடைக்கும். நான் கேட்கேன், நமக்கு ஒரு 10 வருஷம் ரமலான் கிடைச்சா, 10 வருஷம் ரமலான் கிடைச்சா 830 ஆண்டுகள் அமல் செஞ்ச நன்மை கிடைக்கும். ஃபுல்லாக இரவு பகலாக வேலை தூக்கம் ஒன்றும் இல்லாமல் இதை விட ஒரு சிறந்த ஒரு அருளை பார்க்க முடியுமா? இந்த ரமலான் வந்துட்டு இருக்கு, அதுலேயாலும் நாம் அல்லாவை நெருங்குவோம், பாவத்தை கைவிடுவோம், தவற விடுவோம், அல்லாஹ் கிட்ட நெருங்குவோம் என்ற எண்ணம் விரலாட்டி இவனுக்கு நரகம் சரியா போலையா சிந்திச்சு பாருங்களேன். இப்படிப்பட்ட ஒரு ஒரு திறந்த ஒரு ஒரு கருணையாளனுக்கிட்ட வாங்க தெரியாதவனுக்கு நம்ம என்ன செய்வோம், நம்ம என்ன நம்மளே பார்க்குறோம். ஒரு நல்லோரு பொஸ்ஸிக்கிட்ட வேலை செய்த ஒருத்தன் உருப்படாமல் இருக்கானண்டா செல்வோண்டே, உன்னோட சம்பளம் என்ன, உனக்கு அந்தால் தந்த ஸ்பெஷலிட்டிகள் என்ன, நீ என்ன எல்லாம், உனக்கு என்னடா குறை, உனக்கு வாழ தெரியாதடா, அவனுக்கிட்ட உனக்கு உழைக்க தெரியாதடா என்று நம்ம கேட்போமா இல்லையா? இவ்வளவு கருணையுள்ள ரஹ்மானுக்கிட்ட, இவ்வளவு அருள் செய்கிற அல்லாஹ் கிட்ட இருந்து சொர்க்கம் வாங்க தெரியலாட்டி அவன் எப்படிப்பட்டவன்? நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொல்கிறாங்களே, அல்லாஹ் ஒருத்தன் ஒருவன் நாசமாகட்டும் நாசமாகட்டும் நாசமாகட்டும் என்ன, யார் யார் ரசூலல்லாஹ் என்ன சொன்னாங்க, இந்த ரமலான் மாதம் வந்தும் நரகத்தில் இருந்தவன் தப்பில்லாட்டி அவன் நாசமாகட்டும். ஒரு தாய் தகப்பன், வயசான ஒரு தாய் தகப்பன் இருந்து சொர்க்கம் போகலாட்டி அவன் நாசமாகட்டும். ஒரு தாய் தகப்பன், வயசான தாய் தகப்பன் இருந்தால் அதுக்கே சீர் செஞ்சால் சொர்க்கம் போய்த்திடலாமே அப்பா. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு கருணையை அல்லாஹ் தஆலா வச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த கருணையை வாங்க தெரியாதவன், இன்னல் இன்சான ரப்பியில் கனூத், நிச்சயமாக இந்த மனிதன் தன்னுடைய இரட்சகனிடம் நன்றி கட்டவனாக இருக்கிறாங்கிறது தானே. நமக்கு அல்லாஹ் என்ன குறை வச்சான், அல்லாஹ் நமக்கு எவ்வளோ அருளை செஞ்சிருக்கிறான். ஆகப்பெரிய அருள் நமக்கு ஈமான் கிடைச்சது, நம்ம களிமா சொல்லிக்கிறோம், நம்ம தேடினோமா, யுத்தம் செஞ்சோமா, ஓடினோமா, தேடி படித்தோமா, ஆய்வு செஞ்சோமா. ஒரு சிலர் நம்ம இஸ்லாத்துக்கு வந்திருப்போம், ஒரு சிலர் நம்ம பிறக்கும் போதே முஸ்லீம் ஆயிருப்போம், நமக்கு அல்லாவை நம்புற அந்த பாக்கியம் கிடைச்சிட்டு இல்லாட்டி நம்மளோட நிலைமை என்ன. இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆகப்பெரிய அருள் இஸ்லாம் தான், ஈமான் தான். வானத்தை முற்று அளவுக்கு தங்க பாலங்கள் நம்மகிட்ட இருந்தாலும் அதை வச்சு சொர்க்கம் கிடைக்காது, உடுக்க உடுப்பில்லாட்டி ஈமான் இருந்தால் அதை வச்சு சொர்க்கம் கிடைக்கும். இதுதான் யதார்த்தம். இந்த மறுமைக்காக சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக நாம் அடைய வேண்டிய ஒரு பெரிய ஒரு சொத்து நம்மகிட்ட கிடைச்சிட்டு அது கலிமா. அதான் நபிகள் நான் சல்லல்லா செல்லமார்கள் சொன்னார்கள், கலிமா லா இலாஹ இல்லல்லாஹை தராசின் ஒரு தட்டிலையும் ஏழு வானம் பூமி அதில் உள்ளது எல்லாத்தையும் மறுதட்டில் வைத்தாலும் இந்த கலிமா கதிக்கும் என்றால் அந்த கலிமாவோட பொறுமதி அதுதான். இன்றைக்கு பில்கேஜோ அல்லது ஒலன் மாஸ்கோ கலிமா சொல்லாமல் மௌத்தானா சொர்க்கம் போகலாமா? அவங்கள்ட்ட இருக்கிற சொத்துக்கு ஒலன் மாஸ்க மாதிரி ஆயிரம் பேரை ஒன்று சேர்த்து ஒரு ஆளுக்கு கொடுத்து அவர் சொர்க்கம் போகலாமான்னு கேட்டால் முடியாது. ஆனால் ஒரு பிச்சை எடுக்கிறவன் கலிமாவோட இருந்தால் சொர்க்கம் போவான். ஏண்டா அங்கே இருக்கிற பொறுமதியான கலிமா அங்கே இல்லை, மற்ற இடத்துல இல்லை. ஆகப்பெரிய ஈமான் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த ஈமானை வச்சுக்கிட்டு நம்ம நிறைய பேர் சொல்கிறேன், நம்ம பயம் படித்தேன் பயோடு படலை என்ன தொழுறு, நான் ஏலவல் படித்தேன் யூனிவர்சிட்டி கிடைக்கல தொழுகையா, இவருக்கு என்ன தொழுறு, எனக்கு ஒழுங்கான வீடு இல்லை, எனக்கு வாகனம் இல்லை, நான் கருப்பாக இருக்கேன், எனக்கு பருவு இருக்கு, எனக்கு முடியல, எனக்கு மொட்டை, எனக்கு அசிங்கம், எனக்கு கட்டை, இப்படியெல்லாம் நம்ம காரணம் சொல்லுவோமே. சுபஹானல்லாஹ், நமக்கு ஈமான் இருக்கே வைப்பான். நமக்கு அழகு அந்தஸ்து பட்டம் பதவி சொத்து சுகம் எல்லாம் இருந்து ஈமான் மட்டும் இல்லாட்டி நம்மளை விட கைசேதமான ஒருத்தர் இருப்பாரா? அப்போ அல்லாஹ் இவ்வளவு தந்திருக்கிறான், சிந்திச்சுப்பார், உனக்கு எவ்வளவு அருள் தந்திருக்கிறான். அப்போ அல்லாவை தொழுகிறதுக்கு நம்மளால் முடியலாட்டி நம்ம எப்படி சொர்க்கம் போகிறேன்? அப்போ தொழாதவன் நரகம்ங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு உண்மை. நம்ம என்ன யோசிக்கோம்னா, துளாட்டி நரகமோ, அல்லாஹ் கொடுமைக்காரனா, அப்பா இவ்வளவு தந்த அல்லாஹ், இவ்வளவு செஞ்ச அல்லாஹ், இவ்வளவு மன்னிப்பு, இவ்வளவு சொர்க்கம், இவ்வளவு பிரம்மாண்டம், உனக்கு இதை அடைய ஏலாட்டி நாம் அவனை என்ன சொல்லுவோம்? இது கூட செஞ்சுட்டு ஏலாட்டி என்ன செய்வோம்? நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆக கடைசிய சொர்க்கம் போகிறானே அவனுக்கு கொடுக்குற சொர்க்கம் எனக்கு தெரியும் என்றாங்க. ஆக கடைசிய சொர்க்கம் போறவனுக்கு எப்படி சொர்க்கம் கிடைக்கும் என்று என்ன தெரியும்? அதை சொல்லும் போது சொன்னாங்க, மூசா அலை இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் அல்லாவிடத்தில் துவா கேட்டார்கள், யா அல்லா சொர்க்கத்தில் ஆக படித்தரம் குறைந்த சொர்க்கம் எப்படி இருக்குன்னு சொல்லி யா அல்லா. அப்ப அல்லாவுத்தால சொல்லாங்க, கேள்வி எனக்கு கேட்டு முடிஞ்சு சொர்க்கத்துக்கு போறவங்க சொர்க்கத்துக்கு போய், நரகத்துக்கு போறவங்கெல்லாம் நரகத்துக்கு போனதுக்கு பிறகு அல்லாஹ் சில அருள் செய்வான். அது புகாரியிலையும் பெறுது அந்த ஹதீஸ். அல்லாஹ் அருள் செய்வான். என்ன அருள் செய்வான்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா அந்த நல்லடியார்கள் சொர்க்கத்துக்கு போன மூமின்களுக்கு இன்னொரு கண்ணியம் கொடுப்பார். உங்களுக்கு இந்த நரகத்தில் போய் ஈமான் கடுகளை ஒரு ஒரு ஒரு ஒரு தீனார் அளவுக்கு ஈமான் உள்ளவர்களை கூட்டிட்டு வர்றதுக்கு அனுமதி போங்கன்றுவான். நரக நெருப்பு மூமின்களை தீண்டாது. நல்லா அந்த இப்ராஹிம் நபிக்கு நெருப்பை குளுமையாக சின்ன மாதிரி சொல்லி விட்ருவான். அவங்க போய் கொஞ்சம் பேர் எடுத்துக்கு வந்துடுவாங்க, இன்னொரு தடவை இன்னொரு தடவை எடுத்துக்கிறாங்க, இன்னொரு தடவை எடுப்பாங்க, இன்னொரு தடவை எடுப்பாங்க. அதான் நல்லடியார்களுடைய ஷஃபாத்துங்கிறது. அதுதான் நல்லடியார்கள் மகான்களுடைய ஷஃபாத்துன்றா நரகத்தில் இருக்கிறார்களுக்கு அல்லாஹ் ஷஃபாத். அது இணை வைக்காதவர்கள் கலிமா சொல்லியிருக்காங்க, ஆனால் சில சில பாவங்களுக்காக உள்ளே இருக்கிறாங்க, அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். நம்மடாக்கள் துவா கேட்குற யா அல்லாஹ் நல்லடியார்களுடைய ஷஃபாத்தை தாயா அல்லாண்ட, அந்த துவா அப்படி கேட்கக்கூடாது. நல்லடியார்களுடைய ஷபாத்த தாயா அல்லாண்டா என்ன அர்த்தம்? எங்களை ஃபஸ்ட்டு நரகத்துக்கு அனுப்பிவிட்டு அவங்களுடைய ஷபாத்த தாயா அல்லாண்டா தாங்கையிலும் அந்த நெருப்பே அப்படி கேட்கக்கூடாது. ஷபாத்து செய்கிற பாக்கியத்தை தாயா அல்லாண்டா கேட்கணும். நரகத்தில் இருக்கிறவர்களையும் எடுக்கக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாண்டா இப்படி எல்லாம் எடுப்பான். எடுத்து அதில் எல்லாம் வந்துடுவாங்க. கடைசி அல்லாஹ் தஆலா உங்களோட பங்குக்கு எடுத்துட்டு இல்லை எந்த பங்குக்கு கொஞ்சம் எடுக்கிறேன் அல்லாவே கொஞ்சம் பேரை மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்புவார். இதில் ஆக கடைசியாக ஒருத்தர் நரகத்திலேருந்து வருவார், அவருக்கு பிறகு ஒருத்தரும் இல்லை, அவர் தான் கடைசி ஆள். முஸ்லீமில் வர ஒரு ஹதீஸில் வருது, அவர் அல்லாஹ் என்று சொன்னதை தவிர வேறு நன்மை செய்யலையாம். சுபஹானல்லாஹ். அப்போ அவர் அது நரகத்திலேருந்து வர நாம நினைச்சிடப்படா, அப்போ எப்படியோ சொர்க்கம் பெய்திடலாமே அப்படின்ட்டு, எப்படியோ சொர்க்கம் பெய்திடலாமே நினைக்கமே நரகத்தில் இருந்துடலாமா நம்மளால் முடியுமா? இந்த உலகத்தில் ஒரு ஆளுக்கு நெருப்பு பிடித்ததும் அணைச்சதுமா இருந்தவர் எப்படி இருப்பார் சிந்திச்சு பாருங்க. நெருப்பு பிடித்ததும் ஒரு ஒரு ஒரு 3 செகண்ட், நெருப்பு பிடித்ததும் பாஞ்சி வச்சுட்டு போத்தினதும் அவர் என்ன பாடுபாடுவார்? இந்த உலகத்து நெருப்பு 1 செகண்ட் பிடித்தவருக்கே வாழை ஏலாட்டி நரக நெருப்பில் இருந்து ஒரு காலத்தில் சொர்க்கம் பாடுறத கனவு காணப்படாது, ஒரு நாள் நினைச்சும் பாத்திரப்படாது. அல்லாஹ் பாதுகாக்கணும், நரகத்தை விட்டு நம்மளை தூரமாக்கணும். அல்லாஹ் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்கண்டா, அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு மனிதர் நோன்பு வைப்பாராக இருந்தால், அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தத்துக்காக போகும்போது சரியான கஷ்டமான ஒரு நிலைமை. அதுலேயே ஒருத்தன் அல்லாஹுக்காக நோன்பு வச்சால் அபுஅத அல்லாஹு வஜூஹு சபீன ஹரீஃபா மினன்னார், அவனுடைய முகத்தை அல்லாஹ் நரகத்திலிருந்து 70 ஆண்டுகள் நடக்கும் தூரத்துக்கு தள்ளி வச்சிருவானான். அப்போ அல்லாஹ் கொடுக்குற பாக்கியம் என்னென்ன, அந்த மூமின்களுக்கு நரகத்தை விட்டு தள்ளி வைக்கிறது, பக்கத்தில் நின்றாலே சூடு. அப்போ அப்படிப்பட்ட நரகத்தில் போய் வந்துடலாமென்று ஒரு நாள் நினச்சிடக்கூடாது. சரி, அல்லாஹ் என்ன சொல்லான்டா, அந்த நரகத்துக்கு போகிறவனா அப்புறம் எவ்வளோ பெரிய பாவியாக இருப்பான் அவன், அவன் கடைசியால் அவன் தான் வருவான், நடக்க முடியாமல் தவண்டு தவண்டு வருவான், ஆளே கருத்து போய் வருவான். அப்படியே மாவுல் ஹயாத் அப்படிங்கிற ஒரு ஜீவ நீர், அப்படியே ஒரு நீர் குட்டை, அதில் வந்து அல்லாஹ் இறங்க சொல்லுவான். அதில் இறங்கி குளித்தோன்னா அவர் அப்படியே வெள்ளையாகி வெளியே வந்துடுவார். அப்போ அல்லாஹு தஆலா சொல்லுவான், இதே போது ஹுலில் ஜன்னா, அப்படியே போய் சொர்க்கம் இருக்குது, போய் உள்ள நுழைஞ்சிக்க அப்படின்னு சொல்லுவான் அல்லாஹ். இவர் அப்படி போவார், அவர் அப்படியே சொர்க்கத்துக்குள்ளே போய் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு பார்ப்பார். எல்லாமே ஆக்களுக்கு கொடுத்த சொர்க்கமாகத்தான் அவருக்கு தென்பட வைப்பான் அல்லாஹ். அவருக்கு அப்படி அல்லாஹ் காட்டுவான், அல்லாஹ் ரப்பே வஜதுஹா மல்லா, எல்லாமே நிரம்பி இருக்குது, எனக்கு இடம் இல்லையேன்னா அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இதே போது குளிச்சுன்னா இருக்கே போ அப்படின்றான். திரும்பவும் போவான், திரும்பவும் அப்படி தான் அவருக்கு காட்டப்படும். திரும்பவும் அல்லாஹ் கிட்ட செல்லி 3 தடவையும் வந்தது பிறகு அல்லாஹ் கேட்பான், இப்போ சொர்க்கத்தில் உனக்கு எவ்வளவு இடம் தேவை, சொர்க்கமெல்லாம் நிரம்பிருக்கி நிரம்பிருக்குங்கிறிய, சொர்க்கத்தில் உலகத்து அளவுக்கு இடம் இருந்தால் போதுமாங்கிறான். அல்லாஹ் நம்ம வந்து ஒருத்தன் கேட்டு கேட்டு கடைசி என்ன வேணப்பா, ஒரு 10 ரூபா இருந்தால் போதுமான்றதான் கேட்போம், நம்மளோட வசதிக்கு அதான் பெரிய காட்சி, இல்லாட்டி நாம ஒரு 100 ரூபா வரைக்கும் போதுமா, என்ன நீ கடுமையாக தான் கேட்டுக்க நிற்காய், அவன் பசிக்கு காய்ச்சி இல்லைங்காய், ஒரு 100 ரூபா இருந்தால் போதுமான்றோம். டிக்கெட்டு தடுமாறி இடம் இல்லாமல் தங்க இடம் இல்லாமல் வசதி இல்லாமல் வரவனுக்கு அப்பா அப்படி ஒரு சின்ன ரூம் தான் நிறுக்கி படுக்கணும், அப்போ அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறோம் நாம. இவன் நரகத்திலேருந்து வாரவன், வாரவனுக்கு அல்லாஹ் தஆலா கேட்பா சொர்க்கத்தில் உலக அளவுக்கு ஒரு இடம் இருந்தால் போதுமா, உலகம் என்ன நம்ம ஊரே நாம் இன்னும் சுற்றி பார்க்காம இருப்போம். இந்த இலங்கைங்கிறது உலக படத்தில் சின்னோண்ட தெரியுது, உலகத்தில் நிலத்தை விட நீர் தான் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த நிலமே ஒத்துன நாடுகள் நம்ம தெரியாத நாடுகள் எல்லாம் இருக்குது, எத்தனையோ இடங்களில் வந்து மனுஷன் குடியேறாத இடங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ உலக அளவும் உனக்கு சொர்க்கத்தில் இடம் போதுமா அப்படி என்று கொண்டு போகும் ரப்பேன்றான். அல்லாஹு தஆலா சொல்வான், லக்க மிதுலுஹா உலக மிதுலுஹா உலக மிதுலுஹா உலக ஆஷரத்து அன்சாலியா, இன்னொன்று இன்னொன்று இன்னொன்று இன்னொன்று இங்கே அவன் ஆச்சரியப்பட்டுட்டு போவான். 10 மடங்கு இடம் இருக்க எடுத்துக்கொண்டுருவான். அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், ஆக கடைசி சொர்க்கம் அது, சொர்க்கத்தில் ஆக கடைசியாக கிடைக்கிறவருக்கு 10 மடங்கு சொர்க்கம் எல்லாம் எடுத்துக்கொண்டான். இவன் நினைச்சுக்குவான் அல்லாஹ் கிண்டல் பண்றான், இவன் நினைச்சுக்குவான் அல்லாஹ் கிண்டல் பண்றான். அவன் சொல்லுவான், யாரா நீ என்ற எஜமான், நான் உன்னுடைய அடிமை, என்னை வச்சு சிரிப்பு என்னை வச்சு நகைச்சுவை பேசாத, சிரிக்காதே அல்லாஹ் என்று இந்த மனிதன் சொல்வான் அப்படி என்று சொல்லி நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கடவாய்ப்பல்லு தெரிகிற அளவுக்கு சிரித்தார்கள் அப்படி என்று அல்லாஹ்வுடைய கருணையை சொல்லப்படுது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அவ்வளவு கருணையுள்ளவர், இவ்வளவு பெரிய கருணையுள்ள ரஹ்மான, அந்த அல்லாஹ்வை நம்பி ஈமான் கொண்டு சொர்க்கம் போக தெரியாட்டி அவன் எப்படிப்பட்ட மனுஷன் சிந்திச்சுப்பார், இவ்வளவு இரக்கம் உள்ளவன், இவ்வளவு மன்னிக்கக்கூடியவனை ஈமான் கொண்டு அவனுக்கிட்ட சொர்க்கம் வாங்க இயலாட்டி நாம் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்போம். அப்போ அதிகமானவர்கள் நரகம் போகிறார்கள் என்றால் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு அநீதி, எவ்வளோ பெரிய அநீதி செய்யக்கூடியவன் அந்த மனுஷன் இருப்பான் அப்படிங்கிறத நாங்கள் சிந்திச்சு பார்க்கணும். எவ்வளோ பெரிய ஒரு கொடுமைக்காரனாக இருந்தாலும் கடைசி நேரத்தில் கலிமா சொன்னால், இஸ்லாத்தை தழுவினால், அல்லாவிடத்தில் கையேந்தினால் அல்லாஹ் மன்னிப்பான் என்றால் இதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய, எந்த அளவுக்கு என்று சொன்னால், இபின் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் ஒருத்தர் வந்து கேட்குறார், அல்லாஹ்வுடைய தூதர் ரகசிய விசாரணை பற்றி உங்களிடம் ஏதாவது சொல்லியிருக்கிறாரான்னு கேட்குறார். ரகசிய விசாரணை அப்படி ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? ஆ சொல்லியிருக்கிறாங்க, நாளை மறுமையில் எல்லா மக்கள் முன்னாடியும் அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பான், அதில் ஒரு மனுஷனை அல்லாஹ் தஆலா அப்படியே தனியாக எடுத்து மற்றவர்கள் தெரியாத அளவுக்கு ஒரு திரையை போட்டுருவானா, என்ன கேட்குறாருன்றே தெரியாது, திரையை போட்டுருவான். திரையை போட்டுட்டு அல்லாஹ்கிட்ட கேட்பான், நீ இப்படி ஒரு பாவம் செஞ்சியே, ஆ யாரோ சொல்லலாம், இப்படி ஒரு பாவம் செஞ்சு அதனப்த கதை அதனப்த கதை அதனப்த கதை இப்படி செஞ்சே இதை செஞ்சே அதை செஞ்சே இதை செஞ்சோன்னு ஆம் ரப்பு ஆம் ரப்பு ஆம் ரப்பு ஆம் ரப்பு என்று சொல்லி அவன் நினைப்பான், நாம் இனி வெற்றி பெற மாட்டோம். இதையெல்லாம் எல்லாம் நினப்பு வச்சுட்டு கேட்கான், நம்ம வெற்றி பெற மாட்டோம் அப்படின்னு அவன் நினைப்பான். அல்லாஹு தஆலா சொல்வான், இந்த பாவத்தை எல்லாம் உலகத்திலும் உனக்கு நான் மறைத்தேன், இந்த மறுமையிலும் நான் உனக்கு மன்னிக்கிறேன், உனக்கு சொர்க்கம் போன்று சொல்வான், உனக்கு சொர்க்கம் போன்று சொல்வான். இன்னொரு ஹதீஸில் வருது, அவன் போகும்போது திரும்பி திரும்பி பார்ப்பானாம், அல்லாஹ் கேட்பான் என்ன பார்க்குறேன்ட்டு. நீ கேட்காத சில பாவம் இருக்கு, நீ கேட்டதை விட பெரிய பாவம், அதை நீ கேட்டுருவியோண்டு பயமாக இருக்குதம்மா, எல்லாம் மன்னிச்சிட்டேன் போன்றுவான். அல்லாஹ், ஏ இந்த உலகத்தில் அடுத்தவன் குறையை நீ மறைத்தால் உன்னுடைய குறையை நான் உலகத்திலும் மறுமையிலும் மறைப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். இந்த உலகத்தில் இன்னொருத்தனை குறையை மறைச்சா நான் உன்னுடைய குறையை எந்த உலகத்திலையும் மறைச்சி மறுமையிலையும் மறைப்பேன். அல்லாஹ் நாம் செஞ்ச சில தவறுகளை இந்த உலகத்திலையும் தெரியாமல் மறைச்சி நமக்கு தௌபா செய்கிற ஒரு மனசை தருவான், நாம் தௌபா செய்வோம், அல்லாஹ் மறுமையிலேயும் மறைப்பான். அவ்வளோ பெரிய கிருபையுள்ள ரஹ்மான் அல்லாஹ், மன்னிச்சு மறைச்சி சொர்க்கம் தாரவன். அவ்வளோ பெரிய கிருபையுள்ள ரஹ்மானுடைய கருணை இறக்கம் விசாலித்திருக்கிறது. அதை அடையக்கூடிய மாதம் நேரே நான் வந்துக்கிட்டு இருக்குது, இந்த ரமலான் மாதம் வருது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அல்லாவை நெருங்கி அல்லாவுடைய கருணையை நமக்கு ஆக்கி முடியுமான அளவுக்கு நாம் குர்ஆனை ஓதி தர்மங்கள் செஞ்சு நன்மைகள் புரிஞ்சு கொஞ்சம் கஷ்டம்தான் நின்று வணங்குவோம், அதில் அல்லாஹ் நமக்கு ரொம்ப பெரிய கருணையை தருவான். ஏண்டா இன்னொரு வருஷம் நம்ம இருப்போமா இல்லையாண்டு தெரியாது. அல்லாஹு தஆலா நமக்கு தந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் இந்த ரமலானின் அதிகம் அதிகம் நன்மைகளை செய்து அல்லாஹ்வுடைய கருணைகளை எடுக்கக்கூடியவனாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்.
0: நேர்கள் இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள். நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றாலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள்.
2: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், ஒலி நயம் காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லீம் வானொலி.
3: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
4: www.muslimvanoli.com
5: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலையில் ரமலான் வசந்தம்.
0: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அலி அகமது ரஸாதி
6: அவர்கள். وقال النبي صلى الله عليه وسلم اقرأ القرآن فإنه يأتي يوم القيامة شفيعا لأصحابه صدق رسول الله صلى الله عليه وسلم. நன்னியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இறக்கிய இந்த குர்ஆனிலே 3வது சூராவாக கருதப்படும் சூரா தான் சூரா ஆல இம்ரான். சூரா பக்கராவுக்கு அடுத்த சூராவாக இந்த சூரா ஆல இம்ரான் கருதப்படுகின்றது. சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு சூராவாக நாம் பார்த்து வருவதற்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த குர்ஆனை நாம் இந்த ரமலானுடைய காலத்தில் அதிகமாக நாம் ஓதிக்கொண்டிருக்கின்றோம். அதிகமாக இந்த குர்ஆனை ஓதும் பொழுது அதற்குள் இருக்கும் விடயங்களை எல்லாம் விளங்கி ஓதுவோமாக இருந்தால் அந்த குர்ஆனுடைய சிறப்பும் அந்த குர்ஆனுடைய வல்லமையும் கல்பில் பொதிந்து கொள்ளும். விளங்காமல் ஓதுவோமாக இருந்தால் அது ஏதோ ஓதிக்கொண்டு செல்வதுதான் போகுமே தவிர அதனால் அடைய வேண்டிய பிரயோஜனங்களை எங்களால் அடைய முடியாமல் போய்விடும். எனவே சகோதர சகோதரிகளே, இந்த சூரா ஆல இம்ரானுக்கு ஏன் இந்த சூரா ஆல இம்ரான் என்று பெயர் வந்தது? ஆல இம்ரான் என்பது இம்ரானுடைய குடும்பம். ஹஸ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பா தான் இம்ரான் அஹ்லு இம்ரான். ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்துடைய செய்தியெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவில் கொண்டு வருவதால் தான் இதற்கு ஆல இம்ரான் என்று பெயர் இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த சூராவை ஓதும் பொழுது நமது உள்ளத்தில் வரவேண்டிய முக்கியமான விடயம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் சஹாபாக்கள் அபு உமாமா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சொல்கிறார்கள், இஸ்முல் ஆலம் மூன்று சூராக்களில் தான் இருக்கின்ற. இஸ்முல் ஆலம் என்றால் என்ன? அல்லாஹுடைய பிரம்மாண்டமான பெயர். அல்லாஹுடைய பிரம்மாண்டமான பெயர், அதை கொண்டு அல்லாஹுவை அழைத்தால் அல்லாஹ் துவாக்களை கபூல் செய்து விடுவார். ரமலானுடைய காலம், சஹருடைய நேரம், இஃப்தாருடைய நேரம், அதிகமாக நாம் துவாக்களில் ஈடுபடுகிறோம். நம்முடைய துவாக்கள் கபூல் செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் அந்த இஸ்முல் அஅ்தம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அல்லாஹுடைய பெயரை தேடி துவா செய்ய வேண்டும். அபு உமாமா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, இஸ்முல்லாஹில் அஅ்தம், அல்லாஹுடைய பிரம்மாண்டமான பெயர், ஃபி தலாதி சுவரிம் மினல் குர்ஆன், குர்ஆனில் மூன்று சூராக்களில் தான் இருக்கின்றது. முதலாவது சூரா சூரத்துல் பக்ரா, இரண்டாவது சூரா சூரா ஆல இம்ரான், மூன்றாவது சூரா சூரா தாஹா. இந்த சூரத்துல் பக்ராவிலே ஆயத்துல் குர்சி இருப்பது நமக்கு தெரியும். இந்த ஆயத்துல் குர்சியில் இஸ்முல் ஆதம் இருக்கிறது, அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். சூரா பக்ராவில் உள்ள இஸ்முல் அஅ்தம் அதுதான். இரண்டாவது சூரா ஆல இம்ரானில் எங்கு இஸ்முல் அஅ்தம் இருக்கிறது? சூரா ஆல இம்ரானுடைய முதலாவது ஆயத்திலே, அலிஃப் லாம் மீம், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். ஆல இம்ரானுடைய முதல் வசனமே இஸ்முல் அஅ்தம் தான். ஓதும் பொழுது கொஞ்சம் சிந்தனை கெடுங்கள். ஓதக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் ஆல இம்ரானுடைய முதல் ஆயத்ஸ் அலிஃப் லாம் மீம், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று, ஹய்யுல் கய்யூம் அதை ஓதியதோடு அல்லாஹுடன் கையேந்துங்கள், யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம் என்று அல்லாஹுடன் விரைஞ்சுங்கள். இந்த இஃப்தாருடைய வேளையிலே நீங்கள் யா ஹய்யு யா கய்யூம். மூன்றாவது இஸ்முல் அஅ்தம் இடம்பெற்றிருக்கும் சூரா சூரா தாஹா. சூரா தாஹாவிலே وَعَنَتِ الْوُجُوهُ لِلْحَيِّ الْقَيُّومِ وَعَنَتِ الْوُجُوهُ لِلْحَيِّ الْقَيُّومِ. அந்த ஹய்யுல் கய்யூமுக்காக உலகத்தில் இருக்கும் அனைத்து முகங்களும் கட்டுப்படுகின்றது. ஹய்யுல் கய்யூம் யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. சகோதர சகோதரிகளே, ஆகவே இந்த ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய இந்த சூரா, இதற்கு மறுபெயர் தான் அஸ்ஸஹ்ரா. நபியவர்கள் சொன்னார்கள், இந்த ஸஹ்ராவைன் என்ற ரெண்டு சூராக்கள் குர்ஆன்ல இருக்கிறது, ஒன்று சூரா பக்ரா, இரண்டாவது சூரா ஆல இம்ரான் இந்த இரண்டையும் போதுங்கள், அது கியாமத்துடைய நாளையில் உங்களுக்கு ஷஃபா செய்யும், சிபாரிசு செய்யும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமலானுடைய காலம், வேறு விடயங்களை எல்லாம் பேசாமல் ஏன் இதை பேசுகிறோம் என்றால், சகோதர சகோதரிகளே, குர்ஆனை ஓதுவதற்கு ஆசை வர வேண்டும், சூரா ஆல இம்ரானை பிறட்டினால் ஆசை வர வேண்டும். சூரா ஆல இம்ரானுடைய 17வது ஆயத்தை சற்று எடுங்கள். உங்களுடைய குர்ஆனிலே சூரா ஆல இம்ரானுடைய 17வது ஆயத்தை சற்று எடுங்கள். அந்த ஆயத்துக்கு சொல்லுவது தைபா, மனமானவர்களின் தன்மைகள். நீங்களும் வீடுகளில் ஓதுவீர்கள். ஓதும் பொழுது இந்த 17வது ஆயத்திலே அஸ்ஸாபிரீன வஸ்ஸாதிகீன வல்கானிதீன வல்முஸ்தூஃபிகீன வல்முஸ்தஃபிரீன பில் அஸ்ஹார், 5 சிஃபாத்துகள், 5 தன்மைகள். அஸ்ஸாபிரீன, பொறுமையுள்ளவர்கள். வஸ்ஸாதிகீன, உண்மையாளர்கள். வல்கானிதீன, அல்லாஹ்வின் பக்கம் சாயக்கூடியவர்கள். வல்முஃபிகீன, செலவழிக்க கூடியவர்கள். வல்முஸ்தஃபிரீன பில் அஸ்ஹார், சஹருக்கு எழும்புறோமே, 34 இன்ஷா அல்லாஹ் சஹருக்கு எழும்புவோம். சஹர் நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்கள். நோம்போடு தொடர்புடையதான் இந்த குர்ஆன். சஹர் நேரத்தில் வெறும் சாப்பாடுகளிலோ வேறு விடயங்களிலோ நேரத்தை வீணடித்து விடாமல் சஹர் நேரத்தில் இஸ்திக்ஃபார். மூமீன்களுடைய சிஃபாத்துகளில் ஒன்று சஹர் நேரம். ஒரு 100 இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். أستغفر الله العظيم وأتوب إليه أستغفر الله الذي لا إله إلا هو الحي القيوم وأتوب إليه இந்த இஸ்திக்ஃபாரை செய்ய முடியுமோ செய்யுங்க. அல்லாஹ் இந்த சூரா ஆல இம்ரானுடைய 17வது ஆயத்திலே அல்லாஹ் இந்த விடயத்தை கொண்டு வருகிறார். இன்று ஓதக்கூடிய இந்த சூரா ஆல இம்ரான் 5 சிஃபாத்துகள். முதலாவது சிஃபத் என்ன? அஸ்ஸாபிரீன், நோம்பால சபர், நோம்பால சபர் கிடைக்கும். வஸ்ஸாதிகீன், உண்மை, நோம்ப பிடிச்சு யாரும் போய் பேச மாட்டோம். அடுத்தது வல்கானிதீன், நோம்ப பிடிச்சிட்டு குர்ஆன் ஓதுவோம், வேறு வேறு அமல் செய்யறதால் அல்லாஹுவை நெருங்குவோம். நாலாவது வல்முஃபிகீன், நோம்ப பிடிச்சிட்டு செலவழிப்போம். சகோதரர்களே, சஹருக்கு பள்ளிவாசல்ல, இஃப்தாருக்கு ஏழைகளுக்கு நாங்க கொடுப்போம். சஹர் செய்யுங்க, இஃப்தார் செய்யுங்க. கடைசியான அமல், 5வது அமல் தான் நோம்ப பிடித்துட்டு வல் முஸ்தஃபிரீன பில் அஸ்ஹார், சஹர் நேரம் இஸ்திஃபார் செய்தல். இதை அல்லாஹ் இந்த சூரா ஆல இம்ரானுடைய 17வது ஆயத்திலே கொண்டு வந்திருக்கின்றார். சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் இதில் இந்த சூரா ஆல இம்ரானில் 200 ஆயத்துகள் இருக்கிறது. நீங்க சூரா ஆல இம்ரான ஓதினால் கிட்டத்தட்ட 14,762 எழுத்துக்கள் இருக்கிறது. 14,762 எழுத்து. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்றால் 14,000 பெருக்குங்கள், எவ்வளவு நன்மை கிடைக்கும். இதுதான் ஆசவாரம். சூரா ஆல இம்ரான் பெரிய சூரா, ஆனா ஓதணும். ஏன்? இதுல 200 ஆயத், இதுல 14,762 எழுத்துக்கள் இருக்கிறது. அல்லாஹ் ஒவ்வொரு எழுத்துக்கு 10 நன்மை என்றால் 14,000 பெருக்கி பாருங்கள். அதைவிட விசேட அம்சம் என்ன தெரியுமா? சூரா ஆல இம்ரானில் 200 தடவை அல்லாஹ் என்ற லஃப்துல் ஜலாலா வருகிறது. 200 தடவை அல்லாஹுடைய பெயர் வருகிறது. அந்த இடங்களில் வட்டமிடுங்கள். அல்லாஹ் யார் என்பதை 200 தடவை சூரா ஆல இம்ரானில் அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, ரமலானில் இந்த குர்ஆனை ஓதும் பொழுது எந்தளவு ஈமான் அதிகரிக்கும் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். ஈமான் கூட வேணும். இல்லாவிட்டால் குர்ஆனை ஓதி என்ன பலன்? அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் 7 நாளைக்குள் குர்ஆனை முடிப்பார்கள். இந்த சூரா ஆல இம்ரானில் அடுத்த விசேட அம்சம் என்ன தெரியுமா? இந்த சூரா ஆல இம்ரானில் கடைசியாக வரக்கூடிய, அதாவது 190வது ஆயத்திலிருந்து கடைசி வரை, சூரா ஆல இம்ரானுடைய 190வது ஆயத்திலிருந்து கடைசி வரை கையில் குர்ஆன் இருந்தால் கொஞ்சம் குர்ஆனை எடுங்கள். 190 என்றால் மொத்தம் சூரா ஆல இம்ரான் இருப்பது 200 ஆயத்துகள் தான். 190வது ஆயத்திலிருந்து சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தூங்கி எழும்பி விழித்து மிஸ்வாக் செய்து வுது எடுத்து இந்த ஆயத்தை ஓதினார்கள். ஓதிவிட்டு எழும்பி 2 ரக்கா தொழுதார்கள். நீளமான தொழுகை, நீளமான ருக்கோ, நீளமான சுஜூத். பிறகு தூங்கினார்கள். நபி அவர்கள் தூங்கினால் குரட்டை சத்தம் கேட்கும். திரும்ப 3 எழும்பினார்கள். 6 ரக்கா தொழுதார்கள், அதாவது 3 தடவை தொழுதார்கள். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதினார்கள். நபி அவர்கள் சொல்லுவார்கள், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள்,

கத்தாட்சி இருக்கிறது. சும்மா உலகத்துல வாழாதீங்க, உலகத்தை கொஞ்சம் பாருங்க, இந்த ஏழு வானத்தை பாருங்க. அல்லாஹ் சொல்றான், தஹஜ்ஜத்ல எழும்பி ஓத வேண்டிய ஆயத், தஹஜ்ஜத்ல கருத்தை விளங்கி ஓதுங்க. வானங்களுடைய படைப்பு, பூமியுடைய படைப்பு, இரவு பகல் மாறி மாறி வருகிறதா, இதில் புத்திசாலிகளுக்கு அத்தாட்சி இருக்கிறது. இதை சிந்திக்கிற ஒரு மனிதன் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்வான். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், وَيَتَفَكَّرُونَ فِي خَلْقِ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ رَبَّنَا مَا خَلَقْتَ هَذَا بَاطِلًا سُبْحَانَكَ فَقِنَا عَذَابَ النَّارِ. الله சொல்றார், அந்த புத்திசாலிகள் இருக்கிறார்களே, الَّذِينَ يَذْكُرُونَ اللَّهَ அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள், قِيَامًا நின்றவர்களாக, உட்கார்ந்தவர்களாக, விலாப்புறங்களில் தூங்கியவர்களாக, திக்ர் மாத்திரமல்ல, வானங்கள் பூமியுடைய படைப்புகளை பற்றி சிந்திப்பார்கள். சிந்திப்பது மாத்திரமல்ல, ரப்பை அழைப்பார்கள், ரப்பனா மா கலக்த ஹாதா பாத்திலா, யா அல்லாஹ் இவை எதையும் நீ பொய்யாக பாத்திலாக படைக்கவில்லை, சுபஹானக் நீ தூய்மையானவன், ஃபகினா அதாபன்னார் நரகத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. ஒரு துவா. இரண்டாவது துவா அவங்க கேட்பார்கள், ரப்பனா இன்னக மன் துத்கின்னார் ஃபகத் அஹ்ஸைதா وما للظالمين من انصار. ரப்பே, நீ நரகத்தில் நுழைவித்தால் அவன் கை சேதம் அடைந்து விட்டான், அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்பவர்கள் யாரும் கிடையாது. ரப்பே, அல்லாஹ்வ தஹஜ்ஜத்துல இந்த துவாக்களை ஓதும். சூரா ஆல இம்ரானுடைய 190வது ஆயத்திலிருந்து 200வது ஆயத்து வரை சகோதரர்களே, ரமலான் 30 நாளும் இதை ஓதுங்கள், கொஞ்சம் சிந்தியுங்கள். குர்ஆன் இறங்கிய மாதம் இரண்டாவது துவா. மூன்றாவது துவா, ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியை யுனாதி லில் ஈமானி அன் ஆமினூ பிரப்பிக்கும் ஃபஆமன்னா. ரப்பே, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்த பொழுது, ஈமான் கொள்ளுங்கள் என்று அழைத்த பொழுது, நாங்கள் ஈமான் கொண்டோம் ரப்பே. அல்லாஹ் கிட்ட சொல்றோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முனாதி, எங்களை அழைத்தார்கள் ஈமானின் பக்கம், நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம் ரப்பே. அடுத்த துவா, ரப்பனா ஃபக்ஃபிர் லனா துனூபனா, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, வக்ஃபிர் அன்னா சையாத்தினா எங்களுடைய குற்றங்கள் எல்லாம் மன்னித்து விடுவாயாக, நல்லடியார்களோடு எங்களை மௌத்தாக்குவாயாக, பாவிகளோடு எங்களுக்கு மரணத்தை தந்து விடாதே ரஹ்மானே. நாலாவது துவா, ஐந்தாவது துவா, ரப்பனா வஆத்தினா மா வஅத்தனா அலா ருசுலிக், யா ரப்பே ரசூல்மார்களுக்கு வாக்களித்த ஒன்றை எங்களுக்கும் தருவாயாக, வலா துஹ்ஸினா யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில் எங்களை கை சேதம் அடைந்தவர்கள் ஆக்கிவிடாதே, கியாமத்துடைய நாளையில் எங்களை கேவலப்படுத்தி விடாதே, இன்ன கலா துஹ்லிஃபுல் மீஆத், ரப்பே நீ வாக்களித்தால் மாறு செய்ய மாட்டாய். அது புறோ, ஃபஸ்தஜாபலஹும்
لَأُكَفِّرَنَّ عَنْهُمْ سَيِّئَاتِهِمْ وَلَأُدْخِلَنَّهُمْ جَنَّاتٍ تَجْرِي مِنْ تَحْتِهَا الْأَنْهَارُ.

0: صوابا من عند الله، والله عنده حسن الثواب. சகோதர சகோதரிகளே, இந்த 10 ஆயத்துகளும் சூரா ஆல இம்ரானில் வரக்கூடிய கடைசியாக வரக்கூடிய இந்த 10 ஆயத்துகளும் ஒரு மனிதன் இதை ஓதி சிந்திப்பானாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு மக்ஃபிரத்தை மன்னிப்பை அல்லாஹ் நசீபாக்கி விடுவான். இந்த அளவு விசேடம் நிறைந்ததுதான் இந்த சூரா ஆல இம்ரான். சகோதரர்களே, இந்த சூரா ஆல இம்ரானிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுடைய சம்பவங்களை அல்லாஹ் இந்த சூரா ஆல இம்ரான் எங்களுக்கு கற்றுத்தந்து அல்லாஹுடைய குதரத்துகளை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். சூரா ஆல இம்ரானில் அல்லாஹ் எங்களுக்கு முக்கியமாக சொல்லித்தரக்கூடிய ஒன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உஹதுடைய யுத்தத்தை பத்தி அல்லாஹ் சொல்லித்தருகிறான். இவ்வாறெல்லாம் பெரும் ஒரு பொக்கிசம் அடங்கிய ஒரு சூரா தான் இந்த சூரா ஆல இம்ரான். சகோதரர்களே, கவனமெடுத்து ஓதுவோம், கவனமெடுத்து ஓதுவோம், ஓதுவோம் சகோதரர்களே. மிக இலேசு, இது மிக இலேசானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் இந்த சூரா ஆல இம்ரானை ஓதக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. இந்த சூரா ஆல இம்ரான் மூலமாக அல்லாஹுடைய பொருத்தத்தை அடையக்கூடியவர்களாக ஆக்குவானாக. இந்த சூரா ஆல இம்ரான் நமக்கு ஷஃபா செய்யக்கூடிய சூறாவாக யா அல்லாஹ் நமக்கு ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த சூரா ஆல இம்ரானுடைய கடைசி 10 ஆயத்துகளை மவுத் வரை ஒவ்வொரு தஹஜ்ஜத்திலும் ஓதக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. நம்முடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் محمد رسول الله என்ற கலிமாவோடு உயிர்பிரிய தௌஃபிக் செய்வாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அலி அகமது ரஜாதி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலையில் கேட்டது ரமலான் வசந்தம். உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் ரமலான்.
2: நினைத்தாலே அருள் கதவு திறந்துவிடும், உன்னை துதித்தாலே அருள் மழை பொழிந்துவிடும்.
3: வானொலி வரலாற்றில் விசேட முஸ்லிம் நிகழ்ச்சிகள்.
4: அல்லாஹு அக்பர் என்று முழங்கும் அழகிய தளமே பள்ளிவாசல்.
1: நேர்கள் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்தும் இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக காலை 8:01.
5: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
6: மாஸ்டர் மிஷன் ஈவன்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம். ஆதில் ஹசன் அவர்கள்,
1: அஸ்ஸலாமு அலைக்கும். ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارham ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان استحق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار بعد எல்லாம் الله جل شانه وتعالى போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிம்மதி எங்கே என்ற தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தெரிவு செய்யப்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், உலகத்தில் மத பிரச்சாரம் என்று எடுத்துக்கொண்டால் முஸ்லிம்கள் மட்டுமல்ல, மற்ற ஏனைய சமுதாயங்களும் அவருடைய கொள்கைகளை பிரச்சாரம் செய்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் இதில் கடுமையாக மும்மூரமாக செயல்படுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் உலகெங்கும் தங்களுடைய கொள்கையை பிரச்சாரம் செய்வதற்கு முக்கியமான ஒரு தலைப்பாக இந்த தலைப்பை தான் தெரிவு செய்திருக்கிறார்கள். நிம்மதியை தேடி வாங்கள், இயேசுநாதர் உங்களுக்கு நிம்மதியை தருவார், இயேசு உங்களை அழைக்கிறார், உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையா, உங்களுடைய வீட்டில் பிரச்சனையா, நீங்கள் நிம்மதியாக இல்லையா, உங்களுக்கு நிம்மதி வேண்டுமா, எங்களோட வந்து உறவு கொள் வாருங்கள் என்று சொல்லி இயேசு அழைக்கிறார் என்று அவர்கள் நிம்மதி என்ற தலைப்பை வைத்துதான் உலகெங்கும் அவருடைய பிரச்சாரங்களை நடத்தி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உண்மையாக ஏன் இந்த தலைப்பை அவர்கள் தெரிவு செய்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் தேடக்கூடிய இந்த நிம்மதி தான். நீங்கள் எதை எப்படி சம்பாதித்தாலும், நீங்கள் என்ன தொழில் செய்தாலும், நாம் எல்லோரும் ஒன்றை தேடுகிறோம், நிம்மதியை தேடுகிறோம். அந்த நிம்மதி எங்கேன்னு யாருக்குமே தெரியாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இந்த நிம்மதியை என்ன செய்கிறார்கள், தேடுகிறார்கள். அதிகமாக மனிதர்களிட நம்பிக்கை என்னன்னா, என் அக்கவுண்ட்ல இத்தனை கோடி இருந்தால் நான் நிம்மதியே இருந்துருவேன், என் பிள்ளைகள் இப்படி இருந்தால் நான் நிம்மதியாக இருந்துருவேன். இந்த மாதிரி நிம்மதிக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வரையறைகளை விதித்து, இப்படி வாழ்ந்தால், இப்படி ஒரு இடத்தை வந்தால், இடத்தை அடைந்தால் நான் நிம்மதியாக இருப்பேன் நம்புகிறார்கள். உண்மையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நிம்மதியை பற்றி திருமறை குர்ஆனில் என்ன பேசுகிறார், யாருக்கு இந்த நிம்மதி, இந்த நிம்மதியை தேடி அலைகிறார்களே, நிஜமாக அவர்கள் நிம்மதி அடைந்து விட்டார்களா? இதுக்கு ஒரு ஆய்வு நடத்தினாங்க. கலிபோர்னியாவில் முதல் முதல்ல பைஸ்கோப் என்று ஆரம்பித்தார்கள். எதுக்கு இந்த பைஸ்கோப் தெரியுமா? மேலே ஏறி துள்ளணும், குதிக்கணும். ஏனென்றால் எல்லாம் இருக்குதான், சகலதையும் சம்பாதிச்சுட்டாங்களாம். என்ன பிரச்சனை என்றா, நிம்மதி இல்லையா? அந்த நிம்மதியை தேடி ஆரம்பித்ததில் முதல் அடிப்படை முதல் விஷயம்தான் அந்த பைஸ்கோப். இது கலிபோர்னியாவில் ஆரம்பிச்சாங்க, அது ஹாலிவுடா மாறி பெரிய அளவுக்கு வருது. இதுல ஆரம்பத்தை தேடி பார்த்தீர்கள் என்றால், நிம்மதி இல்லாமல் நிம்மதியை தேடியவர்கள் நிம்மதி கிடைக்கும் என்று நம்பினதுதான் இந்த பைஸ்கோப். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்தது என்ன? நிம்மதி இல்லை, இப்ப எல்லாத்தையும் சம்பாதிச்சுட்டான், நிம்மதி இல்லை. அதற்கு அவர்கள் கையில் எடுத்தது தான் இந்த போதை. எல்லாத்துக்கும் மருந்து மாத்திரம் இருக்குது. இன்னைக்கு காய்ச்சலுக்கு மருந்து இருக்கலாம், தடுமலுக்கு மருந்து இருக்கலாம், நெஞ்சு வருத்தத்துக்கு மருந்து இருக்கலாம். நீங்க போய் டாக்டர்கிட்ட போய் டாக்டர் கவலைக்கு மாத்திரை தாங்கன்னு கேட்டு பாருங்க. டாக்டர் சொல்லுவார், அப்படி ஒரு மாத்திரை இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல, இருந்தா எனக்கு ஒரு நாலு வேணும், என் பொண்டாட்டி எட்டு கேட்பா, எல்லாருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு வேணும். இந்த பெனடோல் அது இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு மனுஷன் எதுக்கு எடுப்பான் தெரியுமா? நிம்மதி மாத்திரை கடை தெருவில் இந்த மாத்திரை தான் கூடுதலாகவே போகும். ஒவ்வொரு நாளும் நிம்மதி மாத்திரை கவலை மாத்திரை எடுத்துட்டு போவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாத்துக்கும் மருந்து கண்டுபிடித்தவர்கள், கவலைக்கு மருந்து தெரியல, கவலைக்கு என்ன மருந்தை குடிப்பதுன்னு தெரியல. படித்தவர்கள் பெரிய பெரிய ஹோட்டலில் உட்கார்ந்துட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களும் நிம்மதி இல்லை என்பதற்கு அவர்கள் காட்டக்கூடிய ஆதாரம் என்ன, குடிக்கிறார்கள். பெரிய பெரிய ஜனாதிபதிமார்கள் அவர்கள் ஒரு சபையில் சேர்ந்தால் குடிக்கிறார்கள். ஏன்? அது இன்பமான மதுரமான பானம், அதற்காக இல்லை, நிம்மதி இல்லை என்பதை அல்லாஹ் வெளிப்படையாக எடுத்து காட்டுகிறார். யாராக இருந்தாலும் எந்த இடத்தில் போனாலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், எங்களுடைய நாட்டிலே அதிகமான சிங்கள மக்கள் அவர்கள் வந்து கல்யாண வீடுகளில் குடிப்பார்கள். ஓஹோ, சந்தோஷத்துக்கு குடிக்கிறான்னு நினைச்சா சாவு வீட்டில் குடிப்பார்கள், கவலைக்கும் குடிப்பார்கள், கவலைக்கு தான் குடிக்கிறான்னு நினைச்சா புள்ள கிடைச்சாலும் குடிப்பார்கள், புள்ள கிடைச்சா குடிக்கிறான்னு பார்த்தா பிறநாளைக்கும் குடிப்பார்கள். எல்லா நாளும் ஒன்றுதான், அவனுக்கு எந்த நாளும் நிம்மதி இல்லை, அதனால்தான் எல்லா நாளும் குடி போதையிலே கிடக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இந்த நிம்மதி யாருக்கு, யாரிடம்? சிலர்கள் நிம்மதியை தேடி மீடியா வழியாக அலைகிறார்கள், போனும் பேஸ்புக்கும் அதுவும் இதுவும் என்று இளைஞர்கள் தட்டி தட்டி பார்க்கிறார்கள், நிம்மதி கிடைக்குமா, நிம்மதி கிடைக்குமா? எங்கே இந்த நிம்மதி அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான்? அன்பிக்கினியவர்களே, பேசக்கூடிய நான், கேட்கக்கூடிய நீங்கள் அனைவரும் இதை புரிந்து கொண்டால் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும் நிம்மதியாக வாழலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எல்லாம் படைத்துட்டு அந்த சுவர்க்கத்தில் இந்த பிரச்சனை இல்லை, இந்த நிம்மதி சந்தோஷம் அதெல்லாம் அங்கே இருக்கிறது. அல்லாஹ் என்ன பண்றான், ஆதமே இந்த மரத்துக்கிட்ட நெருங்கக்கூடாது, இந்த மரத்துக்கிட்ட நெருங்கிட்டீங்க வழி தவறி போயிருவீங்க, அநியாயக்காரனா போயிருவீங்கன்றாங்க. அல்லாஹ் அவர் என்ன பண்றாரு, சைத்தான் வந்து வசுவாசம் உண்டாக்குறான், அந்த கூணா மலக்கைனே, இதை சாப்பிட்டீங்கன்னா மலக்கா போயிருவீங்களே, ஏன் இதை நீங்க சாப்பிடாம விடுறீங்க அப்படின்னு சைத்தான் வந்து உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு ஊசலாட்டத்தை உண்டாக்குறான். அவர் அந்த காய்களை, அந்த மரத்தை நெருங்குறார், அதை சுவைக்கிறார். அல்லாஹ் என்ன பண்றான், குல் நஹ்பித்து, இறங்கு இங்கிருந்து, இங்கிருந்து இறங்குங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். எங்க இறங்குறாங்க? இந்த உலகத்துக்கு இறங்குறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, சுபஹானல்லாஹ், இந்த மண்ணுடைய தன்மையை சொல்லுகிறான். அல்லாஹ் இதுவரைக்கும் திருமறை குர்ஆன் அப்படி பேசவே இல்லை, அந்த வரலாறு அப்படியே படிச்சு பாருங்க. அந்த நேரத்தில் எல்லாம் சொல்லுவான், இந்த உலகத்துக்கு இறங்குங்க, இதுக்கு மேல இங்க உங்களுக்கு இருக்க இயலாது, இங்க வசிப்பிடம் இல்லை, குல் நஹ்பித்து, நாங்கள் சொன்னோம் இறங்குங்கள் என்று. இறங்குன்னு சொன்ன உடனே ஃபயம்மா யத்தியன்னக்கும் மின்னிஹுத, இந்த உலகத்துல வாழ்றதுக்கு என்னிடம் இருந்து ஒரு வழி வரும், ஹுதா, ஒரு கைட், ஒரு வழி வரும், சும்மா வாழையலாது. அந்த அங்க இருக்கிற நேரத்தில் எல்லாம் சொல்லவே இல்லை, நான் ஒரு வழி காட்டுவேன், இது மாதிரி தான் வாழணும் அப்படி சொல்லவே இல்லை. ஒரு மரத்தை காட்டி இந்த மரத்துக்கிட்ட நெருங்காதீங்க, அது அங்க உள்ள சட்டம். இந்த உலகத்துக்கு இறங்கின உடனே எல்லாம் சொல்றேன், இந்த மண்ணில நீ நினைச்ச மாதிரி வாழையலாது. ஃபயம்மா யத்தி அன்னக்கும் மின்னி உதன், என் புறத்திலிருந்து நேரான ஒரு பாதையை நான் உனக்கு காட்டுவேன். யார் அந்த நேரான பாதையில் பயணிக்கிறார்களோ அவர்களுக்கு பயம் இல்லை, அவர்களுக்கு கவலை இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை யோசிச்சு பாருங்க, உலகத்துக்கு இறங்க சொல்லிட்டு ஹிதாயத்தை தர்றேன், ஹுதா நேரான பாதையை காட்டுறேன், இதுல பயணிங்க, இதுல பயணிச்சா உங்களுக்கு சுவர்க்கம் தர வேண்டு வரணுமா இல்லையா? குருவான்ல இந்த நேரான பாதையில போனா சுவர்க்கம் கிடைக்கும், நீ போகாட்டி நரகம் வரும், இதுதான் குர்ஆன் ஸ்டைல். நீங்க குர்ஆனை எடுத்து பாத்தீங்கன்னா குர்ஆன்ல அல்லாஹ் பேசுற ஒரு முறை இருக்கிறது, அந்த நடையோட ஒட்டி பார்த்தீர்கள் என்றால் அல்லாஹ் அப்படித்தான் பேசுவான். ஆனால் இந்த இடத்துல அல்லாஹ் எப்படி பேசுறான் தெரியுமா? நேரான பாதையில் நீ பயணித்தால் மறுமை லாபம் என்று ஒன்றையும் குர்ஆன் பேசும், இம்மை லாபம் என்றதும் பேசும். நீங்கள் தொழுதால் அந்த தொழுகை மறுமைக்கு உங்களுக்கு பயனளிக்கும், அது உங்களுக்கு மறுமை பாக்கியங்களை அள்ளித்தரும். அதே தொழுகை இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன செய்யும், இன்ன ஸலாத்து தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், தொழுகை கெட்ட மானக்கேடான காரியத்தை துன்யாவில் இருந்து உங்களுக்கு பாதுகாக்கும். நீங்கள் தொழுதவராக இருந்தால் கெட்ட காரியம், மானக்கேடான காரியம், அதெல்லாம் அது தடுக்கும். உலகத்தில் என்ன பெனிஃபிட், மறுமையில் என்ன பெனிஃபிட், ரெண்டையும் அல்லாஹ் பேசுவான். நேரான பாதை என்று ஒன்றை காட்டுவேன், அதிலே பயணித்தால் இந்த மண்ணிலே ரெண்டு இருக்கிறது சொல்லாமல் அல்லாஹ் சொல்கிறான். சைக்காலஜி படி நிம்மதி சந்தோஷத்தை அப்படியே பரட்டினான், நிம்மதி அப்படி பரட்டினால் அதுக்கு என்ன சொல்லுவாங்க, பயம் என்றுவாங்க. பயம் கூடினால் நிம்மதி குறைஞ்சிரும், நிம்மதி கூடினால் பயம் குறைஞ்சிரும். இதான் அந்த ரெண்டும். அடுத்தது என்ன, கவலை சந்தோஷம். சந்தோஷத்துடைய ஆப்போசிட் கவலை. சந்தோஷம் கூடினால் கவலை குறைந்து விடும், கவலை கூடினால் சந்தோஷம் குறைஞ்சிரும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிம்மதி சந்தோஷம் என்ற அந்த ரெண்டு பதத்தை, ரெண்டு வார்த்தையை அப்படி பரட்டி பேசுறான். என்ன பேசுறான், வலா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்தனூன். அவர்களுக்கு பயம் இல்லை, அவர்களுக்கு கவலை இல்லை. யாருக்கு பயமே இல்லையோ அவர்களுக்கு எந்த பயமும் இல்லாட்டி அவங்க நிம்மதியே இருக்கிறாங்க. எவ்வளவு பயம் இருக்குதோ அவ்வளவுக்கு நிம்மதி இல்லைன்னு அர்த்தம். எந்த பயம், துன்யாவில் உள்ள பயம். இந்த மண்ணை தொட்டாலே அது வந்து விடும். ஆதம் நபிக்கு எல்லாருக்கும் வரும், ஆதம் நபியுடைய சந்ததிக்கே வரும். என்ன பயம் என்று கேட்கிறீர்களா? நல்ல வாழ்வீர்கள், உங்களுடைய பிள்ளையோடு அமர்கலமாக வாழ்வீர்கள். சாப்பிட்டு இப்ப முடிச்சு கடைக்கு போயிட்டு வாரன்னு வெளியே போவான், போனவர் திரும்பி வரமாட்டா. ஆக்சிடென்ட்ல மௌத்தானால் அந்த நேரத்தில் ஏற்படுமே, ஒரு சந்ததியை விட்டு என் பிள்ளைக்கு ஏதாவது நடக்குமா? ஹாஸ்பிட்டல்ல கூட்டி போய் ஐசியூல போட்டு உடனே மெஷின்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டின உடனே என்ன ஆகும் என்று பதறுவீர்களே. இந்த பயம் சுவர்க்கத்தில் இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த துனியாவில் தான் இந்த பயம் வரும், இந்த கவலை இந்த மண்ணிலே வரும். இது ரெண்டையும் அழிப்பதற்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் மீது ஆணையாக, இந்த உலகத்தில் எந்த அறிவாளிக்கும் இதுக்கு மருந்து தெரியாது. இதுக்கு மருந்து இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. மனிதன் எல்லாத்தையும் கண்டுபிடித்து விட்டான், மனிதனுக்கு எல்லாம் தெரியும் என்று ஒரு கூட்டம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டம் என்ன நினைக்கிறாங்க தெரியும், மனுஷனுக்கு தெரியாது என்ன, இன்றைக்கு எங்க போயிருக்கிறான் மனிதன். அல்லாஹ் அக்பர், மனிதன் பறக்கிறான், எங்கெங்கயோ போறான் என்று நம்புகிறார்கள். ஆனால் மனிதனுக்கு எது தெரியாது தெரியுமா, எனக்கும் உங்களுக்கும் மிக முக்கியமாக நானும் நீங்களும் மனிதனாக வாழணும் என்றால் இந்த ரத்தம் தேவை. மனுஷன மனிதன் பெருமையாக பேசுறான் தெரியுமா, அங்கே அதை கண்டுபிடித்து விட்டான். அவனுக்கு மூளை இல்லை, இருக்கிறது வேற உண்டு, இதை கண்டுபிடித்து விட்டான், அதை கண்டுபிடித்தாண்டாங்க. எதை தெரியாது தெரியுமா, இந்த ரத்தம் அது எதால் செய்யப்பட்டது என்று யாருக்குமே தெரியாது. எல்லா மூலப்பொருளையும் கொண்டு வந்து கலக்கி பார்த்தாலும் இது வராது. ஓ பாசிட்டிவும் வராது, ஏ பியும் வராது, பி நெகட்டிவும் வராது. உனக்கு ரத்தம் வேணுமா, குருதி வேணுமா, இன்னொருவன் எடுத்து நோ எக்ஸ்பயர் டேட், எக்ஸ்பயர் டேட்டே இல்லை. அதை போய் சேவ் பண்ணி தேவைப்படுற நேரம் அள்ளி போடுங்க. எது நீ ஆப்போசிட்டிவா என்ன வர்க்கம் என்று பார்த்து அந்த வர்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான், வெளியேற்றுவதற்கும் வழி வைத்திருக்கிறான், உள்ள இறக்கிறதுக்கும் வழி வச்சிருக்கிறான். வேண்டிய நேரம் கொடுக்கலாம், வேண்டிய நேரம் எடுக்கலாம். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் இந்த உலகத்தில் எந்த அறிவாளிக்கு மேல. நீங்கள் மனிதனை எப்படி பார்க்கணும் தெரியுமா, பிரம்மாண்டமாக அதை கண்டுபிடித்து ரொக்கட்டில் பறக்கிறார்கள், விமானங்கள் பறக்கிறது, கப்பல் எங்கேயோ போகிறது. உனக்குள்ள ஓடுற ரத்தம் தெரியாது. ஒபாமாவுக்கு முக்கிய ரத்தம் தான். ஏனண்டா அவன் கார்டு டயக்ரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா நெட்ல உங்களுக்கு புரியும், எல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பான். பின்னாடி ஒரு பட்டன் அமுக்கினா பென்டகனுக்கு போயிடும், எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் இருக்கும். ஹெட்லைட்டுக்கு பக்கத்தில் ஒரு டேங்க் இருக்குது பிளட். அமெரிக்கா பிரசிடென்ட் என்ன பிளட் குரூப்போ அந்த டேங்க் அப்படியே அந்த வெஹிக்கல் இருக்கும். அவசரத்துக்கு முதலாவது ரத்தத்தை ஏத்தணும். ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு, பிளாஸ்ட் ஆயிட்டு, ரத்தத்துக்கு போடணும், குருதி ஏத்தணும், அதை பேலன்ஸா வைக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதுக்கெல்லாம் அறிவை கொடுத்தான், எதையெல்லாம் மனிதன் கண்டுபிடித்தான், நீ பலகீனமானவன், மனிதன் அவசரக்காரன், லைஃபா பலகீனமாக படைக்கப்பட்ட என்பது அல்லாஹ் நிரூபிப்பதற்கு அல்ல. எனக்கும் உங்களுக்கும் எது தேவையோ, எது அடிப்படையோ, அந்த அடிப்படையான குருதியை செய்வதற்கு யாருக்குமே தெரியாமல் ஆக்கிட்டான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். இதுதான் துனியா, இதுதான் துனியா. இந்த துனியாவில் மனிதனுக்கு எல்லாம் தெரியும் என்று மனிதன் நினைக்கிறான், இல்லை, மனிதனுக்கு தெரியாதது அதிகமாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இந்த நிம்மதி இது எங்கே அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்கிறான், நேரான பாதையில் யாரு பயணிக்கிறார்களோ அவர்களை தவிர வேற யாருக்கும் இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். மற்ற எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுப்பான். நீங்கள் வேணுமா, இந்த உலகம் வேணும் என்று யாரு நாடுறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தை அல்லாஹ் கொடுத்து விடுவான். வஃபி இலைஹிம் அமாலுஹும் ஃபீஹா வஹும் ஃபீஹா லா யுபகஸூன் என்று அல்லாஹ் சொல்கிறான். துனியா வேணுமென்று ஒருத்தர் படிக்கிறார், அவர் வந்து அக்கவுண்டன் ஆயிட்டார், எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு, அவருக்கு வேண்டிய பிராடம் வேணுமா அது வேணுமா எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுப்பான். முஸ்லீமா காஃபிரான்னு அல்லாஹ் பார்க்க மாட்டான். மன்கான யுரீதுல் ஹயாத்து துனியா வஸீனத்தஹா, உலகம் வேண்டும் அதனுடைய அலங்காரம் வேண்டும் என்று ஒருத்தன் கஷ்டப்பட்டு படித்து விஞ்ஞானி ஆனால், நீ முஸ்லீமா காஃபிரா என்று அல்லாஹ் பார்த்து அவனுக்கு சொத்தை கொடுக்க மாட்டானா? அல்லாஹ் என்ன சொல்கிறான், நுவஃபி இலையும் ஆமாலும் ஃபீஹா, அவன் எவ்வளவு கஷ்டப்படுகிறானோ அவ்வளவுக்கு இந்த துனியாவில் அவனுக்கு நான் கொடுப்பேன். ஒஹும் ஃபீஹாலா யுபகசூன், அவனுக்கு கொஞ்சமும் குறைவு செய்யப்பட மாட்டான். அவன் ஹிந்து என்று நான் பார்த்து குறைக்க மாட்டேன். அவன் படுகிற கஷ்டத்துக்கு, அவன் சிந்திக்கிற சிந்தனைக்கு, அவன் எவ்வளவு படித்திருக்கிறானோ அதற்கேற்ப எல்லாத்தையும் கொடுப்பேன். மறுமையில் வருவான், ஒன்றுமில்லை என்று அல்லாஹ் சொல்லுவான். மறுமையில் உனக்கு ஒன்றுமில்லை என்று அல்லாஹ் சொல்லுவான். துனியாவுக்கு கஷ்டப்பட்டால் துனியா கிடைக்கும், ஆகிராவுக்கு கஷ்டப்பட்டால் ஆகிரா கிடைக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இந்த நிம்மதியை மட்டும் அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுப்பானே. ஒரு டாக்டருக்கு எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்து விட்டான், ஒரு பெரிய பிசினஸ் மேனுக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுப்பான், ஆனால் அவன் தேடி திரிகிற நிம்மதியை மட்டும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அது யாருக்கு என்று சொன்னால், யாரு நேரான பாதையில் பயணிக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான், இந்த நேர்வழி அடைந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த நிம்மதி என்று சொன்னால், அதை எப்படி அல்லாஹ் கொடுக்கிறான் என்பதைத்தான் இந்த உரை மூலமாக உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்துடைய முதல்ல, இந்த உலகம் இதுக்கு முன்னாடி கூட அந்த ஆயத்தை ஓதிருக்கிறாங்க போல, வலை நபுல்வண்ணுக்கும் பிஷையும் மினல் ஹவுஃப், இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான் சொன்னால், யாருக்குமே பிரச்சனை வராது அப்படின்ட்டு யாருமே இல்லை. பேசுகிற எனக்கு கேட்குற உங்களுக்கு அடுத்த நிமிஷம் பிரச்சனை எதிர்பார்க்குது. இந்த உலகத்தில் பிரச்சனை வராமல் யாரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், உங்களை நாம் சோதிப்போம். எப்படி சோதிப்போம்? பயத்தால் சோதிப்போம், பயத்தால் சோதிப்போம். திடீரென்று ஒரு பயத்தை தந்துடுவோம். உங்களுக்கு கேன்சர் வந்துவிடும், திடீரென்று ஒரு அச்சம் வரும், என் குடும்பம் என்னாகும், இவ்வளவு நாள் கட்டி காத்த சொத்து என்னாகும், இவ்வளவு நாள் பாடுபட்டது என்னாகும், இந்த கேன்சர் சுகமாகுமா இல்லையா, திடீர் என்று ஒரு பிரச்சனை வந்துவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு கூட ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார், ஹஜ் டிராவல்ஸ் நடத்தி இலங்கையிலிருந்து நிறைய ஹாஜ்மார் நிறைய பேரை கொண்டு வந்திருக்கிறார், ஆனால் இலங்கையில் அவருக்குத்தான் மிக கெட்ட பேர். அல்லாஹ் அறிந்தவன். ஆனால் சொன்ன விஷயத்தை சொல்கிறேன், நிறைய பதுவாக்களை சம்பாதித்திருக்கிறார், வருவார் ஏமாத்துவார் பல வருடங்கள், அதாவது பல மாசங்கள் சல்லியை ரோல் அடிச்சு இலங்கையில நிறைய பப்ளிசிட்டி பண்ணி மக்களை கொண்டு வந்து சேர்த்தவருக்கு என்னாச்சாம், பெரிய கோடீஸ்வரர், அவர் தான் டிராவல்ஸ்லேயே முன்னாடி நிற்கிறவர். அவருடைய உள்ரங்கங்கள் எனக்கு தெரியாது, ஆனால் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன், பேசின விஷயத்தை சொல்கிறேன். ஆனால் எனக்கு ஒருவர் சொல்லுகிறார், கண்ணு முன்னாடி கண்டேன், பதுவாக்கள் என்றால் அப்படி பதுவா, 6 மாதமாக சல்லி எடுத்து அனுப்புறேன் அனுப்பாமல் மோசடி செய்ததெல்லாம் கண்ணால் பார்த்தோம் என்றார். அப்படி சொன்னவர் சொன்னார், நான் அவருக்கு 50 லட்சம் கடன் கொடுத்திருந்தேன், அந்த 50 லட்சம் கடனை நான் எப்படியோ திருப்பி எடுத்து விட்டேன், ஆனால் எனக்கு கவலையாக இருக்கிறது, உண்மையாக ஏன் கடனை எடுத்துட்டு எனக்கு தரத்துக்கு அவ்வளவு பாடுபட்டார், அவ்வளவு இதாயினார், பெரிய கோடீஸ்வரர், கோடிக்கணக்கில் 4 கோடிக்கு வீடை விற்றார், எல்லாத்தையும் விற்று விட்டு இப்ப என்ன நிலைமை தெரியுமா, பிச்சைக்கார நிலைமையில் நிற்கிறார். ஏன் தெரியுமா, அவருடைய மகன் விளையாட போன நேரம் கைப்பட்டு இந்த சந்து உடைந்து வீங்க ஆரம்பித்தது, எல்லா வகையிலும் ட்ரீட்மெண்ட் பண்ணினார், என்ன வீங்கிருக்கிறது, அது போலமா இது வேண்டுமா, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ண பிறகு கடைசியில் தான் சொன்னார்களாம் டாக்டர்ஸ்மார்கள், கேன்சர் என்று. அதற்காக இன்றைக்கு எல்லா சொத்தையும் செலவழித்து ஒன்றுமில்லாமல் நிற்கிறார்கள். எல்லாவுடைய நிலையார்களே, பதுவா டேஞ்சரானது, இந்த உலகத்திலே நிம்மதியை கெடுத்துவிடும். இந்த உலகத்தில் நிம்மதியை தேடி பயணிக்க கூடியவர்கள் இந்த பூமியில் வாழ்வதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. நானும் நீங்களும் விரும்பிய மாறி வாழ்ந்து இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் நிம்மதியை தேடுபவர்கள் ஏராளமானவர்கள், எல்லாரும் ஏழைகள் நினைப்பார்கள், பணக்காரர்களுக்கு என்ன பிரச்சனை, எங்களுக்கு தானே அப்பா பிரச்சனை, நீங்க நினைப்பீங்க இந்த சவுதி மக்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த அரபிகளுக்கு என்ன பிரச்சனை, எங்களுக்கு தானே தலைக்கு மேல பிரச்சனை நினைப்பீர்கள். இல்லை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுக்கு ஒரு விதத்தில் பிரச்சனை, அவர்களுக்கு இன்னொரு விதத்தில் பிரச்சனை, மன்னர் சல்மானுக்கு இன்னொரு விதத்தில் பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கிறது. பிரச்சனை இல்லாமல் இருந்தால் அவர்கள் வேற ஒரு, அவர்கள் இந்த துனியாவிலே இல்லை, அவர்கள் ஜன்னாவில் சுவர்க்கத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி இல்லை, அப்படி என்றால் என்ன பிரச்சனை, பெரிய கோடீஸ்வரர் அவர்கள் நினைப்பார், நம்ம நாட்டில் பெரிய கோடீஸ்வரர் இன்றைக்கு இப்பொழுது அவர் ஜெயிலில் இருந்து கடுமையாக பிரச்சனையில் இருக்கிறார். தேசமானி லலித் கொத்தலாவில் 2004, 2005, 2002, 2003 இவர் தான் இலங்கையிலே நம்பர் ஒன் பணக்காரர். அந்த அளவுக்கு 460-460 மேற்பட்ட கன்சாலிடேட்டட் கம்பெனி டைரக்டர் அவர். அவ்வளவு பெரிய சொத்துக்காரர், அந்த அளவுக்கு சொத்து உள்ளவர். அவரிடம் ஒரு பிரச்சனை இருக்கிறது. அவர்கிட்ட போய் கேட்டால், என்னப்பா உனக்கு என்ன, எல்லாமே இருக்கிறேப்பா உனக்கு, இலங்கையிலே நம்பர் ஒன் பணக்காரர் நீ தானே, உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டால் அவர் சொல்லுவார், எனக்கு எல்லாம் இருக்கிறது, புள்ளை இல்லை என்றுவார். அவருக்கு அல்லாஹ் எதை கொடுக்கல தெரியுமா, எல்லாத்தையும் கொடுத்தான். குழந்தை பாக்கியம் பிள்ளையோட அந்த டைல்ஸ் அரண்மனையில கொஞ்சம் இந்த செல்லமாக பிள்ளையோட பேசுறது, அதோட விளையாடுறது, அது ஒரு பாக்கியம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்து போட்டு பிள்ளையை அல்லாஹ் கொடுக்காமல் விட்டான். அவருடைய மனைவி வைத்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியிருப்பார். இலங்கையில நம்பர் ஒன் பணக்காரர் என்றால் அவர் போவாத இடம் இருக்குமா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. எல்லா ட்ரீட்மெண்ட் முடிவு என்ன தெரியுமா, இப்பொழுதும் அவர் இருக்கிறார், கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், ஆனால் அவருக்கு இன்னமும் பிள்ளை இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். இப்பொழுது அவர் இரண்டாவதுக்கு பின்னாடி போய்விட்டார். ஹரி ஜெயவர்தன் என்ற ஒரு ஆள் முன்னாடி வந்து விட்டார். நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா, ஒரு வீட்டில் அப்படி ஒரு பிரச்சனை, இன்னொரு வீட்டில் எட்டி பார்த்தால் அவருக்கு புள்ள பிரச்சனை. 10 பிள்ளையை பெத்து போட்டிருப்பார், அந்த 10 பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கணும். திரும்பி பார்த்தால் ஸ்கூல் ஃபீஸ் வந்து நிற்கும். இங்கால பார்த்தால் அவருக்கு ட்ரெஸ் வாங்க வேண்டி வரும். இதிலே தலையை பிப்பார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கு புள்ளையை கொடுக்கிறான், கொடுத்து போட்டு அவனுக்கு பால்மா வாங்க சல்லி இல்லை. இன்னொரு ஆள்கிட்ட போனீங்கன்னா, கம்பெனியே நடத்துற எனக்கு ஒரே ஒரு புள்ள கிடைக்குமா, என் ரத்தத்தில் எனக்கு ஒரு புள்ள வேணும், என் மனைவியோட என் புள்ள வேணும், இந்த பிள்ளைக்காக நான் எதையும் கொடுக்கிறேன் என்று சொல்வதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் பிரச்சனை, இதுதான் உலகத்துள்ள பிரச்சனை. இன்னொரு வீட்டுக்கு போய் பாருங்க, அவர் பெரிய ஆள், என்ன பிரச்சனை அவருக்கு, எல்லாம் இருக்கிறது. என்னோட நெருக்கமான உறவு வைத்த ஒருவர், பெரிய ஒரு ஆஜியார், திடீர்னு பேசுற நேரம் ஒரு நாள் அவர் எனக்கு சொல்றாரு, எனக்கு பஞ்சம். நான் சொன்ன இல்லை அப்படி பேசாதீங்க, பஞ்சம் என்று பேசாதீங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு கொடுத்த சொத்து சாதாரண சொத்து இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் உட்கார்ந்து கொண்டிருப்பார், நிமிடத்துக்கு நிமிடம் அவருடைய அக்கவுண்ட்ல வந்துட்டே இருக்கு. அப்படி பெரிய கார்மெண்ட்ஸ் ஒரு பெரிய கம்பெனிக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். அந்த அளவுக்கு வீட்டு முன்னாடி நிறைய வெஹிக்கிள்ஸ் நிற்கும். எல்லா 4 வெஹிக்கிளுக்கு மேல எல்லாம் வைத்து எல்லாம் கொடுத்துட்டு அவரை உட்கார வைத்து ஒரு சேர்ல உட்கார வைத்திருந்தான். அந்த அளவுக்கு சொத்தை அல்லாஹ் கொடுத்து வைத்திருந்தான். அப்படி கொடுத்த ஒருவர் பேசுற நேரம் என்னோடு பஞ்சம் என்று சொன்னார். எனக்கு புரியவில்லை. நான் சொன்னேன், இல்லை அப்படி சொல்லாதீர்கள், அல்லாஹ் இவ்வளவு தந்து பஞ்சம் என்று பேசுவது சரியான்னு கேட்டேன். அவர் உண்மையை தான் சொன்னார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா, அவருடைய மூத்த மகன் அவருக்கு டவுன்ஸ், எட்வர்ட் டவுன்ஸ் சிண்ட்ரோம் என்றால், பிறக்கிற பிள்ளைகளுக்கு திடீரென்று என்ன ஆயிரும், சில நேரம் பிறப்பிலேயே எச்சில் வடியும், கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு எஸ்டிஹெச் என்ற ஹார்மோன் இருக்கிறது, அது சுரப்பாது. சுரப்பாமல் பிறந்தால் அந்த பிள்ளைகளுக்கு உலகத்தில் எந்த முக்குக்கு போனாலும் மருந்து இல்லை, எங்க போனாலும் மருந்து இல்லை, அறிவு வளராது. அந்த பிள்ளைகள் 10 புள்ள ஒரு 4 மாறி நிற்கும். அப்படியான ஒரு பிள்ளைகளை நீங்கள் நிறைய பணக்கார வீடுகளில் பார்க்கலாம், நிறைய பணக்கார வீடுகளில் பார்க்கலாம். எட்டி பார்த்தீங்கன்னா காலையில் பிள்ளையை தடாவிட்டு கண்ணால் ஓடும். இந்த பிள்ளைக்கு மருந்து இல்லையா, என் மற்ற புள்ள ஸ்கூல் போச்சு, இந்த புள்ள சாப்பிட முடியலையே, இப்படி தேம்பி தேம்பி அழுகிற பணக்காரர் உண்டு தெரியுமா. இவர்களுக்கு நிம்மதி கொடுப்பது யார், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. கிடைக்கிற புள்ள எப்படி கிடைக்கும் என்று யாருக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொத்தை கொடுத்தான், வீடை கொடுத்தான், பிள்ளையை கொடுத்தான், ஒரு புள்ளை ஒரு பிரச்சனையை உண்டாக்கி கொடுத்துட்டான். உலகத்தில் மருந்து இதுவரைக்கும் அதுக்கு தெரப்பி மட்டும்தான் கொடுப்பார்கள், தெரப்பிஸ், மருந்து இல்லை. அந்த ஹார்மோன் சுரப்பாட்டி வேற ஒன்றும் செய்ய முடியாது என்று கைவிரித்து விடுவார்கள் எல்லா டாக்டர்மார்கள். இவர் எல்லா இடத்துக்கும் போய் வந்து நின்று விட்டு சொன்னார், எனக்கு மருந்து பஞ்சமா இல்லையா, என்னுடைய எல்லா சொத்தையும் கொடுத்து என் பிள்ளையை காப்பாற்ற முடியுமா. அவருடைய பஞ்சத்தை அல்லாஹ் இன்னொரு விதத்தில் ஒரு பஞ்சத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இவர்களுக்கு நிம்மதி கொடுப்பது யார், அல்லாஹ்வுடையார்களே. சில நேரம் நினைப்பீர்கள், இன்னும் சிலர்களை பார்த்தீர்கள் என்றால், ஓஹோ அவருக்கு வீடு இருக்கிறது, புள்ளை இருக்கிறது, சொத்து இருக்கிறது, வாகனம் இருக்கிறது, இவருக்கு என்ன பிரச்சனை என்று கேட்பீர்கள். அப்படி எங்க ஊர்ல மாஷா அல்லாஹ் இந்த மார்க்கத்தை வளர்ப்பதற்கு பல லட்சம் செலவழித்து ஒருவர் இருந்தார். அல்ஹம்துலில்லா, அவருடைய வீட்டுக்கு சர்வசாதாரணமாக போயிட்டு வருகிற நேரம் அவருடைய கவலை எனக்கு புரிந்தது. என்ன, அல்லாஹ் அப்படி கொடுத்து வைத்திருந்தான். அவருடைய வாப்பா பென்ஸ் பிரியர், நாலு பென்ஸ் வீட்டில் நிப்பாட்டி வைத்திருக்கிறார். ஒரு பச்சை கலர் பென்ஸ், ரெண்டு பிளாக், ஒரு பிரவுன். பென்ஸே வாங்கி அலங்கரித்து வீட்டில் பிள்ளைகளை செல்லமாக வளர்த்தவர். அந்த அவருடைய மகன் தான் என்னோட தோழமை வைத்தவர். அவரும் பெரிய ஆள், பெரியவர், கல்யாணம் முடித்து விட்டார், பிள்ளைகள் கிடைத்து விட்டது, எல்லா சொத்தோடும் இருக்கிற நேரம் திடீர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சின்ன குழந்தைகளோடு இருக்கிற நேரம் அந்த குழந்தைகளுடைய உம்மாவை அல்லாஹ், அந்த தாயை தன்னிடத்தில் எடுத்து விட்டார். பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கும், அவருடைய எல்லா சொத்தையும் கொட்டி இந்த தாயை விலக்கி வாங்கி கொடுக்க முடியுமா? அந்த பிள்ளைகள் தாய் தாய் உம்மி உம்மி என்று அழுகிற நேரம், என் உம்மா வேணும் என்று அழுகிற நேரம், எங்க இருந்து அந்த தாயை கொண்டு வந்து கொடுப்பது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்திலே நிம்மதியை தேடி மனிதர்கள் அலையுவார்கள், கண்ணீர் வடிப்பார்கள். புது கடையிலே பெரிய செல்வந்தர், அவருடைய மகன், அவரும் பெரிய செல்வந்தர், அவர்களுக்கு நல்ல அமர்கலமாக வாழுகிற நேரம் சின்ன சின்ன குழந்தைகள் திடீர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பெண்ணை, அந்த வீட்டிலே உள்ள அவருடைய மனைவி அல்லாஹ் எடுத்து விட்டார். எடுத்தால் ஒரு மாசம் தான் கணவர் இருந்தார். அவருக்கு என்ன நடந்தது தெரியுமா? பிள்ளைகள்லாம் அன்பாக ரொம்ப அமர்கலமாக அந்த குடும்பம் நடந்து கொண்டிருந்தது. அந்த குடும்பத்தில் எப்பொழுதும் சிரிப்பும் அமர்கலமாகவும் இருந்தது. நினைத்து பார்க்காத நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த உயிரை எடுத்து விட்டார். எடுத்த உடனே அந்த பிள்ளைகள் அழுகிறது. இவர் சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் ஆகிறார். இவருக்கு வீட்டுக்குள் போனால் டைனிங் டேபிள் பொண்டாட்டி உட்கார்ற மாதிரி ஃபீலிங், பெட்ரூம்ல உட்கார்ந்து தலையை சீவுற மாதிரி இவருக்கு தெரிகிறது. அடுப்பங்கரைக்கு போனால் அங்கே சமைப்பது மாதிரி தெரிகிறது. பிள்ளைகள் கூட்டி விடுவது மாதிரி இவர் கண்ணுக்கு தெரிகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனைவி மௌத்தாகி விட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிள்ளைகள் அழுகிறது, கவலை தாங்க முடியவில்லை. அவரும் மௌத்தாகி விட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பிள்ளைகள் அனாதைகளாக இந்த பூமியிலே மிகப்பெரும் பணக்காரருக்கு பிறந்து அனாதைகளாக உலா வருகிறார்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன், யாருக்கு யார் எழுதி சைன் வைத்து தந்திருக்கிறார்களே, யார் யாருக்கும் உத்தரவாதம் இல்லை, யாருக்கும் எந்த உறுப்புக்கும் உத்தரவாதம் இல்லை. எப்பொழுது யாருக்கு கிட்னி போகும், எப்பொழுது யாருக்கு ஹார்ட் அட்டாக் வரும், யாருக்கும் தெரியாது. அல்லாஹ்வுடையார்களே, அப்படி என்று சொன்னால் இந்த துனியாவில் இந்த தலைப்பு ஏன் பேசப்படுகிறது உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும். கிறிஸ்தவர்கள் ஏன் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறார் உங்களுக்கு நன்றாக புரியும். வீட்டுக்கு வீடு அவர்கள் அழுகிறார்கள், தேம்பி தேம்பி அழுகிறார்கள். இந்த நிம்மதி வேண்டும் என்று அழுகிறார்கள், சந்தோஷத்தை தேடி அழைகிறார்கள். இந்த சந்தோஷம் எங்கே, இந்த நிம்மதி எங்கே, இவர்களுக்கு எப்படி நிம்மதி கொடுக்க முடியும்? அதற்காக இந்த வேலைகளை இந்த மாதிரியாக ஒருவர் மௌத்தாகுவதை நிப்பாட்ட முடியுமா? வீட்டில் ஏதாவது பிரச்சனை வரத்தை நிப்பாட்ட முடியுமா? ஹார்ட் அட்டாக் வரதை நிப்பாட்ட முடியுமா? சொத்து செல்வங்கள் அழிவதை நிப்பாட்ட முடியுமா? இல்லை, அல்லாஹ்வுடையார்களே, எதையும் நிப்பாட்ட இயலாது. அப்படி என்றால் அவைகள் நடக்கிற நேரத்திலேயே நானும் நீங்களும் நிம்மதியாக.
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவற விடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0043.
3: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றைய முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மருதான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 7734 5965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 7575 5757 560.
4: வானலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: 4 மாதங்களுக்கு முன்னாடி இலங்கையிலே ஒரு மிக சோகமான ஒரு சம்பவம் என்ன, வீட்டில் அதாவது 20 வருடம் ஒரு பெண்ணுக்கு அதாவது ரிமாண்ட் பண்ணினார்கள், ஜெயிலில் போய் அடைத்தார்கள். என்ன பிரச்சனை? 20 வருடம் தண்டனையா? என்ன பிரச்சனை தெரியுமா? தாயை கொடுமை செய்த பிரச்சனை. இது எல்லா பேப்பர்களில் நாளிதழ்களும் தலைப்பு செய்தியாக வந்தது. என்ன செய்தார்கள்? வீட்டிலே 3 நாய்கள் உலா வருகிறது. நாய் கூடை, வீட்டில் உள்ள நாய்க்கூட்டில் பெத்தெடுத்த தகப்பன், தாயல்ல தகப்பன், 73 வயது. 73 வயது தகப்பனை கொண்டு போய் அடைச்சி, ஒரு நாள் அல்ல 2 நாள் அல்ல, போலீஸுக்கு புகார் கிடைக்கிறது 6 மாதத்துக்கு பிறகு. 6 மாதமாக தகப்பனாரை கொண்டு போய் அடைத்து வீட்டிலே வெளிநாட்டு 3 நாய்களை உலாவிட்டிருக்கிறார். பிடித்து போலீசார் விசாரிக்கிற நேரம், அந்த விசாரணை நடந்து அண்மையில் தான் தீர்ப்பு வழங்கப்பட்டது உச்ச நீதிமன்றத்திலே, 20 வருடம் தண்டனை என்று. என்ன விசாரிக்கிற நேரம் அவள் சொல்லுகிறாள், ஏனப்பா போய் உன் பாப்பாவை கொண்டு போய் இந்த மாதிரி நாய்க்கூட்டில் அடைச்சான்னு கேட்டா, அந்த பெண் சொல்றாள், என்ன சொல்றாள் தெரியுமா? இவர் ஆங்காங்கே சிறுநீர் கழிப்பாரா, வீட்டுல அங்கிட்டு சிறுநீர் கழிப்பாரா, இங்க சிறுநீர் கழிப்பாரா, அதனால கொண்டு போய் 6 அடிச்சு வைத்திருக்கிறேன், இந்த நாய்கள் அந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு நாய்களை உலாவிட்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது வேறெங்கும் நடக்கவில்லை, நம்முடைய நாட்டு இலங்கையில் நடந்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி என்று சொன்னால் இந்த துன்யா எங்கே போகிறது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துன்யா அதிபயங்கரமான ஒரு நிலைமை. பெற்றெடுத்த தாயின் தகப்படையும் எத்தனை தாய்மார்கள் வேதனையோடு அழுகிறார்கள் தெரியுமா? அந்த தாய்மார்களுக்கு நிம்மதி கொடுப்பது யார்? 50 வயது மகன் வெளிநாட்டிலே உமாவோடு பேசினால் சிரித்து பேசுவார்கள், எங்கப்பா என் மகன் ஆஸ்திரேலியால, என் மகன் யூகேல, என் மகன் சவுதியில, அரமணித்தியாலம் உட்கார்ந்து பேசினால் மலமலை என்று கண்ணீர் வடியும். ஏம்மா அழுகிறீங்க என்று கேட்டால், போன் எடுத்து பேசி சோமா இருக்கிறீங்களா என்று கேட்டானா, என்னுடைய மகன் என்னோட பேசவில்லை என்று தாய் அழுகிறாள், என்னுடைய மகன் என்னை பார்க்கவில்லை என்று அழுகிறாள், பேசாட்டியும் பார்க்கலையே, என்னை எனக்கு மாதாந்தம் ஒரு கணக்கை தந்து என்னை பார்க்கவில்லை, என் பிள்ளைக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறேன், இப்படி அழுகிற தாய்மார்கள் உண்டு. அவர்களுக்கு கொண்டு போய் நிம்மதியை சேர்ப்பது யார்? இந்த உலகத்தில் எந்த மாத்திரை அவர்களுக்கு நிம்மதி கொடுக்கும்? ஒரு தாயும் தகப்பனும் அற்புதமாக குழந்தைகளை பெத்தெடுத்து வளர்த்ததுக்கு பிறகு ஒரு நாள் ஒரு சின்ன பிரச்சனையில் நீங்கெல்லாம் ஒரு உமா சி என்று துப்பினால், ஒரு தாய்க்கு ஒரு அடிபட்டால் அந்த காயம் காய்ந்ததுக்கு பிறகு அந்த வேதனை குறைந்துவிடும். தாயும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் மனசில் ஏற்பட்ட காயம் சாப்பிடுவதற்கு கையை எடுத்து வாய்க்கிட்டு போகிற நேரம் அந்த நெஞ்சு வலிக்க ஆரம்பித்து விடும். என்னுடைய மகன் நீங்கெல்லாம் ஒரு உமா சி, நீங்கெல்லாம் ஒரு வாப்பா சி என்று துப்பினது ஒரு வருடம் அல்ல பல வருடத்துக்கு அவனை போட்டு ஆட்டி படைக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு நிம்மதி கொடுப்பது யார்? அல்லாஹ்வுடையார்களே, அப்படி என்று சொன்னால் இந்த துனியா எனக்கும் உங்களுக்கும் எதிர்பாராத நேரத்தில் நிறைய பிரச்சனைகளை நாம் எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடையார்களே, நிறைய பிரச்சனைகள் காத்து கொண்டிருக்கிறது. நிம்மதி எங்கே, நிம்மதி எங்கே என்று மனிதர்கள் எல்லா இடத்தையும் தேடுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கைகளை நீட்டுகிறான். சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்கள் அலை அலையாக ஓடினார்களே, அவர்கள் கிடைத்தது இந்த நிம்மதி. ரசூலுல்லாஹ்வோடு பக்கத்தில் வந்து நின்று, யா ரசூலல்லாஹ், எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா என்று கேட்டார்களே, அவர்கள் நிம்மதி இந்த துனியாவில் பெற்று கொண்டவர்கள். கவலையும் இல்லை, பயமும் இல்லை, கவலையும் இல்லை, பயமும் இல்லை. அல்லாஹ்வுடைய பாதத்தில் வேகமாக போராடினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அப்படி என்று சொன்னால் நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம். நான் ஏன் இந்த முகப்பை சொன்னேன் தெரியுமா? ஏதாவது ஒரு கேட்டகரிக்குள் நானும் நீங்களும் வந்துவிடும். இங்க பல கேட்டகரியில இருப்போம். ஏதாவது உண்டு. வெளிநாட்டிலிருந்து நீங்கள் வீடுகளுக்கு போகிற நேரம் சில நேரத்தில் என்ன ஆயிருக்கும்? அதே மாதிரி புலன்னர்வு பகுதி அல்லது அன்றாதபுரம், எனக்கு ஞாபகம் இல்லை, கஷ்டப்பட்டு ஒரு இளமை, இளமையில் அவன் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சொத்துக்களை சேகரித்துக் கொண்டு திடீர் என்று வந்து எங்களுடைய ஒரு கவுன்சிலரை அழைப்பு தொடர்பு கொண்டார். என்ன பொண்டாட்டியை கொஞ்சம் பார்க்கணும், என்ன பிரச்சனை? மாப்பிள்ள அவ்வளோ கஷ்டப்பட்டு வெளிநாட்டில் இருந்து வந்தால், சொத்துக்களை சேகரித்து கொண்டு வந்தார், வந்தால் மனைவி மனைவியாக இல்லை, போகிற நேரம் அழுது, எப்படி ஏர்போர்ட் வரைக்கும் வந்து அனுப்பினாரோ அந்த மனைவிக்கு இப்பொழுது கள்ள உறவு வந்துவிட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனைவி அங்கே காத்து கொண்டிருப்பாள், கணவனுக்கு கள்ள உறவு வந்துவிடும், அந்த குடும்பத்தில் நிம்மதி இல்லை, அந்த குடும்பத்தில் பிரச்சனை வடிக்கிறது. அனாதையாக நிற்பது அந்த பிள்ளை, அவருக்கு உண்மையான தகப்பனும் இல்லை, தாயும் இல்லை. தகப்பன் என்று சொல்ல முடியாத அளவுக்கு தகப்பன் கேவலமாக இருப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அப்படியான பிரச்சனைகள் வரும். இப்படி பல திசைகளும் சிந்தித்தால் எங்கேயாவது ஒரு இடத்தில் பிரச்சனை வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான பிரச்சனை திடீரென்று சம்பவித்தால் நானும் நீங்களும் எப்படி முகம் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்தில் உங்களுக்கு பதிவு செய்ய போகிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், எப்படி சொல்கிறான் தெரியுமா? துன்யாவுடைய மண்ணை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இந்த மண் எப்படிப்பட்டது என்று சொன்னால், வல நபுலுவன்னக்கும் பிஷயம் மினல் கௌஃபி வல் ஜு வனக்ஸி மின் அம்வால் வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத். என்ன பண்ணுவோம்? உங்களுக்கு பயத்தால் உங்களை சோதிப்போம், பசியால் உங்களை சோதிப்போம். காலி கோட்டையிலே சுனாமி நேரத்தில் நான் போயிருக்கிறேன். சுனாமி நேரத்திலே அந்த இடத்திலே சுனாமி அடித்ததுக்கு பிறகு அங்கே நான் தங்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதுக்கு முன்னாடியும் காலி கோட்டைக்கு போயிருக்கிறேன். இலங்கையிலே காலி கோட்டை பெரிய, அந்த கோட்டையில் உள்ளவர்கள் பலர்கள் பெருமை பிடித்தவர்கள், மிக அகம்பாவத்தோடு நடப்பார்கள். அல்லாஹ் எனக்கு கண்களால் காட்ட வைத்தார். என்ன சுனாமி நேரம் அவர்களுக்கு எவ்வளவு சல்லி இருந்தாலும் என்ன இருந்தாலும் எல்லாம் க்ளோஸ், ஒன்றுமில்லை, சாப்பிடுவது கொண்டுமில்லை. அவர்கள் போய் ஒரு லொரியிலே சாப்பாடு பார்சல் கொடுக்கிறார்கள். பெரிய கோடீஸ்வரர்கள் பின்னாடி நின்று சாப்பாடு பார்சலை எடுத்துட்டு தான் போகணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பசியால் என்னையும் உங்களையும் சோதிப்பான். கோடீஸ்வரர்களுக்கும் அந்த பசி வரும். அந்த நேரத்தில் ஒன்றுமே இருக்காது, கார்டு வர்க் பண்ணாது, பர்ஸ் தொலைந்திருக்கும், பசியாக அவர்கள் பட்டியலில் இருப்பார்கள். அந்த மாதிரி ஒரு பட்டினி வரும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், திடீரென்று அப்படி உனக்கு தருவேன் அப்பா, உனக்கு பசியை தருவேன், உனக்கு கவலையை தருவேன், குடும்பத்தில் உள்ள ஒரு உறுப்பினரை கலட்டி எடுத்து விடுவேன். எடுத்தால் என்ன நடக்கும்? அல்லாஹ் ஒரு மருந்தை சொல்கிறான். என்ன மருந்து தெரியுமா? ஃபபஷ்ஷிரி ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய எல்லையால் இதுதான் தலைப்பு. பொறுமை என்று ஒரு வார்த்தையில் முடித்தால் உங்களுக்கு புரியாது, இதை விவரமாக சொன்னால் தான் புரியும். பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள். அல்லாஹ் நோயையும் தந்து மருந்தையும் சொல்லிவிட்டான். நோய்க்கு என்ன நோய்? இதுதான் நோய். இப்படி நோய் வந்துட்டே இருக்கும் இந்த துனியாவிலே. வருகிற நேரம் யாரு பொறுமையாக நிற்கிறார்களோ நபி அவர்களுக்கு போய் சொல்லுங்கள், அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். பொறுமை என்று சொன்னால் நம்முடையவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பொறுமண்டா, அதாவது நாங்கள் கொஞ்சம் கோபம் வர்ற நேரம் ரொம்ப அடக்கிட்டு இருந்தா பொறுமைசாலி, இதுதான் பொறுமைன்னு நினைக்கிறார்கள். அது பொறுமை இல்லைன்னு சொல்லலை, பொறுமையின் ஒரு பகுதி. பொறுமை என்று சொல்லுவது ஒரு விரிந்த, ஒரு பரந்த ஒரு விஷயம். எதெல்லாம் பொறுமைன்றான்? அவனுக்கு கவலை வருமா? அவனுக்கு பிரச்சனை வருமா? கண்ணு முன்னாடி சொத்து செல்வங்கள் பறிக்கப்படுமா? அல்லாண்டுவானா? அல்லாஹ் அல்லாஹ் தந்தான், அல்லாஹ் எடுக்கிறான். அது லேசாக யாருக்கும் சொல்ல இயலாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், அந்த மாதிரி நடக்கிற இஸா அஸாபத்துஹும் முசீபத், அப்படி அல்லாஹ் தொடர்ந்து சொல்லிட்டு வரான். அப்படி நடக்கிற நேரம், முசீபத்துகள் அவனுக்கு வர்ற நேரம், சோதனைகள் அவனை பிடிக்கிற நேரம், அவன் சொல்லுவானா பொறுமை என்ற எது பொறுமையாம், காலும் இன்னால் இல்லாகி இன்னா இலகி ராஜகுன் யாழ்லா நான் உனக்கு சொந்தம் யாழ்லா. இது நிறைய பேர் புரியவே இல்லை. நான் உனக்கு சொந்தண்டா வை இன்னா இலகி ராஜகுன், நான் உன் பால் திரும்ப வர இருக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லுவானா? இதுதான் பொறுமையா? பொறுமைக்கு நான் விளக்கம் கொடுக்கல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி தொடர்ந்து சொல்றா. எப்படி சொல்றா? அல்லதீன இஸா அஸாபத்ஹும் முஸீபா. யார் பொறுமையாளர்கள் தெரியுமா? கவலைகள் துன்பங்கள் அவர்களை பிடிக்கிற நேரம் அவர்கள் சொல்லுவார், நினைக்க மாட்டாங்களா? லண்ணுன்னு வரல, அவங்க நினைப்பாங்க, நினைக்கலையா? போறவனை கூப்பிட்டு சொல்லுவாங்களா? போச்சு தானே, ஒழிய மாட்டான், எல்லாம் போயிடும். காரில் போனவன் நடந்து போவான், ஒண்ணு இருக்காது, ஒழிய மாட்டான். அல்லா தந்தா, அல்லா அல்லா எடுத்துட்டான், அது நிலவு நிலவு வச்சிருப்பான் போல, ஏதோ நடக்குது, நிலவு இருக்குது போல, இப்படி என்று சொல்லுவானாம். காலு இன்னால் இல்லாஹி, நாங்கள் அல்லாவுக்கு சொந்தம். நாங்கள் அல்லாவின் பால் திரும்ப இருக்கிறோம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்னால் இல்லாஹி என்று சொன்னால் இதுதான் மெயின் சைக்காலஜியில தியரி ஆஃப் ரிலேஷன்ஷிப். ஒரு மனுஷனுக்கு கவலை எப்படி உண்டாகுது? இந்த மைக் இல்லை ஏதாவது என் போன் உடஞ்சிட்டு உடஞ்சா எனக்கு கவலை வரும். ஏன் கவலை வருகுது? என் போன் உடஞ்சதுனால எனக்கு கவலை வருகுது அப்படின்னு நினைப்போம். இல்லை, ஏண்ட என்பதுனால கவலை வருது. போன் உடைஞ்சதுனால கவலை வரல, இன்னொரு நாள் போன் உடையுது, கவலை வருமா? வராது. ஏன் போன் உடைந்தால் கவலை வரும்? இந்த லைட் உடையுது, எனக்கு கவலை வரல, இதில் யார் உரிமை சொந்தக்காரரோ அவருக்கு கவலை வரும். ஏனென்றால் என்னுடையது, இந்த துனியாவில் ஏண்ட என்று கொண்டு வந்தால் அப்பதான் அந்த கவலை ஆரம்பிக்குது. இதுக்கு புத்த மதம் என்ன சொல்வது தெரியுமா? அவன் புத்தர் யோசிக்கிறார் போல, சிரிச்சு பார்க்கிறார், ஓஹோ அது சாதாரண விஷயம் தானே, ஏண்ட என்ன கவலை வருகுது? அப்ப புத்தர் என்ன நினைக்கிறாரு? ஏண்ட என்ன கவலை வருகுது? வேணாம், அது வேணாம், அது தலையிரு, இது வேணாம், அது வேணாம், எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போயிட்டாரு. துறவரம் காட்டுக்கு போனா இதுக்கு சொல்லுவாங்க சிங்களத்துல, துஷ்ணாவை நத்திக்கிறீம, ஆசைகளை இல்லாமலாக்குறது. ஆசை இல்லாமலாக்கின புத்த மதத்தில் அடிப்படை தெரியுமா? கவலை இல்லாம இருக்கணுமா? கல்யாணம் முடிச்சிடாது, கல்யாணம் முடிச்சா புள்ள குட்டின்னு வரும், கொண்டே பிப்பான், தாடியை பிப்பான், பிரச்சனையா போயிடும், நாளைக்கு தலையை பிக்க வேண்டி வரும். வேண்டாம், அதை விட்டு. எப்பெல்லாம் உனக்கு ரிலேஷன்ஷிப் வருவதோ எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் விட்டு நீ ஒதுக்கு புறமா ஒதுங்கி, இப்போ உனக்கு ஒண்ணு இல்லை தானே, நீ ஒன்று உன் உடம்பு ஒன்று தானே, அதை நினைச்சிடாது அவ்வளோ பெருசா. இப்போ உனக்கு கவலை இல்லாமல் போயிரு. கவலை இல்லாமல் ஆக்கிறதுக்கு இதுதான் சித்தாந்தமாக சொன்னார்கள். இது புத்தர்கிட்ட இருந்து, அதாவது உலகம் எங்கு இந்த சித்தாந்தம் ஏன் பரவி சென்றா, அசோகா மன்னர் இந்தியாவில் அவர் பெரிய ராஜா, அவருக்கு நிம்மதி இல்லை, இப்படியே நிற்கிறார். அப்போ ஒரு நீக்ரோதன்னு ஒரு சாமி போறார் ரோட்டில், போறனர் இங்கே வாப்பா, நான் பெரிய மன்னர், இவ்வளோலாம் பண்ணிட்டு நிற்கிறேன், நீ இப்படி அமைதியாக நடக்கிறீ, எனக்கு அமைதி இருக்க முடியலை, நீ பெருசு அமைதியாக இருக்கிறேன்னு கூப்பிட்டு என்னப்பான்னு கேட்கிறாரு. அவன் என்ன பண்றாரு? புத்தர் இப்படிதான் சொன்னாரு, ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தார் புத்தர், அவர் சொன்ன தத்துவத்தை சொன்ன உடனே அசோகா மன்னர் தான் இதை பரத்துறாரு. புத்தர் பரத்தல, அசோகா மன்னர் என்ன பண்றாருன்னா, எனக்கு நிம்மதி வர்ற மாதிரி இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு போனா சரிதானே. ஏன்னா நீங்க நினைப்பீங்க, நீங்களே நினைப்பீங்க, ஓஹோ சின்ன பொசிஷன்ல இருக்க போல நல்லா இருந்துச்சு போல, வாட்டாம் போல வந்து பெரிய சம்பளத்தை தந்து மேல உட்கார வச்சு நிம்மதியை கடத்துட்டானே, இதை விட இல்லாம தான் நல்லமே நினைப்பாங்க. ஒவ்வொரு பொசிஷனுக்கு பொசிஷன் ஏற நேரம் கிடைச்சா நல்லமா, அங்க போன போற இறங்கினா நல்ல பண்ணுவான். இது மன்னருக்கு அப்படி நடக்கும், அங்க மேல போன பிறகு இதை விட அமைச்சராவே இருக்கலாம் சிலர் நினைப்பான். அங்க இருந்த தலைவலியே இல்லையே, எல்லாம் ஏன் தலையை பிக்க வரான் அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப இவர் என்ன பண்றாரு? அவர் மகன் பேர் தான் மகிந்த, மிகிந்து நம்ம நாட்டு இலங்கைக்கு வந்தது அசோகா மன்னன் மகன், அவர் இருந்து 6 பேர் அனுப்பி நிம்மதியை பரப்பு. இப்ப நிம்மதி கிடைச்சிட்டா ஒரு நிம்மதி இல்லை, அதான் குடிக்கிறான் அவ்வளவு. நம்ம நாட்டில் குடி ஏன் கூடிருக்குது? ஜனாதிபதி இதுக்கு முன்னாடி வந்த மகிந்த ராஜபக்ச அவர்கள் வந்து மத்தட்ட தித்தேண்டார், இதுக்கு பிறகு வந்தா குடிச்சதுக்கு நானா முற்றுப்புலி, குட்டியை நிப்பாட்ட போறேன், அவர் கண்டுதான் செவந்து கொண்டிருக்கேன். அவர் தான் குடிப்பாரு, நீங்க பாத்தீங்கன்னா ஒழுங்க வழங்கும். அவர் ஜனாதிபதி மேடைக்கு ஏற முன்னாடி விட கன்சவந்து இருக்கு. ஏன் கன்சவுக்கு தூக்கம் இல்லையா? என்ன பிரச்சனை? இலங்கை வரலாறு சொல்லுது, அண்மையில் வந்து மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதியாக வந்தார்களே, அந்த பதவி பிரமாண நிகழ்ச்சி நேரம் காலத்தோடு முடிஞ்சிடும், 10 மணிக்கு போயிட்டாங்க. அமைச்சரவை வந்து எல்லாம் இது பண்ணிட்டு நேரத்தோடு போயிட்டாங்க. ஏண்டா அன்றைக்கு தான் குடிக்க கொடுக்கலையா? அப்போ அதுக்கு முன்னாடி இருந்து குடிக்க தான் வந்திருக்கிறான். அவ்வளோ பேரும் கவலையில் தான் வந்திருக்கிறான். வைட்டன் வைட்டா கொடுத்துட்டு பெரிய ஆட்கள்னு பார்த்தா இங்க வந்து அவன் கள்ளச்சாரத்தை இப்படி காற்றுக்குள்ள பூந்து கசப்பா கஷ்டப்பட்டு எங்க கவலை மறக்கலான்னு குடிக்கிறானோ, இவன் ஹில்டன் ஹோட்டல்ல போய் குடிக்கிறான், இவன் இங்க வந்து குடிக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் அப்ப புத்த மதம் சொல்லக்கூடிய தத்துவம் என்ன? எல்லாத்தையும் உற்றண்டா இது கண்டுபிடிச்சிருப்பான மனுஷன். எங்களுக்கு ஆடு மாடுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை. இது தேடுது, ஒவ்வொரு கொள்கையும் தேடுது. நிம்மதி என்ன? எப்படிப்பா இந்த நிம்மதி? ஜப்பான்ல எப்படி நிம்மதி? எல்லாம் டென்ஷனா? நீங்க பெரிய ஹால்ல லைட் மியூசிக்க போட்டு தூங்க வைக்கிறது நிம்மதி தூக்கம். அட தூங்குறதுக்கு நிம்மதியா ஏழைய பார்த்துருப்பீங்க, பேமெண்ட்ல பிறண்டு பிறண்டு தூங்குவான். இவன் ஏர் கண்டிஷன் போட்டு டபுள் கிங் சைஸ் பெட் போட்டிருப்பான், கிங் சைஸ் பெட்லயே அவன் தூக்கம் போவாது. எல்லாம் தூக்கத்தை எடுத்திருப்பான், பெட்டை கொடுத்திருப்பான், எல்லாம் போத்தி படுக்கிறதுக்கு அது இது எல்லா ஐட்டம் வரைக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தூக்கம் இல்லை அவனுக்கு. இவனுக்கு பெரிய நிம் பிரச்சனையா தான். அவனை போய் பார்த்தீங்கன்னா வாகனம் போ, அது போ, தூசி போ, எல்லாம் அதுலயே பிறண்டு பிறண்டு தூங்குவார். நல்லா தூக்கம் போயிருக்கும் அவருக்கு, நிம்மதி எல்லாம் அங்கே கொடுத்துருப்பான். அவனுக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால கிங் சைஸ் பெட் கிடைச்சிட்டா தூக்கம் கிடைக்கணுமே, தூக்கம் கிடைக்காட்டி எல்லாம் பிரச்சனையா இருக்கு. அப்ப இதனால ஒவ்வொரு கொள்கையில விசாரிச்சு பார்க்குது. அப்ப புத்த மதத்தில் அவங்க எடுத்த கொள்கை என்ன? மனுஷனை முன்னேற்ற இயலாது. என்ன முன்னேற்ற இயலாது? எல்லாரும் கல்யாணம் முடிக்காம இருந்தா யாரு பிள்ளை பெறுவா? அடுத்த ஜெனரேஷன் என்ன ஆகும்? ஒன்னும் இல்லாம போயிடும். அவங்க வாப்பா அப்படி நினைச்சிருந்தா என்ன ஆகிருக்கும்? இப்ப உள்ள தேரர்கள தகப்பன்மார்கள் நினைச்சிருந்தா என்ன ஆகும்? ஒன்னும் பண்ண இயலாம போயிருக்கும். அப்படி என்று சொன்னால் அதை வந்து என்ன பண்ண இயலாது? அந்த சித்தாந்தம் வந்து நம்ம அறிவுக்கு படுகுது இல்லை. இதுக்கு மக்கள் சார சாரையாக போனவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் திரும்ப ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு அறத்துல பாத்தீங்கன்னா கூடுதலா இந்தோனேஷியாக்கள் இருப்பாங்க. இலை உலகத்திலேயே பெரிய புத்த மத நாடு அப்படி இஸ்லாத்துக்கு கன்வெர்ட் ஆகுது. இன்றைக்கு பெரிய முஸ்லீம் நாடு என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த மலேசியா பக்கம் அது இது எல்லாமே அப்படியே மாறுகிறது என்று சொன்னால் நிம்மதியை தேடி திரிந்தார்கள். இந்த சித்தாந்தம் பிழை என்பது சாதாரணமாக புரிஞ்சிடும். கல்யாணம் முடிக்காம எப்படி இருக்கலாம்? அவன் யோசிச்சு பார்க்க ஆரம்பிப்பான், இந்த சித்தாந்தம் ஒத்து வராது. அப்ப மனுஷன் ஏர் கண்டிஷனை கண்டுபிடிக்க மாட்டான், ஃபிளைட்டை கண்டுபிடிக்க மாட்டான், என்ன ஒன்றுமே இல்லாட்டி இலக்குலையே சாப்பிட்டா எங்களுக்கு சிங்கத்துக்கு என்ன டிஃபரன்ட், எங்களுக்கு ஆடுக்கு என்ன டிஃபரன்ட்? பசி வரும், இலைய சாப்பிடும், தூங்கிடும். நாங்களும் பசி வரும், சாப்பிடுவோம், புழுக்க போடுவோம், முடிச்சாச்சா? அப்படி இல்லை. இந்த அறிவால ஊண்டா கண்டுபிடிக்கலாம். 10 தட்டு 100 தட்டாகும். உலகத்திலே பெரிய மாளிகை, பெரிய டவர் ஜித்தால வரப்போகுது. உலகத்திலே வந்து எல்லாம் இங்க வருகிறது. ஏன் வருகிறது? அறிவு சிந்திக்கிறான் மனுஷன். இந்த அறிவு வேலை செய்யவும் வேண்டும், நிம்மதியும் இருக்கணும். இந்த ரெண்டுக்கும் இந்த ஒரு தத்துவம் பொருந்தணும். ரெண்டுக்குமே மனுஷனை கொண்டு போய் மொட்டமாக்கி கைய காலெல்லாம் கட்டி போட்டு நிம்மதி ஏறிப்பா, நீ ஏதோ கிடைக்கிறத எடுத்து சாப்பிடு, ஒரு பிரச்சனை இல்லை அப்படி நினைப்பான். யார் நினைப்பான்? மூளை இல்லாதவன் நினைப்பான். ஓ சிம்பிள் தானே, ஒன்னும் இல்லை, பொண்டாட்டி வேணாம், புள்ளை குட்டி வேணாம், 10 நாள் ஓடி வந்துடும். 10 நாள்ல அப்படி நினைப்பீங்க. உங்களுக்கு வீட்டு போயிட்டுருங்கன்னு வைங்களேன், நீங்க இங்க இருந்து ஏதோ ரூம்ல இருந்து போயிட்டுருங்க, வீட்டுக்கு போய் ஒரு மாசம் சிரிச்சிட்டு இருப்பீங்களா? அதுக்கப்புறம் சல்லி கொஞ்சம் கை கிடக்குதா, பிரச்சனை வருதா? இதை விட சவுதிக்கே போயிருக்கிறாங்க அப்படி நினைப்பீங்க. வந்து மறுபடி ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் இருக்கு. ஒரு 2 கிழமைக்கு பிறகு புள்ளட சவுண்டு கேட்கலாது, பொண்டாட்டி ஞாபகம் வரும். மனுஷன் அப்படிதான். அந்த நேரத்தில் நிம்மதி என்ற ஒரு தலைப்பை தான் புத்தர் பார்த்தாரே தவிர அவங்க வரலாறு தெளிவா எழுதுது. அவ பொண்டாட்டி பேர் யசோதரா, மகன் பேர் ராகுல. ஒரு நாள் புத்தர் பிண்ட பார்த்துவார்கள், சட்டியை இப்படி வச்சுட்டு பசிக்குதண்டா யாராவது போடணும், ஏன்னா ஒன்னும் இல்லையே, பசிக்கிறதுக்கு எவனாவது ஒன்று போடணும், அவன் சமைப்பான். அப்ப அவனுக்கு இவர் சமைக்க மாட்டார், என்ன சமைச்சா நிம்மதி கெட்டு போயிரும், அதனால வரணுமே. வந்துட்டு இப்படி வர்ற டைம்ல யாராவது அள்ளி போடணும், அள்ளி போடுற டைம்ல காட்டுல இருந்து வருவாராம், அவன் எழுதி வச்சிருக்கிறான், இது நான் படித்தது. அப்ப மகன் நிக்கிறார், பொண்டாட்டி நிக்கிறா, இவர் வர்றார், இப்படியே பாத்திரத்தை எடுத்துட்டு வர்றார். வந்தவர் சிரிச்சு ஒரு முத்தம் கொடுத்து, நான் போயிட்டு வர மகன், நல்லா இருக்கணும் சொல்லல, திரும்பிட்டார். அதை பெருசாக பேசுவார், பார்த்தீர்களா பிள்ளைய கூட போய் எல்லாத்தையும் விட்டுட்டு துறவரத்தில் உச்சகட்டம். அட இது இது மனிதாபிமானமா? யானைக்கு அன்பு காட்டினார், பூனைக்கு அன்பு காட்டினாரண்டா, புள்ளைக்கு அன்பு காட்டலண்டா. உன் புள்ள ஏங்கி தவிக்குது, உன் புள்ள சின்னது நிக்குது. நீங்க சொன்ன வரலாறுகள் அப்ப நிம்மதிக்கு இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொண்ட கொள்கையில் பெரிய ஓட்டை இருக்கிறது. அவர்கள் ஒழுங்கான கொள்கை எடுக்கல. இந்த நிம்மதிக்கு தான் ஆசிரமத்தை அமைக்கிறார்கள். இந்தியாவிலே சாய்பாபாவுக்கு பின்னாடி ஏன் இவ்வளவு பேர் போனார்கள்? போஸ்டன்ல இருந்து ஒரு பெரிய டாக்டர் சாய்பாபா பின்னாடி போனது யாரு இல்ல, சாதாரண ஆள் இல்ல. போஸ்டன், அமெரிக்காவில் போஸ்டன்ல பெரிய டாக்டர் வந்து உட்கார்ந்து சாய்பாபாவை கும்பிடுறார், நம்புறார். இந்தியாவுடைய பிரதமர் காலில் விழுகிறார் சாய்பாபா. அந்த டைம்ல சாய்பாபா மாலை கொடுக்கிறார். மாலை கொடுக்கணுமா, அது கொடுக்கணுமா, இது கொடுக்கணுமா? அந்த ஆசிரமத்தை சாய்பாபாவை தேடி போனது அழகுக்கா, சாய்பாபா பார்க்கறதுக்கா? நிம்மதி கிடைக்கும் என்று நம்புகிறார்கள், நிம்மதியை தேடி போகிறார்கள். நிம்மதி கிடைக்கிறதா? கோடி கோடி கணக்கான ஊழல். நிம்மதி நிம்மதி என்று மனிதன் சம்பாதித்த எல்லாம் கொட்ட ஆரம்பிப்பான். கிடைக்குமா? அங்க கிடைக்குமா? இங்க கிடைக்குமா? போவான். ஆனால் ஏமாந்ததுதான் கூட அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஒவ்வொரு கொள்கைகளும் தலை தூக்கி வருவதற்கு, பெரிய பெரிய மகான்களாக ஒருவர்களை பார்ப்பதற்கு என்ன காரணம் என்றா, மனிதன்ட உள்ள பலகீனம் தான் காரணம். அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,

பிரச்சனை வராமல் அல்லது பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். இன்று ஒரு விதத்தில் வரக்கூடிய பிரச்சனை நாளை இன்னொரு விதமாக வரும். எப்படி அலைகள் ஓயாமல் அடிக்கிறதோ அதே போன்று பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பிரச்சனைகள் நேரம் நாம் எப்படி நடக்க வேண்டும், இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லி தருகிறது என்ற பாடத்தை இந்த அமர்வில் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அற்புதமான ஒரு தத்துவத்தை சொல்லித்தருகிறான். என்ன தத்துவம் என்று சொன்னால், நமக்கு பிரச்சனை வருகிற நேரம், துன்பம் வருகிற நேரம், நாம் சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். இன்னா லில்லாஹி, நாங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்று நாம் சொல்ல வேண்டுமா? ஏன் அப்படி சொல்லணும் என்றா, இப்போ ஒருவருடைய காரில் ஒரு ப்ராப்ளம், டேமேஜ் ஆகிட்டு, கார் என்னுடையது, நான் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்றால் இந்த காரும் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்று அர்த்தம். எல்லா விஷயங்களும் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்று சொன்னால் அந்த நேரத்தில் மனசில் ஏற்படுற நிலைமை, உளவியல் அடிப்படையில் ஒருவர் கவலைப்படுகிறார் என்றால் என்னுடைய பர்ஸ் காணல, என்னுடைய ஃபோன் உடைஞ்சிட்டு ஏண்டே என்று வருகிற நேரத்தில் தான் கவலை உதிக்கிறது, அது உண்மை. நான் உங்களுக்கு சொன்ன புத்த மதத்தில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை இல்லாமலாக்க ஏண்டே எதுவுமே இல்லைன்றாங்க. இஸ்லாம் அப்படி சொல்லலை, என்னுடையதுன்னு நினைங்க, அது பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த அத்தனைக்கும் உரித்தானவன் அல்லாஹ், இந்த எல்லா பொருட்களும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம் என்பதை நீ நம்பி, நம்பினது மட்டும் இல்லாமல் நீ நடைமுறைப்படுத்தணுமா? அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்ற நேரம், அலா பி திக்ரில்லாஹி தத்மயின்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவதில் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது. அல்லாஹுவை நினைத்தால் நன்மை கிடைக்கும் என்றா பிரச்சனை இல்லை, அல்லாஹுவை நினைத்தால் உங்களுக்கு சுவர்க்கங்களை தருவேன் என்று அல்லாஹு சொல்லவில்லை. அல்லாஹுவை நினைத்தால் அலா பி திக்ரில்லாஹி தத்மயின்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை ஞாபகப்படுத்துகிற நேரம் மனசுல உள்ள சஞ்சலங்கள் பெயருமா, மனசுல உள்ள கவலைகள் பெயருமா, மனசு அமைதி பெறுமா? இப்ராஹிம் நபி அவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க, தத்மயின் எப்படி வருது, அல்லாஹ் சொல்றான் அலா பி திக்ரில்லாஹி தத்மயின்னுல் குலூப். இப்ராஹிம் நபி அதே மாதிரி ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க, சூரா பக்ரால் அல்லாஹ் சொல்றான். அவர் வந்து கேட்டாராம் இப்ராஹிம் நபி, ரப்பி அரினி கைஃபத் துஹில் மௌதா, யாரெல்லாம் எனக்கு கொஞ்சம் காட்டிறேன், எப்படி யாரெல்லாம் செத்ததெல்லாம் உயிர்ப்பிக்கிறேன், அதை கொஞ்சம் காட்டிறேன். அல்லாஹ் கேட்டேன், நான் காலாவளம் தூமீன், இப்ராஹிம் நம்பலையா, நான் இவ்வளோ சொல்கிறேன், நான் தான் எல்லாத்தையும் படைக்கிறேன், உயிர்ப்பிக்கிறேன், காலாவளம் தூமீன், நீங்கள் நம்பவில்லையா இப்ராஹிம்? காலபலா நம்புகிறேன் யாரெல்லாம், நான் நம்புகிறேன், நீ தான் உயிர்ப்பிக்கிறாய், நீ மரணித்ததை நீ தான் உயிர்ப்பிக்கிறாய். வலா கிள் எத்துமை என்ன கல்வி, என்றாலும் என் மனசில் என்ன கொஞ்சம் சஞ்சலம், மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருக்குது, மனசை இது பண்ணுவதற்கு தான் அல்லாஹ்வே உன்ட்ட கேட்கிறேன். அப்ப மனசுல ஒரு பிரச்சனை, என்னமோ வாயால சொல்ல இயலாத ஒரு பிரச்சனை, நான் நம்புற நீ தான் உயிர்ப்பிக்கிறான் தெரியுது, எல்லாம் கரெக்டா இருக்குது யாருலா, ஆனா கொஞ்சம் காட்டினா நல்லமே, செத்ததை உண்ட உசுராக்கு மறுபடி காட்டினா நல்லமே, ஏன்னா கொஞ்சம் காட்டின யாருலாம். இப்ராஹிம் நபி வந்து அந்த மாதிரி ரொம்ப விசாரிச்சு விவாதம் பண்ணி அந்த மாதிரி ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் தான் இப்ராஹிம் நபி. ஒரு கொள்கை ஏற்றுக்கொள்கிற நேரம், அப்ப அந்த இடத்துல அல்லாஹ் என்ன வார்த்தையை பயன்படுத்துறானோ அதே வார்த்தை எல்லாம் சொல்றான். சஞ்சலங்களை நீக்கிறதுக்கு, கவலைகளை நீக்கிறதுக்கு, மனசுல உள்ள நிம்மதி இல்லாத தன்மைகளை நீக்க அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தணுமா? அப்ப நீங்க கேட்பீங்க, நாங்க சுபஹானல்லாஹ் சொல்றோமே கவலை போகுது இல்லையே, அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோமே கவலை இல்லாமலாகுது இல்லையே, நிம்மதி நம்மளை வந்து சூழ்ந்து கொள்ளலையே, நாம் தொழுகிறோமே நமக்கு நிம்மதி வரவில்லையே, அப்படி என்றா தொழுகையில பிரச்சனை இல்லை, நாம தொழுகிறதுல பிரச்சனை இருக்குது. சுபஹானல்லாஹ்ல பிரச்சனை இல்லை, நாம சொல்ற சுபஹானல்லாஹ்ல பிரச்சனை இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், ஒரு மூமின் ஒரு குடலுக்கு சாப்பிடுவான், ஒரு காஃபிர் ஏழு குடலுக்கு சாப்பிடுவான். அப்படின்னா காஃபிருக்கு ஏழு குடல் அர்த்தமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கு ஒரு ஆள் வர்றார், கடுமையான பசி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, அப்பதான் இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வந்தவர்

0: தானு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்க, ஒரு சஹாபியை கூப்பிட்டு இவரை கொஞ்சம் கொடுங்க, பால் கொடுங்க. கறந்து ஒரு பெரிய ஆடு, அந்த ஆட்டோட பாலை இவ்வளவு வருவது, அந்த ஆட்டு பாலை கொடுக்குறாங்க. ஒரு தடவை குடிக்கிறாரு, குடிச்சிட்டு மறுபடி கோப்பையை நீட்டுறாரு, மறுபடி தாங்க. இவர் பார்த்தாரு என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட மறுபடி கறந்து கொடுத்தாச்சு. இப்படி ரெண்டு தடவை மூணு தடவை இல்லை, ஏழு வாட்டி குடிச்சிட்டார். ஏழு தடவை குடிச்ச உடனே அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இருந்தா கேட்க கேட்க கொடுப்பாங்க. இருந்ததுக்கு போற நமக்கு எல்லாம் கோவம் வரும். ஒரு தடவை தந்தா தான் இப்ப ஒரு ரெண்டு ரியால் தந்தா அது மேல கோவம் வரும். அது தர்மம் கொடுக்கிறவனுக்கே வராது. பெருமானார் வந்து கேட்கிற நேரம் கொடுப்பா, அதாவது அல்லாஹ் வந்து அவர்களுக்கு கொடுத்த ஒரு ஸ்பெஷலான தன்மை. பெருமானார் கொடுக்க சொல்லிட்டாங்களா, அவருக்கு கோவம் வருது சஹாபிக்கு. இவர் இன்னும் ரெண்டாவது தடவை மூணாவது தடவை போறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்க சொல்லிட்டாங்க, ஏழு தடவை கொடுத்தாச்சா. அடுத்த நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றார், இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டு, அஷ்ஹதன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா, இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில உட்கார்ந்து மறுபடி பசிக்குது அப்படின்றார். இவர் நினைச்சார், ஆஹோ இன்னைக்கு இஸ்லாத்தை வேற ஏத்துக்கொண்டுட்டு, இப்ப நேத்து ஏழு தானே, சரி பரவாயில்ல இன்னைக்கு ஏழு ரெடி பண்ணுவோண்டு. ஒரு தடவை கறந்து குடிச்சாச்சு, கொடுத்தா மறுபடி கோப்பியை நீட்டு வரேன்னு பார்த்தே இல்ல.
1: நேரம் சரியாக காலை 9 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: வந்தபடியே திரும்பினார்கள். என் மகள் பிரச்சனை, வீட்டுக்கு போனால் ஃபாத்திமா ரதியல்லாஹு அறிவிக்கிற ஹதீஸில் வருகிறது. அன்றைக்கு நானும் என்னுடைய கணவர் அலி பின் அபி தாலிப் ரதியல்லாஹு அவர்கள் ஒரே விருப்பில் அமர்ந்திருக்கிறோம். ஒரே விருப்பில் அப்படி அமர்ந்திருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்தார்கள். வந்து என்னையும் அலி பின் அபி தாலிபினுடைய கணவரையும் பிரித்து நடுவில் உட்கார்ந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய தொடையின் குளிர் என்னுடைய காலுக்கு தெரிகிற அளவுக்கு நெருக்கமாக இருந்தார்கள். இப்படி முகத்தை திருப்பி திருப்பி பார்த்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி என்னுடைய தகப்பன் நினைத்தார், எனக்கும் என் கணவருக்கும் பிரச்சனை என்றே. பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு தான் என்னுடைய வாப்பா ஓடி வந்தது. ரசூலுல்லாஹ் வந்து பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு பல இடங்களில் ரசூலுல்லாஹ் பிரச்சனைகளை தீர்த்து வைத்திருக்கிறார்கள். வீட்டுக்கு வருவார்கள், என்னப்பான்னு பார்ப்பார்கள். மகள் பிரச்சனை, கணவர் இல்லை, அலி பின் அபி தாலிப் அலி ரதியல்லாஹு காணல. போனார்கள் ஒரு தடவை பள்ளிக்கு, மண்ணிலே பரண்டு பரண்டு தூங்குறார் அலி ரதியல்லாஹு. தட்டி சொன்னார் அபூ துராப், மண்ணின் தந்தையே, ஜோக்காக நாலு வார்த்தையை சொல்லி போங்கப்பா வீட்டுக்கு. மகளோட மருமகனை சேர்த்து வைப்பதில் ரசூலுல்லாஹ் மாதிரி நீங்கள் படிக்கவே மாட்டீர்கள். அவ்வளோ அற்புதமாக எந்த வேலை இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகனை பேரனை பேரன்மார்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பார்கள். அந்த மாதிரி வீட்டுக்கு போனவர் அல்லாஹ்வுடைய தூதர் மகள் மேல அவ்வளோ அக்கறை வைத்திருந்தார்கள். அக்கறை வைத்ததனால் ரசூலுல்லாஹ் திரும்பினார்கள், மறுபடி திரும்பினார்கள். ஃபாத்திமா ரலன் கேட்டால் என்ன பிரச்சனை? ரசூலுல்லாஹிடம் சொன்னார்கள், எனக்கு கஷ்டமாக இருக்குது, வேலை செய்ய கஷ்டம், எனக்கு ஒரு வேலைக்காரன் வேணும், எனக்கு யாராவது துணைக்கு வேணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுத்தார்கள், ஃபாத்திமா நான் சொல்லி தருகிறேன். சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள் ஃபாத்திமா, உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. இப்படி சொன்னால் என்ன ஆகும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். ஃபாத்திமா ரதியல்லாஹுன்னு சொன்னார், வல்லதி நஃப்ஸி பியதி, எவன் கரத்தில் என்னுடைய ஆன்மா இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, அல்லாஹ் இதை நான் சொல்லிக்கொண்டே வந்தேன், வருத்தங்கள் நீங்கிவிட்டது, எனக்கு எந்த துணையும் தேவையில்லை என்றார்கள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இது உண்மை, உளவியல் அடிப்படையில் தேடி பார்த்தால் உங்களுக்கு மனசில் கஷ்டம், உடம்பில் எந்த பிரச்சனையும் இல்லை, மனசில் பாரம் என்றால் படுக்கையிலிருந்து எழும்ப முடியாமல் இருக்கும், மனசுல கவலை, மனசு இப்பொழுது நீங்கள் நினைத்தது உங்க பிரச்சனை முடிந்தால் அரை ஒரு கிலோமீட்டர் வேகமாக நடப்பீர்கள், எந்த பிரச்சனையும் இல்லை. இவ்வளவு நேரமாக காய்ச்சல் மாறி இருக்கும், உடம்புல வருத்தம் மாறி இருக்கும், நீங்கள் நினைத்த அந்த பிரச்சனை ஏதோ ஒன்று நீங்கிட்டா அந்த ஏற்பட்ட சந்தோஷத்தில் காய்ச்சல் பறந்துடும், எல்லாம் பறந்துடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உடம்புக்கு கிடைக்கிறது இல்லையா ஒரு பலம், ரஹ்மான் மனசுக்கு ஆறுதலை கொடுக்கிறான். இந்த ஆறுதல் கிடைத்த உடனே, ரஹ்மானை நினைத்த உடனே, அந்த ஆறுதல் கிடைத்த உடனே அவனுக்கு நிம்மதி கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதை ஆச்சரியமாக பார்த்தார்கள். நான் பேசக்கூடிய இந்த தலைப்பு ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து எப்படி வந்தது தெரியுமா? அஜபன், ஆச்சரியமாக இருக்கிறது என்றார்கள் ரசூலுல்லாஹ். யாரை பார்த்து சொன்னார்கள்? மூமின்களுடைய விஷயங்களை பார்த்து சொன்னார்கள். மூமின்களை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று சொன்னார்கள். ஏனப்பா ஆச்சரியம்? காஃபிர்களை பத்தி எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை, மூமின்களை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஆச்சரியம் கண்டார்கள். ஏன் ஆச்சரியம் கண்டார்கள் தெரியுமா? அவர்களுக்கு ஏதாவது சோகம் நிகழ்ந்தால் அப்படியே பொறுமையாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏதாவது சந்தோஷமான விஷயங்கள் நடந்தால் உடனடியாக அல்லாஹ்வுக்கு சுக்குர் செய்கிறார்கள், அல்லாஹ்வை புகழ்கிறார்கள், அல்லாஹ்வை பாராட்டுகிறார்கள், அல்லாஹ்வை மேன்மைப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை நடந்தால் உடனடியாக சபர். இந்த சபர் எப்படி பொறுமையாக இருப்பது என்பதை நம்மில் அதிகமானவர்கள் தெரியாததனால் தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருமறை குர்ஆனில் வருகிறது, அல்லாஹ்விடம் உதவி தேட வேண்டுமா? தொழுது விட்டு மட்டும் உதவி தேட இயலாது. ஸ்தைனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா, தொழுகையும் பொறுமையும் கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேட வேண்டும். என்ன பொறுமை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? அப்படியான பொறுமை என்ன? என்ன பொறுமை இஸ்லாம் எதிர்பார்க்கிறது? எதை இஸ்லாம் பொறுமை என்று சொல்கிறது? அப்படி என்று சொன்னால் பொறுமை என்பது சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு வராது. நான் சொல்லக்கூடிய இந்த பொறுமை வருவதற்கு முதலாவது அடிப்படை, ஒரு மனிதன் அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வை நேசிக்கணும், தன்னுடைய எல்லா சொத்துகளும் தான் அல்லாஹ்வுக்குரியவன் என்பதை அவன் நினைக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நினைப்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எப்ப தருகிறான் என்று சொன்னால், தொழுகை மூலமாக அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துறான். நன்றாக பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜித் மஸ்ஜிதுக்கு ஒருவர் வருகிறார். வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடந்து தொழுகிறார். தொழுது விட்டு வந்து ரசூலுல்லாஹ்விடம் சலாம் சொல்கிறார். அஸ்ஸலாமு அலைக யா ரசூலுல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கொடுத்தார்கள். பதில் கொடுத்து விட்டு சொன்னார்கள், இன்னக்கலம் துசல்லி ஃபர்ஜி ஃபஸல்லி, நீ தொழவில்லையப்பா திரும்பி போய் தொழுது விட்டு வா. மறுபடி தொழுது விட்டு வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே தொழுது விட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லம் துசல்லி, தொழவில்லை, தொழுது விட்டு வாண்டார்கள். மறுபடி போய் வந்தார். மூன்று முறைகள் ரசூலுல்லாஹ் சொன்னார், நீ தொழவில்லை என்று சொன்னார். அவர் சொன்னார், யார ரசூலுல்லாஹ், இதுக்கு மேல் எனக்கு தொழ தெரியாது யார ரசூலுல்லாஹ், எனக்கு சொல்லித்தாருங்கள் யார ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்து, நீ தக்பீர் கட்டியது பிழை, நீ கைகளை கட்டியது பிழை, அப்படி சொல்லவே இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்ன உபதேசம் என்ன தெரியுமா? நிதானமாக ருக்குவில் இரு என்றார்கள் ரசூலுல்லாஹ், நிதானமாக சஜதாவில் இரு என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உண்மையான நிம்மதி வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய நெருக்கம், அல்லாஹ்வுடைய நெருக்கம், இந்த நெருக்கம் யாருக்கு கிடைக்கிறதோ, இந்த நெருக்கம் எவ்வளவு கல்வியில் ஏற்படுகிறதோ, அந்த நேரத்தில் இந்த நிம்மதி வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவுர் குகையில் இருக்கிறார்கள். சூரத்து தௌபாவை பரட்டி பாருங்கள், சூரத்து தௌபாவை பரட்டி பாருங்கள். சவுர் குகையில இருக்கிறார்கள். அல்லாஹ் நேரடியாக வகை ஏறுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர் ரழியல்லாஹு சொல்றார்கள், யார ரசூலல்லாஹ், கால்கள் தெரிகிறது என்று சொன்னார்கள். அதான் முன்னாடி வருகிறார்கள் என்றார்கள். ஏன்றால் சவுர்ல இறங்கினால் அந்த ஓட்டையால் பார்த்தால் கால்கள் தெரிகிறது, வரக்கூடியவர் யார் என்று விளங்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகஃபி அபூபக்கர், அபூபக்கரே பயப்படாதீங்க, வல்லாஹு மஅனா, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா குர்ஆனிலே? அந்த நபி டென்ஷனாக இருக்க வேண்டும் அந்த நேரத்திலே. ஏன் டென்ஷனாக இருக்கணும்? நானும் அபூபக்கர் அவர்களும் மதீனாவுக்கு போக வேண்டிய வழி, யமனுக்கு போக வேண்டிய வழி பக்கம் ரசூலுல்லாஹ் வர்றார்கள். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஆப்போசிட் சைட்ல சவுர் குகை இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று நாள் சவுர் குகையில் இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன், எந்த அளவுக்கு சிச்சுவேஷன் மோசம் என்று சொன்னால், மக்காவிலே ரசூலுல்லாஹ்வை கண்டால் கொலை செய்து விடுங்கள், தலையை கொண்டு வாருங்கள், இவ்வளவு தருகிறேன் என்று அவர்கள் வந்து மக்காவிலே அறிவித்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நேரடியாக மதீனாவுக்கு போக முடியாத நிலைமை. ரசூலுல்லாஹ் யமன் பக்கம் போகிறார்கள். சவுர் குகையிலே மூன்று நாள் இருக்கிறார்கள். மூன்று நாள் தங்குறார்கள் என்று சொன்னால், மதீனாவுக்கு வேற ரூட் போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போறார்கள் என்றால் எந்த அளவுக்கு டென்ஷன் இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு மனிதன் அபூபக்கர் ரழியல்லாஹு பக்கத்தில் இருந்து, யார ரசூலல்லாஹ், வந்து விட்டான் யார ரசூலல்லாஹ், கண்ணு முன்னாடி வந்து விட்டான் என்றால் எவ்வளவு பதறி இருக்கணும், எவ்வளவு டென்ஷன் ஆகணும். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅன்ஸலல்லாஹு சகீனா, அல்லாஹ் சகீனாவை நபிக்கு இறக்கினான். நபி டென்ஷன் ஆகவே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருக்கு எந்த டென்ஷனும் இல்லை. அவர்கள் சொன்னார்கள், அவர் குர்ஆன் இருக்குதா, கொஞ்சம் குர்ஆன் தான். அல்லாஹ் என்ன சொன்னார்கள், 9:40 அவர்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சவுர் குகையில் இருந்த அந்த இறக்கிய ஆயத்தை நான் உங்களுக்கு ஓதி காட்டுகிறேன். நபிக்கு நிம்மதியை கொடுக்கிறான் அல்லாஹ், டென்ஷனை கொடுக்காமல் கல்புக்கு அப்படியே நிம்மதியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கிறான். அப்படி என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் இதை ஏற்படுத்தாமல் எங்களுடைய கல்புகளுக்கு இந்த ராஹத்து வராது, இந்த மன நிம்மதி வராது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சபையில் உட்கார்ந்த எத்தனை பேர் தொழுகிறீர்கள்? உண்மையாக சொல்லுங்கள். வாயால் தொழுவது வேர், கல்பால் தொழுவது வேர். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்றால் வாய் அசைகிறது, நிஜமாக கல்பு அசைகிறதா? தஃப்ஸீர் இப்னு கஸீர், இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிற நேரம் ஒரு மனிதன் என்ன நினைக்கணும் என்றால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் சூரத்து தௌபாவுல, இத் ஹுமா ஃபில் காரி, அவர்கள் இருவரும் குகையில் இருக்கிற நேரத்தில், அவருடைய தோழருக்கு அவர் சொல்லுகிறார், லா தஹ்சன், கவலைப்படாதீங்க, இன்னல்லாஹு மானா, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த டென்ஷன் டைம்ல உங்க உயிரே பிரிய போகுது, நீங்க ரெண்டு பேரோட இருக்கிறீங்க, யாருக்காவது இந்த மாதிரி வார்த்தை வருமா? வெறுத்து ஓடும், மனசெல்லாம் பதறும், கண்கள் எல்லாம் அங்கிங்கும் பார்க்கும், கிட்டையே வந்துட்டானா, குகைக்குள் பூந்தா கதை காலி, கதை முடிந்து விட்டது. அவ்வளவு உறுதியாக நிற்கக்கூடிய அபூபக்கர் அவர்கள் கவலைப்படுகிறார்கள். அதனால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நடந்த சம்பவத்தை அப்படியே இறக்கிறான், உலக மக்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் என்ன செய்கிறான், இன்ன அல்லாஹ் மானா ஃபன்ஸலல்லாஹு சகீனத்துஹு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி அவர்களுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அபூபக்கர் அவர்களுக்கு அல்லாஹ் சகீனாவை இறக்கிறான். வஅய்யதுஹு பிஜுனூதின் லம் தரௌஹா வஜஅல கலிமத்தல் லதீன கஃபரு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், என்ன செய்யறானா, அப்படியே சகீனாவை இறக்குறான். சகீனாவை இறக்கி ஐயதுஹு பிஜுனூதின், ஒரு படையை கொண்டு உறுதியாக்குறான். லம் தரௌஹா, காணாத ஒரு படை. நமக்கு பிரச்சனை வருகிற நேரம், சோதனை வருகிற நேரம், பொறுமையாக நின்று அல்லாஹ்வே உன்னிடம் எல்லாத்தையும் பொறுப்பு சாட்டுகிறேன், ஹஸ்பி அல்லாஹு வனிஅமல் வக்கீல், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு கிட்ட போற நேரம், எல்லாரும் தள்ளுற நேரம், அவர் சொன்ன வார்த்தை என்ன, யா அல்லாஹ் நீ எனக்கு போதும், யா அல்லாஹ் பாதுகாவலன், சிறந்த பாதுகாவலன், பொறுப்பு சாட்டுவதில் சிறப்பான பொறுப்பு சாட்டினால் உன்னிடம் தான் சாட்ட முடியும் யா அல்லாஹ் என்று தான் காலை வைத்தார். யானாரு கூனி பரதன் வஸ்ஸலாமன் அலா இப்ராஹிம், ஏன் நெருப்பே இப்ராஹிமுடைய மேனியை நீ தொடக்கூடாது, நீ சாந்தமாக இருக்கணும், குளிராக இருக்கணும். நெருப்பின் சூடை அல்லாஹ் மாற்றி விட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரத் பயணம், இந்த மதீனத்து பள்ளி, இந்த குபா பள்ளிவாசல், இந்த உம்மத் எழும்பக்கூடிய ஆரம்ப யுகம் இது, ஆரம்பம். இந்த இடத்தில் ரசூலுல்லாஹை கண்டு அவர்கள் ஏதாவது செய்தால் என்ன ஆகிருக்கும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் டென்ஷன் ஆகாமல் இருப்பது சக்கீனாவை அல்லாஹ் இறக்கிறான். எனக்கும் உங்களுக்கும் சக்கீனா வர வேண்டும், எங்களுடைய வீட்டுக்கு உங்களுடைய வீட்டுக்கு சக்கீனா வர வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை இறக்குவான். ஃபான்ஸலல்லாஹு சக்கீனத்துஹு, அல்லாஹ்வுடைய சக்கீனாவை இறக்கினால் இந்த நிம்மதி அப்படியே சூழ்ந்து கொள்ளும். எவ்வளவு அக்கவுண்டில் இருக்கிறது அது கணக்கே இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் நினையாப்புறத்தில் இருந்து தந்து கொண்டே இருப்பான். உமையத்துக்கில்லாஹ யஜ்அல்லுஹு மக்ரஜா வயர்ஸுகுஹு மின் ஹைசு லா யஹ்தசிப், அல்லாஹ்வுக்கு யார் ஹிஜ்ரத்துடன் நடக்கிறார்களோ அவர்களுக்கு வழிகளை திறந்து கொடுப்பான். வாழ்க்கையில் பிரச்சனை, எல்லா கதவுகளும் பூட்டிப்பட்டிருந்தால் தலையை பிச்சு கொண்டிருப்பீர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், யார் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கிறார்களோ உமையத்துக்கில்லாஹ யஜ்அல்லுஹு மக்ரஜா, அல்லாஹ் பிரச்சனையில் இருந்து வெளியாகிற எக்ஸிட்களை காட்டி கொடுப்பான். போப்பா இந்த ரூட்டிலே, நினையா புறத்திலே இந்த ஐடியாக்கள் வரும், பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளை அல்லாஹ் திறந்து கொடுப்பார். நினையா புறத்திலே இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், நினையா புறத்திலே இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரிஸ்கை அனுப்பி கொண்டே இருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஹீஹுல் புகாரியில் வருகிறது, இருந்து கொண்டிருக்கிறார்கள் 130 சஹாபாக்களோடு. 130 சஹாபாக்களோடு ஈரல் சாப்பிடுவது ரசூலுல்லாஹ்வுக்கு விருப்பம். ஒரு ஆட்டு மந்தை ஓட்டிக்கொண்டு முடிய தலைமுடியெல்லாம் தலைவிரி கோலத்தில் ஒரு முஷ்ரிக் மினல் முஷ்ரிக், ஒரு முஷ்ரிக் வருகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், கேலியாக கேட்டார்கள், என்னப்பா இந்த ஆடு ஃப்ரீயா அல்லது விக்கிறியா? காலபல் பைங், இது விக்க, இது ஃப்ரீ ஒண்ணு இல்லை, இது விற்பதற்கு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் வருகிறது, எங்களிடம் கோதுமை இருந்தது, ஆட்டை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய பணத்தால் ஒரு ஆட்டை வாங்கினார்கள். நாங்கள் 130 பேர், ஸஹீஹுல் புகாரியில் வருகிறது, என்ன 130 பேர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஈரலை எடுத்து வெட்டினார்கள், அந்த இறைச்சி எடுத்து வெட்டினார்கள். வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எவன் கரத்தில் எங்களுடைய ஆன்மா இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக நாங்கள் எல்லோரும் அதை சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிந்த பிறகு 2 தட்டுக்கு மிந்தது வராதவர்கள் கீரல் துண்டை ரசூலுல்லாஹ் பிச்சு கொடுத்தார்கள். 130 பேரும் நாங்கள் சாப்பிட்டோம், எங்களில் வராதவர்களுக்கு எடுத்தும் வைத்தோம். அப்படி ஒரு பரக்கத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மண்ணிலே கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்தான். வயர்ஸுக்கும் மின் ஹைசுலா யஹ்தசிப், நினையாப்புறத்தில் இந்த அல்லாஹ் ரிஸ்கை கொடுப்பான். அதே மாதிரி எடுப்பான் அல்லாஹ்வுடையார்களே, அதே மாதிரி எடுப்பான். அதனால் சொல்கிறேன், இந்த வாழ்க்கைக்கு போக வேண்டியவர்கள் தங்களுடைய வாழ்க்கை எப்படி அமைக்க வேண்டும் என்பதை தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிம்மதி என்பது அது நானும் நீங்களும் ஒழுங்கான இபாதத்தில் ஈடுபடாத வரை இந்த நிம்மதி கிடைக்காது, இந்த சந்தோஷம் வராது. நீங்கள் தேடுகிற பணத்தில் இது இல்லை, நீங்கள் தேடுகிற சொத்தில் இல்லை, அதுக்காக வேண்டி சேர வேண்டாம் என்று சொல்லவில்லை. நன்றாக தேடுங்கள், ஆனால் இதில் தான் நிம்மதி என்று கேட்காதீங்க. ஏன் தெரியுமா? சிரியாவுடைய படையை ஒரு தளபதி, ஒரு பெரிய மன்னர், அவர் வந்து சொன்னாராம், படையில அடுத்தது இதை பிடிக்க வேண்டும், அடுத்தது மெப்ப காட்டி இதை பிடிக்கணும்னா. ஒரு படையில ஒரு தளபதி எழுப்பினா, மன்னரே என்ன ஒரு கேள்வி, அடுத்தது எதை மன்னரே பிடிக்கணும், இதை பிடிக்கணும் என்றான். மன்னரே கோச்சுக்கொள்ள கூடாது, அடுத்தது எதுன்னு கேட்டான், அடுத்தது இது என்ன சொல்லிட்டே போனான், இது இது இது என்று எல்லாத்துக்கு பிறகு எது மன்னரேன்னு கேட்டாரா. உலகத்தையே பிடிச்சாச்சே மன்னரே, இப்ப நாங்க ரோமா புரியல எல்லாத்தையும் பிடிச்சிட்டோமே, இதுக்கு மேல ஒன்றும் இல்லையே, அப்புறம் என்ன வேலை செய்வீங்க மன்னரே? ஒரு கட்டில போட்டு நல்லா தூங்குவேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கட்டில போட்டு தூங்குற நிம்மதியான தூக்கத்துக்கு தான் அந்த மன்னர் இவ்வளவு நாடுகளை பிடிச்சாராம். ஏன், இது இப்பவே தூங்க ஏழும் தானே. இந்த கல்பு எதை நாடுதென்று இந்த கல்புக்கு தெரியாது, எந்த எங்க போகுதென்று யாருக்குமே தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த துன்யா இது பசுமையானது, இனிமையானது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பருக்கு வந்து அமர்ந்து கொண்டார்கள். ஜலஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரிலே உட்கார்ந்த உடனே நாங்கள் ரசூலுல்லாஹை சுத்தி உட்கார்ந்தோம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வத்தக்கு துன்யா, இந்த துன்யா பசுமையானது இனிமையானது, ஆனால் பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துன்யா நம்மளை எங்கேயோ காணாத ஒரு திசைக்கு எடுத்து செல்லிவிடும். அப்படி என்று சொன்னால் உண்மையான நிம்மதியை பெறுவதற்கு, அல்லாஹ்விடம் நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்கு சரியான முறையில் நானும் நீங்களும் தொழுதாக வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதுகிற நேரம் எங்களுடைய கல்புகள் அதை ஓத வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சு ஃபாத்தியா ஓதியாச்சாம். ஃபாத்தியா ஏன் திரும்ப திரும்ப ஓதப்படுகிறது? இந்த கல்புக்கு சஜஷன்ஸ் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இந்த உலகத்தை படைத்த ரப்புல் ஆலமீன், இந்த ஆலமீனை படைத்த ரப்பு, உனக்கே எல்லா புகழும், எனக்கு இல்லை ரஹ்மானே. என்னுடைய கிட்னி நீ வேலை செய்ய வைக்கிறாய், என்னுடைய ஹார்ட் நீ வேலை செய்ய வைக்கிறாய், என்னுடைய கண்ணு நீ வேலை செய்ய வைக்கிறாய். ரஹ்மானே, நான் தாய் வயிற்றில் இருக்கிற நேரம் குடலுக்கு செட் பண்ணின அந்த பட்டு சரியா வந்து அப்படியே தொப்புள் வழியாக தொப்புள் வழியாக அத்தனையுமே நடந்து கொண்டிருந்தது, எல்லாமே நடந்தது. சுபஹானல்லாஹ், நான் வெளியே வந்து தாய்ப்பால் குடித்தேன், மலஜலம் கழித்தேன். 6 மாதம் 7 மாதம் ஒரு புள்ள தாய் வயிற்றுக்குள்ள இருக்கிற நேரம் 5 மாதத்துல கிட்டத்தட்ட 600 கிராம் 700 கிராம் குழந்தை மெல்ல மெல்ல பறக்குது. அந்த குழந்தைக்கு உணவு கொடுக்கப்படுகிறது. மலஜலம் எங்கே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மலஜலம் எங்கே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? அந்த ரூம்ல எல்லாம் செட் பண்ணப்பட்டிருக்கிறது. உனக்கே எல்லா புகழும் அல்லாஹ்வே. உங்களுடைய கல்புகள் மண் அல்லாஹ்விடம் பணிந்து சொன்னால் அப்பொழுது ஒரு நிம்மதி உங்களுக்கு வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாய்கள் 1000 வாட்டி அசைக்கலாம், அல்ஹம்து என்று சொல்லலாம், கல்புக்கு எந்த மாற்றமும் இல்லை என்றால் அந்த தொழுகை தொழுகை இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, தொழுகை திணறை பத்தி ரசூலுல்லாஹ் பேசினார்களே, தொழுவார்கள் தொழுவார்கள் திருடர்கள், அவர்கள் எல்லாம் புழுந்து எழும்புவார்கள். கல்புகள் அசையப்படணும், வெறும் உடம்புக்கு தரப்பட்ட எக்ஸசைஸ் அல்ல தொழுகை என்று சொன்னால், கல்புகள் அசையணும், கல்புகள் அசையணும் என்று சொன்னால் அந்த தொழுகையில் உயிரோட்டம் இருக்கணும். அல்ஹம்து என்று சொல்லுகிற நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லுவானா மலக்குமார்களிடம், என் அடியான் என்னை புகழ வேண்டிய விதத்தில் புகழ்ந்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்லுவானாம். ஒருவர் உணர்வே இல்லாமல் அல்ஹம்து என்கிறார், அப்பொழுது அல்லாஹ் சொல்லுவானா, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகரே இல்லாத பேரன்பு மிக்கவன். ரஹ்மானுக்கும் ரஹீமுக்கும் இமாம்கள் விளக்கம் சொல்றாங்க. ரஹ்மான் என்று சொன்னால் யா எல்லா இறக்கம் இறக்கத்தன்மை அளவற்ற அருள் எல்லாருக்கும் கொடுப்பான். ரஹீம் என்று சொன்னால் பிரத்யேகமா கையேந்துறார்களே கேட்கிறார்களே அவர்களோட காட்டக்கூடிய பிரத்யேக அன்புக்கு தான் ரஹீம் என்று சொல்லுவது. சில இமாம்கள் சொல்லுகிறார்கள் அவன் உலகத்தில் ரஹ்மான், மறுமையில் ரஹீம் என்கிறார்கள். ஆனால் சிலர்கள் சொல்கிறார்கள் துன்யாவிலே யாரெல்லாம் கையேந்துகிறாரோ அல்லாண்டு கண்ணீர் வடிக்கிறார்களோ அவனை பிரத்யேகமாக அல்லாஹ் பார்ப்பான், அதுதான் ரஹீம் என்கிறார்கள். இப்படி சொல்லுகிற நேரத்தில் யாரா நீ ரஹ்மான் நீ ரஹீம் என்று சொல்லுகிற நேரம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே எங்கள் கல்புகளுக்கு வர வேண்டும் நீ ரஹ்மான். காடுகளுக்கு போனால் ஒரு காட்டிலே எத்தனை யானைகள் இருக்கும், ஒரு நாளைக்கு ஒரு யானை சுமார் 30 கிலோ சாப்பிடும், 30 கிலோ வீட்டில் யானை வளர்ப்பது போலண்டுவார்கள். இந்த காடுகளில் நம்முடைய நாட்டு ஸ்ரீலங்காவில் சாதாரணமாக ஒவ்வொரு வில்பத்தில் மட்டும் 12,000 யானைகள் இருக்கிறது. சின்ன நாடு, இந்தியாவோட ஒப்பிட்டா நம்ம நாடே இல்லை, அந்த அளவுக்கு சின்ன ஒரு நாடு. அதில் ஒரு சின்ன ஒரு இடத்தில் நான் சொல்லுகிறேன், 12,000 யானைகள், அந்த அளவுக்கு யானைகள். ஒரு யானை 30 கிலோ சாப்பிட்டா யானையினால் காடுகள் அழிந்திருக்கிறது என்று எவனும் சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவனும் சொல்லவில்லை. ஒவ்வொரு நாளும் சாப்பிடுகிறது இன்னொரு பக்கமாக அல்லாஹ் முளைக்க வைத்துக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் ரசாக், அல்லாஹ் ரஹ்மான், அவன் ரஹீம். இதைத்தான் உணர வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த தொழுகைகளில் நாம் சரணாகதி அடைந்து அதை ஒப்புக்கொள்ள வேண்டும், அடிமைத்தனத்தை ஏற்படுத்த வேண்டும், இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அடிமைகளாக மாற வேண்டும். அப்படி இல்லாமல் சூரத்துல் ஃபாத்தியா ஓதிவிட்டோம், சூராக்களை ஓதிவிட்டோம், ராகமாக ஓதினோம், முடிந்துவிட்டது. இந்த தொழுகை கல்புக்கு எந்த மாற்றத்தையும் தரவில்லை என்று சொன்னால் இந்த தொழுகை எந்த விதத்திலும் நமக்கு பயன் தராது. ஏனென்றால் திருமறை குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுது, ஃபவைலுல் முஸல்லின், தொழக்கூடியவர்களுக்கு கேடு என்று அல்லாஹ் சொல்கிறான். தொழாதவனுக்கு என்ன தண்டனை என்று குர்ஆன் சொல்லுது, தொழாட்டியவனுக்கு இந்த தண்டனை என்று சொல்கிறது. அதை பத்தி நான் பேசவில்லை. தொழுபவர்களுக்கு தண்டனை அல்லாஹ் அறிவிக்கிறான். ஃபவைலுல் முஸல்லின், தொழுகிற குரூப் வாங்க என்று அல்லாஹ் கூப்பிடுறான். நீங்க எல்லாம் நாசம் உங்களுக்கு எல்லாம். நீங்கள் பிறருக்கு தொழுந்தீர்கள், அவன் ஆட்டோமேட்டிக்கா அவுட் தான். பிறருக்கு காண்பிக்க தக்பீர் கட்டுறது பொஸ் வந்திருக்கிறாரு, ஒழுங்கு வைக்கணும், அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவுட் ஆகிருமாலா. அல்லதீன் சலாத்தியும் சாவுன், தொழுகையில் பொடுப்போக்காக நிற்கிறீர்கள். நீங்கள் ரப்போட பேசுறீர்களா? உங்களுக்கு ரப்போட பேசுவது மறந்து விட்டது, உடைய கல்புகளுக்கு அது தெரியவில்லை. அப்பொழுது எப்படி நிம்மதி வரும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? ரப்போட பேச வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அந்த தொழுகை 20 வருடங்களாக 40 வருடங்களாக நானும் நீங்களும் தொழுத தொழுகை உண்மையான தொழுகையா அல்லது வெறும் விழுந்து எழுந்திருக்கிறோமா? தொழக்கூடிய எல்லாத்துக்கும் அல்லாஹ் கிரேடிங் கொடுத்து ஏ பாஸ் போங்க, நீங்க தொழுகையை தாண்டி என்று அல்லாஹ் பார்க்க மாட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, எங்களுடைய சபையில் ரசூலுல்லாஹ் இல்லை, கண்ணு முன்னாடி தொழுதுவரை பார்த்து சொன்னார், நீ தொழவில்லை என்றார். அவர் தொழுதார், ருக்கூ செய்தார், சுஜூது செய்தார். அருமை அலைஹி ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள், இல்லை அப்பா, இது தொழுகை இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி என்றால் நான் தொழுவது நீங்கள் தொழுவது தொழுகையா? நான் தொழுவது நீங்கள் தொழுவது தொழுகையா? என்றைக்காவது ஒரு நாள் அர்த்தம் புரிந்து தேம்பி தேம்பி அழுது தொழுவது உண்டா? ரசூலுல்லாஹி கடந்து ஒரு சஹாபி போகிறார், ரியாலு சாலிஹின் பார்க்கலாம் நீங்கள். அல்லாஹ்வுடைய தூதரை கடந்து போகிற நேரம் ஒரு பாத்திரத்திலே கொதிக்க விட்டால் எப்படி பாத்திரத்தில் முட்டை போடுமோ, சப்தம் கேட்டுக்கொண்டு கொதிக்கிற நேரத்திலே எப்படி முட்டை வருமோ, அந்த கொதியில் வருகிற நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய ஜவ்ஃப் வயிறிலே இருந்து அப்படி சப்தம் கேட்கிறது. தேம்பி தேம்பி அல்லாஹ்வுடைய தூதர் அழுகிறார்கள், தேம்பி தேம்பி அல்லாஹ்வுடைய தூதர் அழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கல்பு அசைகிறது, அதற்கு பேர் தொழுகை. அலா பிதிக்ரில்லா, ரத்த துளியை கையில எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வை நினைத்து பாருங்கள். யா அல்லாஹ், நான் பி பாசிட்டிவ். யா அல்லாஹ், இந்த ரத்தத்தை இந்த உலகத்தில் யாருக்கும் செய்ய முடியாது. யா அல்லாஹ், எனக்கு ரத்தம் தேவைப்படுகிற நேரம் எந்த வழியாலையும் உள்ள போறதுக்கு எல்லா டோரையும் ஓபன் பண்ணி வைத்து அல்லாஹ்வை உனக்கு எல்லா புகழும் என்று ஒரு வாட்டி சொல்லி பாருங்க. ரஹ்மானே, இந்த ரத்தம் தேவைப்படுகிற நேரம் இன்னொருவருக்கு கொடுப்பதற்கும் எடுப்பதற்கும் நீ வாய்ப்பு வைத்திருக்கிறாய். யா அல்லாஹ், கிட்னி போனால் ஒன்றை கலட்டி கொடுப்பதற்கு நீ வாய்ப்பை வைத்திருக்கிறாய். யா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை நினைத்து தொழுதால் எங்களுடைய கல்புகள் அல்ஹம்து சொல்கிற நேரம் அல்லாஹ்வை புகழ வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் அதை பார்த்து சிரிக்கிறான், அல்லாஹ் அதை பார்த்து சந்தோஷப்படுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கால் அல்லாஹு தான், அல்லாஹ் சொன்னான், ஹதீஸுல் குதுசி, அல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு அப்த், ஒரு அடியான், எத்தக்கரபு இலை, பக்கம் நெருங்க வேண்டும் என்று நினைத்தால் அவன் தொழ வேண்டும் என்றார்கள், வேற எதையும் செய்ய வேண்டாம். அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வை சொல்கிறான், என்னை நெருங்கணுமா அப்பா, என் பக்கம் நெருங்கணுமா, நீ எதை செய்தால் நான் உன்னை நெருங்குவேன் தெரியுமா? முதல் விஷயம் தொழுகை என்றார், பிறகுதான் மத்திய எல்லாம், பிறகுதான் மத்திய எல்லாம். முதல் விஷயம் தொழுகை, நீ தொழுதால் நான் உன்னை நெருங்குவேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதன் தொழுது விட்டான், தொழுது விட்டு எத்தக்கரபு அப்தி, அந்த அந்த அடியான் நெருங்கிக் கொண்டே இருக்கிறான். ஹத்தா எப்படி நெருங்குறான் தெரியுமா? நவாஃபில் நிறைய நிறைய விஷயங்கள் தர்மம் கொடுக்கிறான், நாலு பேரை பார்க்கிறான், நாலு விஷயங்கள் சிரிக்கிறான், நாலு வேலைகளை செய்கிறான். இந்த மாதிரி செய்கிற நேரம் திடீர் என்று அல்லாஹ்வுடைய இரக்கம் வந்து சேருமாம். அல்லாஹ் திடீரென்று அந்த அடியானை இரக்கத்தோடு அரவணைத்துக் கொள்வானாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அடியானை நேசித்தால் அவனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் வழங்கப்படுவதாக அருமை அலைஹி ஸலாத்து வஸலாம் சொன்னார். அவன் கையேந்தினால் அல்லாஹ் அந்த கையை வெறும் கையாக அனுப்ப மாட்டான். அவன் உதவி தேடினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு உதவியை கொடுப்பான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறை நெருக்கம் வேண்டும் என்றால் இந்த மாதிரி சூரத்துல் ஃபாத்தியாவை முழு விளக்கம் சொல்வதற்கு இது நேரம் இல்லை. ஆனால் சூரத்துல் ஃபாத்தியா சம்பந்தமாக நாம் எத்தனை பேர் படித்து சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதியிருக்கிறோம், எத்தனை மாலிக் யௌமித்தீன் நியாய தீர்ப்பு நாளில் அதிபதி என்று சொல்கிற நேரம் அந்த தீர்ப்பு நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குமார்களோடு வருவானே, சஃபு சஃபாக நிப்பாட்டப்படுமே, பாவிகள் எல்லாம் கட்டப்படுமே. அந்த நேரத்தில் என்னுடைய நிலைமை என்ன என்ற உணர்வு என்னுடைய கல்வியில் வந்ததா? கண்கள் கலங்கும். அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் நின்ற இடத்தில் நின்றார்கள் என்றால் அழுவார்கள் என்று ஆயிஷா ரதியல்லாஹு ஏன் சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தொழுகை கல்பை பதம் பார்க்கணும், கல்பு உருகி வடியணும், கல்பு ஷதீத் கடுமையாக்கப்படக்கூடாது. கல்பு கடுமையாக்கப்படும் துன்யா, நானும் நீங்களும் துன்யாவில் வேலை செய்கிற நேரம் துன்யா இந்த கல்பை பிடித்து இருக்கும், ஐஸ்கட்டி ஆக்கிரும். யாருடைய கல்பு உருகிறதோ அல்லாஹ்வுடைய நேசம் இருக்கிறது. யாருடைய கல்பு கடுமையாகி விட்டதோ அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறானே, இந்த மலையில் கொண்டு போய் குர்பானை இறக்கினால் அச்சத்தால் நடுக்கி வெடிக்கும் என்கிறான் அல்லாஹ். நபியே நீ பார்ப்பாய், அப்படி இந்த குர்பான் இருக்கிறது, இந்த கல்புகள் அசையது இல்லையே. அப்படிப்பட்ட கல்புகளாக என்னுடைய கல்பு உங்களுடைய கல்பு இருக்க கூடாது. ஐந்து வாட்டி கல்புகளை உருக்கக்கூடிய, கல்புகளை உருக்கி வடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரும் ஒரு எக்ஸசைஸை தான் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் மானசீக ரீதியாக இதை செய்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, விளங்கிக் கொள்வதற்கு சொல்கிறேன், ஒரே ஒரு சூரா. நீங்கள் இருந்து சூராக்களை எடுத்து ஒரு உட்கார்ந்து என்ன பண்ணணும், ஒரு சூராவுடைய விளக்கத்தை பார்த்து ஓதுகிற நேரம் புரிந்து அர்த்தம் விளங்கி இந்த சூரா என்ன சொல்லுகிறது என்று புரிந்து நீங்கள் விளங்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலை, கடுமையான கவலை. யாரால் கவலை? மக்கள் கவலை உண்டாக்கி விட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வரவில்லை, கொஞ்ச காலம் வஹி தாமதமாகிறது. எல்லோரும் பேசுகிறார்கள் ரசூலுல்லாவை அசைக்க முடியும் என்றால் ஒரு விஷயத்தில் அசைக்கலாம். எதால் அசைக்கலாம் தெரியுமா? அல்லாஹ் உங்களோட கோபித்து விட்டான் என்றால் ரசூலுல்லாஹ் துடிப்பார்கள். அல்லாஹ் உங்களை கைவிட்டு விட்டான் என்றால் ரசூலுல்லாஹ் துடிப்பார்கள். ஏனென்றால் நான் பாவம் செய்து விட்டேனா, நான் பிழை செய்து விட்டேனா? அல்லாஹ்வோட நேசம் காதல் என்பது உச்சக்கட்டம், அல்லாஹ்வோட வைத்த மிகப்பெரும் காதல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் காதலிக்கிறார் என்று வைங்கள், காதலி ஏதாவது சொன்னால் காதலன் எப்படி துடிப்பான்? அல்லாஹ்வோட அவர் வைத்த அந்த நேசம் அப்படிப்பட்டது. காஃபிர்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள், உங்களை அல்லாஹ் கைவிட்டு விட்டான், உங்களை அல்லாஹ் வெறுக்க ஆரம்பித்து விட்டான், எவ்வளவு காலமாக உங்களுக்கு வகை இல்லை தெரியுமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படுகிற நேரம் பெருமானர் கடுமையாக உருகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான், லுஹாவின் மீது சத்தியமாக. எத்தனை வாட்டி இந்த குர்ஆனிலே இந்த ஆயத்துக்களை ஓதிருப்போம். கவலையோடு போய் தக்பீரை கட்டி ஓதிப்பாருங்கள், எல்லா கவலையும் துகள் துகளாக்கப்பட்டு நிம்மதி எனக்கும் உங்களுக்கும் வந்தால் நிஜமாக நானும் நீங்களும் ஓதிருக்கிறோம் என்று அர்த்தம். ரசூலுல்லாவுக்கு நிம்மதி கொடுத்த சூரா, கவலையோடு ரசூலுல்லா இருக்கிறார்கள். வல்லுஹா, லுஹாவின் மீது, முட்பகலின் மீது சத்தியமாக. வல்லைலி இதா சஜா, ஒளியக்கூடிய மறையக்கூடிய இரவின் மீது சத்தியமாக. அதோட விஞ்ஞான விளக்கத்துக்கு நான் போகல, அதை விட்டுட்டு அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான், மா வத்தஅக ரப்புக வமா கலா. நபியே, உம்முடைய ரப்பு உன்னை கைவிடவும் இல்லை. மா வத்தஅக ரப்புக வமா கலா, உன்னை வெறுக்கவும் இல்லை. நபியே, ஒன்றுமே நடக்காட்டி அல்லாஹ் அப்படி சொல்லுவானா? ஒன்றுமே நடக்காட்டி ரசூலுல்லாஹ் நினைக்கிறார்கள் அல்லாஹ் என்னை கைவிட்டு விட்டானா, ஏதோ நடந்து விட்டதா, என் புறத்தில் ஏதாவது பிரச்சனை நடந்து விட்டதா? அந்த காதல் அப்படிப்பட்டது. ஏதாவது நடந்தால் ஏதோ பிழை செய்து விட்டோமா? ரசூலுல்லாஹ் துடிப்பார்கள், வகையை காணவில்லை. வகை தாமதமாகிற நேரம் மக்கள் பேசினார்கள், சொன்னம் தானே இவர் எங்க நபி, இவர் என்னப்பா நபி? பெருமானார் வேதனைப்படுகிறார், அல்லாஹ் எப்படி அரவணைக்கிறான் பாருங்கள். சுபஹானல்லாஹ், மா வத்தக ரப்புகே, உம்முடைய ரப்பு உன்னை கைவிடவில்லை. நபியே, ஒமா கலா, உன்னை வெறுக்கவும் இல்லை நபியே, வலல் ஆகிரத்து கைருல் லக்க மினல் ஊலா.
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தர, வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில் Glitz.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0143.
3: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0774-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
4: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் வீட்டில் உழுவெடுத்து பள்ளிக்கு வந்து நடந்தால் வருகிற வழியிலே உங்களுக்கு ஒவ்வொரு எட்டுக்கும் தரஜாத்துகள் உயர்த்தப்படும் என்றார்கள். நீங்கள் பள்ளிவாசலில் வந்து தொழுது விட்டு அப்படியே உழுவோடு உட்கார்ந்தால் உங்கள் பக்கத்திலே மலக்குமார்கள் இருந்து இந்த அடியானுக்காக துவா செய்வார்கள், உழு முறியும் வரைக்கும் என்றார்கள், அல்லது அந்த அடியான் எழும்பி போகும் வரைக்கும் என்றார்கள். அந்த அளவுக்கு ஒவ்வொன்றுக்கும் சிறப்பு, ஒவ்வொன்றுக்கும் விளக்கம். இந்த மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் மனிதனுடைய சைக்காலஜி எப்படி என்று சொன்னால், என்ன கிடைக்கும், ஆறுதல் ஆகுவதற்கு ஏதாவது ஒன்று வேணும். ரசூலுல்லாஹ் ஆகிராவை நம்பினவர், ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைக்கக்கூடியதை அல்லாஹ் முன்கூட்டி அறிவித்து விட்டான் என்றாலும் ரசூலுல்லாஹ்வுக்கு ஞாபகப்படுத்துகிறான். ஏன் கவலையாக இருக்கிறவருக்கு அடுத்தது சொல்லணும், பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. 1 கோடி போச்சா, 1 கோடி தந்தாலும் 10 கோடி தருவான். எடுப்பது தருவதுக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? எடுக்கிறது தரதானே. மேடு இருந்தால் பள்ளம் இருக்கும் அப்பா, மேடில் ஏறினால் பள்ளத்தில் விழணும், பள்ளத்தில் இருந்தால் மேட்டுக்கு போகணும். மாறி மாறி வரும். இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்தோடு இலகு இருக்கிறது. இந்த சிந்தனை அல்லாஹ் தந்து விட்டான். அதனால மனசுக்கு அமைதியை உண்டாக்கி கொண்டு ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான், வலசௌஃபு யுஅதீக ரப்புக ஃபதர்லா, உம்முடைய ரப்பி உமக்கு தருவான். எதை தருவான் சொல்லவில்லை. ஒரு கிஃப்ட், ஒரு விஷயத்தை அல்லாஹ் தருவான். அந்த நேரத்தில் நீ முழுக்க திருப்தி பெறுவாய், முழுக்க திருப்தி அடைஞ்சிருவா. இப்ப பாருங்க, அல்லாஹ் கேட்கிறான், கல்பு அசைகிறது ரசூலுல்லாஹ்விட. நபியே, கவலையாக உள்ளவர்கிட்ட வந்து தருவான்னு சொல்லிட்டு சும்மா சொல்லக்கூடாது. உட்கார்ந்துட்டு பாப்பா மகன் கவலைப்பட்டா, எக்ஸாமில் கொஞ்சம் மார்க்ஸ் குறைஞ்சா, ராஜா இதுக்கு முன்னாடி மெட்ஸ் எக்ஸாமில் நீங்கள் படித்து இதை எடுக்கலையா, ஏன் உங்களால் முடியும் தானே, இன்ஷால்லாம் நீங்கள் எடுப்பீங்க, இதில் ஏதோ லேசாக சரிகிட்டீங்க, இதுக்கு முன்னாடி அப்படி எடுத்தீங்க, இப்படி சொல்லி காட்டி ஒப்பிட்டு காட்டி அவருடைய விஷயத்தை சொல்லி காட்டி மனசு ஆறுதல் படுத்தணும். அல்லாஹ் திரும்ப கேட்கிறான், நபியே உங்களை அனாதையாக கண்டு நான் அரவணைக்கவில்லையா, ரசூலுல்லாஹ் மறந்து விட்டார்களா, அல்லாஹ் மீதானையாக என்னையும் உங்களையும் மாறி ரசூலுல்லாஹ் ஒன்றையும் மறக்க மாட்டார். கதவை தட்டினால் ஹதீஜாவுடைய சகோதரி ரழியல்லாஹு அன்ஹா கண்டுபிடிப்பார்கள். ஞாபகம், ரசூலுல்லாஹ்வுடைய முந்தைய விஷயங்கள் அவ்வளவு நினைத்திருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சாதாரண அனாதை அல்ல, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாதாரண அனாதை இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு வாப்பா மௌத்து, ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பிறகு 6 மாதமா 6 வருடமா ஹதீஸில் சர்ச்சை இருக்கிறது, தாய் மௌத்தாகி விட்டார்கள். தாய் மௌத்தாகினால் எட்டி பார்ப்பதற்கு நானா தம்பி தாத்தா தங்கச்சி யாருமே இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லா ரஹமத்துல்லில் ஆலமீன் கை மாறுகிறார்கள், யாரு வளர்ப்பது, மஷூரா, எப்படி மரியம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை யாரு வளர்ப்பது என்று மஷூரா போட்டார்களோ, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறானே, எழுதினார்கள், எல்லாத்தையும் போட்டார்கள். அந்த அந்த வேதத்தில் அவர்களுக்கு தெரியாத நல்லா கேட்கிறானே, மரியம் அலைஹி ஸலாத்துடைய பவர் என்னன்னு தெரியாது, யார் என்று தெரியாது. அவர்களுக்கு அந்த மாதிரி மஷூரா போட்டது மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பத்தை எப்படி வைத்திருக்கிறான் தெரியுமா, வரலாறுகளை பார்க்கலாம். மிக முக்கியமானவருடைய ஆரம்பங்கள் இப்படித்தான் இருக்கிறது. ரசூலுல்லாவுக்கு சிரித்து பேசுவதற்கு நானா இல்லை, சிரித்து பேசுவதற்கு தம்பி இல்லை, யாருமே சகோதர வாந்தி இல்லை. பெருமானாரே பால் குடித்து வளர்க்க பால் கொடுக்கணும், பால் கொடுப்பதுக்கு வந்தது யார், அலிமத்து சாதியா, எங்கிருந்து வருகிறார்கள், மதீனாவில் இருந்து வர்றார்கள். மதீனா என்றால் அந்த காலத்தில் நோய்வாய்ப்பற்ற பூமி என்று சொல்லுவார்கள், நோய்கள் நிறைய நிறைந்திருக்கும் மக்கா டவுன் ஏரியா. அதனால் ஹைஜரத்துக்கு பிறகு ஹதீஸ்களில் பார்க்கலாம், ரசூலுல்லாஹ் ஒரு மூலையில், அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு இன்னொரு மூலையில், அலி பிலால் ரழியல்லாஹு ஒரு மூலையில் இருந்து கொண்டு அழுவார்கள். மதி மக்காவுடைய கவலை, மக்காவை விட்ட கவலை, அவ்வளவு நேசித்திருந்தார்கள், பிறகு மதீனாவை நேசித்தார்கள். ஆரம்பத்தை நான் சொல்கிறேன், பெருமானார் என்ன செய்கிறார், பிறந்த உடனே வருகிறார்கள் பால் குடி செவிலி தாய். அந்த காலத்தில் அங்கிருந்து வந்தால் ஒஃபர் அடிப்பார்கள், செவிலி தாய்மார்கள் ஒஃபர் அடித்தால் அலிமத்து சாதியா அவர்களுக்கு அவர்கள் வந்து கேட்டார்கள் எவ்வளோ. இவர்கள் சொல்லிவிட்டார்கள் ஒரு கணக்கை, அவர்கள் திரும்பி பிள்ளையை கொடுத்து விட்டு திரும்பி போய்விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, பால் கொடுப்பதற்கு தாய் இல்லாமல் ரசூலுல்லாஹ் தத்தளிக்கிறார்கள். திரும்ப ரவுண்ட் அடித்து விட்டு வந்தார்கள், திரும்ப வந்து அவர்களுக்கு ஆஃபர் செட் ஆகாதக்கு பிறகு மறுபடி வந்து சொன்னார்கள், குறைந்த விலைத்தான் பரவாயில்லை தாங்கள். சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய அனாதை என்று ஆரம்பித்தால் அது எங்கேயோ போய் நிற்கும். அல்லாஹ்வுடைய அல்லாஹ் கேட்கிறான், நபிக்கு எப்படி இருக்கும், நபிக்கு எப்படி இருக்கும், உங்களை நான் அனாதையாக இருந்து அரவணைத்து நான் உங்களை கைவிடுவேனா நபியே, உங்களை நான் கைவிடுவேனா நபியே, உங்களை விட்டு விடுவேனா, உங்களோட கோபிப்பேனா, நீங்கள் அனாதையா, உங்களை கண்டு நான் அரவணைக்கவில்லையா நபியே, நபியே வழி தெரியாமல் போனீர்கள், இதுதான் நேர்வழி என்று நான் காட்டினேன் நபியே, ஓஜதக்கு ஆயிலன் அகுனா, நபியே நீங்கள் ஆயிலாக இருந்து உங்களை அகுனாவாக மாற்றின. ஆயில் என்றால் தேவையற்றவர், அதாவது தேவை உள்ளவர், தேவை உள்ளவராக இருந்தீர்கள். தேவை என்றால் ரசூலுல்லாவுக்கு ஆரம்பத்தில் தான் அகுனாண்ட பணக்காரன் எடுக்கலாம், அந்த இடத்துல எப்படி எடுக்கணும்னா, தேவையற்றவர், தேவை இல்லாதவர், குறைந்த தேவை உள்ளவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கல்பு எப்படி மாறியது என்று சொன்னால், கடைசி நேரமாகிற நேரத்தில் இந்த துனியாவுடைய தேவையை நிறைய விடுத்தார்கள், யாரிடமும் போகவில்லை, யாரிடமும் கேட்கவில்லை, கையேந்தவில்லை, அந்த அளவுக்கு மாறினார்கள். அதனால் அவர்கள் விட்டுட்டார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஆயிலாக இருந்த நபி உங்களை அகுனாவாக மாற்றினேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான், நபியை அனாதைகளை கண்டால் புறக்கணிக்காதீர்கள், நீங்கள் ஒரு அனாதை, அனாதைகளை கண்டால் புறக்கணிக்காதீர்கள். ஒரு மெசேஜ் வைக்கிறான், கையேந்து கிட்ட வந்தால் விரட்டாதீர்கள் நபியே, அல்லாஹ் உங்களுக்கு செய்த நியமத்துகளை எடுத்து சொல்லுங்கள் நபியே, எடுத்து சொல்லுங்கள் நபியே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இதுக்கு பேர் குர்ஆனை ஓதி இந்த மாதிரி விளக்கத்தை பெற்று அதை நினைத்து கொண்டு நீங்கள் தொழுது கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் இதைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் எப்படி சொல்லுகிறான் தெரியுமா, அல்லாஹ்வை வணங்குற நேரம் எப்படி வணங்குவார்களா? கைப், மறைவாக. அம்மா அல்லாஹ் சொல்கிறான், மறைவாக இருந்து கொண்டு அல்லாஹ்வை அவர்கள் வணங்குவார்கள். அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அதை ஏற்றுக்கொள்வதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்படி என்று சொன்னால் விளங்கிக் கொள்ளுங்கள் அன்பார்ந்தவர்களே, இந்த தொழுகை எப்படி அவருடைய கல்புகளில் இடம் பிடித்தது என்பதை மிக சுருக்கமாக சொல்கிறேன். ஷஹீஹுல் புகாரியை பரட்டுங்கள். ஷஹீஹுல் புகாரியை பரட்டி இந்த ஹதீஸை நீங்கள் கட்டாயம், 3700வது செய்தி நீங்கள் கட்டாயம் வாசித்து பார்க்கணும். ஆச்சரியமான ஒரு செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஃபாத்துக்கு பிறகு 13 ஆண்டுகள் கழிகிறது. அமீருல் முஃமினீன் அவர்கள் உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிஹ்ராபுக்கு தொழுகைக்கு வர்றார்கள். வருகிற நேரத்திலே ஸ்தவு என்று சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். வந்து நின்று ஸ்தவு என்று சொல்ல மாட்டார்கள். வருகிற நேரமே சஃபை சீர்திருத்தி கொண்டு வருவார்கள். சீர் செய்து கொள்ளுங்கள். ஹலல், பிரிவுகளை கண்டால் சேர்த்து வைக்காமல் தொழுவிக்க மாட்டார்கள். பிரிவுகளை கண்டால் சேர்த்து வைத்து விட்டு தான் தொழுகை ஆரம்பிப்பார்கள். அன்றைக்கு அவர்கள் சுபஹ் தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வருகிறார். வந்து நிற்கிறார் அம்ர் பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அலை. அவர் ஒரு தாபி, சஹாபி அல்ல, ஒரு தாபி. ரசூலுல்லாவை காணாதவர். அவர் வந்து நின்று முதல் சஃபிலே நின்று அவர் சொல்லுகிறார், நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அத்தனையுமே லைவாக கண்டால் எப்படி லைவ் டெலிகாஸ்ட் பார்க்கிறோமோ அப்படியே அம்ர் பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அலை இந்த ஹதீஸை அறிவிக்கிறார். அமீருல் முஃமின் வந்தார். வளமையாக வந்தால் சுபஹுடைய தொழுகையிலே அவர் சூரத்து யூசுப், முதல் ரக்காத்தில் அல்லது சூரத்து நஹலை ஓதுவார். ஏன் அப்படி ஓதுவார்? மனிதர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து முதல் ரக்காத்து கிடைக்கணும் என்ற ஆசை அவர்களுக்கு. அதனால் நீட்டி ஓதுவார்கள், முதல் ரக்காத்திலே ஓதுவார்கள். அப்படியே வந்து அன்றைக்கு வந்தார்கள். வந்து சூரத்து ஃபாத்தியாவை ஓத ஆரம்பித்தார்கள். ஓதுகிற நேரம் திடீரென்று சஃபை பிளந்து கொண்டு ஒருவன் வந்து அபூலுவலு ஃபைரஸ் வந்து பின்னாடி குத்தினான். ஜாத்து தர்ஃபை, ரெண்டு பக்கம் கூர்மையான கத்தியால் பின்னாடி ஒரு குத்து குத்தினான். அமீருல் முஃமினீன் உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே சாய்ந்து கீழே விழுந்தார்கள். அகலனியில் கல் அவ் கத்தலனி, என்னை ஒரு நாய் கடித்து விட்டது, கொன்று விட்டது என்று சொல்லி அப்படியே சாய்ந்து விழுந்தார்கள். என் கண்களால் நான் பார்த்தேன். என்ன நடந்தது தெரியுமா? ஆச்சரியமான ஒரு வரலாறு, ஆச்சரியமான ஒரு வரலாறு. அவர் சொல்லுகிறார், கண்டவர்கள் கண்டார்கள், காணாதவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அவர் கீழே விழுந்து விட்டார், பின்னாடி உள்ளவர்களுக்கு தெரியாது. என்ன தொழுகையிலே சப்தம் காணும். அவர்கள் சுபஹானல்லாஹ் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் தஸ்பீஹை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களுக்கு நடந்தது தெரியாது. அமீர் முஃமின் அவர்கள் கீழே விழுந்த பிறகு நான் கண்களால் பார்த்தேன். அவர் என்ன சொன்ன? தனாவலை எத அப்துல் ரஹ்மான், தனாவலை எத உமர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபின், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மூத்த சஹாபாக்களில் ஒருவர், அவருடைய கையை பிடித்துக்கொண்டு சலா தள்ளி விட்டார். தொழுகை யார் சகோதரர்களே? சாதாரண ஒரு ஆட்சிக்கு சொந்தக்காரர்கள் 12 வருஷம், 12 வருஷம் அந்த ஆட்சியை மனிதர்கள் விரும்பினார்கள். உலகம் பேசியது, உலகம் போற்றியது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தலைவர், அவருக்கு இரத்தம் போகிறது, அவரை குத்திட்டார்கள். அந்த நேரத்திலே அந்த இடத்திலே தொழுகை நிப்பாட்டலாம். அவருக்கு எவ்வளவு இந்த தொழுகையோட பாசம், எவ்வளவு நேசம், தொழுகை மீது வைத்த அக்கறை. சாதாரணமாக இது சாதாரண ஒரு மன்னர் அல்ல, சாதாரண ஒரு நாட்டில் ஒப்போசிஷன் வைத்து ஆட்சி நடத்துற மாதிரில நோ ஒப்போசிஷன், எந்த ஒப்போசிஷனும் இல்லை. அமீருல் முஃமினீன் அவர்கள் சொன்னால் அந்த இடத்திலே சட்டமாக்கப்படும். அப்படி இருக்கிற நேரம் அவர்கள் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் என்னை உமரை பார்ப்பதல்ல, அல்லாஹ்வுடைய தொழுகை. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு தள்ளி சலா. அவர் சொல்லுகிறார், என் கண்களால் நான் இதை பார்த்தேன். ஹஃபீஃபா, சுருக்கமாக அவர் தொழுவித்தார். தொழுவித்த உடனே எல்லோரும் உமர் பின் கத்தாப் அவர்களை சூழ்ந்து கொண்டார். எல்லோரும் வந்தார், சூழ்ந்து கொண்டு பார்த்தார்கள். என்னென்று கேட்டார்கள். அந்த நேரத்தில் அவர் கேட்ட வார்த்தை சுபஹானல்லாஹ், நிம்மதி என்றால் இந்த உலகத்தில் இப்படி ஒரு நிம்மதி அல்லாஹ் மீது ஆணையாக நீங்கள் யாரும் பார்க்க இயலாத அல்லாஹ்வுடையார்களே. அவர் சொன்ன முதல் வார்த்தை, என்னை கொண்டது யார், என்னை குத்தினது யார், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இப்னு அப்பாஸ் போறார்கள் என்றால் அங்கு ஒருத்தன் விழுந்து கிடக்கிறான். கிட்டத்தட்ட ஏழு பேர் மாத்த சபா ஏழு பேர் மூத்தாகினார்கள். அந்த இதில் குத்தி கொண்டே போனான். ஆனால் தொழுகை நடந்தது. அல்லாஹ்வுடைய நல்லியார்களே, புர்னூஸ் தலையை மறக்கக்கூடிய ஒரு ஜக்கட் மாதிரி ஒரு ஆடை, ரஜுலு மினல் முஃமினீன், முஃமினை சேர்ந்த ஒரு மனிதர் யார் என்று பேர் சொல்லப்படவில்லை ஹதீஸிலே. எடுத்து புர்னூஸை தூக்கி வீச கான மஹூத், பிடிபட்டு விட்டோம் என்று அவன் அஞ்சு அவனுடைய கத்தியால் அவன் குத்தி அங்கே செத்துட்டான். அதனால் போய் பார்க்கிறார்கள், யாரப்பா? பார்த்தால் வந்து சொன்னார்கள், முஹீரத்துக்குடைய ஷுபா, ஷுபா முஹீராவுடைய வேலைக்காரன், முஹீராட்ட வேலை செய்யறானே ஒரு ஈழ்ச் அரபி அல்லாத வெளிநாட்டில் இருந்து வந்த ஒரு அடிமை அவன் தான் அந்த தொழிலாளியா. அவனுக்கு நான் நலவு நாடி நாடினேன், நான் தானே அனுமதி கொடுத்தேன். மதீனாவுக்கு அவ்வளவு சீக்கிரமாக யாருக்கும் வரையிறது ஹை செக்யூரிட்டி ஜோன். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் உள்ள மதீனாவுக்கு யாருக்கு வரையிறது? பாவப்பட்டு அந்த அந்த அடிமையை அந்த இழ்ஜை நான் தானே கொடுத்தேன். அல்லாஹ் அவனை கொல்லட்டும் என்றார்கள். அல்லாஹ்வை கொல்லட்டும். இதுவல்ல விஷயம், அடுத்த வார்த்தை இந்த உம்மத்திலே நிம்மதி எங்கே என்பதை எடுத்து காட்டுகிற வார்த்தை, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி லம் யஜ்அல் மனியத்தி பியதி ரஜுலின் யத்அல் இஸ்லாம். சுப்ஹானல்லாஹ், உடைய வாயிலிருந்து வருகிறது அல்ஹம்துலில்லாஹ். உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்கள்? முஸ்லிம் என்று இஸ்லாம் என்று தன்னை சொல்லக்கூடிய ஒரு கரத்தால் என்னை குத்த வைக்காமல் பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும். சுப்ஹானல்லாஹ், ரத்தம் ஓடுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வை புகழ அல்ஹம்து சொல்ல இடம் தேடினார்கள். ஆயிரம் இடங்கள் இருந்தும் சொல்லாமல் கல்பால் பேசாமல் இருந்த எங்களுக்கு எப்படி நிம்மதி வரும்? எங்களுக்கு எப்படி நிம்மதி வரும்? இரத்தம் போகிறது. அவர் நினைத்தார், உமர் பின் கத்தாபை கொண்டது ஒரு முஸ்லிம் அல்ல, குத்தினது ஒரு முஸ்லிம் அல்ல. அருமை அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன செய்தி தெரியும், அந்த கதவு உடைக்கப்படும், அந்த கதவு உடைக்கப்படும். உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு பிறகு ஃபித்னாவுடைய வாயில் திறக்கப்படும். உமர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி தெரியும், உஹது மலையிலிருந்து அசைகிற நேரம் ரசூலுல்லாஹ் காலால் அடித்தார், உஹதுக்கு உஹது அசையாது. உன்மீது ஒரு நபி இருக்கிறார், உன்மீது ஒரு சித்திக் இருக்கிறார், உன்மீது ரெண்டு ஷஹீதுகள் என்றார்கள். உமர் பின் கத்தாப், உஸ்மான் பின் அஃபான் ரெண்டு பேரையும் பார்த்து ஷஹீதுகள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அவருக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாதாரணமாக மௌத்தாகுவார்கள், இந்த உமர் அப்படி அல்ல, இந்த உஸ்மான் பின் அஃபான் அப்படி அல்ல, எங்களை கொல்லுவார்கள், ஷஹீதாக்கப்படுவோம் நாம். தெரியும் அவர் என்ன எதிர்பார்த்தார், ஒரு முஸ்லிம் என்னை குத்தவில்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை உனக்கே எல்லா புகழும், உனக்கே எல்லா புகழும். நிம்மதியை பாருங்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே வீட்டிலே கொண்டு போய் வைக்கிறார்கள். வைத்தால் கீழக்கா பேசக்கூடியவர்கள் பேசுகிறார்கள், சில பேர் சொல்றார்கள், என்னப்பா உமருக்கு என்ன ஆச்சு, எங்களுடைய தலைவர் இங்க ஜனாதிபதிக்கு என்ன ஆச்சு? பேசுகிறார்கள். பேசுகிற நேரம் சில பேர் சொல்றார்கள், லாபாஸ் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. சில பேர் சொல்றார்கள், பார்த்தால் பயமாக இருக்கிறது, எங்களை விட்டு பிரிந்து விடுவாரோ, எங்களை விட்டு போய்விடுவாரா என்று பயமாக இருக்கிறது. கொடுத்தார்கள் ஈச்சப்பழச்சாறை, குடிக்கிறார்கள். மின் ஜௌஃபிஹி, அவருடைய வயிறால் வெளியே கசிகிறது. மஷூரா சபையும் ஒன்று சேர்றார்கள், இது ரத்தமா ஈச்சப்பழச்சாரா? ஏண்டா ஆப்ரேஷன் இல்லை, குடல் வெட்டிப்பட்டிருந்தால், உள்ளுக்குள்ள பகுதி வெட்டிப்பட்டிருந்தால் எந்த ஆப்ரேஷனும் இல்லை. அந்த நேரத்தில் அவர்களை விட்டணும், விட்டணும், அவ்வளவுதான். எத்தனை யுத்த களங்களை சந்தித்திருப்பார்கள், காயம் பெருசா சிறுசா லெபன் பாலை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். கொடுத்தார்கள், உட்கார்ந்து கொண்டு உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு குடித்தார்கள். அது வயிறால் வெளியார ஆரம்பித்தது. அம்ரு பின் மைமூன் ரஹமத்துல்லாஹி அலை ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் சொல்கிறார், மதீனாவிலே இதற்கு முன்னாடி ஒரு சோகம் நடக்காமல் இன்றுதான் முதல் முதலில் ஒரு சோகம் வந்தால் எப்படி இருக்குமோ, எல்லோருடைய முகமும் இருட்டாகிவிட்டது. உமர் பின் கத்தாப் எங்களை விட்டு பிரிகிறார், அமீருல் முஃமினீன் அவர்கள் எங்களை விட்டு போகிறார், 12 வருட ஆட்சி காலம் இப்பொழுது முடிவடைய போகிறது என்று எல்லோருக்கும் புரிந்துவிட்டது. மனிதர்கள் புரிய ஆரம்பிக்கிறார். உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அவர்கள் அவர்கள் பதறவில்லை. அல்லாஹ்வை யார் சந்திக்க விரும்புகிறார்களோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை சந்திக்க விரும்புகிறான். அல்லாஹ்வை யார் சந்திக்க விரும்புகிறார்களோ அல்லாஹ் அவர்களை சந்திக்க விரும்புகிறான். உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அவர்கள் தயாராகிறார்கள். எப்படி தயாரானார்கள் தெரியுமா? யா அப்துல்லாஹ், அவருடைய மகனை கூப்பிடுகிறார், சாலிஹான ஒரு பிள்ளையை வளர்த்து வைத்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் உட்கார்ந்த இடத்தில் உட்கார்ந்த பிள்ளை அவர், ரசூலுல்லாஹ் உட்கார்ந்த இடத்தில் உட்கார்ந்த பிள்ளை, அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர். அப்துல்லாஹ் கூப்பிடுகிறார். சொன்னார், எனக்கு ஒரு பிரச்சனை. என்ன? அவருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, ஆட்சியில எதுவுமே இல்லை. ஏன் தெரியுமா? அம்ரு பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹி, இந்த ஹதீஸை நான் ஃபுல்லாக சொல்லவில்லை, சொன்னால் நேரம் பத்தாமல் போயிடும். இந்த ஹதீஸ் எப்படி ஆரம்பிக்கப்படுகிறது தெரியுமா? ஈராக் அவருடைய கையில வந்து விட்டது. அந்த நேரத்தில் உதைஃபத்துல் யமான் ரழியல்லாஹுனோடு இன்னொரு தோழர் இருக்கிறார். ரெண்டு பேரும் நின்று கொண்டிருக்கிற நேரம் அம்ரு பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹி பார்க்கிறார். உமர் பின் ஹத்தாப் ரழியல்லாஹு கேட்கிறார், ஈராக் வாசிகளிடம் நாங்கள் எடுக்கிற வரி கூட இல்லையா? நீங்கள் அந்த மக்களுக்கு சரியான வரியா எடுக்கிறீங்க? அவர்கள் சொன்னார்கள், அமீர் முமின் அவர்கள், மிக நியாயமாக எடுக்கிறோம். சிந்திச்சு பாருங்கள், பைத்துல் மாலுக்கு எந்த விஷயம் அதனால் எதுவுமே பெருசாகவில்லை, பைத்துல் மால் அள்ளி எடுக்கவில்லை. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், மனிதர்கள் கஷ்டப்படாத விதத்தில் எடுங்கள். எப்படி நினைத்திருக்கிறார் பாருங்கள், எடுக்கிற வரியை கூட அவ்வளவு நினைத்து பார்க்கிறார். அந்த அளவுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொண்டுதான் இந்த ஹதீஸ் ஆரம்பிக்கப்படுகிறது. உமர் பின் ஹத்தாப் ரழியல்லாஹு அவர்கள் கோமெண்ட்டுக்கு எடுக்கிற வரியை அப்படி நினைத்து பார்க்கிறவர். சொன்னார், எனக்கு ஒரு ஆசை. மகனை கூப்பிட்டு எவ்வளவு தோழர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு பெரிய மூத்த சஹாபாக்கள் இருக்கிறார்கள், அவருடைய அதிகாரம் என்ன, அவருடைய ஆட்சி என்ன? அவர் யாரிடமும் கேட்கவில்லை. கேட்க வேண்டிய உரிய நபரிடம் கேட்பதற்கு ஒரே ஒரு கவலை. என்ன கவலை தெரியுமா? ரசூலுல்லா அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹுவர்கள், அவர் பக்கத்தில் நான் அடக்கப்படணும். அவ்வளவுதான் கவலை. மகனிடம் சொன்னார், மகன் ஆயிஷா ரழியல்லாஹு போய் சலாம் சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என்ன வார்த்தை தெரியுமா? குல் உமர், உமர் என்று சொல்லுங்கள். வலா தகுல் அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீன் என்று சொல்ல வேண்டாம், அமீருல் முஃமினீன் என்று சொல்ல வேண்டாம். உமர் சொன்னார் என்று போய் சொல்லி, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் சொன்னார்கள், உமர் உமர் சொன்னார் என்று போய் சொல்லு, குல் உமர் வலா தகுல் அமீருல் முஃமினீன். அமீர் என்றால் இன்றைக்கு பிறகு நான் ஆட்சியில் இல்லை, நான் அல்ல மூமினுடைய அமீர். சுபஹானல்லாஹ், பிரிவதற்கு முன்னாடி பதவிக்கு பிரியாவிடை கொடுத்து விட்டார். ஏன் தெரியுமா? அதிகாரத்தோடு உமர் கேட்கவில்லை. அந்த கப் சுபஹானல்லாஹ், பர்ச்சேஸ் கணக்கு, ஏக்கர் கணக்கு, மாளிகை கேட்கவில்லை. அவர் கேட்டது வீட்டில் அவரை அடக்குவதற்கு ஒரு கபர், ஒரு ஆறடி இடம். ராயிஷா ரழியல்லாஹு எப்படி அனுப்புறார், மகன் போய் கேளுங்கள், எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். நிம்மதி எவ்வளவு இருந்தா, டென்ஷனே இல்லாம மகன் முதல்ல சுன்னா, சுன்ன நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி சுன்னா சலாம். போய் ஆயிஷா ரழியல்லாஹுக்கு சலாம் சொல்லுங்க. சலாம் சொன்னால் சொல்லிவிட்டு சொல்லுங்கள், உமர் சொன்னார் அவருக்கு அந்த இடம் ஆசையாக இருக்கதாம், விட்டு கொடுக்கலாமான்னு கேளுங்க. அது அவங்க வீடு. சுபஹானல்லாஹ், என்னுடைய கவர்மெண்ட், நான் அடக்கம் செய்யப்படணும், ரசூலுல்லாஹோட நான் இருக்கணும். வரம்பு மீறவில்லை, வரம்பு மீறல், அவர்களுக்கு விட்டு கொடுக்கலாமான்னு கேளுங்கள். போனால் காயிதா உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு போய் சொன்னார்கள், பாப்பாக்கு இப்படி நடந்து விட்டது தெரியும், அழுகிறார்கள். கேட்டார்கள் ஆயிஷா ரழியல்லாஹு பார்த்து, இந்த இடம் பாப்பா கேட்டார், என்ன சொல்கிறீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், இது எனக்கு வைத்திருக்கிற இடம், இது எனக்கு வைத்திருக்கிற இடம். இருந்தாலும் அவங்களுடைய கணவர், அவளுடைய தகப்பன், இந்த உம்மத்தின் மிக சிறப்பான ஒரு இடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் சொன்னார்கள், என்னை விட உமர் சிறந்தவர். அது உமருக்கு சுபஹானல்லாஹ். இது அடிமைத்தனம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது அடிமைத்தனம். அந்த இடத்துல அவருடைய கல்விகள் எப்படி இறங்குறது என்றால், மனித இது மனித அந்த இடத்திலே சஹாபாக்களை நினைக்கிறார்கள். என்றால் மூன்றாவது நாள், மூன்று நாட்களுக்கு பிறகுதான் உமர் ரழியல்லாஹு மௌத்தாவார்கள். அந்த நாளில் அம்ரு பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார், அலி பின் அபி தாலிப் ரழியல்லாஹு அவர்கள் அந்த இடத்திலே வந்து, அவருக்கு தெரியாது எங்க அடக்கம் செய்யப்படுறேன். அவர் சொன்னார், நான் நினைக்கிறேன், நான் நினைக்கிறேன், என்ன நினைக்கிறேன் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபருக்கு பக்கத்தில் உமர் அடக்கம் செய்யப்படணும் என்று. இறந்தால் அடிக்கொரு முறை சொல்வார், நானும் அபூபக்கரும் உமரும் அபூபக்கரும் உமரும் நுழைந்தோம்.

இருக்கிற நேரத்தில் உட்கார வைத்தார்கள். என்ன என்று கேட்டார்கள், முடிவு என்ன? அவ்வளோ அதிகாரத்தை கையில் வைத்து கொண்டு என்ன முடிவு என்று கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நினைத்த மாதிரியே ஆயிஷா ரதியல்லாஹு அவர் உங்களுக்கு தந்து விட்டார்கள். அதனோடு அவர் திருப்தி பெறவில்லை அல்லாஹ்வுடையார்களே. கடைசியில் சொல்லுவார்கள், மரணிப்பதற்கு கொஞ்ச நேரம் இருக்கிற நேரம் அவருக்கு விளங்குறது, நான் மௌத்தாகி விடுவேன் என்று. மறுபடி சொல்லுவார்கள், மகன் நான் மௌத்தாகினால் ஆயிஷா ரதியல்லாஹு மறுபடி போய் கேளுங்கள், அவர்கள் விரும்பினால்தான் அங்கே அடக்கணும், இல்லைன்றால் பொது மையவாடியில் என்னை கொண்டு போய் அடக்கிறனும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு எல்லோரும் சலாம் சொல்லி கொண்டிருக்கிறார்களே ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு பக்கத்திலே. அந்த இடம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உமர் பின் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த இடத்தை ஒதுக்கினான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மகன் திரும்ப வந்த பிறகு அடுத்த பிரச்சனையை வைக்கிறார். எவ்வளோ நிம்மதி என்று பாருங்கள். ஆட்சியிலே கவுன்சில் எல்லாம் முடிந்து விட்டது. என்ன சொன்னார் தெரியுமா, மகன் என்னுடைய கடன் எவ்வளோ ஒன்று பாருங்கள், ஆட்சியில எந்த பிரச்சனையும் இல்லை, என்னுடைய கடன் எவ்வளோ ஒன்று பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ், ரசூலுல்லாஹ் பக்கத்திலே எனக்கு கிடைத்து விட்டதா, அல்ஹம்துலில்லாஹ். அவருடைய கபர் எங்கேன்னு அவர்கள் தீர்மானித்து கடைசி நேரத்தில் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அது வரைக்கும் அவர் புக் பண்ணி எல்லாம் வைக்கவில்லை. அடுத்ததாக சொன்னார், என்னுடைய கடன் எவ்வளோ, ஹதீஸில் வருகிறது 80,000 என்று. எவ்வளோ ரியாலா என்னென்று வரவில்லை, தீனாரா திர்ஹமா ஒன்றும் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், 80,000 என்று வருகிறது. ஆனால் பெரிய தொகை எதாக இருந்தாலும் எப்படி 80,000? சொன்னார்கள், இந்த கணக்கை என்ன செய்ய வேண்டும், அவருடைய குலத்தை சொன்னார்கள், அந்த குலத்திடம் போக வேண்டும், போய் இந்த கடனை அடைப்பதுக்கு அவரிடம் பணம் இருந்தது. முதல்ல என்னுடைய சொத்தெல்லாம் இல்லைங்க, என் சொத்தெல்லாம் விட்டு இந்த கடனை அடைக்க பாருங்கள். அப்துல்லா, அது முடியாவிட்டால், முடியாவிட்டால் இந்த என்னுடைய குலத்தாரிடம் போருங்கள். குலத்தாருடைய அந்த பேர் வருவதில்லை, அங்கே போம், அங்கே போய் அவரிடம் கேளுங்கள், கேட்டு கடனை நீங்கள் அடைச்சிடணும், அதை கொடுத்து என் கடன் அடைக்கணும். அவர்களிடமும் போய் போலாவிட்டால் குறைஷிகளிடம் போங்கள், அது என்னுடைய வம்சம், அங்கே போய் அவரிடம் கேட்டு அதை கொடுத்து விடுங்கள். ஷுஉபன் வகபாயில், அவர்கள் கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் இருந்தார்கள். அவர்கள் ஆச்சரியமாக இருந்தது. உஸ்மான் பின் அஃபான் ரதியல்லாஹு அவர்கள் பணக்காரராக இருந்தார். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரதியல்லாஹு அவர்கள் பணக்காரனாக இருந்தார். தொழுகைக்கு தள்ளின அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபே பெரிய சல்லிக்காரர். அவரிடம் போய் உமர் பின் கத்தாப் இவ்வளவு கடன் கேளுங்கள் என்று சொல்லவில்லை. ஏன் தெரியுமா, உமர் பின் கத்தாப் ரதியல்லாஹு அவர்களை தெரிந்தவர்களுக்கு தெரியும் இந்த வார்த்தை அவர் ஏன் சொன்னார் என்று. அவர் அடிக்கொரு முறை ஒரு வார்த்தை சொல்லுவார், எனக்கு வழிகாட்டி என்னுடைய வழிகாட்டி அவர் நேராக போனார், அவர் போய் சேர வேண்டிய இடத்தில் போய் சேர்ந்து விட்டார். அவரை பின்தொடர்ந்த அவருடைய தோழர் அங்கு திரும்பவில்லை, இங்கு திரும்பவில்லை, நேராக போனார், போக வேண்டிய இடத்துக்கு போய்விட்டார். அதுக்கு அடுத்ததாக இந்த உமர் இந்த பக்கம் திரும்பினால், அந்த பக்கம் திரும்பினால் இந்த உமர் வழிகட்டு போய்விடுவார். அதனால் நேராக போக வேண்டும் என்று அடிக்கொரு முறை சொல்லுவார். உமர் பின் கத்தாப் ரதியல்லாஹு ஏன் இதை சொன்னார் தெரியுமா, இவ்வளவு கடன் ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக் இஸ்லாத்தை வைத்து ஒருவா எடுக்க விருப்பம் இல்லை. ஏன் சஹாபாக்கள் அந்த சாம்ராஜ்யமே கொட்டுமே, அமீருல் முஃமினுக்கு கடனா, போட்டு விடுவார்கள் அவ்வளவு. அவர்கள் துனியாவோட வைத்த உறவு அவ்வளவுதான். அவர்கள் என்ன சொன்னார்கள், நான் பிறப்பில் என்னுடைய குலம், பிறப்பில் என்னுடைய கோத்திரம், இஸ்லாத்துக்கு வந்த பிறகு வந்தவர்களை வைத்து எல்லாம் என் கடன் அடைக்க தேவையில்லை, கடன் கேட்பதற்கே அப்படி நான் என்ன. ரசூலுல்லா கடைசி நேரத்தில் யகூதியிடம் போய்த்தான் போர்க்கவசத்தை வைத்தார்கள். என்னுடைய மரம அவன்ட்டு கூட கேட்கவில்லை, இஸ்லாத்தை முன்வைத்து ரசூலுல்லா யாரிடமும் கேட்கவில்லை, போர்க்கவசத்தை வைத்து தன்மானத்தோடு வாழ்ந்தார்கள். அதே தன்மானம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் இவ்வளவு கடன் ஆகினார்? உமர் அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் ஆட்சிக்கு வருகிற நேரம் அவர் சொன்னார், ரசூலுல்லா மூத்தான பிறகு ஆட்சிக்கு வருவேன், ஆனால் நான் ஊதியம் பெற மாட்டேன், வேலைக்கு போய் தான் ஆட்சி செய்வேன். இந்த சபையில் உமர் பின் கத்தாப் அவர்களும் இருந்தார்கள். இருந்து பிடித்து சொன்னார்கள், அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்களை அப்படி செய்ய இயலாது, நீங்கள் பைத்துல் மாலில் சின்ன கணக்கெடுங்கள், பெருசாக அவர் இயலாமே என்று சொன்னார், இல்லை எடுக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் கடைசியிலே சின்ன ஒரு ஊதியத்தை எடுத்தார். எடுத்து விட்டு கடைசி நேரம் சொன்னார், என்னும் நான் ஆட்சிக்கு வருகிற நேரம் எவ்வளவு ஒன்று கணக்கு எழுதி வைத்திருக்கிறேன், இப்பொழுது எவ்வளவு ஒன்று பாருங்கள். ஒரு கழுது கோவேரி கழுதையும் இன்னொன்று எனக்கு ஞாபகம் இல்லை, ஏதோ ஒன்று கூட இருந்தது. இந்த ரெண்டையும் கொண்டு வந்து பைத்துல் மாலுக்கு போடுங்கள். அபூபக்கர் எதோடு வந்தாரோ அதனோடு போக வேண்டும் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் அப்படி முடித்துக் கொண்டார் தன்னுடைய வாழ்க்கை. உமர் பின் கத்தாப் ரதியல்லாஹு அவர்கள் யாருக்கு சம்பளம் எடுக்க சொன்னாரோ அவர் அபூபக்கர் அவர்களுக்கு எடுக்க சொன்ன அவர் எடுக்கவில்லை, வல்லாஹி அவர் தொடவில்லை. 12 வருட காலமாக அவர் கடன்பட்டுதான் வாழ்க்கையை வாழ்ந்தார்.
அவர் எந்த சொத்தோடு வந்தாரோ அந்த சொத்தோடு அவர் வந்தார்.

0: கடன் எடுத்தார். அதுதான் அவ்வளவு பெருசாக இருந்தது. அவர் ஆட்சியிலே ஒருவகம் எடுக்கவில்லை, பைத்துல் மாலை தொடவில்லை, அல்லாஹ்வுக்காக வேண்டி அத்தனையும் அர்ப்பணித்திருந்தார். அந்த வரலாறுகள் தனி. நான் சொல்லுகிறேன், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அப்படி என்று சொன்னால் அதைத்தான் அவர் சொன்னார், கொடுங்கள் என்று, 80,000 எடுத்து கொடுங்கள் என்று. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், மரணத்துக்கு எவ்வளவு தயாராக இருந்தார்கள், மௌத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். மரணம் நெருங்குற நேரம் அவர்கள் இந்த துனியாவோட வைத்த உறவுகள் கணக்கு வழக்கு எல்லாம் முடித்து விட்டு எவ்வளவு என்று எண்ணி சொல்லுகிற அளவுக்கு 86,000.
1: நீங்கள் தொடங்கும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 10 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
2: அடுத்த நிம்மதியை கெடுக்கக்கூடிய அடுத்த அம்சத்தை சொல்கிறேன். அடுத்த மூமின், அடுத்த முஸ்லிம் யாராக இருந்தாலும் அவர்கள் நோவிக்கிற மாதிரி எதுவும் செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தக்கி தஅவத்துல் மஸ்லூம், அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய துவாவை அஞ்சு கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் இடையில் எந்த திரையும் இல்லை என்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வரலாறுகள் மிக தெளிவாக சொல்லுது. சஹீஹுல் புகாரியில் பார்க்கலாம், ஸஅத் பின் அபி வக்காஸ் ரழியல்லாஹு அவர்கள் உமர் பின் ஹத்தாப் ரழியல்லாஹு காலத்தில், ஆட்சி காலத்தில் அவரை கொண்டு போய் கவர்னராக போட்டாங்க கூஃபாக்கு. போட்டால் அங்கிருந்து மெசேஜ் வருகுது, ஸஅத் பின் அபி வக்காஸ் நேர்மையானவர் அல்ல, நியாயமானவர் அல்ல, இவர் நேர்மைக்கு புறம்பானவர். உடனடியாக ஆட்சியில் உள்ள அமீர் என்ன முடிவெடுத்தார் தெரியுமா? உடனே சேஞ்ச். ஏன் தெரியுமா? ஸஅத் பின் அபி வக்காஸுக்கு குற்றம் சொல்லி சேஞ்ச் பண்ணல, அம்மா ரதியல்லான் அவர்களை போட்டு விட்டு ஸஅத் பின் அபி வக்காஸ் அவர்களை மதீனாவுக்கு எடுத்தார்கள். எடுத்து விட்டு சொன்னார்கள், ஸஅத், மக்கள் என்ன சொல்லுகிறார்கள், மக்களின் மீது குறை சொல்லுகிறார்களே. அவர் சொன்னார், அமீருல் முஃமினீன் அவர்களே, நான் என்ன உங்களுக்கு சொல்ல வேண்டும்? உன்னுடைய தொழுகையில் குறை காணுகிறார்கள், நீ ஒழுங்காக தொழுவிக்கவில்லையா? அவர் சொன்னார், நான் ரசூலுல்லாவிடம் எதை தொழுதேனோ, எப்படி தொழுகை பயிற்சி எடுத்தேனோ அதே மாதிரி தொழுதேன். இஷாவுடைய முதல் ரக்காத்தை நீட்டுவேன், பிறகு சுருக்குவேன், இப்படித்தான் நான் தொழுவிக்கிறேன் அமீருல் முஃமினீன் அவர்களே. அவர் சொன்னார், நீ என்ன சொல்லுகிறையோ அதைத்தான் நான் நினைக்கிறேன் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் ஒருத்தரை எடுத்து குற்றம் சாட்டப்பட்டவுடன் நாங்கள் தப்பாக நிறைய நினைச்சிருவோம். ஒரு மூமினை பற்றி அப்படி நினைக்கக்கூடாது, ஒரு முஸ்லீமை பற்றி அவசரமாக சந்தேகப்படக்கூடாது, அவனை எடுத்து தீர விசாரிக்க வேண்டும். இவர் என்ன நினைத்திருக்கிறார்? நல்லதை நினைத்திருக்கிறார். ஷாதி, உன்னை கூப்பிட்டு விசாரித்ததுக்கு உன்னை பற்றி நான் நல்லவே தான் நினைத்திருக்கிறேன். அதுக்கு பிறகு சொன்னார் ஷாதர் ரதியல்லான் அவர்களுக்கு, பக்கத்தில் ஒருவரை கூப்பிட்டு கூஃபாவிலே ஒரு மஸ்ஜித் விடாம எல்லாரையும் கூப்பிடுங்க, கூஃபாவுடைய கவர்னர், ஒவ்வொரு மஸ்ஜிதிலையும் போய் ஷாது எப்படிப்பட்டவர் என்று விசாரிங்க, தெரியும், சொல்லி காட்டுவதற்கு மக்களுக்கு விளக்கம் கொடுக்க. ஏண்டா, கவர்மெண்ட்ல ஜனாதிபதிக்கு பிரச்சனை வந்தா முடிவெடுக்கணும், ஆக்ஷன் எடுக்கணும், ஆக்ஷன் எடுத்து காட்டணும், கணக்கெடுக்காமல் இருக்கிறார்னு சொல்லக்கூடாது. பள்ளி பள்ளியாக போகிறார்கள், எல்லா பள்ளியிலும் எப்படி என்று கேட்ட உடனே எல்லாரும் புகழ்கிறார்கள், அவரா எப்படி தெரியுமா, அவர் இப்படிப்பட்டவர். ஒரே ஒரு மஸ்ஜித் அங்கே போகிற நேரம் அங்கே கத்தாதா உசாமத்திபுடி கத்தாதா என்று சொல்லக்கூடிய ஒருவர் எழும்புறார், அபு சாயித் எழும்பி சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? சாதியிடம் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, இவர் ஒழுங்காக தொழுவிக்க மாட்டார். இவர் என்ன செய்வார் தெரியுமா? படை வந்தால் தொழுகை பத்தி பேசவில்லை, ஒரு படை இவருக்கு அதாவது படைக்கு தலைமை வகிக்கவே மாட்டார், எண்டைக்கும் படைக்கு தலைமை வகிக்க மாட்டார். ரெண்டாவது, இவருக்கு ஏதாவது பொருட்கள் வந்தால் பிரிச்சு கொடுக்க மாட்டார், நியாயமாக பிரிக்க மாட்டார். இவரிடம் ஏதாவது தீர்ப்பு கேட்டு போனால் நேர்மையாக தீர்ப்பு கொடுக்க மாட்டார். மூன்று விஷயங்கள் அடுக்கி கொண்டு போனார். உண்மையாக சொல்ல போனால் ஸஅத் பின் அபி வக்காஸ் ரழியல்லாஹு அவர்கள் மனது பதறும். அடுத்தது நிம்மதி இல்லாமல் எப்போ போகும் தெரியுமா? தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரம் மனிதனுக்கு குற்றச்சாட்டு வந்தா, பொண்டாட்டிய உங்களை பற்றி நீங்கள்லாம் மனுஷனா என்று கேட்டா, எல்லாம் கஷ்டப்பட்டிருக்கிற நேரம் நெஞ்சு வருத்தமே வந்துடும். ஒரு மனுஷன் துடிப்பான், அந்த மாதிரி நாலு பேர் பேசினால் வெறியாடுவான், கொல்ல வேண்டும் என்று முடிவெடுப்பான். இப்படி நிறைய சம்பவங்கள் நடக்கும். இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருகிற பாடத்தை பாருங்கள், ஒரு மனுஷனை கவலையில் ஆழ்த்திடும். இவ்வளவு செய்து விட்டேன், எல்லா பள்ளியும் என்னை பாராட்டினார்கள், இந்த ஒரே ஒரு மஸ்ஜிதில் இந்த மனிதர்கள் இந்த குலத்தார்தான் பெரிய பிரச்சனை உண்டாக்கி இருக்கிறார்கள். இவர் இப்படி பேசினாரே, ஸஅத் ரழியல்லாஹு அவர்கள் அடுத்த வாட்டி என்ன சொல்லியிருக்கணும்? என்னப்பா ஆளுநருக்கு எதிராகவே பேசுறாயா? நான் யாரு தெரியுமா? உமர் பின் கத்தாபோடு இப்படி தெரியுமா? எனக்கே இப்படியா? உன் களத்தை அறுத்துருவோம் பார், இப்ப போய் இத்தனை மச்சதில் இப்படி. அந்த ஒரு பவரையும் அவர் சொல்லவில்லை, அவருடைய ஆளுநர் என்ற பொசிஷனை அவர் சொல்லவில்லை. அல்லாஹ்வோட வைத்த நேசமும் இரக்கமும் அல்லாஹ்வோட வைத்த உறவுமே அவர் பயன்படுத்தினார். அல்லாஹ்வுமே இன்கான அப்துக்கா ஹாதா காதிபன், நேரடியாக கையேந்தினார், யா அல்லாஹ், நான் மூன்று விஷயங்களில் இவனுக்கு எதிராக கையேந்துவேன், மூன்று விஷயங்கள். ஏனென்று சொன்னால், இந்த சபையில் முகஸ்துதிக்காக அவன் பேசியிருந்தார், சபையிலே சாதுக்கு எதிராக பேசிவிட்டேன் தெரியுமா என்று பெரிய ஆள் என்று மக்கள் போற்றுவதற்காக இவன் பேசியிருந்தான். இவன் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வருவதற்கு பேசியிருந்தான். எப்படி துவா கேட்கிறார் பாருங்களே, அதுல கூட அடிமைத்தனம். அல்லாஹ்வுமே யா அல்லாஹ் இன்கான அப்துக்க ஹாதா காசிபன், உன்னுடைய இந்த அடிமை பொய்யனாக பொய் சொல்லுவதாக இருந்தார். ஏன் உன்னுடைய அடிமை என்று அவர் சொல்கிறார் தெரியுமா? மஸ்ஜிதுக்கு வந்து விட்டார், தொழுவைக்கு வந்தவர் அவர், தொழக்கூடியவர். அதனால் சொல்லுகிறார் இன்கான அப்துக்க ஹாதா காசிபன், இவன் பொய் சொல்லி உன்னுடைய அடிமை, உன்னுடைய இந்த அடிமை பொய் சொல்லுவதாக இருந்தார். நான் மூணு விஷயங்கள் கேட்கிறேன், எனக்கு மூணு சொன்னால் மூணு அடி, மூணு விஷயங்களை கேட்கிறேன். அதாவது அவர் சொல்கிறார் இவருடைய வயதை நீளமாக வை. நாங்கடா பாப்போம், ஓஹோ நீளமா வேணா நல்ல சான்ஸ் தான், 90 வயசு வரைக்கும் வச்சா நல்லந்தானே. அந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கேட்டதுவா என்ன, யாருலா தள்ளாடுற வயசு வரைக்கும் வேண்டாம் யாருலா. தள்ள முதியோர் இல்லத்தில் தாய்மார்கள் அழுகிறார்களே, எங்க மகன் ஆஸ்திரேலியாவில், மகன் ஆஸ்திரேலியாவில் ஒரு முதியோர் இல்லம் நம்ம நாட்டில், கிறிஸ்டியன் முஸ்லீம் அல்ல, போய் கேட்டா என்னம்மா எங்க உங்க பிள்ளைன்னு கேட்டா அந்த உமா என்ன சொன்னா தெரியுமா, என் மகன் ஆஸ்திரேலியாவில், என் பேரன் பேத்தி ஆஸ்திரேலியாவில், என் மருமகள் ஆஸ்திரேலியாவில். உண்மையாக சொல்ல போனால் அந்த தாய் பலத்தோட தான் பேசினான் வயசு, ஆனால் நான் நினைத்தேன் இவ்வளவு தெளிவாக பேசினான். பிறகு அந்த அம்மாவிடம் இயேசுவான்னு நினைத்தால் அந்த அம்மா கண் கலங்குது. அந்த அம்மா அழுது கொண்டு சொல்றான், எனக்கு ஒரே ஒரு ஆசை தம்பி, என்ன என் மகனை கடைசியா பார்த்து ஒரு தடவை பேசணும். பெத்தெடுத்த தாய் மகன்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்கிற நேரம் அந்த அப்பாயின்மெண்ட் செல்லுபடியாகாது. ஏண்டா அவங்க ஆஸ்திரேலியாவில் குடும்பத்தோட முதியோர் இல்லத்தில் தாய் விடப்பட்டிருக்கிறார். தள்ளாத வயதான உடனே செலவழித்தால் தாயை விட்டால் சரி என்று நினைத்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே விட்டு விட்டார்கள் முதியோர் இல்லத்தில் தாய். அந்த தாய் கண் கலங்குறா, அப்பாயின்மெண்ட் யாரிடம் கேட்கிறா, பெத்தெடுத்து மடியில் போட்டு ஒவ்வொரு இரவுகளிலும் பிறந்த உடனே தாய் பக்கத்தில் அடி தேம்பி அழுகிற நேரம் டொய்லெட்டுக்கு போன ஓடி வருவா, பிள்ளைக்கு என்னன்னு ஓடி வருவா. அந்த தாய் அப்பாயின்மெண்ட் கேட்கிற நேரம் எப்படி கேட்கிறா தெரியுமா, நாசமாக வேண்டும் என்று சொல்லி கேட்கவில்லை, நல்ல இருப்பானான்னு கேட்கவில்லை, எனக்கு எதுவும் இல்லை என் பிள்ளை ஒரு வாட்டி பார்த்து பேசணும். எல்லாத்தையும் விட்டு முதியோர் இல்லத்துக்கு போட்ட கோபம் கூட இல்லை, அதுதான் தாயுடைய அந்தஸ்து என்பதை நான் புரிந்து கொண்டேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அப்படி ஒரு மனிதன் இயங்குவான், இதுதான் இந்த உலகத்தில் உள்ள தன்மை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி பாருங்கள், வயது முதிந்து தள்ளாடுகிற வய பருவத்துக்கு போனால் என்ன பேசுகிறோம் என்று தெரியாது. சின்ன வயதில் எப்படி இருக்கிறோமோ அதுக்கு பிறகு அல்லாஹ் சக்தியை தருகிறான். அப்படி அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி இறக்கிறான். சின்னத்தில் கால்களை கைகளை மடக்கித்தான் இருப்போம், வயது போக போக கூன்புடுவோம், அப்படியே கால்களை கைகளை மடக்கிக் கொள்வோம், அப்படியே சின்னதாகிறோம். உடம்பு பெருத்த உடம்பு சின்னதாகி சுருங்கி இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய பயணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அல்லாஹ் தள்ளாடுகிற வயது வரைக்கும் என்னை வைத்து விடாது. இப்படி துஆ கேட்டார்கள் சஹாபாக்கள். எது பனிஷ்மெண்டாக நினைத்தார்கள் தெரியுமா, தள்ளாடுகிற வயசு வரைக்கும் ஒரு மனிதன் வாழ்ந்தால் அது பனிஷ்மெண்ட் மாதிரி நினைத்தார்கள். அதனால் சொன்னார்கள் ஃபஅதில் அம்ரஹு, அவருடைய வயதை நீட்டுவிட யா அல்லாஹ். வஅதில் ஃபக்ரஹு, வறுமையிலே ஆழ்த்தி விட யா அல்லாஹ். நல்ல பிடிச்சு வறுமையில் ஆழ்த்தி விடுகிற அல்லாஹ். இவரை அறிந்து கொள்ளில் ஃபித்ன், ஃபித்னாவிலே கொண்டு போய் ஃபித்னாவிலே கொண்டு போய் அப்படியே மூழ்கடிக்க விடுவேன் அல்லாஹ். ஃபித்னாவிலே ஆழ்த்தி விடுவனே. இவன் சொல்லுவது பொய்யாக இருந்தா, அவர் கேட்டதுவா என்ன, இவன் சொல்லுவது பொய்யாக இருந்தா, அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் சொல்கிறார், கண்களால் பார்த்தேன் அவர் வயது முதிந்து இந்த இடங்கள் எல்லாம் தொங்கு, இந்த பகுதிகள் தொங்கிக் கொண்டிருக்கிற நேரம் அவர் அந்த மாதிரி வயது முதிர்ந்த நேரம் கட்டைசியில் குழப்பவாதியாக போய் பாதையில் போகக்கூடிய பெண்களை கிள்ளி எடுக்கக்கூடிய அளவிலே பெரிய ஃபித்னாவுகளை மக்கள் மதிக்காத அளவிலே அவர் சொல்லுவார் அசாபத்து, என்னை தாவத்து சாத், சாதுடைய துவா என்னை பாதிக்க வைத்து விட்டது, பழித்து விட்டது என்று சொல்லுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே எதிராக துவா கேட்டால் அது மிக பதுவாவாக இருந்தால் இந்த நிம்மதியை துளைத்து போடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அதை அஞ்சு கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சைது ரதியல்லாஹு அவர்கள் வழக்கு வருகிறது, மர்வான் அவரிடம் வருகிறது, வந்து விசாரிக்கிறார்கள். ஒரு பெண் வருகிறார், அருவா என்ற ஒரு பெண் வந்து சொன்னார், சைது ரதியல்லாஹு அவர்கள் வந்து என்னுடைய காணியை அபகரித்து விட்டார், என்னுடைய பூமி நிலத்தை அபகரித்து விட்டார். அவர் திரும்ப கேட்டார், நான் அபகரிப்பதா? ரசூலுல்லாவிடம் ஒரு வார்த்தையை கேட்டேன், அதை கேட்ட பிறவும் நான் அபகரிப்பேனா? இதா அகத சிபரன், இந்த பூமியில இருந்து ஒரு சான் அநியாயமாக யாராவது எடுத்தால் அவனுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுவான்? ஏழு பூமிகளை களத்திலே தொங்க போட்டு அந்த பாரத்தை தளத்திலே போட்டு விடுவான். இதை கேட்ட பிறகுமா நான் இந்த மாதிரி நடப்பேன்? இதை கேட்ட பிறகுமா நடப்பேன்? மறுவான் சொன்னார், இதுக்கு மேல வேண்டாம் என்றார், இதுக்கு மேல சொல்லாதேண்டா. ரசூலுல்லாஹ் சொன்னார்களா? அந்த வழக்கு அப்படி இருக்கிற நேரம் அவர் ஒரு துவா கேட்டார், அல்லாஹும்ம யா அல்லாஹ், இந்த பெண் பொய் சொன்னால், என்னை நிப்பாட்டி வைத்து இந்த பெண் பொய் சொன்னால், ஃபாமி பஸரா யா அல்லாஹ் ஃபக்துல்ஹா, இந்த பெண்ணை ஃபிலாந்து இந்த பூமியிலே சாடித்து விடு, கண்ணை குருடாக்கி விடு யா அல்லாஹ். அறிவிப்பாளர் சொல்கிறார், வல்லதி நஃப்ஸி பீதி, எவன் கரத்தினுடைய ஆன்மா இருக்கிறோ அவன் மீது ஆணையாக. கண்கள் குருடான நேரத்தில் அந்த பெண் புலம்பி புலம்பி இதே காணியில் உள்ள ஒரு கிணத்தில் விழுந்து மரணித்தாள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் சொல்லக்கூடிய இந்த செய்தி சஹீஹுல் புகாரியில் நீங்கள் பார்க்கலாம். ஏன் உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துனியாவிலே பதுவாக்களை சம்பாதிக்காதீர்கள், நேர்மையும் நியாயம் தளராதீர்கள். அடுத்த மனிதனுக்கு அநியாயம் நடக்கிறதா, அது திரும்ப உங்களுக்கு அவன் கையேந்தினால், உங்களால் ஏதாவது பாதிப்புகள் நடந்து அது நியாயம் இல்லாட்டி அவன் என்ன கையேந்தினாலும் பிரச்சனை இல்லை. நேர்மையாக இருந்தால், நியாயமாக இருந்தால் அந்த பாதிப்பு உங்கள் குடும்பத்துக்கு வந்து சேரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது நிம்மதியை கெடுக்கக்கூடிய அடுத்த அம்சம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் உண்மையாக எங்களுடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்படணுமா? முடியுமான அளவு துவாக்களை சம்பாருங்கள். நாலு பேர் உங்களுக்கு துவா செய்கிற அளவுக்கு நீங்கள் நாலு வேலைகளை செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் பிற மனிதர்கள் உங்களுக்கு துவா செய்தால் சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உங்களுக்கு வந்து சேரும். இந்த கல்பிலே ஒரு சக்கீனா வரும். இப்பொழுது சொல்லுகிறேன் கேளுங்கள், எனக்கும் உங்களுக்கும் சித்தாந்தத்தால் இந்த நிம்மதியை கொண்டு வர இயலாது. நானும் நீங்களும் உளவியல் அடிப்படையிலே சித்தாந்தம் மூலமாக இப்படி நடந்தால் நிம்மதி என்று சொல்லலாம், செயற்படுத்த இயலாது. உளவியலாளர் சொல்லுவார், இதை என்னுடையது இல்லைன்னு நினைத்தால் எனக்கு கவலை இல்லை என்று. அது எப்படி அப்பா நினைப்பது? இது அல்லாஹ்வுடையது என்று நினைப்பதுக்கு எனக்கும் உங்களுக்கும் தோணும். அல்லாஹ்வோட வைத்த நேசம், அல்லாஹ்வோட வைத்த நேசம், அல்லாவே இது அத்தனையும் உனக்குரியது யா அல்லாஹ், ஒவ்வொரு பிரச்சனை வருகிற நேரத்திலும் யா அல்லாஹ், இன்னால் இல்லாஹி உனக்குரியது யா அல்லாஹ், நீ அந்த தவணையிலே எடுத்து விட்டாய் யா அல்லாஹ். ஒரு மூமின் சொல்லுகிற நேரம், அவனை விட்டு பிரிகிற ஒவ்வொரு சொத்துகளும் அவனை அப்படியே போட்டு கீழே விழுத்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மூமின் ஒரு காஃபிர், மத்தலுல் மூமின், மூமினுக்கு உதாரணம் என்ன, ஒரு செடியை போன்று. காஃபிருக்கு உதாரணம் ஒரு தேவதார் மரத்தை போன்று. பார்ப்பதற்கு அவ்வளவும் இருக்கும் அவனுக்கு, தேவதார் மரத்தை போன்று அப்படியே நிப்பான். ஒரு காத்து வீசும் என்றார்கள், ஒரு காத்து வீசும் வேரோட சேர்ந்து விழுந்துடும். மசலுல் மூமின், ஒரு மூமினுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? சின்ன செடி, சின்ன செடி அடிக்கும் ஒரு காத்து, செடி வளையும், இந்த பக்கம் அடிக்கும் மறுபடி வளையும், காத்து முடிய நிமிந்து நிற்கும், அது வீசிப்படாது என்றார்கள் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மோமினை அசைக்க இயலாது. அவனுக்கு தெரியும், அல்லாஹ் என்னை சோதிக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, சோதனையில் கடைசி வெற்றி, அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எப்ப நிம்மதி வரும் தெரியுமா? எல்லாத்தையும் இழந்துருவீங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாய் வயிற்றில் இருந்து உங்களுக்கு ரிஸ்க் தந்தால், அவன் உங்களுக்கு இஸ்ஸத்தை எழுதி விட்டால், வலில்லாஹி இஸ்ஸா, அல்லாஹ்வுக்கு இஸ்ஸத், வலி ரசூலி, வலில் மூமினீன், மூமின்களுக்கு அந்த கண்ணியத்தை அல்லாஹ் எழுதி விட்டால், இந்த உலகத்தில் யாராலும் அதை மாற்ற முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுக்கு அல்லாஹ் விதித்தது எதுவோ அது வந்து சேரும். நீங்கள் அதை பத்தி கவலைப்படாதீங்க. உலகத்தில் நிறைய பேருக்கு பிரச்சனை, எக்கனாமி என்னாகும், என் பொருளாதாரம் என்னாகும், என் ஃபைனான்சியல் சிச்சுவேஷன் என்னாகும், அல்லாஹ்விடம் தவக்கல், பொறுப்பு சாற்றுங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார், லவ் அன்னக்கும் தத்தவக்கலூன அலல்லாஹ் ஹக்க தவக்குலில் லரதத்தும் கமா யர்துக்குதைர் தஹதுஹு ஹிமாஸன் வதுரூஹு பிதானா. குருவிட பறவைகளிட உள்ளம் என்று சொன்னால், சகோதரர்களே, ஒரு ஹதீஸில் வரும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டுவது, அது உண்மையான பொறுப்பு சாட்டுதலாக இருந்தால், அல்லாஹ்விடம் உண்மையாக பொறுப்பு சாட்டினால், லவ் அன்னக்கும் தத்தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலி லரதக்தும் கமா யர்துக்குதைர், ஒரு பறவைக்கு உணவு கொடுப்பது போன்ற அல்லாஹ் உணவு கொடுப்பான். காலையில் பறவை போகுது, மாலையில் வத்ருஹு பிதானா, என்ன நடக்கிறது? காலைகளை போகிற பறவை மாலைகளை வயிறு நிரம்பி வருகிறது. அடுத்த நாள் காலையில் பறக்கிற நேரம், எத்தனை கோடி பறவை, இன்றைக்கு எத்தனை புழு தேவை, என்ன விஷயம், என்னென்னா தேவை, எல்லாத்தையும் எல்லாம் இந்த மண்ணிலே போட்டு விட்டான், எல்லாத்தையும் போட்டு விட்டான். இந்த மனிதர்கள் ஒரு ஜூவை நடத்துகிற பாடுற பாடு, எத்தனை லட்சம், எத்தனை மில்லியன், எத்தனை பில்லியன் ஜூவிலே அந்த மிருகத்தை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு சாதாரண ஒரு ரெண்டு ஜோடி நாலு ஜோடியை போட்டுக்கொண்டு ஒவ்வொன்றிலையும் படுற பாடு பெரிய பாடு. காட்டிலே அல்லா அதுக்குரிய உணவுகளை எல்லாம் தாராளமாக வைத்து இதை நடத்துறானே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். ரசூலுல்லா சொன்னார்கள், அவன் ரஸாக், அவன் ரஸாக். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போய்விட்டார்கள். ஏன்? அவர் என்ன செய்தார்? அடித்தார். ஒரு குத்து தான் குத்தினார். வகதோ மூசா வகலா அலைஹி, அவ்வளவு பலம் வாய்ந்த ஒரு குத்து குத்தினார், கதையே முடிந்து விட்டது. எங்கே? அங்கே எகிப்தில இருந்து ஒரு அடி, அவ்வளவு பலம்சாலி. அப்ப எவ்வளவு சாப்பிட்டிருப்பார்? அரண்மனையில் வளர்ந்தவர், அரண்மனையில் வளர்ந்தவர். அந்த உடம்பு, அரண்மனை உடம்பு ஒரு அடி என்று குர்வான் சொல்றது, ஒரு குத்து தான். அவ்வளவு பவராக நைட்ல நடந்த பிரச்சனையில எதிர்பார்க்காம அடி அடிப்பட்டது, செத்துட்டான். உடனே ஊரை விட்டே போய்விட்டார் போனவர். அல்லாவிடம் உடனே துவா கேட்கவில்லை. என்ன செய்தார்? என்ன செய்யலாம் என்று பார்த்தார். ரெண்டு பெண்கள் ஓரமாக நின்றார்கள், தண்ணியை கொடுத்தார். அந்த பெண்களும் அவர்கள் வந்து அவருடைய ஆடுகளுக்கு தண்ணி கொடுக்க நின்று இருக்கிறார்கள். ஆண்கள் போன பிறகுதான் கொடுக்கணும். ஷேகுனா கபீர் உடைய வாப்பா அபூஷ், அவர் வந்து ரொம்ப வயசாளி. உங்க வாப்பா அவர் வந்து வயசாளி, அதனால் எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. தாங்கள் என்று சொல்லி யார் எவர் ஊர் ஒன்றும் பார்க்கவில்லை, தண்ணியை புகட்டினார். வந்தார் ஒரு மரத்துக்கடியில், வந்தார் ஒரு மரத்துக்கடியில், வந்து விட்டு சொன்னார், யா அல்லாஹ், நான் தேவையுள்ளவனாக உன்னிடத்திலே, லிமா அஞ்சல்த இளைய மின் கைரின் ஃபகீர், யா அல்லாஹ், நீ இறக்கக்கூடிய கயிறிலே தேவையுள்ளவனாக இருக்கிறேன், யா அல்லாஹ், தேவையுள்ளவனாக இருக்கிறேன். ஒரு துவா தான், ஒரே ஒரு துவா. அல்லாஹ்வுடைய நெருக்கம் எவ்வளவு தெரியுமா? 10 வருஷத்துக்கு ரிஸ்க் உடனே எழுதப்படுகிறது. அவர் எங்கேந்து நாடு ஒரு ஊரை தாண்டி இன்னொரு ஊருக்கு வந்திருக்கிறார், மதியனுக்கு வந்திருக்கிறார். வந்து மரத்து கடையில ரெண்டு தண்ணியை கொடுத்து போட்டு ரெண்டு பெண்கள் நிக்கிற நேரம் அவர் பரிதாபத்துக்கு அந்த ஆடுகளுக்கு தண்ணியை கொடுத்துட்டு வந்து லில் அந்த அப்படியே இருக்கிறதுக்கு இடம் இல்லை, மரத்து கடையில் உள்ள நிழல். அல்லாஹ் ரஸாக், அல்லாஹ்வை நம்பி இருக்கிறார். அவர் கேட்டது என்ன தெரியுமா? யா அல்லாஹ் மின் கைரின் ஃபக்கீர், நான் தேவையுள்ள ஒரு ஃபக்கீர், தேவையுள்ளவனாக இருக்கிறேன். லிமா அஞ்சல் தைலைக், நீ எதை எனக்கு இறக்கிறாயோ அந்த விஷயத்தில் தேவையுள்ளவனாக இருக்கிறேன். போன உடனே கொஞ்ச நேரத்தில் இந்த ரெண்டு பெண்களில் வந்து ஒரு பெண் வெக்கமாக எட்டி பார்த்து, எங்க வாப்பா உங்களை கூப்பிட்டாங்க. குர்வான் அப்படியே சொல்லுது, ஸ்தஹயா, வெக்கப்பட்டால், வெக்கத்தோட சிரித்தால், பாப்பா கொஞ்சம் கூப்பிட்டாரு, உங்களோட கொஞ்சம் பேசணுமா. மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் போகிறார். உடனே ஒப்பந்தம், பேச்சுவார்த்தை நடக்கிறது, வேலை செய்யணும். இவ்வளவு இது 8 வருஷம், திரும்பினா 10 வருஷம். சுபஹானல்லாஹ், ஒரு துவா 10 வருடங்கள் அல்லாஹ் ரஸாக் எப்படி கொடுத்தான் பார்த்தீர்களா? இப்படித்தான் அல்லாஹ் தருவான். நீங்கள் 1000 கற்பனை பண்ணுவீர்கள், சைனா என்னவெல்லாம் போட்டார்கள், இப்பொழுது எவ்வளவா? 29 ரூபா ஒயில் குறைந்திருக்கிறது, அந்த அளவுக்கு ரேட் கம்மியாகி ஒயில் உடைந்திருக்கிறது. ஏன், என்ன காரணம்? சைனா உளுந்துட்டு, சைனா உளுந்துட்டு, அடுத்த வல்லரசு சைனா ஆண்டார்கள். இன்றைக்கு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி அடுத்த வல்லரசு சைனா வரும் என்று சொன்னார்கள். ஆனால் பாராளுமன்றத்தில், சைனாவுடைய பாராளுமன்றத்தில் ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி சட்டத்தை மாற்றினார்கள். என்ன சட்டம் தெரியுமா? அவருடைய அறிவு மேதைகள் சைனாவில் எதை கொடுத்தாலும் அதை மாதிரி செய்வார்கள். இந்த மார்க்கெட்லையும் சைனா ப்ரொடக்ஷன் தான், எது என்றாலும் அதை பார்த்து அதை மாதிரி செய்வான். அவ்வளவு மூளை, அவ்வளவு அறிவாளிகளும் சேர்ந்து ஒன்றை எழுதினார்கள். என்ன எழுதினா தெரியுமா? சைனாவிலே நமக்கு வந்து இனப்பெருக்கம் கூட்டக்கூடாது, ஏன்னா பொருளாதாரத்தை ஸ்டேபிளா வைக்கணும் என்று சொன்னா நாம் இருவர் நமக்கு ஒருவர், ஒரு பிள்ளையை தான் பெற்றுக்கொள்ளலாம், அப்பதான் பொருளாதாரத்தை கட்டி எழுப்பலாம் என்று போட்டார். 2 மாசத்துக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் பிரதமர் பேசுறார், சட்டம் மாற்றும், ஒருத்தருக்கு 2 புள்ள. புள்ள பெறுவதற்கு பாராளுமன்றத்தில் அனுமதி வாங்கி வர வேண்டிய பிரச்சனை, ஒருத்தருக்கு 2. எவ்வளவு சந்தோஷம் என்றால் எல்லாம் கை தட்டுறான், எல்லாம் டேபிள தட்டுறான், எவ்வளவு எதிர்பார்த்திருப்பான் 2 பிள்ளை பெறுவதற்கு. ஏனென்றால் பொருளாதாரம் உடையதென்று ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுகிற நேரம் அவனுடைய அறிஞர்கள் எல்லாம் சொன்னது பொய்யாகிவிட்டது. அவன் ரஸாக் தூக்கி போட்டு மிதிக்கிறான். அல்லாஹ் என்ன நடந்தது? கிழவர்கள் கூடிவிட்டார்கள், இளைஞர்கள் குறைந்து விட்டார்கள். ஒரு புள்ள ஒரு புள்ளனை என்ன ஆகும்? யார் ஹார்ட் ஒர்க் பண்ணுவது? இப்ப ரெண்டு பிள்ளையாக்கு, ரெண்டு பிள்ளை இல்லப்பா, அல்லாஹ் குடி, அல்லாஹ் ரசாக். இதைத்தான் அல்லாஹ் ரப்புல்லாலமீன், இது தெரியாது, படிப்பார்கள், எத்தனையோ சித்தாந்தங்கள் எழுதுவார்கள், நிம்மதிக்கான வழி என்று நினைத்தார்கள். ஒரு பிள்ளை, நிம்மதி தொலைந்து போனது. இன்றைக்கு உலகம் மார்க்கெட்டில் பெரிய பிரச்சனை, சைனா கீழே விழுந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவர்கள் எவ்வளவு சேர்ந்து ஆய்வு பண்ணினாலும், என்ன சட்டம் எழுதினாலும், 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மண்ணிலே ஏது சட்டமாக ஆக்கப்பட்டதோ அதான் உலகத்துக்கு சட்டம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சட்டத்தோடு போனால் நிம்மதியாக வாழலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்கிறேன், சக்கீனாவை கல்புக்கு இறக்கணும், சக்கீனா சேரணும். இதை இறக்க இயலாது, வாயால் எனக்கோ உங்களாலோ தீர்த்த இயலாது. நானும் நீங்களும் அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு அல்லாஹ் சக்கீனாவை இறக்கினான். அல்லாஹ் இறக்கணும், சக்கீனா உள்ளுக்குள்ள வரணும், அந்த மன நிம்மதி வர வேண்டும். அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தலைப்பு, அதாவது மீடியாக்கள், உண்மையாக சொல்ல போனால் அதாவது குடும்பத்தில் மீடியாக்களில் தாக்கம் என்பதை பேச சொன்னார்கள். உண்மையாக நான் வருகிற நேரத்தில் தான் இந்த தலைப்பு சொல்லப்பட்டது. எனக்கு அதற்கான ஆயத்தமாகுவதற்கு நேரம் இல்லை என்றால் இங்கே வந்ததுக்கு பிறகு அதை தேடுவதற்கோ லேப்டாப்போ எதுவுமே கொண்டு வராததுனால உடனடியாக இந்த சமூகத்துக்கு இன்றைக்கு தேவையான தலைப்பு என்ற விஷயத்தில் நான் அறிவித்து கொடுத்திருந்தேன். உங்களுக்கு அவர்கள் அறிவித்தல் தந்திருந்தார்கள், மீடியாக்களின் தாக்கம் என்று. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுவும் ஒரு நீண்ட ஒரு தலைப்பு தான். மீடியாக்களின் தாக்கம் என்று சொன்னால் இந்த சமூகத்தில் நிறைய பிரச்சனை, குடும்பத்தில் மீடியாக்கள், அதனால் ஏற்படுகிற விளைவுகள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நேரம் நான் தெளிவாக இன்னொரு நேரம் பேசலாம் என்பதை சொல்லிக்கொண்டு, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மீடியாக்களிலும் நிம்மதி தேடுகிறார்கள். தாய்மார்கள் உட்கார்ந்து விட்டு எங்களுடைய ஊர்களில் என்ன செய்வார்கள், 6 மணி 7 மணி ஆயினால் அந்த திரைக்கதை, இந்த கதை, இந்த கதை கேட்டால் வயசாளிகள் சொல்லுவார்கள், இதிலே தான் கொஞ்சமாவது நிம்மதி, இந்த படத்துல தான் கொஞ்சம் நிம்மதி, இந்த கதை மிஸ் பண்ணினா நிம்மதியே கெட்டு போகுது. ஏன்? கற்பனை உலகத்தில் வாழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நாடகத்தை பார்த்து ரசிக்கிறார்கள், நெஜம் வாழ்க்கையில் ரசிக்க கிடைக்கவில்லை அவர்களுக்கு, நெஜம் வாழ்க்கையை ருசிக்க கிடைக்கவில்லை. அவர்கள் வாழ்வதை பார்த்தாவது ரசிப்போம், அதையாவது நிம்மதியாக எடுப்போம் என்று நிம்மதியை இப்படி தேடி ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வீடுகளிலும் இது நடக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிம்மதி தேடி இந்த பயணத்திலே அல்லாஹ்வை சிக்ர் செய்கிற நேரம், இந்த நாவுகள் அசைகிற நேரம், இந்த கல்புகள் அசைய வேண்டும் என்பதுதான் பாடம். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிற நேரமெல்லாம் இந்த கல்புகள் அசைய வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்பொழுதும் அல்லாஹ்வுக்காக வேண்டி வாருங்கள் என்று சொன்னால் முன்னாடி வர வேண்டும், வேகமாக முன்னாடி வர வேண்டும். மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வேகமாக வருகிறார், எங்கே வருகிறார் தெரியுமா? தூர் சீனா மலையிலே வலது இன்னொரு பக்கத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பனு இஸ்ரவேலர்களை கொண்டு வருகிறான். ஃபிரௌனை அழித்து விட்டான், ஃபிரௌனை அழித்து விட்ட பிறகு அவர்களை குடியமர்த்துகிறான், மண்ணு செல்வாவை இறக்கிறான். எல்லாத்தையும் பார்த்து விட்ட பிறகு சமூகத்தை எடுத்துக்கொண்டு முன்னாடி வருகிற நேரம் அல்லாஹ் கேட்கிறான், மூசா என்னப்பா அவசரமாக நீ முன்னாடி வருகிறாய், எங்கப்பா உன்னுடைய சமுதாயம்? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கேட்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொன்னான் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா நபி சொன்னார், யா அல்லாஹ், நான் அவசரமாக வர்றேன், ரப்பிக்லி தெர்லா, உன்னுடைய திருப்பொருத்தத்துக்கு வேகமாக வருகிறேன். யாரெல்லாம் என்னுடைய சமூகம் பின்னாடி வருகிறது, நான் ஏன் ஓடி வந்தேன் தெரியுமா? உன்னுடைய திருப்பொருத்தம் எனக்கு வேண்டும் யா அல்லாஹ், வேகமாக எனக்கு முன்னாடி நான் ஓடி வருவது உன் திருப்பொருத்தத்துக்கு யா அல்லாஹ். இப்படித்தான் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கவலைக்கு மேல் கவலை, யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், அவருடைய மகன் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், அவருடைய யூசுப் அலைஹி ஸலாமுடைய தம்பி, இந்த கவலை நேரம் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ்விடம் சொன்னார், யா அல்லாஹ், ஐ அல்லாஹ்விடம் முறையிட்டார், பத்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ், அஷ்கோ, நான் முறையிடுகிறேன் யா அல்லாஹ் உன்னிடம், என்னுடைய கவலையும் என்னுடைய துக்கமும் உன்னிடம் முறையிடுகிறேன் யா அல்லாஹ். எல்லா விஷயங்களையும் அல்லாஹ்விடம் முறையிடக்கூடிய, எல்லா பாரங்களையும் அல்லாஹ்விடம் சொல்லக்கூடிய, எல்லா மனக்கவலையும் அல்லாஹ்விடம் சொல்லக்கூடிய, அல்லாஹ்வோட பேசக்கூடிய அடியார்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நேரத்தில் எல்லாம் மனசுல ஒரு பெரிய தைரியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவான், பெரிய ஒரு தைரியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவான். மனசு உடைந்தால் இந்த பிரம்மாண்டமான உடம்பு சிம்பிளாக ஒல்லி மனிதர், மனது ரொம்ப கனமாக ரொம்ப பவராக இருந்தால் அந்த ஒல்லியாக இருப்பவரை உலகத்தை ஆளுவார். இந்த மனசுகள் ஸ்ட்ரெங்க் படுத்தணும் என்றால் ஜிக்ரால் முடியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஜிக்ர்கள், இந்த அவுராதுகள் ஒவ்வொன்றையும் மனநமிட்டு புரிந்து அல்லாஹும்மா அந்த ரப்பி சையதுல் இஸ்திஃபார் லா இலாஹ இல்லா அந்த ஹலக்தனி வான் அப்துக்கு வான் அலா ஹதிக்கு வவாதிக்கு மஸ்தத்தஅது அல்லாஹ்வோட முறையிடுங்கள், அல்லாஹ்வோட சொல்லுங்கள், அல்லாஹும்மா அந்த ரப்பி யா அல்லாஹ் நீ ரப்பி யா அல்லாஹ் ஹலக்தனி என்னை படைத்தாய், படைப்பை பற்றி கொஞ்சம் படிங்கள், உங்கள் கண்களால் ஓடும் ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹுடைய நிலடியார்களே இந்த மாதிரி படித்து எங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தினால் வல்லநாய நம் அனைவருக்கும் அருள் புரிவான், நிம்மதியான ஒரு வாழ்க்கை சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நமக்கு வரும், இழப்புகள் நடக்காமல் இருக்காது, இழப்புகள் நடக்கிற நேரம் எல்லாம் கல்புக்கு அல்லாஹ் என்னையும் எடுத்து விடுவான், இன்றைக்கு இது போகிறது என்றால் நாளைக்கு என்னுடைய எக்ஸ்பயர் டேட்டை எல்லாம் எழுதியிருக்கிறான், நாளை நான் தயாராகிறேன் என்று மனசுக்கு கொடுக்கிற நேரம், இழப்புகள் எல்லாம் சர்வசாதாரணமாக மனசுகள் சந்திக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு வல்ல நாய் நம் அனைவருக்கு அருள் புரிவானாக என்று சொல்லி விடைபெறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. أنبو الله سخوذر كلي سخوذر كلي உள்ளம் மறைக்கும் உணர்வுகள் என்கின்ற தலைப்பில் சில முக்கியமான அடிப்படைகளை, சில பண்பாடு சார்ந்த சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உள்ளம் மறைக்கும் உணர்வுகள் என்கின்ற ஒரு தலைப்பு பொதுவாக ஒரு ஈமானுள்ள ஒரு மனிதனுக்கு அடிக்கடி கேள்வியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைப்பு. அது ஒரு ஈமானுள்ள ஒரு மனிதன் எப்பொழுதுமே தனது ஒவ்வொரு செயல்பாடுகளையும் இது சரியா இது பிழையா, நான் வந்து இறைவனுக்கு நேர்மையாக நடக்கிறேனா இஹ்லாஸாக நடந்து கொள்கிறானா என்று ஒரு சுய பரிசோதனை செய்து கொண்டே இருப்பான். அப்படி சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த தலைப்பு என்ன எதோடு சம்பந்தப்பட்டது என்று தெரியாது விட்டாலும் நான் அதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதாவது ஈமானுடைய கேள்வியாக வந்து கொண்டிருக்கும். அந்த கேள்விகள் பலருடைய உள்ளத்திலே இருக்கலாம், அதுக்கு ஆங்காங்கே அவர்கள் பதில் தெரிந்திருக்கலாம். அவைகளை சுருக்கமாக ஒட்டுமொத்தமாக இதனுடைய மார்க்க விளக்கம் இதுதான், அதனுடைய பண்பாட்டு ரீதியான அதே போல அதாவது நற்குண ரீதியான ஈமானிய ரீதியான விளக்கங்கள் இதுதான் என்ற விஷயங்களை புரிய வைப்பதற்கான ஒரு அம்சம். அதில் எங்களுக்கு ஒரு தெளிவு கிடைத்து விட்டால் நாம் அதிலே என்ன செய்து கொள்ள மாட்டோம் என்று சொன்னால் எங்களை அலைக்கழித்துக் கொள்ள மாட்டோம், அடுத்த விஷயங்களில் எப்படி கட்டுப்பாடாக நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையில் இருப்போம். ஆனால் இது ஒரு சிறிய தலைப்பு அல்ல, இந்த தலைப்பு ஒரு சிறிய தலைப்பு அல்ல, இது பண்பாட்டு ரீதியாகவும் சில விஷயங்களை சார்ந்ததாக இருக்கும், பண்பாட்டு ரீதியாகவும் சில விஷயங்களை சார்ந்ததாக இருக்கும். அந்த பகுதியை நான் இதில் என்ன செய்யலை அதாவது எடுக்கவில்லை. காரணம் அது வந்து ஒரு ஒரு ஒரு அதாவது மிக முக்கியமான சில பகுதிகளை சம்பந்தப்படுத்தி பல ஒழுக்க ரீதியான விஷயங்களை சுட்டி காட்டி பேச வேண்டிய ஒரு அம்சம். அது அல்லாமல் அன்றாட வாழ்க்கையிலே சம்பந்தப்படக்கூடிய அஹ்லாக்கு ரீதியான அதாவது நட்புண ரீதியான விஷயங்கள், ஈமான் சார்ந்த விஷயங்கள், இதிலே உள்ளம் மறைக்கும் உணர்வுகள் என்கின்ற அந்த தலைப்பு எங்கேயெல்லாம் சம்பந்தப்படுகிறது என்பதற்கான குர்ஆன் சுன்னாவுடைய பதில்களை இந்த இடத்திலே சொல்வதற்குத்தான் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் என்ன அப்படி என்று சொன்னால், மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் நான் பல முறை இதை சொல்லியிருக்கிறேன், சிந்தனைகள் பிறந்து கொண்டே இருக்கும். சிந்தனைகள் என்ன செய்யும், எண்ணங்களும் சிந்தனைகளும் பிறந்து கொண்டே இருக்கும். இப்போ நமது இந்த உரையை இப்போ கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் கூட சிலர் 25 வீதம் இங்கே இருப்பாங்க.
1: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
4: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0043.
5: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0777-34-05-965. எலோலன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
4: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்னஞ்சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
6: வானலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
7: அப்ப கருத்தாகவும் பிறக்கும், அது உணர்வாகவும் என்ன செய்யும், பிறக்கும். வெளிப்படுத்தி விட்டால் எங்களுக்கு சில தீர்வுகள் தெரியும். ஆனா உள்ளத்திலேயே வச்சு கொண்டிருக்கிற டைம்ல பல கேள்விகள் எங்களுக்கு உண்டாகும். ஒருத்தரோட பழகுவோம், ஒருவரோட சிரிச்சு பேசுவோம், ஆனா அவர் எங்களுக்கு வெறுத்தவரா இருப்பார். அவர் வெறுத்தவரா இருப்பார். அந்த இடத்தை விட்டு அவசரமா போகணும் என்பதற்காக அவர் கதைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமலே சிரிச்சு சிரிச்சு இருப்போம். என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணினா ஒரு அரை மணி நேரம் பேசுவார் என்பதற்காக அப்படி இருப்போம். இப்ப மனசுல என்ன கேள்வி வருமானா, நான் முனாஃபிக்கா? இப்ப அவரோட முனாஃபிக் இல்லாம இருந்தா கடைசியில நான் கோபக்காரனா போய் வேற நிலைமைக்கு என்ன செஞ்சிடும், போற நிலைமையெல்லாம் இருக்கும். அப்ப அதனால நம்ம என்ன செய்வோம், இதுக்கு என்ன சொல்றது, இது இதை கூட இந்த இடத்துல நான் என்ன செய்யல, எடுக்க வரவில்லை. என்ன காரணம்னா, இது பண்பாட்டு ரீதியான சில விஷயங்களை சார்ந்தது தான். அதை நம்ம தனி தலைப்புல பேசி இருக்கிறோம். எப்படி என்றால், நயவஞ்சகமும் இங்கிதமும். நயவஞ்சகம் வேறு, இங்கிதம் வேறு. இப்ப ரசூல் சஹாபா கிட்ட சில வார்த்தைகள் வருது, இன்னால நக்ஷிரு அலா வுஜூஹி கவுமின் வ இன்ன குலூபனா லதல்அனுஹும். சில மக்களை பார்த்து நாங்கள் பள்ளிலிக்கிறோம், எங்களது உள்ளங்கள் அவர்களை சபித்துக் கொண்டிருக்கின்றன அப்படின்னு வருது. இப்ப சிலர் சொல்லுவாங்க, வெளிப்படையா பழகுங்க, ஓப்பனா பழகுங்க, நேர்மையா பழகுங்க, நேரடியா பழகுங்க. சாத்தியமே இல்லை. அது என்ன, பிராக்டிக்கல் இல்லாத வார்த்தை. நீங்கள் என்றைக்கு மனம் திறந்து வாழ்கிறீர்களோ அப்பதான் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, அப்பதான் நீங்க நிறைய கவலை உடைப்பீங்க, அப்பதான் நிறைய துன்பத்துக்குள்ள என்ன செய்வீங்க, ஆளாவீங்க. இதெல்லாம் வந்து சும்மா அந்த மோட்டிவேஷனுக்காக பேசுறதே தவிர, ஆனா ஒரு பிரயோசனம் இல்லாத விஷயம். அப்படி இருக்கவும் முடியாது, அப்படி இருக்கவும் மார்க்கம் சொல்லல. வெளிப்படையாக இருந்தால்தான் புரிந்துணர்வு வரும்னு சொல்லுவாங்க. வெளிப்படையா இருந்தீங்கன்னா தான் புரிந்துணர்வு குறையும். இங்க வெளிப்படையா இருந்தீங்கன்னா தான் புரிந்துணர்வு என்ன குறையும் என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப இந்த அடிப்படைகள் தெரியாததுனால இது எப்படி சொல்வார்கள், ஆனா அப்படி எங்கேயும் வரல. நீங்க அதாவது பெரும்பாலும் இந்த மக்களை வென்று கொள்வதற்கோ, குடும்பத்தை வென்று கொள்வதற்கோ, சமூகத்தை வென்று கொள்வதற்கோ மிக சிறப்பான இடமாக எது இருக்கும் அப்படி என்று சொன்னால், வெளிப்படையாக கருத்து சொல்வதல்ல. எந்த அளவுக்கு நீங்க வெளிப்படையாக கருத்து சொல்கின்ற நிர்பந்தம் வந்தாலே தவிர, வெளிப்படையான கருத்து சொல்லாம இருந்தீங்கன்னா சந்தோஷமாயிருப்பீங்க. வெளிப்படையான கருத்து நீங்க எப்ப சொல்ல, கருத்தோ உணர்வோ, திருப்பி சொல்றேன், கருத்தோ உணர்வோ வெளிப்படையாக சொல்வதற்கான நிர்பந்தம் வந்தா மட்டும்தான் நீங்க என்ன செய்யணும், நீங்கள் அதை சொல்ல வேண்டும் என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சிட்டோம்னு சொன்னா, இது எப்படி என்று சொன்னால், கருத்து ரீதியான அம்சங்கள், எண்ண ரீதியான அம்சங்களை பொறுத்த வரைக்கும், மனிதனை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் உணர்வு ரீதியாக அவன் மறைச்சிக்கின்றிருப்பான், கருத்து ரீதியாக அவன் மறைத்துக் கொண்டிருப்பான். இந்த இடத்துல மறைக்கக்கூடிய உணர்வுல மக்களோட பழகுற நேரத்தில் சில இங்கிதமாக என்ன செய்யறது, பழகிற அந்த ஒரு பண்பாடு என்பது சிலதை மறைக்க சொல்லும், சிலதை என்ன செய்யும், மறைக்க சொல்லும். இப்படி மறைக்கிற நேரத்தில் குற்ற உணர்வு அதிகரிக்கும், இப்படி மறைச்சோம்னா குற்ற உணர்வு அதிகரிக்கும். இது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அதிகரிக்கும், அதுக்கு இஸ்லாம் என்னென்ன விளக்கங்கள் எல்லாம் என்ன செய்திருக்கிறது, சொல்லி இருக்கிற கேள்விகள் சஹாபாக்கள்கிட்ட எப்படி எல்லாம் வந்திருக்கிறது என்பதை சுருக்கமாக இந்த இடத்துல சொல்ல வேண்டும். ஸோ இது ஒரு பெரிய ஒரு பகுதி, அதனாலதான் அந்த பகுதிகளை சுட்டிக்காட்டினேன். இது ஒரு பெரிய ஒரு பகுதி, பண்பாட்டு ரீதியான விஷயங்கள் இருக்குது, அதே போல அஹ்லாக், அதாவது குணரீதியான விஷயங்கள் இதுல இருக்குது, ஈமானிய ரீதியான விஷயங்கள் இருக்குது, அதே போல சமூகத்தோடு தொடர்புடைய விடயங்கள் இருக்குது, அதெல்லாம சமூகத்தோடு தொடர்பு இல்லாமல் இருக்கும், ஆனா மனிதனுக்குள்ள ஒரு அடிப்படையான எண்ணங்கள் இருக்கு, மனிதனுக்குள்ள சில அடிப்படையான எண்ணங்கள் அப்படியே வளர்ந்துட்டு வரும், இந்த எண்ணங்களுக்கான பதில்கள் கிடைக்காம போயிடும். இப்ப சிலர், அதாவது சில பண்புகள், சில கெட்ட பண்புகளை நீக்கிக் கொள்வதற்காக போராடிக்கின்றிருப்பாங்க, இது எதனால எனக்கு வந்திருக்கும் என்ற கேள்வி அவர் உலகத்துல யார்ட்டையும் என்ன செய்யலாம் இருக்கும், கேட்க இயலாத கேள்வியில் ஒவ்வொரு மனிதன்ட்டு என்ன செய்யலாம் இருக்கலாம். இந்த உணர்வுகளுக்கு இஸ்லாம் என்ன பதில் என்ன செய்கிறது சொல்கிறது, இதுக்கு விளக்கம் என்ன? அப்ப சைக்கோலஜியில ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க, சின்ன வயசுல நீங்க கெட்டு பேத்திப்பீங்க, அதான் பெருசா இப்ப கெட்டு பேத்திக்கிறீங்கன்னு டக்கு நம்பிடுறதே, எவன்ட்டையும் திருப்பி கேட்கலாது, சரியா, யார்கிட்டயும் பதில் சொல்லலாது. ஓகே, அப்ப நான் கெட்டு போனதுக்கு காரணம், சின்னத்துல நான் ஏற்கனவே கெட்டு கெட்டு பேத்திக்கிறேன், அதனாலதான் நான் இப்ப ஃபுல்லா கெட்டவன் ஆகிக்கிறேன் போல. அவனுக்கு ஒரு வார ஆறுதல், கெட்டவனுக்கு ஒரு ஆறுதல் தானே அது, என்ன, நான் கெட்டு போனதுக்கு நான் காரணம் இல்லை, சின்ன வயசுல என்ன எவனோ கெடுத்து வந்தா என்ன காரணம், நீ ஒரு வார ஆறுதலா இருந்துருது. அப்போ ஒரு வகையில் அது உண்மை என்று ஏற்றுக்கொள்றது, வேற அதுதான் முழு உண்மை என்று ஏற்றுக்கொள்றது, இதே அது எங்களை எவ்வளவு பாதிக்க செய்யும் பாருங்க. அப்படின்னு பிரச்சாரத்தை தடுக்கும், மாற்றையலாம் பிரச்சாரத்தை அது தடுக்கும். சிலர் சொல்லுவாங்களே, சாராயம் குடிச்சவன திருத்தேலாண்டு, அப்படின்னா முழு சாராயம் குடித்தவர்கள் யாரு, சாபாக்கள், ஜாகிலிய காலத்தில் அவங்களாலேயே மாற்றம் முடிந்தது, அமெரிக்கால ஒரு காலகட்டத்தில் முழுமையாக மாற்றம் முடிஞ்சது. இந்த கருத்துக்கள் இபிலீஸ் கருத்து, இபிலீஸ் எங்கேயாவது மாற்ற முடியாதுன்ற அதுக்கு புக்கை எழுதிடுவான், எங்கேயாவது மாற்ற முடியாதுன்ற ஒரு கருத்து வந்தீங்களே புக்கே அவன் எழுதி போட்டுருவான், ஏன்னா அவனை மாற்றவே இல்லாது, மரணம் வரைக்கும் அவன் அழியும் வரைக்கும் கெடுக்கிறதுக்கான சவால் எடுத்துக்கிறான். இந்த மாதிரி விஷயங்களை உள்வாங்கிட்டு பதில்களை நம்ம என்ன செஞ்சிடறோம், பதில்களாக மாற்றிக்கொள்கிறோம். ஸோ இதனால தனிப்பட்டதியாக ஒருத்தட்டையும் கேட்டு அதை பதில் சொல்லவும் இல்லாது, தனிப்பட்டதியாக அவங்களால சொல்லவும் முடியாத சில விஷயங்கள் மனித வாழ்க்கையில் இருக்கும். இது போன்ற உணர்வுகளும், அது போல ஈமான் சார்ந்த சில விஷயங்கள் இருக்கு, இது மனிதனுக்கு விடை காண முடியாம மனுஷன் யோசிச்சு கொண்டிருக்கிற உணர்வுகள். இரண்டாவது ஈமான் சார்ந்த விஷயங்கள், ஈமான் சார்ந்த விஷயங்கள் மனிதனுக்கு எப்பயும் கேள்வி வந்து கொண்டே இருக்கும், கேள்வி என்ன செய்யும், வந்து கொண்டே இருக்கும், ஆயிரம் கேள்வி உள்ளுக்கு தோண்டிக்கொண்டே இருக்கும். அப்படியே போற டைம்ல நபிமார்கள் எல்லாம் ஏன் வந்து தமிழ்ல வரல, இப்படி ஒரு கேள்வி ஒரு வரும், திடீர்னு ஒரு தடவை ஒரு மௌலையிட்ட கேட்பாங்க, இப்படி நபிமார்கள் ஏன் தமிழ்ல வரல, அவர் தெரிஞ்சவராய்ந்து ஒரு வழக்கம் சொல்லுவார், தெரியாதவராய்ந்தா இன்னும் கொஞ்சம் குழப்பிடாருங்களே, அது ரெண்டாயிரம் ரெண்டாயிரம்னு அவர் பதிலுக்கு ரெண்டாவது திருப்பி கேள்வி கேட்கலாதனால, சரி ஓகே நம்ம இதுக்கு வெளியே போனா இஸ்லாத்து விட்டு என்ன செஞ்சிருவோம், வெளியே போயிருவோம் ஒரு கட்டுப்படுத்தி கொள்வோம் நிப்பார், கட்டுப்படுத்தி கொள்வோம் நல்லதா பதிலை விட, சரியா இருந்தாலும் அப்படி நின்று கொள்வார். இந்த போன்ற கேள்வியில் அல்லாவை யார் படைச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறது, படைச்சவனுக்கு இது ஒரு கேள்வி என்ன செஞ்சிருமோ பதிலை சொல்லாம ஒரு பக்கத்தில் நின்று கண்டிருக்கும், ஒரு நாள் ரெண்டு நாள் நின்றா பரவாயில்ல, இன்னொருத்தர் கேள்வி அந்த பக்கம் இந்த பக்கத்தால நான் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து பில்டு பண்ணி ஒரு ஏத்திசமே உள்ளத்துக்குள்ள வளர்ந்திருக்கும், தொழுவாரு நோம்பு பிடிப்பாரு ஹஜ்ஜி செய்வாரு எல்லாம் செய்வாரு, ஆனா ஒரு நாஸ்திகம் அவர்கிட்ட வளர்ந்திருக்கும், இன்றைக்கு வெடிக்குமே என்ன தெரியாத அளவுல வளர்ந்திருக்கும், அல்லது இஸ்லாமிய மத வெறுப்புண்டு வளரும், ஆனா முஸ்லீமா இருப்பார், மத வெறுப்புண்டு வளரும், மதரசாக்களுக்கு ஏசுறது, பள்ளிமாம்களுக்கு ஏசுறது, மோதினுக்கு ஏசுறது, அப்படி ஏசுறது, ஆனா சஹாபாக்களை பாதுகாத்துறது, சஹாபாக்கள் இப்படி இருக்கலே அப்படின்னு சொல்லி சஹாபாக்களை மட்டுமே இஸ்லாத்துல இருக்கணும்ன்றதுக்காக அதை பாதுகாத்துட்டு எல்லாருக்கும் ஏசி தெரியுவான், ஏன்னா அவனுக்கு ஏத்திசத்தை வெளிப்படுத்தினா குஃபராகிருவோம் என்ற ஒரே காரணமாக ஏசிக்கின்றிருப்போம், இஸ்லாத்துக்குள்ள என்ன செய்வோம் இருப்போம், அதுல இருப்போம் மார்க்கத்தை மார்க்க அடையாளங்களை ஒத்த பொதுவாக ஒரு ஆளவ இருக்கிறது வேற, ஒரு மௌலவியை இருக்கிறது, ஒரு இமாமா இருக்கிறது, ஒரு மதீனவர் இருக்கிறது வேற, அது வேற விஷயம், ஒரு பள்ளியோட இந்த பள்ளிக்கு நான் போக மாட்டேன்னு ஒருத்தர் பள்ளியோட உள்ள சண்டையில இருக்கு அது வேற, ஆனா டோட்டலா வெறுப்பாரு, வெறுத்தாலும் நான் இந்த பள்ளிகளுக்கே போகாததுக்கு என்ன காரணம்டா கருத்து முரண்பாடு அப்படி என்று அவர் சொல்லுவாரு, கருத்து முரண்பாடுன்னா அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா இல்ல, அங்க எலோபதி ஹோமியோபதி ஐக்கி பஞ்சர் ஐக்கி பிரசர் ஆயிரம் கருத்து மூலம் ஒருத்தர் ஒருத்தர் ஏசி கட்டிக்கிறார், அப்ப போகலாமா, ஏதோ ஒண்ணுல ஒரு கருத்தை எடுத்து தான் சரி காணணும், அதுதான் மனிதன் வாழ்க்கை, அதுல நீ இதுல சரி இருக்கும் இதுல சரி இருக்கும், நீ எல்லாத்தையும் தக்லீத் பண்றேன்னு சொன்னா நீ வெளியே போடு, ஸ்கூலுக்கு போகலாமா, ஒரு ஊர்ல ஸ்கூல் போகலாமா, இந்த மாதிரி கருத்து முரண்பாடை நம்ம எடுத்துக்கணுமா, ஒரு ஸ்கூல் போகலாமா, போயலாது. இப்ப கருத்து முரண்பாடு என்று சொல்லி எல்லாத்தையும் அங்கீகரிக்கிறவே குடும்பத்துக்குள்ளே ஆயிரம் கருத்து முரண்பாடு, இந்த குடும்பத்தை அங்கீகரிக்கிற மார்க்கத்தில் கருத்து முரண்பாடு, இந்த மார்க்கத்துக்கு போகாமல் இருக்கிறான்னா அவனுக்கு ஒரு ஏதிசம் வளரும். இந்த ஏதிசம் எங்கிருந்து வளருங்க, பெருசாக படிச்சலாம் வைக்க தேவையில்ல. இது போன்ற சிந்தனைகளால் உள்ளத்துக்குள்ள நீங்க பதில் காணாமல் இருக்கக்கூடிய ஈமானிய சந்தேகங்களாலும் என்ன செய்யும், வளரும். அப்ப இதுக்கு என்ன பதில்? அதுபோல சில விஷயங்கள் இருக்கு. நம்ம நெருங்கி பழகிற மனைவி, நெருங்கி பழகக்கூடிய தாய், நெருங்கி பழகக்கூடிய சகோதரர்கள், உறவுகள், அவர்களை பற்றிய பதிவுகள் உள்ளங்கள்லையும், எங்களை பத்தியும் அவங்கள்ட்டே பதிவு இருக்கும், அவர்களை பத்தியும் எங்கள்ட்டே என்ன செய்யும், பதிவுகள் இருந்து கொண்டிருக்கும். இது போன்ற பதிவுகள் இருக்கிற சந்தர்ப்பத்தில் இதுக்கான நம்ம வெளிப்படுத்தவும் முடியாது, சொல்லவும் முடியாது. இதை பத்தி இஸ்லாம் என்ன செய்கிறது, சொல்கிறது என்கின்ற ஒரு பகுதியை நம்ம இதில் என்ன செய்யறோம், நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதில் நாங்கள் பார்க்கணும்னு சொன்னா, இஸ்லாம் ஏனே எந்த கொள்கைகள் மதங்கள் பொழியாம அவ்வளோ அழகாக இந்த விஷயங்களுக்கு என்ன செஞ்சு பதில் சொல்லிருக்கு. எல்லாவற்றுக்கு முன்னால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல உணர்வுகளுக்கு கொடுப்ப, இதில் புரிஞ்சுவங்க, உணர்வு செய்த நான் சொல்றேன், உணர்வுகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒத்தடங்கள் இருக்குதானே, ரப்புல் ஆலமீன் அற்புதமாக அல் குர்ஆன்ல என்ன செய்யறான், அதில் சொல்லி காட்டுறான். உண்மையிலே ஒவ்வொரு மனிதனும் மரணிக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவன் உள்ளத்தில் அவன் மறைத்து வைத்த பல வேதனைகள், பல ஆசைகள், பல இலட்சியங்கள், பல தேவைகள், பல விமர்சனங்கள் வெளிப்படுத்தாத நிலையில தான் மௌத்த மனிதன் என்ன செய்யறான், மௌத்தாகிறான். சொல்ல போனால் அதை தெரிஞ்ச கொஞ்சம் பேர் இருக்கலாம், அதை தெரியாத ஆயிரம் பேர் என்னது, அந்த உணர்வுகளோட தான் மனிதன் என்ன செய்யறான், மரணிக்கிறான். திடீர்னு மரணிக்கிற நேரத்தில் அவருக்கு என்னென்ன ஆசைகள், எதிர்பார்ப்புகள், அவர் என்ன சொல்ல இருந்தாரு என்று போன்ற விஷயங்கள், எப்பயாவது ஒரு நாள் சொல்லிடணும் என்று நினைச்ச விஷயங்களோட தான் மனிதன் என்ன செய்கிறார், மரணிக்கிறான். அப்படி என்றால் அதை வந்து அறிஞ்ச உத்தனாவது இருக்கணுமா இல்லையா, அறிஞ்ச உத்தரவாதம் இருந்தா பெரிய ஒரு ஆறுதல். இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள பெரிய ஒரு விஷயம் அதை அறிஞ்சவன் யாரு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், ரப்பு அறிஞ்சவனா இருக்கிறான். இப்போ முதல் பதில் எங்களுக்கு என்னண்டா, இந்த உலகத்தை நீங்கள் எந்த வேதனைகளாக இருந்தாலும் சரி, எந்த உங்களை பற்றிய ஒரு ஒரு கருத்தை நீங்கள் சொல்லணும்னு நினச்சிருப்பீங்க, நீ நினைப்பது போல நான் ஒரு கெட்டவனே அல்ல, நீ நினைப்பது போல நான் ஒரு கோபக்காரனே அல்ல, நீ நினைப்பது போல நான் மோசமானவனே அல்ல, ஆனால் எனது சூழல், என் நிர்பந்தம், எனது அதாவது ப்ரெஷர், இதெல்லாம் சொல்ல முடியாத நிலைக்கிறேன். சொன்னால் வேறு மாதிரியான நடவடிக்கைகள் இங்கு வரலாம், மாறலாம், இருக்கிற பண்பாடுகள் மாறலாம் என்ற ஒரு கருத்தையோ ஒரு எண்ணத்தையோ ஒரு உணர்வையோ நீங்க வெளிப்படுத்தாம போய்கிட்டே இருப்பீங்க. சில நேரம் வெளிப்படுத்திருப்பீங்க, சில நேரம் முழுசா வெளிப்படுத்தாம இருப்பீங்க. வெளிப்படுத்தினது சரியான முறையில புரிஞ்சு கொள்ளப்படாத நிலைமையில கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். இது போன்ற எண்ணத்துல மனிதன் மரணிக்கிற நேரத்தில் அவன் உள்ளத்தால் என்ன செய்வான், துடிச்சிடுவான். குறிப்பாக வயது அடைய அடைய, ஒரு 60-70 என்று வயது அடைய அடைய உங்களது உணர்வுகளை புரிஞ்சு கொள்வதற்கான சூழ்நிலைகள் குறைஞ்சிட்டே வரும். உங்களது உணர்வுகளை புரிஞ்சு கொள்வதற்கான சூழ்நிலைகள், நெருக்கமான ஒரு மகன் இருந்தாலும் கூட அவனால கூட ஒரு மேக்ஸிமமா ஒரு 60-70 என்ன செய்யலாம், புரிஞ்சு கொள்ளலாம். இந்த மாதிரி கட்டங்கள்லாம் அந்த பெற்றோர்களாக இருக்கலாம் அல்லது முதியவர்களாக இருக்கலாம், அந்த உணர்வு வந்து அவசரமா அவங்கள அள வைக்கும், அவசரமா அவங்கள புறக்கணிக்க வைக்கும். அதாவது அடுத்தவர்கள் எந்த கருத்து சொன்னாலும் அவசரமா அதுக்கு ரியாக்ட் பண்ணாத நிலைமையில் அவங்க என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அவங்களுடைய அனுபவங்கள், அவங்களுடைய வேதனைகள், அவங்களுடைய சுமைகள் இதன் காரணமா இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு முதல் ஆறுதலே என்ன தெரியுமா, ரப்புல் ஆலமீன் உங்கள் உள்ளத்தில் ஓடக்கூடிய எண்ணங்களையும் அறிந்தவன் என்றதான். ஆனா அதை நெகட்டிவ் சைட்ல மட்டும்தான் பாத்திக்கிறோம், எது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறான், அந்த சைட்ல மட்டும்தான் பாத்திக்கிறோம். ஆனா அப்படி தெரிஞ்ச மொத்த இருக்கிறான்ன்றது மிகப்பெரிய ஆறுதல், அப்படி தெரிஞ்ச மொத்த இருக்கிறான்றதுக்கு ஒரு ஆறுதல். உஹத் யுத்தம் முடிந்து சஹாபாக்கள் அந்த காயங்களோடு வேதனைகளோடு திரும்பி வருகிற நேரத்தில் அவங்க நொந்து கொண்டாங்க, இப்படி செஞ்சிட்டோமே அப்படி செஞ்சிட்டோமே, வேதனைப்பட்டு அவங்களோட காயங்கள் இழப்புகளை சொல்லு. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படி வசனம் இறக்குறான்டா, அதாவது இன் தகூனு தலமூன ஃபஇன்னஹும் யலமூன கமா தலமூன் வதர்ஜூன மினல்லாஹி மா லா யர்ஜூ. உங்களுக்கு வலியாக இருந்தால், உங்களுக்கு வேதனையாக இருந்தால், உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால், உங்களை போன்று அவர்களுக்கும் வலி ஏற்பட்டிருக்கிறது, உங்களை போன்று அவர்களும் காயப்பட்டிருக்கிறார்கள். அப்படின்னா என்ன, வலி உங்களுக்கு மட்டுமல்ல உங்களோடு யுத்தம் செய்த இறைவன். இது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி சூரா நிசா, இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனவழிகளை எப்படி புரிந்து கொள்கிறான், மனவழிகளை அல்லாஹ் தஆலா எப்படி புரிந்து கொள்கிறான் என்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு இடம். இப்போ அல்லாஹ் அந்த ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் அந்த இடம். அல்லாஹ் தஆலா வழிகளை புரிந்து சில சூழ்நிலைகளை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான், பொறுத்து கொள்கிறான், ஏற்றுக்கொள்கிறான். அப்போ ஒரு ஒரு மனிதன் வேண்டாம், எல்லா எண்ணங்களுக்கும் பதில் சொல்ல முடியாது, பல கேள்விகள் நின்று கொண்டே இருக்கு, நான் பதில் சொன்ன பின்னாலும் கூட. அப்போ முதலாவது நீங்க புரிஞ்சு கொள்ளணும், எப்படி எங்கள் உள்ளத்திலே வரக்கூடிய தவறுகள் போன்றவைகளை இறைவன் அறிந்தவனோ, அதுபோல எங்களது வேதனைகளை, எங்களது சோதனைகளை, எங்களது வழிகளை, நாங்க சுமந்த சுமைகளை, நம்ம அடுத்தவற்ற சொல்ல முடியாமல் போகின்ற பாதைகளை சில பொழுது மனிதனுக்கு புரிய வைக்க இயலாது. புரிய வைக்கலாம, நம்ம ஒரு பாதையில போ, நமக்கான பல தப்பெண்ணங்கள் நமக்கு சூழல்லாம் உருவாயிருக்கும். அதான் காலாகாலத்துக்கு வாழ்ந்த மனைவி மீது தப்பெண்ணம் உண்டாகும், மனைவி கணவன் மீது தப்பெண்ணம் உண்டாகும். 20-30 வருடம் வாழ்ந்திருந்தும் தப்பெண்ணம் உண்டாகினா உலகத்தில் அடுத்தவனுக்கு வழங்கப்படுத்தலுமா? பக்கத்தில் இருந்து அவர்களுக்கு தப்பெண்ணம் உண்டாகும் என்றால் வேற யாருக்கு நம்ம விளங்கப்படுத்தலாம்? விளங்கப்படுத்த இயலாது. விளங்கப்படுத்தல் என்பது உண்மையிலே அடுத்த பக்கத்தில் அதற்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருந்தால் மட்டும்தான் அது சக்சஸ் ஆகும் ஓரளவுக்கு, இல்லைன்னா சக்சஸே ஆகாது. அவன் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டிருப்பான். நான் நேற்று தானே உனக்கு சொன்னேன், முந்த நாள் தானே உனக்கு சொன்னேன்னு நீங்கள் விளங்கப்படுத்திக்கிட்டே தான் இருக்கணும். அதை விட மிச்சம் சிறப்பு என்ன தெரியுமா? ரப்புக்கும் அலமு பிமாஃபி நுஃபூசிக்கும், உங்களது உள்ளங்களிலே என்ன இருக்கின்றன என்பதை அல்லாஹு தாலா என்ன அறிந்தவன். அப்படி என்ற அந்த ஒரு பகுதியை நம்ம தெரிஞ்சு கொண்டோம் என்று சொன்னான். இன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன், நீங்க என்றைக்கோ செய்த ஒரு வேதனையான சுஜூது அந்த நன்மையை கூட அல்லாஹு தாலா என்ன செய்ய மாட்டான், வீணாக்க மாட்டான். என்றைக்கோ நீங்க மறந்து போன சாதாரண தர்மத்தை கூட அல்லாஹு தாலா என்ன செய்ய மாட்டான், வீணாக்க மாட்டான்டா. இந்த உணர்வுகளுக்கு ஒத்தடமை யாரு? அல்லாஹு ரப்புல் ஆலமீன். நம்ம தெரிஞ்சிட்டோம்டா, இதை நம்ம அடுத்தவட்ட வெளிப்படுத்தவும் தேவையில்லை. அடுத்தவர்கிட்ட வெளிப்படுத்தவும் சிலர் எப்படி இதை மாத்திடுறாங்கன்னா, அல்லாஹ் எனக்கு திருப்தி பட்டா போதும், இந்த மனுஷன் திருப்தியே தேவையில்லை. கடைசியில் இவர் யாருக்காவது திருப்தியான ஒரு வேலை செஞ்சேன் திருப்திப்பட, இன்றைக்கு எவன் தான் திருப்தி ஆகியான்னு கேட்கிறா? நீ தானே ஃபஸ்ட்டுக்கு சொன்ன மனுஷன் திருப்தி தேவையில்லை, நீ மனுஷன் தானே, உன்ட திருப்தி அவனுக்கு என்னதுக்கு தேவை என்று யோசிக்கிறில்லையா? எப்படி பதில் சொல்றேன்னா, எனக்கு அல்லாட திருப்தி மட்டும் முக்கியம், மனுஷன் திருப்தியே தேவையில்லை. அதையும் அவன் திருப்பி சொன்னா இன்றைக்கு எவன் தான் திருப்தி ஆகிறான்னு கேட்கலாம். அப்ப நீ மனுஷன் மலக்கானி. அப்ப எனவே இந்த வார்த்தை பில, மனிதன் திருப்தியும் தேவை, மனிதன் அங்கீகாரமும் தேவை. அவனும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா தான் நம்மளும் கொஞ்சம் சந்தோஷமா என்ன செய்வோம். நீங்க அல்லாஹ்வோட திருப்தி எதிர்பார்க்கிறவர் தானே, அதனால உங்களுக்கு ஒண்ணுமே சொல்றது இல்லைன்னு சொன்னா எப்படி கொடுத்தேன்? நீங்க எப்பயும் அல்லாஹ்வோட திருப்தி எதிர்பார்த்து வாழ்றவர், அதனால உங்களை நான் மதிக்கிறதே இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா வேதனை வருமா இல்லையா? அப்ப இது பிழையான ஒரு நடைமுறை. எல்லாருக்கும் வேதனை உண்டு, எல்லாரும் ஓரளவுக்கு மற்றவர்களை திருப்திப்படுத்த முயற்சி எடுக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறது லேசு, மனுஷனை திருப்திப்படுத்துறது கஷ்டம். அது நீங்களா இருந்தாலும் சரிதான். 60 வருஷம் குஃபர்ல இருந்துட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொன்னா அல்லாஹ்வுல திருப்தி அடைஞ்சிரார். மனுஷனுக்கு 60 வருஷம் நல்லது செஞ்சுட்டு எதையாவது ஒண்ணு மாத்தி சொன்னானு அவ்வளவுதான், அப்ப தலைகீழ் ஆயிடுவா. இதுதான் வித்தியாசம் திருப்திக்கு. இதை நம்ம புரிஞ்சு கொண்டுட்டு ரப்புல் ஆலமீன் தான் உலகத்திலேயே என்ன மிகப்பெரிய ஆறுதல் என்பதை என்ன செய்ய நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சில இக்கட்டான சூழ்நிலைகளை நம்ம தாண்டினாலும் அல்லாஹுடைய ஆறுதலை போன்ற ஒரு ஆறுதல் என்ன கிடையாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எந்த அளவுக்கு இந்த பகுதிகளை, இந்த உணர்வு சார்ந்த இந்த பகுதிகளை பற்றி இதில் பேசப்பட்ட, நான் பாவம் சார்ந்த விஷயங்களுக்கு வருவதற்கு முன்னால் இந்த அஹ்லாக் சார்ந்த விஷயங்களுக்காக நான் சொல்கிறேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தின் ஒரு சம்பவத்தை சொல்றான். அதாவது அந்த உணர்வு ரீதியான விஷயத்தை அல்லாஹ் எப்படி பார்க்கிறான் என்று, தனது மகன்மார்கள் எல்லோரையும் எகிப்துக்கு போறாங்க, அவங்க உணவு எடுத்துட்டு வர்றது. அப்ப சொல்றாங்க, இங்க ஒரே பாதையால என்ன செய்ய வேண்டாம், என்ன நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒரே பாதையால போக வேண்டாம், நீங்கள் என்னது அபுவா முத்தஃபர்ரிகா, பல பாதைகளால் என்ன செய்ய எகிப்துக்குள்ள போங்க அப்படின்றான். இப்போ ஒரு வாப்பா இப்படி சொல்றாருன்னா, அந்த ஒரு தந்தைக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, ஒரு எண்ணம் இருக்கு, அதன் காரணமாக தந்தை சொல்றாரு இப்போ ஒரு பாதையால போக வேண்டாம், நீங்க பல பாதையால போங்க, அல்லது எகிப்துக்கு அன்றைக்கு என்ன பல வாசல்கள் இருந்தன, அந்த பல வாசல்களால் என்ன செய்ய போங்கன்னு சொல்றாரு. இதுக்கு அறிஞர்கள் அது என்ன காரணமாக அவர் சொன்னார், கண்ணீர் சம்பந்தமாக சொன்னாரா, அல்லது வந்து இவர்கள் வந்து என்னது கொலை செய்யப்படலாம், சண்டை பிரச்சனைகள் வரலாம் என்பதனால சொன்னாங்களா, பொறாமைப்படலாம் என்று சொன்னார்களா, அது காரணங்கள் தஃப்ஸீர்கள் வருகின்றன. ஆனா இதை சொல்லிட்டு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் ஒரு விளக்கம் சொல்றான் சூரா யூசுஃப்ல, வலம்மா தஹலு மின் ஹைது அமரஹும் அபூஹும், அவர்கள் அந்த எகிப்துக்குள்ள தந்தை சொன்னது போல, அமரஹும் அபூஹும், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தந்தைக்கு ஒரு முன்மாதிரி, அது தனி ஒரு தலைப்பு, தந்தை கட்டளை இட்டது போல அவர்கள் நுழைந்த பொழுது என்று அல்லாஹ் தாலா, இவங்க தான் யாரு, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணத்துல போட்டவங்க, அவங்கள தான் அல்லாஹ் தாலா சொல்றான் தந்தை கட்டளை இட்டது போல அவர்கள் என்ன அந்த எகிப்துக்குள் நுழைந்த பொழுது. அல்லாஹ்வுடைய வேத வசனம் நேர்மையா இருக்கு. நம்ம வந்து நம்மட சகோதரர் ஒருத்தர கிணத்துல தள்ளி நொத்தன வரலாற்றை எப்படி எழுதுவோமா? பாப்பா சொன்னது போல அவ போ நடிச்சு போனான்னு தான் எழுதுவோம். எப்படி எழுதுவோம்? நடிச்சு அவன் போனான் அப்படின்னு தான் எழுதுவோம். அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அவர்கள் தந்தை சொன்னது போல போன பொழுதுன்னு நேர்மையா என்ன செய்யறான், அந்த நேர்மையான வார்த்தை இப்ப குர்ஆன் ஒரு குர்ஆனுடைய உண்மை தன்மைக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம் சரியா, அவர்கள் நுழைந்தார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னா, மா கான யுக்னி அன்ஹும் மினல்லாஹி மின் ஷை, சரி அப்படி போனதுனால அல்லாஹ் அல்லாஹுத்தால அவர்களுக்கு ஏதாவது ஒரு தீங்க நாடி இருந்தா தடுத்திருக்கீர்கள் மாட்டேங்கிறாள், எந்த பிரயோஜனமும் இல்லை. அவர் அப்படி கட்டளையிட்டு இவர்கள் சென்றதுனால அல்லாஹ்வுடைய ஆபத்தில் எந்த ஒன்றையும் தடுக்க முடியாது. அல்லாஹுத்தால நாடிட்டாண்டா, இவர் இப்படி சொல்றதுனால எந்த ஒரு ஆபத்தை என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. சொல்லிட்டு அல்லாஹுத்தால சொல்றாங்க, உள்ளங்கள் எப்படி அல்லாஹ் அறிஞ்சு, இல்லா ஹாஜத்தன் ஃபி நஃப்ஸி யஅகூப கதாஹா, யஅகூபுக்கு ஒரு தேவை இருந்துச்சு உள்ளத்துல, இப்படி சொல்லணும் என்ற ஒரு தேவை அவருக்கு இருந்தது, அதை அவர் தீர்த்து கொண்டார். இல்லா ஹாஜத்தன் ஃபி நஃப்ஸி யஅகூப கதாஹா, யஅகூப் அலைஹிஸ்ஸலாத்துல உள்ளத்துல இதை சொல்லணும், இந்த ஒரு ஆபத்து இவருக்கு வரலாம், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் என்ற ஒரு எண்ணப்பாடு அவருடைய உள்ளத்துல இருந்துச்சு, அதை அவர் சொல்லி என்ன செய்தார், தீர்த்து கொண்டார். அல்லாஹுடைய விஷயத்துல என்ன எந்த மாற்றமும் என்ன செய்யலாது, செய்ய முடியாது. ஆனா அவருடைய உள்ளத்துக்குள்ள வந்த அந்த ஆசை, என்ற பிள்ளைகள் என்ற பிள்ளைகள் இப்படி போகணும் என்ற ஒரு எண்ணப்பாட்டை, இல்லா ஹாஜத்தன் ஃபி நஃப்ஸி அகூப், யாக்கூபுடைய உள்ளத்தில் இருந்த அந்த நஃப்ஸில் இருந்த அந்த தேவையை அவர் என்ன செய்தார், தீர்த்து கொண்டார். சொல்லிட்டு இன்னஹு லது இல்மின் லிமா அல்லம்னா, நம்ம கொடுத்த அறிவால் அவர் மிகவும் அறிவுடையவராக இருக்கிறார், நம்ம கொடுத்த அறிவால அவர் மிகவும் அறிவுடையவராக இருக்கிறார். அப்படின்னா என்ன, செஞ்ச வேலை அறிவு சார்ந்த வேலை, அவர் அறிவோட தான் அதை என்ன செஞ்சாரு சொன்னாரு. அதே நேரம் அல்லாஹ்வுடைய விஷயத்துல எதையும் என்ன செய்யல, தடுக்க முடியாது. ஆனா அவர் அதை ஏன் செஞ்சாரு அப்படின்னா, அவருடைய உள்ளத்தில் உள்ள ஒரு தேவை, உள்ளத்துல உள்ள ஒரு தேவை. இப்படி பிள்ளைய ரோட்ல பார்த்து போங்கன்னு சொல்றத நான் அறிஞ்சு வச்சுக்கிறேன்றாள். ஒரு வாப்பா ஒரு பிள்ளைக்கு, நீ எல்லாம் என்ன செய்வான, ஒரே ரோட்ல போகவானா, பிரிஞ்சு போங்கன்னு சொல்றத அவருடைய உள்ளத்துல உள்ள ஒரு தேவை, அவர் வந்து அறிவின் காரணமாகத்தான் இதை சொல்றாரு என்ற சாதாரண ஒரு உணர்வை அல்லாஹ்வுத்தால அறிஞ்சு வச்சுக்கலாம். உங்கட சின்ன பிள்ளைகிட்ட கூட்டிட்டு போய் அவர்களை என்ன செஞ்சு, அதாவது குளிப்பாட்டி எஹராம் துணியெல்லாம் நீங்க அவர்களுக்கு போட்டு, ஒரு ரெண்டு வயசுல மூணு வயசுல அவர்களை உம்ரா செய்ய வச்சு நீங்க சந்தோஷப்படுறீங்க. இத 50 வயசாக அவனுக்கு ஃபீல் பண்ண கூட இல்லை, கடைசி வரைக்கும் நீங்க தான் ஃபீல் பண்ணி நினைப்பீங்க. உனைய நான் சின்ன வயசுலேயே இஹ்ராம் உடுப்பட்டி கொண்டு, அப்படியா போட்டோன்னு எடுக்கலையான்னு கேட்பான். சரியா போட்டோலாம் அந்த காலத்துல இல்ல, அப்படியா சரி ரைட், அவ்வளவுதான். ஏதோ ஒரு பாப்பா ஆசைப்பட்டு செஞ்சுக்கிறாரு, அவர் ராசிக்கு அவர் நெஞ்சுக்கிறாரு செஞ்சுக்கிறார் என்று மட்டும்தான் நல்ல பிள்ளையால சொல்ல முடியும். இது யார் பிள்ளை, ஒரு நல்ல பிள்ளையால அவ்வளவுதான் சொல்ல முடியும். இந்த உணர்வுல உங்களுக்கு வேற, நீங்க தான் திருப்பி திருப்பி சொல்லுவோம். அவங்க சின்ன வயசுலயே அவர் உம்ரா, யாரா ஒருத்தர் சொல்லுவாரு, எங்கூட எத்தனாவது உம்ராண்டு, அவன் 20 வயசுல உம்ரா செய்யறான், பாஞ்சு விழுந்து முதலா சொல்ற பாப்பா தான் அவன், 2 வயசுல உம்ரா செஞ்சிட்டான், வயிற்றுல இருக்கிறவங்க நான் உம்ரா கூட்டிட்டு போயிட்டேன் அப்படின்னு சந்தோஷப்படுறது கடைசி வரைக்கும் யாரு, பாப்பா. அவன் என்ன, என்னதுக்கு பாப்பா இப்படி அவசரப்பட்டு எல்லார்ட்டும் என்னை பத்தி என்ன செய்யறாரு சொல்லி கண்டிக்கிறாருன்னா, அவன் நினைப்பானே தவிர, நம்மட உள்ளத்தில் உள்ள இந்த சாதாரண ஒரு உணர்வுடைய வெளிப்பாட்டை கூட மனிதன் நாமளும் நம்ம பாப்பாக்காக தான் சொல்ல போறோம். சரியா, இவ்வளவுதான் மனிதனால சொல்ல முடியும். ஆனா அல்லாஹு தஆலா சொல்றான், அல் குர்ஆன்ல ஒரு வசனத்தை அதை ஒதுக்கி சொல்றான், இல்ல ஹாஜத்தன் ஃபி நஃப்ஸி யாக்கூப், அந்த தந்தையுடைய மனசுடைய எதிர்பார்ப்பு, அந்த தந்தையின் மனதுடைய எதிர்பார்ப்பு என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இது எவ்வளவு இந்த மாதிரியான ஒரு எண்ணப்பாட்டை ரப்புல் ஆலமீன் மிகவும் அறிந்தவன் என்ற சிந்தனை நமக்கு நிறைய வரணும், நிறைய அதாவது ஆழப்பதியணும், மேலோட்டமா போகக்கூடாது. எந்த ஒரு இடமும் வார டைம்ல இந்த நிமிஷம் நான் இந்த குடும்பத்துல அல்லது இந்த சமூகத்துல அல்லது யாருக்கோ நம்ம செய்யக்கூடிய நன்மையோ அல்லது கெடுதிகளோ எதுவாக இருந்தாலும் ரப் இப்ப இதை அறிஞ்சவனாக இருக்கிறான், இப்ப நம்ம எண்ணத்துல போகக்கூடியதை அறிஞ்சவனாக இருக்கிறான். இன்னும் நம்ம துவால என்ன சொல்லுவோம், அதை மட்டுமல்ல எந்த லெவல்ல போகுதுன்னு நமக்கு தெரியாது. வமா அந்த அலம் பிஹி மின்னி, என்னை விட நீ அறிந்திருக்கிறாய் என்ற உள்ளத்தில் உள்ள விஷயங்கள், என்னுடைய செயல்பாடுகள், அதாவது வமா அந்த அலம் பிஹி மின்னி, என்னை விட நீ அறிந்தவைகள், என்னை பற்றி என்னை விட நீ அறிந்தவைகள். உலகத்திலே இதை மாதிரி ஒரு ஆறுதல் இல்லை, என்னை பத்தி என்னை விட புரிந்து கொள்ளக்கூடிய, என்னை பற்றி என்னை விட தெரிந்து கொள்ளக்கூடிய ஒத்தனை இருக்கிறான் என்பதை விட ஒரு ஆறுதல் ஒன்று இருக்குமா, அவனுக்கு தீங்கும் தெரியும் என்றது ஒரு வேதனையாக இருந்தாலும் அவன் எல்லாவற்றை விட கருணையாளன் என்பது ஆறுதல் தான், அவன் எல்லாவற்றை விட கருணையாளன் என்பது ஆறுதல் தான்.

0: நான் தலாக் பண்ண போறேன் தலாக் பண்ண போறேன்னு சொல்றான். அந்த மாதிரி இடம் தான் ரசூலா சொல்ல வேண்டிய இடம், இது அரசு நடுங்கிற வேலை தலாக் பண்ணாதீங்க. ஆனா அப்படியெல்லாம் சொல்லல, விளங்கிட்டா? அதான் சட்டப்படி சொல்ல வேண்டிய இடம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஹதீஸ்ல வரக்கூடிய வரலாறு. அப்ப தலாக் பண்ண போறேன் தலாக் இத்தக்கில்லா, அல்லாஹ் பயந்துங்க தலாக் பண்ண வேண்டாம்னு திருப்பி திருப்பி சொன்னாங்க. சொன்னபிள்ள ஒரு நாள் வந்து அவர் என்ன சொல்லிட்டார், நான் தலாக் பண்ணிட்டேன் அப்படி என்று சொல்லிட்டார். தலாக் பண்ணிட்டேன் சொன்னதோட என்ன, அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு என்ன, ஏன் தலாக் பண்ணவங்க யார் தெரியுமா, எப்படிப்பட்டவங்க தெரியுமா, அப்படி என்றாலும் ரசூல் என்ன செய்யல, சொல்லல. அதே போல அவங்க ரெண்டு பேரும் பகைவர்களா மாறும் இல்ல. இப்ப நம்ம சமுதாய குடும்ப வழக்குல கணவன் மனைவியை தலாக் பண்ணிட்டா, மனைவி பெரும்பாவி, கணவன் அல்லது பெரும்பாவி, ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சதுக்காக அவங்க ரெண்டு பேரும் நரகவாதின்னு முடிவெடுத்துருது, சரியா? கணவன் மனைவி பிரியறதாலோ, ரெண்டு நட்பு பிரியறதாலேயோ, ஒரு ரெண்டு பேரும் சண்டை வாரத்தாலே நரகவாதி ஆகணும் கடமையெல்லாம் இல்லை. ஏன்னா நரகம் ஒன்னே வச்சு படைக்கப்படல, சரியா? அது அது பொது அளவுகோல் சார்ந்தது. இந்த இடத்துல தெரிஞ்சு கொள்ள வேண்டியதா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க தலாக் பண்ணாதீங்க தலாக் பண்ணாதீங்கன்னு சொல்ற நேரத்தில் என்ன மன போராட்டத்தில் இருந்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் என்ன வெளி, அல்லாஹ் எதை வெளிப்படுத்த இருக்கிறானோ அதை உங்களோட உள்ளத்துக்குள், அதாவது வெளிப்படுத்த இருக்கிறானோ அதை உங்களோட உள்ளத்துக்குள்ள நீங்கள் மறைத்து கொண்டிருந்தீர்கள் அப்படின்னு சொல்றோம். அல்லாஹு தஆலா வெளிப்படுத்த இருக்கிற ஒரு விஷயத்தை அதை நீங்க உங்களோட உள்ளத்துக்குள்ள மறைத்து கொண்டிருந்தீர்கள். ஒவ்வொரு காதியாரும் யோசிக்க வேண்டிய குர்ஆன் வசனம் இது. ஒவ்வொரு பள்ளி தலைவரும் யோசிக்க வேண்டிய குர்ஆன் வசனம். ஒவ்வொரு தீர்ப்பு வழங்கக்கூடியவரும் யோசிக்க வேண்டிய குர்ஆன் வசனம். ஒவ்வொரு குடும்ப சண்டைகளிலும் யோசிக்க வேண்டிய குர்ஆன் வசனம். உங்களோட உள்ளத்துக்குள்ள என்ன இப்ப இந்த தலாக் விஷயத்துல ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் அறிந்தவர். அல்லாஹ் நபிக்கு சொல்றான், உள்ளத்துக்குள்ள மறைச்சு கண்டிருக்கிறீங்க, அல்லாஹ் முபதி, அல்லாஹ் வெளிப்படுத்த இருப்பதை மறைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். சிலருக்கு எல்லாம் மறைச்சு விட்டுருவான், ஆனா நபிக்கு அல்லாஹ் வெளிப்படுத்துவான் என்றதான் ரசூலுல்லாஹோட பயமே. ரசூலுல்லாஹோட பயமே என்னன்னா, இவர் விவாகரத்து செய்து விட்டால் இங்க மார்க்க சட்டம் ஒன்றை நிரூபிப்பதற்காக, அதாவது ஜெயிது வந்து வளர்ப்பு மகன் தான், மகன் அல்ல, அவர் என்ன மகன் அல்ல, அதை நிரூபிக்கிறதுக்குரிய இடமாக எது மாறும்டா, அவர் மனைவியை விவாகரத்து பண்ணிட்டா அதே மனைவியை இவருக்கு திருமணம் முடிச்சு வச்சா இவர் மகன் அல்லன்றது என்ன செய்யும், இன்னும் நிரூபணமாகும். அந்த சமுதாயத்தில் உள்ள அந்த ஜாஹிலியத்தை என்ன செய்யும், உடையும். இது அல்லாஹு தஆலா செய்தால் இந்த மக்கள்கிட்ட எனக்கு என்ன பேர் உண்டாகும், இந்த மக்கள் என்ன அஹ்லாக் ரீதியா ரசூலா பயப்படுறாங்க. எனவே ஒரு மனுஷன் சமூக ரீதியா ஒரு கல்யாணம் நடந்தா என்ன பேர் உண்டாகும் என்று பயப்படுறது இயற்கையானது, அது இயல்பானது சொல்றார். நல்லா அனுமதிச்சதுல இவ்வளவு பயந்துட்டீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணலாம், அது ஓகே, பிழை இல்ல, அப்படி அட்வைஸ் பண்ணலாம். ஆனா அவனுக்கு பயப்படுறத பிள்ளைன்னு சொல்லக்கூடாது, ஈமான்ல குறைபாடான்னு சொல்லக்கூடாது. அப்ப ரசூலாங்க ஈமான்ல குறைபாடா இல்ல, அப்ப ரசூல் சல்லா நவுது பில்லாமில்ல, ரசூலாங்க சொல்றா இதை முடிச்சு வச்சா சமுதாயத்துல மகனுடைய மனைவி என்ன செஞ்சார், இவரு முடிச்சாருந்து பேர் வரும் என்பதற்காக. ஒத்தஹன்னாஸ், நீங்க என்னத்த மறைச்சிங்க தெரியுமா, மக்களை பயந்து கொண்டிருந்தீர்கள். அல்லாஹு ஹக்குவன் தக்ஷா, பயப்படுவதற்கு மிகவும் தகுதியானவன் அல்லாஹு தஆலா தான். நபிமார்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே பயப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த ஒரு விஷயத்தை சொல்லி இதை வெளிப்படுத்துறான். இதை வெளிப்படுத்தி ஃபலம்மா கதா ஸைதும் மின்ஹா வதரன் ஜவ்வஜ்னாகா, ஸைது வந்து விவாகரத்து செய்தவுடன் உங்களை நாம் என்ன செய்தோம், அந்த இத்தாலா முடிஞ்ச பிறகு கல்யாணம் திருமணம் முடித்து வைத்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். இப்ப இந்த இடத்துல ஒரு சொல்ல போனா எங்கட பார்வையில அது முரூருல் கிராமா போற இடம், சங்கையா நகர்ந்து பேத்துரும் அந்த இடத்துல எல்லாம். அப்படிப்பட்ட என்ன நிலைப்பாடுகளை எல்லாம் அல்லாஹு தஆலா நீங்க மறைத்து கொண்டிருந்தீர்கள் அப்படி என்று சொல்லி என்ன அந்த வார்த்தை சொல்றான். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் இதுல கவனமாயிக்கிறாங்கன்னா, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய சமுதாயத்து கோத்திரத்தை சேர்ந்த ஒருவரை அதாவது கொண்டு வரார், அதாவது அவர் மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டிய ஒரு அநியாயக்காரர், சரியா? வகி எழுதிட்டு அதுல வந்து முரம்பட்டு போனவர், மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். உஸ்மான் கூட நான் இவருக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டேன் அல்லாஹ்வின் தூதரே, நீங்க பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு வாராங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கு பாதுகாப்பு கொடுக்க விருப்பமே இல்லை, அவ்வளவு அநியாயம், அவ்வளவு அநியாயம். அப்ப பாதுகாப்பு கொடுக்க ரசூலுல்லாஹிக்கு விருப்பம் இல்லை. அப்ப அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது ஒரு நபித்தோழர், இவர் மரண தண்டனை கொடுக்கறதுக்கான தீர்ப்பளிக்கப்பட்டவர் தானே, மரண தண்டனை கொடுக்க கூடாதான்ற எண்ணப்பாட்டில தான் இருக்கிறாங்க. ஆனா முஸ்மார்லாம் கொண்டு வந்துட்டாங்க, சஹாபாக்கள் அந்த ஒப்பந்தங்களை சரியா பேணுவாங்க, கொண்டு வந்துட்டாங்க, அல்லாஹ் தூர நான் பாதுகாப்பு அளிச்சிட்டேன், நீங்க பாதுகாப்பு அழிங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் நான் பாதுகாப்பு அளிச்சிட்டேன்னு சொல்லிட்டாங்க, நான் பாதுகாப்பு அழித்து விட்டேன்னு சொல்லிட்டாங்க. முடிஞ்செல்லாம் போனவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க அவர் என்ன செஞ்சிருக்கலாம், மரண தண்டனை கொடுத்திருக்கலாமே அப்படின்றாங்க. அப்ப சஹாபியில் ஒருத்தர் சொல்றாரு, கொஞ்சம் கண்ணை காட்டிக்கலாமே, எப்படி சொல்றாங்கடா, நீங்க ஒரு கண் சாட காட்டியிருந்தா
1: நான்

0: வெட்டியிருப்பேனே என்றான். ரசூல் சல்லா சொன்னாங்க, எந்த ஒரு நபிக்கும் கண்சாடை காட்டுவது ஆகமானதல்ல. கண்சாடை காட்டுவது கெட்ட பழக்க, ஒரு துர்க்குணம், உள்ளத்தில் ஒரு கேவலமான ஒரு சிந்தனை இருப்பதற்கான ஆதாரம். அரபில் என்ன சொல்றாங்க, அது கண்ணுடைய துரோகம். உண்மையிலேயே கண்ணை காட்டுற நேரத்தில் ஒருத்தர் திரும்பி பார்த்தாங்க, அவர் உங்களை கெட்டவராக என்ன செய்வார் நினைப்பார். அதனால கண்சாடையை மேக்சிமமா தவிர்ந்து கொண்டோம். கண்சாடையை மேக்சிமம், அது வந்து கண்ணுடைய துரோகத்துக்கு சொல்லப்படுறது. எல்லா விஷயங்களையும் அது அடக்குமா இருந்தாலும் கண் சாடை, கண் சமிட்டி காட்டுறது ஒரு நபிக்கு என்ன செய்யாது, ஆகாது என்று சொல்லி ரசூல் சல்லா சொல்றாங்க. இப்ப இந்த இடத்தை நீங்க நினைச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை ரசூல் சல்லா அலி வசலம் அந்த இடத்துல நடந்து கொள்றாங்க அப்படின்ற பகுதி.
1: நேர்கள் முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 11:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: நல்ல அஹ்லாக்கான ஒரு பண்பாடு அது, அதெல்லாம் இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்ப இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் 2, 3, 4 முறைக்கு வராங்க, அவங்க போகல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தை களைஞ்சு போயிட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கான், இன்னதாலிக்கும் கான யுதி நபி ஃபயஸ்தஹி மின்கும், இது நபிக்கு பெரிய அசௌகரியமா இருக்கு. அல்லாஹ்வுக்கு அசௌகரியம், இப்ப நம்ம வந்து ஒரு மாதிரியா ஒரு குரூப்பை சமாளிச்சு அனுப்பிட்டோம், ஒரு ஆள் பேத்து அவர் சரியான கஷ்டப்படுறாரப்பா நீங்க இருக்கிறதால, என்ன எப்படி நீங்க போய் சொல்லி என்ன மாட்டி விட்டீங்கன்னா நம்ம கேட்போம். அப்படி ஒரு அதாவது நம்ம ஒரு மாதிரியா அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு டீம் அனுப்பிட்டோம், ஒரு டீம் ஓடி போய் என்ன அவர் மிச்சம் கஷ்டப்பட்டார் உங்களை எங்கடா அனுப்புறது பார்த்துட்டு இருந்தார் என்று சொன்னா எங்களுக்கு எப்படி இருக்கும்? அல்லாஹ் தஆலா சொல்றா, இன்னதாலிக்கும் கான யுஹ்தி நபி ஃபயஸ்தஹி மின்கும், உங்களை வந்து போங்கன்னு சொல்றதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அசௌகரியப்பட்டு கொண்டிருக்கிறார், அதனால வெக்கப்படுகிறார், அதனால வெக்கப்படுகிறார். அல்லாஹ் இந்த விஷயத்தை வெக்கப்பட மாட்டான், உண்மையை சொல்வதற்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், வெக்கப்பட மாட்டான். ஃபஇதா தஇம்தும் ஃபன்தஷுரு ஗ைர முஸ்தனிஸீன லிஹதீதி, பேச்சில அப்படியே ரிலாக்ஸாக இருந்துராம உண்டா போயிருங்க என்றால், உண்டா என்ன செஞ்சுங்க, சாப்பிட்டு முடித்து விட்டால் போய்விடுங்க. நபிக்கு கட்டாயம் மற்றவர்களிடத்துல அடபு, மற்றவர்கள்ட்ட அடபு, சாப்பிட்ட கூப்பிட்ட பலிக்காக அப்படியே என்னது அது வந்து ஒரு அடபு. முடிஞ்ச சாப்பிட்டீங்கன்னா போங்க, கைர முஸ்த நிசீனலி ஹதீது. அல்லாஹு தஆலா எத்தனையோ சட்டங்களை சுருக்கி சொன்னவன், இந்த இடத்தால பக்க கணக்குல என்ன செய்யறான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற, அப்படின்னா ஒரு சாப்பாட்டுல விருந்து வச்சுட்டு அசௌகரியப்படுற உணர்வையும் ரப்ப என்ன செய்யறான் எங்களுக்கு பார்த்து கட்டிக்கிறானா, உலகத்துல ரப்பை போல எங்களுக்கு ஒரு ஆறுதலானவர். அப்ப எனவே நம்ம அவன்கிட்ட போய் இந்த உணர்வை வெளிப்படுத்த ட்ரை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் வந்து ஒரு விஷயம் சொல்ல நினைச்சேன், நான் விஷயம் ஒரு சொல்ல போறேன், நீங்க ஒன்னு நினைக்காதீங்க, இந்த முன்னுரைகள்லாம் போட்டு நிறைய சொல்லிட்டு வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவன் விளங்க போறதுல உங்களை பயச்சிருவான். அதை விட மிகச்சிறந்தது நிர்பந்தம் இருந்தா வெளிப்படுத்துவது, மற்றபடியான விஷயங்கள்ல நீங்க சபர் செய்வது எல்லாத்துக்கும் முன்மாதிரி. அப்படி நிறைய நபிமார்கள் இந்த விஷயத்துல எண்ணங்களை வெளிப்படுத்தாமல் மறைத்து சபர் செய்தார்கள், அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள் என்பதெல்லாம் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆதாரம் என்பதை நம்ம இதுல என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அதாவது அதுக்கு முன்னால அதாவது ஆயிஷா ஒரு செய்தி சொல்றாங்க, ஜைனப் பின்த் ஜஹஷ், இதே அதாவது நபி தோழியை பத்தி, ஜைனப் பின்த் ஜஹஷ பத்தி ஒரு மனிதன் வந்து எப்படிப்பட்ட அந்த ஒரு உள்ளத்தில் ஒரு கட்டுப்பாடு பேணுதல் இருக்கணும் என்பதற்கு மனப்போராட்டம் ஒரு ஆளுக்கு இருந்து கொண்டிருக்கும், ஒருத்தருக்கு எதிரான மனப்போராட்டம் இருக்கும். ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா எதிரான மனப்போராட்டம் இருந்த அதி கூடுதலான மனைவி யாருண்டா, ஜைனப் பின்த் ஜஹஷ் ரதி அல்லாஹு அன்ஹா. நம்மட பாசர் ரசூலுல்லாஹ் மதினி, அப்ப குடும்பத்துக்குள்ள மைனி என்ற ஒரு புள்ளைய திருமணம் முடிச்சிருந்தா மத்தட்டையும் என்ன செய்யும், அடுத்த நிக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இயற்கையா வந்துடும், ஏன்னா குடும்பம் அப்படி என்ற மாதிரி அது ஒரு வந்துடும். அப்போ அதனால ஜைனப் பின்த் ஜஹஷ் வந்து கான துசாமீனி, ஆயிஷா வஹியல்லதி கான துசாமீனி, என்னோடு போட்டி போடக்கூடியவராக இருந்தது யாரு, ஜைனப் பின்த் ஜஹஷ். அப்ப ரசூலுல்லாஹ் போய் கேட்டாங்க, ஆயிஷா ராவுக்கு வந்த அவது ஒரு சந்தர்ப்பத்துல போய் கேட்கிறாங்க, எப்படி ஆயிஷா ரதியல்லாஹு எப்படின்னு சொல்லி. உள்ளத்துல ஒரு விதமான ஓட்டம் ஓடிக்கின்ற ஒரு ஆளோட நம்ம எதிர்பான மனநிலை இருக்கிற சந்தர்ப்பத்தில் எங்கேயாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா இப்லீஸ் என்ன செய்வான், நல்ல மனிதனுக்கு லெமினேட் பண்ணி கொடுப்பான், நல்ல மனிதனுக்கு என்ன செய்வான், லெமினேட் பண்ணி கொடுப்பான். ஏண்டா இவன் நல்லவனே, இவன் நல்லவன்ன்றதுனால இவனுக்கு நீ வந்து அவளை அவதூறு சொல்லனா இப்லீஸோட இவன் என்ன செஞ்சிருவான், ரிட்டர்ன் ஆயிடுவான். நான் நான் இப்ப எப்படி சொல்லுவேன், நீ வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு எதுக்கு பாதுகாப்பு, இதை சொல்றது ரசூலுல்லாஹ்வுக்கு பாதுகாப்பு, ரசூலுல்லாஹ் ஒரு நபி, அவர் அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய பிரச்சாரகராக இருக்கிறவர், அவங்க ஒழுக்க ரீதியாக என்ன ஒரு இதுவாரது, எவ்வளவு பெரிய ஒரு அவமானம், அதனால் சொல்லு என்று அவதூறு சொல்றதுக்கு எலிமினேட் பண்றேன் என்னன்னா, அந்த டைம்ல வந்து கவர் பண்ணி கொடுத்தா தான் நீங்க ஏத்துக்கொள்ளீங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாத்தை சொர்க்கத்தை விட்டு வெளியே வான்னு சொன்னா உலகத்துல நிறைய விஷயம் இருக்கு பார்க்கலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வருவாரா, வரமாட்டார். அதனால என்னது, மானஹா குமார் ரப்பு குமான் ஹாதிய ஷஜரா இல்லா தக்கூனா மலக்கைனி தக்கூனா மினல் காலிதீன், அதாவது அல்லாஹு தஆலா தடுத்ததெல்லாம் நீங்க திண்டீங்கன்னா மலக்காயிருவீங்க, மலக்கார நல்ல விஷயமா இல்லையா, அதனால அல்லது இந்த சொர்க்கத்துல நிரந்தரமா இருந்துருவீங்க, அதுக்கு தானே நம்ம அமல் செஞ்சுட்டிருக்கிறோம். இப்போ ஹுலூத் நிரந்தர நரகம் என்ற ஒரு ரகசியத்தை இப்லீஸ் ஆல்ரெடி இருந்தவர்ன்றதால இருந்து தஃப்சீர் கொடுத்தா, தஃப்சீர் இப்லீஸ் விளங்கிட்டா, அந்த இப்லீஸ் தஃப்சீரை கொடுத்தோடே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்பயும் ஒரு சந்தேகம், இவன் கெட்டவன் தானே இவன் உண்மையை சொல்லுவானான்ற ஒரு சந்தேகம் வந்தது. உடனே என்ன சொன்ன, மஹுமா அல்லாவின் மீது ஆணையாக, இன்னி இலக்குமா லமின் நாசஹீத், நான் நல்லதுக்கு தான் சொல்றேன் உடனே. இதுக்கு மேல அவருக்கு நம்ப இல்லாத ஒரு கட்டமன என்ன செஞ்சுட்டு வந்துட்டு அப்போ எதிரியா இருந்தா கூட அவர் நம்பினார். இந்த மாதிரி சந்தேகத்தை வந்து நமக்கு யாருக்கு பகைமையர்களா இருந்தாலும் சரி, மனசுக்குள்ள எங்கேயாவது ஒரு மூலையில் இருந்தா இப்லீஸ் உங்கள்கிட்ட நேரடியெல்லாம் வரமாட்டேன். ஏன்னா அது ஒரு வேறொரு மெத்தட்ல இஸ்லாமிய ஃபோர்மேட்ல தான் உங்கள்ட்ட கொண்டு வந்து என்ன செய்வேன் தருவா. நீங்க அதெல்லாம் விட்டுருவோம், அவருக்கு நலவா கெடுதியாண்டு கூடுமா கூடாதா, தேவையா தேவையில்லையில நின்றோன்னு. ஏன்னா அதுலதான் நல்லவர்கள் மாற்றுறது, நல்லவர்கள் இஹ்லாசா கட்டாயம் இருக்கணும். இந்த விஷயத்த கொஞ்சம் சொல்றது மக்களுக்கு படிப்பினை ஆகிக்கும் என்று இஹ்லாசா எடுத்துருவான். இந்த மெத்தட்ல வாரத நீ கவனமா இருக்கணும். ஆயிஷாரா சொல்றாங்க, அதாவது அவங்க என்னோட போட்டி போடக்கூடிய வந்தாங்க ரசூலாங்க, என்னைய பத்தி அவங்ககிட்ட போய் என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க. கேட்ட உடைய வகையில் திகான துசாமினி ஃபா அஸமஹல்லாஹு பில் வர, பேணுதலின் காரணமாக அல்லாஹு தாலா அவரை காப்பாற்றினான். யாரு? ஜைனப். ஜைனப் அந்த இடத்துல இடமே கொடுக்கல, போட்டி இருந்துச்சு, பிரச்சனை இருந்துச்சு. ஆனா உடனே சொன்னாங்க இல்ல, அவர்களை நான் தக்வா உள்ளவராகவும் பேணுதல் உள்ளவராகவும் நல்ல ஒரு பெண்ணாகவுமே கண்டிருக்கிறேன். இதுதான் அதாவது ஒரு ஒரு நல்ல உள்ளத்துடைய அந்த உள்ளத்தில் இஹ்திலாஜ், என்ன விதமான கலப்புகளும் போராட்டங்களும் இருந்து கொண்டிருந்தாலும் கூட அந்த வர வந்து என்ன செஞ்சிடணும், தடுத்துடணும். எனவே அல்லாஹ்வுத்தாலா அந்த உள்ளத்தில் ஓடக்கூடிய அந்த குற்றங்கள் நம்ம எந்த அளவில் ஓடுது, ஏன் நம்ம பகைக்கிறோம், ஏன் நம்மளுக்கு அப்படியான சிந்தனைகள் வருது என்பதை மன்னிக்கிறான். ஏன் மன்னிக்கிறான்? உள்ளத்தில் சிந்தனைகள் ஓடத்தான் செய்யா, போட்டியானவராக இருக்கலாம், நெருக்கமான போட்டியானவராக இருக்கலாம். சில வேலை நமக்கு சிலர் சொல்லுவாங்க, இவரையும் அவரோட ஒரே சண்டை பிடிச்சிட்டீங்க, தொழில ஒரே ஃப்ரெண்ட் ஆகிறது, ஒரே ஃப்ரெண்ட் ஒரே லைன்ல இருக்கிறனால சண்டை வருது, நீ வெளியிருக்கிறதால சண்டை வரல வேலைக்கிட்டா, அதனால அவருக்கு உனக்கு இல்லாத மன்னிப்பு அங்க என்ன செய்யலாம் இருக்கலாம். ஆனா வரவேண்டிய கட்டத்துல வெளிப்படுத்துற கட்டத்துல என்ன செஞ்சிடணும், அந்த பேணுதலை சரியாக கையாண்டார்கள் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்க சொல்றாங்க. அங்க ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவ்வளவு பேணுதலாக என்ன செய்தார்கள் இருந்தார்கள் என்பதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல இது ஒரு அம்சம். அடுத்தது அதாவது இந்த நான் இப்ப சொல்லிட்டு வர எல்லா பகுதியும் என்னடா, குணரீதியான விஷயங்கள்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கு நம்ம வெளிப்படுத்தாத அல்லது உள்ளத்துல சின்ன சின்ன சின்ன விஷயங்கள், உணர்வுகள், இது பேசுறதெல்லாம் வந்து அதாவது உணர்வு சார்ந்த விஷயங்கள். உணர்வுண்டா தெரிஞ்சிருக்கும், அதாவது எல்லாம் வித்தியாசப்பட்டுக் கொள்ளணும். பண்பாடு வேற உணர்வு, உணர்வு என்ற சந்தோஷம், சந்தோஷம் என்றது தானா வாரது பழகிட்டா, சந்தோஷம் என்றது தானா வாரது, வேதனை கோபம், ஒருவரை பற்றிய கெட்ட எண்ணம் நல்ல எண்ணம், அதே போல கவலைகள், அது போல என்னது எதிர்காலத்தை பற்றிய அதீத யோசனைகள், இதெல்லாம் உண்டாகக்கூடிய உணர்வுகள். இந்த உணர்வுகளுடைய அளவுகளை அல்லாஹு தஆலா என்ன செஞ்சுக்கிறான், அறிந்திருக்கிறான் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுது, மிகப்பெரிய ஒரு ஆறுது. அடுத்தது அது அல்லாஹு தஆலா குற்றம் பிடிக்காமலும் இருக்கிறான் இது வரைக்கும், உங்களுக்கு வெளிப்படுகிற நேரத்தில் நீங்க அதை வந்து தடுத்து கொண்டால் போராடி கொண்டால் அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான், அதை வந்து என்ன செஞ்சான் விட்டு விடுகிறான். காரணம் உங்களுடைய போராட்டங்கள் உள்ளத்துடைய இவைகளுக்கான நியாயங்கள் ரப்புல் ஆலமீன் என்ன அறிந்தவர். இதுல பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சகோதரர்கள் வராங்களே, சகோதரர்கள் வந்து அந்த ஒரு திருட்டு நடக்குது, அதாவது திருட்டு குற்றச்சாட்டு வைக்கப்படுது அவங்களுக்கு. இந்த மன்னருடைய சுவா அல் மலிக் அந்த என்னது சுண்ட என்ன செஞ்சிட்டாங்க, உங்களை யாரோ எடுத்துட்டாங்கன்னு சொல்லி அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் என்ன செய்யறாரு, அதை செய்யறாரு சகோதரரை வச்சு கொள்வதற்காக. அப்போ அந்த நேரத்தில் தேடி தேடி வந்து எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த திட்டத்தை போட்டாங்களோ அது போல பின்யாமீனுடைய அந்த பையிலிருந்து அது எடுக்கப்படுது. எடுக்கப்பட்டோடனே இவரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் அதாவது இந்த என்ன சொல்ற அந்த ஒரே தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள், மற்றவங்க சகோதரர்கள் தான், ஏனைய தாய் அந்த தாய்க்கு பிறந்தவர், அதை மற்ற தாய்க்கு பிறந்தவர். அப்போ இதை கண்ட உடனேயே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளோ அநியாயம் அவங்க செஞ்ச புறவும் உணவு கொடுத்து கண்டிக்கிறாரு, எல்லாம் செஞ்சிட்டிருக்கிறாரு, அமைச்சராகவும் இருக்கிறாரு, பொறுமையாக இருக்கிறார், பல போராட்டங்களை மனசுல மறைச்சிக்கொண்டு உதவி செஞ்சிருக்கிறாரு. இதை கண்ட உடனேயே இந்த டீமோட சிந்தனை இன்னும் மாறல. அதை கண்ட அவங்க என்ன சொல்றாங்கடா, இன் சரக் ஃபக்கத் சரக அஹுன் லஹு மின் கபல், இவரே களவெடுக்கிறாரண்டா, இவரது அண்ணனும் களவெடுத்து தான் இருப்பார் அப்படின்றான். இவங்க என்ன சொல்றாங்கடா, இவர் திருடுறார் என்று சொன்னா அவரும் திருடித்தான் இருப்பார், இவங்க தான் சின்ன வயசுல கொண்டு வந்து போட்டது கிணத்துல, அப்ப அதுக்கு முன்னால திருடிப்பார் என்று சொல்றார். அதானே, அதாவது இவரே திருடுறாரு சொன்னா இதுக்கு முன்னால இவர் என்னது திருடித்தான் இருப்பாரு அப்படின்னு சொல்றார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அதை கேட்கிறார், ஏன்னா யூசுப் தான் அந்த சகோதரன், அவங்களுக்கு தெரியாது. அதை சொல்ற நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த உள்ளத்துல எவ்வளவு பெரிய வேதனை வந்திருக்கணும். அடுத்தது அதிகாரத்தில் இருக்கிறார், அதிகாரத்தில் இருக்கிறார் சொல்லுவாங்க சொல்லுவாங்க, அதாவது சிலர் மன்னிச்சிருவாங்க, நான் ஜனாதிபதியை மன்னித்து விட்டேன், ஒன்றும் செய்யலை சரியா, அதனால நான் அவரை மன்னிச்சிடுறேன், அந்த மன்னரை மன்னிச்சிடுறேன், இந்த அமைச்சரை மன்னிச்சிடுறேன், அந்த பணக்காரனை மன்னிச்சிடுறேன்னா இவரால் ஒன்றுமே செய்யலை. இந்த மன்னிப்புக்கு சொல்லுவாங்க அஃபுதுல், மறுமையில் அஃபுதுல் அல்லது மறுமையில் அல்லாவுடைய, இந்த உலகத்தில் அஃபுதுல்லா இது ஒரு தாழ்ந்த மன்னிப்பு, உயர்ந்த மன்னிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனாலதான் இமாமுன் ஆதிலுக்கு பெருமதி கூட, நீதியான மன்னருக்கே பெருமதி கூட. அவர் நீதி செலுத்தாமிக்கிற எல்லா தகுதியும் அவருக்கு இருக்குது. நீதியான ஒன்றுமே இல்லாத ஓராளிக்கு நீதியான அவருக்கே அந்த நிழல் கொடுக்கப்படல. அவர் நீதியான் செய்யறாரு, ஆனா அவர் நீதியா கட்டாயம் இருக்கணும். அவர் என்ன நிர்பந்தத்தில் இருக்கிறாரு. அதே போலதான் அஃபு ஹில்மண்டா, ஆட்சியில இருந்து அதிகாரத்தில இருந்து மன்னித்தல், மன்னிக்கிற இடத்துல இருந்து தண்டிக்கிறதுக்குரிய இடத்துல இருந்து மன்னித்த. அதனாலதான் அல்லாவுக்கு ஹலீம் என்று சொல்லப்படுது. அல்லா கருணையாளன், நம்மளும் கருணையாளன், அல்லா கருணையாளன். அந்த கருணை இல்ல, நம்மகிட்ட கருணை இருக்குது, ஆனா அல்லாவுடைய கருணை ஒப்பீடற்றது. ஏனென்றா அவன் தண்டிப்பதற்கான முழு செல்வாக்கோடும் அதிகாரத்தோடும் இருந்து கொண்டு மன்னிக்கிறான். அதனால அல்லாஹு தஆலா ஹலீம். இந்த மாதிரி அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதிகார புடியில நிக்கிறாங்க, அந்த டைம்ல சொல்றாங்க இன் சரக், இவர் திருடி இருந்தா ஃபக்கத் சரக அஹுன் லஹு மின் கபல், இதுக்கு முன்னால் அவருடைய சகோதரன் திருடிப்பார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த வேதனை வந்த உடனே ஃஅஸர்ரஹா யூசுஃபு ஃபீ நஃப்ஸிஹி வலம் யுப்திஹா, யூசுப் அதை மனசுக்குள்ள மறைத்து கொண்டார். அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்டா, அப்படி சொன்ன அந்த வார்த்தையுடைய வேதனையை மறைத்து கொண்டார். வலம் யுப்திஹா, வெளிப்படுத்தவில்லை, எதுவுமே சொல்லல, பேசாம இருந்தார். எதை வெளிப்படுத்தவில்லை தெரியுமா? அன்தும் ஷர்ரும் மக்கானம், நீங்கள் தகுதியால் கெட்டவர்கள் என்று மனசால சொன்னார். அல்லாஹு தஆலா என்ன சொல்றான், நீங்கள் தகுதியால கெட்டவர்கள், அன்தும் ஷர்ரும் மக்கானம், இடத்தால கெட்டவர்கள் என்று யூசுப் என்ன செஞ்சாரு, மனசுக்குள்ளால சொல்லிக் கொண்டாரு. ஆனால் வலம் யுப்திஹா, அவர் வெளிப்படுத்தவில்லை. இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பதற்கான உயர்ந்த இடத்துல இருந்து கொண்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பட்ட ஒரு வேதனை என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டான் வலம் யுப்திஹா, வெளிப்படுத்தவில்லை என்றான். அப்ப இப்ப நினைச்சு பாருங்க, இந்த இந்த உணர்வு அல்லாஹ் தஆலா சொல்ற நேரத்துல அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உள்ளத்துல பட்ட வேதனை அல்லாஹ் வகையில சொல்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதே அளவுல என்ன, அதே அளவுல இதை புரிந்து கொண்டிருப்பானா இல்லையா? அதே அளவுல அல்லாஹ் தஆலா அனைவருடைய உள்ளத்தையும் புரிஞ்சு கொள்வானா இல்லையா? இதே மாதிரி தான் நம்ம உள்ளத்துல ஒரு இடத்துல வேதனை படுறோம், நொந்து கொள்றோம்டா, அல்லாஹ் தஆலா அதை அறிகிறார். அல்லாஹ் தஆலா அதை அறிகிறார். இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை எடுக்கிறாங்க, விளங்கிட்டா, எடுத்து இவரை வித்துருவோம்னு பிளான் பண்றதா அல்லாஹ் தஆலா சொல்றான். அவங்க மறைத்து கொண்டார்கள், அல்லாஹ் அறிந்தவனாக இருந்தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இப்ப மறைக்கப்பட்டிருக்கிறாரு, அல்லாஹ் அறிந்தவனா இருந்தான். அப்படியே சொல்றான் அல்லாஹ் தஆலா, வ ஷரவுஹு பிதமனி பக்ஸ் தராஹிம மஅதூதா, அற்ப கிரயத்துக்கு விற்றார்கள்னு சொல்றான். அல்லாஹ் இதெல்லாம் அல்லாஹ் தஆலா ஒரு நிகழ்வுல பார்த்து கொண்டிருக்கிறான். அதே போல இந்த வேதனையை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே மனசால என்ன செஞ்சாரு, மறைத்து கொண்டார் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா வலம் யுபதியா, வெளிப்படுத்தவில்லை அவரு, அன்தும் ஷர்ரும் மக்கானன், அப்ப வெளிப்படுத்தவில்லைன்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான்டா, மௌத்து வரைக்கும் அவர் வெளிப்படுத்தவில்லைன்னு அர்த்தம். உலகத்திலே இதுக்கு பெரிய ஒரு பொறுமை வேணும், வெளிப்படுத்தவில்லை என்பதை மௌத்து வரைக்கும் வெளிப்படுத்தாமல், வெளிப்படுத்தாமல் இருப்பதற்கு அல்லாவை பற்றி அதீத அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். படைச்ச ரப்பில் என எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சவனாக இருக்கிறான், விளங்கிட்டா, அந்த நம்பிக்கை நமக்கு வேணுமென்றது இது சொல்லுதா இல்லையா? ஏனென்றா யூசுப் வலம் யுப்தியா, வெளிப்படுத்தல. அதுக்கு அடுத்ததாக நீங்க யூசுஃபுக்கு என்ன செய்த தெரியுமான்னு அடுத்த ரவுண்ட்ல சொல்றாங்களே யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அப்ப அவங்களுக்கு அது தெரிஞ்சிடும். நாங்க இவருக்கு முன்னுக்காலதான என்ன செஞ்சோம், இவரை திருடனே என்ன செஞ்சோம் சொன்னோம், அப்ப நம்ம தானே அநியாயக்காரர்கள் என்று சொன்ன உடனே அவர் லா தஸ்ரீப அலைக்கும் உள்ளியோ, உங்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது, நான் யஃபிருல்லாஹுலக்கும், அல்லாஹு தஆலா உங்களை மன்னிப்பானாக, அல்லாஹு தஆலா உங்களை மன்னிப்பானாக என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். அடுத்த பார்க்கிறோம். அப்ப அந்த நேரம் அவர்கள் எல்லோருக்கும் தெரியும், நம்ம இவருக்கு பெரிய என்ன செஞ்சிட்டோம், அநியாயம் செஞ்சிட்டோம், திருடன் என்று சொல்லிட்டோம், எவ்வளோ இது செஞ்சிட்டோம். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்றைக்கும் ஒரு நாள் அதை திருப்பி சொல்லல. என்ன காரணமா திருப்பி சொல்லலைன்னு சொன்னா, இதெல்லாம் அவர் எதிர்பார்த்தது அல்லாஹ்வுடைய கூலிய, அல்லாஹு தஆலா தனக்கு தந்த அந்தஸ்து. எந்த நஷ்ட சகோதரர்களும் கிடைச்சிட்டாங்க, எல்லாம் கிடைச்சிட்டாங்க, ஆனா அவர் பெரிய அந்தஸ்துல உலகத்துல என்ன செய்யறாரு, இருக்கிறாரு. இந்த சோதனைனா அவரை கொண்டு வந்து இங்க என்ன செஞ்சிருக்கு, சேர்த்து இருக்கிறது என்பதுதான் ஒரு மூமின் பார்க்கக்கூடிய பார்வை. இப்ப இந்த இடம் எங்களுக்கு மிக தெளிவாக காட்டுகிறது என்னன்னு சொன்னா, அதாவது உள்ளத்துடைய அந்த உணர்வு சம்பந்தமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த நிகழ்வு எங்களுக்கு காட்டு. இது போல நிறைய நிகழ்வுகளை நம்ம என்ன செய்யலாம், நபிமார்களுடைய வரலாற்றை, மற்றவர்களுடைய வரலாற்றில் நாம் என்ன செய்யலாம், அவங்களோட உள்ளத்துக்குள்ள என்னென்ன அதாவது மறைக்க போராடிய வரலாற்றில் நீங்கள் எடுத்துக்கணிங்கன்னு சொன்னால், மிக முக்கியமான ஒரு அம்சம் அதாவது ஒரு பகுதியை சொல்கிற மூசா அலை இஸ்லாத்து விசாரி. மூசா அலை இஸ்லாம் வந்து கொலை செஞ்சுட்டு தானே போனார், கொலை செஞ்சுட்டு போகிற டைம்ல அல்லாட்ட முறைப்படுறாரு, அல்லாஹு தஆலா தஅவாவுக்கு நியமிக்கிறான். மூசா அலை இஸ்லாத்தை நீங்கள் போய் என்ன செய்யுங்க, ஃபிரவுனுக்கு தஅவா சொல்லுங்கன்னு சொன்ன உடனே மூசா அலை இஸ்லாத்துக்கு முதலாவது ஞாபகம் வந்தது என்னென்னா, உலகத்தில் எவருக்குமே தெரியாத அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு கொலை, அவங்களுக்கு சந்தேகம் மட்டும்தான். அவங்களுக்கு என்ன, ஒரு ஆள் சொல்லி கொடுத்ததானே, அந்த நபரே போய் என்ன, யாருக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் முந்தின நாள் என்ன அந்த கொலையை செஞ்சாரோ அவர் அடுத்த நாள் தன்னை தான் கொலை செய்வார்னு நினைச்சுதான் போய் சொன்னது. அந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான் அங்க என்ன செய்து, அவர் யாரு, மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தை சேர்ந்தவர். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்துல அது ஒரு என்ன ஒரு பயப்படுறாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் ப்ரூஃப் எல்லாம் ஒண்ணும் இல்ல, பயப்படுறாரு. அல்லாஹ் தாலாட்ட சொல்றாத, நீ அந்த பேத்து ஃபிரௌனுக்கு பிரச்சாரம் செய்யுங்கன்னு சொல்ற டைம்ல வலஹும் அலைய தம்புன் ஃபஅஹாஃபு அய்யக்துலு, யா அல்லாஹ் என்ன அவருக்கு நான் ஏற்கனவே ஒரு குத்தம் செஞ்சுக்கிறேன், என்னை கொலை செய்து விடுவார்கள் பயப்படுகிறேன், என்னை அவங்க வந்து திருப்பி கொன்றுவாங்கன்னு நான் என்ன செய்கிறேன் பயப்படுகிறேன் அப்படின்றான். அப்போ அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்க ரெண்டு பேருக்கு பக்கத்திலே என்ன உங்களுக்கு பக்கத்தில் அவங்க நெருங்க முடியாதுன்றான். அப்படியா, என்ன சகோதரனையும் என்னோட சேர்த்து என்ன அனுப்பிறியா அல்லான்னு சொல்லி அனுப்புறான். ஆனா எதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்தாங்களோ, ஃபிரௌன் வந்து மிக புத்திசாலியா தான் நடந்தான். ஃபிரௌன் வந்து அடாவடித்தனத்தை ஃபர்ஸ்ட் கையாளல, ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாரோ அதை பேச்சுவார்த்தை அது இதுன்னு வேற மாதிரி தான் கொண்டு போனான் ஃபிரௌன். அதனால சபையில வச்சு அவ மூசா அலைஹிஸ்ஸலாம் முதலாவது கெட்டவராக்கிறதுக்குரிய வேலையை தான் ஃபிரௌன் செஞ்சான். எதை மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்து கொண்டிருந்தாங்களோ, ஆதாரம் இல்லாத செய்தியா இருந்ததால ஃபிரௌன் அந்த இடத்துல எடுத்து போடுறான். எப்படி ஃபஅல்த ஃபஅலத கல்லதி ஃபஅல்த வ அன்த மினல் காஃபிரீன், காஃபிர்களில் நீங்கள் இருக்கின்ற பொழுது, நீங்க நிராகரிச்சுக்கிட்டு இருக்கின்ற பொழுது கொலையும் செஞ்சுட்டு போனீங்களே அப்படின்னு ஃபிரௌன் கேட்கிறான். இந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கொடுத்த ஆறுதலுக்கு பின்னால நினைச்சா மறைச்சிக்கலாம். மூசா ஜுர கால ஃபஅல்துஹா, நான் செய்தேன் தான். இந்த இடத்துல தான் மூசா ஒத்துக்கல்றாரு, நான் செய்தேன் தான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் தைரியத்தின் உச்சகட்டம், அல்லாட்டத்தான் அவருடைய முறைப்பாடெல்லாம் இருந்துச்சு. அல்லாஹ் தயார்படுத்திய பின்னால கடுமையான தைரியசாலியா மூசா செய்தான். கால ஃபஅல்துஹா இதவ அனமினி, அப்ப நான் வலிதவரியவனாக என்ன செய்தேன் இருந்தேன், தெரியாதவனாக இருந்தேன், வழிகள் எனக்கு தெரியாதவனாக உங்களை விட்டு நான் ஓடினேன். லம்மா ஹிஃப்துக்கும், உங்களை பயந்து நான் ஓடினேன், உங்களுக்கு பயந்து நான் ஓடினேன். அல்லாஹ் எனக்கு ஞானத்தை தந்து நபிமார்களில் ஒருவராக அல்லாஹு தஆலா என்னை ஆக்கினான் அப்படி என்று சொல்லி என்ன சொல்றார். அப்ப இந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் மறைச்சிருந்த ஒரு மனநிலையை, ஒரு குற்ற உணர்வை வெளிப்படுத்திடுறார். உலகத்திலேயே ஒரு குற்றவாளிக்குரிய மிகப்பெரிய ஆறுதலை தெரியுமா, ஒத்துக்கொள்றது. உலகத்தில் மற்றவனுக்குரிய அதிகாரம் அங்கே குறைஞ்சிடும். நீ செஞ்சியான்னு கேட்கிற இடத்துல நான் செஞ்சந்தாண்டா அவமானம் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், ஆனா கஷ்டங்கள் வரலாம், ஆனா ஒத்துக்கிட்டீங்க நான் எல்லாரும் நாக்கு இழந்துரு, அதிகாரமும் கீழே விழுந்துரு. அவன் தான் ஒத்துக்கிட்டான், ஏன்னா எல்லாரும் குற்றவாளிகள் தானே உலகத்துல எல்லாரும் குற்றவாளிகள், நான் குற்றவாளி இல்லைன்னு போராடுற நேரத்துல தான் மனிதனுடைய எதிர்ப்பு மனதில் அப்படி கூட்டிக்கனே இருக்கும். ஒத்துக்கிட்டீங்கன்னு சொன்னான், கணவன் மனைவி சண்டை வருது, மனைவி நீ இப்படி செஞ்சா இப்படி செஞ்சா கணவன்ட்ட சொல்லிட்டு, கணவன் சொல்லிட்டு நான் செஞ்சேன்டா, கணவனுக்கு நாக்கு இல்லாம போதா இல்லையா, நான் செஞ்சேன்தான் பிள்ளதாண்டதோட அவரோட இவர் எல்லா திறமையும் என்ன செஞ்சிருது நின்றுது. அப்ப திடீர்னு ஒத்துக்கண்டா என்ன செஞ்சிடும் நின்று. இந்த உலகத்துல மிக முக்கியமான ஒரு அம்சம், மூசா ஒத்துக்கண்டார் ஃபிரௌன் பலகீனப்பட்டான். ஃபிரௌன் என்ன செஞ்சா, என்ன அதை விட பெரிய கொலகாரமே, சரியா நீ கொலையை பத்தி பேசுறியான்றதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்ல வருது. இந்த இடத்துல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த உணர்வுகளை புரிஞ்சு கொள்றான் என்பதற்கான ஒரு அல்லாஹ் தாட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் வெளிப்படுத்துறான். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி நடந்து கொள்கிறான், இது மிக முக்கியமான இடம். அன்புள்ள சகோதரர்களே, இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இது வந்து இது உணர்வு சார்ந்த விஷயம், இந்த உணர்வு சார்ந்தும் ஈமான் சார்ந்தும் நம்முடைய பாவங்கள் சார்ந்த ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நன்மைகளையே அந் நன்மைகளை கடமையாக்கி பாவங்களை தடுத்து இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் ஒரு குர்ஆன் வசனம் இறங்குகிறது. அந்த குர்ஆன் வசனம் என்ன அப்படி என்று சொன்னால் சூரா பக்கராவுடைய 285வது ஆரம்பிக்கிற குர்ஆன், எல்லாருக்கும் தெரிஞ்ச குர்ஆன் வசனம். அதில் என்ன அல்லாஹு தஆலா சொல்கிறான்னா, வஇன் துபுது மா ஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துஃபுஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லா, உங்கள் உள்ளத்தில் உள்ளதை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் மறைத்தாலும் அல்லாஹ் கணக்கு பார்ப்பான் அப்படின்னு வருது. நீங்க உள்ளத்தில் உள்ளதை வெளிப்படுத்தினாலும் சரி மறைத்தாலும் சரி அல்லாஹு தஆலா மறுமையில அதுக்கு கணக்கு கேட்பான். இந்த வசனம் இறங்கின உடனேயே சஹாபாக்கள் வந்து கடுமையாக கவலைப்பட்டார். நிறைய நபி தோழர்கள் வேதனைப்பட்ட பெரிய நபி தோழர்கள் வேதனைப்பட்டாங்க, கவலைப்பட்டாங்க. காரணம், உலகத்தில் மனிதனுக்கு சுதந்திரமான ஒரே இடம் இது உள்ளம்தான். உள்ளத்தில் உள்ள ஒவ்வொன்றுக்கும் கேள்வி என்றா, நம்ம வாயால எப்படி சொன்னா இது கேள்வி, அதே கேள்வி உள்ளத்துக்கு என்ன செஞ்சிரு வந்துருமெண்டா நிறைய குற்றவாளிகளாக நாங்க மாறுவோம். அப்ப சஹாபாக்கள் வந்து ரசூலுல்லாஹி கிட்ட வராங்க, அல்லாஹ்வின் தூதரே, தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ்ஜி போன்ற அமல்களால் நாங்க ஏவப்பட்டோம், அதெல்லாம் நாங்க செஞ்சோம், ஆனா இது எப்படி நாங்க செய்யறது, எங்களால முடியாத ஒரு விஷயம் என்றாங்க. உடனே ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல கோபமாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அப்படின்னா, அந்த வார்த்தை கோபம் வர வார்த்தையில வரல, ரசூலுல்லாஹ் பதில வழங்குறது எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்க வந்து யூத கிறிஸ்தவர்கள் சொல்றது மாதிரி அப்ப சொல்ல போறீங்களா, என்னது சமயனா வாசைனா, கேட்டோம் மாறு செய்தோம் என்று சொல்ல போறீங்களா? அப்படி சொல்ல வேண்டாம். நீங்க என்ன அல்லாஹ் கட்டளையிட்டாங்க, நீங்க என்ன சொல்லுங்கன்னு சொன்னா சமியனா உஃப்ரானக ரப்பனா, அதாவது கேட்டோம் கட்டுப்பட்டோம், உனது பாவ மன்னிப்பையும் யாரா எதிர்பார்க்கிறோம், நீ மன்னிச்சிரு, நிறைய விஷயங்கள் என்ன செஞ்சிரு மன்னிச்சிரு அப்படி என்று சொல்றான். இந்த விஷயத்தை சஹாபாக்கள் அனைவரும் ஒரு சேர ஒத்துக்கொண்ட பொழுது அல்லாஹ் குர்ஆன் வசனம் இறக்குறான், ரப்பனா லா துஆஹிதுனா இன்னசீனா அவ் அக்தனா. இந்த வசனம் என்ன செய்து இறக்கப்படுகிறது, அதாவது அதுக்கு பின்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உள்ளங்களில் உள்ள விஷயத்துக்கு குற்றம் பிடிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அவர்களுக்கு ஒரு சலுகை அல்லாஹ் தஆலா என்ன செய்யற வழங்குற. காரணம் அல்லாஹ்வுக்கு முரம்பட்டு போகல, யா அல்லாஹ் நீ அந்த கட்டளை போட்டாலும் நாங்கள் என்ன செய்யறோம், நாங்கள் கட்டுப்படுகிறோம், உன்னை மன்னிப்பை என்ன செய்யறோம் எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னவுடன் அல்லாஹு தஆலா இந்த ரப்பனா லா துஆஹிதுனா இன்ன அந்த வசனத்தை நீங்க ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அந்த ஆமன ரசூலையும் இந்த வசனத்தையும் நீங்க ஒரு இரவுல ஓதுனீங்கன்னு சொன்னா அந்த இரவுக்கு அந்த ரெண்டு வசனம் என்னது போதுமானது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உங்க டோட்டல் லைஃபையும் அது என்னது அது சொல்லுது. அதாவது நீங்க எண்ணங்கள்ல சொல்ற எல்லா குற்றங்களும் எண்ணங்களை விளங்கி அந்த வசனங்களை ஓதினான்னு நினைச்சு பாருங்க, எண்ணங்களுக்காக வந்த வசனம் அது. அல்லாஹ் நான் நினைச்சிருப்போம், பிழை விட்டுருப்போம், என்னமெல்லாம் கற்பனை பண்ணிப்போம், யாருக்காவது வேற மாதிரி நினைச்சிருப்போம், இதெல்லாம் இதெல்லாத்தையும் என்ன செஞ்சிடாது குற்றம் பிடித்து விடாது. எண்ணங்கள்ல தோன்ற எங்களுக்கு சக்தியற்றவைகள் அவைகள் அதை சுமத்திடாது, சக்தியற்றவைகளை எங்களுக்கு சுமந்து விடாதேன்னு சொல்லி இந்த விஷயம் இறங்கிது. அதனாலதான் இவன் பாசன அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் என்ன, இந்த உம்மத்துக்கு அல்லாஹு தஆலா அதாவது உள்ளத்தால நினைப்பவைகளையும் நிர்பந்திக்கப்பட்டவைகளையும் அவர்கள் வாயால் செயலால் செய்யாத வரைக்கும் அல்லாஹ் மன்னிச்சிட்டான். நிர்பந்திக்கப்பட்டாலோ உள்ளத்துக்குள்ள ஹதீது நஃப்ஸுகளாக வரக்கூடிய விஷயங்களை அல்லாஹு தஆலா மன்னித்து விட்டானே இந்த உம்மத்துக்கு அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ்னா அறிவிக்கிறான். அடுத்த என்னன்னா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு இந்த வசனத்துக்கான ரீசன் ஆரம்பத்துல தெரிஞ்சிக்கல. இந்த வசனம் ஓதப்பட்ட உடனேயே இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அழுகிறாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு அழுது என்ன சொல்றாங்கடா, உள்ளத்துல உள்ளதை அல்லாஹ் குற்றம் பிடிச்சா யார் தான் தப்புவோம் என்று இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இந்த செய்தி இப்னு அப்பாஸ் அவளுக்கு வருது. அப்போ உடனே இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, இப்னு உமர் இப்ப சொன்னதும் நபிகளாரோடு இருந்த அந்த பெரிய தோழர்கள் சொன்னதைத்தான் அவரும் என்ன செய்யறாரு சொல்றாரு வேதனைப்படுறாரு. ஆனால் அல்லாஹு தஆலா அடுத்த வசனத்தின் மூலம் இதை என்ன செஞ்சிட்டான் மாற்றி விட்டான் என்று சொல்லி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, முக்கியமான ஒரு பகுதி ரசூலுல்லாஹ்ட்ட அபு ஹுரைரா சொல்றாங்க, முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி ஒரு கொஞ்சம் பேர் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே உள்ளத்துல வீணான சந்தேகங்கள் வருது, வீணான எண்ணங்கள் வருது, ஈமானி எண்ணங்கள் அல்லாவை பத்தி மற்றவர்களை பத்தியான அல்லாவை பத்தி ஈமான பத்தியான எண்ணங்கள் நிறைய என்ன செய்து வந்து கொண்டே இருக்குது. ஆனா வாயால சொல்றத நினைச்சா எங்களுக்கு அவ்வளவு பயமா இருக்கு. அதை சொல்றது அதை சொல்றது அல்லாவை பத்தி வரக்கூடிய தப்பான எண்ணங்கள் அப்படியே நினைக்கல, ஈமான பத்தி வரக்கூடிய தப்பானங்களை வெளியே சொல்றது எங்களுக்கு அவ்வளவு பயமாக இருக்கிறது, வெறுக்கிறோம் அதை சொல்றதே, நாங்க அதை விரும்பவே இல்லை. ஆனா அப்படியான எண்ணங்கள் என்ன செய்து வருது. ரசூலுல்லாஹ் கேட்டா அக்கது வஜத்துமு, நீங்க வெறுக்கிறீங்களா அப்படி, அதை வாயால சொல்றது உங்களுக்கு அவ்வளவு வெறுப்பா, அந்த எண்ணங்கள் உங்களுக்கு அவ்வளவு இதா இருக்கான்னு கேட்டாங்க. ஆமண்டாங்க ரசூலுல்லாஹ் சொன்ன தாக்க சரியா சொல்லி ஈமான், அதுதான் தெளிவான ஈமான்டாங்க, அதுதான் தெளிவான ஈமான்டாங்க. உள்ளத்துடைய போராட்டம் பிரச்சனை இல்லை, ஆனா உனக்கு உண்மையான வெறுப்பு அதுல இருக்குது, இந்த மாதிரி வருகிறதே ஒரு வெறுப்பு வருதுண்டா, அது தாக்க சரியா சொல்லி ஈமான், அதுதான் தெளிவான ஈமான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரிகளே, இந்த உள்ள மறைக்கும் உணர்வுகள் என்ற பகுதியில் இப்ப நான் கடைசி சொன்ன ரெண்டு இன்னொரு பகுதி சரியா, ஆனா அது இதோடு சேர்த்து நான் அந்த செய்தி மிக முக்கியமான என்பதனால சேர்த்து நான் என்ன சொன்னேன், இதுல மிக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் எங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலை அல்லாஹு தஆலா எல்லா விஷயத்தையும் தெரிந்தவனாக இருக்கிறான் என்பதனால எங்களோட வாழ்க்கையில மில்லி செகண்டுக்கு நடக்கக்கூடிய என்ன போராட்டங்களை கூட நமது வேதனைகளை கூட ரப்புல் ஆலமீன் அறிந்தவனாக இருக்கிறான் என்றதை நம்ம தெரிஞ்சிட்டோம்னு சொன்னா அது ஒரு ஆறுது. இரண்டாவது உள்ளத்துடைய போராட்டங்கள்ல குற்றம் எங்களுக்கு இல்லை, ஆனா அது செயல் வடிவத்துக்கோ வார்த்தை வடிவத்திலேயோ நம்ம இன்னொருட்ட சொல்லுகிறோம் என்றால் அங்கதான் நம்ம என்ன செய்யறோம் நம்ம குற்றவாளியாக ஆக்கப்படுகிறோம் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூழல்கள் நிர்பந்தங்கள் எல்லாவற்றையும் புரிந்தவன் என்பதனால மறுமையில இதுக்காக நிறைய மன்னிப்பே என்ன செய்தா அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். ஹதராத்துகளுக்கும் வஸ்வாசுகளுக்கும் உள்ளத்தில் நடக்கக்கூடிய அந்த எண்ணப்பாடுகளுக்கும் அல்லாஹு தஆலா என்ன செய்வதில்லை, மறுமையில் அது பெரிய ஒரு குற்றமாக அது எடுப்பதில்லை என்பதும் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் நம்ம புரிஞ்சிட்டோம்னு சொன்னா எங்களோட 1000 எண்ணங்கள் மரணித்தாலும் எங்களோட 1000 சுமைகள் மரணித்தாலும் ரப்புல் ஆலமீன் தெரிஞ்சவனாகத்தான் நான் என்ன செய்யறேன் நம்ம மரணிக்கிறேன் என்றால் அதை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் போதுமானோம். அந்த எண்ணங்களை இந்த உலகத்தில் நான் இல்லாத பொழுதும் அதை உணர்த்துவதற்கும் சொல்லுவதற்கும் அல்லாஹு தஆலா போதுமானது. அதை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அர்த்தம், எங்கட உணர்வுகள் என்ன வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படி என்பது அர்த்தம். இதை நம்ம அதாவது இந்த அளவுக்கு நான் அந்த ஒரு செய்தி இதோட சம்பந்தப்பட்டது அந்த சுஹதாக்கள் இருக்கிறாங்களே அந்த சுஹதாக்களுடைய செய்தியை அல்லாஹு தஆலா என்ன செய்யறா மரணிச்ச போற எதுவும் இல்லையே அதனால் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் வசனமா என்ன செஞ்சான், அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே உணவளிக்கப்பட்டிருக்கின்றன செய்தி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் அவர்கள் சார்பாக சொன்னான் அப்படி என்று சொல்லி நம்ம செய்தியில பார்க்கணும். அப்படின்னா அந்த உணர்வுகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்பயும் என்ன செய்யறான் எங்களோட புரிவதற்கு அந்த ஆறுதலோடு இருக்கிறான் என்பதை தெரிந்து மிக தெளிவான ஒரு மூமினாக எண்ணங்கள்ல தெளிவான ஒரு விளக்கத்தோடு வாழக்கூடியவனாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கியர் புரிவானாக.
2: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர் கேட்டீர்கள்.
3: ஆங்கில மருந்து வகைகளுக்கும் அழகு சாதன பொருட்களுக்கும் இன்றே முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை. ஆங்கில மருந்து வகைகளுக்கும் அழகு சாதன பொருட்களுக்கும் இன்றே முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
4: சிறந்த கல்வி சமூகத்தை நோக்கிய பயணத்தில் அகாடமி அண்ட்
5: பயோமேத்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ் மற்றும் டெக்னாலஜி போன்ற அனைத்து கற்கினர்களும் ஒரே இடத்தில் அகாடமி அண்ட் பிரதான வீதி சாய்ந்தமருது.
4: தொடர்புகளுக்கு 07749060616.
6: You are listening to muslimvanoli.com.
0: நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அப்துல் ஹமீத் ஜராயி அவர்கள்.
7: ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار سرو புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே ஸலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஇ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டும். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, நிம்மதியை இழக்க செய்யும் ஆடம்பரம் என்ற ஒரு தலைப்பில் என்னை உரையாற்றுமாறு பணித்திருக்கின்றார்கள். அதாவது ஆடம்பரத்தினால் நிம்மதிகள் இன்றைக்கு சமூகத்திலே இழந்து கொண்டிருக்கிறது. இந்த நிம்மதியை இழந்த மக்கள் எல்லா சாராராகவும் எல்லா தரத்தில் உள்ளவர்களாகவும் தான் இருக்கிறாங்க. அது மாணவர்களாக மாணவிகளாக இருந்தாலும் சரி, தாய் தந்தையர்களாக திருமணம் முடித்தவர்களாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, மேல்நாட்டவர்களாக கீழத்தேயவாதிகளாக இருந்தாலும் சரி, எல்லா தரத்திலேயும் எல்லா மக்களும் நிம்மதிகளை இழந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் இந்த ஆடம்பரங்களால் நிம்மதி கூடுதலாக இழக்கப்படுது அப்படிங்கிறாங்க. பொதுவாக இந்த ஆடம்பரம் என்கிறது சடவாதம் என்று சொல்லலாம். ஏன்னா ஒரு சில வார்த்தைகளுக்கு நமக்கு அர்த்தங்கள் ரொம்ப கஷ்டம். சடவாதம் சடவாதம் என்று சில உரைகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் அந்த சடவாதம்னா என்னென்னு தெரியாது சிலருக்கு, அது சொல்லிக்கிட்டு போவாங்க. உண்மையிலே சடவாதம்ங்கிறது என்னன்னு சொன்னால், அதுக்கு வியாக்கியானம் சொல்லுவாங்க, இந்த பிரபஞ்சத்தின் மத்திய நிலையிலிருந்து கடவுளை எடுத்து விட்டால் அது சடவாதம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பிரபஞ்சம் உலகத்தில் இறைவன் என்கிற ஒன்றை இல்லைண்டா மக்கள் இப்போ என்ன செய்வாங்க, கடவுள் இல்லைண்டா அந்த கடவுளுக்கு கட்டுப்பட மாட்டாங்க. அப்போ கடவுள் இல்லாட்டி மறு உலகம் ஒன்று இல்லை, கடவுள் இல்லாட்டி நம்மளை விசாரிக்க யாருமே இல்லை. எனவே நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு அனுபவிக்கலாமோ அவ்வளவு அனுபவிப்போம் என்றதுதான் சடவாதம். இந்த சடவாத கொள்கையை உலகமயமாக்கலினூடாக இன்றைக்கு உலகத்தில் பரப்பிக்கிட்டு இருக்கிறவர்கள் யூத கிறிஸ்தவர்கள், இஸ்லாத்தினுடைய விரோதிகள் யூதர்கள். இறைவன் என்கிற ஒரு கருப்பொருளை மறக்க வைத்தால், அதை மட்டும் எடுத்து விட்டால் அடுத்தது சடவாதம் மிஞ்சும். சடவாதம் மிஞ்சானால் உலகத்தில் நாம் வெல்லலாம், யூதர்கள் வெல்லுவாங்க, முஸ்லீம்களை அடக்கலாம் என்கிறதுக்காக பல திட்டங்களை கொண்டு வராங்க. அந்த திட்டங்களுக்கு உலகமயமாக்கல் பயன்படுத்தப்படுது. இந்த உலகமயமாக்கல் மூலமாகத்தான் இந்த திட்டத்தை செய்கிறாங்க, கொண்டு வர்றாங்க. உலகமயமாக்கல் என்கிற நேரம் ஊடகங்கள், பத்திரிகைகள், இன்டர்நெட்டு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உலகமயமாக்கலுக்கு என்ன செய்யப்படுது, படுத்தப்படுது. ஒரு செகண்டில் உலகத்தில் அவங்க ஒரு விஷயத்தை அமுல்படுத்தி விட்டால் அதை ஒரு செகண்டில் உலகத்தில் எல்லாரும் தெரிகிற மாதிரி ஒரு ஒரு குளோபலைசேஷன், ஒரு உலகமயமாக்கலை, ஒரு உலகம் சார்ந்த ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கியிருக்கிறாங்க. உருவாக்கி அவங்க இந்த சடவாத கோட்பாட்டை திணிக்கிறாங்க. இந்த சடவாத கோட்பாட்டுக்கு நம்மளோட எளிய தமிழை நாம் சொல்வதாக இருந்தால் ஆடம்பரம். ஆடம்பரம் என்ன செய்து, இறைவனை மறக்கடிக்குது. நமக்கு இறைவனை மறக்கடிக்கிறது தான் ஆடம்பரம். அல்லாஹ் தஆலா சூரத்து ஜுஹ்ரஃபில் சொல்லி காட்டுறான், ஒமையா அஷ்வான் திக்ரி ரஹ்மான், அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் யார் வாழ்கிறார்களோ, நுகையுபஹு ஷைத்தானன் ஃபஹுவலஹு கரீன், அவரிடம் நாம் ஒரு ஷைத்தானை சாட்டி விடுவோம், அதுதான் அவருக்கு துணையாக பேசும். அந்த ஷைத்தான் தான் அவருக்கு கரீனாக, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணையாக போய்விடுது அப்படிங்கிறாங்க. அப்போ அல்லாவை மறந்தால் அடுத்தது ஷைத்தான் தான், ஷைத்தான் வந்துடுவான். அப்போ அல்லாவை மறக்கடிக்கிறது தான் சடவாதம். அல்லாஹ் இல்லை, அல்லாஹ்ண்ட இல்லைன்னு ஒரு முஸ்லீம் பாயால் சொல்ல மாட்டான். ஆனால் அல்லாவை நினைக்காத நேரங்கள் அதிகமாக இருக்குது. நபிகள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாத்ரூமுக்கு போகும்போது அல்லாஹும்மா இன்னி அஊது பிக்க மினல் குபுதி வல் கபாயித் என்றுட்டு போகிறாங்க. தன்னுடைய மோதிரத்தை கழட்டி வெளியில் வச்சுட்டு போவாங்க. என்னென்னா அந்த மோதிரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரண்டு எழுதிருக்கும், முஹம்மதுர் ரசூலுல்லான்னு இருக்குது. அப்போ அந்த பாத்ரூம் என்றால் நம்ம கற்பனை பண்ணக்கூடாது, கட்டடம் உண்டு. ரசூலுல்லா காலத்தில் பாத்ரூம்ங்கிறது என்னென்றா ஒரு எல்லையை ஒரு மரத்தை வச்சு, ஒரு மரத்துக்கு ஒரு பத்தைக்கு ஒரு மை ஒரு ஒரு மண் குமியலுக்கு பின்னால் அவருடைய வெளிவாசல் தேவையை பூர்த்தியாக்குறதுக்கு போகிறாங்கன்றால் அந்த இடத்துக்குள்ளே போகிறதுக்கு அந்த எல்லைக்கு வெளியிலேயே தன்னுடைய மோதிரத்தை கலட்டி வச்சுட்டு போவாங்க. அது சமம் நம்ம பாத்ரூம்ன்ட்டு சொல்கிறோம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டோம். சஹாபாக்கள் காலத்தில் அது ஒரு மரப்புக்கு போவாங்க. அந்த காலத்து பழையவங்கள்ட்ட கேட்டால் தெரியும், வயல் பக்கம் என்ன ஒரு காடு நிலங்கள் நிறைய இருந்துச்சு, மக்கள் குறிப்பிட்ட ஒரு சில நிலத்தை தான் ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அதுக்கு வந்து நம்முடைய ஊர் வளமையில் புலக்கடை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன ஒரு ஏரியாவை தள்ளி வைப்பாங்க, வீடு இங்கே இருக்கும், அது ரொம்ப தள்ளி இருக்கும். இப்போ அது வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு. அப்படி தள்ளி இருக்கிற இடத்துல போகும்போது அப்படி சொல்லிட்டு போவாங்க. அங்கேருந்து அவர் வெளியில் வரும்போது உஃப்ரானக் என்று சொல்லுவாங்க. ஏன் அல்லாஹ் என்ன மன்னிச்சுக்கோமாங்க, பாத்ரூம் போகிறது என்ன பாவமாக மன்னிச்சுக்கோங்கிறதுக்கு பாத்ரூம் போகிற என்ன பாவத்தை செஞ்சுட்டு வந்துட்டாங்களா, அவ்வளவு நேரமும் அல்லாவை நினைக்கலை. அந்த பாத்ரூம் போயிட்டு இருக்கிற நேரமெல்லாம் அல்லாவை நினைக்கலை, அல்லாட திக்ர செய்யலை. இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்ச நேரம் அல்லாவை நினைக்கலைங்கிறதுக்கு மன்னிப்பு கேட்குறாங்க, ஒஃப்ரானக்ங்கிறாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய உள்ளம் இறை தொடர்புகளோடு நிறைய இருக்கணும், இதுதான் இஸ்லாம் விளையிட்டான். அப்போ இறை தொடர்புகளோட இருந்தால் அவன் ஒரு மூமினாக இருப்பான். அப்போ ரஹ்மானுடைய நினைவுகள் எங்கே இல்லையோ, நுகையுபஹு ஷைத்தானன் பஹுவ கரீன் பஹுலஹு கரீனன், அப்போ நாம் ஷைத்தானை அவனுக்கு என்ன செய்வோம், சாட்டி விடுவோம், அந்த ஷைத்தான் அவனுக்கு துணையாகி விடுவான். அப்போ இது இது சடவாதம். இந்த சடவாதம் எதால் வருது அப்படின்னு சொன்னால், இந்த ஆடம்பரங்களால் வருது. அப்போ இந்த ஆடம்பரங்களால் இந்த சடவாதம் வந்தால் ஷைத்தான் துணை ரஹ்மானுடைய திக்ர் இல்லை. இப்போ இன்னொரு வசனத்தை பாருங்கள், அல்லாஹாக்கு சுபஹானு தஆலா சொல்லி காட்டுறான், ஒமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத தன்கா, யார் என்னுடைய நினைவை விட்டும் புறக்கணித்து விட்டாரோ, ரஹ்மானை நினைக்கலையோ, ஃபஇன்ன லஹு மஈஷத தன்கா, அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கைங்கிறான். தன்காண்டா ஸ்ட்ரெஸ், அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறான். இப்போ தலைப்புக்கு வந்தாச்சா, தலைப்பு பாருங்க, ஆடம்பரம்ங்கிறது சடவாதம், சடவாதம்ங்கிறது இறை நினைவுகள் அற்ற வாழ்க்கை, இறைவனை நினைக்கவில்லை என்றால் அவனுக்கு நெருக்கடி, நெருக்கடி வந்தால் நிம்மதி இல்லை. எனவே ஆடம்பரம் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை கொண்டு வரும். புரிஞ்சுதா? இப்போ நம்ம தலைப்பு எப்படி சரியாகுது பாருங்க, அதை இறைவன் சொல்கிறான். அப்போ இந்த தலைப்பை ரொம்ப ஒரு அழகாக தொகுத்து எடுத்திருக்கிறாங்க. உண்மையிலேயே ஆடம்பரம் வரும்போது மனுஷத்து வந்துடும். ஆடம்பரம்ங்கிறது அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாமல் போகிறது தான். அப்போ யார் இறைவனை நினைக்கலையோ அவங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை வந்துடுது. எப்படி வந்தது பாருங்க, இந்த நெருக்கடியான வாழ்க்கை எப்படியெல்லாம் நம்ம சமூகத்தில் வந்துட்டு பாருங்க. நம்முடைய கையில் இப்போ ஆடம்பரங்கள் நிறைய கூடிட்டு, ஆடம்பரங்கள் கூட கூட நம்முடைய இறை தொடர்பு குறைஞ்சிக்கிட்டு வருது இல்லைங்களா. ஒரு காலத்தில், அந்த காலத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், இந்த நவீன கண்டுபிடிப்புகள் கருவிகள் இல்லாத காலம், நவீன கண்டுபிடிப்புகள் கருவிகள் இல்லாத காலம், மனுஷன் எப்படி வாழ்ந்தான், வண்டியில் மாட்டில், மாட்டில் வண்டியில் பூட்டிக்கிட்டு தான் பயணம். காட்டுக்கு போய் என்ன செய்வாங்க, விறகு வெட்டிக்கிடுவாங்க, மரம் வெட்டிக்கிடுவாங்க. விவசாயம் பண்ணுறேன்னு சொன்னால் என்ன, வயல் காடு என்று தான் பேர், வயல் காடு. அவங்களுக்கு என்ற சொந்த நிலைமைக்காது, அவங்க ஒரு காட்டுக்குள்ளே போய் மரங்களை வெட்டி ஒரு பகுதியை, தண்ணீர் தேக்கங்களுக்கு பக்கத்தில் ஒரு நிலத்தை துப்புரவு பண்ணி அதில் நெல்லை விதைத்து அறுவடை செஞ்சுட்டு வருவாங்க. அப்போ தன்னுடைய மாட்டில் வண்டியில் பூட்டிக்கிட்டு முளை நெல்லை எடுத்துக்கிட்டு, முளை நெல்லை ஏற்றிக்கிட்டு, நெல்லை ஏற்றிக்கிட்டு போய் காடு வெட்டி விவசாயம் பண்ணி அறுவடை செஞ்சு நெல்லோட வீட்டுக்கு வருவாங்க. எவ்வளோ காலம் போயிருக்கு, ஒரு 3 மாதம் போகுது. அப்போ ஒரு 3 மாதம் அவர் போய் நெல்லை வச்சு விதைச்சி அறுவடை செஞ்சுட்டு வர்றார். அவ்வளோ நாளும் அவ்வளோ கடுமையான ஒரு உழைப்பு. இப்படியெல்லாம் அந்த காலத்தில் மக்கள் என்ன செஞ்சாங்க, வாழ்ந்தாங்க. நம்ம வீட்டில் பெண்கள் என்ன செய்வாங்க, அரிசி தேவை என்றால் நெல் குத்தணும். மிஷின் வந்தா, நெல் குத்துற மிஷின் வந்தா, இல்லையே நெல் குத்துற, நெல் குத்துறண்டா கட்டாயம், ஒரு இன்னொரு பக்கத்து வீட்டு தொடர்பு கட்டாயம் இருக்கணும். ஒருத்தி தனியாக ஒரு வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு வாழையலாது. அதனால் அக்கம் பக்கத்து தொடர்பு, அயலவர் தொடர்பு கெட்டியாக இருந்துச்சு. எப்படியும் உதவிக்கு போய்த்தான் ஆகணும், நான் என் பக்கத்து வீட்டுக்காரிக்கு ஒரு உதவி செஞ்சு தான் ஆகணும், இல்லாட்டி எனக்கு உலக்க மாற்ற அவள் வர மாட்டாள். நெல் குத்துறண்டா உலக்க மாற்றி போடணும், 2 பேர் போடணும். அப்போ தான் அப்போ அவள் இன்றைக்கு வாடி என்ற விட்ட நெல் குத்துறண்டா, 3 குடும்பம் சேர்ந்து நெல் குத்துவாங்க. இங்கே மாறி அவள் என்ன செய்வாள், ஒரு நாளைக்கு நெல் குத்த வருவாள். நெல் குத்தித்தான் சோறு. இன்றைக்கி அரிசி அரிக்கிறதே இல்லை, அரிசி பக்கத்தில் கொட்டுறது தான். கல் நீக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட அரிசி பிள்ளைங்கிட்டா. இப்போ அரிசியை தயாரிக்கிறான், அரிசியை நூடுல்ஸ் செய்கிற மாதிரி அரிசியை தயாரிக்கிறான், அரிசி மாதிரி மாவால் உண்டை உருவாக்குறாங்க. அது இன்றைக்கு வருது. அப்போ அதில் எந்த கலப்படம் உண்டை அரிக்க தேவையில்லை. அரிக்க மேலா சுளகு, அம்மி, திருகக்கல், உலக்க, உரல் இவ்வளவும் இல்லாமல் தான் இப்போ வாழ்ந்துகிட்டு நம்ம. எந்த வீட்டில் அரிக்க மேலே அரிக்கி, எந்த வீட்டில் அம்மி கிளவி இருக்கு, எந்த வீட்டில் உரல் உலக இருக்கு, எந்த வீட்டில் சுளகு இருக்குது, எங்கே இருக்குது சுளகு இருக்குதா? இருந்தாலும் இப்போ கல்யாணம் முடிச்சு பிள்ளை குட்டியோட இருக்கிற நம்மளோட பொம்பளை பிள்ளைகிட்ட அந்த சுளகை கொடுத்து புடைக்க சொல்லுங்க பார்ப்போம், புடைப்பாங்க.
6: முடியாது இல்லை. இப்ப அப்ப இருந்துச்சு. அப்ப நெல்லு குத்தணும், விறகு வெட்டணும், கோடாரி இல்லாத ஊடு இல்லை, கொல்லி கொத்துவாங்க பெண்கள். இப்பெல்லாம் சுகப்பிரசவம் தான், இந்த சீசர் பண்ற கதையே கிடையாது. இந்த கிளினிக்கு போறான், கிளினிக் 3 மாசமானா கிளினிக்கு போவாங்க. கிளினிக்கு போய் ஸ்கேன் பண்ணுறதும், அதை தூக்கக்கூடாது இதை தூக்கக்கூடாதுங்கிறதும் ஊர்பட்டு டேப்லெட்டை கொடுக்குறோம், உம்பட்டும் செஞ்சு கடைசியாக ஒரு சைன் வைங்க, ஏ வெட்டணும். அப்போ இவ்வளோ நாளாக கிளினிக் போனேன்னே, மருந்து கொடுத்தேன்னே, என்ன நடந்தேன் எல்லாம் செஞ்சுட்டு கடைசியாக வெட்டணும். அம்மா உம்பட்டு விட்டமின் டேப்லெட் எல்லாம் எழுதி கொடுத்து போட்டு கடைசியாக பால் பொட்டிய வேண்டி கொடுங்கம்மா, ஏ தாய்ப்பால் இல்லைங்க. என்ன நடக்குது? எல்லாம் இருக்கு, ஒன்றும் இல்லையே. அப்ப இருந்த பெண்கள் கொல்லி கொத்துவாங்க, ஓங்கி போட்டு கட்டையில கொல்லியை செதுக்கி எடுக்க தெரியுது, நெல்லு குத்த தெரியுது, கொச்சிக்காய் அரைச்சிதான் கறி, கொச்சிக்காய் தூளா அரைச்சு கொச்சிக்காய் அரைக்கிறது, காஞ்சி கொச்சிக்காய் ஈக்கில சுத்தி குத்தி அடுப்பில் வச்சு லேசா அப்படி சுட்டு அப்படியே அம்மியிலேயே கலட்டி விட்டு அப்படியே மிளகு வச்சு நச்சிரம் வச்சு அரைக்கிறேன். அந்த அரைக்கிறதுக்குன்னு சில அம்மி இல்லாதவங்க பக்கத்து வீட்டில் கொச்சிக்காய் அரைக்கிறதுக்கு போய் நிற்பாங்க, நீ அரைச்சி முடிஞ்சோன்னா அப்படியான். அப்போ கொச்சிக்காய் அரைச்சி கொல்லி கொத்தி அடுப்பு ஊதி தீவனம் செஞ்சு பயிர் வச்சை செஞ்சு, இப்போ ஒரு வீட்டுக்கு விருந்தாளி போனால் இப்போ என்ன செய்வாங்க, ஒரு பக்கத்து கடைக்காரனுக்கு ஒரு கோல் உறப்பாக ஏதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக ஃபெட்டிஷ் கட்லெட் மாதிரி ரெண்டு உறப்பாக ரெண்டு பழம் ஸ்வீட்டாக ஏதாவது உண்டு, குடிக்கிறதுக்கு என்னப்பா இருக்கிட்டுருந்துச்சி அப்படின்ற அதையும் கேட்டு ஒன்றும் வேலை இல்லை, அப்படியே கொழுப்பு பிடிச்சி போய் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், ஒன்றும் வேலை இல்லை, கிச்சன் சுத்தமாக இருக்குது புகை பிடிக்காமல். அப்போ எல்லாமே வந்து இறங்குது கொடுத்துட்டு. அந்த காலத்தில் எல்லாம் வீட்டில் வாழை மரம் வச்சு வாழைக்கோலை வெட்டி மடு வெட்டி, அந்த பொம்பளைங்களே மடு வெட்டி மடுவில் வாழை மரத்தை வச்சு அதுக்கு புகை ஊதி தீவனம் செஞ்சு பலகாரங்கள் செஞ்சு பானை அடுக்கு இருக்கும் வீட்டில், வீட்டில் பானை அடுக்குகள் இருக்கும், அந்த பானை அடுக்குகளில் தீவனங்கள் செஞ்சு இப்படியெல்லாம் வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலம். அந்த காலத்து பெண்களுக்கும் அந்த காலத்தில் வாழ்ந்த ஆண்களுக்கும் நேரம் இருந்துச்சு. என்ன நேரம் இருக்குது? பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்க நேரம் இருந்துச்சு, உறவுகளை மதிக்க நேரம் இருந்துச்சு, உறவுகளை போய் சந்திக்கிறதுக்கு அவங்களுக்கு நெருங்கின உறவுகளை போய் சந்திக்கிறதுக்கு நேரம் இருந்துச்சு. பிள்ளைகளுக்கு ஓதி கொடுப்பாங்க, மகரி வட்டார் ரோட்டில் போனால் வீடுகளை ஓதி கொடுக்குற சத்தங்கள் கேட்கும், அப்படி ஓதி கொடுக்குற நேரம் இருந்துச்சு. இப்படி அப்போ இருந்தவங்களுக்கு எல்லா நேரங்களும் இருந்துச்சு, இந்த தீவனங்கள் செய்கிறதுக்கு நேரம் இருந்துச்சு. இதுபோக கலை நிகழ்ச்சிகள் எம்பட்டு, ஒரு மாப்பிள்ளை கூட்டிக்கு போகிறண்டா, அந்த மாப்பிள்ளைக்கு முன்னால் சுருட்டு வாள் வீச்சு குதிரை ஊர்வலம், அந்த எங்கள் அம்மா அம்மாமார் சொல்லுவாங்க, நம்மளாம் அதை காணலை, நம்ம கண்டது சுருட்டு வாள் வீச்சும் பொல்லடியும் தான். ஆனால் உம்மாமார் சொல்கிறாங்க அதுக்கு முன்னே குதிரையில் மாப்பிள்ளை எடுத்து கூறுவலம், அதில் 4-5 கலைகள், சீனடி சிலம்படி சுருட்டு வாழ் வீச்சு இதெல்லாம் ஆண்கள் படிச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. உடம்பில் நோய்கள் குறைவு, நேரங்கள் நிறைய இருந்துச்சு, வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மின்சாரங்கள் இருந்துச்சா, விளக்கு எரிச்சு வாழ்ந்துக்கிருந்தாங்க. ஆவண மரத்தில் கொட்டையை எடுத்து வீட்டில் தட்டி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்பாங்களாம், எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஆமணம் மரத்தில் கொட்டையை, ஆராத்தி மாதிரி காய் காய்ச்சிருக்கும் இல்லை ஆமணங்காய், அந்த கொட்டையை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டிருப்பாங்க. பிள்ளைகளை கடைக்கு விட்றண்டா அதான், எங்கள் அம்மா சின்ன பருவத்தில் எங்கள் அம்மா அம்மா கொடுத்து அனுப்புவாங்களாம், ஒரு பச்சை ஈக்கில் ஒரு ஆமண கொட்டையை குத்தி விளக்கில் கொளுத்தி கையில் கொடுத்தா அதான் டோர்ச் லைட், கடைக்கு போயிட்டு வெறும் வரைக்கும் ஒரு கொட்டை போதும் பற்றிக்கிட்டு இருக்கும். ஆமணக்கு எண்ணெயை விளக்கெண்ணு சொல்றது அதனால தான், ஆமணக்கு எண்ணெயை விளக்கெண்ணு சொல்றது, விளக்கெரிக்கிற எண்ணெய்னு சொல்றது அதனால தான். அந்த அளவுக்கு அந்த காலத்தில் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க, ஆடம்பரம் இல்லை ஆனால் நோய்கள் இல்லை, இறை தொடர்பு கூட அல்லாஹ்வுடைய நினைவுகள் கூட. அந்த காலத்தில் வாழ்ந்த இமாம்கள் லட்சக்கணக்கான ஹதீஸ்களை அறிவிப்பாளரோடு பாடமாக்கியிருக்கிறாங்க, லட்சக்கணக்கான ஹதீஸ்களை, 100,000 ஹதீஸை நான் பாடமாக்கியிருந்தேன் அறிவிப்பாளர்களோடு சொல்கிறாங்க. விளங்கிட்டா? அப்ப ஒரு ஹதீதை சொல்லி இதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாய் கேட்டாங்க, ஆயிஷா நாய் கிட்ட உருவாவுடைய வாப்பா கேட்டாங்க, உருவாவுடைய வாப்பா கிட்ட உருவா கேட்டாங்க, உருவா கிட்ட ஹிஷாம் கேட்டாங்க, ஹிஷாமுக்கிட்ட இப்ராஹிம் கேட்குறாங்க, இப்ராஹிம் கிட்ட இமாம் புகாரி கேட்குறாங்க. அவர் சொன்னார் அப்படின்னு நம்ம ஹதீஸை சொல்கிறோம் இல்லை. அந்த அறிவிப்பாளரை ஒரு ஹதீஸை ரெண்டு ஹதீஸை நினைவு வச்சுக்கலாம், 100,000 ஹதீஸுகளை மனசுக்குள்ளேயே நினைவு வச்சுக்கிற அளவுக்கு அவங்கக்கிட்ட மார்க்க தொடர்புகளும் நினைவாற்றல்களும் அதிகமாக இருக்குது. இன்றைக்கு நம்மளோட நிலைமை எல்லா மெமோரி சிப்புகளும் ஃபோனில் வந்திருக்குது இல்லைங்களா. சின்ன ஒரு சிப் 18 GB இவ்வளவு, 18 GB அண்ணா இவ்வளவுக்கு, இவ்வளவுக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க், இதுக்குள்ள ரெண்டு ஹார்ட் டிஸ்க் வைக்கலாம் இல்லையா, 10,000 GB 1,000 GB வருது. அதுக்குள்ள ஊட்பட்ட பயானம் போடலாம் அவ்வளவு. இன்றைக்கு மனுஷன் கண்டுபிடிச்சிக்கான். ஆனால் இதுக்குள்ள என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை. நேற்று யாரோ சொன்னாங்க ஆள் மறந்து போச்சு, இதுதான் நிலைமை. நேற்று இன்றைக்கு இல்லை, நேற்று யாரோ சொன்னாங்க ஒரு கதை உண்டும், ஆனால் சரியாக ஆளை சொல்ல முடியலை. இது அண்டைய நிலைமை. அன்றைக்கு 1,000, 1,00,000 லட்சக்கணக்கான அதிசயங்கள் அறிவிப்பாளரோட, ஒவ்வொரு அதிசயக்கும் 4-5 பேர் அறிவிப்பாளர், இன்னாருக்கு இன்னார் இன்னாருக்கு இன்னார் இன்னாருக்கு இன்னார் நபிகள் நாயகம் இப்படி சொன்னார்கள். வார்த்தை மிஸ் ஆகாம நினைவு ஆற்றல் இருக்குது, மார்க்க தொடர்புகள் இருக்குது, அவ்வளோ அதிசய தேடி படிச்சிருக்கிறாங்க. நேரம் இருக்குது, காரணம் இறை தொடர்பு இருக்குது. இன்னைக்கு நேற்று ஒரு ஆள் சொன்னாங்க, யாரோ சொன்னாங்க, யாரோ மறந்து வச்சேன், என்னப்பா எங்கே போயிருக்கு நம்ம தொடர்பு. எனவே இறை தொடர்பு ரொம்ப குறைவு, ஆடம்பரம். இப்போ நாம் இந்த நவீன கண்டுபிடிப்புகள் வந்ததுனால நிம்மதிகளை எப்படி இழக்கிறோம்? உண்மையாக பொண்டாட்டிய டெலிஃபோன் நம்பரை ஃபோனில் பார்க்காம சொல்ல தெரிஞ்சாக்கோ, கையை வைத்துங்க. இல்லை, பொண்டாட்டிய டெலிஃபோன் நம்பரை ஃபோனில் சேவ் பண்ணி பேரை போட்டு வச்சு கோல் தேவண்டா, மை வைஃப் கோல் போகுது. ஆனால் இந்த ஃபோன் தொலைஞ்சா ஆத்திர அவசரத்துக்கு பொண்டாட்டிக்கு உண்ட ஃபோனை தான் ஹோல் எடுப்போமெண்டா எடுக்க ஏலாம், நம்பர் இஞ்சே இல்லை, இஞ்சே தான் இருக்குது. இன்றைய நிலைமை அப்படித்தான் இருக்குது நிலம். பொண்டாட்டியில்தான், பொண்டாட்டியில் தங்கச்சிற நம்பர் பாடம். அப்போ இப்படி நிலைமைகள் என்ன மாறிப்போயாச்சு, மாறிப்போயாச்சு. நிம்மதியை இழக்கிறான். ஆடம்பரம் கூடின உடனே என்ன நடக்குது, இவனுக்குறிக்கிற பவரை அப்படியே இறக்கி வைக்கிறான். அப்போ இப்போ எல்லாம் சுவிட்சை தட்டினா சோறு, எல்லாம் பக்கெட் பக்கெட்டாக வருது, கொச்சிக்கா துள்ளிடிச்சு தம்பது, பிரியாணி மிக்சிங் அது வேறையாக வருது. நீங்கள் இறைச்சி கறிக்கு ஒரு பக்கெட், மீன் கறிக்கு ஒரு பக்கெட், இறால் கறிக்கு ஒரு பக்கெட் வருது. இறைச்சி கொட்டுறது இறைச்சிக்குரிய பக்கெட்டை கொட்டினா இறைச்சி கறி. அதுக்கு நீங்கள் அந்த பழைய பெண்கள்ட்ட சமையல் ஓடர் ஒன்று இருக்கும் இல்லை, இறைச்சி கறி எப்படி ஆக்குறது, முதல்ல தாளிக்கிறது, மர இறைச்சை கொட்டுறது, மர கொச்சிக்காயை கொட்டுறது, இப்படி அந்த ஓடர் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இறைச்சை கொட்டுங்க இந்த பக்கெட்டை கொட்டுங்க முடிஞ்சு. அப்போ இப்படி சிம்பிளாக சமைக்க தெரியுது. இந்த புடைக்கிற அரைக்கிற இடிக்கிற குத்துற ஒரு வழக்கமும் தேவையில்லை, ஆ ஒன்றும் தேவையில்லை. இன்றைக்கி என்ன நடக்குது, வாழ்ந்துக்கிட்டு போகிறோம். அப்போ சிம்பிளாக எல்லாம் செய்யலாமட்டா, எவ்வளோ நேரம் மிச்சம் மறிக்கணும், காலையிலேயே ஒழும்பி 8 மணிக்குள்ள பகலைக்கெல்லாம் சமைச்சிட்டு உட்கார்ந்துடலாம் இல்லை, உட்கார்ந்தா எவ்வளோ நேரம் மிச்சம், அவ்வளோ நேரத்தில் எவ்வளோ குர்ஆன் ஓதலாம், எவ்வளோ ஹதீஸ் கிரந்தங்களை படிக்கலாம், எவ்வளவு நம்ம சம்பாதிக்கலாம், மார்க்க ரீதியான அமல்கள் எவ்வளவு செய்யலாம். ஆனால் துஹா தொழுக நேரம் இல்லை, முன்பின் சுன்னத்து தொழ நேரம் இல்லை, நேரம் இல்லை. அந்த அந்த அந்த ஒன் குயிக் சமையலுக்கு நேரம் இல்லை, இன்றைக்கு அதுக்கு நேரம் இல்லை. அப்போ என்ன நடக்குது, நேரம் இல்லைன்னா என்ன நடந்தது, அப்போ கொல்லி கொத்தி, கொச்சிக்காய் அரைச்சி, நெல் குத்தி, சோறு கறி ஆக்கி, பின்னரம் தீவனம் செஞ்சு, பானைக்கை வச்சு போட்டு ஒரு 4 பேர் அப்படியே பொம்புளையில் உட்கார்ந்து தலைவாக்குற ஃபங்க்ஷன் எல்லாம் நடந்துச்சே. அப்பெல்லாம் இந்த பேன் மருந்து வந்தா அப்படியே லைனில் உட்கார்ந்து தலைவாப்பாங்க, அப்படியே லைனில் அதுக்கு நேரம் இருக்குது, தலைவாக்குறது, ஓதி கொடுக்கறது, கல்யாணம் கந்தூரி, அவ்வளவு நடந்துச்சே. இன்றைக்கு தலைக்க கொஞ்சம் கடிக்குதா, கொட்டி தேய்ச்சாச்சு, பேன் மருந்து பாத்தியமா, பேன் மருந்து போடுவோம் முடிஞ்சு. இன்னொரு ஆள் தலைக்கு கை வைக்கிறல்ல, அதுக்குரிய சீப்பிடிக்குது, பேன் மருந்து போட்டுட்டு ஒரே இழுவே ஷம்பு வருது. ஹலாஸ். அப்போ எங்கே அந்த நேரம், எங்கே அந்த நேரம்? இந்த ஆடம்பரம் வாங்கி எடுத்துட்டு நம்மளை, இந்த ஆடம்பரம் வாங்கி எடுத்ததுனால அப்போ அவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த தாய்மார்கள் அந்த நேரம் வந்து ரசூலுல்லா சொன்னாங்கல்ல, கியாமத்து நாள் நெருங்க நெருங்க நேரம் சுருங்குமண்டு. அப்போ நிலாக்கதை, நிலாக்கதைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிலாக்கதை, நிலாக்கதைண்டா என்ன? நிலவை காட்டி உம்மா சோறு தீர்த்துதை பிள்ளைகளுக்கு. நிலவை காட்டி உம்மா சோறு தீத்துற, நிலா கதை சொல்லி சோறு தீத்துற, நிலாவை சொல்லி அந்த கதை சொல்லி நரிக்கதை சொல்லி காக கதை சொல்லி இப்படி நீதி கதைகளை சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி உம்மா சோறு தீத்துவான். பாட்டி சொன்ன கதை என்ற சரித்திரமே அதாலாம் வந்துச்சு. அப்போ பாட்டி இருப்பா வீட்டில் உம்மம்மா, அது பிள்ளைகளுக்கு கதை சொல்லணும். பாட்டி கதை சொல்லுவா, உம்மா கதை சொல்லுவா, பாப்பா கதை சொல்லுவா, பாப்பா வீட்டை இருப்பார். இப்படி எல்லாரும் சொல்லி ஒரு பிள்ளை அப்படியே வளர்த்து அந்த பாசத்தில் அப்படியே வளருது. இன்னைக்கு எவ்வளவு குயிக்காக வேலை செஞ்சும் நேரம் இல்லை பிள்ளைகளுக்கும் பிஸி. அம்பி காலையில் நேரத்தோட பிள்ளைய எழுப்பின உடனே சும்மா மெஷின் மாதிரி நிற்பாங்க, உம்மா பாப்பா எல்லாம் சும்மா ட்ரென்னு வேலை நடக்கும். ஒரு ஆள் சும்மா கிச்சனில் நின்றுக்கிட்டு கடை கடை கடை 100 ரூபாய் போட்டு பிறட்டி எடுக்கும். ஒரு ஆள் பிள்ளைக்கு ஷூவை போட்டு என்ன டை ஆட்டம் வந்து ஆட்டம் வந்து ஆட்டம் வந்து ஸ்கூல் ஸ்கூல் வேன் வந்துருவேன் ட்ரென்னு அப்படி வேலை நடக்கும். 7 மணிக்கெல்லாம் ஸ்கூல் வேன் ஹோன் அடிப்பான், சொட்டை கொண்ட பிள்ளைய விட்டாச்சு பாய் அப்படின்ற. உம்மா ஒரு வேலைக்கு, பாப்பா ஒரு வேலைக்கு போய்த்துருவான். அந்த பிள்ளை ஸ்கூல் கலைஞ்சி வருது, 2 மணிக்கு வருது. அப்படியே வந்த உடனேயே திரும்ப அடுத்தது டியூஷன், ஆ டியூஷன் டியூஷனுக்கு போயாச்சு. அடுத்தது வருது, திரும்ப குருவா மாசா அப்படியே போய் வந்து சரியான களைப்போடு வந்து உட்காந்து இங்கிலீஷ் கிளாஸ் நடத்த வீட்டு ஆள் வரும். சரி, அவனுக்கிட்டே இங்கிலீஷ் கிளாஸை படிச்சுக்கிட்டு அந்த புத்தகத்திலேயே பொடியம் படுத்துருவான். கொண்டு போய் அப்படியே தூக்கி வேலை தட்டிவிடுவாங்க. உமா பாப்பா தூக்கி வச்சு சந்தோஷமாக கதைச்சி பாசத்தை பகிர்ந்து கதை சொல்லி இல்லை முளைச்சி பிள்ளை பேச தொடங்கினா படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்ருவோம். நம்ம படிக்கும் என்னத்தை சாதிச்சிங்க நீங்கள்? அந்த பிள்ளைகள்கிட்ட பாசத்தை மட்டும் இழந்திருக்கிறீங்க. கடைசி எங்கள்கிட்ட கொண்டு வருவாங்க கவுன்சிலிங் பண்ணுங்க, என்னென்னா உம்மாவோட பாப்பாவோட இவன் பேசுகிறான் இல்லை, உம்மாவோட வெறுப்பறிக்கான், பிள்ளைகளுக்கு போட்டு அடிக்கிறான், இவன் வந்து என்னல்ல சமூக தொடர்பாடல் ரொம்ப குறைவரிக்குது, கடும் கோபம் வருது, இதுக்கு எல்லாம் என்ன காரணம்? பாசத்தை சரியாக கொடுக்குற நேரத்தில் கொடுக்கலாட்டி அவன் ஒரு மனித உருவில் பேச தெரிந்த விலங்கு. அவனுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை செஞ்சுட்டு போகிறான். அப்போ பருவங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது நாட்டு சட்டத்தின்படியே இந்த மொண்டசிறிங்கிறாங்கல்ல, இந்த மொண்டசிறிங்கிறது ஒரு பெண்ணுடைய பேரில் வந்தது, மொண்டசிறி மேடம். அவள் தான் இந்த ஆரம்ப பாடத்தை ஆரம்பித்தான். அப்போ இந்த ஆரம்ப பாடசாலையில் பேனை கொடுக்கக்கூடாது, அதான் நம்ம நாட்டு சட்டமே. அவங்களுக்கு பேனை பென்சில் கொடுக்கக்கூடாது, எழுதக்கூடாது. அவன் அவங்களுக்கு விளையாட்டில் கல்வியை கொடுக்கறதான் மொண்டசிறி சிஸ்டமே. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்டா, மொண்டசிறி டைமிலேயே மெட்ஸ் படம் படித்து கொடுக்குறோம். பிள்ளைகளுக்கு ஓவர்லோடு கூடாதுன்னு நான் சொல்லலை, அந்த ஓவர்லோட் ஆகிறத விளைவுகளை பாருங்கள். அப்போ பிள்ளைகள் பிஸி, விளைவுகளை பாருங்கள். அப்போ பிள்ளைகள் பிஸி,

0: இந்த ஃபுட்ஸ், மருந்தடித்து பழுக்க வைத்தப்பட்ட பழங்கள், இதெல்லாம் என்ன செய்யுது? ஒரு நஞ்சு, ஒரு மருந்து. அப்போ நாங்கள் அதை எப்படி சாப்பிட்றோம்னு சொன்னால் விருந்தாக சாப்பிட்றோம். அதனால தான் ஒருத்தன் சொன்னான், விருந்தை மருந்தாக சாப்பிடு, இல்லை என்று மருந்தை விருந்தாக சாப்பிட வேண்டி ஏற்பட்டு. ஏன்னா இப்போ இருக்கிற விருந்தெல்லாம் மருந்து தான், அதை கொஞ்சமாக தான் சாப்பிட வேண்டியிருக்குது. அப்போ எல்லாமே இன்றைக்கு நஞ்சாக இருக்குது. அதை சாப்பிட்றோம், மறுபடியும் மருந்து சாப்பிட்றோம், பிஸி, நமக்கு நேரம் இல்லை. அப்போ இன்னைக்கு எவ்வளவு நேரம் மிச்சம் இருக்கணும், ஆனால் நேரம் இல்லை. என்ன அது? அதான் சடவாதம். இறைவனை நம்மட உள்ளத்திலிருந்து எடுத்துட்டாங்க. எடுத்த உடனே நமக்கு சடவாதம் வந்துட்டு, நமக்கு தயமத்தில் சட்டம் தெரியா, குளிப்பாற்ற சட்டம் தெரியா, ஜனாச தொழுக சட்டம் தெரியா, பெண்ணால் கொத்துபா சட்டம் தெரியா. எத்தனை தடவை நாம் ஜனாச தொழுக தொழுதுருப்போம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் சும்மா நீங்கள் சொல்லுங்க. அப்போ நீங்கள் எத்தனை ஜனாச தொழுகையில் கலந்திருப்பீர்? சும்மா ஒரு கணக்கு, ஓ ஒரு 15, ஒரு 15 ஜனாச தொழுகையில் அவர் கலந்திருக்கிறார். அப்போ கிட்டத்தட்ட 10க்கு மேலே நாம் ஜனாச தொழுகையில் கலந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு மையத்து வந்தால் எல்லாரையும் லைனில் நிப்பாட்டிப்பட்டு அசரத்து சொல்லி கொடுக்கணும். ஜனாச தொழுகை 4 தக்பீர்களை கொண்டது. இந்த ஜனாசா மீது கடமையாக்கப்பட்ட ஃபர்லு கிஃபாயாவான தொழுகை, அல்லாவுக்காக தொழுகிறேன் என்ற நீயத்தை வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது தக்பீரில் சூரத்துல் ஃபாத்தியா ஓதப்படும், ஆ ஓ. ரெண்டாவது தக்பீரில் சலவாத்து சொல்லப்படும், ஆமாம் ஆமாம். மூணாவது தக்பீரில் துவா ஓதுகிறோம், அந்த துவா அல்லாஹும் மஃபுல்லஹு வரஹம்ஹு ஆஃப். ஆஹா, நாலாவது தக்பீரில் சலாம் கொடுக்கும், கரெக்ட். இப்போ தான் தொழறடி. நான் கேட்குறேன், இமாமு சொல்லலண்டி குளம்புறான்னு மையத்து தொழுக முடிஞ்சா தொழுக சட்டம் சொல்லலை அப்படின்ட்டு. ஆறுக்கு அடிக்கணும், இப்போ எத்தனை தொழுகையில் கலந்திருக்கோம். ஒரு தடவை சொன்னால் போதாதா? இந்த ஃபோனை வேண்டினா இந்த ஃபோனில் ஃபோன் புக் எவ்வளோ தெரிக்கி, மெசேஜ் எப்படி அடிக்கிற, எப்படி ஒரு பேரை பதிகிற, எப்படி இதில் இன்டர்நெட்டை கனெக்ஷனை கொடுக்குற, எப்படி இது ப்ளூடூத்தில் எடுக்கிற, இதெல்லாம் ஒவ்வொரு தடவையுமா சொல்லி கொடுக்குறான்? சொல்லிக்கே கொடுக்க மாட்டான், எடுத்தே பழகிடுவோம் நம்ம. அப்போ சடவாதம் சரியாக இருக்குது, இறைவாதம் புழைச்சி போயிடுச்சு நமக்கு. என்ன காரணம்? இது வந்தோடனே அது வைத்திரும். ஒரே போத்தலில் ரெண்டு இருக்காது. ஒரு போத்தலில் தண்ணி இருக்கணும், இல்லாட்டி பழச்சாறு இருக்கணும். பழச்சாறும் தண்ணியும் இருக்கலாமா? சடவாதம் வந்தோடனே இறைவாதம் வெளியில் போகும், இறை நம்பிக்கை வெளியில் போகும். அப்போ ஆடம்பரம் உள்ளுக்கு வந்தால் ஃபைனலகு மனுஷத்தல் வான்கா, அவருக்கு நெருக்கடியான ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு ஒரு ஆடம்பரம், அப்பெல்லாம் கடையில் சாமான் வாங்குறது எப்படி? உம்மா சொல்லித்தருவா, நாங்கள்லாம் சின்ன வயசில் உம்மா சொல்லித்தருவா, விளையாடிட்டு இருக்க நம்ம லஞ்சவா, இந்த பா காசைப்படி, நல்லா நினப்பு வச்சுக்கோ, கொச்சிக்காய் 1 கிலோ, வெங்காயம் 1 கிலோ, குறுக்கா புளி 5 ரூபாய்க்கு, தேங்காய் ஹா போத்தல், சீனி 1/2 கிலோ, தேயில குடிக்கிறதுக்கு முட்டாசி 10 ரூபாய்க்கு, இவ்வளோத்தையும் பாடமாக்கிட்டு ஒரு டயரை உருட்டினோம்டா கிரண்டு ஓட வேண்டியதான் கிடைக்கும். இவ்வளவு நினைப்பு ஒரு தடம் சொல்லிட்டா சரி, அப்போ இருக்கிற நினைவு இப்போ இல்லை, ஆனால் அப்போ இருக்கிற அவளுக்கு படிப்பு வரல, நினைவாற்ற நல்லா தந்துச்சு படிப்பு வரல, என்ன படிச்சு கொடுக்க தெரியல, அப்ப படிச்சு கொடுக்க தெரியல, அவ்வளவுதான். அப்ப
1: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக 12:00.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: அதுக்கு சில ட்ரிக்ஸ்களை கொண்டு வராங்க. அது ஒரு கலை, அது ஒரு படிப்பு. கொமர்ஸ் படித்த பிள்ளைகளுக்கு தெரியும், கொமர்ஸ் அதானே, கொமர்ஸில் அதை தன்னாங்க படிக்கிறோம். எப்படி வியாபாரத்தை அதிகப்படுத்தி ஒரு முதலாளி லாபத்தை அதிகம் எடுக்கிற, முதலாளி லாபம் எடுக்கணும், அதான் முதலாளித்துவம். அந்த முதலாளி லாபத்தை எடுக்கிறதா இருந்தால் மக்களுடைய தேவைகள் அதிகரிக்கணும். உங்களுக்கு ஒரு நாளைக்கு கொச்சிக்காயும் வெங்காயமும் குறுக்கா புளியும் உப்பும் தானே தேவைப்படுது, அதனால தானே இந்த கடையில் அவ்வளவு விற்கிது. உங்களுக்கு தேவையை கொஞ்சம் கூட்டினா தான் எனக்கு கடையில் நல்ல சாமான் விற்கும். மக்களுடைய தேவையை அதிகரிக்கிறது, அதிகரிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. உளவியல் ரீதியாக, அறிவியல் ரீதியாக பிளான் பண்ணுறாங்க. என்ன பிளான்? சரி, கடைக்கு வெளியிலேருந்து சாமான் வாங்கினவனை கடையை திறந்து உள்ளு கூட்டா அவன் சாமானை அதுக்கு வந்து தீர்மானிக்க போகிறான். இப்போ எப்படி கடை கடைக்கு வெளியில் இல்லை, இப்போ கடையை திறந்து கெஷியர் வெளியில் இருக்கிறான். இப்போ அங்கிராக்கெல்லாம் உள்ள வைத்து அவன் வெளியில், அவன் வெளியில் துவாதையும் நாம நின்றடத்த அவன் வந்துட்டான். அவன் மேசையை போட்டு உட்காந்துட்டு எல்லாம் கமரா சிசிடி கமரா போட்டுருக்கு. அங்கே போய் நீங்கள் ஒன்றும் பருப்பு வாய்க்க போட இயலாது, எல்லாம் போட்டு வச்சுட்டு நீங்கள் அங்கேருந்து ஒரு சாமானும் வெளியில் கொண்டு போக முடியாது. எல்லாம் நீக் நீக் நீக் நீக் என்று கற்று இந்த கெஷியர் மேசையில் வந்து மெஷினில் காட்டி போட்டு போனால் தான் அங்கே எல்லாம் முடியும். வழங்கிட்டா யூரோப்பில் எல்லாம் சூப்பர் மார்க்கெட் இருக்குது, கெஷியர் ஆளே இல்லை, ஆள் இல்லை. அப்படியே போய் ஃப்ரான்ஸில் ஒரு கடை ஒன்று இருக்குது, ஹைஸ்பீட் ரோட்டில் இடையில் மக்கள் குடியாட்டம் இல்லை, வாகனத்தை நிப்பாட்டி ஷாப்பிங் போனேன். சாமான் நான் பார்க்குறேன், என்னோட ஆளை காணலை. அது அப்படித்தான், நீங்கள் சும்மா வாங்க சிரத்தன் இல்லாங்க, அப்படியே பேக்கில் கொண்டு போய் கம்ப்யூட்டரில் நாம் அனுப்பி பிடிக்கிறேன். அப்படி எல்லாத்தையும் பிடிச்சோன்னா நீக் நீக் நீக்கணும், தூக்கி வச்சதுக்கு பிறகு அந்த காசையும் கொடுத்ததுக்கு பிறகு தான் இந்த பேக்கரத்துக்கு வெளியில் போனால் அந்த மிஷின் சும்மா இருக்கும்.
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் லுகர் தொழுகைக்காக அதானொலிக்கின்ற நேரம் இது.
2: அதான் ஒலிக்கும் நேரம் அனுசரணை வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: دعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صل وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: ஏ ஊத்த எடுக்க ஒவ்வொரு இலையா துறைச்சி ஒரு ஆப்பிளா துறைச்சி அந்த இடத்த கிளீன் பண்ணி வேலை மிச்சமா இந்த மரத்தை நீ வேண்டி வைக்காட்டி இவ்வளவு நேரம் உனக்கு மிச்சமா இல்லையா? குருவான் ஓதலாம் இல்ல, குருவான் ஓதலாம் இல்ல, சே குருவான் ஓதுற தவிடு. வீட்டை வந்த புருஷனோட கதை சீக்கிரிக்க பொண்டாடிக்கு நேரம் இருக்கா? ஏ சாப்பாடு எடுத்துட்டு டேபிளை வச்சுக்கிறேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூலையில இருந்தவ என்ன செய்யறா? இலை துடைக்கிறா, ஃப்ளவர்ஸை தட்டுறா, துடைக்கிறா, அலங்கரிக்கிறா, கண்ணாடி துடைக்கிறா. ஒரு ஊர்பட்டது சும்மா இருந்த செவரை போட்டு என்னமோலாம் செஞ்சு வச்சுட்டு அதுல வேலை. புருஷனோட கதைக்கலாமா? அப்போ கதைக்கலாம். நீ கதைக்கல, அதுக்கு நான் ஆஃபீஸில் கதைச்சுக்கிட்டே நாம கதைக்கல, நாம கதைக்கல. அப்போ அங்கே ஆஃபீஸில் கதைச்சிட்டு இப்படியோ கதைச்சிக்கிட்டு இருந்தா செடிதான் இப்படி நடக்கும். இப்போ நிம்மதி இழந்து போகுதா பாருங்க, நேரம் இருக்குதா? மார்க்கத்தை விடு, பிள்ளைகளை கவனிக்க முடியுதா? நம்ம வீட்டில் ஆடம்பரமாக வேண்டி வைத்ததை நாம் சீர் செய்கிற நேரத்தை கழித்து பாருங்க, நம்மளோட பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு பாடம் சொல்லி கொடுக்கலாம், நம்ம ஓதி கொடுக்கலாம், நம்ம மடியில் வைக்க தலையை அணைச்சி தூங்க வைக்கலாம், நம்ம சோளை போட்டு நித்திரையாக்கலாம். இல்லை, பிள்ளைய நித்திரையாக்க நேரம் இல்லை. நேரம் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் பச்சை போய், நேரம் இல்லைங்கிற ஒரு நிலையை நாங்களாக உருவாக்கிட்டோம். டிவியை வேண்டி வச்சால், ரிமோட்டை ஸ்டார்ட் பண்ணி விட்டா அது படம் சொல்லுது. அப்போ இந்த மார்க்கெட்டுக்குள்ளே உழுவாட்டு சாமானை வண்டியில் நிரப்பும் போது விலை விளங்குறல்ல, இது நல்லம். இது நம்ம அந்த இதில் வந்து இந்த ஒசிங் பண்ணுற அந்த சிங்கை நம்ம பூட்டினோம் இல்லை, அந்த மூலையில் இதை வச்சு அப்படி நைச்சா அடி கையை கழுவலாம். சோப் வைக்கிறது வேலை இது ரொம்ப ஆ 100 ரூபா தான். அவனும் அப்படித்தான் செய்வான். 350 ரூபா அப்படி எழுதி அவர் வெட்டு வெட்டிப்பட்டு 319 ரூபா அப்படின்னு எவ்வளோ கூட குறைச்சிக்கான். 31 ரூபாவை குறைச்சதை பெருசாக காட்டிக்கான், கழிச்சுப்பார் 31 ரூபா. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? ஜே 31 ரூபா ஆதாயம். 31 ரூபா ஆதாயம் இல்லை, 219 ரூபா நட்டம். ஏன் வேண்டின வேண்டாம போவேன். ஒருத்தன் பொண்டாட்டிக்கிட்ட இழைச்சி இழைச்சி வந்து சொன்னானா, என்ன கண்ணா 30 ரூபா ஆதாயம் முடி வேண்டானா? எப்படி என்ன? ஆட்டாவுக்கு கையை காட்டினேன், பஸ்ஸுக்கு கையை காட்டினேன், நிப்பாட்டல்ல பின்னாடியே ஓடி வந்துட்டேன், 30 ரூபா ஆதாயம். அவள் பல்லாருண்ட ஒரு அறை போட்டாளாம். அவள் ஏண்டி அறையிறண்டா? அநியாயமாக பஸ்ஸுக்கு பின்னால் ஓடி வந்தீங்களே, ஒரு ஆட்டோவுக்கு பின்னால் ஓடி வந்திருந்தா 1500 ரூபா லாபமாக இருந்திருக்கீங்க. பஸ்ஸில் என்ன 30 ரூபா எடுப்பான், ஆட்டோ எவ்வளோ எடுப்பான்? இப்படி சும்மா ஒன்றுமில்லாத நட்ட கணக்கு பார்க்குறோம் நான். அவன் விலையை 350 ரூபான்னு 219 ரூபான்னு போட்டால் 30 ரூபா ஆதாயமா? 219 ரூபா நட்ட நமக்கு எதுக்கு வேண்டுற நீ? அதை உனக்கு தேவையில்லாத சாமி. அவன் என்னையாலும் ஒரு ட்ரிங்க்ஸ் உண்டு, ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ரிங் போட்டல் உண்டு, விலையை குறைஞ்சி போடுவான். சரி, அவன் விலையை குறைஞ்சி சும்மா போட்டான், 1 ரூபா போட்டான். எதுக்கு உனக்கு அது? இவ்வளவு நாளாக சும்மா தானே சாப்பிட்ட நீ சோத்த, இப்போ இதை குடிக்கணுமா? ஆடம்பரமாக இது இல்லையா? அப்போ பட்ஜெட் என்ன செய்யுது? ஆஜியாருக்கு கூடுது இங்கே. அப்போ வண்டியில் நிரப்பியாச்சா? நிம்மதி எப்படி இழக்குதுன்னு பாருங்க. அப்போ சந்தோஷம் கொண்டாடிக்கின்னே சந்தோஷம். வீட்டு நிறைய சாமான், ஃப்ரிட்ஜ் நிறைய சாமான், கிச்சன் நிறைய சாமான், பிள்ளைக்கு போனிக்கா தீது, வண்டியில் நிறைய அப்படியே தள்ளிக்கு வந்து அப்படியே விட்டாச்சு.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் மார்க்கு சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் மீண்டும் நாங்கள் இணைந்து கொள்வோம். சிறந்த கல்வி சமூகத்தை நோக்கிய பயணத்தில் அகாடமி என்
6: பயோமேத்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ் மற்றும் டெக்னாலஜி போன்ற அனைத்து கற்கினர்களும் ஒரே இடத்தில். அகாடமி என் பிரதான வீதி சாய்ந்தமருது.
3: தொடர்புகளுக்கு 0774906166.
7: காசநோய்ங்கிறது பயப்படுறதுக்கோ மறைக்கவோ அவசியம் கிடையாது. என் குடும்பத்தாரும் நண்பர்களும் சேர்ந்து என்னை காசநோயில இருந்து காப்பாத்துறதுக்கும், முறையான சிகிச்சை மூலம் தொடர்ச்சியாக மருந்துகளை பாவித்து காசநோயை முற்றாக குணப்படுத்தலாம்.
3: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
8: www.muslimvanoli.com.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் மார்க்கு சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் மீண்டும் நாங்கள் இணைந்து கொள்வோம்.
5: வீட்டு நிறைய சாமான், ஃப்ரிட்ஜ் நிறைய சாமான், கிச்சன் நிறைய சாமான், பிள்ளைக்கு போனிக்கா தீது, வண்டியில் நிறைய அப்படியே தள்ளிக்கு வந்து அப்படியே விட்டாச்சு. விட்டா அங்கே அந்த விலை குறைச்சி நாம மார்க்கெட்டுக்குள்ளே போய் இஞ்சப்ப எவ்வளவு? 30 ரூபா. ஏ 20 ரூபா சொன்ன இவரை போய் அந்த புள்ள சேர வெள்ளையும் சொல்லையுமா கொட்டாம் பாவடையோட, எக்ஸ்கியூஸ் மீ சார், ப்ளீஸ் சார், கொஞ்சம் அப்படி சைட் பண்ணுங்க அப்படின்னா, இந்த ஆளு சார் ஓகே அப்படின்ற இங்கிலீஷ் வந்துடும் அவர் வந்து என்ன. அப்போ இந்த வண்டியில் இருக்கிற சாமான்லாம் அள்ளி அள்ளி மெஷினில் பிடிக்க பிடிக்க பிடிக்க பிடிக்க இந்த ஆளும் அந்த கம்ப்யூட்டரை பார்ப்பார். என்ன 5000, 6000, 7000, 8000 போய் ஒரு 12000 போய் நின்றும் இவ்வளவு சாமானும் பண்ணுண்டா அப்படியே போய் நின்று உடனே இங்கே காசு இருக்குமா? இல்லை, பேங்கில் சத்திய வாக்கு கொடுத்த கிரெடிட் கார்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவள் கேட்பாள், கேஸா கிரெடிட் கார்டு? எஸ் கிரெடிட் கார்டு. அந்த உள்ளுக்குள்ள மனம் எரிஞ்சிக்கிட்டு கொடுப்பார், ஓட்டி எழுத்துப்பார், பாஸ்வேர்டு அடிங்க சார் அப்படின்னா இவர் பாஸ்வேர்டு அடிப்பார். இதை தலையெழுத்து அடிக்காது, இவர் அவரை தலையெழுத்து அடிச்சு ஓகே பண்ணி விட்டா ஓடுவேண்ட அர்த்தம். இந்த செகண்ட்லேருந்து கவுண்டிங் ஸ்டார்ட். அவள் என்ட்ரி பண்ணின செகண்ட்லேருந்து கவுண்டிங் ஸ்டார்ட். இவர் ஓடணும், 40 நாளைக்குள்ள ஓடி இந்த காசை கொண்டு போய் போடணும், இல்லாட்டி பேங்கில் ஹோல்ட் பண்ணி நான் ஓடி என்பான் அவன். நீ ஓடி காசு போடாட்டி அவன் ஓடி என்பான். அப்போ இந்த உமாக்கு சந்தோஷம்தான், அப்படியே கொண்டு போய் சோவா சாமான் நடிக்கக்குள்ள இவரை சிரிப்பு போலி சிரிப்பாகும். நல்லா இருக்குல்ல என்னொன்ன, இவர் நடிப்பா சிரிப்பா நல்லா இருக்கு. உள்ளுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு ஓம் நல்லா இருக்காங்க. அண்டிலிருந்து இவர் கவுண்டிங் ஸ்டார்ட். அங்கே ஓடி இங்கே ஓடி வேலை செய்வார். அப்போ சம்பளம் பத்தாது, லஞ்சம் எடுப்பார், ஏமாத்த பார்ப்பார், ஃப்ராடு பண்ணுவார், டூப்ளிகேட் பண்ணுவார். எப்படியோ 40 நாளைக்குள்ள இந்த பட்ஜெட்டையும் போடணும், இந்த 12500 ரூபாவையும் போடணும். இதுக்கடையில் புடவை கடையில் வேண்டினது அது இது என்று சொல்லி கிரெடிட் கார்டு தானே இருக்குன்னு ஓட்டு ஓட்டணும், ஓட்டி விட்டுருவா கார்டு தானே கையிலே அப்படின்னு போட்டு போட்டு போட்டு பட்ஜெட் கூடி, பட்ஜெட் கூடி சரி அந்த போர்டரில் வந்து இன்றைக்கு 12 மணிக்குள்ளே பேங்க் டைம் 3 மணிக்குள்ளே 40,000 ரூபா காசு தேவை. 3 மணிக்குள்ளே 40,000 ரூபா சொல்லிட்டா தேவை. அப்போ அந்த அந்த அந்த 2-3 நாள் அந்த பேங்க் டைம் அந்த 2-3 நாள் இவர முகத்தில் சிரிப்பு இருக்காது, பொண்டாட்டி ஒருத்தன் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க, குடும்பத்துக்கு சண்டை வரும், ஸ்ட்ரெஸ், இங்கே ஸ்ட்ரெஸ், இங்கே நிம்மதி இல்லை. இவர தலைக்குள்ளே எல்லாம் 40,000 ரூபா சுற்றிக்கிட்டு இருக்கும். அந்த உமாவுக்கு ஒன்றும் தெரியும், அந்த உமா அழகாக டீயை கொண்டாந்து டீ சாப்பிடுங்க கொடுத்தேன். அந்த ஆள் வெயி உடத்த அப்படியே வேறு டென்ஷன் வேறு, எப்படி இருக்கு நம்ம வேண்டின ஃபால்மா சூப்பருங்க அப்படியம்பா எடுத்து சூப்பரா சூப்பர். இவனுக்கு வேற கடுப்பு, அந்த சூப்பர் தான் அவனுக்கு சூப்பராக இருக்காது. 40,000 ரூபா காசு தேவை, சூப்பரான் சூப்பரான கொப்புளிச்சு இதெல்லாம் ஒரு இன்னொரு நாளைக்கு இவள் இதை வேண்டக்கூடாது அப்படின்ட்டு அவன் ஒரு ஐடியா பண்ணும், கொப்புளிச்சு தூ தூக்கி ஊத்துட்டு எனக்கு ஒழுங்காக ஒரு பிளேண்டி ஊற்றி காடியம்மா ஏ தேயிலத்தூளோட நிப்பாட்டணும் அப்படி. அப்போ இவ பாப்பா ஹா பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கண்ட, பாப்பா நல்லா இருக்கண்ட, நேற்று வந்த நானா நல்லா இருக்கண்ட, இவருக்கு நான் எந்த கையால் ஊற்றினேன் நல்லா இருக்கலண்டா, இவருக்கு நம்மளோட இப்போ இறக்கம் இல்லை ஏன்டா, இப்போ 2-3 நாளாக நம்மக்கிட்ட இம்பிறையும் இல்லை, டென்ஷன் அந்த ஆளுக்கு நித்திர இல்லை. 40,000 ரூபா சண்டை வந்துடும், சண்டை வந்தா மூடநம்பிக்கையில் இருக்கிறவங்க நம்மளை யாரோ பிரிவினைக்கு செஞ்சிட்டாங்க, ரெண்டு சூனியத்துக்கு வெட்டுறதுக்கு குறிசாத்திரத்துக்கு ஓடுவாங்க. அப்படி இல்லை மூடநம்பிக்கை இல்லாட்டி சம்திங் ரோங் இந்த ஆளுக்கு ஆரோடையோ தொடர்பு வேண்டு சந்தேக கண்ணாலாக பார்ப்பாங்க. சந்தேக கண்ணால் போல மேனேஜர் ஹோல்ட் பண்ணி ஹலோ ஓ இன்ன வாரம் வெயிட் பண்ணுங்க என்று சொன்னாலும் எவள் அவள் இன்ன வாரம் நண்ட எவள் இஞ்சி சந்தேகம் பெற குடும்பத்தில் நிம்மதி இல்லை. உமாவும் பாப்பாவும் இப்படி எதுக எகு மோனக மோகனையாக எதிர்த்து கதைக்கா பார்த்துக்கிருக்கிற பிள்ளைகளுக்கு நிம்மதி இல்லை. ஒரு குடும்பம் தேன் கூட்டில் கல்லறிஞ்ச மாதிரி கலையுது, எதால இவன்களோட சடவாத கொள்கையால். ஒரு கிரெடிட் கார்டு வாங்கினேன் கடைக்குள்ளே விட்டான் பாப்பா, குடும்பம் வெளியே கடைக்குள்ளே விட்டுட்டா. அழகா நமக்கு தேவையானதை கணக்கு பண்ணி வேண்டின பண்ண விஷயம் முடியும், அறிமுகப்படுத்துறான், டிவியை வேண்டி கொடுத்தோம் முடிஞ்சு அவ்வளோதான். டிவி 17,000 ரூபா தான், 20,000 30,000 அதுவும் கட்டு காசு அப்படி போடுவான். நீங்கள் ஒரு 5,000 ரூபா இப்போ கட்டுங்க, மாதம் மாதம் வட்டி இல்லாமல் 2 வருஷத்துக்கு கட்டி முடிஞ்சோன்னா வெரி சீப் வேண்டிக்கொண்டே வச்சிடும். நீ மாதம் மாதம் கட்டாமல் 5,000 ரூபாக்கே உனக்கு டிவி தந்தாலும் உன்ட பட்ஜெட் எப்படி போகுதுன்னு பார். டிவியை வேண்டி வச்சுட்டியா? ரைட், டிவியை வேண்டினா அன்றை நான் ஒன்று வேண்டித்தான் ஆகணும், இல்லாட்டி புள்ளி அடிச்சுக்கிட்டே அன்றை நான் கடந்துக்கு தருவானா? அது கேசிக்கு வேண்டும் ஓடி திருந்தேன் அன்றனா வேண்டி, அதுக்கு பைப்பு வச்சு அதுக்கு ஒரு நாள் மெனக்கட்டு அன்றை நான் உயர்த்தி கிறுக்கி சேனலிங் எல்லாம் பிடிச்ச உடனே இனி பக்கத்து வீட்டுக்காரர்கள எங்களை விட்ட கேடிவி வேலை செய்துகள் என்னங்க கேடிவி வேலை செய்தாமே அப்படின்றோன்னே என்ன கேடிவி வேலை இல்லையா, அதுக்கு அந்த கோப்பையை கட்டணும், கட்டியாச்சு, அதுக்கு 20,000 ரூபா டிவி வெறும் 5,000 ரூபா தான், மிச்சம் காசு இன்னும் கட்டலை. இனி கேடிவி அது இது எல்லா டிவியும் வேலைன்னு சொன்னேன், எல்லா டிவியிலையும் சேனலில் மாற்றி மாற்றி மாற்றி கடை வீட்டு வேலை நடக்குமா இல்லை. காலையில் வந்து அப்படியே ரிமோட்டை போட்டு ஒன் பண்ணினோன்னா அதை பார்த்துக்கு தான் தேங்காய் திருவுறது, அதை பார்த்துக்கு தான் கொச்சிக்காய் வெட்டி அப்படியே விரலையும் பெற்றுறது, எல்லாமே அதை பார்த்துக்கிட்டே வேலை நடக்கும். வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளோட கதைக்கு இயலாது, வாங்க மாமி எப்போ வந்தீங்க வாங்க இருங்கன்னு முக்கியமான கட்டம், கழுத்தில் சுருக்கு போட்டுக்கிட்டு கடிதம் எழுதுகிற கட்டம், நஞ்சி போத்தல் அப்படி வச்சு போட்டு பேரண்ட்ஸுக்கு கடிதம் எழுதுகிறார் கதாநாயகன், இத்துடன் என் வாழ்க்கையை முடித்து கொள்கிறேன், இவட வாழ்க்கை முடிய போகுது இப்போ இதை பார்த்துக்கிட்டு. வந்த விருந்தாளியும் சேர்ந்து உன்னிப்பா ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, இடையில ஒரு விளம்பரம் போகும், அப்போ திரும்பி மறுவாங்க எப்படி சோமரிக்கையில எப்படி வந்தீங்க அந்த விளம்பரத்துக்கு, விளம்பரம் முடிஞ்ச உடனே நீ சோமா இருந்தா இரி இல்லாட்டி படு பாரு மிச்சத்தண்டு பார்த்து வீட்டை வராங்க. வீட்டுக்கு வந்த புருஷனுக்கு டீ குடிக்க கொடுக்க ஆள் இல்லை, வீட்டை வந்த கணவனுக்கு டீ ஊற்றி கொடுக்க ஆள் இல்லை, ஃபுல்ல என்ன செஞ்சிருக்கான் கணவனுக்காக நாடகம் பார்த்துக்கிட்டிருக்கான், இங்கே கணவனுக்காக சோறு வச்சு கொடுக்க ஆள் இல்லை, நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படியே போய் இந்த டிவியில் என்ன செய்வான்னு சொன்னால், இருக்கிற தமிழ் படம் நாடகம் எல்லாத்தையும் முடித்து ஒரு சமையல் சமையல் சனியன் ஸ்டார்ட் ஆகுது. நல்லா தான் ஜோறு வரையாக்கி திண்டுக்கிருந்தாங்க. அந்த சமையல் சமையலில் அவள் வந்து புதுசாக ஒன்றை காட்டி விடுவாள். என்ன செய்கிற, நீங்கள் வந்து இந்த பிஐயை எடுத்து, இப்போ லிஸ்ட் எழுதப்படும் பிஐ, இந்த வீட்டில் பிஐயை இதுக்கு முன்னே வேண்டி இல்லை, பிஐ தேவையான பொருட்கள் பிஐ 200 கிராம் பிஐ அழியாச்சு அச்சு. ப்ளம்ஸ் ப்ளம்ஸ் ஆ ப்ளம்ஸ் எதுக்கு ப்ளம்ஸ் அழியாச்சு. ஜெனிஃபிஷ் இது ஃப்ரூட்ஸ் எல்லாம் அழுது படுச்சு. அப்பச்சூடா இப்படி வினாகிரி எல்லாம் அழுது. கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வினாகிரி, ஒரு ஸ்பூன் வினாகிரி கடையில் கிடைக்குமா? ஒரு பொட்டலை வேண்டி மிச்சம் அப்படியே நாறும் அம்பட்டு பல அப்படியே வேண்டி அடிக்கி இஷ்டப்பட்டு அவள் செஞ்சு அப்படியே திண்டு அப்படி வெரி டேஸ்டம்பல் டேஸ்ட் உனக்கு தெரியுதா? அவள் வெரி டேஸ்ட்னு சொன்னது மட்டும்தான் தெரியும். நாசமாக போனாலும் அப்படி தான் அவள் சொல்லுவான். ஏண்டா வீடியோவுக்கு முன்னால் போஸ்ட் கொடுக்கா நல்லா இருக்குமா, இதையெல்லாம் வேண்டிதாங்க. அந்த லிஸ்ட்டு இவர் வேலை விட்டு வந்தோன்னா கையில் கொடுத்தோடனே அந்த லிஸ்ட்டு வேண்டணும். சம்பளம் காணுமா? ஒரு மாதிரியாக பொண்டாட்டி ஆசைப்படுறாளே, அதுக்குள்ள டார்லிங் என்றாலண்டா கட்டாயம் வேண்டிட்டு வருவார். இதை வேண்டித்தாங்க டார்லிங் முடிஞ்சு ஆஜியார் வேண்டுவார். இதை வேண்டி முடிஞ்சு அதை ஆக்கி அதை திண்டு வகுத்து வலிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு ஆட்டப்பிடிச்சி போன செலவுலேருந்து மருந்து எடுத்த செலவெல்லாம் 1000 ரூபா அது வேறு. இது வேண்டின வேறு, வேண்டின சாமான் மிச்சம் அது வேறு. இப்போ இவன் என்ன செய்வான், புதுசாக ஒரு ஸ்வீட் ஒன்றை செய்ய பழகிடுவான். பழகினா நாம் திண்டோம், பிள்ளைகளுக்கு கொடுத்தோம், புருஷன் பொண்டாட்டி திண்டோம். எனக்கு தெரியுமென்றதை ஃபேமிலியில் எல்லாருக்கும் காட்டணும். ஸோ உங்கள் உமாவுக்கு ஒரு பார்சல் கட்டணும், எங்கள் உமாவுக்கு ஒரு பார்சல் கட்டணும், மைனிமார் 3 பேருக்கு 3 பார்சல் கட்டணும், எல்லாம் ஒரு 5 பார்சல். 5 பார்சல்னு சொன்னால் நீங்கள் நாளைக்கு வரும்போது ஒரு 2 கிலோ மாவு லிஸ்ட்டு. ஆண்டவன் 5000 ரூபாய்க்கு டிவி வாங்கின குத்தம் 2 கிலோ மாவு. இந்த ஆளுக்கு இந்த பட்ஜெட் வினாகிரி 2 பாட்டில் பிஐ 1/2 கிலோ. இந்த ஆளுக்கு இதை எடுத்தா இதை சும்மா கொண்டு போகலாமா? அதோடு ஒரு வாழைப்பழம், அதை கொண்டு போகிறதுக்கு ஒரு ஆட்டோ, அது அது ஒரு ஃபங். இப்படி போய் அதை கொடுத்து நாங்கள் செஞ்ச டிவியில் பார்த்து செஞ்சேன்னு சொல்ல, அதுக்கு ஒரு நாள் ஒதுக்கி எவ்வளவு டைம் வேஸ்ட். இப்படி போகுது, டென்ஷன் ஆகுது. பேர் அவள் எப்படி செஞ்சோன்னா வருமானம் போதுமா? வருமானம் போதாது. இனி டிவியில் காட்டுவான் ஷம்பு, உங்களோட முடியில் இருக்கிற சிக்கல் எடுக்கிறதுக்கு ஒரு ஷம்பு. முகத்துக்கு சோப் போடக்கூடாது. ஏன் உங்களுக்கு அழகு இப்படி அழகு விளம்பரம்? அது நாங்கள் ஒரு நாள் முகத்துக்கு சோப் போடல, முகத்துக்குன்று இன்னும் என்ன இருக்குது இந்த ஷம்பு இது இங்கே நோட் பண்ணிடுவான். அப்போ முகத்துக்கு போகிறதுக்கு உண்டு, வாய் கொப்பளிக்கிறதுக்கு உண்டு, தலைக்கு போகிறதுக்கு உண்டு, உடம்புக்கு உண்டு, நகை பொலிஷ் அது உண்டு, கடைசியாக குளித்து முடிஞ்சு கிரீம் கொண்டு உதட்டு கொண்டு. சிலரை பாத்ரூமுக்குள்ளே போனேன், அந்த பாத்ரூமுக்கு போனால் சுவிஸில் ஒரு வீட்டில் போய் தங்கினேன் ஒரு பயானுக்கு போய். அப்போ அங்கே லேடிஸ் பாத்ரூம் ஒரு வீட்டுக்குள்ளே, வைஃபுக்கு ஒரு பாத்ரூம், பயானுக்கு வந்து கொஞ்சம் போய் க்ரௌடு குளிச்சையணும், என் வைஃப்போட பாத்ரூமுக்கு போங்கன்னு விட்டுட்டேன். கதவை திறந்துட்டு உள்ளுக்கு போய் தவறுதெல்லாம் பாமஸுக்குள்ளே வந்துட்டோமோ அப்படி யோசிச்சேன். வனிதவரை பாமசிக்க வந்த மாதிரி அம்புட்டு சாமான் அடுக்கி வச்சிருக்கு. ஒரு தான் பொண்டாட்டி கொண்டு ஒரு பொண்டாட்டிக்கு அம்புட்டு சாமான் அவனை கூப்பிட்டுட்டு என்னடா இதுண்டா, அது எனக்கே புரியாது மௌலவி. இதெல்லாம் ஒவ்வொன்று சொல்லுவாள், இது முடிக்காமல் அது நினைக்காமல் இது உதட்டுக்காமல் இது நாக்குக்காம் மூக்குக்காமன்ட்டு கால் விரல் வரைக்கும் நறிக்கு இந்த ஷோக்கேஸை அடித்து கொடுத்துருக்கு. இம்பட்டும் வேண்டி கொடுக்கணும், உழைக்க உழைச்சி தான் பண்ணி. ஆடம்பரங்கள் கூட கூட என்ன செய்யுது, செலவு கூடுது. அவ்வளவுக்கு உழைக்க ஒரு ஆம்பளை கேளுமா? உழைக்க இயலாது. அவன் ஓடுவான், என்ன தலைக்கு மேலே செலவு அங்கான். ஏண்டா செலவு, நம்ம யோசிக்கிறது இல்லையா? ஒரு சின்னதாக ஒரு பொட்டி கடை வச்சுட்டு ஒரு குடும்பம் நடக்குது. அந்த கடையில் இருக்கிற மொத்த சாமான் எல்லாத்தையும் தாடாண்டா 3000 ரூபா தம்பி. பொட்டி கடை நடக்குது இல்லை, ஒரு பொட்டி கடை வச்சுக்கிட்டு கொஞ்சாண்டு ஒரு டொஃபி, ஒரு பிரளிக்காயை ஊற வச்சு ஒரு போத்தலில் வச்சு அப்படி ஒரு கொஞ்சம் பிரளிக்காய் அப்படி வெத்தில் ரோல் ஒரு நாலு அம்பட்டு கச்சாங்கொட்டையை வறுத்து ஒரு பக்கத்து சின்ன பொட்டி கடை அந்த கொழும்பு சைட்லாம் பொட்டி கடை ரெண்டு மூணு பிள்ளைகள் கொண்டாடி பிடிச்ச மறந்துட்டு இருப்பாங்க. அந்த கடையில் போய் இவ்வளோத்தையும் கட்டு அப்படின்ற ஒரு 3500 சரி ஒரு 5000. அப்போ முதலே 5000 ஒரு குடும்பம் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம மாதம் மாதம் 40000 50000 எடுக்கும் பட்ஜெட் இல்லை. ஏன் இல்லைண்டா? நாம் டிசைன் பண்ணிட்டோம், ஆடம்பரத்தை கூட்டிட்டோம். கோழி இல்லாட்டி மீன் இல்லாட்டி இறைச்சி இல்லாட்டி முட்டை இல்லாட்டி சாப்பாடு இல்லை நமக்கு. ஆனால் சிங்களவர்களை பாருங்கள், வெறும் வெண்டிக்காய் இப்போ கத்திரிக்காய் ஒரு பருப்பு ஒரு நெத்தலி கருவாடு உப்பு கருவாட்டு துண்டோண்டு சாப்பாடு முடிச்சு ஒரு விளையாட்டு சாரம் ஒரு சீட்டை முடிச்சு நமக்கு திங்கிரண்டா பெரிய லிஸ்ட். அந்த கொக்கரக்கோவை திங்கிரண்டா ஒரு கொக்கொண்டு அடிக்கும். அப்போ கொக்கும் கொக்கரக்கோவும் இல்லாட்டி இறங்குது. பெப்சி இல்லாமல் சோறு என்ன பெப்சி, பெப்சி இல்லாட்டி சோறு. அது யூதன்ட்டு, அது யூதன்ட் ப்ராடக்ட், அது நெஞ்சு, அது நம்மளை சாவடிக்குது. அப்போ அது அடிக்கும். கோழி மீன் வாய்க்கு ஒரு துண்டு இறச்சி விரணும், இல்லாட்டி நமக்கு இறங்குது. நம்முடைய சாப்பாட்டு பட்ஜெட் உயருது. கவர்மெண்ட் மக்களுக்காக ஹாஸ்பிட்டல் திறந்திருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் போய் லைனில் நின்று மருந்து எடுக்கிறவன் நாமையா? நம்முடைய சோநகர்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் லைனில் நின்று மருந்து எடுக்க வைக்க நம்ம ஆட்டோ பிடிச்சி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் 550 காசை கட்டி டாக்டரை சந்தித்து துண்டு எடுத்துக்க போய் ஃபார்மசியில் வேண்டணும். நமக்கு ஃபார்மசியில் மருந்து வேண்டணும். இல்லாட்டி சில ஊருக்குள்ளே ஊருக்குள்ளே இருக்கிற டாக்டர் மாதிரி அவனே மருந்தை கொடுத்து 500 பில் தருவான். ஆட்டோ செலவு 300, 800. எதுக்கு? ஒரிஜினல் டேப்லெட்டு ஒரிஜினல் மருந்தை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருக்குது. அதுக்கு காசு நம்மள்கிட்ட இருந்தால் புடுங்குது. நம்ம கட்டுற டெக்ஸி, நம்ம வாங்குகிற பால் மாவில் விலை, அடிக்கிற பெட்ரோல், இதில் எல்லாம் காசு கொடுங்குற நமக்கு மருந்து தரது. அந்த மருந்தை நாம் ஏன் பிரயோசனப்படுத்துகிறோம் இல்லை? நமக்கு ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்? ஏன் நமக்கு கவர்மெண்ட் பஸ்ஸில் போகணும்? போட்டிருக்கு, அதுக்கு டிக்கெட் குறைத்தான். நமக்கு சொகுசு தேவை, நமக்கு நல்லா சாப்பிடணும், நமக்கு லேசரிக்கணும், ஆடம்பரம். நமக்கு ஆடம்பரம் கூடினா பட்ஜெட்டு கூடும். பட்ஜெட்டு கூடினா பொண்டாட்டி புருஷனுக்குள்ள சண்டை வரும். ஏன் வருமானம் பத்தலாட்டி சந்தோஷம் இல்லை? எவனுக்கிட்ட சந்தோஷம் இல்லையோ அவனுக்கிட்ட ஆண்மை குறைபாடு. எவனுக்கிட்ட ஆண்மை குறைபாடு இருக்குதோ அந்த குடும்பத்தில் சண்டை. மருந்து எடுக்கவா? ஆண்மை குறைபாடாக இருக்குது. எப்படி ஆண்மை குறைபாடாகாமல் இருக்கும் யோசி. நான் ஒரு கவுன்சிலர், அதனால் நான் சொல்கிறேன். ஆண்மை குறைபாடுங்கிற ஒரு நோய் இல்லை, அப்படி ஒன்று இல்லை. தாம்பத்திய உறவில் பிரச்சனைங்கிறது ஒரு நோய் இல்லை, அதுக்கு மனசு தான் காரணம். எவன் சந்தோஷமாக இருக்கானோ அவன்கிட்ட அந்த பிரச்சனை இருக்காது. ஆண்மை குறைபாடுன்ற ஒருத்தம் வந்தால் அவருக்கு 1008 சிக்கல் இருக்கின்ற.
3: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
8: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0043.
9: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்தன. நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட்டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 7734 5965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
10: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்னஞ்சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையக பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-5757-560.
11: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
12: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
5: எதுக்கு மகளுக்கு போன், எதுக்கு மகனுக்கு போன்? அந்த போனை கொடுத்தா அந்த கை சும்மா இருக்குமா? செவனை பிடிச்சவன் கையும் செல்போன் பிடிச்சவன் கையும் சும்மா இருக்காது, சுரண்டிக்கிட்டு தான் இருக்கும். அது சுரண்ட சுரண்ட காசு தான். இந்த காசு போயிட்டே இருக்குது, கரைஞ்சிக்கிட்டே இருக்குது. எவ்வளோ பெரிய ஆடம்பரம் பாருங்க. இன்னைக்கு ஒரு பள்ளிவாசல் நிர்வாகம் நடக்கும். ஒரு மௌலவிக்கு சம்பளம் நியாயமாக கொடுக்காதனால தான் 3 மாதத்துக்கு ஒரு மௌலவி ஒரு பள்ளியில் நிற்கி. என்ன முதல் ஒரு மௌலவி இருந்தா அவர் வெயிட்டர் என்ன போனண்டா, ஒழுங்கா சம்பளம் கொடுத்துருந்தா ஏன் போகிறார்? நீங்கள் அங்கே லெஞ்சால் உண்டு படுத்தி ரிசிட்டு கிழிச்சு இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் என்று கடக்காரன் ஏசி மோதின் ஏறி இறங்கி உழைச்சிக்கு வந்து அங்கே இங்கேண்டு பார்த்து கரண்ட்டு பில்லு தண்ணி பில்லெல்லாம் கட்டி ஒரு 10,000 ரூபாவை சேர்த்து தலைவர் ஒரு 2,000 ரூபா வச்சு செயலாளர் இன்னொரு 2,000 ரூபா வச்சு அதில் உள்ள ஒரு பாப்பா நானும் 2,000 ரூபா தாரன்னு போட்டு ஒரு 15,000 ரூபா சம்பளம் கொடுத்தா 15,000 ரூபாய்க்கு அவரை குடும்பம் எப்படி ஓடும்? நமக்கு நல்லா விளங்குதில்லை. 30 காணாண்டு அவன் நின்று பார்த்தோட்டு இது சரிவேதா, நாம் பேசாமல் ஒரு கடையில் போய் நிற்போம் ரெண்டு ஓட்டு பாய் காட்டி விட்டுருவான் மௌலி மர இன்னொரு மௌலியை தேடுவாங்க. நாம் என்ன செல்ஃபோனுக்கு கொடுக்குற காசு இந்த பள்ளி உண்டியலுக்கு போடுங்க. ஒரு 50,000 ரூபா சம்பளத்தை கொடுத்த ஒரு பள்ளியை வச்சு நான் கம்பீரமாக போயிட்டிருக்கோம். என்ன பிரச்சனை? நம்மளுக்கு முடியாமல் இல்லை, முடியும். ஆனால் நாம் வேறு இடத்த முடித்து போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மளோட காசில் எவனோ லாபம் அனுபவிச்சுட்டிருக்கான். ஒரு யூத நிறுவனம், ஒரு கிறிஸ்தவ நிறுவனம் நம்மளோட காசில் பிடுங்கிக்கிட்டு இருக்கிறான். ஒரு மொபைட்டல் பிடுங்குது, ஒரு டயலாக் கம்பெனி பிடுங்குது, ஒரு ஏர்டெல் கம்பெனி பிடுங்குது. ஒரு பணக்கார முதல்ல தான் ஒரு ஏழை குடும்பத்தின் ரத்தத்தை உறிஞ்சுது. நமக்கெல்லாம் புரிய மாட்டேங்குது. நம்ம எங்கே போட்டுட்டீங்க நம்ம காசு? எதுக்கு தேவையில்லாமல் ஒரு ஃபோன் கால், எதுக்கு தேவையில்லாமல் ஒரு மெசேஜ், எதுக்கு நமக்கு தேவையில்லாமல் ஒரு விஷயம், ஒரு பயான், ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு மார்க்க விஷயத்தை நெட்டில் ஏற்றுறதுக்காக ஒருத்தர் வச்சுக்கார். அது வேறு விஷயம். சும்மா ஒருத்தன் பேசிக்கான், ஒன்றும் இல்லை அவனுக்கு, பிஸ்னஸும் இல்லை ஒன்றும் இல்லை. ஃபோன் ஒவ்வொரு தெருக்களையும் ஃபோன், இன்றைக்கி ஃபோனில் செலவழிகிற காசு மாதிரி வர எதுலேயுமே செலவு இல்லை, அம்பிட்டு போயிட்டு இருக்குது. தேத்தாணி குடிக்காட்டியும் டீ குடிக்காட்டியும் ரீலோட் போட்டுக்கிட்டு இருக்கான். வீட்டை கறிவாண்டாட்டியும் அவன் ரீலோட் போட்டுட்டிருக்கிறான். சாராயம் குடிக்கிறவன்ற நிலைமையை விட ரொம்ப மோசமாக போச்சு இந்த ஃபோன் பாவிக்கிறவனுடைய நிலைமை. அதுலேயும் புது மெடல் வந்துட்டா பழைய மெடல் அறவிலைக்கு விற்கான். புதுசாக ஒரு ஃபோன் வந்திருக்கிறான், அதில் சும்மா கமரா கிளியர்ண்டா அந்த மாதிரி கிளியர் கிளியர்ண்டா உனக்கு என்னடா? அப்போ 20,000 ரூபாய்க்கு வாங்கின ஃபோனை ஒரு 12,000 ரூபாய்க்கு விற்கான். விற்று அந்த 12 இன்னும் கொஞ்சம் காசை போட்டு புதுசாக வந்த ஃபோன் ஆதாயம்டாண்டு வேண்டாம். எல்லாம் வந்த கேஸ் தான் ஆதாயம் என்று வேண்டது இருக்கே. என்ன ஆதாயம் நட்டண்டா உனக்கு? உனக்கு புரிய மாட்டேங்குது. இது முதலாளித்துவம். இப்போ உள்ள கொமர்ஸ் பாடம் இருக்குது இல்லை, அதில் போட்டு ட்ரிக்ஸ் தான் இது. உனக்கு ஆதாயம் ஆதாயம் என்று விளக்களை விளக்களை வந்து தேவையில்லாத சாமானை திணிக்கிறான். திடீரெண்டு ஃபேமிலியில் ஒருத்தன் போட்டு விரிக்கிறான். 100 ரூபாய்க்கு 3 யார் என்றா என்ன அர்த்தம்? இங்கே வந்து மடப்பட்டம் கேட்குற யார் என்ற அர்த்தம். நீ இதுவரைக்கும் சும்மா தானே இருந்த, உனக்கு சீலை தேவைப்பட்டா? எனக்கு சீலை தேவைப்பட்டா? ஒத்தருக்கும் சீலை தேவைப்படலை. 100 ரூபாய்க்கு 3 யார் அழகான பூவும் ஆதாயம் அண்டி ஆதாயம் உனக்கு உனக்கு தேவை இருந்தா வேண்டு, அதான் வாழ்க்கை. தேவையில்லாத வேண்டி மூட்டை கட்டினா தேவையான ஒன்று ஒதுங்கி நிற்கும், ஊடுகாடா. ஜப்பானுடைய முன்னேற்றத்துக்கு என்ன காரணம்? கழிவுப் பொருட்களை அகற்றுவது தான் காரணம். ஜப்பானுடைய முன்னேற்றத்துக்கு காரணம் என்ன? கழிவுப் பொருட்களை அகற்றுவது. நம்மளும் முன்னேறதா இருந்தால் கழிவுப் பொருட்களை அகற்றணும். நம்மளோட வீட்டை போய் அலுமாரியை திறந்து பார்ப்போம். உங்களோட அலுமாரியை திறந்து இப்படி அடுக்கு அடுக்கி வச்சிருக்கலாம், அதில் எத்தனை உடுப்பு உடுக்கிற உடுப்பு, எத்தனை யூஸ் பண்ணுற உடுப்பு எத்தனை இருக்கு? 15 வருஷத்துக்கு முன்ன உடுத்த புடவை இருக்கு, சின்ன வயசில் போட்ட ஷர்ட்டு இருக்குது, சின்னதாக கட்டை ஆகி போன அழகான பீத்தல் இல்லாத ஷர்ட்டு, ஆனால் உடுக்கிறல்ல கட்டை. இப்போ கொஞ்சம் உடம்பு ஃபெட் ஆகிட்டு இடுப்பு காணாம், ஆனால் புது ட்ரௌசர் மடித்து இவ்வளோ உயரத்தில் அது ஒரு மூலையில் இருக்கு. அலுமாரி நிறைய இருக்கிற உடுப்பில் ஒரு 4-5 உடுப்பு தான் நீங்கள் யூஸ் பண்ணுற உடுப்பு, மற்றது எல்லாம் இருக்கு. எதுக்கு என்னத்துக்கு? இப்போ என்ன நடக்குது? உங்களோட அந்த 4 உடுப்பில் ஒரு உடுப்பு எடுக்கிறதுக்கு 25 நிமிஷம் உங்களுக்கு தேவைப்படுது. இதெல்லாம் நான் வச்சேன் ட்ரௌசரை தேவையில்லாத நான் கிளப்புறேன், இதை கிளப்பி அதை கிளப்பி இதை கிளப்பி சி இந்த கதவை திறந்து அதை கிளப்பி அதை கிளப்பி என்னது. இந்த 25 நிமிஷம் உனக்கு வேஸ்டாக இல்லையா? இந்த யூஸ் பண்ணாத உடுப்பை எடுத்து அளவு உள்ளவனுக்கு தர்மம் செய், இல்லாட்டி ஒரு பார்சலை கட்டி வீட்டுக்கு முன்னுக்கு வை. ஜப்பானில் அப்படி தான் செய்வான், அவனுக்கு தேவையில்லாத உடுப்பு. இந்த உடுப்பை இனி நான் உடுக்க இல்லாது, இது ஃபேஷன் இல்லை அல்லது மங்கி போச்சு எனக்கு காணாது. இதை வீட்டுக்க வச்சு இடத்த பிரச்சனையாக்குறதில்ல, இடம் சரியாக இருக்கணும். அதை என்ன செய்வாண்டா, உண்டு டஸ்ட்பின்ல போட்டு எறிவான் அல்லது கட்டி போட்டு கிஃப்ட் ஃபார் ஹிமன் முன்னுக்கு வெளியே விட்டுவான். கிஃப்ட் ஃபார் யூ ஒன்று விரும்பினவன் பெறுவான், தேவைப்பட்டு வந்துக்கிட்டு போவான், தேவையில்லாதவன் இருப்பான் மெஷின் வெறும் அள்ளி போட்டு விடுவான் போயிட்டு. இப்போ உங்களோட அலுமாரியில் 5 உடுப்பு தனிக்கு 25 நிமிஷம் தேவையில்லை, ஒரே செகண்டில் திறந்தாச்சு எடுத்தாச்சு அவன் போயிட்டிருக்கான், இயந்திர வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறான். தேவையில்லாத சாமான அகற்றுங்க, உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். தேங்காய் வேண கலர் மீண்டின்னு கூட செட்டின்னு தயிர் வாங்கின போத்தல், தயிர் வாங்கின மண் சட்டி, டூத்பேஸ்ட் நெய்ச்சி விட்ட முடிஞ்ச அந்த நெஞ்சது, அதை இன்றைக்கு விருப்பம் இல்லை. அதுவும் பாத்ரூமுக்கு ஒரு குப்பை, ஷம்பு நெய்ச்ச பேப்பர் எல்லாம் அங்கே பாத்ரூம் உள்ள குப்பை, உடுப்பு காணாத உடுப்பு, கிழிஞ்ச உடுப்பு, அந்த உடுப்பு இது ஊடுகாடாக இருக்கு. ஊடுகாடாக இருந்தால் ஒன்று அழகில்லை, இன்னொன்று அது இன்ஃபெக்ஷன் ஆக்குது, நோய் கிருமிகளை கொண்டு வருது. அடுத்தது உங்களுக்குரிய சாமான உரிய நேரத்தில் எடுக்க இல்லாமல் டைம் வேஸ்ட் ஆகுது. இன்னொன்று உங்களுக்கு டென்ஷன் ஆகுது, அது இடத்த பார்த்து டென்ஷன் வரும். எப்போவுமே ஒரு இடம் நீட்டாக நல்லா இருந்தால் ரிலாக்ஸாக அழகாக இருக்கலாம். நீங்கள் படிக்கிற ரூம், ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க, நீங்கள் படிக்கிற ரூமில் உங்களோட புக் ஒழுங்காக நீட்டாக இருந்து, நீங்கள் படிக்கிற மேசையில் படிக்க வேண்டிய நோட்புக் மட்டும் இருந்தால் உங்களுக்கு படிக்கிற மூட் வரும். இதில் 4-5 கொப்பி குமிஞ்சி அதில் ஒரு 7-8 புத்தகம் அப்படியே அடைஞ்சி விரித்து உரகிழிஞ்சி கையெழுத்து கூடி கீறுப்பட்டு நீட்டில்லாத எழுத்தோட உங்களோட படிக்கிற ரூமை வச்சிங்கடா, நீங்கள் மார்க்ஸ் எடுக்க முடியாது, உங்களால் படிக்க முடியாது, ஹோம்ஒர்க் செய்ய முடியாது, நீட்டாக இருக்கும். அப்போ ஜப்பான்காரனுடைய முன்னேற்றத்துக்கு காரணம் தான். அப்போ ஆடம்பரம் கூட அந்த போன் இந்த போனது இது சொல்லி குமிச்சு குமிச்சு குமிச்சு குமிச்சு வச்சுருக்கோம். செலவுகள் கூட ஸ்ட்ரெஸ் கூடுது. இப்போ பொண்டாட்டியும் புருஷனை உட்காந்து யோசிப்பாங்க, நமக்கு இப்போ காணாது இந்த வருமானத்தில் நாம் எப்படி பொம்பளை பிள்ளை நான் பிறந்துட்டு நான் ஒரு புள்ள வகுத்தில் ரெண்டு இனி இவ தான் ஸ்டார்ட் பண்ணோம். அவ்வளோதான், நகை பொலிசு வேண்டி கெட்டதும் அவ்வளோதான், டை வேண்டி கெட்டதும் அவ்வளோதான், ஃபேர் லவ்லி வேண்டி கெட்டதும் அவ்வளோதான். நான் கருப்பு வெள்ளையாகிறதுக்கு ஒரு மருந்து தாங்க, அந்த மருந்துக்கு 500 ரூபா 10 நாளைக்கு உண்டு, 30 நாளைக்கு 3,500 மாதம். நீ வெள்ளையாய் யாரை கல்யாணம் பண்ண போகிறாய்? நீ தான் கல்யாணம் பண்ணிட்டியே, அவன் என்ன தேவையில்லைண்டா, நீ கருப்பு உன்னை தேவையில்லைன்னு சொன்னா இல்லையே. இப்போ ஆறுக்கு அலங்காரம் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. வீட்டறிக்கக்குள்ள அலங்காரத்தை காணல, ஒரு பொம்பளை எப்படி இருக்கணும்? புருஷன் பக்கத்தில் இருக்கக்குள்ள நல்லா உடுத்துட்டு மனம் இல்லாமல் நாட்டம் இல்லாமல் நல்லா உடுத்துக்கிட்டு நீட்டாக உடுத்துக்கிட்டு இருக்கும். இன்றைக்கு என்ன நடக்குது? வீட்டில் இருக்கக்கூட பழசு கிழிஞ்சி தச்சது, சாயம் போனது, தலை சீ உரல், പൗഡർ പൂസറല്ലേ, സെന്റ് അടിക്കറല്ലേ, കുതികാലില് ഊത്തരിക്കും വീട്ടിൽ. ആണാ വെളിയെ പോകുമ്പോൾ ചുമ്മാ അപ്പിയേ ഒരു നടികൈ പോകുന്ന മാതിരി പോകണം. അപ്പ റോട്ടിലിരിക്കുന്നവനും ജാസപ്പെടുന്ന വീട്ടിലിരിക്കുന്നവനക്ക് ആശ വരാതെ ഏനണ്ടാ ഇതെ പാത്ത കോലം വേറ ഇന്നാൾക്ക് ഇന്നൊണ്ടു കിളി മാതിരി തരും. അന്ത കിളി വീട്ടിൽ അണ്ടങ്കാക്കാൻ ഇരുന്നിരിക്കും. നടക്കും. അപ്പൊ ഉണ്ടെങ്കി നൈറ്റിയെ നല്ല വേണ്ടതുക്ക് ഏ മനസ്സ് വരുന്നില്ല നമുക്ക്. ഇന്നൊരു പൊമ്പളയിൽ ഒരു പുരുഷൻ ഏൻ ആശപ്പെടുറാൻ അലങ്കരിച്ചിട്ട് പറത്താൽ ആശപ്പെടുറാൻ അവളവി അളകാണവളതാണ് നമ്മ പണിയിരിക്കും. ഇത് അലങ്കരിച്ച് പറ നാമ പാക്കുന്നത് തന്നെ നൈറ്റി, ഒരു പുരുഷൻ രസിക്കുന്നത് തന്നെ നൈറ്റി. അന്ത നൈറ്റി 150 രൂപയ്ക്ക് വേണ്ടുവാൻ അന്ത നൈറ്റി, അവർ പാക്കുന്നത് 150 രൂപയ്ക്ക് കൊടുത്തു പോക്കുള്ള റോട്ടിൽ ഊരാൻ പാക്കുറാനേ അത് സൽവാർ, അത് സൽവാർ, അത് 7500 രൂപ. ഉണക്ക് കൊടുത്ത മര്യാദ ഇതാണാ നീ. നാമ്പ എന്നെ ചേട്ടാ വെളിയെ പാക്കുറത്തേക്ക് ഒരു കറുപ്പ് കോട്ട്, ഉള്ളുക്ക് നീ രസിക്കിറത്തേക്ക് എപ്പോഴും ഫാഷനാ, എപ്പോഴും അല്ലഹ ഉടുക്കലാമ അന്ത ഷോട്ടി അന്ത നൈറ്റി, വീട്ടിലെ ഇരിക്കുന്ന ഡ്രസ്സ് ജീൻസ് പാൻറ്റ് പോടണ്ട പോട്, ടീഷർട്ട് പോടണ്ട പോട്. നീ ഒന്നുടിയ മനവിയെ അലഹ രസിച്ച് അനോവി കുടുംബത്തിൻ്റെ ശിക്കൽ വരാം. ഇതുക്കെല്ലാം ആഡംബരം പാപ്പാങ്ക, ആഡംബരം നൈറ്റി 2000 രൂപ വേണം. ഡേയ് 2000 രൂപയ്ക്ക് വേണ്ടി കൊടു, അപ്പതാണ് നീങ്ക സന്തോഷമായിരിക്കലാം. ഇത് ആഡംബരമില്ലേ, ഇത് അനുഭവിക്കുന്നത്. ആണാ നീ ഇന്നൊരുത്ത അനുഭവിക്കிறதுக்கு ആഡംബരം പാക്ക. இந்த வீட்டை கட்டறோம் இப்படி கட்டறதா இருந்தால் மேஷன் கூலி கேட்கான் 2000 ரூபா. அது அப்படி உருட்டி கட்டினால் 15000 ரூபா. எப்படி கட்டினாலும் அதுக்குள்ள ஒரு ஆள் தான் போவார். எதுக்கு இது, எதுக்கு ஒரு பல்பு கட்டி தொங்க விடுவாங்க சில பள்ளியில், இது தௌஹீத் பள்ளியாகும். அந்த பல்பு 75000 ரூபா, 1 லட்சம் ரூபா, 1.5 லட்சம் ரூபா தலையில் கலண்டுழுந்தா அவ்வளவு தான் அந்த பல்பு. எதுக்கு அந்த பல்பு தர வெளிச்சத்தை இந்த பல்பு தராதா? எதுக்கு ஆடம்பரம்? பள்ளி வாசலில் மனோரா கட்டி செலவழிக்கிறாங்க, ஆடம்பரம் ஹராம். உமர் அலி அல்லாஹு தாலானுடைய காலத்தில் ஒரு பள்ளி வாசல் தூணை பூசிக்கிட்டு இருக்கும் போது சொன்னாங்க, இந்த தூணை விட ஏழையர்கள் ரொம்ப தேவையுள்ளவர்கள் என்றாங்க. இந்த பள்ளி வாசல் தூணை விட தேவையுள்ளவர்கள் ஏழையர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ ஆடம்பரம் பள்ளிக்குள்ளேயும் வேணாம். கியாமத்து நாளின் அலங்காரங்கள் சுவர்களை சீலைகளை போன்று அலங்கரிப்பார்கள் என்று. இன்றைக்கு சீலைகளை போட்டே அலங்கரிக்கிறான் விளங்கிட்டு. எனவே இது அலங்காரங்கள் ஆடம்பரங்கள் நம்முடைய நிம்மதி இழந்து. அப்போ பொண்டாட்டி புருஷன் இருந்து பட்ஜெட் பண்ணுவாங்க, செலவு கூட என்ன செய்ய வெளிநாட்டுக்கு போ, என்ன செய்ய வெளிநாட்டுக்கு போய் 2 வருஷம் கண்ணை பொத்திக்கிட்டு நானும் மிரிக்கேன் நீங்கள் மிரிங்க, டெலிஃபோன் ஸ்கைப் எல்லாம் மிரிக்கித்தானே, நம்ம நெட்டில் முகத்தை பார்த்து பேசிக்கு வந்தங்கோ, அல்லாவுக்காக பிரியும் போங்கன்னு சொல்லி 2 வருஷம் அனுப்பிவிட்ருவாங்க. சொல்லக்கொள்ள லேசாக தான் இருக்கும். போய் ஒரு 4-5 மாதம் போகக்கொள்ள நாம் தானே போச்சுன்னு கூப்பிடலாமான்னு யோசிக்கும் இந்த பிள்ளை. அவரும் என்னமோ நாமளும் சண்டித்தனமாக வந்துட்டோம் போய்க்கலாமா, அரபி விசா தருவானா தெரிய மாட்டான், டெலிஃபோன்லேயே தொடர்பாயிருப்பான். இப்படி எத்தனையோ பேர் வாழ்ந்துக்கிட்டு தன்னுடைய ஆசைகளை அடகு வச்சுட்டிருக்கிறாங்க. சிலர் விதி விளையாடி என் 5 காவலிகள் இருக்கிறாங்க. எவன் வீட்டில் புருஷன் இல்லையோ அந்த வீட்டுக்கு மிஸ் கால் பண்ணுறதும், ரோங் நம்பர் கால் எடுக்கிறதும், அந்த வீட்டுக்கு கதவை தட்டுறதும் இப்படி அனுப்பி. கடைசி அந்த ஆள் ஃபோன் எடுக்கக்குள்ள அந்த ஃபோனில் ஒரு ஃபுல்லாக செல்லும், நீங்கள் அழைத்த நபர் வேறு ஒரு தொடர்பில் உள்ளார். உண்மையாக சொல்லுவாள் அவள். அதோட முடிஞ்சு கதை, குடும்பங்கள் பிரியுது. அப்போ ஒரு ஆடம்பரத்துக்கு லிஸ்ட்டு போட்டு புருஷன் வெளிநாட்டுக்கு போய் முடிஞ்சு. இருக்கிற ஊடுகளை விற்று ஆஸ்திரேலியா போகிறதுக்கு ஆசைப்பட்டு 25 லட்சத்தை கப்பக்காரனை கொடுத்து இடையில போட்டு ஹாங்காங்கில் பிடிபட்டு அவன் ஜெயிலில் வச்சு தண்ணியில் தாண்டு உள்ள மௌத்தாகி தப்பி பதறி வீட்டை கொண்டாந்து இறக்கி விட்டா இருக்கிறது கூடுமில்லை வளவும் இல்லை. எதுக்கு இந்த ஆடம்பரம், எதுக்கு போக பார்த்த நீ? நான் வெளிநாட்டுக்கு போகிறாங்க என்ன, எதுக்கு போகிறாங்க? திங்கச்சோறு இல்லாமையா? வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு கொடுக்குறதுக்கு 1.5 லட்சம் ரூபா இருக்குல்லவா? 1.5 லட்சம் ரூபா இருக்குதானே? அந்த 1.5 லட்சம் ரூபா வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு கொடுக்குறதுக்கு வச்சுக்கிட்டே வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஏன்னு ஆசைப்பட்டேன்டா, ஆடம்பரத்துக்கு தான். வீடு கட்டணும், மாடி கட்டணும், நல்ல ஒரு கார் வேண்டணும் வேண்டதுக்கு தானே போக துவங்கினேன். இந்த 1.5 லட்சம் ரூபா இருந்தா எவ்வளோ பேர் வாழ்ந்துட்டு போவான் தெரியுமா? மீனை வேண்டி ஊருக்கு விற்கிறவன்கிட்ட இந்த 1.5 லட்சம் ரூபா காட்டி என்ன செய்யலாம்ட்டு கேட்டுப்பார். டே தோடா, 4 குடும்பத்துக்கு சோறு கொடுப்பேன் அப்படியம்மா. அந்த 1.5 லட்சம் ரூபா அவனுக்கிட்ட இருந்தா ஏன் நம்ம புரிய மாட்டேங்கிறோம்? நமக்குள்ளே நிறைய சக்திகள் இருக்குது, நமக்குள்ளே நிறைய பலம் இருக்குது, இந்த பலத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான், வஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ் உனக்கு செஞ்ச அருப்படையை வெளியில் பேசுங்கிறான். அல்லாஹ் உனக்கு செஞ்ச அருப்படையை வெளியில் பேசுங்கிறான். நம்ம ஆடம்பரத்துக்கு ஆசைப்படுறோம், அல்லாவை மறந்துட்டோம், அல்லாவை மறந்துட்டோம். ரெண்டாவது, நம்ம வாயில் நல்ல வார்த்தைகள் வாரதே இல்லை. நம்மகிட்ட இருக்கிற பாசிட்டிவான விஷயங்கள் நமக்கு தெளியல தெரிகிறது, எப்போ நெகட்டிவ் இருக்குதா தான் பேசுகிறோம். ஒருத்தனுக்கிட்ட இருக்கிற பிரச்சனைகள், கஷ்டங்கள், இழப்புகள் லிஸ்ட்டு போட்டு பாருங்கள், ஒரு 10 குள்ளே முடியும், ஒரு 10 குள்ளே முடியும் ஒருத்தன் பிரச்சனை. ஆனால் ஒருத்தன்கிட்ட இருக்கிற அருளை கணக்கு போட்டு பாருங்கள். அவன் கண்ணு பார்க்குது, மூக்கு சுவாசிக்குது, தோல் உணருது, வயிற்றில் செமிக்குது, என்ன தலை அசையுது, விரல் நல்லா பிடிக்குது, நல்லா சிரிப்பு வருது, இருக்கிறதுக்கு வீடு இருக்குது, சொல்கிறதுக்கு தாய் தகப்பன் இருக்காங்க, வாழ்கிறதுக்கு மனைவி இருக்கு, பிள்ளை இருக்கு, உறவு இருக்கு, நிலம் இருக்கு, என்ன உடம்புல எல்லா உணர்வுகளும் இருக்குது, அப்படி இப்படி என் லிஸ்ட்டை போட்டு போனால் முடியாதுங்க. உட்கார்ந்து ஒரு நாள் முடிஞ்சு நாளைக்கு வர மிச்சத்துக்குன்னு சொல்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட எல்லாம் அருள் தந்திக்கலாம். தந்துட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ் உனக்கு தந்த அருளை பேசுங்கிறான். நம்ம அதை மட்டும் பேசுகிறதில்ல, எப்போவாச்சும் நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக்கிறோமா, அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு நல்ல கண்ணை தந்திருக்கிறாயா அல்லாஹ், எனக்கு நல்ல மூக்கு இருக்குதுயா அல்லாஹ், எனக்கு நல்ல நாக்கு இருக்குதுயா அல்லாஹ், நான் நல்லா எச்சு துப்புறேன், நல்லா யூரின் போகுது, நான் நல்லா சாப்பிட்றேன், எனக்கு நல்லா செமிக்குது, எனக்கு தங்குறதுக்கு ஒரு கூரை இருக்குது, போத்திக்கிறதுக்கு ஒரு பெட்ஷீட் இருக்குது, உறவு என்று சொல்லிக்கிறதுக்கு ஒரு உறவு இருக்குது, நண்பர் என்று சொல்கிறதுக்கு ஒரு நண்பு இருக்குது, எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா வந்து பார்க்குறதுக்கு ஒரு சிநேகிதம் இருக்குது, எம்புட்டு இருக்குது யா அல்லா அல்ஹம்துலில்லாஹ் என்று எப்போவாச்சும் உட்காந்து நன்றி செலுத்திக்கிறோமா? இல்லை. ஆனால் நம்ம பேசுகிறதெல்லாம் என்ன வாழ்க்கை இது, என்ன வீடு, இது நல்லா இருக்குது வீடு, என்ன வீடு எப்படிப்பா இருக்க சோமாரிக்கு ஆண்டு கேட்ட உடனே மாதிரியாக கிடக்கும், நாக்கை புழுங்கிட்டு சாகனம் போல இருக்கு, என்ன நாடு, என்ன உலகம், என்ன அரசியல், எல்லாம் விலையும் கூடிக்கிட்டு அதுக்கு தாண்ட இலங்கையில் பிறந்தோமோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க எம்புட்டு சொல்லி முடிக்கிறான். ஏண்டா நல்லா இருக்கிறையான்னு கேட்டால் நல்லா இருக்கேன்னு சொல்கிறதுக்கு என்ன பஞ்சமங்கிற இந்த நாக்கில் இருக்க வார்த்தை இங்கிலீஷில் கேட்டுப்பார், ஹவ் ஆர் யூ, ஐ அம் ஃபைன் தேங்க் யூ, என்னடா அதுக்கு மட்டும் நல்லா இருக்குது. அதே ஆளுக்கிட்ட ஃபெஸ்ட்டுக்கு ஒருத்தனை விடுங்க, ஒரு ஆளுக்கிட்ட தமிழால் கேட்டுட்டு வா, எப்படிப்பா நல்லா இருக்கிறையா, என்ன நல்லா இருக்கிறாரு, நேற்று தான் ஒரு கடங்காரன் வந்து கத்திக்கிட்டு போகிறான், நல்லா இருக்கிறதா நல்லா அப்படின்ட்டு புலம்புவான். அதே ஆளுக்கிட்ட நீ போய் ஹவ் ஆர் யூ, ஐ ஃபைன் தேங்க் யூ, என்னடா என்ன பாஷையிலேயே ஒரு பிரச்சனை. அரபில் கேட்டு பாருங்க, கைஃப ஹாலுக், ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், அரபியாவது வேறு வார்த்தை சொல்கிறான்னு பாருங்க. அந்த லாங்குவேஜுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது, இந்த தலா போன தமிழ் என்ன பாடுபடுத்துது தெரியுமா? இந்த லங்குவேஜுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு. லங்குவேஜ் கலாச்சாரம் என்ன, நல்ல ஒரு சமூகம் என்ன பாஷை பேசியதோ அந்த பாஷையில் நல்ல பண்பு இருக்கு. நாம் பேசுகிற தமிழ் நல்ல கலாச்சாரம் உள்ளால் பேசினது இல்லை, இஸ்லாமிய கலாச்சாரத்தில் வரல இந்த தமிழ், அரபு வந்திருக்குது. கைஃப ஹாலுக்கு என்று கேட்டு பாருங்க, ஹாஸ்பிட்டலில் படுக்கிறவன் கூட ஹைர் அல்ஹம்துலில்லாஹ் அல்யோம் ஹைரும் மினல், அதாவது நாளைய விட இன்றைக்கு நல்லம், நேற்றைய விட இன்றைக்கு நல்லம், நேற்றை விட ஹைர் மினல் அம்ஸ், நேற்றை விட இன்றைக்கு நல்லா இருக்கணும். நம்ம தமிழக கேட்டு பாருங்க, ஹாஸ்பிட்டலில் படுக்கிறான்ட்ட எப்படிப்பா சோமா இருக்கேன், சோமா இருந்தால் இங்கே ஏன் வந்து படுக்கிறான்ட்ட நாய், ஏண்டா நேற்றை விட இன்றைக்கு பரவாயில்ல, இன்றைக்கு கொஞ்சம் நிமிந்து உட்கார முடியுதுன்னு சொல்லலாம் இல்லை, சொல்லலாமா இல்லையா? வாயில் இருக்கு வார்த்தை, நல்ல வார்த்தை சொல்கிறோம் இல்லையே, எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் தாட்ஸ். நமக்கு படிப்பு வரலை, நமக்கு இங்கிலீஷ் வருதில்லை, நான் கொஞ்சம் கருப்பாக இருக்கேன், காசை கொடுத்து கண்ணாடியை வேண்டி மாட்டி வச்சிருக்கேன், அதில் போய் நின்றுக்கிட்டு கவலைப்படுறதுக்கு 1000 ரூபா கண்ணாடி, பெரிய கண்ணாடி 1500 ரூபா, காலையில் எழும்பி போயிட்டு முதல் கண்ணாடிக்கு முன்னால் நின்றுக்கிட்டு இப்படி தான் பார்ப்போம், நல்லா இருக்கு, கண்ணை வளைச்சி கருப்பு ஓதடும், இந்த மூக்கு கொஞ்சம் எடுப்பாக இருந்தால் என்ன அளவு பார்த்து இப்படி பார்த்து நாமளும் தான் இருக்கோம், வளரலையே அல்லது நம்ம கொழுப்பாக இருக்குதே நம்மளும் தான் இருக்கோம். இப்படியே உடம்புல குறைய பார்த்து பார்த்து காலையிலேயே கவலைப்பட்டு தான் வெளியில் போகிறான். ஏண்டா சந்தோஷப்பட வேணாமா? எப்போவுமே நெகட்டிவ் தாட்ஸ் வர வர மனசில் இறுக்கம் கூடும், ஸ்ட்ரெஸ் கூடும். ஸ்ட்ரெஸ் கூடினால் சந்தோஷம் குறையும், சந்தோஷம் கூடினால் உங்களுடைய முயற்சி குன்றும், ஆற்றல் குறையும், உங்களால் சாதிக்க முடியாது. ஒருத்தன் சாதிக்கணுமெண்டா முதல்ல அவன் சந்தோஷமாக இருக்கணும். அவன் சிரிச்சுக்கிட்டு போனால் தான் சாதிக்கலாம், மனசு நிறைஞ்ச சந்தோஷம். அவன் கவலைப்பட்டுக்கு போனவனுக்கு வேகமாக ஓட முடியுமா? அதனால தான் அலா இன்ன அவுலியா அல்லா லா ஹவ்ஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன் என்று அல்லாஹ் சொல்கிறான். உண்மையான அல்லாவை நேசிக்கக்கூடியவர்கள் பயம் இருக்காது, கவலை இருக்காது அவர்கள் மீது. பயப்பட மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க. கவலை எப்போ வரும்? நடந்து முடிஞ்சதை நினச்சா வாரது தான் கவலை. சே நான் அப்படி செஞ்சிட்டேனே, இப்படி செஞ்சிட்டேனே, இங்கே வந்து கல்யாணம் பண்ணிட்டேனேன்றெல்லாம் கவலைப்படுவோம். பயம் எப்போ வரும்? நாளைய நினைச்சால், நாளைக்கு என்ன செய்ய போகிறோமோ, எப்படி இந்த ஜாப் ஜாயின் பண்ண போகிறோமோ, எப்படி இதை பேச போகிறோமோ, எப்படி இந்த வியாபாரத்தை முடிக்க போகிறோமோ, எப்படி இந்த விவசாயத்தை செய்ய போகிறோமோ, நாளைக்கு எப்படி நம்ம இந்த ஸ்பீச்சை செய்ய போகிறோமோ என்று நாளைய நினைத்தால் வாரது பயம், நேற்றே இதை நினைத்தால் வாரது கவலை. ரெண்டுமே இன்றைக்கு வருது, நிகழ்காலத்தில் வருது. நிகழ்காலத்தில் பயமும் கவலையும் கலந்திருந்தால் நம்ம மூஞ்சி சரியில்லாமல் இருக்கும். நம்மளால் எவ்வளவு தூக்க முடியுமோ அவ்வளவு தூக்க முடியாது. பயத்திலையும் கவலையிலையும் இருக்கிறவன் வளமையாக 30 கிலோ தூக்குறவன் அன்றைக்கு எல்லாம் 20 கிலோ தூக்கிடுவான். வளமையாக 4 மணி வரைக்கும் வேலை செய்கிறேன், 2 மணியோட ஆஃப் ஆகிடும். ஏ என்னடா கிடைக்கு, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், நிம்மதி என்ன வாழ்க்கை, சாகனம் போல இருக்கு. ஏ இங்கே பயமும் கவலையும் இருந்தால் சாகனம் போலான்னு இருக்கும், வாழனும் போல இருக்குமா? இருக்காது. அல்லாவே குர்ஆன் சொல்லலாம், ஒரு விசுவாசி பயப்பட மாட்டான், கவலைப்பட மாட்டான். நடந்து முடிஞ்சது அல்லாட விதிடா, விதி. கல்லாக்கதரை நம்பினவன் எதுக்கு கவலைப்படணும்? அப்படித்தான் அல்லாஹ், அப்படித்தான் இது உடையணுமெண்டு நாடித்தான் உடஞ்சி போச்சு. இப்போ என்ன செய்யும்? காசாவில் அடி உழணுமெண்டு அல்லாஹ் தானே அடினேன், என்ன அடி உழந்துட்டு. இப்போ என்ன அகதியாக யாழ்ப்பாணத்தில் வந்து ஓடணுமெண்டு அல்லாஹ் தானே அடினேன், ஓடி வந்துட்டேன். இப்போ என்ன ஒன்றும் இல்லை, ஓடி வந்துட்டேன். இப்போ என்ன பிக்சர் இருக்கம்மா, நல்லா தான் இருக்கும். 100,000 பேர் ஓடி வந்து என்ன பிச்சை எடுக்காங்களா? 100,000 பேர் நல்ல வசதியாக இருந்துக்கிட்டிருக்கான். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் காப்பாற்றிக்கான். 20 வருஷத்துக்கு புறவு அடி உள்ள போது இப்போதைய ஓடன்று ஓட்டம் காட்டிக்கான். 2010 அடி உழுது நாம் சந்தோஷமாக இருக்கணும். அன்றைக்கு எல்டிடிக்காரன் 200 ரூபா காசை கொடுத்து விரட்டாட்டி அந்த யாழ்ப்பாணத்திலையும் மன்னார்லையும் இருந்துக்கிட்டு செத்திரிக்கணும் கடைசி யுத்தத்தில். நல்ல வேலை விரட்டி விட்டான், ஊடுவளவு போக ஊசும் மிஞ்சிட்டு. எல்லாத்துலேயும் நிலவு இருக்குதுன்னு சிந்திக்கணும், நல்ல தோட்ஸ் வரும். எதிர்காலம் அல்லாஹ் எப்படி நாடணும்ண்டு நடத்தணும்ண்டு நாடித்தானோ அப்படித்தான் நடக்கும். எதுக்கு பயப்படணும்? இந்த தைரியத்தை வரவழைச்சு பாருங்க, சந்தோஷம் இருக்கு. எனவே நாங்கள் பேசும்போது நல்லதை பேசணும். எனக்கு முடியும், என்னால் இயலும், நான் சாதிப்பேன், எனக்கு வெற்றி, நல்ல வார்த்தைகளை பேசணும். இப்படி நல்ல வார்த்தைகளை பேசினால் சந்தோஷம் இருக்கும். அப்போ ஆடம்பரம் கூடும்போது நம்மளால் முடியாமல் போகுது, முடியாமல் போனால் வேறு வழி கையாளும். இப்போ ஆடம்பரத்தை குறைப்போம், திரும்பிப்போம், பழைய வாழ்க்கை வாழ்வோம். தேவையில்லை, ஒரு சோப்பு போதும். இந்த சோப்பை தேய்ச்சிக்கிட்டு தலைக்கும் போட்டாக்கள் சாகல். ஷம்பு போடாமல் சோப்பை தலைக்கு போட்டவனெல்லாம் அந்த மொட்டையாக போய்த்தானா? இந்த ஷம்பு வந்தது போகிறதான மொட்டை ஆனை, அதில் உள்ள விளக்கம் விலங்கு தான். அதில் முடி உதிர வச்சு போட்டு தான் முடி உதிர்வுக்கு இன்னொரு ஷம்பு விற்கணும். எல்லாம் ட்ரிக்ஸு தான், எல்லாம் ட்ரிக்ஸு தான். பொண்ட ஒருத்தன் உடச்சி விளம்பரம் பண்ணுறான், இதான் நடந்துக்கிட்டு இருக்குதான். ரெண்டும் ஒரு கம்பெனி தான், ரெண்டும் ஒரு கம்பெனி. ரெண்டு சோப் கம்பெனி விளம்பரம் பண்ணும், ரெண்டும் ஒரு கம்பெனி தான். அதுக்காக இந்த சோப்பை இவன் நக்கல் பண்ணி விளம்பரம் பண்ணுவான், விளம்பரம் பண்ணி இந்த சோப்பை விற்பான். இது கொமர்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும், வியாபார தந்திரங்கள். ஒரே ப்ராடக்ட் ரெண்டு பேரில் வர் கொக்கோ கோலாவும் பெப்சியும் ரெண்டு கம்பெனி. அவன் கொக்கோ கோலா, இவன் பெப்சி. அவன் கொக்கோ கோலா மட்டும், இவன் பெப்சி மட்டும் செய்ய வேண்டியதானே? இல்லை, இந்த பெப்சி கம்பெனிக்குள்ளே 7-Up மெரிண்டா இது மாதிரிதான். பெப்சி கம்பெனிக்குள்ளே 7-Up மெரிண்டா. பெப்சியை கூட ஆனோடனே 7-Up தூக்கி போட்டோன்னா மெரிண்டா. பெப்சி கம்பெனி தேவையில்லை, மெரிண்டா ஆகும். அது அதுக்குள்ளாண்டா இருக்குது, அதுவும் அதுக்குள்ளாண்டி. சரி, 7-Up கூடாதான், ஸ்ப்ரைட் அடி. அது கொக்கோ கோலா கம்பெனிக்கு லைக்கிறா? கூடாதான், ஸ்ப்ரைட் அடி. அது கொக்கோ கோலா கம்பெனிக்கு லைக்கிறா?

0: சுருக்கம் தேவையில்லாமல் எஸ்எம்எஸ் தேவையில்லை, வீண் பிரியம் தேவையில்லை. வீட்டை கட்டி நாலு கோபிச்சம் அடிச்சு அதுக்கு மேலே நாலு பல்பை போட்டு வச்சுக்கிறோம். நாலு பல்பை போட்டு வச்சா இப்போ கரண்ட் பில்லு கூடிட்டு, யூனிட்டுக்கு நாலுரூவா கூடிட்டு, யூனிட்டுக்கு நாலுரூவா கூடிட்டுன்றதுக்கு கவலைப்பட்டதும் ஆர்ப்பாட்டம் முறங்கினதும் வேதனைப்பட்டதும் கரண்ட் பில்லு கூடிட்டு வேதனைப்பட்டது யார்? நம்ம முஸ்லீம்கள் தான். மற்ற ரெண்டு ஜாதி கவலைப்படலை. ஏனென்றா எவ்வளவு உயர்த்தினாலும் அவன் 40 யூனிட்டுக்குள்ள பாவிப்பான், அவனுக்கு புரிஞ்சு தேவையில்லை. அவன் கோழியை அவனில் வச்சு ரோஸ்ட் பண்ணாமல் திம்பான். அவனுக்கு ஃபிட்டிங் அவிச்சு திங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு ஃப்ரைட் ரைஸ் போட்டு தேவையில்லை. அந்த நன் ஸ்டீல் சட்டியை வேண்டி அதில் அப்படியே வாட்டி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நம்ம கிச்சனுக்குள்ளேயே பல ஆயிரம் பேர் நிறைய சாமான்கள், இடியப்பத்துக்கொண்டு மாவு அடைக்கொண்டு இடிக்கொண்டு பழங்கள் அடிக்கிறதுக்கு ஒரு பிளெண்டர், கொச்சிக்காய் வெங்காயத்தை அடிக்கிறதுக்கு ஒரு பிளெண்டர், புதுசாக வந்த ஒரு மெஷின் கோப்பி இடிக்கிற மெஷின், அந்த நன்னு ஸ்டீல் சட்டி ஒன்று வருது. மீனை பொறிச்ச உடனே கொஞ்சம் எண்ணெயில் பொறிக்கலாம், நல்லா ரோஸ் ஆகும். அது ஒன்று. கோழியை திருப்பி திருப்பி சுடுறது ஒன்று. திருப்பாமல் போட்டு வறுத்து எடுக்கிற மெஷின் ஒன்று. இந்த மிஷின் எல்லாம் வைக்கிறதுக்கு 40,000 ரூபா செலவழிச்சு லாக்கை, அந்த லாக்கையிலெல்லாம் அதையெல்லாம் அடுக்கி வச்சு மிஷினை பண்ணால், கோப்பி இடிக்கிற மிஷினை வேண்டி, கோப்பி கொட்டை வேண்டி இடிச்சு கோப்பி குடிக்காது, எனதுக்கு மிஷின். அப்போ அதை வேண்டி கோழி பெரட்டி சுடுற மிஷினை வேண்டி வச்சுட்டு கோழி சுடாமல் இருக்கலாமா? அப்போ கிழமைக்கு ஒரு கோழி, அது பட்ஜெட். இப்படியே துண்டு கொளுத்து சத்து போகிறன் நாம். அவன் என்ன செய்கிறான்? கோழியை வேண்டி அந்த மண்சட்டியில் வேண்டி ஆக்கி தின்றுட்டு போகிறான். அப்போ அவனுக்கு கரண்ட் பில்லு கூடினா கவலையே இல்லை. ஏன்? 40-50 யூனிட்டுக்குள்ளே பாவிச்சா முடிஞ்சு. நமக்கு தான் ஃப்ரிட்ஜு வேலைஞ்சிக்கிட்டிருக்கணும், கூழ் தண்ணி தான் குடிக்கணும், அப்போ தான் நமக்கு நோய் வரும். நம்ம ஆடம்பரத்தை நிப்பாட்டணும். முட்டி மண்முட்டியில் தண்ணி வச்சு குடிச்சுப்பார், பழைய நிலைமை வரும், நோய் குறையும். எதுக்கு ஃப்ரிட்ஜ்? ஒரு கோழி உசுரோட காலைக்கு இருந்த விட, ஒரு கோழி உசுரோட காலைக்குள்ளே இருந்ததை விட அது செத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்த காலம் கூட. அந்த கோழியைத்தான் திங்கும். அப்போ எவ்வளவு இன்ஃபெக்ஷன் ஆக்கியிருக்கு, எவ்வளவு இன்ஃபெக்ஷன், அதில் எவ்வளவு நோய் சிந்திச்சுப்பேன். ஸோ ஆடம்பரங்கள் கூட கூட நோய் கூடும், செலவு கூடும், நிம்மதி குறையும். ஆடம்பரத்தை குறைச்சிப்பார். நேரம் மிச்சம். இப்போ இஸ்லாம் நம்மளோட கையில் இருக்கு. இஸ்லாத்தை நம்மளால் படிக்க முடியும், ஒரு பயான் கேட்க முடியும், குர்ஆன் எடுத்து ஓத நேரம் இருக்குது, ஹதீஸ் பாடமாக்க நேரம் இருக்குது, மார்க்க சட்டங்கள் நேரம் இருக்குது. எனவே இந்த சடவாத கொள்கை தான் ஆடம்பரம். ஆடம்பரத்தை தூக்கி எறிந்தால் சடவாதம் கடவுள்வாதமாகும். கடவுளை நம்புவோம், இறைவனை நேசிப்போம், இறைவனுடைய தூதரை நேசிப்போம். குர்ஆன் ஹதீஸுடைய வாழ்க்கை நமக்குள்ள வெறும் செலவு மிச்சம், நிம்மதியான வாழ்க்கை, மறுமையும் நிம்மதியாக இருக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹான தலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்கச் செய்வானாக. வாஆக்ர தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
1: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அப்துல் ஹமீத் ஜராயி அவர்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி. முஸ்லிம் வானொலி.com
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் வரலாற்று நிகழ்வுகள்.
3: வரலாறு என்று சொல்லும் பொழுது பொதுவாக எல்லோரும் மேலோட்டமாய் சில கருத்துக்களை அறிந்து வைத்திருப்பார்கள். ஆனால் அந்த வரலாற்றில் சில முக்கியத்துவம் வாய்ந்த சம்பவங்கள் மறைந்து போகக்கூடும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வரலாற்றை அனைவரும் அறிந்து வைத்திருப்பார்கள். அவரை படைப்பதற்கு முன்னர் இருந்து பூமியில் இறக்கும் வரை நடந்த அறியப்படாத பல வரலாற்று சம்பவங்களை விரிவாக காணலாம். வாருங்கள். மனிதர்களின் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இவ்வுலகில் எல்லாம் உருவாக்கிய பிறகு இறுதியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கப் போவதாக மலக்குமார்களிடம் தெரிவித்தார் இறைவன். இந்த பூமியில் எனக்கு பிரதிநிதியை படைக்கப் போகிறேன் என்றார்கள். அதற்கு மலக்குகள், குழப்பத்தை விளைவிக்கின்றவனை படைக்கப் போகின்றீரா? உங்களை துதிக்க நாங்கள் இருக்கும் பொழுது ஏன் இவர்களை படைக்க வேண்டும் என்று கூறினார்கள். அதற்கு இறைவன், உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரியும் என்று கூறி மலக்குகளை அனுப்பி பூமியில் எல்லா பகுதியில் இருக்கும் மண்ணை எடுத்து வரச் சொன்னார்கள். உடனே மலக்குகள் இறைவனின் கட்டளையை நிறைவேற்றினார்கள். பூமியில் பல்வேறு பகுதியில் இருந்து கொண்டு வரப்பட்ட அந்த மண்ணை வைத்து களிமண்ணாக்கி மனித உருவில்

0: ஒரு பொம்மை செய்தான் இறைவன். அன்பார்ந்தவர்களே, இவ்விடத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால், பூமியில் பல்வேறு இடங்களில் எடுத்து வரப்பட்ட மண்ணால் மனிதன் படைக்கப்பட்டதால் தான் மனிதரில் பல நிறங்கள் காண.
1: நேர்கள், உங்கள் முஸ்லிம் வானொலி www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், அதே போல முஸ்லிம் வானொலியுடைய உத்தியோகபூர்வமான அப்ளிகேஷனை ஆண்ட்ராய்டு இறங்கு தளங்களில் இப்போது புத்தம் புதிய வடிவிலும் புதிய ஒளி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக பகல் 1:02.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது Master Mission Events Private Limited.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: இவர்களை அதிக அளவில் உலகில் படைத்தால் இடப்பற்றாக்குறை ஏற்படுமே என்றார்கள். அதற்கு இறைவன், கொஞ்ச நாட்களிலேயே அவர்களுக்கு இறப்பு என்ற ஒன்றை உருவாக்குவேன் என்று கூறினார். அதற்கு மலக்குகள், நீர் அவர்களுக்கு இறப்பை உருவாக்குவது அவர்கள் அறிவார்களா என்றார்கள். இறைவன், தெரியும் என்று பதிலளித்தார். உடனே மலக்குகள், தான் இறந்து விடுவோம் என்று தெரிந்தால் அவர்களால் எப்படி வாழ முடியும், இவ்வுலகை எப்படி ரசிப்பார்கள் என்று கேட்டார்கள். அதற்கு இறைவன், மனிதர்களுக்கு ஆசை என்ற ஒன்றை வைப்பேன். அந்த ஆசை நாளை ஒரு நாள்தான் வாழ்க்கை என்றாலும் அதை ரசிக்க உதவியாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, இந்த இடத்தில் அறிந்து கொள்ளுங்கள், நமக்கு பல ரூபத்தில் ஆசைகள் என்ற ஒன்று இருப்பதால் தான் வாழ்வை ரசனையுடன் கடக்கின்றோம். பிறகு இறைவன் அறிவை கொடுத்தான். அதாவது, இவ்வுலகில் படைக்கப்பட்ட சகல பொருட்களின் பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான். மரம், செடி, கொடிகள், உயிரினங்கள், நிலம், நீர், காற்று என அனைத்து பெயர்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் கற்றுக் கொடுத்தான். இஸ்லாமிய அறிஞர்கள் கூறுவார்கள், இவ்வுலகில் இருக்கும் மொத்த மனித குலத்தின் அறிவை அன்றைய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்றிருந்தார்கள் என்று. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகில் மட்டுமல்லாது அறிவிலும் மிக உயர்ந்தவர்களாகவே காணப்பட்டார்கள். பின்னர் மலக்குமார்களை அழைத்து உலகின் சகல பொருட்களின் பெயரை கேட்டார்கள் இறைவன். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை. பின்னர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கேட்ட பொழுது சகலத்தின் பெயர்களையும் சரளமாக கூறினார்கள். மலக்குமார்கள் திகைத்து போயினர். காரணம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு ஆயிரம் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னரே மலக்குமார்களை படைத்தான் இறைவன். மலக்குகளை படைப்பதற்கு ஆயிரம் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னரே உலகின் சகலத்தையும் இறைவன் படைத்தான். ஆனால் மலக்குகளுக்கு இறைவன் அனைத்து பெயர்களையும் கற்றுத்தரவில்லை. அதனால் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிக பிரமிப்பாகவும் அதிசயமாகவும் கண்டார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு புரிந்தது, படைப்பதற்கு முன்னர் உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரியும் என்று இறைவன் கூறியது விளங்கிற்று. பின்னர் அனைத்து மலக்குகளையும் நோக்கி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிரம்பறிய கூறினார் இறைவன். அனைத்து மலக்குமார்களும் அவ்வாறு செய்தனர். ஆனால் சினம் பணிய வேண்டிய இப்லீஸ் அப்படி செய்யவில்லை, மறுத்தான். உடனே இபுலிசை பார்த்து இறைவன், என் கைகளால் படைத்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமை நோக்கி ஏன் சிரம்பணியவில்லை என்று. அதற்கு இபுலிஸ், நான் அவனை விட உயர்ந்தவன் என்று பதிலளித்தான். மேலும், என்னை நீ நெருப்பால் படைத்தாய், நெருப்பு மேல் நோக்கி போகக்கூடியது, உயர்ந்தது. அவரை மண்ணால் படைத்திருக்கின்றாய், மண் கீழ் நோக்கி விழக்கூடியது, தாழ்ந்தது. எனவே நான் தான் அவரை விட உயர்ந்தவன், நான் சிரம்பணிய மாட்டேன் என்று இறைவனிடம் இப்லீஸ் கூறினான். அன்பார்ந்தவர்களே, இவ்விடத்தில்தான் படைப்பின் முதல் கெட்ட குணம் வெளிப்பட்டது. உடனே இறைவன், இந்த தற்பெருமை யாரிடம் இருக்கின்றதோ அவருக்கு இந்த சொர்க்கத்தில் இடமில்லை. நீயும் உன்னை பின்பற்றுகிறவர்களும் சொர்க்கத்திலிருந்து வெளியேறுங்கள் என்று இப்லீஸை சொர்க்கத்திலிருந்து வெளியே அனுப்பினான் இறைவன். அப்பொழுது இறைவனிடம் அவன் கெஞ்சினான். அது என்னவென்றால், உன்னுடைய கண்ணியத்தின் பெயரால் எல்லா நல்ல வழிகளிலும் நான் உட்கார்ந்து மனிதர்களை திசை திருப்புவேன், அதற்கு எனக்கு அனுமதி வேண்டும் என்று வேண்டினான். இறைவன் கூறினார், உனக்கு அனுமதி தருகின்றேன், ஆனால் என்னுடைய நல்லடியார்களை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறி சொர்க்கத்திலிருந்து வெளியே அனுப்பினான். இந்த நிகழ்வு முடிந்த பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் இருந்தார்கள். அவர்கள் தன்னந்தனியே சுற்றித் திரிந்தார்கள். இறைவன் அவர்களை தூங்க வைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விலா எலும்பிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தார்கள் இறைவன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முழித்து பார்க்கும் பொழுது அருகில் ஒரு பெண் இருந்தாள். பார்த்தவுடனே யார் என்று கேட்டார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு அந்த பெண், நான் ஒரு பெண் என்றார்கள். அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், எதற்காக உன்னை இறைவன் படைத்தார் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என்னிடத்தில் நீ அமைதி பெறுவதற்காக நான் படைக்கப்பட்டேன் என்று பதிலளித்தார்கள். இதனை கண்ட மலக்குமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி, யார் இவர்கள், இவர்களுக்கு என்ன பெயர் என்று கேட்டபொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்கள் பெயர் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் என்று பதிலளித்தார்கள். அதற்கு மலக்குமார்கள், எதற்காக இந்த பெயரை கூறுகிறீர்கள், பெயருக்கான காரணம் என்ன என்று கேட்டபொழுது, உயிருள்ள ஒரு பொருளிலிருந்து இது படைக்கப்பட்டதால் ஹவ்வா என்று பெயர் சூட்டினேன் என்றார்கள். இந்த இடத்தில் புரிந்து கொள்ளுங்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது அறிவு எந்த அளவிற்கு உயர்ந்ததாக இருந்தது என்று. இருவரையும் படைத்த இறைவன் அவர்களை நோக்கி, நீயும் உன் மனைவியும் இந்த சொர்க்கத்தில் வசியுங்கள், எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள், என்ன வேண்டுமானாலும் உண்ணுங்கள், ஆனால் ஒரு மரத்தை சுட்டிக்காட்டி அந்த மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள் என்றார்கள். இந்த சொர்க்கத்தில் உங்களுக்கு பசிக்காது, தாகம் எடுக்காது, சூரியனின் சூடும் படாது என்றார்கள். மேலும் அவர்களின் உடலில் வெளிச்சத்தினால் ஆன ஆடையை அல்லாஹ் அணிவித்திருந்தான். இவர்கள் மகிழ்ச்சியுடன் சொர்க்கத்தில் இருந்தார்கள். கிட்டத்தட்ட 43 ஆண்டுகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒன்றாக இருந்தனர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட இபிலீஸ் அவர்களுக்கு குழப்பத்தை விளைவிக்க ஒரு சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தான். ஒரு மெல்லிய சம்பவத்தில் ஹவ்வா அம்மாவிடம் இபிலீஸ் பேசினான். அப்பொழுது, இந்த சொர்க்கத்தில் எல்லாவற்றையும் விரும்பி உண்ணுகிறீர்கள், ஏன் அந்த ஒரு மரத்து கனியை மட்டும் சாப்பிடுவது கிடையாது என்று இறைவன் நெருங்கக்கூடாது என்று சொன்ன மரத்தை சுட்டிக்காட்டினான். மேலும், அம்மரத்து கனியை நீங்கள் உண்டால் சொர்க்கத்தில் நீங்கள் நிரந்தரமாக வாழலாம் என்று சூழ்ச்சி செய்தான். ஹவ்வா அம்மாவிற்கு அந்த மரத்துக்கனியை சாப்பிடலாம் என்று தோன்றியது. எனவே கணவரிடம் அதை சாப்பிடலாம் என்று கூறினார்கள். அப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் வேண்டாம் என்று சொன்ன மரம் நினைவில் இல்லாததால் அதற்கு ஒத்துக்கொண்டார்கள். அவர்கள் இருவரும் அந்த மரத்தில் உள்ள கனியை உண்டார்கள். உண்டு முடித்த பின்பு அவர்களுக்கு ஒளியிலால் ஆன ஆடை விலகிற்று. அவர்களின் உடல் வெளிப்படையாய் தெரிந்ததால் அவர்கள் வெக்கப்பட்டு போனார்கள். அப்பொழுது அவர்கள் சொர்க்கத்தின் இலைகளை எடுத்து தங்கள் உடல் பாகங்களை மறைக்க முற்பட்டார்கள். எல்லாம் அறிந்தவன் இறைவன், அவனிடத்தில் எதுவும் மறைக்க முடியாது. இறைவன், என்னிடத்திலிருந்து நீங்கள் எதுவும் மறைக்க முடியாது என்று கூறினான். உடனே அவர்கள் இருவரும் அழுது புலம்பி மன்னிப்பு கேட்டார்கள். நாங்கள் அறியாமல் இதை செய்துவிட்டோம், உண்டால் நல்லது நடக்கும் என்ற எண்ணத்தில் சூழ்ச்சி அறியாமல் தவறிழித்து விட்டோம், எங்களை மன்னித்து விடுங்கள் என்று மிக அதிகமாக வேண்டினார்கள். அல்லாஹ்வும் அவர்களது மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு பின் வருமாறு கூறினான், நீங்கள் பூமிக்கு செல்லும் நேரம் வந்துவிட்டது, எனவே நீங்கள் சொர்க்கத்திலிருந்து இறங்கிவிடுங்கள் என்று கூறினான் இறைவன். இவ்விடத்தில் நீங்கள் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாவம் செய்ததால் பூமிக்கு அனுப்பப்படவில்லை. அவர்கள் மறந்து ஒரு செயலை செய்ததாலும், இறைவனிடம் இறைஞ்சி மன்றாடியதாலும் அவர்களை மன்னித்து பூமிக்கு செல்லும் நேரம் வந்துவிட்டது என்று கூறி, பூமிக்கு செல்லுங்கள் என்று இறைவன் கூறினார். ஏனென்றால், நாம் ஆரம்பத்தில் பார்த்தது போல மலக்குகளிடம் இறைவன், எனக்கு பூமியில் ஒரு பிரதிநிதியை உருவாக்கப் போகிறேன் என்று கூறினார். எனவே படைக்கும் பொழுதே பூமிக்கு அவர்களை அனுப்பும் நோக்கத்தில்தான் இறைவன் படைத்தார். அதன்படி அவைகளை பூமிக்கு அனுப்பினான் இறைவன். மலக்குமார்கள் அவர்களை பூமியில் கொண்டு வந்து இறக்கியதாக குறிப்பிடப்படுகின்றன. மேலும் அவர்கள் இருவரும் வெவ்வேறு இடங்களில் இறக்கப்பட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இலங்கையிலும், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜித்தாவிலும் இறக்கிவிடப்பட்டார்கள். காரணம், பிரிவின் வழியை அவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக இறைவன் அவ்வாறு செய்தார். அன்பார்ந்தவர்களே, நாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டது முதல் அவர்களும் அவரது மனைவியும் பூமியில் வந்து இறங்கியது வரை மிக விரிவாக கண்டோம். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளும் பாடம் என்னவென்றால், படைப்பின் காரணம் இல்லாமல் எதுவும் நிகழ்வது கிடையாது. எல்லாம் அறிந்தவன் இறைவன். என்றும் நாம் செய்த பாவத்திற்காக இறைவனிடம் இறைஞ்சி மன்றாட தயங்கக்கூடாது. இறைவன், என்னுடைய நல்லடியார்களை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று இபுலிசிடம் கூறியதை நாம் தான் மெய்ப்பித்து காண்பிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ்.
0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் வரலாற்று நிகழ்வுகள் வானொலியில் அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் இஸ்லாமிய நிகழ்ச்சிகள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது முஸ்லிம் வானொலி.
0: முஸ்லிம் வானொலி தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர். நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும் எமது முஸ்லிம் வானொலியுடைய உத்தியோகபூர்வ ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷனை இப்போது உங்களது இறங்கு தளங்களில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். புதிய பொலிவுடனும் புதிய ஒலி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் ஆப்பிள் மற்றும் இணைய கையடக்க தொலைபேசினர்கள் எல்லா ரேடியோ அப்ளிகேஷன்களூடாகவும் முஸ்லீம் வானொலி கேட்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய இறை நினைவில் மன அமைதி நிகழ்ச்சியில் சிறப்பு தப்சீர் வகுப்போடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். சூரா அல் வாக்கியா பகுதி 2 கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி ஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
3: சூரத்துல் வாக்கியாவுடைய முதல் 40 வசனங்களை அல்ஹம்துலில்லாஹ் நேற்றைய தினம் பார்த்தோம். இந்த சூராவுடைய ஆரம்பத்தில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையின் காட்சிகளையும் மறுமையில் நடக்க இருக்கின்ற செய்திகளையும் மறுமை நடைபெறும்போது அல்லாஹ் மனிதர்களை 3 வகைகளாக பிரிக்கக்கூடிய நிலைகளையும் அந்த 3 வகைகளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலாவதாக முந்தியவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திலே தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அருள்கொடைகளையும் வலதுபுற கூட்டம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறக்கூடிய அந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அருள்கொடைகளையும் நேற்றைய தினம் அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்த்தோம். 3வது கூட்டத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிமுகம் செய்கிறான். முதல் கூட்டம் வஸ்ஹாபுல் யமீன், 2வது கூட்டம் வலதுபுற கூட்டம் என்றால் யார், முந்தியவர்கள் என்றால் யார், முந்தியவர்கள் ஃபுல்லத்தும் மினல் அவ்வலீன் வ கலீலும் மினல் ஆஹிரீன், அல்லாஹுடைய ரசூலுடைய சமூகத்தில் பெரும்பான்மையான மக்களும் பின்னால் வரக்கூடிய மறுமைக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சமூகங்களில் குறைவான மக்களும் அந்த கூட்டத்தில் இருப்பார்கள். அதில் குறைவான எண்ணிக்கை தான் இருப்பார்கள். இவர்களை அல்லாஹ் ஏடுகளை கொண்டு விசாரிக்க மாட்டான். அஸ்ஹாபுல் யமீன் வலதுபுற கூட்டம் ஏடுகள் வலதுகரத்தில் கொடுக்கப்பட்டு விசாரிக்கப்படும். இக்ரா கிதாபக், உன் புத்தகத்தை நீ படித்துப்பார் என்று சொல்லப்படும். கஃபா பி நஃப்ஸிகல் யௌமா அலைக ஹசீபா, உன் புத்தகத்தை நீ படித்து பார்த்து நீயே தீர்ப்பு செய்து கொள் என்று சொல்லப்படும். ஆனால் அஸ்ஸாபிகூன் முந்திய அந்த கூட்டத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிகழ்வை சொன்னார்கள். எனக்கு காட்டப்பட்டது, நான் ஒரு நபியை பார்த்தேன், அவரோடு 8 லிருந்து 10 தோழர்கள் அவரோடு அந்த கூட்டத்தில் இருந்தார்கள். இன்னொரு நபியை பார்த்தேன், அவரோடு 1 அல்லது 2 இருந்தார். இன்னொரு நபியை பார்த்தேன், அவரோடு எவரும் இல்லை. எனக்கு இன்னொரு தூரத்தில் ஒரு கூட்டம் காட்டப்பட்டது, மிகப்பெரும் கூட்டம். நான் எண்ணிக்கொண்டேன் இவர்கள் என்னுடைய சமூகம் என்று. ஆனால் எனக்கு காட்டியவர் சொன்னார், இது மூசா அவர்களுடைய சமூகம் என்று. இன்னொரு கூட்டம் காட்டப்பட்டது, மிக பிரம்மாண்டமான கூட்டமாக இருந்தது. அந்த மலக் சொன்னார், இதுதான் நபியே உங்களுடைய சமூகம் என்று. அதோடு மட்டுமல்ல, இந்த சமூகத்தில் 70,000 பேர் யத்ஹுலூனல் ஜன்னத பிகைரி ஹிசாபின் வலா அதாப், எந்த விசாரணையுமின்றி எந்த வேதனையுமின்றி சொர்க்கம் நுழைவார்கள். சஹாபாக்கள் அவர்களுக்குள்ளேயே அல்லாஹுடைய தூதர் இதை கூறிவிட்டு அறைக்குள் சென்று விடுகிறார்கள். சஹாபாக்கள் அவர்களுக்குள்ளேயே ஆலோசனை செய்கிறார்கள். சிலர் சொன்னார்கள், அல்லாஹுடைய ரசூலோடு தோழமை கொண்டவர்கள் என்று. இன்னொன்று சொன்னார்கள், அவர்கள் ஷிர்கில் பிறக்காமல் இஸ்லாமிலேயே பிறந்தவர்கள் என்று. இன்னும் நிறைய காரியங்களை எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறையிலிருந்து வெளியே வந்தார்கள். சொன்னார்கள், எதை குறித்து நீங்கள் தர்க்கித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அந்த 70,000 பேரை குறித்தா? அவர்கள் பறவை சகுனம் பார்க்க மாட்டார்கள். அவர்கள் நட்சத்திரத்தை கொண்டு, நெருப்பை கொண்டு ஜோதிடம் பார்க்க மாட்டார்கள். அல்லாஹுவையே எல்லா காரியங்களிலும் நம்பியிருப்பார்கள், அல்லாஹுவையே சார்ந்திருப்பார்கள் என்று அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில தன்மைகளை எண்ணினார்கள். உக்காஷா எழுந்தார், அல்லாஹுடைய தூதரே, என்னையும் அதில் உள்ளவராக ஆகுவதற்கு துஆ செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்த மின்ஹும் யா உக்காஷா, நீ அதில் உள்ளவர்தான் உக்காஷாவே. இன்னொரு தோழர் எழுந்தார், ஃபஸ்ஸாபிகூன அஸ்ஸாபிகூன், முந்தியவர்கள் அவர்கள், எதிலும் முந்துவார்கள். சொன்னார்கள், சபக்க கபிஹா உக்காஷா, உன்னை உக்காஷா முந்தி விட்டார் என்று சொன்னார்கள். மிகப்பெரும் கூட்டம், எல்லா இறை தூதர்களை விடவும் ஒரு பெரும் சமூகம் சொர்க்கம் செல்லும். ஃபுல்லத்தும் மினல் அவ்வலீன் வ ஃபுல்லத்தும் மினல் ஆஹிரீன். ஆனால் அதில் குறிப்பாக 70,000 பேருக்கு அல்லாஹ் விசாரணை இல்லாமல் சொர்க்கம் கொடுப்பான். இந்த ஒட்டுமொத்த சமூகத்திலும் 70,000 பேர் விசாரணை இல்லாமல் சொர்க்கம் நுழைவார்கள் என்றால் அது சொச்சம். நபித்தோழர்களே அதில் உள்ளடங்கி விடுவார்கள். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே அதிகப்படுத்தி கேட்டேன், யா அல்லாஹ், இந்த எண்ணிக்கை போதாதென்று. அல்லாஹ் அந்த 70,000 பேருக்கும், அதில் ஒவ்வொரு 1,000 பேருக்கும் அல்லாஹ் இன்னொரு 70,000 பேரை அதிகமாக்கினான் என்று அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சில ஹதீஸ்களில் நமக்கு சொன்னார்கள், இவர்களை அல்லாஹ் விசாரிக்க மாட்டான். நல்லவர்களுடைய விசாரணை அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹுடைய தூதர் வாயிலாக ஒரு மனிதனை அழைப்பான் மஹ்ஷரில். அவருக்கும் அல்லாவிற்கும் இடையே ஒரு திரை போடப்படும். அந்த திரைக்குள் இருப்பவற்றை மஹ்ஷரில் யாரும் பார்க்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை அழைத்து கேட்பான், தஅரிஃபு தம்ப கதா, தஅரிஃபு தம்ப கதா, இந்த பாவம் உனக்கு தெரியுமா, இந்த பாவம் உனக்கு தெரியுமா, இந்த பாவம் உனக்கு தெரியுமா என்று அல்லாஹ் கேட்பான். அவர் சொல்வார், அறியும், அறிவேன் யா அல்லாஹ், அறிவேன் யா அல்லாஹ், அறிவேன், அறிவேன் யா அல்லாஹ் என்று கூறிக்கொண்டிருக்கும் போது அல்லாஹ் அவனை நெருக்கமாக்குவான். அவன் நினைத்துக் கொள்வான், அல்லாஹ் என்னை அழிக்கப் போகிறான் என்று. அவனை நெருக்கமாக்கி அல்லாஹ் சொல்லுவான், கவலை கொள்ளாதே, சத்தர்துஹ அலைக ஃபித்துன்யா அனா குஃபிருஹா லக்கல் யௌம், அடியானி நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் இந்த உலகத்திலே நான் மறைத்தேன். அல்லாஹு அக்பர், நிஅமா. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மனிதர்களுடைய கண்களில் இருந்து மறைப்பது நிஅமா. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மனிதர்களுக்கு வெளிப்படுத்துவது அதாப். சத்தர்துஹ அலைக ஃபித்துன்யா அஃபிருஹா லக்கல் யௌம், இன்றைய தினம் உன்னை மன்னிக்கிறேன், செல். இவர்களை அல்லாஹ் விசாரிக்க மாட்டான், அல்லாஹ் எடுத்து காட்டுவான் ஆயிஷா என்று சொன்னார்கள். முந்தியவர்கள், முதலாம் அவர்கள், வலதுகரத்திலே ஏடுகள் கொடுக்கப்படுபவர்கள், அவர்களுடைய அருள்கொடைகளை நாம் பார்த்தோம். அல்லாஹ் மூன்றாவதாக 41வது வசனத்திலே ஆரம்பம் செய்கிறான், இடதுபுற கூட்டம். நபியே, அந்த இடதுபுற கூட்டம் என்றால் என்னவென்று உமக்கு கூற, அவர்களுடைய தண்டனைகளை, வேதனைகளை எதைவென்று நாம் கூற. 42வது வசனம் ஆரம்பமாகிறது, ஃபி சமூமிவ் வ ஹமீம், ஃபி சமூம், அல்லாஹ் வெப்பமான காற்றை நரகத்திலே ஏற்படுத்துவான். வஹமீம், சூடான கொதிக்கக்கூடிய குடல்களை வெட்டக்கூடிய நீரை, கொதிக்கக்கூடிய நீரை அல்லாஹ் கொடுப்பான். எதை குறித்து அல்லாஹ் பேசுகிறான்? அன்னார், நரகத்தை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அன்தர்துக்குமுன்னார், உங்களுக்கு நரகத்தை குறித்து எச்சரிக்கை செய்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய சப்தம் சந்தையில் இருப்பவர்களுக்கு கேட்கும் அளவிற்கு உயர்த்தி சொன்னார்கள். அவர்கள் கூறியதில் அவர்களுடைய மேலாடை அவர்களுடைய காலில் விழுந்து விட்டது. அதை கூட அறியாமல் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த எச்சரிக்கையை திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருந்தார்கள். நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், ஒரு பேரித்தம்பளத்தின் துண்டை அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்தேனும் தர்மம் கொடுத்தேனும் நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் உயிர் யாரின் கரத்தின் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நான் அறிந்தவற்றை நீங்கள் அறிந்தால் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். எதை பார்த்தீர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே, எதை அறிந்தீர்கள்? ரஐதுல் ஜன்னத வன்னார், நரகத்தையும் சொர்க்கத்தையும் பார்த்தீர் என்று சொன்னார்கள். லா தன்சுல் அதீமத்தைன், இரண்டு மகத்துவமிக்க விஷயத்தை மறந்து விடாதீர்கள். அல் ஜன்னத்து வன்னார் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அல்லாஹுடைய தூதருடைய முகங்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தங்களுடைய தலையை தாழ்த்தினார்கள். அவர்களுடைய தாடிகள் நனையும் அளவிற்கு அல்லாஹுடைய தூதர் சொர்க்கத்தை நினைத்தும் நரகத்தை நினைத்தும் அழுதார்கள். அல்லாஹு அக்பர். நரகம் சாதாரண நெருப்பா? அல்லாஹுடைய தூதர் பயந்திருக்கிறார்கள். அதை குறித்து அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், அந்த வேதனையை விட்டு என்னை பாதுகாக்க என்று பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். ஒரு இரவு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்நாளிலே கழியாது. அல்லாஹும்மா கைனி அஸாபக யௌம தப்அது இபாதக, உன் அடியார்களை எழுப்பக்கூடிய நாளிலே யா அல்லாஹ், அந்த நரக வேதனையை விட்டு என்னை பாதுகாத்துக் கொள் என்று கேட்பார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு இரவும் தூங்கும் போது. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் பேசியதாக ஹதீஸ் இல்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் வீடுகளில் எரிக்கக்கூடிய நெருப்பு நரக நெருப்பில் 70 ஒரு பங்குதான். சஹாபாக்கள் சொன்னார்கள், இந்த நெருப்பே போதுமே, இல்லை அல்லாஹ் இதை 69 மடங்கு அல்லாஹ் சூடேற்றிருக்கிறான். இந்த நெருப்பு நரக நெருப்பை விட 69 மடங்கு இந்த உலக நெருப்பை விட நரக நெருப்பு மேலானது. நரகத்திலே போடப்படக்கூடிய ஒரு மனிதனுடைய ஒரு பல் உஹுதுடைய மலை அளவு இருக்கும். இரண்டு தோல் புஜங்கள், 3 நாட்கள் ஒரு மனிதன் நடந்தால் எவ்வளவு தொலைவோ அவ்வளவு தொலைவு இருக்கும். எங்கே பயம் வருகிறது? எங்கே அச்சம் வருகிறது? எங்கே நரகத்தை கொண்டு அழுதவர்கள் நம்மில்? சொர்க்கத்தை குறித்து பேசப்படும் போது அதற்கு ஆதரவு வைத்து அழுதவர்கள் எத்துணை பேர்? என் பாவம் தடுத்து விடுமா என்று ஒவ்வொரு பாவத்தையும் செய்யும் போது எண்ணக்கூடிய மக்கள் நம்மில் எத்துணை பேர்? சொர்க்கத்தை குறித்து பேசப்பட்டாலும் அதே நிலை, நரகத்தை குறித்து பேசப்பட்டாலும் அதே நிலை, அல்லாஹ்வின் அச்சத்தை குறித்து பேசப்பட்டாலும் அதே நிலை என்றால் உள்ளங்கள் செத்து விட்டது. இனிமேல் மரணம் தான் வர வேண்டும் நரகம் நுழைவதற்கு. அல்லாஹ் பாதுகாப்பானாக. 42 வசனம் சொல்லுகிறது, ஃபி சமூமி வஹமீம், ஃபி சமூம், சூடான காற்றை அல்லாஹ் கொடுப்பான் அந்த நரகவாதிகளுக்கு. நாலா புறமும் அவர்களுக்கு வீசக்கூடிய காற்றனைத்தும் நெருப்பாக இருக்கும். ஹமீம், நரகத்திலே இருக்கக்கூடிய சூடான பானம், நரக நெருப்பிலே சூடேற்றப்பட்ட பானம் அவர்களுக்கு உணவாக பானமாக கொடுக்கப்படும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னார்கள், வெப்பம் அதிகமாக இருக்கும் போது துஹருடைய நேரத்தில் சூடு அதிகமாக இருக்கிறது, இது போன்ற சூடுகள் எல்லாம் நரகத்துடைய காற்றுதான், அதனால் தொழுகைகளை கொஞ்சம் தாமதப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு நரகத்தின் காற்றை பற்றிய நினைவை சூடான காற்றுகள் வரும்போது ஏற்படுத்தினார்கள். இல்லையா? யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இதை. 43 வசனம் தொடர்கிறது, நிழல் கொடுக்கப்படும், யஹ்மூம், முழுவதும் கருப்பு நிறமாக மாறிய புகை, நெருப்பு மூட்டப்பட்டு மூட்டப்பட்டு மூட்டப்பட்டு அதனுடைய வெப்பத்தால் அது கருப்பு நெருப்பாக மாறி கரும் புகையாகவே அவனை சுற்றி கொண்டிருக்கும். அதுதான் அவனுக்கு நிழலே. லா பாரிதி வலா கரீம், அந்த குடிபோனம், அந்த குடிபாதமோ, அந்த நிழலோ அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த சூடான காற்றோ குளிர்ச்சி அளிக்காது ஒருபோதும். குளிரே கிடையாது, குளிர்ச்சியே கிடையாது, எங்கு பார்த்தாலும் அவனுக்கு சூடுதான். வலா கரீம், எந்தவித நிம்மதியும் இல்லாத, எந்தவித கண்ணியமும் இல்லாத, எந்தவித நலவும் இல்லாத காட்சியாகத்தான் இந்த காட்சிகள் அனைத்தும் அந்த நரகவாதிக்கு மாற்றப்பட்டிருக்கும். ஏன் யா அல்லாஹ் இவ்வளவு பெரிய வேதனை? 45வது வசனம் சொல்லுகிறது, இன்னஹும் கானு கப்ல தாலிக முத்ரஃபீன். இந்த பூமியிலே சுகபோகமான வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்த அருக்கொடைகளை ஹராமில் செலவழித்து வாழ்ந்து கொண்டிருந்தான். அல்லாஹ் தடுத்த காரியங்களில் செலவழித்தான் செலவழித்தான் செலவழித்தான், கணக்கே தெரியாமல் ஹராமில் கொட்டி தீட்டான் இந்த உலகத்தின் செல்வங்களை. வசதியான வாழ்க்கையில், சுகபோகமான வாழ்க்கையை வாழ்வதற்காக ஹராம் எதுவென்று அறியாமலேயே மூழ்கினான் மூழ்கினான். முத்ரஃபீன், சுகபோகமான வாழ்க்கையிலேயே அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தான். நிறுத்தவில்லை அல்லாஹ் சொல்கிறான், இன்னும் பிடிவாதமாக நிலைத்திருந்தான் மகத்தான பாவங்களில், இணை வைப்பில் நிலைத்திருந்தான் உலகத்தில் சுகபோகத்தில் மூழ்கி. இன்னும் பெரும்பாவங்கள் என்று குர்ஆனும் ஹதீஸும் எதை சொல்கிறதோ அதில் எல்லாவற்றிலும் மூழ்கியிருந்தான். விபச்சாரத்தில் மூழ்கினான், வட்டியில் மூழ்கினான், அநீதத்தில் மூழ்கினான், ஹராமான செல்வங்களில் மூழ்கினான், ஹராமான செயல்பாடுகளில் மூழ்கினான். இவற்றை விடவெல்லாம் மிகப்பெரிய இந்த உலக காரியங்களுக்காக, உலகத்தின் சுகபோகங்களுக்காக தொழுகையை விடக்கூடிய மிகப்பெரிய குற்றத்தில் மூழ்கினான். யா அஹி யா உஹ்தி, என் சகோதர சகோதரியை காதுகளை செவிதாழ்த்தி கேட்டுக்கொள்ளுங்க. நான் மேற்கூறிய பாவங்கள் இணைவைப்பிற்கு பிறகு விபச்சாரத்தை விட, திருட்டை விட, கொலையை விட, வட்டியை விட, தாய் தந்தைக்கு மாறு செய்வதை விட, அவதூறு ஒரு கற்புள்ள பெண்மேல் சுமத்துவதை விட, இன்னும் கொடிய குற்றங்கள் என்று உலகத்திலே எத்துணை குற்றங்கள் இருக்கிறதோ துணை குற்றங்களை ஒரு தட்டில் வைத்தாலும் தர்க்குசலா தாரிக்குசலா, தொழுகையை விடக்கூடிய தொழுகையை விட்ட ஒரு குற்றத்தை இன்னொரு தட்டில் வைத்தால் தொழுகையை விட்ட குற்றம்தான் மேலானது. மேலானது உலக தேவைக்காக, உலகத்தின் ஆசாபாசத்திற்காக, உலகத்தின் செல்வத்திற்காக அல்லாஹு அக்பர் என்று அழைக்கப்படும் மூழ்கியிருப்பான், பிடிவாதமாக இருப்பான். அல்லாஹுவை மறந்து, அல்லாஹுவின் அழைப்பை மறந்து குர்ஆன் சொல்கிறது, வகானு யுஸ்ரூன அலல் ஹின்ஸில் அஸீம். 47வது வசனம் சொல்கிறது மீண்டும், வகானு யகூலூன், இன்னும் அல்லாஹ்வர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், அஇதா மித்னா வ குன்னா துராபவ இஸாமன் அஇன்னா லமபுஊதூன். எப்படி அப்பா சொல்கிறாய், மரணித்து மண்ணோடு மண்ணாக எலும்புகள் எல்லாம் மக்கி போனதற்கு பிறகும் அஇன்னா எழுப்பப்பட்டு விடுவோமா? உறுதியோடு சொன்னான், அஇன்னா லமபுஊதூன், என்னை இறைவன் எழுப்பி விடுவானா, உயிர் கொடுத்து மீண்டும் எழுப்பப்பட்டு விடுவோமா? அவ ஆபா உன்னல்லவ்வலூன், நானல்ல என் முன்னோர்கள் எல்லோரும் இறந்து மண்ணோடு மண்ணாக போகிவிட்டார்கள், அவர்களையும் இறைவன் உயிர் கொடுத்து முன்னால் உள்ளவர்களையும் எழுப்புவானா? இது சாத்தியமா? மண்ணோடு மண்ணாக மக்கி போனதற்கு பிறகு மறுபடியும் மனிதன் உயிர் கொடுத்து என்ன செய்ய போகிறான் இறைவன்? எப்படி முடியும் அவனால் என்று கேட்கிறான். 49வது வசனத்தில் இறைவன் சொல்கிறான் அவர்களுக்கு பதில், குல் இன்னல் அவ்வலீன வல் ஆகிரீன், நபியே சொல்லுங்கள், இவர்களுடைய முதலாம் அவர்கள் இறுதியாம் அவர்கள், உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லோரும் முடியாதா என்று, முடியாது என்றா கூறுகிறார்கள் இறைவனால், லமஜ்மூஊன இலா மீகாத் யௌமின் மஅலூம், குறிப்பிடப்பட்ட அறியப்படக்கூடிய அந்த நாள் வரும்போது இவர்கள் எல்லோர்களையும், லமஜ்மூஊன், அல்லாஹ் எல்லோர்களையும் ஒன்று கூட்டியே தீருவான், ஒருவரை விட மாட்டான், குறிப்பிட்ட நேரம் அல்லாஹ் அறிந்தவன். அந்த நேரத்தை யாரும் உறுதியிட்டு சொல்ல முடியாது. அந்த நேரம் வரும்போது இறைவன் அவர்கள் எல்லோர்களையும் உயிர் கொடுத்து எழுப்புவான். அதற்கு பிறகு அல்லாஹ் கூறுவான், நேரடியாகவே அவர்களை பார்த்து இறைவன் பேசுகிறான். 51வது வசனத்தில் ثم انكم ايها الضالون المكذبون, இப்படி உலக காரியத்தில் மறந்து பெரும்பாவங்கள் செய்த வழிகேடர்களே, வழி தவறியவர்களே, அல் முகத்திபூன், இப்படி மறுமையில் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம் என்பதை மறுத்த பொய்யர்களே, அஸ்ஹாபு ஷிமாலுடைய கூட்டம் இவர்கள், இடதுபுற கூட்டம் இவர்கள், பாலூன் அல் முகத்திபூன். என்ன கொடுப்பேன் தெரியுமா உங்களுக்கு? நிறுத்தவில்லை அல்லாஹ். அவனுடைய கோபம் பயங்கரமானது, அவனுடைய வேதனை பயங்கரமானது. உனக்கு கொடுப்பேன் என்ற மரத்தை, குர்ஆன் சொல்கிறது நரகத்துடைய அடித்தளத்திலிருந்து விளையக்கூடிய மரம் அது, ஷைத்தானின் தலைகளை போன்று கிளைகளை உள்ள மரம் அது, அது அவனுக்கு உணவாக கொடுக்கப்படும். ஃபமாலிஊன மின்ஹல் புதூன், அதை கொண்டு அவனுடைய வயிற்றை அவன் நிரப்புவான். அதோடு மட்டுமல்ல, ஃபஷாரிபூன அலைஹி மினல் ஹமீம், அதற்கு மேல் அல்லாஹ் ஹமீம் என்ற பானத்தை அவனுக்கு கொடுப்பான். ஹமீம் என்றால் என்ன தெரியுமா? குர்ஆன் சொல்கிறது வஸுகூமாஅன் ஹமீமன் ஃபகத்தஅ அம்ஆஹும், நரகத்திலே கொடுக்கப்படக்கூடிய அந்த சூடான நீரை அவன் அருந்தும் போது அவனுடைய குடல்களை அது வெட்டிவிடும். அந்த ஹமீம் என்ற பானம் அவனுக்கு கொடுக்க கொண்டு வரப்படும் போது அவன் குடிப்பதற்கு முன்னதாகவே அவனுடைய முகம் அப்படியே கருகி அதில் விழுந்துவிடும். ஹமீம் ஃபஷாரிபூன ஷுர்பல் ஹீம், அந்த ஜக்கூம் என்ற முள்ளாலான மரத்தை அவன் சாப்பிட்டு அதற்கு பகிரமாக இந்த ஹமீம் என்ற பானம் குடிக்க கொடுக்கப்படும் போது பாலை வனத்திலே தாகத்தால் திரிகின்ற ஒட்டகம் எப்படி தண்ணீர் கிடைத்தால் மலமளவென்று குடிக்க முன்வருவோ அது போன்று அவன் அந்த ஹமீம் என்ற பானத்தை குடிப்பான். அல்லாஹை மறந்தவர்களே, வழி தவறியவர்களே, மறுமையை பொய்ப்பிப்பவர்களே அல்லது மறந்து வாழ்பவர்களே, இதுதான் விசாரணை நாளில் இப்படிப்பட்ட இடதுகரத்திலே ஏடுகள் கொடுக்கப்பட்டு இடதுகரத்திலே ஒதுக்கப்படக்கூடிய இந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்ற விருந்தாகும், இழிவான கண்ணியமாகும். அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹும் அக்கினி அதாபக், யா அல்லாஹ் உன்னுடைய வேதனையிலிருந்து எம்மை பாதுகாத்து விடு. 57வது வசனம் சொல்கிறது, நஹ்னு கலக்னாகும், நாம் தான் உங்களை படைத்தோம், ஃபலவுலா துசத்திகூன், நீங்கள் அதை உண்மை என்று ஏற்றுக்கொள்ளவில்லையா? நான் தான் உங்களை படைத்தேன், உங்களை படைத்த இறைவன் ஒன்றுமில்லாத ஒரு பெயர் கூற முடியாத இருந்த உங்களை படைத்தான், அந்த படைத்த இறைவன் மீண்டும் உங்களை உயிர் கொடுத்து எழுப்புவான் என்ற உண்மையை உங்களால் ஏற்க முடியவில்லையா? இதோ உதாரணங்கள். அஃபரஐதும் மா தும்னூன், உன் தாயுடைய கருவறையில் நுழைகின்ற அந்த இந்திரிய துளியை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா, பார்த்திருக்கிறீர்களா? அஅன்தும் தஹ்லுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன், இடதுகரத்திலே ஏடுகள் கொடுக்கப்படுகின்ற வழிகேடர்களே, பொய்ப்பிப்பவர்களே, மறுமையை நீங்கள் படைத்தீர்களா இந்த இந்திரிய துளியிலிருந்து உங்களை, அல்லது நான் படைத்தேனா? என்ன கேள்வி பாருங்கள். நான் படைத்தேனா, நீங்கள் படைத்தீர்களா? அதற்கு உருவம் கொடுத்தவன் யார்? அதற்கு உயிர் கொடுத்தவன் யார்? 10 மாதங்கள் அந்த தாயுடைய கருவறையில் அதை பாதுகாத்தவன் யார்? வெளியே கொண்டு வர வைத்தவன் யார்? நீங்கள் குழந்தை பருவம், இளமை பருவம், வாலிப பருவம், முதுமை பருவத்தை அடையும் வரை உங்களை அந்த உருவமாக மனிதனாக மாற்றி வளர்த்தவன் யார்? நீங்கள் படைத்தீர்களா நான் படைத்தேனா? நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மௌத வமா நஹ்னு பிமஸ்பூகீன். அது மட்டுமல்ல, படைத்தவன் உங்களுக்கு மரணம் என்ற ஒன்றையும் விதித்தான், நிலையாக்கினான், அது நடக்கும், நடந்தே தீரும். வமா நஹ்னு பிமஸ்பூகீன். படைத்தவன் உயிரை எடுக்கும் போதோ, மரணத்தை ஏற்படுத்தும் போதோ எதுவும் அவனை இயலாமல் ஆக்கிவிடாது, எதுவும் அவனை முந்திவிடாது. அவன் நாடிய நேரத்தில், நாடிய நிமிடத்தில், நாடிய இடத்தில் அது நடந்தேறும். அது மட்டுமல்ல, அலா அன் நுபத்தில அம்சாலக்கும் வனுன்ஷிஅக்கும் ஃபீமா லா தஅலமூன். நீங்கள் இருக்கின்ற உருவங்களை அவன் மாற்றுவதற்கும், நீங்கள் இல்லாத, நீங்கள் அறியாத படைப்பை உங்கள் மூலமாகவே இறைவன் படைப்பதற்கும் அவன் ஆற்றல் உள்ளவன். வமா நஹ்னு பிமஸ்பூகீன், அதில் எவரும் முந்த முடியாது, அதில் எவரும் அவனை இயலாமல் ஆக்கிவிட முடியாது. அவன் நாடினால் உங்களுடைய உருவங்களை மாற்றுவான். எத்தனையோ சமூகத்தின் உருவங்களை குரங்குகளாக, பன்றிகளாக மாற்றினான். அது போன்று அவன் நாடினால் உங்களுடைய உருவங்களை மாற்றுவான். நாளை மறுமையில் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள், இந்த உயிரோடு தான், ஆனால் உடம்பு வேறாக இருக்கும். சிலர் தங்களுடைய முகங்களால் நடப்பார்கள், சிலர் வெண்மை முகத்தோடு இருப்பார்கள், சிலர் கருப்பு முகத்தோடு இருப்பார்கள், கரும் புகையோடு எழுப்பப்படுவார்கள். அல்லாஹ் நாடினால் உங்களுடைய நிலைகளை மாற்றுவான், உங்களை வேறொன்றாக மாற்றுவான். நீங்கள் அறியாத படைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்பான். வலக்கது அலிம்தும் அன்நஷ்அத்தல் ஊலா, வலக்கது அலிம்தும், நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், அன்நஷ்அத்தல் ஊலா, உங்களுடைய முதலை, உங்களை முதலாவதாக எப்படி படைத்தான் இறைவன் என்பதை. ஃபலவுலா ததக்கரூன், இத்தனை உதாரணங்கள் கூறப்படுகிறது, இன்னுமா நீங்கள் விழிக்கவில்லை, இன்னுமா நீங்கள் நினைவு பெறவில்லை, எப்படி உங்களை முதலாவதாக உயிர் கொடுத்து எழுப்பினால், உயிர் கொடுத்து படைத்தானோ அதே இறைவன் மீண்டும் உங்களை உயிர் கொடுத்து எழுப்புவான். எதை மறந்து வாழ்கிறீர்கள், எதை பொய்ப்பிக்கிறீர்கள்? இன்னும் சிந்தியுங்கள் மனிதர்களே, வழிகேட்டில் செல்வதற்கு முன்னால், இறைவனை பொய்ப்பிப்பதற்கு, மறுமையை பொய்ப்பிப்பதற்கு முன்னால், அஃபரஐதும் மா தஹ்ருதூன், நீங்கள் விளைக்கின்ற அந்த விதைகளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அஅன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன், அதில் நீங்கள் விளைச்சல் செய்கிறீர்களா அல்லது நாம் விளைச்சல் செய்கிறோமா? ஒரு விதையை நடுகிறீர்கள் நீங்கள், அது பயிராக மாறுவது உங்கள் கையிலா என் கையிலா? அதை உணவாக கொடுப்பது உங்கள் கையிலா என் கையிலா? அது பயிராக மாறுவதற்கு முன்னதாகவே, லவ் நஷா உலஜஅல்லாஹு ஹுதாமன், நாம் நாடி இருந்தால் அதை காய்ந்த சருகுகளாக, அது பயிராக விளைவதற்கு முன்னதாகவே ஆக்கி இருப்போமே. ஒரு மழை வந்தால் என்னவாகும்? ஒரு வெள்ளம் வந்தால் உங்களுடைய உணவு என்ன? நீங்கள் ஆகிவிடுவீர்கள், ஆகிவிடுவீர்கள் ஆச்சரியத்தில், அல்லது உங்களை நீங்களே நிற்கக்கூடிய ஒரு நிலைக்கு உங்களை தள்ளிவிடுவீர்கள். இன்னால முஹ்ரமூன், சோதனையில், கடனில், இழிவில் மூழ்கிவிட்டோம். பல் நஹ்னு மஹ்ரூமூன், அது போன்ற அந்த விளைச்சல் நிலம் முழுவதும் அழிக்கப்பட்டால், பயிராக மாறுவதற்கு முன்னால் எல்லா நலவுகளிலிருந்தும் தடுக்கப்பட்டோம் என்று தானே கூறிக்கொண்டிருப்பீர்கள். அதை கொண்டு வருபவன் யார்? இன்னும் கேட்கிறான், அஃபரஐதுமுல் மா அல்லதீ தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கின்ற நீரை நீங்கள் பார்க்கவில்லையா? அஅன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன், அதை வானத்தின் மேகத்தின் நீரிலிருந்து நீங்கள் இறக்குகிறீர்களா அல்லது நாம் இறக்குகிறோமா? லவ் நஷாஉ ஜஅல்நாஹு உஜாஜன் ஃபலௌலா தஷ்குரூன், நாம் நாடி இருந்தால் அதை உப்பு நீராக மாற்றியிருப்போம். ஃபலவுலா தஷ்குரூன், அந்த நீர் உப்பு நீராக மாறினால் அது பூமியில் விழுந்து என்ன பலன்? குடிக்க நீரை எதை குடிப்பீர்கள்? அந்த நீரை கொடுத்து, அந்த பயிரை கொடுத்து, உங்களுக்கு உயிரை கொடுத்த அந்த இறைவனுக்கு ஃபலவுலா தஷ்குரூன், நன்றி செலுத்த மாட்டீர்களா? அஃபரஐதுமுன் நாரல்லதீ தூரூன், நிறுத்தவில்லை. நீங்கள் எரிக்கின்ற வீடுகளில் எரிக்கின்ற நெருப்பை நீங்கள் பார்க்கவில்லையா? நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அன்தும் மன்ஷஅதும் ஷஜரதஹா அம் நஹ்னு நஹ்னுல் முன்ஷிஊன். அந்த நெருப்பில் வீசுவதற்கு எரியப்படுகின்ற அந்த மரங்களை விறகுகளை நீங்கள் உருவாக்குகிறீர்களா அல்லது நாம் உருவாக்குகிறோமா? நஹ்னு ஜஅல்லாஹா தஸ்கிரா. இப்படி நெருப்பை கூறுவது உங்களுடைய நினைவுக்காக. வமதாஅல் முக்குவீன். இந்த நெருப்பை இறைவன் உங்களுக்கு கொடுத்தது பாதை எரியாமல் இருக்கக்கூடிய இரவில் பயணம் செய்யக்கூடிய அந்த பயணிகளுக்கு பயனளிப்பதற்காக. எதை இறைவன் நினைவுபடுத்துகிறான்? இந்த நெருப்பை நினைத்து பார்த்து நரக நெருப்பை நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த நெருப்பு நரகத்தின் நெருப்பில் 1/70 நினைத்து பார்த்துக் கொள்ளுங்கள். எப்படி இதை தாங்குவீர்கள்? எப்படி இறைவனுக்கு நன்றி இல்லாமல் நினைவு கூறாமல் இறைவனின் அத்தாட்சிகளை, இறைவன் உங்களுக்கு கொடுத்த படைப்பை, இறைவன் உங்களுக்கு கொடுத்த உணவை, நீரை, உங்களுக்கு பலனளிப்பதற்காக கொடுத்த இந்த நரக நெருப்பில் 1/10 வைத்துக் கொண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்தாமல் வாழக்கூடிய மக்களே, ஃபமாஸ்பரஹும் அலன்னார். எப்படி அந்த நரக நெருப்பை தாங்கிக் கொள்வீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். نحن جعلناها تذكرة ومتاعا للمقوين فسبح باسم ربك العظيم. நபியே, புகழுங்கள். உம்முடைய இறைவனின் பெயரை கொண்டு அவன் மிக மகத்துவமானவன். அவனை புகழ்ந்து விடுங்கள். படைத்தவன் அவன், உணவளிப்பவன் அவன், நீரை கொடுத்தவன் அவன், வழிகாட்டுவதற்கு உள்ள அனைத்தையும் கொடுத்தான் அவன். அவனை புகழுங்கள், புகழுங்கள் நபியை, துதியுங்கள். நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் நபியே. எப்படி தாங்குவீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடதுகிற கூட்டத்தார்களுடைய நிலைகளை கூறி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு நினைவூட்டுகிறான். இந்த இடதுபுற கூட்டத்தில் ஒருபோதும் அந்த தாலூன் அல் முகத்திபூன், வழிகேடர்களாக பொய்யர்களாக மாறிவிடாமல் முன்னால் உள்ள வஸ்ஸாபிகூன், முந்திய கூட்டத்திலும் வலதுகர கூட்டத்திலும் உங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள். இறைவன் ஒருபோதும், இறைவன் ஒருபோதும் தன்னுடைய அடியார்களை நரக நெருப்பில் வீசுவதை இறைவன் விரும்ப மாட்டான். அதனால்தான் தெல்ல தெளிவாக அந்த நரக நெருப்பு யாருக்கு கொடுக்கப்படும் என்ற தன்மைகளை தெல்ல தெளிவாக சொல்லுகிறான். அதில் நீங்கள் ஒருபோதும் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு குழந்தையை துளைத்த தாய் வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் தேடி கொடுக்கிறார்கள். அந்த குழந்தையை நெஞ்சோடு அணைத்து அந்த குழந்தைக்கு உணவை கொடுக்கிறாள் அந்த தாய். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், துரவுன, இந்த பெண் இந்த குழந்தையை இந்த நேரத்திலே நெருப்பில் வீசுவாளா? சஹாபாக்கள் சொன்னார்கள், இல்லையா ரசூலுல்லாஹ், வல்லாஹு அர்ஹமு பிஇபாதிஹி மின் ஹாதிஹி பிவலதிஹா. இந்த தாய் இந்த குழந்தையின் மீது வைத்திருக்கக்கூடிய கருணையை விட அல்லாஹ் இரக்கமுள்ளவன். என்ன சொல்ல வருகிறார்கள்? தான் பெற்றெடுத்த குழந்தையை எப்படி தாய் நெருப்பில் வீசுவதை விரும்ப மாட்டாளோ, அது போன்று தான் படைத்து, தான் உழவணித்து, தான் நீரை கொடுத்த, தான் தன்னால் வளர்க்கப்பட்ட, தன்னால் படைத்து இந்த உலகத்திலே மரணத்தை அடைந்த ஒரு மனிதனை இறைவன் ஒருபோதும் நெருப்பில் வீசுவதை விரும்புவதில்லை. அதைத்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு சொன்னார்கள். 75வது வசனம் சொல்லுகிறது, ஃபலா உக்ஸிமு பிமவாக்கிஇ நுஜூம். முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன், அதை சொல்வதற்கு சில சத்தியங்களை செய்கிறேன். நட்சத்திரங்கள், நட்சத்திரங்களின் நிலைகளின் மேல், இடங்களின் மேல் உங்களை படைத்த இறைவன், நட்சத்திரத்தை படைத்த இறைவன் சத்தியம் செய்கிறான், இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட போது இருந்த சமூகம் நட்சத்திரத்தை வணங்கிய சமூகம், நட்சத்திரத்தை கொண்டு நாட்களை முடிவு செய்த சமூகம், நட்சத்திரங்களை பாலைவனத்திலே பயணத்திற்காக பயன்படுத்திய சமூகம், எப்படி உங்கள் வாழ்வில் இருந்து இந்த நட்சத்திரத்தை பிரித்து பார்க்க முடியாமல் வாழ்ந்தீர்களோ அதே நட்சத்திரத்தின் மேல் நான் சவால் செய்கிறேன், சத்தியம் செய்கிறேன். எந்த சத்தியத்திற்கும் குர்ஆன் இப்படி சொல்லவில்லை, அல்லாஹ் இப்படி சொல்லவில்லை. நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் இதுதான் மகத்தான சத்துவம், சத்தியம். எதை ரப்பே சொல்ல போகிறாய் இந்த மகத்துவமிக்க சத்தியத்திற்கு முன்னால்? பிறகு எந்த ஒன்றை இந்த சமூகம் புறக்கணிக்கிறதோ, எந்த ஒன்றை மறந்து வாழ்கிறதோ, எந்த ஒன்றை குறித்து நாளை வறுமையிலே இறை தூதர்கள் இறைவனுக்கு முன்னால் நின்று, யா அல்லாஹ் என் சமூக மக்கள் அதை புறக்கணித்தார்கள், யா அல்லாஹ் அவர்களை விடாதே யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே வாதிடுவார்களோ, அதை சொல்கிறான் அல்லாஹ். இன்னஹு லகுர்ஆனுன் கரீம், நீங்கள் ஓதக்கூடிய கேட்கக்கூடிய இந்த குர்ஆன் கரீம், அதிக நலவுகளை கொண்ட கண்ணியமிக்க புத்தகம் இது. மறந்து விடாதீர்கள் இதை, மறுத்து விடாதீர்கள் இதை, தூரமாகி விடாதீர்கள் இதிலிருந்து, நெருக்கமாக்கிக் கொள்ளுங்கள் இந்த குர்ஆனை. யாஹி யா உஹ்தி, இரண்டாவது முக்கியமான விஷயத்தை இந்த சபையில் சொல்கிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்வு உயிரோடு இருக்குமானால் குர்ஆன் அவனோடு இருந்தால், ஒரு மனிதனுடைய வாழ்வு மரணமாகுமானால், மௌத்தாகி விடுவான் உலகத்தில் வாழும் போதே உயிரோடு இருந்தாலும், இறைவனின் வாசல்கள் அடைக்கப்பட்டு, அருளுடைய வாசல்கள் அடைக்கப்பட்டு, எல்லா நிலைகளிலும் கஷ்டம் சிரமம் சோதனை என்று இருளால் சூழும் ஒரு மனிதனுடைய வாழ்வு மௌத்தாவான். குர்ஆன் அவனுடைய வாழ்வில் இல்லை என்றால், இன்னொரு நிகழ்வையும் சொல்கிறேன். ஒரு மனிதனுடைய மரணம் நல்ல மரணமாகும், குர்ஆனோடு அவனுடைய மரணம் அமைந்தால். ஒரு மனிதனுடைய மரணம் தீய மரணமாகும், குர்ஆன் இல்லாமல் மரணமானால். இன்னும் ஓதத் தெரியவில்லை பலருக்கு குர்ஆனை, இன்னும் குர்ஆனை எழுத்து கூட்டி ஓதத் தெரியாது நம்மில் பலருக்கு. கேவலம் இல்லையா, முசீபா இது. வாழ்வில் எதை பெறப் போகிறீர்கள்? குர்ஆன். குர்ஆனை கூட ஓதத் தெரியாமல் இன்னும் பலருக்கு குர்ஆனுடைய சில சூராக்களை தவிர வேறு சூராக்கள் மனதம் இல்லை. இன்னும் சில ரமதானை தவிர மற்ற மாதங்களில் குர்ஆனை தொட்டதே கிடையாது. இது அழிவில்லையா, இது முசீபத் இல்லையா? ரப்புடைய கலாமை உங்களுடைய வாழ்வில் இருந்து தூரமாக்கி ரப்பை உங்களுக்கு அருகில் எப்படி நெருக்கமாக்குவீர்கள்? அல்லாஹ் என்று அழைக்கும் போது அல்லாஹ் உங்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்களே, அல்லாஹுடைய வார்த்தை உங்களோடு உண்டா? எப்படி அல்லாஹ் பதில் சொல்வான்? குர்ஆன் என்ன படைப்பா? பூமியை போல், வானத்தை போல், மனிதனை போல் குர்ஆன் படைப்பா? குர்ஆன் கலாம் முல்லா, அல்லாஹுடைய வார்த்தை, அதை ரப்பிடம் இருந்து பிரிக்க முடியாது. குர்ஆன் இருந்தால் அல்லாஹ் இருப்பான், குர்ஆன் இல்லை என்றால் அல்லாஹ் இருக்க மாட்டான். தெளிவு பெற்றுக் கொள்வோம், நிலை பெற்றுக் கொள்வோம். ஃபி கிதாபி மக்னூன், நீங்கள் வைத்திருப்பது சாதாரண புத்திரம் புத்தகம் அல்ல, பாதுகாக்கப்பட்ட, எந்த கண்களும் தீண்டிராத மகத்துவமிக்க பாதுகாப்பில் அல்லாஹ் வைத்திருந்த புத்தகம் அது. லௌஹுல் மஹ்ஃபூத், பாதுகாக்கப்பட்ட ஏட்டில் உள்ளவது அது. யார் தொட முடியும் தெரியுமா அந்த புத்தகத்தை? லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன், அந்த தூய்மையான அந்த வானவர்களை தவிர வேறு யாரும் அதை தொட முடியாது. தன்ஸீலும் மிர் ரப்பில் ஆலமீன், அந்த லஹு மஹ்ஃபூத், அதிலிருந்து தான் ரப்பில் ஆலமீன் இந்த குர்ஆனை உங்களுக்கு இறக்கிறான். அஃப பிஹாதல் ஹதீஸி அன்தும் முத்ஹினூன், நான் கேட்ட கேள்வி அல்ல அது, குர்ஆன் கேட்கிறது. மக்களே, மனிதர்களே, இந்த ஹதீஸையா இப்படி மகத்துவமிக்க பாதுகாப்பில் இருந்து யாரும் தொட முடியாத, சுத்தமானவர்களை தவிர யாரும் தீண்டாத, வஹியின் மூலமாக அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்ட இந்த குர்ஆனின் செய்திகளையா நீங்கள் அலட்சியப்படுத்துகிறீர்கள்? அலட்சியப்படுத்துகிறீர்கள். அல்லாஹ் அக்பர். வதஜஅலூன ரிஸ்கக்கும் அன்தும் துகத்திபூன். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த வாழ்வாதாரங்களை நீங்களே உங்களுக்கு முன்னாலாக்கி நீங்கள் பொய்ப்பிக்கிறீர்கள். நிஅமத் குர்ஆன், ஆனால் நீங்கள் பொய்ப்பிக்கிறீர்கள் அதை. அல்லாஹ்வுடைய உணவை, அல்லாஹ்வுடைய நீரை, அல்லாஹ்வுடைய நெருப்பை, அல்லாஹ்வுடைய படைப்பை. வதஜஅலூன ரிஸ்கக்கும் அன்தும் துகத்திபூன். மழையை நான் இறக்கினேன், ஆனால் நீங்கள் சொல்கிறீர்கள் அந்த நட்சத்திரத்தால் மழை வந்ததென்று. தஜஅலூன ரிஸ்க வதஜஅலூன ரிஸ்கக்கும் அன்தும் துகத்திபூன். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் 83rd வசனம், ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கும். எதை புறக்கணிப்பாய், இதை புறக்கணிப்பாயா? எவர் புறக்கணிப்பவர் உண்டு? ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கும், தொண்டை குழியை உயிர் அடைக்கக்கூடிய நிலையில் அடைத்துவிட்டால், உயிர் பிரியும் போது தொண்டை குழியில் வந்து உயிர் நிற்கும். இந்த உடலில் இருந்து, இந்த உடல், உடலில் உயிர் உண்டு. அது இல்லை என்றால் இந்த உடல் வெறும் சடலம். அந்த உயிர் வெளியேறும் போது தொண்டை குழியை அடைக்கும், அடைக்கும். வஅன்தும் ஹீனைதின் தந்துரூன். மரணத்தை பொய்ப்பித்தவர்கள், மறுமையை பொய்ப்பித்தவர்கள், அல்லாஹ்வுடைய படைப்பை பொய்ப்பித்தவர்கள், ரப்பை பொய்ப்பித்தவர்களாக நீங்கள் இருந்து அதை பார்த்து கொண்டிருந்தால், மகத்தான பாவங்களில் மூழ்கிக் கொண்டு நீங்கள் அதை பார்த்து கொண்டிருந்தால், இதே நிலைமை உங்களுக்கும் வராது என்ற எண்ணத்தில் நீங்கள் அதை பார்த்துக் கொண்டிருந்தால், வஅன்தும் ஹீனைதின் தந்துரூன், வநஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாகில் லா துப்ஸிரூன். அந்த நிலையில் உயிர் பிரியும் போது நாம் உங்களை விட அவர்களுக்கு அருகாமையில் இருப்போம், உங்களால் எங்களை பார்க்க முடியாது. அல்லாஹ் மலக்கை சொல்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு உயிரை கைப்பற்றும் நிலை வரும்போது உயிரை வாங்கி செல்வதுடைய மலக்குகள் அவனுக்கு முன்னால் வருவார்கள். நல்லவர்களுக்கு நல்ல மலக்குகள், தீயவர்களுக்கு தீய மலக்குகள். வெள்ளை நிறமோடு, நல்ல ஆடைகளோடு, மினுமினுவென்று நட்சத்திரங்களைப் போல் வெளிச்சத்தோடு நல்லவர்களுடைய மலக்குகள் வந்து உட்காருவார்கள். இருளடைந்து தீயவர்களுடைய மலக்குகள் வந்து உட்காருவார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவன் பார்வை எட்டும் தூரம் அளவிற்கு அந்த மலக்கு அமர்ந்து கொள்வார். உலகத்தின் திரைகள் அடைக்கப்பட்டு மறுமையின் திரைகள் திறக்கப்படும் போது மலக்கை அவன் பார்ப்பான். மலக்கை அவன் பார்த்து விட்டால் மலக்குல் மௌத் வருவார். இந்த காட்சி எனக்கு நடக்கும், இந்த கண்கள் அந்த இரண்டு மலக்கில் ஒரு மலக்கை பார்க்கும். வஅன்தும் ஹீனைதின் தந்துரூன் வநஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாகில் லா துப்ஸிரூன் ஃபலௌலா இன் குன்தும் கைர மதீனீன். என்ன சவால் இது! ஃபலௌலா இன் குன்தும் கைர மதீனீன். இவன் உயிர் கொடுத்து, இவன் உயிர் அளிக்கப்பட்டு மரணமடைந்து மண்ணோடு மண்ணாக மக்கிப்போக மாட்டான் என்று எண்ணிக்கொண்டிருந்து, அல்லது வறுமையில் எழுப்பப்பட்டு விசாரிக்க மாட்டான் என்று எண்ணிக்கொண்டிருந்து, இவனுக்கு கூலி கொடுக்கப்பட மாட்டாது என்று எண்ணிக்கொண்டிருந்தால், நீங்கள் பார்க்கக்கூடியவர்களில் தர்ஜிஊனஹா, உயிரை மீண்டும் கொடுத்து பாருங்கள். உலகத்தின் மருத்துவ கொடுத்து பாருங்கள். உலகத்தின் மருத்துவ

முடிவை கொண்டு வருகிறார். சூரத்துல் வாக்கியா அழகிய அமைப்போடு ஆரம்பம் முதல் இறுதி வரை எல்லா நிலைகளையும் அப்படியே தொடர்ச்சியாக கொண்டு வந்து முடிவோடு முடிக்கக்கூடிய ஒரு சூரா. இதோ முடிவு இதுதான், மேலே கூறிவிட்டேன், இதுதான் சுருக்கம். அதற்கு ஃபஅம்மா இன் கான மினல் முகர்ரபீன், நெருக்கமானவர்களாக இருந்தால் ஃபரௌஹுன் நிம்மதி, வரைஹானுன் வாழ்வாதாரங்கள் சொர்க்கத்தில், வஜன்னத்து நஈம் அருக்கொடையுடைய சொர்க்கம், கண்கள் பார்த்திராத, காதுகள் கேட்டிராத, உள்ளம் கற்பனை செய்திராத நெருக்கமான சொர்க்கத்தை, நிம்மதியான வாழ்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்திருப்பான். நிம்மதிதான் அவர்களுக்கு எல்லா புறமும் இந்த மரணத்தின் நேரத்தின் போதும். ஃபம்மா இன் கான மினல் முகர்ரபீன் ஃபரௌஹுன் வரைஹானுன் வஜன்னத்து நஈம், அவன் சென்றதற்கு பிறகல்ல, அவன் இருக்கும் போதே, அந்த மரணத்தின் நிலையை அடையும் போதே ஃபம்மா இன் கான மினல் முகர்ரபீன் அப்படியும் சொல்லலாம். என்ன நிம்மதி, பயம் இல்லையா அவனுக்கு உலகத்தில் இருந்து பிரியும் போது? கவலை இருக்காதா? தன் மனைவியை, குழந்தைகளை, குடும்பத்தை, உறவுகளை, நண்பர்களை, தொழிலை, பொருளாதாரத்தை, வாழ்வை செலவழித்த நேரங்களை, அவனோடு இருந்தவர்களை எல்லோரையும் விட்டு பிரிகிறோமே, இனிமேல் அவர்களுக்கு யார் என்ற கவலை இருக்காதா? என்னாக போகிறது, இருளடைந்த உலகத்திலே செல்லப் போகிறோமே, ஆறடி குழிக்குள் நுழையப் போகிறோமே என்ற கவலை இருக்காதா? யார் அவனை சாந்திப்படுத்துவது? குர்ஆன் சொல்கிறது, ஃபஅம்மா இன் கான மினல் முகர்ரபீன் ஃபரௌஹுன் நிம்மதி. என்ன நிம்மதி? الذين قالوا ربنا الله ثم استقاموا

0: இன்னல் லதீன காலு ரப்புன அல்லாஹு தும் அஸ்தகாமு, ரப்பை இறைவனாக ஏற்று அல்லாஹுவை இறைவனாக ஏற்று யார் அதில் உறுதியாக இருந்தார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மரண நேரத்தில் மலக்குகள் அவர்களுக்கு அருகாமையில் வருவார்கள்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். நேரம் சரியாக நண்பகல் 2:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: நீங்கள் வலதுபுற கூட்டமாக இருந்தால் ஃபஸலாமுல் லக மின் அஸ்ஹாபில் யமீன், சலாம் உண்டாகும் அஸ்ஹாபுல் யமீனே உங்களுக்கு, உங்களுக்கும் தான் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். உங்களை இறைவன் கேள்வி கணக்கை கொண்டு நெருக்குவான், ஆனால் கைவிட்டு விட மாட்டான். உங்களின் அந்தஸ்துக்கு ஏற்ப, உங்களின் கண்ணியத்திற்கு ஏற்ப இறைவன் உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து

0: எல்லா நிலையிலும் அமைதி தரக்கூடிய அமைதி அளிக்கக்கூடியதாக முத்தக்கின்களுக்கு அதை மாற்றுவான். ஆனால் பொய்ப்பிக்கக்கூடிய வழிகேட்டில் உள்ள பெரும் பாவங்களை செய்யக்கூடிய மறுமையை மறுக்கக்கூடிய இறைவனின் நற்கொடைகளை மறுத்து வாழக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் நான் உங்களுக்கு கொடுப்பது உங்களுக்கு விருந்தளிப்பது ஹமீமை கொண்டுதான், நரகத்தின் அந்த சூட்டான நீரை கொண்டுதான். நீங்கள் எரிவது நரகத்தில் தான். இவையனைத்தும் தெளிவான உண்மைகளாகும் பார்க்கக்கூடிய பார்த்தும் பார்த்தே தீரக்கூடிய உண்மைகளாகும், நடந்தே தீரும். ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிகல் அஸீம். நபியே, உம்முடைய கண்ணியமிக்க மகத்துவமிக்க உம்முடைய இறைவனை நீங்கள் புகழ்ந்து கொண்டே இருங்கள். உங்களை இந்த நிலையில் அல்லாஹ் வைத்திருப்பதற்கு அல்லாஹுவை புகழ்வோம், அல்லாஹுவை கண்ணியப்படுத்துவோம். சுப்ஹான ரப்பியல் அஸீம், சுப்ஹான ரப்பியல் அஸீம், சுப்ஹான ரப்பியல் அஸீம். இதோடு சூரத்துல் வாக்கியாவுடைய விளக்கம் முடிகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளால் எம்மை அஸ்ஸாபிகூனுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நுழைப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கருணையை, அவனுடைய அன்பை, அவனுடைய அருளை, அவனுடைய ரஹமத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கள் மீது அல்லாஹ் தெளிப்பானாக. இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரகன் ஃபீ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்கள், இதுவரை விசேட தப்சீர் வகுப்பில் சூரா அல் வாக்கியா பகுதி 2 கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள். நீங்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தூய வடிவில் இஸ்லாத்தை 24 மணி நேரமும் உலகம் முழுவதும் தந்து கொண்டிருக்கின்றோம். உங்கள் முஸ்லீம் வானொலி பற்றி உங்களது கருத்துக்களையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். info@muslimvanoli.com அல்லது muslimvanoli@gmail.com அல்லது 0794777166 அப்படிங்கிற வாட்ஸ்அப் இலங்கை தொலைபேசி இலக்கத்தினூடாகவும் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஊரில் இடம்பெறுகின்ற மார்க்க சொற்பொழிவுகள், குத்துபா பிரசங்கங்கள், இஸ்லாமிய செய்திகள், இஸ்லாமிய நிகழ்வுகள், அது மட்டுமல்லாமல் உங்களது குழந்தைகளின் கசிதாக்கள், அல் குர்ஆன் கிராத் மற்றும் இஸ்லாமிய நாடகங்கள், இஸ்லாமிய சம்பாஷணைகள் போன்றவற்றை எங்களோடு இணைந்து முஸ்லீம் வானொலியில் ஒலிபரப்பு செய்யலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம், வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம், இலங்கை தொலைபேசி இலக்கமான 0794777166 அப்படிங்கிற இலங்கை தொலைபேசி இலக்கத்தினூடாக வாட்ஸ்அப் மூலமாக மட்டும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
2: தினமும் உங்கள் முஸ்லீம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர் கேட்டீர்கள். வானொலியில் நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலி,
3: muslimvanoli.com.
1: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லீம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தோசி அவர்கள்.
4: نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له فاشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار انبركنيه சகோதரர்களே பெரியோர்களே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் பெரும் கிருபையினால் அவன் நம்மீது சுமத்தியிருக்கிற இந்த ஜுமா கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லத்தில் திரளாக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நாம் செய்கிற இந்த நல்ல அமலுக்கும் ஏனைய எல்லா அமல்களுக்கும் உண்டான நிறைவான பலனை வல்லோ நல்லா ஈருலகிலும் வழங்கிருள்வானாக என்கிற பிரார்த்தனையோடு இன்றைய ஜுமாவின் முதல் உரையை ஆரம்பம் செய்கிறேன். பெருமையானவர்களே, நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிற ஒரு அம்சம்தான், நம்முடைய நாடு அதிமோசமான ஒரு பொருளாதார நெருக்கடியை, பொருளாதார சரிவை நோக்கி தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறது. பொருளாதார கஷ்டம் என்பது, பொருளாதார சரிவு என்பது அவ்வப்போது இந்த சமூக மக்களை அச்சுறுத்துவதற்காக, அதாவது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக, ஒரு சோதனையாக தருவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துகிற ஒரு வழிமுறை தான். வல நபுலு வன்னக்கும் பிஷையும் மினல் கௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸிம் மினல் அம்வால். உங்களை ஓரளவு பசியால், அச்சத்தால், பொருளாதார சரிவால், பொருளாதார குறைப்பால் நாம் கட்டாயம் உங்களை சோதிப்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லிவிட்டார். அதனால் பொருளாதார சரிவு என்பது, பொருளாதார நெருக்கடி என்பது, அது வளரும் நாடாக இருந்தாலும் சரி, வளர்ந்த நாடாகவும் இருந்தாலும் சரி, அல்லது மூன்றாம் உலக நாடுகள் என்று அறியப்படுகிற நாடுகளாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டிலே வாழ்பவர்களாக இருந்தாலும், தனி மனிதனாக இருந்தாலும், சமூகமாக இருந்தாலும், எல்லோருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வப்போது ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கிறான். இந்த பொருளாதார சரிவு என்பது வரும்போது, பொருளாதார சுமை என்று வரும்போது, அதை எதிர்க்க முடியாமல், அதை எதிர்க்கிற எதிர்ப்பு சக்தி நெஞ்சத்திலே இல்லாமல் இன்றைக்கு பலரும் தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் அந்த தற்கொலை செய்பவர்கள் யார் என்று பார்த்தால், வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களோ, அல்லது நாளைய தேவைக்காக இன்றை என்ன வைத்திருக்கிறோம் என்று யோசித்துக் கொண்டே தங்களுடைய பொழுதுகளை கழிக்கிறார்களே, அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்களா என்று பார்த்தால் இல்லை. பெரும் பெரும் பணம் முதலைகளாக, மிகப்பெரும் செல்வ செழிப்புள்ள சீமான்களாக, நாட்டிலே உள்ள அத்துணை உல்லாசங்களையும் அனுபவிக்கக்கூடியவர்களாக, இந்த நாட்டிலே அறிமுகப்படுத்துகிற, அறியப்படுகிற அத்துணை விதமான உயர் ரக அம்சங்களை எல்லாம் தங்களுடைய வாழ்விலே அனுபவித்தவர்களாக வாழ்ந்தவர்கள், அந்த உல்லாசமான வாழ்க்கை தடைபடுகிற போது, அல்லது தடைபட்டு விடுமோ என்று அஞ்சுகிற போது, இந்த உலகத்தின் எதிர்ப்புதனை எதிர்க்க முடியாமல் கடைசியில் தற்கொலை என்கிற அந்த மாபாதகமான முடிவை எடுத்து விடுகிறார்கள். ஏழைகள், பாழைகள், கஷ்டப்படுபவர்கள், வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்பவர்கள், சிறு குறு தொழிலை நடத்தி கொண்டிருப்பவர்கள், பின்னலாடை தொழிலே இருப்பவர்கள், சின்ன சின்ன வேலைகளை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கூட, என்னதான் எதிர்ப்புகள் வந்தாலும், என்னதான் நெருக்கடிகள் வந்தாலும், என்னதான் பொருளாதார சரிவுகள் வந்தாலும் சமாளித்து விடலாம் என்கிற அந்த தன்னம்பிக்கையோடு, முதுகெலும்போடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில், செல்வ செழிப்பிலே உள்ளவர்கள், செல்வத்திலே திளைத்தவர்கள், நாட்டின் தேசத்தின் அத்துணை விதமான வளங்களையும் அனுபவித்தவர்கள், உல்லாசரகமான கார்களில் பவனி வந்தவர்கள், ஊர் ஊராய் சுற்றி வந்தவர்கள், உலகத்தில் இருக்கிற அத்துணை உயர்ந்த இடங்களை எல்லாம் பார்த்து விட்டு வந்தவர்கள், அவர்கள் தான் இன்றைக்கு பெரும்பாலும் தற்கொலை செய்யக்கூடியவர்களாக பார்க்கிறோம். பெரும் பெரும் காபி எஸ்டேட்டுகளின் அதிபர் என்று சொல்லுகிறார்கள், பெரும் பெரும் கார் கம்பெனிகளுடைய சிஇஓக்கள் என்று சொல்லுகிறார்கள். கடைசியில் பார்த்தால் அவர்கள் தற்கொலை செய்த விஷயங்கள் தலைப்பு செய்திகளாக வரக்கூடிய ஒரு காட்சிகளை கண்டு கொண்டிருக்கிறோம். இதற்கு என்னதான் காரணம் என்பதை நாம் ஆய்வு செய்து பார்க்கிற போது, கொஞ்சம் சிந்தித்து பார்க்கிற போது, என்னதான் தேசத்தினுடைய நிதி நிலைமை ஒருபுறம் இருந்தாலும், நிதியின் நெருக்கடி என்பது பிரதானமான காரணமாக இருந்தாலும்,
5: தேசத்தினுடைய பொருளாதார சரிவு ஒரு பிரமாதமான காரணமாக இருந்தாலும் அதற்கு மேலாகவும் ஒரு காரணம் இருக்கிறது. அது என்ன காரணம்? இந்த உலகத்தில் புது பணக்காரர்களாக ஆகக்கூடியவர்கள் அல்லது பரம்பரை பணக்காரர்களாக கூட வாழக்கூடியவர்கள் தங்களுக்கென்று ஒரு ஸ்டேட்டஸ் என்கிற பேரில் ஒரு கோட்டையை அமைத்துக் கொள்கிறார்கள். அவர்களாகவே நினைத்துக் கொண்டு நாம் எல்லாம் இந்த சமூகத்தினுடைய உயர்ந்தவர்கள், இது ஹையர் கிளாஸ் என்று தாங்களாகவே நினைத்துக் கொண்டு, அப்பர் கிளாஸ் என்று தங்களை தாங்களே நினைத்துக் கொண்டு, அதுவும் அப்பர் கிளாஸிலேயே பல கிளாஸுகள் இருப்பதாக சொல்கிறார்கள். நாம் எல்லாம் நமக்கு தெரிந்ததெல்லாம் என்ன? ஹையர் கிளாஸ், மிடில் கிளாஸ், லோவர் கிளாஸ் தான் நாம் அறிந்து வைத்தது. ஆனால் நன்றாக உள்ளே பூந்து கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் அந்த ஹையர் கிளாஸிலேயே 2-3 டிகிரிகளை வைத்திருக்கிறார்கள். அதிலே ஹையர் அப்பர் கிளாஸ், அப்பர் கிளாஸ்லேயே ஹையர் அப்பர் கிளாஸ். யாருப்பா இவங்கெல்லாம்? இவர்களெல்லாம் ஒரு டீ குடிக்க வேண்டும் என்றாலும் கூட 5-star ஹோட்டலுக்கு தான் போவார்கள். சரி, ஒரு கொஞ்ச நேரம் இவர்கள் ரெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும், ஓய்வெடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் இப்படிப்பட்ட பெரும் ஹோட்டலுக்கு தான் போவார்கள். அவர்கள் எல்லாம் சுற்றுலாக்களை பற்றி யோசிக்கும் போது அவர்களுடைய சிந்தனையில் இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் வராது. ஒரு நாட்டு ஒரு முறை ஒரு தேசத்தை அவர்கள் போய் பார்த்து விட்டு வந்தால் அடுத்த முறை சுற்றுலாவுக்காக அவர்கள் போகக்கூடிய இடமே வேறு. அவர்கள் அணியக்கூடிய ஆடைகள், அணிகலன்கள், கண்களிலே போடுகிற கண்ணாடிகள் உட்பட எல்லாமே வெளிநாட்டிலிருந்து தெரிவிக்கப்பட்டதாக, வெளிநாட்டிலிருந்து வரவைக்கப்பட்டதாக, அதுவும் பிரத்யேகமாக இவர்களுக்கு என்று தயாரிக்கப்பட்டதாக, பிராண்டட் விஷயங்களாகத்தான் இவர்கள் அனுபவிப்பார்கள். அவர்கள் வாழக்கூடிய பங்களாக்கள், அவர்கள் போய் வரக்கூடிய வாகனங்கள் எல்லாமே அந்த லைஃப் ஸ்டைல் என்பதை நாம் பார்க்கக்கூடிய சாதாரணமானதாக இருக்காது. சரி, இருக்கிறவன் அனுபவிக்கிறான். இப்படிப்பட்ட அனுபவிக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் ஒரு தடை வந்து விடும் போது இவர்கள் என்ன செய்வதில்லை? தங்களுடைய நிலைகளை கொஞ்சம் இறக்கிக் கொள்வதற்கு தயாராக இல்லை. நேற்று வரைக்கும் அனுபவித்துக் கொண்டிருந்த, நேற்று வரைக்கும் உல்லாசமாக நாம் உற்சாகமாக நாம் உலாவிக் கொண்டிருந்த அவைகளெல்லாம் இன்றைக்கு எனக்கு கிடைக்காவிட்டால் இதுதான் என் விதி, பொறுத்துக் கொள்வேன் என்கிற ஒரு நிலையில் அவர்கள் போகாமல், பழைய வாழ்க்கை தனக்கு கிடைக்கவில்லையே, இந்த சமூகத்தை நான் எப்படி சந்திப்பேன், இந்த பொதுமக்களோடு எப்படி நான் கலந்து வாழ்வேன், என்னுடைய அந்த ஆடம்பரமான வாழ்க்கை எனக்கு இல்லாவிட்டால் எப்படி நான் இருப்பேன் என்று எண்ணி, ஆடம்பர வாழ்க்கையை தாண்டி வேறு வாழ்க்கையே இல்லை என்று இவர்களாகவே முடிவு பண்ணி கடைசியில் தற்கொலைகளுக்கு, தற்கொலை என்கிற மாபாதகமான முடிவை எடுக்கிறார்கள். அப்ப இதற்கு அடிப்படை காரணம் என்ன? இஸ்லாமிய மார்க்கம் ஆடம்பரத்தை தடுக்கிறது, இஸ்லாமிய மார்க்கம் ஆடம்பரத்தை தகர்க்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் பந்தா செய்வதையோ, பகட்டாக வாழ்வதையோ, பெருமை கொள்வதையோ, இருப்பவன் பெருமை கொள்வதையும் சரி, இல்லாதவன் பெருமை கொள்வதையும் சரி, அடியோடு இஸ்லாமிய மார்க்கம் அடித்து உடைக்கிறது. பெருமை என்பது மேலாடை, பெருமை என்பது மேலாடை, கௌரவம் என்பது என்னுடைய கீழாடை, அதை யார் எடுக்கிறானோ அவனுக்கு மறுமையில் நரகம் என்கிற கருத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுல் குதுசியிலே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நிலவரம் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு நிலைமைகள் எப்படி இருக்கிறது? சர்வ சாதாரணமாக ஒரு கிராமத்திலே பிறந்தவன் அல்லது ஒரு சிறுநகரத்திலே பிறந்தவன், ஏதோ தாயும் தந்தையும் கஷ்டப்பட்டு மிகவும் சிரமப்பட்டு நிலபுலன்களை எல்லாம் விற்பனை செய்து வித்து அதிலே வரக்கூடிய காசை மூலதனமாக வைத்து இவனை எப்படியோ படிக்க வைத்து ஒரு டிகிரியை வாங்க வைத்து விட்டு ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாகவோ அல்லது இன்ன பிற துறைகளிலேயோ அவன் உள்ள போய் சம்பாதிப்பதற்குண்டான வாசல்களை, வழிகளை இவர்கள் ஏற்படுத்தி விட்டு அவனையும் இந்த சமூகத்திற்கு ஒரு பட்டதாரியாக அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு பிறகு அவனுடைய சிந்தனைகள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? பெரும்பாலும் மார்க்கம் என்கிற வரையறைக்குள், ஒழுக்கம் என்கிற கட்டுக்கோப்பிற்குள், சுமூகமான வாழ்க்கை என்கிற கட்டமைப்பிற்குள் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளாத சர்வ சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுடைய நிலைகள் எப்படி இருக்கிறது? இப்படியோ படிச்சு முடிச்சு டிகிரி வாங்கி ஒரு சாதாரண வேலையில் சேர்கிறார்கள், ஒரு 8,000 ரூபாய், 10,000 ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறார்கள். நான் இங்கே நாடு என்று சொல்வதும், 8,000 10,000 என்று சொல்வதும் நமதூர் பொருளாதாரத்தை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏன்னா இந்த ஊர்ல 8,000 ரியால் 10,000 ரியால்ங்கிற லெவலே வேற. ஒரு 8,000 ரூபாயோ 10,000 ரூபாயோ சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். இப்படியே இருக்கும் போது இவனுக்கு சென்னை போன்ற பெருநகரத்தில், பெங்களூர் மும்பை போன்ற பெருநகரத்தில் இவனுக்கு என்று ஒரு வேலை கிடைக்கிறது. அங்கே வேலை கிடைத்தவுடன் இவனுடைய சம்பளமே 75,000 85,000 என்று ஆரம்பிக்கிறது. அதனால் வரைக்கும் கையிலே கிடைக்கிற 8,000 ரூபாவை பத்திரமாக பையிலே வைத்து பார்த்து பார்த்து செலவு பண்ணி கொண்டிருந்தவனுக்கு திடீரென்று சம்பளம் 75,000, திடீரென்று 1.5 லட்சம் என்று இவனுக்கு பெருவாக சம்பளம் வரும்போது, இந்த நாட்டிலே இவர்களை வழிகெடுப்பதற்கென்றே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய வட்டியின் அடிப்படையில் செயல்படக்கூடிய வங்கிகள் எல்லாம் இவனை குறிவைக்க ஆரம்பிக்கிறது. உன்னுடைய சேலரி இவ்வளவு, உன்னுடைய சம்பளம் இவ்வளவு, நீ ஏன் இப்படி ஒரு சொகுசான காரை வாங்கக்கூடாது, நீ ஏன் இப்படி ஒரு சொகுசான பங்களாவை கட்டக்கூடாது, மாசம் நீ 50,000 ரூபாய் கட்டினால் போதும், 75,000 ரூபாய் கட்டினால் போதும், இத்தனை ஆண்டுகளில் இந்த கார் உனக்கு சொந்தம், இந்த பங்களா உனக்கு சொந்தம் என்ற ஆசை வார்த்தைகள் அவனுக்கு இந்த வங்கிகள் காட்டுகிறது. இவனும் உடன் வேலை பார்ப்பவர்களை பார்க்கிறான், அந்த சமூகத்திலே வாழக்கூடியவர்களை பார்க்கிறான். அதனால் வரைக்கும் இவனோடு தெருவில் விளையாடிய நண்பர்கள் இவனுக்கு மறந்து போய் விடுகிறார்கள். இவனோடு பள்ளிக்கூடத்திலே ஒன்றாக படித்த நண்பர்கள் இவனுடைய கண்களுக்கு அப்பால் ஆகி விடுகிறார்கள். இவனுடைய சொந்தமாய் பந்தமாய் நட்பாய் ஊராய் உறவாய் உயிராய் வாழ்ந்த எல்லோரையும் இவன் மறந்து விடுகிறான். இவனுக்கென்று ஒரு வட்டத்தை போட ஆரம்பிக்கிறான். அந்த வட்டத்திலே உள்ள வருபவர்கள் எல்லாம் யார்? பெரும் அரசியல்வாதி வீட்டு பிள்ளைகள், சமூகத்திலே செல்வந்தர்களாக வாழ்ந்தவர்கள், மிக பெரும் வியாபார தனவந்தர்களின் வீட்டு வாரிசுகள், இப்படியாக சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்கள் என்று இவனாக நினைத்துக் கொண்டு அவர்களோடு தொடர்பு வைக்க ஆரம்பிக்கிறான். அவர்கள் வாழ்வதைப் போலவே இவனும் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்கிறான். பொழுதுபோக்கிற்காக, நேரத்தை கடத்துவதற்காக, உல்லாசமாக இருப்பதற்காக, உற்சாகமாய் வாழ்வதற்காக அந்த பெரும் வீட்டு பிள்ளைகள் எங்கெல்லாம் போகிறார்களோ அவன் பின்னால் இவனும் போகிறான். இப்படியே அவனுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. இது போன்ற பொருளாதார நெருக்கடி வரும்போது, தொழில்துறைகள் எல்லாம் முடங்கக்கூடிய ஒரு சூழல் வரும்போது, தேசத்தை ஆட்சி செய்வதற்கு தகுதியே இல்லாதவர்களிடத்தில் ஆட்சிகள் காட்சிகளாய் ஒப்படைக்கப்பட்டு அந்த நாடே நாசமாகக்கூடிய ஒரு சூழல்கள் வரும்போது இவன் போன்றவர்களும் குறிவைக்கப்படுகிறார்கள், இவன் போன்றவர்களும் தாக்கப்படுகிறார்கள். இதனால் வரைக்கும் 1.5 லட்சம் சம்பாதித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு 75,000 வட்டி கட்டுவதோ ஒரு டியூ கொடுப்பதோ அவனுக்கு ஒரு பெரிய காரணமாக தெரிவதில்லை. என்னுடைய சம்பளத்தில் ஒரு பெரும்பகுதி போனாலும் மீதி பகுதியை வைத்து என்னால் உற்சாகமாக வாழ முடியும், உல்லாசமாக வாழ முடியும் என்று இப்படியே சில மாதங்கள் போய்கொண்டிருக்கும் போது எதிர்பாராத ஒரு பொருளாதார நெருக்கடி வந்து அதிலே பெரும் பெரும் முதலைகளே உள்ளே போய் விழும்போது இவனை போன்ற சின்ன மீன் குஞ்சுகள் என்ன செய்யும்? வேலை இல்லை என்று கம்பெனி அறிவிக்கிறது, நிறுவனம் சொல்லிவிடுகிறது, உனக்கு வேலை இல்லை. உடனே அவனுடைய பட்டயங்களை எல்லாம் தூக்கி கொண்டு, அவனுடைய பட்டங்களை எல்லாம் தூக்கி கொண்டு, அவனுடைய கரியருக்காக அவன் உருவாக்கி வைத்திருந்த பேப்பர்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு, இதே போன்ற சம்பளத்திற்கு எங்காவது வேலை கிடைக்குமா என்று தெரு தெருவாக சுற்றி பார்க்கிறான். வாய்ப்பு ஒரு முறைதான் பெரும்பாலும் கதவை தட்டும், வாய்ப்பு ஒரு முறைதான் பெரும்பாலும் கதவை தட்டும். அல்லாஹ்வுடைய நாட்டம் என்பதை தாண்டி, அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டுதான் எல்லாம் நடந்தாலும், பெரும்பாலும் மனித வாழ்க்கையில் சிந்தித்து பார்க்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில கட்டத்தில் என்ன செய்கிறான்? வாய்ப்புகளை ஒரு முறைதான் கதவை தட்ட வைக்கிறான். ஆனால் ஏற்கனவே இவன் வாழ்ந்ததை போன்ற சொகுசான வேலை அவனுக்கு கிடைப்பதில்லை, பெரும் நகரத்தில் சம்பளம் கிடைப்பதில்லை. ஆனால் இவனுக்கு சம்பளம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இவன் வாங்கி வைத்திருக்கிற காருக்குண்டான வட்டியை டியூவை இவன் கட்டியாக வேண்டும். இவன் கட்டி வைத்திருக்கக்கூடிய பெரும் பங்களாவிற்கு இவன் செலுத்த வேண்டிய கப்பத்தை வரியை பட்டு கட்டித்தானாக வேண்டும். என்ன செய்கிறான் இந்த சமூகத்தை எதிர்கொள்வதற்கு வெட்கப்படுகிறான். அட, வீடு போனாலும் பரவாயில்லை, இந்த கார் போனாலும் பரவாயில்லை, என்னால் சாதாரணமாக வாழ முடியும் என்று நினைத்தவன் இந்த சமூகத்தினுடைய எதிர்ப்புகளை எதிர்கொள்ளலாம் என்கிற நெஞ்சுறுதியையும் எதிர்ப்பு சக்தியையும் உள்ளத்தில் ஏற்றி வைத்தவன் சாதாரணமாக நடந்து சென்று விடுவான். ஆனால் இவர்களோ தொட்டில் குழந்தைகளை போல, ஷோகேஸ்களில் இருக்கிற பொம்மைகளை போல, வேறு மாயை உலகத்தை உண்மையான உலகம் என்று நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தார்களே, காணல் நீரை சுவையான மதுரமான நீர் என்று எண்ணி ஏமாந்தார்களே, கடைசியில் இவர்கள் தற்கொலைக்கு போய் தங்களுடைய வாழ்க்கையே முடித்துக் கொண்டு இந்த சமூகத்திற்கு ஒரு மோசமான முன்னுதாரணத்தை ஏற்படுத்துகிறார்கள். அப்ப என்ன நடக்குது? இந்த ஆடம்பரம் எங்கே நுழைகிறதோ, இந்த பகட்டு எங்கே நுழைகிறதோ, இந்த பந்தா எங்கே நுழைகிறதோ, அந்த வீடும் சரி அந்த நாடும் சரி நிம்மதியாக இருக்கவே செய்யாது. எத்தனை குடும்பங்கள் இந்த ஆடம்பரத்தினால் சீரழிந்திருக்கிறது, எத்தனை குடும்ப வாழ்க்கை இந்த ஆடம்பரத்தினால் சிதைந்திருக்கிறது, எத்தனை மனைவிமார்கள் இந்த ஆடம்பரத்தை விரும்பி தங்களுடைய வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள், எத்தனை கணவன்மார்கள் மனைவி மக்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்புகிறார்களே என்பதற்காக தங்களுடைய இளமையை தங்களுடைய வாலிபத்தை இந்த வெந்த பூமியில் நொந்து கழித்திருக்கிறார்கள். பாடம்பரத்தை என்ன செய்யக்கூடாது? நம்மோ அறவே உள்ளே வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதனால் தான் இஸ்லாமிய மார்க்கம் ஆடம்பரத்தை அடித்து உடைக்கிறது. எந்த நிலையிலும் ஆடம்பரம் உங்களிடத்தில் வந்துவிடக் கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறது. செலவு குறைந்து நடத்தப்படுகிற திருமணம் தான் இறைவனுடைய அருளில் நிறைந்தது என்று எந்த இடத்தில் பெரும்பாலும் ஒரு மனிதனுடைய செல்வமும் செழிப்பும் பந்தாவும் பகட்டும் பெருமையும் காட்சிப்படுத்தப்படுமோ விளம்பரப்படுத்தப்படுமோ அப்படிப்பட்ட திருமண நிகழ்வையே இலகுவாக்க வேண்டும், எளிமையாக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சட்டம் போட்டிருக்கிறது. நான் மக்கள் சிந்திக்கிறார்களா? இன்றைக்கு மக்கள் இன்றைக்கு சிந்திக்கிறார்களா? எப்படிப்பட்ட நிலையில் அவருடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது? கொஞ்சம் சம்பாதித்துக் கொண்டிருந்தவனுக்கு திடீரென்று சம்பளம் அதிகமான உடனேயே அவனுடைய சிந்தனை வசதியை எப்படி அதிகப்படுத்தலாம் என்கிற ஒரு யோசனைக்குத்தான் போகிறான். சாதாரணமான ஒரு வீட்டிலே இருந்தவன் சாதாரணமான ஒரு பகுதியில் வீட்டிலே வாடகைக்கு இருந்தவன் சம்பளம் கூடும் போது, பொருளாதாரம் பெருகும் போது விஐபிகள் இருக்கிற பகுதிக்கு போகலாம் என்று அவனுடைய சிந்தனை அவனுக்கு சொல்கிறது. இப்படிப்பட்ட சின்ன வீடுகளில் இருக்கக்கூடிய நாம் ஏன் ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போகக்கூடாது, நாம் ஏன் ஒரு பிளாட்டிற்கு போகக்கூடாது என்று அவனுடைய சிந்தனை போகிறது. நாம் சாதாரணமான ஒரு டூ வீலர் ஓட்டிக் கொண்டிருக்கிறோம், நாம் ஏன் ஒரு கார் வாங்கக்கூடாது, சாதாரணமான காரை வாங்கிக் கொண்டிருக்கிற நாம் ஏன் ஒரு வெளிநாட்டு காரை வாங்கக்கூடாது அப்படின்னு வருமானம் வர வர வசதி வாய்ப்புகள் ஏற ஏற அவனுடைய வாழ்வினுடைய ஸ்டைலை லைஃப் ஸ்டைலை அவன் மாற்றிக்கொள்வதற்குத்தான் சிந்திக்கிறானே தவிர, அட வருமானம் கொஞ்சம் கூடுது, கொஞ்சம் நம்ம தர்மத்தில் கவனம் செலுத்தறானே சிந்திக்கிறார்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு போன மாதம் வரை இப்படி வருமானம் கொடுத்திருந்தான், கொடுத்து கொண்டிருந்தான், போன வருடம் வரை நம்முடைய வருமானம் இப்படி நிர்ணயிக்கப்பட்டு கொண்டிருந்தது, ஆனால் இதோ நமக்கு வருமானம் கூடுதலாக வந்து விட்டது. அதனால் ஏழைகள் பாழைகளை கண்டெடுத்து நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தந்ததில் கொஞ்சம் அவர்களுக்கும் தரலாமா என்று யோசிக்கிறார்களா? இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வருமானம் பெருகும் போது, பொருளாதாரம் உங்களுடைய வீட்டு கதவை கொஞ்சம் வேகமாக தட்டும் போது, நீங்களே நினைக்காத அளவிற்கு உங்கள் கையிலும் பையிலும் காசும் பணமும் புரளும் போது, உருளும் போது நீங்கள் எத்தகைய நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று இதோ அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஒரு பாலிசியை மட்டும் கடைபிடித்தால் வருமானம் கூடுபவர்கள் வளமாக வாழலாம். இந்த ஒரே ஒரு பாலிசியை மட்டும் நாம் கையில் எடுத்தால், நம்முடைய வாழ்க்கையின் கொள்கையாக கொண்டு வாழ்ந்தால், வசதியும் வாய்ப்பும் பெறுபவர்கள், வசதியும் வாய்ப்பும் பெருகுபவர்கள் உண்மையிலேயே இறைவனிடத்தில் அருளையும் அருட்கொடையும் அதிகம் பெறலாம். என்ன அர்த்தம் இதற்கு? அல்லாஹ் அவனுடைய தூதருக்கு போட்ட கட்டளை. எந்த தூதருக்கு போட்ட கட்டளை? எந்த தூதரின் வீட்டில் பெரும்பான்மையான நாட்களில் அடுப்பெரியவில்லையோ, எந்த தூதரின் வீட்டில் பெரும்பான்மையான நாட்கள் வெறுமனே தண்ணீரையும் பேரித்தம்பழத்தை கொண்டும் கழிந்ததோ, எந்த நபி கயிற்றுக்கட்டிலில் படுத்து அந்த கயிற்றுக்கட்டிலுடைய அந்த தடம் அவருடைய முதுகை பதம் பார்த்ததோ, அந்த நபிக்கு அல்லாஹ் ஆணையிடுகிறான், நபியே இறைவன் உமக்கு எதை தந்தானோ, இறைவன் உமக்கு எதை அளித்தானோ அதை கொண்டு மறுமையின் இல்லத்தை நாடுங்கள். இதுதான் பாலிசி. அப்போ சகோதரர்களே, உள்ளூரில் கொஞ்சமாக சம்பாதித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு வெளிநாட்டிலே வேலை வாய்ப்பு கிடைத்து, அதுவும் நலமான வளமான பலமான சம்பளத்தோடு ஒரு வேலை கிடைத்து விட்டால், உடனே ஆடம்பரமான வாழ்க்கையை நோக்கி சென்று விடாதீர்கள், உடனே லைஃப் ஸ்டைலை மாற்ற வேண்டும் என்று நினைத்து விடாதீர்கள். நேற்று வரைக்கும் சாதாரணமான ஒரு ஆண்ட்ராய்டு போனை வைத்துக் கொண்டிருந்தவன் உடனே ஐபோனுக்கு ஆர்டர் செய்து விடாதீர்கள். கொஞ்சம் என்ன செய்யணுமோ, நிறுத்தி நிதானமாக நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். அப்படி நிறுத்தி நிதானமாக ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினால் இறுதியில் அவன் கோழையாக மாறமாட்டான். இறுதியில் ஏழையை விட மோசமாக அவனுடைய வாழ்க்கை இருக்காது. இத்தனை ஏழைகள், இத்தனை பாழைகள், வறுமையிலே வாடுபவர்கள், அன்றாடம் காய்ச்சிகள் என்று சொல்லப்பட்டவர்கள், வறுமையின் கோட்டிற்கு கீழே உள்ளவர்கள், உற்சாகமான வாழ்க்கையில் எந்த கட்டத்தையும் அனுபவிக்காதவர்கள், தெரு ஓரங்களில் குடிசைகளை போட்டு தங்களுடைய இரவையும் பகலையும் நடத்துபவர்கள் எவ்வளவு இன்னல்களை எதிர்கொள்கிறார்கள், எவ்வளவு கஷ்டங்களை எதிர்கொள்கிறார்கள், கொசுக்கடி என்று எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்தையும் சகஜமாக சர்வ சாதாரணமாக பார்த்து கொண்டு வாழ்பவர்களும் நம்முடைய சமூகத்திலே இருக்கிறார்களா இல்லையா, நம்முடைய சமுதாயத்திலே இருக்கிறார்களா இல்லையா, அவர்களுக்கும் நம்மை போல் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உடல் உறுப்புகள் உண்டுமா இல்லையா, அந்த ஒவ்வொரு உறுப்புக்கும் உணர்வுகள் உண்டுமா இல்லையா, அவர்களுக்கும் ஆசைகளும் அபிலாஷைகளும் இருக்கிறதா இல்லையா, அவன் கிடைச்சது கொஞ்சமா இருந்தாலும் எதையும் சந்தோஷமாக கிடைத்துக் கொண்டு, அடுத்த வேளை சோறு கிடைத்தால் போதும், அடுத்த வேளை உணவு கிடைத்தால் போதும் என்று சர்வ சாதாரணமாக வாழக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற ஒரு ஏழை தேசத்தில், கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற ஒரு வளரும் தேசத்தில், வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நாட்டில், அல்லது பின்னடைவுக்கு போன ஒரு நாட்டிலே செல்வத்திலும் செழிப்பிலும் கொழிப்பவர்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை தேடி அதிலேயே ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் ஓடிக்கொண்டும் நாடிக்கொண்டும் இருந்தால் இறுதியில் அவர்களுடைய நிலை தற்கொலை என்கிற ஒரு கர்ண கொடூரமான ஒரு ஒரு கட்டத்தில் அவர்கள் தள்ளப்படுவார் என்பதுதான் இன்றைக்கு நிகழ்கால வரலாறு நமக்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அதனால் தான் இஸ்லாமிய மார்க்கம் ஆடம்பரத்தை வெறுக்கிறது, ஆடம்பரத்தோடு வாழ்பவர்களை வெறுக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுடைய தேவாவிற்கு, நபிமார்களுடைய அழைப்பு பணிக்கு முதன் முதலில் முட்டுக்கட்டை போடுபவர்கள், முதன் முதலில் எதிராக நிற்பவர்கள் அந்த சமூகத்திலே ஆடம்பரத்தில் திளைத்தவர்கள் தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். திருமறை குர்ஆனில் தரஃப் என்கிற ஒரு வார்த்தை, தரஃப். இந்த தரஃப் என்று சொன்னால் ஆடம்பரம் என்று நாம் அர்த்தம் செய்யலாம், செழிப்பாக வாழுதல் என்றும் சொல்லலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை அனுபவிப்பதில் அளவு கடந்து செல்லுதல் என்று உலமாக்கள் இதற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். இந்த தரப் என்கிற பகட்டு என்கிற வார்த்தை திருமறை குர்ஆனில் 8 இடங்களில் வருகிறதாம். அந்த 8 இடங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த பகட்டுத்தனமான வாழ்க்கையிலே வாழ்பவர்களை, ஆடம்பரமான வாழ்க்கையிலே வாழ்பவர்களை, உல்லாசத்தில் ஊறி திளைப்பவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இழிவுபடுத்தித்தான் அந்த 8 வசனங்களிலும் சொல்லியிருக்கிறான். அதனால் நர்மையான சகோதரர்களே, ஆடம்பரமான வாழ்க்கையிலேயே இருந்து இன்பம் கண்டு விடாதீர்கள். அப்படிப்பட்ட இன்பத்தையே, அப்படிப்பட்ட சுகத்தையே உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் சொத்தாக தந்து விடாதீர்கள். இன்றைக்கு பெற்றோர்கள் செய்கிற பெரும் தவறு அதுதான். நான் தான் கஷ்டப்பட்டுட்டேன், எங்க வாப்பா தான் என்னை கஷ்டப்படுத்திட்டாரு, நாங்கெல்லாம் 80 கிட்ஸ் ஆக 90 கிட்ஸ் ஆக இருக்கும் போது எப்படி எல்லாம் இருந்தோம், எவ்வளவு கஷ்டப்பட்டோம், ஆனா இன்னைக்கு எங்க பிள்ளைக அந்த கஷ்டத்தை பார்க்கவே கூடாது என்று இவர்கள் நினைத்து அதை செயல்படுத்துவதில் தான் தவறிழைக்கிறார்கள். நீங்க பட்ட கஷ்டத்தை, நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம பிள்ளைகள் படக்கூடாது என்று நினைப்பது தவறில்லை, ஆனால் அதற்காக நீங்கள் அமைத்துக் கொடுக்கிற பாதை தான் தவறு. எந்த வயதில், எந்த வயதை தாண்டிய வசதிகளை அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறோம், வயதை தாண்டிய ஒரு செழிப்புகளை உருவாக்கி கொடுக்கிறோம், அவன் விரும்பிய அத்தனை விஷயத்தையும் ஒரு சின்ன கஷ்டம் கூட இல்லாமல், அவன் அடம்பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லாமல், குறைந்தபட்சமாக அவன் அழுது ஒரு சொட்டு கண்ணீரை கூட கொடுக்கக்கூடிய ஒரு தேவைகளை ஏற்படுத்தாமல், அவன் நினைத்ததை அவன் நினைத்தவுடன் அவனுக்கு வாங்கி கொடுத்தே அவனை வசதி பண்ணி விட்டோம். நினைச்சதை நினைச்ச நேரத்தில் நினைச்ச மாதிரி வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்து என்ன செஞ்சிட்டோம், அப்படியே ஒரு ஷோகேஸில் இருக்கிற பொம்மைகளை போல் வளர்த்து விட்டோம். ஆனால் உங்களுடைய மறைவுக்கு பிறகோ, அல்லது உங்களிடத்திலே வருமானம் குறையக்கூடிய ஒரு சூழலை வரக்கூடிய அந்த நேரத்திலேயோ அவனுக்கு யார் அந்த வசதிகளை உருவாக்கி கொடுப்பார்கள்? ஒரு கட்டத்தில் உங்களிடத்தில் காசு மடமும் நிறைய இருக்கிறது, வாங்கி வாங்கி கொடுத்து அவனை வசதியாக்கி விட்டீர்கள், வாங்கி வாங்கி கொடுத்து அவனுக்கு ஜாலியா இருக்க வச்சிட்டீங்க. நீங்கள் வாங்கி கொடுக்காவிட்டால் உங்களை வெறுத்து விடுவான். வாங்கி கொடுப்பதுதான் தந்தையின் அளவுகோல் என்று நினைத்தே அவன் வளர்ந்து விடுவான். அந்த வசதியும் வாய்ப்பும் ஒரு கட்டத்தில் அவனுக்கு கிடைக்காத போது உங்களை வெறுத்து விடுவது மாத்திரமல்லாமல் பிறரோடு உங்களை அவன் கம்பேர் செய்ய ஆரம்பித்து விடுவான். எவ்வளவு தப்பு செய்யறோமோ யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. அந்த காலத்தில் வீட்டு பிள்ளைகள் எப்படி படித்தார்கள், நாமெல்லாம் சிறுவர்களாக இருக்கும் போது எப்படி படித்தோம். ஒரு வருடம் முழுவதும் ஒரு பென்சிலை தான் வைத்திருப்போம், அதுவும் அந்த பென்சிலை கூர்மைப்படுத்துவதற்கு நிறைய மாணவர்களிடத்தில் ஷார்ப்னர் கூட இருக்காது. பல்லால் கடித்து பென்சிலை கூர்மை செய்திருக்கிறோம், கூரப்படுத்த முடியாதானே எழுதணு, பல்லால் கடித்து என்ன செய்திருக்கிறோம், அந்த முகப்பு தோலை நீக்கி இருக்கிறோம், அது உடைந்து உடைந்து உடைந்து புலோண்டுதான் இருக்கும், இவ்வளவுதான் இருக்கும்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
6: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவற விடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். Glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0743.
7: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசிலக்கம் 0774-05-965. எலோலன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
6: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம், பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ், குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-5757-560.
7: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
5: அதை பல வருஷங்கள் வச்சு ஓட்டியிருப்போம். பல பேருக்கு ஸ்கூல் பேக் இல்லாம துணி பையிலே பாட புத்தகங்களை கொண்டு போயிருக்கிறோம். துணி பை கூட கிடைக்காதவர்கள் பிளாஸ்டிக் பையில என்ன செஞ்சிருக்கிறாங்க, புத்தகங்களை கொண்டு போனாங்க. இன்றைக்கு கலர் கலரா பேக், ஷூக்கு ஏத்த கலர்ல யூனிஃபார்முக்கு ஏத்த கலர்ல ஷூ, அந்த ஷூக்கு ஏத்த பேக். ஏன் சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு வசதியான, இப்படிப்பட்ட ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு என்ன அவசியம்? அன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு செருப்பு தான் இருக்கு, அந்த செருப்பை தான் எல்லா இடத்துக்கும் கூட்டு போகணும், ஆனா போட்டு போகணும். ஆனா இன்னைக்கு செருப்புகளிலேயே வித்தியாச வித்தியாசமான செருப்புகள், ஷூலேயே வித்தியாச வித்தியாசமான, வார் வச்ச ஷூ ஒண்ணு, வார் இல்லாத ஷூ ஒண்ணு, அந்த கலர்ல ஒண்ணு, கலர் கலரா ஒண்ணு, கலரே இல்லாம சும்மா ரெண்டு கலர்ல ஒண்ணு, பெல்ட் போடுற மாதிரி ஒண்ணு, பெல்ட் இல்லாத ஒண்ணு, கட் ஷூ ஒண்ணு. அல்லாஹு அக்பர். ஒவ்வொரு வீட்லயும், வீட்டில் இருக்கிறது மூணு பேர், ஆனா ஒவ்வொருவருக்கும் செருப்பு ஸ்டாண்ட பாத்தீங்கன்னா 10 அடுக்குல இருக்கு. நல்லா போய் பாருங்க நம்ம வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கு. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். வீட்டிலே இருப்பது 3 பேரோ 4 பேரோ, ஆனா செருப்பு ஸ்டாண்ட் மட்டுமே 5 ரோக்களில் இன்றைக்கு வாங்கி வைத்திருக்கிறோமே, தேவையா? இப்படிப்பட்ட ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணுமா? அல்லாஹ் சுப்ஹானத்துல எவ்வளவு எளிமையாக நம்மை வாழச் சொல்கிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு எளிமையாக வாழ்ந்து விட்டு போனார்கள். வே கயிற்று கட்டிலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்துறங்கும் போது அந்த கட்டிலில் இருக்கக்கூடிய கயிறு பெருமானாரின் புனித உடலை பதம் பார்க்கிறது, தடம் பதிக்கிறது. கண்ணீரோடு உமர் இப்னு கத்தாப், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் சொன்னால் உங்களுக்கு நான் ரோமாபுரியில் இருந்தும் பாரசீகத்திலும் தெரிவித்து வைக்கலாமே. அவர்களெல்லாம் உல்லாசமாக உற்சாகமாக வாழும்போது அவர்களை விட தகுதி மிக்க நீங்கள் இப்படி இருக்கணுமா? ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, உமரே, அவர்களெல்லாம் இந்த உலகத்திற்குரியவர்கள், நாம் எல்லாம் மறுமைக்குரியவர்கள். அதையும் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, அதையும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்க. பரீட்சை நேரங்களிலே சகோதரர்களே, பரீட்சை அட்டை இருக்காது நம்மிடத்துல, எக்ஸாமினேஷன் பேட் இருக்காது, அன்னைக்கு தான் அந்த அட்டை காலண்டர் பூரா நமக்கு யூஸ் ஆகும். பெரும்பாலான ஏழை பிள்ளைகளுக்கு பரீட்சை அட்டைகள் எது? இந்த மளிகை கடைகளிலும் துணி கடைகளிலும் இலவசமாக கொடுக்கக்கூடிய கேலண்டர் அட்டை அவர்களுக்கு இன்றைக்கு எக்ஸாமினேஷன் பேட். இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? அல்லாஹு அக்பர். விடுமுறை வந்து விட்டால் சொந்தக்காரர்கள் எல்லாம் தேடி தேடி வந்தார்கள் இன்றைக்கு. அவ்வளவு ஏழ்மையிலும் அவ்வளவு வறுமையிலும் சொந்தங்கள் பேணப்பட்டது. இன்னைக்கு விடுமுறை வந்து விட்டா அவன் ஓடுறான். இன்றைக்கு விடுமுறை வந்து விட்டால் சொந்தக்காரர்கள் யாரும் வருவதற்குண்டான எந்த சூழல்களையும் உண்டு பண்ணாமல் இன்றைய என்ன செய்து விடுகிறோம்? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் சகோதரர்களே, பழமைக்கு நாம் போக வேண்டும். கொஞ்சம் அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறை குர்ஆனில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே சொல்லுகிறான், அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக வாலன் ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா. அல்லாஹ்வுடைய தூதருக்கு எவ்வளவு ஆழமான வசனங்கள் இது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடம்பரத்தில் திளைத்திருக்கவில்லை, ஆடம்பரமான வாழ்வின் ஆமுதல் அக்குவரை எதையுமே பார்த்ததில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்வின் பெரும்பகுதி பட்டினியில் போனது, வறுமையில் வாடியது, ஏழ்மையில் இயங்கியது. இருந்தாலும் கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனி மனித தஸ்கியாவை தர்பியாவை தரும்போது எப்படி தருகிறான்? அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. முகம்மதே, உங்களை அல்லாஹ் அனாதையாக கண்டெடுத்து உங்களுக்கு அவன் அடைக்கலம் கொடுக்கவில்லையா? பழசல்லா ஞாபகப்படுத்துறான், பழசல்லா ஞாபகப்படுத்துறான். உலகத்தில் இருக்கிற அத்துணை பேருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு சொந்தமானவர் என்று எண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு மனித சக்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினார். உமது விக்கிரை, உமது பேரை, உமது புகழை வானலாக உயர்த்திருக்கிறோம் என்று உங்களுக்கு நேர் வழி எது என்று தெரியாமல் இருந்தீர்களே, அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை தரவில்லையா? 40 வயதில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக மாறினார் என்பது அனைவருக்கும் தெரியும். 40 வயது வரும் வரைக்கும் அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? டலாத்து, உஸ்ஸா, மனாத்து, யவுசு, யவூக், நசரு, ஹுபல் என்கிற பெயரில் சிலைகளையும் சிற்பங்களையும் இந்த கல்களையும் மண்ணையும் இந்த மக்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறார்களே. ஒழுக்கமில்லை, கட்டுப்பாடில்லை, கட்டமைப்பில்லை, கட்டுக்கோப்பில்லை, பெருமையிலே உழன்று கொண்டிருக்கிறார்கள். இனபேதம், நிறபேதம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மொழி வெறியில் திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தர் ஒருத்தனை அடித்து சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அண்ட ஏழவர்கள் எல்லாம் நட்போடு உறவோடு இல்லாமல் எதிரிகளைப் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற கவலையில் இந்த மக்கள் திருந்த மாட்டாங்களா? இந்த மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வராதா? ஒரு இறைவை இவர்கள் வணங்கக்கூடிய சூழல் வராதா என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை முறை கவலையில் தனிமையில் போய் ஹிரா குகையில் இருந்தார்கள். அதெல்லாம் அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான். கண்டெடுக்கவில்லையா? உங்களுக்கு நிறைவான ஒரு வாழ்க்கையை தரவில்லையா? என்ன அர்த்தம் இதற்கு? என்ன கருத்து இதற்கு? பழமையை நினைத்து பார்க்க வேண்டும். எப்படி நீங்கள் இருந்தீர்கள்? ஏறி வந்த ஏணிகை சகோதரர்களே, எண்ணி பார்க்காவிட்டால் கூட பரவாயில்லை, குறைந்தபட்சம் எட்டு உதைக்காமல் இருங்கள். நீங்கதான் நிலைமை இருக்கு. ஏறி வந்த ஏனிய யாரும் எண்ணி பார்க்க வேண்டாம், குறைஞ்சபட்சம் எட்டி உதைக்காமையாவது இருக்கணுமா இல்லையா? வீட்டு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். வீட்டு பிள்ளைகளுக்கு ஏழ்மையை பற்றியும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கள். வெயில் எப்படி இருக்கும் என்பதையும் அவர்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கள். அதுக்காக வெயில போட்டவன வருத்தடுன்னு அர்த்தம் இல்ல. வெயிலின் உஷ்ணம் இப்படி இருக்கும், பசியோடு இருக்கும் போது சாப்பாடு கிடைக்காவிட்டால் எப்படி இருக்கும், அதையும் நாம் என்ன செய்யணும்? சொல்லி கொடுக்க வேண்டும். வீட்டிலே ஸ்நாக்ஸ் இன்றைக்கு அல்லாஹு அக்பர் சொல்லியே சொல்லப்பட வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம். யோசித்து பாருங்கள், சிறுபிராயத்தில் நம்முடைய இல்லம் எப்படி இருந்தது? என்றைக்காவது ஒரு நாள் நம்முடைய தாய் நமக்கு வடை சுடுவாங்க. ஒரு வடை, ரெண்டு வடை தான் கிடைக்கும். அதுல மிச்சம் இல்லாம, மீதி இல்லாம அவ்வளவு வடகா சாப்பிட்டோம். இன்னைக்கு வீட்டில் வடை சுடுறானா? மனைவி இன்றைக்கு வீட்டிலே வடை சுடுற வயிறு நிரம்பு வரைக்கும் அந்த வடைகளை மட்டுமே கொடுத்தால் அந்த வடையில் எப்படி அவளுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு ஈர்ப்பு வரும்? வயிறு நிரம்புற வரைக்கும் அந்த ஸ்நாக்ஸே கொடுத்தா அந்த ஸ்நாக்ஸ் எப்படி அந்த புள்ள பெருசா பார்க்கும்? நிறைய வீடுகளில் பிள்ளைகள் இன்றைக்கு சோரை சாப்பாடை விரும்புவதில்லை. நிறைய வீட்டில் இன்றைக்கு பிள்ளைகள் சாப்பிடுற சோறுக்கு சாசை ஊத்தி சாப்பிடுது. இவ்வளவு ஒரு மோசமான பழக்க வழக்கத்தை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நம்மளால முடியாதா? இதெல்லாம் நம்மளால மாத்த முடியாதா? இப்ப நம்ம இருக்கிறது 2010, எந்த 2019 இருந்தாலும் 3019 இருந்தாலும் வாய் வழியா தானே சாப்பிடணும். அதுல மாற்றங்களை ஏற்படுத்தி விட முடியுமா? என் அருமையானவர்களே, ஆடம்பரமான வாழ்க்கையிலே வாழ வேண்டும் என்கிற அந்த ஆரம்பத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களுடைய முடிவு வேறு மாதிரியாக மாறிவிடுகிறது. மிக மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்துகிறது. அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அனைத்து விஷயங்களையும் ஆடம்பரத்தை தவிர்க்க வேண்டும் என்று சொல்கிறான். அனைத்து விஷயங்களிலும் எளிமையை இஸ்லாமிய மார்க்கம் விரும்புகிறது. இன்ன ஹாதத்தீன் யுசுர், இந்த மார்க்கம் எளிமையானது என்று ஏன் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த மார்க்கத்திலே ஆடம்பரமாக வாழ்வதற்கு எந்த கதவும் திறக்கப்படவில்லை சகோதரர்களே. செல்வம் நிறைய இருக்கிறதா? தர்மம் நிறைய கொடு. செல்வம் நிறைய இருக்கிறதா? ஜக்காத்தை சரியாக கணக்கிட்டு கொடு. செல்வம் நிறைய இருக்கிறதா? அந்த செல்வத்தை அடிமைகளை விடுவிப்பது, ஏழை பாறைகளுக்கு உதவி செய்வது, அனாதைகளை உதவிகளை ஆதரிப்பது, இப்படி எத்தனையோ வகை வகையான வழிகளை இஸ்லாமிய மார்க்கம் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் செல்வம் வர வர வகை வகையான வசதி வாய்ப்புகளை நோக்கி மட்டுமே நம்முடைய உள்ளம் பயணிக்கிறது. அதனால் அருமையானவர்களே, இஸ்லாம் ஒரு எளிமையான மார்க்கம், இஸ்லாம் ஒரு அழகான மார்க்கம், இஸ்லாம் ஒரு அற்புதமான மார்க்கம். அதனால் தான் இவ்வளவு பொருளாதார நெருக்கடியிலும் இவ்வளவு நிதி நெருக்கடியிலும் தற்கொலை செய்பவர்களுடைய பெயர் பட்டியல்களில் பார்த்தால் அங்கே நீங்கள் பெரும்பாலும் முஸ்லிம்களை பார்ப்பதில்லை. உலக அளவில் தற்கொலை செய்யாதவர்கள் செய்யாதவர்கள் என்கிற பட்டியலில் முதலிடத்திலே முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். உலக அளவில் இவ்வளவு நெருக்கடியிலும் தான தர்மங்கள் செய்பவர்கள் பட்டியலில் முஸ்லிம்கள் முதலிடத்தில் இருக்கிறார்கள் என்றால் இது போன்ற தர்பியாக்கள் இஸ்லாமிய இல்லங்களில் தரப்பட வேண்டும். அதனால் நம் வீட்டு செல்வங்களுக்கு, நம் வீட்டு குழந்தைகளுக்கு ஆடம்பரத்தின் ஆடல் பாடல் போன்ற எந்த விஷயங்களுடைய அறிமுகத்தை கூட காட்டாமல் எளிமையோடு அவர்களை வாழ வைப்போம். ஏழைகளாக வாழக்கூடாது என்றுதான் மார்க்கம் சொல்லியிருக்கிறதே தவிர எளிமையாக வாழ வேண்டும் என்று சொல்லுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சஹாபி தன்னுடைய மொத்த சொத்தையும் அல்லாஹ்வின் பாதையில் கொடுக்கலாம் என்று மனமும் வந்து வரும்போது அங்கே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை கவனியுங்கள். உன்னுடைய பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் வைத்துக்கொள், அவர்களை பிறரிடத்தில் கையேந்து விட்டு விடாதே என்பதற்கு அர்த்தம் அவர்கள் ஏழைகளாக வாழக்கூடாது என்பதுதானே தவிர எளிமையாக வாழக்கூடாது என்பது இல்லை. அதனால் ஏழ்மை என்பது வேறு, எளிமை என்பது வேறு. எளிமை என்பதை பணக்காரர்கள் கூட என்ன செய்யலாம்? செயல்படுத்தலாம். கோடீஸ்வரர்கள் கூட செயல்படுத்தலாம். எவ்வளவு பெரிய பில்லியன் ட்ரில்லியன் என்று வைத்திருக்கக்கூடியவர்கள் கூட என்ன செய்யலாம்? எளிமையாக வாழலாம். அப்படிப்பட்ட எளிமையான வாழ்க்கையை நாம் நேசிப்போம். ஆடம்பரத்தை அத்துணை வகைகளையும் ஆடம்பரத்தின் அத்துணை வாசல்களையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் மூடி வைத்து விட்டு இறைவன் விரும்புகிற அந்த எளிமையான ஏற்றமான வாழ்க்கைக்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை நாம் சொல்லுகிறோமோ எதை நாம் கேட்கிறோமோ அதன்படி வாழ்கிற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று வேண்டி இந்த ஜும்ஆவின் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தஃபிருல்லாஹ லி வ லக்கும் வஸ்தஃபீஹி அன்னி வ அன்கும் வஸ்தஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.
4: الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين.
5: அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ஜும்ஆவின் முதல் உரையில் ஆடம்பரமான வாழ்க்கையிலே மூழ்கி தெளிந்தவர்களுடைய சமீபத்திய தற்கொலை நமக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய வடுவையும் படிப்பினையும் சுருக்கமாக பார்த்தோம். ஆடம்பரமாக வாழ்வதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னென்ன என்பதையும் கொஞ்சம் பட்டியல் போட்டோம். கடந்த காலத்தில் இன்றைக்கு திடீர் பணக்காரர்களாக புது பணக்காரர்களாக உருவெடுத்த எத்தனையோ பேர், அவர்கள் வாழ்ந்த சமூகத்திலே அந்த ஏழைகளாக இருந்தவர்கள், நடுத்தர குடும்பத்திலே இருந்தவர்கள் பட்ட பாடுகளில் அவதிகளில் கொஞ்சம் பார்த்தோம். அதை பற்றி பேசணும்னா நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இதை வச்சு நீங்கள் என்ன செய்யணும், கால்குலேட் பண்ணிக்கணும், எல்லாத்தையும் யோசிங்க. ஒவ்வொரு விஷயமும், நம்முடைய டூர் எப்படி இருந்துச்சு, நம்முடைய விளையாட்டு எப்படி இருந்துச்சு, நம்மக்கிட்ட இருந்த டாய்ஸ் என்னென்ன மாதிரி இருந்துச்சு, நம்ம சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் எப்படி இருந்துச்சு, நம்ம பயன்படுத்தின வாகனம் சைக்கிள் எப்படி இருந்துச்சு, அந்த சைக்கிள் டயரில் காற்று இறங்கிட்டா பஞ்சர் போடுறதுக்கும் காத்தடிக்கிறதுக்கும் நம்ம எவ்வளவு பாடுபட்டோம், ஒரு 2 ரூபா 3 ரூபா சேர்க்கறதுக்கு என்ன மாதிரியான சிரமங்கள் நமக்கு வந்துச்சு, எல்லாத்தையும் என்ன செய்யணுமோ கொஞ்சம் அப்படி ஓர்முகப்படுத்தி அதெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தங்க. இல்லை இல்லை, நாங்கள்லாம் அப்போவே அப்படி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க 4 பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்கல்ல, உங்கள் சமூகத்திலே சில பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்கல்ல, அந்த கஷ்டத்தையே அது என்ன செய்யணுமோ பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஆடம்பரத்தை தவிப்பதற்கு என்ன செய்யணும், அதையும் இஸ்லாம் பேசும். இஸ்லாமிய மார்க்கத்தின் அழகே என்னன்னு சொன்னால் அது குற்றங்களையும் குறைகளையும் பேசும், அந்த குற்றங்களையும் குறைகளையும் தடுப்பதற்குண்டான தவிர்ப்பதற்குண்டான தீர்வுகளையும் சொல்லு. தவறுகளையே பார்க்காதீங்க, குற்றங்களையே கண்டுபிடிக்காதீங்க, அதுக்குண்டான தீர்வுகளையும் பாருங்க. இஸ்லாம் தீர்வுகளையும் சொல்லுது. என்ன சொல்லுது? ஆடம்பரம் உங்கள் வீட்டு வாசலில் வரக்கூடாது என்று நீங்கள் நினைத்தால் முதல் விஷயம் சகோதரர்களே, எதெல்லாம் நமக்கு அனுபவிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அதில் கொஞ்சம் நடுநிலையை பேணுங்கள். நம்பர் ஒன், அதாவது அனுபவிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் தான். உணவே இருக்கு, அதை நம்ம எப்படி சாப்பிடணும், வயிறு நிரம்ப நிரம்ப சாப்பிட்டுக்கிட்டு. இன்னும் சில பேர் அல்லாஹ்வுக்கு விருந்து கிடைக்குதுன்னு அவனுக்கு செய்தி வந்துருச்சுன்னா வயிறுல இருந்தா அதை வாந்தி எடுத்துட்டு திரும்ப வந்து விருந்து அட்டன் பண்ணக்கூடிய அளவிற்கு சில பேர் உணவு பிரியர்களாக இல்லை, உணவு வெறியர்களாக இருக்கிறார்கள். அந்த மாதிரிலாம் இல்லாம நம்ம என்ன செய்யணும், அனுமதிக்கப்பட்ட, அதாவது அனுபவிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட விஷயத்தை கையாளுவதில் கொஞ்சம் ஒரு நடுநிலையை பேண வேண்டும். இரண்டாவது விஷயம் என்ன, நமக்கு குறைவாக கிடைத்தாலும் அதை கொண்டு திருப்தி படக்கூடிய ஒரு மனசு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். குறைவாக வாழ்க்கையில் வசதி இல்லை, அதனால என்ன செய்யணும், வசதியை இருக்கக்கூடியவனையே பார்த்து அவன் முன்னாடியே ஓடி அவன மாதிரியே வாழன்னு நினைக்கக்கூடாது. இந்த டைம்ல தான் உங்களுக்கு மேல் உள்ளவர்களை பார்க்காதீர்கள், உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பாருங்கள் அப்படின்னு மார்க்கம் சொல்லியிருக்குதா இல்லையா, அந்த விஷயத்தை நம்ம செய்யணும். அடுத்து ரொம்ப முக்கியம், யாரெல்லாம் பகட்டாக வாழ்கிறார்களோ, ஆடம்பரமாக வாழ்கிறார்களோ, உல்லாசத்தில் ஊறி திளைக்கிறார்களோ, அந்த நட்பை முதலில் கைவிடுங்கள். அவர்களோட நட்பு வைக்கிறது பெருமையா நினைக்காதீங்க. இன்னைக்கு தலையில இருக்குது நிலைமை, எது ஒரு அரசியல்வாதி வீட்டு பிள்ளையோட என் புள்ள அவர் பிள்ளையோட தான் என் புள்ள போவான், இவனுக்கு பெருமை, அவன் எங்க கூட்டு போவான், காபத்துல்லாக்கா கூட்டு போவான். அரசியல்வாதி வீட்டு புள்ள மோசமாக வளர்ந்தவன் உன் பிள்ளை எங்க கூட்டு போவான், உன்னுடைய பிள்ளையின் ஒழுக்கம் எப்படி சீரழிகிறது, உன்னுடைய பிள்ளையின் கட்டமைப்பு கட்டுப்பாடு கட்டுக்கோப்பு எப்படி சீரழிகிறது, அதை பத்தி யோசிக்கிறது இல்ல. விஐபி விட்டு பிள்ளைகளோட என் பிள்ளைகள் சேர்றது நம்ம பெருசு நினைக்கிறோம், அது பெருசு கிடையாது. நல்லவர்களோடு எளிமையானவர்களோடு நீங்க இருங்க. அதனாலதான் நபிகள் நாயகம் சொன்னாங்க, பலகீனர்களை கொண்டே என்னை வந்து சந்திக்கவார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னா ஏழைகளையும் பாழைகளையும் பிலால் அலி அல்லாஹு போன்ற ஏழைகளையும் அந்த கஷ்டப்படுபவர்களையும் வைத்து தான் போய் ரசூலுல்லாஹ்வை சந்திக்க முடியும். அப்படி ஒரு பாலிசி ரசூலுல்லாஹ் வச்சிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களை பார்க்கணும்னா நமக்கு மந்திரி சகவாசம் தேவைப்படுது, மினிஸ்டருடைய அல்லது எம்எல்ஏனுடைய எம்பியினுடைய யாராவது ஒரு பெரும் விஐபிகளுடைய தொடர்புகள் நமக்கு தேவைப்படுது. ஆனால் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒருவர் சந்திக்க போக வேண்டும் என்றால் பலகீனர்களை கொண்டுதான் சந்திக்க போக முடியும் என்கிற அளவிற்கு ஒரு வாழ்க்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தினாங்க. அந்த வாழ்க்கையை நம்முடைய மக்கள்கிட்ட என்ன செய்தாங்க, உருவாக்கினார்கள். அதனால் இப்படிப்பட்ட வழிமுறைகளை, இப்படிப்பட்ட வழிகாட்டுதல்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்த வேண்டும். எங்கெல்லாம் ஆடம்பரங்கள் பளிச்சென்று வெளியே தெரியுமோ அங்கெல்லாம் கொஞ்சம் நிதானமாக, குறிப்பாக நம்முடைய இல்லங்களில், நாம் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களில், நம்முடைய விழாக்களில், குறிப்பாக திருமண விழாக்களில், அல்லாஹு அக்பர், இன்றைக்கெல்லாம் கோடிகளில் திருமணம் நடக்கிறது. சுப்ஹான் அல்லாஹ், கோடிகளில், பல கோடிகளில் இன்றைக்கு திருமண விழாக்கள் நடப்பதை சமூகத்தினுடைய பெரியவர்கள் என்று மதிக்கப்படுபவர்கள் பெருமையாக நினைக்கிறார்கள். அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு சாதாரணமான முறையில் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தாதான் மறுமையில் நமக்கு வெற்றி கிடைக்கும். அப்படிப்பட்ட வெற்றி பெற்ற நன்மக்களாக வல்லரகமான அனைவரையும் ஆக்கிரல்வானாக என்று மீண்டும் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டு இந்த ஜுமாவின் இரண்டாம் முறையை நிறைவு செய்கிறேன். இன்னல்லாஹ யாமுரு பில் அதில் வல் இஹ்சான் வைசா இதில் குர்பா வயன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தஸக்கரூன் வலதிக்குருல்லாஹி அக்பர் வல்லாஹு அஅலமு.
1: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
3: யூ ஆர் லிஸ்னிங் டு முஸ்லிம் வானொலி .com.
6: ஆங்கில மருந்து வகைகளுக்கும் அழகு சாதன பொருட்களுக்கும் இன்று முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
8: புதிய கையடக தொலைபேசிகளை வாங்குவதற்கும் பழுது பார்ப்பதற்கும் MS மொபைல்ஸ் பிரதான வீதி நற்பட்டி முனை. தொலைபேசி இலக்கம் 07782553431.
7: வானொலியில் வானொலியில் நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி
3: முஸ்லிம் வானொலி .com.
7: அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
9: ஹதீஸ் 657. ஆயிது இப்னு அம்ர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்பொழுது ஈராக் நாட்டின் கவர்னராக இருந்த உபைதுல்லா இப்னு ஜியாத் அவர்களிடம் வந்து, மகனே, ஆட்சியாளர்களில் கெட்டவர்கள் மக்களை அடக்கி ஆள்பவர்களே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன். எனவே நீ அவர்களை ஒருவராக ஆகிவிடுவதை உனக்கு எச்சரிக்கிறேன் என்று கூறினார்கள். புகாரி 1830.
7: கேட்டது அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள். வானலையில் அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் உங்கள் முஸ்லிம் வானொலி
3: முஸ்லிம் வானொலி .com.
7: உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 24 மணி நேரமும் உலகம் முழுவதும் தூய இஸ்லாத்தை தூய வடிவில் தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று தொடர் நிகழ்ச்சியான ஜீரதுன் நபி விசேட தொடர் நிகழ்ச்சியை கேட்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் விசேட மார்க்க உரையினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் இப்ராஹிம் மதனி அவர்கள்.
10: அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் வஅலா நபியினா முஹம்மதின் صلى الله عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد الرحيق المختوم அங்க புத்தகத்திலிருந்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அந்த தொடரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை மலக்குல் ஜிபால் மலைகளுக்குள்ள மலக் சொன்ன இந்த செய்தியை கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளம் அமைதி பெற்றது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா 7 வானங்களுக்கு மேலே இருந்து இந்த உதவியை அனுப்பியிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை முன்னோக்கி வரும்போது வாதி நஹ்லா என்கிற ஒரு இடம், அங்கே பல நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருந்தார்கள். அந்த வாதி நஹ்லா என்பது அங்கு உள்ள 2 பகுதிகள், ஸைலுல் கபீர், ஜெய்மா. அங்கே நல்ல தண்ணீர் ஊற்றுகள் இருந்தது. அந்த பகுதிகளில் நிறைய பயிர்கள், தாவரங்கள் இருந்தது. பச்சை பசுமையான ஒரு பகுதி. நபி அவர்கள் அந்த இடம், அந்த சொல்லப்பட்ட இடங்களில் எந்த இடத்தில் குறிப்பாக இருந்தார்கள் என்பது வரலாற்று குறிப்பில் சொல்லப்படாத ஒரு செய்தி. ஆனால் இந்த 2 அஸ்ஸைலுல் கபீர், ஜெய்மா, எந்த இடத்தில் நபி அவர்கள் தங்கினார்கள் என்று குறிப்பாக சொல்ல முடியாது என்பது வரலாற்று குறிப்பு. இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த அந்த நாட்களில் அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்த போது ஜின்கள் நபி அவர்களிடத்திலே ஓதக்கூடிய குர்ஆனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற தகவலை அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனிலே இரண்டு சூராக்களில் கூறுகிறார். முதலாவது சூரா சூரத்துல் அஹ்காஃப், 46வது அத்தியாயம், 29வது ஆயத்திலிருந்து 31வது ஆயத்து வரைக்கும். அதே போல் சூரத்துல் ஜின், 72வது அத்தியாயம், 1வது ஆயத்திலிருந்து 15 ஆயத்துகள் வரை அல்லாஹு தஆலா இந்த செய்திகளை சொல்கிறான். நபி அவங்க தாயிஃபிலிருந்து இந்த தாயிஃப் மக்கள் அவர்களுக்கு சொன்ன இந்த இஸ்லாத்தை எடுத்து சொன்ன இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக அங்குள்ள சிறுவர்களையும் அடிமைகளையும் ஏவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை செய்யும்படி அவர்கள் ஏவினார்கள். அவர்கள் நபி அவர்களை கல்லால் வீசினார்கள். நபி அவருடைய கால் பாதங்களிலிருந்து இரத்தம் வடியும் அளவுக்கு இப்படியான ஒரு கவலையான சூழலில்தான் திரும்பி வந்து இந்த இடத்திலே இருக்கிறார்கள். இங்கே நபி அவர்கள் ஓதிக்கொண்டிருந்த குர்ஆனை ஜின்கள் கேட்டது என்ற தகவல் நபி அவர்களுக்கு அங்கே இருக்கும்போது தெரியாது. ஆனால் எப்போ தெரியுதென்றால் இந்த ஆயுதங்களை அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு இறக்கி சொல்லும் போது தான் விளங்குகிறது. என்ன என்ன அல்லாஹ் சொல்கிறான், இது சரஃபுனா இலைக்க நஃபரம் மினல் ஜின், ஜின்களில் ஒரு கூட்டம் உங்களிடத்தில் நாம் உங்களிடத்தில் நாம் திருப்பியிருந்தோம் என்றால் அனுப்பியிருந்தோம். எஸ்தமியூன் அல் குர்ஆன், நீங்கள் ஓதக்கூடிய குர்ஆனை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஃபலம்மா அல் ஹதரூஹு, நபி அவர்கள் அந்த குர்ஆனை ஓதி அந்த குர்ஆனை அவர்கள் ஓதுவதற்கு அந்த இடத்திலே சமூகம் அளித்திருந்த போது அந்த ஜின்கள் அந்த மற்ற ஜின்களுக்கு அவர்கள் கூறினார்களாம், காலு அன் சித்து, நீங்கள் வாய்மூடி இந்த ஓதுற குர்ஆனை கேளுங்க அப்படின்னு சொல்லி ஜின்களே ஜின்களுக்கு சொன்னது. அப்போ குர்ஆன் ஓதப்பட்டால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபைதா குரி அல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு வ அன்ஸிது, குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் அதை காது தாழ்த்தி கேளுங்கள், அமைதியாக இருங்கள். ரெண்டு செய்தி சொல்லப்படுகிறது. குர்ஆன் ஓதுனா நாங்கள் என்ன செய்யணும், பேசக்கூடாது, நாங்கள் காது தாழ்த்தி கேட்கணும். சிலவங்க பேசிக்கிட்டே குர்ஆனை போட்டிருப்பாங்க, அது தப்பு. சரியா, அல்லாஹு தஆலா சொல்லான், அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு இரண்டு உள்ளத்தை கொடுக்கவில்லை, பேசவும் கேட்கவும். கொண்டு பேசலாம், அப்போ கேட்க முடியாது, காதில் விழும், ஆனால் அது என்ன செய்தி என்பதை நம்ம என்ன செய்ய முடியாது, கிரகிக்க முடியாது. அப்போ குர்ஆனை ஓதுனா என்ன செய்யணும், பேசக்கூடாது, காது தாழ்த்தி கேட்கணும். இப்போ வீடுகளில் என்ன செய்வாங்க, குர்ஆனை போட்டுருவாங்க, ஃபோனில் இருக்குது குர்ஆன் போட்டாச்சு, அல்லது டிவியில் போட்டாச்சு, ரேடியோ அல்ல டேப் ரெக்கார்ட் ரெண்டு நிறைய இப்போது நம்முடைய புது புது சாதனங்களை கண்டுபிடிக்கப்பட்டு நம்மகிட்ட இருக்குது. இப்போ அவைகளை போட்டுட்டு இவங்க அவங்க பாட்டில் பேசிக்கிட்டு இருக்கிறது. கடைகளில் குர்ஆனை போடுறது, பெரிய மால்களில் குர்ஆனை போடுறது, அங்கே வரக்கூடியவங்க அதை கேட்குறவங்க ரொம்ப குறைவு. எதுக்கு போடுறாங்கன்னு தெரியலை. அவங்க வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, பேசுகிறவங்க பேசிக்கொண்டு இருப்பாங்க, அது உண்மையில் தவறு, அப்படி செய்யக்கூடாது. குர்ஆனை நாங்கள் ஓதினால் அல்லது பிறர் ஓதினால் அல்லது இந்த மாதிரியான சாதனங்கள் மூலமாக அந்த குர்ஆனுடைய ஓதக்கூடிய சத்தங்கள் வந்தால் நாங்கள் வாய் மூடணும், காது தாழ்த்தி கேட்கணும். அதனால் குர்ஆனை நாங்கள் இப்படி ஒரு விளையாட்டு பொருளாக வைத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ அல்லாஹு தஆலா அந்த ஜின்கள் நபி அவர்கள் இந்த குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்த போது அவர்கள் அங்கே வந்தார்கள், அதற்கு காது தாழ்த்தி கேளுங்கள் என்று சொன்னார்கள். ஃபலம்மா குதிய, நபி அவர்கள் ஓதி முடித்த போது ஃபலம்மா குதிய வல்லவ் இலா கோமிஹிம் முந்திரீன், அவர்களுடைய கூட்டத்தார்களுக்கு அந்த அவங்க வசிக்கக்கூடிய இடத்துக்கு போய் அவங்க என்ன சொல்கிறாங்க, முந்திரீன், எச்சரிக்கக்கூடியவர்களாக போனாங்க, எச்சரிக்கக்கூடியவர்களாக போனாங்க. என்னத்தை எச்சரிக்கிறது, இந்த குர்ஆன் நரகத்தை பற்றி எச்சரிக்கிறது. அந்த எச்சரிக்கையை இப்படி குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்லி அவங்க போய் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய கூட்டத்தாருக்கு போய் சொல்கிறார்கள். காலு, என்ன சொன்னார்கள் ஜின்கள் அந்த தன்னுடைய கூட்டத்தாருக்கு, யா கௌமனா, எங்களுடைய கூட்டத்தாரே, இன்னா சமீஅனா கிதாபன் உன்ஸில மின் பஅதி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு இறக்கி வைக்கப்பட்ட ஒரு இறை வேதத்தை நாங்கள் நிச்சயமாக கேட்டோம். முசத்திகன் லிமா பைன எதைஹி, இதற்கு முதல்ல இறக்கப்பட்ட அந்த தௌராத் இஞ்சில் என்கிற வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு வேதம் தான் இந்த குர்ஆனை பற்றி சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு அல்லாஹ் இறக்கி வைத்த எல்லா வேதங்களும் எல்லா நபிமார்களுக்கு அடிப்படை விஷயங்கள் உண்டு, ஏகத்துவ செய்தி, அல்லாஹ் பற்றிய செய்தி, மறுமை பற்றிய செய்தி, இதெல்லாம் உண்டு தான். சில சட்டத்திட்டங்கள்லாம் வித்தியாசமாக இருக்கு. அப்போ முதலுக்கு முரண்பட்டிருக்காது. அப்போ முதல் இறக்கப்பட்ட அந்த தௌராத் இஞ்சில் போன்ற வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடிய வேதமாக அது இருக்கிறது. யஹதி இலல் ஹக்கி வைலா தரீக்கும் முஸ்தகீம், உண்மையும் பக்கமும் நேர் பாதையும் பக்கமும் அது வழிகாட்டுகிறது. யா கௌமனா, எங்களின் கூட்டத்தாரே, அஜீபு தாயி அல்லா, அல்லாவுடைய இந்த அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த அழைப்பாளரை அப்போ அவர் நம்புங்க, நபி அவங்கள குர்வான் நம்புங்க. வஆமினு பிஹி, அந்த நபியை கூட நீங்கள் ஈமான் கொள்ளுங்க. யஃபிர் லக்கும் மின் துனூபிக்கும், உங்களோட பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். வயஜிருக்கும் மின் அதாபின் அலீம், அந்த நம்பலமான மறுமையுடைய அதாபிலிருந்து உங்களை பாதுகாப்பான். அந்த நம்பலமான மறுமையுடைய அதாபிலிருந்து உங்களை பாதுகாப்பான்.

0: இறங்கியதுக்கு பிறகுதான் நபி அவர்களுக்கு தெரியும் என்னது, அங்கே ஜின்கள் வந்திருக்கிறது, ஜின்கள் இந்த குர்ஆனை கேட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி. அதே போல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா 72வது ஆயத்திலே சூரத்துல் ஜின், 72வது அத்தியாயம், அதனுடைய பேர் என்ன, சூரத்துல் ஜின். அதிலே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா 15 ஆயத்துக்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய 15 ஆயத்துக்கள், அந்த ஆயத்துகளிலே முதலாவது ஆயத்திலிருந்து 15வது ஆயத்து வரைக்கும் வரக்கூடிய அந்த ஆயத்துகளிலே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த ஜின்கள் நபி அவர்களிடத்தில் அவர்களுக்கு அவர்கள் ஓதிய குர்ஆனை கேட்டார்கள் என்கிற செய்தியை இந்த சூராவிலையும் சொல்லான். குல் நபியை சொல்லுங்கள், ஊஹிய இலைய, எனக்கு வஹி அறிவிக்கப்பட்டது, அன்னஹு ஸமா நஃபரும் மினல் ஜின்னி, ஜின்களில் ஒரு சாரார் நீங்கள் ஓதின குர்ஆனை கேட்டார்கள். ஃபகாலு, அவர்கள் தங்களுடைய மற்ற ஜின்களுக்கு சொன்னார்கள், இன்னா சமியானா குர்ஆனன் அஜபா, நாங்கள் ஒரு ஆச்சரியமான குர்ஆனை கேட்டோம். எஹதி இலர் ருஷ்தி, நேர்வழி, நேர்வழியின் பக்கம் அது காட்டுகிறது, நேர்வழி ஏ அது காட்டுகிறது. வாமன்னா பிஹி, அதை கொண்டு நாங்கள் அந்த குர்ஆனை ஈமான் கொண்டோம். வலன் நுஷ்ரிக ரப்பினா அஹதா, எங்களுடைய ரப்புக்கு நாங்கள் யாரையும் நிச்சயமாக இணை கற்பிக்க மாட்டோம். சுப்ஹானல்லாஹ், ஜின்களே சொல்லுகிறது, அல்லாஹ்வுக்கு நாங்கள் யாரையும் எதையும் இணை கற்பிக்க மாட்டோம். அப்படியே அந்த ஆயத்தை என்ன செய்கிறது.
1: நேர்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கலாம். நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். நேரம் சரியாக பிற்பகல் 3 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: வார்த்தை பிரயோகங்களின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த இடத்திலே செயலுல் கபீர் ஜெய்மா என்கிற இடத்தில் நபி அவர்கள் இருக்கும்போது தெரியாது. ஆனால் எப்போ தெரியுது? இந்த ஆயத்துகள் இறங்கியதுக்கு பிறகுதான் தெரியுது. என்ன வயது சரஃப்னா இலே கனஃபரம் மினல் ஜின் எஸ்ஸமி உன குர்ஆன், உங்களின் பக்கம் சில ஜின்களை திருப்பி நாங்கள் திருப்பி விட்டோம், அவங்க குர்ஆன உதயத்தை கேட்டாங்க அப்படி என்றும் சூரத்துல் அஹ்காஃபில் சூரத்துல் ஜின்ல ஜின்கள் கேட்டார்கள் எனக்கு வகி வந்திருக்குது நபி அவங்க சொல்றாங்க. அப்ப நபி அவர்களுக்கு இந்த ஆயத்துகள் இறங்கியதற்கு பிறகுதான் ஜின்கள் நாம் அந்த இடத்திலே குர்ஆன் ஓதியதை கேட்டிருக்கிறார்கள் என்று விளங்குகிறது. அப்ப இந்த செய்தியை கேட்டதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்றால் அல்லாஹ் எனக்கு இப்படியெல்லாம் உதவி செய்கிறானே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷம் அடைந்தாங்க. அதே போல சூரத்துல் அஹ்காபுடைய இந்த ஆயத்து தொடர்கிறது, வமன் லா யுஜிபு தாஇ அல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய இந்த அழைப்பாளருக்கு விடையளிக்கவில்லையோ அவர் இந்த பூமியில் அல்லாஹுவை என்ன செய்ய முடியாது, பலஹீனமாக்க முடியாது. அல்லாஹு தஆலா ஒலைஸ் லஹு மின் தூனிஹி அவுலியா உலாயிக ஃபீ லலாலின் முபீன் வ அன்னா வனன்னா அல்லன் நுஜிஸல்லாஹ ஃபில் அர்தி வலன் நுஜிஸஹு ஹரபா, நாங்கள் அல்லாஹுவை பலஹீனப்படுத்த முடியாதென்றும் இந்த உலகத்திலே அவனை நாங்கள் அவனை விட்டும் எங்கேயும் விரண்டு ஓடவும் முடியாது என்றும் நிச்சயமாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த ஆயத்துக்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைந்தாங்க. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுடைய இந்த தாவத்தை யாராலும் தடுக்க முடியாது என்ற ஆயத்தை அல்லாஹு தஆலா இறக்கி நபி அவர்களுக்கு இன்னும் ஒரு என்ன மனசில் ஒரு உற்சாகத்தை கொடுத்தான். இப்போ தாயிபிலிருந்து வரும்போது பெரிய கவலையோடு வராங்க, யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. அதே நேரத்தில் அவர்கள் விரட்டினார்கள், அவமானப்படுத்தினார்கள். ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மலைகளுடைய மலக்குகளை அனுப்பி ஒரு நன்மாராய் செய்தி சொன்னான். அதே போல் இப்படியான சில வசனங்களை இறக்கியும் நபி அவர்களுடைய மனசில் இருந்த கவலையை போக்கும் அளவுக்கு இந்த சம்பவங்களை இந்த ஆயத்துக்களை இறக்கிய போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உற்சாகமடைந்தார்கள், ரொம்ப

0: சந்தோஷப்பட்டாங்க. நபி அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த அந்த கவலைகள் எல்லாம் அவர்களிடத்திலிருந்து நீங்கி விட்டது. எந்த அளவுக்கு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் நாம் மக்காவுக்கே போவோம் என்று என்ன செய்தாங்க, மக்காவுக்கு போவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுக்கிறாங்க. அப்போது அவர்களுடன் சென்ற அந்த ஜைத் இப்னு ஹாரிதா என்கிற அந்த அந்த சிறுவர் சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறார், நீங்கள் எப்படி மக்காவுக்குள்ள நுழைய போகிறீங்க, இந்த மக்காவில் உள்ள மக்கள் உங்களை வெளியாக்கிட்டாங்களே, மக்காவில் இருக்கக்கூடாது என்று, அதாவது குறைஷிகள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜெய்தே, அல்லாஹு தஆலா அதற்கு ஒரு வழியை வைப்பான். இப்படியான ஒரு கஷ்டமான சூழலிலும் அல்லாஹ்வின் மீது எப்படியான நம்பிக்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தாங்கன்னு பாருங்கள். ஊர்லேருந்து விரட்டாங்க இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க, எங்கே போனாங்களோ அங்கேயும் என்ன செய்யலை, தாய்வுலையும் ஏதாவது ஒரு உதவி ஒரு நல்ல செய்தி கிடைத்திருந்தால் அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் அங்கேயும் என்ன செய்யலை, அவங்களுக்கு அதற்கு ஒரு சரியான விடை கிடைக்கல. மக்காவை விட மோசமாக இருந்தது தாயிஃப். அப்படியான நேரத்தில் கூட போனவரும் எப்படி நீங்கள் திரும்ப அங்கே போக முடியும் என்று கேட்டபோது நபி அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் பற்றியிருந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறாங்க, அல்லாஹ் அதுக்கு ஒரு வழியை வைப்பார். இப்போ நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த இஸ்லாத்தை பின்பற்றும் போது வரக்கூடிய எதிர்ப்புகள் அதையெல்லாம் கண்டு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, நாங்கள் பயந்து இந்த இஸ்லாத்தை விட்டுடக்கூடாது, உண்மையான கொள்கைகளை விட்டுவிடக்கூடாது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பல சோதனைகள் அதையெல்லாம் கண்டு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, இனிமேல் நமக்கு உதவியே கிடைக்காதோ என்று முடிவெடுத்து விடக்கூடாது. அல்லாஹ் இருக்கிறான், அதற்கு வழியை வைப்பான், முயற்சி பண்ணணும், அல்லாஹ்வுமே நம்பிக்கை வைக்கணும். சுபஹானல்லாஹ். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அவருக்கு அந்த செய்தியை சொல்லிட்டு அல்லாஹ் தன்னுடைய தீனுக்கு அவன் உதவி செய்வான், தன்னுடைய நபிக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்று அவருக்கு ஆறுதல் வார்த்தை சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு கிட்டே நெருங்கி கொண்டிருந்த போது ஹிரா குகையிலே சில நாட்கள் தங்கினார்கள். அங்கிருந்து ஹுசாயங்கிற கோத்திரத்தை சேர்ந்த ஒருவரை அஹ்னஸ் இப்னு ஷரீக் அல்லது ஷுரைக் என்பவரிடத்தில் ஒரு செய்தியை அனுப்புகிறாங்க. என்ன அனுப்புகிறாங்க, நான் இப்போ வந்திருக்கிறேன், மக்காவுக்குள்ளே நுழைய போகிறேன், எனக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுப்பீர்களா. அந்த காலத்தில் உள்ள ஒரு வழக்கம் என்னவென்றால், யாராவது ஒருவருக்கு ஒரு கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவர் அடைக்கலம் கொடுத்தால் அவரை யாரும் என்ன செய்யக்கூடாது, எதுவும் பண்ணிவிடக்கூடாது. பண்ணினா அடைக்கலம் கொடுப்பதாக எடுத்துக்கொண்டவருடைய கூட்டம் எல்லாம் சேர்ந்து அவரை அடைக்கலம் கொடுப்பதற்காக ஏற்றுக்கொண்டவருக்கு அநியாயம் செய்தவர்களை விட மாட்டாங்க, பழிக்கு பழி வாங்குவாங்க. இது அவங்களுடைய காலத்தில் அன்றையிலிருந்து அவங்களுடைய ஒரு பழக்கம் என்றும் அது அரபுகளிடத்தில் இருக்கிறது. அவர் சொன்னார், நான் அப்படி செய்ய முடியாது, ஏனென்றால் நான் இந்த மக்காவாசிகளோடு என்ன செய்திருக்கிறேன், அவங்களோட சில ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறேன், அவங்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்று, அவங்களுக்கு எதிராக நான் நடக்கக்கூடாது என்று. ஆகவே ஒப்பந்தம் பண்ணியவர் இப்படியான ஒருவருக்கு என்ன செய்ய முடியாது, அடைக்கலம் கொடுக்க முடியாது என்று அவர் உண்மையை சொல்லி விலகி கொண்டார். பிறகு சுஹைல் இப்னு அம்ர் என்கிற ஒருவரிடத்திலே இந்த செய்தி அனுப்புகிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, பனு ஆமிர் என்கிற அந்த கூட்டத்தினர் பனு காபுக்கு என்ன செய்ய முடியாது, அடைக்கலம் கொடுக்க முடியாது என்று அவரும் முடியாதுன்னு சொல்லிட்டார். முத்தலிம் இப்னு அதி என்கிறவருக்கு அனுப்புகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரை ஏற்றுக்கொள்கிறார், அவர் சரி நான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறேன். யார் அது, முத்தலிம் இப்னு அதி, முத்தலிம் இப்னு அதி அவர் ஏற்றுக்கொள்கிறார், நான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குகின்றேன் என்று. அவர் என்ன செய்தார், பிள்ளைகளுக்கும் தன்னுடைய கூட்டத்தாருக்கும் சொல்ல, நீங்களும் ஆயுதத்தை அணிந்து கொள்ளுங்கள், ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு வாங்க, போய் காபாவுடைய நாலு மூலையிலும் நின்று கொண்டார்கள். பிறகு அவர் சொன்னார், முத்தலிம் இப்னு அதி, நான் முஹம்மதை என்ன செய்து கொண்டேன், அடைக்கலம், முஹம்மதுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டேன். பிறகு நபி அவர் அந்த மக்கள்கிட்ட சொல்றார், அறிவிக்கிறார், யாரும் முகமது சல்லாஸ் அவங்களுக்கு இது புறம் ஒன்று செய்துவிடக்கூடாது என்று. பிறகு நபி அவர்களை அழைத்து வரும்படி செய்தி அனுப்புகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெயித் இப்னு ஹாரிதாவோடு என்ன செய்கிறாங்க, வருகிறார்கள், மஸ்ஜிதுல் ஹராம் வரைக்கும் வந்துட்டாங்க. அங்கே முத்தலிம் இப்னு அதி அவர்கள் தன்னுடைய வாகனம், அந்த இருந்த வாகனம் என்ன, ஒட்டகம், அதன் மேலே ஏறி நின்று, குரேஷி மக்களே, நான் முகம்மதை முகம்மதுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டேன், யாரும் உங்களில் அவரை பழிக்கக்கூடாது, அவருக்கு நோவினை செய்யக்கூடாது அப்படிங்கிறார். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அந்த அடைக்கலம் பெற்றதற்கு பிறகு காபாவுக்கு வந்து அஜலரசத்து கல்லை முத்தமிட்டு அதற்கு பிறகு தவாப் செய்து இரண்டக்கா சுண்ணத்தை தொழுது அதற்கு பிறகு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து தன்னுடைய வீட்டுக்கு திரும்பினார்கள். முத்தைமு இப்னு அதி அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் நபி அவர்களோடு ஆயுதம் ஏந்தியவர்களாக சென்று அவர்களுடைய வீடு வரும் வரைக்கும் அவர்களை பாதுகாப்பாக நபி அவருடைய வீட்டுக்குள் அவர்களை விட்டார்கள். அப்போது அபூஜஹில் கேட்டானாம், முத்தையுமே நீ இவருக்கு அடைக்கலம் கொடுத்தது மாத்திரமா அல்லது இவருடைய மார்க்கத்தையும் நீ பின்பற்றக்கூடியவரா, இஸ்லாம் ஆயிட்டியா? அப்போ முத்தையுமே அதி சொன்னார்கள், இல்லை நான் அவருக்கு அடைக்கலம் மாத்திரம்தான் கொடுத்துருக்கிறேன், அவருடைய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியா? அப்படி என்றால் நீ அடைக்கலம் கொடுத்தவருக்கு நாங்களும் எதுவும் செய்ய மாட்டோம் என்று அவன் சொன்னான் என்கிற ஒரு செய்தியும் இந்த செய்தியோடு வரலாற்றில் குறிப்பில் இணைக்கப்பட்டிருக்கிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான ஒரு கட்டான கட்டத்தில் தனக்கு செய்த அந்த உதவியை ஒருமுறை சொல்லி காட்டினார்கள். பத்ர் போர்க்களம் முடிந்ததற்கு பிறகு முத்தையிம் இப்னு அதி, இப்போது உயிருடன் இருந்து என்னிடத்திலே இந்த இவர்கள் இப்போது பத்ர் போர்க்களத்தில் அந்த பத்ர் போர்க்களத்தில் கொலை செய்யப்பட்டவர்கள் அவர்கள் ஒரு பள்ளத்தாக்கிலே போடப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் விஷயத்தில் இவர்களை விடும்படி கேட்டிருந்தால் அவர் செய்த இந்த ஒரு பெரிய உதவிக்காக பரிகாரமாக நான் என்ன செய்திருப்பேன், அவர்களை நான் விடுதலை செய்திருப்பேன் என்று பத்ர் யுத்தம் நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படிங்கிற தகவலை சொல்லி இந்த நபி அவர்கள் தாயிபிலிருந்து மீண்டும் மக்காவுக்கு திரும்பி வரும்போது நடந்த சில சுவாரஸ்யமான செய்திகளை கேட்டோம். நீங்களும் இந்த செய்திகளை விட்டு படிங்க, சரியா? இதில் எவ்வளவு ஈமானியத்தான செய்திகள் நம்முடைய உள்ளத்திலே அதிகரிக்கப் போகின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம். இஸ்லாத்தை சொல்லுவதற்காக ஒரு நபி, ஒரு மாமனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறார்கள் என்பது இந்த சம்பவங்களின் மூலமாக தெரிகிறது. ஆகவே அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனை நம்மிடத்தில் ஃப்ரீயாக தந்திருக்கிறான், எந்த தியாகமும் இல்லாமல். அது நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் பின்பற்றணும், எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களுடைய குடும்பத்துக்கு அதை சொல்லணும், பிறருக்கும் எடுத்து வைக்கணும், அதன்படி வாழ்ந்து நாங்கள் மரணிக்கணும், உலகத்திலும் வெற்றி பெறணும், மறுமையிலும் வெற்றி பெறணும். அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக இந்த சமூகத்தை எல்லாம் ஆக்கித்தரணும். அதற்கு நாங்கள் என்ன செய்யணும், எங்கள்டிருந்து ஆரம்பிக்கணும். ஒரு பெரிய பில்டிங் அது இவ்வளோ கட்டப்பட்டு உயர்ந்திருக்கின்றதனால் அதில் முதல் ஒரு கல் வைக்கப்பட்டு அந்த கல்லுக்கு மேல் தான் மற்ற கல்லுகள் வைக்கப்பட்டது. நான் ஒரு இப்படிப்பட்ட முதல் கல்லாக மாற வேண்டும், தான் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற நான் இப்படி பேசும்போது இந்த விரல் என்ன காட்டுது, முதல் நான் தான். பிறரை சொல்லக்கூடாது, அவர் செய்யட்டும், அவர் நான் திருந்தோணும், நான் முதல் நான் திருந்தோணும், என்னுடைய தாய் தந்தை என்னுடைய மனைவி என் பிள்ளைகள் என்று என்னிலிருந்து ஆரம்பிக்கணும். இப்படி ஒவ்வொருவரும் செய்தால் சமூகமே திருந்திடுவாங்க இல்லையா? அதனால் இந்த தீனை எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் என்ன செய்யணும், தேடி தேடி படித்து வாழ்க்கையில் பின்பற்றணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டுமாக இன்ஷா அல்லாஹ். எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறாங்க இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறதுக்கு. இது நடந்ததில் ஆயிரத்தில் ஒன்றும் இல்லை, இது ஒரு வரலாற்று செய்திகள். ஆனால் நடந்தது இதை விட அதிகமானது. அதே இவர்களுக்கு கிடைத்த தகவலில் ஒரு சின்ன பாதியை தான் நாம் படிச்சிருக்கிறோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த தீனை வளர்ப்பதற்கு எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறார்கள், இது இன்றைக்கி நம்மளை தெரியாது எவ்வளோ ஃப்ரீயாக போயிட்டுருக்குது. அப்படி இல்லாமல் இதை ஒரு பெருமதியான மார்க்கமாக நம்முடைய வாழ்க்கையில் பல கடைப்பிடிக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.
1: நேர்கள் இதுவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை தொடரான ஸீரத்துன் நபி விசேட தொடர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் இப்ராஹிம் மதனி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி.
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது முஸ்லிம் வானொலி.
2: முஸ்லிம் வானொலி தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
4: அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் இந்த பிள்ளைகள் விடயத்தில் தாயின் வயிற்றில் கருவாக இருக்கும் நேரத்தில் இருந்தே அவர்களில் இஸ்லாம் கவனம் செலுத்தி இருக்கின்றது, அவர்களுடைய விடயத்திலே அக்கறை செலுத்தி இருக்கின்றது. அந்த பிள்ளை பிறந்ததன் பின்னால் அந்த பிள்ளை வளர்ந்து வாலிபனாகும் வரைக்குமான காலத்தில் அந்த பிள்ளைக்கு யார் பொறுப்போ, அந்த பொறுப்பாளிகளின் பொறுப்பு எவ்வளவு பெரியது, அந்த பிள்ளைகளை எப்படி கவனிக்க வேண்டும், அவர்களுக்கு ஒழுக்கம் பாடம் சொல்லிக் கொடுப்பது, அவர்களுக்கு கல்வியை கொடுப்பது, அவர்களை பண்பானவர்களாக மாற்றுவது, அந்த பிள்ளைகளுடன் எப்படி பெரியவர்கள் பழகுவது, எப்படி அந்த பிள்ளைகளுக்கு அன்பை அரவணைப்பை காட்டி அந்த பிள்ளைகளுடன் பழகுவது என்பதிலிருந்து எல்லாவற்றையும் இஸ்லாம் அழகான முறையில் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் என்றே நாங்கள் சொல்லுகின்றோமே அல்லது கேட்கின்றோம் வாசிக்கின்றோமே, சிறுவர்கள் மீதான துஷ்பிரயோகங்கள் என்பது பல வடிவங்களில் நடக்கும். அதில் பல அம்சங்கள் இருக்கின்றன. உடல் ரீதியிலான துஷ்பிரயோகம், உள ரீதியிலான துஷ்பிரயோகம், உணர்வு ரீதியிலானது, பாலியல் ரீதியிலானது என்று பல விதங்களில் அந்த பிள்ளைகளுக்கான துஷ்பிரயோகங்கள் நடக்கலாம். அந்த துஷ்பிரயோகங்களின் இருக்கின்றன. சிறிய பிள்ளைகளை அளவுக்கு மீறி அடிப்பது, அந்த பிள்ளைகளுக்கு சிறு வயதிலேயே கடினமான வேலைகளை செய்வதற்கு வேலைகளுக்கு அவர்களை அமர்த்துவது, அவர்களது கல்வி கற்கும் உரிமையை மறுத்து அவர்களுக்கு படிப்பை கொடுக்காமல் விடுவது, அவர்களை சமூகத்தில் அல்லது அவர்கள் வாழும் சூழலில் அவர்களை ஒதுக்கி வைப்பது, இப்படி பல வடிவங்களிலே அவர்களுக்கான துஷ்பிரயோகங்கள் இருக்கின்றன. அதில் மிக முக்கியமான என்ன தெரியுமா? அந்த சிறுவர்கள் மீது பாலியல் ரீதியிலான துஷ்பிரயோகங்கள் நடப்பது, அந்த பிள்ளைகளை தனது இச்சையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக காமுகர்கள் பிழையான வழியில் கையாளுவது, அதற்காக அவர்களை பயன்படுத்துவது, அவர்களை கடத்துவது, கொள்ளுவது என்பதெல்லாம் மிக மோசமான சிறுவர்கள் மீதான துஷ்பிரயோகங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சமூகத்தில் நாம் பரவலாக கேள்விப்படுகின்றோம், அடிக்கொரு முறை இப்படி நடக்கும் இந்த ஆபத்துகள் நாம் கேள்விப்படாதது இன்னும் பலது இருக்கும். இதற்கான காரணங்கள் என்ன என்று நாங்கள் தேடி பார்த்தால் பல காரணங்கள் இதற்கு இருக்கின்றன. இதற்கான காரணங்கள் பலது இருக்கின்றன. அதில் முக்கியமான ஒன்றுதான், இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய முதலாவது தாய் தந்தையர்கள், அடுத்தது அவர்களது அவர்களை ஆளாக்குவதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஏனைய பொறுப்பாளிகள், ஆசிரியர்கள் போன்றவர்கள், இவர்கள் தனது பொறுப்பு விடயத்திலே கவனியீனமாக இருப்பது, அவர்கள் எதையும் மேலோட்டமாக எடுத்துக்கொண்டு எப்படியும் வளர்ந்து விடுவார்கள், எப்படியும் சமூகத்தில் இருந்து விடுவார்கள், எல்லோரும் நல்லவர்கள் தானே சமூகத்தில் என்ற மேலோட்டமான எண்ணத்தில் ஆழமாக பிரச்சனைகளை புரியாமல், முன்னெச்சரிக்கையுடன் கவனமாக நடக்காமல், முன்னேற்பாடுகளை சரியாக செய்யாமல் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு முனைவது, இங்கு அவர்களுடைய கவனயீனத்தின் காரணமாக பிள்ளை யாரோ ஒருவருடைய ஆசைக்கு பலியாகி அந்த பிள்ளை வீணாகி போவதை நாங்கள் பார்க்கின்றோம்.
1: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியின் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் அசர் தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
5: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்
6: வழங்குவது.

0: الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صل وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو، عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها، أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: சுத்தக்கூ ரப்பக்கும் அல்லதி ஹலக்கக்கும் மின் நப்சிம் வாஹிதா وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وارتغلل سرندري அல்லாஹுனுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் பித்தத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்தத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில், சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹுனுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்தத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹுனுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து மரணிக்கின்ற பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் நல்லவர்களோடு அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ் நம் எல்லோரையும் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தாய்மார்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹுனுடைய மாபெரும் கிருபையினால் இவ்வருட ரமலானுடைய மாதத்தினுடைய துவக்கத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம். எல்லாம் உள்ள அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த புனிதமிக்க மாதத்தில் ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளை அல்லாஹு தாலா நம் எல்லோருக்கும் தந்து இம்மாதத்தில் செய்ய வேண்டிய நற்கர்மங்களை தொடர்ந்து நாம் செய்து நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டு ரமலானுடைய மாதம் முடிவுறுகிற நேரத்தில் இந்த ரமலானுடைய நோன்பினுடைய பலாபலன்களை அல்லாஹுனுடைய ரசூல் எந்த அடிப்படையில் நமக்கு வலியுறுத்தி கூறினார்களோ அதனுடைய பூரணமான நன்மையை அல்லாஹு தாலா நம் எல்லோருக்கும் தந்தருள வேண்டும். என் அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமதிகம் மக்களுக்கு இபாதத்துகளின் பக்கம் ஆர்வமூட்டுகின்ற காரியங்களில் இறங்கியிருக்கிறார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாறுகளில் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த அடிப்படையில் இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை ஒரு பயனுள்ள மாதமாக நாம் அமைத்துக் கொள்வதற்காக வேண்டியும் நம்முடைய ஈமான், நம்முடைய தக்குவா, அல்லாஹ் நமக்கு வழங்கிய விலை மதிக்க முடியாத அந்த ஹிதாயத் இவைகளுக்கெல்லாம் ஒரு பயனளிக்கும் விதமாக இந்த சிறப்புமிக்க ரமலானுடைய மாதத்தில் நாம் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய தலைப்பு விடைபெறும் பயணம் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பல்வேறு வகையான நான் ஆரம்பத்தில் நினைவூட்டிய இம்மை மறுமை வாழ்வுக்கு நமக்கு தேவையான பல்வேறு சம்பவங்களை இந்த தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கவிருக்கிறோம். இந்த உரையில் ஏதாவது தவறுகள் நீங்கள் அறிந்தால் உடனுக்குடனே சுட்டிக்காட்டுவது உங்களுடைய கடமை. அதே நேரத்தில் அல்லாஹ்வினுடைய ஆயத்தை கொண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொன்மொழிகளை கொண்டும் நினைவூட்டப்பட்டால் தாமதம் இல்லாமல் அதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்துவது நம் எல்லோருடைய கட்டாய கடமை. இந்த உரைகளில் ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் கேட்டால் விளக்கம் அளிக்கப்படும், இல்லாவிட்டால் என்னை விட மூத்த அறிஞர்களிடத்திலே கேட்டு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு விளக்கம் தர உள்ளோம் என்பதையும் நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இறை விசுவாசி, இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித் தரும் பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு பயணி என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த உலகத்தோடு மட்டும் உங்களுடைய வாழ்வு முடிவடைந்து விடுவதில்லை, இதற்கு பிறகு நீங்கள் பயணப்படப் போகிற அழிவில்லாத மரணமில்லாத ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்வுக்கு மீண்டும் நீங்கள் பயணமாக போகிறீர்கள் என்கிற ஒரு நினைவோடு இந்த உலகத்தில் வாழுங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் நாம் தாயினுடைய கருவறையில் ஒரு 10 மாத காலம் அது ஒரு வாழ்வாக கருதி அல்லாஹு தாலா நம்மை வாழ வைத்தான். அல்லாஹ்வினுடைய நாட்டத்தின் அடிப்படையில் இந்த பூமிக்கு பிறந்து ஒரு 2வது வாழ்வுக்கு நாம் எல்லாம் தயாராகி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு பிறகு மீண்டும் நமக்கு ஒரு வாழ்வு உண்டு என்பதை எல்லா மதங்களும் பேசுகிறது. பூர்ண ஜென்ம பூமி என்றும் பரலோக ராஜ்யம் என்றும்
3: எல்லா மதங்களும் மீண்டும் நாம் வாழப்போகிற அந்த வாழ்வை குறித்து தெல்ல தெளிவாக பேசுகிறது. இந்த உலகத்தில் பாருங்கள், பூர்ண ஜென்ம பூமி என்கிற அந்த வாழ்வு என்பது இந்து சமுதாய மக்களுடைய நம்பிக்கையை பார்த்தால், இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய மக்களுடைய பாவ செயல்களுக்கு ஏற்றவாறு மறுபிறவி எடுத்து இந்த உலகத்தில் வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு என்கிற நம்பிக்கை இந்து சமுதாய மக்களுடைய நம்பிக்கை. கிறிஸ்தவ சமுதாய மக்களுடைய நம்பிக்கை, மரணம் என்பது பாவத்தினுடைய ஒரு மறுபிறவி என்று இந்து சமுதாய கிறிஸ்தவ சமுதாய மக்கள் நம்புகிறார்கள். மரணத்தோடு நம்முடைய எல்லா வாழ்வும் முடிவடைந்து விட்டது. மண்ணறை வாழ்வும் கிடையாது, மறுமை வாழ்வும் கிடையாது, நரகமும் கிடையாது, சொர்க்கமும் கிடையாது என்கிற நம்பிக்கை நாத்திகவாதிகளுடைய நம்பிக்கை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலும் மரணத்தை குறித்து, மரணத்தினுடைய வாழ்வை குறித்து நமக்கு சொல்லித் தரும் பொழுது நிரந்தர வாழ்வினுடைய துவக்கம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. மறுமை வாழ்வினுடைய ஆரம்பம். பொதுவாகவே மரணம் என்கிற அந்த ஒரு வார்த்தை எல்லோருக்கும் ஒரு கசப்பான வார்த்தை. நம்முடைய குடும்பங்களில் நாம் பெற்ற பிள்ளைகள், நம்முடைய மனைவி, நம்முடைய தாய், நம்முடைய தந்தை, நம்முடைய நெருங்கிய நண்பர்கள், யாருக்கு அந்த சம்பவம் நிகழ்ந்தாலும் பெரிய அளவில் நம்மால் பாதிக்கப்படுகிற ஒரு நிகழ்ச்சி தான் மரணச் சம்பவம் என்பது. மங்களகரமான இடங்களில் மௌத்தை பற்றியோ, இறப்பை பற்றியோ, சாவை பற்றியோ, மரணத்தை பற்றியோ யாராவது பேசினால் அது ஒரு அபசகுணமான வார்த்தை என்று சொல்லுகிற அளவுக்கு மரணம் என்கிற அந்த ஒரு வார்த்தையை கேட்டால் எல்லோருக்கும் ஒரு கலக்கம் உண்டு. யாரும் அதை விரும்புவதில்லை. பயண நேரத்தில் நண்பர்களோடு இருக்கும் பொழுது மரணத்தை பற்றி பேசினால் ஏன் இப்பொழுது இதையெல்லாம் பற்றி பேசுகிறீர்கள் என்று சொல்லுவார்கள். மரணம் என்பது அந்த அளவுக்கு எல்லோருடைய உள்ளத்திலும் ஒரு அச்சத்தை, ஒரு பீதியை, ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்துகிற வார்த்தை மரணம் என்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை விசுவாசியாகிய நம்மை குறித்து பேசும் பொழுது நீங்கள் எப்பொழுதும் மரண சிந்தனையோடு இருங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த தலைப்பை இந்த ரமலானுடைய மாதத்தில் தேர்வு செய்வதற்கு இன்னொரு அடிப்படையான காரணம் என்னவென்றால், இந்த உலகத்தில் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பாவ செயல்கள், அல்லாஹுவால் ஏவப்பட்ட காரியங்களை பகிரங்கமாக புறக்கணிக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயம், அல்லாஹுவால் தடுத்த பெரும்பாவம் என்று அறிவித்த அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியம் என்று பட்டியலிட்ட எவ்வளவோ பாவங்களை துணிச்சலாக இந்த சமுதாய மக்கள் செய்கிறார்கள். அந்த பாவங்கள் எல்லாம் ஓரளவு குறையும் என்கிற நம்பிக்கையோடு இந்த தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்படுகிறது. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்கள், இந்த உரையின் மூலம் நம்முடைய உள்ளம் நிச்சயம் பண்பட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இந்த உரையை கேட்க வேண்டும். காரணம், சஹாபாக்களில் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உரையை கேட்கும் பொழுது செல்லுகிற நாங்கள் திரும்ப வரும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தோடு வருவோம், செல்லுகிறவர்கள் அல்ல திரும்ப வருகிற நாங்கள், அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வு, அவருடைய உரை கேட்கிற மக்களை எல்லாம் மாற்றி இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒரு புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை நாம் எல்லாம் சந்தித்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியாத ஒன்றுமல்ல, கடந்த வருடம் நம்மோடு இருந்த நம்முடைய நண்பர்கள் எல்லாம் இந்த வருடத்தில் நிறைய பேர்கள் சென்று விட்டார்கள். கடந்த வருடத்தில் நம்மோடு நம்முடைய குடும்பத்தினர்களாக வாழ்ந்து கொண்டிருந்த நிறைய மக்களுக்கு அல்லாஹு தாலா இவ்வருட ரமலானுடைய மாதத்தை சந்திக்கிற வாய்ப்பை கொடுப்பதற்கு முன்னதாகவே அல்லாஹு தாலா அனுப்பிவிட்டான். இது உலகத்துடைய யதார்த்த நியதி. திடீர் திடீரென மரணம் வந்து போகிற எவ்வளவோ சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். இருந்தாலும் அந்த மரணத்தை குறித்துள்ள ஒரு பயம், அந்த மரணத்தை குறித்துள்ள ஒரு அச்சம் நம்முடைய வாழ்வில் எந்த அளவுக்கு ஆழப்பதிந்திருக்கிறது என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான். நண்பர்கள் மரணித்தாலோ, மரண சம்பவத்தை கேள்வியுற்றாலோ, குடும்பத்தில் யாராவது இணை பிரியாத நெருக்கத்திற்குரிய பாசத்திற்குரியவர்கள் மரணித்தாலோ, ஒரு குறிப்பிட்ட தினம் அது நம்மை பெரிய அளவில் பாதிக்கிறது. மரணத்தை தூக்கி சென்று மண்ணறைக்கு மண்ணறை வரை கபரஸ்தான் வரை செல்கிற நாம் எல்லாம் அந்த நேரத்தில் பேசுகிற பேச்சு என்ன வாழ்வு, உலக வாழ்வு, இன்றைக்கெல்லாம் என்றைக்கா ஒரு நாள் நாமும் செல்ல வேண்டிய இடம்தானே. துனியாவில் என்னதான் கஷ்டப்பட்டு பொருளாதாரத்தை சம்பாதித்து வாழ்ந்தாலும் எல்லோருக்கும் ஒரு முடி உண்டு. நம்முடைய நண்பன், நம்முடைய குடும்பத்தார்கள், நாம் நேசித்த நம்முடைய பிள்ளை திடீரென மரணம் வரும் பொழுது நாம் எல்லாம் பேசுகிற பேச்சு வாழ்க்கையில் ஒரு விரக்தியை ஏற்பட்டதை போல, அது அன்றைய தினம் மட்டும் இருத்தல் கூடாது என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் கபரஸ்தானுக்கு மண்ணறைக்கு அதிகம் அதிகம் சென்று வாருங்கள், அது உங்களுக்கு மரண சிந்தனை ஏற்படுத்தும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்து ஆசாபாசங்களை எல்லாம் தகர்த்தெறியக்கூடிய ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லவா, அதுதான் மௌத்துடைய சிந்தனை, மரணத்துடைய சிந்தனை. அந்த சிந்தனையோடு இந்த உலகத்தில் வாழுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் ஒரு பாவம் செய்யும் பொழுது, அநியாயங்களில் ஈடுபடும் பொழுது, நமக்குரிய நேரமாக அந்த நேரம் இருந்தால் நிச்சயம் அல்லாஹ்வுடைய பிடி மிக கடுமையானதாக இருக்குமே என்கிற ஒரு அச்சம் இந்த மனித சமூகத்திலே இருந்திருந்தால், அநியாயங்கள் குறைக்கப்பட்டிருக்கும், இறை விசுவாசிகள் மென்மேலும் நல்லமல்களை செய்திருப்பார்கள், சைத்தானுடைய தூண்டுதலினால் ஏதாவது பாவமான காரியங்களை செய்திருந்தால் உடனே தௌபா செய்து மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அழுது விழும்பி அவர்கள் தங்களுடைய வாழ்வை திருத்தி அமைப்பிருப்பார்கள். ஆனால் மரண சிந்தனை மனித சமூகத்திலே மிக மிக குறைவு. ஆனால் இந்த உலகத்தில் நமக்கெல்லாம் தெரியும், ஜாதி மத பேதம் இல்லாமல் கடவுளை வணங்குகிற விஷயத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கொள்கை கோட்பாடுகள் இருக்கலாம், வேதங்களை பின்பற்றுகிற விஷயத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நம்பிக்கைகள் இருக்கலாம், எந்த மதத்தை ஏற்கொள்வது, எந்த மார்க்கத்தை ஏற்று பின்பற்றுவது, அபிப்பிராய பேதங்கள் இருக்கலாம், கடவுள் உள்ள என்றும் இல்லை என்றும் நாத்திக சிந்தனை கூட பேசலாம். ஆனால் எல்லோரும் ஒருமித்து நாமெல்லாம் ஒத்துக்கொள்கிற ஒரே கருத்து, நமக்கு மரணம் என்பது உண்டு, யாரும் அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது, மரணம் வருகிற நேரத்தில் எங்கும் ஓடி ஒளிய முடியாது. நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எல்லாம் சென்றதை கண்கூடாக பார்க்கிறோம், மரணத்திலிருந்து தப்பிக்க முடியாது என்கிற அந்த சத்திய அந்த நிலைப்பாட்டை மனிதன் அவ்வப்பொழுதெல்லாம் மறக்கிற காரணத்தினால் தான் அநியாயங்கள் தொடர்கிறது. அந்த அநியாயங்கள் எல்லாம் குறைக்கப்பட வேண்டும். ஆகவேதான் மரணம் என்றால் என்ன, உயிர் என்றால் என்ன, மரண நேரத்தில் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற சம்பவங்கள் எல்லாம் என்ன, அவனுடைய உடலுக்கு ஏற்படுகிற வேதனை, அவனுடைய ஆன்மாவுக்கு ஏற்படுகிற வேதனை. ஒரு மனிதன் மரணித்தால் அவனுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை, அவனுடைய ஆன்மாவுக்கு செய்ய வேண்டிய நம்முடைய கடமை. ஒரு மனிதன் மரணித்தால் 23வது அத்தியாயத்தின் 99 100வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுவதை போல, ஒரு மனிதன் மரணித்தால் அவர்கள் திரைமறைவு வாழ்க்கைக்கு அவர்கள் செல்லுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த வாழ்வை குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது? இந்த உலகத்தில் பலதரப்பட்ட மரணங்கள் உண்டு. தீமை செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நேரக்கூடிய மரணங்கள், நல்லறங்களில் ஈடுபடுகிற மக்களுக்குரிய மரணங்கள், இப்படி தினசரி நாம் கேள்விப்படுகிற எத்தனை எத்தனையோ மரண சம்பவங்கள் பட்டியலிட்டு சொல்ல முடியும். இந்த மரண சம்பவங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில மரணத்திலே இருந்து அல்லாவிடம் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். ஒரு சில மரணம் தனக்கு வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார்கள். அது எந்த மரணம் என்பதனையும் இந்த உலகம் இன்றைக்கல்ல என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயம் அளிக்கப்படும். அந்த அளிக்கப்படுவதற்குண்டான அறிகுறிகள் ரெண்டு. ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய அறிகுறிகளை இந்த உலக அழிவு நாளுக்குரிய அடையாளமாக கூறினார்கள். அதில் 2010 நாம் இருக்கிறோம் அன்பார்ந்த அடியார்களே. நான் ஆய்வு செய்த அடிப்படையில் முழு நபிமொழிகளையும் தொகுத்து பார்த்ததில் ஒரு 2-3 அடையாளங்கள் மட்டும்தான் மீதம். மீதமெல்லாம் நடந்துவிட்டது. இனி நடக்கவிருக்கிற பிரம்மாண்டமான அடையாளங்கள், அந்த அடையாளங்கள் நிகழ்ந்தால் ஒன்றன் பின் ஒன்றாக இந்த உலகம் அழிந்து போய்விடும். அதிக நாள் அல்ல. அந்த அடையாளங்கள் எப்படிப்பட்ட அடையாளம்? அந்த அடையாளத்திற்கு பிறகு இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தும் அழிக்கப்பட்டு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு இறைவனுடைய நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன, அதை தொடர்ந்து நரகம் சொர்க்கம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்க்கவிருக்கிறோம். அன்பார்களே, இந்த உலகத்தில் பாருங்கள், எந்த ஒரு பொருளுக்கும் அந்த பொருளை படைத்தவன் அதனுடைய முடிவு தேதியும் அறிவிப்பான். எக்ஸ்பைரி டேட், துவக்கம் என்று இருந்தால் அதற்கு ஒரு முடிவு என்று உண்டு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதன் கண்டுபிடிக்கிற எல்லா பொருள்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைதான் பயன்பாட்டுக்குரிய தேதியும் நாளும் உண்டு. உலகத்தில் இருக்கிற இன்ன பிற பொருள்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அழிவு உண்டு என்றால், அல்லாஹுவால் படைக்கப்பட்ட சிறந்த படைப்பு மனித சமுதாயம் என்ற மனித சமுதாயத்திற்கும் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட ஒரு முடிவை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். அதுதான் மரணம். அன்பர்களே, இன்றைய தினம் அல்லாஹுனுடைய வேதத்தில் அல்லாஹு தாலா மரணத்தை குறித்து நினைவுபடுத்துகிற ஒரு சில வசனங்களை உங்களுடைய கவனத்தில் நான் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திருக்குறானில் இடம்பெற்றிருக்கின்ற மரண சிந்தனை சம்பந்தப்பட்ட அந்த அத்தியாயங்களை, அந்த வசனங்களை திரும்ப திரும்ப நீங்கள் குறிப்பிடுத்து மனனம் செய்ய வேண்டிய வசனங்கள். படிக்கிற பொழுது அல்லாஹ்வோடு நமக்கு ஒரு தொடர்பு ஏற்படும். படிக்கிற பொழுது தீமையிலே இருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படும். பொதுவாக மரணத்தை எல்லோரும் பயப்படுவார்கள். ஆனால் ஒரு இறை விசுவாசிக்கு பயம் தேவையில்லை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மரண பயம் யாருக்கு தேவை? இஸ்லாத்தை ஏற்காத, இஸ்லாத்தை ஏற்றாலும் தொடர்ந்து பெரும்பாவங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற, அல்லாஹ் ஏவிய எந்த இபாதத்துகளையும் செய்யாமல் புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு வேண்டுமானால் மரணம் சக்கராத்துடைய வேதனை மிக கடுமையானதாக இருக்கும். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு இறை விசுவாசிக்கு ஒரு சந்தோஷம் தான் இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது என்ன? அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை பார்த்து அல்லாஹு தஆலா கேட்கிற ஒரு வார்த்தை உண்டு. நீங்கள் என்ன நினைத்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? எதை உங்களால் சாதிக்க முடியும்? உங்களுக்கு முன்னால் கை விரல்களால் மலையை குடைந்து வாழ்ந்த சக்தி வாய்ந்த மக்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் ஆட்சி அதிகாரம் பெருமளவில் கொடுக்கப்பட்ட மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களைப் போல ஒரு சக்தி மிக்க ஆரோக்கியமிக்க ஒரு சமுதாயம் இல்லை என்று அல்லாஹு தாலா ஆது சமூது மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். இப்படி முற்சென்ற மக்கள், நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்ட மக்கள், நிறைய பலம் கொடுக்கப்பட்ட மக்கள், ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்ட மக்கள், அவர்களே இந்த உலகில் குறிப்பிட்ட ஆண்டு காலம் வாழ்ந்து மரணித்திருக்கும் பொழுது நீங்கள் எல்லாம் எம்மாத்திரம்? அல்லாஹ் கேட்கிறான் 23 அத்தியாயத்தின் 115 வசனம். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் என்ன எண்ணிக்கொண்டீர்கள்? அல்லாஹ்வுடைய கேள்வி. அவர்கள் என்ன எண்ணிக்கொண்டார்களா? அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? இந்த உலகத்தில் அன்னமா ஹலக்கு நாக்கும் அபசன் அன்னக்கும் இலை நாளா துர்ஜவோன், அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? வெறுமனே அவர்கள் விட்டுவிடப்படுவார்கள் என்றும், அல்லது நம்மிடம் அவர்கள் வரவே மாட்டார்கள் என்றும் அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா? அல்லாஹ்வுடைய கேள்வி. பாவம் செய்கிற மக்கள் இதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். இஸ்லாம் என்பது ஏதோ அரபு பேசுகிற மக்களுக்குரிய மார்க்கம் அல்ல. இன்ன தீன இன்த அல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். அந்த மார்க்கத்தை குறிப்பிட்ட ஒரு சில அரபு பேசுகிற மக்களுக்குரியது என்று ஒதுக்கி, அந்த மார்க்கத்தை ஒரு அந்நிய மதம் போல, மார்க்கத்தை போல பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் பதில் சொல்ல வேண்டிய வசனம். இந்த உலகத்தில் பொருளாதாரம், உடல் ஆரோக்கியம், வசதி வாய்ப்பு எல்லாம் ஒருங்கே பெற்ற மக்கள், இவர்கள் சொல்லி நாம் என்ன கேட்பது? அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் வாழ வேண்டுமா? தூதர் சொன்ன அடிப்படையில் தான் வாழ வேண்டுமா? இந்த உலகத்தில் எதற்காக வேண்டி நாம் படைத்தோம்? அனுபவிப்பதற்காக வேண்டி. நமக்குரிய இந்த இளமை எல்லாம் எதற்காக? அனுபவித்து வாழ்வதற்காக. ஆகவே எப்படி வேண்டுமானாலும் உலகத்தில் வாழலாம் என நினைத்து வாழ்கிற மக்கள் பதில் சொல்ல வேண்டிய வசனம், அவகசித்தும் அன்னமா ஹலக்கு நாக்கும் அபசன் அன்னக்கும் இலை நாளா துர்ஜாவும். நீங்கள் என்ன வீணுக்காக வேண்டிய படைக்கப்பட்டீர்கள்? இன்னும் பிற உயிரினங்களை போல உங்களுக்கு என்று கடமைகள் உண்டு. வமா ஹலக்துல் ஜின்னவல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். இந்த உலகத்தை உங்களுக்காக வேண்டி நான் படைத்தேன். உங்களை நான் எதற்காக வேண்டி படைத்தேன்? என்னை வணங்குவதற்காக வேண்டி படைத்தேன் என்கிறான் அல்லாஹ். நான் உங்களுடைய இறைவன், என்னை வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி படைக்கப்பட்டவர்கள் நீங்கள். என்னை வணங்காமல், இந்த உலகத்தில் உங்களுக்கு நான் வழங்கிய அருள் கொடைகளுக்கு நன்றி செலுத்தாமல், உங்களுக்கு நான் வழங்கிய அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் வாழாமல், வேதத்தை புறக்கணித்து, தூதருக்கு மாறு செய்து, என்னுடைய கட்டளைகளை புறக்கணித்து இந்த உலகத்தில் வாழ்ந்தால், அஃபஹசித்தும் அன்னமா ஹலக்கு நாக்கும் அபசன் வன்னக்கும் இலை நாளா துர்ஜாவன். என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள்? வீணுக்காக வேண்டியோ, விளையாட்டுக்காக வேண்டியோ நீங்கள் படைக்கப்படவே இல்லை. திரும்ப நிச்சயம் நீங்கள் நம்மிடத்தில் வருவீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். 14 அத்தியாயம் 42 வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, இனி இறை விசுவாசிகளையும் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். நமக்கெல்லாம் நிறைய கவலை உண்டு. என்ன அநியாயம்! கொஞ்சமாவது அல்லாஹ்வுடைய பயம் இல்லையா? மரணத்தை பற்றியோ, கபருடைய வாழ்வை பற்றியோ, மறுமையை பற்றியோ, நரகத்தை பற்றியோ, அல்லாஹ்வுடைய விசாரணையை பற்றியோ கொஞ்சம் கூட அச்சம் இல்லாமல் நடக்கிறார்களே என்கிற கவலை உண்டு. அல்லாஹ் சொல்கிறான் 14 அத்தியாயத்தின் 42 வசனம். அந்த வசனத்தில், வலா தஹ்சபன் அல்லாஹ் ஆஃபிலன் அம்மா யஅமலுல் வாலிமுன். அக்கிரமக்காரர்கள் செய்து கொண்டிருப்பதை அல்லாஹ் பார்க்காமல் இருக்கிறான் என்று நபியே நீங்கள் என்ன வேண்டாம். அல்லாஹ்வுடைய வாசகத்தை பாருங்கள். நபியே, அல்லாஹு தஆலா பார்க்காமல் இருக்கிறான் என்று மட்டும் எண்ணாதீர்கள். ஏன் அவர்களை நான் விட்டு வைத்திருக்கிறேன் தெரியுமா? அவர்கள் பாவத்திலே இருந்து தௌபா செய்து ஒன்று மீள வேண்டும். இல்லாவிட்டால் தொடர்ந்து பாவம் செய்ய வைத்து, மறுமை நாளில் என் புறத்தில் நீதிமன்றத்தில் நிற்கிற பொழுது எந்த நியாயங்களும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய வார்த்தை, வலா தஹ்சபன் அல்லாஹ் ஆஃபிலன் அம்மா யஅமலுல் லாலிமூன், இன்னமா யுஅக்கிருஹும் லியௌமின் தஸ்ஹசு ஃபீஹில் அப்சார். ஏன் அவர்களை விட்டு வைத்திருக்கிறேன் தெரியுமா? கண்கள் எல்லாம் நிலைகுத்தி நிற்குமே, எதையும் பார்க்காமல் ஒரு அதிர்ச்சியில், அந்த நாளுக்காக வேண்டி அவர்களை நான் வைத்திருக்கிறேன் நபியே. நான் எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். யார் யார் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், யார் யார் என்னென்ன அநியாயங்களை செய்கிறார்கள், யார் யார் மறைமுகமாக செய்கிறார்கள், யார் யார் இரவு நேரங்களில் செய்கிறார்கள், யார் யார் வெளியூருக்கு சென்று செய்கிறார்கள், எல்லாம் நபியே நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், பார்க்காமல் அல்ல என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இனி பாதிக்கப்பட்ட மக்கள், நல்லுள்ளம் படைத்தவர்கள் ஒரு சில நேரத்தில் சங்கடப்படுவதுண்டு. இந்த பாவிகளுக்கு அல்லாஹு தஆலா ஒரு முடிவை இறக்க மாட்டானா? சொல்கிறோமா இல்லையா? அநியாயங்கள் அதிகமாகும் போது அக்கிரமங்கள் அதிகமாகும் போது யாராவது நம்மை தாக்கி நமக்கு நோவினை செய்தால் பாதிக்கப்படுகிற மக்கள் எல்லாம் சொல்லுகிற வார்த்தை, இவனுக்கு ஒரு முடிவில்லையா? இவனுக்கு அல்லாஹ் வேதனை இறக்கி இவனை தண்டிக்க மாட்டானா? இவனை கேட்பதற்கு ஆளே இல்லையா என்று நல்லுள்ளம் படைத்தவர்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த மனித சமூகத்தில் பேசுவதையெல்லாம் நாம் கேட்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான் 16வது அத்தியாயத்தின் 61வது வசனம். அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில், வலவ் யுஆஹிதுல்லாஹு அன்னாஸ பிழ்ம்ஹிம் மா தரக அலைஹா மின் தௌபத்தின் வலக்கி யுஆஹிருஹும் இலா அஜலி முஸம்மா. நான் இந்த மனிதர்கள் செய்கிற தீமைகளுக்காக வேண்டி உடனுக்குடனே அவர்களை நான் தண்டிப்பதாக இருந்தால் இந்த பூமியில் ஒரு உயிர் ஜீவராசி கூட இருக்காது. அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை பாருங்கள், நீங்கள் என்னை ஒன்று மிஞ்ச முடியாது. 650 கோடி மக்கள் இந்த உலகத்தில் உண்டு. எல்லோரும் அநியாயம் செய்தாலும் அல்லாஹ் பார்க்காமல் இல்லை. அவன் ஒரு கருணையாளன். ஒரு தாய் குழந்தையின் மீது செலுத்துகிற பாசத்தை காட்டிலும் பல மடங்கு அடியார்களின் மீது பாசத்தை செலுத்துகிறவன் அல்லாஹ். அவன் சொல்கிறான், மனிதர்களுடைய அநியாயங்களுக்காக மாத்தரக்கு அலைகாமின் தோப்பத்தின் வலக்கையும் அகிருகும் இல அஜலி முசம்மா. ஒரு உயிர் ஜீவராசி கூட இருக்காது, நான் உடனுக்குடனே தண்டிப்பதாக இருந்தால். ஆரம்ப சமுதாயத்தை எடுத்து பாருங்கள் அன்பர்களே, ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரை அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்ன? தூதர்களை அனுப்புவான், தூதர்கள் பிரச்சாரம் செய்வார்கள், அந்த தூதர்களுடைய முடிவின்படி அந்த சமுதாயம் அழிக்கப்படும் என்பது நியதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அன்புக்குரிய ஒரு இறை தூதர், மக்களின் மீது அதிகம் இரக்கமுள்ள ஒரு இறை தூதர். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார், யா அல்லாஹ், எனது சமுதாய மக்களை அவர்கள் செய்கிற பாவத்திற்காக உடனுக்குடனே தண்டிக்காதே, அவகாசம் கொடு. திருந்துவதற்கு, தௌபா செய்வதற்கு, பிரார்த்தனை செய்வதற்கு தண்டித்தாலும் அவர்கள் உனது அடிமை, மன்னித்தாலும் அது உனது கிருபை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வாய்ப்பை வாங்கி தந்தார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்காக. அந்த வாய்ப்பை தொடர்ந்து தவறு செய்வதற்காக வேண்டி பயன்படுத்தினால் அநியாயம் அது. அல்லாஹ் நமக்கு தந்த வாய்ப்பு, பாவம் செய்தால், தெரியாமல் பாவம் செய்தால் பிரார்த்தனை செய்வதற்கு அல்லாஹ் தந்த அவகாசத்தை, அல்லாஹ் தந்திருக்கிற வாய்ப்பை, அவனுடைய பூமியில் இருந்து கொண்டு அந்த வாய்ப்பை எல்லாம் உதாசீனப்படுத்தி கிடைக்கிற வாய்ப்பை எல்லாம் தவறு செய்ய நாம் முற்பட்டால் அல்லாஹ் சொல்கிறான், உடனுக்குடனே தண்டிக்கவெல்லாம் மாட்டேன். ஆரம்பத்தில் அல்லாஹ் என்ன சொன்னான், நபியே அநியாயக்காரர்களை பார்க்காமல் அல்ல, பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், ஒரு நாளுக்காக வேண்டி அவர்களை நான் விட்டு வைத்திருக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான் தெரியுமா, ஒரு நேரம் உண்டு நபியே, அந்த நேரம் வந்தால் அணு அளவு அவர்கள் முந்தவும் மாட்டார்கள், பிந்தவும் மாட்டார்கள். அது எனக்குரிய நேரம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபிமார்களை தவிர நபிமார்களுக்கு மட்டும்தான் மரணத்தினுடைய முன்னறிவிப்பை அல்லாஹு தஆலா சொல்லுவான். தொடர்ந்து நாம் பார்க்கவிருக்கிறோம், மீதமுள்ள யாருக்கும் அது எப்பொழுது வரும், எப்படி வரும் தெரியாது. மரணத்திற்கு மட்டும் ஆரோக்கியம், நோய் என்றெல்லாம் காரணமே கிடையாது. மரணத்திற்கு மட்டும் குழந்தை பருவம், முதுமை பருவம் என்றெல்லாம் காரணம் கிடையாது. அல்லாஹ் நாடும் பொழுது திடீரென வரும். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நம்மை என்றைக்கு படைத்தானோ தாயினுடைய கருவறையில் அன்றைக்கு அல்லாஹு தஆலா ஒரு தேதியை தீர்மானித்து விட்டான், மரணத்தினுடைய தேதி. அதை முன்னோக்கித்தான் நாம் ஒவ்வொரு மனிதர்களும் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை மட்டும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. சைத்தானை பொறுத்தவரையில், நீ அதிக நாள் இந்த உலகத்தில் வாழ்கிற, உனக்கு என்ன 20 வயது தானே ஆனது, உனக்கு என்ன 25 வயது தானே ஆனது, அதற்குள் ஏன் தொழுகை, அதற்குள் ஏன் இஸ்லாம் மார்க்கம் மறுமை, உனக்கு நிறைய வாழ்க்கை உண்டு என்று சைத்தான் தூண்டுவான் ஒருபுறம். ஆனால் யதார்த்தம் என்ன தெரியுமா, டவுன் கவுண்ட் சிஸ்டத்தின் அடிப்படையில் அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்வை அமைத்திருக்கிறான். பயணம் செய்யும் பொழுது நாம் எல்லாம் ஒரு சிக்னலில் நின்று திரும்ப நாம் பயணப்படுவதாக இருந்தால் அந்த சிக்னலில் பாருங்க, ஒரு டைம் போட்டிருப்பாங்க, 30 செகண்ட், 40 செகண்ட், 50 செகண்ட், உண்மையா இல்லையா? அந்த செகண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து குறைந்து ஜீரோவாகும் பொழுது நம்முடைய பயணத்தை நாம் துவங்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்வு. நாம் அல்லாஹு தாலா எனக்கு ஒரு 50 வயதை அல்லாஹ் தீர்மானித்திருந்தான் என்றால் இது எனக்குள்ளது, மீதமுள்ளது 8 வயது. மெல்ல மெல்ல ஒவ்வொரு நாளும் கழிய கழிய அந்த நேரத்தை நான் நெருங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதுதான் சத்தியம், யதார்த்தம். நாமெல்லாம் பொடும்போக்காக மறந்திருக்கிற ஒரு சத்தியமும் கூட. அதை அல்லாஹ் சொல்கிறான், உடனுக்குடனே தண்டித்தால் நீங்கள் எல்லாம் தாங்க மாட்டீர்கள், உங்களுக்கெல்லாம் ஒரு நேரத்தை நான் வைத்திருக்கிறேன். திடீரென பிடித்து அல்லாஹுவே திருந்த வாய்ப்பில்லாமல் என்னை மரணிக்க செய்து விட்டாயே, அல்லாஹுவே தௌபா செய்வதற்கு முன்னால் என்னுடைய மரணத்தை பிடுங்கி விட்டாயே, அல்லாஹ்விடத்தில் யாரும் குற்றம் சுமத்தக்கூடாது. நிறைய அவகாசத்தை அல்லாஹு தாலா சென்றிருக்கிறான். 6வது அத்தியாயம் 2வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், அல்லாஹு தாலா உங்களை படைத்தானே, படைத்த நாளிலே இருந்து உங்களுக்குரிய காலக்கெடுவையும் அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். இதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டிய வசனங்கள். உங்களை என்றைக்கு அல்லாஹ் படைத்தானோ அதோடு சேர்த்து உங்களுடைய ஆயுள் காலத்தையும் அல்லாஹு தாலா எழுதி வைத்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான். 7வது அத்தியாயம் 34வது வசனம், வலிக்குள்ளி உம்மத்தின் அஜலுன் ஃபைதா ஜா அஜலுஹும் லா யஸ்தஅஹிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். ஒவ்வொரு சமூகத்திற்கும் அல்லாஹு தாலா ஒவ்வொரு நாளையும் தேதியையும் அல்லாஹ் தீர்மானம் செய்து வைத்திருக்கிறான், யாரும் தப்பிக்க முடியாது. 29வது அத்தியாயம் 57வது வசனம், இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் ராயிகத்துல் மௌத், எல்லா மனிதர்களுக்கும் அந்த சாவு உண்டு, அந்த மரணம் உண்டு, யாரும் அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. இறை தூதர்கள் உட்பட யாரும் அந்த மரணத்தில் இருந்து தப்ப முடியாது. அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. 67வது அத்தியாயத்தின் 2வது வசனம், ஏன் உங்களுக்கு மரணத்தை தந்தேன் என்கிறான் அல்லாஹு தாலா, எதற்காக வேண்டி உங்களுக்கு வாழ்வும் மரணமும், ஏன் வாழ்வு மட்டும் இருந்தால் போதாதா, திடீரென ஒரு மரணம் எதற்காக, ஏன் அப்படிப்பட்ட ஒரு அழிவு இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு. 67வது அத்தியாயத்தின் 2வது வசனம், அல்லதி ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, மரணத்தையும் வாழ்வையும் ஏன் உங்களுக்கு நான் தந்தேன் என்றால், உங்களில் நற்செயல்கள் செய்து அழகானவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக வேண்டி தந்திருக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். மரண தேதியை அல்லாஹ் ஏன் தீர்மானித்தான், மரணத்தை ஏன் அல்லாஹு தாலா தந்திருக்கிறான், அதை அஞ்சி அந்த நாளை அந்த நேரத்தை பயந்து நாம் திரும்ப செல்ல போகிற அந்த வாழ்வு சிறப்பாக அமைவதற்காக வேண்டி நல்லறங்களை செய்து இந்த உலகத்தில் யாரெல்லாம் வாழ்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்காக வேண்டி நான் மரணத்தையும் வாழ்வையும் தந்திருக்கிறேன் என்கிறான் அல்லாஹு தாலா. 3வது அத்தியாயம் 10வது அத்தியாயத்துடைய 56வது வசனம், அல்லாஹு தாலா சொல்கிறான், நிச்சயமாக அவன் தான் உங்களை மரணிக்க செய்கிறான், அவன் அல்லாமல் யாரும் உங்களை மரணிக்க செய்ய வைக்க முடியாது, அவன் தான் உங்களை மரணிக்க செய்கிறான். ஆகவேதான் இறை விசுவாசிகள் பிரார்த்தனை

0: பிரார்த்தனை. அன்பர்களே, இந்த உலகத்தில் மரணம் இல்லை என்கிற ஒரு நிலை இருந்தால் அது நபிமார்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், 39வது அத்தியாயம் 30வது வசனம், இன்னக்க மையுதுன் வ இன்னஹும் மையுதுன். நபியே, நீங்களும் மரணிக்கக்கூடியவர்கள், அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள். மரணத்திற்கு அப்பாற்பட்டுள்ள ஒருவன் உண்டு என்றால் அது அல்லாஹ்வை தவிர யாருமே கிடையாது. எல்லாவற்றுக்கும் அழிவு உண்டு. உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள், அவன் தன்னுடைய வல்லமையை நிலைநாட்டுவதற்காக எல்லாம் அழிந்து போய்விடும் அல்லாஹுவை தவிர என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எல்லாவற்றுக்கும் அழிவு உண்டு. அந்த அடிப்படையில் அல்லாஹ் சொல்லுவது, நபியே, உங்களுக்கு நீங்களும் மரணிப்பீர்கள், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் மரணித்தார்கள், வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் மரணிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். 21வது அத்தியாயம் 34வது வசனம், وَمَا جَعَلْنَا لِبَشَرٍ مِنْ قَبْلِكَ الْخُلْدَ أَفَإِنْ مِتَّ فَهُمُ الْخَالِدُونَ. நபியே, உமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் நிறைய பேர்கள் மரணித்திருக்கிறார்கள், நீங்களும் மரணிக்க போகிறீர்கள். யாருக்கும் இந்த உலகத்தில் நிரந்தரமான வாழ்வே கிடையாது என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கக்கூடிய வசனங்கள் நண்பர்களே இந்த வசனம். 3வது அத்தியாயத்தின் 154வது வசனம் அல்லாஹ் எவ்வளவு அழகாக சொல்கிறான். இந்த உலகத்தில் பொடும்போக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான்.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக மாலை 4:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: மரணிக்கக்கூடிய இடத்திற்கு நீங்கள் வருவீர்கள் என்கிறான் அல்லாஹ். எவ்வளவோ உதாரணம், எத்தனை எத்தனையோ உதாரண சம்பவங்களை இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம். நான் எனது வீட்டில் வைத்துதான் மரணிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டாலும் நடக்காது. ஏன், நான் வசிக்கின்ற நண்பர்களோடு இருக்கிற பொழுதுதான் அந்த மரணம் எனக்கு வேண்டும் என்று விரும்பினாலும் அது நடக்காது. அல்லாஹ் நாட வேண்டும் அது எப்பொழுது எங்கு வைத்து அந்த இடத்திற்கு யாராக இருந்தாலும் அவர்கள் அழைத்து செல்லப்படுவார்கள் என்று அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானிலே சொல்கிறான். 33 அத்தியாயம் 16 வசனம், இந்த வசனத்தை பாருங்கள். குல்லை யன்ஃபஅக்குமுல் ஃபிரார் இன் ஃபரர்தும் மினல் மௌத்தி அவில் கத்லி வைதல்லா துமத்தவுன இல்லா கலீல். மரணத்தை கண்டோ கொல்லப்படுவதை கண்டோ நீங்கள் எங்கு வெருண்டோடினாலும் அது உங்களுக்கு எந்த பலனும் அளிக்காது, அது நான் தீர்மானிப்பேன். நீங்கள் மரணத்தை பார்த்தோ அல்லாஹுவால் இறைவழியில் போரிட அழைப்பு விடுகிற பொழுது தான் கொல்லப்படுவோமே இறந்து போய் விடுவோமே என்பதற்காக வேண்டி ஊரிலே தங்குகிற மக்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், கொல்லப்படுவதையோ மரணத்தை கண்டோ எங்கு ஓடினாலும் அது உங்களுக்கு எந்த பலனையும் அளிக்காது. அல்லாஹ் சொல்கிறான் 62 அத்தியாயம் 8 வசனம், இந்த வசனத்தில் குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபைன்னஹு முலாகீக்கும் ثُمَّ تُرَدُّونَ إِلَى عَالِمِ الْغَيْبِ وَالشَّهَادَةِ فَيُنَبِّئُكُم بِمَا كُنتُمْ تَعْمَلُونَ. எதை கண்டு நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ அந்த மரணம் நிச்சயம் உங்களை துரத்திக் கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய நாளும் அல்லாஹ்வுடைய நேரமும் வரும் பொழுது அது உங்களை பிடிக்கும். அப்படி பிடிக்கப்பட்டால் மறைவானதையும் பகிரங்கமானதையும் அறிந்து வைத்திருக்கிற அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள். அல்லாஹ்வுடைய வாக்கு, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை.

0: நாலாவது அத்தியாயம் 78வது வசனம், ஐனமா தக்கூனு யுதிரிக்குமல் மவுத் வலவு குண்டும் ஃபி புரூஜி முசையதா. மரணத்தை கண்டு பயந்து போய் ஒரு உயரமான கட்டிடத்தில், மிக உயர்ந்த ஒரு கோட்டையில் பூட்டிய கதவுக்குள் நீங்கள் இருந்தாலும் அந்த மரணம் உங்களுக்கு வரும். அல்லாஹ்வுடைய வாசக பிரயோகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். கொல்லப்படுவதையோ மரணிப்பதையோ கண்டு எங்கு பயந்தோடினாலும் அது வரும். ஓடுவது உங்களுக்கு எந்த பலனையும் அளிக்காது. மரணம் துரத்தி கொண்டே இருக்கிறது உங்களை. அந்த நாளும் நேரமும் வந்தால் அந்த பிடி இருக்கப்படும், அல்லாஹ்விடத்திலே கொண்டு செல்லப்படுவீர்கள். மரணத்தை கண்டு பயந்து பூட்டிய அறைக்குள், உயர்வான கட்டிடத்தில், உயர்ந்த கட்டிடத்தில் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் வந்தால் நீங்கள் தப்பிக்கவே முடியாது என்றெல்லாம் அல்லாஹு தாலா அந்த நேரத்தை குறித்து சொல்லுகிறான். நண்பர்களே, 50வது அத்தியாயம் 19வது வசனம், வஜாஅத் சக்ரதுல் மௌத் பில் ஹக், அந்த வேதனை வந்துவிட்டது உங்களுக்காக. ஜாலிக மா குன்த மின்ஹு தஹீத், எதை கண்டு நீங்கள் வெறுண்டோடி வெறுண்டோடி இருந்தீர்களோ அது இதோ உங்களுக்கு வந்துவிட்டது என்று சொல்லப்படும் அன்பர்களே. ஆகவே இந்த உலகத்தில் வாழும் பொழுது மரணம் என்பது நமக்கு நிச்சயமான ஒன்று. அந்த மரணத்திற்கே ஒரு மரணம் உண்டு தெரியுமா உங்களுக்கு? ஒன்று கூட அல்லாஹு தஆலா மீதமில்லாமல் எல்லாம் அழித்து நான் மட்டும்தான் என்றைக்கும் ஹையானவன், மரணம் இல்லாதவன், மீதமெல்லாம் அழியக்கூடியது என்று அல்லாஹு தஆலா ஒவ்வொரு கட்டத்திலும் அதை எந்த அளவுக்கு ஊர்ஜிதம் செய்கிறான் என்பதற்கு ஒரு உதாரணம். இந்த உலகத்தில் உடம்பில் இருந்து உயிர் பிரிகிறது, அந்த உயிருக்கும் ஒரு மரணம் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஏன் அல்லாஹ் அப்படி செய்கிறான்? அதுவும் நிரந்தரம் அல்ல, அதுவும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது, அதற்கும் மரணம் வரும் என்பதை அல்லாஹு தஆலா நிரூபிக்கிறான். சொர்க்கத்திற்கு சொர்க்கவாசிகளும் நரகத்திற்கு நரகவாசிகளும் சொல்லுவார்களாம், வானவர்கள் இந்த உயிரை ஒரு ஆட்டினுடைய வடிவத்திலே உண்டாக்கி சொர்க்கவாசிகளே என்று அழைப்பார்களாம், சொர்க்கவாசிகள் எட்டி பார்ப்பார்களாம், இது என்ன என்று கேட்பார்களாம், சொர்க்கவாசிகள் சொல்லுவார்களாம் அது எங்களுடைய உயிர் என்று சொல்லுவார்களாம், நரகவாசிகளே என்று அழைப்பார்களாம், வேதனை தாங்காத அந்த மக்கள் எட்டி பார்ப்பார்களாம், இது என்னது என்று கேட்பார்களாம், இது எங்களுடைய உயிர் என்று சொல்லுவார்களாம். அவர்களுக்கு எப்படி அது உயிர் என்று தெரிந்தது? சக்கராத்துடைய நேரத்தில் அந்த உயிரை அவர்கள் பார்த்தார்கள். இந்த உலகத்தை விட்டு பிரிகிற ஒவ்வொரு மனிதனும் மலக்குமார்களையும் பார்ப்பார்கள், அந்த உயிரையும் பார்ப்பார்கள். அப்ப அந்த உயிர் என்பது ஒரு ஆவி அல்ல, உயிர் என்பது ஒரு பூஜ்யம் அல்ல, சூனியம் அல்ல, உயிர் என்பது ஒரு பொருள், உயிர் என்பது ஒரு பொருள். எப்படி மரணித்த மனிதனுக்கு இந்த உலகத்தில் வாழும் பொழுது கபனிடுகிறார்களோ அதே போல உயிருக்கும் வானவர்கள் கபனிடுகிற சம்பவங்கள் எல்லாம் உண்டு. உயிருக்கும் கபனிடுகிற சம்பவம், உயிரை போர்த்தி சொர்க்கத்துடைய பட்டு துணியால் அதற்கு கபனிட்டு, நரக நெருப்பினுடைய ஆடைகளை கொண்டு வந்து கபனிட்டு அந்த உயிரை எடுத்து செல்கிற சம்பவங்கள் உண்டு. அதை இறை விசுவாசிகள் பார்ப்பார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள், புகாரியில் ஹதீஸ்கள் உண்டு. ஆகவே அந்த இறை விசுவாசிகள் மறுமை நாளில் நாங்கள் பார்த்த உயிரது என்று அந்த இறை விசுவாசிகள் சொல்லுவார்கள். ஆக மரணத்திற்கு மரணம் உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நண்பர்களே, இப்பொழுது பாருங்கள், என்னடா தொடக்கத்திலேயே மௌத்தை குறித்து இந்த அளவுக்கு காரசாரமாக பேசுகிறார்களே, உலகத்திலே வாழ இஸ்லாம் சொல்லவில்லையா? வாழ சொல்லி இருக்கிறது. அநியாயங்கள் குறைய வேண்டும், பாவங்கள் குறைக்கப்பட வேண்டும், படைத்த இறைவனை நினைவு கூர வேண்டும், இபாதத்துகளை அதிகம் அதிகம் செய்ய வேண்டும், பாவம் செய்தால் அந்த பாவத்திற்காக வேண்டி வருந்த எண்ணம் வேண்டும், பாவம் செய்தால் இருகரத்தை உயர்த்தி அடிமைத்தனத்தை பிரதிபலிக்கும் முகமாக அல்லாவிடத்திலே தௌபா செய்ய பழகப்பட வேண்டும். அதற்குத்தான் இந்த உரை அன்பர்களே. அப்படியானால் மரணம் என்றால் எல்லோருக்கும் ஒரே மரணமா அல்ல, வித்தியாசம் உண்டு. இஸ்லாத்தை ஏற்காத, அல்லாவுக்கு மாற்றமாக வாழ்ந்த மக்களுடைய மரணம் வேறு, இறை விசுவாசியாக வாழ்ந்த மக்களுடைய மரணம் வேறு. அப்ப இறை விசுவாசிகளுக்கு நல்ல மரணம் என்றால் அந்த மரணத்தை அல்லாவிடத்தில், யா அல்லாஹ் எனக்கு உடனே மரணத்தை தா என்று வேண்டி விரும்பி கேட்கலாமா? அதுவும் கூடாது. அது குறித்துள்ள ஒவ்வொரு நிலைப்பாடுகளையும், உயிர் என்றால் என்ன, உயிர் என்பது என்ன, அந்த உயிரை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திற்கு, இந்த உலகத்தில் வாழுகிற மனிதருக்கு கொடுத்தானே, அது எவ்வளவு பெரிய ரப்புல் ஆலமீனுடைய ஒரு அத்தாட்சி தெரியுமா? இஸ்லாம் சொல்லுகிறது உயிர் என்பது ஒரு பொருள் என்று சொல்லுகிறது, ஆனால் உடலில் உண்டு. அது எந்த பாகத்தில் எவ்வளவு ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் தெரியாது, தெரியவே தெரியாது. உடம்புல இருக்கிற ஒட்டுமொத்த எனது ரத்தத்தையும் எடுத்து நான் உங்களுக்கு தந்தாலும் நான் உயிர் வாழ முடியும். ரத்தத்தில் அல்ல உயிர். இதயத்தில் மார்பு பகுதியில் உயிர் உண்டுமா என்றால் சிரிப்பார்கள். இன்றைக்கு அதையெல்லாம் எடுத்து வெளியிலே வைத்து அறுவை சிகிச்சை செய்கிற காலம் இந்த காலம். உடல் உறுப்புகளிலோ மனிதன் உயிர் வாழுகிற முக்கிய தியரியாக, முக்கிய உறுப்பாக இருக்கின்ற இன்னபிற உயிர் நாடிகளிலேயோ உயிர் அல்ல, அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. அது இருக்கும், அவன் அழைக்கிற பொழுது அது செல்லும், அவ்வளவுதான். அந்த உயிர் என்றால் என்ன, அது குறித்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் என்ன சொன்னார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் ஒவ்வொரு காலங்களிலும் பார்க்கவிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா எதை கேட்டோமோ, எதனை அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானில் நமக்கு உபதேசம் செய்கிறானோ, அதை தாமதம் இல்லாமல் ஏற்று நம்முடைய வாழ்வில் அதை அமுல்படுத்துவது நம்முடைய தலையாய கடமை. அல்லாஹு தாலா நம்முடைய மரணத்தை அவன் பொருந்துகின்ற நல்லவர்களுடைய பட்டியலில் அல்லாஹு தாலா சேர்க்க வேண்டும். நம்முடைய மரணத்தை அல்லாஹ் விரும்புகின்ற மரணமாக, இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹ் வழங்கிய மரணமாக அல்லாஹு தாலா அந்த மரணத்தை நமக்கு தந்தருள வேண்டும். இந்த மாதம் பாவ மன்னிப்புக்குரிய மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலானுடைய மாதம் என்பது பாவ மன்னிப்புக்குரிய மாதம். இந்த மாதத்தை அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கிறான் என்றால், நம்மை அந்த மாதத்திற்கு உரியவர்களாக அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான் என்றால், அது ஒரு விலை மதிக்க முடியாத, எந்த வகையிலும் கணக்கிட்டு சொல்ல முடியாத அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு நிஅமத். அன்பர்களே, ஆகவே அதிகம் அதிகம் தௌபா செய்யுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த ரமலானுடைய மாதம் 30-29 வருவதற்குள் நம்மில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்றே சொல்ல முடியாது. கிடைக்கிற வாய்ப்பு இந்த தினம் நமக்குரியது, நாளைய தினம் நமக்குரியது அல்ல. கிடைக்கிற வாய்ப்பை அல்லாஹ்வுக்காக வேண்டி, மறுமை வாழ்வுக்காக வேண்டி, சொர்க்கத்து வாழ்வுக்காக வேண்டி கிடைக்கிற வாய்ப்பை நல்ல பயன்படுத்துங்கள். அநியாயம் செய்யவோ அக்கிரமம் செய்யவோ கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தாதீர்கள். திடீரென அந்த மரணம் வந்தால் நமக்கு நேரவிருக்கிற சம்பவம் மிகப்பெரிய அநியாயமான, மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குரிய சம்பவமாக அது அமையும். அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட நிலையில இருந்து நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பானாக. வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் மர்ஹும் கோவை எஸ் அயூப் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி, முஸ்லிம் வானொலி.com.
3: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
4: www.muslimvanoli.com.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஃபக்ருத்தீன் இம்தாதி அவர்கள்.
5: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாவுகளும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் கருணையும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் அடியார்கள் அனைவர்கள் மீதிலும், குறிப்பாக அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்தரமான சுமனத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு இந்த வாராந்திர வகுப்பிலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும், இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய அத்துணை நபர்கள் மீதிலும் எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்றும் நிலவற்றுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இந்த வாராந்திர வகுப்பிலே அல்லாஹுடைய நேசத்திற்குரியவர்கள் யார் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சில விஷயங்களை இந்த தருணத்திலே நினைவுபடுத்திக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் வாழக்கூடிய இந்த அற்பமான இந்த உலகத்திலே எத்தனையோ பேர்களின் மீது நாம் நேசத்தை வைக்கின்றோம், பாசத்தை வைக்கின்றோம். இந்த உலகத்திலே மிகவும் பாசத்திற்குரியவர்கள் என்று ஒரு சிலர்கள் இருப்பார்கள். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், கணவன் மனைவியின் மீது மிகவும் பாசத்துக்குரியவர்களாக இருக்கலாம், மனைவி கணவன் மீது பாசத்திற்குரியவர்களாக நேசத்திற்குரியவர்களாக இருக்கலாம், பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது, பிள்ளைகள் பெற்றோர்கள் மீது, அதே போன்று உடன் பிறந்த சகோதரர்களுக்கு இடையிலே, நண்பர்களுக்கு இடையிலே, இப்படி மிகவும் நேசத்திற்குரியவர்கள் என்று இந்த உலகத்திலே சிலர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் மீது நாம் நேசம் வைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மூமின்களும் யாரின் மீது அதிகமான நேசம் வைக்க வேண்டும், பாசம் வைக்க வேண்டும், பிரியம் வைக்க வேண்டும், இது திருக்குர்ஆனே நமக்கு சொல்லி காட்டுகிறது. நீங்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ நபர்கள் மீது நேசம் வைத்திருப்பீர்கள், ஆனால் உண்மையில் நீங்கள் அதிகமாக நேசம் கொள்வதற்கு தகுதியானவன் யார், உண்மையில் நீங்கள் பாசம் வைப்பதற்கு, பிரியப்படுவதற்கு, பிரியத்திற்குரியவர்களாக ஆவதற்கு மிகவும் அருகதை உள்ளவர்கள் யார்
4: என்பதை திருக்குர்ஆனே நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சூரத்து தௌபா என்கின்ற அந்த அத்தியாயத்தில் பேசுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்கான ஆபாவுக்கும் வ அபுனாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும், நபியே நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய தந்தையர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய குடும்பத்தார்கள், அதோடு மாத்திரம் பட்டவில்லை அல்ல, மேலும் சொல்லுகின்றான் பாருங்கள், நீங்கள் இந்த உலகத்திலே திரட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த செல்வங்கள் எங்கே நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று பயந்து பயந்து பாதுகாக்கக்கூடிய அந்த வியாபாரங்கள், நீங்கள் விருப்பத்துடன் வசிக்கக்கூடிய அந்த வீடுகள், இவைகளை எல்லாம் விட எல்லாருக்கும் இதில் பிரியம் இருக்கும் இல்லையா? அல்ல அந்த பிரியத்தெல்லாம் சொல்றான், யார் மீது நீங்கள் அதிகம் பிரிய வச்சிருப்பீங்க? உங்களுடைய தந்தை மீது வைத்திருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகள் மீது இருக்கலாம், உங்களுடைய மனைவிகள் மீது இருக்கலாம், உங்களுடைய சகோதரர்கள் மீது இருக்கலாம், ஒட்டுமொத்த உங்கள் குடும்பத்தின் மீது இருக்கலாம், நீங்கள் சம்பாதித்து வைத்த இந்த செல்வத்தின் மீது இருக்கலாம், நீங்கள் ஆசை ஆசையாக கட்டி வசிக்கக்கூடிய அந்த வீட்டின் மீது இருக்கலாம், நீங்கள் பண்ணக்கூடிய அந்த வியாபாரத்தின் மீது இருக்கலாம், எல்லோருக்கும் இது இருக்கத்தான் செய்யும். ஆனால் உண்மையில் யாரின் மீது நீங்கள் நேசம் வைக்க வேண்டும்? அல்லாஹ் சொல்கின்றான் பாருங்கள், அஹப்பு இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ ஸபீலி, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் அவனுடைய வழியில் அறப்போர் புரிவதையும் விட உங்களுக்கு இவைகளெல்லாம் பிரியமானதாக இருக்குமியானால், அல்லாஹ் ஒரு கைதுறான், இதெல்லாம் பிரிய வைங்க, பிரிய வைக்க வேணாம்னு சொல்லல, ஆனால் அல்லாஹ்வை விடவும் அவனுடைய தூதரை விடவும் அல்லாஹ்வுடைய பாதையிலே அறப்போர் புரிவதையும் விடவும் இவைகளின் மீது நீங்கள் அதிகமாக பிரியம் வைப்பீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ் அவனுடைய கட்டளையை வேதனையை கொண்டு வருவதை நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் இந்த உலகத்தில் யாரின் மீது வேண்டுமானாலும் பிரியம் வைக்கலாம், நேசம் வைக்கலாம், ஆனால் அந்த நேசம் எதுவரை இருக்க வேண்டும்? எதைவிட மிஞ்சிவிடக் கூடாது. அஹப்பு இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் அவனுடைய வழியிலே அறப்போர் புரிவதை விடவும் நேசம் உண்டவையாக ஆய்விடக்கூடாது. அப்ப முன்னுரிமை எதற்கு கொடுக்க வேண்டும்? உங்களுடைய உண்மையான நேசம் யாரிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருமறியாம் திருக்குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் அல்லாஹ் மீது நேசம் வைத்திருக்கின்றோம்? அல்லாஹ் மிக கருணையானவன், அல்லாஹ் இந்த அடியார்கள் மீது மிகவும் பிரியத்திற்குரியவன். அவன் ஒரு அடியாரின் மீது பிரியம் வைத்து விட்டான் என்று சொன்னால், நேசம் வைத்து விட்டான் என்று சொன்னால், அதை கூட அல்லாஹு ரப்பல் ஆலமீன் வானவர்களிடத்திலே பகிரங்கப்படுத்துகிறான் என்றார்கள் அல்லாஹுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அடியாரின் மீது அல்லாஹ் நேசம் வைத்து விட்டானோ, எந்த அடியாரின் மீது பிரியம் வைத்து விட்டானோ, அந்த பிரியமானவனை பற்றி, அந்த பிரியமை தந்த அடியானை பற்றி அல்லாஹு ரப்பல் ஆலமீன் எங்கே பிரஸ்தாபிக்கின்றான், எங்கே பேசுகிறான் என்று சொன்னால் வானவர்களிடத்திலே பேசுகின்றான். இந்த அடியாரின் மீது நான் பிரியம் வைத்திருக்கிறேன், இந்த அடியாரை நீங்களும் பிரியம் வையுங்கள் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் வானவர்களிடத்திலே பேசுகிறான் என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதா அஹப்பல்லாஹுல் அப்த நாதா ஜிப்ரீல், அல்லாஹ் ஒரு அடியாரின் மீது பிரியம் வைத்து விட்டான் என்று சொன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைப்பானான். அல்லாஹ் அழைத்து சொல்லுவானாம், இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன் ஃபஉஹிப்புஹு, நிச்சயமாக அல்லாஹ் இந்த அடியானை பிரியம் வைத்து விட்டான், எனவே ஜிப்ரேயிலே நீங்களும் இந்த அடியானையும் நேசம் கொள்ளுங்கள், பிரியமையுங்கள் என்று ஜிப்ரேல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுவார். ஜிப்ரேயிலும் அந்த அடியாரின் மீது பிரியமைப்பார். மேலும் அவர் செய்வார், வானத்தில் உள்ளவர்களை எல்லாம் ஜிப்ரேல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழைப்பார்கள். அழைத்து அவர்கள் சொல்லுவார்கள், இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன் ஃபஅஹிப்புஹு, இந்த அடியாரின் மீது அல்லாஹ் பிரியமைத்து இருக்கிறார், எனவே வானவர்களான நீங்களும் பிரியமையுங்கள் என்று ஜிப்ரேல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் உள்ளவர்களை எல்லாம் அழைத்து அங்கே அவர்கள் சொல்லுவார்கள் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். சும்ம யூதஉ லஹு அல் கபூலு ஃபில் அர்த், அதற்கு அடுத்ததாக அவருக்கு பூமியிலும் அந்த அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ் ஒரு அடியான் மீது பிரியமைத்து விட்டான் என்று சொன்னால் அந்த பிரியத்தை அல்லாஹ் எங்கே பிரஸ்தாபிக்கின்றான், வானத்திலே உள்ளவர்களிடத்திலே சொல்லுகின்றான், அதுவும் ஜிப்ரேல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சொல்லுகின்றான், நான் இந்த அடியான் மீது பிரியமைத்திருக்கிறேன், எனவே நீங்களும் பிரியமையுங்கள் என்று சொன்னதற்கு பின்னாலே ஜிப்ரேல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மற்ற மலக்குமார்களிடத்திலே அழைத்து இந்த அடியானின் மீது நான் நேசம் வைத்திருக்கிறேன், நீங்களும் என்ன செய்ய அல்லாஹ் நேசம் வைத்திருக்கிறான், நீங்களும் நேசமையுங்கள் என்று சொன்னதற்கு பிறகு பூமியிலே இருப்பவர்களுக்கும் அங்கே சொல்லப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் ஹதீஸுகளில் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது புகாரியில 3209வது ஹதீஸாக இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி அல்லாஹ் ஒரு அடியான் மீது நேசம் வைத்து விட்டான் என்று சொன்னால் அந்த நேசம் எது வரைக்கும் இருக்கிறது என்று சொன்னால் வானத்தில் உள்ளவர்களிடத்தில் கூட அல்லாஹ் அந்த அடியானை பற்றி பேசுகிறான் என்று சொன்னால் அந்த நேசத்திற்குரியவர்களாக நாம் ஆக வேண்டும், அந்த நேசத்திற்குரியவர்களாக நாம் மாற வேண்டும். சரி, அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்களாக ஆகுவதற்கு நாம் என்ன செய்யணும், அது முக்கியம் இல்லையா? எல்லா மனிதர்கள் மீதும் அல்லாஹ் நேசம் வைக்கின்றானா? இல்ல, அல்லாஹ்வுக்கு சில நேசத்திற்குரியவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் ஒரு பட்டியலை போட்டு சொல்கின்றான். யார் மீதெல்லாம் நான் பிரியப்படுகின்றேன், யார் மீதெல்லாம் நான் நேசிக்கொள்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மொழியாம் திருக்குர்ஆனில் பட்டியல் போடுறான். ஆனா மிக முக்கியமாக அல்லாஹ் சொல்லக்கூடியதாக தெரியுமா, இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். யாரங்க முத்தகீன்களை, தக்வாவுடைய மக்களை அல்லாஹ் பிரியமைக்கின்றான், நேசம் கொள்கிறான் என்று அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். யார் தம்முடைய வாக்குறுதி நிறைவேற்றி இறைவனை அஞ்சுகின்றார்களோ அப்படிப்பட்ட அந்த மக்களை, அப்படிப்பட்ட அந்த முத்தகீன்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நேசம் வைக்கிறான் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருக்குறானில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையிலேயே இந்த தக்குவா என்பது, இந்த தக்குவா என்று சொன்னால் இறையச்சம் இல்லையா, இந்த தக்குவா என்பது ஒவ்வொரு மூமின்களுடைய உயிரோடும் உணர்வோடும் இரண்டர கலந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம். ஏனென்று சொன்னால் இந்த தக்குவா என்கின்ற இந்த இறையச்சம் தான், இந்த அம்சம் தான் நாளை மறுமையில் நாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கின்ற பொழுது நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது. ஒரு அடியானுடைய, ஒரு மூமினுடைய ஈருலக வெற்றி தோல்விகளை தீர்மானிப்பதிலே இந்த தக்குவா என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒரு அம்சமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்று கேட்டால் அல்லாஹ் பாருங்க, குர்ஆனை நீங்க திறந்து பார்த்தீங்க சொன்னா சுமார் 258 இடங்கள்ல, ஒரு இடம் இரண்டு இடம் அல்ல, சுமார் 250 இடங்கள்ல, 58 இடங்களில இந்த தக்குவாவை குறித்தே, இந்த இறையச்சத்தை குறித்தே அல்லாஹ் பல வடிவங்களில பேசுகின்றான். அதிலும் குறிப்பாக சுமார் 70 இடங்கள்ல அல்லாஹ் நேரடியாகவே மூமின்களை அழைத்து கூறுகின்றான், யா அய்யுஹல் லதீனா ஆமனு இத்தக்குல்லா, ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி வாழுங்கள் என்று அல்லாஹ் நேரடியாகவே மூமின்களை அழைத்து பேசுகின்றான். அல்லாஹ்வுடைய இந்த கட்டளையை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் தக்குவா இருக்க வேண்டும். பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கை, கூட்டு வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, நீதி, நிர்வாகம், அரசியல் அனைத்திலும் இந்த தக்குவா இடம்பெற்றிருக்க வேண்டும் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருக்குறானின் மூலமாக நமக்கு ஆணையிருக்கின்றான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஆக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை செய்யக்கூடிய, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு அமலை நாம் செய்வதாக இருந்தாலும் கூட அதிலே தக்குவா கண்டிப்பாக இடம் பெற்றிருக்க வேண்டும். இறையச்சம் என்பது இடம்பெற்றில்லாமல் அந்த செயலை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் அந்த செயலுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. அதனால்தான் அவ்வளவு இடங்கள் நல்லா பேசுகின்றான். எங்கேயும் அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, மக்களை அழைத்து ஒரு உபதேசத்தை செய்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை இத்தக்குல்லா, ஈமான் கொண்ட மக்களே அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். சரிங்க, இந்த தக்குவானா என்ன? தக்குவா என்கின்ற அந்த
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
6: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள். www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள். 0777-101-0043.
7: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0777-34-05-965. எலோலன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
6: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையக பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள், சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
8: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
4: சிக்கிவிடாமல் விலகி இருந்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்கின்றானே, அதுதான் தக்குவா, அதுதான் தக்குவா. கண்ணியத்திற்கு பெருமக்களே, சுருக்கமாக தக்குவா என்று சொன்னால் என்ன என்று கேட்டால், நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும், நமக்கு மிக சமீபத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த அச்சத்தோடு, அந்த பயத்தோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தூங்குகின்றோமே, நம்முடைய வாழ்க்கையை அடிமேல் அடி எடுத்து வைக்கின்றோமே, அதுதான் தக்குவா. தக்குவா என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் அல்லாஹ் உற்று கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். நாம் அவனை பார்க்கவில்லை என்று சொன்னாலும் அல்லாஹ் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த அச்ச உணர்வோடு நாம் நகர்த்துகின்றோமே நம்முடைய வாழ்க்கையை, இதுதான் தக்குவா. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த தக்குவா உடையவர்களைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான். ஆனால் பெருமானும் இன்றைக்கு தக்குவா என்றால் எதை பேசிக் கொண்டு இருக்கிறோம் என்று கேட்டால், நிறைய நல்ல அமல்களை செய்வதைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். யாராவது தஹஜ்ஜத் என்று தொழுது விட்டால் அவர் தக்குவாதாரி, அவர் ஈமான்தாரி என்றெல்லாம் பேசுவோம். நிறைய அமல்கள் செய்வது தக்குவா அல்ல, மாறாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள் குறைய வேண்டும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பரிகாரம் தேட வேண்டும். பாவத்திலிருந்து மீட்சி பெற்று பாவக்கரைகள் இல்லாத மனிதனாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அதுதான் தக்குவாவின் உச்சகட்டம். சஹாபாக்கள் அப்படி இருந்தாங்க, வரலாற்றை எடுத்து படித்து பாருங்கள் சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரிந்திருக்கும். அடிக்கடி பல மேடைகளிலே பல பயான்களிலே கேள்விப்பட்ட ஒரு விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்திலே விபச்சாரம் செய்துவிட்டால் அது தண்டனைக்குரிய சட்டம் என்று அல்லாஹ்வுடைய திருவசனம் இறங்கிய தருணம் அது. விபச்சாரம் ஒருத்தர் செஞ்சிட்டாரு, சாட்சிகளோடு நிரூபிக்கப்பட்டு விட்டால் அவருக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய திருவசனம் இறக்கி உருளப்பட்ட தருணம் அது. அந்த நேரத்தில் ஒரு மனிதர் ஓடோடி வந்தாரு, யாருங்க, யாருக்கா அந்த பேர் ஞாபகம் இருக்குதா? ஒரு மனிதர் ஓடோடி வந்து யா ரசூலுல்லாஹ் தஹீரினி அப்படின்னு, ஒரு சஹாபி, யாருங்க, மாலிக் இப்னு மாலிக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். மாலிக் இப்னு மாலிக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஓடோடி வருவார், யா ரசூலுல்லாஹ் தஹீரினி, நான் விபச்சாரம் செய்து விட்டேன் யா ரசூலுல்லாஹ், என்னை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள், விபச்சாரத்திற்கு உண்டான அந்த தண்டனை எனக்கு வழங்குங்கள் என்று சொல்லுவார். பல பயான்களில் கேட்டிருப்போம், பல மேடைகளில் பேசியிருப்போம். ஆனால் அவர் பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்வதை அதில் வாங்கியும் வாங்காததை போன்றெல்லாம் பார்ப்பார்கள், அவரை அனுப்ப பார்ப்பார்கள், சாட்சி கிடையாது. அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான், அவரை அல்லாஹ் அம்பரப்படுத்தவில்லை. ஆனாலும் கூட அவரை கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்திய கொண்டு வந்து நிப்பாட்டியது எது, அதை நம்ம சிந்திக்கணும். யாரும் பார்த்து இவர் ஜினா செய்து விட்டார் என்று சொல்லவில்லை, ஆனாலும் கூட அல்லாஹ்வுடைய வேத வசனம் இறங்கியதற்கு பின்னாலே இது இவ்வளவு பெரிய குற்றத்துக்குரிய செயலா என்று அவர் எண்ணி, இதற்காக நான் மறுமையிலே தண்டிக்கப்பட்டுவிடக் கூடாது, அந்த தண்டனையை இங்கேயே வாங்கிக் கொள்ள வேண்டும், அந்த தண்டனை இங்கேயே பரிசுத்தமானாக நாம் ஆகிவிட வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு ஓடோடி வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவோ அவரை திருப்பி அனுப்புவதற்குத்தான் பார்க்கிறார்கள், திருப்பி அனுப்ப பார்க்கிறாங்க, என்னென்னவோ சொல்றாங்க, நீ அவரை முத்தமிட்டிருப்பாய், அல்லது நீ என்ன செஞ்சிருப்பாய், சாணி மாறியாக இதையாவது பேசியிருப்பாய் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நீ அல்லாஹ்ட்ட போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனாலும் அவர் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ளாமல் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே அவர் சொல்லுகிறார், தஹீரின் யா ரசூலுல்லாஹ், நான் ஜினா செய்து விட்டேன். வாக்குமூலம், அவராகவே வாக்குமூலம் அளிக்கிறார். அப்படி சொன்னதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சுய வாக்குமூலத்திற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த உறுதிப்பாட்டை பார்த்ததற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு கல்லறி தண்டனை கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். அதற்கு பின்னால் தண்டனை நிறைவேற்றப்பட்டது. வரலாற்றில் பார்க்கிறோம் அந்த தௌபா கூட எப்படிப்பட்ட தௌபாவாக மாறியது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், இவர் செய்த இந்த தௌபா, இவர் செய்த இந்த தௌபா இருக்கிறது, இந்த பாவமன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் கேட்ட பாவமன்னிப்பு இருக்கிறது, ஒரு சமூகத்திற்கு மத்தியிலே அதை பிரித்து கொடுத்தாலும் கூட அதையும் அது மிஞ்சிவிடும், அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தௌபாவாக ஒரு தௌபா செய்தார் என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொல்லி காட்டுவார்கள். தான் செய்த ஜினாவை யாரும் பார்க்கவில்லை என்று சொன்னாலும் படைத்த இறைவன் பார்த்து விட்டான், பார்த்திருப்பான் என்ற அந்த உச்சக்கட்ட உணர்வுதான், அந்த உச்சக்கட்ட பயம்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்தால் இதை சொன்னால் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கிடைக்கும் என்று கருதியும் கூட அவர் வந்து நின்றாரா இல்லையா? இதுதான் தக்குவாவின் இறையச்சத்துடைய அந்த உச்சக்கட்டம். அந்த இறையச்சம் இருக்கிறதா நம்ம எத்தனை பேருக்கு இருக்கிறது? இப்படிப்பட்ட இறையச்சமுடைய மக்களைத்தான் இன்னல்லாஹு யுஹிப்புல் முத்தகீன், இப்படிப்பட்ட தக்குவா உடையவர்களைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான் என்றார்கள். அல்லாஹ் சொல்கின்றார். இதெல்லாம் விட இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? இவருக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. தண்டனை கொடுக்கப்பட்டு ஒரு 2-3 நாட்கள் சில நாட்கள் ஆகியிருக்கும். இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயம், ஒரு பெண்மணி ஓடோடி வருகிறார். காமிதியா என்ற கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி வருகிறார்கள். அதே வார்த்தையை சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ் தஹிரினி, என்னை பரிசுத்தப்படுத்துங்கள், நான் விபச்சாரம் செய்துவிட்டேன். நேரில் பார்த்தவர்கள் விபச்சாரம் செய்தால் என்ன தண்டனை அவருக்கு வழங்கப்பட்டது என்பதை நேரில் பார்த்த அந்த பெண்மணி, தனக்கும் இப்படியான ஒரு தண்டனை கிடைக்கும் என்று நினைத்திருந்தும் கூட தான் விபச்சாரம் செய்துவிட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறார் என்று சொன்னால், இந்த இறை எச்சத்தின் உச்சத்தை எப்படி நாம் நினைப்பது? சுபஹானல்லாஹ், சிந்தித்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் திருப்பி அனுப்ப பார்க்கிறார்கள். அப்பொழுது கூட அந்த பெண்மணி ஒரு வார்த்தையை சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, மாயிஸ் இப்னு மாலிக்கை நீங்கள் திருப்பி அனுப்பியதை போன்று என்னை திருப்பி அனுப்ப பார்க்கிறீர்களா? என்னுடைய வயிற்றிலே குழந்தை இருக்கிறது என்று சொல்வார்கள். அப்படியா? அப்படி என்று சொன்னால் அந்த குழந்தையை பெற்றுவிட்டு வான்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தையை பெற்றெடுத்து ஒரு துணியிலே சுற்றி கொண்டு அப்பொழுதும் வருவார்கள், இப்பொழுது என்னை பரிசுத்தப்படுத்துங்கள், எனக்கு உண்டான அந்த தண்டனையை வழங்குங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அந்த குழந்தைக்கு பால் குடி மறக்கடிக்க செய்து விட்டுவான்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன செய்வாங்க? அந்த குழந்தையை என்ன செய்வாங்க? பால் குடி மறக்கடிக்க செய்துவிட்டு கையில் ஒரு ரொட்டி துண்டையும் கொடுத்து, அதாவது பால் குடிக்க மறக்கடிக்க செய்து விட்டேன், இப்பொழுது வேறு உணவுகள் எல்லாம் சாப்பிடுகிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டுவதற்காக அந்த குழந்தையுடைய கையில் ரொட்டி துண்டையும் வைத்துக் கொண்டு வருவார்கள். இவ்வளவு உறுதிப்பாட்டுக்கு பின்னால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த பெண்மணிக்கு தண்டனை கொடுத்தார்கள் என்று அவருடைய வரலாற்றிலே நாம் பார்க்குறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த வரலாறுகள் எல்லாம் கேட்பதற்கு நமக்கு அப்படியே உற்சாகமாக அல்லது உணர்வுபூர்வமாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு இறையச்சம் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவராக ஆக வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம். ஆனால் இப்படிப்பட்ட தக்குவா இருக்கிறதா? எல்லோரும் பார்க்கின்ற பொழுது ஒரு மாதிரியாக நடந்து கொள்கின்றோம், யாரும் பார்க்காத சமயத்தில் எப்படியெல்லாம் நடந்து கொள்கின்றோம்? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஆனால் தக்குவா என்று சொன்னால், யார் பார்த்தாலும் யார் பார்க்கவில்லை என்று சொன்னாலும் நம்மை படைத்த இறைவன் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான். நான் யாருடைய கண்ணிலும் மண்ணை தூவறான். அதனால தானே அல்லாஹ் நோன்பை பற்றி பேசுகின்ற பொழுது எதுக்காக பேசுறான்? அப்படி நோன்பு, நீங்கள் நோன்பு வைத்திருக்கிறீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியாது. மற்ற எல்லா அமல்களையும் பார்த்து கண்ணால் பார்த்து சொல்லிவிடலாம். இவர் தொழுகிறார், 5 நேர தொழுகைக்கு வருவார், பார்த்தேன். இவர் ஜகாத் கொடுக்கிறார், அந்த மனிதருக்கு இவர் கொடுத்தார், பார்த்தேன். இவர் உம்ரா செய்தார், ஹஜ் செய்தார், எல்லாம் பார்க்கலாம். நோன்பு பார்க்க முடியுமா? சஹர் நேரத்தில் நல்லா உட்காந்து சாப்பிட்டு சஹர் செஞ்சாச்சு, அவர் நோன்பு வச்சுக்கிறான்னு சொல்லலாம். ஆனால் பகல் நேரங்களில் உங்களுக்கு தெரியாமல், யாருக்கும் தெரியாமல், வீட்டில் உள்ள மனைவிக்கு தெரியாமல், ஃப்ரிட்ஜில் அழகா ஆப்பிள் இருக்கு எடுத்து சாப்பிட்டா யாருக்கு தெரியும்? தெரியுமா? யாருக்கும் தெரியாது. ஆனாலும் கூட என்ன அங்கே நினைக்கிறோம்? யாருக்கும் தெரியவில்லை என்று சொன்னாலும் நம்மை படைத்த இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த அச்ச உணர்வோடு அதிலிருந்து பசியாக இருந்தாலும் கூட தவிர்ந்து இருக்கிறோமா இல்லையா? அதனால்தான் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுதே எதற்காக இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது என்று சொன்னால், லஅல்லக்கும் தத்தகூன் என்று சொல்கிறான். இப்படி ஒரு மாத காலம் நமக்கு பயிற்சி அளிக்கிறது. அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான் என்ற அந்த ஒரு பயிற்சி தான் ரமலானுடைய மாதத்தில் நோன்பை எதற்காக கடமையாக்கப்பட்டது என்று சொன்னால், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்குவாவுடைய மக்களாக மாற வேண்டும். எப்படி நோன்பு காலகட்டங்களிலே அல்லாஹுக்கு தெரியாமல் எந்த ஒரு உணவையும் மால் உட்கொள்ள முடியாது, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த அச்ச உணர்வோடு நாம் எப்படி அதிலிருந்து தவிர்ந்திருக்கிறோமோ அதே போன்றுதான் எல்லா செயல்பாடுகளிலும் நீங்கள் தவிர்ந்திருக்க வேண்டும். வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், நீதி, நிர்வாகம், அரசியல், எல்லா விஷயங்களையும், குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, எல்லா விஷயங்கள்லையும் அந்த தக்குவா வர வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பையே நாம் கடமையாக்கினோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்போ ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தக்குவா என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய அருகாமையில் இருந்து கொண்டு, மிக சமீபத்தில் இருந்து கொண்டு நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான், நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த அச்ச உணர்வோடு நம்முடைய நடவடிக்கைகள் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட நடவடிக்கை தான் தக்குவா. அப்படிப்பட்ட தக்குவா உடையவர்களைத்தான் இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன் அல்லாஹ் சொல்றான். அப்படிப்பட்ட தக்குவாவுடைய மக்களைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திரு குர்ஆனிலே சொல்வதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இது ஒரு விஷயம். அப்போ அல்லாஹுடைய நேசத்திற்குரியவர்களாக நாம் மாறுவதற்கு மிக முக்கியமான ஒரு அம்சமாக இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், தக்குவா என்கின்ற இந்த அம்சம். இரண்டாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 195 வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, நீங்கள் நன்மையை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நீங்கள் நன்மையை செய்யுங்கள், ஏனா இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், நன்மை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறார், அல்லாஹ் விரும்புகிறார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருக்குறானில் சொல்லி காட்டுறான். சரி, நன்மைனா என்னங்க? நன்மையை செய்யுங்கள் சொல்றான் அல்லாஹ். நன்மையை செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அந்த நன்மைனா என்ன? அதையும் குர்ஆனில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். நன்மை என்று சொன்னால் என்ன? அல்லாஹ் குர்ஆனில் இரண்டாவது அத்தியாயத்து 177 வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, லைஸல் பிர்ரா அன் துவல்லு வுஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிக் வல் மக்ரிப். புண்ணியம் என்பது, அதாவது நன்மை என்பது, உங்கள் முகங்களை கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பிக் கொள்வதில் இல்லை. உங்கள் முகங்களை கிழக்கு பக்கமாகவும் மேற்கு பக்கமாகவும் திருப்பிக் கொண்டு தொழுவதில்லாம் இல்லை. வனாக்கிண்ணல் பிர்ர மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி வல் மலாயிக்கத்தி வல் கித்தாபி வல் நபியின். புண்ணியம் என்பது என்னவென்று கேட்டால், நன்மை என்பது என்னவென்று கேட்டால், அல்லாஹுவை ஈமான் கொள்வது, மறுமையை ஈமான் கொள்வது, மலக்குமார்களை ஈமான் கொள்வது, வேதங்களை ஈமான் கொள்வது, நபிமார்களை ஈமான் கொள்வது. இதோடு மாத்திரமல்லாமல் வாசல் மாலல ஹுப்பிஹி தவில் குர்பா, தன்னுடைய பொருளாதாரத்தில் இறைவன் மீது உள்ள அந்த நேசத்தின் காரணமாக தன்னுடைய அந்த பந்துகளுக்கு, சொந்தங்களுக்கு, அதே போன்று எத்தீம்கள் அனாதைகள், மிஸ்கீன்கள் ஒபன சபீல், அதே போன்று வழிபோக்கர்கள், இவர்களுக்கெல்லாம் கொடுத்து உதவுவது. வெறுமன அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகையோடு நிப்பாட்டிக்கல, மருமிய நம்புங்க, தொழுகுங்க, இதோடு அல்லாஹ் நிப்பாட்டிக்காம எதெல்லாம் நன்மையில் சேர்க்கிறான்னு சொன்னா, வாசல் மாலலா ஹுப்பிஹி ஸவில் குர்பா, அந்த பந்துகளுக்கு அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி, அல்லாஹுடைய அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய அந்த நேசத்தின் காரணமாக யாரெல்லாம் இப்படி பொருளாதாரத்தை வழங்குகின்றார்களோ, யத்தீம்களுக்கு, மிஸ்கீன்களுக்கு, வழிபோக்கர்களுக்கு, அதே போன்று கேட்டு வரக்கூடியவர்களுக்கு, ஏழைகளுக்கு, யாசிப்பவர்களுக்கு, அடிமைகள், கடனாளிகள், இவர்களுக்கெல்லாம் யார் கொடுத்து வழங்குகின்றார்களோ அவைகளெல்லாம் அதெல்லாம் நன்மன் சொல்றாங்களா? நன்மையாக இன்றைக்கு நாம பெரும்பாலும் என்ன நினைக்கிறோம்? தொழுக, நோன்பு, ஹஜ்ஜு, இந்த மாதிரி. ஆனா பொருளாதாரம் என்று வருகின்ற பொழுது, கொடுக்கல் வாங்கல் என்று வருகின்ற பொழுது, அல்லது உடல் ரீதியான சில சமூக சேவைகள் என்று வருகின்ற பொழுது, அதெல்லாம் பெருசா நம்ம நன்மையாக கருதுறதில்லை இல்லையா? பெருசா அதை நன்மையாக கருதுறதில்லை. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் வெறுமன இபாதத்துகளை மாத்திரம் நன்மை என்று சொல்லல, வெறுமனே இபாதத்துகளை மாத்திரம் நன்மை என்று சொல்லல, சமூக சேவையில் ஈடுபடுவதையும் நன்மை என்று சொல்கிறது. அதனால்தான் நல்லா சொல்றான், வாத்தல் மாலல ஹுப்பிஹிதவில் குர்பா வல் யதாமா வல் மசாகின் வபன ஸபீல் வஸாயிரின் வஃபி ரிகாப் வஅகாமுஸ் ஸலா வஅத்தஸ் ஸகா வல் மூஃபூன பிஅஹதிஹிம் இதா ஆஹது வஸாபிரின ஃபில் பஸாயி வலர்ராயி வஹீனல் பஸ் உலாயிக அல்லதீன ஸதகு வஉலாயிக ஹுமுல் முத்தகூன். அல்லாஹ் பேசுறான், நன்மையான காரியங்கள் என்ன என்பதை அழகாக இரண்டாவது அத்தியாயத்து 177 கொஞ்சம் படிச்சு பாருங்க. 2:177 கொஞ்சம் படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல எவைகள் எல்லாம் நன்மையான காரியங்கள் என்பதை விளக்குகிறார். அப்ப வெறுமென தொழுகை நோன்பு இவைகளை மாத்திரம் வணக்க வழிபாடுகளை மாத்திரம் நன்மையாக கருதாமல் சமூகத்தில் பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது, சமூகம் ஒரு பாதிப்புக்கு உள்ளாகின்ற பொழுது, அந்த பாதிப்புகளை நீக்குவதற்காக தன்னுடைய உடலாலும் பொருளாலும் யார் சேவை செய்கின்றார்களோ அந்த சேவையும் அல்லாஹ் நன்மை என்றுதான் சொல்கின்றார். அந்த சேவையும் அல்லாஹ் நன்மை என்றுதான் சொல்கிறார். ஆனா இன்னைக்கு பாருங்க, சமூகம், இந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர்கள் அன்றாட உணவுக்கு வழி இல்லாமல் திண்டாடி கொண்டக்கூடிய ஒரு சமூகமாக இந்த சமூகத்தில் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். மாற்று துணை கூட இல்லாமல் அல்லல் படக்கூடிய எத்தனையோ தாய்மார்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? படிப்பை தொடர முடியாமல் சின்ன சிறு வயசிலேயே பெற்றோர்களை இழந்துவிட்டு நாற்காலி துடைப்பதற்காகவும் வீடு சுற்றுவதற்காகவும் சென்றுவிடக்கூடிய எத்தனையோ இளந்தலைகள் இந்த சமூகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? எத்தனையோ விதவை பெண்கள் தங்களுக்கு ஒரு மறுமண வாழ்க்கை வராதா என்று ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய எத்தனையோ இளம் பெண்கள், கன்னி பெண்களும் இருக்கின்றார்கள், விதவை பெண்களும் இருக்கிறார்களா இல்லையா? இவைகள் எல்லாம் கொஞ்சம் சீர்திருக்கி பார்க்கணும். இதற்காக நாம் என்ன செஞ்சோம்? தொழுதோ நோன்பு வைச்சோம், அது ஒரு பக்கம், அது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தோம். இந்த சமூகத்திற்காக நாம் என்ன செஞ்சோம்? சமூகம் ஒரு பாதிப்புக்கு உள்ளாக இருக்கிறது, சமூகம் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சமூகத்திற்காக என்னால் முடிந்த உதவிகளை நான் என்ன செய்தேன்? அல்லாஹ் இதையெல்லாம் நன்மைன்னு சொல்றான். இந்த நன்மையை செய்யக்கூடியவர்களைத்தான் அல்லாஹ் பிரியப்படுகின்றான், நேசிக்கிறான் என்று அல்லாஹ்வே குர்ஆன் சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தை எடுத்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டத்திலே ஒரு சமூகம் வரும், நுகர் கூட்டத்தை சார்ந்த ஒரு சமூகம், ஒரு கூட்டம் வரும். அவங்க ரொம்ப கந்தை ஆடைகளை போட்டுக்கொண்டு அவங்களுடைய வறுமையை அவங்களுடைய உடலில் தெரிந்தது, அவங்களுடைய வறுமை அவர்களுடைய உடலில் தெரிந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்க்கிறாங்க, பார்த்து கண்கள் எல்லாம் சிவந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேடை ஏறி மெம்பர் படி ஏறி பயன் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சமூகத்தில் இப்படியான ஒரு நிலைமை, நீங்கள் இவர்களுக்கு உதவி செய்ய மாட்டீர்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதற்கு பின்னால அந்த மக்கள் அன்சாரி தோழர்கள் எந்த அளவுக்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்பதை நம்ம வரலாற்றில் பார்க்கிறோம். ஒரே ஒரு பயம்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அந்த சமூகத்தின் நிலையையே மாற்றி அமைத்தது, அந்த கூட்டத்தாரின் நிலைமையை மாற்றி அமைத்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்திலே மகிழ்ச்சியை பார்த்தோம் என்று சஹாபாக்கள் சொல்றாங்க. சமூகம் ஒரு பாதிப்புக்கு உள்ளாகின்ற பொழுது அந்த பாதிப்பை நீக்குவதற்காக வேண்டி நம்மால் முடிந்த உதவிகளை பொருளாலோ உடலாலோ செய்கின்ற பொழுது அதையும் இஸ்லாமிய மார்க்கம் நன்மையாகத்தான் கருதுகிறது. இப்படிப்பட்ட நன்மையை செய்யக்கூடிய மக்களைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புகின்றான் என்று அவனுடைய அருள்மரியாம் திரு குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதோடு மாத்திரமல்லாமல் இந்த அல்லாஹுவை, அல்லாஹ் நம்மின் மீது அல்லாஹ் யாரை அடுத்ததாக நேசிக்கிறான் என்று சொன்னால், பெருமான அல்லாஹ் குர்ஆன்ல பல வசனங்களில் சொல்லி காட்டுறான். நிறைய ஒரு லிஸ்டா அல்லாஹ் குர்ஆன்ல போடுறான், யாரெல்லாம் நான் பிரியப்படுறேன். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், முதலாவது அல்லாஹ் அதாவது தக்குவாவுடையவர்களை அல்லாஹ் பிரியப்படுறான். நீங்கள் நன்மையை புரியுங்கள், நன்மை செய்வோரே அல்லாஹ் பிரியப்படுகின்றான், நேசிக்கிறான். அடுத்ததாக அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் சொல்றான், தௌபா செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான். யாருங்க? தௌபா செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான், பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான். பாவம் செய்யாத மக்கள் யாருமே இருக்க முடியாது இல்லையா? பாவம் செய்யாத மக்களே அகுல்லு பனி ஆதம ஹத்தாவும், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆதமுடைய மக்கள் அனைவர்களும் தவறு இழைக்கக்கூடியவர்கள் தான். வஹைரு ஹத்தாயின அத்தவாபூன், அதுல சிறந்தவங்க யாரு, தௌபா செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப தௌபாவை பொறுத்தவரைக்கும் அது எப்படிப்பட்ட தௌபாவாக இருக்க வேண்டும், உலமாக்கள் சொல்றாங்க. அந்த தௌபாவை பொறுத்த வரைக்கும் தௌபா நம்ம சும்மா அஸ்தக்ஃபிர்லா அஸ்தக்ஃபிர்லா சொல்லிட்டு போயிடுறோம், பாவம் மன்னிப்பு கேட்டாச்சு, செஞ்ச பாவத்துக்காக பாவம் மன்னிப்பு கேட்டாச்சுன்னு சொல்லி. ஆனா உலமாக்கள் சொல்றாங்க, அத்தௌபத்து வாஜிபத்து மின் குல்லி தம்பின் ஃபைன் காலத்தில் மாசியத்து பைன் அல் அப்தி வ பைன் அல்லாஹி தஆலா லா தத்அல்லகு பிஹக்கி ஆலமி ஃபலஹா தலாசத்து ஷுரூத். உலமாக்கள் சொல்கின்றார்கள், பாவ மன்னிப்பு என்பது ஒரு அடியானுக்கும் அல்லாஹுக்கும் இடையே மனித உரிமை சம்பந்தப்படாத பாவமாக இருக்குமானால் அதை விட்டு நீங்குவது கடமை. மனித உரிமை சம்பந்தப்படாத ஒரு பாவமாக இருக்குமையானால் அது, ஏன்னா மனித உரிமை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் அவங்கள்ட்ட பத்தி தான் மன்னிப்பு கேட்கணும். அப்ப அதை விட்டு நீங்குவது ஒவ்வொரு மூமியின் மீதும் கடமை. அதுக்கு மூன்று ஷருத்துகளை சொல்றாங்க. என்ன ஷருத்துகள்? அஹதுஹா அய்யுக்குலியானில் மாசியத்தி, மூன்று நிபந்தனை. அதுல முற்றிலுமாக ஒரு பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம், ஒரு தௌபா செய்கிறோம் சொன்னால் அந்த பாவத்தை விட்டு முற்றிலுமாக நீங்கி இருக்க வேண்டும். முதல் விஷயம், இனிமேல் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், இந்த பாவத்தை தெரியாமல் செய்துவிட்டேன், இனி இந்த பாவத்தில் நான் என்ன செய்ய மாட்டேன், மீண்டும் அதில் போய் விட மாட்டேன் என்று ஒரு உறுதி மனப்பான்மையை வச்சுக்கணும். வசானி இரண்டாவது, ஐயந்தம அலா ஃபாலிஹா, அவற்றை செய்வதிலிருந்து என்ன செய்யறது, அந்த ஒரு செயலை செய்யறமா இல்லையா, ஐயந்தம அலா அந்த செயலை செய்ததற்காக கவலைப்படுறது. இரண்டாவது, ஒரு ஒரு ஒரு தீமையை செய்து விட்டோம், அதற்காக நம்ம வந்து என்ன செய்யறோம், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கிறோம், பாவ மன்னிப்பு கேட்டுட்டு இந்த பாவத்தை நான் இனிமேல் செய்ய மாட்டேன் என்று சொல்லிடணும், ஒரு உறுதி மனப்பான்மை வச்சுக்கணும். இரண்டாவது சருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவற்றை குறித்து கவலை பண்ணணும், இந்த பாவத்தை செஞ்சிட்டேனே அப்படின்ற அந்த ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும். அந்த கவலை இருக்கும் என்று சொன்னால் தான் அடுத்த தடவை அந்த பாவத்தில் போக மாட்டோம். அதை மறந்துட்டோன்னு வச்சுங்க, இந்த பாவத்தை செய்ததையே நான் மறந்து விட்டோம் என்று சொன்னால் திரும்ப ஒரு தடவை என்ன செய்யலாம், அந்த பாவத்தை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்ப அதனால என்ன சொல்கிறான்னு சொன்னால், அந்த பாவத்தை குறித்து நீங்கள் என்ன செய்யணும், கை செய்து போயிட வேண்டும், இது மாதிரி செஞ்சிட்டுமே என்று சொல்லி கவலைப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். மூன்றாவது என்ன சொன்னா, எக்காலமும் இனி இந்த பாவத்தில் நான் விழமாட்டேன், இனி எக்காலமும் இந்த பாவத்தில் நான் விழமாட்டேன் என்று உறுதி பூண்ட வேண்டும். இந்த மூன்று விஷயங்களை வைத்து மனிதன் தௌபா செய்தான் என்று சொன்னால், அப்படி செய்வதுதான் அவன் மீது கடமை, அப்படி செய்தான் என்று சொன்னால் அந்த தௌபாவைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் இல்லையா. நாம வெறுமனே தௌபா செஞ்சிட்டேன் சொல்லி மீண்டும் மீண்டும் அந்த செயலிலே நாம் ஈடுபடுவோம் என்று சொன்னால் அது தௌபாவாக ஏற்றுக்கொள்ள முடியாது, அது தௌபாவாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்ப அல்லாஹ் இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன் என்று சொல்கிறான் சொன்னால், அல்லாஹ் தௌபா செய்யக்கூடிய மக்களை விரும்புகிறான் என்று சொன்னால், அந்த தௌபா எப்படிப்பட்ட தௌபாவாக இருக்க வேண்டும் என்று அறிஞர் பெருமக்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய தௌபாக்களை நாம் ஆக்கிக் கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்களாக அல்லாஹ்வுடைய பிரியத்திற்குரியவர்களாக நாம் மாறுவதில் எந்த விதமான கிஞ்சிட்டும் சந்தேகம் இல்லை. ஆனா அதிகமாக தௌபா செய்யணும். நாம் எவ்வளோ பாவங்களை செய்திருப்போம், ஏன்னா தௌபா செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விருப்பப்படுகிறான், அதுவும் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறா அப்படின்னு சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகள்ல வருது, பல ஹதீஸுகள் எப்படி வருதுன்னு சொன்னா, ஒரு பாலைவனத்தில் காணா போல அந்த ஒட்டகம் திரும்ப கிடைத்து விட்டது என்று சொன்னார். பாலைவனத்தில் ஒருவர் போய்கொண்டிருக்கிறார், எல்லாம் அவருக்கு அதில் தான் இருக்குது, அவர் சாப்பிடக்கூடிய உணவு பண்டங்கள், அவர் அடுத்த வேலைக்கு உடுத்தக்கூடிய உணவு, அதை உடை, தண்ணீர் எல்லாம் இருக்குது. ஒரு அசதிக்காக ஒரு இடத்துல அந்த வாகனத்தை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் தூங்குறாரு, தூங்கி கண் விழித்து பார்த்தா அந்த ஒட்டகை இல்லை, தூங்கி கண் விழித்து பார்த்தா ஒட்டகை பாலைவனம், சாதாரண ரோடு கிடையாது, பாலைவனத்தில் யாரும் கூப்பிட்டா வர முடியாது, யாரையும் அழைக்க முடியாது, அப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ என்ன நினைப்பார் அவர், இப்போ என்ன நினைப்பாரு, நம்ம கதி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் தாங்கும், பசி கொஞ்ச நேரம் தாங்கும், தாகம் கொஞ்ச நேரம் தாங்கும், அதுக்கு மேலே இல்லைன்னு சொன்னால் எவ்வளோ தூரம் நடந்தாலும் என்ன செய்ய முடியாது, எதையும் பார்க்க முடியாது, எதையும் என்ன செய்ய முடியாது, எதையும் பார்க்க முடியாது,

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இப்பொழுது முதல் உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்திருக்கலாம்.
1: فقد قال الله سبحانه وتعالى

صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم فيما يرويه عن ربي: الصوم لي وأنا أجزى به. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சங்கையான ஒரு மாதத்தை அல்லாஹ் வரவேற்கக்கூடிய காலகட்டத்திலே அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு நசீபாக்கியிருக்கின்றார். சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பக்கம் முழு உலக மனிதர்களும் திசை திரும்ப வேண்டிய இந்த காலகட்டத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை இதே போன்று பெருநாள் தினங்களில் மக்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய தினத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேடமாக தன்னுடைய தொழுகையில் ஓதக்கூடிய சூராக்களில் ஒரு சூரா தான் சூரத்துல் காஷியா என்ற சூரா. ஏனென்றால் சகோதரர்களே, இந்த சூரத்துல் காஷியா முழு உலக மனிதர்களுக்கும் ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது. குர்ஆன் என்பது 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு மாத்திரம் வழிகாட்டிய வேதம் அல்ல. இரண்டாவது, மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கு மாத்திரம்தான் குர்ஆன் வழிகாட்டும் என்று நாம் நினைத்துவிடக்கூடாது. உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் அறிவித்த ஒரு வேதமும் இந்த குர்ஆன் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமூகத்துக்கு இறக்கிய இந்த வேதம், மனித சமூகம் இந்த வேதத்தை எடுத்து பாடம் படிக்க வேண்டும். அல்லாஹ் கேட்கின்ற

மனித சமூகத்தினர்களே, முஸ்லீம்களை பார்த்து மாத்திரம் அல்லாஹ் கேட்கவில்லை, ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா, ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா, உங்களுக்கு காஷியாவுடைய செய்தி வந்ததா? அவ்வாறென்றால் உலகத்தில் ஒவ்வொரு நிகழ்வுகளை கேள்விப்படுகின்றோம். ஆபத்தான நிகழ்வுகள், மிக மிக அதிர்ச்சியான நிகழ்வுகள். சகோதரர்களே, உலக மக்களுக்கு இந்த அழைப்பை கொடுங்கள், இந்த செய்தியை மக்களுக்கு எத்தி வையுங்கள். முஸ்லீம்கள் மாத்திரம் விளங்கி வைத்திருக்கிறோம் இந்த செய்தியை. என்ன செய்தி? ஒரு நாள் வரப்போகிறது, ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா, முழு உலக மனிதர்களும் ஒரே வினாடியில் மௌத்தாகுவார்கள். ஒரே வினாடியில், ஒருவருக்கு பிறகு ஒருவர் அல்ல, ஒரு கண்டத்தில் மரணித்ததற்கு பிறகு மறு கண்டம் அல்ல. சகோதரர்களே, காஷியா என்றால் எல்லோருமே மயங்கி விடுவார்கள். எவ்வாறான ஒரு நிகழ்வு என்று பாருங்கள். அல்லாஹ் இதை குர்ஆனிலே தெளிவுபடுத்தியிருக்கின்றார். இன்று உலகமே நடுங்கிக் கொண்டிருக்கிறது, உலகமே பயந்து கொண்டிருக்கிறது. சில லட்சக்கணக்கான மரணங்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களே, மனித சமூகத்தினர்களே, ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா, உங்களுக்கு இந்த செய்தி வந்ததா? எவ்வளோ பாரதூரமான செய்தி சகோதரர்களே, சாதாரண செய்தி அல்ல இது. இந்த செய்தியை விட்டும் நாம் பராமுகமாக இருக்கின்றோம். ஆக முக்கியமான பயங்கரமான செய்தி அதுதான், காஷியா. காஷியா என்றால் என்ன? ஒவ்வொரு ஊராக மரணிப்பதல்ல, ஒவ்வொரு கண்டமாக மரணிப்பதல்ல, ஒரே வினாடியில் முழு உலகமும் மையத்தாக இருக்கும். எப்படி மையத்தாக இருக்கும்? அல் காரியா.

அல்லாஹ் சொல்கிறான், மிக பயங்கரமான ஒரு செய்தி, அல் காரியா, உள்ளங்களை நடுங்க வைக்கும் செய்தி. மல் காரியா, காரியா என்றால் என்ன? நபியே, இந்த பயங்கர செய்தி என்ன தெரியுமா? சகோதரர்களே, மறுத்து விடாதீர்கள் இதை, மறுத்து விடாதீர்கள் இதை. இது வானத்துடைய செய்தி, இது உலகத்தார்களுடைய செய்தி அல்ல, இட்டுக்கட்டப்பட்ட செய்தி அல்ல இது. يوم يكون الناس كالفراش المبثوث. முழு மனித சமூகமும் பரத்தப்பட்ட ஈசல்களை போல் இருப்பார்கள், அப்படியே மரணித்து கும்பம் கும்பமாக மையத்துகள் இருக்கு, கும்பம் கும்பமாக. சில நாடுகள் கேள்விப்படுகிறோமே, மையத்துகளை அடக்க முடியாது, மரணித்தவர்களை புதைக்க இடம் இல்லை, மையத்துகள் கும்பம் கும்பமாக இருக்கிறது. சகோதரர்களே, இதைவிட அல்லாஹ் சொல்கிறான், பரத்தப்பட்ட ஈசல்களை போல் ஒவ்வொரு நாட்டுடைய மையத்துகளும் அப்படியே கிடக்கும். இதுதான் காஷியா. எதிர்காலத்திலே இந்த உலகம் இவ்வாறான ஒரு நிகழ்வை காண இருக்கிறது. அதனாலதான் இன்று உலகம் குர்ஆனை ஆராய்ச்சி செய்கிறது. ஏன் குர்ஆனை ஆராய்ச்சி செய்கிறது உலகம்? ஏன் உலகத்துக்கு குர்ஆன் தேவை? ஏன் ஐரோப்பாவுக்கு குர்ஆன் தேவை? ஏன் அமெரிக்காவுக்கு குர்ஆன் தேவை? குர்ஆனுக்குள் முழுதும் இருக்கிறது. குர்ஆனை விளங்காதவர்கள் தான் இஸ்லாத்துக்கும் குர்ஆனுக்கும் ஏச தொடங்குவோம். குர்ஆனுக்குள் இருக்கிறது முழுதும், தேடுங்கள், தேடி பாருங்கள். ஏன் இந்த குர்ஆன் மனிதர்கள் பேசியதல்ல, மனித மூளைகளால் உருவாக்கப்பட்டதல்ல, மனித மூளைகளால் உருவாக்கப்பட்டது அந்தந்த காலத்துக்கு தான் பொருந்தும். இது ஏக இறைவன் அல்லாஹுவால் இறக்கப்பட்ட வேத வாக்கி. இது உலக முடிவும் வரை இந்த குர்ஆன் மக்களுக்கு தீர்ப்பு வழங்கும். அல்லாஹ் சொல்கிறான், அந்த நாள் ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா, இந்த செய்தி உங்களுக்கு கிடைத்ததா? அல்லாஹ் கேட்க, கிடைக்காது, கிடைத்தது என்றல்ல இந்த இடத்தில் கருத்து. சகோதரர்களே, கிடைத்தால் தயாராக வேண்டும். கிடைத்தால் என்ன தயாரிப்பு? அல்லாஹ் சொல்கிறான், அந்த நாளையில் முழு உலகத்தையும் நான் இரண்டாக பிரிப்பேன், முழு உலக மனிதர்களையும் இரண்டாக பிரிப்பேன் நான். வுஜூஹுன் யௌமஇதின் காஷியா ஆமிலதுன் நாஸிபா தஸ்லா நாரன் ஹாமியா துஸ்கா மின் ஐனின் ஆனியா லை

ஒரு கூட்டம் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாத கூட்டம், குர்ஆனை மதிக்காத கூட்டம், ரமலான் வருகிறது ரமலான் வந்தாலும் அதை மதிக்காத கூட்டம், அவர்களுடைய சாராயம், அவர்களுடைய போதை வஸ்துக்கள், அவர்களுடைய பாவங்களை விடாத கூட்டம். அல்லாஹ் சொல்கிறான், அந்த நாளையில் உங்களுடைய முகம் கடுகடுத்ததாக இருக்கும். முகம் கேவலம் நிறைந்ததாக, கடுகடுத்ததாக இருக்கு. ஏன்? கஷ்டப்பட்டு உலகத்தில் வாழ்ந்தீர்கள், கஷ்டப்பட்டு உலகத்தில் தன்னுடைய மதத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டீர்கள். ஆனால் நீங்கள் நுழைய போவது சுடக்கூடிய அந்த நரகத்தில் தான் நுழைவீர்கள். அல்லாஹுவை அறிய கிடைக்கவில்லையா உங்களுக்கு? எவ்வளவு சந்தர்ப்பங்கள் வருகிறது, சோதனைகள் வந்திருக்கிறது. வானத்திலிருந்து வந்த சோதனை சகோதரர்களே, இந்த சோதனையில் யாரும் வெற்றி அடைய முடியாது. வெற்றி அடைய வேண்டுமா? அல்லாஹுவின் பக்கம் திசை திரும்ப வேண்டும். இதை தோக்கடிக்க முடியாது. சோதனைகளை மனிதர்களால் தோக்கடிக்க முடியாது. கண்களால் வடியும் கண்ணீரால் தோக்கடிக்கலாம். பசித்திருந்து நோம்பிருந்து தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் சுஜூதில் தலையை வைத்து தோக்கடிக்கலாம். மஹ்தியுடைய காலத்திலே ஹலீஃபா ஹாரூன் ரஷீதுடைய வாப்பா மஹ்தி, அபு ஜாஃபர் மன்சூருடைய மகன் மஹ்தி, அப்பாசிய கிலாஃபத், சகோதரர்களே, இந்த பூமியில் மூன்றில் ஒரு பகுதியை ஆண்டவர்கள் முஸ்லிம்கள். மஹ்தியுடைய காலத்திலே பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. எவ்வாறான பஞ்சம் தெரியுமா? மக்கள் நாய்களையும் பூனைகளையும் சாப்பிட ஆரம்பித்தார்கள். சாப்பிடுவதற்கு எந்த வசதியும் இல்லை. இந்த நேரம் மஹ்தியை தன்னுடைய வேலைக்காரர் சொல்கிறார், மஹ்தி அவர்களே, ஹலீஃபா அவர்களே, இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் நீங்கள் தலைவர், நீங்கள் சுஜூதிலே இருந்து அள வேண்டும். உங்களுடைய கண்ணீர் தான் இதற்கு பதில் சொல்லும். நீண்ட சம்பவம், சம்பவம் சொல்வது நோக்கம் அல்ல, தீர்வை தேடுவதுதான் நோக்கம். மஹ்தி என்ன செய்தார்? தொழத் தொடங்கினார். நடுநிசியிலே எழும்பி சுஜூதிலிருந்து அழத் தொடங்கினார். முசல்லா நிறைய அழுகை, கண்ணீர் வடி ஆரம்பிக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ் சில காலங்களுக்குள் அல்லாஹ் மாற்றத்தை உருவாக்கிவிட்டார். முழு அப்பாசிய ஆட்சியிலும் மழை பெய்ய ஆரம்பித்தது. அல்லாஹ் பரக்கத்தை உருவாக்கினான் மஹ்தியுடைய காலத்திலே. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தருகிறான், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மரணத்துக்கு பிறகு இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை, அதிலே உங்களை பார்த்துக் கொள்ளுவேன். சுடக்கூடிய உலகத்துடைய நெருப்பை விட 69 மடங்கு கடினமான நெருப்பிலே நீங்கள் நுழைவீர்கள். அங்கு மிக சூடான தண்ணீர் தான் உங்களுக்கு குடிக்க கொடுக்கப்படும். நீங்க குடிக்கிறதல்ல, எந்த சின்ன பிள்ளையும் மருந்து குடிக்கிறதல்ல, மருந்து குடிக்க கொடுக்கப்படுறது. சிறுபிராயத்திலே மருந்து எவ்வாறு குடிப்பது? தாய் ரெண்டு கையையும் ரெண்டு காலையும் வாய்களுக்குள் விரலை நுழைவித்து கரண்டிய இரண்டு பற்களுக்கு மணக்குகள் குடிக்க கொடுப்பார். அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹுவின் பக்கம் திரும்புங்கள், உலகத்துடைய முழு நிலைமையும் மாறலாம், ஏதும் நடக்கலாம். சகோதரர்களே, திடீரென்றிருக்கும் பொழுதுதான் வானம் வெடிக்கும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், இந்த நேரம், இந்த 12:30, 12:30, 1 மணிக்கு வானம் வெடித்தால் எவ்வாறு இருக்கு? இது குர்ஆனில் உள்ளது. வானம் வெடிக்கிறாமன எங்க ஓட சகோதரர்களே, திடீரொன்றிருக்கும் பொழுதுதான் கடல் பத்த தொடங்கும்.
திடீரென்று தான் முழுதும் சொல்லிவிட்டு வாரதில்லை சகோதரர்களே. இது எங்களுடைய குர்ஆனுக்குள் இருக்கிறது, குர்ஆனுக்குள் இருக்கிறது. திடீரென்று தான் மரணம் வருவதும் திடீரென்று தான். எந்த நேரமும் தயார் நிலையில் இருப்பவர்கள் தான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள். எந்த நேரமும் எனக்கு அடுத்த நிமிடம் இது நடக்கலாம், இவன் தான் முஸ்லீம், இவர் தான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர். அல்லாஹ் சொல்கிறான், நரகத்திலே ஜெயில உட்கார்ந்து புட்டுவத்தில் இருக்கிற மாதிரி உட்கார்றதல்ல நரகத்தில், நரகத்தில் போடப்பட்டு துஸ்கா மின் ஐனின் ஆனியா லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் தரீஅ, உங்களுக்கான சாப்பாடு வரி என்ற முள்ளை தவிர வேறு சாப்பாடு கிடையாது. ஒட்டகம் கூட அந்த வரியை சாப்பிடாது. அந்த துர்நாற்றம், அந்த முள்ளு, அதுதான் உங்களுக்கு சாப்பாடு. லா யுஸ்மினு வலா யுக்னி மின் ஜூ, அதை சாப்பிடுவதால் கொழுக்கவும் மாட்டீர்கள், பசியும் போகாது. சகோதரர்களே, உலகத்தில் வந்தது எதற்காக? உலகத்தில் நாம் வரவில்லை, ஒருவன் அனுப்பினான், அவன்தான் அல்லாஹ். நாம் தாயுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது நமக்கு தெரியுமா? அனுப்பின ஒரு ஒன்றிருக்கிறான், அவன் எடுப்பான் எங்களை இன்ஷா அல்லாஹ். அந்த அல்லாஹுடன் போகும் பொழுது சகோதரர்களே, சீதேவியாக போகவன் அல்லாஹுடன் செல்லும் பொழுது சீதேவியாக செல்ல வேண்டும். அல்லாஹ் ஒரு கூட்டம் இவ்வாறு உலகத்திலே, மற்ற கூட்டம் அல்லாஹ் சொல்கிறான்,

0: சகோதரர்களே, அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். உலக மனிதர்களே, அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை உலகம் அல்ல. வாழ்க்கை என்பது மரணத்துக்கு பிறகு ஆரம்பிப்பதுதான் வாழ்க்கை. இதை நம்புங்கள், இதை நம்புங்கள். மறைவான விடையமைவைகள். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து நீங்கள் மரணித்தால் உங்களுடைய முகம் உங்களுடைய முகம் செழிப்பாக இருக்கும். உங்களுடைய முகம் செழிப்பாக, சிரித்த முகம். சிரிக்கிறது அங்கதான். மரணத்துக்கு பிறகு சிரிக்க தொடங்கினா சகோதரர்களே, அந்த சிரிப்பு முடியறதில்லை. நீங்க கேட்கலாம், மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்குதா? அதுதானே வாழ்க்கை. உலகம் என்ன வாழ்க்கை? குர்ஆன் சொல்லக்கூடிய வாழ்க்கை அதுதானே சகோதரர்களே. அந்த வாழ்க்கை தானே நிரந்தரமான வாழ்க்கை. இந்த உலகத்துடைய முதல் மனிதர் யார்? ஆதம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் வாழ்ந்தது 1000 ஆண்டுகள் தான். ஆனால் இன்று அவர் கபருக்குள், கிட்டத்தட்ட 7000-8000 ஆண்டுகள் கபருக்குள். எந்த வாழ்க்கை பெரியது? ஈருலக தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் வாழ்ந்தது 63 ஆண்டுகள் தான். ஆனால் மண்ணுக்குள் தற்பொழுது 1400 ஆண்டுகள் மண்ணுக்குள். இந்த வாழ்க்கை பெரியது சகோதரர்களே, இந்த வாழ்க்கை பெரியது. உலகம் வாழ்க்கையே இல்லையே. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் 60 ஆண்டுகள் வாழ்க்கையா? உலக வரலாற்றை படியுங்கள். அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமிய அடிப்படையில். சகோதரர்களே, நாளை ரமலான் வருகிறது. இரவோடு ரமலான் ஆரம்பிக்கின்றது. எந்த குறைவும் செய்து விடாதீர்கள் இபாதத்துகளிலே. அது பள்ளியில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, நோன்பு பிடிப்பது, தராவீஹ் தொழுவது, குர்ஆன் ஓதுவது, சதக்காக்கள் கொடுப்பது, இஃப்தார்களுக்கு உதவி செய்வது, சஹர்களுக்கு உதவி செய்வது, ஜகாத் கொடுப்பது, முழு அமல்கள், மற்ற மனிதர்களோடு நல்ல குணத்தோடு நடப்பது. அல்லாஹ் முழு உலக மனிதர்களுடைய நோன்பை வைத்து அல்லாஹ் முசீபத்துகளை இல்லாமலாக்கலாம், சோதனைகளை இல்லாமலாக்கலாம். அல்லாஹ் சொல்கிறார், எனக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து என்னிடம் வந்தீர்கள் என்றால் உங்களுடைய முகம் பசுமையான, சிரிக்கக்கூடிய, இளங்கக்கூடிய முகமாக உங்களுடைய முகம் மாறும் மரணத்துக்கு பிறகு. உலகத்தில் பட்ட கஷ்டங்களை எல்லாம் பொருந்திய கல்பாக மாறும். முகத்திலையும் சிரிப்பு, கல்புலையும் சந்தோஷம். அமலால் மாத்திருந்தான், வேறொன்றும் அல்ல சகோதரர்களே. அல்லாஹ் 8 வகையான இன்பங்களை சொல்கிறான், வாக்களிக்கின்றான். ஒரு அரசியல்வாதி அரசியலில் இறங்குவதற்கு முன்னால் அவருக்கு தெரியும், நான் வெற்றி அடைந்தால் எனக்குரிய சம்பளம் என்ன, எனக்குரிய வாகனம் என்ன, எனக்குரிய ஃபெசிலிட்டிஸ்கள் என்ன. அவருக்கு தெரியும், இரவு பகலாக பாடுபடுவார், இரவு பகலாக பாடுபடுவார். தன்னிடம் இருக்கும் அவ்வளோ பணத்தையும் செலவழிப்பார். ஏன்? அந்த கதிரையை நான் அடைய வேண்டும், பார்லிமெண்ட்ல ஒரு சீட்டை நான் எடுக்க வேண்டும். எடுத்தால் இவ்வளோ இன்பங்கள். அல்லாஹ் வாக்கு தாரான் சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக வாழுங்கள். 8 வகையான இன்பங்களை உங்களுக்கு நான் தருவேன். அதில் முதல் இன்பம் தான் உங்களுடைய முகம் சிரிக்கிறது. சிரிப்பது பாக்கியம் கியாமத்திலே. மரணத்துக்கு பிறகு சிரிப்பது அல்லாஹ் சொல்கிறார், உங்களுக்கு உயர்ந்த உயர்ந்த சொர்க்கம். 5 பேச்சஸ், 1 ஏக்கர், 2 ஏக்கர் அல்ல மாளிகைகள் எல்லாம் சொர்க்கத்திலே. சொர்க்கத்திலே உள்ள மாளிகை ஆலியா, ஆலியா, ஆலியா என்றால் அவ்வளோ உயரம். ஹதீஸிலே வந்திருக்கிறது சித்தூன மீலா, 60 மைல். ஒரு ஆளுக்கு கொடுக்கக்கூடிய பங்களா 60 மைல். புர்னே சுல்தான் கூட அவ்வாறு கிடையாது, வெள்ளை மாளிகை கூட அமெரிக்காவுடைய அவ்வாறு கிடையாது. 60 மைல் ஒரு ஆளுக்குரிய பங்களா. அல்லாஹ் சொல்கிறான் இந்த வீண் பேச்சையும் கேட்க மாட்டேன். அதனாலதான் நோன்ப அல்லாஹ்வுக்காக பிடிங்க சகோதரிகளே. வேற யாருக்காக நோன்பு பிடிக்கிறது இல்லை, பசித்திருக்கிறது, தாகித்திருக்கிறது அல்லாஹ்வுக்காக, இரவை நின்று வணங்குறது அல்லாஹ்வுக்காக. அது பள்ளியில் இருக்கலாம், அது வீட்டில் இருக்கலாம், தனி அறையில் இருக்கலாம், எங்கும் இருக்கலாம். அல்லாஹ்வுக்காக மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாப. நபி அவர்கள் சொன்னார்கள், யார் ஈமானோடும் நன்மையை நாடியும் நோன்பு பிடிப்பாரோ அவருடைய பாவம் தான் மன்னிக்கப்படும். மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன், மன் காம லைலத்தல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன். இந்த மூணு ஹதீஸுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவித்த வார்த்தை ஈமான் இஹ்திசாப். ஈமான் அல்லாஹ், இஹ்திசாப் இவ்வளோ பெரிய 8 வகையான இன்பம் எனக்கு இருக்குதுன்னு நன்மையை நாடி அமல் செய்து. அல்லாஹ் சொல்கிறார் லா தஸ்மஉ ஃபீஹா லாகியா, எந்த வீண் பேச்சையும் கேட்க மாட்டீர்கள், அவ்வளோ நிம்மதியாக சொர்க்கத்தில் வாழுவீர்கள். லா தஸ்மஉ ஃபீஹா லாகியா ஃபீஹா ஐனுன் ஜாரியா, அவங்களோட சொர்க்கத்துக்குள்ள ஊற்றுகள், தஸ்னீம் என்ற ஊற்று, சல்சபீல் என்ற ஊற்று உங்களோட சொர்க்கத்துக்குள் பீரிட்டு பாயும். ஊற்றுகளை பார்க்கறதுக்கு நோரலியாக்கு போகணும், ரம்போடைக்கு போகணும். ஊற்றுகளை பார்க்கறதுக்கு உங்களோட சொர்க்கத்துக்குள் அல்லாஹ் சொல்கிறான், உங்களோட சொர்க்கத்துக்குள் ஊற்றுகள், உயர்ந்த உயர்ந்த கட்டில்கள் எல்லாம் போடப்பட்டிருக்குது, நீங்க ரெடியா அல்லாஹ் கேட்கிறார். ஐந்தாவது இன்பம், அனைத்து கிளாஸ் பிளேட் ஜக் எல்லா செட்டும் வைக்கப்பட்டிருக்கு, நீங்க வாங்க அவ்வளவுதான், நீங்க வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் அவ்வாறு வாழ்ந்து காட்டினார்கள். எல்லாமே ரெடி சகோதரர்களே. சொர்க்கத்துல ஷாப்பிங் போறது இல்லை, சொர்க்கத்துல ஒரே ஒரு ஷாப்பிங் மால் இருக்குது, வெள்ளிக்கிழமை மாத்திரம் ஷாப்பிங் போறது. எனதுக்கு தெரியுமா, ஷாப்பிங் போறதே அழக கூட்டுறதுக்கு. ஷாப்பிங் போய் கொண்டிருக்கும் போது ஒரு காத்தடிக்கும் சொர்க்கத்திலே, அந்த காத்தோடு அழகு கூடும், கணவனுடைய அழகும் கூடும், மனைவியுடைய அழகும் கூடும். வீட்டுக்குள்ள போனதோட மனைவி சொல்லுவாள் அழகு கூடியிருக்குதே, கணவன் சொல்லுவார் மனைவியை பார்த்து உங்களோட அழகும் கூடியிருக்குதே. மார்க்கெட் போறதே ஃபேஷியல் பண்றதுக்கு தான் சொர்க்கத்துல மார்க்கெட், அழகை கூட்டுவதற்கு தான் வெள்ளிக்கிழமை மார்க்கெட். வேறொன்றும் அல்ல, முழுதும் வைக்கப்பட்டிருக்கும் சகோதரர்களே. அல்லாஹ் சொல்கிறான் என்றால் தலையணைகள் எல்லாம் அணிவகுப்பாக வைக்கப்பட்டிருக்கு. என்ன இவ்வளோ பெரிய பங்களாவுக்குள்ள எத்தனை தலையணை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பங்களா. இங்க இருக்கிற மாதிரி பாப்பா உமா பிள்ளைகள் எல்லாம் ஒரு வீட்டுக்குள் அல்ல. தலையணைகள் எல்லாம் அவ்வாறே அணி அணியாக அடுக்கப்பட்டிருக்கும். கடைசி 8வது இன்பம் வசராபி உமபு காப்பட், விலை உயர்ந்த காப்பட், பச்சை நிறை காப்பட், அழகான பச்சை நிறை காப்பட்டுகள் விரிக்கப்பட்டிருக்கு. அதற்குத்தான் உலகத்தில் கொஞ்ச தியாகங்கள் சகோதரர்களே, மனித சமூகத்தினர்களே, இது முழு உலகத்துக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி. அது யாராக இருக்கலாம், கருப்பர், வெள்ளையர், ஆங்கிலேயர், ஆங்கிலம் தெரியாதவர், படித்தவர், பாமர மகன், முழு உலக மனிதருக்கும் இதை அடையலாம், இந்த இன்பத்தை அடையலாம். இந்த ஏழு வகையான இன்பங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். சகோதரர்களே, சகோதரிகளே, இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சிலர் நம்ப மாட்டோம். எங்களுடைய உலகத்துடைய மனிதர்களுடைய பழக்கம்தான் நம்பாது. அல்லாஹ் நம்ப மாட்டோம் என்று தெரிந்துதான் நாலு உதாரணங்களை அல்லாஹ் சொல்கிறார். சரி, இந்த சொர்க்கம் இந்த நரகம் இருப்பதை நீ நம்ப வேண்டுமா? உலகத்தில் என்னுடைய நாலு படைப்புகள் இருக்கிறது, இதை நம்பினால் அவைகளை நம்பு. முதலாவது, அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத் வ இல ஸமாஇ கைஃப ருஃபிஅத் வ இல ஜிபாலி கைஃப நுஸிபத் وإلى الأرض كيف سطحت. இந்த நாளும் என்னுடையது அல்லாஹ் சொல்றார். என்ன அல்லாஹ் சொல்றார், இந்த நாளும் என்னுடையது. முதலாவது என்ன, أفلا ينظرون إلى الإبل. ஒட்டகத்தை பார்த்திருக்கீங்களா அல்லாஹ் கேக்குறான். எவ்வளவு அழகான உதாரணம், ஒட்டகத்தை பார்த்திருக்கீங்களா, அது எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது. ஆடு மாடு போன்றதல்ல ஒட்டகம், எல்லோருக்கும் தெரியும். ஆடு ஆட்டிறைச்சி சாப்பிடலாம், ஆட்டு பால் குடிக்கலாம். மாடு மாட்டிறைச்சி சாப்பிடலாம், மாட்டு பால் குடிக்கலாம், மாட்டில் வண்டில் கட்டலாம். மூன்று, ஒட்டகம், ஒட்டகத்துடைய பாலும் குடிக்கலாம், ஒட்டகத்துடைய இறைச்சியும் சாப்பிடலாம், ஒட்டகத்துடைய சிறுநீரும் வைத்தியத்துக்கு குடிக்கலாம், ஒட்டகத்துக்கு மேல் ஏறியும் பிரயாணம் பண்ணலாம். முழுதும் செய்ய முடியுமான ஒரு மிருகம்தான் ஒட்டகம். ஒட்டகம் கடலில் எவ்வாறு கப்பல் இருக்கிறதோ, தரையுடைய கப்பல் ஒட்டகம். சில காலம் ஒட்டகம் கிட்டத்தட்ட 30-40 நாள் தண்ணீர் குடிக்காமல் அப்படியே வாழும் மிருகம் ஒட்டகம். அதுதான் வித்தியாசமான படைப்பு ஒட்டகம். ஒட்டகத்துடைய முழு இடத்திலும் மருந்துதான். ஒட்டகத்துடைய இறைச்சி மருந்து, ஒட்டகத்துடைய பால் மருந்து, ஒட்டகத்துடைய சிறுநீர் மருந்து, முழுவதுமே மருந்துதான் சகோதரர்களே. படைத்தவன் சொல்கிறான், கொஞ்சம் சிந்தியுங்கள். யாரும் மடத்தனமாக அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. யாரும் மடத்தனமாக இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. முதல் விடயம், அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத். இரண்டாவது, வ இல ஸமாஇ கைஃப ருஃபிஅத். வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்குது என்பதை பார்க்கவில்லையா? வானத்தை உயர்த்தியவன் யார்? வானத்துடைய கிலோமீட்டர் யாருக்காவது தெரியுமா? வானத்துடைய தூரம் யாருக்காவது தெரியுமா? சகோதரர்களே, வானம் ஒவ்வொரு நாளும் விசாலம் அடைந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறார், நான் வானத்தை நாங்கள் விசாலப்படுத்தி கொண்டே இருக்கின்றோம். இவ்வளோ வானத்தை உயர்த்தியது அல்லாஹ். வானத்துடைய முகட்டை உயர்த்தியவன் அல்லாஹ். இரண்டாவது படைப்பு. மூன்றாவது படைப்பு சகோதரர்களை அல்லாஹ் கேட்கின்றான், இந்த மலைகளை நட்டியது யார்? உலகத்தில் எத்தனை மலை இருக்கிறது, எவ்வளவு பெரிய பெரிய மலைகள் இருக்குது, இந்த மலைகளை நட்டியவன் யார்? நான். இது மூணாவது என்னுடைய படைப்பு. நான்காவது, வஇலல் அர்தி கைஃப சுதிஹத். பூமி எவ்வாறு விரிக்கப்பட்டிருக்கிறது, பூமி விரிக்கப்பட்டிருக்கிறது சகோதரர்களே. இந்த பூமியை விரித்தவன் யார்? இந்த நாலு படைப்பும் புத்தி உள்ளவர்களுக்கு வலம். இதற்கு படிக்க தேவையில்லை, இதற்கு பிஏ எம்ஏ பிஹெச்டி முடிக்க தேவையில்லை. ஒரு விவசாயி ஒரு பாலைவனத்தில் இருக்கக்கூடியவர், பாலைவனத்திலே நின்று கொண்டு ஒட்டகத்தை பார்த்து அல்லாஹுவை அறியலாம், வானத்தை பார்த்து அல்லாஹுவை அறியலாம், மலைகளை பார்த்து அல்லாஹுவை அறியலாம், பூமியை பார்த்து அல்லாஹுவை அறியலாம், சாதாரண புத்தி கொடுக்கப்பட்டவர்களும் அல்லாஹுவை அறியலாம். அதற்குத்தான் இந்த நாலு உதாரணம். முதல் ஒட்டகம், இரண்டாவது மலைகள், மூன்றாவது வானம், நான்காவது பூமி. சகோதரர்களே, இதை படித்தாவது அல்லாஹுவை விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் இந்த நாளையும் சொல்லிவிட்டு சொல்கிறான், நபியே ஃபதக்கிர் இன்னமா அந்த முதக்கிர். மக்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் நபியே. நபி இல்லாத காலம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி 1000 வருடம் தாண்டி விட்டது. இந்த உம்மத்தில் உள்ள உலமாக்களுடைய பொறுப்பு உபதேசம். சகோதரர்களே, உலமாக்களுடைய பொறுப்பு உபதேசம், இந்த குர்ஆனை ஓதி காட்டுதல். ஃபதக்கிர் இன்னமா அந்த முதக்கிர் லஸ்த அலைஹிம் பிமுசைதிர். நபியே, நீங்கள் சாட்டப்பட்டவர் அல்ல, உபதேசம் பண்ணு. இந்த உபதேசம் நடக்குது சகோதரர்களே. மனித சமூகத்தினர்களே, கொஞ்சம் கேளுங்கள். ஏசுறதை நிறுத்திவிட்டு கொஞ்சம் கேட்டு சிந்தியுங்கள். அல்லாஹ் மூளைகளை தந்திருக்கிறான் ஒவ்வொரு மனிதனுக்கும் சிந்திப்பதற்குத்தான். மிருகங்களை விட அல்லாஹ் ஒரு புத்தியை கூட்டி தந்திருக்கிறான் சிந்திப்பதற்குத்தான். அல்லாஹ் சொல்கிறான், யார் புறக்கணித்தார்களோ நிராகரித்தார்களோ அவங்களை விட்டுருங்க நபியே. அல்லாஹ் அவர்களை பெரிய தண்டனையில் போட்டு வேதனை செய்வார். ஒரு நாள் வரும், முழு உலகத்துடைய படைப்புகளும் என் பக்கம்தான் திரும்ப வேண்டும். எங்கள்ல யாரெல்லாம் மரணித்து விட்டார்களோ அவங்கள யாட்ட போயிட்டாங்க சகோதரர்களே, அல்லாஹ் கிட்ட போயிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே விளங்கி விட்டது. அல்லாஹ் எங்களுக்கு ஆயுள தந்திருக்கிறான். தௌபா செய்வோம் சகோதரர்களே, அல்லாஹும் பக்கம் மீளுவோம். தொழுகை இல்லாதவர்கள் தொழுகையை கடைபிடியுங்கள். இதுவரைக்கு நோன்பு பிடிக்காதவர்கள் நோன்பை பிடிங்கள். அல்லாஹுவை தவிர லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலை. ஒதுங்கும் தளம் வேற இடம் இல்லை சகோதரர்களே, எங்கும் விரண்டோட முடியாது. அல்லாஹ் சொல்றான், உங்களால் ஓட இயலாது, ஓடி முடிக்க இயலாது, எனக்கிட்ட தான் வரணும். எங்கு ஓடினாலும் அல்லாஹ் சவால் விடுகிறான். யா மஅஷரல் ஜின்னி வல் இன்ஸ் இனிஸ்தத்தும் அன் தன்ஃபுது மின் அக்தாரிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் ஃபன்ஃபுது லா தன்ஃபுதுன இல்லா பிசுல்தான் فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. மனித ஜின்களே, உங்களால் ஏழும் என்றால் வானத்துடைய ஓரங்கள் வரை ஓடுங்கள், ஆனால் உங்களால் தப்ப முடியாது. இது இறை வாக்கு சகோதரர்களே. إِنَّ إِلَيْنَا إِيَابَهُمْ எங்கள்கிட்ட வாங்க, உங்களோட கணக்கை நான் பார்ப்பேன் என்று உங்களை படைத்த அல்லாஹ் சொல்லி முடிக்கின்றார். எனவே சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹுவை விளங்குவதற்கு, ஒரு சந்தர்ப்பம் மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை விளங்கி அமல் செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். சந்தர்ப்பத்தை நழுவ விடாதீர்கள். கண்ணை பொத்துவதோடு சந்தர்ப்பம் முடிந்துவிடும். கண்ணை பொத்துவதோடு சந்தர்ப்பம் முடிந்துவிடும். அல்லாஹ் இந்த ரமலானையும் தந்திருக்கின்றான். எனவே சகோதரர்களே, முடியுமானவர்கள் முடியுமான அமல்களில் முன்னேறி இந்த நாட்டையும் உலக மனிதர்களையும் அல்லாஹுவின் பால் அழைத்து அல்லாஹுடைய சிந்தனையை கொடுத்து முழு உலக மனிதர்களையும் சொர்க்கத்தின் பால் அழைத்து செல்லும் பொறுப்பை அல்லாஹ் எங்களுடைய கையில் தந்திருக்கிறான். மௌத்துக்கிடையில் மரணத்துக்கிடையில் இந்த பொறுப்பை செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் அந்த சீதேவிகள் கூட்டத்தில் சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய தாயந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ரஹ்மானே ரஹீமே யா அல்லாஹ், மலிகுல் குத்தூஸ் யா அல்லாஹ், ஹையுல் கையூம் யா அல்லாஹ், எங்களுக்கு இறங்கியிருக்கும் சோதனை இல்லாமலாக்குவாயாக, எங்களுக்கு இறங்கியிருக்கும் இந்த நோயை இந்த நாட்டையும் பாதுகாப்பாயாக, முழு உலக மனிதர்களையும் பாதுகாப்பாயாக, உலகத்துடைய கஷ்டங்கள் ஆகரத்துடைய கஷ்டங்களிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. ரஹ்மானே ரஹீமே யா அல்லாஹ், நீ ஹையுல் கையூம் யா அல்லாஹ், நீ மரணிக்க மாட்டாயா அல்லாஹ், நீ தூங்காதவன் யா அல்லாஹ், என்றென்றும் விழித்திருக்கக்கூடியவன் யா அல்லாஹ், படைப்புகளை படைத்து அவர்களுக்கு தேவையானவைகளை கொடுக்கக்கூடிய ரஹ்மானே யா அல்லாஹ், உன் பக்கம் கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். முழு உலகமும் உன் பக்கமே கையேந்திருக்கிறது ரஹ்மானே. ஒவ்வொரு மதத்தினர்களும் அவரவர்களின் கடவுள்களை அழைக்கிறார்கள் யா அல்லாஹ். உன்னை ஏற்றுக்கொண்ட நாம் உன்னை அழைக்கிறோம் யா அல்லாஹ். முழு உலகத்துக்கும் ஹிதாயத்தை கொடுப்பாயாக, நேர்வழியை காட்டுவாயாக, நீ யார் என்பதை தெளிவுபடுத்துவாயாக. ரமலானை தந்திருக்கிறாய் ரஹ்மானே, சரியான முறையில் நோன்பு பிடிக்கும் பாக்கியத்தை தருவாயாக, நின்று வணங்கும் பாக்கியங்களை தருவாயாக, சதக்காவுடைய ஜக்காத்துடைய பாக்கியங்களை தருவாயாக. முழு உலக மனிதர்களையும் உன் பக்கம் அழைக்கும் அந்த பொறுப்பை அந்த பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. இந்த ரமலான் வித்தியாசமான விசேடமான ரமலானாக, ஒருவருக்கொரு உதவி செய்யும் ரமலானாக ஆக்குவாயாக. எங்களுடைய துவாக்களை கபூல் செய்வாயாக. சோதனையில் மாட்டியிருக்கிறோம் யா அல்லாஹ், உன்னுடைய சோதனை யா அல்லாஹ், சோதிப்பதால் உனக்கு எந்த லாபமும் கிடையாது ரஹ்மானே. வெகு சீக்கிரம் பள்ளி வாசல்கள் திறக்கப்பட தௌஃபீக் செய்யா அல்லாஹ், ஜும்ஆக்கள் தொழுவிக்கப்பட தௌஃபீக் செய்யா அல்லாஹ். நீ நாடினால் உனக்கு முடியும் ரஹ்மானே, நீ நாடினால் முடியும் ரஹ்மானே. எத்தனையோ பிள்ளைகளுடைய கண்ணீர்கள் உனக்கு முன்னால் சிந்தப்படுகிறது யா அல்லாஹ். எத்தனையோ வயோதிபர்கள் நோன்பு பிடித்து குர்ஆன் ஓதி இஃப்தாருடைய நேரத்தில் உடம் இறைஞ்ச போகிறார்கள் யா அல்லாஹ். அனைவர்களுடைய துவாவுடைய பரக்கத்தால் இந்த உலகத்துக்கு இறங்கியிருக்கும் சோதனை இல்லாமலாக்குவாயாக. இந்த நாடு வளம் பெற்று இந்த நாட்டில் உள்ளவர்களுக்கும் யா அல்லாஹ் ஹிதாயத்தையும் நேர்வழியையும் காட்டுவாயாக. நம் அனைவர்களுடைய கடைசி முடிவையும் அழகாக்குவாய். கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபிக் செய்வாயாக. வாஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானகல்லாஹும் வபிஹம்திக் நஷ்ஹது அல்ல இலாஹ இல்ல அந்த நஸ்தக்ஃபிருக வநதூபு இலை. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸதி அம்மா யஸிஃபூன்.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும். www.muslimvanoli.com. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் வானொலிகளில் தொடர்ந்தும் இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக விசேட மார்க்க சொற்பொழிவை கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த புனித பூமியில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை சூரத்து துஹா, சூரத்து ஷரஹ், சூரத்து தீன், இந்த மூன்று சூராக்களுடைய விளக்க உரையை முடிந்த அளவு அல்ஹம்துலில்லாஹ் பார்த்திருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய சூரத்துல் அலக், சூரத்துல் கதர், சூரத்துல் பையினா, இந்த மூன்றும் நிறைய விளக்கங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய சூரா. அதனால் இந்த பெரிய சூராக்களை எல்லாம் கொஞ்சம் பின்னால் வைத்துவிட்டு சூரத்துல் துஹாவிலிருந்து நாஸ் வரை வரக்கூடிய அதிகமாக நாம் ஓதக்கூடிய குர்ஆனுடைய சூராவுடைய விளக்க உரையை முதலில் பார்த்தால் நமக்கு பலனுள்ளதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் இன்றைய சூரா சூரத்துல் ஜல்ஜலா, அல்லது சூரத்துல் ஜில்ஜால், குர்ஆனுடைய 99வது சூரா, வெறும் 8 வசனங்களை மட்டுமே உள்ளடக்கி இருக்கும். ஆனால் மறுமையில் நடக்க இருக்கின்ற அத்துணை செய்திகளையும் ஒரே சூராவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உள்ளடக்கியிருப்பான். இந்த சூராவுடைய தொடக்கம் முதல் அடுத்தடுத்த சூராக்கள் எல்லாம் மறுமையை பற்றி எம்மிடத்திலே பேசுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் மனிதர்களின் நிலையை எப்படியெல்லாம் மாற்றுவான் என்ற செய்திகளை இந்த சூராக்கள் எல்லாம் தெளிவாக வெளிப்படுத்துகிறது. அதுவும் இந்த சூரா மிக முக்கியமாக மறுமையுடைய செய்திகளை எமக்கு பாடமாக படிப்பினையாக கொடுக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூராவை ஆரம்பம் செய்கிறான், பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம், இதா ஜுல்ஜிலத்தில் அர்து ஜில்ஜாலஹா. இதா என்றால் அந்த நேரத்தில் அல்லது அப்போது, இதா ஜுல்ஜிலத்தில் அர்து ஜில்ஜாலஹா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதா என்ற வார்த்தையை பயன்படுத்துவதன் மூலம் மறுமை நிச்சயமாக ஏற்பட்டே தீரும் என்ற செய்தியை அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான். அந்த நேரத்தில் அல்லது எப்போதென்றால் அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் மூலமாக மறுமையை உறுதிப்படுத்துகிறான், மறுமை ஏற்பட்டே தீரும். இதா ஜுல்ஜிலத்தில் அர்து ஜில்ஜாலஹா, ஜல்ஜலா என்றால் ஜல்லா, சில அறிஞர்களை பொறுத்தவரை ஜல்லா என்ற வார்த்தையிலிருந்து வந்தது, நடக்கும் போது கால் தடுக்கும் அல்லவா, அதற்குத்தான் ஜல்லா என்று சொல்வார்கள் அரபியில். இப்ப ஜல்ஜலா என்றால் தொடர்ச்சியாக தடுக்குதல், அது தொடர்ச்சியாக நடுக்கம் ஏற்படுதல், இதற்குத்தான் ஜல்ஜலா என்று சொல்லுவார்கள். பல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இதா ஜுல்ஜிலத்தில் அர்து, பூமி தொடர்ச்சியாக நடுங்கும் போது. எப்படி நடுங்கும் பூமி, அந்த நடுக்கத்தை விவரிக்க முடியாது, அதனுடைய அளவை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாது. குர்ஆன் சொல்கிறது வேறொரு வசனத்தில், அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, அல்லாஹ் முஃமின்களை மட்டும் அழைக்கவில்லை, மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களை படைத்த ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், இன்ன ஜல்ஜலத ஸாஅதி ஷைஉன் அஸீம், மறுமையின் நடுக்கம் மிக பயங்கரமானது. அல்லாஹ் சொல்கிறான் மிக பயங்கரமானது, ஷை உன் அதீம், அது மிக மகத்தானது. அந்த செய்தி மறுமையின் நடுக்கம் ஏற்படும் போது மிக பயங்கரமாக அது இருக்கும், அந்த செய்தியை விவரிக்க முடியாது, அவ்வளவு மகத்துவமானது. அந்த நடுக்கம் ஏற்பட்டால் என்ன ஆகும் என்றால், யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தாத், பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை தாய் மறந்து விடுவாள். ஒரு தாய்க்கு தன் குழந்தை அதிகமான தேவையுடைய நேரம் அந்த பருவம்தான். அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தையை கூட தாய் மறந்து விடுவாள். அந்த நடுக்கம் ஏற்பட்டு விட்டால் தன் நிலைமை மட்டுமே அந்த அவளுக்கு முன்னால் தெரியும், தன் குழந்தையோ தன் உறவுகளோ வேறு யாருமோ அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் தெரிய மாட்டார்கள். தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத், அல்லாஹ் மேலும் சொல்கிறான், வத்தது குல்லு தாதி ஹம்லின் ஹம்லஹா, வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய குட்டியை அதுவாகவே வெளியாக்கிவிடும் பயத்தால், பயம் ஏற்பட்டு குட்டி அது அதுவாகவே வெளியேறிவிடும், அதற்கு எந்த சிரமத்தையும் அந்த தாய் எடுக்க தேவையில்லை. அல்லாஹ் சொல்கிறான், வத்தரன்னாச சுக்காரா,
3: மனிதர்கள் எல்லோரும் போதையில் இருப்பதை போன்று மாறி விடுவார்கள். போதையில் இருந்தால் என்றால் அவனுக்கு என்ன செய்கிறோம், எங்கே போகிறோம், என்ன நடக்கிறது என்று தெரியாது. அது போன்று மனிதர்கள் எல்லோரும் மாறி விடுவார்கள். வத்தரன்னாஸ சுக்காரா ஒமாஹும் ஒமாஹும் பி சுக்காரா, அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், அது குடிபோதை அல்ல. வலாக்கின்ன அஸாப் அல்லாஹி ஷதீத், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தண்டனை மிக பயங்கரமானது. அல்லாஹ்வுடைய கோபம் ஏற்பட்டால் தான் மறுமை ஏற்படும். பாவங்கள் அதிகமாகி குற்றங்கள் அதிகமாகி பூமியில் எந்த முஃமின்களும் வாழாத அந்த சூழ்நிலையில் தான் அல்லாஹ் மறுமை ஏற்படுத்துவான். வலாக்கின்ன அஸாப் அல்லாஹி ஷதீத், அதனால் அல்லாஹ்வுடைய தண்டனை மிக பயங்கரமானதாக மாறும், நடுக்கங்கள் ஏற்படும். இதா ஜுல்ஸிலத்தில் அர்து, பூமி நடுக்கத்தை வெளிப்படுத்தும் போது அல்லது பூமி நடுங்கும் போது எப்படி, ஜில்ஸாலஹா, அல்லாஹ் மேலும் அதே வார்த்தையை சொல்கிறான், மஃபூல் முத்லக் என்று சொல்லுவார்கள். இதை அரபி இலக்கணத்தில் ஒரு செயலைத்தான் மீண்டும் அதே வார்த்தையில் அல்லாஹ் சொல்லுவான். ஏன், அதனுடைய மகத்துவத்தை விவரிப்பதற்காக, அதனுடைய ஆழத்தை புரிய வைப்பதற்காக, அந்த செய்தி மிக மிக பயங்கரமானது என்பதை அல்லாஹ் வெளிப்படுத்துவதற்காக. பூமி நடுக்கத்திலும் நடுக்கத்தை வெளிப்படுத்தும். ஜில்ஸாலஹா லஹா ஹா என்ற வார்த்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நினைப்பதன் மூலமாக சொல்கிறான், அந்த நடுக்கத்தை அளவிட முடியாது. அந்த நடுக்கம் பூமியுடைய எந்த பகுதியையும் விடாது. இன்று பூமியில் நடுக்கங்கள் ஏற்படலாம், ஒரு இடத்தில் ஏற்படும், இன்னொரு இடத்தில் ஏற்படாமல் இருக்கும். ஒரு இடம் குலுங்கும், இன்னொரு இடம் குலுங்காமல் இருக்கும். ஆனால் அந்த நேரம் வந்தால் பூமியில் இருக்கக்கூடிய எல்லாம் ஒரு இடம் விடாமல் அளவிட முடியாத அளவிற்கு, இன்று இருக்கக்கூடிய அளவை போன்று 5.6 என்றெல்லாம் அளவிட முடியாது. அந்த அளவே இட முடியாத அளவிற்கு எல்லா இடங்களும், இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, பூமி முழுக்க நடுங்க ஆரம்பிக்கும். நடுக்கம் பயங்கரமாக மாறும்போது எப்போது ஏற்படும் இந்த செய்தி? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதையும் அவனுடைய புத்தகமல் குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்போது இஸ்ராஃபீல் சூரை ஊதக்கூடிய அந்த மலக் சூரை ஊதுவாரோ அப்போது ஏற்படும். சூரை ஊதக்கூடிய மலக்குடைய பேர் என்ன? பேர் என்ன? இஸ்ராஃபீல். சூரை ஊதக்கூடிய சாஹிபு சூர். அல்லாஹ் சொல்கிறான், வநுஃபிஹா ஃபிஸ்ஸூர், சூர் ஊதப்படும் நேரத்தில் வானம் பூமிகளில் உள்ள எல்லாம் மூர்ச்சையாகிவிடும், அல்லாஹ் நாடியவர்களை தவிர. அல்லாஹ் நாடியவர்கள் யார் என்று எமக்கு தெரியாது, ஆனால் அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு பிறகு மரணத்தை கொடுக்கலாம், மரணத்தை கொடுப்பான். அவர் சூரை ஊதக்கூடிய மலக்காக இருக்கலாம், ஜிப்ரீலாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இந்த பூமியில் எல்லோரும் மரணித்தே தீருவார்கள். குல்லு மன் அலைஹா அல்லாவால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் அழிந்தே தீரும். அதுபோன்று இந்த பூமியும் அல்லாஹ்வுடைய படைப்புதான். அல்லாஹ் இந்த பூமி எப்படி அழிப்பான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரை ஊதக்கூடிய நேரத்தில் இந்த பூமி நடுங்க ஆரம்பிக்கும். சூரை ஊத வைக்கக்கூடிய நேரத்தில் இந்த பூமி பயங்கரமான நடுக்கத்தில் நடுங்க ஆரம்பிக்கும். இந்த பூமியில் மேலுள்ள எல்லாம் சாய்ந்துவிடும். மரங்கள் சாய்ந்துவிடும், கட்டிடங்கள் சாய்ந்துவிடும், இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஜின்கள் என எல்லோரும் அழியக்கூடிய நிலைமை நடுக்கத்தால் ஏற்பட ஆரம்பிக்கும். பூமி சமதளமாக மாறிவிடும். அதனால் அல்லாஹு அக்பர், இவ்வளவு பெரிய மலைகள், எவ்வளவு பெரிய கடல்கள், எவ்வளவு தூரம் தூரமான எவ்வளவு எண்ணிக்கையுடைய மரங்கள், எவ்வளவு பெரிய கட்டிடங்களை பார்க்கிறோம், இதுவெல்லாம் தரைமட்டமாக மாறிவிடும். அல்லாஹ் மிகப்பெரிய எச்சரிக்கையை செய்கிறான், இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா. ஆனால் இது எப்போது ஏற்படும், அல்லாஹ்வை தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாது. சூர் எப்போது ஊதப்படும், இந்த நடுக்கம் எப்போது ஏற்படும், அல்லாஹ்வை தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நானும் மறுமையும் இந்த இரண்டு விரல்களை போன்று வந்திருக்கிறோம். என்ன அர்த்தம், நான் வந்து விட்டேன், எனக்கு பிறகு மறுமை வரும். யக்தரபலின்நாஸி ஹிஸாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன், மனிதர்களை விசாரணை செய்யக்கூடிய நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, ஆனால் அவர்களோ அலட்சியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நபித்தோழர்களுக்கு முன்னால் மறுமை என்று பேசப்பட்டால் அழுவார்கள். நபித்தோழர்களுக்கு முன்னால் மறுமை நெருங்குகிறது என்று சொன்னால் அழுவார்கள். ஆனால் எம்முடைய உள்ளத்தில் அதனுடைய எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. ஏன்? அது வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன, இன்றைய தினத்தில் எனக்கு என்ன தேவையோ அதை நான் வாழ்கிறேன், அதற்காக வாழ்கிறேன் என்ற எண்ணம் எம்முடைய உள்ளத்தில் குடிகொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? அல்லாஹுடைய தூதர், அல்லாஹ்வின் நேசர். அவரை போன்ற ஒரு படைப்பில்லை இந்த பூமியில். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், சொர்க்கத்தில் அவர்கள் நுழையாமல் யாரும் நுழைய முடியாது. மறுமையில் முதல் முதலாக எழுப்பப்படுபவர்கள், அவர்கள் பேசாமல் அல்லாஹ் ஷஃபாஅத்தை ஆரம்பம் செய்ய மாட்டான். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைஃப அன்அம், கைஃப அன்அம், நான் எப்படி நிம்மதியோடு இருப்பது, நான் எப்படி நிம்மதியோடு இருப்பது இந்த பூமியில். சூரை ஊதக்கூடிய மலக், சூரை தன்னுடைய ஊதக்கூடிய இடத்தில் வைத்து பார்வையை நிலைகொத்தியவராக வானத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கும் போது, அல்லாஹ் எப்போது கட்டளையிடுவான் என்று கட்டளை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் போது, இன்னும் சில அறிவிப்புகளில் அவர் பார்வையை விழித்தே வைத்திருப்பார். அவருடைய பார்வை ஒரு கண் சிமிட்டல் கூட மூடாது. ஏன்? அல்லாஹ்வின் கட்டளையை அவர் தவறிவிடக் கூடாது என்பதற்காக. அவ்வளவு பார்வையை விசாலமாக்கி சூரை வாயின் நுனையில் வைத்து வானத்தே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் சூரை ஊதக்கூடிய மலக். இப்படிப்பட்ட நிலையில் அவர் இருக்கும் போது நான் எப்படி நிம்மதியோடு இருப்பது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள். இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, இப்படி ஒரு நிலைமை வந்தால், நடுக்கங்களால், பயங்கரமான நடுக்கத்தால், திடுக்கத்தால் பூமி நடுங்க ஆரம்பித்தால், வஅஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, வெளியேறுதல் என்று அர்த்தம். ஹரஜ என்றால் ஹரஜல் ஃபுலான், அவன் வெளியேறினான் என்று அர்த்தம். ஹரஜ என்றால் ஒன்றை எடுத்தல் என்றும் அர்த்தம். ஒரு ஒரு இடத்திலிருந்து ஒரு பொருளை எடுத்தலுக்கும் அதை வெளியில் எடுத்தலுக்கும் ஹரஜ என்று சொல்லலாம். அஹ்ரஜ வஅஹ்ரஜத்தில் அர்து, பூமி வெளிப்படுத்தும் போது, பூமி வெளியாக்கும் போது, எதை, அஸ்காலஹா, அதனுடைய சுமைகளை, சக்கீல் என்றால் சுமை, பலமானது, சுமையானது. வஅஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, பூமி அதனுடைய சுமைகளை வெளிப்படுத்தும் போது. என்ன சுமைகளை பூமி வெளிப்படுத்தும்? அறிஞர்கள் சொல்கிறார்கள், இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா சஹாபி, அவர்கள் சொல்கிறார்கள், மா ஃபீஹா மினல் மௌதா, மரணித்தவர்களை அடக்கம் செய்திருப்போமே அந்த பூமியில், அந்த கபர்களுடைய ஜனாசாக்களை எல்லாம் பூமி வெளிப்படுத்திவிடும். அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டால் பூமியில் மரணித்தவர்கள், பூமியில் அடக்கம் செய்த எல்லா கபர்களும், அந்த நடுக்கம் ஏற்பட்டால், வாஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, பூமி அதனுடைய சுமையாக அதை மாற்றியிருக்கும். ஏன்? அது பூமியுடைய இயற்கை கிடையாது. அவர்கள் அவர்கள் பூமிக்கு மேல் பிறந்தவர்கள். அது சுமை, அது அந்த பூமிக்கு அந்த சுமையை காத்திருக்கும் அந்த நாள் வரை, அந்த நாள் வந்தால் வெளிப்படுத்திவிடும். அல்லது இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், வஅஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, அந்த பூமியுடைய சுமை என்று அல்லாஹ் சொல்லுவது அந்த பூமியில் மறைந்திருக்கக்கூடிய கஜானாக்கள், தங்கம், வெள்ளி, வைடூரியம், மாணிக்கம், பெட்ரோலியம் என எதுவெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்தையும் பூமி வெளியாக்கிவிடும். இதிலிருந்து இதை படிக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், முஸ்லிம் ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள், பூமி அந்த நடுக்கம் ஏற்படும் போது அதனுடைய ஈரலை வெளிப்படுத்திவிடும். ஒரு மனிதனுக்கு எப்படி ஈரல் முக்கியமோ அது போன்ற அந்த பூமி அதில் வைத்திருக்கக்கூடிய அந்த ஈரல்களை எல்லாம் வெளிப்படுத்திவிடும், கஜானாக்களை வெளிப்படுத்திவிடும். அது எப்படி வெளிப்படுத்தியதற்கு பிறகு மாறும் என்றால், அம்சாலல் உஸ்துவானி மின தஹபி வல் ஃபித்தா, தங்கம் வெள்ளிகளுடைய தூண்கள், பலமான தூண்களை போன்று பூமி அதை வெளிப்படுத்தி இருக்கும். தங்கம் வெள்ளிகளாக பூமி தன்னுடைய கஜானாக்களை வெளிப்படுத்தி இருக்கும். சுப்ஹானல்லாஹ், ஹதீஸை கவனியுங்கள். ஃபயஜி உல் காத்தில், கொலையாளி அந்த நேரத்திலே அதை பார்ப்பான், கொலை செய்தவன், இதற்காக தானே நான் கொலை செய்தேன் என்று சொல்லுவான். மேலும் சொன்னார்கள், மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய செய்தி, உறவை துண்டித்து வாழ்ந்தவன் சொல்லுவான், இதற்காகத்தான் என் உறவை துண்டித்து வாழ்ந்தேன் என்று. எதற்காக? இந்த தங்கம் வெள்ளி இந்த செல்வத்திற்காகத்தான், இந்த காசுக்காகத்தான் என் உறவை துண்டித்து வாழ்ந்தேன், இதோ எனக்கு முன்னால் கொட்டி கிடக்கிறது என்று சொல்லுவான். மேலும் சொன்னார்கள், திருடியவன் சொல்லுவான், கரம் இதற்காகத்தான் வெட்டப்பட்டது என்று. இப்ப பூமியில் இருக்கக்கூடிய அந்த பூமி வெளியாக்கக்கூடிய செல்வங்களை பார்த்து மனிதன் இதற்காகத்தான் இதற்காகத்தான் என்று ஏங்குவான். ஆனால் எதையும் அவன் பெற்றுக்கொள்ள முடியாது, எதையும் எடுத்துக்கொள்ள முடியாது, எதுவும் அவனுக்கு அந்த நேரத்தில் பலன் அளிக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிலைமையை அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து விடுவான். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். அல்லாஹ் மேலும் சொல்கிறான் மூன்றாவது வசனம், வகால் அல் இன்சானு மாலஹா, மனிதன் கேட்பான். அல்லாஹ் பொதுவாக சொல்கிறான், எல்லா மனிதர்களும் கேட்பார்கள். ஏனென்றால் திடீரென்று ஏற்படக்கூடிய நடுக்கம் அது. முஃமினுக்கு தெரியாது இது மறுமை என்று, அல்லாஹை தவிர யாரும் அறிந்திருக்க முடியாது. காஃபிருக்கும் தெரியாது என்ன ஆகிறது என்று. மாலஹா, என்ன கேடு உண்டாகிவிட்டது என்று கேட்பான். இந்த பூமி ஏன் இப்படி எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறது, ஏன் இந்த நடுக்கங்கள் ஏற்படுகிறது, என்ன நடக்கிறது எம்மை சுற்றி என்று மனிதன் திக்கித்து நிற்பான். மறுமையில் எம் நிலையை அல்லாஹ் சொல்கிறான். யாரோ நிற்பார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லவில்லை, நான் நிற்பதை நீங்கள் நிற்பதை அல்லாஹ் சொல்கிறான். மாலஹா, மனிதன் கேட்பான், என்ன ஆகிக் கொண்டிருக்கிறது இந்த பூமியில். அல்லாஹ் சொல்கிறான், யௌமைதின் துஹத்திது அக்பாரஹா, அல்லாஹு அக்பர். யௌமைதின் அந்த நாளில்,
1: உமைதின்
3: அந்த நாளில்,
1: தொடர்ந்து உங்கள்

0: அறிவியல் தூரல்
1: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வீட்டுக்குள் புகுந்த சினிமாவும் சீர்கேடும் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க சொற்பொழிவை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் நியாஸ் சித்திக் சிராஜ் அவர்கள்.
2: ஏற்றராக மாறுகின்ற நிலைமை இன்றைக்கு ஒவ்வொரு முஸ்லிம் சகோதரிகளுடைய வீட்டிலும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர அல்லாஹு தஆலா பாருங்க, அல் குர்ஆனில் அழகான ஒரு செய்தியை சொல்றான், யா அய்யு அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். நிச்சயமாக சூதாட்டம் சாராயம் ஷைத்தானுக்கு குறிபாக்குதல் அம்பெறிந்து குறிபாக்குதல் இது எல்லாமே ஷைத்தானுடைய கெட்ட செயல்கள். ஃபஜித்தனி பூஹுல அல்லக்கும் துஃப்ளிஹூன், அவைகளை நீங்கள் அது மாத்திரமல்ல வயசுத்தக்கும் அந்திக்கிறில்லா, உங்களை அல்லாஹ்வுடைய சிந்தனையிலிருந்து திசை திருப்பவும் வாணி சலாத்தி தொழுகையை விட்டும் பராக்காக்கவுமே ஷைத்தான் விரும்புகின்றான். இப்ப நீங்க யோசிங்க, ஒரு ஒரு சீசனுக்கு நம்ம எப்படி இருப்போம், வீட்டுல குர்ஆன் ஓதக்கூடியவங்களாக இருப்போம், ஒரு சீசனுக்கு தொழக்கூடியவர்களாக இருப்போம், அல்லாஹ் அக்பர் என்றால் ஒதுவெடுத்துக் கொண்டு முசல்லாவில் நின்று அல்லாஹுவை வணங்கக்கூடிய தாய்மார்களாக இருப்போம். அது காலம் போக போக போக அதப்படியே விடுபட்டு விடுபட்டு விடுபட்டு தொழுகையும் விடுபட்டு குர்ஆன் ஓதுதலும் விடுபட்டு அதுக்கு பிறகு குர்ஆன் ஓதுறது நின்று தொழுகிறது நின்று ஷைத்தானியத்தான சிந்தனைகள் அந்த வீட்டுக்குள் வருகிறது. எந்த வீட்டில தொழுகை இல்லையோ அந்த வீட்டில அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்காது. எந்த வீட்டில அல் குர்ஆன் ஓதப்படவில்லையோ சௌத்துர் ரஹ்மான் இறைவனுடைய சத்தங்கள் எந்த வீட்டில் ஒலிக்கவில்லையோ சௌத்து ஷைத்தான் ஷைத்தானுடைய ஓசைகள் அந்த வீட்டுக்குள் எழுப்பப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். உங்களோட வீட்டை நீங்க யோசிங்க, எந்த வீடு சௌத்துர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய சத்தத்தினால் நிரம்பி இருக்கிறதா, சௌத்து ஷைத்தான் ஷைத்தானுடைய சத்தத்தின் ஊடாக நிரம்பி போய் இருக்கிறதா என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் யோசிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இன்றைக்கு அல்லாஹ் அருள் செய்த ஒரு சில நல்ல தாய்மார்களை தவிர பெரும்பாலானவர்களுடைய வீடு எப்படி தெரியுமா இருக்குது, இப்ப டிவி இல்ல வீட்டுல, இப்ப டிவி இல்ல ஹோல்ல இல்ல ரூம்ல இல்ல. இப்ப யூதர்கள் எப்படி பார்த்தாங்கடா, இந்த முஸ்லிம்கள் வந்துகிட்டு ஒழுங்கா நம்ம போடுற நாடகத்தை எல்லாம் பாக்குறாங்கல்ல, ஏண்டா யாராவது ஒரு ஆள் வந்தா பார்க்க கிடைக்காது, யாராவது ஒரு ஆள் வந்தா ஓ பண்ணணும் அப்படித்தானே. ஒரு நல்லவர் ஒரு டீச்சர் அல்லது ஒரு ஒரு ஆளும் யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாங்கடா உடனே ரிமோட் எடுத்து நாங்க என்ன செய்கிறோம், டிவியை ஓ பண்றோம். யோசிங்க நீங்க, யாராவது ஒரு மௌலவி அல்லது தொழக்கூடிய ஒரு மனிதர் அல்லது மதிக்கக்கூடிய ஒரு மனிதர் நீங்க படம் பார்க்கிற போது நாடகம் பார்க்கிற போது வந்துட்டாங்கன்னா உடனே என்ன செய்றீங்க, ஓ பண்றீங்க. அல்லாஹ் அக்பர் அப்படி என்று வாங்கு கேட்கிற நேரம் ஓ பண்றீங்க, சவுண்ட குறைக்கிறீங்க, அதுக்கு பிறகு கூட்டுறீங்க, அவர் போனதுக்கு பிறகு போடுறீங்க. சாதாரணமா நீங்க மதிக்கக்கூடிய மனுஷரை கண்டு நம்ம பார்த்த நாடகத்தை நிப்பாட்டுவோம். ஆனா நம்மளை படைத்த ரப்புல் ஆலமீன், நமக்கு வீடு தந்த ரப்புல் ஆலமீன், உணவு தந்த ரப்புல் ஆலமீன், உடை தந்த ரப்புல் ஆலமீன், பிள்ளைகளை தந்த ரப்புல் ஆலமீன், சொத்தை தந்த ரப்புல் ஆலமீன், சுகத்தை தந்த ரப்புல் ஆலமீன், நல்ல வாழ்க்கையை தந்த ரப்புல் ஆலமீன், அவனை மறந்து அவனை மதிக்காம நம்மட வீடுகள்ல என்ன செய்கிறோம், இன்றைக்கு ஷைத்தானிய ஓசைகள் இன்றைக்கு எழுந்து கொண்டிருப்பதை பார்ப்போம். அப்ப யாருக்காகவன் இந்த உலகத்துல வாழ்றோம், அல்லாஹ்வுக்காக வாழ்றோமா மற்றவங்களோட திருப்திக்காக வாழ்றோமா? அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நம்ம மனிதர்களுக்கு பயப்படுகிறோம், நல்லவர்கள்
1: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் மஹரி தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
3: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம் அனுசரணை வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صل وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: ஓடி போய் எப்படி பாவம் செய்யறது, ஓடி போய் எப்படி மிரட்டுறது, ஓடி போய் எப்படி தப்பு செய்யறது, ஓடி போய் எந்த போலீஸ்ல நாங்க புகார் பண்றது, ஓடி போனா எங்க போய் பாதுகாப்பாக இருக்கலாம், இத்துணை ஹராத்தையும் இந்த சினிமா இன்றைக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. எப்படி பாவம் செய்கிறது, எப்படி விபச்சாரம் செய்கிறது, எப்படி குடிக்கிறது, எப்படி ஆபாசமாக பேசுறது, இது அத்துணையும் சொல்லித்தந்தது சினிமா. அத்துணையும் சொல்லித்தந்தது சினிமா. எங்க பார்த்தோம்? வீட்டில பார்த்தோம். எப்படி பார்த்தோம்? குடும்பமாக இருந்து பார்த்தோம். என்ன நடந்துச்சு தெரியல. இன்றைக்கு பிள்ளை எவனோடு ஓடி போயிட்டான், பதறாங்க. எங்க இருந்துச்சு? ஷௌக்கு ஷைத்தான், ஆடல் பாடல் நாடகம், தொடர் நாடகம், சினிமா இன்றைக்கு சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. நமக்கு விளங்குது இல்ல, நம்மட புள்ள ஓடி போகாத வரைக்கும் நமக்கு விளங்காது. நம்மட புள்ள ஓடி போகாத வரைக்கும் நாம் செய்த தப்பும் தவறும் பாவமும் ஒரு காலமும் என்ன செய்யாது, நமக்கு விளங்காது. யாரோ ஒரு புள்ள ஓடி போகிற போது அது வளப்பு சரியில்லைன்னு சொல்றோம். நம்ம அதே வளப்பு சரி இல்லாம நம்ம போன்ல பார்த்துட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ரெண்டு மூன்றுதான், அது ஓடிச்சு இது ஓட போகுது, அவ்வளவுதான் வித்தியாசம். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இதனால வந்த பாதிப்பு என்ன தெரியுமா? கற்பழிப்பு நடக்கிறது, கற்பழிப்பு நடக்கிறது. தன்னேற்கை சேர்ச்சைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. தாயோ தந்தையோ இல்லாத குழந்தைகள் அதிகமாக இன்றைக்கு பெருக்கப்படுகிறது. கற்கலைப்பு நடக்கிறது. இவ்வளவு மோசமான காரியங்களும் இன்றைக்கு இவ்வளவு சௌத்து சைத்தானின் ஊடாக இந்த சமூகத்தில் வந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க.
6: நேர்கள் இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி ஷேக் நியாஸ் சித்திக் சிராஜ் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலி.
2: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்டீர்கள்.
6: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக விசேட மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள்.
7: எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவை போற்றி புகழ்ந்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் மறுமையை மறக்கச் செய்யும் உலக மோகம் என்ற தலைப்பினூடாக உங்களுக்கு மத்தியிலே ஒரு சில விடயங்களை சொல்லுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். உண்மையாக இப்படியான தலைப்புகள் கீழ் மக்கள் மன்றத்தில் பேசுவதற்கு ஏன் சொல்லப்படுகிறது என்று கேட்டால், உலகம் அவர்களை மறுமையை மறக்க செய்யக்கூடிய அளவுக்கு உலக கவர்ச்சியால் மக்கள் மதிமயங்கக்கூடிய நேரத்தில், மறுமையில் கிடைக்கக்கூடிய அந்த லாபங்களை எல்லாம் மனிதன் மறந்து உலகத்திலே நல்ல வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி, கொஞ்சம் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி எந்த ஒரு அநியாயத்தையும் துணிந்து செய்யக்கூடிய அளவுக்கு மனிதன் முன்னே வருகிறான். இந்த காரணத்துக்காக வேண்டிதான் உலக மோகம் என்றால் என்ன, ஏன் மனிதர்கள் மறுமையை மறக்கிறார்கள் என்ற சிந்தனையை உங்களுக்கு மத்தியில் ஒரு சில அடிப்படைகள் உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொதுவாக ஒரு மனிதன்ட்ட கொண்டு போய் ஒரு அழகான ஒரு வீடை காட்டி இது டெம்பரரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச காலம் உங்களுக்கு இதில் தங்கி கொள்ளலாம் என்று காட்டி, அதை விட அற்புதமான பளிங்கு கற்கள் பிடிக்கப்பட்ட ஒரு மாளிகையை காட்டி இது நிரந்தரமாக உங்களுக்கு இது வாழலாம், ரெண்டில் எதையும் நீங்கள் முடிவெடுத்துக்கோங்க என்று ஒரு மனுஷனுக்கு சொன்னால், பொதுவாக அதாவது தற்காலிகமாக வாழக்கூடிய அதை காட்டி அது கொஞ்சம் பெரிய ஒரு மாளிகை, அழகான மாளிகை, தற்காலிகம், நிரந்தரமாக வாழ்கிறது ஒரு குடிசையாக இருந்தால் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பான், தற்காலிகமாக இதில் இருப்போமா இல்லை நிரந்தரமாக குடிசையில் இருந்துருவோமா, இது நிரந்தரமாக கிடைக்கும், இது ஒரு வருஷத்தில் தள்ளிடுவாங்க வெளியே, அதுக்கு மேலே என்ன வழின்னு தெரியாது, அப்புறம் சம்பாதிச்சா ஒரு வீடு கிடைக்கும், கிடைக்காம போகும், இந்த வீடை எடுப்போமா அந்த வீடை எடுப்போமான்னு யோசிச்சா ஒரு வாஸ்தவம் நியாயம், ஒரு மனிதன் இது ரெண்டையும் பார்த்து யோசிப்பான், ஆமாம் தற்காலிகத்துக்கு போகுமா நிரந்தரத்துக்கு போகுமா, நிரந்தரம் வந்து குடிச்சேன், தற்காலிகம் ஒரு மாளிகை, இப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்தால் மனிதன் கொஞ்சம் நின்று சிந்திப்பது நியாயம் வாஸ்தவம். ஆனால் ஒரு தற்காலிகமாக ஒரு குடிசையை கொடுத்துட்டு நிரந்தரமாக ஒரு மாளிகையை கொடுத்தா நிரந்தரம் என்ற மாளிகைக்கு வந்து யோசிக்க வேண்டிய தேவையே இல்லை, தற்காலிகமாக இருக்கலாம் ஒரு குடிசையை காட்டுறான், நிரந்தரமாக வேணுமா இந்த மாளிகை அடிக்கலாம், யாராவது யோசிப்பார்களா, புத்தி உள்ள எவனும் யோசிக்க மாட்டான், என்ன எதுக்கு அவ்வளோ சிந்திக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அவன் கல்பு நேரடியாக சொல்லும் நிரந்தரமாக எல்லா வசதியும் உள்ள அந்த மாளிகையை தேர்ந்தெடு, இது குடிசை ரெண்டையும் பார்த்தோன்னா அதுதான் பெருசு, மாளிகையில் தான் வசதி இருக்குது, அடுத்தது பார்த்தோண்டா இது ரெண்ட்டு கொஞ்ச காலம்தான், அது பெர்மனன்ட் நிரந்தரமாக வாழலாம், சாதாரணமாக இதை விளக்க வைப்பதுக்கு எந்த தேவையும் இருக்காது, இப்படி ஒன்றை சொல்லி பாடம் நடத்தி அதை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிக் கொடுக்கணுமா, சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் இது சொல்லி கொடுத்து பாடம் நடத்த வேண்டிய ஒரு மெட்டீரியல், அதுதான் இன்றைக்கு தலைப்பாக தரப்பட்டிருக்கிறது. என்ன மறுமையை மறக்க செய்யும் உலக மோகம் என்று முஸ்லீம்கள் மத்தியிலே பேச வேண்டும் என்று ஏன் தரப்படுகிறதுன்னா, குடிசை வேணுமா மாளிகை வேணுமா, அதுவும் தற்காலிகம் வேணுமா நிரந்தரம் வேணுமான்னு கேட்டா இதை பாடம் நடத்துங்கள் என்று தரப்படுகிறது என்று சொன்னா இங்க என்ன பிரச்சனை என்று கேட்டீங்கன்னா, அல்லாஹ் மீது ஆணையாக இது தற்காலிகம் தான், இது குடிசை தான், அது மாளிகை தான், அது நிரந்தரம் தான், மறுமை என்பது அது நிரந்தரமான வாழ்க்கை, அது அல்லாஹ் கொடுக்கறது வந்து நினைச்சு பார்க்கல, அது மாளிகைகள், இது ரொம்ப ஒரு சின்ன ஒரு துணியா, இது தற்காலிகமா போயிருவோம், இந்த துனியா வேணுமா மறுமை வேணுமான்னு கேட்டா அறிவுபூர்வமாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, மறுமை தான் வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு முஸ்லீமும் உட்கார வச்சுட்டு ஒரு பேனாவை கையில் எடுத்து ஒரு புத்தகத்தை எடுத்து எழுதிட்டோன்னா பலங்குடையில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அதுதான் வேணும்பாங்க, அது வேணும்ண்டா என்ன செய்யணும், இப்படிலாம் பண்ணணும், அதெல்லாம் வேணும்ண்டா இவ்வளவு தொழணும், இவ்வளவு நோம்பு பிடிக்கணும், இந்த மாதிரி தர்மம் பண்ணணும், அதெல்லாம் பண்ண இயலாது. மனிதனுடைய செயற்பாடுகள் வந்து அவன் எதை விரும்புறான் எதை நம்புறான்னு காட்டும். ஒரு மனுஷன் வாயால சொல்லுவான், ஆனால் கல்பால் எதை நினைக்கிறான் என்பது என்ன காட்டும். ஒரு ஆள் கோடீஸ்வரன் ஆகணும், காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் பாடுபடுறார், அவர் பாடுபடுவது எதை எடுத்து காட்டுதுன்னா அவர் கல்வியில் ஒரு லட்சியம் இருக்கிறதுன்னு எடுத்து காட்டுது. ஒரு ஆள் கோடீஸ்வரன் ஆகணும்ன்றாரு வாயால, காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் தூங்கி மறுபடியும் ராத்திரியிலிருந்து காலை வரைக்கும் தூங்குறாரு, இவன் ஒன்னா நம்பர் சோம்பேறி, இவர் வந்து என்ன நினைக்கிறாரு, அவருடைய மனசுல வந்து வாயால கோடீஸ்வரன் ஆகணும்னு சொன்னதுக்கு அவர் கல்வியில் அது இடம் பெறவில்லைன்னு பார்ப்போம். இதை மாதிரிதான் முஸ்லீம்களுக்கு மத்தியில் போய் மறுமையை நேசிக்கணும், மறுமை தான் நிரந்தரமான வாழ்க்கை என்பதை புரிய வைக்க வேண்டிய தேவையில்லை, புரிந்திருக்கிறார்கள் ஆனால் நம்பவில்லை. இங்கதான் பிரச்சனை, நம்பிக்கை தான் ஒரு மனிதனை எழுப்பும், ஒரு மனிதனை டோட்டலா மாத்தும். இந்த நம்பிக்கை கல்வியில் ஒழுங்காக இறங்கினால் அவன் என்ன பண்ணுவான், அந்த நம்பிக்கை கேட்பவனுடைய ஒவ்வொரு புலன்களும் மாற ஆரம்பிக்கும், அவன் கண்ணு மாறும், மூளை மாறும், சிந்தனை மாறும்,
3: ஒவ்வொன்றும் மாற ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை எப்படி சொன்னாலும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது பலங்கோட சந்தியில போயாச்சு, ஜங்ஷன்ல பலங்கோடையை சேர்ந்த ஒரு சகோதரர் என்ன பண்றாருன்னா, ஒரு அதிசயமான ஒரு விஷயம் சொல்றாரு. ரெண்டு வாகனங்கள் வரும், ரத்னபுர சைட்ல இருந்து ஒரு வாகனம் வரும், பண்டாரவேல சைட்ல இருந்து இன்னொரு வாகனம் வரும், ரெண்டுமே இன்றைக்கு ஒரு 12 மணிக்கு ரெண்டும் மோதி கொள்ளும் என்றார், ரெண்டு ஆக்சிடென்ட் ஆயிரும் என்றார். அதுல நம்ம பிளேட் இதுதான், அப்படி யாருமே இல்லை. ஒரு கற்பனைக்கு நான் சொல்றேன், சிந்தித்து பார்ப்பதற்கு சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பக்கத்துல வர்ற வாகனம் இந்த நம்பர் பிளேட் என்றாரு, அந்த பக்கத்துல இருந்து வர்ற வாகனம் இந்த நம்பர் பிளேட், ரெண்டும் மோதி ஒரு ஆள் இறந்துருவார் என்றார். எல்லாரும் போறோம், முழு பழங்குட வாசிகளும் போய் நிற்கிறோம். சொன்ன மாதிரி ஒரு ஆள் சொன்ன மாதிரி அந்த ரெண்டு வாகனமும் வருகுது, ரெண்டும் மோதுது, ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ஆள் மூத்தா போயிட்டாருன்னு வைங்க, ஊர்ல உள்ள 75% என்ன பண்ணிடுவாங்க, அவர் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அடடா இவருக்கு எப்படி இது தெரியுது, இவர் எப்படி இதை சொன்னார், இந்த ரெண்டு வாகனமும் மோதும் என்று சொன்னாரு, அதுவும் 12:32 நேரம், 12:32 சரியாவே நடந்துச்சு, இவர் எப்படி இதை சொல்லுவார்னு யோசிப்பாங்களா. ஒரு 25 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, 25 டவுட் படுவாங்க, இவரே ஊர்ல பெரிய ஆள் ஆகிறதுக்காக எல்லாருடைய கவனத்தையும் திருப்புறதுக்கு இவரே ரெண்டு வாகனத்தை அனுப்பி பிளான் பண்ணி ஏதோ மோத வச்சு செட்டிங் நடத்தி மக்களுடைய கவனத்தை திருப்ப போறாரோ தெரியல. இவருடைய பிளான் ஒரு 25 சந்தேகம் வரும், 25 நம்பிடுவாங்களா. அவர் வந்து என்ன பண்றாருன்னா, சந்தேகிக்கிறீங்களா, அப்படி என்ன, சனிக்கிழமை 10:59 நீங்க பாருங்க, பழங்குடையில பூமி குலுக்கம் வரமாட்டாரு, 11 இல்ல 10:58 இல்ல 10:59 பழங்குடையில பூமி குலுக்கம் வரமாட்டாரு. சொல்லியாச்சா, பழங்குடையே நடுங்கி நிக்குது பூமி குலுக்கத்துல 10:59 எல்லாரும் பாக்குறோம். அப்ப அந்த 25 சந்தேகப்பட்டாங்களே, அவங்களே என்ன பண்ணிடுவாங்க, சுதாகரிச்சுட்டு இல்ல இல்ல இவருக்கு என்னமோ தெரியுது, பூமியை பிடிச்சி ஆட்டுவாரு, ரெண்டு வாகனத்தை செட்டிங் பண்ணி அனுப்பலாம், பூமியை பிடிச்சி அப்படி ஆட்டுவாரு, இது இவருக்கு என்னமோ தெரியுது என்று ஒரு முடிவுக்கு வருவார்களா இல்லையா. அப்படி யாருமே இல்லை. நான் ஒரு உங்க அதாவது நான் எதுக்கு இதை சொல்றேன்டா, அப்பதான் முஸ்லீம்கள் நிலைமை உங்களுக்கு புரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி ஒரு ஆள் சொல்லிட்டாருன்னு வைங்க, அவர் எப்படி நம்புவாங்க, அப்படி யாரும் இல்லை. அப்படி ஒருவர் சொன்னால், அப்படி அவர் சொல்லி பூமி குலுக்கம் நடந்தா, நீங்க கையில ஒரு உங்க குழந்தைய வச்சுட்டு நிக்கிறீங்க, உங்க மகன் செல்லமா பாசமா அற்புதமா உங்களை சுத்தி சுத்தி வர்றவரு, செல்லமா பேசுறவரு, அந்த சொன்னவரு ஆக்சிடென்ட் ஆக மாட்டாரு, பூமி குலுக்கம் வர மாட்டாரு, அவர் சொல்றாரு உங்க குழந்தைய பார்த்து இப்ப எத்தனைன்னு கேட்கிறாரு. இப்ப நீங்க சொல்றீங்க 3 6.5 வயசுல உங்க குழந்தை மௌத்தா போகும்ன்றாரு, 6.5 வயசு பிப்ரவரி மாசம் 10 மௌத்தா போகும்ன்றாரு, இன்னொரு 3.5 இருக்குது, இப்பதான் குழந்தை மூச்ச பாக்குறீங்க நீங்க, உங்களுக்கு சிரிப்பு வருமா அழுக வருமா, வீட்டுக்கு போனா உங்க பொண்டாட்ட மெட்ரோ சொல்லுவீங்களா மறப்பீங்களா, வந்துடும் என்னமோ மாறி இருப்பீங்க, மனைவி கேப்ப என்ன ஒரு மாறி நிக்கிறீங்க, உங்க வாயிலிருந்து பாஞ்சிரும், உங்களுக்கு வேர்வை கொட்டும், உங்க மனைவிக்கு சாப்பாடு அடைக்கும், ஒவ்வொரு நாளும் ராத்திரி நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட மாட்டீங்க, ரெண்டு பேரும் முகத்தை பார்த்து தேம்பி தேம்பி அழுவீங்க, குழந்தை தூங்கின புறம் பெட்ல போய் மோந்து கொள்ளுவீங்க, குழந்தை முகத்தை திருப்பி திருப்பி பார்ப்பீங்க. இன்னும் 3.5 இருக்குது, 3.5 3.5 விட உங்களுக்கு நெருக்கமா இருக்கும், ஒவ்வொரு இரவுகளும் பதறி எழும்புவீங்க, உங்க மேல் வேர்வையால தொப்பாக இருக்கும், எங்க மகன் மௌத்தாயிருவார் என்றாரே பிப்ரவரி மாசம் 10 அவர் சொல்றார் 2025 அல்லது 2023 என்னாச்சு, 2023 பிப்ரவரி நெருங்கும் வரைக்கும் நீங்க நிக்க மாட்டீங்க, உங்களால சாப்பிட முடியாம இருக்கும், ஒவ்வொரு இரவும் தலை வலிக்கும், நீங்கள் உங்க மனைவியும் அதிகமா அழுவீர்கள், சிரிக்க மாட்டீங்க, அதிகமா அழுவீங்க, குழந்தை ஏதாவது ஒன்று கேட்டா வேகமா போய் என்ன வாப்பான்னு கேட்பீங்க, குழந்தை உளுந்தா அதை விட உங்களுக்கு வலிக்கும். ஏன் தெரியுமா, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை நீங்க நம்பிட்டீங்க, குழந்தை உங்களை விட்டு போற டேட் அது என்ன சொன்னவர் எப்படி சொன்னார், ரெண்டு விஷயத்தை சொன்னார், நிரூபித்து காட்டினார், இப்படி ஒரு வாகன விபத்து நடக்கும், நடந்தே ஆகும் பாருங்கண்டார். அப்படி எல்லாமே யாரும் இல்லை, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அது நடந்தே தீர்ந்துச்சு, அடுத்தது பூமி குலுக்க வருமண்டார் சொன்ன மாதிரி வந்துச்சு. உங்க கல்வி 99.99 உங்க கல்வி என்ன சொல்லுமண்டா, சொன்ன டேட்டுக்கு குழந்தை மௌத்தாகும், சொன்ன டேட்டுக்கு குழந்தை மௌத்தாகும், ஆனால் அதை எதிர்பார்க்கிறவங்க கல்பு அதை தாங்க முடியல, கண் அதை சொல்லி காட்டும், தேம்பி தேம்பி அழுவீங்க, ரெண்டு பேரும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு மிச்ச காலம் ஆச்சுன்னு சொல்லுவீங்க, அந்த அளவுக்கு எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மறுமையை ஒரு மனிதன் நம்பினால் லஹிக்தும் கலீலன் வல பகைதும் கதீரா, கொஞ்சமாக சிரிப்பார்கள் அதிகமாக அழுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்கு ஆப்போசிட் அதிகமாக சிரித்து கொஞ்சமாக அழுகிறோம், கொஞ்சமாக நீங்கள் சிரிப்பீர்கள் அதிகமாக அழுவீர்கள். ஏன்? ரசூலுல்லா சொன்னதை அப்படியே நம்பினால். வல்லாஹி சொல்கிற இந்த உம்மத் அல்லாஹ்வுடைய தூதரை அந்த அளவுக்கு நம்பவில்லை. அதனால் தான் மறுமையை மோகம் கொள்ளாமல் துனியாவை மோகம் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ரசூலுல்லா எப்படி சொன்னார்கள் தெரியுமா? சும்மா வந்து மறுமையை நம்புகின்ற ரசூலுல்லா ஒரு நாளும் சொல்லல. தலாயிலு நுபுவா, இமாம் பைஹக்கி எழுத கிதாப், கிட்டத்தட்ட 12 வால்யூம்கள், 1200 சான்றுகளுக்கு மேல முன்வைக்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிதான் என்பதற்கான சான்று 1-2 அல்ல, சஹியான சனதுகளோடு எக்கச்சக்கமான சான்றுகள். நான் சொன்னே, பழங்கடு டவுன்ல ஒரு மனிதர் வந்து இப்படி விபத்து நடக்கும், இப்படி பூமி குலுக்க நடக்கும், இப்படி ரசூலுல்லா பேசினது இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் பேச முடியாத அளவுக்கு ரசூலுல்லா பேசின எக்கச்சக்கமான சான்றுகள் வைக்கிறார். நான் ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகப்படுத்திக் கொண்டு எப்படி இந்த துனியா எங்களை மோகம் கொண்டது என்று வருகிறேன். அல்லாஹுடைய தூதர் ஒரு நாள் திடீர் என்று சொன்னார்கள், இதை மாறி ஒரு மனிதனுக்கு பேசவே இயலாது. எப்படி பேசினார்கள் தெரியுமா? சொன்னார்கள், காலையில எழும்பி விட்டு அபிசீனியாவுடைய மன்னர் நஜ்ஜாசி மரணித்து விட்டார். நாங்க ரசூலுல்லா நஜ்ஜாசி மரணித்து விட்டாங்க ரசூலுல்லா, எல்லோரும் வாங்க ஜனாசா தொழுவிக்குது. அப்துன் சாலிஹன் ரசூலுல்லா, சாலிஹான ஒரு அடிமை, சாலிஹான ஒரு அடியான் இன்றைக்கு மரணித்து விட்டார். நீங்கள் சாயுல் முஸ்லிம்ல நீங்க இந்த ஹதீஸை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாலிஹான அடியார் இன்றைக்கு மரணித்து விட்டார். அவருக்காக ஜனாசா தொழுவதற்கு எல்லோரும் வாருங்கள். நாங்க ரசூலுல்லா நாங்கள் அணிவகுத்து நின்றோம் ரசூலுல்லா, அவருக்காக ஜனாசா தொழுவித்தார்கள் நாங்க சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எதுக்கு தெரியுமா உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ரசூலுல்லா ஒன்று பேசினா அதுக்கு அதை பிடிச்சி ரசூலுல்லாவை நோவிக்கிறதுக்கு என்ன எக்கச்சக்கமாக நின்றாங்க. ஏன் தெரியுமா? குஃபார் குறைசிகள் ரசூலுல்லாவுக்கு அவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க எங்க பிளவரும் என்று தேடுவார்கள். எதுக்கு தெரியுமா? அவரை பிடித்து நோண்டுவதற்காக வேண்டி. ரசூலுல்லாவோட இருந்தவர்கள் கொஞ்ச நெஞ்ச பேரில் எதிரிகள், இங்கால குஃபார் குறைசிகள், அங்கால யாரு? யகூதிகள். மதீனாவுக்கு போனா பின்னாடி உள்ள அதாவது யகூதிகள் எப்ப பார்த்தாலும் ரசூலுல்லாவை நோவிப்பதற்கே இருக்கிறார்கள். நஜ்ரானில் இருந்து வந்த கிறிஸ்தவர்கள் அவர்கள் எப்படி என்றால் காலையில இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்வார்கள், மாலையில் முர்த்ததாகி விடுவார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், செட்டிங் பண்றார்கள் நபியை பொய்ப்பிக்கிறதுக்கு. காலையில இஸ்லாம், மாலையில முர்த்தத். பார்த்தீர்களா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தின் வெளியே போனவர்கள் இஸ்லாம் பொய்யப்பா என்று நிரூபிப்பதற்கு சூரா ஆலே இம்ரான் பேசுது. அப்படி நாடகம் போடுறவர்கள் யகூதிகள் இன்னொரு பக்கம், குஃபார் குறைசிகள் இன்னொரு பக்கம், எல்லாத்துக்கும் மேலாக பள்ளிவாசலில் தொழுகிற முனாஃபிக்கள் இன்னொரு பக்கம். பள்ளிவாசலிலே தொழுது விட்டு ரசூலுல்லா முன்னாடி முஸ்லீம் மாதிரி நடித்து வெளியே போய் பிரச்சனை படுத்துவார்கள். சூரத்து தௌபா 9வது அத்தியாயம், ரசூலுல்லா தபூக் முடிந்து வருகிற நேரம் தொழுவிப்பதற்காக வேண்டி ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டு ரசூலுல்லா அழைக்கப்படுறார்கள். பெருமானர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? சூரத்து தௌபாவை பிறட்டுங்கள், ஜமாத்துக்காக வேண்டி இமாம் ஜமாத்துக்கு ரசூல் அழைக்கப்படுகிற நேரம் உடையுங்கள் என்றாங்க ரசூலுல்லா. ரசூலுல்லா உடைத்து தரமட்டமாக்கினார்கள். ஏன் தெரியுமா? முனாஃபிக்கள் அவர்கள் தொழுதார்கள், அவர்கள் நோம்பு பிடித்தார்கள், அவர்கள் எல்லாத்தையும் செய்தார்கள். அல்லாஹ் அடையாளப்படுத்தி கொடுத்த நபியே, இவர்கள் நடிக்கிறவர்கள், இவர்கள் நடிப்பார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளியிலே முனாஃபிக்கண்டா, எங்களோட பள்ளியில முனாஃபிக் கேட்க மாட்டார்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லா இப்படி இங்கால் முனாஃபிக் பக்கத்திலே வந்து ரசூலுல்லாவை சீண்டி பார்த்தான். அல்லாஹ் இஸ்லாத்தில் எக்கச்சக்கமான முனாஃபிக்கள் இருக்கிறார்கள், எங்களோடு இருப்பார்கள், முஸ்லீம்கள் மாதிரி இருப்பார்கள். எல்லா பிரச்சனையும் அவர்கள் முஸ்லீம் தான், அவர்கள் தொழுவார்கள். அல்லாஹ் என்னையும் உங்களை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய உமர் பின் கத்தாப் கேட்டார், யார் ரசூலுல்லா? நான் முனாஃபிக்கான்னு கேட்டார். நான் முனாஃபிக்கா? ஒவ்வொரு சோழர்களும் கேட்டார்கள். அவ்வளவு பயங்கரம் அல்லாஹ்வுடைய நிஃபாக். இப்படி யாரு பிளவுட்டாலும் ஒரு ரசூலுல்லா ஒரு வார்த்தை ஸ்லிப் ஆகி சொன்னால் அதை பிடிப்பதற்கு இங்கால முனாஃபிக், அங்கால நசாரா, இங்கால யகூதி, அங்கால குறைசிகள் சும்மா பகை இல்ல, சும்மா பகை இல்ல, சண்டை பிடிச்சி வெட்டி வாழால் கொள்ளுகிற அளவுக்கு பகை, கொஞ்ச நெஞ்ச பகை இல்ல. எங்க வாப்பா செத்து போனால் உங்களை சாகடிப்போன் என்று அபூஜருடைய மகன் இக்ரிமா இருந்தான். இப்படிப்பட்ட பகை இருந்தா பெருமாள் சொன்னதை எப்படி பிடிப்பார்கள்? எவ்வளவு நிதானமா பேச வேண்டியிருக்கிறது, எவ்வளவு கவனமாக பேச வேண்டியிருக்கிறது. ஜமாத்தில் நாங்க ஏதாவது பேசினால் 4 பிடிக்கிறதுக்கு புல பிடிக்கிறதுக்கு நின்றா அப்படி நிற்பார்கள். இவர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார், இன்னொரு ஜமாத்தில் நாங்கள் பார்ப்போம். அதனால் கவனமாக பேச ஆரம்பிப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதையெல்லாம் விட ரொம்ப கவனமாக ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் கவனித்துக் கொண்டிருக்கிற நேரம் பெருமா திடீரென்று ஒரு நாள் காலையில் சொன்னார்கள், எத்தியோப்பியாவுடைய மன்னர் நஜ்ஜாசி மரணித்து விட்டார் என்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 1000 கிலோமீட்டர் கங்காள உள்ள நஜ்ஜாசியுடைய மரண செய்தி ரசூலுல்லா சொல்ற நேரம் ஏதோ சும்மா சொல்லிட்டாருன்னு விட்டுருவாங்களா? நஜ் அபிசீனியாவுக்கு இவங்க போயிட்டு வர்றவங்க இருக்கிறாங்க, போயிட்டு வர்றவங்க இருக்கிறாங்க, அபிசீனியாவுக்கு போவாங்க, ஷாமுக்கு போயிட்டு வர்றவங்க இருக்கிறாங்க. ஒரு பிரயாண கூட்டம் வருகுது, மாதங்கள் கடந்து அவங்கள்ட்ட கேட்கிறாங்க குஃபார் குறைசிகள், கேட்பாங்களா இல்லையா, உங்க மன்னர் செத்துட்டாரா, என்னாச்சு, கவனமா நிக்கிறார்கள் அந்த விஷயத்துல. அல்லாஹு அக்பர், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய எல்லையார்களே, இன்றைக்கு எங்களுக்கு ஜும்மா நாளன்று தெரியுது, ஜும்மாக்கு வந்திருக்கிறோம், ஜும்மா தொழுகிறோம், இது யௌமுல் ஜும்மா. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு நாள் காட்டுங்க பார்ப்போம், யௌமுல் சபத் சனிக்கிழமை நாளில் போய் ஜும்மா தொழுந்த ஒரு நாள் காட்டுங்க பார்ப்போம். மிஸ் ஆகிட்டு கேலண்டர் எல்லாம் மிஸ்ஸிங், நாங்க சனிக்கிழமை தான், சரி நேற்று தான் ஜும்மா, பரவாயில்ல இந்த ஜும்மா தொழுந்தோம் காட்டுக்கு பார்ப்போம். இல்லை, காட்ட மாட்டீங்க. அவங்க நல்ல நாட்களை கவனிச்சாங்க, இது யௌமுல் அஹத் இது சொன்னார்கள், இது யௌமுல் ஜும்மா, கவனமா நாட்கள் தெரியும் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு நேரம் தெரியும். நீங்க ஃபஜ்ர வானத்தை பார்த்து சொல்லுவீங்களா, இஷா வானத்தை பார்த்து சொல்லுவீங்களா, இது இஷா நேரம் டைமை பார்த்து சொல்லுவீங்க, கேலண்டரை பார்த்து இஷாண்டுவீங்க, சஹாபாக்கள் வானத்தை பார்த்து இஷாண்டுவாங்க, மகரி பண்ணுவாங்க, சுபான் வாங்க, அவங்களுக்கு நேரம் நல்லா தெரியும். என்ன சொன்னாங்கன்ற ரசூலுல்லாஹ் சொன்ன டைம்ல சொன்ன நேரத்துல காலையில சொன்னாங்களே, அதே நாள்ல தான் ஆள் போனாருன்னு, அதே நாள்ல தான் செத்து போனாங்க. இதுல அனுப்பினாங்க டெக்ஸ்ட் மெசேஜா, ஏதாவது வெப்சைட்ல போட்டாங்களா, இன்டர்நெட்ல போட்டாங்களா, எதுல தெரியுது, நஜ்ஜாஷி மன்னன் இறக்குறார், ரசூலுல்லாஹ் இறந்த உடனே, அதாவது ஒரு மாசம் கழிஞ்சு அவங்க தொழல்ல சரிப்பா, எத்தியோப்பியால இருந்து வர்றதுக்கு எத்தனை நாள் பிடிக்கும், அவங்க வேகமா என்ன ஜெட்டா வச்சிருந்தாங்க, இந்த காலத்துல இந்தியாவுக்கு போயிட்டு வர்றதுக்கு.
6: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
8: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில், glitz.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0043.
9: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0777-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
8: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். Prince and Princess நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
10: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
6: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
3: அப்படியே தூரமாகிவிட்டார், அவர் சொல்லுவது உண்மை என்று ஓரமாகிவிட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலை அல்லாஹ் பாதுகாத்த விதம் மூமின்கள் இப்படித்தான் படித்தார்களா? இளைஞர்கள் எல்லாம் கூப்பிட்டு விட்டு கம்சாக்களையும் கதைகளையும் சொல்லி ஜும்மாக்களில் தூங்க விட்டிருக்கிறார்கள். அவங்களெல்லாம் உட்கார வச்சு போய் கதைகளை சொல்லி, நாங்க எல்லாம் சின்னத்துல ஜும்மாக்கு போறோம், வல்லாஹி நான் சொல்கிறேன் என்னுடைய உணர்வை, வல்லாஹி இவ்வளவு போய் இப்படி நடக்குமா என்று சந்தேகப்பட்டு ஜும்மா கேட்டிருக்கிறோம், வல்லாஹி சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உம்மத்தில் எவ்வளவு சிறப்பான ஒரு வாய்ப்பு, அரசியல் மீட்டிங் போடுவதற்கு பஸ் பஸ் ஆயிருப்பார்கள். போத்தல் வேணுமா, சல்லி வேணுமா, அது வேணுமா, எல்லாத்தையும் கொடுத்து தான் அரசியல் மீட்டிங் போடுவாங்க. அவ்வளோ செலவு. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை உலகம் எங்கும் ஒரு ரூபாய் செலவு இல்லாமல் அவ்வளோ ஆண்களும் வசூல் போய் வியாபாரத்தை நிப்பாட்டி விட்டு அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் சேர்ற மகா பெருமாநாடு. அமெரிக்கா ஜனாதிபதி நினைச்சாலும் இந்த மாநாட்டை செய்ய இயலாது. அப்படிப்பட்ட அற்புதமான மாநாடு. ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் களம் இறங்கி அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு வர்ற நேரம். இதுல எப்படி சொல்லணும், எது ஈமான், எது நபி, இது எப்படி நம்பணும். உட்கார வச்சு இல்லாத புள்ளாத எல்லாம் சொல்லி தூங்க விட்டால் ஜும்மா என்பது நான் சிறப்பாக தூங்கிவிட்டு வந்தேன் என்று சொல்கிற நேரம். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் விடமாட்டான். ஜும்மா என்பது நான் சிறப்பாக தூங்கிவிட்டேன், தூங்குற நேரமாக மக்கள் வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளைஞர்கள் ஏன் இப்படி மறுமையை மறந்து நிற்கிறார்கள், ஏன் போதையில் நிற்கிறாங்க? அவங்கள்ட்ட போய் இவர் யாரு தெரியுமா, இவர் நாவசித்து பேசினால் போய் வராது தெரியுமா என்று ப்ரூஃப் பண்ணினா சுதாகரிச்சு இப்படியா நபி, நாங்க வாப்பா நபி என்றார் நம்பிட்டோம், இந்த நபி இப்படி எல்லாம் செஞ்சாரா, அதனால தான் பைகைக்கு எழுதுறார் தலாயில் நுபுவா, ஆயிரமா ஆயிரத்துக்கு மேல சான்று நபி என்ன என்னெல்லாம் செய்தார். சும்மா இல்ல, சரியான செய்திகள், சரியான செய்திகள் எவ்வளவு, ஒன்று ரெண்டு எல்லாம் காட்டவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இப்படி ஒரு மனித இப்ப நம்பிட்டான் வைங்க, இப்ப உலகம் என்ன ஆயிரும், உலகம் அற்பம் என்று எல்லாருக்கும் தெரியுது. இது அற்பமான வாழ்க்கை, ஒன்னு இல்லைன்னு தெரியுது. என்ன அல்லாஹ் உன்னை மறைச்சு வச்சிருக்கிறான், என்ன மறைச்சிட்டான் தெரியுமா, மவுத் ஆகிற டேட் தந்தான்னு வைங்க, ஒவ்வொரு நாளும் செத்து போயிருவோம். இதுதான் நான் மவுத் ஆகிற டேட்னு தந்தா நான் எப்படி உயிர் வாழ்வேன்னு கேட்கிறேன். அல்லாஹ் நான் மறைச்சிட்டான், ஆனா ஒன்று மட்டும் கன்ஃபார்ம், இன்றைக்கு ஒரு ஆள் போயிட்டாரா, இன்னொரு நாள் நான் போறேன், இன்னொரு நாள் நீங்க. பலங்கொடையில் இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் பலங்கொடையில் மண்ணுக்கடியில் போக நாங்கள் அவர்களுக்கு மேல் நடந்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு கூட்டம் வரும், எங்களை கீழே போட்டு விட்டு அவர்கள் மேலே நடப்பார்கள். மறுமை நாள் வரைக்கும் இது மாறி மாறி நடக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இலங்கையில் ஆதி மனிதனை இந்த பலங்கொடையில் தான் கண்டுபிடித்தார்கள். பலங்கொடமானவே என்று சொல்வார்களே, ஆரம்பத்தில் இங்கே தான் இருந்தார்களா, இங்கே தான் மனுஷ ஆரம்பத்தில் வந்த வேண்டாம். அல்லாஹ்வுடைய நிலையில் எத்தனையோ ஜெனரேஷன்களை தாண்டி இன்னொரு ஜெனரேஷன் மேலே நிற்கிறோம். நாங்கள் டெம்பரரி என்பது எல்லாருக்கும் தெரியும். ரசூலுல்லாஹ் ஒரு நாள் வந்தார்கள் மிம்பருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சொன்னார்கள், ஜலஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் மிம்பரி, ரசூலுல்லாஹ் மிம்பரில் அப்படியே உட்கார்ந்து கொண்டார்கள். வா ஜலஸ்னா ஹவ்லஹு, நாங்கள் ரசூலுல்லாஹ்வை சுத்தி அப்படியே உட்கார்ந்து கொண்டோம். பெருமானார் ஒரு உரை நிகழ்த்த ஆரம்பித்தார்கள். நீண்ட உரை அல்ல, இன்ன மிம்மா அகாஃபு அலைக்கும் மின் பஅதி, என்னுடைய மரணத்துக்கு பிறகு உங்கள் விஷயத்தில் நான் பயப்படுகிறேன் மக்களே என்று ரசூலுல்லாஹ் பேச ஆரம்பித்தார்கள். வத்தக்கு துனியா வத்தக்கு நிசாண்டாக, துனியா உங்களுக்கு திறந்து தரப்படும் மக்களே, அதை நினைத்து நான் பயப்படுகிறேன். துனியாவை பயந்து கொள்ளுங்கள், பெண்களை பயந்து கொள்ளுங்கள் நாங்கள் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நிலையில் ஒரு பொம்பளை எப்படி ஒரு ஆம்பளை பயப்படுவானோ, ஜினா நடந்துரும் என்று அதே பிளாட்ஃபார்ம்ல கொண்டாந்து ரசூலுல்லாஹ் துனியாவை வச்சாங்க. ஆடம்பர வாழ்க்கை அல்லாஹ் நிறைய தந்த உடனே அதுல பிஸியாகி அல்லாஹ்வை மறந்துடுவீங்க, அல்லாஹ்வுடைய பாதையில படிப்புரி என்று மறந்துடுவீங்க. நீங்க காலையில் இருந்து தவா செய்ய ஆரம்பித்தவர், அல்லாஹ்வுடைய பாதையில் அழைப்பு விடுத்தவர், அல்லாஹ் துனியா உங்களை திறந்து தந்த உடனே கொஞ்சம் அதை நிப்பாட்டிட்டு துனியாவும் கொஞ்சம் எடுப்புமே டேஸ்ட் ஆயிரும். துனியா எப்படி ஒரு பெண்ணை கண்டால் ஒட்டுமொத்த உலகம் உங்களுக்கு மதிமயங்கி போயிருமோ, அந்த பெண்ணோடு தான் வாழணும் என்ற ஒரு இளைஞன் எல்லாத்தையும் மறந்து ஓடுவானோ, துனியா அப்படிப்பட்டது. துனியா உங்களை கவர்ந்து எல்லாம் ஒரே பிளாட்ஃபார்ம்ல வைக்கிறாங்க. ஒத்தக்கு துனியா ஒத்தக்கு நிஷா, பெண்களை பயந்து கொள்ளுங்கள், துனியாவை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. துனியா உங்களை கவர்ந்தால் ஒரு டைல்ஸ்ல ஆரம்பிப்பீங்க, டைல் பிடிக்க வேணாம்னு சொல்லல, அல்லாஹ் எனக்கும் துனியாவை தந்திருக்கிறான், உங்களுக்கும் அல்லாஹ் துனியாவை தந்திருக்கிறான், அதுலயே டிசைனிங் போய் கொண்டிருக்கும். குர்ஆன் ஓத மறந்திருப்பீங்க, அது என்ன டிசைனிங், எப்படி அதுலயே கல்வி ஓடும், அதுக்காக என்ன பண்ணணும், நீங்கள் உங்களுடைய தொழுகைகளை சில வேளை பிற்போற்றிருப்பீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஒரு மோமினுக்கு இந்த துனியா அதோட வைக்கிற உறவை பத்தி இஸ்லாம் சொல்லித் தருகிறது. வேண்டிய மாதிரி வாழலாம், அப்படி இல்லை, துனியாவோட என்ன உறவு வைக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை மிக சுருக்கமாக உங்களுக்கு மத்தியிலே சொல்வதற்கு ஜும்மா இடம் தராது. புரிய வைப்பதற்காக வேண்டி இந்த அடிப்படையை போட்டேன். ஈமான் இல்லை என்றால் ரசூலுல்லாஹ் பேசினால் அவர் தான் பேசினார். நஜ்ஜாஷி மன்னனுடைய மரணத்தை பேசின ரசூலுல்லாஹ், பைத்துல் மக்தஸுடைய கதவுகளை பற்றி சொன்ன ரசூலுல்லாஹ், எக்கச்சக்கமாக ரசூலுல்லா சொன்னார்களே, அந்த ரசூலுல்லா சொன்னார்கள், கபிரிலே வைத்த பிறகு நடப்பதை சொன்னார்கள், செலுலஹு தஸ்பீத், உங்க சகோதரனுக்கு துவா செய்யுங்கள், அவர் கேள்வி கேட்கப்படுகிறார், மறுமையிலே எழுப்புவான் அல்லாஹ், அந்த நேரத்தில் இப்படி எல்லாம் இருக்கும் என்று பயங்கரமான காட்சிகளை சொன்னது ரசூலுல்லா. வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா, மலக்குமார்கள் அணிவகுத்து நிற்கும் உடைய ரப்பு வருவான், வஜீஅ யௌமைதின் பி ஜஹன்னம், நரகம் கொண்டு வந்து வைக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உலகத்திலே எல்லா மனிதர்களும் அல்லாஹ் எழுப்புவான் சன்னிதானத்துக்கு வந்த பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதலில் எழுப்பப்படுவார், ஆடை அணிவிக்கப்படுவார், மக்காமம் மஹ்மூத் என்ற ஒரு இடத்தில் நான் எழுப்பப்படுவேன் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் உயர்வான இடத்தில் யாருக்கும் பேச இயலாது. ரப்புல் இஸ்ஸத் ஜுல் அர்ஷில் மஜீத் ஃபஆலுல் லிமா யுரீத், இந்த கண்ணு பாக்குதென்றால் இந்த கண்ணை தந்தவன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த ஹார்ட் துடிக்குதென்றால் இந்த ஹார்ட்டை தந்தவன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். டாக்டருக்கு ரிப்பேர் பண்ணலாம், ஹார்ட்டை செய்ய இயலாது. டாக்டர் ரிப்பேர் பண்ணுவார், ஹார்ட்டை ப்ரொடக்ட் பண்ண இயலாது. இதை ப்ரொடக்ட் பண்ணின ரப்புல் இஸ்ஸத் அத்தனையும் பண்ண அல்லாஹ் வருவான். யாருக்கும் பேச இயலாத நேரம் பெருமானார் மட்டுமல்லாவிடம் கேட்பார்கள், யா அல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுக்கு பேசுவதற்கு அனுமதி கொடுப்பான், யா முஹம்மத், முஹம்மத், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் என் பெயரை சொல்லுவான், என் பெயரை சொல்லுவான், முஹம்மத் பேசுங்கள் என்பான். அந்த நேரத்தில் நான் அல்லாஹ்விடம் அப்படியே சஜதாவிலே விழுந்து, யா அல்லாஹ், அவர்களை மன்னிங்கள், யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தை மன்னித்து விடு, யா அல்லாஹ், அந்த கூட்டத்தை மன்னித்து விடு, நான் சஜதாவிலே விழுந்து விடுவேன், என்னுடைய ரப்புல் இஸ்ஸத், நான் அப்படியே விழுந்து விடுவேன். அது ஒரு நீண்ட நேரம் தலையை தூக்குங்கள் என்று அல்லாஹ் கூப்பிடுவான், அல்லாஹ் சொல்லுவான், அது வரைக்கும் நான் சஜிதாவில் இருப்பேன், என்னுடைய ரப்புக்கு முன்னாடி விழுந்து விடுவேன், மக்காம மஹமூத் என்ற உயர்வான இடத்தில் அல்லாஹ் என்னை எழுப்பி அந்த இடத்தில் தான் நான் விழுந்து விடுவேன், என் ரப்பு என்னை எழுப்பி முஹம்மத் அவர்களை மன்னித்தேன் என்று சொல்லுவான், அது வரைக்கும் நான் சஜிதாவில் இருப்பேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த காட்சிகளை எல்லாம் சொல்லப்படுகிற நேரம் ஒரு மோமினுக்கு என்ன வர வேண்டும், என்ன வர, அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. அல்லாஹுடைய இது சற்பமான வாழ்க்கை, இது அற்பமான வாழ்க்கை, இது வாழ்க்கை அல்ல, அது வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை இப்படித்தான் ஆரம்பிக்கப்படும். ரப்புல் இஸ்ஸத் திறந்து கொடுப்பான், அடியார்களோடு பேச ஆரம்பிப்பான், யாரை எல்லாம் நேசிக்கிறான் அவர்களை எல்லாம் பார்ப்பான், அவர்களோடு எல்லாம் பேசுவான், அவர்களுக்கு சொர்க்க சோலைகளை எல்லாம் கொடுப்பான், இன்பமான வாழ்க்கை. இந்த துனியா இவ்வளவு இன்பம் என்றால், அல்லாஹ் படைத்த துனியா இவ்வளவு இன்பம் என்றால், அல்லாஹ் இன்பம் என்று சொல்கிற ஆகிரா எவ்வளவு இன்பமாக இருக்கு, அதுதான் கால்குலேஷன். அல்லாஹ்வுடைய இல்லையார்லே, துனியாவுடைய ஒவ்வொரு நாளும் இவ்வளவு இன்பம் என்றால், அல்லாஹ் இன்பம் என்று சொல்கிற ஆகிரா இப்படி இருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை புரிந்தார்கள் ஜசீரத்துல் அரபில் ரசூலுல்லாஹ்வோட வாழ்ந்த மக்கள். ஒரு சில உதாரணங்களை சொல்லலாம் நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு தோழரை சந்திக்கிறார். அவர் யார்? ஜுலைபி ரழியல்லாஹு அன்ஹு, ஷஹீஹுல் முஸ்லிம், திருமிதி, இந்த ரெண்டுலையும் சேர்ந்த ஹதீஸ் ஷஹியான சனதோடு வருகிறது. ரசூலுல்லாஹ் ஜுலைபி ரழியல்லாஹு கேட்குறாங்க, ஜுலைபி கைஃப், எப்படி அப்பா, எப்படி ஜுலைபின்னு கேட்குறாங்க. அல்லாஹுடைய இன்றையாரிலே ஹதீஸை கொஞ்சம் பரட்டுங்க, வல்லாஹி அந்த ஹதீஸ் மிகவும் கவலையான ஹதீஸ். ஏனென்றால் ஹதீஸுடைய துவக்கம் மிகவும் அலங்கோலமானவர். பலங்கொடையிலே நீங்கள் மக்களை கண்டிருப்பீங்க, சத தொங்கும் சில பேருக்கு, கையெல்லாம் குஷ்டமாக இருக்கும், சில பேருடைய பரவாக்கால்ன்றவங்க யானைக்கால் ஒரு மாதிரி, அவங்கள பார்க்கறதுக்கு இயலாது. அல்லாஹுடைய நல்லடியார்களை இன்றைக்கு சலாம் சொல்வதாக இருந்தால் மூமீன்கள் இந்த பண்புகளை மாற்றிக்கொள்ளணும். மூமீன்கள் எப்படி சலாம் சொல்கிறாங்க, அவர் ஹாஜியார் அவருக்கு சலாம் சொல்லுங்க, அவர் பெரிய பேர் பெற்றவர் அவருக்கு சலாம் சொல்லுங்க, அவர் புகழ் பெற்றவர் அவருக்கு சலாம் சொல்லுங்க. ஒரு மூமீன் சஜதாவில் நிற்கிறான், அவர் பார்க்க இயலாத முகமெல்லாம் அலங்கோலமாக நிற்கிறது, காலெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. எத்தனை பேர் முசாஃபா செஞ்சுக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய பண்பை பாருங்க, இன்னக்க லஅலா குலுக்கின் அலீம், அவர் மிக உயர்வான பண்பில் இருக்கிறார். அல்லாஹ் கேரண்டி பண்ணுகிறார், என்னுடைய நபி, என்னுடைய தலைவர் அப்படிப்பட்டவர். கேட்கிறார், சுலைபி எப்படி அலங்கோலமானவர் என்று ஹதீஸ்ல வருது, முகமா எப்படி என்று தெரியல, அவ்வளவு அலங்கோலம், அவ்வளவு அலங்கோலம், மக்கள் உறவு வைக்காத அளவுக்கு அலங்கோலம். அவர் பட்டும் படாமல் ஒரு வார்த்தையை சொல்கிறார் ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹூருல் ஹீன்களை எனக்கு வைத்திருப்பான் தானே யா ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தில். என்ன சொல்ல வர்றார், இந்த உலகத்தில் எனக்கு யாருமே பிள்ளை கல்யாணம் முடிக்கிறதுக்கு யாருமே பெண்களை தரல யா ரசூலுல்லாஹ். சொல்லாம ரசூல்ல எப்படின்னு கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லாம என்ன சொல்றாரு, மனக்குமுறல் அல்லாஹ்வுடைய நல்லடியார். ஒவ்வொரு இளைஞனுக்கும் அந்த வயசு வர்ற நேரம் அந்த ஆசை வந்துடும், அவர் முகம் பத்தி இருக்கிறா, அவர் கையில குஷ்டமா, அது கையில தான், காலில் பரவாவா, அவருடைய கல்வில அந்த உணர்வு வந்துடும், அவருடைய இளமையுடைய உணர்வு வரும், ஒரு யுவதிக்கு வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு என்ன நிலைமை, வல்லாஹி சொல்கிறேன், எனக்கு தெரிய ஒரு 32 வயசு கன்னிக்கும் இன்றைக்கு ஒரு 10 ஆண்டுகள் அழகான ஒரு பெண், இந்த உம்மத்தில் கொஞ்சம் கால் கட்ட திருமணம் பேசுவதற்கு இந்த உம்மத்தில் ஆண்கள் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தி விலை கேட்கிறார்கள். கால் கட்டியண்டா இத்தனை லட்சம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. 40 வயசு கன்னி குமரிகள் தேங்கி நிற்கிறார்கள். அவர்களுக்கு என்ன என்னை போன்று உங்களை போன்று உணர்வுகள் இல்லையா? அவர்களுக்கு என்ன ஆசை இல்லையா? குழந்தைகளை பெற்றெடுக்கணும், குடும்ப வாழ்க்கையில் இருக்கணும் என்ற ஆசை இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வறுமை என்று கொஞ்சம் வந்த பிறகு அந்த மக்கள் தள்ளப்பட்டு முஸ்லீம் உம்மத், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தை நான் பேசுவது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் நிலைமை. ஜுலைபிய ரழியல்லாஹு அவர்களுக்கும் அதே உணர்வு. இளமை வந்தால் அந்த இளமையில என்ன உணர்வு மனிதனுக்கு வருமோ, அவருடைய தோற்றம் எப்படியும் இருக்கலாம், காலால் ரத்தம் போகலாம், மேல் பத்தி இருக்கலாம், ஆனால் கல்வி எல்லோருக்கும் ஒரே மாதிரி. அடுப்பம் கரையிலே எக்கச்சக்கமான பெண்கள் அழுது அழுது காய்கறிகளை வெட்டி சமைக்கிறார்களே, எனக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும் என்று ஒவ்வொரு நாளும் அவர்கள் அழுது கொண்டு தான் சமைக்கிறார்கள். ஏனென்றால் இந்த சீதனம், இந்த டௌரி அவர்களை எல்லாம் திருமணத்தை வைத்து அப்பாலாக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் தூர தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் ஆச்சரியம், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் இது நடக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார் ரசூலுல்லாஹ் எப்படி என்ன நினைத்த என்ன சொன்னார்கள் தெரியுமா? பல்ஹும் பல்ஹு ஃபி துன்யா வல் ஆகிரா. ஜுலைபி இல்லை, உங்களுக்கு இந்த உலகத்திலையும் மறுமையிலும் ஒரு மனைவி இருக்கிறார். அவர் ஆச்சரிய, யா ரசூலுல்லாஹ், பல் ஃபி துன்யா வல் ஆகிரா, இந்த உலகத்திலையும் மறுமையிலும். நபி சொன்னால், ரசூலுல்லாஹ் சொன்னால் ஒரு நாளும் அது மாறாது. பெருமானார் சொல்லி அது நடக்கலன்னு வைங்க, இவர் நபியா என்று சந்தேகம் வந்துரும். வஹி ரசூலுல்லாஹ் பேசுவது வஹி. என்ன ஆச்சு? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அன்சார்களுடைய வீட்டை காட்டினார். அந்த வீட்டில் ஒரு பெண் இருக்கிறா, போய் பெண் கேளுங்க, அவங்க தருவாங்கண்ட. அவர் போறார் ஆசை ஆசையோடு. இவ்வளவு ஆசை இருக்கும் ஒரு பொடி எனக்கு சொன்னால், உலகத்தில் அந்த ஆசை ஹலால் ஆக்குவதுக்கு ஹராத்திலே இருப்பது கஷ்டம், ஹராத்தில் போகாம இருப்பது அதை விட கஷ்டம். அல்லாஹ்வுடைய ஹலால் ஆக்கி கொள்வதற்கு ஒரு மனுஷன் துடிப்பான். அவர் ஓடி போய் கேட்கிற, அஸ்ஸலாமு அலைக்கும், ரசூலுல்லாஹ் அனுப்பினாங்க கல்யாணம் பேச. உங்களுக்கு ஜுலைபி இல்லைன்ட்டாங்க. இல்லை ஜுலைபி, நீங்கள் போய் ஷஹீஹுல் முஸ்லிம் திருமதி இந்த ரெண்டையும் சேர்த்து இந்த ஹரிஷை படித்தால் விளங்கு. நீண்ட ஹரிஷ் இல்லைன்ட்டான். அவர் ரசூலாட்ட வந்தார். யார் ரசூலல்லா ஏலான்ட்டாங்க. யார் ரசூலல்ல, இது வளமையானது. அவருக்கு யாரும் அவ்வளோ அலங்கோலம் என்றா அர்த்தம், அவ்வளோ அலங்கோலம் யாருமே கொடுக்க மாட்டேங்க. இந்த ஹரிஷை பேசுகிற நேரத்தில் வல்லாஹி ஒவ்வொரு நேரமும் எனக்கு இந்த உணர்வு வந்து கொண்டே இருக்கிறது. எனக்கும் பிள்ளைகள் இருக்கிறார். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஒரு அலங்கோலமான ஒரு மனிதனை சோதனையாக அனுப்பினால் எங்களுடைய முடிவு என்ன? அவருடைய மீமான் இருந்தால், அவருடைய மீமான் இருந்தால், அவருடைய அதாவது அல்லாஹ்வை நேசிக்கிற அத்தனை பண்புகளும் இருந்தால், அவருடைய தோற்றத்தை தான் பார்ப்போமா? அல்லாஹ் அல்லாஹ் என்ன நடக்கிறது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் வந்து சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ் இல்லை என்றார். எந்த பள்ளிவாசல் ஜமாத்து தலைவரும் செய்யாத ஒரு காரியம் அருமை அலைஹி ஸலாத்து வஸலாம். நான் போகிறேன் ஜுலைபி பண்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு பெண்ணுக்காக வேண்டி திருமணம் பேச எத்தனை பள்ளிவாசல் தலைவர்கள் போனார்கள், எத்தனை பேர் போனார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லோருக்கும் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய வீடு, தன்னுடைய வாசல், இந்த துனியா அவர்களை மோகத்திலே இழுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகிராவுக்கு வாழ்கிற ரசூலுல்லாஹ் இதுதான் மைக்கேல் சாட் அசந்து போகிறான். இவரை போன்று ஒரு மனிதர் இந்த உலகத்திலே எல்லோரும் சலாம் சொல்லுவதாக இருந்தால், சில தினார்களுக்கு ரியால்களுக்கு சலாம் சொல்லலாம், சில டாலர்களுக்கு சலாம் சொல்லலாம், சில பெருமைகளுக்காக வேண்டி நீங்கள் அதாவது லைன் அப் பண்ணி சலாம் சொல்லலாம். உலகத்தில் யாரும் கணக்கெடுக்காத மனிதரோடு ஒரு தலைவர் நிப்பாரா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜுலைபி அவரோடு தோழமை கொண்டால் ரசூலுல்லாஹ் என்ன குரோம பாரசீக தலைவர்களுடைய தோழமை கொண்டிருக்கிறார். யார் இவர்? யாருமே பேசாத ஒரு மனிதர். ஜுலைபி உங்களுக்கு நான் பேசுகிறேன் என்றார். ரசூலுல்லாஹ் போனார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்றார். வீட்டிலே நான் பெண் பேசி வந்திருக்கிறேன், உங்களுடைய மகளுக்கு திருமணம். சந்தோஷப்பட்டார். அல்ஹம்துலில்லாஹ் யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு எங்க பிள்ளையா? ரசூலுல்லாஹ்வுக்கு முழு ஜசீரத்துல அரபிலே மதீனாவிலே மூமின்கள் தயாராக இருந்தார்கள் தன்னுடைய பிள்ளைகளை கொடுப்பதற்கு. அவர் சொன்னார் இல்லை. ஜுலைபீவுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னார். யா ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுக்கு கேளான்னு சொல்லல, என் பொண்டாட்டியோட கொஞ்சம் மஷூரா பண்ணிட்டு வரட்டுமா, என் மனைவியோட கொஞ்சம் மஷூரா பண்ணிட்டு வரட்டுமா? யார் ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ளே போகிறார். மாப்பிள்ளைக்கு ஏலாண்டா என்ன சொல்லுவார்? சொல்லு ஏலாட்டி, கொஞ்சம் இருங்க வைஃபோட பேசிட்டு வரோம். அவர் மஷூராவுக்கு போகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த யுவதி அங்கே நிற்கிறார். கணவனும் மனைவியும் பேசுகிறார்கள். எவ்வளவெல்லாம் வந்துச்சு ஜுலைபிப்புக்கு எங்கள் பிள்ளையை கொடுக்குறது. அது நியாயமான பேச்சு, அது நேர்மையான பேச்சு. எக்கச்சக்கமானவர்கள் வந்தார்கள். இவருக்கு கொடுப்பதா? அவங்க ஒரு தாயின் தகப்பன அப்படி பேசுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்ல இந்த யுவதி கேட்டுவிட்டு ஒரு வார்த்தை கேட்ட உம்மாவையும் பாப்பாவையும் பார்த்து, ரசூலுல்லாஹ் எனக்கு பொன் பேசி வந்திருக்கிறார்கள், ஜுலைபீப் ரழியல்லாஹு ஜுலைபீப்புக்கு ரசூலுல்லாஹ் கேட்டு வந்திருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு உங்களுக்கு ஏலாண்டு சொல்ல முடியுமான்னு கேட்டார். சுபஹானல்லாஹ், அழகாக பாசமாக வளர்த்தெடுக்கிறோம், எல்லாத்தையும் கொடுக்கிறோம். நாங்க சாப்பிடாம எங்க குழந்தைகளுக்கு கொடுக்கிறோம், நாங்க ஊட்டி விடுறோம், அழகா நல்ல பாடசாலைகளுக்கு அனுப்புறோம், நல்ல கல்விகளை எல்லாம் கொடுக்கிறோம். ஒரு பருவம் வருகுது, அந்த நேரத்தில் ஒரு கனெக்ஷன் உண்டாகுது. புள்ள தப்பான ஒரு மாற்றுமது அன்பரோடு சில அப்பா அம்மார்கள் அழுகிறார்கள், சில உமா அம்மார்கள் துடிக்கிறார்கள். அந்த பிள்ளையிடம் சொன்னா விட்டுட்டு வந்த பிள்ளைகள் எத்தனை பேர் மாற்றும் இஸ்லாத்தையும் விட்டு மாற்றுமது அன்பர்களோடு ஓடி அவர்கள் எக்கச்சக்கமாக பார்க்கலாம். காதல் காதலிலே சிக்கி கொண்டா உமா அழுது சொன்னாலும் வேணாம், அவன் கெட்டவன் என்று சொன்னாலும், இவன் சரியில்லைன்னு சொன்னாலும், இந்த திருமண பந்தத்தை உடைக்காத பிள்ளைகளை வேணுமானால் உங்களுக்கு நீங்கள் பார்த்திருப்பீங்க, அதான் குடும்பம் குடும்பமாக பார்த்திருப்பீங்க. ஒரு அன்சார் யுவதி ஜசீரத்துல் அரப், என்ன நடந்தது தெரியுமா? மதீனாவில் அவர்கள் கல்விலே சுமந்தது உலகத்தை அல்ல, துனியாவை அல்ல, ஆகிராவை அல்லாவுடைய நல்லடியார்களே. அவருடைய கல்வி பறிப்போய் இருந்தது அல்லாவுக்காக வேண்டி. அல்லாவுடைய தூதருக்குத்தான் அந்த கல்விலே பெரிய இடம். அல்லாவுக்கு அடுத்தபடியாக அல்லாவுடைய தூதருக்கு, அதுக்கு பிறகுதான் மற்றவர்களுக்கு. அந்த பெண் சொன்னா, வல்லாஹி நான் ஜுலைபியை திருமணம் முடிக்க போகிறேன், ரசூலுல்லாஹ் எனக்கு பெண் பேசி வந்தார், ரசூலுல்லாஹ்வுக்கு ஏலான்னு சொல்ல இயலாது. இப்படி யுவதிகளை நீங்கள் பார்க்க இயலாது. நீங்கள் உலகத்துள்ள மிக சிறந்த பல்கலைக்கழகத்தில் உங்க பிள்ளையை போய் படிக்க வச்சாலும் வல்லாஹி இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் உருவாக்க முடியாது. ஜசீரத்துல் அரப் நடுங்கி நின்றது. ரசூலுல்லாஹ்வுடைய பின்னாடி போன கூட்டம் அப்படி மாறி இருந்தார்கள். திருமணம் நடக்கிறது, அவர் சந்தோஷமாக அந்த பெண்ணோட வாழ்ந்தால் எப்படி? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ராணி அல்ல, ராணியை விட மேலான ஒரு பதவியை வைத்துத்தான் அந்த பெண்ணை அவர் பார்க்கிறது. ஏன் தெரியுமா? எனக்கு விருப்பப்பட்ட ஒரு யுவதி, உலகத்தில் எல்லோரும் வேணாம் என்று சொல்கிற நேரம் ஜுலைபியை ஆசைப்பட்டு வந்த யுவதி என்று சொன்ன அந்த பெண்ணை எப்படி அவர் பார்க்கிறது? அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அப்படி நேரத்தை கொடுக்கவில்லை, அப்படி கொடுக்கவில்லை. வஜிஹாதுன் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலான ஜிஹாதுக்கான அழைப்பு வருகிறது. அல்லாஹ் சோதிக்கிறான் இப்ராஹிம் நபிக்கு, குழந்தை இல்லை, குழந்தையை கொடுத்துட்டு இப்ராஹிம், குழந்தை வேணுமா நான் வேணுமா இப்ராஹிம், மனைவி வேணுமா நான் வேணுமா இப்ராஹிம், அல்லாஹ் அதை கொடுத்து விட்டு சோதிப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜுலைபிய ரழியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையை கொடுத்தார், அற்புதமான மனைவியை கொடுத்தான், கொடுத்து விட்டு அல்லாஹ் கூப்பிட்டான், வஜிஹாதுன் ஃபீ ஸபீலில்லாஹ், இந்த ஜிஹாதுக்கு மட்டும் வேணாம், துனியாவிலே ஒரு மனைவி, அழகான ஒரு மனைவி, என்ன விருப்பப்பட்ட மனைவி, ஆசையோட இன்றைக்கு ஒரு பத்து நாளைக்கு ஜிஹாதம் மறந்துடுவோம், ஜிஹாது வேணாம் என்று ஜுலைபி பிரதியிலான வீட்டில் இருக்கலாம். அல்லாஹ் சோதிக்கிறான், ஜுலைபி சுதாகரித்துக் கொண்டார், அல்லாஹ்வுடைய பாதைகளை போனார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னாச்சு? ஜுலைபி பிரதியிலான அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஜிஹாது முடிந்தால் பெருமானர் போவாங்க, போய் பார்ப்பாங்க, யாரும் மரணித்தாங்க, ஐன ஜுலைபி? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஜுலைபி எங்க, ஜுலைபி எங்க, ஜுலைபி எங்க? அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கறாங்க, சஹாபாக்கள் ஒவ்வொரு இடத்துலயும் போய் பார்க்கறாங்க, ஒவ்வொரு ஜனாசாவையும் பார்த்துட்டு ஜுலைபி எங்கன்னு கேட்கறாங்க. ரசூலுல்லாஹ் வஹி வந்திருக்கு, ஜுலைபி மரணித்து விட்டார் நம்புறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திடீரென்று ஒரு ஷஹீதாக்கப்பட்ட உடம்பு, எப்படி ஹதீஸில் வருகிறது, கத்தல ஜுலை கத்தல சபஅத்து மினல் கத்தல ஜுலைபி சபஅத்து மினல் முஷ்ரிக்கின் வக்குத்தில், ஏழு முஷ்ரிக்கின்களை கொண்டு விட்டு அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார். அவருடைய ஜனாசாவுக்கு அல்லாஹ் ஒரு சிறப்பை கொடுத்திருந்த, ஏழு பேர் அவரை கொல்ல வந்திருக்கிறார், அவர் ஏழு பேரையும் காலி பண்ணி அவருடைய ரூஹு அல்லாஹ்வுக்காக வேண்டி பிரிந்திருந்தது. ரசூலுல்லாஹ் பார்த்தார்கள், பார்த்து விட்டு சொன்னார், கத்தல ஜுலைபி சபஅத்து மினல் முஷ்ரிக்கி வக்குத்தில, அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிற ஏழு பேரை அல்லாஹ்வுடைய விரோதிகள் ஏழு பேரை காலி செய்து விட்டு அவர் கொலை செய்யப்பட்டார். இது கதை அல்ல, இது கதை அல்ல. பலங்கொடையில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் எப்படி துடிச்சு போய் பார்ப்பீங்களோ, இப்ப இது கதை அல்ல, நடந்த நிஜ சம்பவம். அல்லாஹ்வுடைய நல்லடியால ரசூலுல்லாஹ் தன்னுடைய கைகளை ஜுலைபி ரழியல்லாஹு அன்ஹு அப்படியே உள்ளே அனுப்பினார்கள். அனுப்பிவிட்டு அப்படியே அடவணைத்து கொண்டார். ஒரு குடும்பத்திலே பாசமாக ஒரு குழந்தை அரவணைப்பாங்களே, நாங்க பார்த்தோம் சிரியாவுடைய வீடியோ, சிரியாவுல பம் பிளாஸ்ட் ஆக்கப்படுகிறது, ஒரு வாப்பா ஒரு குழந்தையை கையில வச்சிட்டு இருக்கிறார், அந்த குழந்தைக்கு உயிர் அல்ல, ஜனாசா அப்படின்னு இருக்க பிடிச்சி முத்தம் கொடுக்கிறார். அந்த நேரத்தில் ஜனாசா மீட்பு விட வாப்பாட்ட கேட்கிறாங்க, ஜனாசாவை தாங்க, சுபஹான் அல்லாஹ், அது மிக உணர்வாக இருந்தது. அவர் கையை கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குழந்தை என்னோட வாழுது என்று சொல்ல போகல, எவ்வளவு இறுக்கமாக நீங்க முத்தம் கொடுப்பீங்களோ, குழந்தையுடைய கடைசி பயணம் என்றா, நீங்க சிவி சிங்காரிச்சு அழகு பார்த்து வளர்த்த புள்ளே திடீரென்று உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தா அந்த நெருக்கம் எப்படி இருக்கு, அது எவ்வளவு இறுக்கமாக நீங்க பிடிப்பீங்க, அவ்வளவு எவ்வளவு மோந்து கொள்வீங்க, இதுக்கு மேல இந்த துனியாவில் உங்க புள்ள உங்களோட பேசாது. அப்படி சிரியாவிலே நாங்க பார்த்தோம், பஷார் அல் அசாதுடைய இந்த வார்ல ஒரு வாப்பா மோந்து கொண்டு அழுகிறார், ஜனாசா மீட்பு படை கேட்குது. அவர் கொஞ்ச நேரம் என்று கேட்கிறார், இன்னும் கொஞ்ச நேரம் இந்த துனியாவில் என்னுடைய பிள்ளையோடு என்னை விடுங்களே. அவர் இப்பொழுது பேசவில்லை, ஆனால் அவருடைய உருவம் என் முன்னாடி இருக்கிறது. அவரை கொஞ்சம் மோந்து அவருடைய அரவணைப்பது கொஞ்சம் விடுங்களே. இது ஒவ்வொரு தகப்பனும் தாயும் தன்னுடைய குழந்தைகளை விட்டு பிரிகிற நேரம் ஏற்படுகிற உணர்வு. ரசூலுல்லாஹ்வுடைய உணர்வை பாருங்கள். ஜுலைபி ரலியல்லாஹுடைய அந்த ஜனாசாவை கைகளுக்குள் போட்டு உள்ளே எடுத்து நெருக்கிக் கொண்டாங்க. ரசூலுல்லாஹ் நெசுக்கிக் கொண்டு நெருக்கிக் கொண்டு ரசூல் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், உலகமே உங்களை கைவிரிக்கிற நேரம் ஜுலைபி, உங்களுக்கு திருமணம் முடித்து தந்து நீங்க நல்ல வாழணும் ஆசைப்பட்ட ஒரு ஆள் அப்படி நடக்கிறாங்க. நீங்கள் எனக்குள் நான் உங்களுக்குள் ஜுலைபி. பெருமான செல்லனுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வடிந்தது. உமர் பின் கத்தாப் ஒரு வார்த்தை சொன்னார், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த இடத்துல இந்த ஜுஹாதிலே நான் ஷஹீதாக்கப்பட்டு என்னுடைய ஜனாசாவை நீங்கள் இப்படியே பிடித்து நீங்கள் அரவணைத்து எனக்கு இதை நீங்கள் சொல்லக்கூடாதா யா ரசூலல்லாஹ், உங்கள் கையிலே நான் இப்பொழுது இருக்கக்கூடாதா யா ரசூலல்லாஹ். இவர்கள் மறுமையை மோகம் கொண்டார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. துனியா அவர்கள் பக்கத்தில் கூட இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. என்ன சொன்னார், தப்பினோம், இன்னொரு நாள் போய் குடும்பத்தோடு வாழலாமே, இன்னொரு நாள் வாழலாமே. யா ரசூலல்லாஹ் ஜுலைபியை தூக்கிய மாதிரி உமரை, உமருடைய உடம்பில் உயிர் இல்லாத நேரத்தில் உமர் ஷஹீதாக்கப்பட்டு உமரை நீங்கள் தூக்கி கொண்டு உமர் எனக்குள் நான் உனக்குள் என்று சொல்லக்கூடாதா யா ரசூலல்லாஹ், அது இந்த உமருக்கு நடக்கக்கூடாதா யா ரசூலல்லாஹ், உமர் இப்பொழுது ஷஹீதாக்கப்பட்டிருக்க கூடாதா யா ரசூலல்லாஹ். உமர் ரதியல்லாஹு ஒரு பக்கத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணு என்னமோ ஒரு தூரத்தை பார்க்கிறது போன்று பார்த்த ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள், புன்முறுவல் புகுத்தார்கள். ரசூலுல்லாஹ் திரும்பினார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உன்னுடைய கண்ணால் கண்ணீர் வடிந்தது, இப்பொழுது நீங்கள் சிரித்தீர்கள், ஏன் யா ரசூலல்லாஹ், ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த ஹதீஸை நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு நாள் ஜுலைபி பிரதன் உயிரோடு இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், ஜுலைபி எப்படி? அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் அவர்கள் எங்களை வைத்திருப்பான். சொல்லாமல் சொன்னார், இந்த துனியாவில் எனக்கு வாழ்க்கை இல்லை. ஆனால் ரசூலல்லாஹ் இப்பொழுது சொல்கிறார்கள், பாருங்க, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ரசூலல்லாஹ்வுடைய கையிலே ஜனாசா, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுடைய தூதருக்கு காட்டுகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் ஜுலைபீபுடைய மாளிகையை கண்டேன், அல்லாஹ் சொன்ன மாளிகை எனக்கு காட்டினான். ஜுலைபீபை நோக்கி ஓடுகிற அவருடைய மனைவி ஹவுருலீனை பார்த்தேன், அவருடைய கால் தெரிய பார்த்தது நான் தலையை திருப்பிக் கொண்டேன். அல்லாஹுடைய நல்லடியார்கள், முஃமின்களுக்கு அல்லாஹ் அந்த நபி பேசினால் நாவசித்து பேசிய எல்லா வார்த்தைகளும் உண்மை. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஜுலைபி பிரதனுடைய ஜனாசா கையிலே அவருடைய மறுமையில் உள்ள அவருடைய அரண்மனை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு காட்டுகிறார். அவரை நோக்கி ஓடுகிற அவருடைய அற்புதமான ஹவுருல் ஈன் அவருடைய மனைவி அல்லாஹ் காட்டுகிறான். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த துனியா என்ன, ஆகிரா எப்படிப்பட்டது என்று மிகவுமே புரிந்து நடக்கக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் என்னை உங்களை மாற்றியல் புரிய வணக்கம். அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சையாத்தி அஃமாலினா. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد الله உடைய நல்லடியார்களே, உலக மோகம் மறுமைய மறந்த முஸ்லிம்கள் உலகத்தில் எவ்வளவு மோகமாக நடக்கிறார்கள் என்றால் வல்லாஹி அதை ஒரு உரையில் சொல்ல முடியாது. ஒரு மனிதன் தொழுகிற தொழுகை, அவன் பிடிக்கிற நோன்பு, அவன் இறைவனோடு கொஞ்சி குழாவுறது இரவிலே தஹஜ்ஜத் தொழுகைகள், இவைகள் எல்லாம் அவனுடைய ஈமானை அதிகமான பிறகுதான் இந்த உணர்வுகள் வரும். இது உட்கார வைத்து பயான் செய்து உலக மோகத்தை விட்டு மனிதர்களை பாதுகாக்க முடியாது. அவன் எவ்வளவு அல்லாவை நெருங்குகிறானோ, அல்லாஹ் எவ்வளவு அவனுக்கு அந்த கல்பு கதை நசீபாக்குறானோ, அவன் உளப்பூர்வமாக அந்த உணர்வை உணர்ந்து கொள்வான். அல்லாஹுடைய நல்லடியார்கள், உகது போர்க்களம் அதிபயங்கரமான ஒரு நாள். ரசூலுல்லாஹ் மயங்கி கீழே விழுந்திருக்கிறார். மெசேஜ் எப்படி போகுதென்றால், ரசூலுல்லாஹ் மௌத்தாகி விட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்ற விஷயம் மதீனா எங்கும் போகுது. சஹாபாக்கள் அசந்து போய்விட்டார்கள். ரஹமத்துல்லில் ஆலமீனை விட்டும் அவளுக்கு இந்த வாழ்க்கையும் எதிர்பார்க்கல். அந்த நேரத்தில் ஒரு உங்களுக்கு எல்லாம் தெரிந்த மிகவுமே பிரபலியமான ஒரு ஹதீஸ் ஷஹியான சனதோடு வருகிறது. ஒரு பெண் யுத்த களத்தை நோக்கி வருகிறார்கள். யுத்தம் முடிந்து சஹாபாக்கள் போகிற நேரம் உஹதை மலையை நோக்கி ஒரு பெண் ஓடி வருகிறாள். வந்து கேட்குறாங்க, அறிமுகமான ஒரு பெண், கேட்கிறாங்க, ரசூலுல்லாவுக்கு எப்படி, ரசூலுல்லாவுக்கு எப்படி? அந்த நேரத்தில் அந்த சஹாபி, அவருக்கெல்லாம் கட்டம் கட்டம் அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கின்ற, யுத்தம் முடிச்சு உங்க வாப்பா மௌத் ஆயிட்டார், இன்னால் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன், ரசூலுல்லாவுக்கு எப்படி அந்த கல்பு, எப்படி ரசூலுல்லாவை நேசித்திருக்கின்ற பாருங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, துனியா ஆஹிரா, ஆஹிராவை போதித்தவரை நேசித்தால் ஆஹிராவை நேசிப்போம். அல்லாஹுடைய நல்லடியார்கள், உங்க வாப்பா மௌத்து ரசூலுல்லாவுக்கு எப்படி? அவங்க கேட்கிற கேள்வி என்ன? அந்நபி அவுலா பில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி மூமின்களுக்கு உயிரை விட மேலானவர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரஹ்மத்துல் ஆலமீன் வந்து கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் சொன்னாங்க, உங்க மாப்பிள்ள மூத்து, உங்க மா இன்னால் இல்லா இவ இன்னா இலைஹி ராஜிஊன், ரசூலுல்லாஹ்க்கு எப்படி? உங்க புள்ள மூத்து. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் சொல்லுவது கதையாக கேட்காதீங்க, அதுவாக உங்களுடைய மனைவியாக இருந்தா, நீங்களாக இருந்தா, ஒரு யுத்த களத்தில் இந்த ரிசல்ட் எல்லாம் வந்திருந்தா, சர்வசாதாரணமாக தாங்கலாமா? ஒரு மனிதனை காட்டுங்க, இதை தாங்க முடியுமான ஒரு மனிதனை காட்டுங்க. ஒரு பெண்ணை காட்டுகிறேன், ஜசீரத்துல் அரபுல ஒரு பெண்ணை, ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி என்று கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சுகமாக இருக்கிறாங்க. ஒரு வார்த்தை சொன்னாங்க, குல்லு முசீபத்தி பஅதுஹு ஜலன், எல்லா முசீபத்தும் அதுக்கு பிறகு எனக்கு நார்மல் ஆகிட்டு, எனக்கு ஒன்றும் இல்லை. ரசூலுல்லாஹ் நல்லமா, ரசூலுல்லாஹ் நல்லமா, அதுக்கு மேல் ஒன்றும் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் சும்மா ரசூலுல்லாஹ்வை நேசிக்கவில்லை. மறுமை அவர்கள் நேசிப்பதற்கு காரணம் என்ன? ரபியா இப்னு, அதாவது காப் அல் அஸ்லமி ரழியல்லாஹு அன், ரபியா இப்னு காப் அல் அஸ்லமி ரழியல்லாஹு அன், ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வுடைய நைட் தங்குறாங்க. தங்கினா தஹஜ்ஜத் வேளை ரசூலுல்லாஹ் எழும்பிட்டாங்க. எழும்பினா தண்ணி கொண்டு வந்து கொடுக்கறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு உதவி எடுப்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, என்ன வேணும் சொல்லுங்கள் ரபியா, என்ன வேணும் கேளுங்கள். கேட்பது நபி, கேட்பது நபி. அவர் கேட்க ஒரு தோழர், ரசூலுல்லாஹ்வுடைய கல்பு அவ்வளவு நேசிக்குது, அவரிடம் கேட்கிறார், ரபி அப்துல் காபில் அஸ்லம் ரழியல்லாஹு அன்ஹு பத்தி என்ன வேணும்? சஹீஹுல் முஸ்லிம் இந்த ஹதீஸ் வருது. அவர் என்ன கேட்டார் தெரியுமா? யா ரசூலுல்லாஹ், ஒரு நபி கேட்டா, எனக்கு வீடு வேணும் யா ரசூலுல்லாஹ், எனக்கு தோட்டம் வேணும், ஏதோ அல்லாஹ் கபூலாக்குவான். நபி, நபிக்கு அந்த வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சும்மா கேட்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து என்ன கேட்டார்கள் தெரியுமா? துனியாவை கேட்பதற்குரிய எல்லா வாசலும் தரப்பட்டிருந்தது. தஹஜ்ஜத்துடைய வேலை, நானும் நீங்களும் தஹஜ்ஜத்துக்கு எழுமினா துனியாவை கேட்க எழும்புவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன கேட்டார் யா ரசூலுல்லாஹ்?
6: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
1: www.muslimwanoli.com.

الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் பெரும் கிருபையினால் அவனது அருள் மழையென பொழிகிற அவனது இல்லத்திலே வைத்து காலையில் ஆரம்பித்த இந்த மாநாட்டினுடைய இறுதி கட்டத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். பெரியவர்களெல்லாம் முன்னாடி பேசிவிட்டு சிறுபிள்ளை என்னை கடைசியாக பேச வைத்திருக்கிறார்கள். சிறுபிள்ளைன்னு சொன்ன உடனே சிரிச்சிடாதீங்க. ஷேக் அவர்களோடு ஒப்பிடும்போது நாங்கள் எல்லாம் சிறுபிள்ளை தான். ஷேக் அவர்கள் பேசும்போது உண்மையிலேயே ஆரம்ப கால தௌஹீத் பிரச்சாரத்தினுடைய அந்த சிந்தனை இங்கிருக்கிற பலருக்கு வந்து போயிருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மேடைகள் தோறும் தெரித்த பேச்சுகள் அந்த பேச்சுகள். அல்லாஹ் என்றால் யார், அல்லாஹினுடைய வல்லமைகள் என்ன, அல்லாஹினுடைய பெயர்கள் பண்புகள் குறித்த எந்த விவரமும் சரியான முறையில் போதிக்கப்படாத அந்த மௌட்டீக காலத்தில் தமிழ் உலகத்தில் சுமார் 30-35 ஆண்டுகளுக்கு முன்பே வான் சுடர் எனும் பத்திரிகையின் மூலம் தமிழ் உலகத்திற்கு தௌஹீத் பிரச்சாரத்தை தந்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை ஷேக் அப்துல் வஜீத் வதூத் ஜிப்ரி ஹஃபிதஹுல்லா அவர்கள் இந்த மாநாட்டிலே பங்கெடுத்து பேசியது உண்மையிலேயே அல்ஹம்துலில்லா மிகுந்த ஆனந்தமாகவும், தௌஹீத் கொள்கை இந்த அளவிற்கு வீரியமாக வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை, ஒரு காட்சியை அல்லாஹ் அவர்களுடைய இந்த ஹயாத்திலேயே பார்க்க வைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிவிட்டார் என்றுதான் உண்மையிலேயே நினைக்க தோன்றுகிறேன். இல்லாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதி வரைக்கும் ஈமானோடு இந்த கொள்கையில் அடிபுரளாமல் தௌஹீதை உள்ளார்ந்த முறையில் நேசிக்கிற நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்கிற தலைப்போடு, என்கிற துவாவோடு என்னுடைய தலைப்பின் கீழ் நான் உடைய ஆசைப்படுகிறேன். ஷேக் அவர்கள் குறிப்பிட்டதை போல் அரசியல் என்று சொன்ன உடனேயே எல்லோரிடத்திலும் ஒரு ஆர்வம் எட்டி பார்த்துவிடும். குறிப்பாக இளைஞர்களிடத்திலே, வாலிபர்களிடத்திலே, அதிலும் குறிப்பாக தமிழகத்திலே இருக்கிற இளைஞர்களை பொறுத்தவரைக்கும் அரசியல் என்று சொல்லிவிட்டாலே அவர்களிடத்திலே ஒரு குதூகலம் கொஞ்சம் கொப்பளிக்கும். அதனால் தான் என்னமோ நடிக்க வந்தவர்களெல்லாம் கடைசியில் நுழைகிற ஒரு புகலிடமாக, அவர்களுக்குரிய முதியோர் இல்லமாக இருப்பது அரசியல். அதனால தான் இன்னைக்கு பார்க்குறோம் நம்முடைய தமிழகத்திலே பெயரே வைக்கப்படாமல் ஒருவர் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார், ஒருவர் மையம் என்கிற பெயர் வைத்து மையத்தாக ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதிலும் இன்றைய தேதியில் ஆசிஃபா எனும் 8 வயது சிறுமி காம கொடூரர்களால், அந்த காவிகளால் ஒரு வார காலம் அடைத்து வைக்கப்பட்டு, வல்லுறவு காலாக்கப்பட்டு, சிதைக்கப்பட்டு, நசுக்கப்பட்டு, கொடூரமான முறையில் அந்த குழந்தை கொல்லப்பட்டிருக்கிற ஒரு கால சூழ்நிலையில் இந்த தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் என்கிற அடிப்படையை தகர்த்தெறிந்துவிட்டு, இஸ்லாம் என்கிற அகீதாவை தூர வைத்துவிட்டு, எதை மையமாக வைத்து அரசியல் நடத்தினாலும் அதன் இறுதி முடிவு இப்படித்தான் இருக்கும் என்பதை இன்றைய தேதி வரைக்கும் நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கவலைக்குரிய ஒரு சூழ்நிலையில் தான் இந்த தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, அரசியல் என்பது அதிகாரத்திற்கு அடுத்த பெயராக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. அரசியல் என்பது ஆட்சியாளர்களுடைய பெருமைக்கு, கௌரவத்திற்கு, அவர்களுக்கு கிடைத்திருக்கிற அங்கீகாரத்திற்குரிய அடையாள பெயராக பார்க்கப்படுகிறது. ஆனால் உண்மையிலேயே இஸ்லாமிய வடிவில், இஸ்லாமிய ஒளிவில், இஸ்லாமிய வழியில் அரசியல் என்கிற வார்த்தையை ஆய்வு செய்து பார்க்கிற போது

0: ஒரு அற்புதமான அர்த்தம் அதிலே அடங்கி இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் என்கிற அடிப்படையை தூர வைத்து விட்டு இன்றைக்கு அரசியல் என்பது ஒரு கலையாக பார்க்கப்படுவதனால், அந்த அரசியல் என்று சொன்னாலே இன்றைக்கு சாக்கடை என்கிற பெயரோடு தான் அது இன்றைக்கு வளம் வருகிறது. மனமாக இருக்க வேண்டிய ஒரு பொருள், மனமாக இருக்க வேண்டிய ஒரு பொருள் மலமாக இன்றைக்கு மாறிவிட்ட ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசியல் என்கிற வார்த்தையை நாம் புரிந்து கொள்வதற்கு அற்புதமான ஒரு செய்தி ஒன்றை சொன்னார்கள். கானத் பனு இஸ்ராயில் தசூசுஹுமுல் அன்பியா. பனு இஸ்ரவேலர்களை பொறுத்தவரை அவர்களை நபிமார்கள் தான் நிர்வாகம் செய்து கொண்டிருந்தார்கள். தசூசு என்கிற வினைச்சொல் சியாசத் என்கிற பெயர் சொல்லிலிருந்து பிறந்து வந்தது. அதனால தான் இன்னைக்கு நம்ம அரபு நாட்டிலே இருக்கிறோம். சியாசத் என்கிற வார்த்தையை நிறைய நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். கேள்விப்பட்டிருக்கிறோமா? சியாசத் என்போம், அரசியல்வாதிகளை சியாசி என்போம். இந்த சியாசத் என்கிற வார்த்தை உண்மையிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான அர்த்தம் கொண்ட ஒரு வார்த்தையாகத்தான் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஏன்? நபிமார்கள் செய்து கொண்டிருந்தது தசூசுஹுமுல் அன்பியா. நபிமார்கள் அவர்களை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள், நிர்வாகம் செய்து கொண்டிருந்தார்கள். குல்லமா ஹலக நபியுன் கல்ஃபஹு நபியும். ஒவ்வொரு நபி இறந்ததற்கு பிறகும் அவருக்கு அடுத்து இன்னொரு நபி அந்த பொறுப்புக்கு வந்து விடுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு இஸ்ரவேலர்களில் உண்டான அந்த பாரம்பரிய நடைமுறையை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதனால் தான் இஸ்லாமிய பேரறிஞர்கள் அரசியல் என்கிற அந்த கலையை குறித்து, அரசியல் என்கிற பகுதியை குறித்து தனி தொகுப்புகளை நம்முடைய உலகத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக இமாம் ஷாஃபிஈ, இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி, இப்னு கஸீர், இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹு அஜ்மயீன் போன்ற அறிஞர்கள் அவர்களுடைய ஆக்கங்களில், அவர்களுடைய நூற்களில் அரசியல் எனும் அந்த இயலுக்கு ஒரு தனி பக்கங்களை கொடுத்து தனி தொகுப்புகளாக இந்த உலகத்திலே வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய காலத்திலே அரசியல் எப்படி இருக்கிறது? குறிப்பாக தமிழ் உலகத்தினுடைய அரசியல் எப்படி இருக்கிறது? அவர்கள் செய்து கொண்டிருக்கிற மக்கள் பணிக்கு, சமூக பணிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்கிற துடிப்போடு இன்றைக்கு எல்லாரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். விளம்பரம் கிடைக்க வேண்டும், அங்கீகாரம் கிடைக்க வேண்டும், ஆள்பலம் கிடைக்க வேண்டும். நாம் போனால், நாம் வந்தால் நமக்கு பின்னால் ஒரு 10-15 பேர் அணிதிரண்டு வந்து கொண்டிருக்க வேண்டும். நமக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அடியாட்களாக கூட அவர்கள் மாற வேண்டும். நம்முடைய பெயரை சொன்ன உடனேயே மக்கள் கரகோஷம் எழுப்ப வேண்டும், கரகோலி எழுப்ப வேண்டும், முஸ்லிம்களாக இருந்தால் நாரே தக்பீர் போட வேண்டும் என்கிற ஒரு சூழலில் தான் இன்றைய அரசியலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏதேதோ பேச ஆரம்பித்தவர்கள் இன்றைக்கு என்னென்னவோ பேச ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் என்று பேசியவர்கள் எல்லாம் இன்றைக்கு பெரியார், அண்ணா என்று மாறிவிட்டார்கள். இதுதான் இன்றைய அரசியல் களம் இந்த சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய விஷயம். அருமை சகோதரர்களே, இஸ்லாமிய விழுமியங்களில், இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையில் அரசியல் என்பது எப்படி இருக்க வேண்டும், அரசியல் என்பது எப்படி இருந்தது? இன்றைக்கு யார் யாரோ என்னென்னமோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மதத்தை தள்ளி வைத்து விட்டு, மார்க்கத்தை தள்ளி வைத்து விட்டு, ஷரியத்தை தள்ளி வைத்து விட்டு, அரசியல் என்கிற அந்த ஒற்றை இலக்கை மையமாக கொண்டு எல்லோரையும் நாம் ஒன்றிணைக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களே தவிர யாராலும் எவரையும் ஒன்றிணைத்ததாக சரித்திரத்தை பார்க்க முடிவதில்லை. ஆனால் மார்க்கம் என்பதை மட்டுமே மையமாக வைத்து, ஷரீஅத்தும் மினல் அம்ர், இறைவனால் வழங்கப்பட்ட ஷரியத்தை மட்டுமே மையமாக வைத்து, அரசியல் என்பதை இரண்டாம் கட்டமாக வைத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் ஒருங்கிணைத்து காட்டினார்கள். அரசியலை முதலாக வைத்து விட்டு, அரசியலை அடிப்படையாக வைத்து விட்டு, மார்க்கத்தை தள்ளி வைத்து விடுங்கள், ஷரியத்தை தள்ளி வைத்து விடுங்கள், தௌஹீதை தள்ளி வைத்து விடுங்கள், தீனை தள்ளி வைத்து விடுங்கள் என்று சொல்லக்கூடியவர்களால் யாரையும் ஒன்றிணைக்க முடியவில்லை. ஆனால் மார்க்கம், தௌஹீத், அகீதா என்று இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் ஒன்றிணைத்தார்கள். அதுதான் வரலாறு. எப்படி என்று கேட்கிறீர்களா? 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு அகிலத்தின் அருட்கொடை அண்ணன பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா நகரில் இஸ்லாமிய ஆட்சியை அறிமுகப்படுத்திய போது, அந்த இஸ்லாமிய ஆட்சி எனும் ஒரே குடையின் கீழ் யகூதிகள் இருந்தார்கள், நசாராக்கள் இருந்தார்கள், நெருப்பை வணங்கக்கூடியவர்கள் இருந்தார்கள், ஆராபுகள் என்று அழைக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள், என்னென்னவோ சாபியின்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள், மதத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் இருந்தார்கள், நட்சத்திரங்களை வணங்கக்கூடியவர்கள் இருந்தார்கள், முஸ்லிம்களும் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை மையமாக வைத்து அரசியல் செய்தார்கள். அந்த மார்க்கம் மையமாக்கப்பட்ட அரசியலில் எல்லாரும் இணைந்தார்கள். இன்றைக்கு மார்க்கம் என்று வந்து விட்டால் நமக்கு மத அடையாளம் வந்துவிடும், மார்க்கம் என்று சொல்லிவிட்டால் நம்மை முஸ்லிம்கள் என்று முத்திரை குத்தி தனியாக வைத்து விடுவார்கள், நம்ம பொதுக்களத்திலே நின்று பொது நீரோட்டத்திலே நின்று எல்லோரையும் தேசியமாக மயமாக்க வேண்டும் என்று சொன்ன யாராலும் எதையும் ஒற்றுமையாக்க முடியவில்லை. இதைத்தான் இன்றைய நிகழ்கால இளைஞர்கள், வாலிபர்கள், குறிப்பாக தமிழகத்தை சார்ந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். அருமை சகோதரர்களே, அரசியல் எனும் வார்த்தை நேரடியாக திருமறை குர்ஆனில் எங்குமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயன்படுத்தவில்லை. ஆனால் அரசியல் என்கிற ஒன்றை வைத்து செய்யப்படுகிற நிர்வாகம், ஆட்சி, அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரசியல் என்கிற அர்த்தத்தில் மறைமுகமாக நமக்கு சொல்லி தருகிறான். உதாரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தவர்களுக்கு தான் வழங்கிய அருட்களை பற்றி சொல்லும் போது فَقَدْ آتَيْنَا آلَ إِبْرَاهِيمَ الْكِتَابَ وَالْحِكْمَةَ وَآتَيْنَاهُمْ مُلْكًا عَظِيمًا. நாம் இப்ராஹிமின் குடும்பத்தாருக்கு வேதத்தை வழங்கினோம், ஞானத்தை வழங்கினோம், மேலும் அவர்களுக்கு பேராட்சியை வழங்கினோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தவர்களுக்கு தான் செய்த அருளை குறித்து சொல்கிறான். அதே போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிற போது ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்க், யா அல்லாஹ், எனது இறைவா, எனக்கு நீ ஆட்சி அதிகாரத்தை வழங்கியிருக்கிறாய். வஅல்லம்தனி மின் தஅவீலில் அஹாதீஸ், கனவுகளின் விளக்கம் எனும் அற்புத கலையை எனக்கு நீ கற்றுக் கொடுத்திருக்கிறாய் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அரசியலின் மறுபிறவியாக இருக்கிற, அரசியலின் மறுபிழழ்வு வார்த்தையாக இருக்கிற அந்த முல்க், ஆட்சி அதிகாரம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தியதை திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆக இப்படி ஏராளமான வசனங்களை மையமாக வைத்து பார்க்கிற போது ஆட்சி அதிகாரம் என்பன போன்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட எத்தனையோ வசனங்கள் திருமறை குர்ஆனில் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இவைகளெல்லாம் எதை மையமாக வைத்து? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா மாநகரில் சுமார் 13 ஆண்டு காலம் கழித்தார்கள். இந்த 13 ஆண்டு காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியதெல்லாம் தௌஹீத், போதித்ததெல்லாம் அகீதா, அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்க கூடாது என்கிற தௌஹீதையும் ஷிர்க்கையும் மாறி மாறி சொல்லி எந்த கூட்டத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்களோ அந்த கூட்டத்தை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டதுதான் மதீனாவினுடைய இஸ்லாமிய ஆட்சி. ஒரு இஸ்லாமிய அரசியல் அடிப்படையில் ஆட்சி செய்யப்படுவதாக இருந்தால் அந்த ஆட்சியின் அம்சங்கள் என்னவாக இருக்கும், அந்த ஆட்சியின் அம்சங்கள் எப்படி இருக்கும்? அடிப்படையாக திருமறை குர்ஆன் 5 அம்சங்களை நமக்கு இஸ்லாமிய அரசியலாக சொல்லித் தருகிறது. இஸ்லாமிய ஆட்சி நிறுவப்படுகிற போது, இஸ்லாமிய அகீதாவின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆட்சி அதிகாரம் உருவாக்கப்படும் போது மக்கா மாநகரில் தௌஹீதை கட்டி அமைப்பதற்காக, தௌஹீதனும் கட்டிடத்தை கட்டி எழுப்புவதற்காக அங்கே பிரம்மாண்டமாக போடப்பட்ட 13 ஆண்டு கால கலப்பணியை மையமாக வைத்து கட்டியமைக்கப்படுகிற தௌஹீதின் கோட்டையாக வெளி உலகம் தெரிந்து கொள்கிற விதத்தில் உருவாக்கப்படுகிற இஸ்லாமிய ஆட்சியில் 5 அம்சங்கள் அடிப்படையாக இருக்கும். எல்லாருக்கும் இன்னைக்கு இருக்கு. அரசியல் கட்சி ஆரம்பிப்பவர்கள் எல்லாம் ஸ்லோகன்களை போல் வார்த்தைகளை அலங்காரமாக எழுதி வைக்கிறார்கள். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பார்கள், திருப்பி அடி, திமிரி எழு என்பார்கள். இப்படியெல்லாம் விதவிதமான வார்த்தைகளை, கவர்ச்சிகரமான வார்த்தைகளை தங்களுடைய போஸ்டர்களிலே ஒட்டிக் கொள்கிறார்களே, அப்படிப்பட்ட வாசகங்கள் அல்ல திருமறை குர்ஆன் சொல்கிற அந்த 5 அம்ச திட்டங்கள். இஸ்லாமிய அரசியல் எதன் அடிப்படையில் கட்டியமைக்கப்படுவது? இஸ்லாமிய ஆட்சியாளர் எதன் அடிப்படையில் தன்னுடைய ஆட்சியை நடத்துவார்? இஸ்லாமிய அரசியல்வாதி எப்படிப்பட்ட அடிப்படையில் இருப்பார்? முடப்பாக வேட்டியையும் சட்டையையும் அணிந்து கொண்டு கரண்டை காலுக்கு கீழ் கரை வேட்டிகளை கட்டிக்கொண்டு முன்னாடி 10 கார், பின்னாடி 10 கார், கொடிகள், ஆபரண ஆரவாரங்கள், ஆர்ப்பாட்டங்கள், ஆர்ப்பரிப்புகள் என்கிற அடிப்படையில் போவதை இஸ்லாமிய மார்க்கம் அரசியல் என்று சொல்லவில்லை. எதை சொல்லுகிறது இஸ்லாமிய மார்க்கம் அரசியல் என்று? எந்த அரசியலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி கொடுத்தார்கள்? எளிமையின் சிகரமாய் விளங்கிய அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ஆண்டு காலம் இந்த பூமியில் ஆட்சி செய்தார்களே, எப்படிப்பட்ட ஆட்சி, எவ்வளவு பொன்னான ஆட்சி! இன்றைக்கு நாம் சமூகத்திலே கண்டுகொண்டிருக்கிற இந்த கற்பழிப்பு அசிங்கங்களில் ஏதேனும் ஒன்றாவது அன்றைக்கு அங்கே நடந்ததா? பட்டினி சாவுகள் நடந்ததா? பட்டினி போராட்டங்கள் நடந்ததா? கல்விக்காக வேண்டி போராட்டங்கள் நடந்ததா, வேலை இல்லை என்கிற போராட்டங்கள் நடந்ததா, வறுமையில் அவர்கள் வாடினார்களா? முகம்மது மதத்தை எங்கள் மீது துஷ்பிரயோகம் செய்கிறார், சிறுபான்மையாக இருக்கிற எங்களுக்கெல்லாம் உரிமைகள் இல்லை என்று எந்த யூதனாவது எந்த கிறிஸ்தவனாவது குரல் எழுப்பினானா? மதீனாவில் மனித உரிமை மீறப்படுகிறது என்று ரோமாபுரியில் இருந்தோ பாரசீகத்தில் இருந்தோ எவனாவது மதீனாவிற்கு எதனாக கண்டன குரல் எழுப்பியிருப்பானா? அதுதான் இஸ்லாமிய ஆட்சி. இன்றைக்கு நாகரீகம் வளர்ந்து விட்டது என்கிறோம், விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது என்கிறோம், ஐநா சபை வந்து விட்டது என்கிறோம், உலகத்தில் அமைதியை உருவாக்கி விட்டோம் என்கிறார்கள். இரண்டாம் உலக போருக்கு பிறகு இனி உலக யுத்தம் நடக்கவே கூடாது என்பதற்காக சர்வதேச தலைமைத்துவத்தை நாங்கள் உருவாக்கி விட்டோம் என்று கொக்கரிக்கிறார்கள். பட்டினி சாவில்லாத ஊரியது, வேலையில்லா திண்டாட்டம் இல்லாத ஊரியது, கற்பழிப்பு அசிங்கங்கள் நடைபெறாத நாடுகள் எது? அல்லாஹ் நாடிய இஸ்லாமிய நாடுகள் சிலதை தவிர. அப்ப என்ன அர்த்தம் இதை நமக்கு சொல்லுகிறது? இஸ்லாம் எவைகளை மையமாக வைத்து, எவைகளை அடிப்படையாக வைத்து அரசியல் எனும் கட்டிடம் கட்டி அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறதோ, அதை இன்றைக்கு அந்த கட்டிடத்தின் கட்டமைப்புகளை தகர்த்து விட்டதன் விளைவு இவ்வளவு கொடூரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம், இவ்வளவு அநியாயங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம், இவ்வளவு அசிங்கங்களையும் மறுவறுப்புகளையும் இன்றைக்கு சமுதாயம் கண்டு கொண்டிருக்கிறேன். நறுமை சகோதரர்களே, இஸ்லாமிய அரசியல் அரசியலமைப்பு சாசன சட்டத்தின் ஐம்பெரும் அம்சங்களில் முதலாவது அம்சம் என்ன? அல் ஹாகிமியத்து லில்லா, ஆட்சி ஏற்றும் அதிகாரம் அல்லாஹ்வுக்கே சொந்தம். அல்லாஹ் எதை ஆட்சி என்று இந்த மக்களுக்கு சொல்கிறானோ, அல்லாஹ் எதை அரசாட்சி என்று இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறானோ, எந்த ஷரியத் இந்த பூமியில் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று நபிமார்களின் மூலம் சொல்லி இருக்கிறானோ, அந்த ஷரியத் முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட வகையிலே நிலைநாட்டப்பட வேண்டும். இந்த அர்த்தத்தில் தான் திருமறை குர்ஆனில் சுமார் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 200க்கும் மேற்பட்ட வசனங்கள் இருக்கிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், அஃபஹுக்குமல் ஜாஹிலியத்து யபகூன், அறியாமை கால ஆட்சி அதிகாரத்தை இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். வமன் அஹ்ஸனு மினல்லாஹி ஹுக்மா, தீர்ப்பு வழங்குவதில் நீதி செலுத்துவதில் அல்லாஹ்வை விட சிறந்தவன் யாராக இருக்க முடியும்? லி கௌமி யுக்கினூன், உறுதியாக நம்புகிற சமுதாயத்திற்கு. இன்னொரு வசனம் எப்படி சொல்கிறது? தெளிவான முறையில் விளக்கப்பட்ட ஒரு ஷரியத்திலே உம்மை நாம் வைத்திருக்கிறோம், அதையே நீங்கள் பின்பற்றுங்கள். அறியாமல் இருக்கிற இந்த சமுதாயத்தினுடைய மனு இச்சைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இப்படி ஏராளமான வசனங்கள், சற்றேறக்குறைய சுமார் 200 வசனங்கள், அல்லாஹ் எதை இந்த உலகத்திற்கு ஆட்சி அதிகாரத்திற்குரிய அரசியல் சாசனமாக இறக்கி வைத்திருக்கிறானோ அதை வைத்து தீர்ப்பு செய்யப்பட வேண்டும். இரண்டாவது என்ன? அல் அதில், நீதி. யாராக இருந்தாலும் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். நீதி சொல்லும் போது பீதி கொள்ள கூடாது. நீதி என்று சொல்லுகிற போது உற்றார் உறவினர் பெற்றோர் என்று யாரையும் பார்க்க கூடாது. நீதி என்று வருகிற போது ஆட்சியாளன் சாதாரணன் என்று பார்க்க கூடாது. நீதி என்று வருகிற போது அரபியர்கள் அரபி அல்லாதவர்கள் என்று பார்க்க கூடாது. அல் அதில், பரிபூர்ணமான நீதி நிலைநாட்டப்படுவதை இரண்டாம் அம்ச அரசியல் சாசனமாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தருகிறது. எப்படி சொல்லுகிறது திருமறை குர்ஆன்? இன்னல்லாஹ யாமுரு பில் அதில் வல் இஹ்ஸான் வ ஈதாஇதில் குர்பா என்ற அந்த வசனம் நீளுகிறது. இந்த வசனத்தின் முதல் அம்சமாக இறைவன் கட்டளையிடுவது, நிச்சயமாக இறைவன் நீதியை கொண்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறான். இன்னல்லாஹ யாமுரு பில் அதில், நீதியை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு அறிவுறுத்துகிறான், ஆணையிடுகிறான் என்று நீதியின் அம்சத்தை இரண்டாவது விஷயமாக திருக்குர்ஆன் சொல்கிறது. மூன்றாவது என்ன? அல் முசாவாத், பரிபூர்ணமான முறையில் சமத்துவம் நிலைநாட்டப்பட வேண்டும். எல்லாரும் சமமாக மதிக்கப்பட வேண்டும். கருப்பன் வெள்ளையன் வெள்ளையன் என்கிற பாகுபாடு பார்க்கப்படக்கூடாது. நீ மேலிருந்து வந்திருக்கிறாய், இவன் இடையிலிருந்து வந்திருக்கிறான், அவன் தொடையிலிருந்து வந்திருக்கிறான், அவன் அடி பாதத்திலிருந்து வந்திருக்கிறான் என்று வர்ணங்களை காட்டி மக்கள் கூறு போடப்பட்டு விடக்கூடாது. இறைவனின் முன்னிலையில், படைத்தவனின் முன்னிலையில், அல்லாஹ்வின் மாளிகையில் அனைவரும் சமம்தான் என்கிற கொள்கை பிரகடனப்படுத்தப்பட வேண்டும். அது உயிரோட்டமாக நிலைநாட்டப்பட வேண்டும் என்கிற அல் முசாவாத் என்கிற அந்த சமத்துவத்தை இஸ்லாமிய மார்க்கம் மூன்றாவது அடிப்படை அம்சமாக சொல்லித் தருகிறது. இதையே திருமறை குர்ஆன் ஆழமாக விளக்குகிற போது, யா அய்யுஹன் நாஸ், ஓ மனிதர்களே, இன்னா கலக்னாக்கும் மின் ஜகரின் வ உன்ஸா, உங்களை ஒரே ஆணிலிருந்து ஒரே பெண்ணிலிருந்து படைத்தோம் என்று திருமறை குர்ஆன் மிக அழகாக நமக்கு சொல்லி தருகிறது. நான்காவது அரசியல் சாசனம் என்ன? அஷூரா, எந்த விஷயமாக இருந்தாலும் தாண்டோண்டித்தனமாக முடிவெடுக்க கூடாது. வெளிநாடுகளுக்கு சென்று ஏர்போர்ட்டுகளில் மட்டுமே நின்று கொண்டு அங்கு நடைபெறக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்த்துவிட்டு வந்து இரவோடு இரவாக 1000 ரூபாய் செல்லாது, 5000 ரூபாய் செல்லாது, 500 ரூபாய் செல்லாது என்று ஆணையிடக்கூடாது. அல் மஷூரா, அல் முஷாவரா, மிக தெளிவான முறையில் ஆலோசனை பெறப்பட்டு மிக தெளிவான முறையில் அறிவுள்ளவர்களிடம் ஆலோசனைகள் கருத்துக்கள் கேட்கப்பட்டுதான் எந்த சாசனமாக இருந்தாலும் பிறப்பிக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் வஷாவிருஹும் ஃபில் அம்ர். நபியே, எந்த விஷயமாக இருந்தாலும் எந்த விவகாரமாக இருந்தாலும் அவர்களோடு நீங்கள் ஆலோசனை செய்து கொள்ளுங்கள். ஆனால் ஃபஇதா அஸம்த, உறுதியான முடிவெடுத்து விட்டால் ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீதே நீங்கள் பொறுப்பு சாட்டி விடுங்கள் என்று இஸ்லாமிய அரசியல் நான்காவது அம்சமாக ஷூரா என்பதை சொல்லி காட்டுகிறார். ஐந்தாவது என்ன? இதுதான் மிக மிக முக்கியமானது. ஆட்சியாளர் அல்லாஹ்வுடைய அச்சத்தை அடிப்படையாக வைத்து குர்ஆனையும் சுன்னாவையும் மையமாக வைத்து இறைவனுக்கு கட்டுப்படுகிற விதத்தில் அவர் உங்களுக்கு ஏதேனும் ஆட்சியாக பிறப்பித்து விட்டால், அதிகாரமாக பிறப்பித்து விட்டால், ஆணையிட்டு விட்டால் அதற்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும். அரசாங்கத்திற்கு எதிராக கொந்தளிக்க கூடாது, ஆட்சியாளர்களுக்கு எதிராக கொந்தளிக்க கூடாது என்கிற அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கம் யா அய்யுஹல்லதீன ஆமனு அதீஉல்லாஹ வ அதீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்படுங்கள், உங்களில் அதிகாரம் வழங்கப்பட்ட ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்படுங்கள் என்று இந்த ஐந்து அம்சங்களை இஸ்லாமிய மார்க்கம் அரசியல் பிரிவுகளின் அற்புத மூலக்கூறுகளாக இஸ்லாமிய சமூகத்திற்கு சொல்லித் தருகிறது. இதை வச்சுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி செய்தார்கள். இதை வைத்துத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சியை இந்த பூமியிலே தந்தார்கள். யார்? பாரம்பரியம் பாரம்பரியமாக, பரம்பரை பரம்பரையாக நாங்கள் எல்லாம் ஆளுகிற வம்சம் கொண்டவர்கள் என்று ஆணவத்தோடு இருந்த ரோமர்களும் பாரசீகர்களும் பாடம் கற்கிற விதத்திலே இருந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசியல். எப்படிப்பட்ட அரசியல்? அகிலத்தின் அருட்கொடை என்னென்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியாளராக இந்த பூவுலகில் சுமார் 23 ஆண்டு காலம் இருந்தார்களே. 13 ஆண்டு காலம் மக்காவில் அவர்கள் மார்க்க பிரச்சாரத்தை மட்டுமே செய்யக்கூடியவராக இருந்தாலும் ஒரு பெருங்கொண்ட சமூகத்திற்கு தலைவராக இருந்தார்கள். 13 கழித்து மதீனாவில் இருந்த 10 ஆண்டு காலமும் அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் பெற்ற ஒரு இஸ்லாமிய அரசாட்சியை நிறுவிய ஒரு மாபெரும் ஆட்சியாளராக மதீனாவில் விளங்கினார்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படிப்பட்ட அரசியலை இந்த பூமிக்கு தந்தார்கள்! இன்றைக்கு மலம் வீசுகிற, இன்றைக்கு நாற்றத்தை எடுக்கக்கூடிய இந்த சாக்கடை அரசியல் இன்றைக்கு இருந்ததா? எப்படிப்பட்ட அரசியலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தார்கள்! அந்நியர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிற விதத்தில், ரோமர்களும் பாரசீகர்களும் அதிசயப்படக்கூடிய விதத்தில், இப்படியெல்லாம் இவரால் ஆட்சி செய்ய முடிகிறதா என்று அவர்கள் வியக்கிற விதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி செய்தார்கள். அதுதான் இஸ்லாமிய ஆட்சி. அகிலத்தின் அருட்கொடை அண்டல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய ஆட்சியாளராக இருந்திருக்கிறார்! எவ்வளவு!
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றாலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் இஷா தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
2: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்

0: رب هذه الدعوة التامة والصلاة القائمة، آت محمدا الوسيلة والفضيلة، وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلِّ وسلِّم وبارِك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلِّم تسليمًا كثيرًا. ربِّ إني لما أنزلت إلي من خيرٍ فقير، ربِّ انصرني على القوم المفسدين، ربَّنا لا تجعلنا مع القوم الظالمين. حسبي الله لا إله إلا هو، عليه توكلت وهو ربُّ العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها، وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: வாங்கிருக்கிறேன் அவ்வளவுதான் என்று சொன்னார்கள். பார்க்க முடியுமா? அப்படி இன்றைக்கு பார்க்க முடியுமா? அப்படி பதவிகள் எப்படி ஒதுக்கப்படுகிறது? இலாக்காக்கள் எப்படி ஒதுக்கப்படுகிறது? அமைச்சரவை எப்படி தீர்மானிக்கப்படுகிறது? எந்த அந்த இலாக்காவில் லாபம் கூட வருகிறதோ, எந்த இலாக்காவில் லஞ்சம் அதிகம் பெற முடியுமோ, அங்கே தனக்கு மிகவும் வேண்டப்பட்டவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். இப்படி அமைச்சரவை ஆரம்பித்து தேர்தலில் நிற்பதற்குண்டான சீட்டுகள் ஆரம்பித்து ஒரு சாதாரண வார்டு பதவி வரைக்கும் இன்றைக்கு லஞ்சத்தை மையமாக வைத்து, பெட்டிகளை மையமாக வைத்துத்தான் இன்றைக்கு அந்த இருக்கைகள் ஒதுக்கப்படுகிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட நிர்வாகியாக இருந்தார்கள்? எப்படிப்பட்ட அரசியல்வாதியாக இருந்தார்கள்? நான் உங்களுக்கு தருபவனும் அல்ல, நான் உங்களுக்கு தடுப்பவனும் அல்ல, எனக்கு எப்படி ஏவப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே உங்கள் மத்தியிலே பங்கிடுகிறேன். அவ்வளவுதான். இதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதான் இஸ்லாமிய அரசியல். இப்படிப்பட்ட ஒரு அரசியலை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். இன்றைக்கு பதவியை பெறுவதற்காக, ஆட்சியை அடைவதற்காக ரோட்டிலே இறங்கி வீதி வீதியாக சென்று எனக்கு அம்மா தாயே என்று பிச்சை கேட்பதற்கு இணையாக இன்றைக்கு பொறுப்புகள் கேட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, ஓட்டுகள் கேட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட நிர்வாக நடைமுறையை உருவாக்கினார்கள்? எப்படிப்பட்ட அரசியல் அமைப்பை சமூகத்திற்கு சொல்லிக் கொடுத்தார்கள்? பொறுப்பை யாரும் கேட்டு வாங்க கூடாது என்றார்கள், பதவியை யாரும் கேட்டு பெறக்கூடாது என்றார்கள். தன்னிடத்திலே யாராவது பொறுப்பையோ பதவியோ கேட்பார்களாயின் அவர் அல்லாஹ்வின் தூதர் சிலாசுவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் நெருக்கமான தோழராக இருந்தாலும் பதவியை தரமாட்டேன் என்று சொன்னார்கள். அதுதான் இஸ்லாமிய அரசியல். இப்படிப்பட்ட அரசியல்வாதி எங்க பார்க்க முடியும்? இப்படிப்பட்ட ஆட்சியாளரை இந்த உலகம் எங்கே பார்க்க முடியும்? இப்படிப்பட்ட ஆட்சி இன்றைக்கு நாம் கண்டு கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இப்படிப்பட்ட அடிப்படையில் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்களா? அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் அலா தஸ்தஅமிலுனி, எனக்கு நீங்கள் பொறுப்பு தர மாட்டீர்களா அல்லாஹ்வின் தூதரே? வாயை விட்டு கேட்கிறாங்க, வாயை விட்டு கேட்கிறார்களா? தஸ்தஅமிலுனி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை நீங்கள் பொறுப்பிலே நியமிக்க மாட்டீர்களா? நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், தம் கரத்தால் என் தோளை தட்டிவிட்டு சொன்னார்கள், நீர் பலஹீனமானவர், இந்த பொறுப்பு என்பது அமானிதம் என்று சொன்னார்கள். இந்த பொறுப்பு என்பது அமானிதம் என்றார்கள். நீர் பலகீனமானவர், இந்த பொறுப்பு அமானிதம். நிச்சயமாக இந்த பொறுப்பு என்பது மறுமை நாளில் இழிவாக வரும், மறுமை நாளில் மிக பெரும் வருத்தமாக வரும். பொறுப்பை உணர்ந்து தன்னுடைய கடமையை செய்த சிலரை தவிர எல்லோருக்கும் இந்த பொறுப்பு நாளைய மறுமையில் மிகப்பெரிய இழிவாய், மிகப்பெரிய சோதனையாய் வந்து நிற்கும் என்று சொன்னார்களே. இப்படி எந்த அரசியல் கட்சி தலைவராவது தன்னுடைய தொண்டர்களுக்கு சொல்ல முடியுமா? யாராவது இப்படி சொல்லி இருக்கிறார்களா? இன்றைக்கு போஸ்டர் ஒட்ட ஆரம்பிப்பவன் கூட நாளைக்கு ஏதேனும் ஒரு ஆதாயம் நமக்கு கிடைக்கும் என்கிற அர்த்தத்தின் அடிப்படையில் தானே இன்றைக்கு எல்லோரும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை உருவாக்கியது இன்றைய சாக்கடை அரசியல், இப்படிப்பட்ட நிலைகளை உருவாக்கியது இன்றைய லௌகீக மௌட்டிக அரசியல். தெரு தெருவாக வீதி வீதியாக இறங்கி என்னை உங்களுக்குரிய ஆட்சியாளராய் நியமியுங்கள், என்னை உங்களுக்குரிய பொறுப்பாளராய் நியமியுங்கள் என்று பொறுப்பை கேட்டு பெறக்கூடியதை உருவாக்கியது லௌகீக மௌட்டிக அரசியல். ஆனால் கேட்பவர்களுக்கு பொறுப்பை தரமாட்டேன் என்று சொன்னதுதான் உண்மையான ஆன்மீக அரசியல். இன்னைக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, அது பைத்தியக்கார அரசியல். ஆன்மீக அரசியல் என்கிற பேர்ல இன்றைக்கு சிலர் உளறி கொண்டிருக்கிறார்கள். உண்மையான ஆன்மீக அரசியலை சொன்னது அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆன்மீகம் என்றால் என்ன? உன் ஆன்மா இறைவனுடைய விஷயத்தில் அச்சத்தோடு பொறுப்பாளர்களுடைய, உன் பொறுப்புக்கு கீழ் நியமிக்கப்பட்டவர்களுடைய உணர்வுகளை புரிந்து ஆட்சி நடத்துகிறாயே, அதுதான் ஆன்மீக அரசியல். அந்த ஆன்மீக அரசியலை இந்த உலகத்திலே நிறுவியது, நடத்தியது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அது மட்டுமா? எப்படிப்பட்ட ஆட்சியாளர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்படிப்பட்ட இஸ்லாமிய அரசியலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தி காட்டினார்கள்? தன்னால் நியமிக்கப்பட்ட தகுதியுள்ள எந்த ஆளுநராவது, எந்த பொறுப்பாளராவது மறைமுகமாக கூட தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கவில்லை. நேரடியாக இல்லை, மறைமுகமாக கூட கரெக்டாக தராசு வைத்து எடை போட்டு பார்த்தால் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது என்கிற நிலையை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பாளர்கள் என்று வரும்போது நெருப்பாய் தான் இருந்திருக்கிறார்கள். அகிலத்தின் நெருக்கடி அண்ணன பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு லத்பியா என்கிற பெயரில் உள்ள ஒருவரை சதக்காவை கலெக்ட் செய்வதற்காக, தர்மத்தை வசூலிப்பதற்காக நியமிக்கிறார். தர்மத்தை வசூலிப்பதற்காக போகிற அவர் வசூலித்து வந்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி இடத்திலே சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ இது வசூலிக்கப்பட்ட தர்மம், இது எனக்குரிய அன்பளிப்பு. இன்னைக்கு இது ஒரு மேட்டரே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற அரசியல் எப்படி தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற அரசியல் எப்படி தெரியுமா? கட்சி நிதியாக நான் 1 கோடி வசூலித்து விட்டு வந்து விட்டால் அதில் 20% கமிஷனாக தருவது இன்றைய மௌட்டிக அரசியல். கட்சி நிதியாக நான் 10 கோடி வசூலித்து வந்து விட்டால் அதிலே 20-25% எனக்கு லஞ்சமாக தருவது இன்றைய மௌட்டிக அரசியல். லஞ்சமாக பெறவில்லை, யாரையும் அச்சுறுத்தி பெறவில்லை, கடமையை செய்வதில் குறை வைத்தோ தொய்வு வைத்தோ எந்த கட்டணத்தையும் வசூலிக்கவில்லை. அல்லாஹ்வின் பாதையில் வருகிறாரே, அன்னலார் சொல்லுகிற வேலையை செய்கிறாரே என்று இறக்கப்பட்டு பொதுமக்களாக அவர்களாகவே விரும்பி கொடுத்த இனாம், அவர்களாகவே விரும்பி கொடுத்த அன்பளிப்பு, அதையே ரசூலுல்லாஹ்வுடைய கவர்மெண்ட் கண்டிச்சு. ஆனா இன்னைக்கு கவர்மெண்ட்னாலே கவருக்குள்ள அமௌண்ட்ங்கறாங்க. இன்னைக்கு கவர்மெண்ட்னால என்னது? கவருக்குள்ள அமௌண்ட், அதுதான் கவர்மெண்ட். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வந்து அந்த தோழர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, ஹாதா மாலுக்கும் வஹாதா ஹதியத்துன், இது உங்களுக்கு நான் சேர்த்து கொண்டு வந்திருக்கக்கூடிய பொருள், இது எனக்குரிய அன்பளிப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் முகத்தை பார்க்கவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் முகதாட்சனை பார்க்கவில்லை. தனிப்பட்ட முறையில் தன்னையே தாக்க வந்தவர்களை கூட பொறுத்து போன ரசூலுல்லாஹ், தனிப்பட்ட முறையில் தன்னையே சபிக்க வந்தவர்களை கூட இன்முகத்தோடு எதிர்கொண்ட ரசூலுல்லாஹ், தனிப்பட்ட முறையில் தன்னையே கொல்ல வந்தவரை கூட சலாம் சொல்லி புன்முறுவல் பூத்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய காசை வசூலிக்கிற போது எனக்குரிய அன்பளிப்பு என்று சொன்னவரை அகிலத்தின் அருட்கொடை என்ன வார்த்தையை சொல்லி கண்டித்தார்கள் தெரியுமா? ஃபஹல்லா ஜலஸ்தஃபி பைத்தி அபீக வ உம்மிக, உன் தாயுடைய தந்தையுடைய வீட்டிலே நீ அமர்ந்து கொள், ஹத்தா தத்தியக்க ஹதியத்துக்க இன் குந்த சாதிகா, நீ உன் தாய் வீட்டிலோ உன் தந்தை வீட்டிலும் அமர்ந்து பார், நீ சொல்லுகிற அன்பளிப்பு உனக்கு வருமா என்று பார்க்கலாம். அகிலத்தின் அருக்குடைய எண்ணலம் பெருமானார் ஆக அதிகமாக தம்முடைய வாழ்நாளில் கண்டித்த வார்த்தைகளில் இதை ஒரு வார்த்தையாக குறிப்பிடலாம். தன்னை சபிக்க வந்தவர்களை, அஸ்ஸாமு அலை, உங்கள் மீது சாபமும் கோபமும் மரணமும் உண்டாகட்டும் என்று சபிக்க வந்தவர்களை கூட வாலிக் என்று ஒரு வார்த்தையோடு முடித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்வாகம் என்று வந்து விட்டால், அரசியல் என்று வந்து விட்டால், பொறுப்பு என்று வந்து விட்டால், பொதுமக்களுடைய பொருள் என்று வந்து விட்டால், அமானிதம் வந்து வந்து விட்டால் எப்படி நெருப்பாய் மாறி கண்டித்திருக்கிறார்கள் பாருங்கள். உன் தாய் வீட்டிலும் உன் தந்தை வீட்டிலும் நீ உட்கார்ந்து கொண்டு இப்படி சொல்லிப்பார், அன்பளிப்பு உனக்கு வருமா என்று பார்க்கலாம் என்று சொல்லி அதோட நிக்கல. எந்த அளவிற்கு பொது காசிலே பேணுதாக இருந்திருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு எப்படியா இன்றைக்கு பொது காசுகள் எப்படி சீரழிக்கப்படுகிறது, இன்றைக்கு பொதுமக்களின் பொருளாதாரம் எப்படி விரயமாக்கப்படுகிறது. தலைவர்கள் உல்லாசரக வாகனங்களில் இன்றைக்கு பவனி வருவது பொதுமக்களின் காசால். யார் என்னவென்று அட்ரஸ் தெரியாமல் இருந்தவர்கள் எல்லாம், திருட்டு ரயில் ஏறி வந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருப்பது இன்றைய அரசியல். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொது காசில் எப்படி இருந்திருக்கிறார்கள் என்றால், அன்பளிப்பு வந்தது என்று சொன்னவரை நேரடியாக கண்டித்ததோடு மாத்திரம் இல்லாமல் மிம்பரிலே ஏறுகிறார், ஃபஹமிதல்லாஹு வஅஸ்னா அலைஹி, அல்லாஹ்வை புகழ்கிறார், புகழ்ந்து விட்டு சொல்கிறார், அம்மா பஅத் ஃபைன்னி யஸ்தஅமிலு ரஜுலன் மின்கும், உங்களில் ஒருவரை நான் சதகாவிற்காக நியமிக்கிறேன், அவர் இது எனக்குரிய அன்பளிப்பு என்று சொல்கிறார். அவர் தன்னுடைய தாயின் வீட்டிலேயோ தன் தந்தையின் வீட்டிலேயோ இருந்து இந்த அன்பளிப்பை பெற முடியுமா என்று பார்க்கட்டும் என்று மிம்பரில் ஏறி கண்டிக்கிறார்கள் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள், இதுதான் இஸ்லாமிய அரசியல். இந்த அரசியலை இன்றைக்கு யார் செய்கிறார்? இன்றைய அரசியலை இன்றைக்கு இந்தியா பார்த்துக் கொண்டிருக்கிறதா? இந்த அரசியலை இன்றைக்கு இலங்கை பார்த்துக் கொண்டிருக்கிறதா? யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, இதைத்தான் இஸ்லாமிய அரசியல் என்று சொல்லுகிறோம். சாதாரணமான அரசியலா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாபெரும் ஆட்சி தலைவர், மிகப்பெரிய ஆட்சி தலைவர், ஒரு மாத தூரம், ஒரு மாத காலம் ஒருவர் பிரயாணம் செய்து என் திசையில் எங்கு போனாலும் அல்லாஹ்வின் தூதரின் பேர் இடி என்று கேட்கிற அளவிற்கு செல்வாக்கு மிகுந்த தலைவர். ஆனா அந்த தலைவருடைய வாரிசுகள் எப்படி இருந்தார்கள்? இன்றைக்கு இருப்பதை போலவா? அரசியல் கட்சி தலைவர்களின் இன்றைய வாரிசுகள் எப்படி? மக்கள் நலம் என்று சொல்லுவார், ஆனா அவருடைய மனசுல இருப்பதெல்லாம் அவருடைய மக்கள் நலம் என்று மட்டும்தான் அப்படின்னு எப்படி மக்கள் நலம் பாரு, மக்கள் நலம் என்று பேசிக் கொண்டிருப்பார். ஆனால் அவர் பேசுறது யாருடைய மக்கள் நலம்? சமூக மக்கள் அல்ல, இந்த சமுதாயத்தின் மக்கள் அல்ல, தான் பெற்றெடுத்த தன் சொந்த மக்களின் நலத்தை தான் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய வாரிசை, என்னுடைய வீட்டில் இருந்து எந்த வாரிசையும் நான் எந்த விதமான கட்சி பதவிக்கோ அரசியல் பதவிக்கோ தரமாட்டேன், அப்படி தந்தால் என்னை நடுரோட்டிலே வைத்து சவுக்கால் அடியுங்கள் என்றெல்லாம் சவால் விட்ட தலைவர்களுடைய பிள்ளைதான் நான் முதல்வரானால் என்று பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். தெரியும் உங்களுக்கு நான் யாரை சொல்றேன். என் வீட்டில் இருந்தோ என்னுடைய வாரிசுகளில் யாரையாவது கட்சி பணிக்கோ அல்லது ஆட்சி பணிக்கோ நான் நியமித்தால் என்னை நடு ரோட்டில் சவுக்கால் கட்டி வச்சு அடிங்கன்னு பீலா விட்டார் ஒரு காலத்துல. இன்னைக்கு அவர் வீட்டு வாரிசு தான் அன்புமணி ஆகிய நான் முதலமைச்சர் ஆனால் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் ஒபாமாவை பார்த்து. இதுதான் இன்றைய மௌட்டிக அரசியல், இதுதான் இன்றைய லௌகீக அரசியல். ஆனா அண்ணலார் கொடுத்த இஸ்லாமிய அரசியல் எப்படி இருந்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பெரிய ஆட்சி தலைவராக இருந்தாரு, அவருடைய வாரிசுகளுக்கு அந்த அமைச்சரவையில் என்ன இடம் இருந்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்ததற்கு பிறகும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதும் சரி, அண்ணலாரின் அன்பு வாரிசு ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா எப்படிப்பட்ட இடத்திலே இருந்தார்கள்? போர்க்களம் ஒன்று வருகிறது, நிறைய கனிமத்து கிடைக்கிறது, பொதுமக்கள் எல்லாம் கனிமத்தை வாங்கி பயன்பெறுகிறார்கள், எல்லோருக்கும் தந்தையவர்கள் அள்ளி அள்ளி கொடுக்கிறார்கள், பெற்ற பிள்ளை நான் வேலை செய்து செய்து அழியவர்களுக்கு சேவகம் செய்து செய்து வீட்டிலே மாவை குழைத்து கையெல்லாம் இறுக காய்த்து விட்டது, ஒரே ஒரு பணியாளரை கேட்டு விட்டு வரலாம் என்று போனவருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் அரசியல் குல வாரிசுக்கு சொல்லி அனுப்பிய செய்தி என்ன? போறாங்க, வீட்டில் ரசூலா இல்லை, ஆயிஷா ரழியல்லாஹு இருக்கிறாங்க, விஷயத்தை சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஆயிஷா ரழியல்லாஹு அண்ணலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்த உடனே இந்த மாதிரி உங்க மகன் வந்தாங்க, ஒரு பணியாளரை கேட்டார்கள் என்று சொன்ன உடனே நேராக வீட்டிற்கு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவருக்கும் மனைவிக்கும் அலிக்கும் ஃபாத்திமாக்கும் ரழியல்லாஹு அன்ஹும் அஜ்மயீன் ரெண்டு பேருக்கும் நடுவில் உட்கார்ந்துக்கிட்டு உங்கள் இருவருக்கும் நீங்கள் இருவரும் கேட்ட ஒன்றை விட சிறப்பான ஒன்றை உங்கள் இருவருக்கும் அறிவிக்கட்டுமா? அதுதான் அன்னைக்குள்ள அரசியல், அதுதான் இஸ்லாமிய அரசியல். இன்றைக்கு பிள்ளைகள் வாய் திறந்து கேட்க வேண்டாம், பிறந்து விட்டால் போதும் அவர்களுக்கு கட்சியில் பதவி, பிள்ளை பிறந்து விட்டால் போதும் அவர்களுக்கு அமைச்சரவைகளிடம், பிள்ளை பிறந்து விட்டால் பேரன் பிறந்து விட்டால் போதும் அவர்களுக்கு ஆட்சியில் இடம். இதுதான் இன்றைய லௌகீக மௌட்டிக அரசியல். ஆனா அன்னைக்கு இருந்த ஆன்மீக அரசியல் எப்படி இருந்தது? அன்றைக்கு இருந்த அறம் கூறும் இஸ்லாமிய அரசியல் எப்படி இருந்துச்சு? பெத்த புள்ள ஒரே ஒரு வேலைக்காரனை கேட்ட போதும் கூட பெருமானார் சல்லாலை சொல்லும், வீட்டுக்கு வந்து மகனையும் மகளையும் மருமகனையும் உட்கார வச்சு உங்கள் இருவருக்கும் நீங்கள் கேட்ட ஒன்றை விட சிறந்த ஒன்றை நான் உங்களுக்கு தரட்டுமான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் உறங்குவதற்கு முன்பு சுபஹான் அல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 33 முறை சொல்லுங்கள். இது நீங்கள் இருவரும் கேட்கக்கூடிய காதிம் என்கிற அந்த பணியாளரை விட உங்களுக்கு சிறந்ததுன்னு சொன்னாங்களே. இப்படி ஒரு அரசியல் தலைவரை இந்த உலகத்தில் யாராவது பார்க்க முடியுமா? இதுதான் இஸ்லாமிய அரசியல், இதுதான் இஸ்லாமிய அரசியல். இப்படிப்பட்ட அரசியல் கட்டமைப்பை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். ஏங்க, இன்றைக்கு சாதாரணமான ஒரு பதவியில் இருந்து விட்டாலே எப்படி ஆட்டம் போடுகிறார்கள், எப்படி குதிக்கிறார்கள், எப்படி கர்ஜிக்கிறார்கள், எப்படி உல்லாசரகமான வாகனங்களிலே பவடி வருகிறார்கள், எப்படி ஆடம்பரத்தோடும் படாட்டோபத்தோடும் அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கமா நகர் என்கிற மிகப்பெரிய நகரமே ரசூலுல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டிற்குள் வருகிறது. எந்த இடத்திலிருந்து அடித்து துரத்தப்பட்டார்களோ, எந்த இடத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்களோ, அதே இடத்தின் ஆட்சி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கைக்குள் வருகிறது. அதே அந்த நாட்டின் அதிகாரம் ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணசைவிற்குள் வருகிறது. ஆனால் உள்ளே போன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி போனார்கள்? மக்கமா நகருக்குள் நுழைகிற போது அந்த மாபெரும் இஸ்லாமிய தலைவர், அந்த மாபெரும் அரசியல் சக்கரவர்த்தி எப்படி உள்ளே போனார்? வரலாற்று ஆசிரியர்கள் வர்ணிக்கிறார்கள், மக்கமா நகருக்குள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே போகும் போது போன அந்த வர்ணனையை தருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் ஃபத்ஹை ஓதிக்கொண்டு வெற்றி அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் வந்துவிட்டால் எப்படி இருக்கும் என்கிற அந்த அத்தியாயத்தை ஓதிக்கொண்டு ஒட்டகத்தினுடைய அந்த வாரை பிடித்துக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனிந்த நிலையிலேயே போகிறார்கள். பெருமானாரின் மீது ஒரு பெருமை வந்து விட்டது என்பதை யாருமே பார்க்க முடியாத அளவிற்கு, சொல்லிவிட முடியாத அளவிற்கு பணிவின் சிகரமாய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறார்கள். எந்த அளவிற்கு என்றால் பெருமானார் குனிந்து போனதை வர்ணிக்கிற போது சொல்கிறார்கள், கொஞ்சம் இருந்தால் பெருமானாரின் தாடி அந்த ஒட்டகத்தின் மீது ஒட்டி இருக்கும் என்கிற அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனிந்த நிலையில் பணிந்த நிலையில் போனார்களே. அது தலைவரா? சும்மா ரெண்டு பேரை கூட வச்சுக்கிட்டு கோட்டரையும் கோழி பிரியாணியும் கொடுத்து கூட கூட்டு வந்துகிட்டு இவர்கள் சொல்லுகிற கருத்து சரியா இருக்குதோ சரியா இல்லையோ எதை கேட்டாலும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், எதை சொன்னாலும் நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர் என்று உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய கோமாளி கூட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்களே, இது அரசியலா? சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, அதுதான் அரசியல், அதுதான் ஆன்மீக அரசியல், அதுதான் இஸ்லாம் சொல்லித்தந்த அரசியல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி தந்த அரசியல் அதுதான். இன்னும் சொல்ல போனால் சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட அரசியலை இந்த சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள்? போர்க்களம் என்று வரும்போது பின்னாடி நிற்கவில்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏசி அறையில் இருந்து கொண்டு ஆணைகளை மட்டும் பிறப்பித்துக் கொண்டிருக்கவில்லை. படை என்று வந்து விட்டால், போர் என்று வந்து விட்டால் முன்னாடி வந்து நின்று அன நபியுல் அகதீப் அனபின் அப்துல் முத்தலிப் என்று சொல்லி வீரியமாக போவார்கள். நான் நபி பொய்யர் அல்ல, நான் அப்துல் முத்தலிபின் வாரிசு என்று சொல்லி போர்க்களத்திலே முன்னாடி போய் நின்றார்களே, அது அரசியலா? அவர்கள் தலைவரா? அவர்கள் அரசியல் தலைவர்களா? வெறுமனே குளிர்ச்சாதன பெட்டைக்குள் உள்ளே இருந்து கொண்டு கட்டளை மட்டும் பிறப்பித்துக் கொண்டு ஏசி அறையில் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் அரசியல் கட்சி தலைவர்களா? இப்படி அடுக்கடுக்காக அடுக்கிக் கொண்டே போகலாம் சகோதரர்களே. இன்னும் உச்சகட்டமாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால், இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளின் மிகப்பெரிய அடிப்படை தகுதி என்ன தெரியுமா? நடைபெறுகிற எந்த காரியத்தையும் தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த திறமை அவனுக்கு இருக்கிறதோ அவனைத்தான் இந்த உலகம் அரசியல்வாதியாக பார்க்கும். சாதாரணமா ஒரு செய்தி நடக்கும், நடக்கிற அந்த செய்தியை தனக்கு சாதகமாக மாற்றிக் கொள்ள வேண்டும். அதுதான் இன்றைய மௌட்டீக லௌகீக அரசியல்வாதிகளின் அடிப்படை தகுதியாக பார்க்கப்படுகிறது. ஆனா ரசூலுல்லா உருவாக்கி வைத்த அரசியல் எப்படி தெரியுமா? இயற்கையாகவே பெருமானாருக்கு புகழ் சேர்க்க எந்த விஷயம் நடந்தாலும் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வகையிலும் தனக்கு சாதகமாக்கிக் கொள்ளாமல் பணிவாக போனார்களே, அதுதான் ரசூலுல்லாஹ் உருவாக்கி தந்த ஆன்மீக அரசியல். ஆமாம் சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் அகிலத்தின் நறுக்கொடை, கண்களில் கண்ணீர் விட்டு தன்னுடைய உலக விஷயங்களுக்காக, இந்த உலகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய உறவுகளின் பிரிவுகளுக்காக அழுத சம்பவங்களை அளவாக பட்டியல் போட்டு விடலாம். அதிலே உள்ள முக்கியமான ஒரு விஷயம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த ஆண் வாரிசு ஒன்று இறந்து போகிறது. இப்ராஹிம் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவோ சோதனைகளை கண்டு தான் களத்திலே வென்றிருக்கிறார். சாதாரணமான சோதனைகள் அல்ல. பிறந்த ஆண் வாரிசுகள் எல்லாம் இள வயதிலேயே பால்ய பருவத்திலேயே மரணிக்கிற மிகப்பெரிய சோதனையை கண்டு விட்டு தான் களத்தில் ஜொலித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு பிள்ளை இறந்து விட்டால் இன்றைக்கு நம்மால் தாங்க முடிவதில்லை. பிள்ளை பேர் கொஞ்சம் தள்ளி போய்விட்டால் துடித்து விடுகிறோம். திருமணமாகி சில ஆண்டுகள் கொஞ்சம் ஆண்டுகள் தள்ளி போனாலே நாம் எல்லாம் வளவளத்து போய் விடுகிறோம். ஆனா பிறந்த ஆண் வாரிசுகள் எல்லாரையும் பால பருவத்திலேயே பால்ய பருவத்திலேயே அல்லாஹ்வுடைய நாட்டத்திற்கு இணங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த களத்திலே ஜொலித்தார்கள். சகோதரர்களே, இப்ராஹிம் என்கிற ஆண் வாரிசு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு பிரிகிறது. பொதுமக்கள் பேசுகிறார்கள், இன்றைக்கு சூரிய கிரகணம் வந்த போது இறை தூதரின் மகன் இறந்து போய்விட்டார், அதனால் தான் இதோ இன்றைக்கு கிரகணம் வந்து விட்டது என்று சொல்கிறார்கள். இது மட்டும் இன்னைக்கு நடந்திருந்தா அதை பெரிய போஸ்டர் ஆக்கி நம்மாளுங்க அதையே பெரிய டைட்டில் ஆக்கி இருப்பார்கள். தலைவரின் குழந்தை இறந்ததற்கு சூரியனே கண்ணீர் வடித்திருச்சுமா, டே சூரியனாலே ஹார்ட் அது எப்படி கண்ணீர் வடிக்க, அதெல்லாம் பேசக்கூடாது, டைட்டில் போட்டு விடுவார்கள். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அன்வாரிசு இறக்கிறது, அந்த இறந்த அன்று பாருங்கள் சகோதரர்களே சூரிய கிரகணம் வருகிறது, உடனே மக்கள் தாமாக பேசுகிறார்கள். காசு கொடுத்து பேச வைக்கவில்லை, யாரும் விளம்பரம் தேடுவதற்காக பேச வைக்கவில்லை, தாமாக பேசுகிறார்கள். கஸஃபத்தி ஷம்சுலி மௌதி இப்ராஹிம், நபியின் வாரிசு இறந்த காரணத்தினால் இதோ சூரியனுக்கே கிரகணம் வந்து விட்டது என்று சொன்னார்கள். செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறது. பிரபலம் கிடைக்க வேண்டும் என்று பெருமானார் விரும்பி இருந்தால், பொதுமக்கள் அனைவரும் தன்னை ஆச்சரியத்தோடு அதிசயத்தோடு பார்க்க வேண்டும் என்று நினைத்திருந்தால், இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாம் சமூகத்திலே ஏதாவது நடைபெறாதா, அதை வைத்து அரசியல் களம் கண்டு தன் பேரை தனியாக காட்டி விடுவதற்கு துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார்களே. அப்படி இல்ல, ரசூலுல்லாஹ் தானாக வந்து மாட்டுகிறது, தானாக மக்கள் பேசுகிறார்கள். அதை மறுத்து பேசாவிட்டால் கூட பரவாயில்லை, மௌனமாக ஆமோதித்து விட்டிருந்தாலே டிஆர்பி ரேட்டிங் எகிரி இருக்கும். இன்னைக்கு அதுக்கு தானே எல்லாம் பண்றான், இன்றைக்கு அதுதானே பண்றான். மீடியாவிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அரசியல் கட்சி நடத்துபவர்கள் தூக்கி எறிகிற எச்சில் இலைகளை பொறுக்குவதற்கு சமமாக டிஆர்பி ரேட்டிங் எகிர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு எதையெல்லாம் காட்சி ஊடகப்படுத்துகிறார்கள், எதை எதையெல்லாம் எந்தெந்த அசிங்கங்களை எல்லாம் அம்பலத்துக்கு கொண்டு வருகிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற செய்தியை எவனும் பேச மாட்டான். ஒரு சின்னஞ்சிறு பெண்மணி, ஒரு சின்னஞ்சிறு குழந்தை, ஒரு பச்சை குழந்தை, அது கொடூரமான முறையில் கற்பழிக்கப்பட்டு தூக்கி போடப்பட்டாலும் அதை காட்சி ஊடகப்படுத்த மாட்டார்கள். ஆனா சினிமா நட்சத்திரம் ஒருவன் வந்து விட்டால், சினிமா நடிகை ஒருவன் வந்து விட்டால் அதை திரும்ப திரும்ப பேசி, வந்த நடிகை சாராயம் குடித்து செத்து போனாலும் என்னவோ இந்த தேசத்திற்கே அவள் ஒரு ஷஹீத் அடைந்ததை போல, இந்த தேசத்திற்கே மிகப்பெரிய தியாகியை போல அவளை தேசிய கொடி போத்தி போத்தக்கூடியதையெல்லாம் இன்றைக்கு மீடியா படம் பிடிச்சு காட்டும். ஏன், விளம்பரம் என்கிற பித்து பிடித்து இன்றைக்கு மனிதர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கீகாரம் என்கிற அந்த ஒன்றை தேடி இன்றைக்கு நெருப்பாய் மக்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். பேஸ்புக்கிலே ஒவ்வொன்றையும் போட்டுவிட்டு, இன்னைக்கு 100 லைக், இன்னைக்கு 200 லைக், பைத்தியம் பிடிச்சு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறான். காலைல எந்திரிச்ச உடனே பேஸ்புக்கை பார்க்க எத்தனை லைக் அப்படிங்கிற நிறைய பேர் அடிக்ட் ஆகி வந்திருக்கிறான். இன்னைக்கு அடிக்ட் எப்படி, வாட்ஸ்அப்லேயும் நம்ம போட்டோம்னா அது எத்தனை பேர் பார்த்துருக்கான்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது, அதை வச்சு பார்க்குறான். 10 பேர் பார்த்துட்டான், 20 பேர் பார்த்துட்டான், 30 பேர் பார்த்துட்டான், 40 பேர் பார்த்துட்டான். இப்படி சகோதரர்களே, விளம்பரத்திற்கு பின்னால் அங்கீகாரம் என்கின்ற அந்த பித்தை பிடித்த பைத்தியங்களை போல் இன்றைக்கு மக்கள் அணிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மக்களே கொண்டு வந்து சேர்த்தான் புகழ. பாருங்க, நபியின் வாரிசு இறந்துருச்சு, அதனால சூரியனுக்கே கிரகணம் வந்துருச்சு. அகிலத்தின் நெருக்கொடை அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருத்து சொன்னார்கள், இன்ன ஷம்ஸ வல் கமர லா யன்கஸிமானி யௌத்யஹதின் வலா லி ஹயாத்திஹி, சூரியன் மட்டுமல்ல சந்திரனையும் சேர்த்து சொன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் அரசியல்வாதி. மக்கள் பேசுறது சூரியன் தான், ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரியனையும் சொல்லி சந்திரனையும் சொல்லி சொன்னார்கள், இன்ன ஷம்ஸ வல் கமர லா யன்கஸிஃபானி லி மௌத்தி அஹதின் வலா லி ஹயாத்திஹி, நிச்சயமாக சூரியனோ சந்திரனோ யாருடைய இறப்பிற்காகவோ யாருடைய பிறப்பிற்காகவோ கிரகணம் கொள்வதில்லை. ஃபஇதா ரஐதும் ஃபஸல்லு, எனவே கிரகணத்தை பார்த்து விட்டால் தொழப்போங்கயா, தேவையில்லாத பேச்சை பேசாதீங்க. இது அரசியல். எப்படி மக்கள் புகழை கொண்டு வந்து சேர்க்கிறான், புகழை தூக்கி போட்டு விட்டு, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய வேலை, இது அல்லாஹ்வுடைய ஆயத்து, அல்லாஹ்வுடைய அட்டாட்சி, அல்லாஹ்வுடைய கோப பார்வை வந்துடும் போது பிசாம போய் எல்லாம் தொழுவுங்க, அந்த கிரகணம் முடியும் வரைக்கும் சொன்ன அவங்க தலைவரா, சும்மா ஒன்று நடந்தா காவிரியின் நாயகனேன்னு போட்டுருவான், சும்மா ஒரு கல்லை கூட தூக்கி போட்டிருக்க மாட்டேன், ஒரு கல்லை கூட தூக்கி போட்டிருக்க மாட்டார். காவிரியின் நாயகனே என்று பிளெக்ஸ் போர்டை அடித்து அலைந்து கொண்டிருக்கிற இவர்கள் தலைவர்களா? சகோதரர்களே, குப்பைகள் இது, இது குப்பைகள். இந்த குப்பைகளை கிளற கிளற நாத்தம் தான் அடிக்குமே தவிர, மலம் தான் வீசுமே தவிர, மனம் ஒரு காலமும் வீச போவதில்லை. தௌஹீதின் பக்கம் வாருங்கள், அகைதாவின் பக்கம் பாருங்கள். இப்படி ஒரு அரசியலை ரசூலுல்லாஹால் எப்படி நிலைநாட்ட முடிந்தது? இப்படிப்பட்ட ஒரு அரசியலை ரசூலுல்லாஹால் எப்படி நிறைவேற்ற முடிந்ததுன்னா, அந்த 13 ஆண்டு காலம் ரசூலுல்லாஹ் போட்ட அடித்தளம், அந்த அடித்தளத்தை போடுவதற்கு எல்லோரும் ஒன்று சேருங்கள், மீதி எல்லாம் தானா நடக்கும், மீதி எல்லாம் தானா நடக்கும். அன்பு சகோதரர்களே, அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இஸ்லாமிய எதிரிகளுடைய வயிறில் புலியை கரைப்பது இஸ்லாமிய அழைப்பாளர்களுக்கு எதிராகத்தான். நான் பல கூட்டங்களில் இதை பதிவு செய்திருக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் பிஜேபி ஆனாலும் ஆர்எஸ்எஸ் போன்ற அந்த காவி கயவர்கள் அஞ்சுவதும் நடுங்குவதும் ஜாகீர் நாயக்கை போன்ற இஸ்லாமிய அழைப்பாளர்களை பார்த்துதான். ஏன்? அவனுக்கு தெரியும் இவர்களுடைய கடுகு சிறு சென்றாலும் காரம் பெருசு. நல்லா புரிஞ்சுக்க, இஸ்லாமிய அடைப்பு என்பது கடுகை போல், அது சிறுசாகத்தான் இருக்கும், ஆனா அதன் காரம் ரொம்ப பெருசு. அதனாலதான் ஃபிரோன் பயந்தது மூசா நபி என்கிற இஸ்லாமிய அழைப்பாளருக்காக. வரலாறை படியுங்கள், இஸ்லாமிய அழைப்பு எங்கே ஓங்கி ஒழிக்கப்படுகிறதோ, அந்த இஸ்லாமிய அழைப்பை மையமாக வைத்து எங்கே அரசியல் அமைப்பு கட்டியமைக்கப்படுகிறதோ, அதுதான் நிற்கும், அதுதான் நிலைக்கும். தௌஹீத் என்பதை, அகீதா என்பதை ஓரமாக வைத்துவிட்டு எத்தனை அரசியல் கட்டடங்களை நாம் கட்டி எழுப்பினாலும் சகோதரர்களே, அது சுக்குநூறாக போகும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், தௌஹீத் அதுதான் நம்முடைய உயிர் மூச்சு, அகீதா அதுதான் நம்முடைய உயிர் மூச்சு. அல்லாஹ்வின் மார்க்கத்தை பூமியில் சொல்லுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு பூமியை தாராளமாக தந்து விடுவேன் என்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய 13 ஆண்டு கால இஸ்லாமிய அழைப்புப்படியில் அல்லது 23 ஆண்டு கால இஸ்லாமிய பிரச்சாரத்தில் எங்கேயாவது யா அல்லாஹ் எனக்கு ஆட்சியை தா, அதிகாரத்தை தா என்று கேட்டார்களா? சஹாபாக்கள் கேட்டார்களா? எல்லாம் உங்களுக்கு கிடைச்சது, எல்லாம் கிடைச்சது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அன்னல பெருமானார் மக்கா நகரில் மார்க்கம் பேச ஆரம்பித்த போது ஒரு இருக்கை ரசூலுல்லாஹ்வுக்கு சொந்தமாக இருந்திருக்கவில்லை, ஒரு அறை ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைத்திருக்கவில்லை. அல்லாஹ்வை வணங்குவதற்காக கட்டியமைக்கப்பட்ட காபாவின் ஆலயம் கூட ரசூலுல்லாஹ்வின் கட்டுப்பாட்டிற்குள் இல்லை. இப்படி இருந்த ரசூலுல்லாஹ் தௌஹீதை சொன்னார்கள், ஷிர்கை எதிர்த்தார்கள், அகீதாவை போதித்தார்கள், அல்லாஹ்வை பற்றி சொன்னார்கள். கடைசியில இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன் லராதுக இலா மஆத், நபியே குர்ஆனை உம்மீது இறக்கியவன் நிச்சயமாக வாக்களிக்கப்பட்ட மக்காவிற்கு மீண்டும் உங்களை கொண்டு செல்வான் என்று அல்லாஹ் சொன்னான். அதே மாதிரி மக்கா கிடைத்தது, மதீனா கிடைத்தது, கலீஃபாக்கள் வந்தார்கள், அதற்கு அடுத்தடுத்து இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் வந்தார்கள். இன்றைக்கு பூமியின் மூன்று பகுதியில் ஒரு பகுதி பச்சை நிறமாக இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம், இஸ்லாமிய அடையாளமாக. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபர் யுத்தத்திற்காக அலி ரதியல்லாஹு அவர்களை அனுப்பி வைக்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பினார்கள், அலியே கவனமாக செல்லுங்கள், அலியே கவனமாக செல்லுங்கள், இந்த மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அடையுங்கள், அவர்கள் மீது அல்லாஹ் கடமையாக்கியதை அவர்களுக்கு அறிவியுங்கள். யாருக்கு சொன்னாங்க? யுத்தகலத்திலே சொன்னார்கள், கைபர் என்கிற யுத்தகலத்திலே சொன்னார்கள், யூதர்களை சந்திக்க போகும் போது சொன்னார்கள், அலியே நீங்கள் அவர்களுக்கு, அவர்களை அல்லாஹ்வின் மார்க்கத்தின் பக்கம் அடையுங்கள், உங்களுடைய அழைப்பை கேட்டு ஒருவன் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வந்து விட்டால் அது உங்களுக்கு சிகப்பு நிற ஒட்டகத்தை விட சிறந்தது என்று சொன்னார்கள். அதனாலதான் அங்க தாவாவை மையமாக வைத்து, அழைப்பை மையமாக வைத்து அவர்களுடைய அந்த வீரியமான நடையை போட்டார்கள். எந்த திசையிலும் இஸ்லாமிய கொடி பறந்தது, எல்லா இடங்களிலும் இஸ்லாமிய நெடி அடித்தது. ஆனா இன்னைக்கு இஸ்லாத்தை தள்ளி வச்சுட்டு, அகீதாவை தள்ளி வச்சுட்டு, தௌஹீதை தள்ளி வச்சுட்டு, தீன் என்கிற பிரச்சாரத்தை தள்ளி வச்சுட்டு, ஷரியத்தை தள்ளி வைத்து விட்டு சகோதரர்களே, ஆயிரம் கரங்கள் ஒன்று சேர்ந்தாலும் அது இறுதியில் முடிவது பூஜ்ஜியமாகத்தான் இருக்கும் என்பதை மனதில் வையுங்கள். அல்லாவின் அருள் வேண்டுமா? அகீதாவை எடுத்து சொல்லுங்கள். அல்லாவின் அருள் வேண்டுமா? தௌஹீதை நிலைநாட்ட பாடுபடுங்கள். அல்லாஹ்வின் அருள் வேண்டுமா? ஆட்சி வேண்டுமா? அதிகாரம் வேண்டுமா? உலகத்தில் மக்கள் நிம்மதியாக, சாந்தியாக, சமாதானமாக வாழ வேண்டுமா? மதீனாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலைநாட்டிய அந்த இஸ்லாமிய ஆட்சி உலகெங்கும் அமைய வேண்டுமா? முதலில் தௌஹீதை போதிப்போம், ஷிர்கில் இருந்து மக்களை மீட்டெடுப்போம், அகீதாவின் அடிப்படையில் மக்களை கட்டியமைப்போம், அதுதான் இஸ்லாமிய அரசியல். அப்படிப்பட்ட அரசியலை உருவாக்குவதற்கு இளைஞர்கள் உட்பட இருக்கிற எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் முடிவெடுப்போம். இன்று இல்லாவிட்டாலும் ஒரு நாள் விடியும், அந்த நாளில் இஸ்லாமிய ஆட்சி எல்லா இடங்களிலும் வளர்ந்தே தீரும். அப்படிப்பட்ட நல்லதோர் ஆட்சியை, நல்லதோர் அரசியலை தௌஹீதின் மண்ணின் அடிப்படையில் கட்டி அமைக்கப்பட்ட அந்த மாபெரும் கட்டிடத்தை எழுப்புவதற்கு வல்ல ரஹ்மான் உதவி புரிவானாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடித்துக் கொள்கிறேன்.
3: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அன்சார் ஹுசைன் பிர்தௌசி அவர்கள். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
6: www.muslimvanoli.com
3: அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
7: ஹதீஸ் 548. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அடியார்கள் ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்ததும் இரண்டு வானவர்கள் இறங்காமல் இருப்பதில்லை. அவ்விருவரில் ஒருவர், இறைவா உன் வழியில் செலவு செய்யும் ஒருவருக்கு பொருளை வழங்குவாயாக என்று கூறுவார். மற்றொருவர், இறைவா செலவழிக்காமல் இருக்கும் நபருக்கு நீ அடிவை கொடுப்பாயாக என்று கூறுவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1442, முஸ்லிம் 1010.
3: கேட்டது அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
6: You are listening to Muslim Vanuli.

0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் சிந்தனை.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வபஅத். இந்த மூன்றை செய்தால் நம்முடைய உள்ளம் அமைதியாயிரும். முதல்ல நம்ம கடந்து வந்த காலம், நம்மளுடைய இறந்த காலத்தை பற்றி அதிகமாக யோசிக்க கூடாது. சபுர் செஞ்சிடணும், எது நடந்தாலும் பரவாயில்ல, சபுர் செஞ்சிடணும், பொறுமையாக இருக்கணும். இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலத்தை பொறுத்த வரைக்கும் தொழுகையில சரியான முறையில நம்மளுடைய கவனத்தை திருப்ப வேண்டும். தொழுகை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும், வருங்காலத்தை பொறுத்த வரைக்கும் தவக்குள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீது தவக்குள் வைக்கணும். அப்போ பொறுமையாக இருக்கணும், தொழுகையை கடைபிடிக்கணும், தவக்குள் வைக்கணும். இந்த மூன்றையும் நாம சரியாக செய்தோம்னா நம்மளுடைய உள்ளம் அமைதியாகிரும், நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷமாகிரும். ஜஸாகுமுல்லாஹு கைரன். உபாரக்கல்லாஹு ஃபீக்.
0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை.
2: ஆசிய நாடுகள் முழுவதும் உங்கள் முஸ்லிம் வானொலி
3: muslimvanoli.com.
2: நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் இறை நினைவில் மன அமைதி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள்.
4: ரப்புடைய அத்தாட்சிகளை கண்ணால் பார்க்கணும். நீங்க குர்ஆன்ல ஒரு ஆச்சரியமான ஒரு அத்தியாயம் பார்ப்பீங்க, சூரா மரியம். சூரா மரியம் வந்து முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்கள் அந்த சூறாவை படிச்சுட்டாங்கன்னா அழுவாங்க அவங்க. ஏனென்றால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி இந்த அளவுக்கு ஷிலாகித்து உலகத்தில் யாரும் சொல்ல இயலாது. அரபிகள் கூட, யார் அரபிகள் எதை நோண்டுவாங்க, அரபி அஜ்மின்னு பேசுவாங்க. அது என்ன, எங்கள் அரபி பெண் கிடைக்கலையா, மரியம் தான் கிடைச்சாங்கன்னு கேட்கல. ஏன் என்றால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அப்படி அந்த அளவுக்கு அவங்களுடைய பத்தினி தன்மையை சொல்லி காட்டு.
2: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: இது நடக்க முன்னாடி நான் மௌத்தா பேரணும், நசியம் மன்சியா. என் பேர் இவங்க மறந்துடும். மரியம் என்று ஒரு ஆள் வாழ்ந்தாங்கன்னு எவனுக்கும் தெரியக்கூடாது. இந்த புள்ளியை பெற்றெடுத்து பிரசவத்தாகிடக்கூடாதா? யாரெல்லாம் இதுக்கு பிரசவ வேதனைக்கா மௌத்தா இருக்கூடாது அப்படின்னா மரியம் மலேசியா. இது நடக்க முன்னாடி, இது நடக்க முன்னாடி புள்ளையோட போற நேரம் ஒருத்தர் ஒருத்தர் திரும்பி காரி துப்பி இதுக்கா ஓடினீங்க, பாஞ்சு ஓடினீங்களா? இவ்வளவு நாள பள்ளியில காணலையே. உங்க வாப்பா யாரு, உம்மா யாரு, எப்படிப்பட்ட வேலையை பண்ணிட்டு வரீங்க? இத ஒரு பெண் தாங்க மாட்டா, தாங்கவே மாட்டா. அவ போய் பாப்பா கணவர் இல்லாமல் பிள்ளை ஈண்டெடுக்கிற அந்த அதிசய நேரம், இதெல்லாம் நடக்கிற நேரம் எப்படி இருந்திருக்கும்? ரப்போட கோபம் வருமா? சில வேலை இன்னைக்கு சில வீட்டில் பார்க்குறோம், புள்ள மௌத்தாயிரும்.

யாவுக்குத்த ஹாரூன், ஹாரூன் சகோதரியே, அந்த அளவுக்கு சிலாகிச்சு பேச நீ இப்படி பண்ணிட்டியே, உங்க உமா அப்ப செய்யாத ஒரு காரியத்தை பண்ணிட்டியேன்னு கேட்கிற நேரம் அவன் நோம்பு பிடிச்சிருந்த பேச இயலாது. காட்டுறான் புள்ளியோட கேளுங்க, புள்ளியோட கேளுங்க, அவங்க கேட்கறான் காலு கைஃபோ நுக்கல்லும் மன்கான ஃபில் மகதி சபியா, என்ன சொல்றீங்க, இந்த கை குழந்தையோட நாங்க பேசுறதா, நீ பேசு, அவங்க என்ன சொல்ல வராங்க தெரியுமா, மாதிரி நீங்க பேசணும், அதனால புள்ளியை காட்டுறது அவர்கள் ரஹ்மான் அடுத்த ஸ்டோரி வரும். இப்ராஹிம் நபி அவர் யாரு, அடுத்த சூரா மரியத்தில் இப்ராஹிம் தகராறு. அந்த நேரத்தில் யாபத்தி யாபத்தி யாபத்தி யாபத்தி, என் வாப்பாவே அருமை வாப்பாவே அருமை வாப்பாவே, அவர் யாப்புனையும் சொல்லல, என் அருமை மகனு சொல்லல, இவர் யாபத்தி யாபத்தி என்று சொல்ற நேரம் எல்லாம் பாப்பாவுக்கு மானுக்கு ஒரு சின்ன இது வருவது, ஏன் பாப்பா அதை வணங்குறீங்க, இந்த சைத்தானையை வணங்குறீங்க, லிமத்து அபுது சைத்தான் என்ன பேசுற, அவர் சொல்றாரு ரஹ்மான் மன்னிப்பு கேட்பேன், உங்களுக்காக மன்னிப்பு கேட்பேன், அதாவது அந்த இடத்துல நீங்க பாத்துங்கடா, திரும்ப திரும்ப திரும்ப நபிமார்கள் தன்னுடைய வேதனையான நாட்களை கழிக்கிற நேரம், ஒரு வாப்பா கதவை தொடர்ந்து வெளியே போன காலால் உதஞ்சா ஒரு மகனுக்கு, அந்த நேரம் ரஹ்மானை பார்த்து எனக்கு இது நடக்குமா, யாருலா உன்னோட இவ்வளோ இறக்கமா நடந்தனே, உன்னை பத்தி பேசினே, கெட் அவுட் என்று வெளியே போட்டு காலால் உதஞ்சி தள்ளுறாரு. அந்த நேரமெல்லாம் அந்த நபிமார்கள் ரஹ்மான் என்று சொன்னார்கள், என் ரஹ்மானிடம் பேசுவேன் என்றார்கள். அல்லாஹுவை அவர்கள் புரிந்த விதம், அவன் அத்தாட்சியை பார்த்த விதம், அதனால் கவனமாக நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். அத்தாட்சிகளை ஏன் இந்த தலைப்பு தர்றாங்கன்னு சொன்னால், வெறுமனே ஏதோ அத்தாட்சிகளை பேசிட்டு போயிட்டோம்ல, முடிவு என்ன, பேசுகிற எனக்கும் கேட்குற உங்களுக்கும் அல்லாஹ்வோட ரஹ்மானோட இறக்கம் இன்னும் கூடணும். அவன் ரஹ்மான் தான் என்று நாம் புரியணும். அவன் இறக்க முடியவன், அவன் ரசாக், அவன் கைவிட மாட்டான், அவன் வஹாப். அல்லாஹ்வுடைய அஸ்மா வசிஃபத், அல்லாஹ்வுடைய பேரும் பண்புகளையும் நமக்கு ஒவ்வொன்றையும் நாம் பார்க்கிற நேரம் அவன் எப்படிப்பட்டவன் என்ற உணர்வு நமக்குள் வருவதற்கு தான் இந்த தலைப்பு. வெறுமன அல்லாஹ் அப்படி பண்ணினா அத்தாட்சிகள் இருக்குதுன்னு கேட்டுட்டு போயிடக்கூடாது. நமக்குள்ள உள்ள தொழும்பாத தொழுகை காமு குசாலா சோம்பேறிகள் மாதிரி நிற்கிறாங்க, அந்த அந்த முனாஃபிக் தொழுகை வரக்கூடாது. அதனால் நமக்குள் மாற்றங்கள் வர வேண்டும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, மூசா நபியுடைய சமூகத்தில் என்ன பண்ணுறாங்க, அந்த மந்திரவாதிகள் அந்த சூனியக்காரவங்க வர்றாங்களா, அவர்கள் என்ன கேட்குறாங்கடா ஃபிரௌன்ட்ட, ஃபிரௌன் மூசா மெஜிக் பண்ணுறாரு, நாங்கள் அதை முறையடிச்சிட்டோன்னு வைங்க என்ன கிடைக்கும், உங்கள் பக்கத்தில் இடம் கிடைக்குமா, ஃபிரௌன் பக்கத்தில் உட்காரலுமா, என்ன அர்த்தம் தெரியுமா, ஃபிரௌன் பக்கத்தில் போய் சிம்மாசனத்தில் உட்காரல, எங்களுக்கு உங்களோட அரசியலில் பங்கு கிடைக்குமா, எங்களை கண்டா மதிப்பீங்களா, உங்கள் கட்சியில் சேர்ப்பீங்களா, இந்த மாதிரி அர்த்தம் விளக்குச்சா. அவங்க வேற ஒன்றும் கேட்கல, எங்களுக்கு உங்ககிட்ட இடம் கிடைக்குமா, ஆமாண்டா செஞ்சு முடிச்சிருங்க, மூசாக முடிச்சிருங்க, நீங்கள் கயிறையோ கைத்தடியோ போட்டு மூசா மச்சிக்க முடிச்சிடணும், முடிச்சிட்டு வாங்க என்ட இடம் தர்றேன். இப்படி பேரம் பேசி வந்தவர்கள் அவர்கள் போடுறார்கள், மூசா நபியும் போடுறார். அந்த நேரத்தில் அது விழுங்குது, அத்தனையும் விழுங்குது. உடனே பார்த்துட்டு சொல்றாங்க, ஆஹா இது நாம படிச்ச கலையில இதெல்லாம் நடக்காது, போட ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாமே பயப்படுறாரு, விழுங்குச்சா லா தஹஃப் யா மூசா இன்ன கந்த லாலா, போட்ட உடனே அது பாம்பு கயிறெல்லாம் பாம்பு மாதிரி தெரியுது, தெரிகிற நேரத்தில் அல்லாஹ் சொல்லாம் கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க போடுங்க, நீங்க போடுங்க, இப்ப நடக்கிறத பாருங்க, புடிச்சு டிஜான் பெரிய ஒரு சைஸா வந்து ஒரு புடுங்கி புடுங்க, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை கண்ட உடனே அப்படியே ஆமந்து பி ரப்பி ஹாரூன் வ மூசா, ஹாரூனுடைய ரப்பையும் மூசாவுடைய ரப்பையும் ஏத்துக்கொண்டுட்டோன்னு சஜிதாவில் விழுந்துட்டாங்க. சஜிதாவில் விழுந்தா இப்ப ஃபிரௌன் கேட்கிறான், ஏய் என்னப்பா என்ன போய் சேர்ந்துட்டியா, இவன் தான் குருவோ, இவர் தான் குருவோ, இவர்கிட்ட படிச்சுதான் இவ்வளவு செய்யறீங்களோ, இன்னும் உள்ள கபீருக்கு உங்க தலைவர் இவர் தானா, எல்லாம் சேர்ந்து நாடகம் மாத்துறீங்களா, மாறுகா.

0: பாரு, எனக்கு முன்னாடி நான் கூட்டி வந்த டீம் சைதாவுல உளுவரியான்னு கேட்டுட்டேன். என்ன கேட்டு என்ன பேரம் பேசி வந்தார்கள்? ஃபிரௌன் அரசியலில் இடம் கேட்டார்கள். ஃபிரௌன் பக்கத்தில் எடுத்து எடுப்புல பேசி விட்டாங்க. இந்த உலகத்தில் தானே ஃபக்லி மாந்தகால் ஆகிய தீர்ப்பு கொடுத்துரு. இந்த ஆதியில் இந்த துனியாவுக்கு தானே தீர்ப்பு. எங்களுக்கு அல்லாவிடம் ஆகிராவு கிடைக்கணும் என்பதற்கு உடனே சைதாவில் விழுந்தவங்க ஸ்ட்ராங்காக பேசினாங்க. அல்லாட அத்தாட்சியை கண்ட மனிதர்கள் ஸ்ட்ராங் அனுப்பார்கள், ரப்போட நெருங்குவார்கள், ரப்புக்கு எதிராக பேசினால் அவர்கள் எதிர்த்து நிற்பார்கள். இது எல்லாம் தான் திருமறை குருவான் நமக்கு சொல்லித்தருகிறது. அதனால் இந்த அத்தாட்சிகள் என்ற தலைப்பினூடாக நான் ஒரு சில பதிவுகளை உங்களுக்கு மத்தியிலே அல்லாஹுடைய அருளால் மேற்கொள்ளப் போகிறேன். இவைகளை எல்லாம் நீங்கள் பார்க்கிற நேரம் நமக்குள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்க்கணும் பயம் வர வேண்டும். அவனிடம் ஒரு அவனுடைய இறக்கத்தை நாம் உணரணும், அவையை தேடி நாம் பயணிக்கணும் என்ற அடிப்படையிலே சுருக்கமாக ஒரு சில பதிவுகளை உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்யலாம் நினைக்கிறேன்.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
2: www.muslimvanoli.com
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஜராய் அவர்களின் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
3: அஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா. மையஹ்திஹில்லாஹு ஃபலா முளில லா வ மையுதலில்ஹு ஃபலா ஹாதிய லா. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லா வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اما بعد فان استقى الحديث كتاب الله وان خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலாவுக்கு, சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள் தாபீன்கள் தபஇ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா அவனுடைய திருமறையில் சூரத்துல் பக்ராவினுடைய 275 வசனத்தில் சொல்கிறான், வஹல்லல்லாஹுல் பை வஹர்ரம ரிபா. அல்லாஹ் உங்களுக்கு வியாபாரத்தை ஹலாலாக்கியிருக்கிறான், வட்டியை உங்களுக்கு ஹராமாக்கியிருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா 2 அத்தியாயத்தினுடைய 275 வசனத்தில் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவில் சொல்லும்போது, வஹலக லகும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையுமே மனிதர்களுக்காகவே நாம் உங்களுக்காகத்தான் படைத்திருக்கிறோம் அப்படின்ற அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி சூரா ஜும்மாவில் அல்லாஹு தஆலா சொல்லும்போது, ஃபைதா நூதி அலி சலா மி யௌமில் ஜும்மா, உங்களுக்கு வெள்ளிக்கிழமை நாள் தொழுகைக்காக அழைப்பு விடுக்கப்படுமாக இருந்தால், ஃபதருல் பை ஃபசாவு இல்லா திக்ரில்லா, வியாபாரம் செய்கிறதை விட்டுடுங்க, தொழுகையின் பக்கம் விரியுங்க அப்படிங்கிறான். வைதா புதியத்தி சலா, அப்படி தொழுகை முடிஞ்சிட்டு ஜும்மா முடிஞ்சிட்டுன்னுச்சுன்னா, ஃபந்தா ஷுருஃப் இல்லா, நீங்கள் பூமியில் பறந்து சென்று அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துலேருந்து தேடிக்கோங்க, வியாபாரம் செஞ்சுக்கோங்கங்கிறான். இப்போ அல்லாஹ் நமக்கு வியாபாரத்தை ஹலாலாக்கியிருக்கிறான், ஜும்மா நேரத்தில் நம்ம வியாபாரம் செய்யக்கூடாது, ஜும்மாவுக்கு வரணும். அது போக மற்ற ஜும்மா முடிஞ்ச உடனே தாராளமாக நீங்கள் என்ன செய்யுங்க, போய் அல்லாஹ்வுடைய ரிஸ்க்கை தேடுங்க, வியாபாரம் செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ்வு தஆலா நம்மளோட பொருளீட்டில் ஆசை ஊற்றுற, நீங்கள் தேடுங்க, ஒரு முயற்சி செய்யுங்க அப்படிங்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்தவங்கள்ட்ட நீங்கள் கையேந்திரத்தை விட கோடாரி எடுத்து தோலை வச்சுட்டு ஒரு காட்டுக்கு போய் விறகு வெட்டி அந்த விறகை விற்று அதில் நீங்கள் ஒரு தீனார் சம்பாதிக்கிறது அல்லாஹ்விடத்தில் சிறந்தது அப்படிங்கிறாங்க. அப்போ வட்டி கொடுக்கல் வாங்கல் கூடாது, யாசகம் செய்யாதீங்க, வியாபாரம் செய்யுங்க, தொழில் செய்யுங்க, அதில் அல்லாஹ்விட பரக்கத்து இருக்குங்கிற விஷயத்தை ஹதீதுகளில் குர்ஆனில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. அடுத்தது இன்னொரு விஷயத்தை அல்லாஹ்வுத்தால நமக்கு வாக்கு தாரான். சூரத்தில் நாமில் 59வது வசனத்தில் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுறான், உமா தஸ்குத்து மின் வரக்கத்தின் இல்லை யாலம்ஹா, ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாட நாட்டத்தில் இல்லாமல் கீழே விழாதுங்கிறான். சூரா ஹூதில் 6வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உமா மின் தாபத்தின் ஃபில்லர்து இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிஸுக்கு பொறுப்பை நாம் எடுத்துட்டோம்ங்கிறான். இப்போ ஒன்று நம்ம பயப்பட தேவையில்லை, அல்லாஹ் நம்முடைய ரிஸுக்கு பொறுப்பை எடுத்துட்டான். நமக்கு எவ்வளவு ஏறி பறந்தாலும் அல்லாஹ் எழுதில்லாட்டி அன்றைக்கு நமக்கு ரிஸுக்கு இல்லை. ஆனால் நாம் முயற்சி செய்கிறோம், என்ன தான் நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் இன்றைக்கு எழுதின ரிஸுக்கு நமக்கு வந்து சேரும். அப்போ நாங்கள் அவசரப்பட்டு அந்த ஹராமாக நாங்கள் என்ன செய்யக்கூடாது, நம்முடைய ரிஸுக்கை நம்ம தேடிடக்கூடாது. அப்போ நாங்கள் பொருளீட்டல், பொருளாதாரம், நம்முடைய பணம் ஹலாலான முறையில் நம்ம சம்பாதிக்கணும். அதில் வட்டி கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது, ஏமாற்றி இருக்கக்கூடாது, மோசடி இருக்கக்கூடாது, திருட்டி இருக்கக்கூடாது, இன்னொருவருடைய சொத்து நம்மக்கிட்ட வந்துடக்கூடாது. அப்போ ஹராம் ஹலால்களை பேணணும். வட்டி ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதில் நம்முடைய பொருளீட்டில் நம்ம பயப்பட தேவையில்லை, எல்லாம் எழுதினரசுக்கு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும், தலையை போட்டு அடிக்க தேவையில்லை, அது எழுதினது கிடைக்கும். அதை சூரா ஹூதில் 6வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ரிஸுக்கு பொறுப்பு அல்லாஹ் எடுத்துட்டான், அல்லாஹ் தருவான். நம்ம முயற்சி தான் செய்கிறது, அல்லாஹ் நம்முடைய ரிஸுக்கை தருவான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, புகாரியில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீத், லயாத்தி அன்ன அலன் நாசி ஜமானும் லா யுபாலில் மர்உ பிமா அஹதல் மால மின் ஹலாலின் ஔ மின் ஹராமின். இந்த மனிதனில் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இந்த மனிதன் தன்னுடைய பணம் ஹலாலாக வந்ததா ஹராமாக வந்ததா என்று பொருட்படுத்தாத ஒரு காலம் வரும். ஏதோ காசு வந்தால் போதும், அது எப்படி வருது எங்கால வருதுங்கிறத பொருட்படுத்தாத ஒரு காலம் மிக சீக்கிரம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, இந்த ஒரு காலம் வரும் அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைறாங்க, சொல்லி காட்டுறாங்க. இது புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மனிதர்கள் ரிஸ்க்கை தேடணும், பொருளாதாரத்தை கூட்டணும், காசு பணம் பெறும், சாப்பாடு கிடைக்கணும் என்கிறத மட்டும் யோசிக்கிறாங்களே தவிர, பெரும்பான்மையானவங்க அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர ஒரு சிலர் வந்து அதை பற்றி யோசனை கிடையாது, இது ஹராமா ஹலாலா இது எங்கால யோசனையே இல்லாமல் சிலர் என்ன செய்கிறாங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த காலம் வரும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, லயாத்தி அன்ன அலன் நாஸி ஜமானும் குலூபுகும் குலூபில் ஆஜிம்ங்கிறாங்க. ஒரு காலம் வரும், அந்த காலம் இந்த மனிதர்களில் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் அந்த மனிதர்களுடைய உள்ளங்கள் கால்நடைகளின் உள்ளங்களை போன்று இருக்கும் அப்படின்னு, கால்நடைகளினுடைய உள்ளங்களை போன்று இருக்கும் அப்படிங்கிறாங்க. விலங்குகள் மிருகங்களைப் போல அவங்களுடைய மனநிலை இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ விலங்குகள் மிருகங்களை போல மனநிலை அப்படின்றா என்ன அர்த்தம் அப்படின்ற இமாம்கள் சொல்லும்போது, அதில் மனிதாபிமானம் இருக்காது. அடுத்தவன் நசிச்சு எடுக்கிறோமே, கஷ்டப்படுத்துகிறோமே, இன்னொருத்தன் சாவ போகிறானே, இன்னொருத்தனுடைய பொருளாதாரத்தை சுரண்டுறோமே, அதை பற்றி பிரச்சனையே அவங்களுக்கு என்ன செய்யாது, இருக்காது. அவங்கள்ட்ட வஞ்சகம் இருக்கும், குரோதம் இருக்கும். அப்போ ஒரு விலங்குகளை போன்ற மனநிலை கொண்ட ஒரு காலம் வரும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ஹதீதுகளை எல்லாம் எடுத்து பார்க்கும்போது மனிதர்களுடைய மனன் கொஞ்சம் விலங்குகளை போல தான் இருக்குதா ஏன்னா, இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம் இந்த போதை வஸ்து வியாபாரம் செய்கிறாங்க. போதை வஸ்தே பாவிக்கக்கூடாது, அதை பற்றி நாங்கள் தனியாக பேசியிருக்கிறோம். அதில் பாருங்கள், இந்த தூள் விற்கிறவன், கஞ்சா விற்கிறவன், இந்த வீடி சீக்கிரட் விற்கிறவன்,
2: அவன் அவன் பொருளாதாரத்தை கூட்டணுங்கிறதுக்காக, அவன் ஊடு கட்டணும் கார் ஓடணுங்கிறதுக்காக, அவன் பிள்ளைகளுக்கு சோறு கொடுக்கணுங்கிறதுக்காக அவன் விஷத்தை விற்கிறான். இதை பாவிக்கிறவன் குடும்பம் நடுத்தெருவுக்கு வருது, இதை பாவிக்கிறவன் நாசமாகிறான், இதை பாவிக்கிறவன் வந்து நடுத்தெருவுக்கு வாரான். இப்படி எவ்வளோ பிரச்சனைகள், நாட்டினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையுது, நோய்கள் வருது, சாவுகள் வருது, செத்து போகிறான். இதனால் எவ்வளோ பெரிய பாதிப்புகள் வருது. அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஒரு விலங்குகளை போன்ற மனநிலையோடு இன்றைக்கு மனுஷன் இருக்கானா இல்லையா? இன்றைக்கி சாதாரணமாக ஒருத்தன் தூள் வியாபாரி கோடிக்கணக்கில் சொத்து குவிச்சுக்கிட்டு இருக்கண்டா, அவரை சொத்துக்கு பின்னால் எத்தனை பேருடைய சாவு இருக்குது, எத்தனை பேருடைய சாபம் இருக்குது, எத்தனை குடும்ப நடுத்தருவு வந்துட்டு, எத்தனை பிள்ளைகள் அனாதைகள் ஆயிற்று, எத்தனை பேருடைய கண்ணீர் அங்கே இருக்குது, எவ்வளோ பேருடைய காசு அநியாயமாக எடுக்கப்படுது. இன்றைக்கு ஊருக்குள்ளே கொள்ள திருட்டு, நகையை குறைக்கிறது, ஊட்ட உடைச்சி உள்ளுக்கு போடுறது, கேஸ் சிலிண்டரை திருடுறான், நகையை திருடுறான், உடுப்பை திருடுறான், எதுக்கு தூள் அடிக்கிறது, காசு தேவை, திருடுறான். அப்போ ஒருத்தன் வசதியாக இருக்கிறதுக்கு ஊருக்குள்ளே திருட்டு நடக்குது, கொள்ளை நடக்குது, கொலை நடக்குது, சாவு நடக்குது, கண்ணீர் வடியுது, அனாதைகள் ஆகுது, குடும்பம் சீரழியுது. அதை பற்றி ஒரு மனுஷன் யோசிக்க மாட்டேங்கிறான். அப்போ அவனை மனசு எப்படிப்பட்ட மனசாக இருக்கு? நம்மளோட கண்ணுக்கு எதுக்கு ஒருத்தன் சாகக்கொள்ள அதை பார்த்துக்கிட்டு இருப்பான் நாம இல்லை, ஆனால் பார்த்துக்க போகிறாங்க. அப்போ இன்றைக்கி அந்த மனசு அப்படியே என்ன செய்யுது, கரடு முரடாகுது. அப்போ குலூபுகும் குலூபில் ஆஜிமுங்கிற ஒரு விலங்குகளை போன்ற மனிதர்களுடைய உள்ளம் இருக்கும், ஒரு காலம் மிக சீக்கிரம் வரும், அந்த ஒரு காலம் இந்த மனிதனில் வரும் அப்படிங்கிறாங்க. இமாம் அல்பானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சில்சிலத்து அஹாதீஸ் சஹியாங்கிற அவருடைய கிதாபில் இந்த ஹதீஸை கொண்டாந்து இது ஒரு சஹியான ஹதீஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ இன்றைக்கி அந்த நிலைமையை பார்க்குறோம், மனசு கல்லப்பச்சு. ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருத்தன் தலை துண்டாயிரு, கால் துண்டாயி, அவன் எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போடுறத விட அதை வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போகிற மனசு, ஒருத்தன் சூசைட் பண்ணுறத ஒருத்தன் ஜன்னலுக்குள்ள வீடியோ எடுத்து போகிறான், அதை காப்பாற்றிக்கலாமா இல்லையா, அதை காப்பாற்றிக்கலாமா இல்லையா? அப்போ அந்த மனசு விலங்குகளை போன்ற மனசு அது வருகிறது. அப்போ இன்றைக்கி பொருளீட்டல்ல எப்படி வேணுமென்றாலும் காசு வரட்டும். அப்போ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தானே ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் ஒரு மனிதன் தன்ட காசு ஹலாலாக வந்துச்சா ஹராமாக வந்துச்சான்ட்டு பொருட்படுத்த மாட்டான். இன்றைக்கு பிள்ளைக்கு மாப்பிள்ளை தடக்குள்ள கூட நம்ம எப்படி பார்க்குறோம்னா, எவ்வளவு சம்பளம், 80 லட்சம் வெளிநாட்டில் இருக்கார், 50 லட்சம் சம்பளம், 80 லட்சம் சம்பளம், 15 லட்சம் சம்பளம், ஓகே கல்யாணத்தை பேசுவோம். அப்போ எப்படி இந்த காசு வருது? ஹலாலாக உழைக்கிறார்கள் நிறைய இருக்கிறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோண்டா, ஒரு வார்த்தை கேட்கணுமா இல்லையா, என்ன தொழில் செய்கிறார், எப்படி இந்த காசு கிடைக்குது, ஹலால் தானா ஹராமா, எங்கால எப்படி இந்த கார் வாங்கினேன், எப்படி இந்த ஊடு கட்டினேன், இதுகளை நம்ம யோசிக்கிறோமா? அப்போ ஹலாலா ஹராமாங்கிறத நம்ம பொருட்படுத்த மாட்டோம். பொண்டாட்டிக்கு தெரியா, புருஷன் என்ன செய்கிறாருன்னு தெரியா, காசு வந்துக்கிட்டு இருக்கு, போலீஸ் தேடி வரக்கொள்ளாம் தெரியும் என்ன நடந்தேன். பொண்டாட்டி தெரியா, புருஷன்ற காசு எங்கால வருதுன்னு. பாப்பாவுக்கு தெரியா, பிள்ளைகள காசு எப்படி வருதுடாப்பா, என்னடா செய்யா பாப்பா, அது ஃபோனில் தொழில், எப்படிடாப்பா ஃபோனில் தொழில் செய்கிறேன். அப்போ இன்றைக்கி இந்த பொருளாதார ரீதியில் ஹராம் ஹலால் நாங்கள் பேணணும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால், இப்போ பெரிய லெவலில் இந்த ஹராமான பிஸ்னஸ்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்முடைய ஊருக்குள்ளே நம்முடைய பிள்ளைய பொம்பளைகள விஷயம் என்னென்றா, கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு காசு கடன், அது இது சாப்பாடு தேவை, ஒரு ஃபங்க்ஷன், ஒரு பார்ட்டி, கல்யாணம், அப்படி இப்படி என்றா உடனடியாக செய்கிற வேலை அடகு வைக்கிற, ஈடு வைக்கிற, ஈடு வைக்க என்ன நினச்சிக்கிட்டு செய்கிறோமோ தெரியல, இது எவ்வளோ பெரிய பாவம்ங்கிறது தெரியல. பேங்கை போய் பார்த்தா அந்த பேங்கில் அடகு பிரிவு அது இருக்குது, அடகு பிரிவு இருக்கு. அந்த அடகு பிரிவில் தொப்பி போட்ட ஆஜியார் இன்னைக்கார், பறந்தா போட்ட ஆஜியார் இன்னைக்கார், என்ன காசு கட்ட வந்த, நகையை மூளை வந்த, நகையை வைக்க வந்த, சும்மா நோமலா ஒரு ரோஷம் வெக்கம் இல்லாமல் அப்படியே போய் நிற்கிறாங்க. அப்போ இந்த வட்டி கொடுக்கல் வாங்கல் தானே, இது வட்டி தானே, நேரடியாக வட்டி என்று சொன்னால் மூ வட்டி அது மட்டும் சொல்கிறாங்க, அதே வட்டிக்கு வேறு பேர் வைக்கிறோம். ஓடுற வாகனம் ஃபினான்ஸில் ஓடுது, ஓடுற வாகனம் ஃபினான்ஸில் ஓடுது, அதுவும் வட்டிங்கிறது தெரியாது. அவர் வாகனம் ஓடிட்டுருக்கார், மாஷாஅல்லாஹ், கார் ஓடுறாரு, வேன் ஓடுறாரு, வழங்கிட்டார். அப்போ என்னென்னா மாதம் மாதம் வட்டி கட்டுறார், அவர் ஃபினான்ஸுக்கு வாகனம் எடுத்துக்கார், வட்டி கட்டுறார். அவங்கெல்லாம் பெரிய பள்ளியிலேயும் பெரிய நிர்வாகத்திலையும் இருப்பாங்க, ஊருக்குள்ளே பெரிய தலைமைத்துவத்தில் இருப்பாங்க. அப்போ பச்சை ஹராத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கார் அவர், வட்டி எடுக்கிறதும் அதே பாவம் தான், கொடுக்கறதும் அதே பாவம் தான். அதுக்கு சாட்சி அடிக்கிறது, சைன் வைக்கிறது, அதில் இந்த அக்கௌண்ட் இருக்கிற ஒரு ஆள் அதுக்கு சாட்சியாக நிற்கிறது, எல்லாருமே பாவம். ஒருவள் அடகு வைக்காதான், அடகு வைக்க நகை கொடுக்காளே ஒருத்தி, அவளுக்கும் அந்த பாவம் தான். காசு தேவை, ஒரு காசு இல்லை, ஒன்று மாலையை தாரம் வச்சு போட்டு எடு, இதை ஹெல்ப் பண்ணுறாங்களாம், ஹெல்ப் பண்ணலை வா, ரெண்டு பேரும் நரகத்துக்கு போக மாட்டேன். அதை நம்ம டாக்டர் சொல்கிற, நாங்கள் அப்படி ஹெல்ப், எங்களை மதினிக்கு நாங்கள் அப்படி ஹெல்ப், என்ற கூட்டாளிக்கு நான் அப்படி ஹெல்ப், நான் அல்லாக்காக ஹெல்ப் பண்ணுறேனுங்கிறாங்க. அல்லாக்காக ஹெல்ப் பண்ணலை இப்போ நீங்கள், நீங்கள் அல்லாவுக்கு மாறு செஞ்சு நரகத்துக்கு போக போகிறீங்க. ஒரு பாவத்தை தடுக்கிறத விட்டுட்டு துணை நிற்கிறீங்க. அப்போ துணை நின்றாலும் அதே பாவம் அவருக்கு தான். ஒலா தாவரும் அலலீசுமே ஒரு எழுதுவானுங்கிறான் அல்லாஹாலா. பாவமான காரியங்களுக்கு நீங்கள் துணை நிற்காதீங்கிறான். அடகு வைக்கிறதே பாவம், வட்டி அந்த அடகு வைக்க நகை கொடுக்கறது அதுவும் பாவம், ஃபினான்சிக்கு வாகனம் வரத்துக்கு பாவம் தான். வீடு கட்டணும், உறுதியை கொண்டு பேங்கில் வச்சு போட்டு லோன் எடுத்து கட்டிக்கிட்டு திரும்ப லோன் கட்டுறாங்க, அதுவும் வட்டி தான். அப்போ வட்டிக்கு பல பேர்களை வச்சு இன்றைக்கு என்ன செய்கிறாங்க, அடகு லோனு ஓடி வியாபாரம் செய்கிறாக்கள், என்ன செய்கிறாங்க, செக்கை பாஸ் ஆக்கிற ஓடி, அதே மாதிரி கிரெடிட் கார்டு கடன் கட்டை, டெபிட் கார்டு வர கிரெடிட் கார்டு வர, டெபிட் கார்டுங்கிறது அதில் காசு இருந்தால் அந்த காசுக்கு தம்பண்டலாம், காசு இல்லாட்டி சாரி சார் அவங்களோட காட்டில் காசு இல்லைன்றான். கிரெடிட் கார்டுங்கிறது என்னென்றா கடன் அட்டை, பேங்க் உங்கள்கிட்ட அக்ரிமெண்ட் பண்ணும் எவ்வளோ உங்களுக்கு கடன் தரலாமென்று, உங்களோட பேங்கோட ரன்னிங்கை வச்சு 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபான்ட்டு அவன் கிரெடிட் கார்டு தருவான். உங்களோட காட்டில் காசு இல்லாட்டி நீங்கள் சாமம் பண்ணலாம், நீங்கள் சாமம் பண்ணலாம், பிடிச்சிட்டிக்கு போகிறீங்க, அங்கே போகிறீங்க, இங்கே போகிறீங்க, என்ன செய்ய நீங்கள் சாமம் பண்ணுறீங்க, காட்டை போடுறீங்க, உங்களோட காசு எடுவாடு சாமனை தந்துடுவான். இப்போ நீங்கள் ஒரு 50,000 ரூபாய்க்கு 30,000 ரூபாய்க்கு சாமம் பண்ணிட்டீங்க, காட்டில் காசு எடுத்து, உங்களோட காசு இல்லை, பேங்கு அவங்களுக்கு காசு கொடுக்கும், கடைக்காரனுக்கு பேங்கு கொடுக்கும், அதான் கடன் அட்டை. பேங்கு உங்களுக்காக முன்னின்று கடன் கொடுக்கும். எப்படி கடன் கொடுக்கான் தெரியுமா, ஒரு நல்லவன் ஆட்டம் வந்து கடன் கொடுக்குறான், எப்படி 15 நாள் 20 நாள் 30 நாள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கலாம, இதுக்குள்ளே உங்களோட காசை நான் தந்துடுவேன் சார், தெராட்டி வட்டியோட தருவேன். அதான் அந்த கிரெடிட் கார்டு. பேங்குக்கு நாம் அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம், ஒரு மாதத்துக்கு உங்களோட காசை போடுவேன். இப்போ 12ஆம் தேதி நீங்கள் இப்போ 1ஆம் தேதி நீங்கள் காட்டில் சாமம் பண்ணிக்கணும், அடுத்த 1ஆம் தேதிக்கு இடையில் 30ஆம் தேதிக்கு இடையில் நீங்கள் என்ன செய்யணும், அந்த காசை அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போட்டால் பேங்க் அதை எடுத்துருவாள். போடலையா அவன் பயப்பட மாட்டான், நீங்கள் எப்போ போட்டாலும் உங்களோட காசையும் எடுத்து வட்டியையும் எடுப்பேன். அப்போ இந்த பெருமைக்கு சாமம் பண்ண போய் நம்ம இதில் அதில் ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறோன்றா, அது நாங்கள் காட்டு எடுத்துருக்கோம், அது உசுறு போனாலும் ஒன்றும் இல்லை, ஒரு மாதத்துக்கு நாங்கள் காசை கட்டுவோம் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி நாம் உத்தரவாதம் செல்வது, என்ன நம்பிக்கை இருக்கு உனக்கு, காசை கட்டலாமண்டோ நாம் என்ன, நமக்கு ஒரு நோயும் பெறாதா, நமக்கு ஒரு மரணம் பெறாதா, நமக்கு ஒரு விபத்து வராதா, நமக்கு ஒரு மறதி வராதா, என்ன கணக்கில் நாம் கட்டுவோம் அப்படி உறுதியாக சொன்ன நம்மக்கிட்ட என்ன இருக்குது நம்மக்கிட்ட. அடுத்தது மறந்துட்டுண்டா, இன்னொரு விஷயம், நீ காசை கட்டுவாய் சரி, அப்போ சைன் வைக்காய் என்னன்னு தெரியுமா, நான் வட்டி கட்டுவேன் அப்படின்னு செய்வேன், அல்லாஹ்வோட சண்டை பிடிப்பேன் அப்படின்னு. அப்போ அல்லாஹ்வுத்தாலா அவனுடைய திருமறையில் என்ன சொல்கிறான்னு சொன்னால், யாரெல்லாம் இந்த வட்டி கொடுக்கல் வாங்கலோடு இருக்கின்றார்களோ அவங்க அல்லாவோடும் அல்லாவுடைய தூதரோடும் போருக்கு தயாராகட்டும் என்றான். ஃபைல்லம் தஃபாலு ஃபஇதனு பிஹர்பி மின் அல்லாஹி வரசூலிஹி. 279வது வசனத்தில் அல்லாஹ்வுத்தாலா சொல்லலாம், சூரத்துல் பக்ராவில், நீங்கள் இந்த வட்டியை விடலையா, நீங்கள் அறிவிப்பு செய்யுங்க, அல்லாவும் அல்லாவுடைய தூதரோடும் நாங்கள் யுத்தத்துக்கு தயாரானு சொல்லுங்க. அல்லாஹ் அல்லாஹ்வோட தூதரோட சண்டைக்கு போகலாம், எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு பாவம் இது வட்டி. அப்போ அதுக்கு நான் தயார், அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரோடு யுத்தத்துக்கு தயார்ன்ற சைன் தானே அது. அப்போ இப்படியான வட்டிகள் நிறைய இருக்குது, பேங்கில் லோன் எடுக்கிறது, அது முதல் கடனுங்கிறது, முதல் கடன் பூமியை முதல் கடன் கொடுக்கறது, ஒரு ஆளுக்கிட்ட 2 ஏக்கர் பூமி இருக்கண்டா, அந்த பூமியை நீங்கள் செய்யுங்க, எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபா காசு தாங்க, 2 லட்சம் ரூபா காசு தாங்க, விளக்கிட்டா அந்த காசை நான் திரும்பி தரும் பிறகு நீங்கள் எல்லாமே செய்யலாம், அது எத்தனை போக மாட்டாலும் ஒன்றும் இல்லை, எப்போ காசை தரோன்னு அன்றைக்கு அது ரிலீஸ் ஆகும். இதை சொல்கிற முதல் கடன். அப்போ இந்த முதல் கடனுக்கு என்ன செய்கிற பூமியை கொடுப்பாங்க, தோணி வலையை கொடுப்பாங்க, விளங்கிட்டா இத்தென்ன தோட்டத்தை கொடுப்பாங்க. இப்படி முதல் கடன் என்ன சொல்கிறது, அதுக்கு முதல் கடன். கடனை என்ன செய்கிறேன்டா, நாம் ஒரு அடகு பொருளை வச்சு அதில் அவர் பிரயோசனம் அடையுது, அவர் அடைஞ்சிக்கிட்டே இருப்பார். அவ்வளோவும் வட்டி தானே, அவர் பிரயோசனம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வட்டி. இப்படி இந்த வட்டி பல பேரில் ஊருக்குள்ளே என்ன செய்யுது இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம சொல்கிறது இந்த பழைய வட்டிகள், பழங்காலத்தில் அதில் இந்த சீட்டு பிடிக்கிறதுல சிட்டை என்ற ஒரு பேர் வந்துச்சு. சீட்டு பிடிக்கிற, சீட்டு பிடிக்கிறது ஒன்றும் இல்லை, கட்டின காசு தான் வரப்போகுது. இப்போ மாதம் மாதம் 30,000 ரூபா அப்படி என்று கட்டினா ரைட், ஒரு வருஷத்தில் கொடுக்குறது. அப்போ வந்து 3,60,000 காசு கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், எடுக்கிறோம். சரி, சிட்டைங்கிறது என்ன தெரியுமா, இப்போ மாதம் 10,000 ரூபா 10 பேர் கட்டுறாங்க, ரெண்டா 1,00,000 மாதம் 10,000 ரூபா. ஃபெஸ்ட்டுக்கு மாதம் 10,000 ரூபா கட்டி அந்த தொடங்கினவர் எடுத்துருவார், 1,00,000 ரூபா எடுத்துருவார். ரைட், ரெண்டாவது மாதம் தொடங்கினவர் கழிஞ்சிட்டார், இப்போ ரெண்டாவது மாதம் எல்லாரும் தருவாங்க. அதை நம்மளோட ஊரில் சிட்டையன்னு சொல்லுவாங்க, கூட்டம்ன்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஊரில் எவ்வளோ தெளிவான வட்டி என்று பாருங்க. எல்லோரும் வந்துட்டாங்க, வந்து எல்லோரும் காசை வச்சுருவாங்க, முழு பெரும் காசு கட்டணும். இந்த சீட்டு காசு சொன்னங்கிற கதையெல்லாம் அங்கே இல்லை. செத்தியா 20ஆம் தேதி என்ன, 20ஆம் தேதி முழு பெரும் காசோட வாங்க, நாளைக்கு காசு தாரன்ற கதையெல்லாம் இதில் இல்லை. அவ்வளோ பேரும் காசை கட்டுவாங்க, காசு 1,00,000 ரூபா முதல் சீட்டு எடுத்தாலும் அவரும் 10 தட்டுவார், 1,00,000 ரூபா நான் வச்சாச்சு. வச்ச உடனே ரைட், கேள்வி என்பார், இப்போ துண்டு குலுக்கி இந்த முறை சீட்டு 6 குழுவதுன்றது கொடுக்குறேன், அல்லது முதல் சீட்டிலேயே 10 குலுக்கி பிரித்தாச்சு அப்படித்தானே சீட்டு. இது கூட்டம் அல்லது சிட்டை என்கிறத எப்படி செய்வாங்கண்டா, ஒரு ஆள் கழிஞ்சு 9 பேர் இருக்காங்க, ஒரு ஆள் முதல் சீட்டு எடுத்துட்டார், 9 பேர் இருக்காங்க, கேளுங்க என்கிற 9 பேரில் இந்த கிழமை 6 சீட்டு தேவை, கேளுங்க என்கிற. அப்போ ஒரு ஆள் கேட்பார், எனக்கு 2,000 ரூபா அம்பார். அப்படின்றா என்ன அர்த்தம், 2,000 ரூபாவை விட்டுத்தாரன், மிச்சத்தை தந்துருங்க, எனக்கு கொஞ்சம் தேவை இருக்கணும். அதை விட தேவை ஒருத்தன் இருப்பான், அவன் ஏலம் போகிறமாய்த்தான், 3,000 என்பார். ஆக கூட காசை ஆறு கழிக்கிறாரோ அவருக்கு அந்த சீட்டு காசை கொடுப்பான். 10,000 இன்றைக்கு என்ன செலவு ஒன்றும் இல்லை, இன்றைக்கு கடும் பொறுப்பு காசு தேவை, இன்றைக்கு உருளில் ரெண்டு ஒருத்தன் வந்திருப்பான், அவன் 15,000 ரூபா கழிப்பான், 15,000 ரூபா அப்படியம்மா.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
4: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில், Glitz.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0771-0043.
5: எருளின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எருளின் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள் உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றைய முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0774-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
4: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்ன சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். நிறுவனம் இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
5: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
2: சும்மாதான் கொடுக்க. அந்த மூணு பேரும் 20,000 ரூபாய்க்கு சாமம் வாங்குவாங்க. அப்போ 60,000 ரூபாய்க்கு சாமம் பண்ணிட்டேன். 60,000 ரூபாய்க்கு அவங்க சாமன், அவங்க மூணு பேருக்கும் மூணு கூப்பன் 9 கூப்பன் போகும். ஆனால் அவங்க மூணு பேரும் சாமம் பண்ண அந்த 60,000 இந்த கூப்பன் கொடுத்த முதல் ஆளுக்கு ஒரு காசு ஒதுக்கப்பட்டோம். அதுக்கு அவங்க என்ன சாட்டி சொல்கிறாங்கண்டா, ஒரு கடை திறந்தால் வாடகை கட்டணும், கரண்ட் பில்லு கட்டணும், தண்ணி பில்லு கட்டணும், லேபர் சார்ஜ் வைக்கணும், டெக்ஸி கட்டணும். விளங்கிட்டா? இப்போ இதெல்லாம் செஞ்சு விளம்பர செலவுகள் இருக்குது, இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் செய்கிற காசைத்தான் நாங்கள் உங்களுக்கு தாரோம் என்று மடையனாக்குறோம். இதுக்கு மௌலை மாறும் ஒரு சிலர் உடந்து ஓம் தான். அவன் வியாபாரி மௌலவிக்கு மார்க்கம் சொல்கிறான், மௌலையை தலையாக்குவார். அறிவிக்கிறது இல்லையா? எங்கே பிழைன்றதை கொஞ்சம் யோசிப்பாங்க. நமக்கும் செரிமாய்த்தான் தெரியும். அதானே அவன் கடை வாடகை, லேபர் சார்ஜ், கரண்ட் பில்லு, தண்ணி பில்லு, இதெல்லாத்தையும் எடுத்து அவன் என்ன செய்கிறான்டா, பிஸ்னஸை டெவலப் பண்ணி கொடுக்குற ஆளுக்கு, மூணு கூப்பம் விற்ற ஆளுக்கு அந்த காசை கொடுத்தாங்க. மறு அந்த 9 பேரும் 27 பேருக்கு விற்பாங்க. அவ்வளவு பேரும் அப்படியே பிடிவாங்க. அந்த காசு எல்லாருக்கும் போய் போய் போய் கடைசியாக முதலாவது ஆளுக்கும் பேர் எல்லாருக்கும் காசு. அந்த 1-3 ஆனோடனே அந்த ஒரு ஆளுக்கு 3 பேர்லேருந்து பேரும், அந்த 3 பேருக்கு பிரித்தோன்னா அது அவங்களுக்கும் அந்த பேருங்களும் பேரும், அது அப்படியே பெரியவங்களை எல்லாருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஃபெஸ்ட்டாக தொடங்கி விட்டாளுக்கு கோடி கோடியாக கொட்டும். அதில் சில மீட்டிங்குகள் வைப்பாங்க. இவர் வந்து 2 வருஷமாக இதில் இருக்கார், இப்போ இவருக்கு ஒரு பிஎன்டபிள்யூ கார் கிடச்சிருக்கு, இவருக்கு சிங்கப்பூருக்கு டூரிஸ்ட் கிடச்சிருக்கு, இவருக்கு அது இன்னும் பேராசை, நானும் இன்னும் ஆள் பிடிக்கணும் என்று குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் நீ போய் சந்திச்சு இப்படி ஒன்று இருக்கி டபுள் அவரோட வேலையை டெவலப் பண்ணுறான். அவனுக்கு வேலை பொருள் விற்கணும்ன்றது இல்லை, ஏதாவது ஒரு ஷாட்டுக்கு தான் இந்த பொருள் விற்கிறான். அவனுடைய நோக்கம் காசை கலர்றது. என்ன யோகிச்சு பாருங்கள், 1, 3, 9, 9, 27 ஆனால் ஒவ்வொன்றா அப்படியே பிரிஞ்சு போனால் உலகத்தில் உள்ள மனித சனத்தொகையை விட கூடுதலான கூப்பம் பெறும். ஒரு கடைசி லெவலில் ஒரு 2 வருஷம் ஓடிக்கு போகக்குள்ள திடீர்னு ஒரு பெரிய அமௌண்ட் ஒன்று வரும். அப்போ கடையை மூடினானுண்டா கதை முடிஞ்சு, எல்லாரும் கதையை முடிஞ்சு. இப்போ கடைசியாக நிற்கிறவன் சாபம் விடுவார். நட்டமா இல்லை, நட்டம் இல்லை, எல்லாருக்கும் நல்ல லாபம், எல்லாருக்கும் லாபம். முதலாளி, அதுக்கு புறம் உள்ளால், அதுக்கு வந்து பிரமித்மா இருந்தேன், அங்கேருந்து அப்படியே லாபம் என்று ஆக அடி விரிஞ்சிருக்குமே கோடிக்கணக்கான ஆக்கள். 10 லட்சம் பேர் என்று வீங்களேன், 10 லட்சம் பேரை காசு எடுத்து கொண்டுக்கிட்டு எஸ்கேப் ஆகுவார். அவ்வளோ வெறும் நாசம். இந்த பொருளும் வாங்கி சும்மா கிடக்கும், அது சும்மா கண் துடைப்புக்கு வர்ற, அது யூஸும் இல்லை, அது அந்த விலைக்கும் இல்லை. அது இந்த பிரமிட் சிஸ்டத்தை அந்த நேரமே நாங்கள் ஜும்மா உள்ளது ஹராமான வியாபாரம், ஆன்லைன் பிஸ்னஸ், இது தப்பு, அது இதுன்னு சொல்லி கவர்மெண்ட்டே அதை தடை விதிச்சுது. அன்ஒபிஷியலாக தான் இது நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ இப்படி எல்லாம் செஞ்சு அது முடிஞ்சு. இப்போ இதே பிஸ்னஸ் ஃபோனில் வந்துட்டு. எப்படி ஃபோனில் பிஸ்னஸ் வருதுண்டா? இப்போ பொடிய மாதிரிலாம், ஸ்கூல் பொடிய மாதிரிலாம் மாசர்மா இருக்கும், ஆஜிமா இருக்கும், இதை கொண்டு பரப்பி நிறைய பேர் தலையை பிச்சு புள்ளாத்துறாங்க, நிறைய பேர் ஊடுவாளை விற்க போகிறாங்க. என்ன 6,000 ரூபா போகிற ஒரு அப்பண்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அந்த ஆப் வந்து கூகுளில் மட்டும்தான் பதிவிறக்கம் செய்யலாம். ஹாப்பி ஸ்டோரில் இருக்காது. என்னடா ஹாப்பி ஸ்டோரில் ஒரு சாஃப்ட்வேரில் அவன் இன்ஸ்டால் பண்ணுற அவன் போகிறதா இருந்தால் அவன் அதை வெரிஃபை பண்ணுவான். இதனால் டவுன்லோட் பண்ணுறாக்களுக்கு ஏதாவது சேதம் இருக்குதான்னு பார்ப்பேன். இருந்தால் போட மாட்டேன், ஆப்பி ஸ்டோரில் போட மாட்டேன். ஆனால் இவங்க என்ன இருந்தால் அது ஒரு சாஃப்ட்வேர் ஒன்றைக்கு என்ன செய்கிறேன், கேகேடி அது இதுன்னு பேர்கள் அதுக்கு ரைட், இதை என்ன செய்கிறேன் டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து ஒரு 6000 ரூபா நீங்கள் போடுறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களோட காசை வச்சு நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம், உங்களோட காசை நாங்கள் என்ன செய்கிறோம் ஆன்லைன் பிஸ்னஸ் பொருள் வேண்டி விற்கிறோம், அதில் லாபத்தை உங்களுக்கு தரப்படும். அப்போது உங்களோட 6000 ரூபா போட்டால் ஒன் டேயில் உங்களுக்கு 850 ரூபா காசு விழும், ஒன் டேயில் 850 ரூபா விழும். சரியா போட்டு பார்க்குறாங்க 850 ரூபா வருது. அடுத்த அண்டைக்கு அந்த காசை ரிட்டர்ன் எடுக்காமல் இருந்தோம்னா அடுத்த அண்டைக்கு ஒரு 850 சும்மா விட்டு பார்க்காம் பார்த்தோன்னா ஒரு 10 நாளையில் 8500 ரூபா காசும் வந்துட்டு 6000 ரூபா காசும் அங்கே நிறுச்சு சக்சஸ். இப்போ நட்டமில்லை தானே, போட்ட காசு 6000 ரூபா 8500 ரூபா வந்துச்சு, இப்போ சக்சஸ். இதை இனிவர் கூவி கூட்டாளிமார்க்கு சொல்லிஞ்சப்பார், ஏன் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் ஊரெல்லாம் பரவிட்டு இருப்பேன். இப்போ ஊருக்கு நிறைய பேர் ஃபோனில் வியாபாரம் பண்ணிட்டிருக்காங்க, ஒரு இடத்த வேலைக்கு போகிறவில்லை. அழகாக வேலைக்கு கொண்டு பாமாச்சான் பரம்பு கட்ட போகல, என்ன சும்மா ஃபோன்லேயே நாங்கள் சும்மா 12000 ரூபா காசு போட்டோம்டா அண்ணா வரும், ஒரு 36000 ரூபா காசு போட்டோம்டா அண்ணா ஒரு நாளைக்கு 5000 ரூபா வந்துடும். இப்படி என்ன செய்கிறேன்னா ஃபோனில் அப்படியே குந்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு 60000 ரூபா போட்டோம்னா ஒரு நாளைக்கு 8500 ரூபா அப்படியே போட்டோம்னா அப்படியே பறக்குறது. இதை போகிறவன் எவ்வளோ பெரிய தலைவன் தெரியுமா, அவன் கோடிக்கணக்கில் காசை வச்சு சும்மா அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கான், அவன் தூண்டலை இறை குத்திக்கிட்டு இருக்கான், ஒரு இடத்த அணுக்க போகுது தூண்டலை இறை குத்திக்கிட்டு இருக்கான், அப்படியே போட்டுக்கிட்டு இருக்கான். இப்படியே போட்டோன்னு யோசிக்கணும், என்ன காசு இது, இது ஹலாமா ஹலாலா ஒரு மூமின் யோசிக்கணுமா இல்லையா? அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே விலங்குகளை போன்ற மனநிலை, இதை செய்கிறவனுக்கு விலங்குகளை போன்ற மனநிலை, இவங்களுக்கு ஹராமும் இல்லை ஹலாலும் இல்லை காசு வருது. அவன் என்ன செய்யணும், எப்படி காசு வருது, ஆன்லைனில் காசு வருது. இவங்க ட்ரெஷன் கண்ட உடனே பொண்டாட்டிகிட்ட நகையை விற்கிற, மதினியிட நகையை விற்கிற, மாமியா கிட்ட நகையை ஒன்ற, மச்சினன் வெளிநாட்டில் இருக்கிற மச்சினா டே உனக்கு காசு நான் தாரண்டா, என்னடா நீ வெளிநாட்டில் உழைக்கிறேன், உனக்கு நான் லாபம் தாரண்டாங்கிற அந்த காசை தூக்கி போடுறேன், இதை காசை தூக்கி போகிறேன். இப்போ ஒரு 10 லட்சம் போடுவார், ஒரு லாபம் கொண்டு வரும், ஒரு 20 போடுவார், ஒரு 30 போடுவார், 50 போடுவார், 80 போடுவார், கடையை பூட்டிட்டு வரலாம், 80 லட்சம் ரூபா போடுவார். அவன் சும்மா கடையை போட்டுல அது நடந்துக்கிட்டு இருக்கும். அவன் சொல்லுவான் எரர், நீங்கள் 12 ஹவருக்குள்ள நீங்கள் 10 லட்சம் ரூபா காசு நீங்கள் போட்டால் தான் உங்களோட காசை ரிட்டர்ன் பண்ணலாம். இவர் எடுபடிய இன்னும் கொஞ்சம் அங்கே இங்கே ஓடி திரிஞ்சு பட்டிக்கு வண்டி கடன் வண்டி ஆள்கிட்ட வண்டி 10 லட்சம் ரூபா போடுவார், அதில் போடுவான் ரைட். உங்களுக்கு வந்து 3 சீட்டில் 2 சீட் நம்பி திரிக்கு, ஒரு சீட் வில் படலை, உங்களோட பொருளில் 3 தம்பித்திரி 3 விற்கணும், 2 தம்பித்திரிக்கு 1 வில் வரல, உங்களோட காசு இருக்கு, உங்களோட காசு இருக்கு, அந்த ஒன்றை நீங்கள் விற்கிறண்டா இவ்வளோ ஓடணும்பான். இவன் மட்டையனாகுது இப்போ, அப்படியா எல்லாம் ஆன்லைனில் வருது. இதுக்கு முன்னையும் ஆன்லைனில் வந்ததோட காய்ச்சி காய்ச்சி காய்ச்சி காய்ச்சி தானே இப்போ ஹாஜிமார் கொஞ்சம் பேர் ஓட்டிட்டாங்க. ஸ்கூலில் பெரிய புடிய போகணும், ஸ்கூலில் படிக்கிற புடியம்மார் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்ச புடியம்மார் அதை செஞ்சு பெரியாப்பா சின்னாப்பான்னு சொல்லி இவங்க அப்படியாடா இன்னொடா எந்த காசை போடுறான்னு இவங்க தொடங்கி இவர்கிட்ட ஓடி வர்ற ஸ்கூல் பொடியமாக இருக்கட்டு இவங்க என்னடா என்ன சொல்கிறாங்கடா. அவர் வாயோட 12 மணிக்குள்ளே 10 லட்சம் ரூபா போடணும் போடுறான், போட்டு போட்டு போட்டு போட்டு இப்போ கொஞ்சம் பேர் 50 லட்சம் 80 லட்சம் அன்னைக்கு ஒருத்தர் வர 1,27,00,000 ரூபா இழந்திருக்கார் நம்மளோட ஊரில், 1 கோடிக்கு மேலே 140 கோடி நம்முடைய கிழக்கு மாகாணத்தில் ஒரு முஸ்லீம் ஊரில் இழந்தது. இப்போ ஒரு கிழமைக்கு முன்னே ஒரு சாஃப்ட்வேரை மூடிட்டான், ஒரு கிழமைக்கு முன்னே ஒரு வெப்சைட் மூடப்பட்டு, அப்போ பெஸ்ட்டுக்கு நல்ல லாபம் கொடுத்து பெரிய ஒரு அமௌண்ட்டு சேர்ந்து பெரிய ஒரு கிரவுண்டு சேர்ந்து எல்லாரும் ஒரு 50 லட்சம் 60 லட்சம் போட்டு ஒரு 20 லட்சம் போட்டு அப்படியே கோடி கோடியாக அவன் கணக்கு வர குள்ள வெப்சைட்டை மூடி விட்டுவான். முடிஞ்சு இந்த காசால எவ்வளவு பள்ளியை நடத்தலாம், எவ்வளவு மதரசை நடத்தலாம், எவ்வளவு தர்மம் செய்யலாம், எவ்வளவு ஏழைகளை கொடுத்துருக்கலாம். நீங்க சிம் அவுட்டுட்டீங்க. இதனால பாதிப்பு நாட்டுக்கு எவ்வளவு தெரியுமா? நம்முடைய காசு இலங்கடை திரைசேரியில் இருக்கிற காசு தான் நம்முடைய பணத்தின் பெருமானம். அந்த காசு கூட கூட தான் நம்முடைய பணத்துக்கு பொறுமதி கூடும், பொறுமதி கூடணும். இப்போ நாம் இப்போ வெளிநாட்டில் ஒரு ரியாலுக்கு 80 ரூபாங்கிறாங்கல்ல, 80 ரூபான்டா அவன்ற காசை விட 80 மடங்கு பொறுமதி குறையுது. ஒரு காலம் இருந்துச்சு, அந்த காலத்தில் 1 ரியாலுக்கு 2 ரூபா அவ்வளோ பொறுமதியாக இலங்கை காசு இருந்துச்சு. இப்போ 80 ரூபா, ஒரு நேரம் 100 ரூபா இருந்துச்சு. அப்போ பொறுமானம் குறையணும், குறைஞ்சா நம்மளோட காசு பெருசு. நம்மளோட காசுட பொறுமானம் எப்போ குறையுமெண்டா, நாட்டுக்குள்ளே இருக்கிற காசு வெளியில் தூக்கி போட்டால் கல்லா காளி இப்போ இருக்கிற காசு பொறுமதி குறைஞ்சிடும். வெளிநாட்டுக்கு நம்மட காசை கொடுத்து அங்கே இருக்கிற சாமானை எடுத்து வித்துட்டோம்னா நாட்டில் காசு வளரும். நம்மட நாட்டில் இருக்கிற காசை வெளிநாட்டில் இருக்கிற ஒரு பேங்க் ஊடாக இப்படி ஒரு திட்டமிட்டு கோடிக்கணக்காக நம்மட காசை சுரண்டி பிச்சை எடுத்தானுண்டா, காசு வெளியே போகுது, உள்ளுக்கு பொருள் வரலை. உள்ளுக்கு பொருள் வராமல் காசு வெளியில் போனால் நாட்டில் பஞ்சம் தான் வரப்போகுது. அப்போ பொருளாதார ரீதியான இந்த வேலை செய்கிறதால நாட்டில் எல்லாருக்கும் பிரச்சனை, பணவீக்கம் ஏற்பட போகுது, பெட்ரோல் விலை கூட போகுது, அரிசி விலை கூட போகுது, கரண்ட் பில்லு கூட போகுது, தண்ணி பில்லு கூட. கொஞ்சம் பேர் போனில் விளையாடு, நமக்கு என்ன இவன் விளையாடுறான் பார்த்துக்கிறீங்க ஏழாது. ரசூலா சொன்ன மாதிரி ஒரு கப்பலில் பயணம் போகிறாங்க, மேல் தட்டில் கொஞ்சம் பேர், கீழ் தட்டில் கொஞ்சம் பேர் போகிறாங்க. மேல் தட்டில் இருக்கிறவங்கிட்ட குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கு, கீழ்த்தட்டில் இருக்கிறவன் போய் போய் வேண்டிக்கு வார. இவன் யோசிக்கான் நாம் என்னத்துக்கு மேலுக்கு போவான், கீழுக்கு ஓட்டையை போட்டால் தண்ணி வர போகுதுன்னு ஓட்டையை போகிறான். அவன் பக்கம் ஓட்டை போட்டா நமக்கு என்னண்டு, மேலே இருக்கிறவன் பார்த்துக்கு இருந்தா என்னத்துக்காகும், எல்லாரும் சேர்ந்து தானே மூழ்க போறாங்க. அதை தடுக்கணும், அநியாயத்தை தடுக்கணும் என்னங்கிற சொல்லலாம். இன்றைக்கு நாம நமக்கு என்ன, அவரை போன்ல அவரை அக்கௌண்ட்ல அவரை காசு அவரை அழிச்சா நமக்கு என்னண்டு இருந்தா நம்மளும் சேர்ந்தா மூழ்க போறோம். என்ன அந்த பணம் வெளியே போக போக நமக்கு பொருளாதார சிக்கல் வரப்போ, கோடிக்கணக்கான காசு வெளியே போகும். அப்போ இதை தடுக்கணும். என்ன நடக்குது, எப்படி இந்த காசுகள் போகுது, இப்படி ஏமாற்று பிஸ்னஸ். இன்னொன்று வெப்சைட்டில் கோழி வளர்க்கும் வெப்சைட்டில், நாங்கள் சைனாவில் இருக்கோம், அது அதுக்கு இங்கே நுகர்வர்களை பிடிச்சிருவோம். அந்த ஃபேஸ்புக்கில் இருந்த அந்த விளம்பரங்கள் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? வீட்டில் இருந்து கொண்டே ஒரு நாளைக்கு 1 மாதம் 30,000 ரூபா சம்பாதிக்கலாம், வீட்டிலிருந்து கொண்டு 1 நாளைக்கு 1 மாதத்துக்கு 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கலாம், வீட்டிலிருந்து கொண்டு சம்பாதிக்கலாம் என்று விளம்பரம். என்ன வீட்டிலிருந்து கொண்டு சம்பாதிக்கலாம், இந்த வெப்சைட்டுக்கு வாங்க என்று சொல்லி எடுக்காது, எடுத்து தான் இதுக்குள்ள ஏற்றுவேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்ன என்ன செஞ்சானண்டா, எங்களுக்கு நுகர்வர்கள் எங்களுக்கு மேனேஜர்மார் தேவை, எங்களோட ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ், கம்ப்யூட்டர் நாலேஜ், பேங்கில் அக்கௌண்ட் இருக்கிற ஒரு ஆள் தேவை, மாதம் 1 லட்சம் ரூபா சம்பளம் பண்ணணும், கொஞ்சம் பேர் ஜாயின் ஆகி இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணி டெக்னோ அவங்களோட கம்ப்யூட்டர் நாலேஜ் சர்டிஃபிகேட்டுகளை கொடுத்து இங்கிலீஷில் இந்த அளவுக்கு எங்களால் டைப் பண்ணலாம்னு கொடுத்து பேங்கில் அக்கௌண்ட் இருக்கன்று கொடுத்து செலக்ட் பண்ணி சும்மா 4-5 மாதம் அவங்களுக்கு சில ட்ரைனிங், எப்படி பேங்கில் இருக்கிற காசை பிட்கோயினாக மாற்றுறேங்கிற ட்ரைனிங். இந்த ட்ரைனிங் கொடுக்கக்குள்ளேயே சம்பளம் கொஞ்சம் பெரிய பெருமை, வா எங்களுக்கு 1 லட்சம் ரூபா சம்பளம் பெறுது, 2-3 மாதம் சம்பளத்தை போட்டார், இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தார், எப்படி பிட்கோயினை மாத்துறேன்னு. அப்போ ஒவ்வொரு இலங்கையில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மொழியிலையும் ஆளை வச்சார், ஆளை வச்சு போட்டு இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறான். என்ன நீங்கள் என்ன செய்கிற, இப்படி பேங்கில் காசு போட்டால் நாங்கள் கோழி பண்ணை ஒன்று செய்கிறோம், அந்த கோழி பண்ணையில் நீங்கள் சேர் பண்ணலாம், சேர் பண்ணால் இத்தனை கோழிக்கு நீங்கள் காசை போட்டால் அது 1 நாளைக்கு இத்தனை முட்டை விடும், அந்த முட்டை காசு உங்களுக்கு வரும், நீங்கள் விரும்பினா உங்களோட காசை விட்டோ பண்ணலாம், விட்டோ பண்ணால் முட்டை காசு வராதுன்னு வந்து செக் பண்ணி பார்க்குறேன். சும்மா ஒரு ஒரு 5000 ரூபாவை போட்டு பார்ப்போம், ஒரு 5000 ரூபாய்க்கு எத்தனை கோழி, 5 கோழி ரைட், 5000 ரூபா போட்டேன், 5 கோழி, அடுத்து அந்த 5 முட்டைக்கு காசு வந்துட்டு 500 ரூபா 5 வந்து ரைட், அப்போ 5000 ரூபா விட்டோ பண்ணி பார்ப்போம், நல்லவன் கோழி பண்ணை ஒன்று போட்டோவில் வரும், எங்களோட கம்பெனி நேம் இதுதான் அட்ரஸ் இதான் என்று ஒரு வெளிநாடு சைனா நீங்கள் எப்போயா பார்க்க போகிறீங்க அப்படின்னு. ஆனால் நாம் காசு போகிறதெல்லாம் இலங்கை அக்கௌண்ட்டு தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. போட்டுக்கிட்டு இருக்கக்குள்ள நல்லா இருக்கும், முட்டை வரும் போகும் அப்படின்ட்டு போகும். மறுபடி இவர் இன்ட்ரெஸ்ட் கண்டாரா லட்சக்கணக்கில் போடுவார், லட்சக்கணக்கில் போடக்குள்ள இங்கே இருக்கிற அந்த 1 லட்சம் ரூபா சம்பளம் எடுத்து அகழிக்காங்கன்னு இவங்க என்ன செய்யறன்னா அந்த காசை பிட்கோயினை மாற்றி அவங்களுக்கு அனுப்பிவிடுவேன். அனுப்பிவிட்டா முடிஞ்சு. இப்படி ஒரு 2-3 கம்பெனி இப்போ நடந்துட்டீங்க, அதில் 2-3 இழுத்து மூடிட்டாங்க. கணக்கு பேர் வெளியில் சொல்லாமல் தலையில் கையை வச்சுக்காங்க, போலீஸுக்கு போகிறாங்க. போலீஸ் ஒன்றும் மேலே ஆக்ஷன் எடுக்க இயலாங்கிறாங்க. ஐடி படித்த கம்ப்யூட்டர் நாலேஜ் உள்ள ஆக்கள்கிட்ட போகிறாங்க, எங்களை 50 லட்சம் பேத்து 70 லட்சம் பேத்து எடுக்கலாமான்னுட்டா ஒன்றும் செய்யணும். எல்லாம் பிட்கோயினை மாறிட்டு இப்போ 6 மாட்டுப்பட போகிறா. இங்கே சம்பளம் எடுத்தாங்களே அவங்க, அவங்க ஃபோன் சுவிச் ஆஃப், அவங்களே ஏற்கனவே இவ்வளோ பேரும் அவனை தான் பிடிக்கணும். ஃபோன் ஆஃப், கொஞ்சம் பேர் வெளிநாட்டுக்கு ஓடிட்டாங்க, போலீஸ் கேஸ் ஆகும். ஒன்றை அக்கௌண்ட்டு தாங்கடாப்பா காசு வந்தேன், அது ரன் ஆகிட்டு இருக்கு அந்த அக்கௌண்ட்டு, கோடிக்கணக்கில் வந்த அக்கௌண்ட்டு, அவனுங்கள் எஸ்கேப். இப்படி அநியாயமாக மக்கள் பணங்கள் சுரண்டப்படுது. அப்போ இப்படி ஆன்லைன் பிஸ்னஸில் ஃபோனில் சூது நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன இருந்தாலும் சும்மா வட்டிக்கு நீ 1000 ரூபா தா, நான் 100 ரூபா தா, நீ 10000 ரூபா தா, நான் 1000 ரூபா தா, நான் வட்டி அப்படி இல்லை. நீங்கள் இந்த கோழியை வேணுங்க, கோழி படத்தில் அன்னிருக்கு, உண்மையாக இல்லை. இந்த 10000 ரூபாத்துக்கு நீங்கள் இப்போ கோழி வேணுங்க, உங்களுக்கு முட்டை கிட காசு தாரான். அப்போ காசை தான் வட்டி தாரன்னுண்டா, அதை சும்மா தர மாட்டேன்னா இதை வேண்டு இதைத்தான் எண்டு கொஞ்சம் பேர் அப்படின்ட்டு பெரிய அமௌண்ட்டை வேண்டியதுக்கு அவன் எஸ்கேப். அப்போ வட்டி கொடுத்து சூது விளையாடுறான், சூது. இதெல்லாம் பெரிய படித்தவன்கள் இந்த ஆன்லைனில் காசுகளை மாற்றுறது, இந்த டெக்னாலஜி படித்தவன்கள் மக்களுக்கிட்ட. இப்போ ஃபோன் வந்துட்டு தானே எல்லோரும், இப்போ ஃபோன் பேங்கெல்லாம் ஃபோனுக்குள்ளே வந்துட்டு ஃபோனால் காசு அனுப்புகிற எல்லாம் வந்துட்டு அதில் வச்சு அப்படியே திருடுவாங்க. இப்போ எல்லாரும் கையிலேயும் போகணும். அவங்க கொஞ்ச நாளைக்கு பெருமை, அவங்க வச்சுமா ஃபோனில் அப்படி வேணும் காசுலாம். கோல்டு பிஸ்னஸ் ஒரு வெப்சைட் ஒன்றிக்கு அதை இன்ஸ்டால் பண்ணால் ஒவ்வொரு நாளும் அப்படி பார்க்குறேன். ஐயோ ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க, இன்றைக்கு தங்கத்தில் விலை எப்படி ஏறுது, நான் இத்தனை சேர் வேண்டிக்கிறேன், அதை வேண்டுறேன் அப்படி விலை கூட கொள்ள டக்குன்னு விற்கிறேன், விலை குறைய கொள்ள வேண்டுறேன் அப்படி கூட லட்சக்கணக்கில் வேண்டி கோடிக்கணக்கில் வேண்டி முடிச்சு விட்டுருவாங்க அவுட். அப்போ இப்படி நிறைய பேர் ரோஸ்ட் ஆகி நஷ்டமாகி வெளியில் சொல்ல முடியாமல் அவமானப்பட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேர் சும்மா தேவையாமண்டு ஊடு வளவை விற்க ஓடுறதும், காணி விற்கிறதும், ஊரை விட்டு ஓடுறதும், வாகனத்தை விற்கிறதும், கொஞ்ச நாள் கடும் பெருமையாக இருந்தாங்க சும்மா காசி வந்துட்டு மறுவோ ஆக்களக்கான இல்லை. நிறைய பேர் ஆறுகிட்ட செல்கிற அந்த கேஸில் இருக்குது. அப்போ இந்த அடகு விற்கிறதுல இருந்து ஃபினான்ஸுக்கு வாகனம் எடுக்கிறதுல இருந்து ஓடிவியில் செக்கு பாஸ் ஆகிறதுல இருந்து பேங்கில் உறுதியை கொண்டு வச்சு ஊடு கட்டுறதுல இருந்து சின்ன சின்ன வட்டியில் ரசம் கண்டு நல்ல வென்ட்ராய்ட் ஃபோன் ஒன்றை வேண்டாய் ஐஃபோன் ஒன்றை வேண்டாய் பேங்கில் அக்கௌண்ட்டை திறந்து ஃபோனில் அக்கௌண்ட் பேங்கை ஒன் பண்ணுறது, ஃபோனில் பேங்கை போட்டு அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பழகி அதுசுமா அப்படியே இன்ட்ரெஸ்ட் ஆகி இந்த ஆன்லைன் பிஸ்னஸுக்குள்ளே போய் கோழி பண்ணுறாங்களாம், வயல் பண்ணுறாங்களாம், தளபாடம் பண்ணுறாங்களாம், மரக்கறி பண்ணுறாங்களாம், மறுவா அந்த வெப்சைட்டில் விளம்பரம் பண்ணுறது காசா. அவன் வெப்சைட்டில் அவன் பொருளை நீ விளம்பரம் பண்ணுற, விளம்பரம் பண்ண உனக்கு காசு. நான் கேட்கேன், அவன் பொருளே இல்லை மறை என்ன விளம்பரம், விளம்பரம் பண்ணினா காசு தாரதுக்கு அவனுக்கு என்ன லாபம், யோசிக்கிற இல்லையா? என்னையாலும் உங்களை செய்ய வச்சுட்டானே உங்களுக்கு லாபம் தந்து உங்களோட அமௌண்ட்டை சூட்டணும், அந்த கேம் விளங்க மாட்டேங்குது. அப்படி நிறைய பேர் இப்படி பொருளாதாரத்தை இழந்துக்கிட்டு நிற்கிறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம், ஹதீஸ் விளங்கல்ல, இஸ்லாம் இல்லை, நம்முடைய காசு ஹலாலாக வருதா ஹராமாக வருதான்னு யோசிக்க. அவன் காசு தாரானா என்ன காசு அப்படி யோசிச்சம்மா, இது ஹலாலாக ஹராமான்னு யோசிச்சம்மா, எப்படி இந்த காசு நமக்கு வருதுன்றதை யோசிச்சம்மா. அப்போ ஹராம் ஹலால் பார்க்கல. அடுத்தது இன்னொருத்தன் அப்படியே சுரண்டி எடுக்கிறான். ஒருத்தர் அன்றைக்கு வந்து கத்துறார், 50 லட்சம் மட்டுக்கு பெய்தான். அவர் வந்து அந்த அந்த ஆன்லைனில் பேசுகிறார், நான் அதை விற்று இதை விற்று கடன் விற்று விட்டை விற்று இப்படி காசு கட்டுறேன் ப்ளீஸ் என்னன்னு. இல்லை சார், ஒன்றும் பிரச்சனை, கூட காசு இருக்குது. அவன் எப்படி கல்லஞ்சக்காரனாக இருப்பான், அதான் ரசூலா சொன்னாங்களே மிருகங்களுடைய உள்ளங்களை போன்றிருக்கும். அவனுக்கு நல்லா தெரியுது இந்த கஸ்டமர் லாஸ்ட், ஊருக்குள்ள கடன், இனி சூசைட் பண்ண போறான் என்று தெரியும். அவனுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நிறைய பேர் சூசைட், நிறைய முஸ்லீம்கள் சூசைட் பண்ண மாட்டாங்க, நடுத்தருவு வந்துட்டாங்க, கோடிக்கணக்கில் இழந்துட்டாங்க. எனவே முதல் அடிப்படை அறிவு நம்மகிட்ட இருக்கணும். இது ஹராம் ஹலாலாங்கிறத நம்ம விளங்கணும். இந்த பிஸ்னஸ் இல்லை, ஃபோனில் வியாபாரம் பண்ண போய் கோடிக்கணக்கில் சொத்தை இழந்து நாட்டுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி, நம்மளோட வீட்டுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி, நம்மளோட வாரிசுகளுடைய சொத்துக்களை நாம் அழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நல்லா பாதுகாக்கணும். கண்ணுக்கு எதிர பொருளை வேண்டி வில்லுங்க. பழையபடி நல்ல வியாபாரிகளாக இருங்க. முஸ்லீம்கள் என்றாலே நல்ல சிறந்த வியாபாரி தான் இலங்கை வரலாறு. எனவே அந்த ஹலாலான வியாபாரத்தை விட்டு போட்டு ஹலாத்துக்குள்ளே கால வைக்கக்கூடாது. அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வனாக. வாஹரு தஅவானா அனில் ஹம்துலில்.
6: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஜராய் அவர்களின் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்டீர்கள்.
7: muslimvanoli.com
6: விரைவில் உங்கள் முஸ்லிம் வானொலி புதிய இஸ்லாமிய நிகழ்ச்சிகளோடு

0: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இதே நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ளலாம். வழங்குகின்றார் மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد غنية كري الله ونديا رخلي الله رب العالمين يفضي أونودي أرولال أونودي ناتتال الله إند سبيل إنيو مغليم إند نيرتل وندر سيرتانو அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. மரியம் என்ற சூராவுடைய விளக்க உரையின் முதல் வகுப்பு. சூரத்து மரியம் மக்காவில் இறக்கப்பட்ட சூராவில் ஒன்று. இஸ்லாமிய மார்க்கத்துடைய கொள்கை ரீதியான அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமான சூராவில் சூரா மரியம் ஒரு சூரா. குறிப்பாக நசாராக்கள், கிறிஸ்தவர்கள் இந்த மார்க்கத்தை மாற்றிய அனைத்து அம்சங்களையும் கொள்கை ரீதியாக ஈமான் கொண்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தை உறுதிப்படுத்துவதற்காக அல்லாஹுவால் இறக்கப்பட்ட வசனங்கள் இந்த சூரா மரியமுடைய வசனங்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த விளக்க உரையை எம்முடைய முன்னாள் அறிஞர்களுடைய கருத்துக்களோடு அறியக்கூடிய வாய்ப்பை எமக்கு தந்திருக்கிறார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர்ஆனுடைய சூரத்து தௌபாவுடைய சூராவை தவிர மற்ற எல்லா சூராக்களுடைய முதல் வசனம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் ஆரம்பம் செய்கிறான் இந்த சூராவை. காஃப், ஹா, யா, ஐன், ஸாத். எத்தனை எழுத்துக்கள்? காஃப், ஹா, யா, ஐன், ஸாத். ஐந்து எழுத்துக்கள். காஃப், ஹா, யா, ஐன், ஸாத். விக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்துஹு ஜகரியா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூராவை ஆரம்பம் செய்கிறான். இந்த சூராவுடைய முதல் வசனம் என்ன? காஃப், ஹா, யா, ஐன், ஸாத். இந்த வசனத்திற்கு விளக்கமாக சில அறிஞர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்னிலைப்படுத்துவார்கள். இந்த வசனத்திற்கு இது விளக்கமாக அமையலாம், இந்த வசனத்திற்கு இது விளக்கமாக அமையலாம் என்று. ஆனால் ஒட்டுமொத்த அறிஞர்களுடைய கணக்கின் கருத்தின் அடிப்படையில் இது போன்ற வசனங்களுடைய அர்த்தத்தை அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அலிஃப், லாம், ரா, அலிஃப், லாம், மீம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் பல சூராக்களுடைய ஆரம்பமாக இது போன்ற வார்த்தைகளுடைய அமைப்பில் உள்ள வசனங்களை அல்லாஹ் ஆக்குவதன் காரணம் என்ன? ஜும்ஹூரு அஹ்லுல் இல்ம், அறிஞர்களுடைய ஒட்டுமொத்த அறிஞர்களும் ஒன்று சேர்கிறார்கள். அல் ஹுரூஃபுல் முக்கத்தா என்று வரக்கூடிய இது போன்ற வெட்டுக்களோடு வரக்கூடிய வார்த்தைகளுடைய வசனங்கள் இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் பல சூராக்களுடைய ஆரம்பத்தில் ஆக்குகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக யாருக்கு? யார் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அரபி மொழியில் பட்டிடம் பெற்றிருந்தார்களோ, புலமை பெற்றிருந்தார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய அரபி மொழியின் புலமையை, அல்லாஹுவின் வார்த்தைகளின் ஆழத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணர்த்துவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற வசனங்களை பல சூராக்களுடைய முதல் வசனமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கினான். ஷேக் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா, இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லா, இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா, இன்னும் விளக்க குர்ஆனுடைய விளக்க உரையுடைய பெரும்பாலான ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், இது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய சூராக்களை ஆரம்பிப்பதனுடைய காரணம் அல் ஹுரூஃபுல் முக்கத்தஆவோடு குர்ஆனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக, குர்ஆனுடைய பலாகத்தை மக்களிடத்தில் நிலைநிறுத்துவதற்காகத்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இது போன்ற வார்த்தைகளோடு குர்ஆனை ஆரம்பம் செய்கிறான் என்று இது போன்ற அறிஞர்கள் எமக்கு சொல்லுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நபிக்கும் சில அத்தாட்சிகளை, சில அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய ஆற்றலை கொடுத்திருந்தான். ஒவ்வொரு நபியும் அந்தந்த சமூகம் எதை தங்களுடைய அதிசயங்களாக, தங்களுடைய அத்தாட்சிகளாக கொண்டிருக்கிறதோ அதற்கு ஏற்றவாறே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூல்மார்களையும் நபிமார்களையும் அந்த சமூகத்திற்கு அனுப்பி அதே ஆற்றலை மிகைக்கக்கூடிய அல்லாஹுவின் ஆற்றலை நிலைநிறுத்துவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஆற்றல்களை, அந்த அத்தாட்சிகளை அந்த நபிமார்களுக்கும் அந்த ரசூல்மார்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தான். நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில், அன்றைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் சூனிய கலையில் புலம்பெயர்ந்தவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூனிய கலையை பொய்யாக்குவதற்காக, இது அல்லாஹுவின் புறத்திலிருந்து உதவி இல்லாமல் நடத்த முடியாது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரூபணம் செய்வதற்காக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சில அத்தாட்சிகளை கொடுத்தார். அவர்கள் கம்பை போடுவார்கள், அந்த கம்பு உண்மையான பாம்பாகவே மாறும். கைத்தடியை கொண்டு கடலை, ஆற்றை பிளப்பார்கள், அது இரண்டு துண்டாக பிளந்துவிடும். கையில் தங்களுடைய பையில் இருக்கக்கூடிய, சட்டையில் இருக்கக்கூடிய பையில் கையை உள்ளே விடுவார்கள், அது வெளிச்சத்தோடு வெளியே வரும். இது போன்ற அத்தாட்சிகளை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தான். அப்படிப்பட்ட அத்தாட்சிகளைத்தான் பல நபிமார்களுக்கும் பல ரசூல்மார்களுக்கும் கொடுத்த அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த சமூகத்திற்கு.
0: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் கேட்டுக்கொண்டிருப்பது 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை. இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக விசட மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் முஜாஹித் இப்னு ரஸீன் அவர்கள்.
1: ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وما بعد ان بالله சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே இஸ்லாத்தில் பார்வையில் விவசாயம் என்கிற தலைப்பில் இன்றைய வாரம் ஒரு சில தகவல்களை உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்தி கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கக்கூடிய ஒரு தலைப்பு தான் அக்ரிகல்ச்சர், விவசாயம் என்பது இன்றைய காலகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் பொதுவாக விவசாயம் என்பது எப்படியெல்லாம் இன்றைக்கு நவீனமயப்படுத்தப்பட்டு மனிதர்களுடைய, அதாவது இந்த உற்பத்தி முறை என்பது எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, எப்படியெல்லாம் அது மனித குலத்தை பாதிக்கிறது, அதை பற்றிய தவறான ஆய்வுகள் என்னென்ன, வெளிநாட்டு நிறுவனங்கள் எப்படியெல்லாம், அதாவது நல்ல வளமுள்ள நாடுகளை இதனூடாக என்ன செய்கின்றன, சுரண்டுகின்றன என்பது போன்ற நிறைய தெளிவுகின்றன

எனவே இப்ப இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே எல்லா தலைப்பையும் எல்லா மதத்திலையும் போடலாம். எல்லா தலைப்பையும் பௌத்தத்தின் பார்வையில் என்ன விவசாயம் அரசியல் எல்லாம் போடலாம். இந்து மதத்தின் பார்வையில் அரசியல் இதெல்லாம் போடலாம். போட்டாலும் உள்ளுக்கு வரக்கூடிய மெசேஜ் எப்படி மெசேஜ்னு பார்த்துக்கலாம். எப்படி மெசேஜாக இருக்கணும்? தலைப்பை போட்டுட்டு நான் எந்த பாட்டுக்கு எந்த நிலைகள் எல்லாம் சொல்லிட்டு போனேன்னா தலைப்பு எப்படி இருக்கும்? இஸ்லாத்தின் பார்வையில் விவசாயம் சொன்னதெல்லாம் எந்த பார்வையில் என்ன விவசாயம்ன்றதான் நான் என்ன செஞ்சிருப்பேன், சொல்லியிருப்பேன். நீங்கள் அதிலே என்ன செய்யணும்? அவதானமாக இருக்க வேண்டும். எந்த அதாவது மதமாக இருந்தாலும் இஸ்லாத்தை போல விரிவாக எல்லா பகுதிகளையும் சொல்ல முடியாது. நான் இந்த இடத்துல உங்களுக்கு பேச போகிற நேரத்தில் உங்களுக்கு விளங்கும் அதிகமான செய்திகள் அல்லாஹூ தாலா சொன்னான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதை நடைமுறைப்படுத்திய நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில் அது எப்படி இருந்தது, இதுதான் என்ன செய்ய போகுது இங்கே அதிகமாக வரப்போகிறது. அடுத்தது இஸ்லாமிய வரலாற்றில் எப்படி இருந்தது, அதை விட்டுட்டு இஸ்லாத்தின் பார்வையில் விவசாயம் நான் சொல்லிட்டு வயல் இவ்வளோ அளவாக இருக்கணும் இப்படி தான் தண்ணி ஊற்றணும் இப்படி இருந்தால் தான் ஒழுங்காக என்ன செய்யும் வயலெல்லாம் நல்லா வரும் அப்படின்னு பேசினா அது இஸ்லாத்தின் பார்வையில் விவசாயம் இல்லை, என் பார்வையில் விவசாயம்னு அர்த்தம். இந்த இடத்துல பேசப்பட போவதெல்லாம் இஸ்லாம் விவசாயிகளுக்கு சொன்ன சட்டங்கள் என்ன, இஸ்லாம் அதை எப்படியெல்லாம் பார்க்கிறது விவசாயத்தை. முதலாவது விஷயம் சட்டம் அல்ல, விவசாயத்தை இஸ்லாம் எப்படி பார்க்குது. உண்மையிலேயே ஒரு செயல் படிவத்தை விட ஒத்தண்ட பார்வை மிக முக்கியம். எப்படி அவன் அணுகுகிறான், இதை எப்படி அவன் புரிந்து வைத்திருக்கிறான் என்பது முக்கியம். சட்டமெல்லாம் இரண்டாவது. எப்படி பார்க்கிறான், நல்ல சட்டத்தை போட்டிருப்பான் அவத்தை, ஆனால் பார்வை கேவலமான பார்வையாகும். நீதியான நடுநிலையான எல்லா சட்டமும் சிறுபான்மைக்கெல்லாம் நான் சமமான சட்டத்தை வைத்திருக்கிறோம்னு சொல்லுவான், ஆனால் அவன் பார்வை என்னது, மோசமான பார்வையாக என்ன செய்யும் இருக்கும். சட்டமெல்லாம் நீதியாக இருக்கும். இஸ்லாத்துடைய பார்வையும் எப்படி இருக்கிறது என்பதன் ஊடாக இது தெய்வீக கொள்கையா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இஸ்லாத்துடைய பார்வை விவசாயத்தை பற்றி எல்லா காலத்துக்கும் பொருத்தமான ஒரு சூட்டபலான விஷயங்களை இஸ்லாம் விவசாயத்தின் ஊடாக நோக்குகிறதா என்பதை நம்ம பார்த்துக்கலாம். இரண்டாவது என்னன்னு சொன்னால் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டங்கள் என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது இந்த தலைப்பை நான் உங்கள்கிட்ட முழுமையாக பேசுகிறதாக இருந்தால் ஒரு 10 மணி நேரமாவது என்ன செய்யும் தேவைப்படும். விவசாயம் சம்பந்தமாக குர்ஆன் சுன்னா சொன்னது மட்டும் நான் எடுத்து ஹிஸ்ட்ரியோட சேர்த்து இஸ்லாமிய ஹிஸ்ட்ரியோட சேர்த்து பேசுகிறதா இருந்தால் ஒரு 10 மணி நேரம் என்ன செய்யலாம், எடுத்து அழகாக விரிவாக பேசலாம். இப்போ நான் இதில் பேசாத தலைப்புகள் என்ன அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்ட அளவிலான சட்டங்களை மட்டும்தான் நான் இதில் சொல்லுவேன். உங்களுக்கு மற்ற பார்வைகளும் சட்டங்களையும் சொல்லுவேன். இன்னும் சில விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி சொல்லுவேன். குறிப்பாக சொல்லப்போனால் விவசாயம் செய்து முடித்த பின்னால் அல்லது வந்து என்ன ஒரு அதாவது ஒரு பயிர் நடுகை என்று செஞ்சு ஒன்று அறுவடை செய்த பின்னால் அதை எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது, எப்படி பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ண மார்க்கம் அனுமதிக்கிறது என்ற ஒரு சட்டப்பகுதி ஒன்று இருக்குது. அதை முழுமையாக இங்கே என்ன செய்யலாது, சொல்ல முடியாது. ஏன், முதலாக நம்ம விவசாயம் வயலெல்லாம் பார்த்து இவ்வளோ காலம் வளைட்டான் வயல் அதெல்லாம் பார்த்து நமக்கு இப்போ எப்படி என்று சொன்னால் எங்களுடைய மனோநிலையில் என்னென்னு சொன்னால் நம்மளுடைய விவசாயியெல்லாம் அந்த முன்னாள் உள்ள பக்கால கடைக்காரன் தான் வளைங்கிட்டான், அவன் தாரது தான் நமக்கு முடியும். நமக்கு அதெல்லாம் எப்படி ஃபீலிங் என்று சொன்னால் எல்லாம் எங்கேயோ மெஷினில் அப்படி பெக் பண்ணி வந்து அந்த கடையில் உழுவுற மாதிரி அதுலேயும் நம்ம வாங்குற மாதிரி தான் ஃபீலிங்கே தவிர, இது ஒரு வயலில் இருந்து பல விவசாயிகளுடைய தியாகம் உழைப்பின் பின்னால் தான் இது என்ன செய்து வருதென்கின்ற அந்த பெரிய அளவான பார்வை நமக்கு இல்லை. சர்வதேச சந்தையுடைய உயர்வு தாழ்வு என்று எது இருந்தாலும் கூட எல்லாமே பேஸ் வந்து இந்த உலகத்தில் மனிதன் உயிர் வாழணும்னா விவசாயம் தான். மூச்சுக்கு அடுத்ததாக என்ன, விவசாயம் தான் ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கான அடிப்படையான ஒரு விஷயம். அறுவடை என்கின்ற ஒன்று இல்லாமல் ஒரு நாள் வாழ முடியாது. அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்றான் வஃபிஸ்ஸமா ரிஸ்குக்கும்மா தூ அதுன், உங்களுக்கு அளிக்கப்படுகின்ற வாக்கும் உங்களது ரிஸ்க்கும் வானத்தில் இருக்கிறதுன்ற அல்லாஹ் தஆலா. ஏன், ஒரு மனிதன் உணவை எவ்வளோ காலத்தை சேமிக்கலாம், முழுமையாக என்ன செய்யலாம், பல வருடங்களுக்கு சேமிக்க முடியாது. நவீன வடிவத்தில் சேமித்தாலும் சரி, அப்போ தாவரம் விளைச்சல் என்கின்ற விஷயத்தை ஒரு அளவுக்கு தான் சேமிக்கலாம். மற்ற எல்லாமே மழை பொழிஞ்சா தான், மற்ற எல்லாமே மழை பொழிந்தால் மட்டும்தான் விவசாயம் என்கின்ற ஒன்று என்ன செய்யும் நடக்கும். சூரியன் வந்தால் மட்டும்தான் விவசாயம் ஒன்று என்ன செய்யும் நடக்கும். அதனால தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான் வஃபிஸ்ஸமா ரிஸ்குக்கும், உங்களோட ரிஸ்க் என்பது வானத்தில் தான். உலகத்தில் ஒரு பக்கத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு எலக்ட்ரானிக் கடை ஒருத்தர் வச்சுக்கிறாரு, அதுக்கு பக்கத்தில் சாதாரண ஒரு விவசாயி ஒரு அல்லது ஒரு சில்லறை கடைக்காரர் இருக்கிறானுங்க, அரிசி காய்கறி இப்படி வந்துட்டு போகும். உண்மையிலே அந்த விவசாயிக்கு கூட அந்த சில்லறை கடைக்காரருக்கு கூட என்ன ஆசையாக இருக்கும்னா இந்த எலக்ட்ரானிக் கடை நம்ம போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் ஆசையாக இருக்கும், அவனுக்கும் அதான் பெருமையாக இருக்கும். ஆனால் இந்த எலக்ட்ரானிக் கடை இல்லாமல் வாழ்ந்துடலாம் உலகத்தில் உள்ள எல்லோரும், இந்த பக்காலா இல்லாமல் வாழ்ந்துடலாது. அது இல்லாமல் பக்காலாண்ட நம்ம கேட்குற மக்கள் நிற்பாங்களே, நம்ம

0: சாதாரண சில்லறை கடைகள் அது இல்லாமல் என்ன செய்ய முடியாது, ஒத்தனால வாழ்ந்துட முடியாது. ஏன் வாழ்ந்துட முடியாதுன்னா அத்தியாவசிய அரிசியும் காய்கறியும் அந்த கிழங்கும் அந்த மனிதன் தின்னக்கூடிய உணவு வகைகள் உள்ள விஷயம் இது அந்த கடை தான். இது முழுமையாக இல்லாமல் என்றைக்கும் இந்த கடைக்கு எல்லாரும் வருவதுன்ற தேவை ஒன்று என்ன செய்யும் இருக்கும். ஆனால் அதை தவிர்க்கலாம், மனிதன் நினச்சா அதை தவிர்க்கலாம். இதை போகாமல் இருந்து நாள் இல்லை. அதாவது எலக்ட்ரானிக் கடைக்கு நம்ம விரும்பினா பணம் கொஞ்சம் ஓட வந்தால் ஆர்வம் கொஞ்சம் ஓவராக வந்தால் என்ன செய்வோம் போகும். இது ஆர்வம் வந்தால் மட்டும்தான் போக மாட்டிருக்கலாமா? ஆர்வம் வந்தால் மட்டும்தான் போகணும் என்ன செய்யலாது இருக்க முடியாது. ஏன்? அடிப்படை தேவை, அது அடிப்படை தேவை. எனவே ஒரு அரசாங்கம் அதை சரியாக நிர்வகிக்காது விட்டால், விவசாயம்ன்றத அரசாங்கம் சரியாக நிர்வகிக்காது விட்டால் முதலாவது பாதிக்கப்படுற முதல் பாதிப்பு அந்த சமுதாயத்தில், அதான் சொல்கிறாங்களே எதிர்காலத்தில் ஒரு மூன்றாவது உலகமாக யுத்தம் கொண்டு வருமாக இருந்தால் அது இந்த ஃபுட் கிரைசிஸால் வரும். அதாவது உணவு பிரச்சனைகளால் என்ன செய்ய முடியும், வருவதற்கான வாய்ப்புண்டு அப்படின்னு என்ன செய்கிறான் சொல்கிறான். என்ன காரணம்னு சொன்னால், ஒரு ஒரு ஆஸ்திரேலியாவில் வரக்கூடிய ஒரு சைனாவில் வரக்கூடிய விவசாய நிலத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெள்ளம் சர்வதேச சந்தை என்ன செய்யும் பாதிக்கும். பாதிச்சா எங்களுக்கு வரக்கூடிய ஒரு கோதுமையோ இல்லை அரிசியோ ஏதோ ஒன்று என்ன செய்யும், விலையேற்றத்தை என்ன செய்யும், அது அடையும், அதில் சந்தேகமே கிடையாது. அப்போ ஒரு விவசாயம் என்ற ஒரு பகுதி வந்து ஒரு மிக பிரதானமான மிக முக்கியமான ஒரு பகுதி. ஒவ்வொரு நாடும் அதில் கவனம் செலுத்து, இது இல்லாமல்லாம் இல்லை, அதுக்கு முக்கியத்துவம்லாம் கொடுக்குது. ஆனால் நிச்சயமாக இறைவன் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இருக்குதே, அது ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதியாக செய்யும் இருக்கும். இந்த விவசாயம் சம்பந்தமான எங்களது உலக ரீதியான பார்வை இன்னும் கொஞ்சம் எனக்கு வழங்கப்படுத்திட்டு போகலாம், டைம் சுருக்கமாக இருக்கிறதுனால. நாங்கள் வந்து விவசாயம் என்ற பகுதி நிறைய நீங்கள் தனியிருந்து யோசிச்சிங்க, நம்ம சாப்பிட்ற உணவு, நம்ம சாப்பிடக்கூடிய அந்த அதாவது உணவு குடிபானம் எதுகளை யோசிச்சோம் என்று சொன்னால் மனிதன் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு மிகவும் நன்றி செலுத்த வேண்டிய ஒரு நிலைமையில் என்ன செய்வான் இருப்பான். இப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அதை நிறைய தூண்டால், குர்ஆன் உணவை பற்றி சிந்திக்க நிறைய என்ன செய்கிறது தூண்டுகிறது. அல்லாஹ் தஆலா நிறையவே குர்ஆன் என்ன செய்யற, ஃபல் யந்துரில் இன்சானு இலா தஆமி, மனிதன் தனது உணவை பார்க்க கூடாதான்னு அல்லாஹ் தஆலா கேட்குறான். அண்ணா சபபுனல் மா அசப்பா சும்ம ஷக்கக்னல் அர்ல ஷக்கா ஃபம்பத்னா ஃபியா ஹப்பவ் வ இனபவ் வ கதுபா வ ஸைதுனம். அதாவது அல்லாஹ் தஆலா நிறைய சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல அப்படி. ஃபல் யந்துரில் இன்சானு இலா தஆமி, மனிதன் தனது உணவை பாருங்கள், பார்க்கட்டும், உணவை பார்க்கட்டும்னா நம்ம முன்னாள் உள்ள தட்டு உள்ள உணவு மட்டும் தான் பாப்போம், ஒழுங்காய்க்குதா உப்பாய்க்குதா அதிகம் அது அதில் ஃபல் யந்துரில் இன்சானு இலா தஆமினா எப்படி அவட தட்டுக்கு வந்துச்சது, இந்த இடத்துல உனக்கு எப்படி வந்துச்சு, எங்கிருந்து ஆரம்பம், மனிதன் பார்க்கக்கூடாதா. அண்ணா சபபுனல் மா அசப்பா, முதல் சப்ஜெக்டே உணவுக்கு என்ன, மழையை பொழிய வைக்கிறது. எப்படி நாம் அதன் மீது மழையை பொழிய வைத்தோம், எப்படி இந்த பூமியை நாம் பிளக்க வைத்தோம், அந்த பிளக்க வைத்ததன் மூலம் விதைகளை எப்படி நாம் உருவாக்கினோம், அந்த விதைகளிலிருந்து எப்படி திராட்சைகளையும் இன்னும் இன்னும் பழங்களையும் அடர்ந்த சோலைகளையும் நாம் உருவாக்கினோம், மனிதன் இதை பார்க்க கூடாதா அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுறான். அப்போ உணவு எப்படி உருவாகுது என்று சிந்திக்க சொல்லி சொல்கிற மார்க்கம், தேவை நேரத்திலே இல்லை, நீ தேவை இல்லாமல் முழுமையாக நிறைவாக வாழ்கின்ற நேரத்தில் கூட உணவை பற்றி நீ என்ன செய்யணும், யோசிக்கணும் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். அது மாத்திரமல்ல, உணவு உண்டு முடிஞ்ச பிறகு அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்கிற மாதிரி தான் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்தஆமனி நம்ம இந்த ஒரு துஆ ஹம்தன் அல் அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீ நம்ம சொல்கிறோமே கைர மக்ஃபீ என்று. ஏன் உணவுடைய மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம், அல்லாஹும்ம தைமன் அத்தஆமனா வஸ்கிமன் சகானா, யாரெல்லாம் எனக்கு உணவளித்தவனுக்கு உணவு கொடு, குடி எனக்கு குடிக்க தந்தவருக்கு குடிக்க கூடு. அப்போ உணவு இரவுல தூங்குற நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹி இல்லா தஆமனி வசகானி வ கஃபானி வ ஆவானி, எனக்கு உணவளித்து குடிக்க தந்து எனக்கு புகலிடம் தந்து அல்லாஹுக்கு எல்லா புகழும். உணவை பற்றி யோசிக்க சொல்லுது, சிந்திக்க சொல்லுது, எப்படி உருவாகுதுன்னு பார்க்க சொல்லுது, எப்படி நாம் விதைகளை எல்லாம் என்ன செய்கிறோம் பிளக்கிறோம் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா திருப்பி திருப்பி குர்ஆனில் பல இடங்களில் உணவு எப்படி உனக்கு வந்து சேருது என்று தூண்டுகின்ற ஒரு மார்க்கம். உண்மையிலேயே விவசாயிக்கு ஒத்த எப்போ மரியாதை கொடுப்பாண்டா, விவசாயத்துக்கு எப்போ ஒத்த மரியாதை கொடுப்பான்னு சொன்னால், அதனுடைய அதாவது விவசாயம் என்பது அதன் ஊடாக எங்களுக்கு என்ன வந்து சேர்கிறது என்கின்ற முக்கியத்துவத்தை எப்போ தெரிகிறானோ அப்போ தான் அந்த மரியாதை என்ன செய்வான் அவன் கொடுப்பான். வல்லா பல இடங்கள் அதை என்ன செய்கிறான் சொல்லி காட்டுறான். அது மாத்திரமல்ல, அதாவது சூரா யாசின் 33வது வசனம், வ ஆயத்துல் லஹுமுல் அர்துல் மைத்தா, இறந்த அவர்களுக்கு ஒரு அத்தாட்சி நான் சொல்கிறேன் அல்லாஹ் தஆலா, இறந்த பூமி அவர்களுக்கு ஒரு அத்தாட்சி, ஒன்றுமே இல்லாமல் ஒரு வறண்ட நிலம் ஒரு அத்தாட்சி. அல்லாஹ் என்ன அஹேனா, நம்ம அதை உயிர்ப்பிக்கிறோம், சும்மா இருக்கிற வறண்ட பூமி என்ன செய்து மழை பொழிந்து என்ன செய்கிறது அப்படியே ஒரு ஒரு பதனிடப்பட்ட ஒரு நிலமாக என்ன செய்கிறது மாறுகிறது. அஹ்ரஜ்னா மின்ஹா ஹப்பன், அதிலிருந்து விதைகளை என்ன செய்கிறோம் நாம் உருவாக்குகிறோம். ஃபமின் ஹூ யாக்குலூன், அதிலிருந்து அவர்கள் சாப்பிடுகிறார்கள், அதிலிருந்து அதில் சாப்பிடுகிறார்கள். ஜஅல்னா ஃபீஹா ஜன்னாத்தி மின் நஹைலி வ அனாபி ஃபஜ்ஜர்னா ஃபீஹா மின் அல்உயூன், சூரா யாசினில் வருது. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றானோ, ஜஅல்னா ஃபீஹா ஜன்னா, தோட்டங்களை அதில் என்ன செய்கிறோம் ஒரு வறட்சியான நிலத்திலிருந்து மலையை பொழிய வச்சு விதைகளை வர வச்சு தோட்டங்களை எல்லாம் ஆக்கி சாப்பிட்றதுக்கு அல்லாஹு தஆலா உணவை கொடுத்து ஃபஜர்னா ஃபீஹா மினல் உயூன் திராட்சைகளை எல்லாம் அங்கே உருவாக்கி அதில் வந்து நீரோடைகளை வெடித்து நாம் என்ன செய்கிறோம், ஓட வைக்கிறோம். லியக்குலூ மின் தமரிஹி வமா அமிலத்துஹு ஐதீஹிம், அந்த பழங்களிலிருந்து அவர்கள் சாப்பிடுவதற்காக ஒமா அமிலத்துகு ஐதிகம், அவனோட கரங்கள் செய்ததல்ல அவைகள் எல்லாம், இந்த வேலையெல்லாம் அவருடைய கரங்கள் செய்ததல்ல. அஃபலா யஷ்குரு, நன்றி செலுத்த கூடாதா, நன்றி செலுத்த கூடாதா. ஒருத்தன் வந்து ஒரு விவசாயிக்கு நன்றியோட எப்போ இருப்பான்னு சொல்லுங்களேன், இந்த மலைக்கெல்லாம் யார் காரணமாக இருந்தால் அந்த ரப்புக்கு நன்றியுடையவனாக இருக்கிற நேரத்தில் தான், யார் காரணியோ அவனுக்கு நன்றியுடையவனாக இருக்கிற நேரத்தில் தான் உண்மையிலே அதை மதிக்கக்கூடிய ஒருவனாக அவன் என்ன செய்வான், மாறுவான். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான், ஒரே இடத்துல இருந்து மரங்கள் என்ன செய்கின்றன, முளைக்கின்றன. ஆனால் இதனுடைய டேஸ்ட்டும் இதனுடைய டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கு, சிந்திக்க மாட்டீங்கன்னா குர்ஆன்ல கேட்குறான். ஒரே இடத்துல அதாவது மாம்பழ விதையும் போட்டாச்சு, எல்லா விதைகளையும் போட்டாச்சு, ஒன்று இனிக்குது, ஒன்று புளிக்குது, ஒன்று கசக்குது, ஒன்று சிவப்பு, ஒன்று மஞ்சள், ஒன்று பச்சை, யோசிக்க மாட்டீங்கன்னா கேட்குறான். ஒரே மண், ஒரே இடம், விதை போட்ட இடம், ஊற்றினது தண்ணி மட்டும்தான், கலர் கலராக எதுவும் ஊற்றலை. எல்லாம் முடிஞ்ச பின்னால் வார பழங்களுடைய அந்த டேஸ்ட்டு, அதனுடைய நிறங்கள், அதனுடைய சுவைகள்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்த மாட்டீர்களா அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்னும் சொல்ல போனால் அதனுடைய தண்ணி, அதனுடைய விதை, எல்லாமே எல்லா வகையிலும் உதவி செய்கின்ற அமைப்பில் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு எல்லாத்தையும் செய்திருக்கிறானே, நீங்கள் நன்றி செலுத்தக்கூடாதா அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்குறான். எனவே அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு கண்டா விவசாயிகளை பார்த்தும் கேட்குறான், எப்படி கேட்குறான்னு சொன்னால், அஃபர ஐத்தும், அதாவது நீங்கள் செய்கின்ற விவசாயத்தை நீங்கள் பார்த்தீர்களா, அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன், அதாவது நீங்கள் அவைகளை அதாவது உருவாக்குகிறீர்களா, விவசாயம் செய்தால நம்ம உருவாக்குறோமா. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல கேட்குறான், நாம் தான் என்ன செய்கிறோம், அதை உருவாக்குகிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்போ இவைகள் எல்லாமே முதல் பகுதி, நான் இதில் நிறைய எல்லா குர்ஆன் வசனங்களையும் என்ன செய்யலை சொல்லலை, முதல் பகுதி ஒரு மனிதன் உணவு எங்கிருந்து வந்தது என்று யோசிக்க குர்ஆன் என்ன செய்கிறது, பல வசனங்களில் தூண்டுகிறது, நேரடியாக தூண்டுறது மட்டுமல்ல, அல்லாஹ் எப்படி உருவாக்குறான், அந்த மலையை எப்படி பொழிய வைக்கிறான், எப்படி என்ன செய்கிறான் அப்படின்றத அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுறான். அன்புள்ள சகோதரர்களே, மலை என்கின்ற ஒரு பகுதி அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஞாபகத்தில் உண்டு, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஞாபகத்தில் உண்டு. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அஃபர ஐத்துமுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கின்ற நீரை பார்த்தீர்களா, அன்தும் அன்ஸல்துமுஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன், நீங்கள் இறக்கினீங்கன்னா நாம் இறக்கணுமா. அல்லாஹ் தஆலா சொல்கிறோம், நீங்கள் இறக்கி நாங்கள் விரும்பினா அதை உப்பாக்கிடுவோம், நீங்கள் என்ன செய்வீங்க, உட்காந்துருவீங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே உங்களால் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. இதுதான் உங்களுடைய நிலை என்று அல்லாஹ் தஆலா மனித பலகீனத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான். ஒரு சூறால் எல்லாம் நிறைய அருட்களை எல்லாம் அப்படி சொல்லிட்டு போகிறான். எனவே மனிதன் தனக்கு கிடைக்கக்கூடிய உணவு எங்கிருந்து வருது, உணவு எங்கிருந்து வருது என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறான். அது எப்படி உருவாகுது, என்ன அடிப்படையெல்லாம் உருவாகுது, இதுக்கெல்லாம் சிந்திக்க இயற்கையோடு அவன் இருக்க வேண்டிய கடமையோடு அவனுக்கு என்ன செய்யுது இருக்குது. அதையெல்லாம் தாண்டி உணவு கிடைச்ச பின்னால் அல்லாஹு தஆலா உங்களுக்கு கண் முன்னால் கொண்டு வந்து சேர்த்திக்கிறானே, அது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறது ஒரு பெரிய ஒரு கடமை. அது கூட செய்யாத எத்தனையோ மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, இருந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். அப்போ இஸ்லாம் முதல் விஷயம், உணவு என்ற விஷயத்தை இஸ்லாம் அம்போண்டு விடலை. குர்ஆனில் நூற்றுக்கணக்கான வசனங்கள் இவைகளை தூண்டிக் கொண்டிருக்கின்றன, இவைகளை தூண்டிக் கொண்டிருக்கின்றன. அடுத்ததாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் விவசாயம் என்கின்ற பகுதியை உணவுக்கு மட்டும் சொல்லி காட்டலை. எங்களுக்கு விவசாயம் பண்ணணும் முதலாம் நினைவாரது உணவு தான், ஆனால் உண்மையிலேயே அதாவது விளைச்சல் என்பதோடையும் வெறுமன விவசாயம் என்ற பகுதியோடு இன்னும் பல அதாவது சைட்டான பகுதிகள் உண்டு. அதாவது மனிதன் இந்த உலகத்தில் உருவாக்குகின்ற விஷயங்கள் நடத்தும், தாவரங்கள் தானியங்கள் உருவாக்குகின்ற விஷயங்கள், மனிதன் அதாவது அணுகின்ற ஆடை, மனிதன் அணுகின்ற ஆடை, இவைகள் எங்கிருந்து வருது, ஒரு தயாரிப்பு, மனிதனுடைய ஒரு முயற்சியுடைய விளைச்சலுடைய ஒரு தயாரிப்பு. தோள்கள், மனிதன் பயன்படுத்தக்கூடிய தோள்கள், மனிதனுடைய வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய தோளாலான கவர், இதெல்லாம் குர்ஆனில் என்ன செய்கிறான், நிறைய சொல்லி காட்டுறான். இவைகளெல்லாம் ஒரு விளைச்சலுடைய விளைவாகத்தான் மனிதனுக்கு என்ன செய்யுது வந்து கிடைக்குதுன்னு பல விஷயங்களை குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். இதெல்லாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்கள் கரங்களால் உருவாக்குவதற்கு அல்லாஹு தஆலா தந்த ஒரு அருள் என்று குர்ஆனில் நிறைய இடங்களில் சிந்திப்பதற்கு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அடுத்ததாக இந்த பார்வை, நான் ரொம்ப பத்து மணி தேவை சொன்னேன் தெரியுமா, இதை பற்றி மட்டும் நான் தனியாக குர்ஆன் எப்படி உணவை பார்க்கிறது என்ற பகுதியை மட்டும் நான் குர்ஆனுடைய வசனங்கள் எடுத்து எப்படி எப்படிலாம் வித்தியாசமாக சொல்ல ஆரம்பித்தோம்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அழகாக பல குர்ஆன் வசனங்கள் என்ன செய்யுது அதில் வர்றதை நீங்கள் பார்க்கலாம். இரண்டாவது அம்சம், இஸ்லாம் இந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் மனிதன் எந்த சந்தர்ப்பம் கிடைச்சாலும் ஒரு தாவரத்தையாவது நாட்டி அதனுடைய விளைச்சல் அவன் எதிர்பார்க்கணும் என்றதை இஸ்லாம் தூண்டுது. இப்போ நம்ம நானோ நீங்களோ இந்த 10 வருஷத்தில் எத்தனை மரம் நாட்டிக்கிறோம், புடுங்கி இப்போ விளங்கிட்டான் மரமெல்லாம் என்ன செஞ்சிருப்போம், புடுங்கிருப்போம், நாட்டிப்போம்னு பார்த்தா என்ன, அதெல்லாம் நம்ம செஞ்சது இல்லை. அப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம பொதுவாக நம்மளோட வீடு நம்ம நிலம் வாங்கினா முதலாக செய்கிற வேலை என்ன, எல்லா மரத்தையும் ஒழிச்சு கட்டணும், எல்லா மரத்தையும் ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு ஒழிச்சு கட்டிட்டு சாதாரண ஒரு நிலம் கிடைச்சாலும் அதுலேயும் டைல்ஸை பிடிச்சி போட்டு என்ன முடிச்சுருவோம். மரம் இந்த ஏரியாவுக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன செய்யறது, காலம் வெப்பம் ஆகிட்டு ஓசை ஒன்றில் ஓட்ட விழுந்துட்டு என்னது ஏதாவது ஒன்று நம்ம சொல்லிக்கிட்டிருப்போமே தவிர, எதனால் ஒவ்வொருவரும் இதற்கு காரணி என்று நினைக்கக்கூடிய ஒரு ஒரு பொறுப்புணர்வு என்னது எங்களிடத்தில் இல்லாமல் இருப்பதை நம்ம பார்க்குறோம். பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சஹிஹுல் புகாரியில் வரக்கூடிய செய்தி 2320வது இலக்கம், அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, மாமின் முஸ்லிமின் யஹ்ரிசு கர்சன், எந்த ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு தாவரத்தை நட்டினால், அவ் யஸ்ரா உஸ்ரன், அல்லது விவசாயம் செய்தால், அல்லது விவசாயம் செய்தால், ஃபயக்குலு மின்ஹு தைர், போற ஒரு பட்சி ஒரு பறவை அவனுடைய விவசாய விளைச்சலிருந்து என்ன செய்து சாப்பிடுகிறது, அவ் இன்சான், அல்ல ஒரு மனிதன் என்ன செய்கிறான், அதை எடுத்து ஒரு பழத்தை எடுத்து நீ நாட்டினதுலேருந்து சாப்பிடுகிறான், அவ் பஹீம், அது ஒரு கால்நடை என்ன செய்கிறது அதில் போய் சாப்பிட்டால், இல்லா கான லஹு பிஹி சதகா இலா யௌமில் கியாமா, அவனுக்கு அவனுடைய கூலி மறுமை வரைக்கும் வந்து கொண்டிருக்கும். நாங்கள் சொல்லலாம், யௌமில் கியாமா வரும் வரைக்கும் அவன் நாட்டி அந்த மரத்துடைய விளைச்சலுடைய விளைச்சல் ஒரு பறவை சாப்பிட்டாலும் சரி, ஒரு பறவை அதில் சாப்பிட்டாலும் சரி, விவசாயம் எங்களுக்கு மட்டும்தான் நினைக்கக்கூடிய நம்ம நினைக்கிறது தானே இல்லை என்பதை நான் பின்னால் பல செய்திகள் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். விளைச்சல் இஸ்லாம் இந்த உலகத்தில் எல்லாம் வாழ்வதற்கு அது அவசியம், ஆடு மாடுகள் கால்நடைகள் எல்லாம் மனிதர் எல்லோரும் வாழ்வதற்கு அது மிகப்பெரிய மத்தா அன்லக்கும் ஒலி அண்ணாமிக்கும். குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்றா, உங்களுக்கு உணவாகவும் உங்கள் கால்நடைகளுக்கு உணவாகவும் அல்லாஹு தஆலா அதில் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த அமைப்பில் இஸ்லாம் சொல்லுது என்னன்னு சொல்ல, ஒரு ஒரு பட்சி சாப்பிட்டாலும் சரி, ஒரு கால்நடை சாப்பிட்டாலும் சரி, அதில் ஒரு மிருகம் சாப்பிட்டாலும் சரி, உங்களுக்கு அதில் என்ன கூலி உண்டு, இலா யௌமில் கியாமா, மறுமை நாள் வரைக்கும் அதில் உங்களுக்கு என்ன கூலி உண்டு அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இது இஸ்லாம், அதாவது பயிர் நடுகையை விளைச்சல் நடுகையை இஸ்லாம் எந்த அளவுக்கு ஆர்வம் ஊட்டுகிறது என்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி. அடுத்த சஹி முஸ்லீமில் 4050வது செய்தி, இதே செய்தி எந்த அளவு அழகாக வருதுன்னு பாருங்க, ஜாபிர் ரதியல்லாஹு அறிவிக்கிறாங்க, மாமின் முஸ்லிமின் யஹ்ரிசு கர்சன், எந்த ஒரு முஸ்லீமாவது ஒரு தாவரத்தை நட்டி ஒரு விளைச்சலை நட்டி, அதாவது ஒரு ஒரு விவசாயத்தை ஏற்படுத்தி அல்லது ஒரு தாவரத்தை நட்டினால், இல்லா கானமா உக்கில மின்ஹு லஹு சதகா, அதிலிருந்து எது எது சாப்பிட்டாலும் அவனுக்கு அதில் என்ன செய்யும் தர்ம, ஒரு காகம் போய் சாப்பிட்டாலும் சரி அவனுக்கு என்ன கூலி உண்டு. நம்ம முதலாவது கவலைப்படுறது காகம் போது குத்திட்டானா கவலை தான், அணில் சாப்பிட்டுட்டு அப்படின்னு கவலைப்பட்டுரும். இஸ்லாம் சொல்றதுன்னு கவலைப்படாத, உனக்கு நன்மைக்கு அதில் உனக்கு என்ன அதில் நன்மை இருக்குது, அது சாப்பிட்டு அதுக்குரிய தேவை அதில் என்ன செஞ்சுக்குது சாப்பிட்டுருக்குது, அதில் நன்மை இருக்கிறதுன்னு இஸ்லாம் என்ன செய்கிற சொல்கிறது. அதில் மட்டுமல்ல, வமா சுரிகமின்ஹு லஹு சதகா, திருட்டு போனாலும் உனக்கு நன்மைக்கு நான் சொல்லலாம். நைட்டோட நைட்டாக வாழக்கூடிய தூக்கிட்டு போயிட்டான்னு வைங்களேன், காலை எழுப்பி பார்க்கலாம் ஆசையாக நம்ம பிக்கிறதுக்கு இருந்தால் எடுத்துகிட்டு போயிட்டான், எடுத்துகிட்டு போனவன் நிச்சயமாக ரெண்டு லோண்டு தான் வா, அதை தூக்க வர வைக்கா தானே, அவன் வந்து பக்கா ஏழையாக தான் என்ன செய்வான் இருப்பான், அதில் அரவாசி சாப்பிட்டு அரவாசி விற்று ஏதாவது விற்று ஒரு ஒரு 100 ரூபா 200 ரூபா எடுக்கிறது தான் வருவான். ரசூலுல்லாஹி சொன்னா, வமா சுரிகமின்ஹு லக்க சதகானாங்க, திருட்டு போனது விவசாயத்துல உனக்கு ஒரு பகுதி எங்கேயா போயிட்டா அது உனக்கு தர்மம் தான். நாங்கள் சொல்லலாம், யாரோ சாப்பிட்டாங்க, யாரோ சாப்பிட்டார்கள் என்பது உனக்கு தர்மம் தான். வமா அக்கல சப்உ மின்ஹு ஃபஹுவ லஹு சதகா, விலங்குகளில் அதாவது என்ன சொல்கிறது, அம்மா சபா என்று சொல்கிறது வந்து நம்ம ஹராமாக்கப்பட்ட இப்போ உதாரணம் நாய் இது போன்ற வேட்டையார் அமைப்பில் உள்ள மிருகங்கள் இருக்கு, அவைகள் வந்து அதில் சாப்பிட்டு போனாலும் உனக்கு என்னது அதில் சதக்கா தான். வமா அக்கலத்தி தைரு ஃபஹுவ லஹு சதக்கா, பறவைகள் வந்து அதில் சாப்பிட்டால் அதுவும் அவருக்கு என்ன நாளை மறுமை வரைக்கும் அந்த தர்மத்துடைய கூலி அவருக்கு இருக்கும். வலா எஸ் அர்ஹு அஹதுன் இல்லா கான லஹு சதக்கா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது ஒருத்தர் வந்து உரிமை இல்லாமல் அதில் வந்து ஒரு நெருக்கடிக்குள்ளாக்கி உரிமை இல்லாமல் அதை எடுத்து கொண்டு போனாலும் சரி அவருக்கு அதில் என்ன உண்டு தர்மம் உண்டு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எனவே ஒரு மனிதன் நஷ்டப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு அறுவடையை ரசூல் என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க, உனது விவசாயத்தில் ஏதாவது ஒன்று நடந்து அதுக்காக வேண்டி திருட்டு போகிற டைமில் பேசாமல் இருக்கும்னு சொல்லலை இஸ்லாம் சதகா போகுதுண்டு, அதில் ஒன்று நடந்துட்டால் கூட உன் அதில் கவலைப்படுறதுக்கு உனக்கு எதுவும் இல்லை, இந்த உலகத்தில் உனக்கு நஷ்டமாக இருந்தாலும் யாரோ சாப்பிட்றதுக்கு நீ உதவி என்ன செஞ்சுக்கிறாய் செஞ்சுக்கிறேன் உனக்கு தர்மமா. இதுல மிக ஆச்சரியமானது ரசூல் சல்லாம் சொன்னதுலே வமா சூரிய கமின்ஹு, அதுல திருட்டு போனதும் உனக்கு என்ன சதக்கானாங்க. ரசூல் சல்லா அலி சொல்லாம் அவர்கள் ஒரு மனிதன் உணவுக்காக திருடுறதுக்கு சில ஸ்பெஷலான இது வச்சாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், ரசூல் சல்லா அலிஸ்லாம் ஒரு மனிதரை பிடிச்சி கொண்டு வரான் அல்லாஹ்வின் தூதரே, இதால் வயலில் வந்து கொஞ்சம் இதாக அது பிச்சு சாப்பிட்டான் தாண்டல், ஏதோ அறுவடை உண்ட என்ன செஞ்சு விளைச்சல் உண்ட எடுத்து இந்த ஆள் சாப்பிட்டார் எடுத்துகிட்டு போயிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூட்டிகிட்டு வந்தவர்கிட்ட சொன்னாங்க, மா அல்லம் தஹூ இஸ்கான ஜாஹிலன் வமா தாம் தஹூ இஸ்கான ஜாஹிலன், நீங்கள் தான் குற்றவாளியண்ணா. அவருக்கு வந்து தெரியாமல் இருந்த நேரத்தில் அதுக்கு வழிகாட்டவும் இல்லை, நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வழிகாட்டணுமே, வழிகாட்டவும் இல்லை, பசியாக இருந்த டைமில் உணவு கொடுக்கவும் இல்லை, திருட்டு போனோன்னே கொண்டு வந்து என்ன செஞ்சுக்கிறீங்க வச்சுக்கிறீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள் சொன்னார்கள். ஏன்னா ஒரு சமுதாயத்தில் உணவுக்காக ஒருத்தன் திருடுறான்ற குற்றவாளி சமுதாயம் தான். ஒரு சமுதாயத்தில் ஒருத்தர் ரொட்டிக்காக வேண்டி என்ன செய்கிறான் திருடுறான், ஒரு கோதுமைக்காக வேண்டி திருடுறான், ஒரு தேங்காய்க்கு வேண்டிய பிஸ்னஸுக்கு அவர் ஒரு லொரியை கொண்டு வந்து இறக்கி வச்சு தென்னை மரத்தில் உள்ள தேங்காயெலாம் திருட்டு போகிறான்னா அவன் என்னது பெரிய குற்றவாளி தான். ஆனால் ஒரு பழத்துக்காக உண்டுக்காக ஒருத்தன் திருடுறான்னு சொன்னால் அது என்ன, இந்த சமூகம் என்ன குற்றவாளி என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியில் என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுவதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இது மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமீதியில் வரக்கூடிய ஒரு செய்தி, நான் அந்த நம்பரை குறிச்சிக்கல, எந்த ஒரு மனிதன் எவ்வளோ பெரிய இதை நட்டினாலும் சரி, ஒரு பெரிய மாம்பழத்தை நட்டி அழகு பார்த்துட்டு ஒத்தர் என்ன செய்கிறாரு தொங்குற ஒரு மாம்பழத்தை பிச்சு எடுத்து சாப்பிட்டு போனாருன்னா குற்றம் இல்லைன்னா ரசூலாம், அது எவனுடைய காணியில் உள்ள மரமாக இருந்தாலும் சரி பழம் கொளிச்சிக்கிட்டு அதுல இந்த ஒன்றை பிச்செடுத்து சாப்பிட்டுக்கு போனால் குற்றம் இல்லை, முடிந்து கொண்டு போக வேண்டாம்னாங்க. எர்ரா மூட்டைன்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு கட்டிக்கண்டு அப்படி போகக்கூடாது அப்படின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே தவிர, இருக்கிற ஒன்று பிச்சு அவர் சாப்பிட்டாருன்னா அது என்ன இதில் திருட்டு கிடையாது. ஏன் ஓண்ட பங்கு அதில் கால்வாசி தான், அதனுடைய டோட்டல் உருவாக்கத்துற பங்கம் இறைவன்றது, அதான் ஓண்ட பங்குன்றது உலக ரீதியாக உனக்கு ஒரு பங்களிப்பு இருக்குமெண்டா இதுதான், வேறு எதுவும் இல்லை. அதனால் எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, ஒரு பழத்தை எடுத்து ஒரு மனிதன் ரோட்டில் உள்ள பழமோ இன்னொரு நிலத்தில் உள்ள பழமோ வெளியே விளங்குது, அதை எடுத்து ஒருத்தன் உண்டு சாப்பிட்டான்னா மார்க்க ரீதியாக அது என்ன குற்றம் இல்லை அப்படின்னு. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு ஒரு ஒரு தாவரம் ஒன்று இருந்து அதில் பறவை சாப்பிட்டாலும் ஒரு மனுஷன் சாப்பிட்டாலும் யார் சாப்பிட்டாலும் உனக்கு என்னது தர்மம் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. எப்போ அது திருட்டாக கருதப்படும்னா மரத்தை வெட்டி சாச்சு அல்லது முடிஞ்சுக்கிட்டு ஒரு 100 போட்டுக்கிட்டு வீட்டுக்கும் கொடுப்போம் ஊருக்கும் கொடுப்போம்னு போனான்னு சொன்னால் அதுதான் என்னது அங்கே கூடாதுன்ற இடத்துக்கு வருமே தவிர, பசிக்கு ஒருத்தன் எடுத்து சாப்பிட்டான்னா மார்க்கறதியாக குற்றம் இல்லையென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்த அன்புள்ள சகோதரர்களே, ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹ் முஸ்லிமில் 4053 இலக்கம், ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு மஅபத் ரழியல்லாஹு அன்ஹா உடைய தோட்டத்துக்குள்ளே போகிறாங்க. போனால் அவங்க பார்க்குறாங்க ஒரு ஈத்த மரம் நாட்டப்பட்டு சும்மா பழமெல்லாம் கொளித்த அமைப்பில் பார்க்குறாங்க. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யா உம்மு மஅபத் மன் கரச ஹாத நஹல், இந்த ஈத்த மரத்தை இங்கே நட்டினது யார், இந்த தோட்டத்தில் நட்டினது யாருன்னு கேட்குறேன். அ முஸ்லிமுன் அம் காஃபிர், ஒரு அல்லாவை நிராகரிக்கக்கூடிய ஒருவரா, ஒரு அல்லாவை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லீமா என்று கேட்டாங்க. ஃபகாலத் பல் முஸ்லீம், ஒரு முஸ்லீம் தான் என்ன செஞ்சார் இதை நாட்டினார் என்று சொல்லி உம்மு மஅபத் ரழியல்லாஹுன்னா ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, ஃபலா யஹ்ரிஸுல் முஸ்லிமு கர்சன், எந்த ஒரு முஸ்லீமும் இப்படி ஒரு விவசாய ஒரு தாவரத்தை நட்டி ஒரு தாவரத்தை நாட்டினால் ஃபயக்குலு மின்ஹு இன்சானும் வலா தாப்பா வலா தயிர் இல்லா கானலஹு சதகா இலா யௌமில் கியாமா, அதில் இருந்து எந்த ஒரு மிருகமோ பட்சியோ ஒரு மனிதனோ சாப்பிட்டாலும் மறுமை வரைக்கும் அவனுக்கு அதை என்ன செய்யும் தர்மமாக அமையும்ன்றாங்க. அப்போ ஒரு இறை நிராகரிப்பாளர் நாட்டினாலும் அவருடைய பயன் உண்டு, ஆனால் அவருடைய நன்மை இறைவன்ட்ட போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவர் இறைவன் என்ன செய்யறது நிராகரிக்கிறது, இறைவனுக்கு இணை வைக்கிறது, இறைவனுக்கு மனைவி புள்ள குழந்தைகள் என்று சொல்லி இறைவனை இணை வைத்ததன் காரணமாகத்தான் அவருடைய கூலி என்ன செய்தில்லை அங்கே போகுதில்லை. அல்லாஹ் தாலா சொல்லி காட்டான், அவருடைய தர்மங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதற்கு காரணமே அவர்கள் இறைவனை நிராகரிப்பது தான் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான். மற்றபடி எதுவும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உம்மு மஅபத் வீட்டுக்கு சாதாரணமாக போனவங்க, ஈத்த மரம் மதினால் இல்லையா, ஈத்த மரம் மதினால் இருக்கு, நம்ம ஒரு வீட்டுக்கு போய் ஊரில் எல்லாமே இருக்கக்கூடிய தென்னை மரம், இந்த தென்னை மரத்தை யாருன்னா யாரு கேட்போமா, ஊரில் இருக்கிற ஃபுல்லாகவே தென்னை மரம் தான் நம்ம என்ன செய்வோம், எங்கேயாவது அப்பிள் மரம் மட்டும் கண்டோம்னா கேட்போம், வீட்டுக்கு முன்னால் எப்படி யார் நாட்டினு கேட்போம். ரசூலாங்க வளமையாக உள்ள தென்னை மரத்தையே காட்டி கேட்க, இந்த ஈத்த மரத்தை காட்டி கேட்கணும், இது யார் நாட்டினது ஆர்வம் ஊட்டுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாட்டுங்க விவசாயம் என்ன செய்யுங்க செய்யுங்க நாட்டுங்க என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வம் ஊட்டக்கூடிய 3 ஹதீஸ்கள் இவைகள். இவைகளாம் 3 செய்திகளை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கணும், விவசாயம் வரணும், மனிதனுக்கு என்ன செய்யணும் அதாவது தாவரங்கள் வரணும் இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறார்கள் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் இதுல நம்பிக்கையே இழக்க கூடாது. நான் ஒத்தன் மரநாட்டி தான் ஊருக்கே சாப்பாடு கொடுக்க போறானான்னு நினைக்க கூடாது, நினைக்க கூடாது. நீங்க பாருங்க பாப்போம், திடீர்னு ஒத்தன் வந்து பச்சை மிளகா மரம் மட்டும் வீட்டுல நாட்டுவோம்னு நினைப்பான். ஏன் தேவையில்லாத வேலை முன் கடையில தான் இருக்குது, தேவையில்லாத வேலைன்னு அது ஒத்தன் செய்ய விட மாட்டான். நம்பிக்கையை அப்படியே இல்லாமக்கி அது ஒரு ஒரு தேவையில்லாதவன் வேலை மாதிரி என்ன செஞ்சிருவாங்க, ஆக்கிடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, முஸ்னத் அஹமத் 12902 செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதா காமத் அலா அஹதிகுமுல் கியாம வஃபியதிஹி ஃபசீலா ஃபல்யஹ்ரிஸா. மறுமை நாள் நடப்பதை காண்கின்ற நேரத்தில் உங்கள் கையில், மறுமை நாள் நடப்பதை காண்கிற நேரத்தில் உங்கள் கையில் ஈத்தமர கன்றுண்டு இருக்குமாக இருந்தால் அதை நாட்டி விட்டு எழும்புங்க. நாங்கள் சொல்லலாம், மறுமை நாள் நடக்கிறத நீங்க பாக்குறீங்க, கையில் மரம் இருக்குது, மறுமை நாள் வந்து ஒரு எண்ணத்துக்கு மரம் பண்ணி நினைக்கும், நாட்டிட்டு எழும்புங்க. நாங்கள் சொல்லலாம் நாங்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அதை நாட்டி விட்டு எழும்புங்கள் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படின்னா அவநம்பிக்கையே இதில் உங்களுக்கு வரக்கூடாது, இதில் அவநம்பிக்கையே வரக்கூடாது என்பதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மறுமை நாள் நடக்க போகுது அந்த நேரத்தில் தூக்கி வீசிட்டு போகாதீங்கன்றாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், நாட்டிட்டு எழும்புங்க. நாங்கள் சொல்லலாம், அப்போ எந்த அளவுக்கு இஸ்லாம் நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்குது. மறுமை நாளை சொல்லி, எதிர்காலத்தை சொல்லி, சொர்க்க நரகத்தை சொல்லி, இன்னொரு வாழ்க்கையை சொல்லி, மறுபிறப்பை சொல்லி, உலகத்தில் அவநம்பிக்கை ஊட்டக்கூடிய ஆன்மீகத்தை தான் நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை இதா காமத் அலைக்குமுல் கியாமா, மறுமை நாள் வந்து சத்தம் கேட்கக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் கண்டாலும் வஃபி எதி அஹதிக்கும் ஃபசீல ஃபல்யஹ்ரிஸ்ஹா, அவர் என்ன செய்யட்டும், அந்த மரத்தை நாட்டி விட்டு என்ன செய்யட்டும், எலும்பட்டும்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இஸ்லாம் எவ்வளோ தூண்டுதல் பாருங்க, சட்டம் சொல்கிறது இரண்டாவது, நாட்டுறதுக்கு விவசாயம் செய்வதற்கு இஸ்லாம் தூண்டக்கூடிய செய்திகளை நம்ம என்ன செய்கிறோம் இதில் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதாவது சஹாபாக்கள் வந்து இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு ஆர்வம் ஊட்டனுடைய விளைவாக ஒரு சில சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நம்ம நிறைய நபித்தோட செய்தி, ஒரு சில நபித்தோட வாழ்க்கையில நம்ம பார்க்குறோம். உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, வயதான காலம் 70 வயசுல மாதிரி அந்த மாதிரி கட்டத்தில் வந்து மரம் நாட்டிக்கிட்டு இருக்கிறார், அவரது தோட்டத்தில் மரம் நாட்டிக்கிட்டு இருக்கிறார். இன்றைக்கும் அந்த வயசானவர்கள் தான் ஊரில் மரம் நாட்டுறது, விளங்கிட்டா மரம் நாட்டுற அந்த இந்த வேலைகள் செய்கிறாங்க தான். இன்றைப்போ அந்த காலமும் போச்சு, இப்போ வர வயசாளிகளுக்குன்னு அது இல்லை, இப்போ விளங்கிட்டா இப்போ இதில் ஃபோனில் மரம் நாட்டுறது தான் விளங்கிட்டா, அது ஒரு காலத்தில் இருந்துச்சு ஃபேஸ்புக்கில் மரம் நாட்டுற வேலை கொஞ்சம், இப்போ அது இருக்குதோ தெரியா. அப்போ அந்த மாதிரி அந்த காலம் தான் என்ன செய்யுது இருந்துக்கிட்டு இருக்குது. அன்றைய ஒரு காலம் இருந்தது, எந்த ஒரு நிலத்தை எடுத்தாலும் சரி, சிலர் இருக்கிறாங்க கூலி வீட்டுக்கு போவாங்க, கூலி வீட்டுக்கு போனாலும் என்ன செய்வாங்க, அந்த வீட்டை அழகுபடுத்தி விவசாயம் மாதிரி செஞ்சு மரங்களை நாட்டிக்கிட்டு அந்த வீட்டை என்ன செஞ்சிடும், ஒரு செழிப்பாக வர வைக்கக்கூடியவங்க வைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு எங்கள்கிட்ட கொஞ்சம் பழக்கம் இருக்குது, என்னன்னு சொன்னால் உருப்படியே இல்லாத எவனுக்கும் பிரயோசனம் தராத சில மரங்களை முன்னால் நாட்டி அழகுபடுத்துறது, சாப்பிடுவோம் எல்லாது ஆகிற காற்றும் நல்லதில்லை, அது என்னதுக்கு தான் இருக்குன்னா கவர்ச்சி ஒன்றும் இல்லாட்டி பிளாஸ்டிக் மரத்தை கொண்டு என்ன செய்யறது வச்சுக்கிறது வீட்டில் அப்படி வரைஞ்சி கரைஞ்சி வச்சு மரம், இது இது ஒரு ஃபீலிங்கில் என்ன செய்கிறோம், வாழ்ந்துகிட்டு ஏமாத்திக்கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள் உஸ்மான் பின் அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரம் நாட்டி கண்டிக்கிறார். அப்போ ஒரு ஆள் கேட்குறாரு, தஹ்ரிசு பஅதல் கிபர், இவ்வளோ வயசாகிட்டு இது இப்போ போய் நீங்கள் மரம் நாட்டிட்டீங்களா அப்படின்னு ஒருத்தர் ஆச்சரியமாக கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறார், லி அன் துவாஃபியனி ஸா வ அன மினல் முஸ்லிஹீன் ஹைரு மினன் துவாஃபியனி வ அன மினல் முஃப்ஸிதீன், நான் இந்த உலகத்தை சீர்குலைத்தவர்களாக இருக்கின்ற நிலையில் எனக்கு மறுமை வருவதை விட, சீர்படுத்தி கொண்டிருக்கின்ற நிலையில் மறுமை வருவது எனக்கு மிகவும் சிறந்தது. நான் அவர் என்ன சொல்றாருண்டா, மரம் நாட்டுறதுன்றது இஸ்லாஹ் ஃபில் அர்த், இந்த பூமியில் செய்கின்ற மிகப்பெரிய சீர்திருத்தம்ன்றார், இந்த பூமியில் செய்கின்ற அழகான மாற்றம், அந்த மாதிரி நிலையில எனக்கு என்ன செய்யட்டும், எனது மறுமை என்னை வந்து அடையட்டும் என்று உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னார்கள். அதே போல அபுதர்தா ரதியல்லாஹு கூட தென்னை மரம் நாட்டி கணிக்கிறார். அபுதர்தா ரதியல்லாஹு அவர்கள் ஒரு தென்னை மரத்துக்கு அந்த தென்னை மரம் நாட்டினவன் எவ்வளோ எதிர்பார்க்க வேண்டியது, அப்போ தான் கன்று என்ன செய்கிறார் அவர் நாட்டி எல்லாம் வச்சு கண்டிக்கிறார். அப்போ ஒருத்தர் கேட்குறாரு அபுதர்தா ரதியல்லாஹு அவர்கள்ட்ட, தஹ்ரிஸ் வான் தஷீஹ், வயசான காலத்தில் தென்னை மரம் நாட்டி கண்டிக்கிறீங்களே அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. வலா துத்தாமில்லா பாத ஸ்ரீன சார், 20 வருஷம் ஆகும், அதுக்கு ஒரு தான் உங்களுக்கு என்ன செய்ய போகுது, ஒரு பலன் கிடைக்க போகுது அப்படின்றாங்க. அப்போ அவர் சொல்கிறார், ஃபக்கால் அலா அலைய பாத ஐய கூணல் அஜ்ருலி, எனக்கு எதிராகவே இருக்காது, எனக்கு கூலி இருக்குமாக இருந்தால் அது எனக்கு பயன் தந்தா என்ன, எனக்கு பயன் தராட்டி என்ன, நான் நாட்டுறதுல எனக்கு கூலி உண்டு, யாரோ ஒருத்தர் அதில் என்ன செய்ய போகிறான், அதாவது சதக்கா ஜாரியா சதக்கா ஜாரியான்னு எங்களில் நிறைய பேர் என்னமெல்லாம் செய்கிறாங்க, கிணறு கட்டணுமா அது கட்டணுமா இது கட்டணும், ஒரு மரத்தை நாட்டி விட சதக்கா ஜாரியான்னு இஸ்லாம் என்ன செய்யுது சொல்லுது, மறுமை நாள் வரைக்கும் அந்த கூலி போகும்னு ஹதீஸ் சொல்லுது, சாப்பிட்டு கண்டிக்கிறதால யாரோ ஒருத்தர் சாப்பிட்றதுனால கூலி போகும்னு சொல்லுது. அப்போ எங்களுக்கு வந்து நம்ம வெற்றத்தில் எடுத்துகிற கவனம் நாட்டினத்தில் எடுத்தமான்னு பார்த்தா இல்லை, வெற்றத்திலே நீக்கிறதுலையும் எடுத்த கவனம் வந்து நம்ம நாட்டுவதில் என்ன செய்யலை, எடுக்கவில்லை என்பதை தான் நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதாவது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவருடைய வயதான காலத்தில் கூட அவர் நல்ல வசதி உள்ளவராக இருந்தார். அந்த காலத்தில் கூட நான் அவரை கண்டிருக்கிறேன். அவருடைய விவசாய நிலங்களில் தண்ணீரை என்னது அது வரப்புக்குள்ளே விட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நான் என்ன செய்திருக்கிறேன், கண்டிருக்கிறேன். சில தாவியங்கள் அறிவிக்கக்கூடிய ஆதார்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வந்து பெரிய வசதிக்கார், அவருக்கு விவசாயமே தேவையில்லை. வேற வேற நிறைய விளைச்சலாம் என்ன செய்ய, வேற வேற அவருக்கு பிசினஸ் எல்லாம் இருக்குது, இருந்தும் விவசாய நிலத்தில் என்ன செஞ்சாரு, கவனம் எடுத்து கொண்டிருந்த காட்சியை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்றாங்க. இது மாத்திரமல்ல, அதாவது தல்ஹத் இப்னு உபைதுல்லா அவர்கள் அதாவது மதீனால விவசாய நிலங்கள் பெருகி போய் சிரியால இருந்து இம்போர்ட் பண்ணி இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவையை அவருடைய பல விவசாய நிலங்களால் நீக்கி இருக்கிறார் தல்ஹத் இப்னு உபைதுல்லா. அதாவது மதீனால விவசாய நிலங்களை பெருக்க வைத்து அதுக்கு செலவழிச்சு சிரியாலிருந்து இம்போர்ட் பண்றதை என்ன செஞ்சார், அவரு இல்லாமலாக்கி தன்னிறைவாக்கக்கூடிய வேலையை தல்ஹத் இப்னு உபைதுல்லா என்ன செஞ்சாரு செய்தார் அப்படின்ற செய்தியை நம்ம வரலாற்றில் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களை, செய்திகள் ஆதார்களை நம்ம பார்க்கிற நேரத்தில் இவ்வளவு அதர்கள் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இவற்றை கேட்குறாங்க அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட, மனிதாபிமானம் அல் முருஆ, மனிதாபிமானம் என்றால் அது எதெல்லாம் அடங்கும்ன்றது, கர தக்குவல்லா, அல்லாவை பயப்படுதுவா, இஸ்லாஹு தைஅ, ஊருலகத்தில் நமக்கு அறுவடை நமக்கு லாபம் தரக்கூடிய விவசாயம் தொழில்கள் விஷயத்தில் ஒரு மனிதன் கவனம் செலுத்துதல், இதுவும் தக்குவால என்னது உள்ள ஒரு விஷயம் தாண்டு அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். இதனால தான் இஸ்லாமிய சமுதாய வரலாற்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான், இஸ்லாம் இந்த அளவு விவசாயத்துக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருப்பதனால தான், ஒரு மனிதன் நாட்டக்கூடிய ஒரு ஒரு அதாவது சாதாரண ஒரு தாவரத்தில் இவ்வளவு பெரிய அஜிரொண்டு இருக்குது என்று சொல்லப்பட்டதுனால தான் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் எல்லோரும் எல்லா அதாவது இந்த என்ன சொல்றது இந்த காலனித்துவம் செய்த மற்ற நாடுகளுக்குள்ள நுழைந்து காலனித்துவம் செய்த எல்லா ஆட்சியாளர்களும் செய்த தவறு இவங்க செய்யலை, எல்லா ஆட்சியாளரும் செய்த தவறு செய்யலை. என்ன முதல் தவறு, அங்கு உள்ள எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்றது. பிரிட்டிஷ் எங்க போய் பிடிச்சாலும் முதல்ல என்ன செய்ய, எல்லாத்தையும் முக்கியமான ஐட்டங்களை தண்ட நாட்டுக்கு என்ன செஞ்சிருவான் எடுத்துட்டு போறேன். இதை முஸ்லீம்கள் செய்யலை, இதை முஸ்லீம்கள் செய்யலை. அவர்கள்ட்ட எடுக்கப்படுற ஜகாத்து கூட தூஹது மின் அக்னியாகியும் துரந்து அலா ஃபுக்ராஹியும், அங்கே இஸ்லாத்துக்கு வந்த மக்கள்கிட்ட எடுக்கக்கூடிய ஜகாத்து கூட அந்த ஏழைகள்கிட்ட எடுக்கப்பட்டு அங்கே உள்ள ஏழைகள்கிட்ட என்ன செய்யும் கொடுக்கப்படும் என்ற ஹதீஸ், அங்கே இருந்து எதுவும் என்ன செய்யாது வராது. இது முதல் விஷயம். இரண்டாவது, யுத்த காலத்துக்குள்ள இறங்கினாங்க என்று சொன்னால் விவசாய நிலங்களை அவர்கள் எந்த வகையிலும் நாசமாக்க மாட்டாங்க, எந்த வகையிலும் நாசமாக்க மாட்டாங்க. ஆனால் நல்ல முறையில் புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு விவசாயிகளை அதாவது ஒரு நாடு இன்னொரு நாடை பிடிச்சாலும் காலனித்துவம் செய்தாலும் முதலாவது அடிமையாக்குற யாரை சொல்லுங்க, விவசாயிகளை தான் முதலாவது அடிமையாக்குறது, விவசாயிகளை தான். அந்த விவசாயிகளை தண்டை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அவனை ஏற்று பிழைக்க வச்சு அவன் தான் ஆட்சியாளர், வாழக்கூடிய ஆட்சியாளரான அவன் தான் அடிமையாக்கப்படுவான். இன்னொத்த வந்து பிடிச்சாலும் அவனை தான் முதலாக என்ன செய்யறது, அவனை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு அவனை அநியாயப்படுத்துறன்றதான் உலகத்தில் நிறைய நடந்த ஒரு விஷயம். ஆனால் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் காலித் இப்னு வலீத் சொல்வார்கள் கவிதையில், காலித் இப்னு வலீதுடைய படைகள் ஆப்பிரிக்காவுடைய வயல்களுக்கு மத்தியில் நடந்து சென்றன, அதில் எந்த பக்கமும் திரும்பி பார்க்கல. அப்படின்னா என்ன, அதுக்காக அவங்க அந்த நாட்டை என்ன செய்யல பிடிக்கல. இன்னும் சொல்ல போனால் வரலாற்றில் பல ஆசிரியர்கள் சொல்கிறாங்க, ஸ்பெயின் வரலாறு காணாத விவசாய வளர்ச்சியை முஸ்லீம்களுடைய ஆட்சியிலே கண்டது, முஸ்லீம்களுடைய ஆட்சியிலே கண்டது. அதே போல் ஈராக்குக்கு போயிட்டு வந்த அமெரிக்காவுடைய முக்கியமான ஒரு ஆய்வாளர் சொல்கிறாரு, இன்றைக்கு அமெரிக்காவில் விவசாயத்தில் எப்படியெல்லாம் கவனம் எடுக்கிறார்களோ அது போன்ற கவனத்தை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் முஸ்லீம் ஆட்சியாளர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க எடுத்திருக்கிறார்கள் என்பதை நான் என்ன செய்கிறேன் அங்கே போன நேரத்தில் அவதானித்தேன் என்று என்ன செய்கிறாரு சொல்றதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதில் பாருங்க, அதாவது வகானல் உமரா யூசூனல் ஜும்தல்லதீன யதஹபூனல் ஜிஹாத் பி அதமி தஅர்ருத் லில் ஃபல்லாஹின் ஐயன் கானத் தியானத்துஹும், எப்படிப்பட்ட மார்க்கம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி யுத்தத்துக்கு போகக்கூடிய அந்த மக்களுக்கு தலைவர்கள் செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய வசியத்தில் உண்டுதான், விவசாயிகளுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது, அவர்களை வந்து உங்களுடைய பிரச்சனைக்குள்ள இலக்காக்க கூடாது. எந்த அளவுக்குன்னா ஃபஹாதா அஹதுல் குலஃபாயில் அப்பாசி நன்சஹு காஇதஹு அத்னா அசைரிஹி பில் ஜெய்ஸ், அதாவது ஒரு அப்பாசிய கலீஃபா ஒருத்தர் வசியத்து பண்றாரு, ஐயம்னா அல் ஜுந்த ஐய தஹத்தவ் அஸ்ஸுரூல், அவங்க போற நேரத்தில் விவசாய நிலங்களுக்கு குறுக்காக என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது, அதை அழிச்சிக்கண்டு நீங்கள் போகக்கூடாது. வாகனத்தால் கூட என்ன செய்யக்கூடாது அவைகளை நீங்கள் மிதிக்கக்கூடாது. அலஹா தரீகஹு ஃபி மக்ஸதிஹி, போற இலக்குக்கு இதை வழியாக என்ன செய்யக்கூடாது நீங்கள் ஆக்கக்கூடாது. அல்லாஹ் அஹுது மின் அஹ்லிஹல் அத்பான இல்லா பி அஸ்மானின் வரிதா அஸ்ஹாபிஹா, அவங்கள்ட்ட இந்த எந்த ஒரு விவசாயத்தில் உள்ள அறுவடைகளை நீங்கள் வாங்குறதாக இருந்தாலும் சரி, வைக்கோள்களே அது இது எதை வாங்குறதாக இருந்தாலும் சரி, விலை கொடுத்து தான் நீங்கள் வாங்கணும். நீங்கள் பிடிச்சிட்டீங்க ஆட்சி உங்களுக்கு கீழே வந்துட்டதுக்காக என்ன செய்யக்கூடாது, பைஃபோர்ஸாக நீங்கள் வாங்கக்கூடாது. யுத்தகல நேரத்தில் எது கிடைச்சாலும் சரியன்றிருக்கிற இடத்துல நீங்கள் அவைகளெல்லாம் பணம் கொடுத்து தான் என்ன செய்யணும், வாங்க வேண்டும் என்று சொல்லி. இதனால தான் பிரபல்யமாக இஸ்லாமிய வரலாற்றில் அறியப்பட்ட ஒரு வார்த்தைகள் உண்டு தான், அஹ்சினு இலல் முஜாரிஈன், விவசாயிகளுக்கு உபகாரம் செய்யுங்கள். இஸ்லாமிய வரலாற்றில் மிக அறிமுகமான ஒரு வார்த்தை அஹ்சினு இலல் முஜாரிஈன், விவசாயிகளுக்கு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஃப இன்னக்கும் லம் தஜாலு சிமானன் மா சமினு, அவர்கள் கொளுத்திருக்கும் காலமெல்லாம் நீங்களும் கொளுத்திருப்பீங்க, அவர்களெல்லாம் உண்டு கழித்து வாழுகின்ற காலமெல்லாம் நீங்களும் என்ன செஞ்சிருப்பீங்க, உண்டு கழித்து இருப்பீர்கள் என்பது ஒரு பிரபல்யமான வார்த்தையாக என்ன செய்தது அவர்களுக்கு மத்தியில் இருந்தது என்ற செய்தி நம்ம வரலாற்றில் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்போ அன்புள்ள சகோதரர்களே, இது அவர்கள் எடுத்த ஒரு கவனத்தை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த இந்த முக்கியத்துவத்துடைய விளைவு நபித்தோழர்கள் அறிஞர்கள் எல்லாம், நான் நிறைய இதெல்லாம் அதாவது கோட்ஸுகள் இங்கே சொல்லலாம்னு நினைச்சேன். அதாவது எத்தனை இப்போ உதாரணமாக மேற்கத்திய அதாவது ஓரியன்டலிஸ்டர்கள் இருக்கிறாங்களே, மேற்கத்திய ஆய்வாளர்கள், அவர்கள் இந்த கீழத்தேயத்தை ரிசர்ச் பண்ண நேரத்தில் இஸ்லாமிய விவசாயம் சம்பந்தமாக அக்ரிகல்ச்சர் சம்பந்தமாக சொன்ன சாட்சிகள் நிறைய என்ன செய்கின்றன இருக்கின்றன, அவைகளாம் சொல்லலாம்னு நினைத்தேன். ஆனால் நேரம் போகாது என்பதனால சுருக்கமாக நான் சொல்லியிருக்கேன். அவ்வளவு விஷயங்களை அவங்க ஆடி ஒரு ஒருத்தம் வந்து ரிசர்ச் பண்ணுறான்னா சும்மா ரிசர்ச் பண்ண மாட்டான். அவ இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய அறிஞர்கள் பல அதாவது நூற்றுக்கணக்கான நூல்கள் விவசாயம் சம்பந்தமாக எழுதிக்கிறார், தாவரங்களுடைய வகைகள் சம்பந்தமாக, அதனுடைய குவாலிட்டி சம்பந்தமாக, அதனுடைய பண்புகள் சம்பந்தமாக எழுதிக்கிறான். எழுதினதுக்கெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய மொழிகளில் ஆங்கில மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதிலிருந்து படிக்கிறான், அதிலிருந்து பல விஷயங்களை படித்துக் கொள்கின்ற அமைப்பில் அன்றைக்கு என்ன செய்திருக்கின்றன முஸ்லீம்கள் இதில் மிகப்பெரிய ஒரு கவனத்தை செலுத்தி இருக்கிறார்கள். அப்படின்னா விவசாயத்தில் கவனம் எடுக்கிறேன், விவசாயம் மட்டுமா, ஆறுகளில் கவனம் எடுத்திருப்பாங்க, குளங்களில் கவனம் எடுத்திருப்பார்கள், நீர்நிலைகளில் கவனம் எடுத்திருப்பாங்க, அவைகளுக்கு நிர்வாகம் செய்திருப்பார்கள், அப்போ தானே விவசாயத்தில் கவனம் எடுக்கலாம், மழை நீரை எப்படி பயன்படுத்தலாம் அதில் யோசித்திருப்பார்கள், இப்படி பல விஷயங்கள். இவ்வளோ அன்புள்ள சகோதரர்கள், இது மாத்திரமல்ல சஹீஹ் புகாரியில் 2323 இலக்கம், இது இஸ்லாம் கொடுத்த முக்கியத்துவம் வரலாற்று சான்றுகள். இப்போ மூன்றாவது பகுதி என்னன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ நீங்கள் இஸ்லாம் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்கன்னு தெரிகிறதுக்கு நாட்டுங்க, அதனால் விளைச்சல் அதனுடைய தர்மம் என்றது மட்டுமல்ல, இன்னும் பல பகுதிகளை நீங்கள் தெரிகிற நேரத்தில் முக்கியத்துவத்துடைய அந்த ஹஜும் கனதியை நம்ம என்ன செய்வோம் தெரிந்து கொள்வோம். பாருங்கள் இந்த செய்தியில் வருது என்னன்னு சொன்னால், அதாவது சஃபியான் இப்னு அபி ஸுஹைர் என்றவர், சுஃபியான் இப்னு அபி ஸுஹைர், இவர் அஸ்த் ஷனுஆ என்று சொல்கிற கோத்திரத்தை சேர்ந்தவர், மக்கான மின் அஸ்ஹாபின் நபி, அவர் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் ஒருவராக இருந்தார். ஒரு மனிதன் நாய் வளர்க்கலாமா முஸ்லீம், கூடாது. அப்படி நாய் வளர்த்த எவ்வளோ நன்மை குறைமட்டு வருது, ஒரு கீராத் ஒரு மலை அளவுக்கு என்ன செய்யும் நன்மை குறையும். கீராத்ன்றது மின்னல் அவுதாத், அதாவது நேர் எதிர் கருத்துக்கள் இருக்கிறது. ஆக கொஞ்சத்துக்கு கீராத் தண்ணுவாங்க, மலைக்கும் என்ன செய்வாங்க கீரா தண்டுவார்கள். வணங்கிட்டார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண, அதாவது மக்காவுடைய காலத்தில் வந்து ஆடு மேய்ப்பவர்களாக இருந்தார்கள், அலா கராரி ஒரு சில கீராத்துகளுக்காக என்னது ஆடு மேய்ப்பவர்களாக இருந்தார். அப்போ அது என்ன, ஒரு சில கீராத்துனா 4-5 மலை அளவுக்கு கூலிக்கல, ஒரு சில சாதாரண சதங்களுக்காக செய்கிறவராக இருந்தார். இன்னொரு கருத்து என்ன, அதில் மலை அளவுக்கு அதான் மின்னல் நேர் எதிர் கருத்து, அதுக்கு என்ன செய்யும் வரும். இப்போ இதில் என்னன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் ரசூலாங்க சொல்ல கேட்டேன், மனிக்தனா கல்பன், ஒருவர் நாய் வச்சுக்கிறார், லா யுஹ்னி அன்ஹு ஸர்அன், அதனால் அவருடைய விவசாயத்துக்கு பலனில்லை, வலா தர்அன் அவருடைய கால்நடைகளுக்கு பலனில்லை என்றால், நக்கச குல்ல யௌமின் மின் அமலிஹி கைரார், அவருடைய ஒவ்வொரு நாளிலும் மலையளவுக்கான நன்மைகள் என்ன செய்யும் செஞ்ச நன்மைகளில் குறைஞ்சிட்டு போகும். எதுக்கு பலனில்லை என்றால், விவசாயத்துக்கு பலனில்லை என்றால், கால்நடைகளுக்கு பலனில்லை என்றால், விவசாயத்துக்கு அந்த நாய் மூலம் ஒரு பாதுகாப்பு கிடைக்குதுன்னா அந்த நன்மை என்ன செய்யாது குறையாது. அவர் நாயை வச்சுக்கின்றிருப்பதே எதுக்காக வேண்டி, விவசாயத்துக்குரிய பாதுகாப்பு குறைச்சி அதை என்ன செய்யும் மக்களுக்கு அலர்ட் பண்ணக்கூடிய ஒன்றுக்காக, அல்லது கால்நடைகளை வழி நடத்தி போவதற்காக அவர் வளர்த்திருந்தாருண்டா அதுக்காக வேண்டி நன்மை என்ன செய்யாது குறையாதுண்டாங்க. இஸ்லாம் விவசாயத்துக்கு இதில் ஒரு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு ஒரு ஆதாரமாக இல்லையாது. அப்போ மணிக்தனா, அதான் மணிக்தனா கல்பன் லா யுக்னி அன் ஹுசரான், அவருக்கு ஒரு அதாவது ஒரு விவசாயத்துக்கு என்ன செய்யாது பலன் அளிக்கலை, கால்நடைகளுக்கும் பலன் அளிக்காத ஒரு நாயை ஒருத்தர் வச்சிருந்தார்னு சொன்னால் அவருக்கு என்னது, அதாவது நன்மைகள் குறையும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. வேறு ஹதீஸில் இன்னும் ரெண்டு வருது, பாதுகாப்புக்கு ஹிராசா, அடுத்தது வந்து வேட்டை. இந்த நாளுக்கு ஆகிட்டு ஒருத்தர் என்ன செய்யலாம், ஒருத்தர் நாயை வைத்துக் கொள்ளலாம் பாதுகாப்புக்கு வேண்டி, சாதாரண ஒரு வீட்டை கட்டிட்டு ஒன்றுமே இல்லாமல் நாயை வளர்த்துட்டு பாதுகாப்புக்கு வச்சுக்கன்னு சொல்லக்கூடாது. பாதுகாப்புனா பாதுகாப்புக்குன்னு விளங்கணும், பாதுகாப்புக்கு தான் இவர் நீங்கள் நாய் வச்சுக்கிறேன்னு விளங்கணும். சிலவங்க நாயோட காட்டுற அந்த அன்பை பார்த்தா பாதுகாப்புக்கு இல்லாது, அவங்க ஃபேமிலி மெம்பர் அது விளங்கிட்டான். அந்த மாதிரி இல்லை, நாயை வந்து எதுக்கு வச்சுக்கிறேன்றதா அந்த நோக்கங்கள் அல்லாவுக்கு தெரியும். அந்த நோக்கத்துக்காக வச்சுருந்தா நன்மை குறையாதுன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. இதை சொன்ன உடனேயே கேட்ட அந்த தாபீனுக்கு ஒரு ஆச்சரியம், என்ன இது விவசாயத்துக்கு சரியாக விதிவிலக்கு கொடுத்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஆகிக்குதேன்னு அவர் கேட்குறாரு. அந்த சமய தகாதாமின் ரசூலில்லா, இதை நீங்கள் ரசூல்லாங்கிட்ட கேட்டீங்களான்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, ஈ ஒ ரப்பி ஹாதல் மஸ்ஜித், இந்த மதீனா பள்ளியுடைய இறைவன் மீது சத்தியமாக நான் கேட்டேன், இந்த மதீனா பள்ளியுடைய இறைவன் மீது சத்தியமாக நான் கேட்டேன் அப்படின்னு என்ன செய்கிறார் அவர் சத்தியம் பண்ணுறார். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவசாயத்துக்கு ஒரு சட்டத்தை இங்கே என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், விவசாயத்தோடு தொடர்புடைய தண்ணீருக்கு நீர்நிலைகளுடைய ஹதீஸ்கள் இருக்குதே, அது சுபஹானல்லா, அது ஒரு 30-40 ஹதீஸ் என்ன செய்யும் வரும்போல் இருக்கு. இந்த நீர்நிலை சம்பந்தமாக சொன்னதுகளை பார்த்தா வாயிஃபான சஹியான எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா ஒரு 30-40 தண்ணிக்கு மட்டும் வழங்கிட்டா அவ்வளோ செய்திகள் ஹதீஸில் என்ன சட்டங்களோடு தொடர்புடைய செய்திகளை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். சஹீஹுல் புகாரியில் 2354 இலக்கம், இப்போ சட்டங்களை ஓனா நான் சொல்லிக்கணுவாரு. 2354 இலக்கத்தில் வருது, அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தம்னஉ ஃபத்லல் மா லிதம்னஉ பிஹி ஃபத்லல் கல, உங்களுக்கு தேவை போக தண்ணீரை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த தண்ணீரை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா எஞ்சிய தண்ணீரை மற்றவர்களுக்கு தடுக்க வேண்டாம், எஞ்சிய தண்ணீரை மற்றவர்களுக்கு தடுக்க வேண்டாம். அப்படி நீங்கள் தடுத்தீங்கன்னு சொன்னால் அங்கே கால்நடைகள் வராது. ஏன், நீங்கள் தண்ணி விட்டீங்கன்னா தான் அங்குள்ள பக்கத்தில் உள்ள புல்லெல்லாம் என்ன செய்யும் ஓரளவுக்கு வளரும், வளர்ந்தா தான் கால்நடைகள் வந்து அங்கே என்ன செய்யும் மேயும், மேய்ஞ்சா தான் அந்த சமுதாயத்தில் என்ன ஒரு ஒரு அபிவிருத்தி இருக்கும். அதனால் நீங்கள் புட்களையும் அதாவது விளைச்சல்களையும் தடுக்கின்ற அமைப்பில் உங்கள் மேலதிக தண்ணீரை தடுக்கக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் தடைசினான். லா தம்னஉ ஃபத்லல்மா, ஃபத்லல்மான்ற தண்ணீரில் எஞ்சினது, குடித்து முடிச்சிட்டிங்களா உங்களுக்கு வீட்டுக்குரிய தேவையை எடுத்துட்டாச்சா தண்ணியை நீங்கள் என்ன செஞ்சுருக்கு வீட்டு. உதாரணமாக ஒரு கிணறு வச்சுக்கிறார், ஒரு கிணறு ஒருத்தர் வச்சுக்கிறாரு, அந்த கிணறு வந்து எல்லாரும் வந்து போகிற அமைப்பில் இருக்குது, வீட்டுக்குள்ளே உள்ள கிணறு கேட்டை விட்டு தொட்டு வாங்கன்னு சொல்ல சொல்லலாம் சொல்லலை. ஆனால் நீங்கள் ஒரு கிணறு வச்சு உங்களுக்கு சொந்தமான கிணறு ரோட்டில் இருக்குது, உங்களுக்கு சொந்தமான கிணறு, நீங்கள் தண்ணி எடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு 1% செலவில்லாமல் மற்றவன் என்ன செய்யலாம் யூஸ் பண்ணலாம், 1% உங்களுக்கு செலவில்லை, அவன் போட்டோ எப்படியோ எடுத்துக்கொள்வான், உடனே எல்லாம் போட்டு லொக் பண்ணிட்டு பேத்தரக்கூடாது, எவனும் தண்ணியில் என்ன செய்யக்கூடாது எடுக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் அதை தடை செய்யலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். அது மட்டுமல்ல, தண்ணி ஒரு வாளி தண்ணிக்கு 1 ரூபா என்ன செய்ய கொடுக்கணும் என்றால் ரசூலுல்லாஹ் நஹா அன் பைஇ ஃபத்லில் மா, எஞ்சிற தண்ணீரை விற்பதை ரசூலுல்லாஹ் தடை செய்தார்கள். தண்ணியை விற்கக்கூடாது, தண்ணியே விற்கக்கூடாது. தண்ணி எப்போ விற்கலாம், நீ வந்து ஒரு கேனுக்கு நிரப்பி கொண்டு போய் ஒருத்தனுக்கு ஊற்றி விடுற, இதுக்கு உன்னோட முயற்சிக்கு நீ என்ன செய்யலாம் பணம் எடுக்கலாம், இப்போ பொட்டில் அடைச்சி வருது அதுக்கு ஒரு அவன் முயற்சி எடுத்துக்கிறான், தண்ணிக்கு ரேட் வைக்கக்கூடாது, தண்ணிக்கு என்ன செய்யக்கூடாது அவன் பட்ட கஷ்டத்துக்கு அவனுடைய விஷயத்துக்கு என்ன செய்யலாம் ரேட் வைக்கலாம். உதாரணமாக ஒரு வாளி தண்ணி இருக்குது, நீ அள்ளி கொடுக்குறதால தண்ணி வெள்ளம் பணம் எடுத்தால் பரவாயில்ல, ஆனால் ஒரு வாளி தண்ணி எடுக்க 1 ரூபா தந்துட்டு போ அப்படின்னு என்ன செய்யக்கூடாது எடுக்கக்கூடாது. ஹராமன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், சொன்னார் தண்ணி நீயா படைச்ச நீ படைக்கல, அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடை செய்தார்கள். இதில் மிக முக்கியம் என்னென்னா தண்ணியை நீங்கள் தடை செய்யாதீங்க, அதன் மூலம் அங்கே வளரக்கூடிய புட்பூண்டுகள் என்ன செய்யாது வளராது, அதனூடாக அந்த மேய்ச்சல் என்ன செய்யாது அங்கே நடக்காது, அதனால் அது கால்நடைகள் என்ன செய்யும் பாதிக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது புகாரியில் வரக்கூடிய சாதாரண புல்லு வளரணும் பண்ணுறாங்க ரசூலா, சாதாரண அதாவது ஆடு மாடுகள் மேயக்கூடிய புற்கள் வளர வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியில் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க, நீங்கள் அதை தடுக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல சஹீஹுல் புகாரியில் சரி அப்படி தடுத்தா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், 2354 செய்தி பண்ண சொன்னேன், 2358 இலக்கத்தில் ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அறிவிக்கிறாங்க, தலாசத்துன் லா யந்துருல்லாஹு இலைஹிம் யௌமல் கியாம வலா யுசக்கிஹிம் வலஹும் அதாபுன் அலீம், நாளை மறுமையில் 3 பேரை அல்லாஹ் பார்க்க மாட்டான், பார்க்க மாட்டான்னா என்ன கருணை பார்வை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் இறக்க பார்வை பார்க்க மாட்டான், அவர்களை இறைவன் சுத்தப்படுத்த மாட்டான், நல்லவங்கன்னு சுத்தப்படுத்த மாட்டான், அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு, இந்த 3 மவர்களுக்கு உண்டு. அதில் ஒத்தர் யார் தெரியுமா, ரஜுலுன் கான லஹு ஃபத்லுமா இன் பித்தரீக் ஃபமனஹு மின் இப்னிஸ் ஸபீல், வீதி ஓரத்தில் ஒருவருக்கு தண்ணீர் வசதி இருந்து வழிப்போக்கர்களுக்கு அந்த தண்ணீரை தடுத்தால் நாளை மறுமையில் அல்லாஹ் அவரை பார்க்க மாட்டான் சுத்தப்படுத்த மாட்டான், அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீதியோரத்தில் ஒரு கிணறோ ஏதோ ஒரு தண்ணி வசதி அவருக்கு இருக்குது, அவருக்கு 1% செலவில்லாமல் என்ன செய்யலாம் அந்த தண்ணியை மற்றவங்களுக்கு கொடுக்கலாம், அவர் அதை தடுத்தார்னா நாளை மறுமையில் மிகப்பெரிய குற்றவாளி, அல்லாஹ் பார்க்க மாட்டான், சுத்தப்படுத்த மாட்டான், அவருக்கு அதுக்காக வேண்டி கடுமையான தண்டனை உண்டு ரசூலுல்லாஹ் சொல்றான். இது ஒரு சாதாரண ஒரு கிணற தடுத்தா, ஒரு பெரிய ஆத்த தடுத்தா எப்படி இருக்கு? ஒரு பெரிய நதி ஓடுது, இது ஏன மாவட்டத்துக்கு மட்டும்தான், மற்றவனு குடிக்கக்கூடாதுன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய பாவம் எடுத்து இந்த செய்தி என்ன செய்து சொல்லுது? நீயா அதை உருவாக்கின, மாவட்டத்தை நானா நீயா பிரிச்சது? ஆ, அப்படி நினைக்க, அதாவது உனக்கு யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் உரிமை, உண்மை உனக்கு யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் உரிமை இருக்குது. ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஒரு முறைப்பாடு வருது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட. என்ன முறைப்பாடுனா, உதாரணம் அவங்க இப்படி தண்ணி வடியுது, ஒரு மலையிலேருந்து ஒரு தண்ணி வடியுதுன்னு வைங்க, சரியா? தண்ணி வடிஞ்சால் அதுக்கு பக்கத்தில் சுபைர் ரதியல்லாஹுடைய விவசாய நிலம் இருக்குது, சுபைர் ரதியல்லாஹுடைய விவசாய நிலம். அதுக்கு அடுத்தது அவர் விட்டாருன்னா அடுத்த ஒரு ஆளுடைய விவசாய நிலம் இருக்குது. இப்போ சுபைர் ரதியல்லாஹு என்ன செய்யறதுன்னு சொன்னால், தண்ணி வரதுக்கெல்லாம் அப்படி விட்டு வரப்பெல்லாம் நிரப்பிட்டு தான் திறந்து விடுறது அடுத்த பகுதி போகிறதுக்கு. அடுத்த வகையில் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும், இவர் முடிச்சுட்டு வரும் வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். இதை போய் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் தண்ணியை இவர் தடுக்கிறார் அப்படின்றார். ஜுபைர் ரதியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட யாரு சஃபியா இருக்கிறாங்களே, சுபைரின் அவ்வாம், அவ்வா முடிச்சது சஃபியா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சின்னம்மா, பெரியம்மா என்ன செஞ்சாங்க முடிச்சாங்க. அப்போ பெரிய மட மகன் அவர் யாரு? ஜுபைர் ரதியல்லாஹு அவர்கள். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, சுபைர் உங்களுக்கு போதுமான அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு விட்டுருங்க. ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு தேவை தண்ணி எடுத்துட்டு நீ அதை சேமிச்சுட்டு வச்சிருக்க வேணாம், அடுத்த பகுதி என்ன செஞ்சு வரப்ப திறந்துருங்க அப்படின்றாங்க. இது வந்து அவருக்கு பிடிக்கல, யாருக்கு? அந்த அன்சாரி தோழருக்கு பிடிக்கல. இது என்ன, இது நான் கேட்டதுக்கு சார்பாகவே இல்லையே அந்த கே இது. அப்போ அவர் கேட்குறாரு, அன்கான இப்படி அம்மத்து, உங்களுடைய பெரியம்மோட மகள்ன்றதுனால தான் இப்படி தீர்ப்பு சொன்னீங்களான்னு கேட்டார். யார்கிட்ட? ரசூலுல்லாங்கிட்டயே இது கேட்டிக்கிறாங்க. அதனால் நம்ம கவலைப்படக்கூடாது இதுக்கெல்லாம். வணங்கிட்டா இந்த மாதிரி கேள்வியை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டே கேட்டிக்கிறாங்க. நீதியின் சிகரம்னு சொல்லலாம், நம்மட அநீதி ஒரு அரவாசியாவது உலகத்துக்கு விளங்கிக்கும், விளங்கிட்டா? அப்போ எங்கள்கிட்ட கேட்குறதுன்றது ஒரு நியாயம், விளங்கிட்டா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்கான இப்னு அம்மத்தி, உங்களுடைய பெரியம்மாவோட மகள்ன்றதுனால தான் இந்த தீர்ப்பான்னு கேட்டாங்க. அப்போ ரசூல்லாஹ் கடுமையாக தலவன வஜுஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் கடுமையாக செவந்துட்டு ரசூல்லாஹ் சொல்கிறாங்க, ஜுபைர் தண்ணீரை வரப்பு நிறையும் வரைக்கும் க்ளோஸ் பண்ணிடுங்கடா, உங்களோட வரப்பு முழுமையாக நிறைஞ்ச பிறகு அதுக்கு பிறகு திறந்து விடுங்கண்ணா ரசூல்லாஹ், அதுக்கு பிறகு திறந்து விடுங்கண்ணா. அப்படி என்றா ரசூல்லாஹ் என்ன சொல்ல வராங்கண்டா, யார் நீர்நிலைக்கு பக்கத்தில் இருக்கிறானோ அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரைட், அவனுக்கு தான் முதல் உரிமை என்று ரசூல்லாஹ் சொல்கிறாங்க. ஆனால் அவனுக்கு என்ன உரிமை இல்லை, க்ளோஸ் பண்ணுற உரிமை இல்லை, முதல் உரிமை அவனுக்கு தான். எவனுக்கு பக்கத்தால் அந்த நதி ஓடுதோ, எவனுக்கு பக்கத்தால் அந்த ஆறு ஓடுதோ, அவனுக்கு தான் முதல் உரிமை. ஏன் அவனுக்கு முதல் உரிமை? சுனாமி முதலாவது அவனை தான் கொண்டு போவோம். வேணாங்கிட்டா ஒரு சுனாமி ஒன்று வந்ததுண்டா, நம்ம ரெண்டு பேரும் தானே இதில் பயன்பட்டுக்கணிந்தா, அவன் பெஸ்ட்டுக்கு போகிறானேன்னு பார்க்கலாது, அவன் தான் பெஸ்ட்டுக்கு போவான். ரெண்டாவது தான் இவர் என்ன செய்வார், போவார். பாதிப்பில் எவனுக்கு பங்கு அதிகமோ அவனுக்கு லாபத்திலையும் என்ன செய்யணும், பங்கு அதிகமாக இருக்கணும். அப்போ அதனால் அவன் அதை என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கு அடுத்தது அவர் திறந்து விட்டுறணும், அடுத்த பகுதிக்கு என்ன செய்யணும், திறந்து விட்டுற வேண்டும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீ முழுமையாக பயன்படுத்திக்க. அப்போ இன்றைக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வார நேரத்தில் அதான் தீர்வு. எது தீர்வு? முதலாவது யார் பக்கத்தில் வாழ்றீங்களோ உங்களுக்கு தான் முதல் உரிமை, ஆனால் அடைச்சி க்ளோஸ் பண்ணுற உரிமை உங்களுக்கு என்னது இல்லை, அது உனக்கு தான். அப்படி என்று க்ளோஸ் பண்ணுற உரிமை இல்லை. அப்படி யாராவது நடந்து கொண்டால் நாளை மறுமையில் தண்டனை அவருக்கு தான், கடுமையான வேதனை அவருக்கு உண்டு. அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான், அல்லாஹ் உத்தால அவரை சுத்தப்படுத்தவும் மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ பாருங்க, இந்த செய்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான ஒரு முன்மாதிரி என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. இப்படித்தான் அதை என்ன செய்யணும், எவன் பக்கத்தில், உதாரணமாக அதாவது நான் இதில் அதாவது தவிர்க்கணும்னு செய்தியெல்லாம் ஞாபகம் வருது, அதனால சொல்கிறேன். அதாவது ஹாஜர், அன்னை ஹாஜர், அவங்க மூலம் கிடைச்ச ஒரு நீர் என்ன, ஜம்சம். ஜம்சம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அந்த ஜம்சம் வந்த உடனே கூட்டினாங்க, அப்படி கூட்டி அதை அப்படியே அடைச்சிக்கினாங்க. அப்போ அந்த அந்த அந்த செய்தியில் என்ன வருது, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ரஹிமல்லாஹு ஹாஜர், ஹாஜருக்கு அல்லாஹு தாலா ரஹமத்து செய்யட்டும். அவங்க அப்படி அடைத்து இல்லாது விட்டால் அது ஒரு நதியாக ஓடி இருக்கும்னாங்க. அவங்க விட்டுருந்தாங்கன்னு சொன்னால் அது மக்காவுக்கே ஒரு பெரிய நதியாக என்ன செஞ்சிருக்கும், இருந்திருக்கும். அதாவது அவங்க ஒரு அதை வந்து விடலை, விடாததுன்னு சொன்னால் பிள்ளைன்னு சொல்ல வரல, ஆனால் அதை விட சிறந்தது என்ன, அவங்க விட்டுருந்தாங்கன்னு சொன்னால் அது நதியாக ஓடி இருக்கும். ஆனால் அவங்களோட பயம் என்ன, தண்ணி கொஞ்சம் ஒரு வீட்டிலிருந்து வருது, பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு தண்ணி தான் அவங்க யோசிச்சது, உலகத்துக்கே இந்த தண்ணி போகும்ன்றது அவங்க யோசிக்கல. அதனால தான் அல்லாஹ் ரஹமத்தை சேர்த்து விட்டிருந்தால் மக்கால் ஒரு நதியை என்ன செஞ்சிருக்கும், ஓடி இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் அதில் ஒரு முக்கிய செய்தி அந்த ஹதீஸ்லேயே, ஜுர்ஹும் கோத்திரத்தார், அதாவது இஸ்மாயில் அலி இஸ்லாம் வந்து அரபு படித்தது அவங்ககிட்ட தான், இஸ்மாயில் அலி இஸ்லாம் அரபு படித்தது அவங்ககிட்ட தான், அது வரைக்கும் அவருக்கு அரபு தெரியாது. ஜுர்ஹும் கோத்திரத்தார் அந்த ஏரியாவில் வந்த உடனேயே அவங்க வந்து நான் இங்கே தங்கிக்கொள்ளவான்னு கேட்குறாங்க. தண்ணியை கண்டுட்டு தங்கிக்கொள்ளவான்னு கேட்டாங்க. அவன் இந்த ஏரியாவில் தங்கிக்கொள்ளவான்ட்டு. அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் என்ன சொன்னான்னா, நீங்கள் தங்கலாம், வலஹக்கலக்கும் ஃபில்மா, தண்ணீரில் உங்களுக்கு எந்த ரைட்டும் இல்லைன்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தங்கிக்கொள்வாங்க, ஃபஸ்ட்டுக்கே எல்லா அக்ரிமெண்ட் பண்ணிடுறோம் வாங்கிட்டான். இல்லைன்னா கடைசியில் நான் ஆரம்பத்தை தங்குவோம், புறவை தண்ணியை பார்த்துக்கொள்ளணும்னு முடிவெடுத்துருவாங்க. அதனால் உங்களுக்கு தண்ணியில் எந்த ரைட்டும் இல்லைன்னு ஏற்றுக்கண்டு தான் என்ன செஞ்சாங்க. அவங்க உட்காந்தா, ஏன் இவங்க தண்ணி இப்போ ஒரு கஷ்டப்பட்டு அந்த தண்ணி அல்லாஹ்வுத்தால அவங்களுக்கு பெரிய ஒரு கிஃப்ட்டாக கொடுத்துக்கலாம். இதை இமாம் புகாரி போடுறாரு. அவங்க குடிக்கலாம், பயன்படுத்தலாம், எல்லாம் செய்வாங்க. ஆனால் உரிமை யார்கிட்ட இருக்கும், யாருக்கு பக்கத்தில் இருக்குதோ அவர்கிட்ட தான் என்ன செய்ய உரிமை இருக்கும். ஆனால் அவங்களுக்கு எது கூடாது, தடுக்கலாம், குடிக்கிறதையோ அவங்க பயன்படுத்துறதையோ தடுக்கக்கூடாது. இதுதான் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி. ரசூலுல்லாஹ் அந்த தடுக்கிறத வந்து என்னது பெரிய ஒரு குற்றமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதிலே சொல்லி காட்டுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அதில் இன்னொரு செய்தியை வந்து அதை சொல்லிட்டு அடுத்த பதிக்க போகிறேன். அசருக்கு பிறகு ஒரு பொருளை சத்தியம் பண்ணி விற்கிறவனை அல்லாஹ்வுத்தால நாளை மறுமையில் பார்க்க மாட்டான்னு ஹதீஸில் வருது. அசருக்கு பிறகு ஏன் சத்தியம் பண்ணி விற்பான்னு சொல்லுங்க. எப்போ பிஸ்னஸில் சத்தியம் பண்ணக்கூடாது, பொய் சத்தியம் பண்ணல, உண்மை சத்தியம் பண்ணக்கூடாது. ஏன் சத்தியத்தை பிஸ்னஸுக்கு யூஸ் பண்ணக்கூடாது? உதாரணமாக வல்லாஹி ஒரிஜினல் என்னது அப்படின்னு சொன்னால் ஒரிஜினல் தான், அவன் எடுக்கிறது வல்லாஹிக்கு தான், அவன் அதில் எடுக்கிற வல்லாஹி பண்ணுற இதை எடுக்காமல் நம்ம போகக்கூடாது உழைக்குது அப்படின்னு அந்த வல்லாஹி ஒரு முக்கியத்துவத்தை நினச்சி தான் அவன் எடுப்பான். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பேர்களை கொண்டு போய்த்து பிஸ்னஸில் என்ன செய்யாங்க, யூஸ் பண்ணாதீங்க. வல்லாஹி ஒரிஜினல், வல்லாஹி அது அது அப்படி இந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. இது அசருக்கு பிறகு கூட செய்வேன், ஏன் மார்க்கெட் முடிகிற டைம், அது மார்க்கெட் வந்து அசருக்கு பிறகு க்ளோஸ் ஆகிற டைம், அதனால் முடிஞ்ச அளவுக்கு வல்லாஹியை தான் என்ன செய்யறது கூட யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணாதீங்க, பிஸ்னஸ் போகும், ஆனால் மரம் பறக்கத்து இல்லாமல் போயிருமாட்டாங்க சொல்லுவாங்க. அதில் உங்களுக்கு என்ன செய்யும், பறக்கத்து இல்லாமல் போயிருமென்று சொல்லுவாங்க. இவரை நாளை மறுமையில் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், பார்க்க மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அடுத்தது கேளுங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் விவசாய குத்தகை சம்பந்தமான செய்திகள் ஒரு 25-30 செய்திகள் இருக்கு. எது விவசாயத்துக்கு நிலத்தை நிறைய பேருக்கு விவசாய நிலம் இருக்குது, ஆனால் விவசாயம் என்னடே தெரியாது. அவங்களோட வேலை என்ன, விவசாயிக்கு நிலத்தை கொடுக்குறது. இதில் நிறைய நலவு நடக்கிறதா, அநியாயம் நடக்கிறதா, மிக மோசமான அநியாயம் தான் இதில் என்ன செய்யும் நிறைய நடக்கும். கஷ்டப்பட்டு உழைச்சி முதல் போட்டு அவன் நெல்லெல்லாம் தூவி அவன் படுற அநியாயம் அவஸ்தை இருக்குது. சில நேரத்தில் அறுவடை வராமல் இவனுக்கு மட்டும் பங்கை கொடுத்துட்டு என்னது வாழ்க்கையில் பட்ட கடன் அது இதெல்லாம் போட்டு தன்னோட வாழ்க்கையை இழந்து எத்தனை விவசாயிகள் என்ன செய்யறாங்கிக்கிறான். இன்றைக்கு பிறகு என் பிள்ளைகள் எவனும் விவசாயம் செய்யக்கூடாதுன்ற சிந்தனை தான் இன்றைக்கு விவசாயத்துடைய தோல்விக்கான காரணம், சனத்தொகை பெருக்க காரணம் என்று சொல்லி நினைக்கிறான். மார்க்கெட்டுக்கு போனால் பொருள் இல்லாமல் இருக்குதா, பணம் இல்லாமல் இருக்குதா? மார்க்கெட்டுக்கு போனால் பணம் தான் இல்லாமல் இருக்குது, பொருள் வேண்டிய அளவுக்கு சனத்தொகை பெருக்கமாக காரணம் இதுக்கு. அப்போ சனத்தொகை பெருக்கான போனால் வேண்டிய அளவு பொருள் இருக்குது, இங்கே ஒன்றும் இல்லை. பொருளாதார பிரச்சனை காரணம், சிஸ்டம் காரணம், அதை சொல்லாமல் சனத்தொகை பெருக்க காரணமாகனு சொல்லி தஹதீதுல் நஸ்ல் என்ன இந்த சந்ததி பெருக்கிறத என்ன செய்யறது இல்லாமாக்கு. இன்றைக்கு அதாவது சோசியல் புத்தகங்களை சமூக ரீதியான புத்தகங்கள் எல்லாம் அது ஒரு காரணமாக பிள்ளைகளை படித்து கொடுக்குறாங்க. சனத்தொகை பெருக்கம் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, படித்து கொடுப்பதை பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரில் வரக்கூடிய செய்தி 2339 இருக்கும். ராஃபி இப்னு ஹதீஜ் ரலியல்லாஹு அன்ஹு செய்தி பல அறிவிப்புகளில் வருது, பல செய்திகளில் வருது, சரியா? அதில் ஒரு முக்கியமான செய்தி என்ன சொன்னால், ரசூலுல்லாஹ் ராஃபி இப்னு ஹதீஜை கூப்பிடுறாங்க, அவருடைய சாச்சாவை கூப்பிடுறாங்க, துஹைர் இப்னு ராஃபி என்றவரை கூப்பிட்டு கேட்குறாங்க. மதீனாவில் விவசாயிகள் இருக்கிறனம் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு கேட்குறாங்க, மா தஸ்னா உன் அபி மஹாக்கலிக்கும், அவங்களோட ஃபேமிலிக்கு தான் மதீனாலேயே விவசாய நிலம் அதிகம், அவ்வளோ விவசாய நிலம். ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு கேட்டால் நீங்கள் என்ன செய்கிறீங்க இதெல்லாம் கேட்டாங்க, இந்த விவசாய நிலத்தில் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டாங்க. அவர் சொல்கிறாரு, குல்து நுஆஜிருஹா அலர் ருபுஇ வ அலல் அவ்சுக் மின தம்ரி வ ஷஈர், எங்களுக்கு இத்தனை கிலோ கோதுமை வேணும், இத்தனை கிலோ என்ன இந்த அதாவது விவசாய நிலங்களில் விளைச்சல்கள் வேணும் என்ற நிபந்தனையோடு, மூணு லொண்டு நாலு லொண்டு அப்படி நிபந்தனைகளோடு நாங்கள் என்ன செய்கிறோம், அவங்களுக்கு வந்து இந்த நிலங்களை என்ன செய்கிறோம், குத்தகைக்கு கொடுக்குறோம் அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னா லா தஃபாலு, இப்போ செய்ய வேணாம் நாங்கள், இதுக்கு பிறகு செய்ய வேண்டாம், லா தஃபாலு இஸ்ரா உஹா அஸ்ரி உஹா, ஒன்று நீங்கள் செய்யுங்க இல்லை செய்ய கொடுங்க, ஒன்று நீங்கள் செய்ய அல்லது செய்ய கொடுங்க, அவ் அம்சிக்குவா அல்லது பேசாமல் வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அதில் வார இவ்வளோ கிலோ வேணும், இத்தனை பங்கு வேணும் என்று என்ன செய்ய வேண்டாம், எடுத்து நீங்கள் விவசாயம் செய்ய கொடுக்க வேண்டாம் அப்படின்றாங்க. இன்னொரு செய்தியில் ஜாபிர் ரதியுல்லாஹு அறிவிக்கிறாங்க, சஹீல் புகாரி 2340 இலக்கம் முடிவுக்கு வந்துடுவானா, இன்னும் அடுத்து இதெல்லாம் இருக்குது, 2300 நிறைய பேர் என்ன செஞ்சுருவார், எப்போ குத்தக முடிஞ்சிடும் அப்படின்னு என்னது போயிடாமல் இடையில போனவங்களுக்குலாம் குத்தக கூடான முடிவுலாம் போயிருவீங்க, முடிச்சுட்டு போங்க. அடுத்ததாக சஹீல் புகாரியில் 2340 இலக்கம் ஜாபிர் ரதியுல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, கானு யஸ்ரா உனஹா பிஸ்துலுசி வர் ருபாய் வன் நிஸ்ஃப், அவங்க வந்து மூணு லொண்டு அஞ்சு லொண்டு ஆறு இப்படி இப்படி ஒரு கணக்குக்கு அவங்க என்ன செய்வாங்க, குத்தகை கொடுத்து அறுவடை எடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் அப்பதான் சொல்றாங்க இந்த மாதிரி செய்ய வேண்டாம், இந்த மாதிரி செய்ய வேண்டாம் என்று தடுத்தார்கள். இது ஒரு அறிவிப்பு. அதே போல இன்னொரு செய்தியில் இது அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்ன செய்யறாங்க, இந்த செய்தி அறிவிக்கிறாங்க, ஒன்று சகோதரருக்கு கொடுங்க அல்லது நீங்க விவசாயம் செய்யுங்க அல்லது பேசாம என்ன செய்யுங்க, வைங்க இத்தனை கிலோ இந்த பகுதி இப்படின்னு சொல்லி என்ன செய்ய வேண்டாம், நீங்க எடுக்க வேண்டாம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உங்கள்கிட்ட இன்னொரு அதாவது செய்தியில் என்ன வருது அப்படின்னு சொன்னா, இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு இந்த செய்தி கேள்விப்படுது. இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட நிறைய விவசாய நிலங்கள் இருக்குது, இப்படி அவர்கிட்ட இந்த செய்தி காண யுக்ரி மசாரி அஹு அலா அஹதி நபி வ அபி பக்ர் வ உமர் வ உஸ்மான் வ சத்ரம் மின் இமாரத்தி முஆவியா. ரசூலுல்லாஹோட காலத்தில் அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி ரழியல்லாஹு அன்ஹு முஆவியா ரழியல்லாஹு ஆரம்ப ஆட்சி காலம் இவ்வளவு காலத்துல அவர் விவசாய நிலங்களை குத்தகை கூட்டு தான் என்ன செய்யறாரு, சம்பாதிச்சுட்டு வராரு. ராஃபி இப்னு கதீஜ் இப்படி சொன்னது கேள்விப்பட்ட உடனேயே அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, ஏதோ ரசூலுல்லாஹ் பொறவு ஏதோ ஒரு செய்தி சொல்லிக்கிறாங்க போலக்கு எனக்கு தெரியாதுன்னு விட்டுட்டார். அவர் விவசாய குத்தகை கொடுக்கறத செஞ்சிட்டாரு, விட்டு விட்டார். பெரிய விவசாய நிலங்கள் இருந்து அது பெரிய எவ்வளோ விவசாய நிலங்கள் இருக்கு எல்லாத்தையும் குத்தகை கொடுக்கறத விட்டு விட்டார் அப்படின்னு அவர் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அடுத்தது என்னன்னு சொன்னால், ஆனால் இது வந்து எப்படியெல்லாம் அவங்க செய்வாங்க அப்படி என்று சொல்லி சஹிஹுல் புகாரில 2344 வருது. இதில் தான் ரசூலுல்லாஹ் எதுக்கு இந்த மாதிரி வாடகைக்கு கொடுக்கறத தடுத்தாங்கன்றது விளங்குது. எப்படி அவங்க செய்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ உதாரணமாக இந்த பக்கத்தால் தண்ணி ஓடுதுன்னு வைங்களே, அதிலிருந்து தான் இந்த வரப்புக்குள்ளெல்லாம் தண்ணி விடுறாங்கன்னு வைங்க, அந்த ஓரத்தில் விளைகிறதெல்லாம் நிலத்து சொந்தக்காரருக்கு, அந்த ஓரத்தில் விளைகிறதெல்லாம் நிலத்து சொந்தக்காரருக்கு, மற்ற பகுதியில் விளைகிறதெல்லாம் அந்த அறுவடை அந்த விவசாயம் செய்கிறாரு அவருக்கு. இப்படி தான் அவங்க என்ன செய்வாங்க, செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது ஒரு விஷயம். இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், விளைச்சல்ல கிலோ வச்சு 100 கிலோ எனக்கு 200 கிலோ எனக்கு, இப்படி அவர்கள் விவசாயம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் தெளிவாக என்ன செய்யுது சில செய்திகளில் வருது. இப்போ பாருங்க இதில், அதாவது
1: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வநஸ்தஈனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநுஃமினு பிஹி வநதவக்கலு அலைஹ் ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد، فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله تعالى في القرآن العظيم في الفرقان المجيد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் அகிலத்தின் தலைவர் ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், சத்திய சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக இந்த உலகத்தில் யாரெல்லாம் வேலை செய்கிறார்களோ அத்தனை சகோதரர் மீதும் அல்லாஹ்வுடைய பேரொருள் பெரும் கருணை வந்தமர்ந்திருக்கிற நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவாறு ஆரம்பம் செய்கிறேன். சிறப்பிற்குரிய இந்த மாலை இஸ்லாமிய அமர்விலே சிறப்பான அறிஞர் பெருமக்களுடைய உரைகளை கேட்பதற்காக நீங்களும் நானும் வந்தமர்ந்திருக்கிறோம். சிறப்பாக ஷேக் இக்பால் ஃபிர்தோசி அவர்கள் அமானிதம் பேணுவோம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் உரையாற்றி, இறுதியிலே அன்பு சகோதரர் ஷேக் ரஹமத்துல்லா ஃபிர்தோசி அவர்கள் மரணத்தின் பிடியில் மனிதன் என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த சபையில் பேசப்படுகிற, நாம் கேட்குகிற செய்திகளை உள்வாங்கி அதை பின்பற்றி நடக்கிற நசீபை வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்துள்ளார்.

குழப்பங்களாக, ஃபித்னாக்களாக, மிகப்பெரிய பல பாதிப்புகளை சில நேரங்களில், சில சந்தர்ப்பங்களில் அதை பயன்படுத்தக்கூடியவர் மூலமாக ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். மனிதனுடைய வாழ்வில் மீடியா ஊடகம் பின்னி பிணைந்திருக்கிறது. அவனை ஒரு காலம் அவனை விட்டு வெளியே தள்ள முடியாமல், பிரித்தெடுக்க முடியாமல், இன்றைக்கு அவனோடு சேர்ந்து சதா எல்லா நேரமும் அவனை ஆற தழுவி அதனோடே தன்னுடைய வாழ்வை முழுக்க கழித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு சூழல் இருக்கிறது. ஆனால் அதை எவ்வாறு பயன்படுத்துவது? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானை உருவாக்கக்கூடிய உருவாக்கம் என்பது இறைவனை அஞ்சி அல்லாஹுவை பயந்து அவனுடைய வாழ்வை கழிக்க வேண்டும் என்ற வசியத்தை நம்முடைய வாழ்நாளில் முதலாவதாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆரம்ப பாடம் சகோதரர்களே. தனிமை கிடைத்துவிட்டால் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வல்லாஹி ல தத்தகீன் அல்லாஹ் அவ் லயு அஸ்ஸிபன்னக், நானும் அனஸ் ரலியல்லாஹு அவர்களும், நானும் உமர் பின் கத்தாப் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு இடத்திற்குள் நுழைந்தோம். பைனி ஒ பைனஹு ஜிதார், எனக்கும் அவருக்கு மத்தியிலே ஒரு சுவர் இருந்தது. அந்த சுவர் இருந்தபோது அந்த சுவருக்கு அருகாமையில் நின்று கொண்டு ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். நீ என்ன பெரிய ஹலீஃபாவோ, அந்த அமீர் முஃமினீன், வல்லாஹி லத்தத்தகீன் அல்லாஹ், அல்லாஹ் மீது ஆணையாக நீ ரப்பை பயந்துகொள், அவ் அப்படி இல்லை என்றால் அந்த ரப்பால் நீ தண்டிக்கப்படுவாய். வாழ்நாளில் பயன்படுத்தக்கூடிய பயன்பாடுகளில் மிக முக்கியமான விஷயம் இறைவனை அஞ்சுதல். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த ஊடகம் என்ற செய்திகளுக்கு போவதற்கு முன்பு ஒரு மனிதனுடைய வாழ்வில் தனிமையிலே அவன் ரப்பை பயந்து கொள்ளக்கூடியவனாக இருந்து, அல்லாஹுவை அஞ்சி நடுங்கக்கூடியவனாக இருந்து, அவன் அல்லாஹுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் ஒவ்வொரு செயல்பாடையும் கொண்டு போக வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தில் தனிமையை இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டு மனிதன் செயல்படுகிற பல செயல்பாடுகளிலே, ஷைத்தான் ஏற்படுத்துகிற பல வசுவாசுகளிலே இன்றைக்கு மிக அழுத்தமாக மாணவர்கள், இளைஞர்கள் சமூகத்தில் இன்றைக்கு ஊடகத்தின் வழியாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இல்லா மாஷா அல்லாஹ், நீங்கள் இரண்டு பேர்கள் ரகசியம் பேசினால் மூன்றாவது ரப் இருக்கிறான், நீங்கள் மூன்று பேர் அமர்ந்தால் இல்லாஹு ராபிஉஹும், நாலாவதாக அல்லாஹ் இருக்கிறான், நீங்கள் நாலு பேர் அமர்ந்து ரகசியம் பேசினால் ஐந்தாவதாக அல்லாஹ் இருக்கிறான். எவ்வளவு கூட எவ்வளவு குறைச்சல் இருந்தாலும் அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான், அவன் பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் என்னை கண்காணிக்கிறான், அந்த ரப்புக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஒரு சிறிது அளவுக்கு கூட இல்லாமல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சர்வசாதாரணமாக இன்றைக்கு இந்த நடவடிக்கைகள் செயல்பாடுகள் எல்லாம் இன்றைக்கு சமூகத்தை புரட்டி போட்டு கொண்டிருக்கிறார். காவல்துறையுடைய பெயர் பலகையுடைய பட்டியலிலே சென்று அந்த வாரத்தில் காவல் ஆய்வாளருடைய தலைமையில் நடைபெற்ற திருமணத்தை ஒட்டி வச்சிருக்கிறான் ஒரு ஊரில். ஊர் பேர் சொல்ல அவசியமில்லை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். காதல் ஜோடிகள் தஞ்சத்தினால் காவல் நிலைய ஆய்வாளருக்கு முன்னால் திருமணம் நடந்ததை ஒட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த போர்டில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த மாதத்தில் நடைபெற்ற 9 பேருடைய திருமணத்தில் அவருடைய பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த பட்டியலில் 4 பேர்கள் யாருடைய பெயர் என்றால் இந்த உம்மத்துடைய பெண்கள். வேதனையிலும் மிகப்பெரிய உச்சகட்ட வேதனையை சகோதரர் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதை பார்த்துட்டு தாங்க முடியலை. சர்வசாதாரணமாக இன்றைக்கு மாதத்திற்கு வாரம் வாரத்திற்கு மிக சாதாரணமாக இன்றைக்கு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற இறைவனுடைய பாடங்கள், இறையச்ச செய்திகள், அதை சார்ந்திருக்கிற ஒழுக்கங்கள், எப்படி வாழ வேண்டும், எப்படி ஒன்றை புரிய வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும், ஒரு மீடியாவை, ஒரு மொபைலை கையில் எடுத்தால் எப்படி நாம் அதை பயன்படுத்த வேண்டும் என்ற எந்த விதமான அளவுகோலும், எந்த எல்லையும், எந்த ஹத்தும் இல்லாமல் மிக சாதாரணமாக இன்றைக்கு சிறுவருடைய கையிலே, பிள்ளைகளுடைய கையிலே, தனிமையிலே மிக சாதாரணமாக வழங்கப்பட்டு அதை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார். ஒரு எல்லை மீறி போகக்கூடிய சூழல் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். போடப்படக்கூடிய பட்டியலுடைய அந்த அறிவிப்பு பலகையில் போடப்பட்டிருக்கிற திருமணத்தினுடைய பெயரை படித்தால் ஒரு முஸ்லீம் பெண்மணி ஒரு மாற்று மத நபருடைய திருமண வாழ்வு. லா தன்கிஹுல் முஷ்ரிகாத், அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனுடைய வசனம் பதிவு செய்கிறது, ஈமான் கொள்கிற வரைக்கும் இணை வைப்பாளரை திருமணம் முடித்துக் கொள்ளாதீர்கள். வல அப்து முஃமினுன் கைரும் மின் முஷ்ரிக், ஒரு அடிமையான ஒரு முஃமின் மிக சிறந்தவன் இணை வைக்கக்கூடியவனை விட, ஒரு இணை வைக்கக்கூடிய ஒரு பெண் மிக அழகான

0: அழகானவளாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு இணை வைக்கக்கூடிய ஒரு ஆண் மிக அழகானவனாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரணமான ஒரு அடிமை அந்த பெண்ணுக்கு கணவனாக ஒரு முஃமினான ஆண் தான் சிறந்தவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலவு ஆஜபத்துக்கும் எவ்வளவு பெரிய ஆச்சரியத்தை அந்த பெண்ணுக்கு அந்த ஆண்மகன் ஊட்டினாலும் அவளுக்கு கவர்ச்சியாக தெரிந்தாலும், ஒரு ஈமான் கொண்ட ஒரு அடிமைதான் அந்த பெண்ணுக்கு சிறந்த துணை. இணை வைப்பாளருடைய திருமணம் முடிக்காதீர்கள், அவரோடு சேர்ந்து கலக்காதீர்கள் என்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளையான இன்றைக்கு இருக்கக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்கிறோம். கல்லூரியில் இன்றைக்கி லிவிங் டுகெதர், அது ஒரு பயானில் போன உடனே இந்த டாபிக் எடுத்து பேசுங்க ஆலிம்ஸ் அப்படின்னு சமீபத்தில் ஒரு இடத்துல இதை முக்கியமாக பேசுங்க, கல்லூரி இடங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வில் மிக கேவலமான ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்கு, இஸ்லாமிய சமூகத்துடைய இளைஞர்களும் அதில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது என்ன என்று அந்த கேடு, அந்த கலாச்சாரம், அது எவ்வளோ பெரிய அசிங்கம் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். திருமண வாழ்வு, ஹலாலாக்கப்பட்ட வாழ்வு, அதுக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய கணவன் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் மனைவி இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் குளிதோண்டி புதைக்கப்பட்டு எப்படியும் யாரோடும் ஜோடியோடு ஒரு வாழ்க்கை வாழலாம், அதற்கு இன்றைக்கு நாகரிகம் வழிவகுத்து தந்திருக்கிறது, அதற்கு இடம் சட்டம் அனுமதிக்கிறது, இப்படி வாழ் என்பதுக்கு சுதந்திரமாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான செய்திகளை பரப்புரைகள் இன்றைக்கு இருக்கிறது, அதற்காக மீடியாக்கள் இயங்குகிறது, அதற்காக ஒரு குழு இருக்கிறது, அதை பேசுவதற்கு பரப்புவதற்கு என்று தனி ஒரு வெப்சைட் இருக்கிறது, அதற்காக மிகப்பெரிய விளம்பரங்கள் வரவேற்கப்படுகிறது. மிகச்சாதாரணமாக ஈமான் கொண்ட சமூகமும் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இன்றைக்கு அந்த சூழலில் இருப்பதை நாம் கண்முன்னால் பார்க்கிறோம். அல்லாஹுடைய திருத்தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள் என்றால், மீடியாவை இந்த முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு உருவாக்கிய அந்த மீடியாக்கள், ஊடகங்கள் ஆடைகளை களைந்து ஒரு மிகப்பெரிய உயரமான இடத்தில் கூச்சலிட்டு ஒரு செய்தியை சத்தம் போட்டு சொல்வது முஷ்ரிக்குகளுடைய பழக்கம். ஜாஹிலியாவில் ஒரு உயரமான இடத்தில் ஆடைகளை களைந்து நிர்வாணமாக நின்று கூச்சலிட்டு சத்தம் போடுவது ஒரு செய்தியை மக்காவில் பரப்புவதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட ஊடகம். அதே மலைக்கு மேல் ஏறி நின்று கொண்டு இன்னொரு ஊடகத்தை இந்த உலகத்திற்கு தலைவர் ரசூலுல்லாஹ் காட்டினார்கள். சஃபா மலைக்கு மேல் நின்று வாருங்கள், இதோ பின்னாடி ஒரு பெரிய படம் என தாக்க வருகிறது என்றால் நம்புவீர்களா? அவர்கள் எடுத்த அதே ஊடகத்திற்கான ஆயுதத்தை ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவாவுக்கான அழைப்பு பணிக்கான இடமாக உயர்ந்த இடத்தில் நின்று மக்களை அழைத்து சஃபா மலைக்கு மேல் நின்று தாவாவை செய்தார்கள். கவிதை முறையில் நலர் பின் ஹாரிஸ் ஒரு பெண்ணை விலைக்கு வாங்கி பாடல்களை படித்து ஈமான் கொண்டவர்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஒரு பாடல் வரியாக கொண்டு வந்து மூமின்களை அசிங்கப்படுத்த வேண்டும் என்று கவிதைக்கு ஒருவரை தயார் செய்த போது, அதே கவிதை என்ற மீடியாவை வைத்துக்கொண்டு ஹஸான் பின் சாபித் ரதியல்லாஹு அன்ஹு, காபு பின் மாலிக் போன்ற பல எண்ணற்ற கவிஞர்களை வைத்து அதற்கு மீடியாவுக்கு மீடியா சார்ந்த பதில், அவர்கள் எதை கையில் எடுத்தார்களோ அதை வைத்து சரியான ஒரு முன்னோக்கு பாதையை இஸ்லாமிய அடிப்படையில் அந்த முஷ்ரிக்குகளுக்கு பதில் கொடுக்குவதற்கு அவர்கள் பயன்படுத்தினார்கள். நடு ரோட்டில் போகும்போது காட்சி பொருளாக காட்சி ஊடகம் முஹம்மது ரசூல் சல்லாஸ் அவர்கள், செத்த ஒரு ஆடு கிடக்கிறது, அதனுடைய காது செவியை பிடிச்சி ரசூல்லா தூக்கி இதை யாராவது விலைக்கு வாங்குவீங்களாம் கேட்குறாங்க. கண்ணு முன்னாடி போகும்போதே காட்சி பொருளாக ஒரு மெசேஜை தலைவர் ரசூல் சல்லாஸ் காட்டிட்டு போவாங்க. உயிரோடு இருந்தால் கூட யாரும் வாங்க மாட்டாங்க யாரை சொல்லலாம், இதை போய் தூக்கி விலக்கி கேட்குறீங்களே, இதை தூக்கி உயிரோடு இருந்தாங்க, சின்ன ஒரு காது ஊனமான ஒரு ஒரு ஆடு, இது உயிரோடு இருந்தால் கூட யாரும் வாங்க மாட்டார்களே, இதை நீங்கள் போய் வாங்குச்சு, அது செத்து போயிருச்சு, அதை போய் அல்லாஹ்வுடைய தூதர் ஏதாவது காசு கொடுத்து வாங்குறீங்களாம் கேட்குறீங்களே அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் இந்த ஆட்டை எவ்வளவு கேவலமாக பார்க்குறீர்களோ, லத்துனியா அஹ்வனு, இந்த உலகமும் அல்லாஹ்வின் பார்வையில் இந்த ஆட்டை விட மிக இழிவானது. நீங்கள் ஆடை எவ்வளவு கேவலமாக பார்க்கிறீர்களோ அதே போன்று இந்த துன்யா அல்லாஹ்வின் பார்வையில் மிக இழிவானது. இந்த துன்யா லஇபுன் வலஹுன், வீணும் விளையாட்டும், வதஃபாஹுரும் பைனக்கும் வதகாஸுரும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத், வீணும் விளையாட்டும், பெருமைடித்தல், குழந்தைகளையும் செல்வங்களையும் பெருக்கெடுக்கொண்டு அதை பெருக்கிக் கொண்டு தங்களுக்கு மத்தியிலே போட்டி பெறாமை பொறாமையோடு பெருமை பேசக்கூடிய ஒரு உலக வாழ்வு, அது முக்கியமானதல்ல, இதை விட சிறந்தது ஆகிறா என்று போகிற போக்கில் ஒரு ஆட்டை தூக்கி காட்சி ஊடகமாக இந்த உலகத்திற்கு பாடம் நடத்திய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ எப்படி வேண்டுமானாலும் பணிகளை கையில் எடுத்துக் கொள்ளலாம், எல்லா பணிகளும் நான் கை முன்னாடி இருக்கு. செய்தி ஊடகமாக அல்லாஹ்வுடைய தூதர் தாவாவுக்கு மி முஹம்மது ரசூல் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் மி முஹம்மது ரசூலுல்லாஹ் இலா மலிக்கு ரூம் இலா மலிக்கு ஹிர்கல், ஒவ்வொரு நாட்டுடைய மன்னர்களுக்கும் தாவாவுடைய பணிகளுக்காக எழுத்து மூலமாக இஸ்லாமிய அழைப்பு பிரச்சாரத்தை அந்த மீடியாவை ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பித்தார்கள். இந்த உம்மத்திற்கு எல்லாவற்றுக்கும் முன்மாதிரி உஸ்வத்துன் ஹசனா அல்லாஹ்வுடைய தூதர். ஆனால் கையில் வைத்திருக்கக்கூடிய எண்ணற்ற விதமான இந்த அற்புதமான இந்த மொபைலில் இருந்து இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்களை எவ்வாறு இந்த உம்மத்து பயன்படுத்துகிறது, எதற்கு பயன்படுத்துகிறது, எப்படி பயன்படுத்துகிறது, நீங்கள் யாருக்காக பயன்படுத்துகிறீர்கள், எதற்காக நீங்கள் நேரத்தை நானும் நீங்கள் போக்குகிறோம், எதை வைத்து கொண்டு எவ்வளவு நேரத்தில் எவ்வளவு விஷயத்தை கேட்குறோம் பார்க்குறோம், அதன் மூலம் ஏற்பட்ட ஹைர் என்ன, அதன் மூலம் ஏற்பட்ட ஷர் என்ன, எதையும் பிள்ளைகளுக்கு பார்ப்பதில்லை, பெற்றோர்களை கவனிப்பதில்லை, அதை அதற்கான நேரத்தை ஒதுக்குவதில்லை, கண்காணிப்பு என்பதே இல்லை. தனி ரூமு, அவனுக்கு ஒரு லேப்டாப்பு, அவனுக்கு ஒரு கனெக்ஷன், அவனுக்கென்று தனி மொபைல், மொட்டை மாடியில் ஒருத்தன், முடுக்கு ரூமுக்குள்ளே இன்னொருத்தன், இன்னொரு ஒரு ஒரு ஜாயிண்டு ஒரு தெருவுடைய இன்னொரு முக்குக்குள்ள இன்னொருத்தனுக்கு ஒரு மொபைல். ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹ் சொன்னால் பதில் சலாம் இல்லை, அம்புடு பேரும் குனிஞ்சத்தனர் மேலே முடிதான் உட்காந்துருக்கான். வந்திருக்கிறது யாரு, சொந்த சாச்சி சாச்சா வந்திருப்பாப்புல, சொந்த குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய உறவு வந்திருப்பான். அவருக்கு பதில் சலாம் சொல்லி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு அந்த பிள்ளைகளை வரவேற்கக்கூடிய துஆக்கள் செய்யக்கூடிய அவர்களை வரவேற்று பிரார்த்தனை செய்யக்கூடிய காலமெல்லாம் இன்னைக்கு மண்ணா போய் உள்ளே போய் சலாம் சொன்ன சலாத்துக்கு பதிலும் இல்லை, வந்த சொந்தம் யாருன்னு தெரியலை, குனிஞ்சே உட்காந்துருக்கான். கீழ் ரூமில் ஒருத்தன், மேல் ரூமில் ஒருத்தன், இந்த அடுத்த தெருவில் இன்னொரு சைடில் ஜாயின்ட் ரூமில் ஒருத்தன், ஒட்டுமொத்த நபர்களும் தீவுகளை போன்று தனித்தனி தீவாக தீவுகளாக தனித்தனி தொகுதிகளாக ஆங்காங்கே அமர்ந்து அவரவர் கையில் ஒரு மொபைலை வைத்துக்கொண்டு கண்காணிப்பில்லாத ஒரு மோசமான சூழலை இந்த சமூகம் கண்காணித்து கொண்டிருக்கிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எதை வைத்துக்கொண்டு எதை செய்கிறார்கள். மிக சாதாரணமாக்கப்பட்ட இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லையா, இதெல்லாம் ஒரு டாப்பிக்கா, இதுதான் முக்கியமான சில செய்திகள் இன்றைக்கு பேச வேண்டிய விஷயங்கள். இதுவும் ஒன்று, பல விஷயங்கள் இதுவும் ஒன்று. இன்னக்கும் ல தஅமலூன அமாலன் ஹிய அதக்கு ஃபி அயுனுக்கும் மின ஷஅரி, அனஸ் இப்னு மாலிக் ரலா பதிவு செய்வார், இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் பதிவு செய்வார்கள், இன்னா குன்னா ல நஊதுஹா அலா அஹதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் மூபிகாத்தி ஐ அல் முஹ்லிகாத். சில காரியங்களை சில செயல்களை செய்கிற போது உங்களுடைய தலையில் இருக்கக்கூடிய முடி மாறி, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆலிப்சா, எனக்கு அதான் இன்றைக்கி பெரிய பிரச்சனை. காரணம் என்ன, எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் பெரிய பாவம் இல்லையே, அதில் பெரிய தப்பு இல்லையே, ஒரு பையன் மொபைலை வச்சு பார்க்குறதுக்கு தப்பு இருக்குது. இன்றைக்கி இன்றைக்குள்ள நவநாகரிகம், இன்றைக்கி இன்னும் நாலேஜ், அது அறிவை பயன்படுத்துவதற்கு தேவையான விஷயங்களை படிப்பதற்கும் பரப்புவதற்கும் அதை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு நான் சொல்லலை, அவங்களை பற்றி நம்ம பேச வரல. இப்போ இன்னைக்கு எவ்வாறு அது உள்ளே நுழைஞ்சிருக்கு பாருங்க. பதிவு செய்யப்படுவதனால் செய்தியை சுருக்கி ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன், போதை வஸ்துக்களை ஒவ்வொரு அடர்த்தியாக வாழக்கூடிய இஸ்லாமிய ஊர்களில் அடர்த்தியாக வாழக்கூடிய இஸ்லாமிய ஊர்களில் போதை வஸ்துக்களை ஆங்காங்கே பரப்புவதற்கும் விற்பதற்கென்றே வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் உண்டு. இங்கே இவனுக்கு கொடு, அந்த இடத்துல பொட்டலை தங்க மாத்து என்று ஒரு குரூப் செயல்படுது. சமீபத்தில் சைபர் கிரைம் கண்டுபிடிச்சிருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மார்க்கத்தை பேசி மார்க்கத்திற்காக உழைத்த ஒரு அழைப்பாளருடைய ஆரம்பகால ஒரு பொறுப்பாளருடைய குடும்பமாக இருந்தாலும் தப்பிக்க விடமாட்டோம் என்று திட்டமிட்டு சில வேல்களை அந்த பிள்ளைகளை கையில் எடுத்து இந்த போதை கஞ்சா கூட்டங்கள் செயல்பட்டு வருவதை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எதிர்த்து பேசினால் ஒரு பகுதியில் அதை எதிர்த்து பேசியதினால் தொழுகை முடிந்து வெளியே வந்த ஒருவனை போதைக்காக கொலை செய்த செய்திகளை நாம் பார்த்தோம். ஒரு வாசி மக்கரம் என்ற சகோதரரை, அதை வைத்துக்கொண்டு கஞ்சா சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், எங்களுடைய வியாபாரத்தில் எங்களுடைய கஞ்சா போக்குவரத்தில் யார் தலையிட்டாலும் இதுதான் தீர்வு என்று இன்றைக்கு பேசுகிறார்கள். எதிர்த்து எவர் மேடை போட்டு இந்த போதை பிரச்சாரத்தை பேசுகிறாரோ அந்த பேசக்கூடியவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பையனை கஞ்சா வியாபாரத்துக்கு நாங்கள் கையில் எடுத்துட்டோங்கிறோம். அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம். பெயர்களை சொல்லாமல் நான் கடந்து போகிறேன். இதெல்லாம் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேடு, மிகப்பெரிய இலக்கு, மிகப்பெரிய திட்டமிட்ட ஒரு பயங்கரமான ஒரு சூழ்ச்சி. நீ எங்களுக்கு எதிராக பேசுறியா, உன் குடும்பத்தில் ஒருத்தனை எங்கள் வியாபாரியாக மாத்துறேன். எடுக்கப்பட்ட வாட்ஸ்அப்புடைய குழுவில் ஒருத்தர் யாரு, ஒரு முக்கியமானவருடைய பிள்ளை. மிக பயங்கரமாக போதைகளிலும் கஞ்சாக்களிலும் கூழ்லிப் என்ற பெயரில் வாடை வெளியே வராத அளவுக்கு ரொம்ப சர்வ சாதாரணமாக வீட்டுக்குள்ள முழு நேரமும் போதையோடு இருக்கக்கூடிய அளவுக்கு வெளியில் அம்மா வாப்பாக்கு அந்த ஸ்மெல் வராத அளவுக்குலாம் நவீனமாக இன்னைக்கு மார்க்கெட்டில் விற்குது போதை வஸ்துக்கள். ஒரு காலத்தில் மதுவை குடித்து வீட்டுக்குள்ள வந்தால் ஸ்மெல் வெளியே வந்து சாராயம் குடிச்சிருக்கிறான், மது குடிச்சிருக்கான் என்ற காலமெல்லாம் இன்றைக்கு போய் வெளியே வாடை வராத அளவுக்கு நவீனமாக்கப்பட்ட மார்க்கெட்டுடைய போதைகள் இன்றைக்கு விற்கப்படுகிறது. மிக சாதாரணமாக இளைய சமூகத்தை இன்றைக்கு கையில் எடுத்துக்கொண்டு போதையினுடைய ஒரு மிகப்பெரிய டீம் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் போகிற போக்கை நாம் பார்த்தோமே. ஆனால் எதை கையில் எடுக்கிறார்கள், யாரை தொடர்பு வைக்கிறார்கள், யாரோடு உறவு கொண்டாடுகிறார்கள், எவர்களை நண்பர்களாக எடுத்துக்கொள்கிறார்கள், எதை பார்க்கிறான், எதை ஷேர் செய்கிறான், எதை ஃபார்வர்டு செய்கிறான், எந்த குழுவில் அமர்ந்து கொண்டு மீடியாவில் ஊடகத்தில் அவன் பயணிக்கிறான் என்பதை கூட பார்க்காத ஒரு பெற்றோர் என்றால் நீ எதற்கு உம்மா வாப்பா, உனக்கு எதற்கு தாய் தந்தன்ற போஸ்டிங், அந்த போஸ்டிங் எதற்கு, அதை கண்காணிப்பதற்கு முடியவில்லை என்றால் வாப்பா அம்மா என்ற போஸ்டிங் எதற்கு, அமானிதம் அல்லவா பிள்ளைகள். குள்ளுக்கும் ராயின் குள்ளுக்கும் அசூலன் என்ற ஐயத்தையே ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், ஒவ்வொருவரும் அவருடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படும். என் பிள்ளையெல்லாம் ஒரு தப்பு செய்ய மாட்டான், ஓம் பிள்ளையும் என் பிள்ளையும் எவரும் தவறு செய்ய மாட்டார்கள். ஆனால் ஷைத்தான் மிக தெளிவான திட்டமிடுகிறான், அவருடைய முன்னும் பின்னும் வலதும் இடதும் அமர்ந்து நான் கெடுப்பேன் என்று சவால் விட்டு வந்தவன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய சந்ததிகளையும். வேதனையோடு சொல்லக்கூடிய வார்த்தை என்பதனால் நான் கொஞ்சம் அழுத்தமாக பேசியிருக்கிறேன் சகோதரர்களே. முன்னும் பின்னும் வலதும் இடம் அமர்ந்து மிகப்பெரிய திட்டமிட்டு வேலைகளை செய்கிறான் ஷைத்தான். அவன் சத்தியம் இடுகிறான், உங்கள் ஒட்டுமொத்த கூட்டத்தை நரகத்தில் தள்ளுவேன் என்று அவன் சொல்லுகிறான். என் பிள்ளை மிக சரியான பிள்ளை என்று சொன்னால் நம்ம பிள்ளையெல்லாம் விட மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரன் யாரு, ஷைத்தான். அந்த ஷைத்தானிய சூழ்ச்சிக்கும் அவன் சார்ந்திருக்கக்கூடிய அந்த வேலைகளுக்கும் இடம் கொடுக்காமல் பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக கண்காணித்து வளர்ப்பது ஒரு பெற்றோருடைய கடமை. யாரோடு பேசுவது, யாரோடு பழகுவது எந்த எல்லையும் இல்லை சகோதரர்களே. ஷேக் பின்பாஸ் ரஹமஹுல்லாஹ்வுடைய செய்தியை போது படித்தேன், ஹுக்முல் ஜுலூஸ் வல் கலாம் மா பின்துல் அம் வல் ஹால் மா வுஜூதுல் மஹரம். இவ்வளோ முக்கியமான விஷயம் பாருங்கள், ஒரு திரு பெரிய ஃபத்வா வரிசையாக போட்டிருக்காங்க. ஓ முஷாரிக்கத்தில் மருஅத்துல் ரஜுல் ஹுக்மு கஷ்ஃபுல் வஜுலி அஹி ஜவுஜி. சகோதரருடைய கணவனுடைய சகோதரர் முன்னாடி முகத்தை நீங்கள் காட்டணுமா வேண்டாமா, ஷேக் பின்பாஸ் ரஹமஹுல்லாஹ்வுடைய ஃபத்வா. ஹுக்முல் முசாஃபாத்துல் நிசா ஹுக்முல் நிசா முசாஃபாத்துல் நிசா அல் அஜ்னபியாத் ஒன் நவர் இலை இன்ன அந்நிய ஆண்களோடு கையிலாக செய்வது, முசாஃபா செய்வது, அதெல்லாம் என்ன பெரிய தப்பு இருக்குது. ஊடகம் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிற கேடை பாருங்கள் சகோதரர்களே. இரண்டு பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்து உருவாக்கி அந்த பெண் பிள்ளைகள் கதாநாயகி என்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அந்நிய ஆண்களோடு கட்டி பிடிக்கிற காட்சியை வைத்துக்கொண்டு இது மார்க்கத்தில் இல்லை என்று செய்தியை கீழே தளத்திலே ஒரு முஸ்லீம் சகோதரன் எழுதுகிறான் என்றால் அந்த முஸ்லீம் சகோதரன் இப்படியெல்லாம் அந்நிய ஆண்களோடு கட்டி பிடிப்பதற்கு முசாஃபா செய்வதற்கு ஒரு முஸ்லீம் பிள்ளைகளை இப்படி உருவாக்கக்கூடாதுன்னு சொல்லி கீழே தளத்தில் ஒரு முஸ்லீம் சகோதரன் எழுதினால் அதற்கு பதில் கொடுப்பதற்கு வேறு யாரும் வரல. யார் வர்றான், முஸ்லீம் இளைஞர்களே வர்றான். உங்களுக்கு தெரியுமா பெரிய நீங்கள் மார்க்க ஞானியா, அதில் என்ன பெரிய ஹராம் இருக்குது, கையை கொடுத்து கட்டி பிடிப்பது பெரிய தப்பாது என்று அதற்கு கீழே வரிசையாக வரக்கூடிய அந்த கமெண்ட்ஸுகள் எடுத்து படிக்கும்போது அஸ்தகஃபிருல்லாஹ், இந்த சமூகம் எப்படி பயணிக்கிறது, கைலாக செய்வது, முசாஃபா செய்வது, சேர்ந்து பயணிப்பது. அல் ஹம்மு அல் மௌத் என்ற அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் பெரிய தப்பு இல்லையே. ஒரு சகோதரனுடைய மனைவி இருக்கிறார்கள், சகோதரன் இல்லாத போது அந்த மனைவி மட்டும் இருக்கிற போது அந்த மனைவியுடைய வீட்டுக்குள் அந்த கணவனுடைய சகோதரன் போலாம் என்றால் அது தவறே இல்லை. அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம். அது என்ன பெரிய தப்பு, உறவுகளை நாங்கள் அப்படிலாம் ஒன்று வைக்கல, நாங்கள் சொந்தங்கள்லாம் ரொம்ப பக்கபலமாக இருக்கிறவன். முஹம்மது ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு சமம் என்று சொன்னார்களே, ஐயாக்கும் துஹூல் அல நிசா, உங்களை நான் எச்சரிக்கிறேன் பெண்களிடம் நான் நுழைவதை சேர்ந்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் இருக்கிறான். இய்யாக்கும் வல் ஹுல்வா, தனிமையை நான் உங்களை கொண்டு எச்சரிக்கிறேன். தன்னன் தனிமையில் எதையும் பார்க்கலாம், எதையும் நாம் ஷேர் செய்யலாம், எந்த தவறை செய்யலாம் என்று நீ அமர்ந்திருந்தால் நம்மோடு சேர்ந்து ஷைத்தான் அமர்கிறான். அவன் தவறை தூண்டுவான், சிந்தனையை தூண்டுவான், எந்த நேரமானாலும் பாவத்திற்குள் நுழைவிப்பான் என்ற அச்சமில்லாமல் தனிமையை எதிர்பார்ப்பது, தனிமையில் சேர்ந்து இன்னொரு அந்நியவரோடு பயணிக்கலாம், அமரலாம், அவர்கள் வீட்டுக்குள் நுழையலாம், அதெல்லாம் இன்றைக்கி சமூகத்தில் ஒரு பிரச்சனை இல்லை. நாங்கள் உறவுகளை பக்காவாக வச்சுருக்கிறோம், பலமாக வச்சுருக்கிறோம் என்று சொல்வது ஷைத்தானை வா வா என்று அழைப்பதற்கு சமம். இன்றைக்கு சர்வசாதாரணமாகிவிட்டது. காரணம் அனைத்தும் இன்றைக்கு கண் முன்னால் தெரியக்கூடிய இந்த ஊடகங்கள் செய்திகள் பரவலாக்குவது, யூத கிறிஸ்தவருடைய கலாச்சாரங்கள் சர்வசாதாரணமாக்கப்பட்டது. டோக்கான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யூத அறிஞர் பேசுகிறார், என்றைக்கு ஒழுக்கத்தை இந்த இஸ்லாமிய சமூகம் இழக்குகிறார்களோ அன்றைக்கு அவர்களுடைய மார்க்கத்தை அழித்து விடலாம். முடிஞ்சு போச்சா? ஹயா இல்லையா? அஸ்தக்ஃபிருல்லாஹ். முடிஞ்சு போச்சு? வெக்கம் இல்லையா? எதையும் இஸ்லாமா ஷைத்த, நீ நினைத்ததை செய்து கொள். வெக்க உணர்வு இல்லையா? எதையும் செய்யலாம். ஒழுக்கம் இல்லையா? அந்த மார்க்க பணிகளை அழித்து விடலாம் என்று மிக தெளிவாக பேசுகிறார். ஒரு இளைய சமூகம் எப்படி உருவாக வேண்டும்? 30 வயதில் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக உள்ளே நுழைகிறார் சாது இப்னு முஆத் ரலியல்லாஹ். 36 வயதில் மரணம், 6 ஆண்டில் அவர் மரணத்திற்காக அரிஷ் குலுங்குகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூகம், 6 ஆண்டில் ஒருவருடைய மரணத்திற்காக அரிஷே குலுங்குகிறது என்றால் அவருடைய பணி என்ன? 10 வயதிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய கரம் பிடித்து உங்களோடு நான் முழுக்க பயணிப்பேன் அல்லாஹ்வுடைய தூதரே என்று அலி பின் அபி தாலிப் என்ற இளம் சிறுவர் ரசூலோடு மார்க்க தாவா பணிக்காக தன்னை அர்ப்பணிக்க துணிந்தாரே. மிகச்சிறந்த ஊடகவியலாளர் மீடியாவுடைய மிகப்பெரிய கனெக்ஷனை ஏற்படுத்தி தாவாவுக்கான மிகச்சிறந்த அடித்தளம் இட்டவர் யாரு? மக்கா என்ற மண்ணிலிருந்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு என்ற அற்புதமான ஒரு இளைஞரை மதீனாவுக்கு அனுப்பி ரசூல் ஹிஜ்ரத் செய்து வருவதற்கு முன்பாக அந்த இளைஞர் அந்த மண்ணையும் அந்த மக்களையும் சரிப்படுத்தி செம்மைப்படுத்தி தாவாவுக்கான சிறந்த களமாக தளமாக ஆக்கி ஹபீப் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள் வருவதற்கு முன்பாகவே அற்புதமான ஒரு களப்பணியாளராக, ஒரு ஊடகவியலாளராக சிறந்து பணியாற்றிய முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹுடைய வயது மிகச்சிறந்த இளம் வயது. யமனுக்கு தலைநகர் அனுப்பிய யமனுடைய பகுதிக்கு ஆளுநராக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அனுப்பப்பட்ட இளம் வயது. சின்ன சின்ன இளம் சிறு சஹாபாக்கள் இந்த மார்க்கத்திற்காக பள்ளிவாசலில் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜித் நபவியிலே இளைஞர்களாகி நாங்கள் இரவு தூங்குவோம். திருமணம் முடிகிற வரைக்கும் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நாங்கள் பள்ளிவாசலே தூங்குவோம் இளைஞர்கள். நேரம் போக்குறதுக்கு அல்ல, அரட்டடிப்பதற்கு அல்ல, அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசலே தூங்குவோம், இரவு தொழுகை நாங்கள் பேணுவோம், மஸ்ஜிதிலே நாங்கள் நிக்காக முடிகிற வரைக்கும் நாங்கள் மஸ்ஜிதிலேயே தூங்கி எழுவோம். எப்பேற்பட்ட வார்த்தெடுக்கப்பட்ட சமூகம் நம் கண் முன்னால் இருக்கிறது. பிள்ளைகள் எப்படி உருவாக வேண்டும் என்ற வரலாறு நம் கண் முன்னால் இருக்கிறது. எப்படிப்பட்ட சமூகம் கண் முன்னால் வந்து வார்த்தெடுக்கப்பட வேண்டும் என்ற முன்மாதிரியை கையில் வைத்திருக்கிற போது சாதாரணமாக எவருவருக்கு பின்னாலும் கை அப்படி தூக்கிட்டு முறுக்கேறி ஒருத்தன் முப்பாட்ட முருகன் என்று பேசினால் அவன் பின்னாடி ஒரு 500 பேர். அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம். உனக்கு ஆதிப்பாட்டன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், உனக்கு ஆதிப்பாட்டன் கேடுகட்ட அவன் சொல்வதை போன்ற அல்ல. ஒரு முஸ்லீம் இளைஞன் சொல்கிறான், அவர் சொல்லக்கூடியவன் தான் எனக்கு முப்பாட்டம் அப்படிங்கிறான், பேட்டி கொடுக்குறான். உணர்ச்சிகரமாக கையை தூக்கி ஒருவன் பேசி நாத்திக சிந்தனை உருவாக்கி பயங்கரமான ஒரு காட்சியாக அவருக்கு முன்னால் மேடையில் பேசினால் அந்த நாத்திக சிந்தனைக்கும் அந்த ஆதிப்பாட்டனுடைய சிந்தனையை சித்தாந்தத்தை ஏற்றி நின்று அவருக்கு தோல் கொடுக்கக்கூடிய கூட்டம் யாராக இருக்கிறான்? இஸ்லாமிய இளைஞர்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம். இஸ்லாமிய இளைஞர்கள் காசு அள்ளி கொடுக்குறான். அவரை பற்றி ஏதாவது பேசப்பட்டு கீழே சமூக வலைத்தள ஊடகத்தில் ஏதாவது ஒரு முஸ்லீம் சகோதரர் பேசினால் வேற யாரும் திட்டுறதுக்கு வர்றதில்லை, பேசுறதுக்கு எழுதுறது வர யார் வர்றா? முஸ்லீம் தான் வந்து பேசுகிறான், இளைஞர்கள் தான் வந்து பேசுகிறான். இந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர் தான் அவன் சார்ந்த நபருக்காக வக்காலத்தை வாங்கி கீழே கேவலமாக எழுதுறது பார்க்குறோம். அப்போ எங்கே போய் கொண்டிருக்கிறது? நாத்திக சிந்தனையில் ஒரு கூட்டம், சினிமாவுடைய பாணியிலே ஒரு கூட்டம், வாழ்த்தும் நெஞ்சங்கள் என்ற ஒரு பேனரை வைத்து திருமணத்திற்காக பேனர் வைக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்த்தும் நெஞ்சங்கள் அப்படிங்கிற அந்த பேனருக்கு கீழே எழுதி ஒட்டியிருக்கிறார்கள் வாழ்த்தும் நெஞ்சங்கள் பில்லா பிலால் அப்படின்ட்டுருக்கான். அஸ்தக்ஃபிருல்லாஹி அலீம். இந்த சமூகம் கண்ணால் பார்த்த காட்சிகள். ஒரு காலமாவது ஒரு நேரமாவது அந்த பிலால் ரலியல்லாஹு அவருடைய வரலாறு அந்த இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? கொஞ்சமாவது அருகதை உண்டா? பிலால் ரலியல்லாஹுவுக்கு அருகில் கூட அவருடைய பெயரை எழுதுவதற்கோ நிப்பாட்டுவதற்கோ கொஞ்சம் அருகதை உண்டா? சாதாரணமாக ஊடகங்களை சரியாக பார்க்காமல், அதை படிக்காமல், அதை புரியாமல், எப்படி பயன்படுத்த வேண்டும் தெரியாமல், எதை பார்த்தாலும் அந்த காட்சி பின்னணியில் அது சார்ந்த உணர்ச்சி உந்துதலில், அதை சார்ந்த ஆசையில், அந்த வேகத்தில் ஒரு சமூகமே இன்றைக்கு மண்டியிட்டு தலைகுனிந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் என்றால், இந்த காலத்தின் கட்டாயம் அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டிய முக்கியமான ஊடகத்தை எப்படி பயன்படுத்துவது, சமூக வலைத்தளங்களில் அமர்ந்து எப்படி பார்ப்பது, எதை நாம் படிக்க வேண்டும், எவ்வளவு நேரம் படிக்க வேண்டும், எதை ஷேர் செய்ய வேண்டும், எதை நாம் பிறருக்காக வேண்டி எடுத்து சொல்ல வேண்டும் என்ற வரம்பு வரையறைகள் இல்லாத ஒரு நிகழ்வாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மிக மோசமான ஒரு சமூகத்துடைய இந்த சூழலில் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூகம் நிச்சயமாக இறையச்சத்தை மையப்படுத்தி ஒரு மிகச்சிறந்த சமூகம் உருவாக்கினால் மட்டும்தான் வரலாற்றில் வெற்றியை உண்டாக்கிய.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். Glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0743.
3: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்தன நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட்டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0777-34-5-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்னஞ்சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
4: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
0: அப்டேட் வெர்ஷனாக இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அற்புதமான ஊடகம் திருமறை குர்ஆன், இந்த வேதம். இந்த வேதம் எந்த காலமும் மாற முடியாத, மாற்ற முடியாத ஒரு அற்புதம் மிகுந்த ஒரு மீடியா. ஒரு உலகத்தில் இன்றைக்கு பயணிக்கக்கூடிய அற்புதமான ஊடகம் அல் குர்ஆன் ஷரீஃப். திருட வந்தவர் ஃபுதைல் இப்னு இயால், அலம் யஅனி அல்லதீன ஆமனு அன் தஹ்ஷா குலூபஹும் லிதிக்ரில்லா. இந்த ஒற்றை வசனம் திருட வந்த ஃபுதைல் இப்னு இயாலை மாற்றி மிகச்சிறந்த பணியாளராக கொண்டு வந்த அற்புதமான ஊடகம் அல் குர்ஆன் ஷரீஃப். இப்படி ஒரு செய்தி, ரெண்டு செய்தி இல்லை, பல செய்தியை நாம் சொல்லலாம். உமரை மாற்றியது ரலியல்லாஹு அன்ஹு. மிகச்சிறந்த எதிரிகளை கண்முன்னால் பணிய வைத்தது, அமர வைத்தது இந்த வேதத்திற்கு முன்னால், இந்த மிகச்சிறந்த ஊடகத்துக்கு முன்னால். இந்த ஊடகத்தை இந்த மண்ணில், இந்த உலகத்தில் கொண்டு போகக்கூடிய ஒரு கூட்டம் யார்? இந்த அற்புதமான வேதத்தை ஒரு நாளைக்கு குறைந்தது, பயானுக்கு தலைப்பு கெடுக்கும் போது ஒரு செய்தியை சொல்றதுக்கு மட்டும் வேதத்தை படிக்கக்கூடாது, குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 10 வசனம், டெய்லி ஒரு 10-15 சூரா வசனங்களை அதனுடைய அர்த்தத்தோடு அதை ஓதக்கூடிய படிக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பாக்கியம் உள்ள ஒரு சமூகம்தான் வரலாற்றில் மிகச்சிறந்த எழுச்சி மிகுந்த மக்களாக வாழ்ந்திருக்கிறார். இதை சார்ந்துதான், இந்த நூறாணியத்தை கொண்டுதான், இந்த வெளிச்சத்தை கொண்டுதான் உலகம் முழுக்க பல்கி பெருகியது சமூக மக்களுக்கு மத்தியிலே மாபெரும் புரட்சியாக. இந்த அற்புதமான இதை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம்? இது ஏற்படுத்திய மாற்றங்கள் மூலம், நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன, வருகிற இளைய சமூகத்தில் ஏற்படுத்திய மாற்றங்கள் என்ன, இப்படி ஒவ்வொன்றையும் உள்ளே கொண்டு வந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து அல்லாஹ்வுடைய அச்சத்தை முன்னிறுத்தி மிகச்சிறந்த ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நவீனமாக இருக்கக்கூடிய இன்றைக்கு காலகட்டத்தில் நிச்சயமாக நம்மளுடைய மக்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கக்கூடிய பாடமாக இருக்கிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பதிவு செய்கிறான், ولا تقربوا الفواحش ما ظهر منها وما بطن. ஒரு காலமும் நன்மை நன்மை என்று சொல்லி நாம் நிறைய விடயங்களை உள்ளே நுழைந்து தொலைக்காட்சி, அது ஒரு செய்தி பார்க்க போகிறோம், அதில் எதை கடைசியாக பின் பார்க்குறோம், யூடியூப், அது ஒரு பெரிய செய்திகளை பார்க்க போகிறோம், எத்தனை பேர் அதை சரியாக அந்த தளத்துக்குள் நுழைகிறோம், சமூக வலைத்தளங்கள் அது ஒரு பெரிய ஹைர் என்று சொல்லி கையில் எடுத்து வச்சு அதனுடைய கொஞ்ச நேரம் ஆரம்பித்து கடைசியில் அது எங்கே போய் முடியுதுன்னு நம்மளை நாமே யோசித்து பார்த்தோமே. ஆனால் நம்முடைய நிலை என்ன, நம்முடைய பிள்ளைகளுடைய நிலை என்ன, நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், நமக்கு விக்ரு சலா தொழுகையுடைய ஞாபகம் அங்கே வருகிறதா, அதை கையில் வைத்திருக்கிற போது நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான பாடம் கொடுக்கப்படுகிறதா, அதை கையில் வைத்து நாம் பார்க்கிற அந்த பார்வையிலே நம்மை மறந்து எவ்வளோ நற்பணிகள், தாவாவுடைய பணிகள், செய்ய வேண்டிய அமானிதமான பொறுப்புகள், செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகள் நம்மை விட்டு நம்மை நாமே மறந்து கையில் எடுத்தால் நேரம் இல்லாமல் காலம் இல்லாமல் மறந்து ஒரே போக்காக போய் நம்மை மூழ்கடிக்க செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்தால் கண்டிப்பாக நீங்களும் பேசக்கூடிய நானும் எஹ்திசாபு செய்தே ஆக வேண்டும். நேரத்தை ஒதுக்கி அதை இதற்குத்தான் பயன்படுத்துவேன், இப்படித்தான் பயன்படுத்துவேன் என்ற பாட பயிற்சியை நாம் எடுக்கவில்லை என்றால் நம் சந்ததிகள் ஒரு காலமும் அல்ல பாதுகாக்க வேண்டும். நவுது பில்லா, மிகப்பெரிய கஷ்டம் வரக்கூடிய காலகட்டங்களிலே. இது ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஃபவாஹிஷ் எல்லா தொடர்பையும் ஏற்படுத்தி, நான் தெளிவாக இன்னும் சொல்லணும்னு சொன்னால் நிறைய இருக்கிற லூத்து அலைஹிஸ்ஸலாவுடைய சமூகத்தை சார்ந்திருக்கக்கூடிய கேடுகட்ட அந்த பாவத்திற்கும் குரூப் உண்டு. அதை கையில் எடுத்து வைத்துக் கொண்டு இவ்வளவு மிகப்பெரிய குழு இருக்கிறது என்று அதை முறையாக விசாரிக்கக்கூடிய அந்த சார்ந்திருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் சொல்கிறது, இதற்கென்று தனிப்பட்ட ஒரு வாட்ஸ்அப் குழு அதில் பயணிக்கக்கூடிய இவ்வளவு மோசமான சூழலுக்கு போகிறது என்றால் போதைக்கென்று தனி, இந்த கேடுகட்ட காரியத்திற்கென்று தனி, பெண்களோடு பேசுவதற்கு தனி சாட் என்று அதற்காக உட்கார்ந்து எல்லா விஷயங்களிலும் இது தவறில்லை தவறில்லை இது சர்வசாதாரணம் தானே என்று சொல்லிக்கொண்டு நுழைந்து நுழைந்து விட்டு விட்டு கண்காணிப்பில்லாமல் போய் இன்றைக்கு நிற்கக்கூடிய இடம் அந்நியவர்களோடு வாழ்க்கை கேவலமாக இந்த உம்மத்து நின்று கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழல், அடுத்தவருக்கு முன்னால் கைகட்டி மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று காவல்துறையிலே கைகட்டி மன்னிச்சுங்க சார் என்று சொல்லி இந்த உம்மத்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வரக்கூடிய செய்திகள்லாம் ஒவ்வொன்றாக நான் சொல்ல ஆரம்பித்தால் இந்த சமூகம் ஹைரை நோக்கி பயணிக்கிறதா, இதை வைத்து கொண்டு ஏற்படுகிற மிகப்பெரிய ஃபவாஹிஷனால், இது இதனால் ஏற்படக்கூடிய மாற்றத்தை கண்காணிக்காமல் விட்டதனால் ஏற்படக்கூடிய குற்றங்களினால் ஏற்படுகிற அத்தனை கிரைம்களும் லிஸ்ட்டுகளும் எடுத்து பார்த்தால் அத்துணையுடைய தாயாக இது இருக்கிறது என்றால் ரொம்ப தெளிவாக இதை நாம் பாடம் நடத்தி புரிய வைத்து கவனம் எடுத்து ஒரு பிரச்சனையும் இல்லை என்று நாம் வாசலை திறக்காமல் எல்லைகளை வகுத்து நேரத்தை வகுத்து கொஞ்சம் கண்காணிக்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய சந்ததிகளை, நம்முடைய பிள்ளைகளை. அல்லாஹ் துரியத்தன் தொய்பாவாக நமக்கு தந்திருக்கிறான். மிக தெளிவாக திட்டமிட்டு நடக்கக்கூடிய சூழ்ச்சிகளுக்கு எதிராக நாம் துவா செய்ய வேண்டும் அல்லாவிடம். அந்த பிள்ளைகளை சரியான முறை உருவாக்குவதற்கு நாம் நம்முடைய வாழ்வை கொண்டு போக வேண்டும். இருக்கக்கூடிய சிட்டி லைஃப்பில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் ஒரு பெற்ற தாய் தந்தை ஒரு பையனோடு அமர்ந்து பேசுவதற்கு நேரம் இல்லையாம். 7 நாட்கள் ஆச்சா ஒரு வாப்பா மவுண்ட்டை பேசி, இவன் நைட்டு வர்றான் லேட் நைட்டில் தகப்பன், பையன் கதவை திறந்து பார்த்தா அவன் சீக்கிரம் டியூஷன்லாம் முடித்து தூங்கிடுறானான். மறுநாள் காலையில் இவன் சீக்கிரமே ஸ்கூலுக்கு போகிறான், இவன் வாப்பாவுடைய கதவை திறந்து வாப்பா நல்லா இருக்கான்னு பார்க்குறதுக்கு ரூமை தொட்டான், அவர் குப்பரை படித்து தூங்கிட்டு இருக்காரு லேட் நைட்டில் வந்ததுனால. சுபு கிடையாது அல்லவா, மகனும் தகப்பனும் சந்தித்தே ஒரே வீட்டுக்குள் ஏழு நாள் ஆகிவிட்டதாம். ஒரு செய்தி, ஒரு தந்தை ஒரு பிள்ளையோடு அமர்ந்து ஒரே வீட்டுக்குள் ஏழு நாள் கடந்து போய் அவனை பேசவும் பார்க்கவுமே முடியாத ஒரு மோசமான சூழல் என்றால், அவன் பேச்சு என்ன, அவன் நட்பு யார், அவன் யாரோடு தொடர்பு வைக்கிறான், அவன் என்ன படிக்கிறான், அவனுடைய ஸ்கூல் நிலைமை என்ன, அவன் நட்பு வட்டாரம் என்ன. கல்லூரி வளாகத்திற்கென்று இன்றைக்கு பொறுப்பு போட்டிருக்காங்க நிறைய இடங்களில், தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் கல்லூரி வளாகத்திற்கென்று கல்லூரி வளாக பொறுப்பாளர் ஒரு தனி ஒரு டிபார்ட்மெண்ட் உருவாக்கியிருக்கு, காவல்துறை உருவாக்கியிருக்கு. கல்லூரி வளாகத்தில் நடக்கக்கூடிய கஞ்சாவையும் அங்கே சார்ந்திருக்கிற அந்த தப்புகளையும் கண்டுபிடிப்பதற்கென்று ஒரு மூணு நாள் குழுவை போட்டு கண்காணிக்கிறான். இதை செய்வதற்கும் இதை தெளிவாக நின்று பார்ப்பதற்கும் இதை பாரமடத்துவதற்கும் பொறுப்பு வைக்கக்கூடிய இந்த உம்மத்தில் இருக்கிற இளைஞர்களை அந்த குழுவில் கை கட்டி நிற்கிறான். தப்பு செஞ்சுட்டு, அஸ்தக்ஃபிருல்லாஹ், இல்லை தப்பு செஞ்சுட்டு. சிறு வயதிலேயே சீர்திருத்த சங்கத்தை மக்கா மாநகரத்திலே உருவாக்கி மாபெரும் அற்புதமான பணியாளராக இருந்து இளமை பருவத்தையே சமூக சேவையாக உருவாக்கிய தலைவர் உருவாக்கி இந்த உம்மத்தில் கைகட்டி நின்று அந்த கல்லூரி வளாக பொறுப்பாளர்கிட்ட, ஆமாம் சார் தெரியாமல் செஞ்சிட்டேன், இனிமேல் செய்ய மாட்டேன், மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வரக்கூடிய சூழலெல்லாம் ஏற்படுகிறது என்றால், ஒட்டுமொத்த கல்லூரி வளாக பொறுப்பாளருக்கு நீ தான் இருக்க வேண்டும் ஃபார் த அட்மினிஸ்ட்ரேஷன். நீ தான் அதற்கான இமாரத்துக்கு தகுதி அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறான். அவரை கண்காணிக்கக்கூடிய மிகச்சிறந்த பொறுப்பை அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு தந்திருக்கிறான். நிர்வாகம் செய்வதற்கும் நிர்வகிப்பதற்கும் உண்டான தகுதி வாய்ந்த இந்த உம்மத்தின் இளைஞர்களே கைகட்டி, இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் சார், தப்பு செஞ்சிட்டேன், மன்னிப்பு கடிதம் எழுதித்தரேன் சொல்லக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் நம் சந்ததிகள் போயிரு நம்ம கவனத்தோடு உருவாக்கணும் சார். கவனிக்கணும் ஒன்றுன்னா டச் பண்ணி அப்படி போயிட்டே இருக்கிறேன். இதெல்லாம் அங்கங்கே நடக்கக்கூடிய சம்பவங்களை வைத்து உங்களுக்கு தொகுப்பாக நான் பேசியிருக்கிறேன். இப்படி எண்ணற்ற ஏராளமான கேடுகள் அசிங்கங்கள் கண்முன்னால் போய்கொண்டிருக்கிறது என்றால், அவர்களுடைய தொடர்பு எது, அவர்கள் யாரோடு இருக்கிறார்கள், எதை பார்க்கிறார்கள், கொஞ்சம் அவதானித்து கவனித்து கொஞ்சம் கவலையோடு உள்வாங்க வேண்டிய காலம் நம்முடைய காலம் சகோதரர்களே. மிகப்பெரிய வேதனையான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை என் புள்ள தெளிவு அப்படின்லாம் சொல்கிறத விட எனக்கு இருக்கிற கவலை, ஒரு தாய் தந்தைக்கு இருக்கிற கவலை என்னவென்றால், பெருசாக ஒன்றும் தியாகம் பண்ணிட வேண்டாம், என் மனைவி என் பிள்ளைகளை சாலிகான முறையில் இறையச்சமாக அவளை உருவாக்கி அவர்கள் அல்லாவுக்கு முன்னாடி கொண்டு நிப்பாட்டப்படுகிற போது கேட்குற கேள்விகளுக்கு விசாரணைக்கு சரியான பதில் சொல்லி குடும்பத்தோடு வி ஆர் கெட் பேரடைஸ் இன்ஷா அல்லாஹ், ஒட்டுமொத்த குடும்பத்தோடு சொர்க்கம் செல்வதுதான் எனக்கும் உங்களுக்கான மிகச்சிறந்த இலக்கு பணி. மற்ற பணியெல்லாம் அப்புறம், சமூக சேவைகள், நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கம் சார்ந்த பணிகள், அதை சார்ந்த வேலைகள், அதை சார்ந்த உழைப்பு. இப்போ இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், என் மனைவி என் பிள்ளை என் சந்ததிகள் சாலிகா உருவாக்க சாலிகான பிள்ளைகளாக உருவாக்கி இறையச்சமாக வாழ்ந்து குடும்பத்தோடு சுவனம் செல்லக்கூடிய வேலையை மட்டும் நீ ஒழுங்காக நானும் நீ செஞ்சாலே போதுங்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி மிகப்பெரிய வேதனை நடமாடிக்கொண்டிருக்கிறது. இதை கவனித்து கவலையோடு உருவாக வேண்டிய ஒரு தலைப்பு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், மிக சிறந்த அறிஞர்கள் இதை சம்மந்தமாக பேசியிருக்கிறார்கள், நிறைய அவர்கள் சம்மந்தமாக உரையாடியிருப்பார்கள். ஒரு ஒரு செய்தியை மட்டும் இதை நாம் சொல்லி இந்த தகவலோடு முடித்து விடுகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய இந்த உரையின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா வசியத்தையும் சிறந்த நசீஹத்தையும் தந்துருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த சந்ததிகள் மட்டுமல்ல, குர்ரத்து அயினாக கண் குளிர்ச்சியாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆக்கித்தந்து, ஒஜால்நாளில் முத்தகீன இமாமா, முத்தகீன்களுக்கு இமாமாக ரப்புல் ஆலமீன் ஆக்கி தந்துருவானாக. அல்லாஹும் ஆமீன் என்று கூறி, வா கூலி கவுலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூரு ரஹீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.
5: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்டீர்கள். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
6: www.muslimvanoli.com
7: உங்கள் முஸ்லிம் வானொலியில்
5: சிந்தனை.
8: இந்த மற்ற வணக்கங்களை பொறுத்தவரையில் நான் சொன்ன மாதிரி நோன்புண்டா ஒரு மந்த்துக்கு தானது வருஷத்தில், ஜக்காத்துன்னா ஒரு தடவை தான், ஹஜ் என்பது லைஃப்பில் ஒரு தடவை, ஆனால் டெய்லி செய்ய வேண்டிய ஒரு நாளைக்கு ஐந்து தடவை சளைக்காமல் சடைவடையாமல் வெறுக்காமல் விருப்பத்தோடு செய்ய வேண்டிய ஒரு இபாதத் தொழுகையாகும். அடுத்ததாக அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹ் சொன்னதாக, வமா யஸாலு அபிதி யதகர்ரபு இலைய பின்நவாஃபில் ஹத்தா உஹிப்பா, என்னுடைய அடியான் அவனுக்கு நான் கடமையாக்காத வணக்கங்கள் இருக்கிறது, நஃபிலான வணக்கங்கள், அந்த வணக்கங்களை செய்து கொண்டே இருப்பான். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்கிற பாணியை பாருங்கள், நான் அவனுக்கு கடமையாக்காத நஃபிலான வணக்கங்களை அவன் செய்து கொண்டே இருப்பான். ஹத்தா உஹிப்பா, அவன் அப்படி செய்து கொண்டு இருக்கும்போது நான் அவனை நேசிக்க ஆரம்பித்து விடுகிறேன். அப்படி நான் அவனை நேசிக்க ஆரம்பித்தால் அவன் பார்க்கிற பார்வையாக, கேட்கிற கேள்வியாக, தொடுகிற கையாக, நடக்கிற காலாக நான் மாறுகிறேன் என்றெல்லாம் சொல்கிறான். இது அந்த அந்த இந்த நடையின் ஒரு உச்சகட்டம். இது இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், வேறு ஒரு ரிவாயத்தில் வருகிறது, ஃபபி இஸ்மாவு ஃபபி யுபுசிரு ஃபபி எம்ஷி ஃபபி எபுத்திஷு, என்னுடைய உதவியை கொண்டு தான் அவன் பார்க்கிறான், என்னுடைய உதவியை கொண்டு தான் அவன் கேட்கிறான், என்னுடைய உதவியை கொண்டு தான் அவன் பிடிக்கிறான், என்னுடைய உதவியை கொண்டு தான் அவன் நடக்கிறான். அப்போ நஃபிலான வணக்கங்களை ஒரு மனிதன் செய்து கொண்டிருக்கும் போது அல்லாஹுடைய நேசத்திற்குரியவனாக அவன் மாறுகிறான். அல்லாஹுடைய உதவி எல்லா பக்கமும் அவனுக்கு வருகிறது. அவனுடைய பார்வையில் அல்லாஹுடைய உதவி, அவனுடைய செவி புலன்களில் அல்லாஹுடைய உதவி, அவனுடைய கைகளில் அல்லாஹுடைய உதவி, கால்களில் அல்லாஹுடைய உதவி. அது மட்டுமல்ல, இந்த நஃபிலான வணக்கங்களை செய்து கொண்டே இருக்கிற அடியான் அல்லாஹுடத்திலே கையேந்தினால் அவன் கேட்பதை எல்லாம் அல்லாஹ் கொடுக்கிறான். அவன் பாதுகாப்பு தேடினால் அவன் எதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறானோ அவற்றிலிருந்து அவனை பாதுகாத்து விடுகிறான். சுபஹானல்லாஹ். நஃபிலான வணக்கங்கள் இப்போ ஃபர்லிலேயே நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம செய்யக்கூடிய நிலையில் எங்கள் நஃபிலுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போகிறாங்க? ஃபர்லான வணக்கத்தையே ஒரு நிர்பந்தத்தில் செய்கிறார்கள். சுபஹானல்லாஹ். நம்ம குறிப்பாக தமிழ் பேசக்கூடிய நம்முடைய சகோதரிகளுக்குள்ளே பார்த்தால், இந்த நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் தொழுகையை நிறைய பேர் கண்டுகொள்வதே இல்லை. இவர் கடமை என்கிற உணர்வு கூட அவர்கள் முஸ்லீம் அவ்வளவுதான். இவர்கள்ட்ட போய் நஃபில பற்றி எப்படி பேசுறது நம்ம? ஆனால் ஃபர்லான வணக்கங்களில் கவனம் செலுத்தக்கூடிய பல சகோதர சகோதரிகள் நஃபில்களுடைய விஷயத்தில் பொடுபோக்காக இருக்கிறார்கள். இது கவலையான விஷயம். நஃபிலான வணக்கங்களை கூடுதலாக செய்கிற போது அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைக்கும். அல்லாஹுடைய நேசம் கிடைப்பதை விட இந்த உலகத்தில் கிடைக்கிற பாக்கியம் ஒன்றும் இருக்காது. என்னால் இந்த உலகம் யாருக்கு சொந்தம் சகோதர சகோதரிகளே? லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்த். வானங்களில் உள்ளவை பூமியில் உள்ளவை எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தம். லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்த். வானங்களில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் அவனுக்கே சொந்தம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இந்த பிரபஞ்சங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ரட்சகன் அல்லாஹ் தான். அந்த அல்லாஹுடைய நேசம் எனக்கு கிடைக்கிறது என்றால் அதை விட வேறு என்ன பாக்கியம் இருக்க வேண்டும்? ஒரு பிள்ளை தன்னுடைய தாயும் தந்தையும் அதை நேசிக்கிறார்கள் என்று தெரிகிற போது அடைகிற ஆனந்தம், ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரன் அவனை நேசிக்கிறான் என்கிற போது அவனுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. ஏன் ஜாஹிலியத்தான நிலையில் பார்க்கிறோம், ஒரு வாலிபனை ஒரு வாலிப பெண் நேசிக்கிற போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. இதை விடுத்து நீங்கள் அதிகாரங்களில் உள்ளவர்களை பாருங்கள். ஒரு அரசியல்வாதி என்னை நேசிக்கிறார். இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் என்னோட சரியான க்ளோஸ், எந்த நேரமும் எனக்கு மெசேஜ் போட்டு சோமாரிங்களான்னு கேட்பார், எப்போ நாட்டுக்கு வாரன்னு கேட்பார், ஏதும் தேவையான்னு கேட்பார் என்றால் நம்ம எப்படி மகிழ்ச்சி அடைகிறோம்? எனக்கு அவரோட தொட அவர் என்ன விசாரிப்பார்? ஒருவருடைய நேசம் கிடைப்பது என்பது சாதாரணமானதல்ல. இப்போ ரப்புல் ஆலமீனுடைய நேசம் கிடைப்பது என்பது அதற்காகத்தான் நம்ம இயங்குகிறோம். அல்லாஹுடைய நேசம் கிடைத்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ். காசு அவனுக்கு தான் சொந்தம். ஆரோக்கியத்தை தருவது அவன் தான், ரிஸ்கை தருவது அவன் தான். அப்போ அல்லாஹ் நேசித்து விட்டால் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான். என்னை அல்லாஹ் நேசிக்கிறான் என்றால் அவன் எனக்கு முழு பொறுப்பும். அதனால் தான் அவன் சொல்லுகிறான், என்னுடைய நேசனை நீ நோவினை செய்தால் உன்னை நான் விட மாட்டேன். அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான். விளங்காமல் இருக்கும் நமக்கு, ஆனால் அல்லாஹுடைய நேசத்தை பெற்றுவிட்டால் மனைவிக்கு ரிலாக்ஸேஷன். கொடுமைப்படுத்துகிற கணவன், அந்த மனைவி தொழக்கூடியவள், நோன்பு பிடிக்கக்கூடியவள், ஜக்காத்து கொடுக்கக்கூடியவள், இபாதத்துகளில் ஈடுபாடு உள்ளவள், நஃபிலான வணக்கங்கள் செய்யக்கூடியவள், ஆனால் கணவன் டோர்ச்சர் பண்ணுகிறான். கேட்க பார்க்க யாரும் இல்லை, ஆனால் அந்த மனைவியினுடைய மனம் சொல்லும், என்னுடைய ரப் என்னோடு இருக்கிறான், என்னுடைய ரப் என்னை நேசிக்கிறான். எனவே அந்த பெண்ணுக்கு பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இது போல தான் ஒவ்வொருவருக்கும். அப்போ தொழக்கூடிய ஃபர்லான வணக்கங்களில் கவனம் செலுத்தக்கூடிய நாம் நஃபிலான வணக்கங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு சில நஃபிலான வணக்கங்களை இந்த இடத்தில் சுட்டி காட்டுவது எனக்கும் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதில் முதலாவது நஃபிலான தொழுகைகள், ஃபர்த் அல்லாத தொழுகைகள் நிறைய இருக்கிறது. அதில் ஸ்பெஷலாக ஃபர்தான தொழுகைகளுக்கு முன்னாலும் பின்னாலும் தொழக்கூடிய சுன்னத்தான தொழுகைகள். இந்த தொழுகைகளுடைய பாக்கியம் என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு யார் 12 ரக்காத்துக்கள் சுன்னத்தான தொழுகையை தொழுகிறார், ஃபர்த் தொழுகைக்கு முன்னுக்கும் பின்னுக்கும், அவருக்கு அன்றைக்கு ஒரு வீடு கட்டப்படும். சுபஹானல்லாஹ், சுவர்க்கத்தில். இப்போ ஒருவர் 365 நாட்களும் விடாமல் இந்த சுன்னத்தை தொழுதால் சுவர்க்கத்தில் இவருக்கு எத்தனை வீடு? 365 வீடு. அல்லாஹு அக்பர். இந்த விஷயம் நிறைய பேர் புரியலை. நான் சில நேரங்களில் இதை கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். 365 வீடுன்னா இப்படி ஆயுள் முழுக்க தொழக்கூடியவர். இப்போவே உலகத்தில் வாழக்கூடியவர்களுக்கு இப்படி வீடுகள் இருக்கு, லேண்ட் இருக்கு. அதை வைத்து பெருமைப்படுகிறார்களா இல்லையா? இப்போ ஸ்ரீலங்காவில் உள்ளவர்கள் சொல்லுவார்கள், இப்போதான் ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் மருதமுனைண்டா, மருதமுனையில் அவருக்கு 10 விடுதிக்கு, கல்முனையில் விடுதிக்கு, கொழும்பில் 10 விடுதிக்கு, அவர் லண்டனில் வீடு வாங்கி போட்டிருக்கிறார், தன்சானியாவில் வீடு வாங்கி போட்டிருக்கிறார் என்றெல்லாம் சொல்கிறோம். அது அவருக்கு ஒரு பெரிய கௌரவம், சந்தோஷமும். இப்போ சுவர்க்கத்திற்கு போன பிறகு பார்த்தால் சுன்னத்தான தொழுகைகளை பேணி வரக்கூடிய ஒருவருக்கு லட்சக்கணக்கான வீடுகள் இருக்கும். அல்லாஹ் தௌஃபிக் செய்ய வேண்டும். என்ஜாய் பண்ணுகிற இடம் அதுதான், அனுபவிக்கிற இடம் சுவர்க்கம் தான். ஃபீஹா மாலா ஐனுன் ராத் வலா உதுனுன் சமிஅத் வலா ஹதர அலா கல்பி பஷர். எந்த கண்ணுமே பார்த்திருக்காத, எந்த காதுமே கேட்டிருக்காத, எந்த உள்ளமுமே கற்பனை பண்ணாத இன்பங்கள் எல்லாம் இந்த சுவர்க்கத்தில் இருக்கிறது. சுபஹானல்லாஹ், சுவர்க்கத்து இன்பங்களை அனுபவிப்பதற்காக அல்லாஹு தஆலா ஒவ்வொருவருக்கும் 100 பேருடைய பலத்தை கொடுக்கிறான். நோய் இல்லை, டயபெட்டிக் பிரச்சனை இல்லை, அதை குடித்தா பிரச்சனை, இதை சாப்பிட்டா பிரச்சனை, கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லை, யூரின் போகணுமென்ற சிக்கல் இல்லை, டாய்லெட் போகணுமென்ற பிரச்சனை இல்லை, மென்சஸ் இஷ்யூ இல்லை, சளி பிரச்சனை இல்லை, இதெல்லாம் சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். ஹதீஸில் நேரடியாக இதெல்லாம் ஒவ்வொன்றும் வருது. சாப்பிடக்கூடியவைகள் வியர்வையாக வெளியே வந்துவிடும், அந்த வியர்வை நாராது, நறுமணமாக இருக்கும். சுபஹானல்லாஹ். அப்ப சுவர்க்கம் தான் அனுபவிக்கிற இடம். 33 வயது வாலிபர்களாகவே எல்லோரும் சுவர்க்கத்தில் இருப்பார்கள். முதுமை கிடையாது, மரணம் கிடையாது. அப்ப அங்கே நமக்கு இந்த சுன்னத்தான தொழுகைகளுக்காக வேண்டி வீடுகள். அதிலேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருக்கு முன்னால் தொழக்கூடிய அந்த 2 ரக்அத் சுன்னத்தை பற்றி சொல்லும்போது, ஹைரும் மினத் துன்யா வமா அலைஹா, உலகம் உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட அந்த 2 ரக்அத்தும் சிறந்தது என்கிறார். அதனால் முன்னால் அது மிஸ் ஆனால், சுபஹுக்கு பிறகு தொழுகை இல்லை நமக்கு தெரியும், சுபஹு தொழுகத்துக்கு பிறகு தொழுகை இல்லை, ஆனால் முன்னால் தொழக்கூடிய அந்த 2 ரக்அத் மிஸ் ஆனால் சுபஹுக்கு பிறகு அந்த ரெண்டையும் தொழுது கொள்ளலாம். அப்பளோ ஒரு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நஃபிலான தொழுகை தான் சுபஹுக்கு முன்னால் தொழக்கூடிய அந்த 2 ரக்அத். அதுபோல மா பைன குல்லி அதானை நீ ரக்அத்தான், அந்த 12 உங்களுக்கு தெரியும். சுபஹுக்கு முன்னால் 2, லுஹருக்கு முன்னால் 2, 2 ஆக 4, லுஹருக்கு பின்னால் 2, மக்ரிபுக்கு பின்னால் 2, இஷாக்கு பின்னால் 2. இதுபோக பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில், ஒவ்வொரு பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் 2 ரக்அத் இருக்கு. சுபஹானல்லாஹ். அதில் இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் கேட்கப்படக்கூடிய துவா கபூலாகும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் கேட்கப்படக்கூடிய துவா கபூலாகும். சுஜூதிலிருந்து கொண்டு ஒரு மனிதன் கேட்கிற துவா வேகமாக கபூலாகும். அல்லாஹு அக்பர். அப்போ அந்த பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் நஃபிலாக 2 ரக்அத் தொழுதுட்டு போ, அதில் சுஜூத், அந்த சுஜூதை நல்லா பயன்படுத்தலாம் துவாவுக்கு. நமக்கு தேவை நிறைய, ஃபேமிலியை ஊரில் விட்டுட்டு இங்கே இருக்கிறவர்கள் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிறோம். எனக்கு தெரியும், நிறைய பிள்ளை வளர்ப்பு விஷயத்திலே டிப்ரெஷனோடு ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிற நிறைய தந்தைகள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில நேரங்களில் மனைவியை பற்றி ஒரு தெளிவில்லாமல் கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். நோய்வாய்ப்பட்டிருக்கிற பேரண்ட்ஸுடைய விஷயத்திலே ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிறவர்கள் இருக்கிறோம். திரும்ப நாட்டுக்கு போனால் என்ன செய்வது என்ற ஒரு தெளிவில்லாமல் அதிலே மன அழுத்தத்தோடு இருக்கிறவர்கள் இருக்கிறோம். சும்மா மன அழுத்தம் மன அழுத்தம் என்று சொல்லி சொல்லி நாளாந்தம் மன அழுத்தத்தை கூட்டிக் கொண்டு நோய்களை அதிகரித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர மன அழுத்தங்களுக்கான தீர்வுகளை நாம் தேடவில்லை. உண்மையிலேயே பாங்கு சொன்னதும் பள்ளிவாசலுக்கு வந்து இரண்டு ரக்காத்துக்கள் தொழுது அந்த சுஜூதுகளிலே இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுகிற போது நிச்சயமாக அல்லாஹ் நம்மை வெறுங்கையோடு அனுப்ப மாட்டான், நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பான், நம்முடைய மனைவிக்கு வழிகாட்டுவான், நம்முடைய பெற்றோருக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பான், நம்முடைய பொருளாதாரத்தில் பறக்கச் செய்வான், நம்முடைய சிந்தனையில் இருக்கிற அந்த குழப்பத்தை அல்லாஹ் போக்கி விடுவான். ஆனால் நம்ம ரெடி இல்லை, கஷ்டமா இருக்கு, நம்ம பள்ளிக்கு வாரதே கஷ்டமா இருக்கு, எங்கெங்கெல்லாம் போவதும் எங்கெங்கெல்லாம் உட்காருவதும் எவ்வளவு நேரம் உட்காருவதும் நமக்கு இலகுவாக இருக்கிறது, ஆனால் மஸ்ஜிதுக்கு வர்றது கஷ்டமா இருக்கு. இப்படி ஒவ்வொரு பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில ரெண்டு ரக்காத், அதுபோல துஹா தொழுகை, வித்ரு தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை, எவ்வளவு நஃபிலான வணக்கங்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முதலாவது அல்லாஹு தஆலா விசாரிப்பது தொழுகையை பற்றி. மறுமையில் முதல் இன்குவாரி முஸ்லீம்களிடத்தில் தொழுகையை பற்றித்தான், அல்லது ஒரு மனிதனிடம் தொழுதான் தொழுதாயா என்று கேட்கிற போது ஆம் தொழுதேன் என்று சொன்னால் தொழுகையில் சில குறைபாடுகள் இருக்கும். நம்ம தொழுகையில் மிஸ்டேக்ஸ் விட்டிருப்போம், அந்த மிஸ்டேக்ஸை மலக்குகள் சொல்லுவார்கள், யாரில் அவன் தொழுதான் தான், ஆனால் தொழுகையில் இன்னென்ன தவறுகள் இவன் விட்டிருக்கிறான் என்று சொல்லும்போது அல்லாஹ் கேட்பான், வேறு தொழுகைகள் நஃபிலான தொழுகைகள் ஏதாவது இவன் தொழுதிருக்கிறானா என்று. ஆம் என்று மலக்குகள் சொல்லும்போது அந்த நஃபிலை கொண்டு இந்த குறைகளை நீங்கள் நிவர்த்தி செய்து விடுங்கள் என்று சொல்லப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ இந்த நஃபிலான வணக்கங்களில் சுன்னத்தான தொழுகைகள் மிக முக்கியமானது.
7: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை.
6: பலருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகம்தான், ஒருவர் தனது அவுரத்தை தொட்டுவிட்டால் ஒது முறிஞ்சிடுமா என்ற சந்தேகம். ஏனென்றால் வேணுமென்று அவுரத்தை ஒருவர் தொடுகின்ற சந்தர்ப்பமும் இருக்கிறது, அல்லது கை தவறிப்படுகின்ற சந்தர்ப்பமும் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் வரக்கூடிய ஒரு ஆதாரமான ஹதீது, யார் ஒருவர் தனது அவுரத்தை தொட்டாரோ அவர் என்ன செய்து கொள்ளட்டும், ஒது செய்து கொள்ளட்டும் என்கக்கூடிய ஹதீது ஆதாரமான ஹதீஸ். மற்றொரு ஹதீஸ் வருகிறது, சல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார்கள், அவுரத்தை தொடர்வது சம்பந்தமாக வருகிற போது அது உன்னுடைய உடம்பினுடைய மறு ஒரு ஒரு சத மாதிரி தானே, ஏனைய துண்டுகள் மாதிரி சதத்துண்டு மாதிரி ஒரு சதத்துண்டு தானே என்கிற மாதிரியாக சொல்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஏனைய உடம்பில் உள்ள ஒரு சதை மாதிரி தானே எங்கக்கூடிய ஹதீதை ஹனை மதுஹபினர் அதை ஆதாரமாக கொள்கின்றதால் அதனால் அவர்கள் அவுரத்தை தொட்டால் ஒது தேவையில்லை என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஏனையவர்கள் இந்த ஹதீதை ஆதாரமாக கொண்டு இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறது, வெளிப்படையாக அவுரத்தை தொட்டால் ஒது முறியும் என்று வந்திருப்பதால் ஒது செய்யத்தான் வேணும் என்று அவர்கள் பல இமாம்கள் பெரும்பான்மையினர் சொல்கிறார்கள். இதில் ரெண்டு வகையான ஆய்வு இருக்கிறது. ஒன்று, இந்த ஹதீஸ் அபு ஹனிஃபா இமாமினுடைய மதுஹபுக்காரர்கள் கூடிய இந்த ஹதீதை, இதை ஆரம்ப காலத்தில் உள்ள சில இமாம்கள் பலகீனமானது என்று சொன்ன செய்திகளும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் பலகீனம் என்று அதை சொல்லிவிட்டால் நாம் ஆய்வு செய்தவரை நமது ஆய்விலே அதனுடைய அறிவிப்பாளர்களை மிக துல்லியமாக முடிந்த அளவிற்கு ஆய்வு செய்தவரையில் ஆரம்ப காலத்தில் இருந்த இமாம்கள் இமாம் அபு ஹாத்தம் இன்னும் சில இமாம்களுடைய அவர்களுடைய கருத்துக்கு ஏற்ப நாம் அதனை நாங்கள் பலகீனமாகத்தான் அதை காண்கின்றோம். அதனால் அது ஒரு சப்ஜெக்ட். இரண்டாவது விடயம், அப்படி என்றால் இந்த மத்த ஹதீஸின் அடிப்படையில் அது சஹியாக கொள்ள வேண்டி வருகிறது. ரசூலுல்லாஹி சொன்ன விஷயம் அவுரத்தை தொட்டவர் ஒது செய்யட்டும் என்று. இதிலே தொடுதல் என்பதும் கைப்படுதல் என்கிறதும் ஒரு ஒன்றிருக்கிறது. எனவே இதற்கிடையில் இந்த ரெண்டு ஹதீதும் ஒன்று கொண்டு முரண்படுகிற மாதிரி இருக்கே என்று இரண்டையும் ஆதாரமாக கொண்டவர்கள் இன்னொரு கருத்தை வைக்கிறார்கள். அதாவது ஒன்று ஒருவர் அவுரத்தை தொடுகின்ற மாதிரி அவர் வேணுமென்றே அவுரத்திடம் கையை கொண்டு போறார், தொடணும் என்றதற்காக போகிறார். அப்படியான நோக்கத்தில் தொட்டால் அவர் அது இச்சையோடு தொடுகிறதுங்கிறதல்ல, அவர் எப்படியோ தன்னை தேவைக்காக தொடுகிறார். ஒருத்தர் கடிக்கிறது அங்கே, அந்த கடித்ததால் சொறையோடும் என்று செய்கிறார், அது அவராக தொடுகிறது. இன்னொன்று இருக்கிறது, இப்படியாக தொட்டால் அவர் அவுரத்தை அவர் தொட்ட மாதிரியாக மோது முறிஞ்சிடும். இன்னொன்று இருக்கிறது, உதாரணமாக ஒருத்தர் வந்து குளித்து விட்டு தனது உடம்பை அவர் துரைக்கின்றார், அந்த வேளையில் தற்செயலாக கைப்படுகிறது, அப்போ நாம் அதை தொட்டன்று சொல்லாமல் படுகிறது என்று சொல்லுவோம். அப்படி தற்செயலாக பட்டு விட்டால் அது வந்து ஏனைய உறுப்புகளில் பட்ட மாதிரி என்று மற்ற ஹதீஸில் ஏனைய உறுப்புகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற மாதிரியாக அந்த நிகழ்வுக்கு ஒப்பாகிறது. இப்போ நம்முடைய உடம்பில் மற்ற உறுப்புகளில் நம்முடைய கைப்படுகின்ற போது அந்த அவுரத்தை தொட்ட எண்ணம் அதாக பாறுபடாது. எனவே அவ்வாறான ஒரு நிலை வருகின்ற போது நாங்கள் என்ன செய்வோம், அது ஒரு உறுப்பை தொட்ட மாதிரி நினைச்சுக்கோம். அது மாதிரி ஏதோ கைப்பட்டுது ஆனால் அவுரத்தில் பட்டுது என்றால் அது கைப்பட்டது என்ற நிலவரத்திலே போய்கொண்டிருப்போம். எனவே இந்த மாதிரியாக இதில் பல்வேறுபட்ட கருத்துகள், சுமார் 6-7 கருத்துகள்
1: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் முபாரக் மதனி, PhD அவர்கள்.
2: அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ழாலிமீன் والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கருணையினால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த வகுப்பிலே நாம் எல்லோரும் இணைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மையுரிதில்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் ஹைரை நன்மையை நலவை நாடுகிறானோ அவருக்கு மார்க்கத்தில் விளக்கத்தையும் தெளிவையும் தருகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த ஹதீஸின் அடிப்படையிலே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தஆலா நமக்கு நலவை நாடியிருக்கிறான். எனவே அவனுடைய மார்க்கத்தை பற்றி தெளிவையும் அறிவையும் பெறுவதற்கு அவன் நமக்கு தௌஃபிக் செய்திருக்கிறான். இதற்காக நாம் எல்லோரும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புதிய தொடர் வகுப்பு ஐரோப்பா, யூகே போன்ற நாடுகளிலே வாழக்கூடிய உங்களுக்காக வேண்டி விசேடமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாம் அறிவித்தது போல இந்த வகுப்பு இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக 3 மாதங்களுக்கு நடைபெறும். இது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இன்ஷா அல்லாஹ் நடக்க இருக்கிறது. 20 நிமிடங்கள் முதல் 30 நிமிடங்கள் வரை மாத்திரமே இந்த வகுப்பு நடைபெறும். இதிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் எண்ணங்களை தூய்மையாக்கி கொண்டு அல்லாஹுக்காக அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்க வந்திருக்கிறேன் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு இந்த வகுப்பிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதை முதலிலே நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். அதேபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கல்வியை தேடுவது ஒரு இபாதத் என்கிற அடிப்படையில் பக்குவமாக இந்த கல்வியை பெறுவதற்காக நாம் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தை ஒதுக்கி கொள்ள வேண்டும். தூங்கிக் கொண்டு, அதாவது கட்டிலே படுத்து கொண்டு அல்லது மற்றவர்களோடு பேசிக்கொண்டு குடித்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு இந்த வகுப்பிலே கலந்து கொள்வதென்பது கல்விக்கு நாம் கொடுக்கிற மரியாதை கிடையாது. இது மிகவும் பிழையான தவறான ஒரு அணுகுமுறையாகும். அவ்வாறு அணுகுமுறையாகும் அவ்வாறு

அறியாமல் இருப்பீர்கள், அது தெரிகிறது. ஆனால் மற்றவர்கள் அதை பார்க்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாமல் அது நடைபெறுவதனால் இந்த விஷயத்தில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். அடுத்ததாக, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இது ஒரு கல்வி வகுப்பு என்பதனால் இதற்காக நாம் ஒரு புத்தகத்தை தேர்வு செய்து அந்த புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு இந்த வகுப்பை நடத்துகிறோம். எனவே நீங்களும் வீடுகளிலே ஒரு நோட்புக்கை வைத்து இந்த வகுப்பிலிருந்து குறிப்பெடுத்து கொள்ளுங்கள். அவ்வாறு குறிப்பெடுப்பது என்பது உங்களுக்கு நாம் படித்ததை எப்போதும் மீட்டி பார்ப்பதற்கு உதவியாக இருக்கும். உலமாக்கள் சொல்லுவார்கள், அல் இல்மு சைதுன் வல் கிதாபத்து கைதுகு. கல்வி என்பது வேட்டையாடுவது போல, அதை கட்டி போட்டால்தான் நம்முடைய வீட்டில் நிற்கும். வேட்டையாடப்பட்ட மிருகத்தை விலங்கை கட்டி போட்டால்தான் நம்முடைய வீட்டில் அது நிற்கும். அதுபோலதான் கல்வியை எழுதி பாதுகாத்தால்தான் அந்த கல்வி இருக்கும் என்று சொல்வார்கள். வெறுமனே கேட்டுக்கொண்டு இருந்துவிட்டு போனால் நன்மை கிடைக்கலாம், ஆனால் அந்த கல்வி பூரணமாக நமக்கு கிடைக்காது. எனவே இதிலே கலந்து கொள்கிற அனைத்து சகோதர சகோதரிகளும் உங்களுக்கென்று ஒரு குறிப்பு புத்தகத்தை வைத்து அதிலே குறிப்பெடுத்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். அதே நேரத்தில் இவ்வாறு குறிப்பெடுக்கிற உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக இந்த வகுப்பின் இறுதியிலே ஒரு தேர்வையும் நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அது ஒரு சாதாரணமான தேர்வாகத்தான் இருக்கும், எக்ஸாமாக இருக்கும். அதில் நீங்கள் நல்ல மதிப்பெண்களை எடுக்கிற போது பரிசுகள் தருவதற்கும் ஏற்பாட்டாளர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த வகுப்பில் தொடர்ச்சியாக கலந்து கொள்கிற அனைவருக்கும் சான்றிதழ்களும் இந்த வகுப்பின் இறுதியிலே வழங்கப்படும் என்பதை, அதாவது இந்த புத்தகத்தை நீங்கள் படித்து முடித்திருக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய சர்டிஃபிகேட் உங்களுக்கு தர ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதையும் கூறிக்கொள்கிறோம். எனவே உங்களுடைய வருகையை நீங்கள் ஒவ்வொரு வகுப்பின் இறுதியிலும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி நாம் ஒரு லிங்கை இங்கே பதிவேற்றம் செய்வோம், காட்டுவோம். அந்த லிங்கிலே போய் நீங்கள் உங்களுடைய பெயர் மற்ற கேட்கப்படக்கூடிய தகவல்களை பதிந்துவிட்டு நீங்கள் ஜூமை விட்டு லெஃப்ட் ஆனால் உங்களுடைய வருகை பதிவு செய்யப்பட்டு விடும் என்பதையும் கூறுகிறோம். இதை நாம் இவ்வாறு ஒரு ஒழுங்குபடுத்த காரணம், நாம் ஒரு பூரணமாக இந்த கல்வியிலிருந்து இந்த வகுப்பிலிருந்து பயனடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி. எனவே அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய இந்த வகுப்புக்குள் நாம் நுழையலாம் இன்ஷா அல்லாஹ். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வகுப்பிலே நாம் படிப்பதற்காக வேண்டி தேர்வு செய்திருக்கிற புத்தகம் தௌஜிஹாத் இஸ்லாமியா லி இஸ்லாஹில் பர்தி வல் முஜ்தமா என்கிற புத்தகமாகும். அதாவது தனிநபர்கள் சமுதாயம் சீர் செய்வதற்கு ஒழுங்குபடுத்தப்படுவதற்கு தேவையான இஸ்லாமிய வழிகாட்டல்கள் என்பது இந்த புத்தகத்தினுடைய தலைப்பாகும். இந்த புத்தகத்தை எழுதியிருப்பவர் அஷேக் முஹம்மது பின் ஜமீல் ஜெய்னு என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், முஹம்மது பின் ஜமீல் ஜெய்னு என்பவர். இவர் உண்மையிலேயே சிரியாவில் பிறந்த ஒருவர் ஆவார். 1925 இவர் சிரியாவிலே பிறந்தவர், ஹலப் என்கிற ஊரிலே. பிறகு அவர் தன்னுடைய சிறு வயதிலே அல் குர்ஆனை மனனம் செய்து சிரியாவிலேயே தன்னுடைய ஆரம்ப கல்வி, உயர்தர கல்வியெல்லாம் பெற்றுவிட்டு பிறகு அவர் சவுதி அரேபியாவுக்கு உம்ராவுக்காக வருகிறார். அந்த நேரத்தில் உலமாக்களோடு அவருக்கு தொடர்பு ஏற்படுகிறது. குறிப்பாக ஷேக் பிம்பாஸ் ரஹிமஹுல்லா என்கிற சவுதி அரேபியாவின் அப்போதிருந்த முஃப்தியோடு தொடர்பு ஏற்பட்டு அவர்களுடைய வழிகாட்டலில் பல நாடுகளுக்கும் சென்று தாவா பணியிலே ஈடுபட்டு வந்த ஒருவர்தான் ஷேக் முஹம்மது பின் ஜமீல் ஜெய்னு என்பவர். பிறகு ஹிஜ்ரி 1400 அவர் மக்காவுக்கு மீண்டும் வந்து அன்றிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும், அவர் ஹிஜ்ரி 1431 மூத்தானார். இப்போ கிட்டத்தட்ட 30 மேலாக மக்காவிலேயே இருந்து மக்காவிலே உள்ள தாருல் ஹதீஸ் அல் ஹைரியா என்கிற ஒரு கல்வி நிறுவனத்தில் ஆசிரியராக கடமையாற்றினார். இவர் மாஷா அல்லாஹ் அல் குர்ஆன்
சுன்னா அடிப்படையில்

0: அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவினுடைய அகீதாவை மிக சிறப்பாக புரிந்து கொண்ட ஒரு அறிஞர். இவர் அல்ஹம்துலில்லா தான் கற்றதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு பல்வேறு நூல்களை, புத்தகங்களை அவர் எழுதி வெளியிட்டார். அதிலே மிக பிரதானமான ஒன்றுதான் இந்த தௌஜிஹாத் இஸ்லாமியா லி இஸ்லாஹில் ஃபர்தி வல் முஜ்தமா என்று நாம் இன்று படிப்பதற்காக எடுத்திருக்கக்கூடிய இந்த புத்தகம். ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல பல்வேறு தலைப்புகளில் இந்த புத்தகத்திலே இஸ்லாத்தை அவர் தெளிவுபடுத்துகிறார். குறிப்பாக அகீதா என்றால் என்ன, அதுபோல இபாதத்துக்கள் தொடர்பான விஷயங்கள், அதுபோல மக்களுக்கு தெளிவில்லாமல் இருக்கக்கூடிய சில தலைப்புகளில் ஹலால் ஹராம் பற்றிய விளக்கம், அதாவது இசை, பாடல், ஃபோட்டோ, ஸ்டேச்சு, ஸ்மோக்கிங், இவ்வாறான பல்வேறு விஷயங்களையெல்லாம் இந்த புத்தகத்திலே அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அதுபோல அவர்கள் எழுதிய இன்னும் ஒரு முக்கியமான புத்தகம்தான் அர்கானுல் இஸ்லாம் வல் ஈமான் மினல் கிதாபி வ சுன்னா அஸ்ஸஹீஹா. குர்ஆன் சஹீஹான ஹதீஸ்களிலிருந்து, சுன்னாவிலிருந்து இஸ்லாத்தினதும் ஈமானுடையவும் அடிப்படைகள் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். இதிலே ஈமானுடைய அடிப்படைகளையும் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளையும் தெளிவுபடுத்துகிறார்கள். அதுபோல இஸ்லாம், ஈமான் போன்றவற்றை பாழாக்கக்கூடிய அம்சங்களையும் தெளிவுபடுத்துகிறார்கள். அதுபோல குஃப்ருக்கு இட்டு செல்லக்கூடிய பிழையான கொள்கைகளை இந்த அர்கானுல் இஸ்லாம் வல் ஈமான் என்கிற புத்தகத்திலே தெளிவுபடுத்துகிறார்கள். அதே போல அவர்கள் எழுதிய இன்னும் ஒரு மிக அற்புதமான ஒரு அழகான புத்தகம்தான் மின்ஹாஜுல் ஃபிர்கத்தின் நாஜியா ஒத்தா இஃபா அல் மன்சூரா என்ற புத்தகம். இந்த புத்தகத்திலே அதாவது வெற்றி பெற்ற கூட்டம் யார், அவர்களுடைய வழிமுறை என்ன, இஸ்லாத்திலே பல பிரிவுகள் தோன்றும் என்கிற அந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து வெற்றி பெற்ற கூட்டம், வெற்றி பெற்ற பிரிவினர் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய அகீதா என்ன, மன்ஹஜ் என்ன என்பவற்றையெல்லாம் இந்த மின்ஹாஜுல் ஃபிர்கத்தின் நாஜியா வத்தாயிஃப் அல் மன்சூரா என்கிற புத்தகத்திலே தெளிவுபடுத்துகிறார்கள். அதே போல இன்னும் ஒரு சிறிய புத்தகம் அல் அகீதா மினல் கிதாபி வ சுன்னா ஸஹீஹா, குர்ஆன் ஸஹீஹான சுன்னாவிலிருந்து இஸ்லாமிய அகீதா என்கிற ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார்கள். இதை ஒரு கேள்வி பதில் வடிவத்திலே அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். கேள்வியை கேட்டு அதற்கு பதில் சொல்லுகிற அமைப்பிலே தௌஹீதை பற்றி, தௌஹீதினுடைய வகைகள் பற்றி, ஷிர்கினுடைய வகைகள் பற்றி, ஜிஹாதை பற்றி, அதே போல அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பு வழங்காமல் நடந்து கொள்வது பற்றி, அதுபோல இஸ்லாத்தை பாதிக்கக்கூடிய பல்வேறு பிழையான சிந்தனைகள் பற்றி எல்லாம் இந்த புத்தகத்திலே கேள்வி பதில் அடிப்படையிலே அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அல் அகீதா மினல் கிதாபி வ சுன்னா ஸஹீஹா என்கிற புத்தகத்திலே. அடுத்ததாக குதூஃபுன் மின ஷமாயிலில் முஹம்மதியா வல் அஹ்லாக் நபவியா வல் ஆதாபில் இஸ்லாமியா என்கிற ஒரு பெயரிலே ஒரு அஹ்லாக், நல்ல பண்பாடுகள் தொடர்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த நல்ல பண்பாடுகளை பற்றி தெளிவுபடுத்துகிறார்கள். அதுபோல ஹுக்மு துஹான் வ தத்ஹீன் அலா தோ இத்திபி வ தீன், மார்க்க மருத்துவ அடிப்படையில் புகைத்தல் பற்றிய ஒரு சட்ட நூலையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இவ்வாறு சிறிய சிறிய அழகான எல்லோராலும் விளங்கி புரிந்து கொள்ளக்கூடிய புத்தகங்களை எழுதி இஸ்லாமிய அகீதாவை பற்றி, மார்க்கத்தை பற்றிய தெளிவை மக்களுக்கு தந்த ஒரு அறிஞராக முஹம்மது பின் ஜமீல் ஜெய்னு அவர்கள் காணப்படுகிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இவர்களுடைய இந்த புத்தகங்கள் சர்வதேச அளவில் மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக அரபு மொழியில் எழுதப்பட்ட இந்த புத்தகங்கள் வேறு மொழிகளுக்கும் மொழியாக்கம் செய்யப்பட்டிருப்பது ஒரு மிக முக்கியமான அம்சமாகும். பல்வேறு மொழிகளுக்கு இந்த புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் அரபு மொழியில் எழுதப்பட்ட இந்த புத்தகங்களை குறிப்பாக சவுதி அரேபியாவிலே இருந்த மூத்த உலமாக்கள் சிலர் பாராட்டி வாழ்த்தி அது தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அதுபோல உலகத்தில் வாழக்கூடிய இன்னும் பல அறிஞர்களும் இவர்களுடைய இந்த புத்தகங்களை பற்றிய நல்ல விமர்சனங்களையும், அந்த புத்தகங்கள் சமுதாயத்தில் ஏற்படுத்திய மாற்றங்கள், அந்த புத்தகத்தினுடைய முக்கியத்துவங்கள் பற்றியும் பேசியிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அதிலே இந்த தௌஜிஹாத் இஸ்லாமியா என்கிற இந்த புத்தகம், தௌஜிஹாத் இஸ்லாமியா இஸ்லாமிய வழிகாட்டல் என்கிற இந்த புத்தகம் மிக முக்கியமான ஒன்று என்கிற அடிப்படையில், அடிப்படையிலிருந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு இந்த வகுப்பிலே நாம் இந்த புத்தகத்தை தேர்வு செய்திருக்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புத்தகத்தில் முதல் தலைப்பாக அவர்கள் கொண்டு வருவது அல் ஹசாஇஸ் அர் ரஈசியா ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பியல்புகள், சிறப்பம்சங்கள். இஸ்லாத்தில் என்ன முக்கியமான சிறப்பம்சங்கள் இருக்கின்றன என்பதை சுருக்கமாக அழகாக சொல்கிறார்கள். முதலாவதாக அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட், அல் இஸ்லாமு தீனு தௌஹீத், இஸ்லாம் என்பது தௌஹீதை வலியுறுத்துகிற ஒரு மார்க்கமாகும். அதாவது இந்த மார்க்கம் இந்த பிரபஞ்சத்தை பற்றிய அழகான ஒரு தெளிவை தரக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது. இந்த பிரபஞ்சம், பிரபஞ்சத்தில் உள்ள எதுவுமே தற்செயலாக தோன்றவில்லை, எல்லாமே திட்டமிடப்பட்ட அடிப்படையில் படைக்கப்பட்டிருக்கின்றன. இதை படைத்த ரப் ஒருவன் இருக்கிறான், இந்த பிரபஞ்சத்தை படைத்த ஒரு படைப்பாளன் இருக்கிறான், அவன் பூரணத்துவமான அனைத்து பண்புகளையும் கொண்ட சர்வ வல்லமை கொண்ட ஒருவனாக இருக்கிறான். எனவே அவன் மட்டுமே வணங்கி வழிபட தகுதியானவனாக காணப்படுகிறான். இந்த பிரபஞ்சத்தை படைத்து இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறான் என்றால் அவன்தான் வணங்கி வழிபட தகுதியானவனாக இருக்க முடியும். அல்லாஹு தஆலா குறைகளுக்கு அப்பாற்பட்டவன், அவனுடைய அனைத்து பண்புகளுமே பூரணமானவை. அல்லாஹுடைய சிஃபத்துகள் எதை நீங்கள் எடுத்தாலும் அவை பூரணமானவையாகவே காணப்படும். எனவே இந்த அல்லாஹ் அவன் ஒருவனே வணங்கி வழிபட தகுதியானவன். எனவே நாம் துஆ செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ் ஒருவனிடம் மட்டும்தான் துஆ கேட்க வேண்டும். அதேபோன்று நம்ம நேர்ச்சை செய்வதாக இருந்தால் அல்லாஹ் ஒருவனுக்காக மட்டுமே நேர்ச்சை செய்ய வேண்டும். நாம் அறுத்து பலியிடுவதாக இருந்தால் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே அறுத்து பலியிட வேண்டும். இப்படி நாம் செய்யக்கூடிய எல்லா இபாதத்துக்களையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செய்ய வேண்டும் என்பதை இந்த மார்க்கம் வலியுறுத்துகிறது. எனவேதான் இதை அல் இஸ்லாம் தீனு தௌஹீத், இஸ்லாம் என்பது தௌஹீதை வலியுறுத்துகிற மார்க்கம் என்று கூறுகிறார்கள். இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு வணக்கத்தையும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நாம் செய்துவிடக்கூடாது. சின்னொரு வணக்கமாக இருந்தாலும், நம்முடைய பார்வையில் சிறியொரு வணக்கமாக நம்ம கருதினாலும் அதை அல்லாஹுக்குத்தான் செய்ய வேண்டும். அதைத்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா வலியுறுத்துகிறது. வணக்கத்திற்கு தகுதியான உண்மையான கடவுள் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. இதைத்தான் நாம் அல் இஸ்லாம் தீனு தௌஹீத் என்கிற இந்த வார்த்தையின் மூலம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஷேக் அவர்கள் இந்த மார்க்கத்தின் மிக முக்கியமான சிறப்பாக குறிப்பிடுகிற இரண்டாவது அம்சம், அல் இஸ்லாம் யுஜம்மிஉ வலா யுஃபர்ரிக், இந்த மார்க்கம் ஒற்றுமையை வலியுறுத்துகிற மார்க்கமே தவிர பிரிவினையை தூண்டுகிற மார்க்கம் அல்ல. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சிறப்பு என்னென்றால் ஒற்றுமை. இதை நம்ம ஆரம்பத்திலிருந்து புரியலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்வார்கள். அதே நேரத்தில் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹுடைய தூதர்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கிறிஸ்தவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்வார்கள். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இஸ்லாம் வலியுறுத்துகிறது, முஸ்லீம்கள் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ எல்லோரையும் ஒன்று சேர்த்து அல்லாஹுடைய தூதர்களுக்கிடையில் எந்த வேற்றுமையும் உண்டாக்காமல் அவர்களை ஏற்றுக்கொள்வது என்பது இஸ்லாம் வலியுறுத்துகிற ஒரு அம்சமாகும். அப்போ இஸ்லாம் பிரிக்கிறதா சேர்க்கிறதா என்று கேட்டால் சேர்க்கிறது. அதே போலதான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர் என்கிற வகையில் அவர்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். அவர்களுக்கு முன்னால் வந்த எல்லா தூதர்களும் இதைத்தான் வலியுறுத்தினார்கள். இப்ப நீங்கள் பார்க்கலாம், உலகத்தில் பல ஆயிரக்கணக்கான நபிமார்கள் வந்திருக்கிறார்கள், சில ரசூல்மார்கள், நூற்றுக்கணக்கான ரசூல்மார்கள் வந்திருக்கிறார்கள். எல்லோருமே வலியுறுத்தி பேசிய கொள்கை ஆமந்து பில்லா வமலாஇக்கத்திஹி வகுதுபிஹி வருசுலிஹி வல்யோமில் ஆஹிர் வல் கத்ரி கைரிஹி என்று நம்ம சொல்லக்கூடிய அர்கானுல் ஈமான் ஆறையும், ஈமானுடைய அடிப்படைகள் ஆறையும் எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்மார்களும் வலியுறுத்தினார்கள். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அதை இன்னும் எம்ஃபசைஸ் பண்ணி கூடுதலாக வலியுறுத்தி இந்த மக்களை ஒற்றுமைக்கு இட்டு செல்லக்கூடிய ஒருவராக இருக்கிறார்கள். போலியான, அதாவது மதங்களில் ஏற்பட்ட திரிபுகள், குளறுபடிகள், இவைகளையெல்லாம் அடையாளப்படுத்தி இவை அல்லாஹ்விடமிருந்து வந்த மார்க்கம் அல்ல, இது பிற்பட்ட காலத்தில் வந்தவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட பிழையான கருத்துக்கள் என்பதையெல்லாம் சொல்லி உண்மையாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்லுகிற ஒரு பணி இஸ்லாத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதனால் இந்த மார்க்கம் ஒன்று சேர்க்கிற மார்க்கமே தவிர பிரிக்கிற மார்க்கம் அல்ல என்பது இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சமாக அடையாளப்படுத்தப்படுகிறது. மூன்றாவதாக ஷேக் அவர்கள் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான சிறப்பம்சமாக கூறுவது, இன்ன தஆலீம் அல் இஸ்லாம் சஹலதுன் வாதிஹதுன் மஃஹூமா, இஸ்லாமிய போதனைகள் அனைத்தும் இலகுவானவை, தெளிவானவை, புரிந்து கொள்ளக்கூடியவை. இஸ்லாத்தில் உள்ள அத்தனை போதனைகளும், இப்போ இஸ்லாம் என்று சொன்னால் அல் குர்ஆன் அல் ஹதீஸ், இப்போ அல் குர்ஆனிலும் அல் ஹதீஸிலும் உள்ள அனைத்துமே இலகுவானவை, அனைத்துமே தெளிவானவை, அனைத்துமே விளங்கிக் கொள்ள முடியுமானவை. எனவேதான் இஸ்லாம் மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்வதில்லை. இஸ்லாத்தில் மூட நம்பிக்கை கிடையாது. இப்போ மூட நம்பிக்கைன்னு சொன்னால் ஆந்தை கத்தினால் இப்படி, பல்லு கத்தினால் இப்படி, ஒருவர் முன்னால் குறுக்கே போனால் இப்படி என்ற ஒரு பேசிக் சயின்ஸுக்கே சம்பந்தம் இல்லாத மூட நம்பிக்கைகளை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கின்றது, ஏற்றுக்கொள்வதில்லை. அதே போல வழிகேடான கொள்கைகளை இஸ்லாம் போதிக்கவும் மாட்டாது, ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாது. அதுபோல சும்மா குழப்பமான ஃபிலோசபிகளையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த இஸ்லாம் இலகுவான மார்க்கம், புரிந்து கொள்ள முடியுமான மார்க்கம், தெளிவான மார்க்கம். எனவே இந்த மார்க்கம் எல்லா காலத்திற்கும் எல்லா இடத்திற்கும் பொருத்தமானது என்பது முக்கியமான அம்சமாகும். இஸ்லாமிய மார்க்கத்தை எல்லா காலத்திலும் பிராக்டிஸ் பண்ணலாம், எல்லா இடங்களிலும் பிராக்டிஸ் பண்ணலாம், இதில் வித்தியாசம் கிடையாது. இலங்கைக்கு ஒரு சட்டம், ஐரோப்பாவுக்கு ஒரு சட்டம் இல்லை. மார்க்கத்தில் அல்ஹம்துலில்லாஹ் இந்த மார்க்கம் எங்கு போனாலும் பின்பற்ற முடியுமான வழிகாட்டல்களை தருகிற அழகான ஒரு மார்க்கம் என்பது இஸ்லாத்தினுடைய இன்னும் ஒரு முக்கியமான சிறப்பம்சமாக இருக்கிறது. அதே போல ஷேக் அவர்கள் இன்னும் ஒரு முக்கியமான அம்சத்தை குறிப்பிடுகிறார்கள், இன்னல் இஸ்லாம லா யுஃபஸ்ஸிலு பைனல் மத்தத்தி வர் ரூஹ் ஃபஸ்லன் காமிலன், இந்த மார்க்கம் உலகத்தையும் ஆன்மீகத்தையும் பிரிக்கிற ஒரு மார்க்கம் அல்ல. இப்போ சில மார்க்கங்களில் போனால் உலகம் வேற ஆன்மீகம் வேற என்று இருக்கும். ஆன்மீகத்தை ஆன்மீகத்துக்குரிய நேரத்தில் வைக்க வேண்டும், உலகத்தை உலகத்துக்குரிய நேரத்தில் வைக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மனிதன் படைக்கப்பட்டது அல்லாஹ் ஒருவனை வணங்குவதற்கு என்று சொன்னால் அவன் பிறந்ததிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும், இரவு காலையிலே அவன் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கச் செல்லுகிற வரைக்கும் அவனுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும், அவனுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் அல்லாஹுடைய வழிகாட்டல், அல்லாஹுடைய தூதரின் வழிகாட்டலின் அடிப்படையிலே இருக்க வேண்டும் என்று சொல்வது இந்த மார்க்கத்தின் மிக முக்கியமான சிறப்பம்சமாகும். பெற்றோரை பராமரிப்பது மார்க்கம் என்கிறது. பாதையிலே மற்றவர்களுக்கு தொல்லை தரக்கூடியவற்றை கண்டால் அகற்றி விடுவது மார்க்கம் என்று சொல்கிறது. சமுதாய பணிகளை மார்க்கம் என்கிறது. திருமணத்தை மார்க்கம் என்கிறது. அரசியலில் வழிகாட்டுகிறது. சுப்ஹானல்லாஹ், இந்த மார்க்கத்தில் எதுவுமே விடப்படவில்லை. எனவே ஆன்மீகம் வேறு லௌகீகம் வேறு என்று பிரிக்கிற ஒரு நிலை இந்த மார்க்கத்தில் கிடையாது என்பதை ஷேக் அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டுகிறார்கள். அடுத்ததாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிற இன்னும் ஒரு முக்கியமான சிறப்பம்சம், அக்கதல் இஸ்லாம் ரூஹத் தசாவி வல் உஹுவா பைனல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்கு இடையில் சமத்துவத்தை இஸ்லாம் பேணுகிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும் போது சூரத்துல் ஹுஜுராத் 13வது வசனத்தில், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்தகாக்கும், உங்களில் அல்லாஹுடத்தில் கண்ணியமானவர் யார் என்றால் தக்குவா உள்ளவர்கள் தான். இறையச்சத்தை அடிப்படையாக வைத்துத்தான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய அந்த நிலை மாறும். அப்படி இல்லாமல் வெள்ளையன் கருப்பன், ஏழை பணக்காரன், அரபி அரபி அல்லாதவன், இதெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. இதை வைத்து ஒருவனை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் இஸ்லாத்தில் கிடையாது. முஸ்லிம் என்று வந்துவிட்டால் அவன் அல்லாஹுடைய அடிமை என்கிற ஒரு கோட்பாட்டை அது வலியுறுத்தி, நீ எல்லோருமே அல்லாஹுடைய அடிமைகள் தான், எனவே உங்களிடத்தில் ஏற்றத்தாழ்வுகள் வரவே கூடாது என்று வலியுறுத்துகிற ஒரே மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாத்தில் மட்டும்தான் இந்த பாகுபாடு இல்லை என்பதை ஷேக் அவர்கள் இங்கே வலியுறுத்துகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதே போல இன்னும் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சமாக, லைசஃபில் இஸ்லாமி சுல்தா கஹ்னுதியா தஹ்தக்கருத்தீன், அதாவது புரோஹிதம் இல்லை, இஸ்லாத்தில் புரோஹிதம் கிடையாது. அந்த மார்க்கத்தை சுகன்ற புரோஹிதம், அதாவது சில சமயங்களில் நீங்கள் பார்த்தால் மார்க்க அறிஞர்கள் என்று ஒரு கூட்டம் இருந்து அவர்களை வைத்துத்தான் ஒருவன் அல்லாஹுவை நெருங்க வேண்டும் என்கிற ஒரு நிலை உருவாக்கப்பட்டிருக்கும். அவங்க இல்லாமல் நடக்காது. நம்முடைய மார்க்கத்தில் புரோஹிதம் கிடையாது. உலமாக்கள் கண்ணியமானவர்கள், உலமாக்களுக்குரிய தனி சிறப்புகள் இருக்கின்றன அல்ஹம்துலில்லாஹ். அதற்காக அவர்களை வைத்துத்தான் எல்லாம் என்கிற நிலை மார்க்கத்தில் கிடையாது. பிற்பட்ட காலங்களில் மக்கள் அப்படி உருவாக்கி கொண்டார்கள், அது வழிகேடு. புரோகிதம் என்றால் உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு திருமணம் என்றால் கூட ஒரு மௌலவி இல்லாட்டி திருமணம் இல்லை. ஊடு குடி பூறுவது மௌலவி இல்லாமல் வீடு குடி பூற முடியாது. கடை திறக்கிறது மௌலவி இல்லாமல் கடை திறப்பதில்லை. எல்லாத்துக்கும் ஒரு ஃபாத்திஹா, இதுதான் அந்த புரோகிதம்ன்றது. இது இஸ்லாத்தில் கிடையாது. பிஸ்மில்லாண்டு நீங்கள் உங்களுடைய வீட்டை திறக்க வேண்டியது, உள்ளால் ஓத வேண்டிய துவாவை ஓதிட்டு உள்ளே போக வேண்டியது, உங்களுடைய கடையை நீங்களே அல்ஹம்துலில்லாஹ் ஓபன் பண்ணுறது போக வேண்டியது, அவடத்தில் போய் நின்று ஃபாத்தியா ஓத தேவையில்லை. நீங்கள் தொழுது விட்டு துவா கேட்கலாம், நீங்கள் தஹஜ்ஜுத்திலே துவா கேட்டு விட்டு கடையை காலையிலே திறக்கலாம், சுபஹ் தொழுது விட்டு நீங்களே துவா கேட்டு விட்டு உங்களுடைய கடையை திறக்கலாம் என்று வலியுறுத்துகிற மார்க்கம்தான் இஸ்லாமே தவிர இஸ்லாத்தில் புரோஹிதம் கிடையாது. அப்போ இந்த இஸ்லாத்தை எல்லோரும் படிக்கலாம், குர்ஆனில் உள்ள பல விஷயங்கள் எல்லோருக்கும் புரியுமான நிலையிலே ஆக்கப்பட்டிருக்கிறது. ஹதீஸ்களிலே உள்ள விஷயங்கள் எல்லோருக்கும் புரியுமானதாகவே ஆக்கப்பட்டுள்ளது. எனவே வெறுமனே நாம் இந்த புரோகிதத்தை பின்பற்றி அதன் பின்னால் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை ஷேக் அவர்கள் இஸ்லாத்தினுடைய ஒரு சிறப்பம்சமாக இங்கே குறிப்பிடுகிறார்கள். ஆக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த இஸ்லாம் அல்லாஹுடைய மார்க்கம். அல்லாஹுடைய மார்க்கமாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தின் மிக முக்கியமான சிறப்பம்சங்கள் நிறைய இருக்கின்றன. அவற்றில் 6 சிறப்பம்சங்களை இந்த புத்தகத்திலே ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். 1, அல் இஸ்லாம் தீனு தௌஹீத், இஸ்லாம் என்பது தௌஹீதை வலியுறுத்துகிற மார்க்கம். எனவே வணக்கங்கள் எல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கே செய்யப்பட வேண்டும். வணக்கத்தில் எதனையுமே அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்துவிடக்கூடாது. 2வதாக, இந்த மார்க்கம் சேர்க்கிற ஒற்றுமைப்படுத்துகிற மார்க்கமே தவிர பிரிக்கிற மார்க்கம் அல்ல. 3வது, இந்த மார்க்கத்தில் உள்ள போதனைகள் அனைத்தும் இலகுவானவை, தெளிவானவை, புரிந்து கொள்ளக்கூடியவை. 4வதாக, இந்த மார்க்கம் தீன் மாத்தா என்று, அதாவது உலகம் தீன் என்று 2 பிரிப்பதில்லை. 5வதாக, இந்த மார்க்கத்தில் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. ஒருவர் இந்த மார்க்கத்திற்குள் வந்துவிட்டால் அவர் தன்னுடைய நிறத்தை வைத்தோ, இனத்தை வைத்தோ, நாட்டை வைத்தோ வேறுபடுவதில்லை, எல்லோரும் ஈக்குவல். அதே போல 6வதாக, இந்த மார்க்கத்தில் புரோகிதம் இல்லை என்கிற இந்த 6 சிறப்பம்சங்களையும் இஸ்லாத்தினுடைய முக்கிய சிறப்பம்சங்களாக ஷேக் அவர்கள் இங்கே பதிவு செய்கிறார்கள். இவற்றை நாம் சரியாக மீண்டும் சிந்தித்து புரிவோமாக இருந்தால் பல உண்மைகள் நமக்கு இன்னும் வெளிப்படும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தில் நல்ல புரிதலையும் நல்ல விளக்கத்தையும் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. இந்த மார்க்கத்தை சரியாக கற்று அதன் அடிப்படையில் அமல் செய்வதற்கும் இந்த மார்க்கத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதற்கும் அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக என்று பிரார்த்தித்து, இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் முபாரக் மதனி, PhD அவர்கள். நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உறவினர்களுக்கு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டு இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
2: நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இப்பொழுது முதல் உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ளலாம்.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. பேரன்பிற்கும் பெருமரியாதைக்கும் உரிய இந்த சிறப்புமிகு கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற கூட்டத்தின் தலைவர் அவர்களே, எனக்கு முன்பு செவிக்கு சுவையாய் சிந்தைக்கு விருந்தாய் கருத்துரைகளை அளித்துவிட்டு அமர்ந்திருக்கிற பேச்சாளர் பெருந்தகைகளே, இந்த நிகழ்ச்சியில் வந்தமர்ந்து சிறப்பிக்க வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் இந்த விடுமுறை தினத்திலே உங்களுடைய சொந்த அலுவல்களையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நமக்கு மத்தியில் பரஸ்பர புரிந்துணர்வும் சகோதரத்துவமும் மொழி ரீதியான ஒற்றுமை பிணப்பும் ஏற்பட வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்திலே இங்கே வருகை தந்திருக்கிற என் அருமை சகோதரர்களே, சிறப்பானதொரு கூட்டமாக இந்த கூட்டத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் அனைவரும் தமிழர்கள் என்பது இந்த கூட்டத்தினுடைய கருப்பொருள். தமிழ் என்பது நாம் அனைவரும் பேசுகிற ஒரு மொழி. மொழி என்பதோடு மாத்திரம் இதை சுருக்கிவிடாமல் ஒரு உணர்வாய் உறவாய் உயிராய் நம்மை இங்கே ஒன்றிணைத்திருக்கிற பின்னி பிணைத்திருக்கிற ஒரு அம்சம் என்றே இந்த சம்பவத்தை நாம் குறிப்பிட வேண்டும். எனக்கு முன்பு என்னை அறிமுகப்படுத்தியவர்கள், குறிப்பாக நான் பேசப்போகிற தலைப்பை பற்றி சொன்னவர்கள் எல்லாம் இடியும் மின்னலும் என்று திரும்பி சொன்னார்கள். இடியும் மின்னலும் என்கிற இந்த தலைப்பை இங்கே தந்ததற்கு காரணம் ஒன்று இருக்கிறது. இடியும் மின்னலும் மழையினுடைய அறிகுறி. மழை என்பது அனைவரும் விரும்புகிற எதிர்பார்க்கிற குறிப்பாக விவசாயிகளுடைய மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிற ஒரு உயிர் துளிதான் இந்த மழை துளி. இந்த மழை துளிக்கு மிகப்பெரிய உந்துதலாக இருக்கிற இதை அறிவிக்கிற அறிவு பொருளாக இருக்கிற ஒன்றுதான் இந்த இடியும் மின்னலும். ஆனால் நாம் இங்கே பேச வரப்போவது வசந்த காலத்திலேயோ அல்லது விவசாயிகள் எந்த காலத்தில் மழை பொழிந்தால் நன்றாக இருக்குமோ என்று எதிர்பார்ப்பார்களோ அந்த காலத்தினுடைய மழையை குறித்து அல்ல. குறிப்பாக கடந்த சில வருடங்களாக சென்னை வாழ் மக்கள், கடலோர பகுதியிலே வசிக்கக்கூடியவர்கள், இலங்கை உட்பட கடலோர பகுதிகளிலே வசிக்கக்கூடியவர்களெல்லாம் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதமும் ஜனவரி மாதமும் வந்துவிட்டால் ஒரு பெருமழையை தொடர்ந்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சுனாமி துவங்கி கடந்த சில ஆண்டுகளாக ஒவ்வொரு வருடத்தினுடைய முடிவின் போதும் அல்லது புதிய வருடத்தினுடைய துவக்கத்தின் போதும் புயல் காற்றோடு கூடிய பெருமழை பெய்து ஊரில் இருக்கிற இயற்கை வளங்களையெல்லாம் நாசம் செய்து பெருவாரியான உயிரிழப்பும் பெருவாரியான பொருளாதார இழப்பையும் தொடர்ச்சியாக குறிப்பாக தமிழ் மக்கள் நாம் கண்டு வருகிறோம். அதற்கு கொஞ்சமும் சளைக்காத அல்லது அதைவிட மிக கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற பிரித்தாளும் சூழ்ச்சிகளை மையமாக வைத்து சமூக மக்களுக்கு மத்தியில் சகோதரத்துவம் வாஞ்சை வந்துவிடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக நாட்டை எப்போதுமே ஒரு பரபரப்பாய் கலவர சூழலில் வைத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய இந்தியா இலங்கையில் இப்போது குறிப்பான முறையில் இனவாத கலவரத்தை தூண்டி கொண்டிருக்கிற ஒரு சூழலில் ஒரு மாற்று சமூக சகோதரர்களுடைய ஒரு மன நல்லிணக்க பயணமாக இந்த கூட்டம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதனால்தான் இடியும் மின்னலும் என்கிற தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, தமிழனுக்கென்று இயற்கையாய் ஒரு குணம் இருக்கிறது. யாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்போக்குவம் இவனுக்குத்தான் இருக்கிறது. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ் பூமி என்று சும்மாவா சொன்னார்கள்? யாரும் இந்த ஊருக்குள் வந்து முதலமைச்சராகி விடலாம், யார் இந்த ஊருக்கு வந்தாலும் அவள் சினிமா நடிகையாகவே இருந்தாலும் அவளுக்கு கோயில் கட்டக்கூடிய அளவிற்கு உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருக்கிறவர்கள் தான் தமிழர்கள். அதனால்தான் 65 வயது வரை சினிமாவிலே ஹீரோவாக நடித்து எல்லா விதமான ஆட்டங்களையும் பாட்டங்களையும் போட்டுவிட்டு சிஸ்டம் பார்ட்டி என்று நம்மால் அறியப்படுபவர்கள் கூட பெயரே அறிவிக்காத அரசியல் கட்சியை ஆரம்பித்த அறிவிப்பை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சூழலிலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சூரியனுக்கு கூலிங் கிளாஸ் போடுகிற, மோரை பீராக்குகிற மிகப்பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் அமைச்சர்களாக இருக்கிற ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் கடலிலே ஏற்படுகிற கொந்தளிப்பை உஷ்ணத்தை தெர்மாகோல் வைத்து சரி செய்து விடலாம் என்கிற அளவிற்கு அறிவியல் விஞ்ஞானிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த தலைப்பு போடப்பட்டிருக்கிறது. இவரெல்லாம் இந்த தேசத்தின் முதலமைச்சராக ஆவாரா என்று அவரே கூட கடவல்ல கற்பனை கூட செய்து பார்த்திராதவர் இன்றைக்கு முதலமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் அமர்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலம் இருந்தது, ஒரு அமைச்சரவை அமைக்கப்பட்டு விட்டால் இவர்தான் கல்வி அமைச்சர், இவர்தான் மின்சாரத்துறை அமைச்சர், இவர்தான் சுகாதாரத்துறை அமைச்சர் என்று ஒரு நிர்ணயிக்கப்பட்டு அந்த அமைச்சர்களெல்லாம் நெஞ்சிலேயும் நெஞ்சத்திலேயும் சிந்தனையிலேயும் இடம்பெறக்கூடிய அளவிற்கு ஆளுமை கொண்டவர்களை பார்த்து கொண்டிருந்த நாம் எல்லாம் இப்போது யார் யாரெல்லாம் அரசியல்வாதிகள், யாரெல்லாம் அரசியல் கட்சி தலைவர்கள், யாரெல்லாம் அமைச்சர்கள் என்றே தெரியாத அளவிற்கு ஒரு பதட்டமான ஒரு கால சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புதிது புதிதாக அரசியல் கட்சிகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆன்மீக அரசியல் என்று ஒருவர் சொன்னாலும் சொன்னார், ஒருத்தர் ஆன்மீக அரசியலை ஆரம்பிச்சிட்டார். யார் அவரு? யாருங்க அவர்? இப்போ புதுசா இன்னொரு ஆன்மீகம், மொத ஆன்மீகம் கிடையாது, இன்னொரு ஆன்மீகம், நித்யானந்த சேனை. அவரெல்லாம் என்ன செய்து விட்டார்? இன்றைக்கு கட்சி ஆரம்பிக்கக்கூடிய அளவிற்கு நாட்டினுடைய நிலை மாறிக்கொண்டே செல்கிறது. சகோதரர்கள், இந்த புனிதங்கள், இந்த ஆளுமைகள் சமூகத்தை முன்னேற்ற பாதையிலே கொண்டு செல்லக்கூடிய அந்த எந்த விதமான அடிப்படைகளும் இல்லாத ஒரு காட்டுவாசிகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு கலவரமான சூழலில் குறிப்பாக இந்தியர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படித்தானே அப்பாவி சிறுமி கோயிலிலே வைத்து கற்பழிக்கப்பட்டு கற்பழிக்கப்பட்டதனுடைய கொடுமையை கூட நம்மால் தாங்க முடியாது,
4: ஆனால் அதைவிட கொடுமை, கற்பழிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு நசுக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்ட அந்த சிறுமியை யாரெல்லாம் கபலீகரம் செய்தார்களோ அவர்களை கைது செய்யக்கூடாது என்று கோஷம் எழுப்பி ஒரு மாநிலத்தின் அமைச்சரே ஊர்வலம் செல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிற ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உணர்வுகள் கொஞ்சமாவது இந்த சமூகத்திலே ஒட்டி கொண்டிருக்கிறதா? உணர்வுகளும் உணர்ச்சிகளும் உள்ள மனிதர்கள் தான் இன்றும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்று யோசிக்கிற அளவிற்கு ஒவ்வொரு நாளும் புதிய புதிய செய்திகளை சமுதாய மக்கள் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஒரு பெண்மணியை ஒரு எம்எல்ஏ ஒருவர் கற்பழிக்கிறார். கற்பழித்த எம்எல்ஏவுக்கு எதிராக அவருடைய தந்தை காவல் நிலையத்திலே போய் புகார் கொடுப்பதற்கு செல்கிறார். அதே எம்எல்ஏவினால் கற்பழிக்கப்பட்ட அந்த பெண்ணின் தந்தை காவல் நிலையத்திலேயே வைத்து கொல்லப்படக்கூடிய அளவிற்கு ஒரு கடுமையான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கந்தக பூமியும் அனல் பூமியும் பெட்ரோலியத்தை மூலதனமாக கொண்டிருக்கிற பூமிகள் எல்லாம் விவசாயத்தை பாதுகாப்பதற்கு, விவசாயத்தை வளர்ப்பதற்கு புதிய புதிய திட்டங்களை போட்டுக்கொண்டு வளர்ந்த நாடுகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிற ஒரு சூழ்நிலையில் விவசாய நிலங்களை எல்லாம் பண முதலைகளுக்கு தாரை வார்த்து விட்டு, வெளிநாட்டில் இருந்து முதலீடு செய்ய வந்த பண பெருச்சாளிகளுக்கு தாரை வார்த்து விட்டு, ஊரிலே இருக்கிற விவசாயிகளை எல்லாம் அரை நிர்வாணம் அல்ல முழு நிர்வாணத்தோடு பிச்சைக்காரர்களாய் அலைய விட்டு கொண்டிருக்கிற ஒரு தேசம் இருக்கிற ஒரு கால சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் இடியும் மின்னலும். இந்த வருத்தத்தை, இந்த கவலையை நம்முடைய சமுதாய மக்கள், நம் சமூக மக்கள் அனைவரும் கொஞ்ச நேரம் அமர்ந்து கண்ணீர் மல்க சிந்திக்க வேண்டும் என்கிற அந்த சின்ன சிந்தனையை போடுவதற்காகத்தான் இடியும் மின்னலும். அதிலும் இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவர்கள் என்னதான் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாய் இங்கே பேசப்படக்கூடிய கருத்துக்களை கேட்க வேண்டும் என்கிற ஆர்வம் மிகுதியில் வந்திருக்கிற பல மதங்களை சார்ந்த தமிழ் சகோதரர்கள் இங்கே நீங்கள் வருகை தந்திருந்தாலும், இதை நடத்துபவர்கள் என்னவோ முஸ்லீம்கள் அப்படிதானே, நாம் அனைவரும் தமிழர்கள் என்று பொதுவாக ஒரு கோஷத்தை எழுப்பி பொதுவாக ஒரு அறிவிப்பை செய்து ஒட்டுமொத்த அல்லஹாவால் தமிழ் மக்களை ஒன்றிணைப்பதற்குரிய ஒரு கேந்திரமாக இந்த நிகழ்ச்சி இங்கே இருந்தாலும், இதை ஏற்பாடு செய்து நடத்தக்கூடியவர்கள் முஸ்லீம்கள். ஏன் முஸ்லீம்கள் தமிழ் என்கிற அடையாளத்தை இப்படி பிரமாதப்படுத்தி பிரதானப்படுத்தி தமிழ் மக்களை அழைக்க வேண்டும் என்றால், இன்றைக்கு இந்தியாவிலும் சரி இலங்கையிலும் சரி தமிழுக்காக சேவை செய்த முஸ்லீம்களுடைய அந்த இஸ்லாமிய தமிழ் சேவை இன்றைக்கு முற்றிலுமாக மறக்கடிக்கப்பட்ட ஒரு காலத்திலே வாழுகிறோம். இன்னைக்கு நேத்தல்ல, ஆரம்ப காலத்தில் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து சினிமா படங்களை பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு தெரியும், ஒரு சினிமா படத்தில் ஒரு முஸ்லீம் பாய் கேரக்டரை கொண்டு வந்தாலே எப்படி காட்டுவாங்க அவர் என்ன தீவிர. அது இப்போ அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி தெரியுமா வருவார், அவர் வேற்று கிரகத்திலிருந்து இறங்கி வந்த மாதிரி ஒரு கைலி அவருக்கு கொடுப்பாங்க. அந்த கைலி கட்டை நீங்கள் இந்தியாவிலே எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் சினிமாவில் ஒரு முஸ்லீம் பாயை ஒரு கதாபாத்திரமாக காட்டிவிட்டால் அவர் கட்டுகிற கைலி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அவர் போடக்கூடிய ஆடை யாரு, பஞ்சாப் தேசத்திலேயும் வடநாட்டிலும் ஒட்டுமொத்த பொதுமக்கள் போடக்கூடிய ஆடையை தமிழ்நாட்டிலே இருக்கிற முஸ்லீம்கள் அதையும் கொஞ்சம் வித்தியாசமாக போடக்கூடிய ஒரு காட்சியை காட்டுவார்கள். அவர் வாயில தமிழே வராது. நிம்பல் எங்கே போனேன், நம்பல் எங்கே, எப்படிதான் அவனை காட்டுவாங்க அப்படிதானே. ஒரு முஸ்லீம் கேரக்டரை, ஒரு கதாபாத்திரத்தை ஒரு சினிமாவிலே காட்டுவதாக இருந்தாலும் அவர் எப்படி காட்டுவாங்க, நிம்பல்கு எந்த ஊரு, நம்பல்கு எந்த ஊரு, சேட்டு வர்றான் போறான் இப்படி, ஏன் முஸ்லீம்கள் வாயில தமிழே வராது என்கிற ஒரு காட்சியை காட்ட வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையில் பிரித்தாளும் சூழ்ச்சிகள், வெள்ளைக்காரர்களுக்கு பிறந்த கள்ள குழந்தைகளாக யார் இருந்தார்களோ அவர்கள் மூலமாக ஒரு சமய பிரிவுகள் ஏற்பட்டு சமுதாய பிளவுகள் ஏற்பட்டு முஸ்லீம்கள் அந்நியப்படுத்தப்பட்டு முஸ்லீம் அல்லாத சமூகத்திற்கும் இவர்களுக்கும் இடையே ஒரு பிளவும் ஒரு பிரிவும் ஒரு பிரிவினையும் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்கிற முயற்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெருச்சாளிகள் கூட்டத்திற்கு மத்தியில் தான் நாம் இங்கே தமிழர்களாக ஒன்றிணைந்திருக்கிறோம். ஏன் இந்த முஸ்லீம்களின் வாயில் தமிழ் வராதா? ராணா என்கிற அந்த எழுத்தை கூட அழகிய முறையில் உச்சரிக்கக்கூடிய திறன் கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தமிழர்கள். உலக மொழிகளிலேயே ரா என்கிற சிறப்புக்குரிய ஒரு எழுத்து உச்சரிப்பை மிக சாதாரணமாக உச்சரிக்க பழக்கம் கொண்டவர்கள் தமிழர்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்தை மட்டும், ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்தவர்களை மட்டும் தமிழுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்று தள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். இலங்கையில் பிஹெச் அப்துல் ஹமீத் என்கிற பெயரை கேள்விப்படாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அவருடைய வாழ்வில் அவர் ஒரு முக்கியமான ஒரு சபதத்தோடு இறுதி வரைக்கும் வாழ்ந்தவர். என்ன தெரியுமா சபதம்? அந்நிய மொழியை கலக்காமல் இறுதி வரைக்கும் தமிழ் பேசியவர் இலங்கையை சார்ந்த பிஎச் அப்துல் ஹமீத். எப்படி அந்நிய மொழியை கலக்காமல் இறுதி வரைக்கும் தமிழ் மொழியிலேயே பேச வேண்டும் என்கிற சபதத்தை இறுதி வரைக்கும் நிலைநாட்டியவர். ஏன், அவருக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இல்லையா? இன்றைக்கு அறிவியல் சொற்றொடர்கள், கணினி சார்ந்த சொற்றொடர்கள், அதற்கென்று என்சைக்ளோபீடியா என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்களே, அதை கல்வி கலை களஞ்சியம் என்கிற பெயரில் கணிதத்திலே பயன்படுத்தப்படுகிற, அறிவியல் மொழியிலே பயன்படுத்தப்படக்கூடிய அத்துணை வார்த்தைகளுக்கும் தூய தமிழில் அகராதி தந்தவர் மனவை முஸ்தபா. அவர் ஒரு இஸ்லாமியர். ஏன், தமிழுக்கும் முஸ்லீம்களுக்கும் சம்பந்தம் இல்லையா? ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு என்றெல்லாம் சொல்லுகிறோமே, இதற்கு தமிழ் வார்த்தை கேட்டால் டக்குன்னு நமக்கு சொல்ல முடியாது, அப்படிதானே? பிளாஸ்டிக்கு தமிழ் கேட்டாங்க, அதிலே நம்ம பார்த்துக்கிட்டோம் நம்ம தமிழ் நிலைமை எங்கே இருக்குதுன்னு, அப்படிதானே? பிளாஸ்டிக்கிற்கு தமிழில் என்ன வார்த்தை என்று கேட்ட கேள்வியில் பதில் சொல்வதற்கு நாம் திக்கினோமே, திணறினோமே, அதிலேயே தமிழில் நாம் எங்கே இருக்கிறோம் என்று முடிவெடுத்துக் கொள்ளலாம். ஆனால் மனவை முஸ்தபா என்கிற தமிழ் பேராசிரியர், ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த தமிழறிஞர், அறிவியல் துறையிலும் மருத்துவ துறையிலும் பயன்படுத்தப்படக்கூடிய ஆயிரக்கணக்கான தமிழ், அந்த மருத்துவ துறைகளிலும் அறிவியல் துறைகளிலும் விஞ்ஞான துறைகளிலும் பயன்படுத்தக்கூடிய அத்துணை வார்த்தைகளுக்கும் தூய தமிழில் அகராதி போட்டு கொடுத்தவர். இதை இன்னைக்கு இந்த சமுதாயம் ஒத்துக்குதா? கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சாதாரணமானவரா? தமிழ் சமுதாயம் மரபு கவிதையே பார்த்து கொண்டிருக்கும் போது மரபு கவிதை கவிதைக்கு புது கவிதை என்கிற அந்த உயிரோட்டத்தை பாய்ச்சி இறுதி வரைக்கும் மரபு கவிதையை தழுவையாக வைத்து புது கவிதையை சமூகத்திற்கு படைத்து கொடுத்து தமிழ் உலகத்தின் கலில் ஜிவரான் என்று கண்ணதாசனே சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழ் மொழிக்கு சேவையாற்றியவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் இல்லையா? இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அருமை சகோதரர்களே, தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் இருந்த இந்த தமிழ் மொழியை உலகத்திலே முஸ்லிம்கள், குறிப்பாக தமிழர்கள் எங்கெல்லாம் புலம்பெயர்ந்து போனார்களோ அப்படி போகிற இடங்களிலெல்லாம் தமிழ் சங்கம் போட்டு தமிழை வளர்த்தவர்கள் இந்த முஸ்லிம்கள். ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன இருக்குது? தமிழுக்கும் முஸ்லிம்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். அவ்வளவு. ஏன், நம்முடைய இலங்கை நாட்டிலே சிங்களவர்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும், தமிழர்கள் என்கிற பிரிவில் ஒரு சமூகம் இருந்தாலும், அங்கே இருவருக்கும் இடைப்பட்ட சமூகமாக இருக்கிற இஸ்லாமிய சமூகத்தை பூர்வீகமாக கொண்டிருக்கிற யாரும் தங்களுடைய தாய்மொழியை சிங்களம் என்று சொல்லிக் கொள்வதில்லை. இலங்கையில் இருக்கிற எல்லா இஸ்லாமியர்களும் அவர்களுடைய தாய்மொழி தமிழ் என்று தான் சொல்லுகிறார்கள். அப்போ தமிழுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லையா? இதையெல்லாம் இங்கே கூட்டம் போட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நிலைமையை நமக்கு மத்தியில் பிரிவினைகளை உண்டாக்குவதற்குரிய சக்திகள் மிக தெளிவான முறையில் செய்து கொண்டிருப்பதனால் தான் என் அருமை சகோதரர்களே, இப்படி நாம் அனைவரும் தமிழர்கள் என்கிற ஒரு தலைப்பிட்டு நாம் அனைவரையும் இங்கே ஒருங்கிணைப்பதற்குரிய ஒரு கேந்திரமாக இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வருடமும் நடத்தப்படுகிறது என்று எண்ணுகிற போது, உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியை நடத்துபவர்கள் தனிப்பட்ட முறையில் பாராட்டுக்குரியவர்கள் என்கிற செய்தியையும் இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அருமை சகோதரர்களே, இந்த நேரத்தில் இந்த சமூகத்தில் இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் என்னதான் தமிழ் மொழி என்கிற மொழி ரீதியாக நாம் அனைவரும் ஒருங்கிணைக்கப்பட்டாலும், இஸ்லாமியர்கள் என்கிற ரீதியில் மதத்தால் இந்த முஸ்லிம்கள் ஏன் பிரிந்தார்கள் என்கிற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்களோ வேற்று கிரகத்திலிருந்து உள்ளே வந்தவர்களோ அல்ல. நீங்கள் எப்படி ஒரு தாய் தந்தையருக்கு பிறந்து தமிழகம் என்கிற பூமியிலே பிறந்து தமிழ் மொழி என்கிற மொழியை தாய்மொழியாக கொண்டு தமிழராக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, இதே போன்றுதான் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்களும் தேசத்தால் இந்தியர்களாகவோ அல்லது இலங்கையர்களாகவோ, மொழியால் தமிழர்களாக, மார்க்கத்தால் முஸ்லிம்களாக வாழ்கிறார்களே தவிர அவர்கள் தனிப்பட்டவர்கள் அல்ல. ஆனால் இன்றைக்கு சமூகத்திலே முஸ்லிம்கள் என்று சொன்னாலே இந்த ஊடக உலகம் எப்படி காண்பிக்கிறது, எப்படி காண்பித்துக் கொண்டிருந்தது? முஸ்லிம்களா, அவர்கள் தீவிரவாதிகள். முஸ்லிம்களா, அவர்கள் பயங்கரவாதிகள். முஸ்லிம்களா, அவர்கள் ஒத்துழைப்போடு வாழ தெரியாதவர்கள். முஸ்லிம்களா, அவர்கள் பிடிவாதக்காரர்கள். முஸ்லிம்களா, அவர்கள் அடிப்படைவாதிகள். முஸ்லிம்களா, அவர்கள் பெண்ணடிமையை பேணுபவர்கள் என்று சொன்ன பொய்யையே திரும்ப திரும்ப திரும்ப சொல்லி முஸ்லிம்களுக்கும் இந்த சகஜ வாழ்க்கைக்கும் இந்த கூட்டு வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை என்கிற அடிப்படையில் ஒரு பெரும் கொண்ட சமுதாயத்தை தள்ளி வைக்கிற அத்துணை சூழ்ச்சிகளையும் செய்து கொண்டிருக்கிற மிக கடுமையான முறையில் ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாண்டு கொண்டிருக்கிற ஒரு சமூகத்திற்கு மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை எதிர்க்கிறார்கள்? ஏன் இவர்கள் முஸ்லிம்களை தனியாக வைக்க வேண்டும் என்று இவ்வளவு முயற்சிக்கிறார்கள்? இஸ்லாமிய சமூகத்தின் மீது ஏன் இவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது என்றால், உலக அளவில் அருமை சகோதரர்களை ஆய்வு செய்து பாருங்கள், வேகமாக வளர்கிற ஒரு மார்க்கமாக இஸ்லாம் என்கிற மார்க்கம் தான் இருக்கிறது. இஸ்லாம் என்கிற மார்க்கத்தில் நாளுக்கு நாள் அதனுடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டவர்கள் இஸ்லாம் என்கிற மார்க்கத்திற்குள் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் இப்படி வேகமாக பரவுவதனால் சில பிரச்சனைகள் இந்த பெருச்சாளிகளுக்கு இருக்கிறது. என்ன பிரச்சனைகள் இருக்கிறது? இஸ்லாம் எந்த இடத்திலே நுழைந்து விட்டதோ அங்கே ஆண்டான் அடிமை என்கிற பாகுபாடு பார்க்க முடியாது. இஸ்லாம் எந்த இடத்திலே நுழைந்து விட்டதோ அங்கே தனிப்பட்ட முறையில் சுயநலத்தோடு யாரும் வாழ முடியாது. இப்படி சில அடிப்படை காரணங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருப்பதனால் தான் யார் தங்களுடைய சுயநலங்களுக்கு பிரச்சனை வரும் என்று நினைக்கிறார்களோ, யார் தங்களுடைய சுய முன்னேற்றத்திற்கு தடை வரும் என்று நினைக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வெறுக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, இந்த நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏன் இந்த மக்கள் இணைகிறார்கள்? ஏனென்றால், என்னதான் தமிழ் மொழி என்கிற அடிப்படையில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்தாலும் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கும் இந்த தமிழ் சமூகத்திற்கும் இடையே ஒரு மிகப்பெரிய பிரிவினையை அல்லது ஒரு மிகப்பெரிய தொலைவை ஏற்படுத்துவதற்குண்டான அத்துணை முயற்சிகளிலும் ஈடுபடுகிறார்கள். அப்போ இந்த இஸ்லாத்தில் என்னதான் இருக்கிறது என்கிற செய்தியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் என்ன இருக்கிறது? இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? இஸ்லாம் ஏன் வித்தியாசப்படுகிறது? முஸ்லிம்கள் என்று சொல்பவர்கள் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னதை போல் வேற்று நாட்டில் இருந்து புலம்பெயர்ந்து வந்தவர்களோ, வேற்று கிரகத்தில் இருந்து இறங்கி வந்தவர்களோ, அல்லது வானத்தில் இருந்து திடீரென்று பிளந்து கொண்டு கீழே வந்து விழுந்தவர்களோ அல்ல. எல்லாரும் ஒரே மண்ணிலே பிறந்தவர்கள், எல்லாரும் ஒரே மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு, குறிப்பாக 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு, இதே அரேபிய தீபகற்பத்தில் அகிலத்தின் அருக்கொடை அண்ணல பெருமானார், பொறுமையின் பொக்கிஷம், மனிதகுல மாணிக்கம், எதையும் தாங்கும் இதயம், கண்மணி நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து எம்புகிறார். அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை அறிமுகம் செய்தவர் அல்ல. இஸ்லாமிய மார்க்கத்தை அறிமுகம் செய்தது யார் என்றால், உங்களுக்கு விஞ்ஞான வகுப்பிலே ஒரு கருத்து சொல்லப்பட்டது, யாதும் ஊரே யாவரும் கேலிர், யாரும் ஊரே யாவரும் கேளிர் என்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு அற்புதமான விளக்கம் ஒன்று தரப்பட்டது. என்ன விளக்கம்? உலகத்தில் இருக்கிற இனங்களுக்கு அப்பாற்பட்டு, மொழிகளுக்கு அப்பாற்பட்டு, தேசங்களுக்கு அப்பாற்பட்டு, கலாச்சார நாகரிகங்களுக்கு அப்பாற்பட்டு வாழ்கிற பலதரப்பட்ட மனிதர்களின் அந்த டிஎன்ஏ என்கிற அந்த ஒரு ஆய்வை மேற்கொண்டு பார்க்கிற போது, அவர்கள் எல்லோருமே ஒரு தாய் ஒரு தந்தையிலிருந்து வந்தவர்கள் என்கிற விஷயம் விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்படுகிறது. அந்த ஒரு மனிதனுக்கு துணைவியாக படைக்கப்பட்டவர் எந்த மதத்தை சார்ந்தவர்களோ அந்த மதம்தான் இஸ்லாம் என்று நாங்கள் உண்மையாக சொல்கிறோம். அதற்குண்டான ஆய்வுகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம். இதை நாங்கள் சொல்லுகிற போது, இது பொய் என்று உங்களால் நிரூபிக்க முடிந்தால் நிரூபியுங்கள் என்று சொல்லுகிறோம். இப்படி ஒட்டுமொத்த உலக மக்களையும் ஒரே மார்க்கமாக, படைத்த இறைவனை வணங்க சொல்லுகிற ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாம் இருக்கிறது. அறிவுபூர்வமான கடவுள் கொள்கையை சொல்லுகிறது. என்ன அறிவுபூர்வமான கடவுள் கொள்கையை சொல்கிறது? எப்படி ஒரு மனிதனை பெற்றெடுத்த தாய் ஒருத்தியாக இருக்க முடியுமோ, அந்த தாய்க்கு இவன் பிறப்பதற்கு காரணமாக இருந்த அந்த தந்தை ஒருவராக இருக்க முடியுமோ, அதே போன்று வானத்தை, பூமியை, அண்ட சராசரங்களை அனைத்தையும் படைத்து, பரிபாலித்து, ரட்சித்து, பரிபக்குவப்படுத்தி, பாதுகாத்து கொண்டிருக்கிற சர்வசக்தி மிக்கவன் ஒரே இறைவனாகத்தான் இருக்க முடியும் என்கிற அறிவுபூர்வமான கடவுள் கொள்கையை இங்கிருந்து வாணிபம் செய்ய வந்தவர்கள், இங்கிருந்து இந்தியா போன்ற நாடுகளுக்கு வணிகம் செய்ய வந்தவர்கள் அந்த வாணிபத்தோடு, அந்த வணிகத்தோடு இந்த உண்மையை சொன்னபோது நம்முடைய முன்னோர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்குத்தான் நாங்கள் எல்லாம் முஸ்லிம்கள். 3 நூற்றாண்டுகளுக்கு முன்பு நாங்கள் யார், அல்லது 4-5 நூற்றாண்டுகளுக்கு முன்பு நாங்கள் யார்? அந்த நாட்டிலே, நம்முடைய இந்திய நாட்டிலே, நம்முடைய தமிழ் கலாச்சாரத்திலே இன்றைக்கு எப்படி பல பிரிவுகளாக, பல சாதி அமைப்புகளாக சமூக மக்கள் இருக்கிறார்களோ, இதே போன்று ஏதோ ஒரு சாதி அமைப்பை பின்னணியை சார்ந்தவர்களாகத்தான் எங்களுடைய முன்னோர்களும் இருந்தார்கள். வாணிபத்திற்காகவும் வணிகத்திற்காகவும் அரேபியா போன்ற நாடுகளில் இருந்து வந்தவர்கள் அந்த வாணிபத்தோடு வணிகத்தோடு சேர்த்து இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை சொன்னபோது, படைப்புகளை வணங்காதே, படைத்தவனை வணங்கு என்கிற அந்த ஒற்றை தத்துவத்தை சொன்னபோது, இது அறிவுபூர்வமாக இருக்கிறது, இது உண்மையாக இருக்கிறது, இது நம்முடைய அறிவியலுக்கும் தத்துவத்திற்கும் முரண்படாமல் இருக்கிறது என்று அவர்களாக ஏற்றுக்கொண்டதன் பின்னணியில் தான் முஸ்லிம்கள். இப்படித்தானே முஸ்லிம்கள், இப்படித்தானே இஸ்லாத்திற்கு வந்தார்கள், இப்படித்தானே இஸ்லாம் வளர்ந்தது. ஒரு குடும்பத்திலே பிறந்தவன், அல்லது ஒரு சமூகத்திலே பிறந்தவன் அவன் விரும்பிய அரசியல் கட்சியை தேர்ந்தெடுப்பதை போல், அல்லது படிக்கிற ஒரு மாணவன் 12ஆம் வகுப்பு படித்ததற்கு பிறகு அவன் விரும்பிய ஒரு கோர்ஸை அவன் தேர்ந்தெடுப்பதை போல், படித்து முடித்தவன் அவன் விரும்பிய ஒரு துறையில் வேலையை தேடுவதை போல், ஒவ்வொரு சமூகத்திலும் பிறந்தவன், ஒவ்வொரு சமூகத்திலும் பிறந்த எத்தனையோ பேர் அவர்கள் விரும்பிய ஒரு கொள்கை தழுவலாக ஏற்றுக்கொண்ட ஒரு மார்க்கம்தான் இஸ்லாமே தவிர நாங்கள் வந்தேரிகள் அல்ல, எங்கிருந்தோ வந்து புலம்பெயர்ந்தவர்கள் அல்ல. நாங்கள் தேசத்தால் இந்தியர்கள், மொழியால் தமிழர்கள், மார்க்கத்தால் முஸ்லிம்கள். அதற்கு என்ன காரணம்? இந்த அறிவுபூர்வமான காரணம். இன்றைக்குத்தானே தேசத்தின் எல்லைகள் போடப்பட்டிருக்கிறது, இன்றைக்குத்தானே மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது, இன்றைக்குத்தானே மாகாணங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. நறுமை சகோதரர்களே, ஒரு 50-60-70 ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைக்கு எவைகளெல்லாம் நம்முடைய தேசத்தின் அண்டை நாடுகளாக, தனி அரசாங்கம் கொண்ட நாடுகளாக ஆட்சிகள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறதோ அவைகள் எல்லாம் இணைக்கப்பட்டு அகண்ட பாரதமாகத்தான் எல்லாரும் இருந்தார்கள். அப்போ அன்றைக்கு எல்லாம் இந்தியா, பாகிஸ்தான், வங்காளதேசம் உட்பட எல்லா நாடுகளும் ஒரே குடையின் கீழ் அகண்ட பாரதமாகத்தான் இருந்தது. அப்போ ஒரு தேசத்திற்கு ஒரு கடவுள், ஒரு மாநிலத்திற்கு ஒரு கடவுள், ஒரு மாகாணத்திற்கு ஒரு கடவுள் என்று கடவுளர்களை பிரிக்க முடியாது. ஏன், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமகாலத்தில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு தெலுங்கு மொழி என்று சொன்னாலே அவர்களை ஒருங்கிணைக்கிற ஒரே கேந்திரமாக இருந்த ஆந்திர மாநிலத்தை நம் கண்முன்னால் நீ சீமாந்திரா, நான் தெலுங்கானா என்று பிரிக்கவில்லையா? அப்ப தெலுங்கானாவிற்கு ஒரு கடவுள், சீமாந்திராவிற்கு ஒரு கடவுள் இருக்க முடியுமா? ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு கடவுள் என்றால், ஆந்திர தேசத்திலே பிறந்த ஒருவன் கேரள தேசத்திலே பிறந்த ஒருத்தியை திருமணம் செய்துவிட்டு கர்நாடகாவிலே போய் குடிபெயர்ந்து விட்டு அங்கே குழந்தை பிறந்து விட்டு பிறகு இந்தியாவிற்கு வெளியே இருக்கிற ஒரு நாட்டிலே வேலை தேடி அவன் போய் அங்கே குடும்பத்தோடு வசிப்பதற்கு ஆரம்பித்து விட்டால், அவன் அல்லது அவருடைய மனைவி, அவனுக்கு பிறந்த குழந்தை, இவர்கள் குடியேறிய புதிய சூழல், யாரை இவர்கள் கடவுளாக தேர்ந்தெடுக்க முடியும்? யாரை இவர்கள் கடவுளாக வணங்க முடியும்? இப்படி அவர்களுடைய அறிவை உரசி பார்க்கிற, அவர்களுடைய சிந்தனையை தட்டி எழுப்புகிற, அறிவு ரீதியாக தர்க்க ரீதியாக பல கேள்விகளுக்கு இஸ்லாமிய மார்க்கம் விடையாக இருந்ததனால் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவினார்கள். இதுதான் உங்களுக்கு, இதுதான் முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் இல்லாதவர்களுக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம். ஒருவன் இஸ்லாத்தை தழுவியதனால் இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கிறதா? இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கடமைகள், கட்டளைகள் பிற சமூகத்திற்கு எந்த வகையிலாவது ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறதா? இல்லை சகோதரர்களே, யோசித்து பாருங்கள். காலம் காலமாக தேசம் பிரிவினைக்கு ஆளாக்கப்பட்டு குறுநில மன்னர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்ததை இந்தியா என்கிற ஒரு அகண்ட பாரதத்தை உருவாக்கி கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள். இதை யாரும் மறுக்க முடியாது. இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு அவர்களுடைய சதவிகிதத்திற்கும் அதிகமாக போராடி இந்த தேசத்தின் விடுதலைக்கு காரணமாக இருந்தவர்கள் முஸ்லிம்கள். இதை யாராவது மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. அடுத்து இந்த இஸ்லாத்தில் என்ன இருக்கிறது? அனைவரையும் இஸ்லாம் சமம் என்று சொல்லுகிறது. கருப்பன் வெள்ளை என்கிற பாகுபாடு இந்த இஸ்லாத்திலே இல்லை என்று சொல்லுகிறது. நீ வேற்று இனம், நீ இந்த இனம், நீ மேலே இருந்தவன், நீ கீழே இருந்தவன், நீ உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன் என்கிற வித்தியாசம் இந்த இஸ்லாத்திலே இல்லை என்று சொல்லுகிறது. உங்களுக்கு தெரியும், இந்த சவுதி அரேபியா என்கிற இந்த மாகாணத்திற்கு, இந்த நாட்டிற்கு வெளியே இருப்பவர்கள் வேண்டுமானால் கொஞ்சம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இந்த நாட்டிலே என்றைக்கு நீங்கள் வேலைக்காக வந்திருக்கிறீர்களோ, உங்களுடைய பிழைப்பை தேடி, உங்களுடைய உழைப்பை தேடி வந்தீர்களோ, நீங்கள் கண்ணால் கண்டிருக்கிறீர்கள். இதே இந்த சவுதி அரேபியாவில் காபத்துல்லா என்கிற காபா ஆலயத்தை பற்றி நீங்கள் கேள்விப்படாதவர்கள் இல்லை. அந்த கருப்பு கல்லாக இருக்கக்கூடிய அந்த காபாவை சுற்றி வரக்கூடிய முஸ்லிம்களுடைய புகைப்படத்தை பாருங்கள். கருப்பினத்திலே உள்ளவன் அங்கே இருக்கிறான், வெள்ளை விளையாடுகிற இடத்திலே உள்ளவன் இருக்கிறான், செம்மை நிறத்திலே இருப்பவனங்க இருக்கிறான், இந்தியா போன்ற மாநிலத்தை கொண்டவனங்க இருக்கிறான், பணக்காரன் ஏழை என்கிற எந்த பாகுபாடும் இல்லாமல் கடவுளுக்கு முன்னால் அனைவரும் சமம் என்கிற சமத்துவத்தை நம்முடைய முன்னோர்கள் பார்த்தார்கள். எந்த சூழலிலே பார்த்தார்கள்? ஒரு குறிப்பிட்ட வர்க்கம் மட்டும்தான் உயர்ந்த இனம், மற்றவர்களெல்லாம் தாழ்ந்த இனம் என்றவர்கள் அடிமைப்படுத்தப்பட்ட போது, நீ எல்லாம் தாழ்த்தப்பட்டவன், நீ எல்லாம் தீண்டத்தகாதவன், நீ எல்லாம் கோயிலுக்கு வருவதற்கு தகுதி இல்லாதவன், நீ எல்லாம் கல்வியை கற்பதற்கு தகுதி இல்லாதவன் என்றவன் அடிமைப்படுத்தப்பட்ட போது, என்னை சகோதரனே என்று கட்டித் தழுவுவதற்கு ஏதாவது இருக்கிறதா என்றவன் தேடினான். என்னை சகோதரனே என்று ஆரத்தழுவி என் பக்கத்தில் நின்று நீயும் இறைவனை தொடு, நீயும் இறைவனுக்காக தொழுகை நடத்து என்று சொல்லுகிற ஒரு சமத்துவம் கிடைக்குமா என்று ஏங்கினான், எதிர்பார்த்தான். அவனுக்கு இஸ்லாம் என்கிற மார்க்கம் கிடைத்த போது அந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் நுழைந்தான். இதுதான் இஸ்லாம். இதுதான் இஸ்லாம். இப்படிப்பட்ட ஒரு காரணத்திற்காகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் பரவியதை தவிர, நறுமை சகோதரர்களே, இன்றைக்கு நமக்கிடையில் பிரிவினைகளை உண்டுபடுத்துவதற்காக, நமக்கிடையில் இருக்கிற ஒற்றுமையை குலைக்க வேண்டும் என்பதற்காக இந்த சதித்திட்டம் தீட்டக்கூடியவர்கள் என்னெல்லாம் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, நிச்சயமாக அந்த பொய்களில் எதுவும் உண்மை இல்லை. இந்த மார்க்கத்திலே மட்டும் உண்மை இல்லை என்று இருந்தால், இது ஒரு போலியான மார்க்கம் என்று இருந்தால், இப்படி பகிரங்கமாக கூட்டம் போட்டு எங்கள் மார்க்கத்தை பற்றி என்ன விமர்சனம் இருந்தாலும் பகிரங்கமாக அதை கேளுங்கள், நாங்கள் பணிவோடு அதற்குரிய பதிலை கனிவோடு சொல்லுகிறோம் என்று அப்படி பகிரங்கமாக சொல்லுகிறோம் என்றால், யோசித்து பாருங்கள், இந்த மார்க்கத்திலே உண்மை இருக்க போய்தான், எங்களுக்கு கிடைத்த சிறப்பு உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்க போய்தான் உரிமையோடு உங்களை அழைக்கிறோம். அருமை சகோதரர்களே, இந்த மார்க்கத்தில் பிற மக்களை புண்படுத்துகிற, பிற சமூக மக்களை புண்படுத்துகிற, அவர்களுக்கு காயம் ஏற்படுத்துகிற ஏதாவது ஒரு செய்தி இருக்கிறது என்று கருதுகிறீர்களா? நிச்சயமாக இல்லை. இந்த மார்க்கத்தில் இருப்பதெல்லாம் உண்மை, இந்த மார்க்கம் சொல்லுவதெல்லாம் சத்தியம், இந்த மார்க்கம் நிலைநாட்டுவதெல்லாம் சமநீதி, இந்த மார்க்கத்தில் இருப்பதெல்லாம் அனைவரும் சமம் என்கிற கொள்கை. அதைத்தானே நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள், அதைத்தானே பாரம்பரியமிக்க நம் தமிழ் கலாச்சாரத்தை காத்த தலைவர்கள் சொன்னார்கள், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அதை தத்துவமாகத்தான் எல்லோரும் சொன்னார்கள். அது ஒரு மதத்தின் அடையாளம் என்று, அது ஒரு மார்க்கத்தின் கொள்கை என்று இஸ்லாம் அங்கே பிரகடனப்படுத்தப்பட்ட போது, பிரச்சாரம் செய்யப்பட்ட போது, நம்முடைய முன்னோர்கள் அதை மனமு வந்து ஏற்றுக்கொண்டார்கள். இப்படித்தான் இஸ்லாம் பரவியது. இஸ்லாத்தை ஏற்றவர்களுடைய வரலாறை படித்து பாருங்கள். நம்முடைய இந்த தமிழ் சமூகத்திலும் சரி, அல்லது தமிழ்நாட்டிற்கு வெளியே இருக்கிற இந்திய அளவில் இருந்த பிரபலங்களாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றார்களோ அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு மிக அடிப்படையான நியாயமான காரணங்கள் நிறைய இருந்தது. யாரும் காசை கொடுத்து இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நிர்பந்திக்கவில்லை. காசு கொடுத்து ஒரு மதம் பிரச்சாரம் செய்யப்படும் என்றால், காசு இருக்கிற எல்லோரும் அவர்களுடைய மதத்தை பிரச்சாரம் செய்யலாமே. காசு கொடுத்து ஒருவனை மாற்ற முடியுமாங்க? ஒரு குறிப்பிட்ட சினிமா நடிகனுக்கு ரசிகனாக இருக்கிறவனை மாற முடியவில்லையே, அப்படித்தானே? மாற்ற முடியுமா? இந்த 25-30 வருடங்களுக்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட ஒருவருக்கு ரசிகனாக இருந்தவன் இன்றைக்கு நரை விழுந்து, திரை விழுந்து, பொறை விழுந்த கண்களுக்கு பிறகும் அதே சினிமா நடிகனுக்கு தான் ரசிகனாக இருக்கிறான். ஒரு சினிமா நடிகனுக்கு ரசிகனாக இருப்பவனையே மாற்ற முடியாது எனும் போது, ஒரு மதத்திலிருந்து உள்ளவனை எப்படி அவ்வளவு சீக்கிரம் மாத்திர முடியும்? ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கு போவது என்பது சாதாரணமான விஷயமா? அவன் பாதிக்கப்பட வேண்டும், அவன் எங்கேயாவது நசுக்கப்பட வேண்டும், அவன் இனத்தை சொல்லி அவன் காயப்படுத்தப்பட வேண்டும், நான் ஒரு தாழ்ந்த குலத்திலே பிறந்து விட்டேனே என்பதனால் என்னை நான் கொடுமைப்படுத்தப்பட வேண்டும், இப்படியெல்லாம் பல பிரச்சனைகளை கண்டு, பல கலவரங்களுக்கு அவன் ஆட்படுத்தப்பட்டு, பல்வேறு விதமான கஷ்டகாலங்களை அவன் அனுபவித்து, எனக்கு எதிலே சமத்துவம் இருக்கிறது, எனக்கு எதிலே சமநீதி இருக்கிறது, நான் எங்கே போனால் சமமாக நடத்தப்படுவேன், நான் எங்கே போனால் கடவுளை கும்பிடுவதற்கு எனக்கு சுதந்திரம் பறிக்கப்படாது, நான் எங்கே போனால் நான் சுதந்திரமாக வாழ முடியும் என்கிற சிந்தனை அவன் தள்ளப்படும் போது, அவன் எதிர்பார்த்த அளவிற்கு சிந்தனைக்குரிய ஒரு களம், ஒரு தளம் அவனுக்கு மதமாக கிடைக்கும் போதுதான் மதம் மாற முடியும். இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நறுமை சகோதரர்களே, முதன் முதலாக 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அன்னல பெருமானார் முகமது நபி இதே அரேபிய மண்ணில் இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய துவங்கினார், எடுத்து எம்ப துவங்கினார் என்று நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன். முதன் முதலில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றது யார்? முதன் முதலில் பெருமகனாரின் கையை பிடித்து வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ் மட்டும்தான். நான் சிலைகளை வணங்க மாட்டேன், சிற்பங்களை வணங்க மாட்டேன், மனிதர்களால் உருவாக்கப்பட்ட, மனிதர்களால் படைக்கப்பட்ட எவைகளையும் நான் வணங்க மாட்டேன், மனிதர்கள் உட்பட எல்லாரையும் எவன் படைத்தானோ அவனைத்தான் வணங்குவேன் என்கிற அந்த கொள்கை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக மாறியவர் அபூபக்கர் என்கிற பெயருடைய ஒருவர். ஏன் அவர் இஸ்லாத்தை ஏற்றார்? அவரிடத்திலே இல்லாத காசா? அவர் உயர்ந்த குலத்திலே பிறந்தவர், மிகப்பெரிய செல்வத்தின் செழிப்பை பின்னணியாக கொண்டவர், அரேபிய தீபகற்பத்தில் அன்றைய தேதியில் மிகப்பெரிய வணிக பின்புலம் கொண்டவர். அவர் இஸ்லாத்தை எதற்காக ஏற்கிறார்? இறை தூதரை பார்த்தார், இறை தூதரின் நன்னடத்தையை பார்த்தார், இறை தூதரிடத்தில் இருக்கிற பணிவை கண்டார், இறை தூதர் சொல்லொன்றும் செயலொன்றுமாக இல்லை, அவர் உண்மையின் பிறப்பிடமாயிருப்பதை பார்த்தவுடன் இஸ்லாமிய மார்க்கம் என்றைக்கு அந்த இறை தூதரால் அவருக்கு சொல்லப்பட்டதோ அன்றைக்கே இஸ்லாமிய மார்க்கத்தை அவர் ஏற்றார். இப்படித்தான் இஸ்லாமிய மார்க்கம் பரவியது. அன்பு சகோதரர்களே, உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, இனி வாழப்போகிற எந்த தலைவராக இருந்தாலும், எந்த புரட்சியாளராக இருந்தாலும், நான் சொல்வதை கேளுங்கள் என்றுதான் சொல்ல முடியுமே தவிர, நான் வாழ்வதை போல் வாழுங்கள் என்று யாராலும் சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? எப்படி? நான் சொல்வதை கேளுங்கள், அல்லது இவர் சொல்வதை கேளுங்கள், அவர் சொல்லுகிற தத்துவத்தின்படி வாழுங்கள் என்று தான் சொல்ல முடியுமே தவிர, இவர் வாழ்ந்ததை போல் வாழுங்கள் என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் நான் வாழ்ந்ததை போலவே வாழுங்கள் என்று சொல்லுவதற்கு துணிவு கொண்ட, அப்படி சொல்லுவதற்குரிய ஒரு தகுதி படைத்த ஒரே மனிதராக, மனிதரில் புனிதராக இந்த பூமியில் வாழ்ந்தவர் இறை தூதர் முகமது நபி. மிகைப்படுத்தி சொல்கிறேன் என்று நினைக்காதீர்கள். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பாருங்கள், அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பாருங்கள். உலகத்தில் எவ்வளவு பெரிய தத்துவ ஞானியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சிந்தனை சிற்பியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சிந்தனை சிற்பியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய

முதல் கட்டம் என்று சொல்பவர்கள் கூட இந்த பூமியில் கலீஃபா உமருடைய ஆட்சி வந்தால் நிச்சயம் பெண்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நேர்மையின் சிகரமாய் சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் மிகப்பெரிய உறுதிமிக்க ஒரு இரும்பாய் விளங்கிய உமர் எப்படி இஸ்லாத்திற்கு வந்தார்? உறுதிமிக்க ஒருவரை அவ்வளவு சீக்கிரம் எளிதில் எதையாவது கொடுத்து வாங்கிவிட முடியுமா? நிச்சயமாக அவரை விலைக்கு வாங்குவதற்குண்டான நோட்டுகள் அச்சடிக்கப்படவும் இல்லை, அச்சடிக்கப்படவுமே முடியாது. அப்படிப்பட்ட உமர் எப்படி இஸ்லாத்திற்கு வருகிறார்? அவருடைய தங்கை அவருக்கே தெரியாமல் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார். தங்கை இஸ்லாத்தை ஏற்றதற்குரிய காரணம் தங்கையின் கணவர் தான் என்கிற செய்தி அவருக்கு தெரிகிறது. உடனே தன் கூட உடன் பிறந்த தங்கையையும் அந்த தங்கையின் கணவரையும் கொன்றுவிட வேண்டும் என்கிற வெறியோடு ஆயுதம் தாங்கி போகிறார் உமர். ஆனால் அவர் இல்லம் போகும்போது அந்த இல்லத்தில் அவருடைய சொந்த தங்கை, அவருடைய உடன் பிறந்த தங்கை, இஸ்லாமிய மதத்திற்கு மாறிய தங்கை, இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கிற அல் குர்ஆன் என்கிற வேதத்தின் சில வசனங்களை ஓதுகிறார். அந்த வசனங்கள் அவருடைய செவியில் இடியாய் வந்து விழுகிறது. இடியாய் விழுந்த வசனங்கள் அவருடைய உள்ளத்திலே ஏற்படுத்திய மாற்றங்களின் பிரதிபலிப்பாய் அடுத்த கணம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இஸ்லாத்தை ஏற்ற ஒவ்வொருவருக்கும் இப்படித்தான் காரணம் இருந்தது. உங்களுக்கு தெரியுமா, வரலாற்றிலே ஒரு சம்பவம் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். இறை தூதர் நபிகள் நாயகம் சமூக மக்களை பிரிக்கிறார் என்கிற ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது. ஏன் சிலைகளை வணங்காதீர்கள், சிற்பங்களை வணங்காதீர்கள், கற்களை வணங்காதீர்கள், உங்களை போன்று சக மனிதர்களாய் மலங்களையும் ஜலங்களையும் சுமந்து கொண்டிருக்கிற மனிதர்களை கடவுள்களாக ஆக்காதீர்கள் என்கிற விஞ்ஞான ரீதியான கடவுள் கொள்கையை சொன்ன போது பலர் அவரை எதிர்த்தார்கள். இவர் சமூகத்திலே பிரிவினைகளை உண்டு பண்ணுகிறார் என்று பகிரங்கமாக குற்றச்சாட்டு சொன்னார்கள். இதனால் இறை தூதரை பார்க்காமலேயே, இறை தூதரின் முகத்தை தன் வாழ்வில் ஒரு நாள் கூட பார்க்காமலேயே இறை தூதரின் மீது ஒரு வெறுப்பு அவருக்கு வருகிறது. எந்த அளவிற்கு வெறுப்பு வருகிறது என்றால், வேற்று நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும், யமன் என்கிற பிரதேசத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இந்த இறை தூதரை கொன்றுவிட வேண்டும் என்கிற வெறியோடு ஆயுதம் தாங்கி வருகிறார் மதீனா மாநகருக்கு. அதுவும் விஷம் தோய்க்கப்பட்ட ஒரு கத்தியோடு வருகிறார் இறை தூதரை கொன்றுவிட வேண்டும் என்கிற முடிவோடு. ஆனால் மதீனாவிற்குள் வந்தவுடன் அவர் வித்தியாசமாக வருகிறார், ஆயுதம் தாங்கி வருகிறார் என்கிற செய்தி இறை தூதரின் இராணுவத்தினருக்கு தெரிந்தவுடன் அவரை அப்படியே குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு வருகிறார்கள். இறை தூதர் என்பவர் இறை மார்க்கத்தை மட்டும் எடுத்து எம்புகிற பிரச்சாரகர் மட்டுமல்ல, அன்றைய தேசத்தில் மதீனா என்கிற நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். சார், எப்படிப்பட்ட ஆட்சியை இந்த சமூகத்திற்கு தந்தார்? அருமை சகோதரர்களே, ஆய்வு செய்து பாருங்கள். 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு, சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தேசம், இந்த உலகம் எப்படி இருந்தது? எல்லா இடங்களையும் ஆய்வு செய்து பாருங்கள். அன்றைய நேரத்தில் மாபெரும் நாகரிகங்களாய் கருதப்பட்ட ரோம நாகரிகம், பாரசீக நாகரிகம், இந்திய நாகரிகம், இதே அரபு நாகரிகம், எல்லா வரலாறுகளையும் படித்து பாருங்கள். எல்லா நாகரிகங்களும் அந்தந்த தேசத்தில் அந்தந்த தேசத்தின் இனங்களாக கருதப்பட்டவர்கள் மட்டும்தான் குடிமக்களாக நடத்தப்பட்டார்கள். வேற்று தேசத்திலிருந்து, வேற்று இனத்திலிருந்து யார் அந்த தேசத்திற்கு குடிபெயர்ந்து வந்தாலும் அவர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக என்று சொல்வதை விட அடிமைகளாக நடத்தப்பட்டார்கள். இதே அரேபிய தீபகற்பத்தில், இதே அரபு மண்ணில் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு இறை தூதர் சொன்ன பிரச்சாரம் மிக சரியான அளவில் ஏற்றுக்கொள்ளப்படாததற்கு முன்பு வரை இந்த தேசத்திலும் அரபுகள், அரபுகள் அல்லாதவர்கள் என்கிற பிரிவினை இருந்தது. ரோம தேசத்தில் ரோமர்கள், ரோமன் அல்லாதவர்கள் என்கிற பிரிவினை இருந்தது. பாரசீகத்தில் பாரசீகர்கள், பாரசீகன் அல்லாதவன் என்கிற பிரிவினை இருந்தது. ஏன், நம்முடைய இந்தியாவிலே கூட பிராமணன், பிராமணன் அல்லாதவன் என்கிற பிரிவினை இருந்தது. இது யாரும் மறுக்க முடியாது. அவன் எந்த இனத்தை வைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறானோ அந்த இனத்தை தாண்டி அந்த இனத்திற்கு வெளியே இருக்கிற யார் இவன் ஆட்சிக்குட்பட்ட இடங்களுக்கு வந்தாலும் அவன் அடிமைகளாக நடத்தப்பட்டதைத்தான் இந்த உலகத்தின் வரலாறு கண்டது. ஆனால் இறை தூதர் முகமது நபி மதீனாவில் நிறுவிய இஸ்லாமிய ஆட்சிக்கு பிறகுதான் ஒரே குடையின் கீழ் பள்ளின மக்கள் வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கினார். மதீனா என்கிற அந்த நாட்டில் இன்றைக்குத்தான் மதீனா என்பது ஒரு நகரமாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கு மதீனா என்பது ஒரு தேசம், அன்றைக்கு மதீனா என்பது ஒரு அரசாட்சி. அந்த மதீனமா நகரில் இஸ்லாமிய ஆட்சியை இறை தூதர் முகமது நிறுவிய போது அந்த இறை தூதரின் ஆட்சி எனும் குடையிலே நிழல் பெற்றவர்கள் யார்? முஸ்லிம்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், மஜூசி என்று அழைக்கப்பட்ட நெருப்பை வணங்கக்கூடியவர்கள், சாபியீன்கள் என்கிற பெயரில் இருந்த ஒரு மதத்தை சார்ந்தவர்கள், ஆராப் என்று கருதப்பட்ட கிராமவாசிகள், இப்படி பல்வேறு கொள்கைகளை கொண்ட, பல்வேறு மதங்களை கொண்ட அனைவரையும் ஒரு குடையின் கீழ் ஒருங்கிணைத்து பல்லின சமூக மக்கள் ஒரே நிலத்தில் வாழலாம் என்கிற சமூக புரட்சியை இந்த உலகத்திற்கு தந்தவரே இறை தூதர் முகமது தான்.
அதை மையமாக வைத்துத்தான் இந்த

0: இந்தியா போன்ற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் பல மதங்களை சார்ந்த எல்லோரும் இருக்கிறோம். மதச்சார்பற்ற நாடு என்ற நம்முடைய நாட்டிற்கு ஏன் பேர் தெரியுமா? மதத்திற்கு எதிரான நாடு என்கிற அர்த்தத்தில் அல்ல, எந்த மதத்திற்கும் நான் எதிரானவன் இல்லை என்கிற அர்த்தத்தில். அதுதான் மதச்சார்பற்ற நாடு. ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்து ஒருவன் ஆட்சி செய்கிறான் என்றால் அவன் இன்னொரு மதத்திற்கு எதிராக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடுமே என்பதனால் தான் நம்முடைய தேசத்தின் சட்டங்களை வடிவமைத்து கொடுத்த சட்ட வல்லுநர்கள் அன்றைக்கே இந்தியாவிற்கு ஒரு தலைப்பிடும் போது மதச்சார்பற்ற நாடு என்று பெயர் வைத்தார்கள். எப்படி வாழ முடிந்தது? ஒரே குடையின் கீழ் பல மதங்களை சார்ந்தவர்கள், பல்லின சமூக மக்கள் ஒரே நிலத்திலே வாழ்வதற்குரிய சூழ்நிலை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது எப்படி? இறை தூதருடைய வரலாற்றை படித்து பாருங்கள். இப்படி அப்படிப்பட்ட இறை தூதரை கொல்ல வேண்டும் என்று உள்ளே வருகிறார். அவருடைய பெயர் சுமாமா. உள்ள வந்து கட்டி போடுறாங்க. இறை தூதர் அவரிடத்தில், என்னை ஏன் நீ கொல்ல வந்தாய் என்று கூட கேட்கவில்லை. என்னை ஏன் நீ கொல்ல வந்தாய் என்று கூட கேட்கவில்லை. அவரிடத்திலே இறை தூதர் கேட்கிறார், மைந்த கையா சுமாமா, சுமாமாவே நீர் எப்படி இருக்கிறீர் என்று கேட்டார். சுமாமா நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று குசலம் விசாரிக்கிறார்கள், நலம் விசாரிக்கிறார்கள். அன்றைக்கு இறை தூதர் குற்றவாளியாக வந்த ஒருவராக இருந்தாலும் அவரை விசாரிப்பதற்கு முன்பு அவருடைய அந்த குற்றம் என்கிற ரீதியில் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதற்கு முன்பு அவர் குசலம் விசாரிக்கப்பட வேண்டும், அவருடைய நலன் விசாரிக்கப்பட வேண்டும் என்கிற மரபை அன்றை கிரைத்துதர் உருவாக்கியதனால தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த அரேபிய நாடுகளில் சிறை குற்றத்திற்கு சிறைச்சாலைக்கே உள்ள போகக்கூடிய குற்றவாளியை விசாரிப்பதற்கு காவல்துறை அதிகாரி வந்தால் முதலில் கேஃப ஹாலுக்க, நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்பார். அதுக்கப்புறம் செஞ்ச குற்றத்துக்கு தண்டனை அது வேற. ஆனா முதல்ல ஜெயிலுக்குள்ள போனா, ஜெயிலுக்கு போனவங்க யாராவது இங்க இருக்கீங்களா? நான் ஜெயிலுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, அது பெருமைக்குரியதே அல்லாது. ஆனா சிறைச்சாலைக்கு உள்ளே போனாலும் அவன் செய்த குற்றத்தை விசாரிப்பதற்கு முன்பு, அவன் குற்றவாளியாகவே இருந்தாலும் முதல்ல அவனுடைய நலனை விசாரிக்க வேண்டும் என்கிற மரபை முதன் முதலில் இந்த உலகத்திற்கு உருவாக்கி கொடுத்தவர் இறை தூதர் முகமது. அந்த ஒரே ஒரு சம்பவம் அவரை மாற்றியது. அந்த ஒரே ஒரு சம்பவம் அவருடைய நெஞ்சத்தில் இடியாய் நுழைந்தது. அடுத்த கணம் சொல்கிறார், இறை தூதரே முகமதே, நான் உங்களை கொல்வதற்காக வந்தேன். இப்படிப்பட்ட குற்றம் செய்வதற்காக வந்த என்னை நீங்கள் கொன்றாலும் அது தவறல்ல, ஆனால் நீங்கள் என்னை மன்னித்து விட்டால் நான் நன்றியோடு இருப்பேன் என்று சொல்கிறார். முகமலர்ச்சியோடு அந்த சம்பாஷணையை முடித்து விட்டு இறை தூதர் போகிறார். இப்படியே 3 தினங்கள் அவருக்கு உணவு கொடுக்கப்பட்டு அவருடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு 3 தினங்களும் இறை தூதர் அவரை பார்த்து நீர் எப்படி இருக்கிறீர் என்கிற நலனை விசாரித்த அந்த ஒற்றை சம்பவத்தால் ஈர்க்கப்பட்டு அவர் கொடுத்த வாக்குமூலம் என்ன தெரியுமா? முகமதே, நேற்று வரைக்கும் இந்த உலகத்தில் எனக்கு பிடிக்காத பேராக இருந்தது முகமது, ஆனால் இன்று முதல் இந்த உலகத்திலேயே எனக்கு பிடித்த பேர் வந்து முகமது. நேற்று வரைக்கும் எனக்கு பிடிக்காத நிலைமை இந்த மதீனா, ஆனால் இன்று வரைக்கும் உலகத்தில் எனக்கு மிகவும் பிடித்த இடமே மதீனா என்று சொல்லி மார்க்கத்தை தழுவியதோடு மாத்திரமல்லாமல் ஊருக்கு சென்று தன் ஊரிலே இருக்கிற எல்லோரையும் இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் இணைத்தால் இப்படித்தான் இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்தது. இப்படித்தான் இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்தது. இப்படித்தான் மனமாற்றம் ஏற்பட்டது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அருமை சகோதரர்களே, இதே 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு இன்றைக்கு அபிசீனியா என்று சொல்ல எத்தியோப்பியா என்று சொல்கிறோம். இன்றைக்குத்தான் இது வறுமையிலே இருக்கிற நாடு. எத்தியோப்பியா என்று சொன்ன உடனேயே நமக்கு சிந்தனைகளில் சில உருவங்கள் வரும். கருத்த நிறத்தில், உடல் மெலிந்த தேகத்தில், கண்களெல்லாம் உள்ளே போய், கன்னங்களெல்லாம் ஒட்டி, வாடிய வயிறோடு, உலர்ந்த ஒரு நிலையோடுதான், உதடுகள் தடித்த உருவங்கள் நம்முடைய சிந்தனைக்கு வரும். எத்தியோப்பியா என்று சொன்ன உடனேயே வறண்ட நிலத்தை காண்பிப்பார்கள். எத்தியோப்பியா என்று சொன்ன உடனேயே பசியால் இறந்த பிஞ்சுக்களை, சிசுக்களை காட்டுவார்கள். ஆனால் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு அபிசீனியா என்று அழைக்கப்பட்ட இன்றைய எத்தியோப்பியா எப்படி இருந்தது தெரியுமா? இன்றைக்கு எப்படி ஒரு காலத்தில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இருபெரும் வல்லரசுகளாக பார்க்கப்பட்டதோ அதுபோன்று இருபெரும் வல்லரசுகளாக பார்க்கப்பட்ட ஒரு தேசங்கள் தான் ரோமாபுரியும் பாரசீகமும். வல்லரசு என்று அந்த நேரத்தில் ஒரு நாட்டிற்கு எப்படி அடையாளம் வரும் என்றால், ஏனைய நாடுகள் அந்த நாட்டினுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழ் வரும். நேரடியாக அந்த நாடு ஆட்சி செய்யாவிட்டாலும் அந்த நாடு இருக்கிற அரசியல் கொள்கைக்கு எதிராக எந்த நாடும் கருத்து சொல்ல முடியாத அளவிற்கு உலகத்தின் தேசங்களெல்லாம் ஒன்று பாரசீகத்தை சார்ந்தோ அல்லது ரஷ்யா அது ரோமாபுரியை சார்ந்தோ இருக்கும். இன்றைக்கு கூட பாருங்கள், உள்நாட்டு கலவரங்கள், எல்லை பிரச்சனைகள் இருக்கக்கூடிய தேசங்களுடைய அரசியல் ரீதியான கொள்கையை பாருங்கள். ஒன்று, அவன் அமெரிக்கன் சப்போர்டராக இருப்பான், இல்லை என்றால் ரஷ்யாவின் சப்போர்டராக இருப்பான். சிங்கப்பூர், மலேசியா என்பது இரண்டிற்கும் பக்கத்தில் பக்கத்திலே இருக்கக்கூடிய தேசங்களாக இருந்தாலும், சிங்கப்பூர் மலேசியா என்று சொன்னாலே ஒரே மாதிரியான தேசங்கள் என்று நான் நினைத்தாலும், இன்று வரைக்கும் அந்த தேசங்களுக்கு இடையில் எல்லை பிரச்சனைகள் இருக்கிறது. அதில் இருக்கிற முக்கியமான ஒரு பிரச்சனை, அவர்கள் சார்ந்திருக்கிற அரசியல் கொள்கை, ஒரு தேசம் அமெரிக்காவின் சப்போர்டனாக இருப்பான், அமெரிக்காவிற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருப்பான், இன்னொரு தேசம் ரஷ்யாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருப்பான். இப்படிப்பட்ட மரபுதான் இந்த உலகத்தில் இருந்தது, இந்த மரபுதான் அன்றைக்கும் இருந்தது. இப்படி பாரசீகத்தை சார்ந்தோ ரோமாபுரியை சார்ந்தோ இருந்த தேசங்கள் இருந்தாக வேண்டும் என்கிற நிலைக்கு அப்பாற்பட்டு, தன்னுடைய சொந்த முயற்சியில் தான் எடுக்கிற முடிவோடு தனிப்பெரும் பெரும்பான்மையோடு ஆட்சி செய்த ஒரு அபிசீனிய மன்னர், அவருக்கு பேர் நஜ்ஜாஷி என்று சொல்லுவார். அப்படி ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அபிசீனிய மன்னர். ஒரு கட்டத்திலே இறை தூதருடைய தோழர்களுக்கு நெருக்கடி வருகிறது. இஸ்லாமிய மார்க்கம் பிரச்சாரம் செய்யப்பட்ட போது கடுமையான முறையில் துன்பங்களுக்கும் தொல்லைகளுக்கும் ஆளாக்கப்படுகிறார்கள். பக்கத்திலே இருக்க அண்டதேசமாக இருந்த எத்தியோப்பாவிலே புலம்பெயர்ந்து செல்கிறார்கள், உதவி கேட்டு செல்கிறார்கள், அகதிகளாக செல்கிறார்கள். அகதிகளாக சென்றாலும் இவர்களை உயிரோடு விட்டுவிடக் கூடாது என்பதற்காக இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தின் மிக பெரும் அடையாளமாக கருதப்படுகிற மக்கா அன்றைக்கு இந்த இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்கிற நிலையில் இருந்தது. தன்னுடைய நாட்டின் மிகப்பெரும் புள்ளிகளை, ஒரு உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை எல்லாம் பிரதிநிதிகளாக அந்த அபிசீனிய மண்ணிற்கு அனுப்பி, அங்கே புலம்பெயர்ந்து வந்தவர்களை எல்லாம் பிடித்து இழுத்து, அவர்களுக்கெல்லாம் அடைக்கலம் நீங்கள் தந்துவிடக் கூடாது என்கிற செய்தியை சொல்லி மிகப்பெரிய அன்பளிப்புகளோடு அனுப்பப்படுகிறார்கள் மக்காவின் பிரதிநிதிகள். போய் நஜ்ஜாஷி மன்னர், அவரை தவிர அவருடைய அமைச்சரவையில் இருந்த எல்லோரும் அந்த அன்பளிப்புகளுக்கு ஆசைப்பட்டு, அவரை தவிர அங்கு அசாக்கிஃபாகர் என்கிற பெயரில் அறியப்பட்ட மதகுருமார்கள் கூட இவர்கள் தந்த அன்பளிப்புகளால் கவரப்பட்டு எல்லாரும் இந்த அகதிகளுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள். இந்த அகதிகளை பற்றி தப்பும் தவறுமாக அந்த மன்னரிடத்திலே சொல்கிறார்கள். ஆனால் நீதியை நிலைநாட்டக்கூடிய மன்னராக தனிப்பெரும் செல்வாக்கோடு ரோமாபுரிக்கும் பாரசீகத்திற்கும் கூட அஞ்சாத ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருந்த நஜ்ஜாஷி மன்னர் நேரடியாக இருவர்களையும் விசாரிக்கிறார். இந்த பக்கம் மக்காவின் பிரதிநிதிகளாக வந்தவர்கள் நிற்கிறார்கள், இந்த பக்கம் இவரிடத்திலே உதவி கேட்டு ஒத்துழைப்பு கேட்டு அகதிகளை போல் ஆதரவு கேட்டு வந்தவர்கள் நிற்கிறார்கள். இருவரையும் உரையாட விடுகிறார், இருவரையும் பேச விடுகிறார். இவர்களை குழப்பவாதிகள் என்று சொல்லுகிறீர்களே, நிரூபியுங்கள் என்று சொல்லுகிறார். அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை, அவர்களால் சொல்ல முடியவில்லை. இவர்களிடத்திலே கேட்கிறார், அப்படி நீங்கள் என்ன இந்த சமூகத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? உடனே அவர்கள் துணிவோடு அந்த மன்னரிடத்திலே சொல்கிறார், மன்னரே, இறை தூதர் என்பவர் எங்களுடைய சமூகத்திலே வருவதற்கு முன்பு வரை நாங்கள் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டிருந்தோம், நாங்கள் மதுவிலை தெளித்துக் கொண்டிருந்தோம், விபச்சாரம் செய்து கொண்டிருந்தோம், அடுத்தவர்கள் பொருளை அபகரித்துக் கொண்டிருந்தோம், அண்டை விட்டு காரவே என்று கூட பார்க்காமல் பரம்பரை பரம்பரையாக சண்டை போட்டுக் கொண்டிருந்தோம். ஆனால் இறை தூதர் வந்தார், ஒரு கடவுளை வணங்க வேண்டும் என்று சொன்னார், விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொன்னார், மது குடிக்க கூடாது என்று சொன்னார், திருடக்கூடாது என்று சொன்னார், பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது என்று சொன்னார், அந்நிய பெண்களின் மீது அவதூறு சொல்லக்கூடாது வருகிறார். பணமும் புகழையும் தேடிதான் ஒருவர் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்றிருந்தால் மைக் டைசன் இடத்திலே இல்லாத பணமா, மைக் டைசன் இடத்திலே இல்லாத புகழா, அவர் ஏன் இஸ்லாத்திற்கு வருகிறார் என்றால், ஒரு கட்டத்தில் மைக் டைசன் போதைப் பொருட்களை பாவிக்க ஆரம்பிக்கிறார், போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறார். ஒரு கட்டத்தில் அவர் சிறைப்படுத்தப்படுகிறார். சிறையிலே போய் நின்றவுடன் இந்த உலகத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறார், ஏன் இந்த வாழ்க்கை இப்படி போய்கொண்டிருக்கிறது, ஒரு இலக்கில்லாமல் ஏன் நாம் போய்கொண்டிருக்கிறோம், ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கை இருப்பதைப் போலவே மரணமும் இருக்கிறதே என்கிற உண்மையை அவர் சிந்திக்கிறார். சிறையில் இருந்தபடியே அப்ப உண்மையான மதம் எது என்கிற ஆய்விலே இறங்குகிறார். இறுதியில் அவருக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி சொல்லப்படுகிறது. இஸ்லாமிய மார்க்கம் மரணத்திற்கும் வாழ்க்கைக்கும் இருக்கக்கூடிய தத்துவத்தை சொல்லுகிறது. அந்த தத்துவம் உண்மை என்பதை அவர் உணரும் போது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார். இப்படியே சொல்லிக் கொண்டு போகலாம். மரியம் ஜமீலா அமெரிக்க உலகில் கொடிகட்டி பறந்த மிகப்பெரிய பத்திரிகை துறையை சார்ந்தவர். நான் எதற்காக இவர்களுடைய சரித்திர குறிப்பை சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு ஒரு திட்டமிட்ட அவதூறு சொல்லப்படுகிறது, முஸ்லிம் பாய்மார்கள் எல்லாம் காசு கொடுத்து இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வருகிறார்கள் என்று. சத்தியமாக நிச்சயமாக அப்படி ஒரு அவசியமே கிடையாது. ஒவ்வொருவனும் அவனவன் விரும்புகிற அரசியல் கட்சியிலே இணைவதைப் போல், ஒவ்வொருவனும் அவனவன் விரும்புகிற துறை சேர்ந்து படிப்பதைப் போல், ஒவ்வொருவனும் அவனவன் விரும்புகிற துறையிலே வேலை பார்ப்பதைப் போல், நம்முடைய முன்னோர்கள் அவரவர்கள் விரும்புகிற மதத்தை, அவரவர்கள் விரும்பக்கூடிய மார்க்கத்தை தேட ஆரம்பித்தார்கள். எப்படி படைத்தவன், படைக்கப்பட்டவன் சக மனிதனை எப்படி வணங்க முடியும் என்கிற அந்த சிந்தனை அவர்களை தூங்க விடாமல் தடுத்தது. எப்படி ஒரே மனிதனாக, ஒரே நிறம் கொண்டவனாக, ஒரே உலகத்தில் ஒரே போன்ற உருவ அமைப்பை கொண்டவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு மத்தியில் இவன் எப்படி உயர்ந்தவன், இவன் எப்படி தாழ்ந்தவன் என்கிற பாகுபாடு எப்படி இருக்க முடியும் என்று யோசித்தார்கள். அதற்கு விடை தேடி அவர்கள் அலைந்த போது அந்த விடை இஸ்லாத்தில் இருந்தது என்பதை பார்த்த போது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். மால்கம் எக்ஸ் எவ்வளவு பெரிய புரட்சியாளர், எப்படி லெனின் மிகப்பெரிய புரட்சியாளராக கருதப்படுகிறாரோ, இந்திய சமூகத்தில் அண்ணல் அம்பேத்கர் எப்படி மிகப்பெரிய புரட்சியாளராக கருதப்படுகிறாரோ, அதே போன்றுதான் மால்கம் எக்ஸ் மிகப்பெரிய புரட்சியாளராக கருதப்பட்டார். அவர் ஏன் இஸ்லாத்தை ஏற்கிறார், அவர் இஸ்லாத்தை ஏற்பதற்குரிய காரணம் என்ன? அவர் வெள்ளை இன மக்களால் கடுமையான முறையில் துன்புறுத்தப்படுகிறார். கருப்பினத்தை சார்ந்தவராக அவர் இருந்ததனால் அவர் மிகப்பெரிய துன்புறுத்திற்கு ஆளாக்கப்பட்டார். சமத்துவம் எங்கே இருக்கிறது என்று தேடினார். சமத்துவம் எந்த மதத்திலே இருக்கிறது என்று ஆராய்ச்சி செய்தார். கடைசியில் இஸ்லாத்திற்கு வந்து சாதாரணமானதல்ல. இன்றைக்கு நாம் எல்லாம் வளர்ந்த ஒரு கால சூழ்நிலையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். உலக நாடுகள் சண்டையிட்டால் தீர்த்து வைப்பதற்கு பேரளவில் ஐநா சபை எல்லாம் உருவாக்கப்பட்ட ஒரு காலத்திலே இருக்கிறோம். உலக யுத்தங்கள் எல்லாம் முடிந்த ஒரு காலத்திலே இருக்கிறோம். ஆனால் சகோதரர்களே, இதே போன்றுதான் 100 ஆண்டுகளுக்கு முன்பும் அல்லது 70-80 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள காலங்கள் இல்லை. அம்பேத்கர் என்று நாம் சொல்லுகிறோம், அவரை கேட்டவுடனேயே நாம் எல்லோரும் ஆச்சரியப்படுகிறோம். அந்த காலத்திலேயே பிரிட்டிஷ் பல்கலைக்கழகத்தில் பல டாக்டர் பட்டங்களை வாழ்ந்தவர். எந்த அளவிற்கு அறிவுசாலி என்றார், எந்த அளவிற்கு அவர் மிகப்பெரிய அறிவுஜீவி என்றால், அன்றைய நேரத்தில் ஒரு மாகாணத்திலே ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு மகாராஜா எனக்கு தனிப்பட்ட முறையில் காரியதரிசியாக அம்பேத்கர் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அம்பேத்கரை தன்னோடு வைத்துக் கொண்டார். அப்படிப்பட்ட அறிவு கொண்டவர். ஆனால் அவர் சாதாரணமாக அந்த இடத்தை அடையவில்லை. எப்படியெல்லாம் அவர் கஷ்டப்பட்டார் தெரியுமா? சமூகத்திலே சமநிலையையும் சமத்துவத்தையும் காணாததால் தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகத்திலே அவர் பிறந்து விட்டதனால், இத்தனைக்கும் கல்விமான், சிந்தனைவாதி, மிகப்பெரிய அறிவு சிற்பி, ஒரு தேசத்தின் சட்டத்தையே வடிவமைக்கக்கூடிய அளவிற்கு ஆளுமை கொண்ட ஒரு அரசியல் தலைவராக அவர், ஒரு சமூகத்திற்கே ஒரு விடிவெள்ளியை உண்டாக்கி கொடுத்த மாபெரும் தலைவராக அவர் திகழ்ந்திருக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய சிந்தனை சிற்பியாக இருந்திருப்பார். ஆனால் சமநிலையை அவருக்கு கிடைக்காமல், சமத்துவத்தை அவர் அனுபவிக்காமல், அவர் அடைந்த அவருக்கு நேர்ந்த கொடுமைகள் சொல்லி மேல்தட்டு மக்கள் எல்லாம் பயன்படுத்துகிற ஒரு கரும்பலகையில், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மேல்தட்டு மக்கள் பயன்படுத்தக்கூடிய கரும்பலகையை அம்பேத்கர் அந்த சாக்பீஸை வைத்து கரும்பலகையை தொட்டு விட்டார் என்கிற ஒரே காரணத்திற்காக அந்த வகுப்பிலே இருக்கிற எல்லோரும் சேர்ந்து அவரை அடித்து துவைக்கிறார்கள். அப்படிப்பட்ட அவமதிப்புக்கு ஆளாக்கப்பட்டவர் அம்பேத்கர். நான் சொன்னேன் உங்களுக்கு, ஒரு மாபெரும் மன்னருக்கு, மிகப்பெரிய ராஜாவுக்கு காரியதரிசி அம்பேத்கர். அப்படி அந்த மன்னர் போகும்போது பின்னாடியே அந்த கோப்புகளை, ஃபைல்களை எடுத்துக்கொண்டு அம்பேத்கர் போவார். இந்த காலத்திலே ஒரு நடைமுறை இருந்தது. ஒரு ராஜா ஒரு இடத்திலே வருகிறார் என்றால், நடந்து வருகிறார் என்றால், அவரை சாதாரண தரையில் நடக்க விட மாட்டார்கள், சிகப்பு கம்பளத்தை விரிவிப்பார்கள். ஆனால் இந்த ராஜாவினுடைய ஒரு தனிப்பட்ட கட்டளை, தான் போகும்போது தனக்கு பின்னால் அம்பேத்கர் கோப்புகளை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். ஆனால் ஒரு கீழ்த்தட்டு சமூகத்திலே பிறந்தவன், அறிவாளியாகவே இருந்தாலும் கூட, மன்னர் நடக்கிற சிகப்பு கம்பளத்தில் அவன் பாதம் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அந்த மன்னர் அப்படி நடந்து போக போக அந்த சிகப்பு கம்பளத்தை ஒருவன் அப்படி சுருட்டிக்கொண்டே வருவான். என்ன, அம்பேத்கர் காலத்தில் பற்றக்கூடாது. இப்படியெல்லாம் சமூகத்தில் பல பேர் தீண்டாமை கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு, இப்படியெல்லாம் சமூகத்திலே பல பேர் அந்த சமத்துவ நிலையை அனுபவிக்காமல் கொடுமைகளுக்கும் இன்னல்களுக்கும் ஆட்படுத்தப்பட்டதன் விளைவு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார்கள். அதே போன்றுதான் மால்கம் எக்ஸ், அவருடைய பெற்றோர்கள் அநியாயமான முறையில் கொல்லப்படுகிறார்கள். அவருடைய சமூகத்திலே பிறந்த எத்தனையோ பேர் வெள்ளை இனத்தவர்கள், இந்த தேசம், இந்த நிலம் எங்களுக்குத்தான் சொந்தம், கருப்பனே உனக்கு என்னடா இங்கே உரிமை என்கிற அந்த கோஷத்தை எழுப்பி ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே கொல்லப்பட்ட போது, அந்த புரட்சியை விளிம்பாக அவர் சமத்துவம் எங்கே இருக்கிறது என்கிற தேடலில் இறங்குகிறார். இறுதியில் இஸ்லாம் அவருக்கு கிடைத்த போது இஸ்லாத்தை இருக்கிறார். இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். இவ்வளவு ஏன், தமிழ் சமூகத்திலே பெரியாரிய சிந்தனையை ஏற்றவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். பெரியாரிய சிந்தனையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கெல்லாம் பெரியாரை தெரியுமோ இல்லையோ, ஆனால் அந்த பெரியாரிய சிந்தனையை தெரு தெருவாக கொண்டு போய் சேர்த்த பெரியார் தாசனை தெரியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அப்படிதானே? ஏன்னா நம்முடைய வயதிற்கு, நம்முடைய அனுபவத்திற்கு நாம் எல்லாம் பெரியாரின் காலத்தில் வாழ்ந்ததில்லை. அந்த பெரியாரின் சிந்தனையை, பெரியாரின் தத்துவத்தை பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்த்தவர் பெரியார் தாசன். அவருடைய இயற்பெயர் என்னன்னே நமக்கு தெரியாது. ஆனால் பெரியாரின் மீது இருக்கிற மோகத்தினால் அவர் தனக்கு பேர் எப்படி வச்சுக்கிட்டாரு, பெரியார் தாசன் என்று வைத்துக் கொண்டார். திருச்சியில் ஒரு பொதுக்கூட்டத்திலே பேசுகிறார், பல மதங்களை விமர்சித்துக் கொண்டே பேசுகிறார். பேசும்போது சொல்லுகிறார், இந்த பெரியாரிய கொள்கையை சார்ந்திருக்கிற எங்களுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. நாங்கள் குறிப்பிட்ட ஒரு மதத்தை மட்டும் தான் பேசுகிறோம், இஸ்லாமிய மதத்தை பற்றி நாங்கள் பேசுவதில்லை. அந்த குற்றச்சாட்டை உடைப்பதற்காக இதோ நான் பகிரங்கமாக சொல்கிறேன், எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த மதத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எல்லா மதங்களும் போலிதான் என்று சொல்லி அவருடைய வாதத்தை உறுதிப்படுத்துவதற்காக பொதுமக்கள் முன்னிலையில் திருச்சியில் அந்த மிகப்பெரிய பொதுக்கூட்டத்திலே சொன்னார், அல்லாவாவது குல்லாவாவது. மொழிபெயர்ப்பை படிக்கிறார். அதில் இருக்கிற எந்த கருத்தையும் அவரால் பொய்ப்பிக்க முடியவில்லை. காரணம், அவர் ஒரு தத்துவ பேரறிஞர், அவர் தத்துவ பேரறிஞர். தர்க்கத்தில், தர்க்க ரீதியாக அவருடைய சிந்தனையில் வருகிற அத்துணை கேள்விகளுக்கும் விடை அந்த குரானில் இருக்கும் போது, இத்தனை காலம் தான் கட்டி காத்த, இத்தனை காலம் தான் பிரச்சாரம் செய்த அந்த கடவுள் மறுப்பு கொள்கையை தூக்கி எறிந்துவிட்டு, கடவுள் உண்டு, கடவுள் உண்டு, அந்த கடவுள் அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்லி, அப்துல்லா என்று அல்லாஹ்வின் அடிமைனு தனக்கு பேர் மாத்தி கடைசியில் மறைந்து போனாரே, அவர் பார்க்காத புகழா, அவருக்கு கிடைக்காத பணமா, அவர் எந்த துறையில் இல்லாமல் இருந்தார், அவர் ஒரு கவிஞர், அவர் ஒரு பேராசிரியர், அமெரிக்க பல்கலைக்கழகத்திலேயே விசிட்டிங் ப்ரொஃபசர் என்கிற அளவிற்கு புகழ் பெற்றவர் தான், திரைப்படங்களிலே கூட நடித்திருக்கிறார். அவருக்கு தெரியாத அரசியல் கட்சி தலைவர்களே இல்லை. எந்த அரசியல் கட்சி தலைவரிடத்திலும் பேச வேண்டும் நினைத்தால் அரை மணி நேரத்தில் அவரால் அப்பாயின்மெண்ட் வாங்கிட முடியும். அப்படித்தான் அவர் செல்வாக்கோடு இருந்தார். ஏன் கடைசியில் இஸ்லாத்திற்கு வருகிறார், அல்குர்ஆனை படிக்கிறார், அதில் இருக்கிற உண்மை அவருக்கு புலப்படுகிறது, தர்க்க ரீதியாக அவருக்கு எழக்கூடிய அத்துணை சிந்தனைகளுக்கும் கேள்விகளுக்கும் இடையதிலே இருக்கிறது என்பது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றார். இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். சினிமா நடிகை மோனிகா கவர்ச்சி பெண்ணாக கூட, கவர்ச்சி நடிகையாக கூட பல படங்களில் நடித்திருக்கிறார் என்கிற செய்தி அவரை பற்றி சொல்லப்படுகிறது. ஏன் அவர் இஸ்லாத்தை ஏற்றார், அவருக்கு இல்லாத பணமா, அவருக்கு கிடைக்காத புகழா, அல்லது அவருக்கு கிடைத்திருக்காத பிரபலம் தான்? இன்னைக்கு தான் நம்மளை பத்தி யாருக்கும் தெரியல. இன்னைக்கு நடிகை மோனிகா ரஹீமாவாக மாறியதற்கு பிறகு அவர் எங்கே இருக்கிறார், என்ன செய்கிறார் என்று யாருக்கும் தெரியல. ஆனா அந்த அம்மா சினிமா நடிகையா இருக்கிற வரைக்கும் அந்த அம்மாவை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், முஸ்லிம்கள் நாங்கள் அந்நியர்கள் அல்ல, முஸ்லிம்கள் நாங்கள் உங்களுக்கு வேண்டப்படாதவர்கள் அல்ல. இந்த இஸ்லாத்தில் இருக்கிற கொள்கையால் ஈர்க்கப்பட்டு எப்படி எங்களுடைய முன்னோர்கள் ஏற்றார்களோ, இன்றைக்கு சமகாலத்தில் மிகப்பெரிய அறிஞர்களாக கருதப்பட்டவர்களில் பல சிந்தனைவாதிகள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார்களோ, இப்படி ஏற்றுக்கொண்டுதான் இஸ்லாமிய மார்க்கம் பரவியதை தவிர இது யாரிடத்திலும் திணிக்கப்படவில்லை, இது யாரிடத்திலும் பகிரங்க அதாவது வற்புறுத்தப்படவில்லை. இன்னும் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள், நிர்பந்திக்கப்பட்டு ஒருவன் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் அவனுடைய இஸ்லாமே செல்லாது என்று சொல்லுகிறது திருக்குர்ஆன். லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்திலே நிர்பந்தம் என்பது இல்லை. யார் விரும்புகிறாரோ அவர் ஏற்றுக்கொள்ளட்டும், யார் விரும்பவில்லையோ அவர் ஏற்றுக்கொள்ளாமல் போகட்டும். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்கிறது. என்ன அச்சமுட்டி எச்சரிக்கை செய்கிறது? இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லை என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறது. ஒரு மனிதனுடைய மரண நேரத்தை யாரால் சொல்ல முடியுமா? நம்மோடு சென்றவரிடம் வந்த எத்தனையோ பேர் இன்றைக்கு நம்மிடத்திலே இல்லை. அவர்கள் எல்லாம் எங்கே போனார்கள்? நம்மிலே பல பேர் நமக்கு பெற்றோர்கள் இல்லை, எங்கே போனார்கள்? அந்த பெற்றோர்களை பெற்றெடுத்த நம்முடைய தாத்தன்மார்கள் பாட்டிமார்கள் எல்லாம் இறந்து போனார்களே, எங்கே போனார்கள்? நாமும் ஒரு நாள் இறக்கப் போகிறோம், நாமும் ஒரு கட்டத்திலே போகத்தான் போகிறோம். அது எப்படி நிச்சயமில்லாத இந்த உலக வாழ்க்கை என்பதை நாம் நம்புகிறோமோ, அதே போன்று நிச்சயமான ஒரு மறுமை வாழ்க்கை இருக்கிறது. அந்த மறுமை வாழ்க்கையில் இந்த உலகத்திலே நீங்கள் நல்லவர்களாக வாழ்ந்தால் உங்களுக்கு சொர்க்கம், தீயவர்களாக வாழ்ந்தால் நரகம். இறைவனை மட்டுமே வணங்கினால் உங்களுக்கு சொர்க்கம், இறைவன் அல்லாதவர்களை நீங்கள் வணங்கினால் உங்களுக்கு நரகம் என்கிற கொள்கை இதில் சொல்லப்பட்டதனால் இஸ்லாமிய மார்க்கத்தை எல்லாரும் இருக்கிறார்கள். இல்லை என்றால் சமூகத்திலே கருத்து வேறுபாடு இல்லாமல் யாரெல்லாம் தலைவர்களாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்களோ அப்படிப்பட்ட யாரும் இஸ்லாத்திற்கு எதிராக விமர்சனம் சொல்ல சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். தேசத்தின் பிதா என்று காந்தியை எப்படி நாம் மதிக்கிறோமோ, அதே அளவிற்கு இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பிலே தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது இந்தியாவின் முதல் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜவஹர்லால் நேரு இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி என்ன சொன்னார், இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி அவருடைய கருத்து என்ன? அவர் சொல்கிறார், அரசியல் சக்தியாக பாரதத்திற்குள் நுழைவதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பே இஸ்லாம் ஒரு மார்க்கம் என்ற நிலையில் இந்திய நாட்டின் தென்பகுதியை அடைந்து விட்டது. முகமது நபி அவர்களின் இஸ்லாத்தை பரப்பும் துணிவால் அவர் தம்மீதும் தமது கொள்கை மீதும் எத்துணை உறுதி போட்டிருந்தார் என்பதை தெளிவுபடுத்தி பார்க்க தெளிவு. இத்தகைய உறுதியான மனோபாவத்தை அன்றைய சூழ்நிலையில் அவர் உண்டாக்கி கொண்டது ஆச்சரியப்படத்தக்கது. இத்தகைய ஒரு உறுதியால் தான் மனித வாழ்க்கைக்கு புறம்பான நிலையில் இருந்த காட்டரபிகளை கொண்டு உலகில் சரிபாதி பகுதியிலே வெற்றி கொடி நாட்டினார். இத்தகைய வெற்றிக்கு காரணம் முதலாவதாக முகமது ரபி கொண்டிருந்த உறுதி ஊக்கம், இரண்டாவதாக இஸ்லாம் போதிக்கும் சமத்துவம் சகோதரத்துவம் என்று சொன்னார். வாங்க முடியட்டும். கடைசியா என்ன சொல்லிக்கிட்டு இருந்த, கடைசியாக நான் என்ன பாயிண்ட் சொன்னேன், நேரு பற்றி சொன்னேன். நேரு பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், சினிமா நடிகையா, அவங்க இஸ்லாத்தை ஏற்றது சொன்னேன். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், அம்பேத்கரை பற்றி சொன்னேன். அம்பேத்கரை சொன்னதுக்கப்புறம் யாரை பற்றி சொன்னேன், பெரியதாசனை பற்றி சொன்னேன். அம்பேத்கருக்கு முன்னாடி யாரை பற்றி சொன்னேன், மால்கம் எக்ஸ். அவருக்கு முன்னாடி யாரை சொன்னேன், மைக்கேல் ஜாக்சனா. மஷாலா, அப்போ ரொம்ப தெளிவாக கவனிச்சிருக்கிறீங்க. இந்தியா வல்லரசு ஆகிடும், ஆயிடுச்சு, அவங்கள ஆயிடுச்சு. இப்போ இப்படி சகோதரர்களே, யாரெல்லாம் கருத்து வேறுபாடு இல்லாமல் சமய சார்பு இல்லாமல் ஒட்டுமொத்த மக்களாலும் அறிவுஜீவிகள் என்றும் சிந்தனை சிற்பிகள் என்றும் மறுமலர்ச்சிக்கு வித்திட்ட மாபெரும் தலைவர்கள் என்றும் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்களோ அங்கீகரிக்கப்பட்டார்களோ, அவர்கள் எல்லோருடைய பார்வையும் இஸ்லாம் என்று வரும்போது அதற்கு சார்பு கருத்துக்களை தான் சொன்னார்கள். இதை எதை பற்றியும் படிக்காமல் ஒண்ணுமே புரியாம இருக்கிற ஃபேக்ட் என்னன்னே தெரியாம முஸ்லிம்களா அவர்கள் குண்டு வைக்கக்கூடியவர்கள். எங்கடா வச்சா, எந்த முஸ்லீம் குண்டு வச்சா? குண்டு வைப்பவர்களை தொண்டு போட்டு வளர்ந்த மார்க்கம் இது, குண்டு போட்டு வளர்ந்த மார்க்கம் இல்ல. உண்மை அதுதான், தொண்டு செய்து வளர்ந்த மார்க்கம் தான் இஸ்லாமை தவிர குண்டு செய்த வளர்ந்த மார்க்கம் அல்ல இஸ்லாம். யார் தீவிரவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பதை இன்றைக்கு நம்முடைய இந்திய சமூகம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறது. உண்மையில் சகோதரர்களே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், இந்துக்கள் முஸ்லிம்களுக்கு எதிரியோ முஸ்லிம்கள் இந்துக்களுக்கு எதிரியோ அல்ல. ஆனால் இந்துத்துவா என்கிற பேரில் இந்த இரண்டு சமூகமும் ஒன்றாகிவிடக் கூடாது என்பதில் தெளிவாக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள்தான் இந்த இரண்டு சமூகத்திற்குமே எதிரிகள். உண்மையிலேயே இந்த இந்துத்துவாவில் இருக்கக்கூடியவர்கள் இந்துக்களுக்கு ஆதரவாளர்கள் என்று சொன்னால், தலித்துகள் என்று அறியப்படுபவர்கள் இந்துக்கள் தானே, ஏன் அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட வேண்டும், அவர்கள் ஏன் கடுமையான சோதனைக்கு ஆளாக்கப்பட வேண்டும், மாட்டு சாணத்தை சாப்பிட்டே ஆக வேண்டும் என்று ஒரு குறிப்பிட்ட ஊரில் தாழ்ந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு வாலிபன் நிர்பந்திக்கப்பட்ட வரலாறை பார்த்துக் கொண்டிருக்கிறோமா இல்லையா? பாக சகோதரர்களே, அவர்கள் இம்முஸ்லிம்களுக்கு எதிரிகள், இந்துக்களுக்கு நண்பர்கள் என்கிற மாயை உருவாக்க முயற்சிக்கிறார்களே தவிர உண்மையிலே அவர்கள் யாருக்குமே நண்பர்கள் அல்ல, மாறாக அவர்கள் அவர்களுக்குரிய நண்பர்கள் அவ்வளவுதான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பரசியலை இவர்கள் நடத்துவதனால் தான் உண்மையிலேயே இஸ்லாத்தில் என்ன இருக்கிறது என்கிற செய்தியை சொல்வதற்கு நாம் நிர்பந்திக்கப்பட்டு இந்த கருத்துக்களை சொல்வதற்குரிய களமாக இதை நாம் ஆக்கிக் கொள்கிறோமே தவிர, தயவு செய்து இதை ஒரு மதமாற்ற முயற்சி என்று நினைக்காதீர்கள். நான் உங்களுக்கு சொன்னேன், இவ்வளவு சீக்கிரம் மதத்தை மாற்ற முடியாது, இவ்வளவு சீக்கிரம் மாற்ற முடியாதுங்க. ஒவ்வொருத்தனுடைய பார்வையிலும் ஒவ்வொன்றும் வித்தியாசமாகத்தான் இருக்கும். என்னுடைய பார்வைக்கு வலதுபுறமாக தெரிவது உங்களுடைய பார்வைக்கு என்னது, அதுதான் உண்மை, இதுதான் உலகம். ஒரே கட்டிலே உறங்கக்கூடிய கணவன் மனைவியாக இருந்தாலும் இருவருக்கும் உணவு பழக்க வழக்கம் ஒரே மாதிரி இருக்கிறதா? இருவருடைய வாழ்க்கை நிலையும் ஒரே மாதிரி இருக்கிறதா? இருவரும் விரும்புவது ஒன்றேயா, இருவரும் வெறுப்பது ஒன்றா? ஒரே வீட்டில் வாழ்பவர்களாக இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான சுவைகள் இருக்கிறது, வித்தியாசமான எதிர்பார்ப்புகள் இருக்கிறது, வித்தியாசமான இயக்கங்கள் இருக்கிறது. இப்படித்தான் உலகத்திலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட மதத்தை பணத்தை காட்டியோ புகழை காட்டியோ நிச்சயமாக யாரையும் விலைக்கு வாங்கிவிட முடியாது. அதனால் தான் சிந்தனை சிற்பிகள் என்று கருதப்பட்டவர்கள், மாபெரும் அரசியல் தலைவர்கள் என்று கருதப்பட்ட எல்லோரும் இஸ்லாமிய மார்க்கம் என்று வரும்போது அதற்கு சார்பு நிலை கருத்துக்களை எடுத்தார்கள். பெர்னார்ட் ஷா, மிகப்பெரிய தத்துவ ஞானி, மிகப்பெரிய சிந்தனை சிற்பி, அவர் என்ன சொல்லியிருக்கிறார் இஸ்லாத்தை குறித்து, முகமது நபியின் நற்பண்புகள் எனக்கு பிடித்திருக்கின்றன, மனித வாழ்க்கையை பற்றி அவருடைய கொள்கைகளை நான் ஆதரிக்கிறேன், இந்த நூற்றாண்டின் இறுதிக்குள் பிரிட்டன் இஸ்லாம் மதத்தை ஏற்றுக்கொண்டு விடும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னார். அவர் இப்படிப்பட்ட கருத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக எந்த இஸ்லாமிய நாடாவது அவருக்கு பரிசு அறிவித்ததா? அவர் கிடைத்த அவருக்கு கிடைக்காத புகழா, அவர் பார்க்காத பரிசா? இப்படி அல்ல சகோதரர்களே, ஆய்வு செய்கிறார்கள். குரானில் என்ன இருக்கிறது என்று பார்க்கிறார்கள். சமத்துவத்தை சொல்லுகிறது இஸ்லாம், சகோதரத்தை சொல்லுகிறது இஸ்லாம் எனும் போது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார்கள். புரியாத காரணத்தினால் இந்த இஸ்லாம் பெண் அடிமையை வைத்துக் கொண்டிருக்கிறது, இந்த இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது. யார் பெண்களை அடிமைப்படுத்தினா, யார் இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை அடிமைப்படுத்துகிறதா? நறுமை சகோதரர்களே, குறிப்பாக மத நம்பிக்கை கொண்ட சகோதரர்களே, நீங்கள் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். ஆதி மனிதன் யார் என்று கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆதாம் என்று சொல்லுவோம். அந்த ஆதி மனிதனுக்குரிய மனைவி துணைவி யாருன்னு கேட்ட இன்னைக்கு அப்படிலாம் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு சமூகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் மனைவி துணைவி இணைவிலாம் நிறைய பேர் இருக்கிறதுனால நம்ம இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி ஆகணும். மனைவி துணைவி இணைவி எல்லாம் ஒரு ஆள் தான். சரி, அவங்க யாரு? ஏவாள் அப்படிங்கிறோம். இவங்க ரெண்டு பேரையும் கடவுள் படைச்சு எங்க விட்டாரு? முதல்ல எங்க? சொர்க்கத்தில் விட்டாங்க, பூமியில பின்னாடி விட்டாங்க. முதல் அவங்களை எங்க வச்சாங்க? ஓகே, அந்த தோட்டத்தில் விட்டாங்க. இந்த தோட்டத்திலிருந்து அவர்கள் விரட்டி அடிக்கப்படுவதற்கு யார் காரணம்? யார் காரணம் சொல்லுங்க. என்ன சொல்லுது மதங்கள்? சாத்தான் காரணம். சாத்தான் வந்து என்ன சொல்லிச்சு? யார முதல்ல அது பிரெயின் வாஷ் பண்ணிச்சு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. பெண் யாரே? அந்த ஆதத்தினுடைய, அந்த ஆதாமனுடைய மனைவி. அந்த ஆதாமுடைய மனைவியை வந்து சாத்தான் என்ன செய்து பிரெயின் வாஷ் பண்ணுது, மூளைச்சலவை பண்ணுது. உடனே அந்த மனைவி என்ன செய்யறாங்க? கணவரை மூளைச்சலவை செய்யறாங்க. செஞ்சு ரெண்டு பேரும் அந்த சாத்தான் சொன்னதை கேட்டு அந்த என்னது சபிக்கப்பட்ட அந்த மரத்தின் கனியை பூசித்ததனால் அவர்கள் சாபமிடப்பட்டு அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் என்றுதான் எல்லா இசங்களின் மதங்களின் கருத்துக்கள் சொல்லுகிறது. படியை தூக்கி யார் மேல போடுது? சைத்தான் தானே கெட்டவன், அவன் மேல பழி போட வேண்டியதில்லை. கெட்டவன் மேல பழி கிடையாது. பழி வந்து யார் மேல போடப்படும்னா அந்த பெண்மணி மேல போடப்படுது. ஆனா அல்குரான் என்ன தெரியுமா சொல்லுது? அந்த சாத்தானுடைய கபட பேச்சிற்கு இரண்டு பேருமே கட்டுப்பட்டு, இரண்டு பேருமே ஏமாந்து, இரண்டு பேருமே தவறு செய்து, அதனால் இரண்டு பேருமே தண்டிக்கப்பட்டார்கள் என்று இந்த உலகத்திலே மனித படைப்பு துவக்கப்பட்ட போது நடைபெற்ற முதல் குற்றத்தில் இரு பாலினத்தையும் சமநிலையில் வைத்து சொல்லுகிற ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான். நான் மிகைப்படுத்தி சொல்லலை, நீங்க எல்லா மதங்களுடைய வரலாறுகளையும் படிங்க. ஆதி தவறு, இந்த உலகத்திலே நடைபெற்ற ஆதி தவறு, அந்த சபிக்கப்பட்ட மரத்தின் கனியை பூசித்ததனால் தான் அந்த ஆதாமும் ஏவாளும் சபிக்கப்பட்டார்கள் என்கிற இந்த நம்பிக்கை மதத்தை ஏற்றுக்கொண்ட பெரும்பான்மையான மக்களிடத்தில் இருக்கிறது. இப்படி எந்த மதங்கள் எல்லாம் இந்த சம்பவத்தை சொல்கிறதோ அந்த எல்லா மதங்களும் அந்த பழியை தூக்கி ஏவாள் என்கிற பெண்ணின் மீது போடுகிறது. ஆனா அல்குரான் மட்டும்தான் அந்த தவறில் இருவருக்கும் சமநிலை பங்கிருக்கிறது, இருவரும் அந்த தவறை செய்தார்கள் என்று இந்த உலகத்திலே நடைபெற்ற முதல் தவறனுடைய தீர்ப்பை சொல்கிற போது அங்கே பாலினங்களுக்கு மத்தியில் வித்தியாசம் காட்டாத இஸ்லாமா பெண்களை கொடுமைப்படுத்தும்? அப்படிப்பட்ட இஸ்லாமா பெண்களை கொடுமைப்படுத்துகிறது? இந்தியாவிலே இருக்கிற இஸ்லாமிய பெண் நாங்க வந்து அதை வாங்கி தரப்போகிறோம், இதை வாங்கி தரப்போகிறோம் என்று கட்டிய மனைவியை ரெண்டே மாசத்திலே விட்டு போன பாரத பிரதமர்கள் எல்லாம் இன்றைக்கு அதை பற்றி பேசுகிற ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிதானங்க, புண்டாட்டி புள்ளன் இருந்தால்தானே மக்கள் படக்கூடிய கஷ்டம் அவர்களுக்கு தெரியும். அது பாட்டுக்கு ஊர் ஊரா சுத்த வேண்டியது. உலகத்திலேயே ஒரு குறிப்பிட்ட தேசத்திற்குரிய வெளிநாட்டு வாழ் பிரதமராக இருக்கக்கூடியவர் நம்முடைய பாரத நாட்டில் மட்டும்தான். உலகத்திலேயே ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்குரிய வெளிநாட்டு வாழ் தூதரகம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படிதானே, வெளிநாட்டு வாழ் சங்கம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. வெளிநாட்டு வாழ் இந்த முன்னேற்றத்திற்குரிய அந்த அமைச்சு அப்படிலாம் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா உலகத்திலேயே ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்கு வெளிநாட்டு வாழ் பிரதமரை பெற்ற ஒரே பாக்கியம் பெற்ற பாரத நாடு நம்முடைய நாடு மட்டும்தான். இன்னைக்கு இந்த நாட்டில், நாளைக்கு அந்த நாட்டில், நாளைக்கு அந்த நாட்டில் பார்த்துருப்பீங்க. பக்கத்தில் அவர் கேட்குறாரு, ஒரு மீம்ஸ் கூட போட்டப்பட்டுச்சு, அதோ இருக்குது அது எந்த நாடு? சுடுகாடு. அதோ இருக்குது அது எந்த நாடு? நீ போகாத ஒரே நாடு சுடுகாடு அதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அது பாட்டு எங்கிட்டாவது போக வேண்டியது, எந்த நாட்டுடைய ஏர்போர்ட்லையாவது பார்க்க வேண்டியது. உடனே அடுத்த நாள் அது இந்திய சட்டமாக மசோதாவாக தாக்கல் செய்யப்படும். பெரும்பான்மை இருக்கிறது என்கிற ஒரே காரணத்தினால் ஒரு தேசத்தின் மக்களை எல்லாம் பிச்சைக்காரர்களாக தெரு தெருவாக நிற்க வைத்த ஒரே பெருமை நம்முடைய பாரத பிரதமருக்கு தான் போய் சேரும். இது வரைக்கும் இருக்கிற எல்லா பிரதமர்களுக்கும் என்ன இருக்குது? கல்வி தகுதி இருக்கு. அவருடைய கல்வி தகுதி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிற எத்தனை இன்ச்சு மார்பு அவருக்கு? 56 இன்ச்சு மார்பு கொண்ட நம்முடைய பாரத பிரதமருடைய கல்வி தகுதியை மட்டும் கேட்டா நீங்க யாரு? ஆன்டி இந்தியன். உங்களுக்கு பட்டம் அப்படியே காத்துக்கு, யூ ஆர் அன் ஆன்டி இந்தியன், ஆன்டி இந்தியன். ஒட்டுமொத்த மக்களாலும் அந்த சிறுமியின் அந்த சிதைவுக்கு கண்ணீர் விடாத சமூகமே இருக்க முடியாது. அதை பத்தி கூட மோசமான முறையில் கருத்து சொல்லி, அதுக்கு கூட அவர் சொன்னாராம் கருத்து, எனக்கும் இரண்டு மகள்கள் இருக்கிறது. அதுக்கு கமெண்ட் என்ன போட்டாங்க? அதுக்கும் காரணம் அட்மின் சொல்லிடாதரா அப்படின்னு. இந்த அளவிற்கு சமூகத்திலே பிரிவினையை உண்டு பண்ணக்கூடிய கலவரக்காரர்களும் கலகக்காரர்களும் நிறைந்திருக்கிற ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சூசகமாக சொல்வதற்காகத்தான் இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு இடியும் மின்னலும் என்று போடப்பட்டிருக்கு. அப்போ இப்படி டிசம்பர் மாத அதுவும் மிகப்பெரிய ஆழிப்பேரைகளை உண்டாக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் வரக்கூடிய இடியையும் மின்னலையும் வசந்த கால வாழ்விற்குரிய அடிப்படைகளாக நாம் மாற்ற வேண்டும் என்றால் நம்முடைய மனங்கள் ஒத்துப்போக வேண்டும். நம்முடைய மனங்கள் மத நல்லிணக்கம் என்பது போலியான வார்த்தை சகோதரர்களே, அது வந்து உண்மையிலேயே போலியான வார்த்தை. அந்த வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்வதே இல்லை. எப்படிப்பா மதங்களுக்கு மத்தியில் இணக்க வரும்? ஒரு மதம் படைத்தவனை மட்டுமே வணங்க சொல்லுகிறது, இன்னொரு மதம் படைப்புகளை வணங்க சொல்லுகிறது என்ற போது மதங்களுக்கு இடையில் இணக்க வராது. எதுக்கு தான் இணக்க வரணும்? மனங்களுக்கு மத்தியில் தான் இணக்கம் பெற வேண்டும். நானும் மனிதன், நீயும் மனிதன். எனக்கு எப்படி அடிவிழுந்தால் வலிக்குமோ அதே போன்றுதான் உனக்கும் அடிவிழுந்தால் வலிக்கும். எனக்கு எப்படி ரத்தம் சிகந்த நிலையில் சிவப்பு நிறத்திலே இருக்கிறதோ அதே போன்றுதான் உனக்கும் ரத்தம் சிவப்பு நிறத்திலே இருக்கிறது என்கிற அந்த உணர்வு ரீதியான ஒற்றுமை நம் மனங்களுக்கு மத்தியில் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பில் அடிக்குறிப்பு போடும் போது மன நல்லிணக்கத்திற்கான ஒரு பயணம் என்று இந்த நிகழ்ச்சிக்கு பெயரிட்டோம். ஆக அருமை சகோதரர்களே, இஸ்லாம் என்பது திணிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் அல்ல, இஸ்லாம் என்பது புகுத்தப்பட்ட ஒரு மார்க்கம் அல்ல. இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த கொள்கைகளை, இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த சிந்தனைகளை, உயர்ந்த தத்துவங்களை நம்முடைய முன்னோர்கள் ஆய்வு ரீதியாக ஏற்றுக்கொண்டதன் விளைவாகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்ததை தவிர, நிச்சயமாக இது ஒரு தீவிரவாதத்தை மையமாக வைத்தோ பயங்கரவாதத்தை மையமாக வைத்தோ குறிப்பாக முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு கொண்ட ஒரு மதம் இது இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இதற்கு நான் அடுக்கடுக்காக எவ்வளவோ சான்றுகளை சொல்ல முடியும். முத்தாய்ப்பாக நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சில செய்திகளை மட்டும் சொல்லி நான் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு வழிவிடுகிறேன். நறுமை சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தால் இறை தூதரை பெற்றெடுத்த பெற்றோர்களை இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லீம் அல்லாதவர்கள் என்று சொல்கிறது. இஸ்லாமிய மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை என்று சொல்லுகிற முகமது நபியை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இஸ்லாமிய கொள்கைப்படி யார்? அவங்க முஸ்லீம் அல்லாதவர்கள். அப்படிப்பட்ட அந்த பெற்றோர்களுடைய இறப்பிற்கு பிறகு அனாதை சிறுவராக வளர்கிறார் இறை தூதர் முகமது நபி. அப்படி அனாதை சிறுவராக வளர்ந்த இறை தூதர் முகமது நபிக்கு தான் ஒரு அனாதை என்கிற சிந்தனையே வராத அளவிற்கு ஆதரவு கரம் நீட்டி அரவணைத்து அவரை வளர்த்தெடுத்தவர் அவருடைய பெரிய தகப்பனார் அபு தாலிப். அவர் ஒரு நான் முஸ்லீம். அவர் யாரு? அவர் ஒரு முஸ்லீம் அல்லாதவர். இறை தூதர் இறுதி கட்டத்தில் வறுமையில் வாடுகிறார். உலகமே அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு கொண்டாடினாலும் தன்னுடைய தன்மானத்தோடு தான் இறுதி வரைக்கும் அவர் வாழ வேண்டும் என்பதனால் முகம்மதாகிய நானும் எனது குடும்பத்தினர்களும் தர்மத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி இறுதி வரைக்கும் தர்மம் கொடுத்த ஒரு தலைவராகத்தான் இருந்தாரே தவிர தர்மத்தை வாங்கிய தலைவராக அவர் இல்லை. ஒரு கட்டத்தில் வறுமையில் வாடுகிறது அவருடைய குடும்பம், மிகப்பெரிய கஷ்டத்திலே இருக்கிறது. அவர் நினைத்திருந்தால் தான் வறுமையில் வாடுவதை வாயால் கூட சொல்ல வேண்டாம், வார்த்தையால் கூட சொல்ல வேண்டாம், தன் முகத்தின் ரேகையில் காட்டியிருந்தால் போதும் அவருக்காக உயிர் கொடுப்பதற்கு தயாராக இருந்த தோழர்கள் செல்வத்தை கொண்டிருந்தவர் காலிலே கொட்டியிருப்பார்கள். ஆனா என்னோடு என்னுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட யாருக்கும் நான் சிரமம் கொடுத்து விடக்கூடாது என்பதனால் இறுதி கட்டத்தில் தன் உணவு தேவைக்காக தான் வைத்திருந்த ஒரு கேடயத்தை அவர் அடகு வைத்தது ஒரு யூதன் என்கிற ஒரு நான் முஸ்லீம் இடத்தில். அப்புறம் எப்படி வந்து இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு எதிரிகளாக இருக்க முடியும்? நறுமை சகோதரர்களே, இன்னொன்றை சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இறை மறையின் ஒரு வசனம் எப்படி சொல்லுகிறது தெரியுமா? யார் உங்களோடு போரிடவில்லையோ, யார் உங்களை உங்களுடைய தேசத்தை விட்டு வெளியேற்றவில்லையோ, அப்படிப்பட்டவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்களோடு நீங்கள் சகோதரத்துவம் வைத்துக் கொள்வதில் மட்டுமல்ல, அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதும் தவறல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு மதம், ஒரு மார்க்கம் எப்படி முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு எதிரியாக இருக்கும்? யோசித்து பாருங்கள். சுமார் 800 ஆண்டு காலம் இந்தியாவை முகலாயர்கள் முஸ்லீம்கள் ஆட்சி செய்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. நிர்பந்தப்படுத்தி ஆட்சியும் அதிகாரமும் கையில் இருக்கிறதை அவர் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அன்றைக்கு இருந்த முகலாய மன்னர்கள், அன்றைக்கு இருந்த அந்த இஸ்லாமிய மன்னர்கள் மதத்தை திணித்திருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவர்களால் ஒட்டுமொத்த இந்தியாவையும் முஸ்லீம்களாக ஆக்கியிருக்க முடியுமா? முடியாதா? ஏன்னா இந்த மார்க்கம் சொல்லுகிறது ஆட்சியை வைத்தோ அதிகாரத்தை வைத்தோ உங்களிடத்தில் இருக்கிற ஆளுமையை வைத்து திணிக்கப்படுவதல்லப்பா மார்க்கம். சிந்தனை ரீதியாக அவனை வென்றடு, இன்டலெக்சுவலாக அவரை வென்றடு, அவனுக்கு வரக்கூடிய கேள்விகளுக்குண்டான பதில் இந்த இஸ்லாத்தில் தான் இருக்கிறது என்கிற அந்த அறிவியல் ரீதியான உண்மையை சொல்லி அவனை வென்றடு என்று சொன்னதன் விளைவுதான் இன்றைக்கு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உலக மக்கள் தொகையில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட புள்ளி விவரத்தின்படி நான்கில் ஒருவன் இன்றைக்கு முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த உண்மையை நீங்கள் உணர வேண்டும். உங்கள் மீது இருக்கிற பாசத்திலும் நேசத்திலும் தான் இந்த கருத்துக்களை சொல்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு எப்படி சகோதரத்துவ வாஞ்சையோடு சம நிலையோடு எல்லாரும் இப்படி ஒற்றுமையாக அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோமோ, இதே போன்று மரணத்திற்கு பிறகு இருக்கிற வாழ்க்கையிலும் அந்த பூர்வ ஜென்ம பூமியிலும் அந்த பரலோக ராஜ்யத்திலும் அந்த சுவனபதியிலும் நீங்கள் இறைவனுடைய அடியார்களாக அந்த நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய பாக்கியசாலிகளாக இருக்க வேண்டும் என்கிற ஆசையில் தான் இந்த மார்க்கம் உங்களிடத்திலே சொல்லப்படுகிறதே தவிர, தயவு செய்து இது ஒரு மதமாற்றம் முயற்சி என்று சொல்லி இதற்குரிய சாயத்தை பூசிவிடாதீர்கள். இது ஒரு மன மாற்றத்திற்கான முயற்சி. இது உண்மையிலேயே படைத்த இறைவன் யார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்பதற்கான முயற்சி. நறுமை சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் இருப்பது அத்தனையும் உண்மை என்கிற விஷயத்தில் துளி அளவு கூட எங்களுக்கு சந்தேகம் இல்லாத காரணத்தினால் தான் இந்த குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு உங்களுக்கு தைரியமாக தரப்படுகிறது. இதை படித்து பார்த்து இதில் எந்த சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தாலும் கேளுங்கள், அதற்கு பதிலை நாங்கள் சொல்லுகிறோம் என்கிற அளவிற்கு வெளிப்படையாக பேசப்படுகின்ற ஒரு மார்க்கம் தானே தவிர, இந்த மார்க்கத்திற்கு தயவு செய்து வேறு விதமான மதச்சாயம் பூசாதீர்கள். ஒருவன் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதனால் அவனால் அவனுக்கோ அவனை சார்ந்த சக மனிதனுக்கோ எந்த துன்பமும் இல்லாத அளவிற்கு ஒரு அற்புதமான வாழ்வை கற்றுக் கொடுப்பது இஸ்லாம். இஸ்லாம் படைத்த இறைவனை எப்படி வணங்க வேண்டும் என்று சொல்கிறதோ அதே போன்று மனிதர்கள் அனைவரும் சமம் என்கிற சமத்துவத்தை நிலைநாட்ட சொல்கிறது. விபச்சாரம் செய்ய உணருங்கள். அதனால் நறுமை சகோதரர்களே, இவ்வளவு நேரம் பேசிய இந்த பேச்சினுடைய ஒரு இறுதி வார்த்தையாக நாங்கள் சொல்ல விரும்புவது, இஸ்லாம் மனிதனுக்கு ஏற்ற மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படைகளாக கருதப்படுகிற கடவுள் கொள்கையாக இருந்தாலும் இறை தூதர் என்று வந்தாலும் இறை வேதம் என்று வந்தாலும் இந்த மூன்று விஷயங்களை திருக்குறான் சொல்கிற போது முஸ்லிம்களுக்குரியவர்கள் என்கிற வார்த்தை திருக்குறானில் எங்கேயுமே இல்லை. கடவுளை அறிமுகப்படுத்துகிற போது கடவுள் தன்னை பற்றி எப்படி சொல்கிறான்? ரப்புல் ஆலமீன், உலக மக்கள் அனைவருக்கான இறைவன். ரப்புல் முஸ்லிமீன் என்கிற வார்த்தை திருமறை குர்ஆனிலே எங்குமே இல்லை. இறை தூதர் என்று வரும்போது ரஹ்மத்துல்லில் ஆலமீன், அகில மக்கள் அனைவருக்கும் அருட்கொடை. ரஹ்மத்துல்லில் முஸ்லிமீன், ரசூலுல்லில் முஸ்லிமீன் என்கிற வார்த்தை குர்ஆனிலே எங்குமே இல்லை. வேதத்தை பற்றி சொல்லும் போது திக்ருல்லில் ஆலமீன், இது அகில மக்களுக்கான நினைவூட்டல் என்று தான் வருகிறதே தவிர இது முஸ்லிம்களுக்குரிய வேதம் என்கிற வார்த்தை திருமறை குர்ஆன் நெடுகிலும் எங்குமே இல்லை. ஆக இது ஒரு பொதுமறை, அனைவரும் படித்ததில் இருக்கிற உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்குரிய ஒரு சின்ன ஒரு ஒரு பின்னூட்டமாக, ஒரு சின்ன ஒரு திறவுகோளாக, வாசலாக இது இருக்க வேண்டும் என்கிற அந்த அவாவில் தான் இந்த கூட்டம் போடப்பட்டு இவ்வளவு நேரம் உங்களுக்கு கருத்துக்கள் சொல்லப்பட்டது. சொல்லப்பட்ட கருத்துக்களில் நிச்சயம் உங்களை எதுவும் காயப்படுத்தியிருக்காது என்று நான் உளம்பார நம்புகிறேன். அப்படி ஏதேனும் என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்கு காயப்பட்டிருந்தால் அதற்காக நான் வருத்தம் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த அளவில் என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன். வாஹர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்.
1: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி. இணைந்திருங்கள் முஸ்லிம் வானொலி, சிறந்த கல்வி சமூகத்தை நோக்கிய பயணத்தில். அகாடமி என்
2: பயோமேத்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ் மற்றும் டெக்னாலஜி போன்ற அனைத்து கற்கினர்களும் ஒரே இடத்தில். அகாடமி என் பிரதான வீதி சாய்ந்தமருது.
1: தொடர்புகளுக்கு 0774960166.
3: ஆங்கில மருந்து வகைகளுக்கும் அழகு சாதன பொருட்களுக்கும் இன்றே முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி, கல்முனை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி. நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ சய்யிஆதி அஃமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலஹ் வ மன் யுத்லில் ஃபலா ஹாதியலஹ். அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم.

0: يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹு தஆலாவுடைய பெயர் சொல்லி ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மக்ரிபுக்கு முன்னால் உஸ்தாத் இப்ராஹிம் மதனி அவர்கள் மறுமை நாளுடைய மனிதனின் நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சார், ஒரு தலை கொண்டு பேசினார். மறுமை நாளுடைய அந்த நிகழ்வுகள் ஏற்படுவதற்கு முன்னால், மறுமை நாள் வருவதற்கு முன்னால் மனிதர்கள் எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு அடையாளம் ஒன்று இருக்குது. மறுமை நாள் வருவதற்கு முன்னால் மனிதர்கள் எதிர்கொள்ளக்கூடிய முக்கியமாக ஈமானுடையவர்கள், முஸ்லீம்கள், மொமீன்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் ஒன்று இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சவாலை மிக பிரதானமான ஒரு அடையாளமாக என்ன செய்தார்கள், எடுத்து சொன்னார்கள். நீங்கள் மறுமை நாள் வரப்போகிற நேரத்தில் என்னென்ன அடையாளங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ நிறைய கிதாபுகள் மறுமை நாளுடைய அடையாளம் தொடர்பாக எழுதப்பட்டிருக்குது அரபு உலகத்தில். அதில் கடைசியாக எழுதப்பட்ட ஒரு மிக முக்கியமான கிதாபு தான் ஷேக் முஹம்மது அல் அரீஃபி, மிகப்பெரிய ஒரு தாயாவாக என்ன செய்கிறார், சவுதியில் இருக்கிறார். அவர் எழுதின ஒரு கிதாபு அஷ்ராத்து சா, மறுமை நாளுடைய நிகழ்வுகள் அடையாளங்கள் தொடர்பாக எழுதினது. அதில் மறுமை நாளில் வரக்கூடிய பெரிய அடையாளங்கள் என்று என்ன செய்கிறாரு, அந்த ஹதீஸில் வந்த 10 அடையாளங்களை என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. சிறிய அடையாளமாக 123 அடையாளங்கள் அதில் என்ன செஞ்சிருக்கிறாரு, குறிப்பிட்டிருக்கிறாரு. அவர் சில ஹதீஸில் அதில் ஹசனுடைய தரத்தில் உள்ள ஹதீஸ்லையும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அந்த ஹதீஸில் நிறைய விமர்சனங்கள் ஹதீஸ் கலையில் இருக்குது. 123 வராது, அதை விட குறைவு தான் வரும். எப்படி சுற்றி உழைச்சி பார்த்தாலும் மறுமை நாள் வரப்போகிறது என்பதற்கான அடையாளங்களில் மூமின்களை நோக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் ஒரு கவனப்படுத்திய, அவருடைய சிந்தனையில் ஆழமாக பதிய வச்ச ஒரு மிக முக்கியமான மறுமையுடைய அடையாளம்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாதிரு பில் ஆமாலி ஸாலிஹா ஃபிதனன் கக்திதாஇல் லைலில் முஸ்லிம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்ல அமல்களை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், வேகமாக விரைவாக செய்து கொள்ளுங்கள். நல்ல காரியங்கள், ஈமானை வளர்க்கக்கூடிய விஷயங்கள், ஈமானை பாதுகாத்து தரக்கூடிய விஷயங்கள், இஸ்லாத்துக்கான அடையாளமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், இறையச்சத்தை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய நல்ல விஷயங்கள் இருக்குது, இந்த நல்ல அமல்கள், இதுகளை நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, தாமதப்படுத்திடாதீங்க. ஏழுமான வரைக்கும் வேகமாக கிடைக்கிற சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிடாமல் செஞ்சு கொள்ள பாருங்க, நாளைக்கு பார்ப்போம், புறவு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடாதீங்க, பிற்படுத்திடாதீங்க. ஏனென்றால் ஒரு காலம் வரும், ஃபிதனன், அந்த காலத்தில் குழப்பங்கள் என்ன செய்திருக்கும், அச்சுறுத்தல்கள், நிறைய சவால்கள் இருக்கும். எதுக்கு, நல் அமல் செய்கிறதுக்கு, ஒரு உண்மையான முஸ்லீமாக வாழ்கிறதுக்கு, ஒரு நல்ல மூமினாக வாழ்கிறதுக்கு நிறைய என்ன செய்யும், தடைகள் ஏற்படும். அந்த சவால்களுக்கு தடைகளுக்குத்தான் அந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட பேர் என்னது, ஃபிதனன், குழப்பங்கள். நான் ஒரு எப்படி ஒரு ஈமான் உள்ளவனாக வாழ்கிறது, நான் எப்படி என் இறையச்சத்தை பாதுகாத்து கொள்வது, நான் எப்படி ஹலால் ஹராம் பேணி சம்பாத்தியத்தில் ஈடுபடுறது, நான் எப்படி என் பிள்ளைகளை ஒழுக்கம் உள்ளவர்களாக, கண்ணியமான பண்புடையவர்களாக, மார்க்க விழுமியங்கள் பேணக்கூடியவர்களாக நான் எப்படி என் பிள்ளைகளை வளர்த்து உருவாக்கி எடுக்கிறது என்று ஒவ்வொரு துறைகளிலையும் கையடிச்சா அதில் பெரிய சவால்கள் இருக்கும், நிறைய குழப்பங்கள் இருக்கும். அவருக்கு அதை சரியாக மெயின்டைன் பண்ணிக்கொள்ள இயலாத அளவுக்கு நிறைய சோதனைகள் என்ன செஞ்சு கொண்டிருக்கும், சுற்றி சுற்றி வரும். அப்ப இந்த மாதிரியான காலம் வாரத்துக்கு முன்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்ப இப்பவே நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, அப்பப்ப உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் வாய்க்குதா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா, அதை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க, அதுல பொடுப்போக்கு காட்டிடாதீங்க, அதை நீங்க சரியா என்ன செஞ்சுக்கோங்க, அந்த டைம்ல அதை முடியுமான அளவுக்கு பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. ஏன்னா இந்த சவால்கள், இந்த குழப்பங்கள், இந்த பிரச்சனைகள் மறுமை நாளுக்கான பிரதானமான அடையாளங்கள். இதை வேற ஹதீஸ்ல சொல்ற நேரத்தில் லா தக்குமுசா சஹீஹுல் புகாரியுடைய அறிவிப்பருதி, மறுமை நாள் நிகழாது ஹத்தா தபுஹரல் ஃபிதன். சஹீஹுல் புகாரியுடைய இன்னொரு அறிவிப்பருதி லா தக்குமுசா ஹத்தா தக்ஸுரல் ஃபிதன், பெரும் பெரும் அச்சுறுத்தல்களும் குழப்பங்களும் வெளிப்படாத வரையில், அதிகரிக்காத வரையில், தக்ஸுர்னா அது இன்க்ரீஸ், அதிகரிக்காத வரையில மறுமையினால் என்ன செய்யாது, வராது. அப்போ ஒரு முஸ்லீமுக்கு, ஒரு மூமினுக்கு அவன் ஈமான பாதுகாத்து கொள்றது, அவன் நல்ல அமலை பாதுகாத்து கொள்றது, இஸ்லாம் சொன்ன பேணுதலான வாழ்க்கைய தொடர்ச்சியா கண்டினியூவஸா கொண்டு போறதுக்கு நிறைய சவால்கள் இருக்குது. அது அவன்ட இண்டிவிஜுவல் லைஃப் எடுத்தாலும் சரி, ஃபேமிலி லைஃப் எடுத்தாலும் சரி, சோசியல் லைஃப் எடுத்தாலும் சரி, அவன்ட தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலும் சரி, அவன்ட குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலும் சரி, அவன் சமூகத்தோடு புழங்கும் பொழுது எந்த அளவுக்கு மார்க்கத்தை நிலைநாட்டுறது, எந்த அளவுக்கு ஷிர்கில் இருந்து பாதுகாப்பாக இருக்கிறது, எந்த அளவுக்கு பிதாத்தில் இருந்து பாதுகாப்பாக இருக்கிறது என்று வரும் பொழுது அவனுக்கு ஃபித்னா, நிறைய அச்சுறுத்தல்கள், நிறைய சவால்கள் அவனுக்கு முன்னால் என்ன செய்யும், இருக்கும். எந்த அளவுக்குன்னா சஹீஹு முஸ்லீமில் ஒரு அறிவிப்பு என்று வருது, சஹீஹு முஸ்லீமுடைய ஒரு அறிவிப்பு என்று சொல்லுது எப்படின்னா, அந்த மறுமையுடைய மறுமை நாள் நெருங்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் அவனை ஈமான பாதுகாத்து கொள்ள, அவனை இஸ்லாத்தை பாதுகாத்து கொள்ள, ஒரு குழப்பத்துக்கு அடுத்து வரக்கூடிய குழப்பம் எப்படி இருக்கும் என்றால், யுரக்கிக்கு பாதுஹா பாதன், யுரக்கிக்கு பாதுஹா பாதன், ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு குழப்பம் வரும், அந்த குழப்பத்தை நினைச்சு வாழ்க்கையில் இது இது மாதிரி ஒரு பிரச்சனை நான் சந்திச்சதே இல்லை, ஃபேஸ் பண்ணதே இல்லைன்னு நினைப்பான். ஆனால் அந்த பிரச்சனைக்கு அடுத்து இன்னொரு பிரச்சனை வரும், முதல் பிரச்சனையில் அவனுக்கு வந்த காயத்தை அப்படி மறக்கடிச்சிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படி இரக்கிக்கு பஅதுஹா பஅதன், ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பிரச்சனையில் மாட்டுவான், அல்லாஹ் சரியா தொழையெல்லாம் இருக்குதே, முறையா தொழுகை நிலைநாட்டையெல்லாம் இருக்குதே, முறையா என் மார்க்கத்தை பேணிக்கொள்ளையெல்லாம் இருக்குதே, என் பிள்ளை நிலைமை வளர்த்துக்கொள்ளையெல்லாம் இருக்குதே.
1: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: முஸ்லிமாக வாழ நீங்க ஒரு நல்ல ஒரு முஃமினாக, தக்குவா உள்ள பேணுதல் உள்ள ஒரு நல்ல ஒரு அடியானாக வாழ உங்களுக்கு பெரிய ஒரு சவால் என்ன செய்து காத்திருக்குது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த சவால் என்ன செய்யாது, ஒரே அடிக்கு வந்து குமிஞ்சிராது. குமிஞ்சிராதுன்னு விளங்குதா? விளங்குதுனே, ஒரே அடிக்கு வந்து என்ன செஞ்சிடாது, மொத்தமாக முழுமையாக ஒரு பெரு வடிவம் எடுத்து ஒரே அடியாக வராது. அது எப்படி வரும் என்றார் ரசூலுல்லாஹி. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, ஒரு உவமை உண்டு. எப்படி சொல்கிறாங்கன்னா, கக்கித்தில் லைலில் முதலிமி. இப்போ நீங்கள் இரவை பாருங்க, சூரியன் மறைய மறைய கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெளிச்சம் போக போகத்தான் இருட்டு என்னது கொஞ்சம் கொஞ்சமாக வருதா, டார்க்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தருது. அப்படியே சூரியன் போக முழுமையாக டக்குன்னு டாக் ஆகுதா? எப்படி அந்த காரிருள் என்பது, காரிருள் கடுமையான டார்க்னஸ்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படி இருள் அப்படி சூழ்ந்து இறுக்கமாக ஆகுதோ, இதை போல கொஞ்சம் கொஞ்சமாக ஃபித்னாக்களும் குழப்பங்களும் உங்களுடைய ஈமான பாதிக்கிறதுக்கு வந்து வந்து ஒரு கட்டம் இருக்குது, அது அப்படியே சூழ்ந்துரும், உங்களால் அசை இயலாமல் போயிடும். ஒரு கட்டம் இருக்குது, அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் வந்து, அதில் நீங்கள் லூஸ் விட்டு லூஸ் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக எல்லாம் மார்க்கத்தை நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்கண்டா, விட ஆரம்பிச்சிட்டீங்கண்டா, அலுப்பு காட்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னால், மார்க்க விஷயத்தை நிலைநாட்ட டயர்ட் ஆகிட்டீங்கன்னு சொன்னால், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து வந்து அப்படி ஒரு காரிருள் போல கடுமையாக மூன்றும், அப்போ உங்களுக்கு ஒன்றும் செஞ்சு கொள்ள இல்லாமல் போயிடும். சொல்லிட்டு தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மறுமை நாளுக்கான அடையாளங்களில் வெளிப்படக்கூடிய மிக பிரதானமான ஒரு அடையாளத்தை தான் ரசூலா காட்டினாங்க. ஒரு மனிதனுடைய ஈமானுக்கு, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கைக்கு வரக்கூடிய ஆகப்பெரிய சோதனையை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன் வயும்சி காஃபிரா. காலையில், அதிகாலையில், மார்னிங்ல ஈமான்தாரிமாய் பேசுவான். என்ன செய்வான்? நல்ல தக்குவா உள்ளவனை போல, ஈமான் உள்ளவனை போல பேசுவான். அவ்வளவு பக்குவமா பேசுவான், ரொம்ப பேணுதலா பேசுவான். வயும்சி காஃபிரா, அந்த நாள் சாயந்தரம் ஆயிருச்சுன்னா, அந்த நாள் மாலை ஆயிருச்சுன்னு சொன்னா, இவனா இப்படி பேசுறான்னு நினைக்கிற அளவுக்கு என்ன செய்வான், என்ன செய்வான், குஃப்ரியத்தை பேசுவான். வெள்ளன காலையில தான் என்ன செஞ்சான், மார்னிங்ல தான் நல்ல ஈமானோட நல்ல இஸ்லாத்தோட ரொம்ப பேணுதலா நல்ல பக்குவமா பேசிக்கிட்டு இருந்தான். இவன் அந்தி நேரம், அந்தி நேரம்னா சாயங்காலம், மாலையில ஈவினிங்ல என்ன செய்வான், அவனை சந்திச்சு பேசுற நேரத்தில், வெள்ளன அப்படி சொன்னா, காலையில அப்படி சொன்னேன்னா, ஆனாலும் என்ன செய்ய, நிலைமை இப்படி இருக்குது என்று என்ன செய்வான், சர்வசாதாரணமாக குஃப்ரையும் ஷிர்கையும் பேசுவான். சர்வசாதாரணமாக மார்க்கத்துடைய கட்டாய கடமைகளில் அலட்சியம் காட்டுவான். சர்வசாதாரணமாக ஹராமுடைய விஷயத்தில் பேணிக்கை இல்லாமல் பேசுவான். இது ஒரு மனிதன் அந்த சோதனையால் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு முன்னால் வைக்கப்பட்ட அந்த ஈமானிய சேலஞ்சுக்கு என்ன செஞ்சிட்டான், அவன் மாட்டிட்டான், அவனுக்கு அதை நிறைவேற்றி கொள்ள முடியல, அந்த சவாலில் அவன் தோற்று போயிட்டான். இதை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வயும்சி முஃமினன் வயஸ்பிஹு காஃபிரா. மாலை நேரத்தில் நாம் சந்திக்கிற நேரத்தில் என்ன செஞ்சிருப்பான், நல்ல மாதிரி பேசுவான், நல்ல மாதிரி ஈமானோட நல்ல பக்குவமாக நல்ல மார்க்கமாக பேசுவான். ஆனால் அடுத்த நாள் காலையில் அதே ஆளை மீட் பண்ணுற நேரத்தில் என்ன செய்யும், அவனுடைய வாயில இருந்து ஈமானுக்கு புறம்பான, இஸ்லாத்துக்கு விரோதமான, மார்க்க விடயங்கள் அலட்சியமான கருத்துக்களும் வார்த்தைகளும் அவன்ட்ட என்ன செய்யும், வெளிப்படும் என்று சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த மறுமையின் நாள் நெருங்கும் பொழுது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிற சேலஞ்சை என்ன தெரியுமா, சோதனைகள் எல்லா விஷயத்திலையும் அவனுக்கு வர ஆரம்பிக்கும். பிள்ளையில் வர ஆரம்பிக்கும், மனைவியில் ஏற்பட ஆரம்பிக்கும், கணவனில் ஏற்பட ஆரம்பிக்கும், குடும்பங்களில் ஏற்பட ஆரம்பிக்கும், பொருளாதாரத்தில் ஏற்பட ஆரம்பிக்கும், சமூக சூழ்நிலை கட்டமைப்பில் என்ன செய்யும், ஏற்பட ஆரம்பிக்கும். இது எல்லாத்திலையும் இவன் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகிறானா இல்லையா, இவன் அவனுடைய மார்க்கத்தை ஈமான தூய்மையான அகீதாவை பற்றி பிடிக்கிறானா இல்லையா என்று பார்த்தா, எல்லா பிரச்சனையும் சூழ்ந்து வரும் பொழுது இவன் மார்க்கத்தை பாதுகாக்கிறத விட்டு போட்டு இவன் எந்த அளவுக்கு இவன் நிலைமை மோசமாகிரும் என்றா, முதலாவது பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள அவன் என்ன தெரியுமா முடிவெடுப்பான், மார்க்கத்தை அடகு வைக்கிறதுக்கு தான் முடிவெடுப்பான்.

ஜின்னைத்தியமில்ல அவருக்கு எல்லாம் ஏழு. அவர் எல்லாம் இது பார்ப்பார், இப்படித்தான் ஸ்கேனில் படாத கேஸெல்லாம் என்ன செஞ்சுக்கார் அவர். கடைசியில் அவர்கிட்ட ஓடி போயிடுவான். இவ்வளவு காலம் என்ன செஞ்சிருப்பான், குர்ஆனையும் சுன்னாவையும் பேணுதலாக பேசியிருப்பான். ஏன்னா அக்கீதால தூய்மையாக இருந்திருப்பான். ஆனால் தண்ட பிள்ளைக்கு சோம் இல்லைண்டவும் நியாயமான முறையில் ஹலாலான முறையில் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தான், அதில் ஒன்றும் சரி வரலன்னு எனக்கு என்ன செஞ்சாது பரவாயில்ல, ஏண்ட பிள்ளையை குணப்படுத்தணும். அந்த என்ன செஞ்சாலும் பரவாயில்லன்ற ஒரு வார்த்தை வருது பாருங்க. என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, இந்த யாவரத்தில் நான் எலும்பி காட்டணும். என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நான் இந்த பதவியை அடைஞ்சே பார்க்கணும். அதை என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, என்ன செஞ்சாலும் பரவாயில்லன்ற என்ன தெரியுமா அர்த்தம், அந்த பேசிக் கருத்து என்ன தெரியுமா, என் மார்க்கத்தை வித்தாவது இழந்தாவது நான் இதை அடையணும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு மனுஷன் தள்ளப்படுவாண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அளவுக்கு ஒரு முஸ்லீம் மறுமையினால் நெருங்கும் பொழுது என்ன செய்வான், பல சவால்கள், அவனுடைய குடும்ப சவால்கள், அவனுடைய பிள்ளை வளர்ப்பில் உள்ள சவால், அவனுடைய பொருளாதாரத்தை சரியான முறையில் என்னது கட்டி எழுப்புறதில் உள்ள சவால். அதனால தான் நீங்கள் சில ஹதீஸில் பார்த்துருப்பீங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மாதி இபானி ஜாயானி ஒரு சிலாஃபி கனமின் பி அஃப்சதலஹா மின் ஹிர்ஸில் மர்இ அலல் மாலி வஷ்ஷரஃபி லிதீனிஹி. சுனன் திருமீதியில், சுனன் அபிதாவுதில், முஸ்தத் அஹமதில் கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட நூட்களில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாதி பானி ஜாயானி, பசித்த இரண்டு ஓநாய்கள், பசித்த இரண்டு ஓநாய்கள், ஒரு சிலாஃபி கனமின், ஒரு ஆடு ஒரு ஆட்டுக்கு ஒரு ஆட்டை வச்சு ஒரு பட்டியில் வச்சுட்டு இந்த ரெண்டு ஓனையும் விட்டா பி அஃப்சதலஹா, அது எப்படி அதை வேட்டையாடும், அது எப்படி சாப்பிடும், அங்கால இழுத்து இங்கால இழுத்து கீறி அதை சின்ன பின்னமாக்கி பார்க்க இயலாத அளவுக்கு என்ன செஞ்சிடும், அந்த ஆட்டை அசிங்கப்படுத்திடுமா இல்லையா. இதை விட மோசமானது தான் ஒரு மனிதனுக்கு பணத்திலையும் புகழிலையும் வரக்கூடிய ஆசைக்கு தானே அந்த மோகம், பணத்தில் பதவியில் புகழில் வரக்கூடிய ஆசை மோகம் இருக்குது. இது என்ன செஞ்சிடும் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவன் மார்க்கத்தை அதை விட மோசமான செஞ்சிடும், அசடாக்கி போட்டுரும், மண்ணாக்கி போட்டுரும், திண்டு போட்டுரும், அப்படி கீறி கிழிச்சிரும், சின்ன பின்னமாக்கிரும் என்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்களே, அப்போ இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு எதுக்காக வேண்டி சொல்கிறேன்டா, மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் மறுமை நாள் வருவதற்கு முன்னால் நாம் எதிர்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் மார்க்க ரீதியாக நம் முன்னால் வைக்கப்படக்கூடிய என்னது இந்த சேலஞ்சஸ், இந்த சவால்கள். என்ன சவால், ஏண்ட ஈமானை நான் பாதுகாத்து கொள்ளணும், என்னுடைய இஸ்லாத்தை நான் என்ன செய்யணும், நான் பாதுகாத்து கொள்ளணும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரத்துல் பக்காரால அல்லாஹு தாலா பொதுவான ஒரு அறிவிப்புண்ட மனித சமுதாயத்துக்கு விடுறான். என்ன அறிவிப்புண்டா, ஷைத்தான் எப்பேற்பட்டவன், ஷைத்தான் ஒருத்தரை எப்படி வலை வீசி பிடிப்பான் அப்படின்னு அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், அல் குர்ஆனில் அறிமுகப்படுத்துகிறான். சூரத்துல் பக்காரா நீங்கள் எடுத்து பார்த்தா விளங்கும். அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது, யா ஐயுஹன்னாஸ் மனிதர்களே, யா ஐயுஹன்னாஸ் மனிதர்களே, லா தத்தபிஊ ஹுதுவாதி ஷைத்தான், நீங்கள் ஷைத்தானுடைய ஸ்டெப்ஸ் ஹுத்வாத் எட்டுக்களை நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, அதுக்கு பின்னால் ஓடாதீங்க, போகாதீங்க. ஷைத்தானுடைய ஸ்டெப்ஸுக்கு பின்னால் நீங்கள் போயிடாதீங்க. இன்னும் ஊலக்கும் அதுவும் முபீன், ஷைத்தான் உங்களுக்கு பயங்கர தெளிவான ஒரு விரோதி, பச்சை விரோதினுவோமே, இந்த பச்சை என்றதை தமிழில் பாய்க்கும் பொழுது தெளிவு அப்படிங்கிறதுக்கு என்ன செய்வாங்க, பச்சை என்கிற அந்த வார்த்தையை பாய்ப்பாங்க. பச்சை விரோதி, தெளிவான விரோதி யாரு, ஷைத்தான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தாயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒரு முஸ்லீம் ஒரு மூமினை ஷைத்தான் எப்படி தூண்டில் போட்டு அவன மார்க்கத்தை விலை வாங்குவான், எப்படி ஒரு மனுஷன், ஒரு முஸ்லீமான ஒரு மனிதன், ஒரு பேணுதலான ஒரு மனிதன், ஒரு பக்குவமான ஒரு மனிதன், அல்லாஹ் ரசூல் என்று வாழக்கூடிய ஒரு மனிதன், தூய்மையான அக்கீதால் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், இந்த மாதிரியான ஆட்களை ஷைத்தான் என்ன செய்ய போகிறான், வழிகெடுக்க போகிறான் என்று சொன்னான், சருக வைக்க போறான் என்று சொன்னான். ஷைத்தான் எப்படி சருக வைப்பான் என்றா, மூன்று படித்தரங்கள் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். முதலாவது என்ன செய்வோம்னா, இன்னமா யஅமுருக்கும் பிஸ்ஸுஇ, பொதுவான பாவமான காரியங்கள், சு இருக்குதே
زين لهم الشيطان سوء

0: மாளிகையும் என்று வருது குரான்ல. பொதுவான பாவமான காரியங்களை அவனுக்கு அழகுபடுத்தி காட்டுவான். அதில் யக்மூர் என்ற அரபு வார்த்தைக்கு ஓட ஏவலங்கிறது அர்த்தமும் இருக்குது, மோட்டிவ் ஊக்குவிக்கிறது என்ற அர்த்தமும் இருக்குது. என்ன செய்வான்னா யக்மூருக்கும் பிஸ்ஸூஇ, பொதுவான பாவமான காரியங்களை ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுவான், ஒரு மோட்டிவ் பண்ணுவான், மோட்டிவேஷன் கொடுப்பான், இதை எடு இப்படி செய். இப்போ நான் சொன்னேனே என்னது, வியாபாரத்தில் நல்ல பெரியத்தனம் என்று, பெரியத்தனம் என்று நம்ம நாட்டில் தானே சொல்கிறது, பேராவை பேராசை இந்த மாதிரியில் ஓவராக போயிட்டு பெரிய அளவுக்கு என்ன செஞ்சிருவார், பல கோடிகளுக்கு லொஸ்டாயிருவார். பெருசு பெருசாக ஓட போயிட்டு பெரிய அளவுக்கு லொஸ்டாயிருவார். லொஸ்டாயினதுக்கு அப்புறம் என்ன நிலைமைக்கு தெரியுமா வாரது, லொஸ்டாயினதுக்கு பிறகு என்ன சரி செஞ்சாது திரும்ப எழும்பணும். என்ன செய்யணும், என்ன சரி செஞ்சாது, வட்டியில் போயிட்டாது எழும்புவார். ஹராமான கொடுக்கல் வாங்கல ஒரு டீலிங் ஒன்று இல்லீகல் பிஸ்னஸ் ஒன்று செஞ்சாது, இல்லீகல் தானே சொன்னால், இஸ்லாத்தில் இல்லீகல், இஸ்லாத்தில் அல்லாஹ் ஹராம் என்று சொன்னது இல்லீகல் தானே, ரசூலா இஸ்லாம் ஹராமில் அறிமுகப்படுத்தினது இல்லீகல் தானே, இல்லீகலான சைடுக்கு போயிட்டாவது என்ன செய்யணும், இல்லை நான் எழும்பணும், நான் எழும்பணும், எழும்பித்தான் ஆகணும். இந்த மாதிரியான நிலைமைக்கு வர நேரத்தில் சைத்தான் என்ன செய்வான், ஒரு மனிதனுக்கு இந்த மாதிரியான பாவமான காரியங்களை அதை அழகுபடுத்தி அதில் ஒரு லாபம் இருக்கிறதாக, அதில் ஒரு ஊக்குவிப்பு, ஒரு ஆசையை காட்டுவான். ஆனால் ஒரு ஈமான் உள்ளவன், ஒரு நல்ல பக்குவம் உள்ளவன், நல்ல அகீதால தெளிவுள்ள ஒரு மனிதன், ஒரு முஸ்லீம் என்ன செய்யலை, இந்த பாவத்துக்கெல்லாம் மயங்கல்ல, இந்த பாவத்துக்கெல்லாம் என்ன செய்யலை, சாயல்லன்னு வைங்க, அவன் வழி கெடுக்கிறதுக்கு போடுற பிளேன் திட்டம், அதில் முதல் திட்டம் பொதுவான பாவங்கள் என்ன செய்யறேன்னா அழகுபடுத்தி காட்டி அவன் ஈமான பறிக்க பார்க்கறது, அவன்கிட்ட இருக்கிற இறையச்சத்தை பறிக்க பார்க்கறது, அவனுடைய பேணுதல் என்ன செய்ய பார்க்கறது, சீர்குலைக்க பார்க்கறது. இதில் என்ன செய்யல, ஒருத்த அடங்கி போகல, மயங்கி வரல, விலை இல்லை என்றால் இரண்டாவது வலையை வீசுவான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்றான். அது என்ன வலை, அது இயல்பாக எல்லாரும் விழுகிற வலை, எது வல் ஃபஹ்ஷா, பாலியல் சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வத்தை காட்டுறது, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் பாலியல் சார்ந்த இந்த மாதிரியான விஷயத்தில் மற்றதெல்லாம் இல்லை, நான் வட்டியில் கையடிக்க மாட்டேன், இன்ன தொண்டை காசு பணம் எனக்கு தேவையில்லை, நான் ஹராம் அந்த மாதிரியான வழிகளில் நான் போக மாட்டேன், அதில் எல்லாம் என்ன செஞ்சிருவார், ரொம்ப பக்குவமாக இருந்துருவார். ஆனால் எதில் மனசை பறி கொடுத்துருவார், இந்த மாதிரியான வீக்னஸ் இருக்குது, பாலியல் சார்ந்த ஃபஹ்ஷா என்று சொல்கிறது மானக்கேடான அறிவறுக்கத்தக்க ஒழுக்கம் இல்லாத பழக்க வழக்கங்கள், இதை சரி அவனுக்கு என்ன செய்ய பார்ப்பான், முன்சஃப்ல நிற்பான் தொழுகிறதுக்கு, ஆனால் இந்த விஷயத்தில் வீக்காக இருப்பான், எது பெண்கள் சார்ந்த விஷயத்தில், அல்லது பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் இந்த செக்ஷுவல் ஃபீலிங்கில் என்ன செஞ்சிருவார், அப்படி விழுந்துருவார். இதை போட்டாவது என்ன செய்ய பார்ப்பான், மார்க்கமாக போகிற ஒருத்தன், ஒழுக்கமாக போகணும்னு நினைக்கிற ஒருத்தன், ஈமானோட வாழணும்னு நினைக்கிற ஒரு மனிதன், ஒரு நான் நல்ல முஸ்லீமாக வாழணும்னு நினைக்கிறவனை எப்படியாவது பிறட்டணும், அவன் எங்கேயாவது ஒரு இடத்துல சருகினா பாவத்தை ஆசை காட்டுவான், அதுலேயும் மசியாட்டி அதுலேயும் வளைஞ்சு வராட்டி அதுக்கு அடுத்த கட்டம் எங்கே வருவான், பாலியல் சார்ந்த ஆபாசமான விஷயங்களில் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் என்ன செய்வான், அதில் ஆசை காட்டி தனிமையில் பாவம் செய்ய வச்சு அதில் அப்படி விழுத்தாட்டி விடுவான். ஒருத்தர் என்ன செய்தார், இது ரெண்டுலேயுமே என்ன செய்யலை, விலை இல்லை, இது ரெண்டுலேயுமே விலை இல்லைன்னு வைங்க, எதில் பொதுவான பாவங்களையும் விழுறார் இல்லை, என்ன சோதனை வந்தாலும் அல்லாஹ்க்கிறான், அப்படியே என்ன செய்தார், ஒரு பக்குவமாக பேணுதலாக போகிறாரு. அதே போல் பாலியல் சார்ந்த விஷயங்களில் அதுலேயும் அவருக்கு ஈடுபாடு இல்லை, ரொம்ப பக்குவமாக பெணுதலாக முயற்சி செய்கிறாருண்டா. இவர் போகிற ரூட்டில் தான் மூணாவது வருவான்ண்டா அல்லாஹு தாலா. இவன் என்ன ரூட்டில் போகிறான், மார்க்கம் மார்க்கம் மார்க்கம் அப்படி தானே போகிறான், எனக்கு இதுதான் முக்கியம். இப்போ என்ன செய்வான்டா, அந்த குழு அலல்லாஹி மாலா தாலமுன், அந்த குழு அலல்லாஹி, அல்லாஹ் சொல்லாததெல்லாம் மார்க்கமாக சொல்லி செய்ய வைப்பான். என்னது பிதாத்து, என்னது பிதாத்து, மார்க்கத்தில் இல்லாததெல்லாம் அல்லாஹ் சொல்லணும் மார்க்கமாக ஒன்று எடுக்கிறதா இருந்தா அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யணும். அதனால்தான் இந்த ஹதீ இந்த ஆயத்துக்கு தஃப்சீர் இப்னு கதீரில், தஃப்சீர் நாஸ்ர அப்துல் ரஹ்மான் நாஸ்ர சாதி இவங்களோட தஃப்சீரெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நீங்கள் தஃப்சீர் இப்னு கதீர் ஆரம்பகால தஃப்சீரில் மிக முக்கியமான ஒரு தஃப்சீர் தான் தஃப்சீர் இப்னு கதீர். அதே மாதிரி உங்களுக்கு பார்க்கலாம் ஜாமியுல் பயான் தவீலி ஆயும் மின் குர்ஆன் என்று சொல்லிப்பட்டு தஃப்சீர் தபரின்னு சொல்லி சொல்லுவாங்க, இமாம் தபரி ரஹமத்துல்லாவுடைய ஒரு பிரபலியமான நல்ல தரமான ஒரு தஃப்சீர், இமாம் தபரி ரஹமத்துல்லாஹ் தஃப்சீருக்கு ஜாமியுல் பயான் தவீலி ஆயும் மின் குர்ஆன். இந்த மாதிரியான தஃப்சீர்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபயதுஹுலு ஃபீஹி குள்ளு காஃபிரின் ஒக்குள்ளு முபுத்ததி என்னென்ன செஞ்சிருப்பாங்க, இந்த கடைசி சொல்லி எழுதியிருப்பாங்க என்னதுங்கிறது. இதுல யாரு வருவா? காஃபிரும் வருவா. இதுல இஸ்லாத்துல இல்லாத அமல செய்யறானே பேணுதல் நினைச்சுக்கொண்டு, பக்குவம் என்று நினைச்சுக்கொண்டு, இதுதான் மார்க்கம் என்று நினைச்சுக்கொண்டு, அப்பேற்பட்ட விதத்து காரணம் என்ன செய்வான், இதுல வருவான். ஏன் இவர் எந்த பாவத்திலையும் மாட்டிப்படுற மாதிரி இல்ல, இவரை வந்து எங்க போட்டு லொக் பண்றது, நீ மார்க்க மார்க்கன்னு தானே போறாய், அவன் மார்க்கம் இல்லாதத்த மார்க்கமா செய்ய வச்சு அதுல பராக்காக்குறது. அதுல பராக்காகும் பொழுது இவர் என்ன செஞ்சிருவாரு, இஸ்லாத்துல தெளிவாக சொன்னப்பட்ட சுன்னாவையும் பிதாவையும் போட்டு என்ன செஞ்சிருவாரு, குழப்பி கொண்டு பிதாத்துல பராக்காகி தன்னுடைய நேரத்தை காலத்துல அதையிலேயே என்ன செஞ்சிருவாரு, கடத்தி அப்படி வாழ்க்கை என்ன செஞ்சிடும், வீணா போயிரும். இப்படி சைத்தான் என்ன செய்வான், இதெல்லாம் நீங்க விளங்கி கொள்ளணும். என்னண்டா, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில, ஒரு மூமினுடைய வாழ்க்கையில, இந்த உலகத்தில் அவன் நான் ஒழுக்கமாக வாழணும், என்ற மார்க்கத்தை நான் பாதுகாக்கணும், என்னுடைய பிள்ளைகளுடைய மார்க்கத்தை நான் பாதுகாக்கணும், ஏ கடமை தானே, என்னையும் நான் பாதுகாக்கணும், என்ற பிள்ளை மனைவியையும் பாதுகாக்கணும், கு அம்புசக்கும் வாஹலிக்கும் நாரா, நான் என்னையும் பாதுகாக்கணும், என்ற மனைவி என்ற பிள்ளைகளை நான் பாதுகாக்கணும், எதிரிலிருந்து ஷிர்க்கிலிருந்து பாதுகாக்கணும், பிதாத்திலிருந்து பாதுகாக்கணும், குஃபர்ல இருந்து பாதுகாக்கணும், ஒத்த வார்த்தையில சொன்னா நரகத்திலிருந்து பாதுகாக்கணும், ஒத்த வார்த்தையில சொன்னா நரகத்திலிருந்து பாதுகாக்கணும். அப்ப இது ஒரு பெரிய சேலஞ்ச். ஒவ்வொரு முஸ்லிம்களும் அவங்களோட வாழ்க்கையில குழந்தை வளர்ப்பிலாக இருக்கட்டும், பொருளாதார ரீதியிலாக இருக்கட்டும், சமுதாயத்துடனான தொடர்பாடல்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆகப்பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா, நான் என்னுடைய மார்க்கத்தை என்ன செய்யணும், ஏன் இந்த ஈமான என்ன செய்யணும், நான் பாதுகாக்கணும், நான் படிச்சிருக்கிற குர்ஆன சுன்னாவை நான் என்ன செய்யணும், நான் பாதுகாக்கணும் என்கிறது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல், மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் என்கிறத என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரும் விளங்கணும். அதனால கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் இந்த உலக வாழ்க்கையில் முடியுமான அளவுக்கு எங்கட ஈமான, எங்கட தக்குவாவை, எங்கட இறையச்சத்தை பாதுகாக்கிற விஷயத்தில் அதிகூடிய கவனம் நாங்கள் என்ன செய்யணும், செலுத்தி கொண்டே இருக்கணும். நாங்கள் பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்து எங்களுக்கு நிறைய முன்மாதிரிகள் இருக்குது, நிறைய முன்மாதிரிகள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலேயும் சொல்லும் பொழுது லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹசனா, அல்லாஹுடைய தூதரில் உங்களுக்கு என்ன இருக்குது, அழகான முன்மாதிரி இருக்குது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட அழைத்து மனிதர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு அழைப்பு ஒன்று தான், ஒரு விஷயம், ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மெசேஜ் தான், இன் குந்தும் துஹிப்புன் அல்லாஹ், நபியை நீங்கள் போயிட்டு இந்த மக்கள்கிட்ட கேளுங்க, நீங்கள் எல்லாரும் அல்லாவை விரும்புகிறீங்களா, நீங்கள் எல்லாரும் அல்லாவை விரும்புகிறீங்களா என்ற ஒரு க்வெஸ்சனை கேளுங்க. ஓ அல்லாஹ் விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு மூமினும் அல்லாஹ்வை விரும்புகிறோம் என்று சொல்கிற அந்த வார்த்தைக்கான முதல் தர அடையாளமே ஃபத்தபிஉனி, என்னது நபியாகிய என்னைய நீங்கள் எல்லாரும் பின்பற்றுங்க. நபி நீங்கள் அல்லாஹ்வை விரும்புகிறீங்களா இருந்தா, இப்போ இங்கே இருக்கிறவங்க யார்கிட்ட கேட்டாலும் நீங்கள் எல்லாம் அல்லாஹ் விரும்புவீங்களான்னு கேட்டாக்கா நீங்கள் என்ன நபிங்க, இதெல்லாம் ஒரு கேள்வியா, அல்லாஹ் விரும்பாத ஒரு முஸ்லீம் இருப்பானா, ஏன்னா ஒரு முஸ்லீம் என்றாலே அவன் அல்லாஹ் விரும்புகிறவனா தானே இருப்பான். இதை கேள்வியத்தான் என்ன செஞ்சது, நீங்கள் சஹாபாக்கள்கிட்ட போயிட்டு கேளுங்க, அந்த மனிதர்கள்ட்ட போயிட்டு கேளுங்க, நபியே இன் குந்தும் துஹிப்புன் அல்லாஹ, நீங்கள் எல்லாரும் அல்லாஹ் விரும்புகிறீங்களா, கன்ஃபார்மாக விரும்புகிறீங்களா, உறுதியாக விரும்புகிறீங்களா, சரி அப்போ நீங்கள் அப்போ என்ன தெரியுமா செய்யணும், அல்லாஹ்வை நீங்கள் விரும்புகிறீங்கன்றதுக்கான பிரதானமான அடையாளம் என்னண்டா, சைன் என்ன தெரியுமா, அடையாளம் என்ன தெரியுமா, உங்களோட இபாதத்திலேயே இருக்கட்டும், உங்களோட அகீதாலேயே இருக்கட்டும், உங்களோட வணக்கத்திலேயே இருக்கட்டும், உங்களோட ஈமான் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்ல இருக்கட்டும், உங்களோட குடும்ப வாழ்க்கையிலேயே இருக்கட்டும், பொருளாதார வாழ்க்கையிலேயே இருக்கட்டும், நீங்கள் சமூகத்துடனான பேணக்கூடிய உறவாடல்கள்ல இருக்கட்டும், என்னையே முன்மாதிரியாக எடுத்துக்கோங்க. உங்களோட லைஃப்ல என்ன என்ன பாட்டெல்லாம் இருக்குதோ இந்த எல்லா பகுதிகள்லையும் பாட்டிலையும் நீங்கள் யாரைத்தான் முன்மாதிரியாக எடுக்கணும், என்னையத்தான் முன்மாதிரி எடுக்கணும், இணையத்தை நீங்கள் என்ன செய்யணும், முன்மாதிரி எடுக்கணும், இணையத்தான் நீங்கள் பின்பற்றணும், இந்துதான் நீங்க அல்லாஹ் நேசிக்கிறீங்கிறதுக்கான அடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹு தாலாவே சொல்ல சொல்ல சூரத்து ஆலே இம்ரான்ல 33வது வசனம். கண்ணியமான சகோதரர்களே, அப்போ நாம் புரிஞ்சு கொள்ளணும், நாங்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பேணி, அதே போல இந்த மாதிரியான சோதனையான கஷ்டமான இக்கட்டான பல எப்படிதான் மார்க்கத்தை நாம் நிலைநாட்டுறது என்று பெரிய அளவுக்கு சவால்கள் நிலைஞ்சிருக்கிற நேரத்தில் நாங்கள் இந்த நேரத்தில் சடைவடையாமல் சோர்வுற்றாமல் நாங்கள் என்ன செய்ய பார்க்கணும், மார்க்கத்தை முன்னுரிமைப்படுத்தி, இறை அச்சத்தை முன்னுரிமைப்படுத்தி, இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய தூய்மையான கொள்கையை முன்னுரிமைப்படுத்தி, அவற்றை நாம் என்ன செய்யணும், சரியாக செய்ய பார்க்கணுமே அல்லாமல் நாம் குறுக்கு வழியில் போக பார்க்கக்கூடாது. சரி சரி சரி இதெல்லாம் பெருசாக அலட்டி கொள்ளாதீங்க, விட்டு போட்டுருங்க என்று சமாளிக்க பார்க்கக்கூடாது. விளங்குதா? இப்போ ரசூலா இப்போ பாருங்க, இப்போ ரசூலாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மஜ்லிஸில் ஒருத்தர் என்ன செய்கிறாரு, எல்லோரும் இருந்து சாப்பிட்ற நேரத்தில் ஒருத்தர் வந்து இடது கையை தின்றார், இடது கையில் சாப்பிட்றாரு, இடது கையில் சாப்பிட்றாரு. அப்போ அந்த சலமா சலமா ரதியல்லாஹு அன்ஹு அவங்கட மகன் இயாசுக்கு சொல்கிறார், இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம் வருது, அந்த அறிவிப்பாளர் வரிசையில் வாப்பா மகன் வராங்க. சலமா ரதியல்லாஹு அன்ஹு அவங்கட மகன் பேர் இயாஸ், இயாஸுங்கிறது. மகனுக்கு ஒரு நாள் சொல்கிறாரு, வாப்பா உனக்கு ஒரு விஷயம் சொல்கிற நல்லா கேட்டுக்கோ, ஒரு தடவை நாங்கள்லாம் ரசூலோட மஜ்லிஸில் இருக்கிறோம், இருக்கும் பொழுது ஒருத்தர் இடது கையில் சாப்பிட்டார். என்ன செஞ்சார், இடது கையில் சாப்பிட்டார். வேறு வேறு ஹதீஸில் வருது, இடது கையால் சாப்பிட்றது இடது கையால் குடிக்கிறது யார், ஷே ஃபைன் ஷைத்தான் யாக்குலு வயசபு பிஷிமாலிகி, சஹீஹ் முஸ்லிம் கூட அறிவிப்பு. ஷைத்தான் என்ன செய்கிறான், இடது கையில் சாப்பிட்றான் இடது கையில் குடிக்கிறான். அப்போ ரசூலா அந்த மனிதரை பார்த்து சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியுது ஹதீஸ், யாதோ சாலிஹின்லாம் வருது தானே, என்ன சொன்னாங்க ரசூலா அந்த மனிதரை பார்த்து, இடது கையில் தின்றவரை பார்த்து என்ன சொன்னாங்க, சாப்பிட்டவரை பார்த்து என்ன சொன்னாங்க, என்ன சும்மா அப்படி கம் பண்ணி இருக்கிறீங்க, என்ன சரி பிள்ளையா சொல்லிட்டேண்ணா, நீங்களும் கொஞ்சம் பேசினா தானே உஜாரா போவோம், ஏன்னா உற்சாகமாக போவோம் அப்போ தானே, சொல்லுங்கள் வெக்கப்படாமல் சொல்லுங்கள் என்ன, என்னை விட நிறைய பயான்கள் நிறைய உலமா கட்ட நீங்கள்லாம் கேட்டிருக்கிறீங்க. ஆ குல் பியமீனி மாஷால்லா அல்லாஹ் யுபாரிக் ஃபீக், அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில் பறக்க செய்வானாக, என்னது குல் பியமீனி, ரசூலா அவரை பார்த்து சொன்னாங்க வலது கையில் சாப்பிடலாமே, வலது கையில் சாப்பிடலாமே. நாமளாக இருந்தால் நம்ம சொல்லுவோம், அவன் என்ன தலை திண்டனடா, கால் அலசரி திண்டுட்டு தொலையட்டும், என்னத்துக்கு இந்த பிரச்சனைலாம் சொல்லி சும்மா வம்பு சும்மா சண்டை, விட்டு போட்டு வேலையை பாரு, அப்படி தான் நம்ம அப்படி தானே சொல்லுவோம், என்னத்துக்கு இதை அவன் வலது கையில் தின்னு சொல்ல, அவன் எங்களை முறைச்சி பார்க்க, அவன் எங்களோட பிரச்சனை பண்ண, என்னத்துக்கு இந்த வீண் வம்பு, அவன் என்னத்தாலையும் திண்டு போ தொலையட்டும் சாப்பிட்டு தொலையட்டும், நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படி நம்ம விட்டுருவோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க என்ன, குள்பிய மீனி வலது கையில் சாப்பிடலாமே. என்னத்துட்டு அவர் சொன்னார், இல்லை அஸ்தி இல்லை எனக்கு ஏலா கஷ்டம் அப்படின்றார், எனக்கு ஏலா நல்ல ஏலும் ஆனால் எனக்கு ஏலா மாமன் அழகு இல்லை கிபிர். இப்போ இவர் சொல்லி நான் டக்குற கையை மாத்தவா, இவர் சொல்லி இந்த இடத்துல நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும், என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதுவும் சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ், ஒரு மனிதன் உள்ளத்தில் கட்டுகளவாது பெருமை இருந்தாலும் அவனால் என்ன செய்ய இயலாது, சொல்லுங்களே சொர்க்கம் புகையலாது, கட்டுகளாவது லாயதுகுலுல் ஜன்னத மங்கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தி மின் ஹர்தலின் மின் கிபிரி, அணுவளவாது இருந்தாலும் அவனுக்கு என்ன செய்யலாது. அப்போ ஒரு சஹாபி கேட்குறாரு, பசந்த நல்ல பசந்த இல்லை இந்த சாரி அழகாக உடுக்கிறது, அழகாக உடுக்கிற ட்ரெஸ் அழகாக உடுக்கிறோம், அழகாக என்ன ஸ்லீப்பை இப்படி நாங்கள் பாத ரச்சை நாங்கள் பாதணி அணிகிறோம், இதெல்லாம் வந்து ஒன்று பிரச்சனையா, அழகாக உடுக்கிறது பிரச்சனை இல்லை இல்லை இல்லை, இன்னல்லாஹ ஜமீலுன் ஹைபுல் ஜமால், அல்லாஹ் அழகானவன் நல்லா அழகாக விரும்புகிறான் என்று சொல்லிட்டு ரசூலை இப்போ அந்த கிபிருக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்தாங்க, பெருமை கிபிர் தான் என்னது ப்ரவுட்டானே, ஆ பெருமை, பெருமைக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்தாங்க, அந்த டெஃபினிஷனை ரெண்டாக டிவைட் பண்ணி கொடுத்தாங்க, ரெண்டாக பிரித்து கொடுத்தாங்க, அல்லாவோட அடிக்கிற பெருமை, அடியார்களோட அடிக்கிற பெருமை, ரெண்டா அல் கிபிர் பதருல் ஹக், சத்தியத்தை மறுப்பது, இது யாரோட அடிக்கிற பெருமை, அல்லாவோட அடிக்கிற பெருமை. குர்ஆன் ஹதீஸை விட சத்தியம் ஒன்று இருக்குதா, அதை விட ஒரு உன்னதமான வெளிவபலான ஒரு ஒத்தன்டிகேஷனான ஒன்று இருக்கா, இல்லை. அவ சத்தியத்தை எடுத்து சொல்லும் பொழுது என்ன செய்யறது, இது எங்களோட அடிக்கிற பெருமை இல்லை. இப்போ நாங்கள் எத்தனையோ பேருக்கு சொல்கிறோம், இது சிறுக்கு வாப்பா, இது ஹதீஸில் இப்படி ஆதாரம் இல்லை, ஹதீஸில் இதுக்கு நேர்மாற்றமாக இருக்கும், குர்ஆனில் இப்படி இல்லை, இதுக்கு நேர்மாற்றமாக இருக்கும், நாங்கள் என்ன செய்கிறோம், ஆட்களுக்கு எடுத்து சொல்கிறோம், எடுத்து சொல்லும் பொழுது அதை மறுக்கிறாங்கன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்கிறாங்கல்லா, இவங்க எங்களையோட அடிக்கிறாங்களா பெருமை, அல்லாவோட அடிக்கிறாங்களா, யாரோட அடிக்கிறாங்க, யாரோட அடிக்கிறாங்க, இது எங்களோட அடிக்கிற பெருமை இல்லை, இது யாரோட அடிக்கிற பெருமை, மனிதர்களோடு அடிக்கிற பெருமை என்ன தெரியுமா, கம் துன்னாஸ், யாரை பார்த்தாலும் செகண்டாக பார்க்குறது, தாழ்வாக பார்க்குறது, கீழ்த்தரமாக பார்க்குறது, சீப்பாக பார்க்குறது, இதுதான் மனிதர்களோடு அடிக்கிற பெருமை, இதுதான் சக மனிதர்களோட அடிக்கிற பெருமை. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வஹியை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அந்த மனிதரை பார்த்து, குல் பியமீனி, வலதுகரை சாப்பிடலாமே. அப்போ அவர் ஏலாண்டத்தோடையே அந்த ஹதீஸ் அறிவிக்கிற அறிவிப்பாளர் சலமா ரதியல்லாஹு சொல்கிறாங்க, மாமனாஹு இலல் கிபிர், ரசூலுல்லாஹ் வஹியை சொன்னாங்க வலது கையில் தின்னலாமே என்று, ஆனால் அவருக்கு தடுத்துச்சே தின்ன இயலாமல் சாப்பிட இயலாமல் எது? பெருமை. சத்தியத்தை ஏற்க இயலாத தன்மை, சத்தியத்தை ஏற்க வகையை ஏற்றுக்கொள்ள இயலாத தன்மை, அதுதான் அவர் தடுத்து. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மஸ்த தாத்த ஏலாவா, சரி ஏலாமலே இருக்கட்டும் என்ன. நான் நினைப்போம், அடே சரி வலது கையில் தின்னா இடது கையில் தின்ன, அப்படி இல்லை. சுண்ணா எங்கிறது சின்னதாக இருந்தாலும் அது சுண்ணாதான். சுண்ணா எங்கிறது நம்ம விளங்கணும் என்னது? சுண்ணா என்கிறது இந்த வாழ்க்கையில் நான் வெற்றி பெறுவதற்காக வேண்டி உயர்ந்த கௌரவத்தை அல்லாஹிடத்தில் அடையிறதுக்காண்டி தரப்பட்ட ஒரு பெரிய ஆயுதம் அது. இந்த வாழ்க்கையில் சுண்ணாதான் என்னை என்ன செய்து பக்குவப்படுத்துது, பதப்படுத்துது, நெறிப்படுத்துது, அல்லாஹிடத்தில் மிக விருப்பத்துக்குரியவனாக என்னை என்ன செய்து ஆக்குது. அப்போ அந்த சுண்ணா நாம் அதை சரி செஞ்சா நன்மை, செய்யாட்டி பாவம் இல்லையே. இன்றைக்கு அப்படித்தான் என்ன முடிறது, நம்ம வச்சுக்கிற ஒரு காகிதா வண்டிருக்க ஒரு தியரி என்னது, செஞ்சா நன்மை செய்யாட்டி பாவம் இல்லையே. செஞ்சாட்டி பாவம் இல்லை, சரி செய்யாட்டி அந்த நன்மை இல்லாமல் போகுது, அந்த பறக்கத்தை இந்த வாழ்க்கையிலேருந்து எடுபடுது. செஞ்சா அந்த பறக்கத்தை என்னோட வந்து ஒட்டிக்கொள்ளுதா இல்லையா? அந்த ஹைர் என்ற வாழ்க்கையில் வந்து ஒட்டிக்கொள்ளுதா இல்லையா? செய்யாட்டி அந்த ஹைரும் பறக்கத்தும் உண்ட வாழ்க்கையில் உனையும் ஒட்டாமல் அப்படி போயிருது. அதை பற்றி எப்பயாவது யோசிச்சியா? இல்லை. அந்த ஹதீஸ் அறிவித்தவர் சொன்னார், அன்றைக்கு ஏலாண்டவர் அதுக்கு பிறகும் நீண்ட காலம் வாழ்ந்தார், நல்ல உயர்த்தியலுமாக இருந்த அந்த கை ஃபமா ரஃபாஹா இலா ஃபீஹி, அவட வாய் வரைக்கும் உயர்த்தவே இயலாமல் அப்படி சூகையாக போயிடுச்சு. சல்லத் எதுகு, கை அப்படி சூகையாக போயிடுச்சு. இன்றைக்கி இன்றைக்கி நாங்கள் எத்தனையோ சுண்ணாவை விட்டு விட்டு விட்டு விட்டு கணக்கெடுக்காமல் கேர்லெஸ்ஸாக பொடுப்போக்காக நாங்கள் விட்டு விட்டு எங்களோட குடும்பங்கள்லேயே இருக்கட்டும், எங்களோட பிள்ளைகளுடைய விஷயத்திலே இருக்கட்டும், மனைவிமாருடைய விஷயத்திலே இருக்கட்டும், சமுதாயத்துடனான தொடர்பாடல்லே இருக்கட்டும், சரியப்பா இதுகளுக்கு எல்லாம் ஏன் நீங்கள் அலட்டி கொள்றீங்க, பிரச்சனை பண்ணி கொள்றீங்க, விட்டு போடுங்க என்று நாங்கள் அதில் கேர்லெஸ் ஆகி ஆகி ஆகி இன்றைக்கி எங்களோட வாழ்க்கை எங்களோட ஈமான் ஒரு சூகையான நிலைமைக்கு போயிருச்சு. அப்படியா இல்லையா? அப்படியா இல்லையா? சுண்ணத் இருந்தாதானே ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ், ஒரு மகிழ்ச்சி, ஒரு மனசில் ஒரு ஆறுதல், மனசில் ஒரு துடுதுடிப்பு, ஒரு உற்சாகம், இதெல்லாம் இருக்கும். அந்த சுண்ணாத்த ஒரு மனிதன் வாழ்க்கையில் மறுமலர்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஒரு உற்சாகத்தையும் கொண்டு வரும். சுண்ணா இல்லாத வாழ்க்கை சூக பிடிச்ச ஒரு வாழ்க்கை. எப்படியான வாழ்க்கை? சூக பிடிச்ச வாழ்க்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே இருந்து கரெக்ஷன் பண்ணினாங்கடா, சின்ன புள்ளா இருந்தாலும் தவறு தவறுதான் என்கிறதுல ரசூலுல்லாஹ் கவனமாக இருந்தாங்க. சிறுவர்களாக இருந்தாலும் நாம் என்ன செய்வோம், எல்லா சின்ன பொடியனுக்கெல்லாம் நீங்கள் மார்க்கம் அலால ஹராம் பேசிக்கொண்டு போகிறீங்களே, அவனுக்கு பாவமாக எழுதப்பட போகுது, அப்படி தானே? ஆ, பாவம் எழுதப்பட்டாலும் பட்டாட்டியும் செய்கிறது ஹராமி, ஹராத்தை செஞ்சால் ஹராம் தானே. ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா, ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு ஈச்சப்பழத்தை கண்டத்தோடய என்ன செஞ்சார், பசி எடுத்து வாயில் வச்சார். ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு எடுத்து வாயில் வச்சதோடய ரசூலுல்லாஹ் கிஹ் கிஹ் துப்பும் துப்பும் கீழே, ஆமா ஷார்த்த அண்ணாலா நாக்குழு சதக்கா, சஹீஹுல் புகாரில் வர ஹதீஸ். உங்களுக்கு தெரியாதா ராஜா, நாங்கள்லாம் சதக்காட சாப்பாடு சாப்பிடக்கூடாது, எங்களுக்கு ஹராமே. ஹராம் யார் செஞ்சாலும் ஹராம் தான், சின்ன பிள்ளையாக இருந்தாலும். இதுதான் அந்த கூ அம்புசக்கும் வாஹலிக்கும் நாரா. ஏண்ட ஈமானுக்கு வர சோதனை, ஏண்ட ஈமானுக்கு வரக்கூடிய சவால், இதில் இருந்து நானும் என்னை என்ன செய்யணும், பாதுகாக்கணும். என்னுடைய குடும்பத்தை நான் என்ன செய்யணும், நான் பாதுகாக்கணும். குர்ஆன் சுன்னாவுடைய வட்டத்துக்குள்ளுக்க, வஹியுடைய வட்டத்துக்குள்ளுக்க, அல்லாஹ்வுடைய உபதேசத்துக்குள்ளுக்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டலுக்குள்ளுக்க எப்பவுமே நாம் எலர்ட்டாக என்ன செஞ்சு கொண்டிருக்கணும், ரொம்ப தெளிவாக இருந்து கொண்டே இருக்கணும். அதில் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, அங்கிட்டு இங்கே சருகுதல் என்றது வரும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஃபைன் ஸலல்தும் மின் பாதி மா ஜாஅத்குமுல் பையினாத் சூரத்துல் பக்கரால அல்லாஹ் ஷைத்தானுடைய எட்டுகளை பின்பற்றாதீங்க இரண்டு இடத்துல சொல்லிடுறதுல ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், கொஞ்சம் சரி நீங்க சருகிட்டீங்கடா நீங்க என்ன செஞ்சிருவீங்க, பெரிய அளவுக்கு நஷ்டத்துல போயிட்டு விழுந்துருவீங்க. கொஞ்சம் சருகினா கூட நீங்க பெரிய அளவுக்கு நஷ்டத்துல போய் என்ன செஞ்சிருவீங்க, விழுந்துருவீங்க. ரொம்ப என்ன செய்யுங்க, எலர்ட் ஆயிருங்க, தெளிவாக இருங்க என்று அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செஞ்சு கொண்டிருக்கிறான். வழிகாட்டி கொண்டிருந்தான். அன்பார்ந்த கணேசருடைய சகோதரர்களே, அதனால் நம்ம புரிஞ்சு கொள்ளணும், நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் நம்மளுக்கு வரக்கூடிய, ஒரு மீனுக்கு வரக்கூடிய, ஒரு முஸ்லீமுக்கு வரக்கூடிய ஆகப்பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா? அவன் இந்த வாழ்க்கையில் அவனு ஒரு முஸ்லீமுக்கு வரக்கூடிய சவால் அவனுடைய குழந்தையோடு குழந்தை வளர்ப்பிலையாக இருக்கட்டும், அதாவது அவருடைய மனைவியுடைய வாழ்க்கையிலே இருக்கட்டும், கணவனுடைய வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையிலே இருக்கட்டும், பொருளாதாரத்திலே இருக்கட்டும், சமுதாயத்துடனான கட்டமைப்பிலே இருக்கட்டும், அவன் என்ன செஞ்சிடக்கூடாது, என்ன செஞ்சிடக்கூடாது, அவன் மார்க்கத்தை இழந்துடக்கூடாது, அவன் ஈமான் அவன் இழந்துடக்கூடாது, அவன் அகீதா அவன் என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. இதில் என்ன செய்யணும், ஒவ்வொரு முஸ்லீமும் ரொம்ப தெளிவாக என்ன செய்யணும், இது ஆகப்பெரிய சேலஞ்ச். இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் எதிர்நோக்கிற ஆகப்பெரிய சேலஞ்ச், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது, சுன்னாக்கள்ல கேலஸாக என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்திடக்கூடாது. இதில் மிக தெளிவாக இருக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு மிக தெளிவாக இருந்தார்கள் என்றால், மார்க்க விடயத்தை தன்னுடைய பிள்ளைகளில் நடைமுறைப்படுத்தும் பொழுதாக இருக்கட்டும், தன்னுடைய குடும்பத்தில் நடைமுறைப்படுத்தும் பொழுதாக இருக்கட்டும், தனது சமுதாயத்தில் நடைமுறைப்படுத்தும் பொழுதாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு தெளிவாக இருந்திருக்கிறாங்கண்டா. நாங்கள் எல்லாரும் ஹதீஸில் படிச்சிருக்கிறோம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆக விருப்பமானவங்களாக இருந்த ஒரு ஆள் சொல்லுங்க, ஆக விருப்பமான ஒரு ஆள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, வேற யார் சொல்லலாம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, வேற யார் சொல்லலாம், யாரு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, வேற யார் சொல்லலாம், யாரு ஃபாத்திமா ரலியல்லாஹு, இவங்க எல்லாத்தையோட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பிளட் ரிலேஷனு, இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அன்ஹா, இந்த மாதிரி வேற யார் சொல்லுங்க, கதீஜா, இவங்க எல்லாத்துலேயும் பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, ஃபாத்திமா நடந்து போனால் பின்னுக்கால பார்த்தா ரசூலா நடக்கிற மாதிரி இருக்கும், ஏன் அந்த அப்படி சேம் வாக்குன்னுவாங்க, லம்ஹா அப்படிதானே சே, அது அதே மாதிரி ரசூல்லாக்கு எல்லாரையும் விட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாட மேலே மைஸா என்ற அரபுல சொல்ற, என்னது செல்லம் என்றுவாங்க, செல்லம் கூட ஜாஸ்தி, எவ்வளோ இறக்கம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவோட, எவ்வளோ இறக்கம் ரசூல்லா. ஒரு தடவை அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல்லாவை பார்க்குறதுக்கு வராங்க, வீட்டுக்கு வராங்க, வந்தா ரசூல்லா வீட்டில் இல்லை, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட அல்லாஹுடைய ரசூல்லாவை பற்றி கேட்டதோடய அவர் வெளியே போனாருமா, இன்னும் வரல அப்படின்றது சஹீஹுல் புகாரில் சஹீஹ் முஸ்லிமில் வர ஹதீஸ் நிறைய இடத்துல வருது, சஹீஹ் புகாரில் கிட்டத்தட்ட நாயகரும் அஞ்சாறு இடத்துல வருது இந்த ஹதீஸ். அப்போ இல்லைம்மா அவள் வெளியே போனாங்க இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிப்பாட்டாமல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாட்ட, ஏன் என்ன விஷயம், என்ன விஷயமாமா வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டதோடையே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, இல்லை என்னத்துக்கு வந்தேனண்டா, கணவண்ட வேலை பிள்ளைகளோட வேலையெல்லாம் எனக்கு என்ன செஞ்சிருச்சு, சரியான கூட வீட்டில் கணவண்ட வேலை பிள்ளையிட வேலையெல்லாம் சரியான கூட அதிகம், எல்லா வேலையும் நான் தான் இழுத்து போட்டு செய்கிறேன், அவர் ராவைக்கு படுத்தால் சரியான டயர்ட், மேலெல்லாம் வருத்தம் உடச்சி போட்ட மாதிரி, காலையில் எலும்புற நேரம் அவ்வளோ கஷ்டம், அப்படிதானே கடும் கஷ்டம் கடும் வருத்தம். அப்போ அதனால் எனக்கு துணையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பாட்டை வந்து என்ன செஞ்சுருப்போம், ஒரு அடிமையொண்ட ஒரு ஹாதிம் ஒரு சர்வன்ட்டை துணைக்கு கேட்டேன், இல்லை நானும் தேவையுள்ள ஆளுண்டு, நானும் அவ்வளோ பெரிய சலுகார ஆளுண்டு இல்லை, எனக்கு ஒரு சர்வன்ட் உண்டு, இந்த அடிமைகள் என்ன அந்த டைமை பார்த்து என்ன நடந்திருக்குதுண்டா, அடிமைகள் கொஞ்சம் யுத்தத்தில் பிடிக்கப்பட்ட அடிமைகள் கிடச்சிருந்தாங்க, அந்த அடிமைகளை ஃபோக்கஸ் பண்ணி தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறாங்க, இந்த விஷயத்தை கொடுக்குறாங்க, நானும் தேவை உள்ளவரால் அவ்வளோ பெரிய காசுக்கார ஆள் இல்லை, அதுலேருந்து எனக்கும் என்ன செய்யலும் ஒரு அடிமையை தரையிலும், நான் வீட்டுக்கு வேலைக்கு என்ன செய்வேன், கை துணைக்கு நான் வச்சு கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும், சரி நான் வாப்பா வந்தால் சொல்கிறேம்மா அப்படின்னத்தோடையே யார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, இரவுடைய நேரம், இரவுடைய நேரம் வீட்டுக்கு வராங்க, வந்ததோடையே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முதலாவது என்ன சொன்னாங்க, உங்களையே தேடி மகள் வந்தாங்க, உங்களையே தேடி மகள் வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, யார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்தேன். அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவாம் என்ன என்னவாம் அப்படின்னு கேட்கவும், இப்படி பிரச்சனையும் சொன்னாங்க, இப்படி தான் கேட்டு வந்தேன். அப்போ இவங்கள்ட்ட என்ன செய்யலை, ஆயிஷா ரலியல்லாஹுன்னு கேட்ட என்ன அதுக்குரிய சொல்யூஷன் தீர்வு என்ன அப்படிங்கிறத சொல்லலை, சரி நான் பார்க்குறேன் நான் பேசிக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் அந்த ராத்திரி நேரத்திலேயே என்ன செய்கிறாங்கடா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாட வீட்டுக்கு போகிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொண்டு இங்கே இருந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டுக்கு போகிற நேரத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டுக்குள்ளுக்கு இருக்கிறாங்க. அங்கால ரசூல்லா தண்டை தந்தை வாரண்டு விளங்கினா கீழே இறங்கி ஓடி போயிட்டு கெட்டி அணைச்சி தண்ட தந்தையுடைய ரசூல்லாவுடைய கையை பிடிச்சு கொண்டு என்ன செய்வாங்க, வீட்டுக்கு வருவாங்க. அந்த அளவுக்கு வாப்போட கடும் இறக்கம் ரசூலுல்லாவும் எந்த அளவுக்கு இறக்கம் என்று சொன்னால், ரசூல்லா அவங்க வீட்டில் அறையில் இருக்கும் பொழுது ஃபாத்திமா அங்கேருந்து வாரை விளங்கினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, எந்த இடத்துல விளங்கிச்சோ அந்த இடம் வரைக்கும் அப்படி போயிட்டு என்ன செய்வாங்க, கையை பிடிச்சி அப்படி வீட்டுக்கு கூட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு இறக்கம், அந்த அளவுக்கு பாசம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேர்த்தியான முறையில் ஈமானிய முறையில் சரியான முறையில் வழிகாட்டுற விஷயத்தில் என்ன செய்யலை, மிஸ் பண்ணலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க, போனால் ரெண்டு பேரும் படுக்கையை போட்டு படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, படுக்கிறதுக்கு ரெடியாகி படுத்துட்டாங்க, படுக்கையில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்பொழுது அவங்க எலும்ப பார்த்தாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எலும்பாதீங்க அப்படி இருங்கன்னாங்க. ரெண்டு பேருக்கு நடுவில் சின்னோர் இடம் ஒன்று இருந்துச்சு, அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, வஜத்து புர்த கதமைஹி ஃபீ சதிரி, அல்லாஹ்வோட தூதர் இப்படி இப்படி உட்காரதுக்கு என்ன சொல்லி சம்மளம் கொட்டி உட்காரதா, சம்மளம் கொட்டி அப்படித்தானே, இப்படி உட்கார நேரத்தில் இந்த விரலை இப்படி ஆற்ற நேரத்தில் அலி ரலியல்லாஹுடைய நெஞ்சில் ரசூலோட விரல் அப்படி படுது. அதை அவங்க சொல்கிறாங்க, வஜத்து புர்த கதமைஹி ஃபீ சதிரி, அல்லாஹுடைய தூதர் யார், அவரோட மாமனார், என்ன மாமாட அந்த கால் விரலில் இருந்த அந்த குளிர்ந்த தன்மை என் நெஞ்சில் எனக்கு விளங்கிச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உட்காந்தோடையே ரசூலை கேட்டாங்க, முதலாவது நீங்கள் இப்படி வந்து கேட்டீங்களாமா அப்படின்றதோடையே, சரி உங்களோட பிரச்சனை என்ன, உங்களோட பிரச்சனை என்ன, பிரச்சனை என்ன, வேலை கூட படுத்து எழும்பும் பொழுது உடம்பெல்லாம் உடைச்சி போட்டமாக வருத்தமாக இருக்குது, அதுதானே பிரச்சனை, அதுதானே பிரச்சனை, அதுக்கு சொல்யூஷன் கிடைச்சா போதும் தானே. பாருங்கள் அதை நான் இதுதான் நாங்கள் எலர்ட்டாக இருக்கணும். எங்களோட பிள்ளைகள் எங்களிடத்தில் வரும் பொழுது பிரச்சனையும் கொண்டு வருவாங்க, சொல்யூஷனையும் கொண்டு வருவாங்க, அப்படித்தானே. சில பொழுதுகளில் சொல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு வருவாங்க, அப்படியே இல்லையா, ஆ அப்படித்தானே. அவன் நான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அப்படி செய்கிற ஆளுண்ட அல்ல, அவங்க திருமணம் முடித்து பிள்ளையோட வாழக்கூடிய ஒரு ஆள், அவங்க வந்து கொண்டு ஒரு ஒரு பிரச்சனையை யோசித்து அந்த சொல்யூஷன் உண்ட நோக்கமாக கொண்டு பிரச்சனை உண்ட கிரியேட் பண்ணிட்டு வர ஆள் உண்டு இல்லை. இதுதான் அந்த அந்த அணுகுமுறை. எந்த பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவங்களோட ஈமானில் பாதிப்புகள் ஏற்பட்டுறக்கூடாது, வழித்தவறி போயிடக்கூடாது, பிழையான முடிவுகள் சொல்யூஷன்களை எடுத்துடக்கூடாது. இதெல்லாம் ஒரு மனிதன் ஒரு முஸ்லீம் உண்டு வாப்பாவாக வாழ்கிறான்டா, தந்தையாக இருக்கிறான்டா, தாயாக இருக்கிறேன் என்று சொன்னால், ஒரு குடும்ப கட்டமைப்பில் வாழ்கிறான்டா, ஒரு மூமின் ஒரு முஸ்லீம் தெளிவாக இருக்கணும், அவனுக்கு முன்னால் வரக்கூடிய சவால்களில் தெளிவாக இருக்கணும். ரசூலுல்லாஹ் நாங்கள் தானே சொல்லுவோம், அவர் ஒரு வெறுமனே ஆன்மீகத்தை மேலோட்டமாக காட்டிட்டு வரப்போன ஒரு நபி அல்ல, ஒரு சாதாரண மனிதர் அல்ல, அவர் ஒரு தந்தையாக வாழ்ந்தார், ஒரு ஆட்சியாளராக வாழ்ந்தார், சக மனிதர்களோடு நண்பராக வாழ்ந்திருக்கிறார், தொழிலாளியாக இருந்து தன்னுடைய திறமையை காட்டியிருக்கிறார், நம்பிக்கை நாணயம் நேர்மையை காட்டியிருக்கிறார், சமூகத்தில் ஒரு மனிதராக இருந்து சமுதாயம் நேசிக்கக்கூடியவராக அந்நியவர்களால் கூட முஸ்லீம் அல்லாதவர்களால் கூட நேசிக்கக்கூடிய ஒருவராக வாழ்ந்து காட்டிக்கிறான் நாம தானே சொல்கிறோம். அப்போ ஒரு பிள்ளைக்கு தந்தையாக இருக்கும் பொழுது நெறி தவறாமல், ஒழுக்கம் தவறாமல், பண்பாடல் தவறாமல், விழுமியம் சீரழிஞ்சு போயிடாமல், ஈமான் பாதுகாக்கக்கூடியவாறு எவ்வளோ தூரம் இருந்திருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு வேணும் படுத்து தூங்கி எழும்பினா எந்திரிச்சா மேல் வழி தயார் இருக்கக்கூடாது, அப்படித்தானே சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த அடிமைகள் வந்திருக்கிறாங்க, அதில் ஒருத்தரை சர்வெண்ட்டாக தரலாமேன்னு கேட்டிங்களே, அதெல்லாம் தர இயலாதுமா, ஏண்டா அதுக்கெல்லாம் வேறு அசைன்மெண்ட் இருக்குதுன்னாங்க. அதுக்கெல்லாம் என்ன செஞ்சாச்சு, வேறு அசைன்மெண்ட் இருக்குது, அது தரையலாம். உங்களோட பிரச்சனை தீர்றதுக்கு இன்னொரு நான் வழி சொல்லவா, ஆ என்ன, அவங்களுக்கும் வேணும் என்னது, நான் தூங்கி எந்திரிக்கிற நேரத்தில் என்னோட உடம்பு முறுக்கி விட்ட மாதிரி வலிக்கக்கூடாது, அடித்து போட்ட மாதிரி வழியே இருக்கக்கூடாது, அந்த டயர்ட்னஸ் இல்லாமல் ஒரு ரீஃப்ரெஷ்ஷாக எழும்பக்கூடிய மாதிரி இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் தூங்கும் பொழுது 33 தடவை ஆ சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹு அக்பர், இதை நீங்கள் சொல்லிட்டு தூங்கினீங்கண்டா ஹைருன் லக்குமா மின் காதிமின், உங்களுக்கு வீட்டுக்கு வேலை செய்ய ஒரு ஆள் கிடைச்சா நீங்கள் நினைக்கிறீங்களே இந்த டயர்டெல்லாம் உடையும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாண்டு, அதை விட இது ஃப்ரெஷ்னஸை தரும். அதை விட அப்ப அலிரலியலான பார்த்துக்கு போறோம். அலிரலியலத்தால் அறிவிக்கிறாங்க நீண்ட காலத்துக்கு போறோம். எவ்வளவு காலத்துக்கு போற இந்த ஹதீஸ சொல்றாங்கண்டா, இந்த ஹதீஸ் அவங்க சொல்றாங்க இந்த ஹுனைன் சிஃபின் யுத்தம் இருக்குது. ஹுனைன் சிஃபின் யுத்தம் இதுகளில் இந்த ஹுனைன் அல்ல சிஃபின் யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு ஹுனைன் ரசூலோட காலத்தில் நடந்தது, சிஃபின் அலிரலியலோடைய காலத்தில் நடந்த அந்த சிஃபின் யுத்தம் என்ன அதெல்லாம் முடிஞ்சதுக்கு போறோம். அப்ப அபூபக்கர் அலிலத்தோட காலம் முடிஞ்சு, உமர் அலிலாவுடைய காலம் முடிஞ்சு, உஸ்மான் அலிலாவுடைய காலம் முடிஞ்சு, அவங்கட காலத்திலையும் கொஞ்சம் முடிஞ்சிருச்சு. அதுகளுக்கெல்லாம் போறோம், என்ன செய்யறாங்க இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அப்ப தாபியன்கள் ஒருத்தர் கேட்கிறாரு, எனக்கு அந்த தாபியோட பேர் எனக்கு மறந்துருச்சு, அவர் கேட்கிறாரு இந்த ஹதீஸ் அறிவிக்கிற நேரத்தில், அப்ப நீங்க உடவே இல்லை அண்டையில இருந்துன்னு சொல்றீங்களே, அண்டையில இருந்து விடவே இல்லைன்றீங்களே. அப்போ அவர் கேட்குறாரு சிஃபின் யுத்தம் நடந்துச்சே அந்த நைட்டில் எவ்வளோ பரபரப்பாக இருந்துச்சு, எப்போ வந்து தாக்குவாங்க, எங்கால வந்து தாக்குவாங்க, ரொம்ப பயங்கரமான ஒரு சூழலாக இருந்துச்சே, ஆ அச்சமும் பயமும் பரவி கிடந்த ஒரு சூழலே. அந்த நைட்லேயும் நீங்கள் இதை செஞ்சுட்டு தான் தூங்கினீங்கன்னு தெரிய அவர் சொன்னார், அந்த நைட்லேயும் நான் இதை செஞ்சுட்டு தான் தூங்கினேன்டாரு, அந்த நைட்லேயும் நான் என்னத்தை கேட்டு போனேன் இவர் எனக்கு என்னத்தை சொல்லி தாராரு, அப்படியே இருந்து நான் என்னத்தை கேட்டு போனேன் இவர் எனக்கு என்னத்தை சொல்லி தராரு, அப்படியே இருந்தாங்க, அப்படி இருக்கல அவர் சொல்லி தந்தது ஒரு மாமா என்ற அந்தஸ்தை விட கூட மனசுல மதிச்சு இக்கட்டான சூழ்நிலையிலையும் கூட நினைச்சாங்க. இந்த இடத்துல நான் உங்களுக்கு மெயினா பாயிண்ட் பண்ற விஷயம் என்ன தெரியுமா, இந்த ஒரு சம்பவத்துல நம்ம படிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கலாம். அலிரலியல்லாட பேரை சொல்லும் பொழுதே அலிரலியல்லாட்டல சொல்றது என்ன, சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய அறிவிப்பு, எனக்கு ஏண்ட பேர் என்ன வாப்பா வச்ச பேர் தானே அலி, அதை சொல்றதை விட எனக்கு விருப்பமே தெரியுமா அபு துராபுன்னு சொல்றது. என்ன சொல்றது, புகாரில் ஹதீஸ் வருது, எனக்கு மிக விருப்பமான பேர் என்ன பேர், ஏன்டா வாப்பா பெற்ற வச்ச பேர் அலின்னு சொல்றதை விட அபு துராப். உண்மையிலே அரபிகள்ட்ட பழக்கத்தில் இருக்குது, என்னது புல் மூத்த புள்ளியோட பேரை சொல்லி கூப்பிடுவாங்க தானே அபுண்டு. ஆ இப்போ உதாரணம் எனக்கு அபு ஐமன்டாக்கா, அவங்களுக்கு எப்படி அபு அபு அப்துல்லா, இவ இப்படி ஒரு மூத்த பிள்ளையோட பேர் வச்சு. அவள் உண்மையிலேயே அலி ரலியல்லாஹு குறைஞ்சது அலின்னு சொல்றது விருப்பம் இல்லை, நீ என்ன விருப்பம் வைக்கணும், அபுல் ஹசன். ஆனால் அவர் சொல்கிறார் சஹீஹுல் புகாரில் இந்த ஹதீஸ் வருது, எனக்கு ஏன்ன பேர் அலின்னு சொல்றதை விட என்னைய அபு துராப், அபு துராப்னா துராபின் ஒரு பிள்ளைங்க தான், துராபின் ஒரு பிள்ளைங்க இல்லை, ஆய் ஃபாத்திமா ரலியல்லாஹோட பிரச்சனை பட்டுட்டு பள்ளியில் போய்ட்டு படுத்து கிடந்தாங்களே, அவன் மேலே மண் பட்டுச்சு. அப்போ ரசூல்லா தண்ட மருமகன் நான் நல்லா நேசிக்கிற என் மகளோட பிரச்சனை பண்ணிட்டு வந்து படுத்திக்கிறாரு. அந்த நேரத்தில் ரசூல்லா ஒழுக்கமாக கண்ணியமாக டீல் பண்ணி, அல்லா மேல மண்ணெல்லாம் பட்டிக்குதே அபு துராப் ஆகிட்டீங்களே நீங்க, என்ன அந்த இறக்கமா கோபமான கடுகடுப்பான முகத்துல இல்லாம, ஏந்த பாசத்துக்குரிய மவளம் நீ வந்து கூட எதிர்த்துட்டு வந்தீங்க படுக்கிறியா, ஏண்ட உசுறு மாதிரி ஏண்ட புள்ள யாரு ஃபாத்துமா, ஏண்ட உசுறு மாதிரி எந்த அளவுக்குண்டா. ரசூலுல்லா தன்னுடைய உச்சக்கட்ட அன்பை வெளிப்படுத்தும் பொழுது ஆயிஷான் எல்லாம் சொல்றது இல்லை, எப்படி சொல்லுவாங்க, ஏண்ட மகள் ஃபாத்துமா களவு எடுத்தாலும் நான் என்ன செய்வேன், செல்லம் வச்சது யார, மகள் எடுத்தாலும் வெட்டுவேன் அந்த இடத்துல சொல்லும்பொழுது பாருங்க, மகன் அலிரலியல்லாஹு அங்க கோவிச்சிருந்து இருக்கிறாரு. அப்ப அவரை தட்டி எழுப்புக்கு எவ்வளவு இறக்கமா அன்பா, அல்லா மேல மண்ணெல்லாம் படிஞ்சிருக்குது, நீங்க மண்கார ஆள ஆயிட்டீங்களே அப்படின்னு என்ன செய்யறாங்க, தண்ட கோவத்தை கடுகடுப்ப மகளை வெறுத்துட்டு வந்து படுக்கிறாரு, கோவிச்சிருந்து படுக்கிறாரு என்கிற ஒரு இதை கூட காட்டிக்கொள்ளாம அந்த அன்பை எழுப்பாட்டினதுனால அந்த நேரம் சொன்ன வார்த்தை தான் அபூசுரா. அவர் சொல்றாரு எனக்கு ஏண்ட பேரை விட ஏண்ட மாமா எனக்கு யாருக்காச்சும் மாமா பத்தி கேட்டா என்ன இருக்கு நிலைமை, மாமா அவங்களோட அன்பா நடந்த ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லுங்கண்டா, மறக்க இயலாத அன்பா இறக்கமா, உங்களைய நீங்க மறந்து மாமாவை மெச்சி சொல்ற அளவுக்கு ஒரு நிலைமைய சொல்லுங்கண்டா, இல்லையா தலையாட்டிடவானா படத்துல பிறகே பிரச்சனையா போயிடும். இலகினா அவன் என்ன சொல்றேன்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னத்துக்கு நான் என்ன சொல்றேன், எங்கட வாழ்க்கையில முஸ்லீம்கள் எதிர்நோக்கக்கூடிய சவால்கள், சவால்கள்னா சேலஞ்சஸ், சவால்கள் என்கிறது வேறொன்றும் இல்லை, நாங்கள் எங்களோட ஈமான பாதுகாக்கணும், நாங்கள் ஷிருக்கு குஃபுரில் போயிட்டு விழுந்துடாமல், எங்களோட இஸ்லாத்தை நாங்கள் பேணி, எங்களோட பக்குவத்தை பேணி, அது எங்களோட குடும்ப பிள்ளை வளர்ப்பாக இருக்கட்டும், நாங்கள் சமுதாயத்துடனான உறவடல், இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா நீங்க இவரை பின்பற்றுங்க என்று சொல்றது யார? யாரை பின்பற்றுங்க? அல்லாஹ் தஆலா சொல்றான், இப்ராஹிம். யாரு? நபியே, நீங்க இவரை பின்பற்றுங்க, இவருடைய விழுமியத்தை மில்லத்தை எடுத்து நடங்க. அல்லாஹ் தஆலா ரசூலாக்கு யாரை முன்னுக்கு எக்ஸாம்பிளா காட்டுறான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத். அப்ப அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து தலை சிறந்த ஒரு சிறப்பம்சம் என்ன? சமுதாயம் அவரை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அடையாளப்படுத்தும் பொழுது உம்மத்தன் என்ன சொல்றான்? உம்மத்தன் என்றா ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று, சமுதாய சிந்தனையுடைய ஒருவராக வாழ்ந்தாரு. இன்னொரு அர்த்தம் இருக்குது, சமுதாயத்துக்கு எப்பயும் நலனையே விரும்பி வாழ்ந்தார். யாரு? யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சூரத்து நஹ்ல் வரதே உம்மத்தன். ஆனா அந்த இப்ராஹிம் நபி சமுதாயத்தோட ரொம்ப இறக்கும், சமுதாய சிந்தனை, சமுதாயத்துக்கு நிறைய நல்ல விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும், சமுதாயத்துடனே உறவடல வாழ்ந்தவர். அந்த இப்ராஹிம் நபியை வந்து கூப்பிட்டாங்க, நாங்க எல்லாரும் இப்ப இந்த ஊருக்கு போறோம் திருவிழாக்கு, வாங்கலே அப்படின்னு என்ன செஞ்சாங்க? கூப்பிட்டதுடைய அவர் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? ஃபனதர நத்ரதன் ஃபின் நுஜூம். ஃபனதர நத்ரதன் ஃபின் நுஜூம் என்று சொல்றது தஃக்கர தஃக்கீரன் அமீக்கன். டீப்பா யோசிச்சார், இப்படி கூப்பிட்டத்தோடயே யோசிச்சார். யோசிச்சுட்டு என்ன இப்ப சொன்னாரு? காலை இன்னி சகி, எனக்கு கொஞ்சம் மேலுக்கு சரியில்லை, அன்ஃபிட் ஆயிருக்குது, காய்ச்சல் இருக்கு, நீங்க எல்லாம் போங்க. என்னதுக்கு? நான் என்ன செய்ய மாட்டேன், ஷிர்க்கில் கலந்து கொள்ள மாட்டேன், சமுதாயத்தோட வாழுவேன், சமுதாயத்துக்கு நல்லதை மட்டுமே செய்வேன், நாடுவேன், ஆனா என்ன செய்ய மாட்டேன். இது பெரிய அச்சுறுத்தல் இன்னைக்கு நான் எங்களுக்கு. இன்னைக்கு எல்லாத்துலயும் பொய்ய சொல்லுவான். எதுல போய் சொல்ல மாட்டான்? ஷிர்க்கில விதத்துல கலந்து கலந்ததுல இல்ல, இப்படித்தானே போக கூடாய்த்தான், மனசோட கேல எப்படி அப்படியே இல்லையா? என்னத்தா இருந்தாலும், ஆனா அவங்க அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூணு பொய் சொன்னாரு, அதுல ரெண்டு அல்லாஹுடைய விஷயத்துல சொன்னாரு. அதுல ஒன்று, நாங்க அதே ஒரு பொய்ய சொல்லியாவது ஷிர்க்கில பிதத்துல கலந்து கொண்டா என்ன? சாதாரணமான விஷயத்துக்கெல்லாம் பொய்ய சொல்றது, நான் ஒரு ஷிர்க்கில கலந்து கொள்ள கூடாது, அதுக்காகி நான் ஒரு பொய்ய சொல்றேன், என்ன ஆயிர போகுது? என்ன ஆயிர போகுது? உண்டு ஆகாது, ஒன்று ஆகாது. அன்பார்ந்த சகோதரர்களே, இதத்தை அல்லாத்தில் சொல்றான் ரசூலுக்கு எப்படி? ஹத்தபி மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா. நபியே, நீங்களும் என்ன செய்யுங்க, இப்ராஹிமுடைய அந்த கொள்கையை பின்பற்றுங்க. ஹத்தபி மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா. மனிதர்களே, நீங்க எல்லாரும் இப்ராஹிம்ட முன்மாதிரியை பின்பற்றுங்க. நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, இப்ராஹிம் நபியுடைய முன்மாதிரியை பின்பற்றுங்க. அன்பார்ந்த கணித்துக்குரிய சகோதரர்களே, எனவே சமுதாயமாக வாழக்கூடிய நாங்க மிக கவனமாக இருக்கணும். எங்களுடைய ஈமானுக்கு, எங்களுடைய இஸ்லாத்துக்கு, எங்களுடைய தக்குவாவுக்கு, இறை எச்சத்துக்கு, அல்லாஹ் ரசூலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு காட்டி தந்த அந்த பேணுதலுக்கு மாற்றம் வந்துடாம, கங்கம் ஏற்பட்டு விடாமல் நாம் என்ன செய்யணும், எங்களுடைய மார்க்கத்தை பாதுகாக்கணும். இதுதான் எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஆக பெரிய ஒரு சேலஞ்ச். நாங்கள் இதை சரியாக செய்வோமாக இருந்தால் எங்களுடைய ஈமானை நாங்கள் பாதுகாக்கிறோம். எந்த கட்டத்திலையும் சமுதாயத்துடனான உறவாடலாக இருந்தாலும், பொருளாதாரம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும், குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், நாங்கள் எதை பேணுறோம்? நாங்கள் எங்களை ஷிர்க்கில் இருந்து, பிதாத்தில் இருந்து, குஃபுரில் இருந்து, மார்க்கத்துக்கு முரணான காரியத்தில் இருந்து, இறையச்சத்துக்கு முரணான காரியத்திலிருந்து நாங்கள் எங்களையே நிச்சயமாக பாதுகாத்துக் கொள்வோம் என்றா, இந்த குழப்பங்களில் ஃபித்னாக்களில் மாட்டி பற்றாம நாங்கள் முறையாக வாழ்வோம் என்று சொன்னால், நிச்சயமாக அன்பார்ந்த கணித்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் வெற்றி பெற்றவர்களாக, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக, மலர்ச்சியான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக, வெற்றியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக, நல்ல மரணத்தை நோக்கி நாம் செல்லக்கூடியவர்களாக நிச்சயமாக என்ன செய்வோம்? நாம் மாறுவோம். அல்லாஹு தஆலா அதற்குரிய வழிகளை நம்மளுக்கு என்ன செய்வான்? ஏற்படுத்தி தருவான். எனவே எதையெல்லாம் பேசினோமோ கேட்டோமோ அதன் பிரகாரம் இஹ்லாஸோட இஸ்திகாமத்தாக மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். ஜஸாகும் அல்லாஹு ஹைரன்.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்டீர்கள். முஸ்லிம் வானொலி.
2: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். அழிவுகள் அதிகம் நிறைந்த மாதம் என்ற தலைப்பிலான மார்க்க சொற்பொழிவை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அல் ஹாபில் அலி அகமது ரஸாதி அவர்கள்.
3: தொழாதவங்கிட்ட ஒரு நாட்டம் உண்டு, எங்க எந்த நாட்டில் அல்லாட அதா விறங்குமோ சொல்ல தெரியாது. அது பூகம்பத்தால் இறங்கலாம், வெள்ளத்தால் வரலாம், காற்றால் வரலாம். சூரத்துல் ஹதீதில் அல்லாஹ் தெளிவுபடுத்துறான், இந்த சொர்க்கம் கிடைச்சிட்டா அதுதான் அப்பா ஃபதுல். உலகத்தில் இஸ்லாத்தை பின்பற்றுறவங்க சும்மா இஸ்லாத்தை பின்பற்ற நல்ல விளங்கும். குர்ஆன் பாடமாக்குறாங்களா, உட்கார்ந்து ஹாஃபிஸ் ஆகுறாங்க, குர்ஆன் ஓதி ஓதி 24 மணி நேரம் ஓதி குர்ஆன் பாடமாக்குறாங்க. சகோதரர்களே, அதை நினைச்சுதான் இவாத செய்யற. அதனால இஸ்லாத்தை பின்பற்றுறது வீண் அல்ல சகோதரர்களே. மார்க்கத்துல உறுதி அடைகிறதுக்கு அல்லாஹ் வாக்களிச்சிட்டான், தருவேன் இன்ஷா அல்லாஹ். நீங்க மத்த மதத்தினர்களை படிச்சு பாருங்க, எங்கட இந்த குத்துபா ஆன்லைன்ல போகும்போது எத்தனை காஃபீர்கள் இதுக்கு எதிராக எழுதுவாங்க தெரியுமா? சென்ற வாரம் முந்தைய வாரம் எல்லாம் பயான்கள் எவ்வளவு எதிர்த்து எழுதுறாங்க, ஏன் எழுதுறாங்க, அவங்களுக்கு என்ன நடந்துட்டு, அவங்களும் குர்ஆன் வாசிக்கிறாங்க, ஜும்மாக்களை கேட்கிறாங்க. இந்தியாவை சேர்ந்த ஒருவர் மிக காரசாரமா எழுதிட்டு வர்றாரு, என்ன எழுதுறார், ஓண்ட இஸ்லாம் பொய். இதுதான் அவரோட வாதம், இஸ்லாம் பொய் என்கிறதுக்கு அவர் கொண்டு வர ஆதாரம் குர்ஆன் ஆயத்து. குர்ஆன் ஆயத்தை நாங்க உலமாக்கள் ஓதுறதை அவர் ஓதிருக்காருண்டா, உலமாக்கள் ஓதுறதை அவர் ஓதிருக்காரு. என்னத்துக்கு ஓதிருக்காரு தெரியுமா, இஸ்லாத்தை எதுக்கு, இஸ்லாத்தை எதிர்க்கிறதுக்கு ஓதிருக்கார் அவர். அல்லாஹ் போய், ரசூலுல்லாஹ் போய், நாங்க என்ன ஒன்றுக்கும் பதில் சொல்லல. ஏன்டா, அவருக்கு ஒரு முடிவு ஒன்று இருக்கு, அவர் ஆராய்ச்சி செய்து செய்து செய்து இஸ்லாம் பொய்யன்னு கடைசியாக வரும் பொழுதுதான் நாங்க அவரை பிடிப்போம். நான் எங்க முஸ்லீம்களுக்கு ஏன் சொல்றேன்டா, இஸ்லாத்தை எதிர்க்கிறதுக்கு இவ்வளவு அறிவு தேவைண்டா, படிச்சிருக்கிறார், படிக்கிறார், அல்லாஹ் ஒரு நாளைக்கு நேர்வழியை கொடுப்பார். நான் சொல்றேன், எங்களுக்கு எவ்வளவு உறுதி ஓடும் இதில், நாம எவ்வளவு உறுதி அடையணும் சகோதரர்கள். உலமாக்கள் உலமாக்களை விட்டு சமூகம் தூரமாகும் பொழுது இஸ்லாத்தை விட்டு தூரமாகிடுவோம். எப்ப உலமாக்களுடைய தொடர்பு இல்லாம போமோ சகோதரர்களே, கொஞ்சம் கொஞ்சமா ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் இஸ்லாத்தை விட்டு தூரமாகும். இஸ்லாம் ஒரு கசப்பா மாறிடும். அல்லாஹ் வாக்களித்ததெல்லாம் இதெல்லாம் இங்க நடக்க போகுது. சூரத்து ரஹ்மான் ஆவது, சூரா வாக்கிய ஆவது, ஒரு சூராவை பார்க்கிற சந்தர்ப்பம் கிடைக்கலையே சகோதரர்களே. அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான்ங்கிறத பார்க்கிற சந்தர்ப்பம் கிடைக்கலையே. இந்த சூரத்து ரஹ்மான்ல அல்லாஹ் எங்களுக்கு தார சொர்க்கம் எப்படிப்பட்டது, தவாதா அஃப்னான், கிளைகளுடைய மரக்கிளைகளால் நிறைஞ்சிருக்கும். فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. மனித ஜின்களே உங்களால பொய்ப்பிக்கேனும் அல்லாஹ் கேட்கிறான். ரெண்டு ஊற்றுகள் ஓடிக்கொண்டிருக்கும் கூட சொர்க்கத்து. فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. மனித ஜின்களே உங்களால பொய்ப்பிக்கேனுமா அல்லாஹ் கேட்கிறான். ஒருத்தர் தொழில் பொய்ப்பிக்கிறாரா இல்லையா, இஸ்லாத்தை பின்பற்றல, சரி அல்லாஹ் நீ சொல்றது போய் அப்படிதான் சொல்றாரு. அவ்வளவு மார்க்கத்தை பின்பற்றல் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, அல்லாஹ் நீ சொல்றது போய் நாங்க பின்பற்றுறதா சரி. அல்லாஹ் கேட்கிற 31 தடவை ஒரே வார்த்தை அல்லாஹ் மீட்டி மீட்டி கேட்கிறார். என்ன கேட்கிறார், பொய்ப்பிக்க போறீங்களா, சொர்க்கத்தை பொய்ப்பிக்க போறீங்களா, நரகத்தை பொய்ப்பிக்க போறீங்களா? மார்க்கத்தை பின்பற்றாதவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான் என்றா சொல்லியிருக்கான சகோதரர்களே. என் வாழ்க்கையில் இஸ்லாம் இல்லை, ஆனா சொர்க்கம் கிடைக்கும். அல்லாஹ் எப்படி சொல்றீங்க தெரியுமா? சூர ரஹ்மான்ல எழுப்பாட்டி வச்சு என்ன பாவம் செஞ்சீங்கன்னு கூட நாங்க கேட்க மாட்டோம். நீங்க தொழுதீங்களா தொழலியா இந்த கேள்வியே இல்லை. அப்படின்டா சகோதரர்களே, எங்கட அடையாளத்தை வச்சு அல்லாஹ் கண்டுபிடிச்சிருவான். பாவிகள்கிட்ட ஒரு வகையான நாத்தம் வரும் கபர்ல நிரம்பினதோட, தொழாதவங்கள்ட்ட ஒரு நாத்தம் கொண்டு வரும். அந்த நாத்தம் இருக்குதே, அந்த நாத்தத்தை வச்சு மனுஷர் மைதானத்திலே கண்டுபிடிச்சிருவாங்க இவன் பாவி. ரெண்டாவது கண் நீலமாயிரும், கண் சுர்கா, கண் நீல கலர் ஆயிரும். நாங்க என்ன பாவம் செஞ்சோம் என்று உலகத்துக்கு தெரிய தேவை, அல்லாஹ்வுக்கு தெரியும். நான் இஸ்லாத்தை பின்பற்றல, என் மனைவி என் பிள்ளைகள் சின்ன இன்பங்களை உலகத்தை கண்டுட்டு அப்படியே அதுக்கு பின்னுக்கு போயிடும். அதிகமானவங்க சொல்லக்கூடிய வார்த்தை தான் இஸ்லாத்தை பின்பற்றிட்டு கேளுமா, இவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 18 வருஷம் நோயாளியாக இருந்து இஸ்லாத்தை பின்பற்றினோம். நோயாளிகள் கூட காரணம் சொல்லல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை ஆட்சி செய்து கொண்டு இஸ்லாத்தை பின்பற்றினோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துட இருந்த மனைவி அப்படியே எங்கள்கிட்ட மனைவி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த சக்தி, ஒரு இரவுல 99 மனைவிமார் ஒன்று சேர்ந்தார். அரசரே, அரசர், உலக ஆட்சி செய்தவர், 99 மனைவியோட ஒன்று சேர்ந்தும் சுபதோலாம் விட்டாங்களா? எடுத்து பாருங்க ஹதீஸ். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீன்ல இருந்து ஏறுவாங்க, எதுல பிளைட்ல, அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான் தட்டு ஒன்று பிளைட், அது அப்படியே தூக்கும். பகல் சாப்பாட்டுக்கு வருவாங்க எங்க, பலஸ்தீன்ல இருந்து சிரியாவுக்கு வந்துருவாங்க, இரவு சாப்பாட்டுக்கு வருவாங்க ஆப்கானிஸ்தான். சும்மா வாழ்ந்தவர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஆனா அல்லாஹ் மறந்தாங்களா? எங்களுக்கு 2 ஜீப்பும் 2 தொரண்டோல வீடும் கொஞ்சம் கூட்டாளி மாறும் கொஞ்சம் $1 கோடி கண்டா நாங்க சொல்றோம் இஸ்லாம் தேவையில்லை. எங்களுக்கு இது பெருசா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை ஆண்டுட்டு தொழுதவர். சகோதரர்களே, அல்லாஹ்விடத்துல காரணம் சொல்லல. சரி, எனக்கு நோய், அல்லாஹ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு வருவான். எனக்கு பிஸி ஆயிட்டேன், எனக்கு தொழில் அப்படி, அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு வருவான். பாருங்க, யார காரணம் சொல்லி இஸ்லாத்தை விட்டாய்? சகோதரர்களை விட்டக்கூடாது. விளங்கும், எல்லாமே விளங்கும். அந்த நேரம் ஒன்றும் செய்யல. யுஅரஃபுல் முஜ்ரிமூன பிஸீமாஹும், பாவிகளை அவங்க அடையாளத்தை கொண்டு அறியப்படும். சரி, பாவி என்று முடிவெடுக்கப்பட்டாச்சு. இந்த உலகத்தில் இறக்கப்பட ஆக்கள் இருக்கிறார் எங்களுக்கு. பாவி என்று முடிவெடுக்கப்பட்டால் சகோதரர்களே, எப்படி பிடிக்கிறது தெரியுமா? அவரை எப்படி பிடிக்கிறது? ஸ்காப்ரோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்த மஞ்சள் உடுப்புல 2 பேரை கொண்டு வந்தார். பின்னுக்கு போலீஸ் வருது, காலுக்கு சங்கிலி, கைக்கு சங்கிலி, காலை கூட தூக்கி வைக்கல, 2 அடிக்கு காலை வைக்கல அவருக்கு, அவ்வளோ சங்கிலி காலெல்லாம். எனக்கு உடனே ஞாபகம் வந்துச்சு நரகத்துடைய ஆயுதம், உலகத்தில் இவன் செஞ்ச ட்ரக்ஸ் சின்ன ஒரு குற்றம், அவன காலில் சிப்போட்ட.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம்
2: சதகல்லாஹுல்லாலியம். நேர்கள் இதுவரை அல்குர்ஆன் கேட்டீர்கள். நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை இப்போது சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக அதிகாலை 2 மணி.
4: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

0: சதக் அல்லாஹுல் அலீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளை. 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் உலகம் முழுவதும். முஸ்லீம் வானொலியை www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், முஸ்லீம் வானொலியுடைய உத்தியோகபூர்வ அப்ளிகேஷனை ஆண்ட்ராய்ட் கையடக்க தொலைபேசி இறங்கு தளங்களில் இப்போது புதிய பொலிவுடனும் புதிய ஒலி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கேட்கக்கூடியதாக இருக்கும். அப்பிள் மற்றும் ஏனைய கையெடுக்க தொலைபேசி நேர்கள் எல்லா ரேடியோ அப்ளிகேஷன்கள் ஊடாகவும் உங்கள் முஸ்லீம் வானொலியை கேட்கக்கூடியதாக இருக்கும். இந்த வேளையில் நேரத்தை நாங்கள் சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக அதிகாலை 3:01.
1: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது Master Mission Events Private Limited.

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

الحق وهم يعلمون الحق من ربك فلا تكونن من الممترين

الكتاب بالحق وإن الذين اختلفوا في الكتاب لفي شقاق بعيد

0: بالبينات وأيد.
1: صدق الله العليم. நீங்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக அதிகாலை 4 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
3: மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.
1: ஃபீஹி வலா குல்லத்துன் வலா ஷஃபாஅ

في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه

تبايعتم ولا يضار كاتب ولا شهيد وإن تفعلوا فإنه فسوق بكم

0: சதக் அல்லாஹுல் அலீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் உத கேட்டீர்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி.
0: முஸ்லிம் வானொலி, தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள், இப்பொழுது முதல் உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் அல் குர்ஆன் முரத்தில் கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் ஷேக் முகமது அய்யூப் அவர்கள்.

0: فَتَحْنَا عَلَيْهِمْ أَبْوَابَ كُلِّ
1: صدق الله العليم. நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் சுபகு தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
2: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்
3: முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: சதகல்லாஹுல் அலீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் முரத்தில் கேட்டீர்கள். நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். நேரம் சரியாக அதிகாலை 5 மணி.
1: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

سيجزيهم وصفهم إنه حكيم عليم. قد